0: மாட்டார், சங்கற்ப மாத்திரையினாலே செய்வார். இதுதான் சிவபெருமான் செய்ததுக்கு நம்ம சரி வித்தியாசம். நாம ஏதாவது காரியம் செய்யணும்னா டூல் பாக்ஸ் வேணும் இல்லையா? ஒரு டூல் பாக்ஸ் இல்லாம ஏதாவது நடக்குமா? இப்ப நம்ம ஒரு விஷயம், ஒரு டூல் பாக்ஸ் வேணும், ஒரு வெஹிக்கிள் வேணும், ஏதாவது கருவி வேணும். ஆனா சிவபெருமான் என்ன செய்கிறார்? வெறும் சங்கற்பம், அந்த சங்கற்பத்தினாலேயே அவர் காரியத்தை செய்ய முடியும். அது ஒரு காரணம்.
1: அவர்
0: வச்சிருந்தார், ஆனா வில்லை பயன்படுத்தவில்லை. அதான் சொல்லு, அதான் உணர்த்தார் தேவர்களுக்கு. எனக்கு அங்க காரணம், வில்லை வைத்திருந்தார், அம்பை வைத்திருந்தார், ஆனால் அந்த அம்பை பயன்படுத்த மாட்டார் என்பது எனக்கு தெரியல. அதனால மாணிக்கவாசகர் எப்படி ஈரம்பு கண்டிலம் ஏகம்பரதங்கையில் ஓரம் வேமுப்பூரம் உந்தி பர ஒன்றும் பெரு மிகை உந்தி பர. கான்செப்ட் எப்படி மாணிக்கவா திருவாசம் திருவுந்தியா? அவர் கையில ரெண்டு அம்பு இல்லையாம், ஒரு அம்பு தான் இருந்துச்சான். ஆனா தேவர்களுக்கு என்ன சந்தேகம் வந்தது? எரிய போற டார்ஜெட் மூணு இருக்கு, மூணு கோட்டை, கையில ஒரு அம்பு தான் இருக்கு. இப்ப இந்த ஒரு அம்பு மூணு கோட்டையும், இந்த ஒரு கோட்டையை அடிச்சவனும் இன்னொரு அம்பு வரும், அடுத்த கோட்டையை அடிச்சவனும் இன்னொரு அம்பு வரும், அப்படி வருமா? இல்ல இந்த ஒரு அம்பே போய் மூணு கோட்டையும் ஒண்ணு கூட அடிக்குமா அப்படின்னு ஆணு வாய் திறந்து பார்த்தான். என்ன ரெண்டு ஒரு அம்பு தானே வச்சிருக்காரு, கோட்டை மூணு இருக்கு, டார்கெட் மூணு இருக்கு அப்படின்னு. ஈரம்பு கண்டிலம் ஏகம் படுதங்கையில் முடிவு என்னாச்சு? ஓடம்பே முப்பூரம் உந்தி பர ஒன்றும் பெரு மிகை. அந்த ஒண்ணுமே பயன்படுத்தல, ஒன்றும் மிகை. இட் ஹஸ் பிகம் எக்ஸஸ், இட் ஹஸ் பிகம் ரிடண்டன்ட். எவ்வளவு தீவிர சமாதத்தை எவ்வளவு அழகா பாடுறாங்க. அதாவது அவர்கள் என்ன பண்றாங்க, சிவவஸ் எல்லா அசுரர்களுடைய வரலாறும் என்ன வருகிறது என்று கேட்டால், இந்த அசுரர்களுடைய கான்செப்டை என்னன்னு புரிஞ்சுக்கணும். அவர் என்ன செய்யறாருன்னா, அவர்கள் வந்து அசுரத்தனமான சிவபுண்ணியத்தை செய்யறாங்க. நாம கூட சொல்ல அசுரம். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவர்கள் சிவபுண்ணியத்தை செய்த காரணத்தினால அவர்களுக்கு அதிகமான வரங்களை கொடுக்கிறார். எதுக்காக கொடுக்கிறார் என்றால், நீ இவ்வளவு சிவபுண்ணியம் செஞ்சும் இந்த சிவபுண்ணியம் எதிர கொண்டு விடுன்னு தெரியாம நீ கேட்கற. அதனால என்ன பண்றாரு, அறிவுறுத்தினா பிரயோஜனம் இல்ல, வாங்கிக்கோன்ற. நீ கேட்டதை வாங்கிக்கோப்போ. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க, எனக்கு மரணம் வரக்கூடாது, அதுதான் தப்பு. அதாவது ஒரு சிவபுண்ணியம் செய்கின்றவன் என்ன கேட்கக்கூடாது சிவபெருமான், எனக்கு சாவு வரக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அது நியதி, பிறந்தாச்சே பிறந்தாச்சுன்னா சாவு வந்துதான் ஆகும். அப்போ சாவு வராம இருக்கணும், என்ன செய்யணும், பிறக்காம இருக்கணும், உள்ளதான சிம்பிள். பாரியார் அருமையா சொல்ல, பிறந்தா சாகணும், சரி பிறந்தாச்சு, இப்ப சாகாம இருக்கணும், அப்ப என்ன, பிறக்காம இருக்கணும், அவ்வளவுதானே. இது ஒரு சிம்பிள் மெத்தட், உனக்கு தெரியலையே. இப்ப காரைக்காலமையா கேட்டிருக்கலாம்ல, காரைக்காலமையா எனக்கு சாவா வர வேணும்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாருல சிவபெருமான். ஆனா அவங்க ஏன் கேட்கல, அதான் ஞானம். அப்ப என்ன, பிறவாமை வேண்டும், இறவாமை வேண்டும் கேட்டுக்கலாமா கேட்டுக்கூடாத? கேட்டா கொடுத்துருப்பாரு நிச்சயமா. ஆனா ஏன் கேட்கல, ஞானம் வந்தாச்சு கேட்கல. அதான் சிவபுண்ணியத்தை செய்து ஞானம் வரணும். அதனாலதான் என்ன சொன்னாரு, கொடுத்துட்ற. கொடுத்தவனு என்ன பண்றான், எப்பொழுதுமே ஒரு பவர் வந்தவனு என்ன வந்துடும், கர்வம் வந்துடும். இந்த கர்வம் வந்தவனு என்ன பண்றான், உடனே எல்லா ராஜ்யத்தையும் ஆளணும், எல்லாரையும் அடக்கி ஆளணும், நாம் தான் பெரியாளன் இருக்கணும்னு சொல்லிவாங்க. ஆனாலும் சிவபூஜையை விடாம செய்து கொண்டே இருந்தார்கள், சிவபூஜையை விடல. உடனே என்ன பண்ணாங்க, தேவர்கள் அந்த தேவர்கள் எல்லாம் போய் என்ன பண்ணாங்க, சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. என்ன பண்றாங்க, இவ்வளவு அக்கிரமங்கள் செய்து கொண்டிருக்கிறான், அப்படி இருந்தும் நீங்கள் அதை சட்டம் பண்ணாமல் இருக்கிறீங்களே, அவன் செய்யற அக்கிரமெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. அப்ப சாமி சொன்னாரு, தெரியும், அவன் செய்யறதெல்லாம் தப்பெல்லாம் எனக்கு தெரியும், தெரிஞ்சுமா பேசாம இருக்கிறீங்க. ஆமா, ஏன், அவன் தான் மார்ஜனம் அகமர்ஷனம்ங்கிற கிரியையே சொல்லி அண்ணன் நெக்கிரிக்கு பாவம் பண்ணி பேண்ட வாங்கிட்டு இருக்கானே, நான் எப்படி செய்ய முடியும்? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு சைவன் சிவபெருமானத்தை எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும், நமக்கே இருக்கு பாவம் மன்னிப்பு. இந்த பாவம் மன்னிப்பு என்னவோ கிறிஸ்டியன்ல மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிருக்கிறான், நம்மகிட்டையும் பாவம் மன்னிப்பு இருக்கு. அந்த பாவ மன்னிப்புக்காக செய்யற கிரியை தான் அகமர்ஷனம் மார்ஜனம். அது சிவபுண்ணியம் தீட்சை வரும்போது நான் சொன்னேன். தீட்சை ஏன் பெறணுங்கிறது அது ஒரு காரணம். சிவ தீட்சை இல்லாமல் சிவபெருமான் மன்னிப்பே கேட்க முடியாது. அதையும் ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய கான்செப்ட். சைவத்தில் பாவ மன்னிப்பு உண்டா அப்படி கேட்கிறாங்க சில பேர். என்னையா நீங்க தான் எல்லாம் நல்வினைக்கு தகுந்தால இன்பத்துன்பம் வருது அப்படின்னா அப்புறம் கடவுள் இருக்குங்கிறான். நல்வினைக்கு தகுந்த இன்பம் வருது, தீவினைக்கு தேவை வருது, அவ்வளவுதானே பெரிய கடவுள் இருக்கும் பொண்ணும் நல்ல கேள்விதானே. அப்பொழுது அவர் சொன்னார், தீவிர சமானுடைய கான்செப்ட் அதுதான் சொன்னார், தெரியும் அது. அதனாலதான் அகமர்ஷனம் அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். யாரு சிவபாதையர் அதுதான் பண்ணார். ஞானசம்பந்தர் வந்து அவர் அழும்பொழுது சிவபெருமான் காட்சி கொடுக்கும் பொழுது சிவபாதையர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? சேக்கலர் என்ன சொன்னாரு? குளிச்சுட்டு இருக்காருன்னா சொன்னார், நீராடி முடிச்சிட்டாரு, நீராடி தருப்பித்து நியமங்கள் பல செய்வார் ஆறாத காதலினால் அகமருடம் பணிய அகமர்ஷனம் செய்து கொண்டிருந்தார். மார்ஜனம் அகமர்ஷனம். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, சிவகாசின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த சிவகாசிங்கிற ஊருக்கு நான் பேச போயிருந்தேன். அது ஒரு அம்மன் கோயில். அம்மன் கோயில் வந்து ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கு, நேர் ஏற்றால சர்ச்சு, இங்க அம்மன் கோயில். அந்த கோயில நான் பேசணும். இந்த கோயில பேசுறது அங்க சர்ச்சு கேட்கும். அன்னைக்கு மறுநாள் வந்து கிறிஸ்மஸ், அன்னைக்கு 25ஆம் தேதி கிறிஸ்மஸ், 24ஆம் தேதி நான் பேசணும். அப்ப அந்த கோயில் கமிட்டியாரெல்லாம் என்ன சொன்னாங்க, சார் இங்க கிறிஸ்டியன்ஸ் படாத பாடுபடுத்தலாம், ஆகினால நீங்க என்ன பேசணும் தெரியுமா, நம்ம கிட்ட பாவ மன்னிப்பு இருக்கா இல்லையா? இல்ல, நம்ம கிட்ட பாவ மன்னிப்பு இருக்குன்னு நீங்க பேசுறது அவனுக்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அடிச்சு விட்டேன், நீங்க ஏதாவது கலாட்டா வந்தா நாங்க பாத்துக்கிறோம், நீங்க தைரியமா. ஏன்னா அந்த கோயில் ட்ரஸ்டீஸ் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க, எல்லாத்தையும் அடியாள் உண்டு, நீங்க அடிச்சு என்ன வேணாலும் விளாசுங்க, இல்லையா ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு பாவ மன்னிப்பை பத்தி பேசுனேன். அப்பதான் அவங்களே சொன்னாங்க, இப்படி பாவ மன்னிப்பு நம்மகிட்ட இருக்கா சார்? இருக்குது. நாம என்ன பண்றோம்னா, அந்த பாவ மன்னிப்புங்கிற ஒரு கான்செப்டை வைத்துக் கொண்டு அவன் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நமக்கு வந்து மார்ஜனம், அதாவது எப்படி கேட்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த தூல தேகத்தினால் செய்த பாவங்கள் ரெண்டு விதமா கேட்டா போதும் சிவபெருமான்கிட்ட. அது அனுஷ்டானத்துல அதுக்கு பேர் மார்ஜனம் அகமர்ஷனம் பேர். அப்பொழுது என்ன சொல்ல வேண்டும், என்ன மந்திரம் சொல்லணும், எப்படி சொன்னாதான் வௌஷட்டுங்கிற மந்திரம். அப்பதான் வௌஷட் ஒரு மந்திரம் என்பது 7 கோடிகளை உடையத. ஒரு மந்திரத்துக்கு எப்படி இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு, பிரணவம் இருக்கணும், பீஜம் இருக்கணும், அப்புறம் மந்திரம் இருக்கணும், அப்புறம் கோடி இருக்கணும். அந்த 7 கோடிகள் தான் மந்திரம். அது வௌஷட் அப்படிங்கிற மந்திரம், அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அது கிரியைகளை பற்றி பேசும்போது வழக்கமா சொன்னேன். இப்ப ஏன்னா ஒண்ணு சொன்னோம்னா அது 30 சங்காரம் விட்டு போயிடும். அப்ப சொன்னாரு, எனக்கு நல்லா தெரியும் அவன் தினந்தோறும் அவன் செய்கின்ற தவறுகளை எல்லாம் என்ன பண்றான், மார்ஜனம் அகமர்ஷனம்ங்கிற கிரியையினால தினந்தர அன்னன்னைக்கு அக்கௌண்ட் செட்டில் பண்ணிடுறான், எங்க பாவ மன்னிப்பு வாங்கிடுறான். அப்புறம் நான் எப்படி தயிட முடியும்? அப்படியா? அப்ப இனிமே எங்களுக்கு விமோச்சனமே கிடையாதா? நாங்க அடி வாங்கிட்டே தான் இருக்கணுமா, வழியே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாரு, சிரிச்சுக்கிட்டே, அப்பயும் சிரிப்பு தான், நான் ஒண்ணு சொல்றேன், நீ அதை செய்யினர் செஞ்சா ஐ கேன் இன்டர்ஃபியர்னர். அவன் சிவ பூஜை செய்வதை கைவிடும்படியாக பண்ணு. ஆமா,
1: அப்படி அட்வைஸ் பண்றது கூடாது.
0: கூடாதுன்னா என்ன பண்றாருன்னா, அந்த தவறுக்கு ஒரு வழிவன்மை, தன்னுடைய லாவையும் மீறக்கூடாது. அத என்ன சொல்றாருன்னா, அந்த சிக்கல் என்ன வருதுன்னா, அவருக்கு 2 ரோல் வந்துருது. ஏன்னா அவனை தண்டனை கொடுத்தால் சிவாகமத்திலே இவர் சொன்னது தப்பாயிரும் இல்லையா? அப்ப லா மேக்கர் அஸ் நவ் பிகம் எ லா பிரேக்கர். லா மேக்கர் என்ன வருது, பௌத்த சமயத்தினுடைய கருத்துக்களை அப்பொழுதுதான் விதைக்கிறேன். ஆகவேதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பௌத்த சமயத்தை தோற்றுவித்தவன் யார் என்றால் ஆதிபுத்தன். அந்த ஆதிபுத்தன் யார் என்றால் மகாவிஷ்ணு தான் ஆதிபுத்தன். அவர்தான் தோற்றுவிக்கிறார். ஏன்னா எப்பயுமே இந்த லூப்போல போறது அவர்தான், யாராலும் முடியாது. கீதையில கூட அப்படிதான், இதுல மகாபாரதத்துல கூட பாத்தீங்கன்னா லூப் போலதான கண்டுபிடிக்கிறாரு. அப்படி ஒரு பெரிய பிரச்சாரம். அதனாலதான் கேட்டா பெண்ணு கவனிக்கணும். இப்ப பாருங்க, ஒரு சின்ன விஷயம் பாருங்க. எனக்கு ரொம்ப நாள ஒரு சந்தேகம். எனக்கு என்ன சந்தேகம்னா, சில விஷயத்த உங்களுக்கு சொல்லணும். நான் இப்படிதான் வருது. என்னுடைய முழு விவரம் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, பௌத்தரை வாதில் வென்ற சருக்கம் 99 பாடல்கள்னால நம்ம மகதூரடிகள் புராணத்துல இந்த கதை வருது. அந்த இடத்துல நீங்க எதை படிச்சாலும் படிக்காட்டணும். அந்த வாதூரடிகள் புராணத்துல வரக்கூடிய பௌத்தரை வாதில் வென்ற சருக்கம் இருக்கே, அந்த கடவுள் மாமனியுடைய விளக்கத்துக்கு மட்டுவில் மாக்கா வேற்பிள்ளை எழுதின விளக்கத்தை கட்டாயம் படிக்கும். அந்த இடத்துலதான் பௌத்த சமயத்தினுடைய கொள்ளை என்னங்கறத அடிச்சு பிச்சு உதறுவார். உண்மையிலேயே அதை படிச்சீங்கன்னா பௌத்த சமயம்னா என்ன நமக்கு அப்பதான் புரியும். மாக்கா வேற்பிள்ளை அப்பதான் அவருடைய கல்வி அறிவு எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் சொல்லணும். ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான செய்திகள் இதெல்லாம். ஜியு போப் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்தியாவுக்கு மிஷனரியாக அனுப்பப்பட போகிறேன் என்ற விஷயம் எனக்கு தெரிந்தவுடன், ஏன்னா அவங்க ஆஸ்திரேலியில இவரை மிஷனரியா அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப முடிவு பண்ண உடனே நான் என்ன செஞ்சேன்னு சொல்ற, என்ன சென்றால் இந்தியாவில் தோன்றிய தத்துவங்கள் இருக்கு இல்லையா, அந்த தத்துவங்கள் பற்றிய நூல் அப்பொழுது அவருக்கு என்ன தெரியாது, தமிழ் தெரியாது. அவருக்கு அந்த ஹீப்ரூ லாட்டின் அதெல்லாம் தெரியும், ஆனா தமிழ் சான்ஸ்கிரிட் தெரியாது. ஆனா என்ன பண்ணாரா, இந்த இந்திய நாட்டில் தோன்றிய தத்துவங்களை பற்றி என்னென்ன புத்தகம் இருக்கோ ஆக்ஸ்போர்ட்ல அவ்வளவுத்தையும் படிச்சு முடிச்சேங்கிற சொல்ற போப். அதுல பௌத்த சமயம் பற்றி 6 ஆங்கில அறிஞர்கள் எழுதிய நூல்களை நான் படித்தேன். சொல்ல அவங்க ஆதரவு பெயர்லாம் கொடுக்கிறார். அவ்வளவு. அதுல ஒரு நூல் என்ன, ஆர்ச் பிஷப் ஆஃப் சிலான். அப்ப ஆர்ச் பிஷப் ஒருத்தன் இருக்கான் சிலான்ல, அவனும் புத்தி சித்தப்படி எழுதியிருக்கிறான். அந்த நூலையும் படிச்சேன்னு எழுதுறாரு. எல்லாம் இங்கிலீஷ்ல படிச்சேங்கிறார். படித்து முடித்து விட்டு ஒரு பெரிய விஷயம் சொல்றாரு பாருங்க, அதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு வந்து தமிழ் படித்து சம்ஸ்கிருதம் படித்து சைவ சித்தாந்தம் படித்து வாதவருடைய கடவுள் மாமுனியுடைய நூலை படிக்கும் பொழுது அந்த கடவுள் மாமுனியருடைய விளக்கத்தை நான் தெரிந்த பிறகுதான் பௌத்த சமயம் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆங்கிலத்தில் எழுதிய அத்தனை பேரும் தேவ மிஸ்ரப்ரசன்ட். அந்த ஆங்கில அறிஞர்கள் புத்திகிசத்தை பற்றி எழுதுனதெல்லாம் அவ்வளவு தவறு அப்படின்னு சொல்றார். என்ன ஆச்சரியமான செய்தி பாருங்க. அப்ப அவரையே தேத்தி ஆகினால அந்த அப்பொழுது அந்த புத்த மத பிரச்சாரம் நடக்கிறது. நடந்தவனு என்ன பண்ணாங்க, எல்லாரும் இந்த பிரச்சாரத்துக்கு வந்து பிரச்சார பீரங்கின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், ஒரு பெரிய பீரங்கி. எப்பயுமே இந்த மிஸ்ர பிரசன்டேஷன் ரொம்ப நாங்கன்னா நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு பொய்ய பல நாள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உண்மையாயிரும். அது போல சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த 3 பேர் மட்டும், அந்த 3 கோட்டைகள் இருக்கலையே அசுரர்கள், அந்த அசுரோட தலைவன் இருக்கிறானே அவனுடைய பேர் தான் இந்திராட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலி. அது குறிச்சிருந்த பேர் இந்திராட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலி, அது அசுர தலைவர்களுடைய பெயர். அப்போ அசுர தலைவர்களும் மாறினாங்க, புத்திசத்தை எம்ப்ரேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மக்கள் இருக்காங்களே அவருடைய சிட்டிசன்ஸ் எல்லாரும் சிவபூஜையை கைவிட்டு பௌத்த சமயமே தழுவினார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு, 3 பேர் மட்டும் அவர்கள் சிவ பூஜையை விடாம செய்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் பிரஜைகள், தேவர் ஒன்லி சிட்டிசன் நாட் த கிங்ஸ். அவங்க பேரு தான் சுதன்னன் சுசீலன் சுபுத்தி. சுதன்னன் சுசீலன் சுபுத்தி. அப்பொழுது இந்த 3 பேரும் அவர்கள் சிவ பூஜையை விடாமல் செய்து கொண்டு வந்தார்கள். ஆகையினாலதான் என்ன பண்ணாரு, அந்த திரிபுர சம்மாரம் பண்ணும் பொழுது இந்த 3 ஓய்ந்தார்கள். கோட்டத்தை பிடிச்சி எறியுது, அசுர தலைவர்கள் அறிந்தார்கள், ஆனால் இந்த 3 ஓய்ந்தார்கள். அதை அருமையா சொல்லிடுறாங்க. உய்ய வல்லார் ஒரு 3 காவல் கொண்டு கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி பற இளமுலை பங்கன் என்று உந்தி பற. திருவாசலவர் திருவுந்தியார் இருக்குவாங்க, திருவுந்தியார்ல அந்த முப்புறம் எரித்த செய்திகளை ஒரு நான்கு கண்ணீரிலே சொல்லுகிறார். அத அந்த காஞ்சி புராணத்தை சிவஞான முனிவர் சொல்லுகின்ற அந்த வரலாற்றை படித்த பிறகுதான் அதுக்குள்ள எவ்வளவு நுட்பம் இருக்குன்னு புரியும். அது சொன்னார், உய்ய வல்லார் இவன் சிவபெருமான் பாருங்க எரிக்கிறான், ஆனா மூணு பேர் மட்டும் விட்டு எல்லாம் எரியுது. அப்ப இவன் எப்படிப்பட்டவன், எய்ய வல்லாம், ஆனா ஊரே தீப்பிடிச்சு எரியும், மூணு பேர் தப்பிச்சாங்களே அவர்கள் உய்ய வல்லார்கள். இந்த வார்த்தை எப்படி போட்டாங்க, உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தி பற இளமுலை பங்கன் என்று உந்தி பற. அப்ப அந்த மூவர்கள் ஏன் உயிர்ந்தார்கள், தேவாரம் முழுசும் படிங்க, எங்கேயாவது ஆன்சர் இருக்கா, இப்பதான் தெரியுது. இங்க காஞ்சி புராணம் படிச்சாதான் அந்த மூவர் தேவாரத்துக்கு உயிர் வருது. அதே போல ஞானசம்பந்த பெருமான் பாடினார், அவர் என்ன சொன்னார், எல்லாரும் பாடுறாங்க ஒருத்தர் மட்டும் இல்லை, அவர் என்ன சொன்னாரு, பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள், மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தான் தூமா மழை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடும் ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே, ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே, மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தான். இந்த திருவண்ணாமலை பதிகம் பூரா ஒரு ஒரு நைஸ் வைப்பார். முதல்ல ரெண்டு வரியில சிவபெருமானுடைய பெருமை, ஞானசம்பந்தருடைய மெத்தட் நாலு வரி இருக்கு, நாலு வரியில முதல் ரெண்டு வரி சிவபெருமானுடைய பெருமை, அடுத்த ரெண்டு வரி என்ன தெரியுமா, அந்த திருவண்ணாமலையுடைய இயற்கை காட்சி. தூமா மழை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடும் ஆமான் பிழை வந்து அணையும் சார, ஆமான்னா காட்டுப்பசுன்னு அர்த்தம், ஆமாம் பிணை வந்து அணையும் சார. இந்த காட்டுப்பசு வந்து குத்தி கொண்டிருக்கும் மானை பார்த்தா, ஆனா அங்க எப்படி இருந்ததுதான், காட்டுப்பசுவும் மானும் விளையாடி கொண்டிருந்ததுதான். ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே, அது அப்படி இது மாதிரி எத்தனை இடங்கள் படமும். அந்த மூவர்கள் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார்கள், அந்த மூவருக்கு வந்து என்ன பண்ணார் என்றால், அது எங்க வருதுன்னு கேட்டா எல்லாம் தேவாரம் மேற்கொள்ளது, புராணங்களையும் தேவாரத்தையும் படிச்சாதான் தேவாரத்துக்கு உயிர் வருது. அது எங்க சொல்ற, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்புன்கூர் பதிகத்தில் சொல்ற, மூவையில் செற்ற ஞான்று உயிர்ந்த மூவரில் இருவர் இருவர் நின் வாயிற்காவலராக சிலர் தெரியுதா. அந்த சுதன்மன் சுசீலன் இருக்கிறாங்களே, அந்த சுதன்மனும் சுசீலனும் தான் எப்படி இருக்கிறார்கள், இந்த சிவபெருமானுடைய வாயிற் காப்பாளராக, அது ஒரு பதம், அந்த பதத்தில் இப்ப இருக்கிறவங்க, அதனால அசுரர்கள் என்று காட்டுவதற்காக தான் அவர்களை பெரிய உருவமா போட்டு, அசுரன் அசுர பல் இப்படி இருக்கும் பெரிய மீச. அது சில கோயில்ல பாத்தீங்கன்னா சிவலிங்கம் இவ்வளவுதான் இருக்கும், இவங்க அவ்வளவு உயரம் இருப்பாங்க, ஏன்னா அசுரர்கள காட்டுவதற்காக. அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், அவர்கள் வாயு காப்பாளராக, திரு அணுக்கன் திருவாயில்னு பேர், அந்த திரு அணுக்கன் திருவாயில் ரெண்டு பேர் நிற்கிறாங்க. அவர் எப்படி இருக்கிறார் என்றால், ஒருவர் இடது காலை ஊண்டி இருப்பார், இன்னொருத்தர் வலது காலை ஊண்டி இருப்பார். அவருடைய கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒருவர் எப்படி காட்டுவார், இப்படி காட்டுவார், இப்படி இருக்கும் ஒருவருடைய கையை பார்த்தீங்க, இன்னொருவர் கை எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். துவார பாலகர் என்ற பதம் இருக்கு, அந்த பதம் தான் சண்டி முண்டி, அந்த சண்டி முண்டிங்கிற பதத்துல இப்பொழுது இருக்கிறவர்கள் இந்த சுதன்மனும் சுசீலனும். எப்படி சண்டி என்பது ஒரு பதம், அதுல சண்டே சொன்னாங்க இப்ப இருக்க, அந்த மூன்றாவது வரக்கூடிய சுதன்மன் சுசீலன் சுபுத்தி இருக்கான் இல்லையா, அந்த சுபுத்தி தான் குடமுடா நந்தியாக வருகிறார். அந்த குடமுடா நந்தியாக இருந்து சில காலம் இருந்து அப்புறம்தான் அவரைத்தான் மறுபடியும் மாணிக்க வாசகராக அனுப்புகிறேன். குடமுடா நந்தியா, அதாவது திரிபுரம் எரித்த காலத்துல அவர் வந்து அந்த மூவரில் ஒருவராக இருந்தவர். அதுக்கப்புறம் அவர் இவங்க நேரம் வந்துட்டாங்க துவாரபாலர்களா, அவர் மட்டும் என்ன பண்றாரு ஒரு பதத்தை கொடுக்கிறார், கொடுத்து மறுபடியும் என்ன பண்றார். ஆகவே அவருடைய அவதார நோக்கம் எப்படின்னு கேட்டா அருமையா சொல்வாரு, அதை திருவிளையாடல் புராணத்துல சொல்றாரு. மாணிக்க வாசகர் எதற்காக அவதாரம் செய்தாருங்கிறது சொல்றாரு பாருங்க. இந்த புத்த சமயமாகிய இருளை முத முதல உண்டாக்குனது யாரு தெரியுமா? மாயன் திருமான். வாதவெளி புராணத்தை சொல்றார். எப்படி சொல்றார்? ஆயவளம் பதியதனில் அமாத்தியரில் தூய சிவாகம நரியின் துறை விளங்க மாயனிடும் புத்த இருள் மறைந்து ஓட சேய இளம் பருதி என சிவனருளால் அவதரித்தார். அப்ப புத்த இருள் யாருனால வந்தது? மாயனிடும் புத்த இருள். இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டா, சார் நம்ம இப்படி கதை சொல்றோம், வைணவன் ஒத்துக்கிடுவானா? உனக்கு ரொம்ப நாள மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். ஒரு நாள் எனக்கு நிவர்த்தியாச்சு, ஏன்னா கந்தவன் ஐயாட்ட முதலே சொல்லி கேள்வி கேட்கறது கூடாது சொல்லிடுறோம். எனக்கு ரொம்ப நாளா என்னடா நம்முடைய புராணங்கள் இப்படி சொல்லியிருக்கே, இது உண்மையா இருக்குமா, வைணவன் இதை ஒத்துக்கொள்வானா என்று எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு ஒரு நாளுக்கு விட கிடைச்சது. எப்ப கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, நான் அயோத்திக்கு சென்றிருந்தேன். அயோத்தியில தான் அந்த ராமருடைய கோயில் இருக்கிறது, தங்க கோயில். இன்னைக்கு பெரிய இந்தியாவிலேயே பிரச்சனைக்குரிய ஒரு இடம் அயோத்தி. அது ராமனுடைய அவதார ஸ்தலம் அயோத்தி. அது வந்து சரயு நதி போது சரயு நதியில தான் அவருடைய மரணம் நடந்தது. அவர் ராமருடைய மரணமும் அங்கதான். அப்பொழுது அந்த ராமர் கோயில் பாருங்க, அவனை தங்கம் தங்கத்தினால கட்டப்பட்ட கோயில். அந்த கோயில்ல 21 உப அவதாரங்கள், திருமாலுடைய மகா அவதாரங்கள் 10, திருமாலுடைய உப அவதாரங்கள் 21. அந்த 21 உப அவதாரங்கள்ல புத்த அவதாரம் இருக்கு, அதை மறுக்கல அவங்க. பெரிய எவ்வளவு விஷயம் பாரு. நான் போய் அந்த அயோத்தியில ராமர் கோயிலேயே அதை பார்த்த பிறகுதான் எனக்கு ஹிந்தி படிக்க தெரியும், ஹிந்தியில் எழுதி போட்டிருந்தான். அப்பருடைய உபவதாரங்கள் 21 உபவதாரங்கள்ல என்ன வருது? புத்தாவதாரமும் வருது. அப்ப என்ன தெரியுது? அவங்களுக்கு அந்த கான்செப்ட் உடன்பாடு, புத்தாவதாரம் எடுத்தாருங்கிற கருத்து வேற்றுமே இல்லை. அவன் நோக்கமான வேற ஏதாவது சொல்லணும், அது வேற விஷயம். அதனாலதான் சிவஞான சித்தியால ஒரு பிடி பிடிச்சாரு. இந்த இடத்துல சிவஞான சித்தியால என்ன பண்ணாரு, அந்த வைண அந்த பாஞ்சராத்திரிய கொள்ளையை மறுக்கும் போது ஒண்ணு கேட்பார். கீதை பிரமாணம் இல்லை சைவர்களுக்கு. கீதையினுடைய நோக்கம் என்ன? அது ஞான நூல் அன்று, அவ்வளவுதான். கீதையை சொன்னது தப்பானா? இல்ல, கீதையை சொன்னது சரிதான். ஏன்னா எல்லாமே சிவபெருமான் நினைக்கிறத இவர் மூலமா சாதிக்கிறார். அப்படிதான் நம்ம சொல்லணும். எப்பொழுதுமே சிவபெருமான எண்ணத்துக்கு மாறாக நடக்குமா? நடக்குமா? நடக்க முடியாது. நடந்தா எப்படி கடவுளாக முடியும்? அப்ப அந்த இடத்துல என்னன்னு கேட்டா, அந்த மகாபாரத யுத்தத்துல பாண்டவர்கள் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். அதுக்காகவே சிவோகம் பாவனையில அவர் என்ன செய்யறாரு? சாமி ஒரு கேள்விதான் கேட்கிறார். இந்த இடத்துல கீதையை பற்றி ஏன்னா கேட்கிறாங்க பேர், கீதை நமக்கு உடன்பாடா இல்லையா? நிறைய போனீங்கன்னா அந்த மாதிரி கேள்வி கணைகள். எல்லாரும் கீதையை தான் பெருசு எழுதிட்டு இருக்கான் சார், நீங்க என்னன்னா கீதையை பற்றி ஒண்ணுமே வரல, நம்முடைய சமய நூல்ல எங்கேயா கீதையை பற்றி வருதா? அப்ப கீதை நமக்கு அத்தாரிட்டியா இல்லையான்னு கேட்கிறான். ஆனா நம்ம சைவர்களை சில பேர் என்ன சொல்றாங்க, கீதை அத்தாரிட்டியில ஏன் தெரியுமா, அது சம்ஸ்கிருதத்துல இருக்குங்கிறான். அப்படி இல்ல, கீதை சம்ஸ்கிருதத்துல இருக்குங்கிறதுக்காக நம்ம ஏற்றுக்கொள்ளாம இல்ல, தெரிஞ்சுக்கணும் நீங்க. அப்படி பார்த்தால் நம்முடைய சைவ சமயத்தினுடைய அடிப்படை கொள்கை எல்லாமே சம்ஸ்கிருதத்துல தான் இருக்கு. ஆரம்பம் போறான் அப்ப ஒத்துக்காத எல்லாம் தான் ஒத்துக்கூடாதே, அப்ப அதை மட்டும் ஏன் ஒத்துக்கிற? கேள்விக்கு பதில் அப்படி சொன்னா என்ன சிக்கல் வருது? என்ன, கீதை நமக்கு ஏன் உடன்பாடு இல்லை அப்படிங்கறது கீதையிலிருந்தே வசனத்தை காட்டு நான் சொல்ல போறேன், ஒரு பெரிய விஷயம். அப்போ கீதை என்ன கேட்டா, அவருக்கு என்ன கேட்டாரு, ஒரு கிராசிங் பவர் இருக்கு பாருங்க. அந்த கிராசிங் பவர்ங்கிறது அது அதுதான் ஒரு பெரிய ஒரு அறிஞனுடைய கிராசிங் பவர் இருக்கு பாருங்க. அவர் கேட்கிறாரு, கீதை பிரமாணம் இல்லைங்கிறதுக்கு சிவஞான சித்தியார்ல சொல்றார். பதில் பரபக்கத்துல வருது, மகாவிஷ்ணு சொன்னதாக எத்தனை நூல்கள் இருக்கின்றன? அவர் கேட்கிறார் கேள்வி, கீதை உடன்பாடு இல்லை நான் சொல்றேன். அப்ப உங்ககிட்ட கேள்வி கேட்கிற இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஓமாவிலிருந்தே வந்துருன்னார். மகாவிஷ்ணு செய்ததாக எத்தனை நூல்களை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய்? மொத்தம் 3 நூல் இருக்கு மகாவை அருளி செய்ததாக. கீதை ஒன்னு இருக்குது, அந்த புத்தாவதாரத்தில் அவன் செய்த புத்த மத கொள்கை அதுவும் நூலா இருக்கு, அவனே வச்சிருக்கான். இன்னொன்னு, அந்த கிருஷ்ணனுடைய மகன் இந்திரதீமன் இருக்கான் இல்லையா, அவனுக்காக கூர்ம புராணத்தை சொல்றான், அதுவும் கிருஷ்ணன் சொன்னதாக தான் இருக்கு, அவனும் மறுக்கல. ஒரு நாள் இப்ப கீதை வந்து அர்ஜுனனுக்கு சொன்னது, ஆனால் கிருஷ்ணன் தன்னுடைய ஓன் சன் இந்திரதீமன் ருக்மணிட்ட பிறந்தவன் அவனுக்காக ஒன்னு சொன்ன. ஒரு நாள் அவருடைய சன்னை என்ன கேட்கிறாரு, கிருஷ்ணனுடைய ஓன் சன் கேட்கிறாரு, அப்பா நீங்க கூர்மாவதாரம் எடுத்தீங்களாமே, ஆமை வடிவிலே இந்த உலகத்தை காத்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது கூர்மாவதாரம். ஐ கான் இமேஜின் ஹவு இட் வுட் பி. கூர்மாவதாரம்னா என்ன, எப்படி இருக்கும், ஆமை வடிவில் எடுத்து உலகத்தை காத்தீங்கன்னா அதை என்னால இமேஜினே பண்ண முடியல. கேன் யூ நவ் டெமான்ஸ்ட்ரேட் கேக்குறாங்க, கேன் யூ நவ் டெமான்ஸ்ட்ரேட். நம்ம பார்வதி பதை
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

திருவாரூர் சொன்ன நாட்டிடை தொன்மையின் மிக்கது, மண்ணுமா மலரால் வழிபட்டது, வன்னி ஆறு மதி பொதி செஞ்சடை சென்னியார் திருவாரூர் மலர்ந்ததால் என்று சேக்கிழார் பெருமான் போற்றித் துதிக்கும் திருவாரூர் புற்றிடம் கொண்ட புண்ணியனை பூங்கோயில் உறைவானை தொழவிழைந்த சுந்தரர் பெருமான் பறவையுன் மண்டலி தொழுது தேவாசிரியன் போற்றி திருமூலட்டானம் மேவி வீழ்ந்து எழுந்து கை தொழுது முன்னின்று விம்மியே மற்றை கண் தாரும் என்று வேண்டியுருகினார். பருகா இன்னமுதத்தை கண்களால் பருகுதற்கு ஆளாம் திருத்தோழமை திறத்தால் அஞ்சொற்பதிகம் பாடிய சுந்தரருக்கு சீதமலர் கண் கொடுத்து அருளினார் ஆரூர் பெருமான். திருக்கச்சி ஏகம்பத்தில் இடக்கண் பார்வை பெற்ற ஆரூரர் திருவாரூரில் மீளா அடிமை எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி வழக்கண்ணும் பெற்று மகிழ்வார் ஆயினர். கண்ணிற் சிறந்த உறுப்பிள்ளை என்பது நீதி நூல். கண்ணே, கண்ணின் கருமணியே, மணியாடு பாவா என்பார் அப்பரடிகள். முகத்திற்கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன், முக்கண்ணா முறையோ மறையோதி என்று திருவொற்றியூரில் எல்லை நீங்கிய காலத்து பாடியருளிய நம்பியாரூரர் திருவெண்பாக்கத்தில் ஊன்றுகோல் பெற்று கச்சியில் இடக்கண்ணும் ஆரூரில் வழக்கண்ணும் பெற்ற வரலாற்றோடு தொடர்புடைய திருப்பதிகங்களை நாள்தோறும் பாராயணம் செய்தால் கண்ணொளி பெருகும் என்பது திண்ணம். மீளா அடிமை எனத் தொடங்கும் பாடல் பண் செந்துருத்தி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: அப்பொழுது தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று துவங்கும் திருப்பதிகத்தை சுந்தரமுத்துவாமிகள் அங்கு அந்த இடத்திலேயே பாடினதாக சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் குறிப்பிடுகின்றார். எந்த இறைவன் என்றாவது ஒரு நாள் கனவிலாவது நம்மளுடைய சிரத்தின் மீது பாதங்களை வைக்க மாட்டானா என்று கோடானு கோடி அடியார்கள் காத்து கிடக்க, நீயே வழியே வந்து அடியேனது சிரத்தில் கால்களை வைக்கும் பொழுது சிறந்து விட்டேனே என்று தன்னுடைய தவற்றுக்கு வணங்கி இந்த பதிகத்தை பாடியருளினார் சுந்தரமுத்து சுவாமிகள். அப்படி அந்த சுந்தரமுத்து சுவாமிகளுக்கு அருளிய இடம் சித்தவடம் இடம். அங்கும் ஒரு சிவாலயம் இருக்கிறது. இந்த தலத்தில் உள்ள மூர்த்திகளுடைய பெருமையை பார்க்கும்பொழுது தெற்கு நோக்கியவாறு திருப்புர சம்ஹார மூர்த்தியினுடைய அருமையான சபையை நாம் தரிசிக்க வேண்டும். இந்த மூர்த்தி பின்னால் உள்ள கரங்களில் மான்முழு எஞ்சிய நிலையில் உள்ளார். முன் இடது கரம் வில்லை தாங்கியிருக்கிறது. வலது முன்கரம் அம்பை தாங்கியிருக்கிறது. இடது புறம் அம்பிகை இரு கரங்களோடு நிற்கின்றாள். ஜடாமுகுடம் அருமையாக விளங்குகின்றது. இருவரும் நின்ற கோலத்தில் இருக்கிறார்கள். இந்த திருப்புர சம்ஹார மூர்த்தியை பிரதான மூர்த்தியாக இங்கு வழிபடுகிறார்கள். இந்த திருப்புர சம்ஹாரம் நடைபெறுவதற்கு மூல காரணமாக இருந்தது எது என்று அறிந்து கொள்ள வேண்டும். முற்காலத்தில் பௌத்த மனுவந்தரத்தில் காசியப வம்சத்தில் தோன்றிய வலாசுரன் சந்ததியார்கள் தாரகாக்ஷன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி ஆகிய அசுரர்கள் மூவர். அவர்கள் தேவர்களோடு போரிட்டு தோற்றுவிட்டபடியால் அவமானம் அடைந்தவர்களாக, இனிமேல் தேவர்களை எந்த விதத்திலாவது வெல்ல வேண்டும், அடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு தங்களுடைய குலகுருவாகிய சுக்கர பகவானை அடைந்து அவர் பாதங்களில் பணிந்து தாங்கள் பட்ட அவமானத்தையும் தங்கள் கோரிக்கையையும் சொல்லி அவரிடம் உரையிட்டார்கள். சுக்கர பகவானும் அவர்கள் மேல் கிருபை கூர்ந்து, நீங்கள் தேவர்களை வெல்வது என்பது அவ்வளவு எளிதல்ல, அதற்கு தெய்வ பலம் இருக்க வேண்டும். அது சிவபூஜையினால் மட்டுமே உங்களுக்கு வாய்க்க வல்லது. உங்கள் எதிரிகளாகிய தேவர்களை வெல்ல வேண்டுமானால் இப்பொழுது முதலே சிவபூஜையும் தவமும் செய்ய ஆரம்பியுங்கள் என்று உபதேசித்தார். அதற்கு இம்மூவரும், சுவாமி அப்படியானால் சிவபூஜையும் தவமும் செய்வதற்கு ஏற்ற இடத்தையும் தாங்களே அருள வேண்டும் என கேட்க, சுக்கர பகவான் தமிழ்நாட்டில் பினாகி நதிக்கு தெற்கே கடில நதியின் வடகரையில் திருவதிகை என்ற உயர்ந்த தலம் ஒன்று இருக்கிறது, அங்கு சென்று சிவபூஜை செய்து தவம் செய்து வேண்டியதை பெறுங்கள் என்று கூறி அவர்களுக்கு தீட்சை செய்வித்து உபதேசித்து அனுப்பினார். தாரகாக்ஷன் முதலிய மூவரும் அவர் சொற்படி கடின நதியில் நீராடி சிவச்சின்னங்களை தரித்து கொண்டு பஞ்சேந்திரியங்களையும் அடக்கி பஞ்சாகினி மந்தினியில் ஆயிரம் வருஷம் அகோரமாக உக்ரமாக தவம் செய்தார்கள். இந்த தவாக்னி மூன்று லோகத்தையும் தகிக்க ஆரம்பித்து விட்டது. இந்திரன் இதனை அறிந்தான். இவனுடைய தவத்தை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கம் அவனுக்கு. ஆகவே மேனகை, ரம்பை, திலோத்தமை ஆகிய தேவலோக பெண்கள் மூவரையும் அங்கு அனுப்பி அவருடைய தவத்துக்கு பங்கம் வரும்படியாக செய்தான். ஆனால் அவர்களால் அது முடியவில்லை. மீண்டும் இந்திரனிடமே திரும்பி போய்விட்டார்கள். இதனை கண்ட இந்திராதி தேவர்கள் எல்லாரும் பிரம்மலோகம் சென்று பிரம்மதேவனை கண்டு துதித்து வணங்கி, இப்போது செய்யத்தக்கது என்னது? இவன் தவத்தை கண்டு சிவபெருமான் இம்மூவரும் கேட்ட வரங்களை கொடுத்து விட்டால் அவர்கள் தேவர்களுக்கு மிகவும் துன்பம் தருவார்களே, இதை எவ்வாறு தடுப்பது என்று கேட்டார்கள். உடனே பிரம்மா இம்மூவருக்கும் எதிரில் காட்சியளித்து, உங்களுக்கு வேண்டிய வரங்களை கேளுங்கள் என்றார்கள். அப்பொழுது இம்மூவரும், சுவாமி, எங்களுக்கு என்றும் இறப்பு என்ற ஒன்று இருக்கக்கூடாது, அதாவது சாகா வரம் வேண்டும், அதோடு நாங்கள் நினைத்த இடத்துக்கெல்லாம் செல்லும்படியாக, ஆகாய மார்க்கத்தில் பறக்கும்படியாக மூன்று கோட்டைகள், இரும்பு, பொன், வெள்ளியால் ஆகிய உலோகங்களால் அமைந்த மூன்று கோட்டைகள், இவற்றை கொண்டு நாங்கள் எங்கும் செல்ல வேண்டும், மிகுந்த பராக்கிரமம் எங்களுக்கு ஏற்பட வேண்டும், தேவர்களும் எங்களை கண்டு நடுங்க வேண்டும் என்றெல்லாம் வரம் வேண்டினார்கள். அதற்கு இணங்கிய பிரம்மதேவர், முதலில் நீங்கள் கேட்ட சாகாவரம் ஒன்றை தவிர மீதி வரங்களை எல்லாம் கொடுத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். பிரம்மா கொடுத்த வரத்தின்படி 100 யோஜனை விஸ்தீரணம் உள்ளதாக பொன்னினாலும் வெள்ளினாலும் இரும்பினாலும் மூன்று கோட்டைகளை ஏற்படுத்தி கொண்டு ஆகாய மார்க்கத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த மூன்று அசுரர்களும். இதை கண்ட தேவர்கள் நடுக்கும் உற்றவர்களாக அவர்கள் முன்பே செல்ல அஞ்சினார்கள். இந்த துஷ்டர்களுக்கு இவ்வாறு அதிகாரம் வந்துவிட்டால் இப்படித்தான் உலகத்தையே நடுங்க வைப்பார்களாம். தேவர்களும் முனிவர்களும் இவர்களுக்கு குற்றவாளி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இதனை கண்ட தேவர்கள் வேறு வழியில்லாமல் இந்திரனோடு வைகுண்டத்தை அடைந்து திருமாலை வணங்கி தாங்கள் படும் துயரங்களை எல்லாம் சொன்னார்கள். இதனை கேட்ட திருமால், திருப்புறவாசிகளை அடக்குவது என்பது நம்மால் முடியாத காரியம், கைலாசனாகிய பரமேஸ்வரன் ஒருவனே இதை செய்ய வல்லவன், அவர்கள் அனைவரும் சிவபூஜை செய்தவர்கள், தவம் செய்தவர்கள், உடம்பை வருத்தியவர்கள், ஆகவே நாம் அவர்களை நாசப்படுத்துவது என்பது ஒரு காலம் நடக்காது, ஆகவே நானே போய் என்னுடைய மாயையினால் உப்பராதிகளை எல்லாம் மயக்கி அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய சிவச்சின்னங்களையும் சிவபூஜைகளையும் மாற்றி வைத்துவிட்டு அப்பால் சிவபெருமானை கொண்டே அவர்களை அழிக்கிறேன் என்று அருளினாராம். ஒரு பௌத்த குருவாக மாறி திருமால் இம்மூவரையும் சிவசின்னங்களையும் சிவபூஜைகளையும் நீக்கி பிரஷ்டர்களாக ஆகும்படியாக தனது மாயையினால் செய்வித்தார். ஆனால் இந்த தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலி என்ற சிவபக்தர்களுடைய வைராக்கியத்தை மாத்திரம் மாற்ற இயலவில்லை. மூவர்களை மாற்ற முடியாவிட்டாலும் பரவாயில்லை, முப்புறவாசிகள் எல்லாவர்களையும் நல்ல நெறியிலிருந்து மாற்றியதே போதும் என கருதி திருமால் திரும்பவும் வந்துவிட்டார். கைலாயத்தை வந்து அடைந்தார். நந்திதேவரை கண்டு, சுவாமி, நாங்கள் திருப்புராதிகள் செய்யும் கொடுமைக்கு ஆற்றாது அடைக்கலமாக இங்கு வந்திருக்கிறோம். இந்த செய்தி சிவபெருமானுக்கு தாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார். அதிகார நந்திகேஸ்வரர் அவர்களையெல்லாம் வாயிற்புறத்தில் நிறுத்திவிட்டு இறைவனிடம் சென்று, தேவர்கள் வாயிலில் நிற்கும் காரணத்தையும் பிற தகவல்களையும் பெருமானிடம் விண்ணப்பம் செய்தார். பரம கருணாநிதியாகிய சிவபெருமான் நந்திகேஸ்வரருடைய விண்ணப்பத்தை ஏற்று திருமால் இந்திரன் முதலிய தேவர்களை உள்ளே வர ஆக்ஞாபித்தார். தேவர்கள் எல்லாம் இறைவனையும் வணங்கி, பெருமானே, திருப்புறவாசிகள் எவராலும் இரவாதிருக்க வரம் பெற்றதலால் அவர்களை அழிப்பது என்பது நடக்கக்கூடியதாக தெரியவில்லை. எல்லா வல்லமையும் பொருந்திய தங்களை அன்றி வேறு யாராலும் அவர்களை அழிக்க முடியாது. ஆகவே தாங்கள் அவர்களை அழித்து எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள். ஸ்ரீகண்டனாகிய கைலாசநாதன் அவர்களுடைய வேண்டுகோளை அங்கீகரித்து விஸ்வகர்மாவை அழைத்து ஒரு பெரிய தேரினை தயாரிக்க உத்தரவிட்டார். விஸ்வகர்மாவின் முயற்சியால் 14 லோகங்களையும் தேர் தட்டாக ஆக்கி, சூரிய சந்திரர்களை அதன் சக்கரங்களாக ஆக்கி, பிரம்மா சாரதியாக ஆகி, 4 வேதங்கள் 4 குதிரைகளாக ஆகி, மலை மேருமலை வில்லாகவும், வாசுகி என்ற பாம்பு நானாகவும், திருமால் அம்பாகவும், இப்படி ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொரு அங்கங்களில் வீற்றிருந்தார்கள். இறைவனும் அதில் எழுந்தருளி, சங்கு முழங்க, குடமுழா முழங்க, தும்புரு நாரதர் யாழ்கள் மீட்ட, இந்திராணி முதலிய தேவமாதர்கள் மங்களம் இசைக்க, லக்ஷ்மியும் சரஸ்வதியும் வெண்சாமரம் வீச, மேருவில்லை கரத்தில் ஏந்தியவராக திருப்புரசம்ஹாரம் செய்வதற்கு புறப்பட்டார். சிவகணங்கள் அவரை தொடர்ந்து வரலாயினர். திருவதிகையை அடைந்தவுடன் அசுர சேனைகளை எதிர்க்க தயாரானார்கள். அந்நேரத்தில் தேவர்களுக்கு ஒரு ஆணவம் ஏற்பட்டது. நாங்கள் இந்த தேரின் ஓர் அங்கமாக விளங்குகின்றோம் என்பதே அது. தங்களுடைய துணையினாலேயே இறைவன் திருப்புறங்களை வெல்லப்போகிறார் என்று எண்ணம் கொண்டார்கள். சர்வஜ்ஞான பரமேஸ்வரனுக்கு இவர்களை நல்லறிவு புகட்ட வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று. உடனே அந்த தேரை சற்று அழுந்தும்படியாக செய்தான் பெருமான். அது நிலத்தில் அழிந்துவிட்டது, மேற்கொண்டு செல்ல முடியாமல் ஆகிவிட்டது. எவ்வளவோ முயன்று பார்த்தார்கள், அத்தேர் நகரவில்லை. காரியம் கெட்டுவிட்டதே என்று கலங்கி போய்விட்டார்கள். அப்போது மகாவிஷ்ணுவானவர் ஒரு ரிஷபத்தின் வடிவத்தை ஏற்று அந்த தேரை தூக்க முயன்றார். அவரால் முடியாமல் போகவே வாயால் நுரை கக்கி அந்த ரிஷபம் கீழே விழுந்தது. அதற்கு பிறகு இம்முயற்சியை கைவிட்டு விபூதி ருத்ராசனங்களை தரித்தவராய் கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு ஸ்ரீருத்ர ஜபத்தை செய்தார் என்று ஸ்காந்த மகாபுராணம் குறிப்பிடுகிறது. இதனால் திருப்தியடைந்த மகாதேவனானவர் விஷ்ணுவை அழைத்து என்ன வேண்டும் கேள் என்று சொல்ல, தாங்கள் இந்த தேவர்கள் செய்த அபராதத்தை மன்னித்து உப்புரங்களை அழித்துள்ள வேண்டும் என்று கேட்டார். அதற்கு ஒப்புக்கொண்ட இறைவனும் ஒரு புன்னகையாலேயே உப்புரங்களை அழித்ததாகவும், பிறகு விஷ்ணுவானவர் அவர் விரும்பியபடியே ரிஷப வாகனமாக மாறி இறைவனை தாங்கினாராம். இந்த உப்புரங்கள் அழிந்த பிறகு அவற்றில் இருவரை தன் வாயில் காப்பானாகவும், மற்றொருவனை தான் ஆடும்பொழுது குடமுழா முழக்குவனாகவும் அருளி செய்தார். ஆகவே மரக்கருணையோடு அறக்கருணையும் இதில் இருக்க காண்கிறோம். இந்த முப்புரங்களானவை ஆணவம் கண்மம் மாயை என்று தத்துவ ரீதியாக சொல்வார்கள். அவற்றை எரித்து இறைவன் நமக்கு நல்வழி காட்டுகிறான் என்று தத்துவ ரீதியாக சொல்வார்கள். இதேபோல் கருடன் இங்கு வந்து கருடலிங்கம் என்ற ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்ததாகவும், இதனை வழிபடுபவர்களுக்கெல்லாம் சர்ப்பதோஷங்கள் எல்லாம் நீங்க பெறுவார்கள் என்றும் தலபுராணம் சொல்கிறது. பாரத யுத்தத்தின் இறுதியில் அஸ்வத்தாமனாகிய யானை இறந்துவிட்டது என்று சொன்னதை அஸ்வத்தாமன் இறந்தான் என்று துரோணர் கேட்டபடியால் அவர் போரிடாமல் நிராயுதபாணியாக இருந்துவிட்டார். அப்பொழுது அவரை திருஷ்டத்யும்னன் என்பவன் கொன்றுவிட்டான். இந்த பொய் சொன்னதாக தர்மபுத்திரனுக்கு இந்த குருஹத்தியும் வந்து சேர்ந்தது. இறுதியில் இந்த தோஷம் உன்னை நீங்குவதற்காக நீ தென்திசைக்கு சென்று திருவதிகைக்கு இறைவனுடைய சன்னதியில் அந்த தீர்த்தத்தை ஆடி விதிப்படி பூஜை செய்தால், சிவலிங்க பிரதிஷ்டையும் செய்தால், சோடச தானங்கள் செய்தால் உன்னுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கி போகும் என்று வியாசர் சொன்னார். அதேபோல் தர்மபுத்திரனும் தன்னுடைய தம்பிமாரோடு திருவதிகையை அடைந்து சிவதரிசனம் செய்து கடிலத்தில் நீராடி சிவலிங்க ஸ்தாபனம் செய்து சிவபூஜையும் சோடச தானங்களும் செய்தான். அப்படியாக ஒரு மாத காலம் செய்து வருகையில் ஒரு அசரீரி கேட்டது, தர்மபுத்திரனே, உன்னை அடைந்த குருஹத்தி தோஷமும் பொய் சொன்ன தோஷமும் நீங்கியது. இனி உன் நகரை அடைந்து பட்டாபிஷேகம் செய்து கொண்டு நாட்டை நல்ல முறையில் பரிபாலனம் செய்து கொண்டு வா என்று அந்த அசரீரி கூறியது. இந்த பாண்டுபுத்திரர்கள் பூஜித்த சிவலிங்கங்களை வழிபட்டவர்கள் பகைவர்களை வென்று இஷ்ட காமியங்களை அடைவார்கள் என்று சொல்வார்கள். இந்த தலத்திற்கு அருகில் பல தலங்கள் இருந்தாலும் திருவாமூர் என்று ஒரு சிறிய ஊரில் வேளாள மரபில் புகழனார் என்பவருக்கும் மாதினியார் என்பவருக்கும் மகவாக பிறந்தவர் மருள்நீக்கியார். அவருக்கு முன் பிறந்தவர் திலகவதியார். திலகவதியாருக்கு திருமணம் நிச்சயித்த பொழுது அவருக்கு திருமணம் செய்வதாக இருந்த மணமகன் கலிப்பகையார் என்பவர் போரில் மாண்டதால் இதை கேட்ட திலகவதியாருடைய பெற்றோர்கள் மரணமடைந்தார்கள். தனக்கு கணவனாக வர இருந்தவரும் வீரமரணம் அடைந்தார் என்று கேள்விப்பட்ட திலகவதியார் தன்னை மாய்த்து கொள்ள எண்ணிய பொழுது அவ்வாறு செய்ய வேண்டாம், அவ்வாறு நீ உயிர் நீத்தால் நானும் அவ்விதமாக உயிரை விட்டுவிடுவேன் என்று தம்பி கதையுடன் தம்பியார் உளராக வேண்டும் என்ற தயாவினாலும் திலகவதியார் தான் உயிர்விடும் நோக்கத்தை விடுத்து தவக்கோலம் பூண்டு திருவதிகை பெருமானுக்கு சிவத்துண்டு ஆற்றி கொண்டு வந்தார். இந்த மருள்நீக்கியார் சமண நூல்களை கற்று சமண மதத்தை சார்ந்து வாழ்ந்த பல்லவ மன்னன் ஆதரித்தபடியால் சமண சமயத்தை சார்ந்து தர்மசேனன் என்ற பட்டத்தையும் பெற்று சமண சமய தலைவராக விளங்கினார். இதனை கேட்டு மனம் புழுங்கிய திலகவதியார் இறைவனிடம் அதை விண்ணப்பித்தார். இறைவன் அவருடைய கனவில் தோன்றி, உன்னுடைய மனக்கவலையை ஒழி, உன் தம்பி முன்னமே என்னை அடைய தவம் செய்தவன், அவனுக்கு சூளை நோய் தந்து அவனை ஆட்கொள்வோம் என்று அருள் செய்து மறைந்தான். அதேபோல் தீராத வயிற்றுவலி உண்டாயிற்று தர்மசேனருக்கு. எவ்வளவோ மருத்துவங்கள் செய்தும் அதை தீர்க்க முடியவில்லை. தனது தமைக்காரிடமே திரும்பி வந்தார். நீ என்னை சரணடைவதை காட்டிலும் திருவதிகை கோயிலுக்குள் சென்று திருநீர் அணிந்து திரு ஐந்தெழுத்து ஓதி இறைவனிடம் மன்றாடு என்று திலகவதியார் சொல்லவே இறைவனை வலம் வந்து கண்ணீர் வார விண்ணப்பிக்கும் பொழுது அவருடைய திருவாயிலின்றும் தேவாரம் உதயமாயிற்று. காலகாலனாகிய பரமேஸ்வரன் யமனையே உதைத்து தன்னுடைய அடியவனை காப்பாற்றவில்லையா? அந்த கூற்று, அதாவது யமனே என்னுடைய வயிற்றில் வந்து இப்படி கொடுமை செய்கிறது, ஆனால் உன்னை என்றும் அடியேன் மறந்ததில்லை, என்னுடைய வயிற்றில் இவ்வாறு வந்து புரட்டி எடுக்கக்கூடிய இந்த நோயை தேவிரீர் ஒருவரே தீர்க்க வல்லவர், ஆகவே அருள் செய்வீராக, உமக்கே நான் என்னுடைய நெஞ்சத்தை இடமாக வைத்தேன், உன்னை மறந்து ஒரு நாளும் இருந்ததே இல்லை என்றெல்லாம் கதறுகின்றார் அப்பர் பெருமான்.

தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே குடரோடு துட

நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்து அறியேன், வஞ்சம் இது ஒப்பது கண்டு அறியேன், வயிற்றோடு துடக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்து என்னை நலிவதனை நணுகாமல் துறந்தும் கறந்தும் இடீர்.

0: இந்த திருப்பதிகத்தை பாடிய பொழுதே சூழல் நோய் நீங்கியது. சிவபெருமானுடைய திருவருட்கடலில் மருள்நீக்கியார் மூழ்கி திளைத்தார். நாவுக்கரசரே எழுந்திரு என்று பெருமான் திருவாயால் அழைக்க அன்று முதல் அவர் திருநாவுக்கரையர் என்ற திருப்பெயரினை பெற்றார். இவ்வாறு திருநாவுக்கரசர் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறுவதற்கு காரணமாக இருந்த தலமே திருவதி வீரட்டானம். எனவே இப்பெருமானுக்கு பலவாறு தொண்டாற்றினார் அப்பர் பெருமான். உழவாரப்படையை ஏந்தியவராக கண்ணீர் வார அந்த ஆலயத்தை உழவாரப்பணி செய்து திருப்பதிகங்கள் பாடி அங்கே ரெண்டு நாட்கள் தங்கியிருந்தார். பிறகு பல யாத்திரை பல தலங்களுக்கு யாத்திரையாக புறப்பட்டார் என்று பெரிய புராணம் நமக்கு அறிவிக்கின்றது. இந்த பெருமானை மூன்று திருமுறைகளிலும், அதாவது நான்காம் திருமுறை, ஐந்தாம் திருமுறை, ஆறாம் திருமுறை ஆகிய மூன்றிலும் திருப்பதிகங்கள் பாடியுள்ளார் அப்பர் பெருமான். இந்த வீரட்டேஸ்வரத்திற்கு ஒரு போற்றி திருத்தாண்டகத்தையும் அருளியிருக்கிறார் அப்பர் பெருமான். அந்த வீரட்டத்தை விரும்பிய பெருமானை பலவாறு வர்ணிப்பார் அந்த தாண்டகத்தில். எல்லாம் சிவமயமாக நின்றவனே, சுடர் வடிவில் நின்றவனே, மழு வாழ் படையை ஏந்தியவனே, கூற்றை உதைத்தவனே, கல்லாத மக்களுக்கு காண்பதற்கு அறியவனே, கற்றவர்களுடைய துன்பங்களையெல்லாம் நீக்குபவனே, வில்லேந்தியவனாக புறங்களை எரித்தவனே, பாட்டுக்கு உருகி வரங்கள் அளிப்பவனே, எல்லா ஊழிகளுக்கும் அப்பாற்பட்டவனே, யாரொருவர் உன்னை நினைப்பாரோ அவர் உள்ளத்தை கோயிலாக கொண்டவனே, முழு நீரு பூசிய மூர்த்தியே, எல்லையில்லாத கருணை உள்ளவனே, பிரம்மனுடைய சிரத்தை கையில் ஏந்தியவனே, திலச்சிற்றம்பலம் மேயவனே, நீல மெடரு உடையவனே, நீலகண்டா உமையை ஒரு கூறாக கொண்டவனே, கங்காதரனே, பழையாறு பட்டீஸ்வரத்தில் வீற்றிருப்பவனே, வேண்டுவார்களுக்கெல்லாம் பரகதி கொடுத்தல்லக்கூடிய பரமமூர்த்தியே, வேழத்தின் உருவி பொறுத்தவனே, நாகத்தை அறையில் அசைத்தவனே, ஆனஞ்சும் உகப்பவனே, கடலும் விசும்பும் நிலனும் ஆகிய அஷ்டமூர்த்தியாக விளங்குவோனே, இந்த உலகம் முழுதுமாக பறந்து விளங்குவோனே, காமனை காய்ந்தவனே, தொழுத கை துன்பம் துடைப்பவனே, நான் மறையோடு ஆறு அங்கமும் ஆனவனே, சிந்தையில் என்ற சிவனே, ஸ்ரீபற்பதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீசைலத்தில் வீற்றிருப்பவனே, புண்டரிகத்துள் உள்ளவனே, புண்ணியா புனிதா சதுரா தத்துவா ஹரணே என்றெல்லாம் நாமங்களை சொல்லி முக்கண்ணனே, முதல்வனே, முருகுவள் தன்னை பயந்தவனே, தர்மஸ்வரூபனாகிய பரமேஸ்வரனே, திருநாகர் சுவாமிகள் இந்த போற்றி தாண்டகத்தின் மூலமாக போற்றுகின்றார். இவற்றையெல்லாம் ஊதி ஊதி கரைந்து கரைந்து கண்ணீர் மல்க நாம் பரவுவோமானால் பெருமானுடைய அருள் நிச்சயமாக நாம் எல்லோருக்கும் கிட்டும். எல்லா துயரங்களும் நீங்கும். நிறைவாக பிறவாத இன்பம் நாமும் பெறுவோம். இதில் எவ்வளவும் எத்துணையும் ஐயமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தலயாத்திரை செய்பவர்கள் இந்த எண்ணத்தோடு, ஒரு அடக்கத்தோடு, பணிவோடு, பக்தியோடு ஆலயத்தை தரிசனம் செய்தார்களானால் எந்த வரத்தையும் பெறலாம். எந்த தலத்திலும் இறைவன் அருள் மழை பொழிவதற்காக காத்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக திருவதிகை வீரட்டானத்து தரிசனத்தை இவ்வளவில் நிறைவு செய்கிறோம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் சிவபெருமான் உமையம்மை பற்றிய கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சி தம்பலம், இப்ப ஆச்சு கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? இன்னைக்கு குட்டீஸுக்கெல்லாம் சிவபெருமான் யாரு, உமையம்மை யாரு, அவங்க எங்க இருப்பாங்க, அவங்க எங்கெல்லாம் இருப்பாங்க, நமக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு கதை. சரிங்களா? நம்ம உலகத்துல எவ்வளோ உயிர்கள் இருக்கு இல்லையா, எவ்வளோ மனுஷங்க இருக்காங்க, அனிமல்ஸ் இருக்கு, பேர்ட்ஸ் இருக்கு, இன்செக்ட்ஸ் இருக்கு, பேர்ம்ஸ் இருக்கு, ஃபிஷ் இருக்கு, பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா. இது எல்லாம் ஒரு ஒரு உயிர், ஒரு ஒரு உடம்புக்குள்ள ஒரு ஒரு உயிர் இருக்குது இல்லையா. இப்ப எனக்கு அம்மா யாருன்னு கேட்டா நான் ஒரு பேர் சொல்லுவேன், அப்பா யாருன்னு கேட்டா ஒரு பேர் சொல்லுவேன். அது மாதிரி நீங்களும் சொல்லுவீங்க இல்லையா, உங்க அம்மா பேர் அப்பா பேர் கேட்டா சொல்லுவீங்கல்ல. அதே மாதிரி உலகத்துல இருக்க நம்ம எல்லாரோட உயிருக்கும் எல்லாருக்கும் ஒரு அப்பா இருக்காங்க. அந்த அப்பா தான் சிவபெருமான் சரியா. ஹி இஸ் தி சுப்ரீம் சரியா. அவங்களால முடியாததே கிடையாது. அவங்க கூட இருக்கிறவங்க உமையம்மை இல்லையா. சிவபெருமானுடைய சக்தி தான் உமையம்மை. அவங்க தான் நம்ம எல்லாருக்கும் அம்மா சரியா. அவங்க எங்க இருப்பாங்க? இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? நம்ம வீட்டுல இருக்கோம் இல்லையா. அது மாதிரி அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குன்னு ஒரு இடம் தனியா சொல்ல முடியாது. அவங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க சரியா. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், நம்ம வசதிக்காக மவுண்ட் கைலாஷ் இருக்கு இல்லையா, கைலாயமலை, அங்கதான் சிவபெருமான் அம்மை இருக்காங்க, போர்ட் ஆஃப் அபோர்ட் ஆஃப் சிவா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பெருமான் கைலாயமலையில மட்டும்தான் இருப்பாரா? இல்ல, அவர் எல்லாத்துல இருப்பார் சரியா. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதை சரியா. ஒரு ஒரு குரு இருந்தாங்க. அந்த குருவுக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க சரியா. இப்ப நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஒரு டீச்சர் இருக்காங்க, நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு குரு இருந்தாங்க. அந்த குருவுக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அப்போ அந்த குரு ஒரு நாள் சொன்னாங்க, எல்லா சீடர்களுக்கும் ஒரு வேலை கொடுத்தாங்க. சரி, நீங்கெல்லாம் இவ்வளவு நாள் என்கிட்ட பாடம் படிச்சீங்க, இப்போ நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி, நீங்க எந்த அளவுக்கு சாமியை புரிஞ்சுட்டு இருக்கீங்க, சாமியை பத்தி எவ்வளவு தெரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எல்லா சீடர்களையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு பனானா கொடுத்தாங்க. பனானான்னு தெரியல, வாழைப்பழம் இல்லையா. ஒரு பனானா கொடுத்துட்டு, இந்த பனானாவை நீங்கள் யாருமே இல்லாத இடத்துல போய் தனியாக இருந்து சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அந்த பனானாவை யாருமே இல்லாத தனி இடத்துக்கு போய் யாருக்கும் தெரியாம நீங்க மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு எல்லார் கையிலையும் ஒரு ஒரு பனானா கொடுத்தாங்க. எல்லாருக்கும் சரி ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடர் என்ன பண்ணா, அவங்க வீட்டுக்குள்ள போய் யாரும் இல்லாத நேரத்துல நல்ல கதவை பூட்டிட்டு, அப்பாடா வீட்டுல யாரும் இல்லை, எல்லாரும் வெளியில போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனானாவை சாப்பிட்டுருவான் சரிங்களா. இன்னொருத்தர் என்ன பண்ணுவான், ஒரு ரூமுக்குள்ள போய் நல்ல டைட்டா கதவை மூடிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி இருக்கா வச்சுட்டு, அப்பா யாரும் என்ன பார்க்கல, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள வச்சு சாப்பிட்டுருவான். இன்னொருத்தர் என்ன பண்ணுவான், ஓடி போய் ஒரு புஷுக்குள்ள நுழைஞ்சுக்குவான். புஷ்ன்னா தெரியல, போதர் காட்டுல ஒரு புஷுக்குள்ள நுழைஞ்சிட்டு, அப்பாடா இந்த புஷுக்குள்ள நுழைஞ்சிட்டேன் என்னை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடிக்குள்ள உட்காந்துட்டு சாப்பிடுவான். இன்னொருத்த என்ன பண்ணுவான், நல்ல பெட்ஷீட்டை போட்டு நல்ல போர்வையை போட்டு பொத்திக்கிட்டு இருட்டாக்கிட்டு அதுக்குள்ள வச்சு சாப்பிட்டுடுவான். ஆஹா என்னை யாரும் பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு. இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவான், ஒரு பெரிய அண்டா எடுத்து அந்த அண்டாக்குள்ள உட்காந்துட்டு மூடியை வச்சு நல்லா மூடிட்டு, அப்பாடா என்னை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுடுவான். சரியா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று, ஒருத்தன் வீட்டுக்குள்ள ஒளியிறான், ஒருத்தன் பெட்ஷீட்டுக்குள்ள ஒளியிறான், ஒருத்தன் பாத்திரத்துக்குள்ள ஒளியிறான், ஒருத்தன் இருட்டு ரூமுக்குள்ள ஒளியிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்றத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு ஒளிஞ்சிட்டு என்னை யாரும் பார்க்கல என்னை யாரும் பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு அவள் அவர் கொடுத்த வாழைப்பழத்தை சாப்பிடுவாங்க சரியா. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அவர் வீட்டுக்குள்ள போனா கூட சாமி வந்துட்டே இருக்கிறது தெரியும், அவர் ஒரு ரூமுக்குள்ள போனா கூட சாமி வந்துட்டே இருக்கிறது தெரியும், இருட்டுக்குள்ள போய் உட்காந்தா கூட சாமி நிற்கிறது தெரியும், பாத்திரத்துக்குள்ள போய் உட்காந்தா சாமி இருக்கிறது தெரியும். என்னடா இது, நம்ம எங்க போனா இந்த சாமி சிவபெருமான் நம்ம கூடயே வராரே அப்படின்னு அவன் ஓடி ஓடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்ப்பாரு. எங்கேயுமே ஒளிய முடியாது. புதருக்குள்ள போய் உட்காந்தா அங்கேயே சிவபெருமான் வந்து உட்காந்துருப்பாரு, மரத்து மேலேயே உட்காந்தா அங்கேயே சிவபெருமான் வந்து உட்காந்துருப்பாரு. என்னடா இந்த சாமி நம்ம கூடயே இல்லை இருக்காரு, இவரை விட்டுட்டு நம்ம எங்க தனியா போக முடியலையே அப்படின்னு அவருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். அந்த ஒரு சீடருக்கு எங்க போய் பார்த்தாலும் சிவபெருமான விட்டுட்டு தனியா போகவே முடியாது அவரால, என்னடா அந்த சாமி நம்ம கூட இல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில குருகிட்ட போய், குரு என்னால செய்ய முடியல, நான் எங்க போனா என் கூட சிவபெருமான் வந்து நிக்கிறாரு, அவர் என்கிட்டயே இருக்காரு, என் பக்கத்திலேயே இருக்காரு, எனக்குள்ளேயே இருக்காரு, என்னால தனியாவே இருக்க முடியல சாமி, அதனால நான் இந்த பழத்தை சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு பனானால திரும்பி கொடுத்துருவாரு அந்த குரு கிட்ட சரியா. அப்ப அந்த குரு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, பாத்தியா சாமி எல்லா நேரமும் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்காரு, நம்ம பக்கத்திலயே இருக்காரு, நமக்கு எது தாப்புல உட்காந்து நம்மள பாத்துக்கிட்டே இருக்காரு, எல்லாமே சாமி நமக்கிட்டேதான் இருக்காரு, நீங்க யாரும் அதை உணரல, இந்த ஒரே ஒரு பையன் தான் அதை உணர்ந்திருக்கான், அதனால அவன்தான் சாமிய சரியா புரிஞ்சிட்டு இருக்கான், சாமி எப்படிப்பட்டவர், நம்ம கூட எங்க இருக்காரு, நமக்காக என்னென்ன செஞ்சிட்டு இருக்காரு, இதையெல்லாம் இந்த பையன் ஒருத்தன் தான் நல்லா புரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த ஒரு பையனை பத்தி சொன்னார். நல்ல பெருமையா சொன்னார். அந்த பையன் பேர் என்ன தெரியுமா, கனகதாசர். சரியா, நம்ம இப்ப எல்லாம் கூட ஒரு கொண்டாடுவோம்ல கனகதாச ஜெயந்தின்னு கூட ஒண்ணு கொண்டாடுவாங்க, அது அந்த கனகதாசர் தான். சரியா, இதுல இருந்து என்ன தெரியுது, சாமி நம்ம கூடயே வர்ற சிசிடிவி கேமரா மாதிரி. சரியா, சிசிடிவி கேமரா என்ன பண்ணுது, யார் என்ன பண்ணாலும் அதை பதிவு பண்ணுது இல்லையா, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ரோட்ல எல்லாம் கூட வச்சிருக்காங்க இல்லையா, யாராவது போறவங்க வரவங்க எல்லாம் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிசிடிவி கேமரா நம்ம சாமி நம்ம கூட இருக்காரு, அவரை விட்டுட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது. சரியா, அந்த கேமரா நம்ம கூடயே வரும், நம்ம கிச்சனுக்கு போனா அந்த கேமரா நம்ம கூடயே வரும், பெட்ரூமுக்கு போனா அது கூடயே வரும், பாத்ரூமுக்கு போனாலும் அது கூடயே வரும், ஹாலுக்கு போனாலும் கூடயே வரும், அந்த கேமராவை நம்மளை விட்டு பிரிக்கவே முடியாது. அதனால சாமியால அப்படி கூடயே ஒரு ஒரு உயிர் கூட இருப்பார். அது மாதிரி அப்படி இருக்கிறதுனாலதான் அந்த உயிர் என்ன நினைக்குது, என்ன செய்யுது, எப்படி எப்படி எல்லாம் பண்ணுது, எப்படி பிளான் பண்ணுது, நல்லது செய்தா கெட்டது செய்தா, இது அவ்வளோத்தையும் அப்படியே தெரிஞ்சுக்குவாரு சாமி. சரியா, சாமிக்கு தெரியாம நம்மளால நினைக்க கூட முடியாது. சரியா? இப்ப நான் வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாம் கதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த நினைப்பு சாமிக்கு தெரியும். இன்னைக்கு குட்டி பிள்ளைங்களுக்கு கதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அதுவும் அவருக்கு தெரியும். சரியா? எது செஞ்சா சாமி பார்த்துட்டே இருப்பாரு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாரு. அவருக்கு தெரியாம யாரும் எதுவும் செய்ய முடியாது. சரியா? அவரு ஒரு கேமரா மாதிரி, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நம்ம தலைக்கு மேல ஒரு கேமரா இருக்கு, நம்ம போற இடமெல்லாம் அந்த கேமரா கூடயே வருதுன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி இறைவன் சிவபெருமான் நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்காரு, நம்ம பக்கத்துலயே இருக்காரு, நமக்கு எதுக்காப்புல நம்ம விட்டு வேற உட்காந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரியா? அதனால என்ன சொல்லுவாங்க இத பெரியவங்க எல்லாம், சிவபெருமான் எல்லா உயிருக்கும் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதனாலதான் சிவபெருமான் த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன், ஹிஸ் ஆம்னிபோட்டன்ட். நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, இவர் எல்லா உயிர்களையும் எல்லா நேரத்திலையும் கண்காணிக்க அவரால் முடியும். அப்படி ஒரு பவர்ஃபுல் பர்சன் சிவபெருமான். சரியா? அதனால சிவபெருமான வணங்குறது முக்கியம். சரியா? அவரை வணங்கினா நிறைய யாருக்கும் பத்தி கவலைப்பட வேண்டாம்மா. சரியா? அவர் நம்மளை பார்த்துக்குவாரு. சரியா? கதை பிடிச்சிருக்கா கனகதாசர் கதை பிடிச்சிருக்கா? சரி, இனிமே சிவபெருமான வணங்காம எந்த கதைக்கும் ஆரம்பிக்க கூடாது. சரியா? சரி, இப்ப தூங்க போலாமா? திருச்சிட்டங்களம்.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
5: அன்போடு உருகி அகம் நெய்வாருக்கே இறைவனுடைய அளவில்லாத இன்பமாகிய பேரின்ப முத்தி கிட்டும் என்பதற்காக உயிர்களின் அன்பாகிய நீரோட்டத்தை செம்மையாக வழிமுறைப்படுத்தும் கால்வாய்களாக அமைகின்றன, வழிமுறைகளாக அமைகின்றன சிவாகமங்கள். அந்த சிவாகமங்களின் வழி இறைவனுக்கு பேரன்பே இன்னும் பெருக்குகின்ற சிவகோசரியார், இறைவர் திருமுன்னர் நடக்கின்ற அனுசிதங்களாக திண்ணனார் செயல்கள் அறிந்து ஆனால் அவர்தம் அன்பினை அந்த அன்பின் பேராற்றலை அறியாத சிவகோசரியார் தன்னை ஆளுடைய கண்ணுதற்பெருமானிடம் முறையிடுகின்றார். இடம் சிவகோசரியார் இல்லம்.
6: திருக்காலத்து கண்ணுதல் பெருமானே, என் நாயகரே, மலைமேல் மருந்தாயிருக்கும் தேவரெடுத்து அனுசதங்களை தினமும் செய்பவரை இதுவரை கண்டில்லேன். உம்முடைய திருவருணாலே இதனை நீக்கிறளை வேண்டும் சிவசிவா.

0: அன்பனே, நீ அவனை வந்திரல் வேடுவன் என்று நினையாதே. அவனின் நற்செயலை நாம் உரைப்ப கேட்பாயாய். அவனுடைய வடிவம் முழுதும் நம்மிடத்து வைத்த அன்பு மயமே ஆகும். அவனுடைய அறிவு முழுவதும் நம்மை அறியும் அறிவேயாகும். அவனுடைய செயல்கள் எவையாயினும் அவையெல்லாம் நமக்கு இனியனவே ஆகும். அவனுடைய நிலை இத்தன்மை உடையது என்பதை நீ அறிவாயாக. நாளை நீ நம் அருகே அவன் காணாதபடி மறைந்திருப்பாயாய். அவனின் செயல்களை நாம் காட்ட எம்மிடத்து அவனுடைய அன்பு இருக்கும் தன்மையை நீ அறிவாய். உனது மனக்கவலையை அறிவாயாய.
1: இறைவா, வேதநாயகனே, ஆகமங்கள் முடிந்தவனே, என்னே உனது கருணை! உண்மை அன்பினாலே உன்னை வழிபடுவோருக்கு நீ செய்யும் அருள் திறந்தான் என்னே.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

கடலகத்திடே.

வெய்ய கல் தோணியாய் மிதப்ப மேற்படு துய்ய சொல்ல அரசர்தாள் தொழுது

ஆகிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சைவ சமய நெறி என்கின்ற ஞான நூலிலே ஜபம் செய்கின்ற முறை பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். தபம் நெறியிலே மிக முக்கியமானது ஜபம். தப நெறியிலே மிக முக்கியமாக ஒரு அங்கமாக விளங்குவது, முக்கியமான அங்கமாக விளங்குவது ஜபம். அந்த ஜபம் என்பது சுவாமியினுடைய திருநாமத்தை, ஆச்சாரியன் உபதேசித்த மந்திரத்தை முறையாக எப்படி ஜபிக்க வேணுமோ அப்படி ஜபிப்பதற்கான வழியை சொல்லுவதுதான் இந்த நூலிலே இப்பொழுது சொல்லுகிறார். அதனாலே அந்த ஜபத்தினாலே உயிருக்கு திருவருள் பதிவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த உரு ஏறவே ஜெபித்து ஒரு கோடி ஓமசித்தி என்பது திருப்புகள். அதனால இந்த ஜபம் அதிகமாக ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க அதனால திருவருள்

சாநித்தியம் ஆவது போல ஆன்மாவிலே சாநித்தியம் ஆவதுதான் ஜபம். கல்லிலே மந்திரத்தின் மூலமாக கடவுளை அதுல எழுந்துருள பண்ணுகிறோம். சாநித்தியம் என்றாலும் எழுந்துருள பண்ணுதல் என்றாலும் ஒன்று, சுவாமியை அதுல இருக்கும்படியாக செய்வது. அதுபோல ஆன்மாவிலே பிரகாசித்து, ஆக இல்லாத சுவாமியை வரவழைக்கிறல, இருக்கிற சாமியை வெளிப்படுத்துதல். சாமி ஆன்மாவிலேயே இருக்கிறாரு, கல்லிலையும் இருக்கிறாரு, எல்லாவற்றிலையும் இருக்கிறார். எல்லாவற்றிலையும் சாமி இருக்கிறார். இருக்கிற சாமியை வெளியில நீ தோன்றி அருள் பண்ணு என்று கேட்பதுதான் இந்த ஜபம். உள்ளே இருக்கிற சாமியே வெளியிலே நீ வந்து அருள் பண்ணு என்று கேட்டுக்கொள்வதுதான் ஜபம், மந்திரம். இப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஒருவர் இருக்கிறாருன்னா அவரை என்ன சொல்லி கூப்பிடுறது? ஐயா சண்முகா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். ஐயா சண்முகம் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொல்லித்தானே கூப்பிடணும். அப்ப பேரை சொல்லி கூப்பிட்டா அவர் கட்டாயம் வரத்தான் செய்வார். வஞ்சகமா இருக்க மாட்டாரு, வரத்தான் செய்வார், வெளியில வந்துருவார். அது போல இந்த சாமியே உள்ளே இருக்கிற சாமியேத்தான், உள்ளே இருக்கிற சாமியே வெளியிலே வந்து நீ தோன்றி அருள் பண்ண வேண்டும் என்று கேட்பதுதான் இந்த ஜபம். அதனால அந்த ஜபம் என்பது ஆச்சாரியன் உபதேசித்த மந்திரத்தை ஜபிப்பது, ஆச்சாரியன் உபதேசித்த மந்திரத்தை முறையாக ஜபிப்பது. எப்படி ஜபிப்பது என்பது ஆச்சாரியன் மூலமாக கேட்டுக்கொள்வது. அதற்கு மேல இப்ப மறைஞான சம்பந்தர் தானே சொல்றாரு, இந்த ஆச்சாரியன் மூலமாக இப்ப கேட்டு மறைஞான சம்பந்தராகிய ஆச்சாரியர் இப்ப ஜபம் இப்படி பண்ணுவது, இப்படி செய்யுங்கள் என்று முறை சொல்லுகிறார். இந்த ஆச்சாரியன் மூலமாக கேட்டுக்கொண்டு அந்த முறையில ஜபிக்க வேண்டும். பல பேருக்கு சிவத்தினுடைய முறைகள் தெரியவில்லை. ஏனெனில் ஆச்சாரியர் மூலமாக கேட்டுக்கொள்வது, ஆச்சாரியர் சீடனை விட மிகவும் அக்கறை எடுத்துக்கொண்டு சீடனை உயர்த்த வேணும் என்கின்ற நெறியில் நின்று ஆச்சாரியர் எப்படி ஜெபிக்கிறா, எப்படி பண்றா, இப்படி ஜெபிக்கிறா, அப்படி ஜெபிக்கணும் ஆச்சாரியர் சொல்லும். இப்போ பிள்ளைய விட தாய்க்கு தான் அக்கறை அதிகம் இருக்கணும். ஏதே பிள்ளைய காப்பாத்தணும். பிள்ளைக்கு என்ன தெரியும்? பிள்ளைக்கு என்ன தெரியும்? தாய் தான் வந்து ரொம்ப அக்கறைப்பட்டு அந்த பிள்ளைய எப்படி அதை வளர்த்தால், எப்படி அதற்கு வேண்டிய உபசாரத்தை செய்தால் அந்த பிள்ளை நன்றாக வளரும் என்பது தாய்க்கு தான் தெரியும். அதனால ஆச்சாரியன் தாய் போல. அது மாதிரி அமையன், அமையன் அமைய வேணும். அப்படி அமைந்தால் சீடன் உருப்படி ஆயிடுவான். இப்ப நீ பூஜை பண்றியா? பண்றேன். எப்படி நீ ஆவாகனாதி செய்யற? எப்படி வந்து ஜபம் பண்ற? எப்படி பாத்தியாசமனம் கொடுக்கற? இன்னும் கேட்கணும், கேட்கணும். சரியா செய்யறியா? சரி இல்லைன்னா இப்படி செய்யணும், செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லணும். அதனால தீட்சை பண்ணிட்டதுலயும் அவன் உருப்படி ஆயிட முடியாது. ஒழுங்கா செய்யலனா வயக்காட்டை வாங்கி சும்மா போட்டாப்புல, வயக்காட்டை வாங்கி போட்டுட்டா விளைஞ்சிருமா? 10 ஏக்கர் ஒரே இடத்துல வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சா வளைஞ்சிருமான்னு. குடி அங்கேயே இருக்கணும், வயக்காட்டிலேயே குடி இருக்கணும். அதனாலதான் குடியான ஒண்ணு வேணும். எங்க இருக்கணும்? வயக்காட்டிலேயே குடி இருக்கணும், குடி இருக்கணும். அப்பதான் குடி ஆகும், இல்லைன்னா குடி ஆகாது. விளங்குதா? அது போல இந்த வயலிலே நெல் விளையம் ஆகணுமானால், சைவம் என்கின்ற இந்த வயலிலே சிவபோகம் விளைய வேண்டுமானால், சிவபோகம், சிவபோகம், சிவபோகமாகிய நெல் விளைய வேண்டுமானால் இந்த வயலை நன்றாக பாதுகாக்க வேண்டும், நன்றாக செயல் பண்ண வேண்டும், நன்றாக அதற்கு வந்து செய்ய வேண்டிய செய்காலை நன்றாக செய்ய வேண்டும். ஏனோ தானா எல்லாம் தீட்சை வாங்கிட்டோம்னு ரொம்ப கெட்டிக்காரனா தீட்சை வாங்கின ஒருப்பாடு தான் ரொம்ப கர்வமே வரும். நான் வாங்கிட்டேன். பல பேர்த்த பாக்கறேன்ல, என்ன தீட்சைன்னு ஆரம்பிச்சது அடியந்தன். இந்த பகுதியில் குருநாதரை முதல்ல வரவழைச்சு தீட்சைன்னு பேர் ஆரம்பிச்சு குரு பூஷை சிவபூஷைன்னு ஆரம்பிச்சது அடியந்தான். அதுக்கு ரொம்ப அப்ப அந்த காலத்துல கஷ்டப்பட்டேன், ரொம்ப சிரமப்பட்டேன். அது ஓரளவு விளங்குறது, அதை பத்தி ஒரு பரவாயில்ல. அது வாங்கின முற்பாடு என்ன ஆயிடுறான்னா, தீட்சை வாங்கிட்டேன்னா தனியா ஒரு கர்வம் வந்துடும். அதனால அவன் கர்வம் வந்த அப்படின்னால வேற ஒன்றையும் தெரிந்து கொள்ளாமல் போய்விடுகிறான். பரமாவுக்கு கர்வம் வந்ததுனாலதான் பிரணவத்துக்கு பொருள் தெரியாம போச்சு. பரமாவுக்கு கர்வம் வந்த அப்படின்னாலதான் பிரணவத்துக்கு பொருள் தெரியாம போச்சு. தெரியாமையா இருக்கும் பரமாவுக்கு, பரமாவுக்கு தெரியாமையா இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்க.

0: அவர் தெரியாமையா இருக்கும். கர்மம் மறைச்சு அகந்தை உரைப்ப, அகந்தை உரைப்ப, அகந்தை உரைப்ப மறை ஆதி எழுத்தொன்று, ஆதி எழுத்து தான் பிரணவம், மறை ஆதி எழுத்தொன்று உகந்த பிரணவத்தின் உண்மை புகந்திலையால் சிட்டி தொழில் அதனை செய்வதெங்க நின்று மனம் குட்டி சிறை எழுத்தும் கோமாரி என்பது கந்தர் கலிவன் தான். கந்தர் கலிவன் பாவச்சிருக்கீங்களா? உனக்கிட்ட இருக்குதா? ஒரு ஆட்டு உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குதா? இல்ல படிக்கும். கந்தர் கலிவன் பா படிக்கும். சைவ சித்தாந்தம், கந்த புராண, சிவன் பெருமை, தத்துவங்களுடைய பெருமை, முருகன் பெருமை, அருமை அருமையான ஊமையா இருந்து பாண்டது அஞ்சு வயசுல, ஊமை அஞ்சு வயசுலயும் பேசாம இருந்து திருச்செந்தூர் போய் பாண்டது கந்தர் கலிவன் பா குமர குருகர சுவாமி. உங்கள்கிட்ட இருக்குதா? இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எடுத்து பாருங்க. பூமேவு செங்கமல புத்தேடுந்தேரிய வாமேவு தெய்வ பழமறையும் தேமேவு நாதமும் நாதாந்தன் முடிவும் அவதி இருந்தா ஆரம்பிக்கும் போது அப்படி பாடுது அந்த பிள்ளை, ஊமையா இருந்த பிள்ளை, போதமும் காணாத பூரணமாய் அதெல்லாம் சொல்றாரு. அகந்தை உரைப்ப மறை ஆதி எடுத்தொன்றுகந்த பிரணவத்தின் உண்மை புகுந்திலையால், பிரணவத்தின் உண்மை புகுந்திலையால் சிட்டி தொழில் அதனை செய்வதெங்க நின்று மனம் குட்டி சிறையிருத்தும் கோமாறு என்பது கந்தர் கழிவன்பா. ஆகையினாலே இப்படி ரீச்ச வாங்கி கொண்டால் முன்ன இருந்ததை விட ரொம்ப பணி வந்துடும், பணிவு முன்ன இருந்ததை விட பணி வந்துடணும். பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கும், பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி வயல் வாங்கறதுக்கு முந்தி இந்த மாதிரி இருக்கப்படாது. வயல் வாங்கின ஒரு பாடு அவன் அதிக பாடுபட வேணும். வயல் வாங்கறதுக்கு முந்தி சும்மா இருக்கலாம், அதை பத்தி பேச்சே இல்லை. வயல் வாங்கிட்டா என்னமா இருக்கணும்? கண்ணும் கருத்துமா, அதுலயே அதான் குடியா இருக்கணும்னா அப்புறம் அதுலயே குடியா இருக்கணும், அதுலயே குறியா இருக்கணும், குடியா இருக்கணும், குறியா இருக்கணும். அப்பதான் வயல் விளையும், இல்லைன்னா விளையாது. அது போல தீட்சை வாங்கிட்டா எப்படி வேணாலும் செஞ்சுருக்கலாம், எப்படி வேணாலும் அலையலாமனா இல்லை. நீங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டீங்க, கம்பெனியில சேர்ந்துட்டியோ ஒழுங்கா வேலை பார்க்கணும், இல்லைன்னா உங்களுக்கு சம்பளம் கிடையாது, டிஸ்மிஸ் பண்ணி போடுவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப அது நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. அந்த அளவுக்கு இவ்வளவு உயர்ந்தது நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்சிவியை ஏற்று வைத்தன்னு சொல்றாருல்லவா. நாம் எங்கே, சைவம் எங்கே நினைச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். நாம் எங்கே, சைவ சமயம் எங்கே, சிவபெருமான் எங்கே, வேதாகம ஆதி நூல்கள் எங்கே, நம்முடைய சமுதாயமும் நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய தன்மையும் எங்கே? இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கிற நம்மை கொண்டு போய் சுவாமி இடத்துல சேர்த்து வைத்திருக்கிறான், அவனே பார்த்து சேர்த்திருக்கிறான். அப்படின்னா அந்த கருணை என்னன்னு சொல்றது? நம்ம தியானம் சொன்னேன், பிராமணர்களோட நீங்க உயர்ந்து விட்டீர்கள், பிராமணர்களோட நாம் செய்கிற காரியங்கள் செய்யவில்லை, பிராமணர்களோட நாம் செய்கிற பூசை ஜபதபம் இதுகளெல்லாம் இல்லை, அதை விட உங்களை உசத்தி இருக்கிறார். இப்ப உண்மையான அந்தணர்கள் நீங்க தான், பூசை பண்ணுவதனாலே சிவபூசை பண்ணுவதால் உண்மையான அந்தணர்கள் நீங்க தான். நீங்க தான் ஆதி செய்வர், அனாதி செய்வர், அதனாலே நீங்க தான் அனாதி செய்வர்னாரு சிவபெருமான், அனாதி செய்வரும் நீங்க தான். சிவபெருமான் உங்களுக்குள்ள இருக்காருல்ல, ஆதி செய்வரும் நீங்க தான். இதை உணர்ந்து என்ன, ஓஹோ நம்ம ஒழுங்கா இருக்கணும், ஜாக்கிரதையா செய்யணும், பெருக்கிறத பெருக்கணும், சுருக்கிறத சுருக்கணும், எதை பெருக்கணும் எதை சுருக்கணும், பூஜையை பெருக்கணும், மற்ற தீய குணங்கள் எல்லாம் சுருக்கணும். இல்லாமையே போட்டாலும் தேவலாம் சுருக்காட்டி எனக்கு, இல்லாமே போட்டாலும் முன்ன மாதிரி நாம கோபப்படுறது இல்லைங்க, முன்ன மாதிரி எனக்கு கோபம் வரலைங்க, முன்ன மாதிரி கெட்ட வார்த்தை வர்றது இல்லை, இப்போ முன்ன மாதிரி வஞ்சகம் அப்படி வந்துடணும். ஒரு ஆளு சொன்னா பூஜை வாங்கறதுக்கு தீட்சை வாங்கறதுக்கு முந்தி அந்த ஆளை நிறுத்து பார்த்து தீட்சை வாங்கறது வந்து இட போட்டு பாக்குறது. அப்ப ஒரு 100 கிலோ இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, தீட்சை வாங்கின கூட நிறுத்து பார்த்தா 50 கிலோ தான் இருக்கணும், அப்பதான் அவருக்கு உண்மையா தீட்சை நடந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு ஆள் முன்ன இருந்தத விட இப்ப மோசமையான தீட்சை வாங்கினாரு கெட்டு போனான்னு சொல்லக்கூடாது. முன்னதே அவங்க இப்ப ரொம்ப மோசம், சரியான கர்வம் சொல்லக்கூடாது. அதன் பிறகு அது எல்லாரும் பார்த்து வணங்குற மாதிரி இருக்கணும், நம்ம குணங்களை கண்டு வளர்கிற மாதிரி. ஆகையினாலே அப்படிப்பட்ட முறையில பூசை என்பது பல அங்கங்களை உடையது, பூசை என்பது பெரியது பல அங்கங்களை உடையது. அர்ச்சனை உறங்கம், தோத்திரம் உறங்கம், தூபதீப நைவேத்தியம் உறங்கம், அபிஷேகம் உறங்கம், வந்து தாரசுத்தி முதலானது உறங்கம், இப்படி பூசை பல அங்கங்களை உடையது. அதிலே ஒரு அங்கம் ஜபம், அதிலே இந்த ஜபம் முக்கியமானது, ஜபம் முக்கியமானது. ஜபம் எதுல பண்றோம்? அனுஷ்டானத்திலேயே ஜபத்தை பண்ணிடுறோம், அனுஷ்டானத்திலேயே ஜபத்தை பண்ணுறோம். அதற்கு மேல நேரம் கிடைச்சப்பெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், எப்ப நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஜெபம் பண்ணலாம். அதுக்கு நேரம் கிடையாது, காலம் கிடையாது, வேலை கிடையாது. எப்ப வேணாலும் ஜெபத்தை பண்ணலாம். ஜெபம் எவ்வளவு ஏறுதோ அவ்வளவு நல்லது. உரு ஏற ஏற திரு ஏறும் என்பது ஒரு பழமொழி. உரு ஏற ஏற திரு ஏறும். அதுதான் அருணகிரிநாதர் உருவேறவே ஜெபித்து ஒரு கோடி ஓமசித்தினார். உருவேறவே ஜெபித்து ஒரு கோடி ஓமசித்தி உடனாக ஆகமத்து உகந்து வினிங்கிற ஆகமத்து உகந்து வின் ஆகமத்தில் சொல்லப்பட்டபடி அப்படிங்கிறார் அருணகிரிநாதர். ஆகையினாலே அப்படி இந்த ஜபத்தை முறையாக செய்தல், ஜபத்தை முறையாக செய்தல். அப்புறம் வந்து நேரம் கிடைச்சப்பெல்லாம் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நேரம் கிடைச்சப்பெல்லாம் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதனால ஜபம் என்பது ஒரு பிரதானமானது. அதனாலதான் ஜபமால தந்த சத்குருநாதான்னாரு அருணகிரிநாதர். அதற்கு மேல உருவேறவே ஜபித்துன்னாரு. அப்புறம் திடமெலிதர் குணமெலினர் திறமெலியர் புதமான ஜெயலிலிமை தவமெலினர் ஜபமெலி சொர்க்கமும் இதை இடமெலின்னாரு. இப்படி ஜபத்தை பத்தி பல இடங்கள்ல அருணகிரிநாதர் சொல்றாரு. அதனால இப்படி வந்து ஜபத்தை பண்ணும் முறையில சொல்லுகிறாரு. ஜபால பிரதிஷ்ட முதலானவற்றை எல்லாம் சென்ற விரிவுரையில சொன்னோம். இதுல சொல்றாரு ஜபமாலைய வைத்து ஜபிக்கின்ற இந்த விரல் பற்றி சொல்லுகிறார். அதுல தர்ச்சனியாதி தனிச்சரிக்க மாலையினை முற்றுமொழி ஆதி முடிக்கும் முடிக்கின்ற ஒலி மந்தம் மானதம் என்னும் மூவித முடிக்கின்ற ஒலி மந்தம் மானதம் என்னும் மூவித ஜபங்களையும் செய்யும் இடத்து. அதையாலே உரை மந்தம் மானதம் வாக்கினாலே பிறர் கேட்க முடியாக சொல்லுவது, நமக்கு மாத்திரம் கேட்க முடியாக சொல்லுவது, அதற்கு மனத்தால் ஜபிக்கின்ற மூவித ஜபங்களையும் ஜபமாலைய முறையே தட்சணி மத்தியமே அனாமிகை என்னும் மூவர்களிலும் வைத்து ஜபிக்க. அதையாலே தர்ச்சனி தர்ச்சனி இது அனாமிகை மத்திமை மூத மூன்று வரலில் வைத்து செவிக்க. தர்ச்சனி மத்திமை அனாமிகை என்னும் மூவரலில் வைத்து செவிக்க. தர்ச்சனி என்பது இந்த சுட்டு விரல், அதற்கு மேல மத்திமை என்பது இந்த மூதர விரல், அனாமிகை என்பது கனிட்ட விரல். அங்குட்டத்தாலே அனைத்து ஏற்றிடுக எங்கும் புதுவென்று எண்ணி. அதாவது மூவரலையும் ஜபமாலையை தள்ளுதற்கு இதுவே பொதுவென்று நினைத்து மூவித ஜபங்களையும் ஜபமாலையை பெருவரலினாலே தள்ளி ஜபிக்க. பெருவரல் மூலமாகத்தான் தள்ளி ஜபிச்சாங்க, வேற வழி இல்லை. பெருவரல் மூலமாகத்தான் மூவர்களுக்கும் பெருவரல் தான். முற்றும் ஒலியும் முதிர்ந்தவள மந்த ஒலி மற்ற மனம் மேலாவரம் ஒலியாக செவித்தலினும் அதிகமாகிய பலம் மந்தமாக செவித்தலினால் உண்டாகும். ஒலியாக சப்தத்தோடு ஜபிக்கிறத விட மனத்தால ஜபிக்கிறதுக்கு அதிக பலம். அதான் உங்களுக்கு முன்னே தெரியும். மானத ஜபமே எல்லாவற்றிலும் மேலாகிய பலனை தரும். வாசகம் 100 மடங்கு பலமும் மந்தம் 10,000 மடங்கு பலமும் மானதம் 1,000,000 மடங்கு பலமும் தரும் என்று அறிக. அதற்கு மேலே ஜபகாலத்திலே தியானமும் வேண்டும் என்பது உணர்த்துகின்றார். ஜபகாலத்திலே வந்து ஜபம் செய்யும் போது சுவாமியினுடைய திருமேனியை நினைத்துக் கொண்டே ஜபம் செய்தல், சுவாமியினுடைய திருமேனிய திருவுருவத்தை தியானித்துக் கொண்டே ஜபத்தை செய்தல். அது வந்து எப்படி சொல்றாருன்னா உண்ணி செவிக்க உலத்துள் அமனடி அந்நியமும் தாழ்ந்த பலவா. ஜபம் செய்யும் போது சிவபெருமானுடைய திருவடிகளை மனசிலே தியானித்துக் கொண்டு ஜபிக்கும். இப்ப இதெல்லாம் சொல்லலன்னா ஞாபகத்துக்கு வராது இல்ல. நீ எந்த மூர்த்தியை வழிபடுகிறாயோ அந்த மூர்த்தியினுடைய திருவடியே. அப்படி மூர்த்தியினுடைய திருவடினா இப்ப சிவலிங்க திருமேனியே வந்து தியானிக்கிறது ஒன்று, அதற்கு மேல நடராச திருமேனியை தியானி. நடராச திருமேனி தான் அதுக்கு ரொம்ப பொருத்தமாக அமையும். எல்லாருக்குமே நடராசருடைய திருமேனி தான் ஜபத்துக்கு. இதுல வெளியில சொல்லிக்காது, இதுதான் முக்கியமானது. நடராச திருமேனி தான் ஜபத்துக்கு தியானத்துக்கு எல்லாவற்றிற்கும் வந்து மிக பொருத்தமானது. அது நல்லா அமைஞ்சு வச்சுன்னா அவன் பரம ஞானி. அது அவன் புனித்த உருவமும் புவைச்ச வாயிற்கும் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்பூர் மேனியர் பால் வெண்ணீரும் இந்த இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சொல்கிறார் அல்லவா. இது தியானம். அந்த திருவுருவத்தை முன்னாடி படத்தை வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது மனத்தாத்தின வச்சுக்கிறது. அது கந்தபுராணத்திலே நன்னல மைந்தர்கள் ஞானபோதகம் சொன்னடை என்றது துயர நீங்கியே இந்நிலை மோனமோடு இருந்து நந்தமை உண்ணுதலே என குளர ஓதினார். உண்ணுதல்னா தியானித்தம், போறவிட்டார் ஒன்றை உண்ண விட்டார். ஆகையினாலே அப்படி சிவபெருமானுடைய திருவடியே தியானித்துக் கொண்டு ஜபிக்கவும். அதற்கு மேலே புத்தி முத்தி அடையும் பொருட்டு ஜபிக்கும் வரமை உணர்த்துகின்றார். அதையால புத்தியும் முத்தியும், அதையால புத்தி என்பது இந்த லோகத்து பலம், முத்தி என்பது அந்த லோகத்து பலம். புத்தி இருந்தா தான் இந்த லோகத்திலேயே பழைக்க முடியும். அதனால அப்படி புத்தியும் முத்தியும் வேணும்னா அதுக்கு எப்படி ஜபிக்கிறதுன்னு சொல்றாரு. வெறுத்தான் உடன் மாலை மேற்புரிக போகம் பொறுத்தான் கீழ் நோக்கி புரி. அதாவது உலக வாழ்க்கையை வெறுத்தவனாகிய துறவி சன்னியாசி முதலியவர்கள் மேல் நோக்கி ஜபிக்க, போகம் பொறுத்தான் அதனால மனைவி மக்கள் வீடு அதை பட்டம் பதவி பணம் காசு இன்னும் சேரணும்னு நினைச்சான்னு வச்சுக்க, அவன் கீழ் நோக்கி ஜபிக்க அப்படின்னு சொல்லுது. ஆயினும் மேல் நோக்கி ஜபிப்பதுதான் உயர்வே, மேல் நோக்கி ஜபிப்பதுதான் உயர்வே. அதனால வந்து கீழ் நோக்கி ஜபிக்கலைன்னா வந்து மனைவி மக்களை கொடுக்க மாட்டாருன்னு அர்த்தம் இல்லை. அதனால மேல் நோக்கி தான் ஜபிக்க வேணும். நமக்கு பிரதான முக்கியமானது எது? முத்திதான். முக்கியமானது முத்திதான். அதனால மேல் நோக்கி ஜபிக்கிறதா முறையே. கீழ் நோக்கி ஜபிக்கல, புத்தி தருவார் இல்ல கண்ணு. சரீராதிகளை வெறுத்த முத்திகாமி, அவனுக்கு முத்திகாமின்னு முத்தியிலே விருப்பமுடையவன். சரீராதிகளை வெறுத்த முத்திகாமி ஜெவமாலையை மேல் நோக்கி தள்ளி ஜபிக்க, போககாமி கீழ் நோக்கி தள்ளி ஜபிக்க. போககாமினா உலக இன்பங்களிலே விருப்பமுடையவன் கீழ் நோக்கி ஜபிக்க அப்படிங்கிற. அதற்கு மேல சுழுமுனையில் சொல்லாம் சொல்லாம ரெண்டும் சுத்ததனு வாமத்து அழிவில்லா முத்தி வளர்த்தாம். அதாவது பிராணவாயுவானது சுழுமுனை நாடியில் ஓடும் போது ஜெபிக்கில் புத்தி முத்தி இரண்டும் உண்டாம். அதுக்கு மேல இன்னொரு முறை, அதனால பிராணவாயு இருக்குதே, அது பிராணவாயு இடை பிங்களை சுழுமுனைன்னு மூணு வழியாக இருக்கிறது. இடை பிங்களை, பிங்களைங்கிறது வலது நாசி, இடை என்பது இடது நாசி. இடபிங்களையும் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டின்னு வருது அல்லவா, யாரு சொல்றா? அதனால இது பிங்களை, இது இடை. அதனால இந்த இரண்டு நாசிக்கு நடுவிலே அதனால ஒரு பக்கம் அதிகம் ஓடாம இன்னொரு பக்கம் அதிகம் ஓடாம சமமாக ஓடுகிற நிலைதான் சுழுமுனைன்னு போயிருக்கும். அது அந்த காலத்துல செவித்தா புத்தியும் முத்தியும் உண்டாங்கிறார். அதெல்லாம் நம்ம அந்த வேலையெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. தடாபடான்னு முடிச்சு கொடுத்து நம்ம எத்தனையோ வேலை இருக்கு. ஆகையினாலே உண்டா இடைநாடியில் ஓடும்போது செவிக்கில் சுத்தமாயா போகம் உண்டாம். பிங்களை நாடியில் ஓடும்போது செவிக்கில் எப்போதும் அழியாத மோட்சம் உண்டாம். அதனால இதெல்லாம் முறைகள் தான். அது அந்த நேரத்துக்கு வாய்ச்சா தானே, இந்த பக்கம் ஓடி இருந்துச்சுன்னா என்ன பண்றது? இடது பக்கம் பூச நேரத்துல இடது பக்கம் சுவாசம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு பிராண வாயு, அதுக்கு ஜெபம் பண்ணாமே விடுறது? மகர பாத்துட்டு இருந்தா பூசை எப்ப பண்றது? அதனால வந்து பண்ண வேண்டியதான். அந்த மாதிரி வாய்ப்பு சமயம் கிடைச்ச போதும் பண்ணிக்க வேண்டியதான். வீட்டில் இருந்து ஜபிக்கும் ஓருரு ஓர் உருவேயாம், வீட்டில் இருந்து ஜபிக்கும் ஓருரு ஓர் உருவேயாம். ஒரு ஜபம்னா ஒரே ஒரே எண்ணிக்கைதான். பசு கோட்டத்தில் இருந்து ஜபிக்கும் ஒன்று நூறாகும். பசு கோட்டம் பசு தொழுவருக்கே அதுல இருந்து ஜபித்தா ஒன்று நூறாகுமா? இப்படி பசுமாடு வச்சிருக்கிறவங்க அந்த பசுமாடு கட்டுகிற கட்டுத்துறையில இருக்கும் போது அங்க நின்று ஒரு பத்து ரூபா ஜபிச்சுக்கலாம். அது ஒண்ணு தவிர பசு தொழுவம் இருக்குது அல்லவா, அந்த இடத்துல இருந்து ஒரு பத்து ரூபா நூறு ரூபா முடிஞ்சதுன்னா ஜபிச்சுக்கலாம். இல்லாதவங்க அடுத்த வீட்டு கட்டுத்துல போய் ஜபிக்க வேண்டாம், சண்டைக்கு வந்துடுவான். என்ன இங்க மந்திரம் போடுறான்னு கேட்டா என்ன? அதனால நம்ம வீட்டுல பசுமாடு இருந்தா என்ன தெரியாதனமா அப்படி போய் நின்று ஜபிச்சுக்கணும்னு வச்சுக்கோ, ஏதோ மந்திரம் போடுறான் திருநந்தனவனத்திலிருந்து ஜபிக்கும் ஒன்று ஆயிரம் ஆகும். நந்தனவனத்திலிருந்து ஜெயிச்சா ஒன்று ஆயிரம் ஆகுமா ஜபித்தார். பர்வதத்தின் மேலிருந்து ஜபிக்கும் ஒன்று பதினாயிரம் ஆகும். பயிர்மலை முதலான பர்வதங்கள்ல இருந்து ஜபிச்சோம்னா ஒன்று பதினாயிரம் ஆகுமா? நதிக்கரையிலிருந்து ஜபிக்கும் ஒன்று லட்சம் ஆகும். இதெல்லாம் கேட்டுக்கிட்டீங்கன்னா அந்த இடம் வாய்க்கும் போது சமயம் கிடைச்சதுன்னா அப்படி ஜபிச்சுக்கலாம். சிவாலயத்திலிருந்து ஜபிக்கில் ஒன்று கோடி ஆகும். போனோம்னு வச்சுங்க, தட்சிணாமூர்த்தி கிட்டையோ மற்ற மூர்த்தி கிட்டையோ நாலூர் கிட்டையோ நாயிட்டே எங்கன்னு இருந்து ஜபம் பண்றேன்னு வச்சுங்க, அது லட்சமாகும், கூடியாகும், கூடியாகும். சிவ சன்னிதியில் இருந்து ஜபிக்கிற ஒன்றும் அனந்தமாகும். சிவ சன்னிதினா கட சாமிக்கு முன்னாடி, கடம்பளிக்கு முன்னாடி, தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடினு வச்சுக்கவே அது அனந்தம். அனந்தம்னா இவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அனந்தமாகும். மரப்பலகை, வஸ்திரம், கம்பளம், மான்றோல், புலித்தோல், தருப்பை என்ன ஆசனங்கள் என்ற துண்டிலே முழந்தாள் இரண்டையும் அடக்கி, காலோடு காலை அடக்கி, இடத்துடையின் உள்ளே வலப்புற காலை வைத்து, இரண்டு கண்களும் நாசி நுனிய பொருந்த இருந்து கொண்டு ஜபிக்க பத்மாசனம் என்றது. ஏதாவது மரப்பலகை, வஸ்திரம், வஸ்திரம்னா தூய்மையான வஸ்திரம், மரப்பலகை, மரப்பலகைங்கிறது அது வந்து பலாப்பலக விசேஷம்னு சொல்லுது, பலாப்பலகை அல்லது மற்ற பலகைகள் வைத்துக் கொள்ளலாம். மரப்பலகை, வஸ்திரம், கம்பளம், மான்றோல், புலித்தோல், தருப்பை என்ன ஆசனங்கள் என்ற துண்டிலே முழந்தாள் இரண்டை அடக்கி, காலோடு காலை அடக்கி, இடத்துடையினுடைய வலப்புற கால வைத்து, இரண்டு கண்களும் நாசி நுனியை பொருந்த, இரண்டு கண்களும் நாசி நுனியை பொருந்த. போனவர் வாழ்கொண்டு ஆசையில் எழுந்து வயல்தீர காயமும் நாவு நெஞ்சு ஓர் வழியாக அன்பு காய விடாமல் உண்ட நீடிய தாழ் நினைந்து காணுதல் ஊர்தவஞ்சி யோகிகளாய் விளங்க அருள்வாய். காரண காரியங்கள் ஆனதலாமொழிந்து யானனும் மேதவிண்டு பாவகம் ஆயிருந்து காலுடல் ஊடியங்கி நாசியின் மீதிரண்டு விழிவாய. இது அருணகுமார் சொல்றாரு. அவர் சொல்லாது ஒன்னு கூட இல்லை, நம்ம படிக்காம விட்டாத்த. காரண காரியங்கள் ஆனதலா முடிந்து யானனும் மேதை விண்டு, காரண காரியங்கள் ஆனதலா முடிந்து யானனும் மேதை விண்டு, யானனும் மேதை விண்டுனா புரியுதா, யான் எனது என்கின்ற அகங்காரம், யானனும் மேதை விண்டு பாவகமாயிருந்து காலுடல் பிராணவாய் காலுடல் ஊடி அங்கி நாசியின் மீது ரெண்டு விழிவாய காயமும் நாவும் நெஞ்சு ஓர் வழியாக, காயமும் நாவும் நெஞ்சு ஓர் வழியாக கையொன்று செய்ய விடியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச புலால் கவிழும் மெய்யொன்று சார செவியொன்று கேட்க விரும்புமையான் செய்கின்ற பூசை எவ்வாறு உள்வாய்வு நிறுத்தவை என்கின்ற நிலை இல்லாமல் காயமும் நாவு நெஞ்சு ஊர் வழியாக அன்பு காய விடாமல் உண்ட நீடிய தாழ் நினைந்து காணுதல் கூர் தவம் செய் யோகிகளாய் விளங்க அருள்வாய் என்று திருச்செந்தூர் திருப்புகள். ஆகையினாலே இப்படி மனம் ஒருமுகப்பட்டு நாசினிய பொருந்திருந்து கொண்டு செவிக்க, சட்டையிட்டுக் கொண்டும் சிரசில் வேட்டி கட்டி கொண்டும் போர்த்து கொண்டும் குடுமியை விரித்துக் கொண்டும் கவுகுணம் தெரியாதும் விரலிலே பவுத்திரம் தெரியாதும் பேசிக்கொண்டும் இருளில் இருந்து கொண்டும் நாய்களுத பன்றி முதலியவற்றை புலையர் முதலானதையும் பார்த்து கொண்டும் ஜபிக்கலாகாது. ஜபம் செய்யும் போது கோபம், கழிப்பு, கொட்டாவி, தும்மல், நித்திர, சோம்பல், வாதம் முதலியவை ஆகாவாம். தும்மல்லாம் ஆகாதுங்கிற, தும்மல் வந்துருச்சுன்னா என்ன பண்றது, ஆகாதுங்கிறாரு. முடிஞ்சவரிலே தும்மல் வராம பாத்துக்கணும், என்ன பண்றது, அவரு தான் பாத்துக்கணும், பவத்திரம் போட்டுட்டு ஜபிக்கணும். எதுல போடுறது பௌத்தரம் அப்படிங்கிறார். உப்பின் முடித்தல் என்ன உத்தியினால் அருந்தல் பொருந்தலுக்கும் காலம் உணர்த்துகின்றார். அதாவது இது என்ன சொல்லுகிறாருன்னா, பிராணவாயு பெங்களை நாடியில் இயங்கும் போது போஷணம் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து கடைபிடிக்க முடியாது. போஷணம் பண்றது கூட பெங்களை நாடியில் ஓடும் போது போஷணம் பண்ணுங்கிறார். வலது மூக்கில சுவாசம் போகும்போது போஷணம் பண்ணுங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பொருந்தும், நமக்கு அப்படி பொருந்தாது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இப்ப சாப்பிடணும். அது சரி, அதுக்கு மேல இன்னொன்னு சொல்றாரு, அதை நீங்க பாத்துங்க. அது போட்டோம். சகலவினைக்கும் சிறந்த காலம் நடத்துகின்றார். சகலவினைக்கும் சிறந்த காலம் நடத்துகின்றார். அதாவது எல்லா வினைக்கும் இனிது சுழுமுனை என்று சொல்ல ஆய்வார் கொள்ள துணிந்து சிவாகமங்களை ஆராய்வோர் எல்லா வினைக்கும் சமஸ்த கர்மங்களுக்கும் சிறந்த காலம் சுழுமுனை நாடியிலே பிராணவாய் எங்கும் காலம் என்று துணிந்து கொள்ள கடவுள். அது இப்ப சுழுமுனைனா உங்களுக்கு புரிஞ்சு முடியாம இருக்கும். இப்ப சுழுமுனை இருக்குது, எனக்கு இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குது, உனக்கு இருக்குதா? வலது மூக்களை மாத்திரம் ஓடும், சில சமயம் இடது மூக்களை மாத்திரம் ஓடும். இப்ப ரெண்டு மூக்களையும், வலது மூக்கு அதிகமா இருக்கு. அதனால இப்படி வந்து சுழுமுனை விஷயடங்கிறாரு. அது ஆகட்டும். அதுக்கு மேல சின்னங்கள், சிவசின்னங்கள் இவை என்பது உணர்த்துகின்றார். பரமசிவன் அமலன் பத்திற்கு சின்னம், பரமசிவன் அமலன் பத்திற்கு சின்னம், உருடலில் உருவுடலில் கண்டியும் நீரும். அதாவது சிவபெருமானுடைய அடியார்களுக்குரிய அடையாளங்களாவன உருவாகிய சரீரத்திலே தரிக்கப்படும் உருத்தராட்சிமன் விபூதியுமா. அதனால சிவனுடைய அடியாரனுக்கு அடையாளம் என்னவென்று கேட்டால் திருநீரும் உருத்தராட்சிமன். இது ரெண்டும் அவசியமானது. திருநீரும் உருத்தராட்சிமன் அவசியமானது. அப்படி தரிக்கவில்லையானால் அவர்கள் பரமசிவனுடைய பக்தர்கள் அல்ல. இப்ப ஒரு கட்சியில சேர்ந்தா என்ன பண்ணணும்? அந்த கட்சியினுடைய சின்னத்தை அணிந்து கொள்ளவும், அந்த கட்சியினுடைய சின்னத்தை அறிந்து கொள்ளவும். அதான முறையே, அதான் முறை.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: அப்போது அடிகள் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தெய்வத்தின் மேல்

செல்வாமலி.

0: ਸਿਮਰਨ ਪਾਰਵਤੀ ਵਦੇ
1: அருட்கடராகிய அம்பலவாளருடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணத்திலே அப்பூதியடிகள் நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். பரமேஸ்வரனுடைய கருணையினாலே ஆன்மாவாகிய நமக்கு அவன் திருவருளை பெறுவதற்கான நிதி முறை வழிகள் நூல்கள் அருளாளர்கள் இவைகளை எல்லாம் நமக்கு கொடுக்கிறது. அப்படி நூல்கள் அருளாளர்கள் இந்த லோகத்துக்கு கிடைக்கவில்லையானால் மக்கள் மிருகங்களைப் போலத்தான் இருப்பார். இப்போதும் நூல்களை கல்லாதவர்களும் மிருகங்களும் உள்ளுதான் திருவள்ளுவர் சொல்றார். விலங்குடு மக்கள் அறையர் இலங்குடும் கற்றாரோடு இறை. அதனால மனிதன் மனிதனாக வாழ்கிறது ஒரு முறை, மனிதன் மிருகமாக வாழ்கிறது ஒரு முறை, மனிதன் தெய்வமாக வாழ்கிறது. வாழ்கின்ற காலத்திலேயே தெய்வ சம்பந்தமான செயல்களை செய்து தெய்வ வாழ்க்கையை வாழ்வு. அப்புறம் அவன் இறந்த பிறகு தெய்வத்தூர் தெய்வமாக ஆகும். அதைத்தான் திருவள்ளுவர் வையத்துள் வாழ்வாழ்ந்து வாழ்பவர் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ்கின்ற காலத்திலேயே தெய்வ சம்பந்தமான செயல்களையே செய்வது, அது சம்பந்தமாகவே பேசுவது, அது சம்பந்தமாகவே கேட்பது, அது சம்பந்தமாகவே நினைப்பது, இப்படி எல்லா வகையிலையும் அந்த தெய்வத்தோடு தொடர்பு வைத்துக் கொண்டால் அவர் தெய்வம் அறிவு. இப்ப நாயன்மார்கள் மனிதர்கள் தான், நம்ம போல மனிதர்கள் தான். இந்த பக்கத்துல தஞ்சாவூர் பக்கத்துல திங்களூர் திருவையாறு திங்களூர் அங்கதான் ஒரு தமிழ்நாட்டுலதான் நாயன்மார்கள் அதிகமா இருந்திருக்கிறாங்க. மனிதர்கள் தெய்வமாக இருக்கிறாங்க, கோயில் உங்களை வச்சு பூஜை பண்றோம். அவர்களை பின்னால வந்த பெரியவர்கள் பாராட்டி பாடி இருக்கிறார்கள். ஆகையினால இப்படி எதோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறோமோ அது சம்பந்தமாக ஆகிவிடும். அதனாலே இப்படி நாயன்மார்கள் சிவனோடு தொடர்பு வைத்துக் கொண்டு சிவமாக ஆகிவிட்டார். நல்ல பணக்கார மனம் உள்ளவரோட தொடர்பு இருந்தா நாம பணக்காரன் ஆகிடலாம். நல்ல மனம் இருக்கணும், அவனும் பெரும் பணக்காரனா இருக்கணும்.
2: அவர் குரு
1: அஷ்டங்கம் பத்தின்னு சொல்றது, குருவைய சிவமாக எண்ணி பக்தி பண்றது, சிவனடியார்களை சிவமாக எண்ணி பக்தி பண்றது, சிவனை சிவலிங்கத்தை பக்தி பண்ணி பக்தி பண்றது. இப்படிப்பட்ட மூன்று வகையான பக்தியும் வேணும். அதுல மூன்று வகையான பக்தியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றில் அதிகமாக இருக்கும் அவ்வளவு. அதுல இவர் குரு பக்தியிலே குரு என்று சொன்னால் அறியாமையை போக்கி அறிவை தருவோம், விஞ்ஞானத்தை போக்கி விஞ்ஞானத்தை தருவோம். அதனால இவர் திருநாவுக்கரசர் நாயனார் இருந்தார் அல்லவா, அவரை குருவாக திருநாவுக்கரசு நாயனாரு சமயாச்சாரியின் ஆழ்வரிலே இரண்டாவதாக இருக்கிற திருநாவுக்கரசர் அப்பர் சுவாமி வாகீசரன் எல்லாம் பெயர் அவரை தன்னுடைய குருவாக இவர் திடமாக உறுதியாக வைத்துக் கொண்டார். வைத்துக் கொண்டார் என்றால் அவரை சந்தித்து அவர் மூலமாக உபதேசம் பெற்று நன்மையை பெற்று உடைய குணத்தை கண்டெல்லாம் குருவாக போனார். சந்திக்கவே இல்லை, சந்திப்பதற்கு முந்தையே அவருடைய பெருமையை கேட்டு அதன் மூலமாக கேட்டவுடனே அவரிடத்துல அவரிடத்துல இவரு பத்தி இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு திருநாவுக்கரசர் அவர் சிவபெருமானுடைய அடியவரானார். அவரை சமணர்கள் கல்லிலே கட்டி கடலிலே போட்டார்கள். அந்த கல்லை தெப்பமாக மிதந்து திருப்பாதிரிக்குள்ள கரையேறினார். கல்லு தெப்பமாக மிதந்து கரையேறினார். இப்படிப்பட்ட அதிசயம் செய்த மகானவர் அப்படின்னு கேள்விப்பட்டார். கேள்விப்பட்ட உடனே அவரை தன்னுடைய குருவாக அதற்கு மேல இன்னொன்னு என்னன்னா இவர் ஐயர் அவர் உள்ள வேளாளர் ஐயர் உள்ளமாரப்பு போட மாட்டார். உள்ளமாரதான் ஐயருக்கு போகணும். அது ஞானத்துல உயர்ந்துகிட்டா ஐயர் ஒண்ணும் இல்லை உள்ளமாறு இல்லை. ஞானம்தான் உயர்ந்தது, சாதி உயர்ந்தது அல்ல, ஞானமும் உயர்ந்தது. ஞானம் இல்லையா உசந்த ஜாதி இருந்து என்ன ஒன்று என்ன உசந்த ஜாதி உசந்த ஜாதி சொல்லி விட்டுருக்க அவன் உசரமாட்டான். அதனாலே சிவஞானம் யாருக்கு இருக்குதோ அவன் உயர்ந்தவன், யாருக்கும் பொன்னம்பலம் திருவை இருக்குதோ அவனே பெரியவான். வாருக்குள் மாடுகள் வீடுகள், வாருக்குள் வீடுகள் ஆடுகள் மாடுகள் பணம் இருந்தால் அவன் பெரியவனாவானோ என்பது நந்தராஜருக்கு. அதனாலே சிவஞானத்திலே உயர்ந்தவராக வளர்ந்திருந்த திருநாவுக்கரசனுடைய பெருமையை கேள்விப்பட்டார். கேட்டவுடனே முன்னம் அவருடைய நாமம் கேட்டாள். நாம் பேரை முன்னம் அவருடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனுக்கு வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆர்வம் கேட்டாள். பெயர்த்த அவனுக்கே பிச்சையாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீர்ந்தாள். அகன்றால் அகலிடத்தார ஆதாரத்தை தன்னை மறந்தால் தன்னாகவும் கெட்டால் தலைப்பட்டால் நன்கை தலைவந்தாள் என்கின்ற திருநாவுக்கரசர் திருத்தாண்டகத்துக்கு இலக்கணமாக இருக்கும். அப்படிப்பட்ட பக்தி உடையவர் திருநாவுக்கரசர் வந்து திருத்தாண்டகம் பாடினவர். பாட்டுல வந்து திருநாவுக்கரசர் பாடினது மூன்று வகையா பாட்டு, திருக்குறுந்தொகை, திருவிருத்தம், திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம். திருத்தாண்டகங்கிறது பெரிய பாட்டு எட்டுச்சு. அதனால அவருக்கு தாண்டக வேந்தரும் அவருக்கு உருப்பட்டார். யாருக்கு திருநாவுக்கரசர் தாண்டகம் இருக்கு. தாண்டகம் என்று சொன்னால் பிறவி பெருங்கடலை தாண்டுவதற்கு தெப்பமாக இருப்பது அவருடைய திரு தாண்டகம் பாடுவதிலே அவர் வல்லவர். ஒரு தாண்டகம் சொல்றேன் கேட்டுப்பார்.

0: என்பது திருத்தாட்டம். இப்படி இருக்கும் பல பாடல்கள். அதனால தாண்டகம் பாடவல்லவன் அவன், தாண்டகம் பாடவல்லவன். சிவபெருமான் தாண்டவ ஆடவல்லவன், இவர் தாண்டகம் பாடவல்லவன், அவர் தாண்டவ ஆடவன். ஒரே எழுத்துத்தார். இவருக்கு அவருக்கு வித்தியாசம். இவருக்கு காணா கூட அவருக்கு வாணா கூட. தாண்டகம் பாடவல்லவர், தாண்டகம் பாடவல்லவர் திருநாவுக்கரசர், தாண்டவம் ஆடவல்லவர். அதனாலே இந்த இரண்டு வேற்றிலேயே இருக்காங்க. அந்த தாண்டவமும் பருவிக்கடலே தாண்ட வைக்கும் அந்த தாண்டவம். புரியுதா? தாண்டவம்ங்கிறது பேர் வச்சிருக்காங்க. தாண்டகமும் பருவிக்கடல தாண்டவை, இது தாண்டவம். புரியுதா? தாண்டவ யார் ஆடுற அப்படி நடராஜர், பெரிய நடராஜர் கூட வைக்கணும். அதனால அப்படி தாண்டகம் பாடுகிறவருக்கும் தாண்டவ ஆடுகிறவருக்கும் ரொம்ப சூப்பம். தாண்டகம் பாடுகிறவருக்கு தாண்டவ ஆடுகிறவருக்கு ரொம்ப சூப்பம். திருநாவுக்கரசருக்கு ரொம்ப சூப்பம். இந்த ரெண்டு பேருக்கும் சொந்த இந்த அப்பூஜடிகள் ஒரு பெரிய சிறப்பு. தாண்டவம் ஆடவல்லவராகிய செவ்வருமானுக்கும் சொந்தம், தாண்டகம் பாடவல்லவராகிய திருநாவுக்கரசருக்கும் சொந்தம் இந்த அப்பூஜடிகள். இந்த கருத்தை இவர் எப்படி ஆரம்பிக்கிறார்? அந்த புராணத்தை யாரு சேர்க்கிறாரு? இந்த கருத்தை பண்ண சொன்ன கருத்தை வச்சு எப்படி ஆரம்பிக்கிறார்னா, தாண்டவம் புதியவல்ல தம்பிராரு கண்பர் ஆரம்பமே. இவர் கதையே அவருடைய ஊரை சொல்லி நாட்டை சொல்லி ஊரை சொல்லி பேரை சொல்லி அப்படித்தான் ஆரம்பிப்பார். கதை பண்ற கதையில அப்படித்தான் ஆரம்பிக்கிறாரு. இவர்களை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா இந்த வாக்கியத்தில் ஆரம்பிக்கிறார். தாண்டவம் புரியவல்ல, இந்த ரெண்டும் ஒருத்தராப்புல தாண்டவம் தாண்டவம் ஆடுகின்றவராகிய செவருமானையும் குறிக்கும், தாண்டவம் பாடுகின்றவராகிய திருநாவுக்கரசரையும் குறிக்கும். இது ரெண்டும் வந்து அந்த சொல்ல வர்ற மாதிரி வச்சு தாண்டவம் புரியவல்ல தம்பிராரு கண்பர் இந்திய புகழின் பாலார். இந்திய புகழின் பாலார்னா அவருக்கு பல பக்கம் பலராலையும் புகழ புகழ் பெற்றவர். பலரும் அவரை நல்லவர் நல்லவர் தர்மவான் புண்ணியவான் பக்தன் என்று சொல்லி அவரை எல்லாரும் புகழ்வார். இந்திய புகழின் பாலார் இல்லையில் தவத்தில் மிக்கார். நிறைய தவத்தை செய்யும், தவத்தை தவம் செய்வர்களுக்குத்தான் பேர். தவம் உள்ளவருக்கு பேர் ஒரு அளவுதான். அது தர்மம் செஞ்சார்னா பேர் இருக்கு, இல்லைன்னா அவனுக்கு கருமீனு தனம் வச்சிருக்கிறான்னு வச்சுக்க. அதாவது தர்மம் பண்ணினார்னா பேர் இருக்கு, கருமியா இருந்தா கொடுக்காம தானே கருமீனும் பேர் இருக்கிற அதுக்கும் ஒரு பேர் இருக்கு. அதனால தவம் அதிகமாக எல்லையில் தவத்தில் காரும் ஆண்டதீரரசின்பாதடைந்தவர். ஆண்டதீரரசராகிய திருநாவுக்கரசருடைய பாதத்தை அடைந்தவர். ஹரியா முன்னே காண்டது காதல் கூற கலந்த அன்பிரராயுள்ளார். திருநாவுக்கரசருடைய திருவடியை அடைந்தவர். ஆனா அவரை அறிவதற்கு முந்திய கண்ணால காண்பதற்கு முந்தையே அவர் மேல பக்தி உண்டு. புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் கட்டாமும் கடமை தரும் என்பார் திருவள்ளுவர். இந்த ஊர்ல இன்னவாறு இப்படி இருக்கிறாரு, அவர் இப்படிப்பட்ட தன்மையுடையவர்னா அதிலே வந்து ஈடுபாடு உடையவர்களுக்கு அவர் மேல அன்பு உண்டு. அப்படித்தானே? இந்த மாதிரி திருச்சிராப்பள்ளியில ஒருத்தர் இருக்கிறாரு, சந்திரசேகரன் பிள்ளையவர். ஒரு பெரிய ஓடீஸ்வரர், அவர் விரிவாய் கேட்டாலுமே அப்படி அறியாம உன்னே காட்டது காதல் கூட கலந்த அன்பிதராய். அவர் எப்படிப்பட்டவர் தன்மை என்று சொல்கிறார். களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றங்கள் ஆய்ந்தார். களவு களவுன்னா அடுத்தவங்க சொல்றது பொய். பொய்ங்கிறது ஒரு முக்கியமான மனுஷ வாழ்க்கையில வேண்டிய ஒரு பண்புதான். அது வந்து பிறருக்கு கெடுதல் செய்யறதா இருந்தா பொய் சொல்லணும், நன்மை செய்யறதா பொய் சொல்லலாம். பொய்மையும் பிறகிருந்த நன்மை மயக்கு. அதனால இவர் பொய் சொல்ல மாட்டாரு, களவு செய்ய மாட்டாரு. காமம் இல்லாதவர், கோபம் இல்லாத கோபம்ங்கிறதான் சொன்னாலும் இருப்பார், கோபமே வரப்படாது. கோபம் உள்ளவன் உயரமாட்டார், கோபம் இல்லாதவன் சாந்த குணமுடையவன் உயரணும். கோபம்தான் எல்லா பாவங்களுக்கும் மூலப்பு. எல்லா பாவங்களும் எதனால் வருது என்றால் கோபத்தினால். கோபம் பாவம் சண்டாளம் நரகம். கோபம் பாவம் சண்டாளம் நரகம். அதனாலே கோபம் இல்லாதவர் வேறு வஞ்சரை வேறு தீய துளிகள் எதுவும் இல்லாத உத்தம குணமுடைய உத்தம குணமுடைய. களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார். காய்ந்தார்னா அவைகளை அவைகளை விருத்து விட்டார். கோபத்து மேல கோபித்தார், கோபத்தை கோபித்தவர் சிவத்தை நிந்தனை செய்யும் முடி மரத்துடன் வளமிகு மனையின் வாழ்க்கை நிலையினார். மனையின் வாழ்க்கை நிலையினா குடும்பத்தோடு மனைவி மக்களோடு செல்வத்தோடு இருக்கிறார். மனைப்பால் உள்ள அளவைகள் நிறைவோர் மக்கள் அவரு மேதி மற்றும் உளவெல்லாம் அரசின் சாற்ற உணவு. அப்படி திருநாமகரசருடைய பெருமையை கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு, வீட்டில் இருக்கிற படி மரக்கால் தராசு வந்து ஆடு மாடு மனைவி மக்கள் எல்லா பொருளையும் அதுக்கு மேல தனக்கு இருக்கிற தோட்டம் அப்புறம் அதுக்கு மேல இருக்கிற கல்விச்சாலை தண்ணீர் பொந்தல் தனக்கு என்னென்ன தொடர்பு இருக்கு அங்க எல்லாம் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு வெளியிடுச்சு. எல்லா பொருளையும் திருநாவுக்கரசு முக்கர்களுக்கும் திருநாவுக்கரசு மூக்க திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு. அதே மாதிரி தோட்டத்துல திருநாவுக்கரசர் தோட்டம் திருநாவுக்கரசர் தண்ணீர் பொந்தல் திருநாவுக்கரசர் இல்ல பட படியில திருநாவுக்கரசு படி திருநாவுக்கரசு மரத்தால் அதுக்காக மனசு வருமா? ஒருவாடா இருந்தாலும் எழுதுனா வந்து இன்னும் போடுது என்னதான் குருவா இருந்தாலும் என்னதான் அடியாரா இருந்தாலும் அப்படின்னு நமக்கு பயம் வரும். இப்ப சாமி பேர்ல எல்லாம் போடுறாங்க இல்ல என்ன காரணம் பயம் இல்லாம சாமி வந்து இன்னும் சொல்லாது அப்படிங்கிறது ஆச்சாமி வேற போடுவாரு. இப்ப எத்தனை லாரி ஓடுது ரத்தீஸ்வரர் ஆச்சலிக்கு வந்து எத்தனை ஓடுது அவர் வந்து கேட்க மாட்டார் என்னதுன்னு சொல்ல மாட்டாருன்னு நம்பிக்கையில அதனாலே திருநாமக்கரசர் திருநாமத்தில இவருக்கு அவ்வளவு ஈடுபார் அது பக்த பஞ்சாட்சரமும் பக்த பஞ்சாட்சரம் ஞான சம்பந்தம் பஞ்சாட்சரம் திருநாமக்கரசு பஞ்சாட்சரம் நம்பியாரூர் பஞ்சாட்சரம் மணிவாசகர் நம்பியாரூராய நமகா மாணிக்கவாசர் சுவாமியே நமகா இப்படி பக்த பஞ்சாட்சரம் அந்த நாமத்தை அவர்கள் நாமத்தை தெரிவித்து அவர்களை பின்பற்றி அவர்கள் அவர்களை தியானம் பண்ணி பண்ணி அருள் பெற்றவர் அவர்கள் தான திரும்ப அதன் பிறகு இதுவரையிலும் அருள் பெற்றவர் இன்னில்லாதவர் இந்த நால்வரை பின்பற்றி அருள் பெற்றவர்கள் அவங்களை நினைத்து அருள் பெற்றவர்கள் அடியாரன் ஆனவர்கள் திருவருளை பெற்றவர்கள் எண்ணில்லாதவன் இல்லாதவன் திருவருளை பெற்று ரயில்ல 100 பெட்டி போட்டிருக்கான். 100 முதல் பெட்டியில என்ஜின், முதல் பெட்டியில தானே என்ஜின் இருக்குது. ரெண்டாவது பெட்டி மூணாவது பெட்டியில இருக்குதா? அதுல என்ன பெட்டி? இத்தனை வெட்டிகளையும் அந்த ஒரு வெட்டி முன்ன எழுதுற வெட்டி இருந்து இருக்கும்போது மெட்ராஸ் வெறும் வெட்டியும் மெட்ராஸ் போது எஞ்சினும் மெட்ராஸ். எதனால அந்த முதல் பெட்டியில் இருக்கிற எஞ்சினோட தொடர்புடையதாக இருந்தாலே வெறும் வெட்டியும் மெட்ராஸ். அது மாணிக்க வாசகம் சொல்ற அழுகே
1: சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: அதனால இது மாதிரிலாம் கிளம்பிட்டா இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் அது அஸ்மைவை பிதரோ புத்திரான் விபிருதான தாயார் தகப்பனார்களுடைய இங்கிதம் தெரிஞ்சு நல்லது பண்றதுக்காகத்தான குழந்தைகள் பிறக்கிறான். அதனாலதான் பிள்ளைன்னு பேரு. புத்திராம்னோ நரகாத் அஸ்மா திராயுதே பிதரம் சுதா சொல்லிவிட்டு இதை கொண்டு வரணும்னா உடனே ஜெகதி கிளம்பிது. ஜெகதி மேல கிளம்பி போய் ஜெகதினா மீட்டர் ஒரு ஒரு ஒரு குவார்டருக்கு 12 எழுத்து இருக்கக்கூடியது. அது சதுர்தசாட்சரா சதி சா பிராப்யன்யவர்த்ததத்ஸ்யைத்வே அக்ஷரே அமீயேதாம். அன்னைக்கு அந்த காலத்துல 14 எழுத்து இருந்தான். 4 14 56 இவன் என்ன பண்ணா கிளம்பிட்டான். மூத்த பாபுதான், நான் போறேன் கொண்டேன்னா இங்க போனா சண்டை வெண்டை ஓட்டம் ஒண்ணும் நடக்கல, கொடுக்க முடியாதுன்னு விட்டோம், இவெல்லாம் ஜெயிக்க முடியல, 2 எழுத்து புடிங்கன்னு விட்டான். 12 எழுத்து ஆயிடுதான். அப்போ வெற்றிகரமா திரும்பி வந்தாச்சு. உடனே திருஷ்டுபுங்கிறவா அடுத்த தங்க கிளம்பினா இவளுக்கு ஒரு அது த்ரயோதசாட்சரா சதி
3: அக்ஷரே அமீயேதாம்.
2: இவளும் கிளம்பி போனா, கிளம்பி போனோடனே இவளுக்கு 13 எழுத்து ஒரு பாதத்துக்கு இருந்தது. இதே கதைதான், 2 எழுத்து புடிங்கிட்டான். போனதுல லாபம் இல்லாதவனு மட்டும் இல்ல, நஷ்டம் வேற. சில பிசினஸ் எப்படி ஆயிடுமோ இல்லையா? அதுக்கா இந்த காயத்ரிங்கிறவ 4 எழுத்து தான் இருந்தான். வேதம் சதுரக்ஷரா சதி அஜயா. இந்த இடத்துல ஒரு பெரிய லௌகிக சாமர்த்தியம் இவரா. இந்த காயத்ரி போகும்போது பிளான் பண்ணா, இவாள்லாம் ஏகாக்கியா போனா தனியா, எதுவுமே ஒரு வெற்றி வேணும்னா 2 பேர் 4 பேர் இருக்கணும், அப்பதான் சரியா வரும். கூட்டுறவே நாட்டு

இந்த காயத்ரியுடைய பெருமையும் தெரிகிறது இதில், ஏகப்பட்ட விஷயம் தெரிய போகிறது இதில். இந்த காயத்ரியானவள் நாளெழுத்தோடு இருந்தவள், இங்கேருந்து ஒரு காரியத்துக்கு போகணுமே ஆனால் அதில் இவர் ஒரு மெயினான இதை பார்க்குறச்சோ ஒரு இடைஞ்சல் வந்து அவர் கூட இருக்கணும். இப்போ எனக்கு உடம்பு முடியலன்னே யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சின்னு போகிறோமோ இல்லையா, ஏன்னா ஏதாவது ஆபத்து வந்தால் இன்னொருத்தர் இருப்பார்கள், ரெண்டு பேர் போகணும். எகஸ்தபோ துரத்தியாய் அதை காட்டுறது இந்த இடத்துல. அதனால தான் எல்லா இடத்துலையும் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் அன்கோன் போட்டுக்கிறான். இவனுக்கு தோணாத யுக்தி அவனுக்கு தோணும் இல்லையா, அஞ்சாறு பேராக சேர்ந்து ஒரு தினசாக ஏற்பாடு பண்ணுறேன், எல்லாத்துலேயுமே ஒரு அன்கோன் வந்திருக்கு. அப்போது அஜாங்கிறவளை ஆக்ஷன் புறப்பட்டான், புறப்பட்டு அங்கே போய் எல்லாம் சண்டை கண்டை போட்டு எல்லாம் ஜெயிச்சு விட்டு அது சோமலதியை எடுத்து நான் இங்கேருந்து வர்றது. வரும்போது என்னாச்சு, சோமஞ்ச ஆகிறது, சோமலதியும் கொண்டு வந்தது, அக்காஹாரியுடைய ரெண்டு ரெண்டு நாலு எழுத்தையும் கொண்டு கொடுத்தான், சத்வாரி சாட்சராணி. அப்போதான் இது கொண்டு எழுத்து நீயே வச்சு கொண்டாவா அக்கா தங்கைகள், சாஷ்டாட்சரா சமபத்யத அஷ்டாட்சராக யத்ரீகா யத்ரோக்னரியாவானே. அஷ்டாட்சரா காயத்ரிங்கிறத நிறைய இடத்துல வந்திருக்கு, மூவட்டு 24. அது சோமத்தையும் கொண்டு வந்து நாலு எழுத்தையும் கொண்டு வந்து எட்டு எழுத்து தான் ஆச்சு. உடனே அங்கே ஒரு பிரம்மவாதினோ வதந்தி, பிரம்மவாதினோ வதந்தி கிட்டத்தட்ட 47 or 48 இருக்கு சமீத சாக்கையெல்லாம் சேர்த்து. எவ்வளோ எந்த இடத்துல எங்கே வரத சொல்லுவோன்னா மேலே சொல்லியானோ அதுதான் 100 ரூபா இருக்கிற வாழ்க்கைக்கு உள்ள கஷ்டம். அதில் ஒரு வேடிக்கை பாருங்க, இந்த காலத்து புத்திசாலித்தனம் ஐக்கியம் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. ஒரு பாடசாலையில் பரீட்சை பண்ணால் நான் அதுக்கு சூப்பர்வைசராக போயிருந்தேன், கவர்மெண்ட்லேயே என்ன போட்டிருக்கான் பல பாடசாலைக்கு நீங்கள் சூப்பர்வைசராக போகணும்னு அப்சர்வர்னு போட்டிருக்கான். அங்கே அவர் கேட்டார், முதக்காண்டத்தில் உள்ள பிரச்சனை அது அந்த பஞ்சாயத்து. இப்போ முதக்காண்டத்தில் ஆரம்பித்த 2nd காண்டம் போய் 5th காண்டத்துக்கு போய் 7th காண்டத்துக்கு வந்து எல்லா இடத்துலையும் கவலையர் எல்லாத்தையும் சொல்லி ஒரு தினசாக போகிறோம் நிறுத்துன்னா. அப்புறம் இன்னொரு பையனை அதே காண்டத்தில் கேட்டால் அவன் கேட்டால் சொல்லி முடித்தான். இப்போ இவன் ரெண்டு பேருக்கு ப்ரைஸ் கொடுக்கும்போது அந்த தோற்று போனவன்னா இந்த 7 காண்டமும் சொன்னால் மற்ற இடம் இல்லையா ஒரே பஞ்சாயத்தில். அவன் சொல்கிறான், சார் சார் அவனுக்கு அந்த பஞ்சாயத்து மட்டும்தான் தெரியும், எனக்கு வேதம் போற தெரியுங்கிறான். என்ன ஐக்கியம், என்ன ஐக்கியங்கிறது, இவனுக்கு வேதம் போற தெரியுமா, இவனுக்கு தான் சம்பாதனை பண்ணுமா. இந்த ஆசாமிகள்லாம் வச்சுட்டு நாம் என்ன பண்ணுற சொல்லுங்க, புத்திசாலித்தனம் டெவலப் ஆயிடுச்சு, ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. அது தஞ்சாவூரில் ஒரு கதை ஒன்று சொல்லுவா, மேளம் வாசிச்சான் நாயனாரன் 3 பேர் வாசிச்சான், இன்னொருத்தன் ஒத்து வாசிச்சான், ஊன்னு ஊதிட்டு பண்ணும் இல்லையா. இந்த ராஜா சங்கீதம்னா கிலோ என்னவலன்னு கேட்குறான், அவன் என்ன பண்ணா சன்மானம் பண்ணுங்கன்னா, இந்த நாயனக்காரனுக்கெல்லாம் 1000 ரூபாய் தனித்தனியாக, இந்த ஒத்து ஊதினுக்கு 3000 ரூபான்னு விட்டான். ஏண்டான்னு அவன் விடாமல் ஊதுறான் சார், நான் இந்த மாதிரி ஆள்கிட்ட நாம போய் பாடத்தை சொல்லி என்ன பண்ணுறது, புத்திசாலித்தனம் இதான். மொத்தம் 8 மணி நேரம் ஃபிசிக்கலாக வேலை செஞ்சானே அவன் என்னடான்னா 500 ரூபா ஒரு நாளைக்கு வச்சான்னு வச்சோங்களேன், ஒரு ஆடிட்டர் பார்த்து கையெழுத்து போகிறது கேட்டான்னா 4 லட்சம். ஏன்னா அவன் புத்திசாலித்தனம் அவ்வளோ இருக்கேன், இது மாதிரி தானே விஷயம், புத்திக்கு தானே மேதைக்கு தானே இப்போ விசேஷம். இந்த மேதையை இந்த காயத்ரியினால் அடைய முடியுமே, வீட வேற ஒரு நாள் அடைய முடியாது. இந்த சைக்கிள் பெடலில் இருக்கு மாமா, அப்புறம் எங்கே இந்த சைக்கிள் பெடலை எல்லாருக்கும் கொடுங்க. இந்த சைக்கிள் பெடல்னா நீங்கள் போகிறதுக்கு ஆற்றுக்கு இல்லை, இதில் அருமையான விஷயம் மகாபிரிவா எழுதியிருக்கா. அப்புறம் எங்கே வேறு சொல்லுங்கோ, இந்த முக்கியமான சமாச்சாரம், காவேரிக்கரையிலையும் நதிக்கரையிலையும் உட்காந்து மணிக்கணக்காக காயத்ரியை ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி இந்த பரம்பரையில் நமக்கெல்லாம் இந்த மேதா விலாசம் இருக்குது, அது இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுங்க. இந்த காயத்ரியை பற்றி சொல்லச்சேதும் அது கொடுக்கணும், எல்லாம் அப்படி சேர்ந்து வர்றது பாருங்கள் பெரியவா அனுகிரகத்தில் கொடுங்க. பாலப்பிரிவா எல்லோரும் கொடுக்க சொல்லுங்க, சைக்கிள் பெடலை கொடுங்க முதல்ல, அப்புறம் வேடதர்ம சாஸ்திர பரிபால் சபையினுடைய பேம்ப்ளெட் கொடுங்க, சாஷ்டாட்சரா சமபத்தி பிரம்மவாதி நோவதந்தி. பிரம்மவாதினகான்னா வேதத்தை பற்றினதான விசாரங்களை செய்பவர்கள் பிரம்மவாதினகா.

தயது. இவாளுக்கு ஒரு பெரிய விஷயம், உள்ளதுக்குள்ள சின்ன ஆளு காயத்ரி, 24 எழுத்து, 48 எழுத்து, 100 எழுத்து மந்திரங்கள்லாம் இருக்கு. ரொம்ப சின்ன ஆளு, இவளுக்கு என்ன சார் பெரிய கௌரவம்னு கேட்டான்.

காயத்ரி கனிஷ்டா. கனிஷ்டான்னா சின்ன பையன் அர்த்தம், கடைக்குட்டி. இது வந்து யஜ்ஞமுகம் பெரியாய, யாகத்தில் வந்தா முதல் இடத்தை அடைஞ்சு பெருமையா இருக்கே காயத்ரிக்கு என்ன கௌரவம் கேட்டான். இப்ப சொன்னேனே கதை என்ன, என்ன கதை என்ன, ஆள் சின்னவனா பெரியவனாங்கிறது விஷயம் இல்லைன்னா சரக்குனா முக்கியம், இப்போ குவாலிட்டி முக்கியமா குவான்டிட்டி முக்கியமா? காஃபி பெரிய சொம்பலை கொடுத்தா என்னன்னா வெறும் தீர்த்தம்னா குவாலிட்டி வேணும், குவான்டிட்டி வந்து பிரயோஜனம் இல்லை. இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதனால காயத்ரி கனிஷ்டா சந்தசாகும் சதி யஜ்ஞமுகம் பெரியா ஏதி. இத்தனை நேரம் கதை கேட்டியா இல்லையா? நாலு எழுத்தா இருந்து 14 எழுத்து இருக்கிறவாள் செய்ய முடியாத காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கா இல்லையா? அதனால இதுக்கு ரொம்ப பெருமை ஜாஸ்தின்னார். அப்பேற்பட்ட காயத்ரியாக இந்த மந்திரம் நாம் சொல்லிட்டு இருக்கிறது. இந்த காயத்ரியா நகாயத்ரியா பரமமந்திரா நமாத்துர் தெய்வத்தம் பரம்ங்கிறார். கர்ம விபாக சாஸ்திரம்னு ஒரு பெரிய விஷயம் இருக்கு, ஒரு புஸ்தகம். அது ஒருத்தர் படிக்கணும்னா ஒரு ஜோசியருக்கு நான் பாடம் நடத்தினேன். அதில் என்னென்ன விதமான உபதிரவங்கள் இருக்கோ, மானசமாகவோ வியாதியோ, இதுக்கெல்லாம் நாம் என்ன பாபம் பண்ணியிருப்போம்னு சொல்லி அதுக்கு பரிகாரங்கள்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. எல்லா பரிகாரத்திலையும் நீ என்ன பரிகாரம் பண்ணினாலும், இந்த கேட்கணும் நீங்கள், மாமா என்ன பரிகாரம் பண்ணினாலும், இந்த நவகிரகமாக இருக்கட்டும், இன்னொன்றா இருக்கட்டும், தன்வந்திரியாக இருக்கட்டும், அதுக்கு பரிகாரம் பண்ணாலும் அன்னைக்கு காத்தால காயத்ரி ஜபத்தை நிறைய ஆவர்த்தி பண்ணாம பண்ணினா 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இப்ப 3 பைசாவுக்கு பிரயோஜனம் வச்சுங்க. ஏதோ வரும், வராதுன்னு சொல்லக்கூடாது. காயத்ரியை ஜபிக்காம அன்னைக்கு எந்த பரிகாரம் பண்ணினாலும் வராதுன்னு அந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கு. அப்போ இந்த காயத்ரிங்கிறது ரொம்ப முக்கியம். காயந்தம் திராயத்தை இது சாந்தோக்கிய உபநிஷத்துலையும் பிரகதாரண்ய உபநிஷத்துலையும் 10 பக்கம் இருக்கு இந்த காயத்ரியுடைய பெருமையை. இது உனக்கு 10,000 கோடி பவுன் தானே எனக்கு கொடுன்னு ஒருத்தம் பணத்துக்காக விலைக்கு வாங்கினா கொடுக்காதேன்னு. அது இன்னொரு சாந்தோக்கியத்தில் என்ன பண்ணி பூர்ணாம் சுவர்ணேன பூர்ணாம் பிருத்திவீந்தத்யாத் ததை இதோ ஜாய இதி ததை இதோ ஜாய இதி. இந்த காயத்ரி சொல்லிடாது ராணி, உலகம் பூர தங்கத்தால் ஒப்பித்தானே நீங்கள் காயத்ரி கொடுன்னு கொடுக்கக்கூடாது. நம்மாத்துக்கு அக்னிஹோத்திரத்துக்குன்னு வச்சுருக்கிற பசுமாட்ட வசிஷ்டர் 10 கோடி பவுன் கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன் அவர். ஏஷையேவ அக்னிஹோத்திரம், அதுதான் நம்மளுடைய பிரின்சிபலை பார்க்கணும் அங்கே. அப்போது அந்த காயத்ரியானது அவ்வளோ பெரிய விஷயம். இந்த காயத்ரியினுடைய இதை ஒரு சமயத்தில் தவற விட்டோமே ஆனால் ஆபத்து எப்படி வருங்கிறதாக சம்பர்கேஷ்டின்னு ஒரு இடத்துல சொல்கிறார் வேதத்தில். இது 2வது ஆண்டு 4வது பிரச்சனை 3வது அனுபவம் என்ன சொல்லு பார்க்குறேன். தேவா

0: ్రాజోసి దేవానాందామనామాసి విశ్వమసి విశ్వాయుః సర్వమసి సర్వాయురభిభూః.
1: ఇది ఇదినా ఫుల్ స్టాప్ అర్థం. ఐదరిచే ఇదినా ఫుల్ స్టాప్ అర్థం. అవ్వదాం. ఇదోడ అంత మంత్రం ముడి దేవానాసురాలు సెండ పోటుండ, అది ఎప్పుడే సహజమైన విషయం. మామావు మామీ సెండ పోడుతా మరి ఇంక ఇప్పుడు రెండు పేరు దేవాళ్ళు అయినాల அது ஒரு தினசான சண்டை போட்டு இருந்தா. அந்த சண்டை காலத்தில் என்னாச்சு, சாயந்தர வேலை செஞ்சா வந்துட்டு விட்டான். சர்தான் ஏதோ பார்த்துக்கலாம்னு விட்டான். இந்த காயத்ரி என்ன பண்ணித்தான், உடனே இவாள்கிட்ட எனர்ஜியெல்லாம் கொடுத்துட்டு இருந்ததுனால நம்ம கவனிக்காமல் விட்டான்னு கிளம்பி வெளியில் போயிட்டான். ரெண்டு பேர்ட்டு இருந்தோம். காயத்ரி தேஷாம் ஓஜகா பலம் இந்திரியம் வீரியம் பிரஜாம் பசுன்னு சங்கிரிக்க ஆதாய அபக்ரமிய அதிர்ச்சது எல்லாத்தையும் மூட்டை கட்டின்னு கிளம்பி போடுத்து. மறுநாள் பார்த்தா அவனுக்கு 50% எனர்ஜி குறைஞ்சி போச்சு. மூணு ஆனால் இன்னொரு 50 போயிடுத்து. ஒன்றும் புரியல. என்னடா அண்ணா, ஓஹோ நாம் சொந்தம் இப்போ நமக்கெல்லாம் போகலேன்னு கேட்காங்க. இதுக்கு நான் ஒரு கதை சொல்லிவிடுறேன். வெள்ளை வேஷ்டியில் அழுக்கப்பட்டால் தான் தெரியும், கருப்பு வேஷ்டியில் அழுக்கப்பட்டால் தெரியாது. அதனால் இப்போ இந்த ஐயப்பனுக்கு நான் வேஷ்டி கட்டிக்கிற வாளுக்கு அழுக்கப்பட்டால் கவலை இல்லை, கருப்பு வேஷ்டி தானே. அனந்தராம தீட்சர் நலோபாக்கியான சொன்னார், மாஸ்டர் பீஸ். அனந்தராம தீட்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாஸ்டர் பீஸ் என்னென்ன நலோபாக்கியானம் அவர்கிட்ட. மற்றெல்லாம் இல்லை, எல்லாரும் அழுது ஜலம் ரொம்ப போயிடும் அந்த ஹாலில். நலன் பட்ட கஷ்டத்தை அவர் சொல்கிறச்சே கண்ணால் தாரதாரையாக வரும். அந்த நலோபாக்கியானம் சொல்கிறச்சு அவர் என்ன சொன்னார், நலன் வந்து ரொம்ப தர்மானுஷ்டானமாக இருந்துட்டுந்தான். ஒரு நாள் ஏதோ ஒரு அவசரமான ஆஃபீஸ் வேலையினால சாயந்தரம் சஞ்சாந்திரம் பண்ணும்போது காலை அலமிக்கிறச்சே, அவர் சொன்னதை சொல்கிறேன், கால் அலமை கழிச்சு புறங்கால் நனையாமல் போயிடுத்தான். பின்கால் ஒரு கால் செஞ்சாங்கன்னு பண்ணிட்டானோ சர்தான்னு இந்த சனி பார்த்துட்டே இருந்தான் இல்லையோ. என்ன தமயந்தி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு போட்டி எங்க. அவன் சனி என்ன பண்ணால், இவருக்கு ஒரு லூப் ஹோல் கிடச்சா உள்ளே போடலான்னு அன்னைக்கு சாயந்தரம் பூந்துட்டானோ. பூந்ததுனால மறுநாளைக்கு சூதாடினேன்னு ஒன்று விளையாடினான் போனான் கதை. இதை மறுநாள் வந்து மாமா மாமா தீட்சர் மாமா எனக்கு ஒரு சந்தேகம்னு ஒரு பையன் கேட்டான். என்னடா சந்தேகம்னார், நான் காலே அலம்புறதில்ல செஞ்சாவந்தனமே பண்ணுறதில்ல, என்ன சனி பிடிக்கலையேன்னு கேட்டான். கேட்க வேண்டிய கேள்வி தானே. அவர் என்ன சொன்னார் தெரியுமோ இல்லையோ, புத்திசாலி ரொம்ப கிட்டிக்கார். ஏன் சனி உங்ககிட்ட வந்தால் நீ பிடிச்சிருக்கான்னு உன் பயப்படுறான்னு புரிஞ்சு. அவன் படுத்துகிற உபத்திரத்தை விட 1000 இவன் படுத்துட்டுருக்கான். இவன்ட்டு வந்து அவன் என்ன பண்ண போனான், இதனால் நீங்கள் யாரும் கோச்சுக்கோங்க, சனீஸ்வர கிரகம்னா நீங்கள் பண்ணிட்டு போங்க பரிகாரத்தை. அதுக்காக சொல்லலைண்ணா, அவன் ஒழுங்காக இருந்துருக்கிறமோ அன்னைக்கு பண்ணலேன்னு ஒன்னே டப்புன்னு அந்த வெள்ளை வேட்சியில் அழுகப்பட்டா புரியும், சேனிய வேட்சியில் அழுகப்பட்டா புரியுமோ. அதனால தேவதைகள்லாம் ஒழுங்காக இருந்ததுனால ஒரு நாள் இல்லைன்னு வள வளர்த்து போச்சு. ரெண்டு பேருமா தனித்தனியாக குரூப்பாக போனோம். விஸ்வகர்மன் நிதி தேவாக ஆஹ்வயந்தா, இந்த காயத்ரி தேவியை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, விஸ்வகர்மன்னு எல்லா வேலையும் உங்களால் தான் நடந்தது, நீங்கள் தயவு பண்ணி மண்ணும் ஆற்றுக்கு வந்தோன்னு எங்கள் ஆற்றுக்குண்ணா அப்படின்னு தலையே ஆட்டல. அப்புறம் அசுரால் குறிப்பு தாபி, ஹே தாபின்னு கூப்பிட்டாள். தபஹிம்சாயாம்ங்கிற தாத்துவிலேருந்து நைனந்தப்னோதி, நாங்கள்லாம் புறத்து யார் நசுக்கு இசுக்கு பண்ணுறதுக்கு எல்லாமே எனர்ஜி நீ தான். நானும் ஒவ்வொருத்தன் வேலையை பாரு, நசுக்கிறதுக்கு எனர்ஜியை கொடுத்தவளாச்சே வானா யாரையும் எட்டி பார்க்கல. சரி வா, திரும்பி வந்தால் திரும்பி வரைச்சே தேவாள்லாம் ஒரு இடத்துல உட்காந்து இப்படி யோஜனை பண்ணான். அடா அடா அடா என்ன பண்ணுறதுன்னு உடனே அவளுக்கு மந்திரம் தெரிஞ்சுதான். அந்த காயத்ரியை ஆவாகனம் பண்ணி நம்மகிட்ட நிற்க வைக்கிறதுக்கு ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சா. என்னது என்ன, ஓஜோ சிசோ சிவலம சிப்ராஜோ சி தே தேவா ஏ தத் யஜுரபஷன். நான் சொல்றது அப்படியே வேதத்தில் இருக்கிறது தான் சொல்றேன். தே தேவாக ஏதத்து யஜுஹு அபஷன், ஓஜோ சிசோ சிபலம சிப்ராஜோ சி தேவா நாம் தாம நாமா சி விஸ்வமசி விஸ்வாயு சர்வமசி சர்வாயுரபிபூ ஓம்னு அப்புறம் சொல்றோம். அப்புறம் காயத்ரி மாவாகயாமி சாவித்ரி மாவாகயம் சர். இந்த மாதிரி கதை நடந்திருக்கு. ஓஜகான்னா பலத்துக்கு காரணமாக உள்ளதான ஒரு தாத்து. சககான்னா எது வந்தாலும் சகிச்சுக்கக்கூடிய ஃபர்பரன்ஸ். பலம்னாக்க எனர்ஜி. பராஜகான்னா ஒளி. இந்த ஒளி வந்து இப்படி அடிக்கும். சில பேர் ஃபோட்டோவில் வேணுமே மிராடி போட்டிருப்போம் சூரியன் மாதிரி. இவருக்கு ஒன்றும் ஒளியே இருக்காது. இந்த ஃபோட்டோவை பார்த்தா பின்னாடி ஏதோ அடிக்கிற மாதிரி போட்டிருப்போம். இப்போ என் மூஞ்சியை பார்த்தா பழச்சின்னு அடிக்கிறது இல்லை, அந்த இது மாதிரி பேஸ்ட் அடிக்கிறோம் இல்லைன்னா. அப்ராஜோசி தேவானாம் தாம மினுமினுமினு மின்றத்துக்கு வேண்டியதான அடிப்படையான பேசிக் நீங்க தான். உனக்கு தான் எல்லா பெயரும். எங்களுக்கு என்ன பெயர் இருக்கோ நாமாசி விஸ்வமசி, எல்லா விதமான அச்சேதன பொருளும் நீ தான். விஸ்வாயு அதுகளுக்கு எனர்ஜி கொடுக்கிறவ நீ. சர்வமசி விஸ்வ சர்வ ரெண்டு சினானி, சேதனமா இருக்கிற எல்லாமும் நீ தான், அது எனர்ஜி நீ தான். சர்வமசி சர்வாயு அபிபூஹு, எங்களை எப்பொழுதும் ஒரே நிலையில் வைத்து காப்பவள் அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தம் சொல்லியாச்சு நாளிலே நீங்க சொல்லும்போது கொஞ்சம் கவனிச்சுங்க. அபிபூஹு வரைக்கும் அதனால தான் கூப்பிடும்போது என்ன பண்ணுறோம், சாவித்ரி விஸ்வாமித்ரா விஜயத் காயத்ரி சந்தா சவிதா தேவதா ஆயாது வரதா தேவி, அது வேற காயத்ரி சந்தா மாதே ஓஜோ மாதேதம் பிரம்ம ஜுஷஸ்வனஹான்னு முதல்ல அதுக்கு ஒரு வெல்கம் ஸ்பீச். அது ஆயாது வரதா தேவி, வரத்தை கொடுக்கக்கூடிய தேவி எங்கள்கிட்ட வரட்டும். அக்ஷரம் பிரம்மசம்யுதம், எங்கும் இம்யூட்டபிளாக எப்பொழுதும் இருக்கிறதான பிரம்மஸ்வரூபத்தை தனக்குள் வச்சுருப்பவள். அப்புறம் காயத்ரியும் அப்பேற்பட்ட அந்த காயத்ரியை சந்தசாம் மாதா, வேதங்கள் மற்ற மீட்டர்களுக்கெல்லாம் தாயார் இது, என்ன எல்லாரையும் விட சிறந்ததான ஒரு காரியம் பண்ணதுனால தாய் போல் காப்பாற்றுவார். இதம் பிரம்ம ஜுஷஸ்வனஹா, இப்ப நான் கற்க போறதான இந்த பரமாத்ம ஸ்வரூபம் காயத்ரி இருக்க, இது என்னிடத்தில் வந்து குடிகொள்ளும்படியே நீசை இந்த மந்திர ஜபத்தினால அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம். இதுல இன்னொன்னு கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. சாவித்ரி அரிஷி விஸ்வாமித்ரஹான்னு சொன்னோம் இல்லையோ, சாவித்ரினா என்ன காயத்ரினா என்ன, மாத்துல ரெண்டு பொண்ணுக்கு காயத்ரின்னு ஒத்துக்கு பேர், சாவித்ரின்னு ஒத்துக்கு பேர், அது இல்லை. காயத்ரிங்கிறது மீட்டருக்கு பேர், அந்த சந்தஸ் மீட்டருக்கு பேர். 24 எழுத்து இருந்தா சதுர்விகம் சத்தக்ஷரா காயத்ரி. நம்ம மகாநாராயண உபனிஷத்துல எல்லா இதுவும் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி
2: தன்னோ விஷ்ணு
1: பிரச்சோதயாத், சிவனுக்கு என்ன வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காயத்ரி. முதல்ல 8, 8, 16 அப்புறம் 8. இப்போ நம்மாத்து தாத்தா வரைக்கும் காயத்ரி தயார் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு காயத்ரி தயார் பண்ணிருக்கான். அது தீமஹின்னு ஆரம்பிக்கணும், வித்மஹேன்னு ஆரம்பிக்கணும், பிரச்சோதயாத்துன்னு முடியணும். தன்னோ காந்தி பிரச்சோதயாத், காந்தி காயத்ரி, தன்னை இந்திரா பிரச்சோதயாத், எல்லாம் தான் ஃப்ராடு. ஒரு ஃப்ரேமை வச்சுன்னு எந்த போட்டோ வேணா அதில் வைக்கிறது, இந்த பின்னாடியும் பின்னாடியும் கழுத போட்டோவையும் வைக்கலாம், யானை போட்டோவையும் வைக்கலாம், எம் போட்டோவும் வைக்கலாம், இல்லை இந்த ஃப்ரேம் ஒன்றா இருக்கும் இல்லையா, அது தந்தத்தினால ஃப்ரேம். அதுக்கு போய் கழுதியை போய் பண்ண, அதுக்குள்ள நான் என்ன சொல்கிறேன், ஃப்ரேம் நல்லா இருக்கு, உள்ளே இருக்கிற ஃபோட்டோ எப்போ வேணா மாறுறதுன்னா அது பெரிய ஆபத்து. அது இந்த காயத்ரிங்கிறதுக்கு அப்படி பேர். ஆனா நம்மாத்து பையனுக்கு உபநயனம் பண்றச்சே, இந்த பையன் அப்பா நமஸ்காரம் பண்ணி காலலம்பி எல்லாம் பண்ணிட்டு என்ன சொல்றான் தெரியுமோ இல்லையா, சாவித்ரி போ அனுப்ரூஹி, எனக்கு சாவித்ரி சொல்லி கொடுக்கோங்கிறான். சாவித்ரின்னு அர்த்தம் சவிதா என்ற தேவதையை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான இருக்கு சாவித்ரி. தத் சவிதுருவரேண்யம், சவிதான்னு சொன்னா ஆல் எனர்ஜியை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆல்மைட்டி பரமாத்மான்னு அர்த்தம். சூரியனுக்கும் பேர் இருக்கு, சூரியனை வந்து ரெப்ரசன்டேஷனாக வச்சுருக்கோம் பரமாத்மா, உதயனம் கோபாதிஷன் சொன்ன மாதிரி. அந்த சவிதாவை சொல்லக்கூடியதான ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுன்னு கேட்குறான். இவர் உடனே சொல்லிக் கொடுக்குறார், பட்டை போட்டு மூடின்னு சொல்லிக் கொடுக்குறார். இந்த பையங்கள்லாம் என்ன பண்ணுறான், பட்டை துறந்து ஃபோட்டோ எடுக்கிறேங்கிறான். அப்போ எது படாதோ அதெல்லாம் பண்ணுறான். இது ஒரு பெரிய வேடிக்கை. பூனலை பற்றி சொல்லிச்சு தனியாக சொல்கிறேன், பூனல் மந்திரங்கள் என்ன தேவையு. அப்போ இந்த சவிதாங்கிற தெய்வத்தை எல்லாருக்கும் பண்ணி புத்திசாலித்தனத்தை கொடுக்கறதுங்கிறதாகத்தானே அந்த காயத்ரி சாவித்ரி இருக்கு. அந்த சாவித்ரி உபதேசம் பண்ணி இதை நாம் பண்ணாமல் வேறு எது பண்ணாலும் சரியா வராதுங்கிற பெருமையெல்லாம் சொல்லியா சொல்லியா. இந்த காயத்ரியானது என்ன பெருமைன்னு கேட்டால், சோமலத்தையை கொண்டு வந்து அப்பா அம்மாவை காப்பாத்தித்து. ராமாயணத்தில் இந்த கதை ரொம்ப பிரசித்தம் இல்லை, ஆனால் கொஞ்சம் பிரசித்தம். ஒரு பையன் அப்பா அம்மாவுக்கு பணிவிட மட்டும் பண்ணிட்டு இருந்து அவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. உடனே அவன் வந்து இந்திரலோகத்திலேருந்து விமானம் வந்து இந்திரலோகத்துக்கு போனான் இருக்கு. யாரது, தசரதன் வந்து சப்தவேதியினால அடிச்ச பையன் சரவணகுமாரன் சொல்றாரு. அவன் வேற ஒண்ணுமே பண்ணல, மாதா பித சுஸ்ரூஷையினால உலகத்துக்கு அஸ்மைவை பிதரவு புத்திரான் வியாக்கியானம் இல்லையாது. அப்போ அது மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு நிலைமை. இந்த காயத்ரிங்கிறது நமக்கு தாயாருங்கிறதுனால தான் காயத்ரி உபதேசம் பண்ண உடனே இந்த பையன் அம்மா வேத்திலேருந்து பிறக்கரிச்ச ஒரு பிறவி, காயத்ரி உபதேசான்னு ரெண்டு பிறவி, த்விஜஹான்னு பேர். இது பிராமணாளுக்கும் உண்டு, க்ஷத்ரியாளுக்கும் உண்டு, வைஷ்யாளுக்கும் உண்டு. உபநயனம் உபநயன் ஆச்சுன்னா அந்த பையனுக்கு என்ன பேரு, த்விஜஹா, இரண்டு பிறப்பாளர். இன்னுமே இவனுடைய சமாச்சாரமே வேற. அதுக்கப்புறம் ரொம்ப ஆச்சாரம் அடிமை தபஸு அதெல்லாம் இருக்கணும். பிராக் உபநயனாத் காமச்சார காமவாத காமபக்ஷான் தர்மசாஸ்திரம். உபநயன ஆறதுக்கு முன்னாடி சேர்த்து மின்பினா மடித்தப்பா இருந்து ஒருவேளை வெங்காயங்காயம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, முன்னாடி நாம வச்சுக்கணும். அது நான் இதை சொன்னோன்னு என்ன பண்ணா, அதுக்காக தான் நாங்கள்லாம் உபநயனத்தை 30 வயசுல போஸ்ட்போன் பண்ணிட்டோங்க. உபநயன ஆற வரைக்கும் குழந்தைகள் ஏதாவது விஷயம் பரவாயில்லன்னா, குழந்தை பருவங்கிறது 2 வயசுக்குள்ள யாரோ வாடாங்கும், யாரோ மாமா வந்தா வாடாங்கும், இது பெரிய கொஞ்சம்னா பல்ல கட்டி விடுவாள், சின்ன குழந்தை சின்ன பணம் போடுதுன்னா சின்ன குழந்தை அப்படின்னு விடுறது உண்டு. அதனால பல்ல தட்டி தொட்டியில போடணும். அதனால உபநயனம் ஆனப்புறம் இவன் நியமங்கள்லாம் அடையணும். நியமங்கள்லாம் அடைஞ்சி இவன் அடைஞ்ச உடனே இந்த காயத்ரி வந்தோன்னு ஒரு பையன் சொல்றான், வேதசமானி ஸ்தா. அதுக்கப்புறம் என்ன சொல்றான், அபிர்தம் அசௌ சௌமிய பிராண சொம்மே கோபாயா. இந்த பையன் சொல்ற மந்திரம் இது, நான் வளர்ந்து விட்டேன். என்ன வளர்ந்து விட்டான், மந்திரம் உள்ள போயிட்டான். அபிர்தம் அசௌ சௌமிய பிராண சொம்மே கோபாயா, இதை எனக்கு காப்பாத்தணும் தான். இந்த பெரிய நிதி உள்ள வந்ததுன்னா காப்பாத்துறதுக்கு ஒரு குச்சி கையில வச்சுக்கணும் எப்பவுமே. என்ன அதுக்கு, அதுக்காகத்தான் நேத்துக்கு அவர் சொன்னார் பத்தியில ஒரு குச்சி, என்ன குச்சி அது, பலாச தண்டம். அதுக்காகத்தான் என்ன பண்றார், எனக்கு பெரிய செல்வம் வந்திருக்கு, இதை நான் காப்பாத்தி ஆகணுங்கிறதுக்காக சுஸ்ரவ சுஸ்ரவ சம்மா குரு யதாத்வகம் சுஸ்ரவ சுஸ்ரவ அசி எப்படின்னு ஆரம்பிச்சு அது பெரிய கதை. அப்ப இந்த காயத்ரியினுடைய உபாக்கியானத்துக்காக நான் எதுக்காக சொல்ல வந்தேன் இது பண்ணிக்கு, அதுல பெரிய அபுணமான ராமாயணாதிகளுக்கு உள்ள விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத இதுல நிறுத்திண்டு, தர்ம சங்கட பரிகாரம் நமக்கு டெய்லி எத்தனையோ விதமான சங்கடங்கள், இப்படி போனா ஒரு விதமான கெடுதல் இருக்கு, இப்படி போனா ஒரு விதமான கெடுதல் இருக்கு, நல்லதே வரணும் கெடுதல் இல்லாமேங்கிற சங்கடம் நிறைய வருது. அது என்னங்கிறது அப்புறம் சொல்ல போறேன். இப்ப இந்த சாமவேதக்காரால் ரெடியா இருக்கா, முன்னாடியே சொல்லி வச்சிருக்கேன். சாமவேதத்துல யாக யஜ்ஞாதிகள் ஜபங்கள்லாம் பண்ணா ஒவ்வொரு வேதத்திலயுமே எல்லாத்துக்கும் என்னென்ன பலன் சொல்லியிருக்கேன். பலன்களை சொல்றத நீ மெயினாவும் நடுப்புற சொல்லுன்னு பாலபெரிவானுக்கு சொல்லுங்க, ஏன்னா அதுதான் இப்ப எல்லாருக்கும் ரொம்ப தேவை இல்லையா. ராமாயணத்தை படிங்க, தத்துவஞானம் ஒன்றும் ஒத்துணும் படிக்க மாட்டேன், சனீஸ்வர கிரகமா இந்த சர்க்கத்துப்படி, கல்யாண ஹனுமா இந்த சர்க்கத்துப்படி, டைவர்ஸ் கேஸ் சேரணுமா இந்த சர்க்கத்துப்படி அப்படின்னா அவளுக்கு ஒரு இதற்கு படிக்கிறோம் வேண்டியது தானே. பலனை கருதி பண்றதுங்கிறது ரொம்ப தேவையாக விஷயம். ஆர்த்தோ ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தின்னு கீதையில பகவான் என்னை வந்து ஆபத்தை போகணும் அது வேணும் இது வேணும் கேட்கறவாளும் பக்தால் தான் விட்டார்வன். ஒன்றும் வேண்டாங்கிறவங்க மட்டும் பக்தன் இல்ல. கோயிலில் ஏதாவது சுத்தினா ஏதோ சங்கல்பங்கள்லாம் இருக்கும். அஸ்மின் நட்சத்திரை ஜாதஸ், இதில் நட்சத்திரை ஜாதஸ் அதில் இருக்குவாருங்க. வைதிகத்தில் என்ன கஷ்டம்னா, இவ்வாத்துல ஒரே நட்சத்திரம் 4 பேருக்கு இருக்கும், இது எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவா. முருடி ஆமணம், முருடி அஸ்வினி அஸ்வினி எழுதி என்ன, இது மாப்பிள்ள, அது வந்து ஷெட்டகர், இது வந்து எங்கள் ஷெட்டகருடைய மச்சினர், இவாளுக்கெல்லாம் ஒரே நட்சத்திரம். இவர் அந்த நட்சத்திரத்தை சொல்லும்போது 4 தரம் சொல்லணுமா, அஷ்ட வாக்கியம் ஒரு தரம் சொன்னால் வராதா, இப்படிலாம் அவளுக்கு பிரத்யேகமாக செய்கள் இருக்கு. அப்போ எல்லா விதமான பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக ஒவ்வொரு வேதங்களில் ஒவ்வொன்று இருக்கு. ஏன் சார் ஒரு வேதத்தில் இருந்தால் போறாதுன்னா, தலைவலிக்கு அனாசின் ஆஸ்பிரோ சாரிடான் டம் டம் ஏதோ டம் டம் ஏதோ டோலோங்கிறான் ஒருத்தன் ஒருத்தன் குரோசின்ங்கிறான் இன்னொருத்த என்ன சொல்கிறான்னா என்ன பேர், பேரசெட்டமால்னே பேர் இருக்கு, பேரசெட்டமால் எல்லாத்துலேயும் கலந்துருக்கு காஃபி மாதிரி, அதனால அதுங்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்காரும் ஒரு ஒரு போட்டாக்கு நம்ம வேதத்தையும் போடப்படாதுங்கிறேன். ஆயுஷ ஹோமத்துக்கு ஆயுஷ்காமனுக்கு 17 இஷ்டி இருக்கு, கண்ணு தெரியணும்னா ஒரு 18 18 இருக்கு. எந்த மருந்து எந்த காம்பினேஷன்ல யாருக்கு வருதோ நானே பண்ணி பார்க்க வேண்டியதான். அலோபதிக்கு போனால் சரியா இல்லை, ஆயுர்வேதத்துக்கு போனால் அதில் சுமாராக இருக்கு, அப்புறம் ஹோமியோபதிக்கு வந்திருக்கான் பரவாயில்ல, இனிமேல் நேச்சுரோபதிக்கு போக வேண்டியதான். இது மாதிரி எதத்துன்னா நமக்கு எல்லாத்தையும் சுத்தி அடிச்சு வந்தானும் நாம சங்கீர்த்தனமும் வேணும், சந்தியாவந்தனமும் வேணும், வேதமும் வேணும், அனுஷ்டானமும் வேணும். இதை நான் திருப்பி திருப்பி ஏன் சொல்றேன்னா, இதுல ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தரும் உபன்யாசம் பண்ணச்சு ஒரு ஒருத்தமாக சொல்லிட்டு போயிடுறேன். இவர் சொன்னார் பாருங்க, ஞானம் வந்து ஒருத்தன் சந்தியாவத்தெல்லாம் விடுவோம்ட்டான். ஏன்னா ஒரு ஒரு சன்னியாசி வரைச்சு நாம பூர்ண கும்ப மந்திரம் தெரிஞ்சுருக்கிறது ஆபத்து. நகர்மணான பிரஜையாங்கிறான், அனுஷ்டானத்தினால ஒன்றும் கிடைக்காதுன்னு தான். நகர்மணான பிரஜையான்னு தியாகே நெய்கே அமிர்தத்துவமான சு கர்மாக்கள்லாம் பிரயோஜனம் இல்லை சார். அதே வார்த்தையில குழந்தை குட்டி ஒய்ஃபினாலையும் பிரயோஜனம் இல்லைன்னு இருக்கு, பணத்தினாலையும் இல்லைன்னு இருக்கு, அதை விட்டான். கர்மனான பிரஜையா தனேனா, பைசாவும் உபயோகப்படாதுங்கிறத நைசா மூடிட்டாங்க. இந்த இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுக்கிறச்சு வேண்டாத, இதில் ஒரு பேப்பர் வச்சு விடுறது, அதனால தான் ஜெராக்ஸ் கால்னாக்கு உபயோகம் இல்லைங்கிறான். ஏன்னா இவன் என்ன பண்ணான்னு தெரியாதே, அந்த இடம் மட்டும் விழாமல் பண்ணிவிடுறதுன்னா, இது ஹியூமன் ஜெராக்ஸ். நகர்மனா ந பிரஜையா தனேனா இருக்கேன், அதை விட்டான். அந்த தனத்துக்காக தான் பிரஜை மக்கள் எல்லாம் அப்பா அம்மாலாம் இதில் விடுங்கிறான் விருத்தாசிரமத்தில். அவ அவ இத்தனைக்கும் 10,000 ரூபாய் பென்ஷன் சம்பாதிக்கிறான்னா அதை இவன் எவன் பேரில் மாற்றி விட்டு நீ விருத்தாசிரமத்துக்கு போகணுட்டான். இந்த மாதிரி ஆசாமிகள்லாம் ரொம்ப நிறைய ஆயிடுத்து போகும். இதனால தான் மழை பெய்யுறதுன்னா பெரியவாளால் பெய்யுறது. அதனால இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்கக்கூடாது. அதுக்காக சொல்லுவார். அதுபோல் சாம வேதத்தில் ஒரு சாமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாமான்னு அக்னாயா ஹிவீதையே கிரணானோ ஹவ்யதாதையே இல்லையா ஹோதா சத்சி பரிஹிஷி. இந்த சாமாவா கானம் பண்ணும் பொழுது அஞ்சா பிரிக்கிறான். ஆரம்பம் என்ன? ஹிங்காரஹ்தாவஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹாரஹ்ஹார யூ ஷுட் ஆன்சர் ஃபைவ் க்வெஸ்சன், ஆல் க்வெஸ்சன்ஸ் கேரி ஈக்குவல் மார்க்ஸ். இதுதான் இப்போ இப்போ ஆறுன்னு வந்திருக்கு, அஞ்சுன்னு உள்ளது முன்னெல்லாம் உண்டு, நோ சாய்ஸ் வேற. இதை பற்றி சாந்து பிரகதாரண்ய கதையை இன்னைக்கு கனெக்ட் பண்ணிவிடுறேன். இதில் அஞ்சு விதமாக பிரிக்கணும். முதல்ல ஹிம்னு ஆரம்பிப்பான், அப்புறம் அந்த அந்த இருக்க ஆரம்பிக்கும் பிரஸ்தாபகா, நடுப்புற இருக்கிறது உத்கீதா. அது ரொம்ப பெரிய விஷயம். உத்கீதத்தை பற்றி ரெண்டு அத்தியாயம் இருக்கு சாந்தோக்கிய உபநிஷத் பாஷ்யத்தில், அதுக்கு பெருமை இல்லை. அதுக்கப்புறம் பிரதிகாரகான அங்கேருந்து கீழே இறங்கும். நிதனம்னா பூர்த்தி ஆகிடும், புரியுறதா இல்லையா? இதில் இதை சொல்லும் பொழுது என்னென்ன போர்ஷன் என்னென்ன விதமாக இருக்குன்னு நினைச்சுன்னு சொன்னாலே உனக்கு மழை வரும், ஜலத்தினால ஆபத்து வராது அப்படின்னு இருக்கு. அந்த இடத்த இப்போ சொல்ல போறா. அதுக்கப்புறம் சீசனல் ப்ராப்ளம்லாம், சீசனல் ப்ராப்ளம்னா சில பேருக்கு மார்கழி மாதம் வந்தால் ஒரேடியே ஜலதோஷம் பிடிக்கும், சில பேருக்கு சித்திரை வந்தால் பிடிக்கும், ஏன்னா வேர்த்து விட்டால் ஜலதோஷம் பிடிக்குங்கிற ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிட்டு காமிச்சுப்போம். இது ரெண்டையும் பற்றி இப்போ சொல்ல சொல்லி அவளை முன்னாடியே பார்த்துக்க சொன்னேன். ஏன்னா அது வந்து பாராயண கிரமத்தில் ஜாஸ்தி இல்லை, சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கு. சொல்லு.
0: விஷ்டௌ பஞ்சவிதம் சாமோபாசீத புரோவாதோஹிங்காரஹ மேகோ ஜாயதே சப்ரஸ்தாவஹ வருஷதி சவுத்கீதஹ வித்யோதனயே ஸ்தனயதி சப்ரதிஹாரஹ உத்கிருண்ஹாதி தன்னிதனம் வருஷதி ஹாஸ்மை வருஷதிஹ ஏததேவம் வித்வான் விஷ்டௌ பஞ்சவிதம்
1: சாமௌபாஸ்தே. அந்த சாமாவனுடைய அஞ்சு போர்ஷனை சொல்லும் பொழுது நமக்கு எஜுர்வேதம் இருக்கு, இன்னென்ன போர்ஷனை சொல்றச்சு இன்னென்ன எழுத்து இந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன்னா

0: முதல்ல நம்ம மெடிடேஷன்ல உள்ள விஷயம், முதல் எழுத்து அப்பா. அந்தே ஆச்சாரிய பொறு வாத்தியார், அந்தே வாசி உத்தரவு பைப்பா. அப்பா அம்மா அப்புறம் வரேன். சிஷ்யன் வந்து மூணாவது எழுத்து. நடுப்புற இருக்கிறதான ஒரு எழுத்து இடம் இருக்கு பார்த்தீங்களா, வித்யா சந்திஹி, கல்வி. அந்த நடுப்புற இருக்கு. இந்த நடுப்புற ஒரு எழுத்து புதுசா வந்திருக்கும் சந்தியினால. பிரவச்சனகும் சந்தானம் நமஸ்தேன்னு வச்சுங்களேன். நாங்கிறது ஆச்சாரியர், தேங்கிறது சிஷ்யன். நடுப்புற இருக்கிற இசுங்கிற இடைவெளி வந்து சந்தி, பிரப வித்யா சந்திஹி. அதுல இசுல இன்னொரு இசு இந்த நமஸ்தேன்னு வருது, ஸ்பெஷலா ஒரு எழுத்து, அது பிரவச்சனம். அதுதான் சந்தானம்னு சேர்க்கிற இடம். இப்படி மாதா பூர்வ ரூபம் பிதோத்தர ரூபம் பிரஜா சந்தி பிரஜனகும் சந்தானம் இத்தியதி பிரஜம். இப்படி எல்லாம் தியானம் பண்ணா இவனுக்கு பெரிய லாபங்கள்லாம் வருதுன்னு நிறைய சொல்லியிருக்கு. அது சாமவேதத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், அஞ்சா பிரிச்சதான இந்த ஒரு ரிக்க கானம் பண்ணும் பொழுது இது மழையாக இருக்குன்னு தீர்மானம் பண்ணும். மழைக்கு அஞ்சு விதமான ஸ்டேஜஸ் சொல்லியிருக்கார்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி வேத பாராயணம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவபூஜா வேத மந்திரங்கள். வழங்குபவர் ஸ்ரீ கண்ணு ராமசாமி அவர்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: நிம்மல சாக்கிரம் என்பது ஞானாசிரியரிடத்திலே உபதேசத்தை கேட்ட காலத்தில் முதலிலே கேட்டல். நிம்மல சாக்கிரம் என்பது கேட்டல். அந்த உபதேசத்தை கேட்ட பொழுது அந்த திருவருள் பொதுவாக விளங்குகிறது அந்த ஆன்மாவுக்கு. திருவருள் விளக்கம் பொதுவாக உண்டாகிறது. அது நிம்மல சாக்கிரம். அடுத்து நிம்மல சொப்பனம், நிம்மல சுழுத்தி என்ற நிலையில அந்த ஆன்மாவிலே திருவருளானது முதலிலே பொதுவாக நிகழ்ந்தது. அதுக்கு அடுத்த நிலை என்ன? ஆமா, முன்னாலே சொல்லியிருக்கிறோம், எந்த அறிவிலேயும் மூன்று வகை உண்டு. பொதுவாக அறிதல், ஐயமாக அறிதல், பிறகு தெளிவாக அறிதல். இதெல்லாம் படிநிலைகள். பொதுவாக அறிதல் முதலிலே, அடுத்து ஐயமாக அறிதல், பிறகுதான் தெளிவாக அறிதல். அதே போல முதலிலே திருவருளை பற்றிய அறிவு பொதுவாக உண்டாகும். அடுத்து இரண்டாவது நிலை ஐயமாக திருவருளை உணர்கின்ற நிலை. திருவருளை ஐயமாக உணர்கிற நிலை. ஐயமாக உணர்கிற நிலைன்னா என்ன?

0: ஐயமாக உணர்கிற நிலைனா ஐயமான அறிவுனா என்ன அர்த்தம்? அதான் சந்தேகமான அறிவுனா என்ன? அதாவது உறுதி இல்லாத நிலை. ஆமா, பொதுவும் இல்ல, தெளிவும் வரவில்லை, ரெண்டுக்கும் இடையே ஊசலாடுகிற நிலை. உறுதியாக திருவருளை பற்ற முடியாத நிலை. அதாவது உலகியலிலும் நிற்க முடியாமல், திருவருளையும் உறுதியாக பற்ற முடியாமல், உலகியலிலையும் நிற்க முடியவில்லை, திருவருளையும் பற்ற முடியவில்லை. இப்படி இரண்டுக்கும் இடையிலே தடுமாறுகிற நிலைதான் ஐய நிலை. இது இடைப்பட்ட நிலை, ஒரு தடுமாற்ற நிலை. ஆக திருவருளை உணர்ந்தாலும் கூட அதிலே உரைத்து நிற்க முடியாமல் உலக ஆசைகளுக்கு ஆட்படுகிற நிலை, உலக ஆசையை முற்றிலும் விட முடியாத நிலை, திருவருளையும் பற்ற முடியாத நிலை, அதுதான் இடைப்பட்ட ஐய நிலை. இப்ப சொப்பனம் என்றால் என்ன? கனவு நிலை என்பது என்ன? அது தெளிவான நிலையா? கனவு என்பது தெளிவற்ற நிலை. அது விழிப்பு நிலையும் அல்ல, ஆழ்ந்த உறக்க நிலையும் அல்ல, இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலைதான் சொப்பன கனவு நிலை. அதே போலத்தான் இங்கே இடைப்பட்ட நிலை, திருவருளை உறுதியாக பற்ற முடியாத நிலை. பிறகு அடுத்து இருப்பது என்னது? அது முதல்ல கேட்டல், இரண்டாவது சிந்தித்தல். சிந்தித்தல், சொப்பனம் சுழித்தி என்பவை சிந்தித்தல் என்ற நிலை. துரியம் என்றால் இது திருவருளை உறுதியாக பற்றி கொண்ட நிலை. உலகப்பற்றை முற்றிலும் உலகப்பற்றை நீத்து திருவருளிலே உரைத்து நிற்கிற நிலை, அதுதான் துரிய நிலை. அதைத்தான் அருள் நிலை என்று சொல்லுவார்கள். அருள் நிலை, துரிய நிலைதான் அருள் நிலை. இது எத்தனாவது நூற்பா? கேட்டல் என்பது எட்டாவது நூற்பாவிலே சொல்லப்பட்டது, சிந்தித்தல் என்பது ஒன்பதாவது நூற்பாவிலே சொல்லப்பட்டது, பத்தாவது நூற்பாதான் அருள் நிலை, துரிய நிலை. எனவே எட்டாவது நூற்பாவிலே ஞானாசிரியருடைய உபதேசத்தை கேட்டு திருவருளை பொதுவாக உணர்ந்த நிலை எட்டாவது நூற்பா. ஒன்பதாவது நூற்பாவில அந்த திருவருளை அந்த மாணவன் உறுதியாக பற்ற முடியாததனால் ஞானாசிரியர் அதற்கு சில சாதனங்களை சொல்லுகிறார். திரு ஐந்தெழுத்து முதலிய சாதனங்களை உணர்த்துகிறார் ஒன்பதாவது நூற்பாவிலே. அந்த சாதனங்களிலே நின்று அந்த பக்குவமானவன் திருவருளை தன்னிடத்திலே தெளிவாக உணர்ந்து பற்றுகிறான். இப்போ திருவருளை தெளிவாக உணர்ந்து அதனோடு ஆன்மாவினுடைய அறிவு ஒன்றுபடுகிறது. அவனே தானே ஆகி அந்நெறி ஏகனாகி நிற்காங்கிறார்ல பத்தாவது நூற்பாவிலே, அதுதான் அருளை உணர்ந்து அருளோடு ஒன்றுபடுகிற நிலை, அதுதான் தெளிவு நிலை. ஐய நிலைக்கு அடுத்து தெளிதல் என்ற மூன்றாவது நிலை. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், திருவருளோடு ஒன்றுபட்ட நிலை. பிறகு அதற்கும் மேலே, அதற்கும் மேற்பட்டதுதான் எது? துரியாதீத நிலை எனப்படுகிற நிட்டை நிலை. அதாவது துரியாதீதம் தான் நிட்டை நிலை. நிட்டை நிலை என்றால் அனுபவம், அனுபவித்தல் நிகழ்கிறது. அனுபவம் எப்போது நமக்கு உண்டாகும்? அனுபவம் எப்போது உண்டாகும் என்றால் அந்த பொருளோடு ஒன்றுபட வேண்டும். பொருளோடு ஒன்றுபட்டால்தான் அனுபவம். இப்ப மாம்பழம், அதை வேறாக வைத்துக் கொண்டு அந்த அழகை ரசித்துக் கொண்டிருந்தால் அங்கே அனுபவம் வராது. அது நம்முடைய நாவோடு ஒன்றுபட்டால்தான் அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. இப்ப நெருப்பு தூரத்திலே இருந்து பார்த்தால் அந்த நெருப்பினுடைய அனுபவம் நமக்கு தெரியாது. என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய விரலை தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டு இன்பம் தோன்றுதேன்னு சொல்றாள். அதனோடு ஒன்றுபட்டால் தான் அனுபவம். நெருப்பு சுடு சுடு சுடும் சுடும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அனுபவம் வருமா? வைத்து பார்க்க வேண்டும். அப்படியெல்லாம் செய்து விடாது. அந்த அனுபவம் இப்படி எந்த பொருளானாலும் அதோடு ஒன்றுபட்டால் தான் அனுபவம். அது உலக அனுபவம் அப்படித்தான், இறை அனுபவம் அப்படித்தான். எனவே சிவத்தோடு ஒன்றுபட்டால்தான் இறை அனுபவம். அதுதான் துரியாதீதம், சிவத்தோடு ஒன்றுபட்ட நிலை. அதற்கு முந்தின நிலை அருளோடு ஒன்றுபடுதல், கடைசி நிலை சிவத்தோடு ஒன்றுபடுதல். அருளோடு ஒன்றுபட்ட நிலையில ஆனந்தம் இல்லை. அருளோடு ஒன்றுபட்ட நிலையிலே ஆனந்தம் இல்லை. அருளோடு ஒன்றுபட்ட நிலையில என்ன பயன்? இல்ல, நேற்று ஒரு பயன் சொன்னேனே, அருளோடு ஒன்றுபடுவதனாலே ஆன்மாவுக்கு என்ன பயன்? ஆனந்தம் இல்லை. அருளோடு ஒன்றுபட்ட நிலையில என்ன பயன்? அருளோடு ஒன்றுபடுவதனால ஆன்மாவில் இருக்கிற மாசுகள் நீங்குகின்றன, மலம் நீங்குகிறது. எனவே ஆன்மா தூய்மை அடைகிறது. அருள் நிலையிலே ஆன்மா தூய்மை அடைகிறது. அதனால்தான் பத்தாவது நொறுப்பா பாச நீக்கம் எனப்படுகிறது. ஆன்ம சுத்தி என்ற பெயர் சொன்னேன். பத்தாவது நொறுப்பா ஆன்ம சுத்தி. இன்னொரு பெயர் கூட சொன்னேன், சிவயோகம். சிவயோகம் பத்தாவது நொறுப்பா. சிவயோகம் என்றால் திருவருளோடு ஒன்றுபடுதல், யோகம் என்றால் ஒன்றுபடுதல், சிவம் என்றால் அந்த இடத்துல அருளை குறிக்கும். எனவே சிவயோகம் என்றால் திருவருளோடு ஒன்றுபடுதல். எனவே பாசநீக்கம் என்றாலும் சிவயோகம் என்றாலும் ஆன்மசுத்தி என்றாலும் ஒரு பொருள் தான், பத்தாம் நூற்பாதான். ஆக இந்த தெளிவு உங்களுக்கு வர வேண்டும். எப்போது வருமோ தெரியலையே, என்னாலேயும் முடியலையே. சிவ யோகம், அதற்கு அடுத்த பதினோராவது நிலைதான் சிவ, பதினோராவது நுற்பா தான் சிவ போகம். பதினோராவது நுற்பா சிவ போகம். சிவயோகம் அடுத்து சிவ போகம் பதினொன்று, அதுதான் நிட்டை நிலை. எனவே நிம்மல துரியம் என்பது அருள் நிலை, அதாவது சிவயோகம். துரியாதீதம், நின்மல துரியாதீதம் என்பது சிவபோகம். இந்த நின்மல நிலைகள் ஐந்திலேயும் நன்றாக கவனியுங்கள், படிப்படியாக எது மேலோங்குகிறது? படிப்படியாக எது மேலோங்குகிறது? அருள், திருவருள் மேலோங்கு. முதலிலே பொதுவாக உணர்ந்து, பிறகு ஐயமாக உணர்ந்து, பிறகு தெளிவாக உணர்ந்து, அதனோடு ஒன்றுபட்டு என்று இப்படி படிப்படியாக திருவருள் உணர்வு மேலோங்குகிறது. அங்கே எது மேலோங்கியது? அந்த கேவல நிலைகளிலே படிப்படியாக அறியாமை மேலோங்கியது. இங்கே இறைவனுடைய பேரறிவாகிய திருவருள் மேலோங்குகிறது. அந்த கேவல ஐந்து நிலைகளிலே எது நீங்கியது? கருவிகள், கருவிகள், ஐம்பொறிகள், அந்த கரணங்கள் முதலிய கருவிகள் ஒன்றொன்றாக ஆன்மாவை விட்டு நீங்கின. அதே போல இங்கே நின்மல ஐந்தவத்தைகளிலே எது நீங்கியது? இங்கேயும் கருவிகள் நீங்கிவிட்டன. நின்மல ஐந்தவத்தைகளிலும் கருவிகள் ஆன்மாவை விட்டு நீங்கிவிட்டன. அந்த எட்டாம் நூற்பாவில் சொல்லியிருக்கிறார் அல்லவா, தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த, அடுத்து என்ன, விட்டு. விட்டுனா எதை விட்டு? இந்த கருவிகளின் தொடர்பை விட்டு நீங்கி விட்டு, அசத்தாகிய கருவிகளின் தொடர்பை விட்டு நீங்கி விட்டு அந்நியமின்மையின் அறன்கடல் செலுமே. எனவே இந்த ரெண்டு வகையிலேயும், அங்கேயும் கருவிகள் நீங்குகின்றன, இங்கேயும் கருவிகள் நீங்குகின்றன. ஆனால் அங்கே கருவிகள் நீங்கிய போது எது மேலோங்கியது? அறியாமை மேலோங்கியது. இங்கே கருவிகள் நீங்கிய போது திருவருள் மேலோங்குகிறது. அது எப்படி? கருவிகள் நீங்கினால் ஏதாவது ஒன்றுதானே மேலோங்க வேண்டும். கருவிகள் நீங்கினால் அங்கே மட்டும் அறியாமை மேலோங்குகிறது, இங்கே மட்டும் எப்படி திருவருள் மேலோங்குகிறது? அதாவது அங்கே கேவல ஐந்து அவத்தைகளிலே கருவிகள் தாமாக நீங்குகின்றன. தாமாக நம்முடைய முயற்சி இல்லாமலே கருவிகள் தாமாக நீங்குகின்றன. விழிப்பு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்பு, அடக்கம் என்ற நிலைகளிலே நம்மை அறியாமலே கருவிகள் நம்மை விட்டு நழுவுகின்றன. ஆனால் இங்கே நிம்மல ஐந்து அவத்தைகளிலே கருவிகளை நாம் இவை அசத்து, நாம் இவற்றுக்கு வேறானவர்கள் என்று ஆன்மாவினுடைய அந்த அசத்தாகிய சார்வை விட்டு நாம் நீங்குகிறோம். இங்கே நாம் அவற்றை விட்டு நீங்குகிறோம். அப்படி கருவிகள் நாம் அல்ல, நான் கருவிகளுக்கு வேறான சித்து பொருள் என்று அறிந்து அவற்றின் வயப்படாமல் நீங்கினால் திருவருளை பற்றிக் கொள்ளலாம். கருவிகள் தாமாக நீங்கினால் ஆணவ மலத்தை பற்றிக் கொள்ளலாம். அதுதான் வேறுபாடு. இது ஒரு முக்கியமான கருத்து. கருவிகள் தாமாக நீங்கினால் உயிருக்கு எது சார்பு? ஆணவ மலம்தான் சார்பு. ஆனால் நாம் கருவிகளை விட்டு நீங்கினால் நமக்கு எது சார்பு? திருவருள் சார்பு. இப்படி படிப்படியாக படிப்படியாக பக்குவ ஆன்மா ஞான நிலையிலே உயர்வதை 10 படிநிலைகளாக வைத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த 10 படிநிலைகளுக்கு என்ன பேரு? தசகாரியம். தசகாரியம் அதை உங்களுக்கு விளக்கவா வேண்டாமா? செயல்களை நாம் எப்படி செய்கிறோம்? உடம்பினாலே. உடம்பினாலே நாம் செயல் நிகழ்த்துகிறோம். அதுபோல இந்த 10 காரியங்களும் உடம்பினால் நிகழ்வன அல்ல, உடம்பினுடைய செயல்கள் அல்ல இந்த தசகாரியங்கள். இவை நம்முடைய அறிவின் செயல்கள், அறிவினால் நாம் நிகழ்த்துகிற செயல்கள், நம் அறிவிலே நிகழ்கின்ற செயல்கள். அப்படி அறிவினால் நிகழ்த்துகிற செயல்கள் எவை என்றால், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல், 4 தான். அந்த 4ஐத்தான் 10 விரித்து கூறுகிறார்கள். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல், அந்த 4னுடைய விரிவுதான் இந்த 10. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி என்ற 3 நிலைகள். சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். இதுல இந்த 10 பொதுவான சொற்கள் எவை? பொதுவாக இருக்கிற சொற்கள் ரூபம், தரிசனம், சுத்தி என்ற 3 சொற்கள். ரூபம் என்றால் பொதுவாக அறிதல். ரூபம் என்றால் பொதுவாக அறிதல். தரிசனம் என்றால் ஐயமாக அறிதல். சுத்தி என்றால் தெளிவாக அறிதல். சுத்தி என்பது தெளிவாக அறிதல். எவற்றை? எவற்றை பொதுவாக அறிதல், ஐயமாக அறிதல், தெளிவாக அறிதல்? ஆன்மா எவற்றை அறிய வேண்டும்? இப்படி முப்பொருள்களையும் இந்த முறையிலே அறிய வேண்டும். அதான் 3. முதலிலே என்ற 3 பொருள்களையும் அறிதல், முப்பொருளை அறிதல் தான் என்னது? ஞானம். இந்த 3 பொருள்களையும் தெளிவாக அறிவதுதான் ஞானம். பாசம் என்பது என்ன? சுருக்கமாக சொன்னால் உலகச்சார்பு. விளங்கும்படி சொன்னால் பாசம் என்பது உலகச்சார்பு. உலகம் என்பதில் எதை அடங்கும் என்றால் நம்முடைய உடம்பு, உடம்பிலே அமைந்திருக்கிற ஐம்பொறி முதலிய கருவிகள், உலக பொருள்கள் எல்லாம் அடங்கும். அதாவது அசத்து, அசத்தாகிய பொருள்கள். அசத்தாகிய பொருள் எல்லாம் பாசம். எனவே அசத்தாகிய பொருள்களினுடைய பொருள்களை பற்றிய உண்மையை முதலிலே பொதுவாக அறிந்து, பிறகு ஐயமாக அறிந்து, பிறகு தெளிவாக அறிந்து அறிவதனால என்ன பயன்? அசத்தாகிய பொருளினுடைய இயல்பை தெளிவாக அறிவதனாலே அவற்றிலிருந்து நாம் நீங்க முடியும். அசத்தினுடைய உண்மையை உள்ளவாறு அறிந்தால்தான் நாம் அதிலிருந்து விடுபட முடியும். எனவே அது முதலாவது. கடைசியில சுத்தி என்ற சொல்லிருக்கிறதே, சுத்தி என்றால் நீங்குதல். சுத்தி என்ற சொல்லுக்கு நீங்குதல் என்ற பொருள். எனவே தத்துவ சுத்தி என்றால் என்ன பொருள்? இந்த தத்துவம் என்றால் 36 தத்துவங்கள். 36 தத்துவங்களா ஆனதுதான் தனு கரண புவன போகங்கள். எனவே அவற்றின் மீது வைத்த பற்றை நீங்குதல், உலகப்பற்றை நீங்குவதுதான் தத்துவ சுத்தி. அடுத்து இங்க ஆன்ம சுத்தி என்பதில் அங்கேயும் நீங்குதல், அந்த இடத்திலேயும் நீங்குதல். அதாவது நாம் 10வது நூற்பாவிலே ஆன்ம சுத்தி படித்தோமே, எதை விட்டு நீங்குகிறது ஆன்மா? ஆமா, இந்த பாசச்சார்பு நீங்குதல் தானே. பாசச்சார்பை விட்டு நீங்குவதுதான் ஆன்ம சுத்தி. அப்படியானால் அதே போல அங்கேயும் ஒரு நீங்குதல் வர, சுத்தி வர வேண்டுமே. அங்கே சுத்தியை காணும், அங்கே பதியை விட்டு நீங்குதலா அங்க அர்த்தம்? அங்கே அதனோடு ஒன்றுபட வேண்டும், நீக்கத்திற்கு அங்கே இடம் இல்லை. எனவே அங்கே சுத்தி கிடையாது. அதான் யோகம், ஒன்றுபடுதல் தான் உண்டு, யோகம் தான் உண்டு. யோகம் என்றால் ஒன்றுபடுதல். எனவே முதலிலே உள்ள மூன்று நிலைகள், தத்துவ ரூபம், ஆன்ம ரூபம், சிவரூபம், அந்த மூன்றும் பொதுவாக அறிதல். அந்த மூன்றும் பொதுவாக அறிதல் ஞானாசிரியர் மூலமாக இந்த முப்பொருள் இயல்புகளை கேட்கின்ற காலத்திலே முதலிலே தத்துவங்களுடைய இயல்பு பொதுவாக விளங்கும், பிறகு ஆன்மாவினுடைய இயல்பு பொதுவாக விளங்கும், பிறகு மூன்றாவது சிவரூபம் என்பதுல அதிலே வரு, அதையும் கவனியுங்கள். முன்னே உள்ள மூன்று சிவம் என்ற சொல்லும் திருவருளை குறிக்கும், திருவருளை குறிக்கும். சிவரூபம் என்பதிலே திருவருள், சிவ தரிசனம் என்றாலும் திருவருள் தான். சிவயோகம், கடைசியில் இருக்கிற சிவபோகத்தில் உள்ள சிவம் என்பதுதான் பதியாகிய சிவம், அதுதான் சிவம். எனவே பதியாகிய சிவத்தை உணர்வதற்கு முன்னாலே எதை உணர வேண்டும்? அவனது திருவருளை படிப்படியாக உணர வேண்டும். முதலிலே திருவருளை பொதுவாக உணர்ந்து, பிறகு ஐயமாக உணர்ந்து, பிறகு தெளிவாக உணர்ந்து, அதனோடு ஒன்றுபட்டு, அதன் மூலமாக சிவத்தோடு ஒன்றுபடுதல் என்று நான்கு படிநிலைகள். எனவே முதலில் உள்ள மூன்றும் பொதுவாக அறிதல், அடுத்து இரண்டாவது தத்துவ தரிசனம், ஆன்ம தரிசனம், சிவ தரிசனம், மூன்றும் ஐயமாக அறிதல், ஐயமாக அறிதல். பிறகு அடுத்து உள்ள மூன்றும் தெளிவாக அறிதல், தெளிவாக அறிதல். என்ன எது விடுவது, எது எஞ்சி இருக்கிறது? சிவபோகம், அதுதான் கடைசியில அனுபவம். கடைசியாக அனுபவம், சிவபோகம். இந்த 10 படிநிலைகளும் ஒன்றன்பின் ஒன்றாக வரிசையாக நிகழாது. இதே வரிசையிலே அவை நிகழமாட்டா. இவை ஒன்றோடு ஒன்று கலந்து உடன் நிகழும். அதாவது தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. தத்துவ தரிசனம் என்றால் என்ன பொருள்? கருவிகளை விட்டு ஐயமாக, கருவிகளை ஐயமாக அறிதல் தத்துவ தரிசனம். தெளிவாக அறிந்தால் அது தத்துவ சுத்தி. இந்த தத்துவ சுத்தி எப்போது ஏற்படும் என்றால், ஆன்ம தரிசனம் நிகழ்கிற போது தத்துவ சுத்தி சேர்ந்து நிகழும். ரெண்டும் உடனாக, ஆன்ம தரிசனமும் தத்துவ சுத்தியும் உடனாக நிகழ்கின்றவை. அந்த இரண்டோடு சிவரூபம் சேரும். இதெல்லாம் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ள சிரமமான விஷயங்கள். அதாவது 12 நூற்பாக்களும் தெளிவாக நாம் படித்து முடித்தால்தான் இந்த இதெல்லாம் விளங்கும். சிவரூபம் என்றால் என்ன? திருவருளை பொதுவாக அறிதல். இது 8வது நூற்பாவிலே, 8வது நூற்பாவிலே சொல்லப்பட்டது சிவரூபம், ஆன்ம தரிசனம், தத்துவ சுத்தி. 8வது நூற்பாவிலே மூன்றும் சொல்லப்பட்டுள்ளது. சிவரூபம் 8வது நூற்பாவிலே கேட்ட காலத்திலே, உபதேசத்தை பெற்ற காலத்தில் திருவருள் பொதுவாக விளங்குகிறது. அதனாலே ஆன்மா தன்னை தரிசிக்கிறது. ஆன்ம தரிசனம் என்ன தரிசிக்கிறது? தன்னுடைய இயல்பை உணர்கிறது. என்ன உண்மையை, என்ன இயல்பை உணர்கிறது? நான் இந்த தத்துவங்களிலிருந்து வேறானவன், நான் இந்த அசத்தாகிய சார்பிலிருந்து வேறானவன், அது தத்துவ சுத்தி என்று இப்படி இணைத்து பார்க்க வேண்டும். ஆனா சிவரூபம் நிகழ்கிற போது ஆன்ம தரிசனம் ஏற்பட்டு தத்துவ சுத்தி நிகழ்கிறது. பிறகு அடுத்து சிவரூபத்துக்கு அடுத்து சிவதரிசனம். சிவதரிசனம் இது 9வது நூற்பா. 9வது நூற்பாவிலே சொல்லப்பட்டது சிவதரிசனம். அந்த 9வது நூற்பாவிலே பாருங்களேன் என்ன வார்த்தை இருக்கு, சிவ தரிசனத்தை குறிக்கிற வார்த்தை என்ன இருக்கு 9வது நூற்பாவில்? சிவ தரிசனத்துக்கு தன்னிழலாம் பதி, அதுதான் சிவ தரிசனம். தன்னிழலாம் பாசம் உருவினால் தன்னிழலாம் பதி 9வது நூற்பா. அப்படி சிவ தரிசனம் ஏற்பட்ட காலத்துல ஆன்மா என்ன நிலை அடையும்? அது ஆன்ம சுத்தி. சிவ தரிசனத்தினாலே உண்டாவது ஆன்ம சுத்தி. அந்த ஆன்ம சுத்தியும் சிவயோகமும் ஒன்றுதான். சிவயோகம் என்றால் என்ன பொருள்? திருவருளோடு ஒன்று விடுதல். ஒன்றுபட்ட காலத்தில் தான் ஆன்மா மலம் நீங்கி தூய்மை அடைகிறது. எனவே ஆன்ம சுத்தி, சிவயோகம் எல்லாம் ஒன்று. பிறகு கடைசியாக சிவ போகம் என்று இப்படி இந்த 10 தசகாரியங்களும் சிவஞான போதத்திலே குறிப்பாகத்தான் சொல்லப்பட்டு உள்ளன. சிவஞான போதத்தில் இந்த 10 காரியங்களும் குறிப்பாகத்தான் சொல்லப்பட்டு உள்ளன. பின்னாலே பிற்காலத்தில் இவற்றை விளக்கி பல நூல்கள் எழுந்துள்ளன. உண்மை நெறி விளக்கத்தில் இந்த தசகாரியம் விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. துகளறு போதம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. இப்படி பல நூல்கள். சரி, இப்போ தசகாரியத்தை ஒருவாறு தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்பி அடுத்த அந்த நூற்பாவுக்குள்ளே இப்போ 12வது நூற்பா.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு விநாயகர் மற்றும் சிவபெருமான் தோத்திரம் தொடக்கம். வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

ஐங்கரத்தன்கார தருகோட்டம் பெற இதழி தாழடையோன் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் திருகோட்டும்

காட்டிலே நடமாடும் கடவுள் தன்னை, காட்டிலே நடமாடும் கடவுள் தன்னை, கனகமாமணி மன்றில் நடனம் செய்ய காட்டினார் பதஞ்சலியும் புலிக்காலன்னல். காஷினியில் இவரை போல் யாரும் இல்லை. விட்டினார் வினையோடு மலங்கள் எல்லாம் விமலனார் செய்கின்ற நடனம் கண்டு கூட்டினார் குஞ்சித பதத்தில் அன்பு குலவி அவர் பதந்தொழுது கூடுவோமே. சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சேர்த்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் ஒற்றாழும் உயிர் துணையே சிவஞான போதமருள் திருவண்ணை மெய்கண்டார் திருத்தாள் போற்றி சிவஞான சித்தியருள் திருத்துறையூர் அருணந்தி சிவன்றாள் போற்றி தவஞான நிறை கடந்தை மறைஞான சம்பந்த சரணம் போற்றி நவஞானம் நான் மறைகள் நவில் தில்லை உமா.

சுற்றும் போலும். நம்ம பார்வதி பதஞ்சலி வியாக்கிரபாதால் திருவடி வாழ்க வாழ்க வாழ்க. கருக்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூஷையிலே தோத்திரமாக இருக்கின்ற விநாயகர் தோத்திரம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். விநாயகர் தோத்திரம், சிவபெருமான் தோத்திரம், உமாதேவியார் தோத்திரம், சுப்பிரமணியர் தோத்திரம், அவருடைய ஆசிரியர் மறுபடி விநாயகர் தோத்திரம், சுப்பிரமணியர் தோத்திரம், மறுபடி அவருடைய ஆசிரியராகி மெய்கண்டார் தோத்திரம் என்று ஆறு பாடல் முதலிலே தோத்திரம் பண்ணியிருக்கிறார் அருணந்தி சிவாச்சாரியார். இவருடைய பெருமை அளவில்லாதது, நீங்கள் எல்லாம் அறிந்தது. அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் சகலாகம பண்டிதர் என்று பெயர். சிவபெருமான் அருளிய வேத சிவாகமங்களை ஓதுகின்ற குலத்திலே பிறந்தும் அதற்கு மேலே அதை நன்றாக ஓதியும் அதுவும் ஆகமத்தை ஓதுகின்ற சிறப்புள்ள ஆதிசைவர் குலத்திலே தோன்றி, ஆகமத்தை ஓதுவதற்கு உரிமையுள்ளதாயிருக்கிற ஆதிசைவ குலத்திலே தோன்றி, அவர் ஆன்மார்த்த பூஷ பரார்த்தை பூஷ முதலானவற்றையெல்லாம் செய்து ஆகமங்களை நன்றாக ஓதி உணர்ந்து அந்த அவரஞானம் என்கின்ற ஞானத்தை பெற்று, ஆகமம் முதலான நூல்களை ஓதுவதனால் வருகின்ற ஞானம் அவரஞானம் என்று பெயர். அந்த அவரஞானத்தை நிரம்ப பெற்று அதற்கு மேலே மெய்கண்ட தேவர் என்கின்ற தன்னுடைய ஆச்சாரியருடைய கிருபாகடாச்சத்தினாலே பரஞானத்தையும் பெற்றார். ஞானம் என்பதுதான் நமக்கு முக்கியமானது. ஞானம் பெறுவதுதான் இந்த பிறவியிலே மிக முக்கியமான பேர். அந்த ஞானம் சிவஞானம் என்று பெயர். பொதுவாக ஞானம் என்று சொன்னால் பல வகை ஞானம், அதிலே பதிஞானம், பசுஞானம், பாசஞானம் என்று சொல்லப்படுகிற ஞானங்களிலே பதிஞானம் என்கின்ற ஞானம் உயர்ந்தது. பதிஞானத்தை பெற்றுவிட்டால் பசுஞானம் பாசஞானம்லாம் தானே தெரியும். ஆக அந்த பதிஞானத்தை பாசஞானம் பசுஞானங்களாலே அறிய முடியாது. பாசமா ஞானத்தாலும் படல் பசு ஞானத்தாலும் ஈசனை உணர ஒண்ணாது என்பது சிவபிரகாசம். அதனாலே பதிஞானத்தை ஒருவன் பெறுவதற்கு பல பிறவிகளிலே தவம் செய்து சாத்திரங்களை ஓதி அதற்கு மேலே நல்ல ஞானாசினுடைய கடாட்சத்தினாலே பதிஞானம் கிடைக்கும். சாதாரணமாக கிடைக்கிறதில்ல. பதிஞானம் என்றாலும் சிவஞானம் என்றாலும் ஒன்றே. பதிஞானம் என்றாலும் இல்லை, கொஞ்சம் கவனமாக கேட்கணும், கவனமாக கேட்கணும். இது ரொம்ப ஆழமான அருமையான சிவஞான நூல். இதை வந்து சாதாரணமாக பாடம் சொல்கிறதும் சிரமம், கிரகிக்கிறதும் சிரமம், ஆனால் சொல்றதும் சரி நீங்கள் கேட்கறதுக்கும் திருவருளாலே எளிமையாக இருக்கும். கடிதுதான் இது. ஆனாலும் திருவருளாலே நான் கீழே இறங்கி பெரிய விஷயத்தை கீழே இறங்கி எளிமையாக சொல்லுவேன், நல்லாவும் புரிஞ்சுக்கலாம். இது பதி பசு பாச லட்சணங்களை சொல்லுகிற நூல். பதி பசு பாசம். பதி என்றால் கடவுள் சிவபெருமான், பசு என்றால் உயிர் வர்க்கங்களாகிய நாம், பாசம் என்றால் உயிர்களை மறைத்திருக்கிற அறியாமையாகிய ஆணவங்கண்ணமாகிய பாசம். இந்த மூன்று உண்மைகளையும் சிவாகமத்திலே ஞானபாதத்திலே சொல்லப்பட்டது. ஆகமத்திலே சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம் ஆகிய நான்கு பாதம் சொல்லப்பட்டது. சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம். அப்படி அந்த நான்கு பாதத்திலே சுவாமியை தியானம் பண்ணுறதுலேருந்து, அர்ச்சனை பண்ணுறதுலேருந்து, பூஜை பண்ணுறதுலேருந்து, அப்புறம் பிரதிஷ்டாபதியிலிருந்து, கும்பாபிஷேகத்திலிருந்து, புறத்தொண்டு, அகத்தொண்டு, இவைகள் எல்லாம் அந்த மூன்று வாதங்களிலே சொல்லப்படும். சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதத்திலே கோயில் கட்டுறதுலேருந்து, பூஜையிலிருந்து, கும்பாபிஷேகத்திலிருந்து, ஆன்மார்த்த பூஜை, பரார்த்த பூஜை, யோக நெறி எல்லாம் அந்த மூன்று வாதத்திலே சொல்லப்படும். அந்த ஞானபாதத்தில் தான் கடவுளில் இலக்கணம், கடவுள் இலக்கணம், உயிரின் இலக்கணம், உயிரை பிணித்திருக்கின்ற பாசத்தின் இலக்கணம். இலக்கணம் இலக்கணம் என்றாலும் தன்மை என்றாலும் ஒன்றே. அந்த பதிபசுபாச லட்சணங்களை ஞானவாதத்தில் சொல்லுகிறார். சொன்னவர் யார் தெரியுமா? யார் சொன்னார் ஆகமத்தை சொன்னவர்? இந்த பதிபசுபாச லட்சணங்களை சொன்னவர் யார்? யார்? சிவபெருமானே. அதுதான் நம்முடைய சைவத்துக்கு இங்கிலீஷில் சொன்னால் ப்ளஸ் பாயிண்டா. எந்த சமயத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை நமக்கு இருக்குதுன்னு சொன்னால்
மற்ற சமயங்களுக்கெல்லாம் மனிதர்களாலே ஒரு அளவு தகுதியுடைய கல்வியுடைய அறிவுடையவர்களாலே இயற்றப்பட்ட நூல். மற்ற சமயங்களுக்கு எல்லா சமயங்களுக்கும் நூல்கள் உண்டு. சாமியே இல்லைங்கிற சமயத்து கூட நூல் உண்டு, உலகாயுத நூல். அது சமயம் போல சொன்ன நூல் எது? அந்த உலகாயுத நூல் சமயம் போல சொன்ன பரகஸ்பதி இந்திரனுக்கு சொன்னது. மற்ற சமயங்களுக்கெல்லாம் மனிதர்களால் செய்யப்பட்ட நூல். நம்முடைய சைவ சமயத்துக்கு முழுமுதற் கடவுளாகிய சம்புகேஸ்வரரையே அருளி செய்யணும். இதை நினச்சி பார்த்தீங்கன்னா நம்மளை போல பெருமையுடையவர்கள் யாரும் இருக்க முடியாது. நினச்சி பாருங்கோ, எல்லா சமயத்துக்கும் இறந்து பறந்து போகின்ற உயிர் வர்க்கங்களால் செய்யப்பட்ட நூல்கள். நம்முடைய சமயத்துக்கு நூல் யார் செய்தது என்றால், இறப்பும் பிறப்பும் இல்லாத பரம்பொருளாகிய சிவபெருமானே அருளி செய்தது. இந்த மாதிரி பெருமை வேற எந்த சமயத்தும் கிடையாது. ஆனால் சமய சமய சமயத்தில் இருக்கின்றவர்கள் அதிகமாக இதை சொல்லுவதும் கிடையாது, புலவர்கள் இருக்கின்றவர்கள் தெரிந்து கொள்வதும் கிடையாது. சைவ சமயத்துக்கு முதல் நூல் எதுன்னு கேட்டால் திருக்குறள்னு ஒரு ஆள் சொல்கிறான். திருக்குறள் இன்னொருத்தன் பகவத்கீதைங்கிறான், இன்னொருத்தன் தேவார திருவாசகங்கிறான். சமயத்துக்கு நம்முடைய சமயத்துக்கு முதல் நூல் அதானே நமக்கு பேசணும்ட்டா அஸ்திவாரம் நூல் தானே ஆதாரம். அந்த நூல் சைவ சமயத்துக்கு எந்த நூல் கேட்டால் இன்னும் எப்போ இருக்கிற சமயத்துக்கு சுத்தமாக தெரியல, அது வேண்டான்னு சொல்லிவிட்டான். தெரியாத ஒரு உரையா இப்போ இருக்கிற சைவர்கள் அந்த வேத சிவாகங்களை ஏற்றுக்கொள்ள வடமொழி வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி. அதனாலே எந்த சமயத்துக்கு இல்லாத ஒப்பற்ற அளவற்ற பெருமை சைவ சமயத்துக்கு இருக்குதுன்னா அது சைவ சமயத்துக்கு சிவபெருமானே அருளி செய்த அருள் நூல்கள். வேதம் சிவாகம், வேதம் நான்கு ஆகம் 28, வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள். வேறுரைக்கு நூல் இவற்றின் விரிந்த நூல், ஆதி நூல் அனாதி அமரந்தரு நூல், ஆரண நூல் பொது சைவம் அருஞ்சிறப்பு நூலா, வேதம் பொது நூல் ஆகமும் சிறப்பு. ஆகையினாலே இப்படி சிவபெருமானை அருளி செய்ததாக இருக்கிற வேத சிவாகமங்களிலே வேதத்திலே பதிவு சுவாசலட்சணங்களை பொதுவாக சொல்லி ஆகமத்திலே சிறப்பாக சொல்லப்படுகிறது. அந்த ஆகமத்திலே நான்காவது வாதத்தில் ஞானவாதத்தில் அந்த பதிவு சுவாசம், நான்காவது ஞானவாதத்திலே அந்த பதிபசுவாச லட்சணங்களே சொல்லப்படுகிறது. அதே ஜனகாதி முனிவர்களுக்கு சிவபெருமான உபதேசம் பண்ணும்போது அவர் வேதத்தை படிச்சுட்டு போனாங்க. ஜனகர் ஜனந்தனர் சனாதனர் சனத்குமார் நாலு பேரும் பரமாவினுடைய புள்ளகள், பரமாவினுடைய புள்ளகள், புதிய பரமாவுடைய புள்ளகள். ஆக அந்த நாலு பேரும் வேதத்தை படித்து குழம்பி போய் போனாங்க. வேதத்தை படித்து வேதத்தை படிக்காமல் இருந்தால் கூட தேவலாம்னு ஆகி போச்சு. புரியுதா? படிச்சு விட்டு குழம்புறதுக்கு தாய்மாரன் இருந்தாரு. கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள், கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள், கற்று அறிவில்லாத என் கண்மத்தை என் சொல்லுவேன் வெதகை என்று. அது பகுசாஸ்திரம் பகுகலேசன் கூட வராமலையில் ஒரு சொல்லுவாங்க, பகுசாஸ்திரம் பகுகலேசன். ரொம்ப பிடிச்சவனுக்கு ரொம்ப குழப்பம் இருக்குமா? அதனாலே அப்படி வேதத்தை படித்து தெளிவு வர்றது சாமானியம் இல்லை. வேதத்தை ஓதியே விடுபட்டார்களே என்பது திருமந்திரம். ஆனால் அது யாருக்கு என்று கேட்டால், நன்றாக ஞானம் உள்ளவனுக்கு வேதம் சொல்லுவதே தெரிந்து தெளிந்து கொள்வது, தெரிந்து தெளிந்து கொள்வது வேதம். அதனாலே அந்த வேதத்தை படித்ததுனால அவர்களுக்கு குழப்பம் வந்துச்சு, படித்ததுனால குழப்பம் வந்துச்சு. அதன் பிறகு இந்த மாதிரி எங்களுக்கு மனம் அமைதி பெறவில்லை, உண்மை விளங்கவில்லை, நிட்டை கூடவில்லை, நிட்டை கூடவில்லை. சும்மா படிச்சுக்கிட்டே வேலை கிடைக்காம படிச்சுக்கிட்டே என்ன பிரயோசனம்? வேலையே கிடைக்காம சும்மா படிச்சுக்கிட்டு என்ன பிரயோசனம்? அந்த மாதிரி என்று சுவாமியிடத்திலே போய் சரணடைந்தார்கள். அதற்கு சுவாமி சொன்னார், வாஸ்தவந்த வேதத்தை பிடிச்சா குழப்பமா தான் இருக்கும், நான் உங்களுக்கு ஆகமத்தை சொல்றேன். அப்படி ஆகமத்தை சொல்லும் போது அவர்களுக்கே முதல்ல சரியாவாதம் கிரியாவாதம் யோகவாதம் சொன்னாராம். முதல்ல சரியாவாதம் கிரியாவாதம் யோகவாதத்தை சொன்னாரான் சுவாமி. யாரையும் உள்ள விடாத, நாலு பேர்த்துக்கு பாடம் சொல்றேன். உருப்படியானவன் நாலு பேர் படிச்சா போதும், புரியுதா? அதனால நாலு பேத்துக்கு பாடம் சொல்றேன், ஒருத்தனையும் உள்ள விடாதே அப்படின்னு திருநந்தேவருக்கு உத்தரவு போட்டு நாலு பேத்துக்கு உபதேசம் பண்ணார். அது சரியாவாதம் கிரியாவாதம் யோகவாதம் மூன்று வாதத்தை உபதேசம் பண்ண அவர்கள் கேட்டு, எங்களுக்கு இந்த மூணு வாதம் கேட்டு மன அடங்கல சாமி, அந்த ஞானவாதத்தை உபதேசம் பண்ண வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நந்திமுர் கடையை போற்ற ஞானநாயகனாம் அண்ணல் முந்துர சனகநாதி முனிவரர் தொழுது கேட்ப அந்தமில் ஆகமத்தின் அரும்பதம் மூன்றும் கூற சுந்தியது ஒழுங்கு ஞான போதகம் போதியுண்டாம் என்பது கந்தபுரம். அது மாணிக்கவாதர் உதயிச்சது அருணகிரிநாதர் அழகா சொன்னார். இப்போ இந்த ஜனகாதி முனிவர்களுக்கு சரியாவாதம் கிரியாவாதம் யோகவாதம் சொல்லி அவர்கள் கேட்ட முற்பாடு ஞானவாதம் சொன்னார். மாணிக்கவாதர் எடுத்த உடனே ஞானம் வாத உரனை மதித்தொரு குருக்களான ஞானவாதம் வெளியிட்டு மதுரை திருப்பூர்
முதல்லயே ஞானபாதம், இதான் ஞானபாதம். இப்போ புரியுதா? இப்போ இதில் ஞானபாதம் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இதில் ஞானபாதம் தட்சிணாமூர்த்தியாக இருந்து அந்த ஜனகாதி முனிவர்களுக்கு எந்த திருக்கோலத்திலிருந்து உபதேசம் பண்ணினாரோ அதே திருக்கோலத்தில் தான் மாணிக்கவாசகர் உபதேசம். நீங்கள் இந்த உண்மையை சைவர்கள் அதிகம் பேருக்கு தெரியல, அதனால தான் மாணிக்கவாசகரை தெரியாமையினால ஏன் நாயன்மாரோட பாடல பெரிய புராணத்தில் பாடலாம் கேட்குறான் பாருங்க. இன்னொரு ஒரு அம்மா ஒரு பெரிய மேதை எழுதியிருக்கிற பொய்யடிமை இல்லாத புலவர் கடின்னு சொல்லியிருக்காருல சுந்தரர், அது இவருதான் மாணிக்கவாசகர்னு நூல் எழுதியிருக்கிறோம். அதுக்கு பெரிய பாராட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுமைக்கு என்ன சொல்றது? அதையினாலே இப்படி முதலிலேயே ஞானபாதம் யாருக்கு? மாணிக்கவாசகர். அதனாலே ஞானபாதத்தில் தான் இந்த பதி இலக்கணம், பசு இலக்கணம், பாச இலக்கணம் சொல்லப்படுகிறது. இந்த மூன்று இலக்கணங்களை நன்றாக தெரியவில்லையானால் அவன் உண்மையாக கடவுளை அடைய முடியாது, அடைய முடியாது. இந்த சைவத்தினுடைய பெருமையும் தெரியாது, அவனுக்கு நிலைத்த பக்தி இருக்காது. சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம்பொருள் மூன்றுளர். சான்றவர் என்றால் புரியுதா? உயர்ந்தோர், சான்றூர், சான்றூர். சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம்பொருள் மூன்றுளர் நிலை சொல்றாரு. இந்த ஒரு வரியிலே சான்றோர் என்ற பெண்ணப்பட்டவர்கள் ஆராய வேண்டிய பொருள்கள் மூன்று, நன்றாக ஆராய்ந்து தெளிந்து தெரிந்து கொள்ள வேண்டிய பொருள்கள் மூன்று. சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் மூன்றுள மறையலாம். இது பொதுவாக போதாதா? மறையலாம் வேதங்கள் எல்லாம் மறையன்னா ஆகமத்தையும் சேர்த்துக்கணும். மறையலாம் ஒளிய நின்றன. அது என்ன தெரியுமா? அதான் ஆன்ற தொல் பதி, உயர்ந்ததாயிருக்கிற பழமையான பதி. சிவம் ஆன்றதுல் ஆறு உயிர் தொகை சொல்லிவிட்டாரா? கடவுள் ஒருத்தனா? தொகைன்னா கூட்டம், உயிர் கூட்டங்கள் எண்ணில்லாது. ஆண்ட தொல்பதி ஆறு உயிர் தொகை. வான்றுகள் தலையன வகுப்பர் என்னவே அந்த அந்த ஆன்மாக்களை பற்றி இருக்கிற வலிமையான, அது வான்கிறது உயர்ந்தன்னு பொருள் அல்ல, வலிமையான பாசங்கள், வலிமையான தலை. தலையன்னு வேறு, தலை என்றால் சொல்லுதா இந்த இந்த உலான அலை என்ன? கட்டு, கட்டு, தலை, தலை, பந்தம், கட்டு, தலை, அதுதான் பாசம்னு வரும் வடமொழியில். தமிழில் தலை, உயிர் இறை தலை, தமிழில், தமிழில் உயிர் இறை தலை. வடமொழியில் பதி பசு பாசம், வடமொழியில் பதி பசு பாசம் என்று சொல்லுவோம். தமிழில், தமிழில் உயிர் இறை உயிர் தலை, அப்படி இறை உயிர் தலை. தலை என்பது சொல் வழங்குதா? எப்படின்னு கேட்டீங்கன்னா பாசத்தினாலே உயிரை கட்டி போட்டிருக்கான். அறம்பாவைன்னு அருங்கையிற்றால் கட்டி, இதெல்லாம் விளங்குல. அறம்பாவைன்னு அருங்கையிற்றால் கட்டி, அறம்பாவைங்கிறது அங்கே நல்வினை தேவனை குறிக்கிறாரு. அதோடு சேர்ந்த மலங்கள் எல்லாம் பாசத்தினாலே கட்டி. அந்த தலைங்கிற சொல் இருக்குது பாருங்க, தலை. அது உங்களுக்கு விளங்கியும் விளங்காமல் இருக்கும். பட்டிக்காட்டிலாம் சொல்கிறான், எப்படி சொல்கிறான்னா இந்த மாட்டை தொலைஞ்சு போடுறாங்கிறான். மாட்டை தொலைஞ்சு போடுறது, அந்த கழுத்தில் தலையில் கும்பில் கயிற்றை சுற்றி அந்த கால இந்த கால் முன்காலில் கட்டுறோம். அது இப்படி குனிஞ்சுக்கிட்டே வெஞ்சுக்கிட்டோம். ஐயோ ஐயோ ஐயோ, இன்னும் கொஞ்சம் குறும்பு பண்ணுற மாட்டை ரெண்டு நாளையும் கழிஞ்சு போட்டோம். நல்லா புரியுதா? நம்ம குறும்பு பண்ணுற மாடு, அதனால பாசத்தில் கட்டி போட்டுருக்கோம். அதான் தளைஞ்சு போடுறோம், தளைஞ்சு. மாட்டை தளைஞ்சு போட்டியா? ஐயோ, பட்டிக்காட்டில் இருக்க சித்தாந்தா இப்போ கரவெளியில் இல்லைப்பா, பட்டணத்தில் இல்லைப்பா. பட்டிக்காட்டில் இன்னொரு பழமொழி சொல்லுவாள், திக்கு வடக்கு தெரியுதாடா உனக்கு அப்படிம்பா. விவரம் இல்லாதவனை பார்த்து தெப்பு தவராஜினோ என்ன தெற்கு வடக்கு தெரியாத வயல போட அப்படின்பா. எங்கள் அப்பா எல்லாம் சொல்லுவார் தெற்கு வடக்கு தெரியாது. தெற்கு வடக்கு உங்களுக்கு தெரியுதான்? இப்போ தெரியுதா? எங்கிட்ட தெற்கு இங்க அதுவே தெரியல. பல பேருக்கு போங்க ஜாதகம் பார்க்க வர்றவங்கள கேட்டா உங்களுக்கு வீடு தெற்கு வாசல் ராசி அப்படின்னா இப்படி இருக்குதுங்க. உங்களுக்கு வீடு தெற்கு வடக்கு ராசி, உங்கள் ஜாதகம் அப்படி செவ்வாய் போதே நல்லா இருக்கும், தெற்கு வடக்கு ராசின்னு சொன்னால் அவங்க இப்படி இருக்குதுங்க. தெற்கு வடக்கு தெரியல. தெற்கு வடக்கு என்பது, தெற்கு என்பது யமனை நோக்கி செல்லுவது, வடக்கு என்பது சிவனை நோக்கி செல்வது. இது பட்டிக்காட்டிலாம் இருக்கு. வடக்கு நோக்கி செல்வது சிவனே, தெற்கு நோக்கி செல்வது யமனு. வடக்கு சிவன் இருக்கு, தெற்கு யமன் இருக்கு. யமனுக்கு எதிரி சிவன் தான், வேற எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? அதனாலே இப்படி நான்காம் பாதத்திலே, ஞானபாதத்திலே சொல்லப்பட்டவர்கள் தான் பதி, பசு, பாசம். கடவுள் உயிர்கள், உயிர்களை கட்டி இருக்கிற பாசம், பாசம். அந்த பாசம் இந்த பக்கம் பதி, இந்த பக்கம் நடுவில் உயிர், இந்த பக்கம் பாசம். புரியுதா? மூணு பாசம், இந்த பக்கம் பதி, நடுவில் உயிர். இதுதான் உயிர். அது தெரியும் உங்களுக்கு, இதுதான் உயிர்.
இதுக்கு என்ன பேர் தெரியுமா? ஆள் காட்டியவர்கள். இந்த ஆளை காட்டுறவர்கள் ஆன்மாவை காட்டுகிறவர்கள் உயிர். இந்த பக்கம் பாஷம், இங்கிட்டு பதி. பதி எப்படி இருக்கு பாத்தியா? பதி எப்படி இருக்கு பாத்தியா? இந்த பசு, பசு யார சேர்ந்து இருக்குது? யாரு கெடுப்பானோ அவனோட சேர்ந்து இருக்குது. யாரு கெடுக்கத்தில் பண்ணுவானோ அவனோட ஒட்டி இருக்குது. இது எட்டி இருக்குது வரட்டு. அங்க இங்கே அடிபட்டு, இங்கே அடிபட்டு வரட்டு. சுத்தி முட்டு பட்டு கதிதோறும் முற்றை சுற்றி பல நாளும் தட்டுப்பட்டு குழல் வேணும் சற்று பற்ற கருதாலும் முட்டு பட்டு அடிபட்டு வரட்டு. அப்பத்தே அந்த பயலுக்கு புத்தி வரும். இப்போ வந்துட்டேன் இங்கே, இங்கே அடிபட்டு இவனெல்லாம் கட்டவேன்னு ஓரளவு தெரிஞ்சு இப்போ உண்டு. இந்த முத்திரைக்கு தான் ஞான முத்திரை, சின்முத்திரை என்றெல்லாம். ஐயோ, இந்த மாதிரியான ஒரு அடையாளங்களும் இந்த மாதிரியான நூல்களும் இந்த மாதிரியான விளக்கங்களும் எந்த சமயத்திலையும் கிடையாதுப்பா. எந்த சமயத்திலும் பாசத்தை விட்டு பதியின் திருவடியிலே அழகு. புரியுத? பதியின் திருவடியில். இப்போ இப்படி முத்திரை இல்லை, இப்படி முத்திரைன்னா அது பொடி முத்திரனுக்கு. இந்த முத்திரை இதுதான் ஞான முத்திரை. தன கோமை இல்லாதான் தாழ் சேர்தல். தாழ் திருவடியிலே, திருவடியிலே ஆன்மா பொருந்து. அதான் ஞான முத்திரை. திருவடியில், திருவடியிலே ஆன்மா பொருந்து. இதற்கு பெருவரலும் வேறு. பெரும்பொருளாயிருக்க சௌரமான் ஆள்காட்டி விரல் ஆணவம் மாய கண். இந்த உண்மைகளை இந்த முத்திரையில காட்டுறாரு. இந்த முத்திரையில காட்டுறாரு. மும்மலம் வேறுபட்டொழிய, மும்மலம் வேறுபட்டொழிய மொய்த்துயர் அம்மலர் தாழ்நிழல் அடங்கும் உண்மையை. பாட்டை பாத்தியா? ஒவ்வொரு பாட்டுதான். மும்மலம் வேறுபட்டொழிய மொய்த்துயிர் அம்மலர் தாழ்நழல் அடங்கு உண்மையை கைமலர் காட்சியிற் கதுவ நல்லிய செம்மலை அலது உலம் சிந்தியாதரும். தச்சராமூர்த்தி வரகாப்பலம். மும்மலம் வேறுபட்டொழிய, மும்மலம் வேறுபட்டொழிய மொய்த்துயிர் அம்மலர் தாழ்நழல் அடங்கு உண்மையை கைமலர் காட்சியிற் கதுவ நல்கிய செம்மலை அலது உலம் சிந்தியாதரும். அந்த சாமியை தவிர என்னுடைய உள்ள வேற எந்த சாமியும் சிந்தியாது என்பது தச்சராமூர்த்தி தோற்றம். ஆகையும் இப்படி பதிவு சுபாச லட்சணங்களை நன்றாக தெரிந்து கொண்டானால் பதி இது என்று தெரிந்து பதியினாலாகிய நன்மையை தெரிந்து பாசத்தை தெரிந்து பாசத்தினாலாகிய துன்பத்தை தெரிந்து பதி கொடுக்கிற இன்பத்தை அறிந்து பாசம் கொடுக்கிற துன்பத்தை அறிந்து பாசத்தை விட்டு பதியை செய்யும். பாசத்தை விட்டு பதியை செய்யும். எல்லாம் விளங்குதா? அதனாலே இப்படி பதீபசுபாச உண்மைகளை தெரிய வைக்கிறதுக்காக சிவபெருமான் ஞானபாதத்திலே அழிச்சு இருக்கிறார். அந்த ஆகமத்திலே ஞானபாதத்தில் இருக்க சாரத்தை தான் சிவஞான போத முதலான நூல்கள் எல்லாம் இந்த மூன்று சொல்லுவதற்காகவே இந்த பதினான்கு சாத்திரங்களும் பதீபசுபாச இலக்கணங்களை சொல்றதுக்காகவே உந்தி களிறு உயர்போதம் சித்தியார் பிந்திருபா உண்மை பிரகாசம் வந்தவருள் பண்புவனா போற்றி ஒடி பாசமெலா நெஞ்சுவிடு உண்மை நெறி சங்கற்பம் முற்று என்று பதினாலு நூல் மெய்கண்ட சாத்திரங்கள் என்று இதுக்கு பேர். மெய்கண்ட சாத்திரம் பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டாய் உண்ணப்பு பொய் காட்டா மெய்யா திருவண்ணை வித்தகா சுத்தவனா ஐயா நீதான் கேட்டாள் என்பது உண்மை வழக்கம். அதனாலே இப்படி பாசத்தையும் பதியையும் பசுவையும் அறிவது முக்கியமானது. அறிவது அறிந்து அதன் பிறகு பதியின் மீது பதிய வைக்கிறது. பதியின் மீது பதிய வைக்கிறது எது? பாசத்தில் பதிஞ்சிருந்தீர்ல, இப்போ பாசத்தினுடைய கெடுதல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுக்கிட்டா எங்கே இருக்கணும்? பதிக்கிட்டு முன்ன பஞ்சனைக்கே வச்சு வச்சு பாலா போனேன். இப்போ பரஞ்சோதிக்கு போய் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும் போது இதை விட என்னமா சொல்லணும்ப்பா? பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும் போது இப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையும் நேரிடையாய் நீரிடையே சீசி இவையும் செலவோ விளையாடி ஏசும் இடை இதோ உண்டு ஒரு ஏத்துதல் குசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசம் சிவரோகம் தில்லை சிற்றம்பலத்து ஈசனா கண்பாரியாம் வாரையிலோகம் என்பது திருவம்மா. இவ்வளவு உங்களுக்கு இந்த தோத்தரங்களிலே பதிவு சுவாச லட்சணங்களை நிறைய வச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா இலைமறை காய் போல இருக்கும் தோத்தரங்களிலே. இப்போ ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு வருது இல்லவா சித்தாந்தத்திலே? அப்படி ஒன்றாய் வேறாய் உடனாயிங்கிறது பெண்ணாயி ஆணாய் அலியாய் பரங்குடி சேர் உண்ணாயி மண்ணாயி ஒன்றாய் இத்தனையும் வேறாய் கண்ணார் அமுதவுமாய் உடனாகி கடல் வாடி பிள்ளையை பூங்குணல் வாய்ந்து ஆடையலூரம்பாவா என்பது திரும்ப
இப்படி பதிவு சுவாச லட்சணங்களை நம்முடைய தோத்திரன் உள்ள நிறைய சொல்லப்பட்டது. திருமந்திரத்தில் அதிகமாக சொல்லப்பட்டது. திருமந்திரத்தில் பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினைப்போர் பசுபாசம் அனாதி. பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினைப்போர் பசுபாசம் அனாதி. பதி அனாதி, பசு அனாதி, பாசமும் அனாதி. நித்த பொருள்னு சொல்லுது. நித்த நித்த பொருள்னா அழியில்லா அழிவா அழியாத பொருள். பாசமும் அழியாது, பசுவும் அழியாது, பதியும் விளங்குதா? பதிபசுவாச லட்சணங்களை அறிவது செய்வர்களுக்கு முக்கியமான ஒரு பரிசு. செய்வர்கள் பதிவு சுபாச லட்சணங்களை தெரிந்து கொள்வதே பரிசு. தெரிந்து கொண்டால் அதிகபட்சம் பதியின் மேலே பற்று உண்டு. பாசப்பற்று நீங்கி கொஞ்சம் கொஞ்சமாவது விடலாம். இல்லை சுத்தமாக திடீர்னு ஒரு நாள் ஒரு நாள்லேயே பட்டினத்தார் மாதிரி விட முடியும், விட முடியுமா? நம்ம விடப்படும் பிரபஞ்சம் பார் பட்டினத்தார். பிரபஞ்சப்பற்ற விடுவது சாமானியம் அல்ல. பிரபஞ்சமாய் பிரபஞ்சம் பாசம், பிரபஞ்சம் மாயாமலம், பிரபஞ்சம் மாயாமலம். ஆகையாலே அப்படி அந்த பாசத்தினுடைய கொடுமையை தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக விடலாங்கிற மனசு, விடலாங்கிற மனசு. அப்புறம் திருவருளும் கூடிச்சுன்னா விட்டுருவான், விட்டுறதை விட்டுருவான், தொட்டுறதை தொட்டுருவான். புரியுதா? அது சிறு திருவுந்தியாரிலே எட்டு கொண்டாரதமே தொட்டு கொண்டே நின்றார். நீங்கள் சாத்திரங்களுக்குன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். சாத்திர வாடம் ரொம்ப சுவையாக இருக்கும். நான் நிறையா அதனுடைய ஆனந்தத்தை நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். சொல்லும்போது ஆனந்தமாக இருக்கும், கேட்குற வாளுக்கும் ஆனந்தமாக இருக்கும். சாத்திரங்கள் தான், ஆனால் அதை நன்றாக விரித்து இறங்கி சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கும். எட்டு கொண்டாரதமே, எட்டு கொண்டாருன்னா பஞ்சபூதம் ஆன்மா சூரியன் சந்திரன் எட்டு பொருளும் சிவருமானுக்கு திருமேனி அட்டமூர்த்தம். அந்த சாமியை பரமஞானிகள் இப்படி இருக்கிறாங்களா தொட்டு கொண்டே நிற்கிறாங்களாம். அதை தொட்டுட்டு இந்த உலகத்தை விட்டுட்டாங்களாம். எட்டு கொண்டாரதமே தொட்டு கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்று உந்திவர, வீடே வீடாக என்று உந்திவர என்பது திருவுந்தியார். அப்படினாலே இப்படி பதியினுடைய தன்மை, பசுவினுடைய தன்மை, பாசத்தினுடைய தன்மையெல்லாம் சொல்லுவது சித்தாந்த சாத்திரங்கள், மெய்கண்ட சாத்திரங்கள், சித்தாந்த சாத்திரங்கள். இது புராணங்கள்லையும் வருகிறது. கந்த புராணம் எடுத்துக்கிட்டா பதிவு சுபாச லட்சணம் தான் கதையே. கந்த புராணம் பதி பசுவாசத்தினுடைய கதை. பசுக்கள் தேவர்கள், பசுக்கள் தேவர்கள் சிறையிலே கிடந்தார்கள். சரியா புரிஞ்சா? பசுக்கள் தேவர்கள் சூரமணம் கட்டி போடலை, சிவருமணம் தான் கட்டி போட்டான்னு வச்சுக்கோங்க. அது ஒரு உரம் இருக்கட்டும், ஆனாலும் பாசத்தாலே கட்டி போட்டிருந்தான் சிறையிலே. அந்த பாசத்தால கட்டி போட்ட, பாசத்தினால கட்டி கிடக்கின்ற உயிர்களை பதியாகிய முருகப்பெருமான் வந்து வெட்டி விட்டான். பாசத்தை வெட்டி விட்டான், சிறை வெட்டி விட்ட பெருமான். அது திருக்கோவில் தினநற் சரித்திர உலதேவர், அழகான வாக்கியம். தினநற் சரித்திர உலதேவர் சிறை வெட்டி விட்ட பெருமான். தினந்தோறும் சிவருமானுடைய புகழை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்மாக்களுக்கு சிவருமான் சிறையை வெட்டி விடுறாராம், இல்லாதவர்களுக்கு வெட்ட மாட்டார். அது அப்புறம் நீண்ட காலம் சிறகன். ஆகவே இப்படி பதிவு சுபாச லட்சணங்களை சொல்லுகிற சாஸ்திரங்கள் சித்தாந்த சாஸ்திரங்கள் என்று சொல்லப்படும். அது பதினான்கு. அந்த பதினான்களே திருவுந்தியாரும் திரு கழிற்றுப்படியாரும் சிவஞான போதத்துக்கு முந்தியே வந்த நூல். அதன் பிறகு சிவஞான போதம், சிவஞான சித்தியார் வழி நூல், சிவஞான போதம் முதல் நூல், சிவஞான சித்தியார் வழி நூல், சிவப்பிரகாசன் சார்பு நூல்கள். இதன் மூலமாக மற்றைய நூல்கள் எல்லாம் எழுந்தது. அதுக்கு மேலே எட்டு நூலை அவரே எழுதி செய்தார். உமாபிஷேகமே எட்டு நூல்களை அறிவி செய்தார். அவர் ரெண்டு நூல், எட்டு ரெண்டும் பத்து, இவர் ரெண்டு பன்னெண்டு பதிமூணு, மனவாசம் கடந்தார். இப்படி உண்மை விளக்கம், இப்படி பதினான்கு சாத்திரங்கள். அதிலே இப்போ சொல்ல போகிறது சிவஞான சித்தியார் அப்படின்னு சொன்னால் இது அடிப்படை நான் நிறையா சொல்லணும். ஏன்னா இப்போ சிவஞான சித்தியார் சொல்ல போகிறோம். சிவஞான சித்தியார் எப்படி அறிவிச்சிருக்கிறார் என்றால், பரபக்கம் சுபக்கம் என்று இரண்டு வகையாக பிரிச்சிருக்கிறார். பரபக்கம் சுபக்கம்னு இரண்டு பிரிவாக பாடியிருக்கார். அது 301, அது 328, 629 பாடல். பரபக்கம் 301, சுபக்கம் 328, 229 பாடல். இந்த பரபக்கத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மற்ற புற சமயவாதிகளை கடவுளே இல்லைன்னு சொல்கிற நாத்திகளிலிருந்து பாஞ்சராத்திரி வரையிலும் எல்லா சமயத்தவனையும் கூப்பிட்டு அவனுடைய சமாசாரத்தை சொல்ல சொல்லி, கடவுள்னா யார், உங்கள் முத்தி என்ன, உங்கள் கொள்கை என்ன என்று அவரை சொல்ல சொல்லி, அதுக்கு மேலே மறுதலை இவர் சொல்லுவார். நீ இன்ன இதுன்னு இன்னது சொன்னதில் குறைபாடு, உன்னுடைய சமயம் உன்னுடைய கொள்கையானது குறைபாடு உடையது என்று சொல்லி மறுப்பார். அதுவரையில் பாஞ்சராத்திரி சொல்லி இருந்துட்டார். பாஞ்சராத்திரின்னா புரியுதா? அவங்க தான் வைஷ்ணவம், வைஷ்ணவம் நல்லா சொல்கிறார். பத்தாவதாச்சு நல்லா சொல்கிறார். மாயமான் தன்னை பொய்மான் என அறியாது அறக்கன் மாயையில் அகப்பட்டு
தன் மனைவியை கொடுத்தான் தன்னை மாயைக்கு கர்த்தாவென்று மதிகிட்டங்க அவனை கொன்று நாயனார்த்தமை பூசித்தான் கொலைப்பாவன் அணுகிடாது. கோச்சா ராமாவதாரம் மாயமான் தன்னை பொய்மான் என அறியாது. சுடுதினியம் மாயமான் தன்னை பொய்மான் என அறியாது. அரக்கன் மாயையில் அகப்பட்டு தன் மனைவியை கொடுத்தான் தன்னை மாயைக்கு கர்த்தாவென்று மதிகிட்டங்க அவனை கொன்று ராவணனை கொன்று நாயனார்த்தமை பூசித்தான் கொலைப்பாவன் அணுகிடு. பார்த்தனார் இரதமேறி பாரதம் பார்த்தனார் இரதமேறி படகனை பார்த்து சாயை கூர்த்த அம்பாலையை இது கொன்று அரசு ஆளையன் சரித்தோ எல்லாத்துக்கும் எல்லா ஏற்பாடாகிருச்சு. ரதத்தில் ஏறிட்டான் சண்டை போட ஆறு அர்ச்சுனை அப்படியே சண்டை போட போது ரதத்தில் என்னோன்னா முன்னாடி இருக்கிற படையெல்லாம் பார்த்தா எல்லாம் குரு பாட்டன்மார் அண்ணன் தம்பி மாமன் மச்சனா நின்று சண்டைச்சு போடா இவடுத்த நிறுத்தி கொண்டுட்டு நம்ம இவ்வளோ நாளைக்கு கூட ஆள போகிறோம் அப்படின்னு அம்ப கீழே ஓட்டு பிள்ளை கீழே ஓட்டுட்டு சாமிட்டான் ஆறு. அவனுக்கு அப்படி கவலை வந்துருச்சா இந்த புண்ணியவானுக்கு பெரிய கவலை வந்துருச்சு. யாருக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வந்து கடைசியாக எப்படி சாஞ்சிட்டாரு நம்ம என்னமா இந்த கதையை முடிக்கிறது நம்ம எடுத்த காரியம் தோல்வியாவில் போக மாட்டேங்கிறது ரொம்ப கவலை வந்துதான் அப்போது உபதேசம் அதான் கீது அதை சொல்றாரு. பார்த்தனார் இரதமேறி படைதனை பார்த்து சாயி கூர்த்த அம்பாலை எய்து கொன்று அரசு ஆளை

0: உண்டாக்கிக் கொண்டாய், புறங்குள் நூல் மதித்திலாய். புறங்குள் நூல், புறங்குள் நூல் புத்தசபையும். ஆகையினாலே இது கடைசி பஞ்சராத்திரி வரையிலும் இந்த சமயவாதிகளை எல்லாம் சொல்லி மறுத்து அதுக்கு மேலே சுபக்கம் சொல்றார். சைவத்தினுடைய சிறப்பு, என்னை இப்பவத்தில் சேர வகை எடுத்து என் சித்தத்தை தன்னவை தருளினாலே தாளினை தலைமையேற்று விட்டும். மின்னமர் பொழில் சொல்வண்ணே மேவி வாழ் மெய்கண்டானுள் தன்னை சென்னியில் கொண்டு சைவ தரத்தினை தெரிக்க நுற்றாம் என்பது சுபக்கத்தில் வருகிற நம்முடைய அருணி சிவாச்சாரியுடைய வாக்கியம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு இளையான்கொடி மாற நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: செல்வத்தின் பயனை பெற்றவன செல்வத்தின் பயன் யாது? புறநானூறு செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேமனினும் தப்புன பலவி. ஒரே வரியில செல்வத்து பயனே ஈதல், அதனுடைய பயனே பெருத்தியார் கொடுக்கிறது. துய்ப்பே மணினு நானே சாப்பிட்டுவேன் நினைச்சா தப்புன பலவே முடியாது போடான்ட்டு சங்கலிக்கும் இல்ல, சங்கலிக்கும் இல்ல. ஆகவே இங்க ஈதலில் நல்லாது அடியவர்களுக்கு ஈதலில் மிகச்சிறந்த பயன். எனவே நல்ல உழவு தொழில் அதனால் வருகின்ற வளத்தை எல்லாம் அடியவர்களுக்கு கொடுத்து உண்பார். அருமை. ஆரம் என்பு பூனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன் மையால் நேர வந்தவர் யாவர் ஆயினும் நித்தமாகிய பத்தி முன் கூற வந்ததிர் கொண்டு கைகள் கூவித்து நின்று செவிப்புலத்து ஈரம் என்பது உறப்பதம் பரிவெய்த முன்னுரை செய்த பின் எப்படி அடியவருடைய ஒரு வரவேற்பார் அப்படி இருப்பார். ஆரம் என்பு பூனைந்த ஐயர்தம் அன்பர் அன்பதோர் தன்மையால். ஆனா அவர்களுக்கு என்ன தகுதியினர் அடியவர்கள் என்பதற்கு என்ன தகுதியினர்? நல்ல பெருமானுடைய திருவருளை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பது, நல்ல திருநீரும் உறுதலாக அணிஞ்சிருந்தா அவர்கள் அடியவர் வச்சு. அந்த மூன்று தகுதி. அப்படிப்பட்ட அடியவரா மட்டும் இருந்து விட்டால் என்ன செய்வார்? அப்படியே அழைச்சிட்டு வருவாராம். அழைச்சிட்டு வந்து நேர வந்தவர் யாவர் ஆயினும் நித்தமாகிய பக்தி முன் அல்ல அருமையா அவர்கிட்ட பக்தி செய்வாராம். ரொம்ப பேரன்பு செலுத்துவாராம். கூற வந்தேதிர் கொண்டு ரொம்ப தொலைவிலேயே பார்த்தா கூட இங்கிருந்து போய் அழைச்சிட்டு வருவாராம். வாங்க வாங்க. கைகள் குவித்து நின்று செவி பூலத்து ஈரம் என்பது உறப்பதம் பரிவெய்த முன்னுரை செய்த பின் இவர் அந்த கைகூப்புவதும் அவர்களை வரவேற்று அழைப்பதும் இருக்குதே, அந்த அழைக்கின்ற சொல் எப்படி இருக்கும்? ஈர மதுர பதம்னர் தமிழ். அது ஈரமா இருக்குமா மதுரம் இனிமையா இருக்குமா? இந்த ஈரம் என்பதற்கு என்ன? திருக்குறள் தான். இன்சொலால் ஈரம் அலை படிரளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இன்சொல் இன்சொல்னா என்ன தெரியுமாப்பா? அதுக்கு மூணு இலக்கணம் சொன்னார். இனிய சொல்னா அதுக்கு என்ன இலக்கணம்னார்? எல்லாம் பேசுறதெல்லாம் இனிமையா பேசுறவெல்லாம் இனிமையா பேசுறான்னு அர்த்தம் இல்ல, ஏமாந்துடாதப்பான்னு. அந்த இன்சொல்லுக்கு மூன்று இலக்கணம் உண்டு. ஒன்று ஈரம் அலை கலக்கிறார் மனுஷன். இந்த அன்புங்கிற ஒண்ணு அப்படியே அந்த எழுத்து கெழுத்து சொல்லுக்கு சொல்லி ஒலிக்கு ஒலி கலந்துருக்கணும். அதுதான் இனிய சொல். எது கலக்கணும்? இன்சொலால் ஈரம் அலை. சரி, அன்பு கலந்துருக்கணும் உள்ளத்துல படிறு இலவா. கொஞ்சம் கூட உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற அந்த நோக்கமே இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு தகுதி என்ன சொன்ன? செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அறங்கள் பலவற்றையும் நன்கு உணர்ந்தவர்கள் அதன்படி நடக்கின்றவர்கள் இருக்காங்களே அவங்க வாயிலிருந்து வரும். அதுதான் இனிய சொல். படிமையழகன் இதனால் இன்சொற்கு இலக்கணம் கூறப்பட்டது என்று எழுதியிருப்பான் ஜெம்மன். அப்ப ஈரம் அலை படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். மூன்று எழுத்தில் மூச்சு இருக்குங்கிறானே மூச்சு இருக்கு. இன்சொல்னா மூன்று மூன்று இலக்கணம் அழகா செய்திருக்கிறாங்க. அதை வைத்து ஈரம் என்பது அதே ஈரம் ஈரம் அலை என்று சொன்னாரே திருவள்ளுவர். ஈரம் மதுரப்பதம் மதுரம்னா என்ன? இனிமையா இருக்குமா? அப்ப அன்பா இருக்கும் மென்மையா இருக்கும் இனிமையா இருக்கும் அது இன்சொல். அந்த இனிய சொல்லை கொண்டு வரவேற்பாராம் அவர். ஏன்? நீங்க விருந்தினரையோ மற்றவரும் நம்ம வீட்டுக்கு அழைக்கணும்னா முதல்ல இருக்கிற தகுதியே எதுன்னு கேட்டா வீட்டுல வந்து

0: பெரு ரசம் வச்சு போடலாம், அதை பத்தி பேச்சு இல்ல. அல்லது ஒட்டுமொழ மோர் கொடுத்துட்டு கூட இருக்கலாம். ஆனால் அந்த இனிமையான அந்த வரவேற்பு இருக்குதே சொல், அதுதான் மிக முக்கியமானது. திருவள்ளுவர் அதனாலதான் மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் இருந்து. உலகத்திலேயே மென்மையானதுப்பா இந்த அனிச்ச பூணும். அது என்ன பண்ணும்னா, நீ பறிச்சு மூக்கிட்ட வந்தா அப்படியே சுருண்டு போடும், சுருண்டும். அப்ப அவ்வளவு மென்மைங்களா என்ன? ஆமா, அதனினும் மென்மை உண்டு, இது ஒன்று உண்டு. அது என்ன? இங்க இதுவே அனிச்ச போவே தெரியல சுவாமி, இதுக்கு மேல இதனினும் மென்மை எங்க தெரிய போகுது? என்ன தெரிஞ்சிருக்கோ இப்ப ஏதாவது தெரிஞ்சுங்கிறதுக்கு, எதுவுமே இல்லைங்கிறதா முடிஞ்ச முடிவு. சிவஜீவ அந்த மென்மையான பூவினும் ஒரு மென்மையானவர் உண்டுனர் என்ன? அதுதான் விருந்தினர். அது எப்படி சாமி அவங்க அது பார்த்து நீங்க இப்படி பறிச்சு மோந்தவுடனே அப்படியே அது வாடிட்டுங்கிறீங்க. இவங்க என்ன, இது நீ பறிக்கணும் முகத்துக்கிட்ட மூக்குக்கிட்ட கொண்டு போகணும். அது ஒரு பரலாங்கல இருந்து இங்க பார்த்தவொடனே ஐயா வாங்க வாங்க வாங்க வாங்க அப்படின்னு இங்க சொல்றது போல, இங்க அப்படி சொன்னால்தான் அவரே நவருவாரு. இல்லன்னு வச்சுங்க வந்துட்டான்ல இன்னைக்கு அப்படின்னு திரும்பி வச்ச அப்படியே போடுவாங்க. ஒரு பரலாங்க அந்தண்டியே போடுவாங்க. அப்ப இது பறிக்கணும் மூக்குக்கிட்ட கொண்டு வரணும். அது தொலைவில் ஒரு பரலாங்க முன்னையே இவன் முகம் எப்படி இருக்குது, இவன் பேச்சு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அங்கிருந்தே போயிடுவான். அப்ப எதனினும் எது மின்னிய மெல்லியது? அணிச்சப்பூவினும் மெல்லியது, முகந்திரிந்து நோக்கக்குழையும் இருந்து. சிங்கமாரி இதை விட வேற வந்து என்ன சொல்லி என்ன, நீங்க புதுசா கவிதை பாடி பண்ணுவீங்க, என்னதான் புதுசா நீங்க சொல்லிருப்பீங்க, நாட்டுக்கு தந்துட போறீங்க. எனக்கு ஒன்றும் பண்ணல சார், எனக்கு ஒன்றும் படவே. திருவள்ளுவருக்கு மேல் ஒரு அறமும், திருவள்ளுவர் அணுகிய முறைக்கு மேல் ஒரு அணுகுமுறையும் சிவசிவ. ஈரம் என்பது அப்பதம்பாரி வெய்த முன்னுரை செய்த பின் இப்படி அந்த விருந்தினை அழைச்சிட்டு வரணும். அழைச்சிட்டு வந்து கொண்டு வந்து மனை புகுந்து கூலாவு பாதம் விளக்கியே. மகேஸ்வர பூஜை செய்யற இடம் எல்லாம் அந்த பாட்டு வரும். மகேஸ்வர பூஜைன்னா அருமையா பாங்க, எங்க தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல. எல்லாரும் உட்கார்ந்தவர்களை அந்த உணவு அந்த பரிமாறுவது கூட ரொம்ப முக்கியம். உணவை வந்து சாதம் பிறகுதான் பரிமாறணும். இந்த சாதத்தை வந்து முன்னால கொண்டாந்து கொட்டினாங்கன்னு வச்சுங்க, சீக்கிரம் டு அவங்க மகேஸ்வர பூஜை செய்யாதவர்கள் என்று முடிவு பண்ணி விடலாம். ஆமா, இலையிட்டு தண்ணி எல்லாம் தெளிச்சு எங்க அதை வைக்கணும்னு இருக்குது, அதுலயே புரிஞ்சு போடும் இது அப்படின்ட்டு. முதல்ல என்ன வைக்கணும் அப்படிலாம் இருக்குது, முதல்ல என்ன வைக்கணும், அப்பளத்தை கொண்டாந்து வச்சா காத்துல பறந்து போடும். அதனால முதல்ல அப்பளம் வச்சா என்ன பண்றது, காத்துல பறந்துட்டு போடலாம். இப்ப வைக்கலாமா? ஒரு சில இடங்கள்ல இப்ப இந்த காஞ்சி மாநகர்லாம் கொஞ்சம் இனிப்பு வைப்பாங்க, அங்க சோழ மாநகர்லாம் உப்பு வைப்பாங்க. முதல்ல உப்பு தான் வைக்கணும், உப்புங்கிற சொல்லுக்கு இனிமையினே பொருள். ரெண்டாவது உணவுல மற்ற எது இல்லைனாலும் கூட கொஞ்சம் அனுசரிச்சிடலாம், உப்புலதான் பட்டுன்னு தெரிஞ்சுப்போம். உப்பமைந்தற்றால் புலவி திருவள்ளுவர், திருவள்ளுவர் உப்பமைந்தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றான் இடவன். ஆடாடா காமத்து பாடல கொண்டி கணவன் மனைவிக்குள்ள எப்படி கேட்டா லேசா இருக்கலாம். அது எது போல என்ன, உப்பு மாதிரி. உப்பு ரொம்ப போட்டாலும் வாயில் வைக்க முடியாது, இல்லைனாலும் தூக்கி எட்ட வச்சிருவோம். அது மாதிரி இருக்கணும். இந்த வாய்ச்சுவையை கொண்டு உணர்வு சுவையில கொண்டு வச்ச, வாய்ச்சுவையினுடைய ஓமையை கொண்டு போய் உணர்வு சுவையில கொண்டு வச்ச. என்னமோ பாடினார், நம்பினார். தமிழனுக்கு பாடணும்னா திருக்குறள் படிப்பான், திருக்குறள் படி நடப்பான் என்று நம்பினார், நம்பினார். எனவே அது மாதிரி இருக்கிற ஒரு அப்படி எல்லாம் வைத்திருக்கணும். வைத்து எல்லாம் உணவு, இது உணவு பருமாறுவது மட்டும் ஏறத்தால் அவங்க வந்து உட்கார்ந்த பிறகு பருமாறு, அந்த உட்கார்ந்த பிறகு பருமாறு கூட வெட்டி உள்ள வச்சிடப்படாது அவ்வளவுதான். எனவே அவன் வந்து இன்னும் ஒரு மூணு நாலு நாள் வேலைக்கு சாப்பிடற மாதிரி வச்சிருப்பாரு, மிகச்சிறிது இருக்கு. ஆகவே அதுல நெய் விட்டு இப்படிலாம் இருக்க வேண்டியிருக்கு. அதுல வந்தவங்க ஒன்னே எடுத்து உள்ளதெல்லாம் மாட்டான், தள்ளவே படாது. உட்கார்ந்து உட்கார்ந்த பிறகு இவங்க சிலதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த பாட்டுலாம் சொல்லுவாங்க, பஞ்சபிராணம் சொல்லி பஞ்சபிராணத்துல இந்த பாட்டுலாம் சொல்லி அப்படி சொல்லுகின்ற பொழுது ஒருவர் வந்து அவருக்கு ஒவ்வொருவருடைய இதுக்கு தலையில பூ வைத்து, இன்னொருவர் வந்து அப்படியே தூபம் காட்டி, இன்னொருத்தர் தீபம். ஏன்னா அவங்க வந்திருக்கிற மாகேஸ்வரர் இறைவனே அடியவராக வந்திருக்கிறார் என்பதால் அவரை சொல்லிட்டு, பிறகு எல்லாருமா சேர்ந்து இல்லைங்களா சில சொல்லுவார்கள், நாட்டிலே நல்ல அறங்களும் மற்றவை எல்லாம் தலைக்கதாக திருவுளத் தலைக்க என்று சொல்ல எல்லா அரங்கரும் சொல்லி, இது மாதிரி திருமடங்கள் தேவாலயங்கள் இவை எல்லாம் நீடூடி எல்லா அறங்களும் பெற்று வாழ்க என்று அரகரர்கள் குருமூர்த்திகள் அவர்கள் திருவடிமலைகள் எல்லாம் எல்லோருக்கும் எல்லா ஆசிகளும் கிடைப்பதாக அருள் செய்ததாக அரகர அரகர, நாட்டில் மழை பெய்து நாட்டு வளங்கள் எல்லாம் சுமந்து இருப்பதாக திருவுளத் தலைக்க. இங்க இருக்கிற அடியாரடுக்கு சிவஞானமும் தீர்க்காயுசும் நீடூடி வர அருள் செய்வதாக. ரெண்டு என்னது, ஞானமும் நீடு ஆயுள். அதன் பிறகு அந்த யார் அன்னம் அளிக்கிறாங்களோ அவங்க நன்றி வணங்கிக்குவாங்க. இந்த அடியவர்களை வணங்கி எல்லாரும் திருநீர் கொடுக்கிறது தான் சம்பிரதாயம். ஆனா நேரமாகங்கிறதுக்காக யாராவது நல்ல சிவபூஜை செல்வர்களாக இருப்பவர்கள் ரெண்டு பேர் மட்டுப்பாங்கன்னு அவங்கள வைத்து திருநீர் கொடுத்து விட்டா அவங்க எல்லாரும் கொடுத்த மாதிரி இட்டுக்கிட்ட பிறகு அவங்க என்ன சொல்லுவாங்க, மீண்டும் வந்து அடியாரெல்லாம் திருவமது செய்த திருவருள் பாலிக்கணும் என்று கேட்டுவாங்க. திருவமது செய்த திருவருள் பாலிக்கணும் வாங்க. அப்புறம் தான் தொடரும். கொண்டு வந்து மனை புகுந்து கூலாவு பாதம் விளக்கியே. அந்த அடிவரை என்ன செய்யணுமா, இப்ப நம்ம 100 அடியார் வந்து அவங்களாம் செய்ய முடியாது, இது மாதிரி சிறப்பா ஒரு அடியார் வந்து என்ன பண்ணு கேட்டா, கொண்டு வந்து அழைத்து கொண்டு வந்து மனை புகுந்து நல்ல அருமையா ஆசனத்துல உட்கார வச்சு குலாவு பாதம் விளக்கியே அவங்க திருவடிக்கு அருமையா தண்ணீர் ஊட்டி முதல் அபிஷேகம் பண்ணிட்டு பால் விட்டு சந்தனம் விட்டு எல்லாமே பண்ணும். இறைவனுக்கு எப்படி வழிபாடு செய்யணுமோ அப்படி சொல்லுவாங்க, சேர்த்து அவையெல்லாம் சேர்த்து மலரிட்டு சந்தனம் பொட்டு வழிபாடு செய்யணும். குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதனில் ஆதனத்திலை வைத்து ஒரு ஆசனத்துல உட்கார வைக்கணும், தரையில உட்கார வைக்கக்கூடாது, ஒரு பலகையிட்டு தான் ஞானியர்களை கீழே உட்கார விடாது. ஏன்னா தவ வலிமை குண்டிடும். ஏன், உங்க அறிவியல் கலை என்ன அறிவியல் கலை, பூமிக்கு என்ன ஒன்று சக்தி உண்டு, ஆகர்ஷண சக்தி, ஈர்ப்பு சக்தி, அந்த ஈர்ப்பு சக்தி இழுத்தால் நடத்தணும். அதனால ஒரு ஆசனமிட்டே தான் தவம் செய்யணும், ஆசனமிட்டே அந்த அடியாறு மேல அவ்வளவு அது விருப்பம் இருக்கணும், அவ்வளவு விருப்பம் இருக்கணும். மண்டு காதலின் ஆதனத்தீடை வைத்த ரிச்சனை செய்த பின் இதெல்லாம் செய்து ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கிட்டு சாப்பாடு எப்படி இருக்கும்னார், உண்டி நாலு விதத்தில், நாலு விதமான உணவு. அது என்ன நாலு விதமான உணவு, இலக்கணம், இலக்கணம் உலகத்துல போட்டாங்க. உண்பன, உண்பதுங்கிறது மிகவும் பெரும்பாலும் உணவு தான். தின்பன, அது என்ன தெரியுமா, காய்கறிகள் தான். எனவே உண்பன என்பது கொஞ்சம் அதிகமா இருக்குது, தின்பன என்பது அதுக்கு தொடுகிரியா இருக்கணும். அதே உள்ளதல் இப்ப சொல்றாங்க சத்துணவு அப்படிதான். ஏன்னா ஒரு காலத்துல ஏன் சொல்லலை இப்ப சொல்றாங்கன்னு கேட்டா, அப்ப உணவு வந்து உணவா இருந்தது, இப்ப எல்லாம் மருந்து கலந்து குடிச்சு வர போய் எல்லாம் ஒண்ணு உருப்பிடாம போச்சா, சத்தே இல்லை. ரெண்டாவது நம்ம என்ன பண்ணிவிடுறோம், அதையே முதல்ல வந்து இது புழுங்க வச்சு, அப்புறம் அது காய வச்சு, அது அரைச்சு, அதுக்கிற தவிட உண்ணியெல்லாம் எடுத்துட்டு நீங்களா திருவு போட்டு தினமுன்னு அதுல ஒண்ணும் இல்லை. அதனால நீங்க வந்து காய்கறி உணவு, பச்சை காய்கறிங்கிறாங்க, அது மட்டும் என்ன மணக்குது, அது அந்த மருந்து தான். பொங்கலுக்கு வாங்கின கரும்பு பிள்ளைகள் தொடவே மாட்டேங்குது, தொடவே மாட்டேங்குது, வேணாங்குது. ஏன், அது கரும்பு கரும்பா இருந்தா தானே, இனிமேலாம் கரும்பினும் இனிய சொல் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை, அப்ப ரொம்ப கசக்குதுன்னு அர்த்தம், அப்படி ஆகிவிட்டது. அதனால இப்ப காய்கறி பச்சை காய்கறி போகணும் சொல்றது. அந்த காலத்துல அப்படிலாம் உணவு உணவா இருந்தது, மருந்துடாமல் அருமையா ஆட்டினுடைய மலம் மற்ற இதனுடைய மலம் அதைத்தான் போட்டு அப்படி செய்தார்கள், இயற்கை உரம். அதனால உணவு மிகுதியாய் அந்த காய்கறி குறைவாய் அப்படி சாப்பிட்ட காலம். அது உண்பன தின்பன. அப்புறம் பருகுவன, பருகுவன தண்ணீர். அப்புறம் ரொம்ப அதா சுவை நக்குவன, சொல்றது கொஞ்சம் கடினமா இருக்குது, அது சொல்ற சொல்லு ரொம்ப கொஞ்சம் கடினமா இருக்குது, ஆனா வேற வழி இல்லையே. அது ஏன்னு கேட்டீங்கன்னா பாயசம் மற்ற இதெல்லாம் இருக்கு பாருங்க, ஊறுக இதெல்லாம் நீங்க ஒரு சொல் சொல்றோம்ல, அது வந்து இலக்கண உலகம் அதை ஏற்றுக்கொண்டு இருக்குது. ஆமா நாலு பேர்த்துல சாப்பிடணும், ஏன்னா அந்த ஊறுகா இல்லைன்னு வச்சுங்க அது சரி வராது. உண்பன தின்பன பருகுவன நக்குவன, உண்டி நாலு விதத்தில், நாலு விதமான அமைப்பிலும் சாப்பிட முடியா இருக்கணும் அந்த உணவு. அதுல என்ன கலந்திருக்கும்னார், ஆறு சுவை தீரத்தினில், ஆறு சுவையும் இருக்கணும். இப்ப அதனாலதான் நமக்கு தகராறு உடம்பே, கசப்பு எங்கேயாவது நம்ம சேர்த்துக்கிறோமா, பாவக்காய் அதிகமா சேர்க்கறது இல்ல, துவர்ப்பும் சேர்த்துக்கிறது இல்ல, ஒவ்வொரு நாள்லயும் உணவுலையும் இந்த ஆறு இருக்கணும். வெறும் திதிப்பே வச்சோ அல்லது உரப்பே வச்சா ஒழுங்கே போடுவோம், அதனாலதான் போயிடுறது. இப்போ உரப்பும் திதிப்பும் தான் அதிகம், மற்றதெல்லாம் கூட இல்ல, கொஞ்சம் உப்பு புளி மிளகா இருக்குது அவ்வளவுதான். ஆனால் எது நம்ம தவிர்க்கப்படும்னா, கசப்பும் துவர்ப்பும் தவிர்க்கப்படுகிறது, அது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இந்த ஆறு சுவையும் இருந்து அளவுமாக நம்ம சாப்பிட்டோம்னா நிச்சயமா மருத்துவர்கிட்ட போக வேண்டியதில்லையே, போக வேண்டியதில்லையே. திருவள்ளுவர் மருத்துவம் பேசினார், அற்றால் அளவறிந்து உங்க. காலையில சாப்பிட்ட இட்லி மத்தியானம் சரியா வந்துட்டு தான் பாரு, கொஞ்சம் ஏப்ப வருதுன்னா விட்டுடுப்பா சிவனி, வேணாங்க நன்றி வணக்கங்க, காலையில சாப்பிட்ட இட்லியே இருக்குது, வணக்கம் நீங்க சாப்பிட்டோங்க. அற்றால் அளவு அறிந்து உண்டு என்னது, அதனால என்ன பயன் சாமியினர், ஆகுது உடம்பு பெற்றான் நெடுது உயிக்குமாறு, 100-150 வயசு வாழலாம் போடாங்க. இன்னொரு குரல்ல மருந்தன ஒன்று வேண்டாவாம் திருவள்ளுவர், அடாரா மருந்துங்கிற அதிகாரம் வச்சார், மருந்துங்கிறது வேணாம் தானே. என்ன இப்படிதான், யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் எழுத்துக்கெழுத்தழகு தோன்றுமேயடா என்று பண்ணாரே திருக்குறள், எழுத்துக்கெழுத்தழகு தோன்றும். மருந்தன ஒன்று வேண்டாவாம், எப்படி இருந்தா யாக்கைக்கு
1: அருந்தியது காலையிலேயே மத்தியானம் சாயந்தரம் சாப்பிட்டது, அற்றது முழுதும் நீங்கிட்டுதா நல்ல பசி இருக்க. அதை வந்து என் சார் நான் வீட்டிலிருந்து கடைப்பிடிக்கிறேன், வெளியில போனா அது எப்படி விட்டுறதுங்க போற்றி. அது எந்த நீ விருந்துக்கு போனாலும் சரி அதை தவிர்த்து கீயா பேசுனா தான் அதுல அந்த போற்றி என்பதில் அந்த ஆள் சரியானவர். நீங்க வைக்கும் போதே என்ன பண்ணுவார், பந்தல் போட்டுருவார், அம்மா அம்மா அம்மா அம்மா வைக்காதீங்க வைக்காதீங்க வைக்காதீங்க, வச்சா நான் சாப்பிடணும் வச்சா நான் சாப்பிடணும் வச்சா நான் சாப்பிடணும் வேணான்ற பார்த்தீங்களா. யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்டு. அது போற்றினா எங்க அதே நான் அந்த பழக்கம் விடப்படாது, கிடைச்சதுனால மட்டும் இல்லை, மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும், நீங்க சாப்பிடுங்க நீ சாப்பிட சொல்லிட்டு. உனின் மருந்தன ஒன்று வேண்டாவாம். அப்ப நோய்க்கு நோய் மருந்து வருது, நோய் வர்றதே எதுனால கேட்டா முதல் நிலை உணவு, அடுத்தது செயல் நம்ம நடைமுறைகள், மூன்றாவது ஒண்ணு இருக்குது அது யாரும் சொல்ல மாட்டான். இப்ப இருக்க டாக்டர் ரெண்டே சொல்லுவாங்க அல்லவா, ஐயா நம்முடைய உணவும் செயலும் சரியா இருந்தா சரியா இருக்கியா, அது ரெண்டு தகராறுனா தகராறு. சரி இப்ப அறையில இருக்கிற குழந்தைக்கு நோய் வருது என்ன பண்றது, அதுக்கு உணவினாலும் குறையில்ல, ஏன் தாய்ப்பால் தான் சாப்பிடுது. அந்த காலத்து பிள்ளைய சொல்றேன், இப்ப இந்த காலத்து பிள்ளைய சொல்லல, அந்த காலத்து பிள்ளை தாய்ப்பால் தான் சாப்பிடுது, அல்லது அதான் கொடுப்பாங்க. தாயும் வந்து நல்ல வளமா இருப்பாங்க, ஒண்ணு வந்து ஒரு வித நோய் உன்னோடி இல்லாம இருக்க மாட்டேன் இருப்பாங்க. எனவே அந்த அறையில இருக்கிற குழந்தைக்கு உணவும் உணவுலையும் ஒண்ணும் தகராறு இல்ல, செயல் அது என்ன பண்ணுது பாவம், வீட்டில போட்டா தூங்குது கீழே உட்காந்து உட்காந்து இருக்குது என்ன பண்ணுது, அந்த குழந்தைக்கு நோய் வருது. அதுதான் நமக்கும் பேரறிஞர்களுக்கு இருக்கிற வேற்றுமை. நம்ம என்ன அறிஞர் என்ன பண்ணுவோம், உணவு செயலும் சரியா இருந்தா போதும், உணவு செயலோடு கூட வினையும் சரியா இருக்கணும்னு. முன் செய்த வினை இருந்ததுன்னா ஒழுங்கியே போச்சு, அதான் பரிமளகம், அதுதான் பரிமளகம். அப்ப நோய்க்கு காரணம் என்ன, உணவு செயல் வினை இப்படி எல்லாம். எனவே கொண்டு வந்து மனை புகுந்து கூலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்தரிச்சனை செய்த பின் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவைத்தி ரத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய ஆடித்துளார். இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, ஒரு ஒரு முறை நம்ம ஆன்மீகம் வளர்வதற்கு பக்தி முறை, இன்னொன்று உலகியல் வாழ்வுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ ஆறு சுவையோடு சாப்பிடும், அந்த ஆறு சுவைக்கு பெரும்பாலும் இதே இந்த மாதுளங்காய் இருக்கு, அது நல்ல தோற்பு பழமையே கூட, அது பழமை எவ்வளவுதான் இனிமே இருந்தாலும் அதுல தோற்பு சேர்ந்துருக்கும் மாதுளம் பழத்துல. வாழைப்பூ அது மாதிரி தோற்பு ரொம்ப நல்லது. இப்ப அது ரெண்டு காரணத்தினால விட்டுட்டாங்க, அந்த மாதிரி வாழைப்பூவும் இவன் எந்த வாழைப்பும் முந்த வாழைப்பும் அது சிறப்புன்னு பேரு, மற்றதெல்லாம் சரியா வராது. பச்சை வாழைப்பழத்து இது வந்து அதை மந்தன்னு சொல்லுவான், அது இந்த இந்த மாதிரி இதெல்லாம் தராரு. ரெண்டாவது அதை நச நசன்னு படிக்கிறது ரொம்ப லேசு, ரொம்ப கடினம், பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால ஒரு முழுக்கே போட்டு வேண்டாம், வாழை போனா நம்ம ஜென்மத்தில் வேணான்ட்டு இப்போ தோற்புங்கிறது எல்லாமே போய் கசப்பு நமக்கு வேண்டான்னு போட்டுது பாவக்க மாட்டதெல்லாம். அதனால் ஆறு சுவைத்திரத்தில் எனவே இம்மைக்கும் அருமைக்கும் ஏற்ப இதெல்லாம் வந்தது. இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது இல்ல நீளுமானதியின் பரப்பு நெருங்கு செல்வநிலாவியன் தோழின் ஆறாலகைக்கு இருத்திய தோழ நாரண வாடுநாள். எப்படி இருந்தார்னாரு, இறைவனுக்கு தோழர் ரெண்டு பேர், பெருமானுக்கு தோழர் ரெண்டு பேர், ஒருவர் குபேரன் இன்னொருவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. இங்கே இறைவனுடைய தோழனாராக குபேரன் போல வாழ்ந்தாராம், ஆருமே நல்ல அடியவர் வழிபாடு, பெருமானத்தில் அன்பு, நல்ல உழவு தொழில், வாய்மை தவறாத ஒழுக்கம், நல்ல சிவபூஜை செல்வம் எல்லாம் இருந்ததுனால குபேரன் கூட போறான் அப்படின்ட்டான். இப்படி இருக்கும்போது இது யாருடைய திருவுள்ளத்திற்கு சென்றது, பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு சென்றதாம். என்ன செய்தாராம் பெருமான், அவர் நினைச்சார் இந்த அடியோருடைய பெருமை இளையான்குடியில எங்கேயோ ஒரு பரமக்குடி பக்கத்தில் இருக்கட்டும் அல்லது திருநாட்டு பக்கத்தில் இருக்கட்டும், எங்கேயோ ஒரு சின்ன ஊர்ல இருந்து கொண்டு ஒரு ஒரு அடியவர் இப்படி வேலை செய்யற பணி செய்துட்டு இருக்க, இவருடைய பெருமை உலகம் எல்லாம் தெரியணும், அந்த எல்லா காலத்திலும் தெரியணும். இவருடைய காலம் என்னமோ தெரியல, ஆனா நம்ம இன்னைக்கும் படிக்கிறோம், இன்னும் என்றும் படிக்க போறோம். அப்படி காலம் எல்லாம் காலம் கடந்து இடங்கடந்து இப்படிப்பட்ட ஒரு அடியவர் பெருமை தெரிய வேண்டும் என்று யார் கருதினான, பெருமான் கருதினான். அதோடு இன்னொன்று அதுல என்ன விளக்கணும்னு கருதினான்னு கேட்டா, ஐயா எல்லாரும் பணம் இருக்கும்போது செய்வாங்க, இவற்றி என்னமோ சில்லறை இருக்கு அதனால செய்யறாரு உட்காரனர். செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வதன்றியும், செல்வம் இருக்கும் போது மட்டும்தான் இந்த அடியவர் செய்வார் என்று கருத வேண்டாம், அல்லல் நல்கூறவான போதிலும் பல்லர் எந்த அறிவி கேவி. பக்கா வறுமை, தானும் மனைவியை சாப்பிட்டே ஒரு வாரம், இந்த மாதிரி வறுமையிலும் கூட இந்த மாதிரி செய்வாரா அப்படின்னார். அந்த வறுமையிலும் செய்வார் என்பதை ஏனைய உயிர்களுக்கு அறிவிக்க அறிவிக்க நான் அடிக்கடி சொல்லிடுறேன், பெரிய புராணத்தை யோகிதையா படிச்சுட்டு சோதித்தார்னு சொல்லப்படாது, அந்த சொல் சொன்னா அவனுக்கு சேர்க்கிறாருக்கு லட்சமையில், ஆண்டவன் அடியவரை சோதிப்பது இல்லை. சோதிப்பதுன்னு அவனுக்கு அறிவு குறைவ, பெருமான் வந்து அவனை சோதித்துதான் ஆட்கொள்ளணும்னு சொன்ன, அவனுக்கு அறிவு குறைவ, அறிவு குறைவா, அறிவு குறைவா இருந்தாலும் சோதிக்கிறதுக்கு. எனவே இவருடைய பெருமை எப்படிப்பட்டது, இவ்வளவு செல்ல வளத்தில் இருக்கின்ற பொழுது மட்டுமல்லாமல் ரொம்ப வறுமை, கொடிய வறுமையா இருக்கு, அப்பவும் இது செய்வார்னார், அப்பவும் இது செய்வார்னார். அப்படி செய்வார் என்பதை நாம் எல்லாம் அறிவதற்காக செய்தாரே தவிர தாம் சோதனைக்காக அல்ல. வல்லர் என்பதறி அறிவிக்கவே மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து நாள்தோறும் மாறி வந்து ஒல்ல இல்வறுமை பதம் புக உண்ணினார் தில்லை மண்ணினார். நடராஜ பெருமான் திருவிழம் கொண்டாராம், மெதுவா அந்த செல்வம் எல்லாம் எப்படி வந்து இப்படியே வந்ததா, கொஞ்சம் கொஞ்சமா எப்படியோ போட்டு, இல்லை வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது, நல்ல வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அதான் திருவள்ளுவர் சொன்னார், நல்லவையெல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம் செல்வம் செய்யறதுக்கு. எங்கெங்க எல்லாம் எழுதியிருக்காரு தெரியுங்களா, அவர் சொல்லாத அரங்கில் எதுவும் இல்லையே. நல்லவையெல்லாம் தீயவாம், நீ ரொம்ப நல்ல நேர்மையாக இருந்திருப்ப, எல்லாம் செஞ்சிருப்ப, ரொம்ப எண்ணி செஞ்சிருப்ப, எல்லாம் செஞ்சிருப்ப, ஆனால் வறுமை வந்திருக்கும். எப்படியோ சார் அந்த புண்ணியம் பாருங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துருக்காரு பாருங்க, எலெக்ஷன் நிக்கல, மற்றதெல்லாம் செய்யலை, தீவிர திரும்ப திமிர தண்டம் எல்லாம் பண்ண மாட்டார், நல்ல பரமசாருங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஒரு என் தவறே செய்யலிங்க, என்னமோ அங்கே பாருங்க, 10 வருஷம் நொடிச்சு போட்டார். இன்னொரு ஆள் நேர் இருக்கு மறுதலை, என்னமோ பாருங்க, நேற்று வரைக்கும் அன்னக்காவடியா இருந்தா இதுக்கு ரொம்ப அயோக்கியல் முதல் நம்பர் பாருங்க, இன்னைக்கு 4வது மாடியை போகுதுன்னா, இன்னைக்கு சொல்லாது எங்க திருவள்ளுவர் சொல்லி முடிச்சார். நல்லவை எல்லாம் தீயவா, சில நன்மைகள் கூட தீமையாக முடிந்து விடுகின்றன, தீயவை எல்லாம் நல்லவாம், தீமையா செஞ்சிருப்பான் அதெல்லாம் ஒன்று நல்லதா இருக்கும், எதுக்கு செல்வம் செயற்கு அப்படின்னு. எதனால, எதனால திருக்குறள் அவ்வளவுதான் இருக்குது, திருக்குறள் அவ்வளவுதான் இருக்குது, எதனால் தான் அந்த பாரா அப்ப பரிமேலம் உரையெல்லாம் படிக்கிறதுக்கு என்ன காரணம், எங்களை பரிமேலம் சித்தப்படா பெரியப்பாவா, அந்த குரல் எங்கே இருக்குன்னு, ஊழுங்கிற அதிகாரத்தில் இருக்கு, 38வது அதிகாரம் ஊழ், ஊழ்னா இது. எனவே நல்லவையெல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம், எதற்கு செல்வம் பெறுவதற்கு. அப்ப செல்வம் பெறுவது நல்லவையெல்லாம் கூட தீயவா போயிடுமா சாமி, போயிடும்பா ஒரு சமயத்துல, தீயதெல்லாம் கூட நல்லவாயிடுமா, ஆகும்பா ஒரு சமயம், என்ன சாமி இப்படின்னு, அதுதான் உனக்கு எனக்கும் தெரியாத ஒண்ணு. அது எங்க சொல்லியிருக்காருன்னு பரிமையில பார்த்தார், தலைப்பு என்னடா படிச்சுட்டு இருக்கிற, 38வது அதிகாரம், ஊழ் என்பது அதிகாரத்தால் வந்தது என்னது, தலைப்பு சொல்லுமா, சொல்லுமா வந்த போது எல்லாம் வணக்கம் எல்லாம் சொல்றோம், சொல்லிட்டு பேசுறோம், நடுப்புற பேசும்போது நடுப்புற எங்க பேசுறாருன்னா, அதான் தொடக்கத்திலேயே சொல்லிட்டுமே, பிரச்சனை இல்லை, பாலமுடைய திருவள்ளுவர் தேக்கத்துல சுவாமியுடைய திருவடி நிழல்லேன்னு சொல்லிட்டுமே, அப்புறம் சொல்லுவாங்களே அதிகாரத்தான் வந்தது. எழுதுனாரு, நான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், திருக்குறள் சங்கம் என்று பெயர் வைத்தால், திருவள்ளுவர் மன்றம், திருவள்ளுவர் சங்கம், திருக்குறள் சங்கம் பெயர் வைத்தால், 1330 குறளையும் பரிமேல் உரையோட படித்தாதான் அந்த சங்கத்தை சங்கம்னு நான் என் மனசு ஏத்துக்கிறியா, என்ன நீங்க தவறுன்னு சொல்றது, நல்லவன்னு சொல்றது, கெட்டவன் சொல்ற, கவலைப்படுது அதுக்காக கவலை, நல்லவை எல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம் என்று சொல்லும் போது, ஒரு சமயத்தில் என்ன பண்ணிக்கிட்ட, சில பேர் ஆடி பட்டம் தேடி வைதேன்னு விதைச்சிருக்க மாட்டான், மற்றவங்களாம் விதைச்சிருப்பாங்க, ஆடி ஆவணி எல்லாம் விதைச்சிருக்கோம், புரட்டாசி நல்ல அருமையா கதிர் முடிச்சிருக்கோம், என்ன அளவு அந்த வருஷத்துல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, என்னாச்சுன்னு கேட்டா, அந்த நேரம் ஒரு புயல் வந்து அடிச்சு சுத்தமா நல்ல கதிர் வர்ற நேரம் ஒரு 10 நாள் அறுவடைக்குள்ள தொலைச்சி விடும் ஒரு முண்டம், அது ஆடி மாதம் எல்லாம் ஆவணி மாதம் விட்டு ஆவணி கடைசி புரட்டாசியில மட்டும் நம்மளும் தான் ரெண்டு தெளிச்சு வைப்போமே குறும்புல தெளிச்சு வச்சான், அவனுக்கு அந்த மழை ஒண்ணுமே பண்ணாது, ஓஹோன்னு வந்திருக்கும். இது காண்றமல்ல, இதான் நல்லவை எல்லாம் தீயவாம், அதுக்காக நீ அடுத்த மாதம் புரட்டாசி மாதம் கடைசியில் தூக்கிவிடாது, இது எப்பாவது நிகழும் பாருங்க சார். எங்களுக்கு நான் ஆடி மாதத்துலேருந்து உயிரை விட்டு அடாராடா எரு நேரத்தில் எரு போட்டு தண்ணி போட்டது அத்தனை சுத்தமாக அடிச்சு விட்டது பாருங்க, ஒரு நெல் தேரில் இந்த பய கடைசியில் போட்டான் திமிரு, ஓன்னு அடிக்கிறான் சார், ஐப்பசி மாதம் 600 மூட்டை, நல்லவை எல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம் செல்லும் செய்யும். நீ திருக்குறள்லாம், திருக்குறள் வந்து உலகியல், நீங்கள் திருக்குறளை பெற்றதெல்லாம் உலகியலை பெற்ற மாதிரி, உலகியலை பெறட்டினா எதுவோ அதெல்லாம் திருக்குறள், திருக்குறள் பெறட்டினா எதுவோ அதெல்லாம் உலகியல், அப்படி இல்லவா செய்திருக்க. எனவே இப்படிப்பட்ட நம்முடைய பெருமான் இவருக்கு என்ன செய்தார்னார், இந்த மாதிரி எப்படியோ வறுமையை அப்படியே உண்டாக்கினார். அப்போ அவர் என்ன, அந்த வளம் வளம் தன்னுடைய சுருங்கினாலும் கூட அதற்கு ஏற்ப, நீங்க முன்னே உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்திரத்தில் போட்டதை கொஞ்சம் சுருக்குவாரே தவிர, ஆனா போடாம இருக்கிறது இப்படியா செய்தானா பார்த்தார். தன்னை மாறியிருக்க உள்ள கடன்கள் தக்கன கொண்டு பின் ஏ கடைசி நிலைக்கு வந்துட்டு என்னன்னு கேட்டா, குறைச்சார், காய்கறி குறைச்சார், உணவு குறைச்சார், எல்லாம் குறைச்சார், இருக்கிற பணமே குறைஞ்சு போச்சு. என்ன செய்தனாரு, இனி மனுஷன் தன்னை தான் விக்கல, தன்னை விக்கல, மற்றதெல்லாம் வித்துட்டான், அவ்வளவு வித்துட்டான். அப்ப இனிமே என்ன பண்றது, ஒன்னும் செய்ய முடியல, செய்ய முடியல அல்லவா. ஆனா அடியார் வந்துட்டா, அவரை கொண்டு வந்து மனைப்பு வந்து, சுவாமி ஒரு வாரம் பட்டினி வயிறு எடுத்துதான் ஊத்திக்கிட்டு என்ன பண்றதுங்க, ஒரு காலத்துல எல்லாம் போட்டங்க, 400 இலை 500 இலை போட்ட இடம் தானுங்க, இது ஒண்ணு செய்ய முடியலீங்க, அவ்வளவுதானு ஆண்டவன் கொடுத்து வச்சான், என்ன அர்த்தம் போன அர்த்தம். அப்படிப்பட்டுதான் தன்னை மாறி இருக்க உள்ளன கடன்கள். சங்கலிகத்துல ஒரு பாட்டு, பாரி வந்து எப்பா எப்படி இருப்பான், ஒண்ணும் இல்லப்பான, 300 ஊர்த்தே தன்பரம்பு நன்னாடு, 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர். இதுக்கு ஏதாவது உரை வேணுங்களா, பக்கா புறநானூறு. பாரியனுடைய பரம்பு நாடு எத்தனை ஊர் உடையதுனார், 300 ஊர்த்தே தன்பரம்பு நன்னாடு, இப்ப என்ன 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர். அத்தனையும் கொடுத்துட்டாங்க. சரியப்பா, நான் வந்த நேரத்துல யார் இருக்கார்னர், யாமும் பாரியும் உலவி கபிலர் பாண்டர், நான் இருக்கிற எங்க பாரி இருக்கிறான், நாங்க போய் கேட்டா என்ன தர்றது தருவான், குன்றும் உண்டு நீர் பாடின சிலனே, அவன் மலை மட்டும் தங்கிட்ட இருக்கு, ஊரெல்லாம் கொடுத்துட்டான், மலை இருக்கு புறநானூறு. சரி சாமி, அந்த மலையும் கொடுத்துட்டா அப்புறம் என்ன தருவான், பாரியும் அறம்பூண்டு இறப்பின் வாரியேன் என்னான் அவர் வரையன். ஒண்ணுமே இல்லை, அவன் மட்டும் இருக்கும்போது நான் இருக்கிறேன்ப்பா, என்ன வேணும் உங்களுக்கு, நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் இந்த பைய தூக்கிட்டு வரலாமான், ஆடார ஆடா உடனே வந்துடுறேன்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: திருவருட்பயன் என்ற சாத்திரத்திலே 8வது அதிகாரமாகிய இன்புறு நிலையினை சித்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. இன்புறு நிலை என்ற இந்த அதிகாரத்திற்கு உரையாசிரியர் நிரம்பழகி தேசிகர் கொடுக்கின்ற விளக்கமாவது, இன்புறு நிலை அதாவது ஆன்மலாபம் அடையும் முறைமை, ஆன்ம சுத்தி கூறி பின்னர் அதனால் எய்தும் பயன் கூறினமையின் மேலே அதிகாரத்தினோடு இதற்கு இயைபுண்மை அறிக என்று அதிகார இயைபு காட்டி, இன்புறு நிலை என்ற அதிகாரத்தின் பொருளை சிறப்பாக விளக்குகின்றார். நூலாசிரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் 7வது அதிகாரமாக உயிர் விளக்கம் என்ற அதிகாரத்தை வைத்தனர். உயிர் விளக்கம் அதாவது உயிர் விளக்கம் பெறுது. எப்போது ஒரு பொருள் நன்கு விளக்கம் பெறும் என்றால், அந்த பொருளை மறைத்திருந்த மாசு நீங்கியது என்றால் அந்த பொருளானது தன் உண்மை நிலையை அடையும். அதுபோல ஆன்மாவை ஆணவமலம் என்ற மாசானது முழுமையாக மறைத்திருந்தது. இதற்கு சொல்லுகின்ற உவமை சாத்திரங்களிலே ஆணவமலம் ஆன்மாவை எவ்வாறு மறைத்துள்ளது என்பதற்கு பல உவமைகள் சொல்வார்கள். அதிலே ஒன்று என்னவென்றால், அந்த நெருப்பினை விறகு மறைத்திருப்பது போல என்று சொல்வார்கள். சிவஞான போதத்திலே 4வது சூத்திரத்திலே உதாரணம் என்பா உண்டு, இந்த உவமை அருமையாக கூறப்பட்டுள்ளது. மாயா தனுவிளக்கா மற்றுள்ளம் காணாதே, ஆயாதாம் ஒன்றை அதுவதுவாய் வியாதே, வன்னிதனைத் தன்னுள் மறைத்து ஒன்றாம் காட்டம் போல், வன்னிதனைத் தன்னுள் மறைத்து ஒன்றாம் காட்டம் போல், தன்னை மலம் அன்று அணிதல்தான் என்று சொல்லியுள்ளது. வன்னி என்பது என்னவென்றால் நெருப்பு, காட்டம் என்பது விறகை குறிக்கும். விறகானது நெருப்பை தன்னோடு ஒன்றாக சேர்த்து அந்த நெருப்பே இல்லை என்னும்படி அந்த விறகானது நெருப்பை தன்னுள் அடக்கியிருப்பது போல, ஆணவமலமானது உயிர் என்ற ஒரு பொருளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அந்த உயிரினுடைய அறிவை அப்படி முழுமையாக மறைத்துள்ளது என்று இவ்வாறு சிவஞான போதத்து உதாரணம் என்பார்கள். ஆகவே அப்படி ஆணவமலத்தாலே மறைக்கப்பட்டுள்ள அந்த ஆன்மா முத்தி நிலையிலே அந்த ஆணவமலம் நீங்கும் போதுதான் இந்த ஆன்மா விளக்கம் அடைகின்றது. தன்னுடைய வியாபக தன்மையை அது பெறுகின்றது. அது சிவபெருமான் திருவருளால்தான் உயிருக்கு மட நீக்கமும் விளக்கமும் சித்திக்கின்றது. ஆகையினாலே ஆணவத்திலிருந்து நீங்கி உயிர் விளக்கமடைகின்ற நிலையிலே அந்த ஆணவமாகிய மாசு நீங்கிவிட்டதனாலே அந்த ஆன்மா சுத்தமடைந்த ஆன்மா என்று கூறப்படும். ஆகவே அந்த நிலை ஆன்ம சுத்தி என்று சொல்வார்கள். இந்த நிலை எவ்வாறு கைகூடுகின்றது என்றால் ஆணவத்திலிருந்து நீங்கிய துணையால் மட்டுமன்று உயிரால் ஒன்றை சாராமல் இருக்க முடியாது. ஆணவத்தை சார்ந்தே கிடந்த உயிர் அதிலிருந்து நீங்கி தனித்து இருக்க முடியாது. அது சித்தாந்தத்திலே ரொம்ப முக்கியம். துறவு என்ற அதிகாரத்திலே ஆசிரியர் திருவள்ளுவர் நாயனார் துறவை வலியுறுத்தி 9 குரட்பாக்கள் சொல்லிவிட்டு 10வது குரட்பாவிலே சொல்வார் பற்றுக என்று சொல்வார். 9 குரட்பாக்களிலே பற்றை விடுக என்று சொன்ன வள்ளுவ பெருந்தகை 10வது குரட்பாவிலே பற்றுக என்பார். அதிகாரம் துறவு. அந்த துறவு அதிகாரத்தில் ஒவ்வொரு குரட்பாவிலும் பற்றினால் வருகின்ற தீங்கைத்தான் சொல்லியிருக்கின்றார். சொல்லிட்டு 10வது குரட்பாக பற்றுக என்றார். அதுதான் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் இப்போது கொண்டிருக்கின்ற பற்று இருக்கின்றதே இந்த உலகப்பற்றுதான் விடத்தக்கது. சிவச்சார்பு இருக்கின்றதே அந்த சிவச்சார்பு நமக்கு இன்றியமையாதது. ஆகவே சிவத்தை சாராமல் நாம் உலகத்தை துரத்தல் என்பது கேவலாவத்தில் தான் உண்மை. ஆக அந்த கேவலாவத்து என்பது ஆணவ மனத்தோடு அழுந்தி கிடப்பது. அந்த ஆணவ மனச்சார்பு இருக்கும் வரை நமக்கு சிவபெருமான் நம்மை பக்குவப்படுத்தும் பொருட்டு பிறவிகளை அருளிக்கொண்டுதான் இருப்பார். வினைக்கீடாக பிறவிகளை அருள்வார். அந்த ஆணவ மன நீக்கம் எப்போது வரும் என்றால் உயிருக்கு சிவச்சார்பினுடைய இன்றியமையாமையினை உயிர் உணரும் பொழுது சிவபெருமான் தம் திருவருளால் உயிருக்கு மன நீக்கத்தை ஏற்படுத்தி அந்த உயிரை தம்மோடு ஏகனாகி தமது பணியிலே நிற்கச் செய்வார். அதைத்தான் ஏகனாகி இறைவனை நின்றார். ஆகவே இந்த ஆன்மா முத்தி நிலையிலே சிவத்தோடு ஒன்றுபட்டு ஏகனாகி தன் பணியை தன் செயலெல்லாம் சிவன் செயலே என்று இறைவனி நிற்கும் பொழுதுதான் அதற்கு ஆணவ மனம் முற்றிலுமாக நீங்கும். அப்போதுதான் அது சுத்தியடைந்த ஆன்மா, ஆன்ம சுத்தி என்ற நிலை. ஆகவே ஆன்ம சுத்திக்கு அப்புறம் என்ன அப்படின்னா சிவபோகம்தான். அதாவது நோயிலிருந்து நீங்கி சுத்தமடைந்தவன் உணவை உண்பதற்கு தகுதியானவன். நோயில் இருக்க வரைக்கும் மருந்தைத்தான் சாப்பிடும். ஆணவமாக நோயை இந்த ஆன்மா கொண்டிருந்ததனாலே அது வினைப்பலன்களாகிய மருந்தையே உண்டு வந்தது. சில மருந்து கசக்கும், சில மருந்து இனிக்குங்க மாதிரி வினைப்பலன்கள்ல இன்பம் சுவையாகவும் துன்பம் கசப்பாகவும், ஆனா ரெண்டும் மருந்து தான். ஆணவ நோய் நீங்கிய பிறகு அதற்கு உணவு, உணவுதான் உரியது. மருந்துலாம் நோய் நீங்கும் வரை சாப்பிடக்கூடியது, உணவுதான் நிரந்தரமானது. அது மாதிரி வினைப்பழங்கள் எல்லாம் ஆணவத்தின் வலிமை குன்றும் வரை வினைப்பழங்கள் நுகர வேண்டும். ஆணவத்தின் வலிமை குன்றி குருவருள் கிட்டிவிட்டது என்றால் அப்புறம் சிவபோகமாகிய அந்த திரு அமுதத்தினை உண்ணுகின்ற தகுதியினை ஆன்மா பெறுகின்றதே அந்த சிவபோகத்தை அனுபவித்தல் அதுவே பேரின்பமாகும். அந்த பேரின்ப நிலையைத்தான் இந்த அதிகாரத்திலே இன்புறு நிலை என்று சொல்கின்றார். நம்முடைய ஞானிகள் இதைத்தான் இன்பம் என்று உடன்படுகின்றார்கள். இதுக்கு முன்னால உலக பிறவியில இப்படியெல்லாம் அந்த உயிர்கள் இருந்தன சொன்னாங்க, அப்பெல்லாம் இன்பம் அதை சொல்லல. அதுதான் நமக்கு சிந்திக்கணும். எப்போது சிவபெருமானோடு ஏகனாக இறைவனை நின்று அந்த முத்தி நிலையினை ஆன்மா எய்துகின்றதோ அப்போது அனுபவிக்கின்றதே அந்த ஆன்மா சிவபோகம் என்ற ஒரு போகத்தை, அதைத்தான் இன்பம் என்று ஞானிகள் உடன்படுகின்றார்கள். ஆகவே இந்த அதிகாரத்திற்கு இன்புறு நிலை என்று பெயர் கொடுத்தார். ஆகவே உயிர் விளக்கம் என்ற சென்ற அதிகாரம் அது ஆன்ம சுத்தியினை குறிக்கின்றது. இந்த அதிகாரமானது அந்த ஆன்ம சுத்தி பின் எழுதக்கூடிய ஆன்ம லாபம் என்று சொல்லக்கூடிய சிவபோகத்தை குறிக்கின்றது. அதிலே முதல் குரட்பாவை பார்த்தோம் என்றால் இன்புறுவார் துன்பார் இருளின் எழும் சுடரின் பின்புகுவார் முன்புகுவார் பின். ஆக பின் முன் என்ற சொற்கள் மாறி மாறி வந்திருக்கின்றன. அதாவது இன்புறுவார், இன்புறுவார் என்று சொல்லும்பொழுது முத்தி இன்பத்தினை நுகர்வார்கள். யார் நுகர்வார்கள்? முத்தி இன்பம் யார் கிடைக்கும்? துன்பார் இருளின் எழும் சுடரின் பின்புகுவார் என்று சொன்னார். அதாவது துன்பார் இருள், இருள் என்பது ஆகுபெயராக ஆணவ மனத்தை குறிக்கும். துன்பார் இருள் என்று சொன்னார். ஏன்னா ஆணவ மடம் துன்பத்திற்குத்தான் காரணமாக இருக்கும், துன்பத்தை தான் விளைவிக்கும். ஆகவே அந்த ஆணவ மடத்தை, துன்பத்தை விளைவிக்கக்கூடிய ஆணவ மடத்தை தான் துன்பார் இருள் என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். இந்த துன்பம் நிறைந்த ஆணவ இருள் இருக்கின்றதே, அந்த ஆணவ இருளை ஒடுக்கி திருவருள் ஒளியானது மேலிடுகின்றது. முத்தி காலத்தில் திருவருள் ஒளியானது மேலிட்டு ஆணவ இருள் அடக்கப்படுகின்றது. அந்த திருவருளின் ஒளியின் பின்னால் செல்பவர்கள் முத்தி இன்பத்தை வருவார்கள். அதற்கு திருவருள் ஒளியின் பின்னால் செல்பவர்கள் என்றால், நம்முடைய மலச்சார்வை நம்மால் நீக்கிக் கொள்ள முடியாது. திருவருள்தான் இந்த மலச்சார்பை நீக்கி இருக்கின்றது. இந்த மலச்சார்பை நீங்கியதால் நமக்கு துன்பம் நீங்குகின்றது. ஆனால் திருவருள் நமக்கு துன்ப நீக்கத்தை மட்டும் தரவில்லை, துன்ப நீக்கம் இருக்கின்றதே அதுவே ஒரு பெரிய ஒரு நமக்கு பெரிய லாபம். என்ன லாபம்னா, நம்மால நீக்கிக் கொள்ள முடியாத துன்பத்தை, நம்மால நீக்கிக் கொள்ள முடியாத அந்த ஆணவ துன்பத்தை நாம என்ன வேணாலும் நீக்க முடியாது. சிவபெருமான் ஒரு நாள் தான் நீக்க முடியும். சிவபெருமான் பரம்பொருளா நாம வந்து அதற்கு பல தத்துவ அடிப்படைகள் வைத்திருக்கோம். ஆணவ மனச்சார்பை என்றுமே இல்லாதவன் சிவபெருமான். அனாதியே ஆணவ மனச்சார்பு உடையவாய் இருப்பவைகள் ஆன்மாக்கள். அந்த ஆன்மாக்களுடைய மலச்சார்பை சிவபெருமான் ஒருவனே போக்க வல்லவன். ஏனையோர் யாரும் போக்க வல்லவர் கிடையாது. ஏன்னா ஏனையோரும் அந்த ஆணவ மலச்சார்பில் தான் அழிஞ்சு கிடக்கின்றார்கள். ஏனையோரும் சிவபெருமான் அருளால் தான் அந்த மலச்சார்பில் இருந்து நீங்கிக் கொள்ள முடியும். ஆகவே நம்மால் நீக்கிக் கொள்ள முடியாத ஒன்றை ஒருவன் தானாகவே கருணையோடு நம்மை பிறவிகளிலே செலுத்தி பக்குவப்படுத்தி அந்த மலத்தை நீக்குகின்றான் என்றால் அதுவே நமக்கு பேருதவி. ஆனால் அதனோடு மட்டும் இல்லாமல் அந்த துன்ப நீக்கத்தை மட்டும் செய்யாமல் இன்ப ஆக்கத்தையும் அருள்கின்றான். தாங்க இன்னும் சிறப்பு. ஆகிய நடை இப்படி நமக்கு துன்ப நீக்கத்தையும் திருவருள் தான் செய்கின்றது, இன்ப ஆக்கத்தையும் செய்கின்றது. ஆகவே திருவருளின் வழிநிற்றலை தவிர நமக்கு வேறொன்றும் இல்லை. அந்த திருவருளே கதி என்று அந்த திருவருளை பணிந்து போற்றுபவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள்தான் திருவருளின் பின் செல்பவர்கள். திருவருளின் பின் செல்பவர்கள்தான் முத்தி இன்பத்தை பெறுபவர்கள். தம்மை தலைமையாக நினைக்கின்றவர்கள் இருக்கிறார்களே, ஆக மலநீக்கம் பெற்றோம். சிவபெருமானும் மலநீக்கம் இல்லா மலநீக்கம் உடையவன், அவனுக்கும் மலச்சார்பு இல்லை, எனக்கும் மலச்சார்பு இல்லை. ஆகவே சிவத்துக்கு சமமான நிலையினை அடைந்து விட்டோம் என்று அந்த நிலையிலே தன்னை வியந்து தனக்கு தலைமைப்பாடு ஒன்றை ஏற்படுத்த நினைப்பிருக்கின்றார்களே, அவர்களுக்கு முத்தி இன்பம் கிடைக்காது. அதான் அந்த சிவசமவாதம் என்ற அந்த கருத்து இருந்ததென்றால், அந்த பசுஞான சார்பு இருந்ததென்றால், அவர்களுக்கு சிவபோகமாகிய முத்தி பேரின்பம் கிட்டாது. திரு சுடரின் பின்புகுவார் தான் இன்புறுவார். சுடர் என்று சொன்னது திருவருளை, இருள் சொன்னது ஆணவமனத்தை. என்ன ஓமையாக சொல்வார்கள், இந்த ஓமைகளே எங்க ஆகுபேராக வைத்திருந்தார், அது ஓமை ஆகுபேர்னு சொல்வார்கள். சுடர் என்பது திருவருள், இருள் என்பது ஆணவமரம். இருளில் எழும் சுடர் என்றால் அந்த இருளை ஒடுக்கி எழுகின்ற சுடர், ஆணவமரத்தை ஒடுக்கி மேலிடுகின்ற திருவருள். அதன் பின்புகுவார் இன்புறுவார். அந்த திருவருள் வழியிலே நிற்பவர்கள் அருளாலன்றி, அவன் அருளாலன்றி ஒன்றையும் செய்யானாகவே, அஞ்ஞான கண்மம் பிரவேசியா என்று சிவஞான போதத்தில் அருளை மறந்து அவர்கள் ஒருபோதும் இருக்க மாட்டார். அருளை போற்றி அந்த அருளுடைய தலைமையையும், அருளின் வழி நின்றால் என்று நமக்கு உய்வில்லை என்று தன்னுடைய அந்த உண்மை நிலையையும் உணர்ந்து இருப்பவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்குத்தான் முத்தி பேரின்பம் கிடைக்கும் என்று சொன்னார். இருளின் எழும் சுடரின் பின்புகுவார் இன்புறுவார், முன்புகுவார் பின் என்று அதன் பிறகு உள்ளது. அதாவது முன்புகுவார்னா இதற்கு முந்தைய பிறவிகளிலே, பக்குவம் வராத பிறவிகளிலே தன்முனைப்போடு இருந்து ஆணவமலத்தின் வழியிலே சென்று வினைகளை ஈட்டி துன்புற்றார்கள் அல்லவா. அப்படி துன்புற்றவர்கள் இந்த முத்தி காலத்திலே திருவருளின் பின் செல்பவர்களாக விளங்கி இன்புறுவார்கள் என்று பொருள்கொள்ள. ஆகவே இறுதியிலே முன்புகுவார் பின் என்று உள்ளதல்லவா, அதிலே முன்புகுவார் என்றால் இந்த முத்தி அடைவதற்கு முன்னாலே முந்தைய பிறவிகளிலே அவர்கள் தன்முனைப்போடு இருந்து வினைகளை ஈட்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த திருவருளை பின்னிட்டு தாம் தான் தலைமைப்பாடு கொண்டு விளங்கினார்கள். அருளை மறந்து எல்லா செயல்களும் சிந்தனைகளும் தன்னாலே நிகழ்கின்றன என்று கருதி வந்தார்கள். அப்படி கருதி துன்புற்ற அந்த உயிர்கள் இந்த முத்தி காலத்திலே திருவருளின் பின் சென்று, என அந்த ஆணவ இருள் திருவருளை உணரவிடாமல் தடுத்து வந்தது. வினைப்பலன்களில் உகர்ந்து பக்குவப்பட்டதனாலே அந்த ஆணவ மலம் வழிகுன்றி திருவருளானது மேலிட்டு, அந்த மேலிட்டு விளங்குகின்ற திருவருளின் பின் சென்று இந்த அன்பர்கள் முத்தி பேரின்பத்தினை துய்க்கின்றார்கள் என்று அருமையாக கூறினார். ஆகவே திருவருளின் பின் செல்லுதல் தான் ஏகனாக நின்றது. அதான் நம்முடைய ஆதீன வித்வான் சிவத்திரு வஜ்ரேருமுதி அவர்கள் இந்த குரட்பாவினை சிவஞான போதத்து பத்தாஞ்சூத்திரத்தோடு இணைத்து வைத்து காண வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். இப்பாட்டை அவனே தானே ஆகிய அன்னரி ஏகனாகி என்னும் சிவஞான போத சூத்திரத்தோடு புடைவட வைத்துக் காண்க என்று சொல்கிறார். அதாவது அருளின் பின் செல்லுதல் என்று இருக்கிறது அல்லவா, அதுதான் வந்து அங்கு ஏகனாக நின்ற. அடுத்த குரட்பாவிலே நாம் பார்த்தோம் என்றால், இருவர் மடந்தையருக்கு என்பயன் இன்புண்டாம் ஒருவன் ஒருத்தி உரின். அதாவது இந்த திருவருளின் பின் சென்றால் அருண்யானத்தின் பயன் பாச நீக்கம் சிவப்பேறு என இரண்டு. அதான் திருவருள் இரண்டு பயன்களை நமக்கு அருள்கின்றது என்று பார்த்தோம். ஒன்று துன்ப நீக்கம், இன்னொன்று இன்ப ஆக்கம் என்று பார்த்தோம். துன்ப நீக்கம்னா துன்பத்துக்கு காரணம் இந்த ஆணவ மலம் தானே. ஆணவ மலத்தை நீக்குதல் துன்ப நீக்கம். சிவபெருமானை பெறுதல் அது இன்ப ஆக்கம், சிவப்பேறு என்று சொல்வார்கள். சிவப்பேறு இன்ப ஆக்கம். ஆகவே திருவருள் ஞானம் இரண்டு பயன்களை தருகின்றது. துன்பத்துக்கு காரணமாகிய பாசத்தை நீக்குதல் ஒன்று, பேரின்ப பொருளாகிய சிவத்தை அருள்தல் ஒன்று. சிவப்பேறு, பாச நீக்கம், சிவப்பேறு என இரண்டு பயன்களை நம்முடைய திருவருளானது வழங்குகின்றது. அதான் பயணியல் என்ற அதிகாரத்திலே சிவஞான போதத்தில் சித்தியாரிலையும் பார்த்தா பயணியல் அதிகாரம் மூன்று சூத்திரங்கள் உள்ளன. பத்தாம் சூத்திரம், பதினொன்றாம் சூத்திரம், பன்னெண்டாம் சூத்திரம். அதுல பத்தாம் சூத்திரம் பாச நீக்கம், பதினோராம் சூத்திரம் சிவப்பேறு. அந்த பயன்கள் இரண்டாக வகுத்துக் கொண்டு பத்தாம் சூத்திரம் பாச நீக்கம் என்ற பயனை சொல்கின்றது, பதினோராம் சூத்திரம் சிவப்பேறு என்ற பயனை சொல்கின்றது, பன்னெண்டாம் சூத்திரம் இந்த பயனை பெற்றவருடைய தன்மையை சொல்கின்றது. ஆக பயன்கள் இரண்டாக சொல்வார்கள். ஆன்மா முதற்கண் திருவருளை தலைப்பட்டு அந்த திருவருளோடு ஒன்றும், திருவருளோடு ஒற்றித்து நிற்கும். அப்புறம் அந்த திருவருள் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த திருவருளானது தனக்கு முதலாக விளங்கக்கூடிய சிவத்தோடு அந்த ஆன்மாவை ஒன்றுவிக்கும். ஆகவே அப்படி திருவருளோடு ஒன்று நிற்கின்ற அந்த நிலையினை துரிய நிலை என்று சொல்வார்கள். துரிய நிலைனா இந்த சுத்தாவத்தில் நிம்மல துரியம் என்று சொல்ல வேண்டும். நாம மலச்சார்போடு இருக்கின்ற நாமெல்லாம் அஞ்சு அவத்தைகள் அடைகின்றோம். அதுல நான்காம் அவத்தை பேருறக்கம்னு சொல்லப்படும், அதை துரியம் தான் சொல்வார்கள். இந்த துரியம் வேறு, இது மலச்சார்போடு கூடிய அவத்தை. சுத்த அவத்தைகளிலும் ஐந்து சொல்வார்கள், நின்மல நனவு, நின்மல கனவுன்னு சொல்வார்கள். அதுல நின்மல துரிய நிலை. அத மணிவாசக பெருமானம் சொல்லும் போது துரிய நிலை கடந்து போந்து என்று சொல்வார்கள். ஆகவே அந்த திருவருளோடு ஆன்மா ஒற்றித்து நிற்றல் துரிய நிலை, அருள் துரியம் இது, நின்மல துரியம். இது அருணோதயம் போன்றது என்று சொல்வார்கள். அருணோதயம் என்பது சூரிய உதயத்துக்கு முந்தைய நிலை. அதாவது சூரியன் தோன்றிருக்காது, அதனுடைய கதிர்கள் வெளிப்பட்டு விடும், அதான் அருணோதயம் என்பார். இன்னதுதான் அந்த துரியத்தை கடந்த துரியாதீதம் இருக்கின்றதே, அது எப்படிப்பட்ட நிலை என்றால், அருளோடு ஒற்றித்து நின்ற ஆன்மாவை அருள் என்ன செய்கின்றது, சிவத்தோடு, தனக்கு முதலாகிய சிவத்தோடு ஒன்ற வைக்கின்றது. அருள் திருவருளானது கிரணங்கள் போல, கதிர்களைப் போல, சிவமானது சூரியனைப் போல, அப்படி கொண்டு திருவருளோடு ஒற்றித்திருக்கின்ற நிலை இந்த அருணோதயம் போன்றது. ஒரு சிவத்தோடு ஒற்றிருக்கின்ற நிலை இருக்கின்றதே, அதுதான் அந்த துரியம் கடந்த பேரின்ப துரியாதீத நிலை, அதான் நிட்டை கூடுதல். அதுல அந்த துரியாதீத ஆனந்த நிலை இருக்கின்றதே, அதுதான் சிவப்பேராகிய இன்புறு நிலையாகும். அதனைத்தான் ஆன்ம லாபம், சிவபோகம் என்றெல்லாம் சொல்வார்கள். முன்னையதை என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அதாவது அருளோடு ஒற்றி திணற்றலை சிவயோகம் என்று சொல்வார்கள். துரிய நிலை சிவயோகம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆகையினாலே அந்த முத்தி பேரின்பம் எப்போது வெளிப்படும் என்பது என்று சொன்னால், அருளோடு ஒற்றி திணிப்பதனாலே ஒரு சுகப்பிரபை தோன்றலாம். ஆனால் அந்த முத்தி பேரானந்தம் என்பது, முத்தி பேரின்பம் என்பது அந்த அருளின் துணை கொண்டு சிவத்தோடு கலக்கும் பொழுதுதான் முத்தி பேரின்பம் தோன்றும் என்பதை பிரிது மொழிதனிதே வைத்து, இருவர் மடந்தையரால் இன்பம் தோன்றாது, ஒருவன் ஒருத்தினாதான் இன்பம் தோன்றும் என்று பிரிது மொழிதனிதே சொல்லிவிட்டு போயிட்டார்கள். நானும் அதை கொண்டு இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இவ்வாறு இந்த பாடலிலே நான் பார்த்தோம். அடுத்த குரட்பாவிலே, இன்புதனை எய்துவார்க்கு ஈயும் அவர்க்கு உருவம் இன்பகணம் ஆதலினால் இல் என்று கூறுகின்றான். என சென்ற குரட்பாவிலே இன்புண்டாம் ஒருவன் ஒருத்தி உரின் என்று குறிப்பிட்டார்கள். ஆகவே அந்த ஓமையை அப்படியே நாம் கொள்ளக்கூடாது என்பதனை இந்த பாடலிலே அறிவுறுத்துகின்றார்கள். அதைத்தான் நம்முடைய ஆதீன வித்வான் நம்முடைய சிவத்திரு வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் அவர்கள் குறிப்பு தருகின்றார்கள். விளக்க குறிப்பிலே, மேலை செய்யுளில் அதாவது முந்தின பாட்டில் இன்புண்டாம் ஒருவன் ஒருத்தி உரின் என கூறினவை பற்றி தோன்றும் வினாவை விடுக்கின்றது. ஆகவே ஒருவன் ஒருத்தி உரின் இன்புண்டாம் என்று சொன்னால் அது பற்றி அந்த ஓமை பொருளை அப்படியே வைத்துக் கொண்டு சிவத்துக்கும் இன்பம் உண்டோ என்ற தடையினை இந்த குரட்பாவானது மறுத்துரைக்கின்றது. ஆன்மாவுக்கு மட்டும்தான் முத்தி பேரின்பம், சிவத்திற்கு அனுபவம் என்பது கிடையாது. அந்த மிக முக்கியமான சித்தாந்த உண்மையினை இந்த குரட்பா தான் எடுத்துரைக்கும். இன்புதனை எய்துவார்க்கு ஈயும் அவர்க்கு உருவம் இன்பகணம் ஆதலினால் இல் என்று சொன்னார். தன்னை வந்து அடைகின்ற ஆன்மாக்களுக்கு பேரின்பத்தை வழங்கக்கூடிய பேரானந்த பொருளாக சிவபெருமான் இருக்கின்றார். அவர் அனுபவ பொருளாகத்தான் இருக்கின்றார். ஆகையினாலே அவருக்கு அனுபவம் கிடையாது. சிவபெருமானுடைய வடிவமே ஆனந்தமயம் ஆகையினால் அவர் தானே தன்னை அனுபவிப்பதில்லை. இன்னொரு பொருளை சார்ந்து இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நிலை சிவபெருமானுக்கு கிடையாது. பேரானந்த பொருள் அவர் ஒருத்தர் தான், மற்றதெல்லாம் இன்பம் தருவது போல துன்பம் தரக்கூடியவைதான். இப்ப தானே பேரானந்த பொருளாக இருப்பதனால தன்னைத்தானே அனுபவித்தல் இல்லை என்று இங்கே குறிப்பிடுகின்றார். அவருக்கு உருவம் இன்பகணம் ஆதலினால் இல், என்ன இன்ப அனுபவம் அவருக்கு இல்லை. அவருக்கு எந்த அனுபவம் கிடையாது, அனுபவம் கடந்த பரம்பொருள் அதான். ஆகவே முத்தி நிலையிலே முத்தியடைந்த ஆன்மா சிவானந்தத்தை நுகரும், சிவபெருமானுக்கு அந்த அனுபவம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார்கள். நம்முடைய திருவாசகத்திலே பார்த்தோம் என்றால், தந்ததுன் தன்னை கொண்டதன் தன்னை சங்கரா ஆர்களோ சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாதினை பெற்றதென்று என்பார். நான் உன்னிடம் பெற்றது என்னது? அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். என்னிடமிருந்து நீ என்ன பெற்றாய் என்றால் யாது நீ பெற்றதென்று என்பார். என்னிடமிருந்து நீ என்ன பெற்றாய்? ஒன்றும் பெறவில்லை. உன்னிடமிருந்து நான் பேரானந்தத்தை பெற்றேன் என்று சொல்லி அந்த முத்தி இன்பத்தை அனுபவிக்கின்ற அந்த அருளாசிரியருடைய திருவாக்கே நமக்கு சான்றாகும். அவர்கள் முத்தி இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சீவன் முத்தர் நம்முடைய மாணிக்கவாச சுவாமிகள் சீவன் முத்தர்களாக விளங்கியவர்கள். ஆகையினாலே அவர்கள் சொல்லும் பொழுது, இன்பால் அடியேன் பேரின்பத்தை பெற்றேன், ஆனால் என்னிடமிருந்து நீ பெற்றது என்னதான் உள்ளது? ஒன்றுமில்லை என்று சொல்லி நமக்கு பரம பிரமாணமாக அருளி செய்துள்ளார்கள். அடுத்த குரட்பாவிலே, தாடலைவோர் கூடி அவை தாமணிகளா வேற்றின்ப கூடலை நீ ஏகமென கொள் என்று சொன்னார். அதாவது முத்தியில வந்து சிவமும் ஆன்மாவும் ஒன்றா இரண்டா என்று ஒரு கேள்வியை எழுப்பி அதை நாம் நன்கு சிந்தித்து உணர வேண்டியது மிக முக்கியமாகும். ஏன்னா ஒரு சாரார் என்ன சொல்கிறார் என்றால், எப்போதுமே பொருள் ஒன்றுன்னு சொல்லுவார் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு பக்கம். ஆனால் உயிர் வேறு சிவம் வேறுன்னு சொல்பவர்கள் கூட முத்தி நிலையை வந்து சொல்லும் பொழுது நீரும் நீரும் இணைந்தார் போல, நீரும் நீரும் இணைஞ்சிட்டா அப்புறம் எல்லாம் ஒரே நீர் தான். ஆகவே அங்கு இரண்டு நீர்னு இல்லை. இணைஞ்ச பிறகு ஆற்று நீர் போய் கடல் நீர் இணைஞ்சிட்டா அவ்வளவுதான், எல்லாம் ஒண்ணுதான். அப்புறம் ஆற்று நீர் ஒன்று இல்லை. அது மாதிரிதான் உயிர் சிவத்தோடு கூடிட்டா அப்புறம் உயிர்னு ஒரு பொருளே இல்லை, பொருளே ஒன்றாயுது என்று இவ்வாறுலாம் சொல்வார்கள். ஆனால் சைவ சித்தாந்தம் படிக்கின்ற நமக்கும் கூட சில இடங்களிலே இப்படி முத்தி நிலையிலே உயிரானது சிவத்தோடு கலப்பதற்கு நாமும் வந்து இந்த மாதிரி ஆற்று நீர் போய் கடல் நீரில் கலப்பது போல சொல்கின்றோமே, அலைகடலை சென்றடங்கும் ஆறு போர் மீளாது உளைவிலரன் பாதத்தை உற்று என்று சிவஞான போதமும் அதே ஓமையை வடிநூலாசிரியர் முன்னிற நீர் சிறைமுறிய முடுகி ஓடி முன்னீர் சென்ற அந்நீராய் பின்னீங்கா முறைவோல் என்று வடிநூலாசிரியரும் எடுத்து சொல்லியுள்ளார்கள் என்றால், நாம் சொல்வது ஒரே ஒரு நோக்கம் பற்றிதான், எல்லாவற்றையும் முற்றுவமையாக நாம் கொள்ளக்கூடாது. ஒரு நோக்கம் பற்றி என்னவென்றால், முத்தி நிலையிலே சிவத்தை அடைந்த ஆன்மா அந்த நிலையிலிருந்து மீளாது தான் மீளாது என்று சொல்லி அங்கு சிவஞான போதத்திலேயே குறிப்பிட்டார். சிவத்தை அந்த கடலை சார்ந்த ஆற்று நீர் திருப்பி மீண்டு எப்படி வராதோ அதே போல சிவத்தை சார்ந்த ஆன்மா மீண்டு வராது, மீட்சி இல்லை, முத்தி நிலை என்பது அடைந்து திருப்பி மீண்டு வருகின்ற நிலை அன்று என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த ஓமை சொல்லப்பட்டுள்ளது. அதை முழுமையாக அந்த ஓமையை நாம் வந்து முற்றுமையாக நாம் கொள்ளக்கூடாது என்று நம்முடைய அருளாசிரியர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். அப்படியானால் முத்தியை அடைந்த பின்பு சிவத்தோடு ஒன்றிய பின்பு ஆன்மான்னு ஒரு பொருள் இருந்தா அப்ப சிவம் ஆன்மான்னு ரெண்டும் பிரிந்து விளங்குமா என்று கேள்வி வரும். பிரிந்தும் விளங்காது. எப்படின்னா ரெண்டு பொருள்கள்னு பார்த்தா ரெண்டு தான், ஆனால் அவை ரெண்டு பொருள்கள் என்று சொல்லத்தக்க நிலையிலே இல்லாமல் ஒன்றாக கலந்து இருக்கும். அப்ப அதற்கு அருமையாக தமிழில் இருந்து ஓமை சொல்கின்றார்கள். ரொம்ப சிறப்பு இலக்கணம்லாம் வந்து இலக்கணத்தை புரிந்து கொள்வதற்கு என்னெல்லாமோ ஓமைகளை சொல்லி நாம சொல்ல வேண்டியது. ஆனா சைவ சித்தாந்தம் எப்படின்னா சைவ சித்தாந்தத்துக்கு இலக்கணமே ஒரு கருவி நூல், சைவ சித்தாந்தத்துக்கு இலக்கணம் ஒரு கருவி தமிழ் இலக்கணம். ஆகவே அந்த தமிழ் இலக்கணத்திலிருந்து ஒரு ஓமை எடுத்து சைவ சித்தாந்தம் சிறப்பாக சொல்கிறது. என்னவென்றால் ரெண்டு சொற்கள் புணர்கின்றன, தாழ் தலை. புணரும்போது என்ன, தாழ் என்பதனுடைய ஈற்றெழுத்தும்.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 12
1: பொழிப்புறையில இருந்து நாங்கள் படிப்போம். தெரியும் படிப்போம்.
2: பொழிப்புரை. மண் பொன்னிறம் உடையது, நீர் வெண்ணிறம் உடையது, பொங்கி எழும் இயல்புள்ள நெருப்பு செந்நிறம் உடையது, வலிமை மிக்க காற்று கருநிறம் உடையது, எங்கும் பரவி நிற்கும் ஆகாயம் புகை நிறம் உடையது. இவ்வாறு பூதங்களின் நிறங்களை யோக காட்சியில் கண்டுணர்ந்த பெரியோர் கூறுவர்.
1: இதுல ரொம்ப முக்கியமானது இந்த யோக காட்சியில் கண்டுணர்ந்த பெரியோர் என்ற பகுதி மிக முக்கியமானது. ஏனென்றால் இன்றைய இளைஞர்களுக்கு இந்த பாடத்தை சொன்னால் இதெல்லாம் எதை வைத்து எந்த கருவியை வைத்து கண்டுபிடித்தார்கள் என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற பதிலில் யோக காட்சி என்ற ஒரு காட்சி இருக்கிறது. இந்த காட்சியை பற்றி நாங்கள் முன்பு திருக்குறள் படிக்கிற பொழுது படித்திருக்கிறோம். மேலோட்டமாக சொல்லுகிறேன், காட்சி மூவகைப்படும். அதாவது பிரமாணம் மூவகைப்படும். காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று ஒரு உண்மையை நிறுவுவதற்கு காட்சி ஒரு பிரமாணமாக நமக்கு இருக்கு. இந்த காட்சியை பிறகு நாலு பகுதிகளாக பிரிப்பார்கள். ஒன்று வாயில் காட்சி, அடுத்தது மானதர் காட்சி, அடுத்தது தன்வேதனை காட்சி, அடுத்தது யோக காட்சி என்று காட்சியை நாலு வகையாக பிரிப்பார்கள். எல்லாம் போக போக உள்ளே போற விஷயங்கள் தான், வெளியே போற கல்வி இல்லையே இது. ஆகவே உள்ளே போகிற விஷயங்கள். ஒரு உண்மையை நிறுவதற்கு மூன்று பிரமாணம், காட்சி, அனுமானம், ஆகமம். இதுவும் உண்மையை நிறுவுகிற அடிப்படை பிரமாணங்கள். காட்சி பிரமாணத்தை பிறகு நான்கு பகுதிகளாக பிரிக்கிறார்கள். அது வாயு காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி என்று நான்கு பகுதிகளாக பிரியும். ஒரு அடிப்படை நோக்கி சொல்லுகிறேன். வாயில் காட்சி என்பது பொறிகளிலே நிகழ்வது. கண்ணாலே நான் பார்க்கிறேன், காதாலே கேட்கிறேன், மூக்காலே மணக்கிறேன், வாயாலே சுவைக்கிறேன், உடம்பாலே உணர்கிறேன் என்பது இந்த பொறிகளாலே ஏற்படுகிற அறிவுணர்ச்சி. அதைத்தான் வாயில் காட்சி என்று நாங்கள் சொல்லுகிறோம். அந்த வாயில் காட்சிக்கு ஒரு பெயர் வைப்பார்கள். அது காட்சியை ரெண்டு பதிவாக பிரிவார்கள். ஒன்று நிர்விகற்ப காட்சி, மற்றது சவிகற்ப காட்சி. அறிவியல் கல்வி கற்கிற பொழுது நாங்கள் என்ன என்ன கலை சொற்கள் பயன்படுத்துவோம் என்கிறோமே, அப்படியான கலை சொற்கள்ல இவை எல்லாம் சேரும். என்னவென்றால் சவிகற்பம் என்றால் ஒரு பொருளை பகுத்து அறியும் காட்சி, இன்னது என்று பகுத்தறியும் காட்சி. நிர்விகற்பம் என்றால் பகுத்தறியாமல் பொதுப்பட அறிகிற காட்சி. இப்ப நமக்கு கண்ணிலே ஒரு காட்சி விழுகிற பொழுது நாங்கள் உடனே என்ன நினைக்கிறோம், நான் இதை காட்டுகிறேன், கண்ணிலே விழுகிறது. நீங்கள் உடனே உங்களுக்கு இது புஸ்தகம் என்று தெளிவாக தெரிவதாக நினைக்கிறீர்கள். ஆனால் அப்படி தெரிவதில்லை. அதற்கு ஒரு படிமுறையிலே தான் இந்த காட்சிகள் நமக்கு தெரிய வருகிறது. நான் இப்படி புஸ்தகமாக உங்களுக்கு கண்ணிலே காட்டுகிற பொழுது முதல் நிலை காட்சி நிர்விகற்ப காட்சியாகத்தான் இருக்கு. இது புஸ்தகம் என்று உங்களுக்கு தெரியாது. ஒரு ஒரு மேலோட்டமான பிரிக்கப்படாத ஒரு காட்சி தான் கண்ணிலே விடும். நான் ஒரு ஒரு உறுப்பிலே வைத்து சொல்கிறேன், நீங்கள் ஐந்து உறுப்புக்கும் பிரகுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ ஒரு சத்தம் கேட்கிறது, இந்த சத்தம் இதில் வீதியாலே கார் போகிறது என்று நான் சொன்னால் அது உடனே என் காதை கேட்டு காருக்கு அது கார் என்பதை கண்டுபிடிக்கவில்லை. முதல் விழுகிற பொழுது வெறும் சத்தமாகத்தான் காதிலே விடும். அது மாதிரி ஒரு வாதம் வருகிறது, வடை என்று முடிவு செய்கிறேனே, வடை சொல்கிறான்னு முடிவு செய்கிறேனே, அது உடன் நிகழ்வதில்லை. முதல் நிலையிலே பொறிகளிலே இந்த காட்சிகள் வருகிற பொழுது பிரிக்கப்படாத காட்சியாகத்தான் இவை வருகின்றன என்பது நம் மேலோர்களுடைய கருத்து. அறிவுபூர்வமாக இந்த விஷயங்களை அவர்கள் ஆராய்கிற பொழுது ஏற்பட்ட கருத்து, பொறிகளிலே வருகிற காட்சி நிர்விகற்பமாக பிரிவில்லாமல் இருக்கும். இனி நான் ஒரு உறுப்பிலே வைத்து சொல்லுகிறேன், நீங்கள் மற்றொரு பொருளில் பிறகு அதை சிந்தித்துக் கொள்ளலாம். கண்ணிலே ஒரு காட்சி விடுகிறது, இதை காட்டினால் இப்போ இது எப்படி புஸ்தகம், இதுல சிவன் படம், இதெல்லாம் கூட கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு வேலை என்னவென்றால் தான் காணுகிற நிர்விகற்ப காட்சியை வாங்கி உள்ளே அனுப்புவது. அந்த கரணங்களிடம் இது புறக்கரணங்கள், காட்சிகளை காண்பவை புறக்கரணங்கள், புறக்கரணங்களிலே நிகழ்ற காட்சிகளுக்கு என்ன பெயர் வைக்கிறார்கள் என்றால் நிர்விகற்ப காட்சி என்று பெயர் வைக்கிறார். இந்த நிர்விகற்ப காட்சியை அது உள்ளே அனுப்பும், இந்த பொறிகள் வாங்கி உள்ளே அனுப்பும். உள்ளே 4 பேர் இருக்கிறார்கள், இதை கண்டுபிடிக்கிறது என்று தீர்மானிக்கப்பட்ட ஆக்கள். எங்களுக்கு இவ்வளவு நடக்கிறதா என்று எங்களுக்கு கொஞ்சம் தொடக்கத்திலே பிரமிப்பாக கூட இருக்கும். சொல்லி முடிகிற பொழுது அந்த பிரமிப்பு உங்களுக்கு நீங்கும். அப்போ இந்த கண் வாங்கின காட்சியை உள்ளே அனுப்பினால் அந்த கரணங்களுக்கு அது போய் சேரும். அந்த கரணங்களிலே முதல் முதலாக அந்த காட்சியை வாங்குகிற ஆளுக்கு பெயர் மனம். மனம் என்ற உறுப்புக்கு போகும். மனம் என்ற அந்த கரணங்கள் உங்களுக்கு தெரியும், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இங்கே அடிப்படையிலே நான் சொல்லிவிட்டேன், உங்களுக்கு முன்பே சொன்னேன், சித்தம் என்பது மனம், புத்தி, அகங்காரத்தினுடைய தொகுப்பு நிலை. ஆகவே நாங்கள் இங்கே 3 தான் பேச போகிறோம், மனம், புத்தி, அகங்காரம் என்று 3க்குள்ளே போய் இந்த செய்தி போய் சேரும். சேர்ந்த உடனே மனதுக்கு வேலை என்னவென்று கேட்டால், ஒரு பொருள் பற்றிய செய்தி வந்ததும் இது அதுவா இதுவா என்று ஆராய்வது மனதினுடைய வேலை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் முன்பு சொல்லி இருந்தாலும் திருப்பி ஒரு நினைவூட்ட, என எனக்கே சொல்லுகிற பொழுது புதிதாக இருக்கிறபடியால் சொல்லுகிறேன். மனதுக்கு போன உடனே மனம் அந்த காட்சி, அது கண்ணாலே வந்ததோ, காதாலே வந்ததோ, மூக்காலே வந்ததோ, எதால வந்த காட்சி என்றாலும் ஒரு நிர்வகப்பம் பிரிவில்லாத ஒரு காட்சி வரும். மனம் அந்த காட்சியை வைத்துக் கொண்டு இது என்ன காட்சி என்பதை ஆராய்ந்து ஒரு ஃபைல் போட்டு எல்லாம் டக் டக்குன்னு அதன் அடையாளங்களை குறிக்கும். கிட்டத்தட்ட அப்படி அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கொள்வோம், இது இந்த கலரு, இன்னும் இதை எப்படி எல்லாம் தெரிகிறது என்று அது எல்லாவற்றையும் குறித்து விட்டு அதுவா இதுவா என்று குழம்பும். குழம்பின நிலைக்கு பிறகு அது என்ன செய்யும் என்றால் அந்த ஃபைலை புத்திக்கு அனுப்பும். புத்திக்கு வேலை நிச்சயித்தல் என்ற, அது சாத்விக குணத்தினுடைய அடிப்படையிலே பிறந்த ஒன்று, அது நிச்சயிக்கும். புத்தியிலே

கருத்திலே. இப்போ மனம் ஆராய்ந்து தான் கண்ட விஷயங்களை தொகுத்து புத்திக்கு அனுப்பின உடனே புத்தி அது அந்த கம்ப்யூட்டர்ல போய் இதுகளை எல்லாத்தையும் உள்ளே அனுப்பும். அனுப்பின உடனே அது கட கட கட கடகடன்று என்னுடைய முற்பிறவி அனுபவங்கள் உள்ளாக இந்த பொருள் என்ன என்று ஆராய்ந்து இது இந்த புத்தி மனம் கண்டு அனுப்பிய பொருள் இன்ன பொருள் தான் என்பதை தீர்மானி உடனடியாக தீர்மானி. பாருங்க, கண்ணில் தெளிவில்லாத காட்சியாக இருந்தது, பிறகு மனம் ஆராய்ந்தது, புத்திக்கு வந்த உடனே நிச்சயிக்கப்படுகிறது இந்த பொருள் இந்த பொருள் தான். எப்படி நிச்சயித்தென்றால் தன்னுடைய தன்னிடம் கிடக்கிறதாகிய பழைய பயில்களை பார்த்து அனுபவங்களை பார்த்து இது இன்ன பொருள் என்று தீர்மானிக்கிறது. அங்கேதான் சவிகற்ப காட்சி என்கின்ற காட்சி தோன்றுகிறது. அது வரைக்கும் நீங்கள் கண்ணிலே காணுகிற பொருள் இன்ன பொருள் என்று உங்களுக்கு தெரியாது. இந்த பேக்கதையை விடுங்கள், இந்த எங்களுக்கு உடனே புத்தகம் என்று தெரிகிறது என்றால் அது இந்த நான் சொன்ன இந்த ஓட்டம் மிக வேகமாக நிகழ்கிற ஒன்று. கண்ணிலே பட்டு மனதுக்கு போய் ஆராய், இப்ப நான் சொல்லுவது போல நின்று நிதானிச்சு ஆராயிர வேலை இது, அது ரொம்ப ஸ்பீடா நடக்கிறதுனாலே கண்ணிலே படுகிறது, மனதுக்கு போகிறது, புத்திக்கு போகிறது, தீர்மானித்து வெளியிலே வந்தது ரொம்ப வேகமா நடக்கிறதுனாலே இது உடனே நிகழ்வது போல எங்களுக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு மாயை தோற்றம் ஏற்படுகிறது. நான் திருக்குறளையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த தீப்பந்தம் சுத்துவது, தீப்பந்தத்தை காட்டி சுத்தினால் ஒரே நேரத்திலே நெருப்பு எல்லா இடமும் வட்டமாக தெரிகிறது. ஒரு ஒரு நெருப்பு பந்தத்தை ஒரு கயிறிலே கட்டி சுத்துகிற பொழுது உங்கள் அங்கங்கு தெரியும், ஒரு வேகமாக சுத்தினோடனே நெருப்பு வட்டமாக தெரியும். ஆனால் அந்த நெருப்பு ஒரு இடத்துல நிற்கத்தான் வாய்ப்பு, எல்லா இடத்திலும் ஒரே நேரத்துல வட்டமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப எப்படி வட்டமாக தெரிகிறது என்றால் அதனுடைய வேகம் காரணமாக எல்லா இடத்திலும் இருப்பது போல தோன்றும். அதுபோலத்தான் நமக்கு தோன்றுகிற காட்சிகளும் என்ன நடக்கிறது என்றால் அது அவ்வளவு வேகமாக வேலை செய்வதனாலே உடனே உடனே நான் இதை புத்தகத்தை பார்க்கிறேன் என்று நான் நினைக்கிறேனே அதுக்கு இடையில இவ்வளவும் நடந்துவிடுது. மனம் ஆராய்ந்து புத்தி நிச்சயித்து பிறகு புத்தி அந்த செய்தியை மனதுக்கு அனுப்பும். அனுப்பின உடனே மனம் என்ன செய்யும் என்றால் தனக்கு பிடித்த செய்தியாக இருந்தால் மகிழும், பிடிக்காத செய்திகள் என்றால் அது வெறுப்படையும், ரெண்டுக்கும் முடிவில்லாத என்றால் மயக்கம் அடையும். இதெல்லாம் மனதிலே திரும்பி நிகழும். மனம் என்பது ஒரு கருவி, அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கென்று ஒரு அறிவு கிடையாது, நான் சொன்ன எல்லாமே கருவிகள் தான், அவற்றுக்கென்று அறிவு கிடையாது. இவற்றுக்கு உள் நின்று இந்த கருவிகளை கொண்டு வாங்குவது ஆன்மா. இதுதான் இந்த காட்சி முறைமை. நிர்விகற்ப காட்சியாக இருந்த ஒன்று இதுக்குள்ளாலே போய் வெளியிலே வருகிற பொழுது சவிகற்ப காட்சியாக வருகிறது. இதைத்தான் காட்சி பிரமாணத்தை பிரிக்கிற பொழுது சொன்னார்கள், முதல் வாயில் காட்சி அல்லது பொறியிற் காட்சி என்று சொல்வார்கள். இந்த அஞ்சு உறுப்புகளிலே வருகிற நிர்விகற்ப காட்சிக்கு வாயிற் காட்சி என்று பெயர். அதற்கு பிறகு அதை உள்ளே போய் ஆராய்கிற பொழுது மனம் முதலே விட்டால் ஆராய்ந்து நிச்சயிக்கப்படுகிற பொழுது நிர்விகற்ப வெளியிலே இருக்கிற பொழுது நிர்விகற்ப காட்சியா இருந்தது உள்ளே சவிகற்ப காட்சியாக மாறும். அந்த கர்ணங்களிலே நிகழும் சவிகற்ப காட்சியாக மாறின உடனே மனதிலே ஒரு இன்ப துன்பம் ஏற்படும் என்று சொன்னேனே அதற்கு தன்வேதனை காட்சி என்று பெயர். மூன்று காட்சி சொல்லியிருக்கு, வாயில் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி. வாயில் காட்சி என்பது பொறியில் நிர்விகற்பமாக நிகழ்வது, மானத காட்சி என்பது மானத்து மனம் முதல் கேள்வி என்றபடியால் சொல்லியிருக்கிறது, மூன்றும் சேர்ந்து அந்த பொருளை நிச்சயிப்பது மானத காட்சி. நிச்சயத்தோட உடனே ஏற்படுகிற இன்ப துன்பம் என்பது அடுத்ததாக இருக்கக்கூடிய தன்வேதனை காட்சி. இந்த மூன்று காட்சி உண்டு. இது சாதாரணமாக எல்லாருக்கும் நிகழும். எந்த பொருளை பார்க்கிற பொழுதும் இந்த மூன்று காட்சியும் நிகழ்ந்துதான் நாங்கள் ஒரு காட்சியை காண்கிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ காட்சி பிரமாணம் என்ற ஒன்று மூன்றாக பிரிந்தது, வாயில் காட்சி, மனத காட்சி, தன்வேதனை காட்சி என்றால் மூன்றாவது ஒரு யோக காட்சி என்று ஒன்றை சொல்லுகிறார். அது என்ன யோக காட்சி என்று கேட்டால் இப்ப கண் பார்த்தது நிர்வகிற்பமாக பார்த்தது, உள்ளே போனோம்னா மனம் முதலியவை சவிகற்பமாக கண்டு கொண்டன, அதனாலே மனதிலே ஒரு இன்ப துன்பம் ஏற்பட்டது என்றால் அந்த மனம் என்பது ஆன்மாதான். ஆன்மா என்ற ஆன்மா அறிவு மனதுக்குள்ளே போய் இன்ப துன்பங்களை பெறுகிறது. இது நாம் விளங்கி கொண்ட ஒன்று. ஆகவே நமக்கு ஒன்று தெரிகிறது, இந்த கருவிகளுக்கூடாக கண்டது ஆன்மா. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கண் முதலியவை பஞ்சபூதங்களுடைய காரியங்கள், அதுபோல அந்த கரணங்களும் பஞ்சபூதங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய காரியங்கள் தான். ஆகவே இவை எல்லாவற்றையும் இவற்றுக்கு அறிவில்லை, கண்ணுக்கு அறிவு கிடையாது.

0: அறிவு இருந்தால் செத்த பிறகு முருகனுடைய கண் தெரிய வேண்டும், கண்ணுக்கு அறிவில்லை, காதுக்கு அறிவில்லை. அப்ப எப்படி இவையெல்லாம் தெரிந்தது என்றால், அறிவுள்ள ஒரு பொருள் நம் உடம்புக்குள்ளே எங்கோ ஒரு இடத்திலே சூக்மமாக இருக்கிறது, அதுக்கு ஆன்மாக ஒரு பெயர். ஆன்மாதான் இந்த கருவிகளுக்கு ஊடாக காட்சிகளை இதுவரை கண்கொண்டிருந்தது. அப்போ உடம்புக்குள்ளே ஆன்மா நிற்கும் வரைக்கும் காட்சி காண அதற்கு இந்த கருவிகள் தேவைப்பட்டன. நீங்கள் நினைத்து பாருங்கள், பெருஞான ஆராய்ச்சியிலே கூட என்ன செய்கிறோம் என்றால், இப்ப தொலைநோக்கு கண்ணாடியை வைத்து ஒரு கிரகத்தை பார்க்கிறோம். இப்ப தொலைநோக்கு கண்ணாடியை வைத்து பார்த்தால் தெரிகிறது, ஒரு எங்கேயோ இருக்கிற கிரகம் தெரிகிறது. ஆனால் ஒரு விஞ்ஞானிக்கு தெரியவில்லை, ஏனென்றால் அவருக்கு கண்ணிலே குறை. அப்போ அவர் என்ன செய்கிறார், ஒரு கண்ணாடி எங்களை போட ஒரு கண்ணாடி போட்டுக் கொள்கிறார். இப்ப கண்ணாடி போட்ட உடனே தெரிகிறது, கண்ணாடி போடும் வரைக்கும் தெரியவில்லை, கண்ணாடி போட்ட உடனே தெரிகிறது. இப்போ நான் கேட்கிறேன், காட்டியது அந்த காட்சியை காட்டியது தொலைநோக்கு கண்ணாடியா அல்லது கண்ணாடியா கண்ணா? இந்த கேள்வி எழும்புறதல்லவா என்றால், தொலைநோக்கு கண்ணாடி இல்லாமல் காட்சி முதல் தெரியவில்லை, பிறகு தொலைநோக்கு கண்ணாடி இருந்தாலும் கண்ணாடி இல்லாமல் தெரியவில்லை, பிறகு கண்ணாடி இருந்தாலும் கண் இல்லாமல் தெரியவில்லை. இந்த மூன்றுமே நம் காட்சிக்கு துணை செய்கின்றன, ஆனால் மூன்றும் கருவிகள் தான். அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், மூன்றும் கருவிகள் தான். எப்படி கண்ணுக்கு கண்ணாடி கருவியோ, அதுபோல பிறகு கண்ணாடி கூடாக பாணுகிற தொழில்நுட்ப கண்ணாடி கருவியோ, எல்லாமே கருவிகள் தான். இந்த கருவிகளை பயன்படுத்தி காட்சிகளை காணுகிற ஆளுக்கு ஆன்மா என்று பெயர். என்றால் அவர் ஒரு ஆள் தான், அறிவுள்ள ஒருவர், அறிவுள்ள ஒருவரால் தான் இதை காண முடியும். இவருக்கு இந்த கருவிகள் ஏன் தேவைப்படுகிறது என்றால், இவர் உடம்பளவிலே சிறைப்பட்டு கிடக்கிறார். இந்த ஆன்மா, ஆன்மாவுக்கு அறிவு, அறிவுக்கே வியாபகம் என்பது ஒரு பொது இயல்பு. அறிவுக்கான அறிவு என்பதற்கு வியாபகம் என்பது எப்பவும் ஒரு பொது இயல்பு. ஒரு சுடரை நீங்கள் ஏற்றி வைத்தால் அந்த ஒளிவு உடனே பரவும், அதை யாரும் அடைக்க முடியாது. அடைக்க வேண்டால் அதை குடத்துக்குள்ளே வச்சு ஏற்றி இவ்வளவு தான் என்று பண்ண வேண்டும். அதனால்தான் அறிவுக்கு நாங்கள் ஒளியை உபமானம் சொல்லுகிறது என்று சொல்வது, அது வியாபகப்படும் அறிவு. அதுபோல அறிவு எங்கிருந்தாலும் வியாபகப்படும். ஆன்மாவுக்கு அறிவு இருக்கிறதே அதுவும் வியாபகப்பட வேண்டும் தானே என்று கேட்டால், அதை நாங்கள் குடத்துக்குள்ளே வைத்திருக்கிறோம், அந்த குடம் தான் இந்த உடம்பு. அப்போ ஆன்மா என்கின்ற அந்த ஒளி வியாபக அறிவு பொருள் குடத்துக்குள்ளே அகப்பட்டிருக்கிறது. ஆகவே குடம் அளவு தான் அதனுடைய வெளிச்சம். ஒரு விளக்கை குடத்துக்குள்ளே வைத்தால் அந்த குடம் அளவு வெளிச்சம் தெரிவது போல, ஆன்மா என்ற அறிவு பொருளை உடம்புக்குள்ளே வைத்தபடியால் அந்த ஆன்மாவுக்கு உடம்பளவிலே தான் அதனுடைய அறிவு வியாபகம் இருக்கிறது. இப்ப என்ன செய்தார்கள் நம் பெரியவர்கள் என்றால், ரொம்ப அறிவு பற்றி ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறார்கள். இங்க பாருங்க, இந்த அணு முதலியவெல்லாம் சொல்றதுல லேசான வேலையில் எப்படி அணுகியிருக்கிறது என்று தெரிந்ததே ஒரு பெரிய வேலை. அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், இந்த விஷயங்களை எல்லாம் இந்த கருவிகள் கொண்டு காணுகிற ஆள் ஆன்மா. நேரடியாக ஆன்மாவே கண்டுவிட்டால் இந்த கருவி செலவுகள் இல்லை என்று அவர்கள் முடிவு பண்ணினார். இப்ப கூட பாருங்கள், விஞ்ஞானத்தினுடைய தேடுதல்களிலே பெருந்தொகை செலவு என்பது கருவிக்கான செலவுதான். இங்க இருந்து ஒரு ராக்கெட்டை தயாரித்து அதை அங்கே அனுப்பி அதுக்கூடாக நாம் செய்யற வேலை என்னென்றால், அது அங்கே போய் இறங்குகிறது, அது ஒரு கமராவை கொண்டு போகிறது, அங்கே செவ்வாய்க்கிறது படம் பிடிக்கிறது, திருப்பி அனுப்புகிறது, அந்த படம் அந்த கருவிக்கூடாக இங்கே வருகிறது, பிறகு இங்கே வந்த உடனே அது ஒன்னொன்று கூடாக பார்த்து அதை ஒரு விஞ்ஞானி கண்ணாலே பார்க்கிறான். கண்ணாலே பார்த்த உடனே அவனுக்கு நிறுவேற்ப காட்சி ஏற்பட்டு, பிறகு சரிகேற்ப காட்சி ஏற்பட்டு ஆன்மா முடிவு செய்கிறது, இது என்ன காட்சி என்று. இங்க பாருங்கள், முடிவு செய்ய போகிறவர் அறிவு பொருளாகிய ஆன்மாதான். ஒரு விஞ்ஞானியனுடைய ஆன்மாதான் இந்த விஷயத்தை முடிவு செய்வது. அவருக்கு இதை விடவும் செய்வதற்கு இத்தனை கருவி தேவைப்படுகிறது. நம் பெரியவர்கள் இதையெல்லாம் செய்திருப்பார்கள் போல இருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏன் இந்த கருவி செலவில்லாமல் காட்சியை காண முடியாதா என்று ஆராய்ந்திருக்கிறார். அப்படி ஆராய்கிற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு முடிவு, உடம்புக்குள்ளே அகப்பட்டிருக்கிற இந்த ஆன்மாவை அதிலிருந்து வெளியே வியாபிக்க செய்தால் கருவிகள் எதுவும் இல்லாமலே காட்சியை காணலாம். காணும் பொருளே காணுவது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதா? ஒரு மேலோட்டமா வச்சிருக்கிறதானா, கண் காண்பதற்கு இந்த கண்ணாடி தேவையல்லவா? நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு டாக்டரிடம் போய் ஆப்ரேஷன் பண்ணினோடனே கண்ணாடி இல்லாமலே கண் காண்பதல்லவா? அதுபோல இந்த கருவிகள் எதுவும் இல்லாமல் ஆன்மாவை காண பண்ண முடியாதா என்று அவர்கள் ஆராய்ந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு வழி தெரிந்தது. இந்த உடம்பென்ற எல்லையை உடைத்து கொண்டு ஆன்மாவை வியாபக பண்ணினால், உடம்புக்கு அப்புறமாக ஆன்மா போய்விட்டால் பிரபஞ்சம் முழுவதும் அது வியாபிக்கும். அப்படி வியாபித்தால் எங்கு என்ன இருக்கிறதோ அத்தனையும் அது காணும். இப்போ உடம்புக்குள்ள இருக்கிறபடியாக தான் அது குறிப்பிட்ட ஒரு கருவியை வச்சு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை ஒவ்வொன்றாக காணுகிறது. எப்படி என் உடம்பிலே நடக்கிற எல்லாவற்றையும் ஆன்மா உணர்கிறதோ, அப்படி பிரபஞ்சத்திலே ஆன்மா வியாபித்து விட்டால் பிரபஞ்சத்திலே இருக்கிறது முழுவதும் தெரியும் என்று, அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி இதை வெளிப்படுத்தலாம் என்பதற்குத்தான் அவர்கள் யோகத்தை ஒரு வழியாக கண்டுபிடித்தார்கள். யோக முயற்சியினாலே உடம்புக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை வெளிக்கொணர்ந்து விரிக்கிற ஒரு வழியை கண்டுபிடித்தார். அப்படி வெளிக்கொணர்ந்து விரித்து கருவிகள் எதனுடைய துணையும் இல்லாமல் காணும் பொருளையே காண வைப்பது. இவ்வாறுங்கள் நம்முடைய ஆன்ம அறிவு வியாபித்தால் இப்ப செவ்வாய் கிரகத்திலே வியாபிக்கும், ஒரு கருவியும் தேவையில்லை. செவ்வாய் கிரகத்துல என்ன இருக்கிறதுங்கிறது இந்த ஆன்மாவுக்கு தானாக தெரியும், அந்த வியாபகத்தின் மூலம் தெரியும். அப்படி வியாபகம் பண்ணி ஒரு விஷயத்தை காண்பது என்ற ஒரு முடிவை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அப்படி ஆன்மாவையே வியாபகம் பண்ண பண்ணி ஒரு காட்சியை காண்பதற்கு யோக காட்சி என்று பெயர். நான் ஏதோ புதிதாக உங்களுக்கு தெரிந்ததை தான் சொல்லுகிறேன், ஒரு மீட்டலாக கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே காட்சி என்பது உண்மையை கண்டுபிடிக்கிற மூன்றிலே ஒன்று. அந்த காட்சி மூன்றாக பிரிகிறது. முதல் நிலையிலே அது புறக்காட்சி, வாயில் காட்சி, மானத காட்சி, சன்வேதனை காட்சி என்று மூன்றாக பிரியும். இந்த மூன்றுக்கும் கருவிகள் துணை தேவை. கருவிகள் இல்லாமல் ஒரு காட்சி காணத தேடுதலிலேதான் நம் பெரியவர்கள் யோகத்தினூடாக ஆன்மாவையே வியாபிக்க பண்ணி காட்சிகளை காணும் முறை கண்டுபிடித்தார்கள். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காட்சிக்கு யோக காட்சி என்று பெயர். இந்த விஷயத்திலே இன்னும் ஒன்றென்று சொல்ல வேண்டியிருக்கிறது. யோக காட்சியாலே காணப்பட்ட விஷயத்துக்கு அதற்கு ஒருவர் யோக காட்சி உடையவராக இருந்து ஒன்றை சொன்னால் அதிலே ஆராய்ச்சிக்கு இடமில்லை. அதனால்தான் நாம் ஆகம பிரமாணம் என்று ஒரு பிரமாணம் சொல்கிறோம். மூன்று பிரமாணத்திலே காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம். இந்த ஆகம பிரமாணம் சொல்லுகிறவர்கள் யார் என்றால், பொதுவாக படிக்கிற பொழுது சொல்லிவிடுவார்கள் ஆகம பிரமாணம் உயர்ந்தவர்கள் சொல்லுகிறது என்று சொல்வார்கள். அப்ப எல்லாரும் உயர்ந்து, இப்ப யார்தான் உயர்ந்தவர் இல்லை என்று நினைக்கிறார்கள், எல்லாரும் தங்களை உயர்ந்தவர் தான் நினைக்கிறார். அப்ப எல்லாரும் சொல்லுகிற பிரமாணம் ஆகம பிரமாணம் ஆகுமா என்றால், ஆகம பிரமாணத்துக்கு ஆராய்ச்சி கூடாது, அப்படியே ஒத்துக்கொள்வது என்றுதானே ஆகம பிரமாணத்தை வைக்கிறோம். ஆகவே ஆகம பிரமாணம் மாறு சொல்லலாம் என்றால், எவனுக்கு யோக காட்சி வருகிறதோ அவன் சொல்வதுதான் ஆகம பிரமாணம். அதிலே மாற்றங்களுக்கு இடம் இருக்காது, அப்படியே இருக்கும் ஒத்துக்கொள்வது. இப்படி ஒரு முறை இருக்கிறது என்பதே இன்னும் நம் விஞ்ஞான அறிவுக்கு வந்திருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அதனாலேதான் நம்முடைய பஞ்சாங்க முறை உங்களுக்கு தெரியும், ரெண்டு பஞ்சாங்கம் வைத்துக் கொண்டு அல்லாடுகிறார்கள். ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கக்காரர் சொல்லுவதை பெருமைப்பட்டுக் கொள்வது தங்களுடைய பஞ்சாங்கம் கருவிகளாலே நுட்பமாக கணிக்கப்படுகிறது. அடுத்ததாக அவர்கள் சொல்வது நாசாவினுடைய முடிவும் எங்களுடைய முடிவும் ஒன்றாக இருக்கிறது என்பார். ஏனென்றால் விஞ்ஞான முடிவுதான் அவர்களுடைய இறுதி முடிவு என்று நினைக்கிறார்கள். நாசாவினுடைய கருவிகள் கூர்மைப்பட கூர்மைப்பட நாசாவினுடைய முடிவு மாறும் என்பதை இவர்களுக்கு விளங்காது. கிரகாலத்துக்கு முன்பு ரெண்டு புது கிரகங்கள் இருப்பதாக அறிவித்தார்கள் விஞ்ஞானிகள், நெப்டியூன் ப்ளூட்டோ இது ரெண்டு கிரகங்கள். கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அதே விஞ்ஞானிகள் எல்லாம் கூடி அவைக்கு கிரக அந்தஸ்து இல்லை என்று தீர்மானித்தார்கள், பதவி கொடுத்து பதவி பறித்தார்கள். இதெல்லாம் கருவி கூர்மையாலே நிகழ்வது. இன்றைக்கு இருக்கிற கருவி நாளைக்கு இன்னும் கூர்மையாக போறது, கூர்மையான போனால் காட்சி மாறும். ஆனால் யோக காட்சியிலே ஒரு செய்தி வந்தால் மாற இடம் இல்லை. ஏனென்றால் அது காணும் பொருளே காணுகிறது. அதனால்தான் ரிஷிகளுடைய யோக காட்சியிலே வந்த பஞ்சாங்கம் தான் பாக்கிய பஞ்சாங்கம், அதுதான் எங்களுடைய முடிவாக இருந்தது. ஆனால் என்னவென்றால் அதை அமைப்பு சரி வாக்கிய பஞ்சாங்கத்தை வைத்து கணிக்கிறவனுக்கு அறிவு இல்லாதாலே அதிலேயும் பிழைகள் வந்துவிடுகிறது. இது ஒரு உபரி செய்தியாக நான் சொன்ன செய்தி. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், யோக காட்சி என்று ஒன்று வந்துவிட்டால் அதற்கு பிறகு அந்த காட்சி அப்படியே உண்மையாக இருக்கும். அதனாலேதான் இந்த நூலாசிரியர்கள் வலியுறுத்துகிறார்கள், இப்ப பூதத்துக்கு இதுதான் அணுவடிவம் என்றால் ஒருவேளை உங்களுடைய விஞ்ஞானத்தோடு இது மாறுபட்டால் அதன் பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன் என்றால் இவன் யோக காட்சியில சொன்னதான் சரியா இருக்கும். இன்னும் 50 வருஷத்துக்கு பிறகு கருவிகள் கூர்மையான பிறகு உங்களுடைய விஞ்ஞானம் இந்த இந்த அணு வடிவம் தான் இருக்கிறது என்ற உண்மையை நோக்கி நகரும் என்று நான் உறுதியாக நம்புவேன் என்றால், அதனாலதான் அந்த நூலாசிரியரும் யோக காட்சியால் நிகழ்ந்தது நிகழ்ந்தது. அதுபோல இப்ப சொல்லப்பட்டதாகிய நிறம், பூதங்களுக்குரிய நிறமும் யோக காட்சியாலே காணப்பட்டது. ஆகவே அதை ஒத்துக்கொள்வதை தவிர வழி இல்லை. அப்படியானால் இன்றைக்கு மாறுபடுகிறது என்றால் நீ இன்னும் தேடிக்கொண்டிரு, ஒரு நாளைக்கு அது சரியாக வரும் என்பதுதான் பதில். இன்றைக்கு இந்த அளவில் இந்த வகுப்பை நிப்பாட்டி இதில் இருந்து நாளைக்கு தொடரும்.
1: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
2: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போத மாபாடியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகமையா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: அப்புறம் முதல் நூற்பாவுக்கு போகிறார். முதல் நூற்பாவில் பதி உண்மை கூறுகிறார். பதி உண்மை கூறுகிறார். அந்த பதி உண்மை சொல்லும் பொழுது, இப்போ நாம் ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்கிறது? ஒரு பொருளுடைய இருப்பை எப்படி அறிகிறோம்? ஒரு பொருள் இருக்குன்னா எப்படி சொல்கிறது? இந்த பொருள் இருக்குன்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அளவையால், எப்படி சொல்கிறோம்? அளந்து. அப்போது அளவை அப்படின்னா என்ன? ஆ, லிட்டர், நிறுத்தல், முகத்தல், அப்படிலாம் அளவைகள் இருக்கா இல்லையா? நீட்டல் அளவை, நிறுத்தல் அளவை, முகத்தல் அளவை, இப்படிலாம் இருக்குது. அப்போது அளந்து தான் சொல்கிறோம். இப்போது முகத்தல் அளவைன்னு வைங்க. முகத்தல் அளவை அப்படின்னா முகந்தது எது? முகந்தது எது? ஆமாம், முகந்தல் அளவை, முகந்தது சரிதான். அந்த அளந்தது எது? அளந்தது அந்த உலக்கு இல்லட்டா ஸ்கேலு, அப்படிதானே? அதை வச்சா அழைக்கிங்க. ஆ, அதுதான் என்று சொல்கிறவர் இருக்காங்க. அது அது போல புத்தி தான் அளக்குன்னு சொல்றாங்க சாங்கியர்லாம். விளக்குதா? அளந்தது எதுன்னு சொல்றாங்க? அளக்கிற கருவி. கருவி? ஆ, அளக்கிற கருவி தான் அளவைன்னு சொல்றாங்க. நம்ம சைவ சித்தாந்தி மறுக்கிறான், அது தப்பு. அளந்தது உலக்க அளந்தது, உலக போட்டால் அது அளந்துட்டே இருக்குமோ? அளக்குமா? எது அளந்தது? உங்க அறிவு. இது அந்த அறிவுக்கு கருவியே அன்றி அதுவே முழக்காது, அளக்காது. விளங்குதா? விளங்குதா? விளங்கலையா? ஆ, எனவே அவர் இந்த புத்தி தான் அளக்குன்னு சொல்றவங்களையும் மறுத்து இவர் என்ன சொல்றாரு? ஆ, அதுவும் ஒரு கருவியே, அது சடமே, அது அளக்காது. எது அளக்கும்? அறிவுடைய பொருள், அறிவு, ஆன்ம அறிவு தான் அளக்கும். அதுதான் புகழ் அளவைக்கு அளவாகி. புகழ் அளவைக்கு அளவாகி எங்க சொல்லியிருக்கார் அத? சிவப்பிரகாசம் 7 ஞாபகம் இருக்கா? ஆ, அதுதான் அதில் சொல்கிறாரு. ஆ, ஆமாம், புகழ் அளவைக்கு அளவாகின்னு சொல்கிறாரா இல்லையா? எனவே அதுதான் அந்த அவங்க கூற்ற இங்க மறுக்கிறார். எனவே அளப்பது எது அப்படின்னா, எது அளப்பது? ஆன்மாவினுடைய அறிவு, அதுதான். எனவே இந்த ஆன்ம அறிவு தான் அளப்பது, அதுதான் பிரமாணம். அதான் என்னது? பிரமாணம். பிரமாணம்னா என்ன? பிரமாணம் அப்படின்னா என்னது? பிரமாணமாவது பிரமைக்கு கருவியாம். பிரமைனா என்ன? பிரமை. பிரமைனா என்ன? பிரஜை இல்லைன்னு சொல்கிறோமா இல்லையா? ஆ, நினைவு, அறிவு இல்லை. பிரமைனா அறிவு. விளங்குதா? பிரமைனா அறிவு, அதுக்கு காரணம். பிரமைக்கு, பிரமைக்கு காரணம் பிரமாணம். காரணம்னா என்னது? கருவியா? ஏன்னா நாம் இந்திரியம்னு சொல்கிறோம், பொறி. ஆனால் அந்த காரணம்ங்கிறோம். அதை எப்படி சொல்றோம்? இத கருவிங்கும் அத கருவி கரணங்களால் அறிந்துங்கும். அப்ப ரெண்டும் ஒண்ணா என்ன வேற? வேறனா வேறதான். என்ன வேற இதுல? கருவிக்கும் கரணத்துக்கு என்ன வித்தியாசம்? கருவி என்பது பொது, கரணம் என்பது சிறப்பு கருவியாம். கரணம் என்பது என்ன? சிறப்பு கருவி. எனவே பிரமைக்கு எது சிறப்பு கருவியோ அதுவே பிரமாணமாம். விளங்குதா? எனவே இந்த கருவிகள் எல்லாம் சிறப்பு பொது கருவிகள். எது? இந்த அளக்கிற மோகக்கிற நீட்டுறது அதெல்லாம் எது சிறப்பு கருவி? நம்ம அறிவு தான் சிறப்பு கருவி. எவ்வளவு தெளிவா சொல்றாங்க, விளங்குதா? எனவே பிரமாணம் என்பது நம்முடைய அறிவு சிற்சக்தி. அப்போ இந்த பிரமாணம், அதனால அளப்பவன் யாரு? அளப்பவன் யாரு? ஆன்மா. அளப்பதற்கு கருவி அறிவு, அளப்பவன் அவன் பிரமாதா. அவன் யாரு? பிரமாதா. அளப்பவன் பிரமாதா. அவனுக்கு கருவி எது? பிரமாணம், அவனுடைய அறிவு. விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? சரி, அளக்கப்படுவது எது? எதை அளக்கிறான்? அந்த அளக்கப்படுற பொருள் எது? அளக்கப்படுற பொருள் அது பிரமேயம். அளக்கப்படுவது பிரமேயம். அப்புறம் அந்த அளக்கிற அந்த தொழிலுக்கு என்ன பேரு? பிரமிதி. பிரமிதி. இதுல எது பிரமாணமோ, எது பிரமாணமோ அது பிரமேயமாக கூடாது. எது அளக்கிறதோ அது பிரிதொரு பொருளால் அளக்கப்படுவதா? இருக்கக்கூடாது. விளங்குதா? எனவே எது அளக்கிறதோ அந்த அளக்கிற பொருளை அளக்கக்கூடிய இன்னொரு பொருள் இருந்தா அது பிரமேயம் ஆயிரும். அளக்கப்படுற பொருள் ஆனா என்ன ஆயிரும்? பிரமேயம் ஆயிரும். எனவே எது பிரமாணம்னு சொல்றோமோ அந்த பொருள் பெரிதொரு பொருளால அளக்கப்படாத பொருளா இருக்கணும். விளங்குதா? இப்போ நம்ம அறிவு தாங்கிறோம். நம்ம அறிவை அளக்கிற பொருள் இருக்கா? மற்ற எல்லாத்தையும் நம்ம அறிவை கொண்டு அளக்கிறோம். நம்ம அறிவை அளக்கிற பொருள் இருக்கா? கிடையாதா? ஐயா, நம்ம எல்லாத்தையும் அறிவை கொண்டு தான் அளக்கிறோம். நம்ம அறிவை அளக்கிற பொருள் இருக்கா இல்லையா? நம்முடைய அறிவை அளப்பவர் ஒருத்தர் இருக்காரா இல்லையா? அதான். அப்போ இது அவரால் அளக்கப்படுவதானால் இது பிரமேயம்னு ஆகணும். ஆனால் ஆகாது. ஏன்? அவர் நேயம். அது நேயத்தால் நம்முடைய அறிவு அளக்கப்படுகிறது என்று அது பிரமாணத்தால் அளக்கப்படுவது இல்லை, கருவியால் அளக்கப்படுவதில்லை. அது நேயம். விளங்குதா? எனவே அதான் முக்கியங்க. எனவே நேயத்தால் அளக்கப்படுவது என்னாகாது? பிரமேயமாகாது என்பது விதி. அதனால எது நம்ம அறிவால் அளக்கப்படுகிறதோ அதுதான் நிலையில்லாத பொருள். அதுதான் நிலையில்லாத பொருள். எனவே இங்கே இந்த அளவையில அளப்பவன் யாரு? பிரமாதா. அளக்கப்படுவது பிரமேயம், அளப்பது பிரமாணம், அவனுடைய அறிவு இல்லையா? அந்த அளக்கிற தொழில் பிரமிதின்னு பார்த்தோம். இப்படி அளந்து அறிவதற்கே இதுதான் அனுமானம், காட்சி. அனுமானம், காட்சி, உரை என்று இப்படி மூன்று விதத்தில் அமைகிறது இந்த அளவை அறிவு. பத்து தான் சொல்றாங்க, இருந்தாலும் அந்த மூணுக்குள்ள இதெல்லாம் அடங்கிரும். எனவே இந்த அளவை அறிவால தான் நாம உலகத்து பொருள்களையெல்லாம் அளக்குறோம். அளவை அறிவால தான் உலகத்து பொருள்களெல்லாம் அளக்குறோம். அதில் பத்து அளவைகள் சொன்னாலும் இதெல்லாம் இந்த மூணு அளவைக்குள்ள அடங்குபவை. காட்சி, கருதல், உரை. காட்சி, கருதல், உரை என்று இந்த முத்திரத்துள் அடங்குவனே. இதில் இந்த மூன்றுல காட்சி அளவை என்பது என்ன? காட்சி அளவைன்னு என்னது? கண்ணால் பார்க்கறது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு சொல்ல, ஏன்னா நம்ம ஐந்து பொறிகளால் அளப்பது எல்லாமே காட்சியே. கண்ணால மட்டும் இல்லை, பெர்செப்ஷன் பை சென்சஸ், ஐந்து பொறிகளால் அறியப்படுவது எல்லாம். அது எப்படி காட்சி அளவையாவது? இந்த பொறிகள் இருக்க, இந்த ஐந்து பொறிகள், இந்த ஐந்து பொறிகள் அந்த விடயங்களோடு, அறியப்படுகின்ற பொருளோடு நேரே சம்பந்தப்பட்டால் அது காட்சி. விளங்குதா? அறிகின்ற கருவி அறியப்படுகின்ற பொருளோடு நேரே சம்பந்தப்பட்டால் அது பேர் என்ன பேரு? காட்சி, டைரக்ட் காண்டாக்ட். வருதா? அப்போ இப்போ காதால் கேட்கணும்னா அதுவும் காட்சி தான். சத்தத்தை கேட்கமா இல்லையா, பாட்டுகளை கேட்கிறோம், அதெல்லாம் என்னது? காட்சி தான், அளவை காட்சி, காட்சி அளவை தான். எனவே இந்த ஐந்து பொறிகளும் விடயங்களோடு நேரே சம்பந்தப்பட்டு அறிவதெல்லாம் காட்சி அளவையே. அப்போ எல்லா பொருளையும் எப்படி நாம கண்டியுமா? எல்லா பொருளையும் கண்டறிஞ்சிடலாமா? அறிய முடியாது. எல்லா பொருளையும் எல்லா நேரத்திலையும் கண்டறிய முடியாது. அப்போ அந்த அறிய முடியாத பொருளை காண, நேரே காண முடியாத பொருளை, நேரே காண முடியாத, காட்சிக்கு எய்தாத பொருளை நாம் எப்படி அறிகிறோம்? அனுமானம். அனுமானம்னா என்ன? அனுமானம், அனுமானம்னா மானம்ங்கிறது அறிவு, பின்னால் ஏற்படுகிற அறிவு, எதன் பின்னால்? ஆராய்ச்சியின் பின் ஏற்படுகிற அறிவு அனுமானம். அந்த அனுமானம் என்பது அதுக்கு சில உறுப்புகள் இருக்கு. அனுமானம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த அனுமான அளவை என்பதற்கு, அனுமானத்தை அறிவதற்கு முதல்ல ஒரு அனுமானம் செய்யணும் அப்படின்னா, அனுமானம் அல்லது ஆராய்ச்சி அளவை, வழி அளவை, இதெல்லாம் என்னது? ஒரே பொருளை குறிக்கிற சொற்கள் தான். எனவே இந்த ஒரு அனுமானம் நிகழ வேண்டுமானால் அந்த பொருளை நேர பார்க்க முடியாட்டாலும் அந்த பொருளோடு வெட்டி நீங்காதிருக்கின்ற ஒரு பொருள், அந்த பொருளோடு அவினாபாவமாய் இருக்கிற ஒரு பொருளை கண்டு அந்த காணாத பொருளை நிச்சயிக்க வேண்டும். அப்போ இந்த அவினாபாவம்ங்கிறது என்னது? வெட்டி நீங்காமை. அந்த வெட்டி நீங்காமை என்பதற்கு, அப்போ அந்த வெட்டி நீங்காத பொருள் இருக்க, அந்த பொருளையும் நாம் எதை முடிவு செய்ய போகிறோமோ அந்த பொருளையும் ஒருங்கே பார்த்துருக்கணும். அதை ரெண்டையும் சேர்த்து ஒருங்கே பார்த்துருந்த ஒரு அனுபவம் இருந்தா, இப்போ இவங்க ரெண்டு பேர் இங்கே வந்ததுலேருந்து ரெண்டு பேரும் ஒன்றாவே எங்கே பார்த்தாலும் அலையிறாங்க. இங்கே சாப்பிட போகும்போதும் சரி தான், வெளியில் போனாலும் சரி தான், எப்போ ரெண்டு பேரும் எப்படி பார்க்கலாம்? இணை பிரியாதவர்கள் ஆயிடுறாங்க. இணை பிரியாதவரா? அப்படியே எங்கே பார்த்தாலும் பார்க்கலாம். அப்படி இருந்தா இப்போ ஒருத்தரை மட்டும் பார்த்தோம்னா என்ன செய்கிறோம்? கூட அந்த ஆள் வருவார், அவர் எங்கே அப்படின்னு தேடுறோமா இல்லையா? அப்போ இவரை கண்டு அவரை, அப்போது அவங்க ரெண்டு பேரையும் ஏற்கனவே பார்த்ததுனால தான் நாம் அப்போ அவர் வந்திருப்பார் எங்கேன்னு தேடுதோம். அதான அனுமானம்ங்கிறது. எனவே இப்போது ஒரு பொருளை அனுமானிக்கும் பொழுது, இந்த மலையிலே தீ இருக்கிறது என்று சொன்னால், இம்மலை தீவுடைத்து, இம்மலை தீவுடைத்து, இம்மலை தீவுடைத்து என்பதில் பிரதிக்கை அல்லது நாம் அறிய வேண்டிய பொருள் எது? அறிய வேண்டிய பொருள் எது? இந்த மலை தீவுடைத்துங்கிறது செய்தி. இதில் நாம் அறிய வேண்டிய பொருள் எது? நெருப்பு. நெருப்பை தான் நாம் நிச்சய வேண்டிய பொருள் இல்லையா? அதை தான் என்ன சொல்கிறது? நாம் நிச்சய வேண்டிய பொருள் எது? நெருப்பு, துணி பொருள். அதுக்கு என்ன பேர்? துணி பொருள், பிரதிக்ஞை என்பார்கள். பிரதிக்ஞை அல்லது துணி பொருள், துணி பொருள் நெருப்பு. அந்த துணி பொருளாகிய நெருப்பை, அந்த துணி பொருளாகிய நெருப்பு, அது இருக்கிற இடம் எது? மலை. அது பக்கம். துணி பொருள் இருக்கிற இடம் அது மலை, அதுதான் பக்கம், துணி பொருள் இருக்கும் இடம். அப்போ இந்த துணி பொருள் இருக்கிற இடம் மலை, துணி பொருள் தீ, துணிய வேண்டிய பொருள் எது? தீ. அது இருக்கிற இடம் மலை இல்லையா. அப்போ இந்த மலையில தீ இருக்கு, அந்த தீயை நாம இப்ப நேர பார்க்க முடியலை. அப்போ அந்த தீ இருக்கிறது என்பதை சொல்வதற்கு ஏது எது? புகை. புகை அது ஏது காரணம் இல்லையா. அந்த புகை, அந்த புகை கண்டு துணி பொருள், அப்போ துணி பொருளாகிய தீ இருக்கிறது என்பதை எப்படி நிச்சயிக்கிறோம்? இந்த புகையையும் தீயையும் இதற்கு முன்னால எங்க பார்த்துருக்கணும்? ஏதாவது ஒரு இடத்துல ஒருங்கே பார்த்துருக்கணும். அப்போதான் இதை பார்க்கும்போது அந்த அனுபவம், இப்போ இந்த பொருளை துணிவதற்கான அறிவை நமக்கு தரும் இல்லையா. அப்போ அந்த புகையையும் புகையையும் தீயையும் ஒருங்கே பார்த்த இடம் எது? ஒருங்கே அங்கே பார்க்கல, அங்கே புகையை மட்டும்தான் பார்த்துருக்கோம். கதையை ஒழுங்காக கேட்க மாட்டேங்க. ரெண்டு எங்கே ஒழுங்காக பார்த்துருக்கோம்? அடுக்கலையில், அடுக்கலை இல்லையா, அதுதான் திருட்டாந்தம், விளங்குதா? எனவே அது ரெண்டும் எங்கே பார்த்துருக்கோம்? அடுக்கலையில் ரெண்டையும் பார்த்துருக்கோம் இல்லையா, ரெண்டையும் பார்த்துருக்கோமா இல்லையா. எனவே அந்த அடுக்கலையில் ரெண்டையும் ஒன்றா பார்த்ததுனால இப்போ ஒரு பொருளை மட்டும் பார்க்கும்போது பார்க்கப்படாத பொருளை அதுவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடும், விளங்குதா? எனவே தீயையும் நெருப்பையும் ஒருங்கே பாகசாலையில் பார்த்துருக்கிறதுனால அந்த அறிவு தான் நமக்கு என்ன செய்யுதுங்க, புகையை மட்டும், தூளமாகிய புகையை மட்டும் பார்த்தது எடுத்து அந்த நுட்பமான தீயும் காட்சிப்படாத அங்கே இருக்கணும் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த அனுபவம் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. அப்போ அதை நமக்கு உறுதி செய்வதற்கு ரெண்டு விதமாக உறுதி செய்யணும். ஒன்று உடன்பாட்டு எதிர்மறை ரெண்டு வகையிலும், எங்கே புகை இல்லையோ அங்கே நெருப்பில்லை, எங்கே புகை இருக்கிறதோ அங்கே நெருப்புண்டு, புகை இருக்கிற இடத்துல நெருப்புண்டுங்கிறதுக்கு அடுக்கலைய சொன்னோம். எங்கே புகை இல்லையோ அங்கே நெருப்பும் இல்லை, அதுக்கு ஆற்று வெள்ளம், ஆற்று வெள்ளம் இருக்கு அதில் என்ன புகை இல்லை, எனவே அங்கே நெருப்பும் இல்லை என்று துணிகிறோம், விளங்குதா? எனவே இப்படி இந்த நாம துணி பொருள் துணிவதற்கு முன்னால ஒரு இடத்துல ரெண்டையும் சேர்த்து பார்த்துருக்கோமா இல்லையா, பார்த்துருக்கோமா இல்லையா. அந்த இருக்கிற இடம் சபக்கம், அது இல்லாத இடம் விபக்கம். சரி, அதெல்லாம் நம்ம பின்னால. எனவே இந்த அனுமான அளவை என்பது, அனுமான அளவை என்பது ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை கொண்டு நடப்பது. இதற்கு இதுவும் காட்சியினுடைய விரிவு தான், இதுவும் காட்சியினுடைய விரிவு தான். எனவே இந்த காட்சியில பொருள் நேர காட்சிப்படட்டாலும் அதோடு தொடர்புடைய ஒரு பொருளை கண்டு அந்த பொருளை தெரியாத பொருளை நிச்சயிக்கிறோம், விளங்குதா? இது அனுமான அளவைங்கிறோம். இன்னொன்று உரை அளவைங்கிறோம். உரை அளவை என்பது ஆகம அளவை, ஆப்த வாக்கியம், ஆப்த வாக்கியம். யா எந்த வாக்கியத்தை நம்பலாம், யார் சொன்னதை நம்பலாம், உலகத்தில் எத்தனை பேர் சொல்கிறாங்க, யார் சொல்கிறத நம்பலாம், யார் சொல்கிறத நம்பலாம் அப்படின்னா, யார் அறிவில் குறையே இல்லையோ அவன் சொல்கிறதான் சரியாக இருக்கும். அறிவில் குறை இருக்கவன் சொன்னதெல்லாம் அறிவில் நினைச்சதானே வாக்கு வழியாக வருவது இல்லையா. அப்போது யார் சொல்வது பிழையின்றி உண்மையாக இருக்கும்? அறிவிலே குற்றமில்லாதவன் சொல்வது, அது யார்? அது ஒரே ஆள் தான் இருக்காரு, அவர் ஒரே ஆள் தான், சிவபெருமான். எனவே அவருடைய வாக்கியங்கள் தான் எது நம்பத்தகுந்தது, ஆப்த வாக்கியம், விளங்குதா? ஆனால் ஞானிகளிடத்திலும் அவர் விளங்கி நிற்பதினால அவர்களை இடமாக கொண்டு அவர் தான் அதை சொல்கிறார். எனவே அதுவும் பிரமாணம், அதுவும் நமக்கு பிரமாணம், ஆப்த வாக்கியங்க. என்ன பிரமாணம்? உரை அளவை, அதெல்லாம் இது உரை அளவை. எனவே இந்த மூன்று அளவையில் எது சிறந்தது? காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை, இந்த மூன்றில் சிறந்தது எது? எனவே இந்த கண்டறிவதும் அனுமானித்தறிவதும் அறிவிலே குறையுடையது. எனவே அது செய்கிற முடிவுகள்லாம் என்ன இருக்கும்? பிழை இருக்கும். அப்போ எதுதான் சரியாக இருக்கும்? உரை தான் இல்லையா. ஆனாலும் இந்த உரை அளவையே எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கிட மாட்டாங்க. இப்போ உரை அளவைக்கு நாம் நம்முடைய வேத ஆகமங்களை பிரமாணம்னு வைக்கிறோம். இந்த வேத ஆகமங்கள் உங்களுக்கு பிரமாண நூல், மற்ற மதத்தவருக்கு அது பிரமாணமாகா? எனவே அந்த உரை அளவை அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ எவன் எந்த முறையை ஏற்றுக்கொள்கிறானோ அந்த வழியில தான் அவனை கன்வின்ஸ் பண்ணணும். அதான் தர்க்க முறை, விளங்குதா? அவன் எந்த வழியை ஒத்துக்கிடுதானோ அந்த முறையில் அவனை மறுத்து நம்முடைய கருத்தை நிறுவணும். அதனால இங்கே நம்முடைய ஞான நூல்களில் இந்த பொருள்களினுடைய இருப்பை உணர்த்தும் பொழுது அதெல்லாம் நமக்கு உரை அளவில் சொல்லியிருந்தாலும் அதை என்ன அளவையை பயன்படுத்துகிறாங்க, இந்த அனுமான அளவையை, அனுமான அளவையை பயன்படுத்தி பொருள்களினுடைய இருப்பை நமக்கு உணர்த்துகிறார்கள். விளங்குதா? அதனால் இது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் அனுமான அளவையை பயன்படுத்துகிறாங்க. இப்போது கடவுள் இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா கடவுளை இந்தா போறாரு பார்த்துக்கங்க அப்படின்னு காட்ட முடியாது. காட்ட முடியுமா? காட்சி அளவையில் காட்ட ஏன் முடியாது? காட்டுனா உங்கள் காட்சிக்கு எட்டுனா அது கடவுள் இல்லை. உங்கள் கண்ணால் பார்க்க முடிஞ்சாது கடவுள் இல்லை. ஏன் தெரியாதுன்னு இல்லை, உங்கள் கண்ணால் பார்க்கப்பட பொருள்லாம் என்னது? அழிபொருள். விளங்குதா? எனவே உங்கள் கண்ணால் அவனை பார்க்க முடிந்தால் அது கடவுளே அல்ல. விளங்குதா? எனவே கடவுளை காட்ட முடியாது, காட்சி அளவில் காட்ட முடியாது, உரை அளவே ஒத்துக்கிட மாட்டான். அப்போ என்ன அளவை? அனுமான அளவை, பாரிசு இடமா அனுமான அளவையில் நிறுவுகிறார். அப்போ கடவுள் இருக்கான்னு சொல்லணும்னா அதுக்கு அனுமான அளவில் நிறுவனம்னா நீங்காத பொருள் ஒன்று வேணுமா இல்லையா? அதை வச்சு தானே நிறுவனம். அவனை விட்டு நீங்காத பொருள் எது? இறைவனை விட்டு நீங்காத பொருள் எது? அருள். அருளை பார்க்க முடியுமா? அது முடியாது. அப்போ அதை தள்ளிட வேண்டிதான் இல்லையா? வேற என்ன இருக்கு? ஆன்மா. ஆன்மாவையும் பார்க்க முடியாது. ஆன்மாவை பார்க்க முடியுமா? அதுவும் பார்க்க முடியாது, காட்சி பொருள் அல்ல. சரி, அதையும் தள்ள வேண்டிதான். அப்புறம் ஆணவம், அதுவும் கண்ணுக்கு காண முடியாது. அப்புறம் கண்மம், அதுவும் பார்க்க முடியாது. மாயை, அதுவும் பார்க்க முடியாது. அப்போ எதை தான் செய்கிறது? பேசாமல் போக வேண்டிதாங்களா? போயிட வேண்டிதான். ஏன்னா இந்த மாயேயம், மாயையினுடைய காரியம் அது பருமையானது. உலகம், உலகம் காட்சி பொருள் தானே, அது அவனோடு சம்பந்தமுடையதானே. எனவே இந்த உலகத்தை ஏதுவாக கொள்கிறார், இந்த உலகத்தை ஏதுவாக கொள்கிறார். எனவே இந்த உலகத்தை கொண்டு அந்த வெட்டி நீங்காத பொருளை துணிகிறார். இது நமக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு தத்துவ ஞானமும் எதிலிருந்து தொடங்குகிறது? உலகத்திலிருந்து. நாம் மட்டுமல்ல, ஒவ்வொரு தத்துவ ஞானங்களும் உலகத்திலிருந்து தான் தொடங்குகிறது. அந்த முறையில் இங்கே நமக்கும் இந்த முதல் நூற்பாவில் கடவுளின் இருப்பை எதை கொண்டு நமக்கு நிறுவுகிறார்? காணப்பட்ட உலகை கொண்டு, காணப்படாத கடவுளுக்கு உண்மை சாதிக்கிறார். விளங்குதா? அப்போது இந்த கடவுள் இருப்பை அனுமான அளவையால் நிறுவுகிறார். அதுக்கு அவருக்கு ஏது எது? உலகம், உலகை கொண்டு. அதை நம்ம அடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்க்கலாம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
5: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு கொடிக்கவி, பாடல் 2. தொடர்ச்சி. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: மணிமாஷிக பிறந்ததை திருவம்பாவையில் வைத்து காட்டுகிறார். வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாம் பாடி. எனவே வேதத்தில் அந்த பொருளாக இருப்பது சிவமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்முடைய திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. எனவே அங்கு நமச்சிவாயம் என்கின்ற அந்த மந்திரத்தையே திருநாமமாகனுடைய அந்த பொருளை பெருமானைத்தான் பொருளாக வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கு மேலாக நம்முடைய வேதத்தினுடைய சாரம் என சொல்லக்கூடிய அதிலே சைவ சமயமே சமயம் என்று அங்கே நிறுவதற்கென்றே திருவதாரம் செய்தவர்தான் அரதத்த சிவாச்சாரியார். பிறப்பால் வைணவராய் இருந்தாலும் தாயிருந்தேர்கள் வைணவத்தை தழுவி அந்த சூழலிலேயே வளர்ந்தாலும் சிவபெருமான் ஒருவனையே முழுமுதற் கடவுள் என்று அவர் வாழ்க்கையிலே நின்று அந்த திருக்குழந்தை ஆண்டு உலகோருக்கு சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்று 22 காரணங்களை கூறி அங்கு சைவ மதத்தை ஸ்தாபனம் செய்தது. அப்படி செய்ததுதான் ஸ்லோக பஞ்சகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அந்த ஸ்லோக பஞ்சகத்தை நாம் எல்லாம் சைவர்கள் கண்டிப்பாக படித்தல் வேண்டும், நாம் பயன்படுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் வடமொழியிலே இருக்கின்ற அந்த ஸ்லோக பஞ்சகத்தை நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளும் மொழிபெயர்த்து மாபாடியத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த ஸ்லோக பஞ்சகத்திலே முதலே சொல்லக்கூடிய திசோபரத்துவத்திற்குரிய காரணம் உயர் காயத்ரிக்கு உரிப்பொருளாதலின், சிவகாயத்ரிக்கு உரிப்பொருளாக சிவபெருமானே இருக்கின்றார். அப்ப ஏன் சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால் அந்த சிவகாயத்ரியிலும் சிவபெருமான் என்றோ எந்த ஒரு சொல்லும் வரவில்லை, ஆனால் சிவத்தை குறிக்கின்ற சொல்லுதான் அதிலே வருகிறது. அந்த சிவ காயத்ரி என்ன சொல்லுகிறது? ஓம் பூம் புவஸ்துவ ஓம் தத் சதுர்வரேண்யம் பர்கோ தேவஷ தீமஹி தியோ யோன பிரசோதயாத். இந்த அருமையான இந்த காயத்ரி மந்திரத்திற்கு என்ன பொருள் என சொன்னால், யார் நம்முடைய அறிவை தூண்டுகிறாரோ அந்த சுடருடைய கடவுளின் மேலான ஒளியை தியானிப்போமாக. அந்த சிவன் என்று சொல்லாது பர்கோ என சொல்லக்கூடியது வருகிறது. அப்ப பர்கன் என்பவன் யார், அந்த சுடர் என்பது எது என்றால் சிவத்தையே குறிக்கும். இதை மணிவாசகர் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனையே ஆதியும் அந்தமும் இல்ல அரும் பெரும் சோதினார். நம்முடைய அப்பர் பெருமான் நமக்கு அது சொல்லுகின்ற பொழுது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல் அக விளக்கது சோதி உள்ளது. சொல் அக விளக்கது சோதி உள்ளது, சொல்லப்படுகின்ற அக விளக்கு எது? சொல்லப்படுகின்ற வேதங்களில் சொல்லப்படுகின்ற சுடர் அது சொல்லக விளக்கது சோதி உள்ளது. இன்னும் சிவபுராணத்தில் எடுத்துக்கொண்டால் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அவனால், சிவன் அவன் என் சிந்தையும் நின்ற அதனால் என்றார். என் சிவன் என் சிந்தையில் நின்ற அதனால் சொல்லியிருக்கிறான், அல்லது அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் சொல்லலாம். என் சிவன் அவன் என்று இரு சொல்லை போட்டார் என சொன்னார். வேதங்களிலே அவன் என்று சொல்லக்கூடிய சிவன் என் சிந்தையில் நின்ற அதனால், எனவே வேதங்களில் சுற்றி சொல்லாக வரக்கூடிய அவன் அவன் என்று சொல்லலாம் சிவத்தையே குறிக்கும். இதை அழகாக திருவண்ட பகுதியிலே மணிவாசன் சொல்றார், சிவன் என யானும் தேவினேன் காண்க. ஆக நம்முடைய நூல்களிலே பெருமானை சுட்டி சொல்லாக சொல்லிக்கொண்டேதான் செல்லும், ஆகையினாலே தான் அவரையெல்லாம் சிவனையே குறிக்கிறது என்ற தெளிவு உண்டு. இது அறியாத பிரச்சனைகள் தான் சிவத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை, சிவம் என்று வேறு ஒன்றை பிரம்மம் என சொல்லி அவர்கள் தங்களுடைய வாக்கு லோகத்தை தேடிக் கொள்கிறார்கள். இதை சுந்தரமூர்த்தி நாயனார் அழகாக பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே என்கின்ற அந்த பரிகத்தில் வருகின்ற இடத்திலே சொல்லி காட்டுகிறார். கலைக்கெல்லாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானே, கலைக்கெல்லாம் பொருளாய் உடன் கூடி பாரிக்கின்ற உயிர்க்கு பரிந்தானே. கலைக்கெல்லாம் பொருளாய் உடன் கூடி நூல்களுக்கெல்லாம் பொருளாய் அவற்றில் பொருந்தி நிற்பவன் என்று என சொல்லப்படுகிறது. எனவே பிரம்மம் என ஒன்று இல்லை என்று சொல்பவர்களுக்கு உண்மை தெரிய வேண்டும், இதற்கு திருவருளே துணை செய்தல் வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார். இவர்கள் பிரம்மம் இல்லை என சொன்னால் பிரம்மமே இல்லை என்று சொல்லவில்லை, சிவனே இல்லை என்று சொல்லவில்லை. சிவனல்லாது வேறொன்றை செத்து பிறக்கின்றவர்களை எல்லாம் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். ஆகையினாலே தான் அழகாக இவர்களுக்கெல்லாம் நம்முடைய அருள் விஸ்வாச்சாரிய சுவாமிகள் அழகாக பதில் சொல்லிவிட்டார். மற்றைய தெய்வங்கள் எல்லாம் வேதனைப்படும், திறக்கும், இறக்கும், மேல் வினையும் செய்யும், இவைகளாதான் சிவனுக்கு சொல்லி காட்டினார். எனவே சிவபெருமான் ஒருவனைத்தான் பிறவாயாக்க பெரியோன் என்று நம்முடைய சைவ நூல் சொல்லாமல் புரட்சமை நூலே கூறியது. ஆகையினாலே செத்து பிறக்கின்றவர்களெல்லாம் தெய்வம் என கொள்ளாது, பிறவாயாக்க பெரியவனே பரம்பொருள் என்று தெளிதல் வேண்டும். இந்த தெளிவு அவர்களுக்கு ஏற்படுதல் வேண்டும் என்பதற்காக இங்கே சொல்லப்பட்டது. அடுத்து போது ஏது, இதை நம்ம பார்க்கின்ற பொழுது சைவன் சைவர்களாகிய ஒவ்வொருவருடைய மனதிலும் சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்று சொல்வதை காட்டிலும் சிவபெருமானே எனது குலதே குலதெய்வம் என்று வர வேண்டும். அதுதான் மாதவ சிவஞான சுவாமிகள் அழகாக இதை சொல்லி காட்டுவார். ஆனேறு உயர்த்தருளி அணினார் உதையில கோனே உன்னை குலதெய்வமாம் பெற்றார், உன்னை குலதெய்வமாம் பெற்றார். யானே பெருஞ்செல்வன், யானே பெருஞ்செல்வன், யானே பெருஞ்செல்வன் எல்லா உலகிலுமே தான் இந்த திருப்படலை நேற்று கூட குறிப்பிட்டு காட்டினேன். அதனாலே சிவபெருமானே நமக்கு குலதெய்வம். அதனால சிவபெருமானை அன்றி மற்ற கடவுளரை கனவிலும் கூட தெய்வமாக கருதல் கூடாது. போது ஏது, இந்த போது என்பது கிரணத்தை குறிக்கிறது. நம்முடைய சைவத்திலே சொல்லக்கூடியது ஒன்றவன் தானே இரண்டு இன்னரும். சிவபெருமான் சூரியன், அந்த சூரியனாகிய அதில் இருக்கின்ற கதிர் இருக்கிறதே அதுதான் சக்தி. அது ரொம்ப முக்கியம். சூரியனை விட்டு அந்த கதிர் பிரிவதில்லை, அந்த கதிருக்கு ஆதாரம் சூரியனே. இதே போல இந்த கிரணத்தை உவமையாக உடைய சக்தி உயிர்களானது நம்முடைய உயிரினுடைய நாம் உயிராகிய நாம் எல்லாம் அறிவுடை பொருள் தான். சிவமும் அறிவுடை பொருள், உயிரும் அறிவுடை பொருள். ஆனால் இரண்டும் எப்படிப்பட்டது? சிவபெருமான் எந்த ஒரு இரு தேவையும் இன்றி எதனுடைய உபகாரமும் இன்றி தானே அறிபவர். ஆனால் உயிர்களாகிய நாம் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்றோம் என சொன்னால் கருவிகளின் துணையினால் தான் அறிய முடியும். ஆன்மாவுக்கு கருவிகளின் துணை தேவைப்படுகிறது. ஆனால் கருவிகள் ஜடம், கருவிகளை கொண்டு நமக்கு அறியும்படியாக இன்னொரு உயிர் பொருள் போன்று ஒன்று தேவைப்படுகிறது. அந்த ஜடமாகிய அந்த கருவிகளை வைத்து நாம் அறிவதற்கு துணை புரிகின்ற மற்றொரு சேகரப் பொருள் தான் அங்கே சிவசக்தி. எனவே இந்த ஐந்திடத்திலே சிவ என சொல்லக்கூடியதிலே அந்த வா என சொல்லக்கூடிய சக்தி இருக்கிறதே, அதுதான் சைவத்திலே ஒன்றவன் தானே இரண்டு அவன் இன்னருள். என்ன இதிலே வந்து நான் பின்னால சொல்லி காட்டுறேன். இந்த சக்தி என்றே ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த உயிருக்கு தானே அறியக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, சக்தியின் சகாயம் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு புலச்சமயங்கள் இருக்கிறார்கள். அது பின்னே அவர் சொல்கிறேன். ஆனால் இந்த போது என சொல்லக்கூடிய அந்த சக்தி இருக்கிறதே, இதுதான் நமக்கு மிக மிக மிக மிக மிக பெருந்துணை செய்கிறது. எப்படி பெருந்துணை செய்கிறது என சொன்னால் அழகாக சொல்லி காட்டுவார். நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நம்முடைய கைகளினால் எடுத்தல், கொடுத்தல், நீக்குதல், கொள்ளுதல் செய்வதைப் போல சிவபெருமான் இச்சைகளையும் சக்தியை வைத்துதான் செய்து கொண்டிருக்கிறார். சிவபெருமான் நிஷ்டாபனர், யோக நிலையில இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பெருமானுடைய திருவுள்ள குறிப்பை அறிந்து உயிர்களின் பொருட்டு செயல்படுவது நம்முடைய சக்தி ஒன்றுதான். இதைத்தான் அங்கே திருக்கழிச்சு படியாரிலே நன்கை நம் கையினா நாம் அனைத்தும் செய்தார்போர் நாடு அனைத்தும் நன்கையினால் செய்தளிக்கும் நாயகனும். அதனாலே இந்த சக்தி ஒன்றுதான் தொழிற்பட்டு நமக்கு என்ன செய்கிறது, கேவல நிலையிலே இருக்கின்ற நமக்கு அந்த அருசக்தியானது திரோதான சக்தியாக மாறி, எது அந்த நான் என்ன சொல்லக்கூடிய திரோதான சக்தியாக மாறி இந்த உயிரினுடைய மல நீக்கம் பொருட்டு அங்கே பூன போகத்தையும் தனு கரண முதலானவர்கள் கொடுத்து புஷிக்கும்படியாக செய்து அது பக்குவப்பட்ட பின்பு அருட்சக்தியாக மாறி சிவத்திலே சென்று சேர்க்கிறது. இதுதானே கொடிமரத்தினுடைய கொடியேற்றத்தினுடைய ஒரு தத்துவம் என்று சொல்லி காட்டினோம். ஆகையினாலே இந்த உயிரானது கேவல நிலையிலே இருக்கிறது. இந்த உயிரானது கேவல நிலையிலே இருக்கின்ற பொழுது உயிருக்கு அறிவு இருக்கிறது, இறைவனிடம் இச்சை ஞான கிரியை சக்திகள் இருக்கிறது, உயிரிடத்தில் இச்சை ஞான கிரியை உண்டு. ஆனால் ஆணவ மலம் தொடக்கினாலே அதை தொழில்படாமல் இருக்கிறது. எனவே உயிரிடத்தை ஒடுங்கி இருக்கின்ற அந்த இச்சை ஞான கிரியை தூண்டுவது நம்முடைய சக்தி தான். அது வந்து திருவதான சக்தியாக இருந்து தொழிற்பட்டு அந்த உயிருக்கு இச்சை ஞான கிரியை தூண்டுகிறது. ஆக இந்த நூலிலே நாம் எடுத்துக்கொண்டால் இதிலே அந்த சக்தி என ஒன்று உண்டு, அவன் சக்தி என்பது இல்லை என்று அவன் கேள்வி கேட்பதை போல் இருக்கிறது. ஆனால் உயிருக்கு அறிவு விளக்கம் பெற என்ன செய்தல் வேண்டும், அங்கே சக்தி தான் உபகாரம் செய்கிறாள் என்று அங்கே சொல்லப்பட்டது. இங்கே சக்தி தான் உபகாரம் செய்கிறாள் என்பதற்கு நம்முடைய நூல்களிலே அழகான பல உபமானங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என சொன்னார் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருத்தெளிச்சேரி இந்த தலத்திலே பாடிய தேவாரத்தில் நம்முடைய அம்மையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஞான சம்பந்தர் அழகான ஒரு செய்தியை குறிப்பிட்டு காட்டினார். என்ன அழகாக சொல்லி பாடுகிறார், ஒரு தொழிலை செய்பவனை தொழிலாளியும் செய்கிறோம், சிவனது எண்ணத்தின்படி திருவுள்ளப்பாங்கின்படி உயிர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்கின்ற தொழிலாளி அம்மை. எனவே அம்மையை தொழிலாள் என்ற ஒரு சொல்லினை சுட்டி காட்டினார் ஞான சம்பந்த பெருமாள். அவர்தான் தொழிற்படுகிறார். அந்த அருமையான தேவார பாடல்

மேவரும் தொழிலாள். இங்க தொழிலாள், தொழில் செய்பவர் யாரு? அம்மை. இயக்கத்தை கொடுப்பது யார்? அம்மை. எனவே மேவரும் தொழிலாளோடும் கேடப்பின் வேடனாம் பாவகம் கொண்டு நின்றது போலும் நின் பான்மையே. ஆகையினாலே நம்முடைய அம்மையை தான் அங்கே தொழில் கொடுகின்ற ஒரு சக்தியாக வைத்து சொல்லப்படுகிறது. இந்த அம்மைதான், இந்த அருள்தான் உயிருக்கு ஞானத்தை கொடுத்து முத்தி பேரை சேர்க்கும் என்பதுதான் திருவடி தீட்சை. மணிவாசக பிறந்தவர்கள் திருவடி தீட்சை செய்தார், திருச்சிதம்பரம் தான். இந்த திருவடி தீட்சைன்னு என்ன? மாணவனாக அங்கே பாவித்து தன்னை எரித்துக் கொண்டிருக்கிற மணிவாசக பிறந்தவர்கள சிரத்திலே திருச்சிதம்பரம் தான் தன்னுடைய திருவடியை போய் சூட்டினார். திருவடியை அந்த உச்சிமேல் வைப்பது என்ன தாத்பரியம் என்பதை திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே சொல்லி காட்டுகிறார். காலுங்கலையும் அறியார் கரடிகள், கால் அந்த சக்தி அருள் என்பர், காரணம் பால் ஒன்று ஞானமே பண்பார் தலை. எனவே திருவடி சக்தியை குறிக்கும், உச்சி உயிரை குறிக்கும். எனவே திருவடியை உச்சி மேல் வைப்பது என்பது அருளானது உயிரினை தூண்டி விடுகிறது ஞானத்தை கொடுத்து. அப்படி ஞானத்தை கொடுத்து தூண்டியவுடன் அது என்ன செய்கிறது? சிவத்தை அது காணுகிறது. ஆகையினாலேதான் காலுங்கலையும் அறியார் கலதிகள், கால் அந்த சக்தி அருள் என்பர், காரணம் பால் ஒன்று ஞானமே பண்பார் தலை உயிர், கால் அந்த ஞானத்தை காட்ட வீடாகுமே. திருவடிதான் ஞானத்தை காட்டுகிறது. திருவடி என்பது அருளாகி சக்தி. அந்த அருள்தான் ஞானத்தை தூண்டி அந்த உயிரினை உயிருக்கு சிவத்தை காட்டுகிறது. இதற்கு நல்ல உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஓமானம் நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான் தான். ஞானசம்பந்தர் பெருமான் அந்த சீர்காழி தீர்த்த குளத்திலே இருக்கின்ற பொழுது அம்மைதான் ஞானப்பால் கொடுக்கிறார். அம்மைதான் ஞானப்பால் கொடுக்கிறார். அந்த அம்மை கொடுத்த ஞானப்பால் உள்ள காரணத்தினாலே தான் அவன் அவள் அது என்று சுட்ட முடியாத அந்த சுந்தர புருஷனை அந்த சுட்டு வரைந்தான் சுட்டி காட்டியது. அந்த பரஞானம் அபரஞானம் அந்த அம்மை மூலமாக தான் உதித்தது. இன்னுக்கு வேறுவிதமாக விளக்கம் சொன்னார், ஒரு ஆன்மா சிவத்தை காண்பதற்கு முன்பாக சக்தி தான் முதலில் அங்கே தோன்றுவாள். இது எதை போல? சூரியன் தோன்றுவதற்கு முன்பாக, பரிகாலையிலே நாம பார்க்கிறோம், சூரியன் தோன்றுவதற்கு முன்பாக அதன் கிரணங்கள் 5.5 மணி அளவிலேயே வானத்திலே நீல நேரத்திலே வந்து விடுகிறது. சூரியனுக்கு முன்பாகவே கிரணங்கள் தோன்றுவதை போல சிவம் வருவதற்கு முன்பாக சக்தி தான் முதலில் அங்கே வெளிப்படுவாள். ஆகையினாலே தான் சக்தியை அங்கே கிரணத்திற்கு உமையாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது கிரணம் என்று அங்கு சொல்லப்பட்டது, இது தாதான்மிய சம்பந்தம் என்று சொல்லப்படுகிறது. தாதான்மிய சம்பந்தம் என்றால் பிரிக்க முடியாதது. ஒரு பொருள் இரு பொருள் போல் தெரியும், அவ்வளவுதான். அத்வைத சம்பந்தம் என்பது இரு பொருள் ஒரு பொருள் போல் தெரியும், நீரும் உப்பும் போல. அது உயிரும் சிவத்துக்கு உள்ள சம்பந்தம். எனவே நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே சூரியனை சிவம் என்றும் அதனுடைய கதிரை சக்தி என்றும் சொல்வது உண்டு. சூரியன் தோன்றுவதற்கு முன்பாக சக்தியே வெளிப்பட்டு சூரியனது சூரியனை காட்டும் இந்த உயிர்களுக்கு ஆகையினாலே சொல்லப்படுகிறது. இந்த செய்தியிலே ஏன் இந்த செய்தியினை உமா விசுவாச்சார் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னார், மீமாம்சகர் என்று இருக்கிறார்கள், அவர்கள் உயிருக்கு தன்னளவிலேயே அறியும் சக்தி உண்டுங்கிறான். உயிருக்கு தானாவே அறிவு இருக்கு என்று சொல்லி காட்டுகிறார். ஆனால் நம்முடைய எப்படி என்ன, இச்சை ஞான கிரியை இருந்தாலும் மரத்தால் தொழில்படாமல் இருக்கிறது, அருள்தான் அதை உயர்த்துகிறது என்று பார்த்தோம். இன்னொரு ஆறுகதர் என்று சொல்லக்கூடியவர், ஒருவருடைய கருமமே உயிருக்கு அருகி கொடுக்கும் என்று சொல்லி காட்டுகிறார். ஆனால் நமக்கு எப்படி சொல்லுகிறோம்? அம்மைதான் ஞானம், அதனால தான் அவளுக்கு ஞானாம்பிகைன்னு பேரு. இதே போல சாங்கியர்கள் என சொல்லக்கூடியவர்கள் தத்துவ தாத்துவங்களே உயிருக்கு அறிவை விளக்குங்கிறான். தத்துவம் தாத்துவம் ஜடம், அந்த ஜடமே அறிவை கொடுக்கும் என சொல்லி காட்டுகிறார். இவையெல்லாம் ஒரு பொருந்தாத கருத்துக்கள் இருக்கு. அந்த புரட்சமைகளுக்கு ஒரு மறுப்பு சொல்லி
நமக்கு தெளிவினை கொடுக்கும் முகமாகத்தான் போதியது. அதை நீ தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த போதியது என்பதற்கு சில உரையாசிரியர்மார்கள் போது என்பதற்கு பொருள் குணம் என்று சொல்வார்கள். அது குணம் என்று அவர்கள் பொருள் எடுத்துக் கொள்கிறார்கள். போதியது என்றால் உயிர்களுக்கு எடுத்துக்கொண்டால் ஊரிலான் பேரிலான் குணம் குறியிலான் வருது. இன்னொரு இடத்துல என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று திருக்குறள் வருகிறது. அப்போ குணம் என்று அவனிடம் இருக்கிறது என்று ஒரு இடத்துல வருகிறது, குணம் என்பது அவனிடத்தே இல்லை என்று வருகிறது. அப்போ அவனுடைய குணம் என்பது என்ன, இல்லை என்பது என்ன, அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். இதிலேயே எது இறைவனிடம் இல்லாத குணம் என்றால் உயிர்களிடத்தே மாயா குணமாக ராட்சதம் தாமசம் சத்துவம் என்று முக்குணம் இருக்கிறது. இந்த முக்கும் சிவனிடத்தே இல்லை, அதனால்தான் அவனுக்கு குணவிலி என்று மணிவாசகர் குறிப்பிட்டார் நீதல் விண்ணப்பத்தில். ஆனால் என் குணத்தான் என சொல்லக்கூடியது மங்கள குணம். சிவபெருமானிடத்தில் எண்ணற்ற நற்குணங்கள் இருக்கிறது உயிர்களுக்கு சகாயமாக. ஆனால் அவனது பரத்துவத்தை பேசுவதற்கு எட்டு குணங்கள் சிறப்பித்து பேசப்படுகிறது. ஆகையினாலே இது போது என்பதை குணமாகவும் கொண்டு அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார். அடுத்து கண் ஏது, இந்த கண் என்பது இங்கே உயிரை குறித்தது. இந்த உயிரை எப்படி குறிக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது இந்த செய்தியை தொடர்ந்து வரும். இப்ப ஒருத்தன் காலையில 5 மணி அளவிலே வீதிக்கு வருகிறான். வீதிக்கு வருகின்ற பொழுது மின்சாரம் போய்விட்டது. அந்த இருளிலே வருகின்ற பொழுது அவன் காலிலே ஏதோ தென்படுகிறது. எடுத்து பார்க்கிறான், அது ஒரு தாள். அந்த தாள் என்னவென்று அவனுக்கு தெரியவே இல்லை. சிறு உடனே என்ன என்று தெரியவில்லை, இது என்ன தாள் என்று பார்க்கின்ற பொழுது தன் கையிலே இருக்கின்ற கைபேசியினுடைய அந்த ஒளியின சகாயத்தினாலே அந்த தாளை பார்க்கிறான். அது ரூபாய் நோட்டு என்று தெரிந்தது. உடனே அந்த நோட்டை மடக்கி பைக்குள்ள வச்சுக்கிட்டான். கவனமா கேட்கணும், ஒன்றுமே தெரியாத நிலை இருள். அந்த கை விளக்கை வைத்துக் கொண்டு ஏதோ லேசாக ரூபாய் தாள் என்று தெரிந்து கொண்டான். அது கை விளக்கினுடைய சகாயமாக ஓரளவு தெரிந்து கொண்டான். இப்ப பிரிந்து பார்த்தால் யாரேனும் பார்த்து விடுவார்கள் என்பதற்காக பையிலே வைத்துக் கொண்டு சூரிய வெளிச்சம் வந்த பின்பு அந்த நோட்டை எடுத்து பார்க்கிறான். அது ரூபாய் தாள். இப்ப தொடக்கமாக தெரிகிறது, 500 ரூபாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இருளிலே ஏதோ ரூபாய் தாள் என்றுதான் கண்டான். ஆனால் வெளிச்சம் வந்த பின்பு நன்றாக பார்க்கின்ற போது 500 ரூபாய் தாள் என்று பார்த்து இன்னும் உற்று பார்க்கிறான். இந்த 500 ரூபாய் தாள் ஏற்கனவே செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பழைய தாள்.

வெளிச்சத்திலே முற்றும் நன்றாக கண்டது. இது எதை போன்றது என சொன்னால், இருளாகிய இந்த ஆன்மா இருளாகிய அந்த கேவல நிலையில் ஒன்றும் அறியாமல் இருக்கிறது. சகல நிலைக்கு வருகின்ற பொழுது சக்தியின் துணையினால் சகல நிலைக்கு வருகின்ற பொழுது ஏகதேச அறிவை பெறுகிறது. ஏகதேச அறிவினை பெற்ற இந்த ஆன்மா சகல நிலையில் இருந்து சுத்த நிலை முத்தி நிலைக்கு வருகின்ற பொழுது சூரிய ஒளியில் கண்ட அந்த தாளினுடைய ஒரு நுட்பத்தையெல்லாம் கண்டதை போல ஆன்மா மிகவும் விளக்கமாக காணும். இதுதான் சொல்லப்படுகிறது. ஆகையினாலே இந்த இடத்திலே இந்த கண் ஏது என சொல்லக்கூடியது இந்த உயிருக்கு ஓமையாக வைத்து சொல்லப்படுகிறது. எனவே இந்த இடத்துல ஐந்தெழுத்து மந்திரத்தை வைத்து இங்கே பேசப்படுகிறது. இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தில் சொல்லப்படுகிறது, இந்த உயிரானது முதலில் மரத்தின் கண் அழுந்தி இருக்கிறது. மழுந்தி இருக்கின்ற அந்த ஆன்மாவே வகாரமாகிய அந்த சக்தியானது நகாரமாகிய புரோதான சக்தியாக மாறி உயிருக்கு சிந்தி விளக்கம் கொடுக்கிறது. அதற்கு பின்பு சிவத்தை அடைய அந்த உயிரானது விளக்கமாக அது காணுகிறது என சொல்லப்படுகிறது. எனவே இந்த இடத்திலே உயிர் என ஒன்று உண்டு என்று ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. உயிர் என ஒன்று, அது ஆனமலத்திலே அழுந்தி அறியாமல் கிடக்கிறது, சகல நிலைக்கு வருகிறது, சித்த நிலைக்கு வருகிறது என்று சொல்லப்படுகிறது. இதை ஆனால் ஒரு சாரார் உயிர் என ஒன்றே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று உயிர் என சொல்லக்கூடியதை வேறொரு விதமாக சொல்லுவார்கள். ஒரு சாரார் உடலே உயிர் என்று சொல்லுவார்கள். ஒரு சாரார் நம்முடைய பொறிகளே உயிர் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சாரார் கரணங்களே உயிர் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு சாரார் காற்றே உயிர் என சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சாரார் பிரம்மத்தில் இருந்து பிரிந்து வந்ததுதான் நம்முடைய உயிர் என சொல்லப்படுகிறது. ஆனால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்துக்கள். பிரம்மத்திலிருந்து உயிர் பிரிந்தது என சொன்னால் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்பது அடிபட்டு விடுகிறது. அந்த ஒன்றே குலம் என்பது உயிர்கள் கூட்டத்தையும் ஒருவனே தேவன் என்பது சிவத்தையும் இங்கே குறிப்பிடப்பட்டு விட்டது. ஆகையினாலே பிரம்மத்தின் வேறாக உயிர் ஒன்று உண்டு, உடம்பின் வேறாக உயிர் ஒன்று உண்டு. உடம்புக்கு வேறாக உயிர் ஒன்று இருக்கு. சில பேர் உடம்பே உயிர் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனா அந்த உடம்புக்கு வேறு, உடம்பிலிருந்து உயிர் வேறு என்பதை எப்பொழுது சொல்லலாம் என சொன்னார். ஒருவன் இறந்து விட்டான் என சொன்னார் என்ன அந்த உடம்புக்கு சொல்லுகிறோம். அது வரைக்கும் அவனை பெயரை சொல்லி அழுக்கின்றோம். ஆனால் இறந்து விட்டால் அவனுக்கு பிணம் என்று பெயர் வைக்கிறோம். ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு. எனவே ஒரு உடலுக்கு பெயர் என்பது உயிரால் தான் வந்தது. ஆகையினாலே உடலுக்கு வேறாக உயிர் என ஒன்று உண்டு என்று அந்த உயிர் கொள்கையிலே அங்கே வைத்திருக்கிறார். இரண்டாவது, நம்முடைய நூல்களிலே நம்முடைய உயிரானது அவத்தை உறுகிறது என்று அங்கே சொல்லப்படுகிறது. அவத்தை என்றால் அப்ப நமக்கு ஏற்கனவே இதிலே கூறியபடி இந்த உயிரானது கேவல நிலையிலே ஆணவமலத்திலே அழுந்தி ஆணவமரமாகவே கிடைக்கிறது. அம்மையான அம்மையினுடைய அனுக்கிரகத்தினாலே அது தூண்டப்பட்டு தனுக்கரண பூர போகங்களை பெற்று பிறப்பு இறப்பை அடைந்து சகல நிலைக்கு வருகிறது. அதிலிருந்து பக்குவப்பட்டு சாதனங்களை செய்து குருவினுடைய அனுக்கிரகத்தினாலும் உபதேசத்தினாலும் அது சித்த நிலைக்கு வருகிறது, சகல நிலையிலிருந்து வருகிறது. இப்படி கேவல நிலையிலே இருப்பது இரவு. அது சகல நிலைக்கு வருகின்ற பொழுது பகல். கேவல நிலையில் இருப்பதே இரவு என ஒன்றும் அறியாமல் இருக்கிறது. ஒரு குருட்டு குழந்தையானது இருட்டிலே அசைவிட்டு கிடப்பதை போல கிடக்கும். அதனால கேவல நிலை இரவு என்று சொல்லப்படுகிறது. சகல நிலை என சொல்லக்கூடியது பகல். இந்த பகல் என சொல்லக்கூடியது கேவல நிலையாகிய அந்த இரவினை காட்டிலும் ஓடி பொருந்தியது. ஆடை நேரத்தை பகல் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த அவத்தையினை ஆன்மா அடைகிறது. எனவே இருளாம் வெளியேது என்று சொல்லக்கூடியது அஞ்ஞானமாகிய சகலாவத்தை ஏது, அஞ்ஞானமாகிய சகலாவத்தை ஏது என்று அங்கே சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் வருகின்ற பொழுது இந்த உயிரானது இந்த மூன்று அவத்தைகளையும் உருகிறது என்பதற்கு அழகாக மாதவ சிவஞான சுவாமிகள் செப்பரி அகிலாண்டேஸ்வரி பதிக

இதை குறிப்பிட்டு காட்டுகிறார். செம்புரு களிம்பன அனாதிமலமூழ்கி இருள் சேரும் அடர்மினி என்னவே, தெளிவற்ற கேவலத்து அசைவற்று இருந்து மலசேட்டையால் குழவி குருடர் தம் பிரியினால் உற்ற கோல் நோக்க அவை

ஆனால் இந்த உயிர்கள் இப்படி எல்லாம் அது என்ன செய்வதில்லை, அது அவத்தை உறுவதில்லை, இவையெல்லாம் இல்லாதது என்று ஒரு சாரார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்மையை எல்லாம் உறவோர் அறியும்படியாக வையம் எல்லாம் அறிய புறச்சமயத்தார்களும் இந்த உண்மையை தர்க்கவாதத்தால் நான் அறிவிப்பேன் என்று கொடி கட்டினேன் என்று சொல்லி கேட்டுகிறார். வையமெல்லாம் அறிய நீ அறிய, நீ அறிய என்றால் என்னுடைய ஆன்மபோதத்தால் என்னுடைய அறிவினால் நான் சொல்லவில்லை, என்னுள் இருக்கின்ற எனக்கு வாக்காக நீ வருகின்ற அந்த சிவமாகிய உன்னையே சாட்சியாக வைத்து, அதாவது தன்முனைப்பற்று திருச்சிற்றம்பரமனையே சாட்சியாக வைத்து நீ அறிய கோபுரவாசல் கொடிகட்டினேன். சாத்திர உபதேசம் செய்து சைவ நெறியில் இருத்து சிவானந்த அனுபவம் பெறச் செய்வோம், அந்த வல்லமையை நான் காட்ட கொடி செய்து கொடி கட்டுகிறேன் என சொல்லி காட்டுகிறார். இந்த இடத்துல தன்னுடைய வாக்கு சிவவாக்காக கூறுகிறார். நீ அறிய தன்முனை பற்றி சொல்லி காட்டுகிறார். இதற்கு சான்று என்னன்னா, இரட்டை புலவர்கள் திருவாமாத்தூர் கலம்பகம்னு ஒன்று செஞ்சார்கள். அதில் 61வது பாடல்ல ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். அந்த திருவாமாத்தூர் கோயில் எப்படி இருக்கிறது என சொன்னால், நம்முடைய பம்பைக்கு கீழ்கரையிலே, பம்பை நதியினுடைய கீழ்கரையிலே கோயில் இருக்கிறது. ஆனால் அவர் பாடலிலே பம்பை மேற்கரை கோயில் கொண்டார், மேற்கரையில் இருப்பதாக பாடிட்டார். இரட்டை புலவர்கள் அந்த அந்தகர் உடனே எல்லாரும் ஆட்சேபனை பண்ணிட்டான், நீ இந்த திருக்கோயிலானது பம்பை நதிக்கு கீழ்கரையிலே இருக்கிறது, நீ மேற்கரையில் கோயில் கொண்டா, நீ தவறாக சொல்லிவிட்டாய் என்றார். அப்பொழுது அந்த அந்தகர் ஒன்றுமே சொல்லவில்லை, இது நான் சொல்லவில்லை, நானும் அறியேன் அவளும் போய் சொல்லாதான், நான் இதில் உள்ளிருக்கின்ற ஞானாம்பிகை அப்படி சொல்ல வைத்தாள்னார். அப்படி சபை திகைத்தது. இந்த வாதத்தை நாளைக்கு வைத்துக் கொள்வோம் என்று முடித்தார்கள். அந்த இரவிலே மழை பெய்தது. மழை பெய்ததிலே பெரும் வெள்ளப்பெருக்கு எடுத்து கோயிலுக்கு பக்கத்துக்கு சென்று கொண்டிருந்த அந்த ஆறானது திசை மாறி கோயிலுக்கு அடுத்த திசை வழியாக சென்று விட்டது. அதாவது கீழ்பக்கமாக பாய்ந்து கொண்டிருந்த நதியானது மேல் பக்கமாக பாய்ந்து கொண்டிருந்தது. ஆகையினாலே இப்படி இரவோடு இரவாக ஒரு வெள்ளப்பெருக்கு எடுத்து அந்த நதியையே கோயிலுக்கு பின்பக்கமாக சென்றது, முன்பக்கமாக சென்றும்படியாக அந்த அருள் பிறந்தது. இதை எதற்கு குறிப்பிடுகிறேன் என சொன்னார், ஞானாசிரியன்மார்கள் வாக்கில வருவது எல்லாம் சிவ வாக்கே, ஆகையினாலே தான் நான் சொல்லுவதை நீ அறிய உன்னையே சாட்சியாக வைத்து கோபரவாசலில் கொடிகட்டினேன் என்று சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த இரண்டாவது திருப்பாடலினுடைய கருத்தானது சிவனே வேதப்பொருளாக திகழ்கின்றான், அவனே முழுமுதல் பொருள். சக்தி என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கின்றாள், அந்த சக்தி என சொல்லக்கூடிய அபிநயிதான் நமக்கெல்லாம் அனுக்கிரகம் செய்து கொண்டு வருகிறான். இரண்டாவது உயிர்கள் என் உயிர் என ஒரு நித்திய பொருள் உண்டு. அந்த உயிரானது கேவலாவத்தை சகலாவத்தை என்றெல்லாம் அவத்தை பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த உண்மையெல்லாம் நாம் அறிந்தபடி புறச்சமைகளுக்கும் உபதேசித்து அவர்களும் என்ன செய்தல் வேண்டும், உயிரல் வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு உபதேசிக்கிறேன் என சொல்லி இந்த சாஸ்திர உண்மையை சொல்லுகிறார். எனவே சைவ சித்தாந்தம் தான் புறச்சமைகள் எல்லாவற்றிற்கும் அங்கே மறுப்பு கூறி சரியான கருத்தினை ஸ்தாபனம் செய்யும் என்பதற்கு மாதவ சிவஞான சுவாமிகள் கலசிப்பதித்து பத்தாம் தாதியில் கூறிய அந்த திருப்பாடலை கூறி நிறைவு செய்கிறேன்.

0: கலந்து ஒன்றாகி ஆறினேன் வருத்தம் எல்லாம் கலசைக்கோன் அருளினாலே. எனவே சைவ சித்தாந்தம் தான் முடிந்த முடிவாக உண்மை பொருளை உணர்த்துவது, அவைகளையெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு துணையாக இருப்பதுதான் சைவம்.ஓஆர்ஜி. இந்த அமைப்பு செய்கின்ற இந்த பேருபகாரத்திற்கு இந்த சைவ உலகமே கடமைப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அடுத்த சிந்தனையை நாளை மூன்றாவது திருப்பாளராக வைத்து சிந்தனை மேற்கொள்வோம் என தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம்.ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: பண்டார சாத்திர சிந்தனையிலே அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த தசகாரியங்கள் என்ற நூலிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. அம்பலவான தேசிகர் தசகாரியத்திலே தசகாரியம் என்ற அந்த 10 படிநிலைகளில் பாசஞானமாய் இருக்கின்ற உயிரினத அறிவு பசுஞானம் என்ற நிலைக்கு உயர்ந்து பின் அதனையும் கடந்து சிவஞானம் என்ற முடிவான நிலையினை எழுதுகின்றது. ஆகவே தசகாரியங்களிலே பாசஞானம், பசுஞானம், சிவஞானம் என்ற 3 நிலைகளும் வருகின்றன. ஆகையால் தசகாரியங்கள் 10 உணர்வதற்கு இந்த 3 ஞானங்களை பற்றிய பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் என்ற இந்த 3 ஞானங்களை பற்றிய தெளிவு முதற்கண் இருக்க வேண்டும். ஆகையினாலே தசகாரியங்களை ஆசிரியர் வகுத்துச் சொல்வதற்கு முன்பாக இந்த பாசஞான, பசுஞான, பதிஞானங்களை பற்றி விளக்குகின்றார். பதிஞானம் என்றாலும் சிவஞானம் என்றாலும் ஒன்றுதான். பாசஞானம், பசுஞானம், சிவஞானம் ஆகிய 3 ஆசிரியர் விளக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் முந்தைய சிந்தனைகளிலே பார்த்திருந்தோம். அந்த சிவஞானம் பெறுவதற்கு உரிய நிலையிலே ஆன்மா விளங்கும் பொழுது அந்த ஆன்மாவிற்கு சத்தினிபாதம் என்ற நிலை ஏற்படும். அதாவது உலகத்திலே எத்தனையோ ஆன்மாக்கள் இருந்தாலும் சிவஞானம் பெறுவதற்கு உரிய நிலையினை குறிப்பிட்ட ஒரு ஆன்மா மட்டும் எவ்வாறு அடைகின்றது என்றால், அந்த ஆன்மாவிற்கு மலச்சக்தியானது நன்கு வலிமை குன்றி இருக்கின்றது. எதனால் அந்த ஆன்மாவுக்கு மட்டும் மலச்சக்தி நன்கு பெற்றிருக்கின்றது என்று சொன்னால், அந்த ஆன்மா சிவ வழிபாடுகளாகிய சரியை, கிரியை, யோகம் ஆகிய 3 அவற்றுக்கு உரிய தீர்க்கையை பெற்று சிறந்த முறையிலே நியமமாக நின்று இந்த சரியை, கிரியை, யோகங்களை பல பிறவிகளிலே அனுஷ்டித்து வந்ததனாலே, அதன் பயனாலே அந்த ஆன்மாவிற்கு மலச்சக்தி நன்கு குன்றி அதன் பயனாக அந்த ஆன்மாவின் அறிவிடத்திலே திருவருட்சார்பு மிகுதியாக விளங்கும். இவ்வாறு மல வலிமை நன்கு குன்றி திருவருட்சார்பு மிகுதியாக விளங்குகின்ற அந்த நிலைதான் சத்தினிபாதம் என்று கூறப்படும். அந்த சத்தினிபாதம் பெற்ற ஆன்மாதான் குருவின் உபதேசத்திற்கு உரியது. அந்த ஆன்மாவுக்குத்தான் சிவபெருமான் ஞான குருவாக எழுந்தருளி வந்து ஞானோபதேசம் வழங்குவார். அந்த ஆன்மாதான் பாசஞானத்தையும் பசுஞானத்தையும் கடந்து முடிவான சிவஞானத்தை பெற்று வீடு பேறியது. ஆகவே 3 ஞானங்களையும் விளக்கிய ஆசிரியர் முடிவான ஞானமாகிய சிவஞானத்தை பெறுவதற்கு இன்றியமையாது வேண்டப்படுகின்ற சத்திரிவாத நிலையினை 2 பாடல்களிலே அருமையாக விளக்கி கூறினார். 3 பாடல்களிலே கூறினார். சத்திரிவாதம் ஒற்ற ஆன்மாதான் குருவர்களுக்கு பாத்திரமானது. அந்த ஆன்மாதான் பாசஞான, பசுஞானங்களை கடந்து சிவஞானத்தை பெற முடியும். ஆகையினாலே தசகாரியம் அந்த 10 காரியங்களிலே பாசஞானமும் பசுஞானமும் கடந்து சிவஞானம் எய்த பெறுதல் விளக்கப்படுவதனாலே, அந்த பாசஞான, பசுஞானங்கள் என்பவை எவை, அவற்றை கடப்பதற்குரிய ஆன்மாவின் நிலை என்ன, அந்த சத்திரிவாத நிலை என்ன போன்ற தொடக்கத்தில் சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் சொல்லி அதன்பின் தசகாரியத்தை வகுத்துக் கூறுகின்றான். இத்தகைய ஒரு சிறப்பான விளக்கங்களை நம்முடைய அம்பலவான தேசிகர் தசகாரியத்தில் மட்டுமே பார்க்க முடியும். வேறு எத்தனை சாத்திரங்கள் படித்தாலும் பாசஞானம் என்றால் இன்னது, பசுஞானம் என்றால் இன்னது, சிவஞானம் என்பது இன்னது, சத்திரிவாதம் என்பது இன்னது என்று இங்கே கூறப்பட்டுள்ள அளவிற்கு விளக்கமாக கூறப்படவில்லை. அத்தகைய தனிச்சிறப்புடையது நம்முடைய அம்பலவான தேசிகர் தசகாரியமாகும். ஆக அந்த வகையிலே சத்திரிபாதமுற்ற ஆன்மாவை பற்றி விளக்கத்தை நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். இனி இவ்வாறு சத்திரிபாதமுற்று உலகை கண்டு அஞ்சி, பிறவிக்கு அஞ்சி, வீடு வேறையே குறியாக கருதி நிற்கின்ற அந்த ஆன்மாவிற்கு சிவபெருமான் விரைந்து குருவாக எழுந்தருளி வந்து அதற்கு நல்லறிவை, அந்த நல்லறிவாகிய சிவஞானத்தை அருளி, முப்பொருள் உண்மையினை, முப்பொருள்களின் சிறப்பியல்வையும் உணர்த்தி அந்த ஆன்மாவின் எஞ்சியுள்ள பாசசக்தியையும் முற்றிலுமாக கெடுத்து அதற்கு முடிவான சிவபோகமாகிய வீடு வேற்று வழங்குவான். இந்த கருத்து வருகின்ற பாடலிலே 13 பாடலிலே சொல்லப்படுகின்றது. 12 பாடல் தீவிரதர சத்தியவாதம் உற்ற ஆன்மாவினுடைய நிலையினை உணர்த்தியது. இந்த 13 பாடலிலே அந்த ஆன்மாவிற்கு சிவபெருமானே குருவாக வருவான் என்ற உண்மை உணர்த்தப்படுகின்றது. இந்த 13 பாடலை பார்க்க வேண்டும். புகுத்தி நன்கு அறிவு உளத்து பொய்மலம் புறம்பதாக அகற்றி பேரறிவே ஆக்கி ஆகும் முப்பொருள்கள் கண்டு பகுத்திட உளத்தில் நின்ற பரம்பொருள்தானே இந்நாள் சகத்து அவதரித்து உள்ள திகைப்பது தீர்க்கும் ஆசான் என்பது 13 பாடல். அதாவது ஆசானாக ஞானாசிரியனாக எழுந்தருளி வருபவன் யார் என்றால், இதுகாரும் உள்ளத்திலே நீங்காமல் இருந்து இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று மணிவாசக பெருமான் குறிப்பிட்டருளியது போல, அறிவுக்கறிவாய் விளங்கி ஆனால் தோன்றாத்துணையாக இருந்து கொண்டு வினைப்போகங்களை உணர்த்தி வந்த அந்த திருவருளே, அந்த சிவமே இப்பொழுது குருவருளை உடைய ஞானாசிரியனாக எழுந்தருளி வருகின்றான். எழுந்தருளி என்ன செய்வதற்காக எழுந்தருளி வருகின்றான் குருவாக என்றால், புகுத்தி நன்கு அறிவு உளத்து, நன்கு அறிவு உளத்து புகுத்தி என்று மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். நன்கு அறிவு, நன்கு அறிவு என்பது நல்ல அறிவாகிய சிவஞானம். அந்த நல்ல சிவஞானத்தை உளத்து புகுத்தி, உளம் என்பது இங்கு ஆகுபெயராக ஆன்மாவை குறித்தது. ஆகவே அறிவு உளத்து நன்கு புகுத்தி, நன்கு அறிவு, நன்கு அறிவு, நன்கு அறிவு என்பது சிவஞானம். அதை உளத்து புகுத்தி ஆன்மாவிடத்திலே அந்த சிவஞானத்தை விளையச் செய்து, நல்ல சிவஞானத்தை ஆன்மாவிடத்திலே விளையச் செய்து, பொய்மலம் புறம்பதாக, அதாவது பொய்மலம் என்பது பொய் உலகத்தையே நாடச் செய்கின்ற ஆணவ மலம். ஆணவ மல சார்பின் காரணமாகத்தான் உலகப்பற்று விளைகின்றது. ஆகவே அந்த பொய்ச்சார்பையே தருகின்ற ஆணவ மலத்தை புறம்பாக அகற்றி, ஆன்மாவுக்கு புறம்பாக அகற்றி பேரறிவை ஆக்கி, ஆணவ மலம் அகன்றமையினாலே உயிரினுடைய சிற்றறிவு சிவஞான சார்பின் காரணமாக பேரறிவாக விளங்குகின்றது. எனவே பேரறிவை ஆக்கி என்றார். அந்த பேரறிவின் துணை கொண்டுதான் உயிரானது முப்பொருள்களின் சிறப்பியல்பையும் அறிகின்றது. முப்பொருள்களையும் ஆன்மா பகுத்து உணர்ந்திட யார் உருவாக வருகின்றார்? இந்நாளில் உலகில் அவதரித்து உள்ள திகைப்பினை தீர்க்கும் ஞானாசிரியன் யாரோ எனில், அறிவுக்கு அறிவாக விளங்கும் இறைவனே ஆவன். உலகிலே அவதரித்து உள்ளத்து திகைப்பினை தீர்க்கும் ஞானாசிரியன் எவ்வாறு திகைப்பினை தீர்க்கின்றான்? சிவஞானத்தை ஆன்மாவிடத்திலே விளையச் செய்கின்றான். அதன் மூலம் ஆணவ மலத்தை புறம்பாக நீக்குகின்றான். ஏன்னா ஒளி வந்துவிட்டதென்றால் இருள் அகல்வதை தவிர அந்த இருளுக்கு வேறு வழி கிடையாது. இருள் அகன்றோட வேண்டியதுதான். ஒளி வந்துவிட்டான். அது மாதிரி குருவானவர் சிவஞானத்தை ஆன்மாவிடம் விளங்கச் செய்கின்றார். அப்ப ஆணவ மலம் புறம்பாக நீக்க வேண்டியதுதான். அது நீங்கியதனாலே, சிவஞானம் சேர்ந்ததனாலே என்ன பயன்? உயிருக்கு உயிரின் அறிவு, அந்த சிற்றறிவு என்ற நிலையில் நின்றும் உயர்ந்து பேரறிவாக விளங்கக்கூடிய நிலையை அடைகிறது. அந்த பேரறிவின் துணை கொண்டுதான் முப்பொருள்களையும் பகுத்து அவற்றின் சிறப்பியல்பினை ஆன்மா உணர்கின்றது. உணரும் பொழுது அது தன் திகைப்பு நீங்கி தெளிவு பெறுகின்றது. ஆக இவ்வாறு சிவஞானத்தை விளையச் செய்து, ஆணவ மலத்தை நீக்கி, உயிரின் அறிவை பேரறிவாக்கி, முப்பொருள்களின் சிறப்பியல்பையும் அந்த உயிர் உணருமாறு செய்து, அந்த உயிரினுடைய திகைப்பை இவ்வாறு நீக்கி தெளிவு தந்த அந்த ஞானாசிரியன் யார் என்றால், அறிவுக்கு அறிவாய் விளங்கும் இறைவனே என்று இந்த பாடல் மிகச்சிறப்பாக உணர்த்துகின்றது. சிவஞான போதத்தை 8 சித்திரத்தை பார்த்தால் மிக சுருக்கமாகத்தான் சொல்லியிருக்கின்றார். தம் முதல் குருவுமாய் என்று சொல்லியிருக்கின்றார். ஆக இங்கு வந்து மிக விளக்கமாக இந்த பாடலிலே அருள் செய்திருக்கின்றார்கள் நம்முடைய குருமூர்த்திகளாகிய அருள் திரு அம்பலவானந்த சிவமூர்த்திகள். சித்தியாரை பார்த்தாலும் மண்ணும் அருட்குருவாகி என்று அதிலும் சுருக்கமாகத்தான் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே முதல் நூல்களிலே சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ள அந்த செய்திகளை விளக்கமாக, விளக்கமான பாடல்களாக மிக தெளிவாக நாம் உணரும் வண்ணம் அருள் செய்துள்ளவை நம்முடைய பண்டார சாத்திரங்கள் தான். ஆகவே இந்த சாத்திரங்கள் நமக்கு இன்றியமையாதவையாக, நிகண்ட சாத்திரங்கள் மட்டுமே போதுமானவை அல்ல. இந்த பாடல்களைத்தான், இந்த பாடல்களுடைய கருத்துக்களைத்தான் உரைநடை வடிவிலே உரையாக சிற்றுரை, மாபாடியம், பொழிப்புரை என்றெல்லாம் சிவஞான போதத்துக்கும் சித்தியாருக்கும் இந்த குருபரம்பரையிலே வந்தவர்களாகிய திராவிட மாபாடிய கர்த்தர் மாதவ சிவஞானவர்கள் இந்த பண்டார சாஸ்திர பாடத்தின் பிடிவாகத்தான் நம்முடைய உரையினை வைத்துள்ளார்கள். அதனால் அந்த உரையை அப்படி சிறப்புற்று திகழ்கின்றது. அந்த உரை திறத்துக்கெல்லாம் மூலமாக இருப்பவை இந்த பண்டார சாஸ்திரங்கள் என்று நாம் கூறலாம். ஆக இவ்வாறு குருமானவர் உயிருக்கு சிவஞான சார்பை ஏற்படுத்திவிட்டார், உயிரின் அறிவை பேரறிவாக ஆக்கிவிட்டார். சிவஞானத்தை சார்ந்தால் மட்டும் உயிரின் அறிவு எப்படி பேரறிவாகின்றது என்றால், உயிரின் அறிவுக்கே முக்கியமான இயல்பு என்ன? உயிரின் அறிவு தானாக விளங்கும் இயல்பு ஒரு நாளும் இந்த உயிர் அறிவுக்கு கிடையாது. சார்ந்ததன் வண்ணமாய் விளங்குவதுதான் உயிர் அறிவு. சிவஞானம் பேரறிவு தானே, சிவஞானத்தை சிற்றறிவு சொல்லலாமா? கூடவே கூடாது. சிவஞானம் பேரறிவு. ஆகவே பேரறிவாகிய சிவஞானத்தை உயிரின் அறிவு சார்ந்ததனால் உயிரின் அறிவும் பேரறிவாக விளங்குகின்றது, சார்ந்ததன் வண்ணமாக. அதான் அதில் உள்ள கருத்து. ஆக உயிரின் அறிவு இவ்வாறு பேரறிவு ஆகியாச்சு. இன்னும் உயிருக்கு வந்து சிவபெருமான் தான் உணர்த்த வேண்டுமா என்று ஒரு கேள்வி. அதற்கு அருமையாக விடை கூறுவது அடுத்த பாடம். என்னவென்றால், உயிரின் அறிவு பேரறிவாக விளங்கலாம், ஆனால் அதனுடைய இயல்பு மாறாது. உயிருடைய இயல்பு என்ன? அறிவிக்கு அறிவு தான் உயிர் இயல்பு. அது முத்தி நிலையிலும் மாறாது. அப்ப பெத்த நிலைக்கும் முத்தி நிலைக்கும் பெரிதாக என்ன வேறுபாடு அப்படின்னா, பெத்த நிலையிலே உயிர் சிவபெருமான் அறிவித்தால் தான் அறிகின்றது. முத்தி நிலையிலும் உயிர் சிவபெருமான் அறிவித்தால் தான் அறிகின்றது. அப்ப என்ன வேறுபாடு என்றால், பெத்த நிலையிலே உயிரானது சிவபெருமான் அறிவித்தால் அறிகின்றது என்றால், உலகத்தை அறிவித்தால் அந்த உயிரானது தான் செய்த வினைக்கீடாக சிவபெருமான் உலக விடயங்களை உணர்த்த உணர்ந்து வருகின்றது. சிவபெருமான் குருவாக இருந்தவர்கள் வந்து தன்னை உணர்த்தினால் பெத்த நிலையில் இருக்கின்ற உயிர் உணர்மா? உணராது. நல்ல பக்குவப்பட்டு பெத்த நிலையை கடந்து முத்தியடையக்கூடிய பக்குவத்திலே இருக்கின்ற உயிர் தான் அப்படி குருவாக இருந்தவர்கள் வந்து உணர்த்தினால் உணரும். அப்பதான் அல்லதுதான் எல்லாருக்குமே குருவாக இருந்தவர்கள் வந்து உணர்த்தலாமே. ஆகையினாலே பெத்த நிலையிலும் உயிர் அறிவித்தால் தான் அறியும் என்றால், சிவபெருமான் அறிவித்தால் வினைக்கீடான விடயங்களை அறியும். முத்தி நிலையில் சிவபெருமான் தன்னை அறிவிக்கின்றான். ஆகையினாலே முத்தி நிலைக்கு நிச்சயமாக சிறப்பு உண்டு. ஆகை அந்த முத்தி நிலையிலும் இறைவன் காட்டினால் அன்றி உயிர் காணாது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டு தந்து விளக்குவதுதான் 14 பாடம். அண்டிடம் படலம் கீன்று அங்கு அழித்திட ஒளியை கற்கு, கண்டிடும் பொருள்கள் ஒன்றும் கண்டிடாவாறு போல, விண்டிடும் மலம் உனக்கு விளங்கிடும் அறிவு மேலாய், கொண்டிடும் பொருள்கள் காட்டிக் கொடுத்தினி நன்றி காணாய். எடுத்துக்காட்டு மூலமாக விளக்குகின்ற பாசம் நீங்கினாலும் உயிர் அறிவானது சிவபெருமான் அறிவித்தால் தான் அறியும். பாசம் நீங்கிய பிறகும், ஆணவமலம் முற்றிலும் நீங்கிய பிறகும் கூட சிவபெருமான் அறிவித்தால் தான் உயிர் அறியும் என்பதற்கு உதாரணம், உயிரின் அறிவை விட்டு பாசம் நீங்குதல் எதை போன்றது என்றால், அந்த குருடனுடைய கண்ணை விட்டு அந்த கண் பார்வையை மறைத்திருந்த படலம் நீங்குதல். உயிரின் அறிவை மறைத்திருந்த ஆணவமலம் நீங்குதல் எதை போன்றது என்றால், கண் பார்வையை மறைத்திருந்த அந்த விழிப்படலம் நீங்குதல் போல. ஆகவே கண் படலத்தை கீறி கண்ணுக்கு ஒளியை கொடுத்தால் அந்த கண் தான் காணத்தகும் பொருள்களை காணும். வசவந்தான், படலம் நீங்கினால் கண் காணும். ஆனால் அப்பமும் அந்த கண்ணை உள்ளின்று உயிரானது செலுத்தி அந்த கண்ணுக்கு காட்ட வேண்டும். அதாவது நல்ல பார்வையுடையவர்களும் சில சமயம் பார்க்காமல் இருந்து விடுகின்றோம். நமக்கு முன்னாலேயே கூட நாம ஏற வேண்டிய பேருந்து செல்லலாம், நின்று செல்லலாம். ஆனாலும் சில சமயங்களிலே ஆழ்ந்த சிந்தனையிலே, வேறொரு தீவிரமான ஒரு சிந்தனையிலே ஈடுபட்டிருக்கும் பொழுது எதிரே நடப்பதை கூட கவனிக்காமல் போய்விடலாம். இதெல்லாம் ஏன் நிகழ்கின்றது? கண் விழித்திருந்தால் மட்டும் எல்லாவற்றையும் கண்டுவிடாது என்பதுதான் இதிலே விளங்கக்கூடிய உண்மை. கண் விழித்திருந்தாலும் உயிரின அறிவானது கண்ணை செலுத்தி அந்த கண் காணுமாறு செய்ய வேண்டும். அப்பந்தான் அந்த கண் வந்து காணுமே ஒழிய தானாக காணாது. அது போலத்தான் இங்க சொல்கின்ற அந்த படலம் நீங்கிய பிறகும் கண்ணானது தான் காணத்தகும் உருவங்களை காண வேண்டும் என்றால் உயிரறிவு செலுத்த வேண்டுமே. அதுபோல விண்டிடும் மலம் உனக்கு, இந்த ஞான நிலையிலே மலம் உனக்கு விண்டிடும், மலமானது உன்னை விட்டு நீங்கும். நீங்கும் வாஸ்தவம் தான், மலம் நீங்கும். ஆனாலும் மலம் நீங்கும் உயிரறிவும் மேலாக விளங்கும். விளங்கிடும் அறிவு மேலாய், அறிவு மேலாய் விளங்கிடும். மேலாய் விளங்கிடும் என்றால் பேரறிவாக விளங்கிடும். அப்படி பேரறிவாக உயிரறிவு விளங்கினாலும் கொண்டிடும் பொருள்கள் அந்த உயிரானது அறியத்தக்க பொருள்களை காட்டிக் கொடுத்தேன் நன்றி அந்த உயிர் காணாது. சிவபெருமான் அந்த அறிய வேண்டிய பொருளை சிவபெருமான் காட்டினால் அன்றி அந்த மலம் நீங்கிய உயிரும் பேரறிவு பெற்ற உயிரும் சிவபெருமான் காட்டிக் கொடுத்தால் அன்றி காணாது. எதை போன்றது என்றால் படலம் நீங்கிய கண்ணும் உள்ளின்று உயிர் செலுத்தினால் அன்றி காணாது. அதுபோல மலம் நீங்கிய உயிரும் பேரறிவு பெற்ற உயிரும் சிவபெருமான் அறிவித்தால் அன்றி அறியாது முத்தி நிலையிலும் என்ற உண்மையை உணர்த்தினார். ஆகவே ஞான குருவானவர் அந்த பாசத்தை நீக்கி சிவஞானத்தை வழங்கியவுடன் ஞான குருவின் வேலை முடிந்துவிட்டது என்பதல்ல. ஞான குரு வேறு சிவபேறு அல்ல. ஆகவே சிவத்தின் வேலை அதோடு முடிந்து விடவில்லை. பாசத்தை நீக்கியாச்சு, இன்னும் நீயே அறிஞ்சுக்கோ அப்படி இல்லை. உடனே இருந்து அந்த உயிருக்கு சிவமாகிய தன்னை உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். சிவனானது தன்னை தொடர்ந்து அந்த சிவம் உணர்த்தி கொண்டே இருக்கும். அந்த உயிரும் உணர்ந்து கொண்டே வரும். அதிலே அந்த நிலையான பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும். ஆகவே எப்போதும் முத்தி அடைந்த பிறகும் சிவபெருமான் துணை உயிருக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சிவபெருமானின் துணையின் எந்த நிலையிலும் உயிரானது தனித்து எதையும் அறிய முடியாது, எதையும் செய்ய முடியாது என்ற ஓர் உண்மையும் இங்கு இயைப்பு பற்றி குருவின் பெருமையை உணர்த்தும் முகமாக சேர்த்து உணர்த்தப்பட்டது. இதே கருத்து அடுத்த பாடலிடம் வலியுறுத்தி கூறப்படுகிறது. கன்னிகள் படலத்தோர்க்கு காட்டிலும் காணான் ஒன்றும், கன்னிகள் படலம் அற்றால் காட்டிடக் காணுமாபோல், உன்னிகள் மறைப்பும் இன்னே ஒளிந்தது உடல் உனக்கு திண்ணிய மறைப்பும் என்று தெளிந்திடும் ஒளியும் என்றான். அதாவது ஆணவ மலத்திலே இருக்கின்ற உயிருக்கும் ஆணவம் நீங்கிய உயிருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது என்பதை உணர்த்துகின்றார். படலத்தினாலே மறைக்கப்பட்ட கண்ணுக்கும் படலம் நீங்கிய கண்ணுக்கும் உள்ள வேறுபாடுதான். படலத்தால் மறைக்கப்பட்ட கண் அது கதிரவன் ஒளி காட்டினாலும் அந்த கண் எதையும் காணாது. படலம் நீங்கினால் கதிரவன் ஒளி காட்டினால் காணும். அதுபோல உயிருக்கு இருந்த அகையிருளாகிய ஆணவமல மறைப்பும் உருவருளாலே விரைந்து ஒளிந்தது. அதன் பிறகு அந்த உயிர் திருவருள் காட்டவே காண்கின்றது. திருவருள் சிவத்தை காட்ட இந்த உயிர் சிவத்தை காண்கின்றது. மலம் நீங்கிய உயிர் வந்து உலகத்தை அறிந்து ஒன்னும் ஆக போறதில்லை. உலகத்தை அறிவது உலக அனுபவம்னா எதுக்கு? உலக அனுபவம்னா வந்து உயிரின் மலச்சக்தியை கெடுப்பதற்கு தான். உலகத்தில் அனுபவம் உள்ளவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும்னா அனுபவம் பக்குவப்படுத்துறது மாதிரி நூலறிவு கூட அனுபவம் மாதிரி பக்குவப்படுத்தாது. அப்ப நூலறிவு வேண்டாமா அப்படின்னா இரண்டும் இணைய வேண்டும். நூலறிவு இல்லாமல் அனுபவம் மட்டும் இருந்து அதனால் பெறுகின்ற அறிவும் முழு பயனை தராது. அனுபவம் இல்லாமல் நூலறிவு மட்டுமே உள்ள அந்த அறிவும் முழு பயனை தராது. நூலறிவோடு அனுபவமும் சேரும் பொழுதுதான் அது சிறப்பாக விடும். அதான் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு என்று திருவள்ளுவர் பெருமான் ரெண்டையும் சேர்த்து சொன்னார். நூலறிவை நூல் மூலமா படித்த கருத்தை எப்போ நல்லா உணர்ந்து பார்க்கான்னா அனுபவமும் சேரும் பொழுது, நூலறிவோடு அனுபவமும் சேரும் பொழுதுதான் அதனை நன்கு உணர்ந்து பார்க்கின்றான். ஆகவே இந்த உலக அனுபவம் இருக்கின்றதே அதுதான் ஒருவனை பண்படுத்தும். பண்படுத்தும் என்றால் அவனுடைய மலச்சக்தியை கெடுக்கும். சித்தாந்த பொருள் அதுதான். ஆகையினாலே மலச்சக்தி மலமே முற்றிலுமாக நீங்கி சிவஞானத்தை பெற்ற உயிர் ஏன் அதை உலகத்தை காணணும்? உலகத்தை எதற்காக இத்தனை பிறவிகளிலே கண்டு வந்ததோ அதன் பயனையே அடைந்து விட்டது. பரிசெல்லாம் எழுதி வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து சான்றிதழ் வாங்கி அந்த பள்ளி படிப்பையே முடித்தவன் வந்து மறுபடியும் படிக்கணும். அது மாதிரி இந்த பல பிறவிகளிலே இருந்து நெறிப்படி ஒழுகி இந்த பிறவியை கடந்து முத்தி அடைந்தவன் அவன் ஏன் மறுபடியும் உலகத்தை அறிய வேண்டும், உலகத்தில் ஈடுபட வேண்டும் அவசியம் இல்லை. ஆகவே ஆனால் உடலானது இன்னும் நீங்காமல் இருக்கின்றது. அது நீங்குவதற்குரிய காலம் வரும்போதுதான் நீங்கும். உயிரானது உடல் சார்பை எல்லாம் விட்டு இந்த பாசஞானத்தை கடந்து பசஞானத்தையும் கடந்து சிவஞானம் கைகூடி விட்டது உயிருக்கு. ஆகவே உயிர் சிவச்சார்போடு நிலைத்து நிற்கின்றது. ஆனால் உடல் வந்து நீங்கும் காலம்தான் நீங்கும். அப்ப இந்த உடல் இந்த உயிருக்கு எப்படி இருக்கின்றது என்றால் இந்த உடலானது உயிருக்கு மறைப்பையும் செய்யவில்லை, இந்த உயிருக்கு தெளிவான ஒளியாகவும் விளங்கவில்லை. அதாவது உயிர் சிவத்தை அறிவதற்கு இந்த உடல் ஒரு தடையாக இருந்து மறைத்துக் கொண்டிருக்கவில்லை. அதே சமயத்தில் இந்த உயிரானது உடலை கொண்டுதான் அறிய வேண்டும் என்பது மாதிரி உண்ட உடல் தெளிவை தந்து கொண்டும் இருக்கவில்லை. நமக்கெல்லாம் உடல் எப்படி இருக்கின்றது? எதையும் இந்த உடலின் துணை கொண்டு அறிந்தால்தான் அறிந்தபடி, இல்லது ஓரறிவும் நமக்கு நடக்காது. இது நம்மகிட்ட உடல் இருக்கின்ற விதம். சீவன்முக்தி அடைந்தவர்களிடம் உடல் இது போல, அவர்களுக்கு உடல் காட்டினால்தான் எதையும் காண முடியும் இல்லை. அவர்கள் உடலுக்கெல்லாம் மேலான ஒரு துணை கிடைத்து விட்டது, அவர்களுக்கு திருவருள் துணை கிடைத்து விட்டது. ஆகவே உடலை சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயமே அவர்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. உடல் சார்பே தேவை. அவர்கள் உடலை கொண்டு அறியவில்லை, அருளால் தான் அறிகின்றார். வெளியில பார்ப்பவர்களுக்கு அவர்களும் நம்மள மாதிரி கண்ணின் துணை கொண்டுதான் காண்கின்றார்கள், செவியின் துணை கொண்டுதான் கேட்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கலாம். ஆனா அவர்கள் கண்டாலும் சரி, கேட்டாலும் சரி, சுவைத்தாலும் சரி, எல்லாம் அருளின் துணை கொண்டுதான். அதான் பூம்பாவை கண்டு ஞானசம்பெருமான் எப்படி கண்டார், அதான் அந்த வேற்றுமை சொன்னார், நான்முகன் திரோத்தமை எப்படி கண்டார். ஏன்னா அவன் வந்து இந்த ஊனம் கொண்ட உடம்பினாலே, மாயாகாரிய உடம்பினாலே அந்த ஐம்புரிகளாலே அறிகின்றான். அதனால மயக்கம் கொண்டு அழைகின்றான் திருவத்தமை மேல. ஆனா ஞானசம்பந்த பெருமான் எதனால் கண்டார்? கண்ணுதல் கருணை வெள்ளம் ஆயிரம் முகத்தார் கண்டார். ஆயிரம் முகம்னா எங்கும் பறந்திருக்கின்ற திருவுருளைத்தான் அவ்வாறு ஆயிரம் முகம் என்று குறிப்பிட்டார். ஆகவே அவர்கள் எல்லாம் திருவருளால் தான் உணர்வார்கள். அவர்களுக்கு உடல் வந்து ஒரு தடையாகவும் இருக்காது. அந்த திருவருளால் உணர்வதற்கு இந்த உடல் வந்து இடையூறு பண்ணிட்டு இருக்காது. அதே சமயத்தில் நமக்கு இந்த உடல் விளக்கு மாதிரி இருந்து காட்டுற மாதிரி அவங்களுக்கும் விளக்கு மாதிரி இருக்காது. ஏன்னா அவர்களுக்கு திருவருளாகிய கதிரவனுடைய கிடைத்து விட்டது. அதனால உடலாகிய விளக்குடையும் அவர்களுக்கு வேண்டாம். ஆனா அவர்களுக்கு அந்த உடலானது சின்னிய மறைக்கும் என்று தெளிஞ்சிடும் ஒளியும் என்றான் என்று சொன்னார். ஆகவே படலமுற்றவன் காட்டினாலும் காண மாட்டான். அது மாதிரி மலச்சாருடைய உயிர் சிவத் தன்னை காட்டினாலும் அந்த சிவத்தை காணாது. மலம் நீங்கிய உயிர் சிவத் தன்னை காட்டினால் அந்த சிவத்தை காணும். ஆகவே மலம் நீங்கிய உயிரும் காட்டினால்தான் காணும். எந்த வகையில் சிறப்பு என்றால், சிவத்தை காட்டினால் சிவத்தை காண்கின்றது, அந்த வகையிலே அது சிறப்பு. அப்போ ஒரு ஐயப்பாடு வருகின்றது. எந்த உயிருமே காட்டினால் அன்றி காணாதுன்னு முன்னோர்கள் செய்யுள்ள சொல்லியிருக்காங்களே, நீங்க வந்து இப்படி சொல்றீங்களே அப்படின்னா, அந்த ஐயத்தை நீக்கத்தான் பதினாறாம் பாடல சொன்னார். என்னன்னா பதினைந்தாம் பாடல என்ன சொன்னார்கள், படலமுற்றவன் காட்டினாலும் காண மாட்டான், அது மாதிரி பெத்தான்மாக்கள் உணர்த்தினாலும் உணரமாட்டான். ஆனா நூல்கள் என்ன சொல்லிட்டு, எல்லா ஆன்மாக்களும் சிவபெருமான உணர்த்தினால்தான் உணரும் என்று சொல்லிக்கிட்டேன். இப்ப பெத்தான்மாக்கள் உணர்த்தினாலும் உணரமாட்டான்னு சொன்னா எப்படி அப்படின்னா, சிவம் தன்னை உணர்த்தினால், சிவபெருமான் தன்னை உணர்த்தினால், பெத்தான்மாக்களாகிய நம்மிடம் சிவபெருமான் குருவாக வந்து தன்னை உணர்த்தினால் அந்த சிவத்தை நான் உணரமாட்டோம். அதைத்தான் அங்க உணர்த்தினாலும் உணரமாட்டான்னு சொன்னது. அதான் அதனுடைய பொருள் என்று சொன்னார்கள். காட்டினால் அன்றி காணாது என்று முன்னோர்கள் செய்யுள் நாட்டியது என்னை எண்ணின், நாட்டமற்றவர்க்கு கோலை கூட்டிய வழியும் காட்டி கொடுப்பவர் போல, மாசு வீட்டிடாதவர்க்கு காட்டல் விதி வழி பதியதன்றான் என்று கூறினார். அதாவது எந்த ஆன்மாவும் காட்டினாலன்றி காணாது, உணர்த்தினாலன்றி உணராது என்று முன்னோர்கள் செய்யுளை நாட்டி இருக்கின்றார்களே ஒரு கருத்தினை, அது எதன் எது பற்றி அவ்வாறு சொல்லியுள்ளார்கள் என்று கேட்டால், நாட்டம் அற்றவர்க்கு, நாட்டம் என்பது இந்த கண்ணை குறிக்கும். கண்ணுக்கு நாட்டம்னு ஒரு பெயர் இருக்கின்றது. நாட்டமற்றவர்க்கு, கண் பார்வையற்றவர்க்கு, குருடர்களுக்கு கோலை கூட்டிய வழியும், குருடர்களுக்கு கோலை கொடுத்த பிறகும் காட்டி கொடுப்பவர் போல, கோலை கொடுத்த பிறகும் அவர்களுக்கு ஒருவர் வந்து வழி காட்ட வேண்டியது இன்றியமையாது வேண்டப்படும் அல்லவா. அது மாதிரி இந்த உயிர்களுக்கு, ஆணவ மல மறைப்புடைய உயிர்களுக்கு கோல் கொடுப்பது போல, குருடருக்கு கோல் கொடுப்பது போல, மலமறைப்புடைய உயிர்களுக்கு இந்த உடல் கருவிகள் தத்துவங்கள் எல்லாம் கொடுத்தாலும், அவனுக்கு கோலை கொடுத்த பிறகும் அந்த குருடனுக்கு ஒருவன் காட்டி கொடுக்கிற வழிகாட்டுவதற்கு ஒருவர் வேண்டுவது போல, இந்த உயிருக்கும் தத்துவ கருவிகள்லாம் கொடுத்த பிறகும் திருவருளானது உணர்த்துவதற்கு வேண்டும். அது பற்றியே உணர்த்தினால் என்று உணராதுன்னு சொன்னார்கள். இந்த மலமறைப்புடைய உயிர்களுக்கு காட்டுதல் விதி வழி, அதாவது அந்த உயிர்கள் செய்த வினைக்கு ஈடாக சிவபெருமான் காட்டும். எல்லா உயிர்களுக்கும் எல்லாத்தையும் காட்டுகின்றதா திருவருள் இல்லை. சில போகங்களை சில உயிர்களுக்கு தான் ஊட்டுகின்றது, சில போகங்களை சில உயிர்களுக்கு ஊட்டுவதில்லை. ஒவ்வொரு உயிரும், எல்லா எத்தனையோ உயிர்கள் உலக போகங்களை அனுபவித்தாலும் எல்லா போகங்களையும் எல்லாருக்கும் கிடைப்பதில்லையே. ஏன்னா அந்தந்த உயிர் செய்த வினைக்கீடாகத்தான் உலக போகத்தை ஊட்டுகின்றது. எனவே இது விதி வழி, விதி வழியாகத்தான் திருவருளானது உயிர்களுக்கு காட்டுகிறது. பெத்த உயிர்களுக்கு, மலச்சாருடைய உயிர்களுக்கு அவர்கள் செய்த வினைவெளியை தான் காட்டும். பதியதன்றா பதிநெறிப்படி பதிஞானத்தின் வாயிலாக காட்டுவதில்லை. பதிஞானத்தின் வாயிலாக காட்டினால் பதியாகிய தன்னையே காட்டும். பதியாகிய தன்னை போய் பெத்தான்மாக்களிடம் காட்டுவது அது பொருந்தாது, பலனளிக்காது. அதான் ஒரு ஆரம்ப பள்ளி நிலையில இருக்கவன்ட்ட போய் வந்து மேலான கருத்துக்களை எல்லாம், மிக உயர்ந்த கருத்துக்கள், கல்லூரி நிலையிலே ஆய்வு நிலையிலே உள்ள கருத்துக்களை எல்லாம் போய் ஆரம்ப பள்ளியில் இருக்கிற மாணவன்ட்ட போய் சொல்லி இதனை உணர்ந்தே ஆகணும்னு சொன்னா அது எப்படி பொருந்தும்? அது மாதிரிதான் தீக்கை பெறணும்னாலே சமய தீக்கை விசேட தீக்கைன்னு ஒவ்வொரு தீக்கை பெறணும்னா அந்தந்த தீக்கையை பெறக்கூடிய நிலையிலே அதை பெற்று அந்த அனுஷ்டானங்களை செய்து திருமுறைகள் சாத்திரங்கள் இவற்றில் கொஞ்சம் நாட்டம் வைக்கிற மாதிரி நிலையில இருப்பவர்களுக்கு தான் அந்த தீக்கையை குருமூர்த்திகள் வழங்குவார்கள். ஆகவே அது அந்த நிலையிலே இருப்பவர்களுக்கு நிச்சயமாக வழங்குவார்கள், இல்லாதவர்களுக்கு வழங்க மாட்டார்கள். ஏன் இப்படி இருக்கின்றார்கள் குருமூர்த்திகள் எல்லாரும் அப்படின்னு கேட்டா அது நம்முடைய சித்தியார் பொழிப்புரையிலே சிவஞான சுவாமிகள் சொல்கின்றார். பக்குவம் வந்தவர்களுக்கு தீக்கை அருளாமல் இருப்பதும் தவறு, பக்குவம் வராதவர்களுக்கு தீக்கை வழங்குவதும் தவறு என்று எட்டாஞ்சூத்திரத்திலே ஒரு பாடலுக்கு உரை சொல்லும் பொழுது மாதவ சிவஞான சுவாமிகள் சொல்லியிருக்கின்றார். ஆகவே எதுவும் அந்தந்த பக்குவத்தில் உள்ள உயிர்களுக்கு உயிருக்குத்தான் சிவபெருமான் அருளுவார். ஆகவே நம்முடைய பக்குவம் என்னவென்றால் நமக்கு இன்னும் மலமறைப்பு நீங்காமல் இந்த மலமறைப்பு இன்னும் இருக்கின்றது. ஆகவே நமக்கும் சாமி உணர்த்துகின்றார், நாமளும் உணர்த்தினாதான் உணர்றோம். ஆனா எதை உணர்த்துவார்? உலக பொருள்களை உணர்த்துவார். எப்படி உணர்த்துவார்? வினைக்கீடாக உணர்த்துவார். ஆகவே பதிநெறிப்படி உணர்த்துவதில்லை. அடுத்த பாடல் அதை எடுத்துக்காட்டை வச்சு நன்றாக சொல்கின்றது. எப்படின்னா குருடனுக்கு வந்து வழிகாட்டி கொடுப்பவர் எப்படி காட்டி கொடுப்பார்? நீ நான் உன்னுடைய ஊன்றுகோலை நல்லா பிடிச்சிக்கோ, உன் ஊன்றுகோலை இப்படி இப்படி வச்சு நட அப்படின்னு அந்த ஊன்றுகோலின் வழியாகத்தான் குருடனுக்கு வழிகாட்ட முடியுமே ஒழிய கதிரவன் ஒளியின் வாயிலாக குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஏன்னா கதிரவன் ஒளியின் பயனை குருடன் அனுபவிக்க முடியாது. ஆகவே கண்பார்வை அற்றவனுக்கு வழிகாட்டுபவர்கள் அந்த கண்பார்வை அற்றவன் கையிலே ஒரு ஊன்றுகோலை வைத்திருக்கின்றான், அது கொண்டு அவன் தடுமாறி நடக்கின்றான். அவனுடைய ஊன்றுகோலின் வழியாகத்தான் அந்த கண்பார்வை அற்றவனுக்கு வழிகாட்டுவார்கள். கதிரவன் ஒளியின் வாயிலாக அவனுக்கு வழிகாட்ட முடியாது. அது மாதிரி மலச்சாருடைய உயிர்களுக்கு வினைக்கீடாகத்தான் நெறி காட்ட முடியுமே ஒழிய அவர்களுக்கு திருவருளின் வாயிலாக, இந்த சிவஞானத்தின் வாயிலாக சிவத்தை காட்ட முடியாது என்று சொல்லி அருமையாக அடுத்த பாடலை உணர்த்தினார்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் சிவாய நமஹ. shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவஸ்திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: பெருமானுடைய அற்புதம் என்ன என்று சொன்ன, இந்த மதுரை மண்ணில எண்ணிய அரசர்களை புகாதவாறு காக்கின்ற திறம் காவந்து பண்ணியிருக்கிறான். ஒரு சோழன் அவன் இங்க வந்து படையெடுக்க வேண்டும் என்று நினைத்து வருகிறான். அந்த பாண்டிய நடத்துல 100 யானை, 1000 குதிரை, 10,000 பேர், ரொம்ப சுருக்கமா படை வச்சுட்டு மற்ற படைக்குரிய செலவுகளை எல்லாம் பெருமானுக்கு திருப்பணிகளாக செய்து விட்டான். படை குறைப்பு செய்து காட்டினவர் பாண்டியர். முதல்ல படை பெருக்க வேண்டாம், பாரிலே உள்ள மக்களுக்கு வசதிகளை பெருக்குவோம், இறை நிலைகளை மக்களுக்கு ஆக்குவோம் என்று அவன் பெரிய பணிகள் செய்தான். இதை பார்த்த சோழன், இவன் வல்லவன் அல்ல, இவனை எளிதாக வெற்றி கொண்டு இந்த பாண்டி நாட்டையும் நம்முடைய சோழ நாட்டோடு சேர்த்துக் கொள்வோம் என்று நினைக்கிறான். உடனே பெரும்படையோடு எடுக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனா, 1000 பரிக்கோர் வீரன் அந்த சோழர், 1000 குதிரைகள் அவனுடைய. அப்ப 1000 குதிரைகள்னா யானை அப்படி, அது போல ரதம், அது போல காலாட்பட. அப்படிப்பட்ட பெருவீரர்களுடன் படையெடுத்து வருகிற போது பெருமானுடைய திருவடியில போய் அவர்கள் வணங்கி, நான் இப்படி குறையான படைகளை வைத்திருக்கிறேன் என்று எதிரி மறிப்பிட்டு செய்து விட்டான். உன்னுடைய மதிப்பு, உன்னுடைய காவலுடைய மதிப்பு அவனுக்கு தெரியல. என்னைய நினைச்சு மதிச்சிருக்கான். எங்களை காக்கிற பெருமானாகிய உன்னுடைய மதிப்பு அவனுக்கு தெரியல. உன்னுடைய பராக்கிரமம், உன்னுடைய வல்லாண்மை, உன்னுடைய மேலான ஆற்றல் அது அவனுக்கு தெரியல சாமி என்று சொன்ன சாமியிட சொல்ற முறைய பாருங்க. என்ன நினைச்சு அவன் படையிட்டு வந்துட்டான். ஆனா எங்களை காக்கின்ற கடவுளாக இருக்கிற உங்களுடைய வல்லமை என்ன என்று அவனுக்கு தெரியல. நீ தான் பொறுப்புனர் சாமி சொன்னார். நீ போ, நான் வர்றேன். நீ போ, நான் வர்றேன். அங்க இப்ப வேடுவரா வர்றாரு. ஒற்றை வேடுவராக ஒரு வில்லியும் அம்பியும் வைத்துக் கொண்டு வந்து அந்த படைகளுக்கு முன்னாடி நிற்கிறார். பாண்டியனுடைய படைகள் தோல்வி அடைகிற நிலையில பெருமான் போய் முன்னே நின்று அந்த சோழ அரசனை பார்த்து நீ யாருன்னு கேட்டார். நான் தான் 1000 பரிக்கு ஓர் சேவகன்னார். அளவில்லாத படைகளுக்கு நான் சேவகன். பின்ன வரப்புகிற கதையும் சொல்றாரு. அளவில்ல நரிகளை பிடிச்சி எடுத்துட ஒரு செலவு இல்ல. குதிரை வாங்கினா தானே கொள்ளில் போடணும். அளவில்லாத குதிரைகளுக்கு நான் ஒற்றை சேவகன் என்று துரத்தி போகிறார். போகிற போது கையில ஒரு வேலை எடுத்துக்கிட்டார். இந்த வேலை பார்த்தோன்னு பயந்து போட்டான். சூழகுமாரம் செய்ய வருகிற முருகன் என்று நினைத்து ஓடுகிறான். பிறகு துரத்தி கொண்டு போறேன். இந்த குறுகிய படை இருக்கிறதா இதுவும் துரத்தி போகுது. அதாவது வருத்த நிலையில எளியவர்களும் சில நேரங்களில் கல்லு விட்டுவான். யாராவது வலிய ஆள் அடிபட்டான்னு வச்சுங்க, ஆளாளுக்கு ஒரு அடி போட்டுருப்பான். அவனே தனியா இருக்கும்போது ஓடி வச்சிருவான். இந்த இந்திய படையை உடைய பாண்டிய வீரர்களும் போய் இருக்கிறாரு. அப்படி போகிற போது சாமி ஒரு திருவிழாடப்படுறார். திடீர்னு மறந்துட்டார். திரும்பி பார்த்தா அந்த சோழ ஆளை காணவனு தரத்தா இருந்தான். மதுரையை நோக்கி கொடுக்குறான் பாண்டிய படைகள் எல்லாம். இந்த நேரத்துல சாமி என்ன என்னை இப்படி கைவிட்டுட்டாரேங்கிற நினைப்பு பாண்டியனுக்கு இல்ல. பாண்டியன் சொன்னா திருவுருள் நம்மை காப்பாற்றும், திருவுருள் நம்மை காப்பாற்று. மிக வேகமாக பாண்டியன் ஓடி வருகிறான் குதிரையில. சோழன் தொடர்ச்சி கூட்டு வருகிறான். அப்படி வருகிற போது ரெண்டு பேரும் மதுரைக்கு வடக்கே இருக்கக்கூடிய ஒரு மடுவிலே விழுந்து விட்டார்கள். இந்த பள்ளம் ஓடி வருகிற போது மேடு பள்ளம் தெரியாது. ரெண்டு பேரும் உருண்டு இந்த பள்ளத்துக்குள்ள விழுந்த போது சோழன் ஆண்டு போய் விட்டான். பாண்டியன் அந்த அழகால விஷந்தொண்டராய் இருக்கக்கூடிய பார்க்கடல்ல இருந்து அந்த விஷத்துக்கு பிறகு எழுந்த பல அபூர்வமான பொருள்கள் வெள்ளையான எழுந்தது போல எழுந்தான். பாருங்க, ஆலகாலம் முதல்ல கஷ்டத்தை கொடுக்கும், அதை விடாது முயன்றால் பிறகு ஆனந்தமா மாறிப்படும். ரொம்ப பேர் கஷ்டம் வந்ததுன்னு விட்டுட்டு போயிடுவான். விடாமுயற்சி. அங்கே சோழனை மடுவிலே வீழ்த்தி பாண்டியனை வெள்ளையானை போல எழுப்பி அவனுக்கு அபயம் தந்ததுதான் சோழனை மடுவில் வீழ்த்திய திருவிழா. இது 37வது திருவிழா. இனி 38வது திருவிளையாடல் உலவாக்கிளி அந்த பாண்டியனுக்கு கொடுத்தது போல ஒரு வேளாளனுக்கு உலவா கோட்டை கொடுத்தான். அந்த காலத்துல சாக்கெல்லாம் கிடையாது. இந்த நெல்லிகளை கட்டுற முறை இருக்கு பாருங்க. இன்றைக்கும் கூட ஆடிய மாசம் அறுவடை ஆச்சுன்னு அந்த உலவா கோட்டை கொண்டு சாமி போடுவாங்க. இந்த வைக்கல் பிரிகளையே பல நிறை உள்ள நெல் மணிகளை ஒரு மணி கூட சிந்தாம பாதுகாப்பாக கட்டி விடுவாங்க. எவ்வளவு கை வல்ல கலை பாருங்க. சாக்கு வந்த பிறகுல்லவா நம்ம மூட்டை கட்டுறோம் கோணி பையனு. அந்த காலத்துல அது கிடையாது. இந்த வைக்க பெரிய நன்றாக தெரித்து கட்டுகிற கட்டுக்குள்ள அத்தனை நெல் மணிகளை மூட்டை கட்டிடுவான். அதுக்கு மேல உறவா கோட்டை கோட்டையும் பேர். அது பல கோயில்களை வந்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க பாத்து. அதனாலதான் ஒரு கோட்டை வரப்பாடுன்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி பக்கத்துல அந்த ஒரு கோட்டை அளவு கட்ட அளவுக்கு வித விதைக்காய் எவ்வளவு விளையும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு உறவா கோட்டையை ஒரு வேளாளன் பொருட்டு கொடுக்கிறார். அடியாருக்கு நல்லான்னு அவன் பேரு. அந்த அம்மா பேரு தர்மசீலை. வருகிறவர்களுக்கெல்லாம் சாப்பாடு. மிகப்பெரிய பரந்துபட்ட நஞ்சை புஞ்சையெல்லாம் இருக்கு. நிறைந்த வளத்தோடு இருக்கிற காலத்திலையும் அவன் அந்த அன்னம் பாதிப்பு செய்தான். வளம் சுருங்க சுருக்க மனம் சுருங்குதல் இல்லாமல் கடன் வாங்கியும் செய்யாது. கடன் கொடுப்பாரும் இல்லாத போது நிலங்களை எல்லாம் விற்று செய்தான். ஒன்றும் கையில இல்லை. இவர்களும் பட்டினியா இருக்கிற நிலையிலே ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இனி வாழக்கூடாது. இதை போய் பெருமானிடத்துல தெரிவித்து விட்டு வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும். எப்பவும் சாமியை முன்னிட்டுக் கொண்டுதான் எந்த செயலும் செய்யணும். நாம நம்முடைய மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் வந்துட்டதுன்னா அந்த தீர்மானம் நல்லது கெட்டது நாமே முடிவெடுத்துக் கொள்கிறோம். எப்போ தடுமாற்றம் ஏற்படுகிறதோ அப்போ இறைவனுடைய முன்னிலைக்கு போங்க. திருவுளம் என்ன என்று கேட்கணும். அதான் திருவுளை சீட்டுன்னு கடைசியில் சடங்கு முறையில வந்துட்டு வெள்ளை சிவப்பு கட்டி போட்டு பாக்குறது. நம்மால முடிவெடுக்க முடியாத நிலையிலே இறைவனுடைய முன்னிலையிலே முடிவெடுக்க வேண்டும். அப்ப எப்படியாவது யாராவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தை நமக்கு ஊக்கமாக இருக்கும், ஆக்கமாக இருக்கும். ஆனா இதெல்லாம் பொறுமையா கேட்கிறது யாரு? விரைந்த உலகத்துல இதுக்கெல்லாம் அனுபவம்னா வர வர கண்டு ஆய்மன் போனாங்க. சன்னியாசத்தை பெருமானம், இனி நாங்க உயிர் வாழ்றத பயன் இல்ல, எங்களுடைய குறிக்கோள் இது, குறிக்கோள் தவறி வாழ்வது இருக்கிறது, அது அவருடைய பொருத்தம் இல்ல. ஆகவே எங்களுடைய உயிரை கணவனும் மனைவியும் சேர்ந்து மாய்த்துக் கொள்கிறது. இப்ப பல அற்பமான காரியங்களுக்கு உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள் கணவனும் மனைவியும் பிள்ளைகள் மாட்டார். இங்க உயர்ந்த குறிக்கோளுக்காக பெருமானுடைய முன்னிலையில போய் தங்களுடைய சங்கல்பம் உமக்கே அடைக்கலமா கொடுத்துருந்தோம் சாமி, இப்படி முடிவெடுக்கிறோம் திருவுரு சம்மதம். அப்பொழுது அசரீர் கேட்டது, நான் உமக்கு ஒரு உலவா கொட்டம் வீட்டுல வச்சிருக்கேன், இங்க இருந்து கூட தூங்கிட்டு போக வேண்டாம், அவசியம் வீட்டுக்கே போயிடுச்சு. கேட்டது கிடைக்கும், எங்க வீட்டுக்கே வந்தது, திருவுரு தான். நாம் ஒன்று நினைத்தா பெருமான் கொண்டான் சேர்ப்பிப்பான், அங்க கொண்டு சேர்த்தா அந்த உலவா கொண்டைய நீ எடுத்துக்கொண்டு அது நெல் மணிகளாக மட்டும் இல்ல அரிசியாவே இருக்கான். இப்படி பாருங்க, இப்படி கிடைச்சி விட்டுலாம் நமக்கு எல்லாம் எவ்வளவு சௌரியம், அரிசி கடை போட்டுலாம், அண்ணன் பாலிப்பு செய்யறது அப்புறமே இல்லையே, அரிசி கடை போட்டுலாம், வெளிநாடுகள்லாம் நிறைய அரிசி ஏற்றலாம். இங்க உலவா கோட்டையில நெல் அரிசிகளை கொடுத்தார், அதை எடுத்து உயர்ந்த பீடத்துல வச்சு பெருமானுடைய திருவருள் என்று எண்ணி வழிபாடு தூப தீபம் எல்லாம் காட்டி அன்றைக்கு எவ்வளவு வேணும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோ. இது துரோபத வனவாசத்தின் போது ஒரு பாத்திரம் விட்டாரு, பகல் நேரத்துல எத்தனை பேர் வருவாங்களோ அத்தனை பேருக்கு உணவு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்ட பிறகு கேள்விட்டா அன்னைக்கு சாப்பாடு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அதுக்கிட்ட கேட்க முடியாது. இதுதான் ஒரு கண்டிஷன், அன்றைக்கு எத்தனை பேருக்கு வருகிறார்களோ அத்தனை பேருக்கு அந்த உலவா கோட்டையில இருந்து அரிசி பெற்று நீங்கள் சமைத்து பரிமாறலாம். அப்படி நீண்ட நாள் அந்த அடியார் வழிபாடாகிய மாகேஸ்வர பூஜையை செய்து அவன் இறைவனுடைய திருவருளிலே கலந்தான் என்பது 38வது திருவிளையாடல் உலவா கோட்டையருடையது. இனி மாமனாக வந்தது. உறவு நிலையில உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முழுக வாங்கி கடைய முன்னிற்கும். சாமியோடு என்ன சம்பந்தம் நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த சம்பந்தத்துக்கு ஏற்ப பெருமான் திருமேனி வந்து தாங்கி உங்களுக்கு அருள் செய்வான். நல்ல தனபதி என்ற ஒரு வணிகன், அவருக்கு மனைவி பிள்ளைக்கு பேர் இல்லை, தங்கையனுடைய பிள்ளையை சீகாரம் எடுத்துக்கொண்டான். சீகாரம் எடுத்துனா அவன் அவன் பிள்ளைய கொடுத்துருக்கான் நன்றியோட இருக்கணும் இல்லையா, அதான் தங்கையோடு சண்டை. பிள்ளை எடுக்கிறதுல சண்டை வந்துடும், சண்டை அவ பார்த்தா பொறுத்து பொறுத்து பார்த்தா தங்கச்சி, ஏன்னா இவன் செல்வம் உடையவனா இருக்கான்னதுக்கு நம்மளை இவ்வளவு இழுவா பேசுகிறானு சொல்லி ஒரு சுடுசொல், என்ன சுடுசொல், நீ பெரிய பாவி, உனக்கு இந்த பேர் இல்ல, நான் கொடுக்கலன்னா உனக்கு யாரு, அது வார்த்தை உனக்கு யாரு, ஒரு கேள்வி அந்த டேஷ் விட்டுட்டேன், உனக்கு யாரு, மானம் கொடுக்கல, அந்த மானம் நாம செய்யறது மூலமே நமக்கு சுடுசொல்லாக வருகிறது. நாம் சுடுசொல் சொன்னா சுடுசொல் வருது, எல்லா சொத்தையும் பிள்ளைகள் மேல கொடுத்துட்டு அந்த தத்தெடுத்த பிள்ளைக்கு கொடுத்துட்டு தானும் தன் மனைவி இனி அடுத்த பிறவியாவது நமக்கு நற்பேறு வேண்டும் என்று காட்டுக்கு போயிட்டாங்க. இங்க தயாரிகள் சும்மா இருப்பான, தங்கச்சி அடுத்த வீட்டுக்கு போன பெண்ணு, அவளுக்கு சொத்து போகிறது என்றால் தாயத்தார்கள் ஆகிய பங்காளிகள் விடுவானோ, ஒரு இடர்பாடு, எல்லாம் வந்தாங்க வலுவழக்கு பேசினாங்க. அந்த தங்கைக்கு கணவன் இல்ல, இந்த ஒரே பிள்ளை, அடித்து பிடிங்க கொண்டு போயிட்டாங்க. தெருவில் விழுந்து புரண்டு அழுதா இக்கத்தவர்களுக்கு தெய்வமே துணை என்று பெருமானை நினைக்கிற. அப்படி பெருமானை நினைக்கிற போது தளர்வுறும் மகனும் தாயும் சார்வீலா தம்மனோர்க்கு ஓர் கடைகனாயிருக்கும் கூட கடவுள். தளவோடு சார்பு இல்லாதவர்களாயிருக்கிற நமக்கு இந்த கூடர் கடவுள் தான் குறைந்து இருக்கிற உள்ளுணையாக இருக்கிற கடவுள் என்று உணர்ந்து கொண்டு போய் சரணம் சரணம் என்று வணங்குகிறார்கள். வணங்கி உடனே கேட்க, எங்கும் நீ இருத்திய அரியாய் கொல்லோ, எல்லா இடங்களிலும் நீ நீக்கமர அறிந்திருக்கிறே, இந்த தாயத்தாளர் செய்தது பொருத்தமா இருக்குமா, உனக்கு தெரியுமே, நியாயம் தெரியுமே, இந்த நியாயம் தெரியுமே ஒரு கேள்வி கேட்டுட்டா சாமிக்கு நம்ம பக்கம் நியாயம் இருந்தா, நியாயம் அநியாயம் செஞ்சாலும் உனக்கு நியாயம் தெரியுமான்னு கடவுள் போய் கேட்டா அவரோட பேச மாட்டாரு. நியாயத்தோடு நாம் இருந்து நமக்கு ஒரு அநியாயம் நிகழ்கிற போது என் பக்கத்திலே இருக்கிற நியாயம் உனக்கு தெரியாதா, மற்றவர்கள் செய்கிற அநியாயம் உனக்கு தெரியாதா, நியாயமூர்த்தி ஆயிற்றே நீதி வடிவானவன் ஆயிற்றே என்று கேட்டால் நீதிவானவன் நித்தம் தொழ என்று பேசுவார் அப்பர் சுவாமிகள். அந்த நீதிவானவனாக இருக்கிற பெருமான் இங்கே என்ன சொல்லுகிறார், ஒரு கனவிலே வந்து அந்தனாக செல்லி கவலைப்படாத, நாளைக்கு போய் அவங்க பங்காளிகள் கவர்ந்து கொண்டவருடைய வீட்டில போய் அவர்களெல்லாம் தடை செய்து மன்னவனுடைய தீர்ப்பு கூறுகிற அவைக்கு கூட்டிக்கிட்டு வா அப்படின்னாரு. நான் வந்து பாத்துக்கிறேன் என்று சொல்ற, நான் வந்து பாத்துக்கிறேன். இவள் போனா அட்டில்வாய் நெருப்பிடே இந்த வார்த்தையை பாருங்க, நெருப்பு பத்த வைக்காதீங்க வீட்டில், நெருப்பு பத்த ஒரு அடி எடுத்து கூட வைக்காதீங்க. அரசனுடைய ஆணை வாங்க, நீதிமன்றத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க இதெல்லாம் அப்புறமானா எல்லாம் அடிச்சு தரையில தெருவில் தள்ளிவிட்டாங்க. அந்த நிலையில போய் அவயத்துல இந்த மாதிரி செய்து விட்டார்கள், இந்த பங்காளிகள் சொத்தை எடுத்துக்கொண்டு விட்டார்கள் என்று சொன்ன உடனே அந்த நீதிமன்ற காவலர்கள் போய் அவர்களை கொண்டு வந்து கூட்டி நிறுத்தார்கள். அப்போ இந்த தனவதி எங்களுக்கு பங்காளி, இவளுக்கு எப்படி கொடுத்தான்னு யாருக்கு தெரியும், யாரும் சாட்சி கிடையாது அப்படின்னாங்க. அப்ப சாமி அந்த மாமனாக தனபதியாக வேடம் இட்டு கொண்டு வருகிறான். அற்புதமாக காதல அந்த குண்டலம் தலைப்பாக சார்பாத்தி கட்டினது, இதை வைத்தே ஒரு வழக்குல தீர்ப்பு சொன்னாங்க மதுரையில. இந்த மாமனாக வந்த வழக்கு மாணிக்கம் விட்ட லீல, இது ரெண்டையும் வச்ச ரெண்டு பேருக்குள்ள வந்த தகராற ரொம்ப நீதிபதி சாமர்த்தியமா சொன்னார். ஒரு பொருள் அவருடைய மார்பில் இருந்தா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டு இல்லை என்றா இல்லை அப்படின்னு. இதெல்லாம் ஒரு நியாயம் கேட்கிற போது முன்னே இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் தொகுத்து பார்த்து நியாயம் சொல்லணும். சாமி வந்தார், இந்த ஊர்ல சாமி இல்லையா விதை கேட்கிறார், அரசன் இல்லையா செங்கோல் ஆட்சி கூக்கலில் எடுக்கிறவராக வந்து வழக்கு மன்றத்தில் நின்று அங்க பழைய மண்டாடி போலும் திருவண்ணூர்ல அற்புத பல ஆவணம் காட்டி அடியனாய் ஆழது கொண்டான் பாருங்க. அப்ப மூல ஓலை நான் வச்சிருக்கேன் பத்திரமா காட்டு மாதிரி இவர் வந்தார். வந்தவரு அந்த கூண்டில இருக்கிறவர்களெல்லாம் பார்த்து, ஏடா நீங்க இப்படி எல்லாம் செய்யலாமா நல்லா இருப்பீங்களான்னு கேட்டுட்டு குழந்தைய பார்க்கிறார். உச்சி மோடுகிறார் தன்னுடைய அந்த கட்டுப்பிள்ளையை பார்த்து, காதல ஒண்ணும் இல்லை, கழுத்துல ஒண்ணும் இல்லை, கையில ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் பிள்ளை பணிகள், சிறு பணிகள், சிறு நகைகள், இத கூட என்ன பெரும்னு எடுத்துக்கிட்டான் எப்படி கேட்கிறவர். காதல போட்டு கடுக்கனை கழுத்தாமா, கழுத்துல மதானி காணேன், நெத்தியில சுத்தி காணேன், கடல் காணேன், ஒவ்வொரு நகையா சொல்லி சின்ன குழந்தைக்கு நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் என்ன பெரும்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க, நிலத்தை எடுத்துக்கிட்டீங்க, வீட்டை எடுத்துக்கிட்டீங்க, பல்வேறு வகையான சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, இந்த குழந்தைக்கு போட்டிருக்கக்கூடிய நகைகளை கூடவா நீ எடுத்துக்கலாம் என்று கேட்டாரு. அவர்கள் சொன்னார்கள் தனபதி வந்துட்டாரு அப்படின்ன உடனே நடுக்க வந்துட்டது. ஆனா அது தெளிவான செலவு சொன்ன, இவன் தனபதியே இல்லைன்னா பாருங்க, ஒவ்வொருத்தனும் அந்த உறவு முறை பொருள் எல்லாம் சொல்லி அவன் சின்ன வயசுல நீ முருங்க காத்துட்டு நீ ஞாபகம் இருக்கான்னு கேட்டான். எங்க வீட்டு மரத்துல முருங்க காத்துட்டு நீ ஒருத்தவன் தான், டேய் நீ சின்ன வயசுல என்னோட விளையாடுற போது என்ன தெரியுமா பண்ண, என்ன பண்ண, என்ன சொன்ன தெரியுமா, நான் அறியாதவன் நினைச்சு உங்க வீட்டுல இருந்து அவள் கொண்டு வான்னு சொன்னேன், நான் வந்து உமி கொண்டாடுறேன்னு சொன்னேன், ரெண்டு பேரும் ஒன்னா போட்டு ஊதி ஊதி சின்னதான்னு சொல்லி என்ன ஏமாத்துனீங்கல்ல ஓடிப்பிட்டாவன். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நிறைவூர்த்தி பெருமான் பேச அவர் அறியாத ஏதாவது உண்டா எல்லாம். அப்போ அந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டு அரசன் இங்க கொடுத்தான், வாங்கி கொடுத்த உடனே மாமனாக வந்த பழக்குறைத்த பெருமான் மறைந்து போனார். அப்பதான் இறைவனே வந்தார், திக்கத்தவருக்கு தெய்வம் துணை என்று மதுரையில நிலைநாட்டப்பட்ட வரலாறு. இப்படி இருக்கிற காலத்துல வரகுணபாண்டியன் என்று ஒருவன், அவனை பத்தி என்ன பேசுறது, வரகுணபாண்டியன் என்பவன் அவன் பெரிய அன்பின் வரகுணன் பட்டினி சுவாமிகள் பாடியது. அந்த பெரிய அன்பின் வரகுண பாண்டியன் ஆட்சி செய்கிற போது அவனுடைய ஆட்சியில ஒரு தவறு கூட நிகழவில்லை. ஆனா ஒரு நாள் வேட்டைக்கு போயிட்டு வந்த போது அவன் வந்த குதிரையுடைய கால் பட்டு உறங்கி கொண்டிருந்த ஒரு அந்தணன் இறந்து போனான். அவனுக்கு அந்த கொலை பழி பற்றி கொண்டது. அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் தவறுகள் அந்த பலனை நமக்கு தரும். அறிந்து செய்தால் கூடுதலான பலனை தரும், அறியாமல் செய்தால் அதற்கேற்ற பலன் தரும். இவன் வருந்து நான் இந்த பாவம் தீர்ப்பதற்கு என்னென்ன வகையாக அந்தணர்கள் பரிகாரம் சொன்னார்களோ, வேத நூல் வல்லார்கள் சொன்னார்களோ அத்தனையும் செஞ்சு பார்த்தான். போகவே இல்லை. அந்த கொலைப்பழி நீங்கல்ல. பெருமானத்தை முன்னிட்டு கொண்ட போது, இப்போ சோழன் வருவான் படையெடுத்து, அவனை துரத்திக்கிட்டு போ, உனக்கு விழிவு கிடைக்கும். அதுபோல சோழன் பாண்டி நாட்டு மேல படையெடுத்து வந்தான். வரகணன் அவனை துரத்தி கொண்டு போகிற போது திருவடைமல்லூர் என்ற அற்புதமான மத்தியார்ஜுனர் கேட்கிறவன், அந்த இடைமருகிலே போய் நிற்கிறார். சோழன் ஓடி போட்டான். உணர்வு தோன்ற கோயிலுக்குள்ள போறார். கோயிலுக்குள்ள போகிற போது இவனுடைய கொலைப்பழி வெளியே பிரம்மகர்த்தி கோஷம் வெளியே நிற்குது. அதனாலதான் நம்ம கோயிலுக்குள்ள போற போது நம்முடைய பாவங்கள்லாம் வெளியே நிற்குது. திருப்பி வரும்போது நம்ம கிட்ட செருப்பு போட்டுக்கிற மாதிரி, செருப்பு நாம காலில் போட்டுக்கிறோம், அது நம்ம தலைமையில ஏறிடு நம்முடைய பாவம். அவன் நல்ல இடங்களுக்கு போகிற போது நம்முடைய தீவனைகள் சாராது. நல்ல இடத்துல இருப்போமானால் நம்முடைய தீவனைகள் வராது. அதனால்தான் சில கட்டுப்பாடுகளை கூட ஆட்சியில வைத்திருக்கிறார்கள். சில சில இடங்கள்ல இருக்கிற போது குற்றவாளிகளை பிடிக்க முடியாது. சில சில இடங்கள்ல இருக்கிற போது அலுவலகத்தில் இருக்கும்போது குற்றவாளியை நம்ம வந்து படைக்க முடியும். வெளியில வந்தாதான், அல்லது உள்ளே போய் அவருக்கு அனுமதி கேட்டு அவரை பிடிக்கணும். அதுபோல ஏவனுடைய சன்னிதானத்துல அடியார் திருக்கூட்டத்துக்குள்ளே நம்முடைய தீவனைகள் வந்து புகுந்து நமக்கு அல்லல் தர முடியாது. அப்படி இந்த பிரம்மகத்தில் இருந்தது. சாமி பார்த்தா நீ வந்து கிழக்கு வாசல் வழியா போகாத, மேற்கு வாசல் வழியா போனார் அவரே. ஒரு இன்னைக்கும் கூட திருவிடமுருதல போனா கிழக்கு வாசல் சாமி சந்தி வழியா வரக்கூடாது, அம்மன் சந்தி வழியா வரணும். அது அந்த திருவிடமுருதனுடைய பெருமையை சொல்ற போது, ஒரு அடி எடுத்து வச்சு பிரகாரத்துல வந்தா ஒரு அசுமேதையாக பயணம். சின்ன வயசுல எத்தனை தவிர்த்திருப்பேன், அவ்வளவு அசுமேதையாக பயணம் இருக்குமோ எனக்கு. எங்க அப்பா சொல்லுவார், சுற்றுலா சுற்றுலா சொல்றாரு, பைத்தியம் போயிடுச்சு. அது சொல்லுவார், மருந்தவன் வானவர் தானவர்க்கும் பெருந்தகை பிறவி நோடி ரகுமானான் அருந்த

தொழிலவன் துயரவன் துயரகட்டும், தொழிலவன் துயரவன் துயரகட்டும், கடலவன் கறி உறி போட்டு வந்த எழிலவன் வளநகர் இடைமருதே. சொன்ன இந்த பதிகத்தை நீங்க பாராயணம் பண்ணீங்கன்னா உலகுரு புகழினோடு பலமிகு தமிழ் இவை வல்லார் பற்றும் வல்லார், பலம் மிகு தமிழ் இவை பற்றும் வல்லார், உலகுரு புகழினோடு ஓங்கு வருனர். புகழ உச்சித்தானத்துக்கு நீங்க போகணுமா, பலம் மிகு தமிழ் இவை பற்றும் வல்லவர்களாக ஆகுங்கள். என்ன சுலபமான விஷயம், ஒரு பத்து மணித்துல படித்து முடிச்சுதானே, அங்க எப்படி இருக்கிறாராம், என்பின் பலமாலையும் கூண்டு எழுதேறி அன்பில் பிரியாதோடு உடனாய் இன்புற்றிருந்தான் இடைமருதேனர். வாசம் கமல் மாமலர் சோலையில் கேசம் புகுந்துயந்தியதோ செம்மை உடைத்தாய், பூசம் புகுந்தாடி பொலிந்து அழகாய ஈசன் உரைகின்ற இடைமருதே. தைப்பூசத்துக்கு முன்னாடியே இங்க இருந்து தொழிலாப்பியர் அரங்கத்தில் இருந்து அந்த பூச காட்சிகளை நினைக்கிறேன். பூசம் புகுந்தாடி பொலிந்தழகாய ஈசன் உரைகின்ற இடம், அடிக்கடி அசுவதியாகம் பண்ணின பிரதர்சன பலனங்கள், மகாலிங்கமாயிருக்கிறார். அதனால சொல்ற அந்த இடைமருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவி நாம் பொய் பூவல்லி கொய்யாமோ, எந்தாய் எந்தை என்னுடைய சுட்ட மட்டுமெல்லாம் பந்தம் மறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான். அந்த இடைமருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவி நாம் பூவல்லி கொய்யாமோ, மாணிக்க வாசகர் அந்த இடத்தை அப்படிப்பட்ட இடத்துல பிரம்மகத்தி தோஷம் நீங்கது வந்தான் மகிழ்ந்தான். பெருமானத்துல ஒரு அப்பா அந்த கதையை கேட்டுக்கிட்டவங்களுக்கு தந்தையம் வந்தது, என்ன அகந்தியில பார்த்து கேட்டாங்க, ஏன் மதுரையில இத்தனை பாவங்களை நீக்கிருக்கான்னு சோம சுந்தர கடவுள், இந்த வரவண பாண்டியன் சிறந்த அன்புடையவனாச்சு, இவன் பாவத்தை மதுரையிலே நீக்கிருக்கலாம் இல்லையா, திருவிழபுரத்துக்கு போய் சொன்னாரே ஏன். அகத்தியர் சொன்னார், மதுரையில் இருக்கிறவர்கள் உயர்ந்தவர்கள் பாவம் செய்யாது இருப்பதற்காக வெளியூருக்கு போனார், இங்கே டாக்டர் இருப்பாரு இருந்தாலும் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துருங்க, மெட்ராஸுக்கு போயிட்டு வந்துருங்க, கொஞ்சம் அலைக்கழிவு பண்ணாதான் எச்சரிக்கையா இருக்கும்.

மதிப்புடையவர்களாக மறந்தும் கூட, நினைவு தவறியும் கூட, உறக்கத்திலும் கூட தவறு செய்யாத தகமை உடையவர்களாக பெருமான் ஆக்க வேண்டும் என்று, மிகப்பெரிய குவாலிட்டி உடைய மக்களை ஆள வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். அது மதுர மக்களாக இருக்கணும்னு அவர் நினைச்சார். இப்ப சிங்கப்பூருக்கு போனா அங்க எல்லா விதிகளையும் பின்பற்றுறோம், மதுர ரோட்ல மட்டும் செய்யறது இல்ல, இஷ்டத்துக்கு போறோம், கொடுக்க நெடுக்க எச்சலுக்கு போறோம். ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடெல்லாம் நமக்கு தெரியுது, தெரிஞ்சா கூட நம்ம ஏன் தவறு பண்றோம்னா, நமக்கு காத்தாழ்பவர் இல்லை, கண்டிக்கிறவர் இல்லை, தண்டிக்கிறவர் இல்லை, அதனால இச்சையா இருக்கிறோம். அங்க உடனே பயன் போட்டுவான், உடனே அனுப்பிச்சுடான் திருப்பி. ஆகவே தவறு செய்வதற்கு அச்சம், அப்புறம் அன்பு, ரெண்டு நாளையும் நாம் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அகத்தியர் சொன்னார், மதுரை பெருமான் செய்தார். அந்த வரகுணன் சொன்னா, ஒரு சிவராத்திரிக்கு போனா சாமி எனக்கு சிவலோகம் காட்டினார். ரொம்ப எளிமையா பார் விஷயம், வரகுண பாண்டியனுக்கு பிரமுகத்தின் தோஷம் நீங்கிச்சு, பெரிய அன்பு உடையவனாக பெருமானத்தை போய் விண்ணப்பித்தான், சிவலோக காட்சியை இந்த உடம்போட பார்க்கணும்னர். எது உடம்போட காண முடியாதோ அதை உடம்பு கொண்டு காண வேண்டும், அதையும் காட்ட வல்லவனாக பெருமான் அடியாருக்கு எளியனாக இருந்தான். நந்திய பெருமான கூப்பிட்டான், இவனுக்கு சிவலோகத்தை காட்டினார். சிவலோகன் ஆகாயத்தான், சிவலோகத்துக்கே இறங்கி வந்துட்டான். அப்போ செத்த பின்னே சிவலோகம் கிடையாது, வாழ்கிற போதே சிவலோகம் இருக்கிறது. சிவலோகநாதனை கண்டு செவித்திடலாம் வாதி தண்டவாண்ட சீர் அந்த காலத்துல பண்ணார். முழு பாட்டு மறந்து போச்சு. அப்போ எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்கினார். முதல்ல சேவிக்கிறவர் தகுதி உடையவராக இருந்தா அவர் மூலமாக நாமும் சேவிக்கலாம். அழைத்துக் கொண்டு போகிறவர் சிறந்த பண்பாளராக இருக்க வேணும். வரகுண பாண்டியன் அழைத்துக் கொண்டு போகிற யாரும் நந்திய பெருமான் உத்தரவு போட்டார். கூட்டிட்டு போனார். இது பாருங்க, இதெல்லாம் பணி செய்கிறார்கள் முனிவர்கள், தாவதர்கள். இப்படி இப்படி சரீரத்தினாலே பணி செய்வர் எல்லாம் தாலோக நிலை பெற்றிருக்கிறார். உடம்பினாலே பல தொண்டுகள் செய்தவர்கள் இவர்கள், உடம்பும் மனமும் கொண்டு பணி செய்தவர்கள், பிரியா நிலையில இருக்கிறவர்கள் இவரெல்லாம் இந்த தாலோக பதவி தாமி பகவத்தை பெற்றிருக்கிறார்கள். யோக நெறி நின்றவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார் பாருங்க, சாரூப நிலை பெற்றிருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றாக காட்டிக்கொண்டு இறுதியிலே அம்மையப்பதாக இருக்கக்கூடிய ஞான வெளியை காட்டி வரவண பாண்டியனை இந்த சிவலோக காட்சிகளை திளைக்குமாறு நந்திய பெருமான் செய்தார். திடீர்னு மாறிட்டு மதுரை கோயில் ஆயிடுச்சு. அப்படின்னு அர்த்தம், சிவலோகம் என்று எங்கும் போக வேண்டாம், இருக்கிற இடமே சிவலோகம், மதுரை கோயிலே சிவலோகம். சிவலோகம் என்று நாம் இருக்கிற இடம் தானத்தையே நினைப்போமானால் சிவன் வந்து உவனியில் போய் நாம் பிறவாமை நாள் நாம் போக்குகின்றோம். இந்த அவனி சிவன் உய்ய கொள்ளுகின்ற ஆறு, இந்த பூமி இருக்கிறதே அது சிவன் நம்மையெல்லாம் உய்யும்படியாக கொள்ளுகிற சிறந்த வழி என்று கருதுவோமானால் சித்தமெல்லாம் சிவமயமாக இருக்கும், சிவலோகமாக இருக்கும் என்ற அற்புதமான கருத்தையும் காட்டி, இனி 45வது 41 42 43 44 ஆகிய திருவிளையாடுவது நாளைக்கு வைத்துக் கொள்வோம். இசைக்குருகு பெருமான் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப அதனை தொடர்ந்து பந்திக்குட்டிக்கு அருள் செய்தது. இந்த அற்புதமான உயிரினத்துல புண்ணாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் பல்லசுரராய் முனிவராய் சேவராய் செல்லானிந்த தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து எய்த்தேன். எய்த்த பிறகு நீயே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுத்தேன். மாணிக்கவாசருடைய கேவலம் கேளல் என்பார். கேவலம் கேளல் கேளல் கேவலம் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமானது இதுதான். ஆனா அதுதான் வலிமை வாய்ந்தது. ஒரு துறையில ரெண்டு சிங்கங்கள் நீர் குடிச்சிருந்ததுன்னா ஒரு பன்றி அச்சமில்லாம போய் நீர் குடிக்கும். அதே நேரத்தில் ஒரு துறையில ஒரு ஆண் பன்றி நிற்குமானால் நீர் அருந்துமானால் ரெண்டு சிங்கங்கள் அங்க வர்றதுக்கு அஞ்சும். அவ்வளவு முரட்டுத்தனம் உடையது. அந்த முரட்டுத்தனத்துக்குள்ளேயும் ஒரு கனிவை வைக்கிறான், ஒரு கருத்தை வைக்கிறான். ஆக உருவு கண்டு நாம் எழுதுதலோ உயர்வு பேசுறதோ வேண்டாம், அதுல உள்ளத்தை பாரு. அங்க இந்த குருவிருந்த துறை, அந்த குருவித்துறைன்னு ஒரு ஊருக்கு பக்கத்துல குரு இருந்த துறை, ஜாழ பகவான் இருக்கிறார். இப்ப தசாமத்துக்கு ரொம்ப சிறப்பு, குரு தலைமுன்னு எல்லாரும் போறாங்க. அந்த குரு இருந்த துறையில ஒரு வேளாளன் இருந்தா, ஒரு மனைவி இருந்தா, ரெண்டு பேருக்கும் 12 பிள்ளைகள். அளவுபடாத வாழ்க்கை நலமுடைய காலம் அது. ஆனால் 12 பிள்ளைகள், ஆனா வளர்க்க தெரியல. வேளாளோடு சேர்ந்து காட்டில தெரிகிற போது தவம் செய்து கொண்டிருக்கிற வியாழ பகவானுடைய தவத்துக்கு இடையூறாக செய்த போது உபகாரிகளாக இருக்கக்கூடிய வேளாளர் பிள்ளைகள் நீங்க நிலத்தை விழ செய்கிறவர்கள். ஆகவே பந்திகளாக, நிலத்தை விழுகிற பந்தியாக முத முதல்ல உழுது காட்டியது யாருன்னா வந்திதான். அதனால வராக கல்பே ஆதி வராகம். அந்த வராகம் மண்ணை கீறுவதை பார்த்து தான் மனிதன் நிலத்தை உழுது பயிர்

0: செய்யலாம் என்ற ஒரு நிலைக்கு வந்தான். அதனாலதான் முதல்ல இப்ப நம்ம கொடிமரங்கள்ல எல்லாம் போனீங்கன்னா, சிவங்கோயில போனீங்கன்னா ஒரு வராகம் போட்டிருக்கும். அது வராக கொடியை பல்லவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்புறம் மகேந்திரவர்மன் காலத்துல நந்தி கொடியா மாத்தி கொண்டான். ஒவ்வொரு காலத்துல ஒரு கொடி மாறும், ஆனா அதுக்குள்ள கருத்து இருக்கும். இந்த கொடி மரத்துல பாத்தீங்கன்னா சைட்ல வந்து வராகம் போட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமான் இந்த உழு தொழிலை செய்கிறார்கள், ஆதி தொழில் இது. அந்த வராகம் நிலத்தை கீழ்ந்து கிழங்குகளை எல்லாம் சாப்பிடக்கூடியது, ரொம்ப முரட்டுத்தனமானது. அந்த பந்திகளாக 12 பந்திக்குட்டிகளாக போய் பிறகு.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சிவபெருமான் முருகனுடைய பெயர்களால கார்த்திகேயன், பார்வதி நந்தனன், அக்னிபோகு, குகன், சரவணபவன், சுப்பிரமணியன், மகாசேனன், காங்கேயன், சேனானி என்றெல்லாம் சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி சோடச நாமாக்களாக முருகனுடைய பேர் இருக்கிறது. இது மாதிரி இதெல்லாம் பார்த்து கொண்டு செல்லலாம். சோடச நாமா சொல்லும் பொழுது ஞானசக்தி ஆத்மா, ஸ்கந்தா, அக்னிபூதன், பாகுலேயன், காங்கேயன், சரவணபவன், கார்த்திகேயன், குமாரன், க்ஷண்முகன், குக்குடத்வஜன், சக்திதரன், குகன், பிரமச்சாரி, ஷண்மாதுரன், க்ரௌஞ்சபித்து, சிகிவாகரன், இப்படி 16 நாமாக்களை சொல்லி, இந்த நாமாக்களை சொன்னாலே சகலவிதமான காரியங்களும் சித்தியாகும் என்று ஸ்காந்தத்தில் ஆரம்பத்திலேயே வரும். ஞான சக்தி ஆத்மா என்று ஞானம், சக்னி, ஆத்மாவினுடைய விஸ்வ வடிவம் எல்லாமே தன்னுடைய வடிவமாக இருக்கக்கூடியவன் ஸ்கந்தன். இந்த ஸ்கந்தன்கிற பெயரை நம்ம தனியாக பார்க்க போகிறோம். பாகுலேயன்னா கார்த்திகேயனுடைய மைந்தன், அக்னிபூதன்னா நெருப்பிலே தோன்றியவன், காங்கேயன்னா கங்கையினுடைய மைந்தன், கங்கையிலே தோன்றியவன், சரவணபவன சரவண நாணல் காற்றிலே தோன்றிய நாணல் காட்டிலே தோன்றியவன், கார்த்திகேயன் கார்த்திகேயனுடைய கார்த்திகேயன் இந்த நட்சத்திரங்களுடைய மைந்தனாக இருந்தவன், குமாரன் என்றைக்கும் இளமையாக இருக்கக்கூடியவன், க்ஷண்முகன் 6 முகங்களை உடையவன், குக்குடத்வஜன் சேவல் கொடியை உடையவன், சக்திதரன். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வேல் சக்திங்கிற ஆயுதம் அல்ல, இந்த வேல் கொஞ்சம் இப்பொழுது மாறுபட்டு வந்த வடிவம். 6 முகங்களை உடையதுக்கு பேர் தான் சக்தின்னு பேரு, அதுக்குத்தான் வேல்னு பேர். அது சக்தின்னு பார்வதி கொடுத்தது 6 முகங்களை உடையது. நீங்க பார்த்தீங்கன்னா திருத்தணியில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கையிலே வைத்துக் கொண்டுபடியாக இருக்கும். அந்த வேலுக்கும் மற்ற வேலுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இந்த வேல் கிட்டத்தட்ட முக்கோணம் மாதிரி நாம பார்க்கக்கூடிய வேர், ஈட்டி மாதிரி இருக்கும். ஆனா சக்தி ஆயுதம் என்பது இந்திரனுடைய வஜ்ரம் மாதிரி கிட்டத்தட்ட 6 முகத்தோட இருக்கும். அதுதான் சக்தியின பேரு, வேலாயுதத்தை தரித்தவன், அதனால சக்திதரன். குகன் சொன்ன சித்த குகையிலே இருக்கக்கூடியவன் இங்க ஸ்காந்தத்துக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். நம்ம இந்த குகன்றதற்கும் தனியாக பார்க்க போகிறோம். பிரம்மச்சாரி, என்றைக்கும் பிரம்மச்சாரியாக இருக்கப்பட்டவன். இதுல ஒண்ணு என்ன வேடிக்கைன்னா, வடக்கு இந்தியாவுக்கு போக போக அங்கே விநாயகருக்கு மனைவியர் உண்டு, முருகப்பெருமான் பிரம்மச்சாரி. தெற்கே வர வர விநாயகர் பிரம்மச்சாரி, முருகப்பெருமானுக்கு 2 மனைவி. இது ஒரு வித்தியாசம் உண்டு. அங்கெல்லாம் பிரம்மச்சாரி. ஷண்மாதுரன் 6 மாதாக்களை உடையவன், அதாவது கார்த்திகேயனுடைய மைந்தன் அர்த்தம். க்ரௌஞ்சபித்துனா க்ரௌஞ்சம் என்கிற மலையை பிழந்தவன். சிகிவாகனன்னா சிகி என்கின்ற மயிலை வாகனமாக உடையவன். இதெல்லாம் 16 சோடச நாமாக்கள். இந்த நாமாக்களை எப்பொழுதும் யார் படிக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான சம்பத்துக்களும் கொடுத்து எல்லா விதமான நன்மைகளையும் செய்கிறான். ஒரு பெரிய பலஸ்ருதியும் அங்கே உண்டு. சிவன் சொல்லும் பொழுது கார்த்திகேயன் முதல்ல பார்த்தோம், பார்வதி நந்தனன் பார்வதியினுடைய குமாரன், அக்னிபூகு என்று சொல்லி அக்னியினிடத்திலே தோன்றியவன் அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு. இன்னொன்று உண்டு, அக்னி என்று எவன் சொல்லப்படுகிறானோ அந்த சிவபெருமானிடத்திலே தோன்றியவன். குகன் திருப்பியும் பார்க்க போகிறோம், சரவணபவன் அல்லது சரவணன் என்று சொல்லக்கூடியது, சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடியதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் சொல்லுகிறார்கள். இங்கே ஸ்காந்தத்தில் சொல்லும் பொழுது தேவ அசுரர்களினாலே வணங்கப்பட்டவன் ஆன காரணத்தினாலே சுப்பிரமணியன். அப்படி என்று சொல்லுகிறார்கள். வேதங்கள் சொல்லக்கூடியது இந்த நாமாவைத்தான் சொல்லுகிறது. சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் என்று இவனைத்தான் சொல்லுகிறது. எவன் மிகச்சிறந்த பிரம்மண்யனாக சுப்பிரமணியனாக எவன் பிரம்மமாகவே இருக்கிறானோ, அதாவது பரபிரம்மமோ, அவன் சுப்பிரமணியன். வள்ளலார் சொல்லும் பொழுது சொல்லுவார், இந்த தலைக்கு நேரையும் பூர்வ மத்திக்கு நேரையும் கரெக்டா ஒரு ஓட்டை போட்டா நடுவில் ஓட்டத்துல போய் சேருமா, அங்கே ஆறு முகம் கொண்ட ஒரு பட்டை வடிவினமாக ஒரு ஒளி வடிவமாக இறை சக்தி இருக்கிறது, அதுக்கு பேரு சுப்பிரமணியம் அப்படின்னு வள்ளலார் பெருமான் சொல்லுவார். அதனால சுப்பிரமணியன் மகாசேனன் என்று சொல்லும்படியாக மகாசேனைகளை உடையவன். இரண்டாவது, இந்த ஆத்மாக்கள் அத்தனை பேரும் வணங்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். இதுல என்ன பொருள்னா, அத்வைதம் மாதிரி வர, அத்வைதம் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணுதான், பரமாத்மாவா தான் எல்லாம் ஆகியிருக்கிறது என்று சொல்லும். ஆனா சித்தாந்தம் அப்படி சொல்ல, பதி வேறு பசுக்கள் வேறு. இது வந்து இங்க உறுதிப்படுத்தப்படும். மகாசேனன் என்று சொல்லும் பொழுது பசுக்களாக இருக்கப்பட்ட உயிரினங்கள், அதாவது ஜீவாத்மாக்களை தன்னிடத்திலே உடையவன். இவன் வேறே ஜீவாத்மாக்கள் வேறே, தன்னிடத்திலே சேர்த்து கொள்ளுகிறான் என்று சொல்லக்கூடிய கருத்தை இங்கு சொல்லப்படும். காங்கேன் என்று சொல்லி கங்கா நதியிலே பிறந்தவன், சேனானி என்று சொல்லி சேனாபதியாக ஆனவன் என்று இதெல்லாம் சிவபெருமான் முருகப்பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் இங்கே சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமாக ஏராளமாக சொல்லிக்கொண்டே செல்கிறார். சரவண புஷ்ப சரவண பொய்கையிலே தாமரை புஷ்பத்திற்கு நடுவிலே தோன்றினவன், நிர்மலமானவன், தர்ம அர்த்த காம மோட்சங்கள் எல்லாவற்றையும் தரக்கூடியவன், இப்படிப்பட்ட பலவிதமான நாமங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு செல்கிறார். முருகப்பெருமானுக்கு சஹஸ்ரநாமமே உண்டு, முருகப்பெருமானுக்கு சஹஸ்ரநாமமே உண்டு. ஒரு சஹஸ்ரநாமம் இல்ல, ஆறு சஹஸ்ரநாமம், ஆறு முகத்துக்கும் ஆறு சஹஸ்ரநாமம் சொல்லுவார்கள், ஷண்முக சஹஸ்ரநாமம் என்று சொல்லுவார்கள். இந்த சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கும்போது குஹன், ஆரம்பிக்கும்போது குஹாகே ஷண்முகாகே பாலமேத்ர சுபாலமேத்ர சுதாயே என்று, பிரபவே பிங்களாய நமஹ, பிரபவே நமஹ, கிருத்திகாசூனமே நமஹ, சிகிவாகனாய நமஹ, சக்திதராய நமஹ என்றெல்லாம் ரொம்ப அழகாக வரும். இதுல இன்னொரு சிறப்புன்னா, அது வந்து சொல்லும்போது இப்படி ரொம்ப என்னமோ இந்த பாட்டு சொல்ற மாதிரி இருக்கும். மத்தாய பிரமத்தாய உன்மத்தாய, மத்தாய நமஹ, பிராப்தாய நமஹ, உன்னத்தாய நமஹான்னு வரும். அதே மாதிரிதான் சிவசுவாமினே நமஹ, கணசுவாமினே நமஹ, சர்வஸ்வாமினே நமஹான்னு வரும். டம்பாய நமஹ, பரமடம்பாய நமஹ, மகாடம்பாய நமஹ என்றெல்லாம் ரொம்ப அழகாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். இறைவனுடைய அருள் இருந்தார். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வடமொழி பயிற்சி கிடையாது, ஏதாவது இது மாதிரி கிடைத்து படித்து சொல்ல முடியும்னா இதெல்லாம் முடித்த பிறகு அதை யோசிக்கலாம். இப்பொழுது சில நாமாக்களை மட்டும்தான் நான் எடுத்துக்கொண்டேன். அதுல சில அழகானது என்னன்னா, இவன் தான் ரொம்ப பழையவன். சஹஸ்ரநாமத்துல ஒரு வார்த்தை வரும், சனாதனாய நமஹா சொல்லும் பொழுது இவன் தான் ரொம்ப பழையவன், பழையதுக்கெல்லாம் பழையவனாக இருக்கிறான். முன்னைப்பழம்பருக்கும் முன்னைப்பழம்பருடைய பின்னை புதுமைக்கும் பெயர்த்துமை பெற்றியனே, மாணிக்க வாசகர் பாடுவார். அதே போலத்தான் சனாதனாய நமஹா, இவன் இப்பேற்பட்டவனாக இருக்கிறான், எல்லாவற்றிற்கும் பழையவனாக இருக்கிறான். அதே மாதிரி தான் இவனுக்கு மேல ஒரு கடவுள் கிடையாது, அதனால அது சொல்லுவோம் சஹஸ்ரநாமம் அனீஸ்வராய நமஹா. அது சொல்லும் பொழுது இவனுக்கு தனக்கு ஒரு ஈஸ்வரன் இல்லாதவன். காஞ்சி பரமாச்சாரியார் தெய்வத்தின் குரல் ரொம்ப அழகா ஒண்ணு ஒரு கருத்து சொல்லுவார். இந்த அமரகோசம்னு சொல்லி நிகண்டு, அதாவது டிக்ஷனரி, நம்ம இப்ப டிக்ஷனரி டிக்ஷனரின்றோம், பல வார்த்தைகளுக்கு நம்ம பார்த்தையே தெரியாது, வார்த்தை தெரிஞ்சா அர்த்தம் தெரியாது. அப்பெல்லாம் இந்த வார்த்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்லோகம் மாதிரி என்ன பண்ணுவா, சமஸ்கிருதத்துல என்ன செய்திருக்கிறார்கள், இந்த நிகழ்வை போட்டிருக்கிறார்கள். அப்ப சினானின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றது இல்லையா, ஒரே பொருளை இருக்கக்கூடியது, அதாவது டிக்ஷனரி. இப்ப டிக்ஷனரி என்ன இருக்கோ அப்ப வடமொழியில அந்த டிக்ஷனரியை ஸ்லோகம் மாதிரி போட்டிருக்கிறார்கள். அமரசிம்மன்கிறவன் ஒரு ஜைனன், அவன் ஆதிசங்கரோடு போட்டியிட்டு தோற்றுப்போனான், தன்னுடைய நூல்களை எல்லாம் தீட்டு கொடுத்தார்ப்பான். இது அவருக்கு தெரிஞ்சு போய் ஓடோடி வந்து அவனை நிறுத்துகிறார். எப்ப அந்த பேர் தத்துவங்களிலே ஜைன தத்துவம் பிரயோஜனப்படாது, இதுதான் சனாதன தர்மம் தான் உயர்ந்ததுன்னு நான் நிலைநாட்ட வந்தேனே தவிர உன்னுடைய வித்வத்தை நான் குறைச்சு மறுப்பிடல, எனக்காகவாது இந்த மாதிரி இது பண்ணாதேன்னு சொல்லி அவனுடைய நூல்களை எல்லாம் எடுத்தாராம். அதுல மிஞ்சி போன ஒரு நூல்ல ஒன்று அமர கோஷம் என்று சொல்லி நிகண்டு, அதாவது டிக்ஷனரி. இந்த நிகண்டுவிலே காஞ்சி சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லுவார். எத்தனையோ சுவாமிகளை பத்தி சொல்றார், எல்லா சுவாமிக்கும் இந்த நிகண்டுல சொல்றார், ஆனா ஒரு சுவாமிக்கு மட்டும்தான் சுவாமியே சொல்லுவார். யாரு? முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் சுவாமின்னே சொல்றாரு. யாரு? ஜெயினன். நம்மால் யாராவது ஹிந்து சொன்னா அப்படின்னா சொல்லலாம். அவன் வந்து ஜெயினனானவன் சொல்லுகிறான், சனாதன தர்மத்திலே இல்லாதவன் சொல்லுகிறான். முருகப்பெருமானுடைய நாமங்களை சொல்லும் பொழுது தேவசேனாதிபதிகி சூரஹா சுவாமி கஜமுகானுஜா எடுத்த உடனே இவன் என்ன தேவசேனாதிபதி. இந்த வடக்கு என்ன சிறப்புன்னா இவன் வந்து தேவசேனாபதியானதுதான் மிகச்சிறப்பாக சொல்லப்படும். அதனால்தான் பகவத்கீதையில சொல்லும் பொழுது சேனானிகளுக்குள்ளே ஸ்கந்தனாக இருக்கின்றேன் என்று பகவான் சொல்லுவார். தேவசேனாதிபதிங்கிறது இவனுக்கு முக்கியமானது. அதனுடைய தன்மைகளை நம்ம முதலே பார்த்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கிறோம். சூரகா வீரர்களிலே வீரனாக இருக்கப்பட்டவன் இவன் தான். அடுத்து சொன்னான் சுவாமிங்கிற வார்த்தை எந்த சாமிக்கும் பொருந்தாது. சாமின்னா யாரு? இவர் தான் சாமி. யாரு? சுவாமி. முருகப்பெருமான் தான் சுவாமி. அடுத்தது சொன்னான் சுவாமி எப்படி இருக்கார்? கஜமுகான் ஜகா. கஜமுகனான பிள்ளையாருக்கு தம்பியாக இருக்கப்பட்டவன் சுவாமி கஜமுகானுஜகா என்று சொல்லும்படியாக இவனுடைய சிறப்பு அமரகோஷத்திலே முருகப்பெருமானுடைய சிறப்பை சொல்லுகின்றார் அமரசிம்மன். இது ஒரு வடிவு. அதே போலத்தான் சுப்பிரமணியன் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த முருகப்பெருமான் எப்படி இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அகாராஸ்து விஷ்ணு ருத்ரிஷ்ட உகாராஸ்து மகேஸ்வரஹா மகாராஸ்து ஸ்மிருதோ பிரம்மா. அதாவது அகாரம்ங்கிறது விஷ்ணு, மகாரம்ங்கிறது ருத்ரன், உகாரம்ங்கிறது ருத்ரன், மகாரம்ங்கிறது பிரம்மா, பிரணவஸ்து த்ரியாத்மகா பிரணவஸ்வரூபமாக மும்மூர்த்தி ஸ்வரூபனாக சுப்பிரமணியன் இருக்கிறான்னு ஒரு ஸ்லோகமானது சொல்லும். நிர்மலமான ஜோதிஸ்வரூபன் அதுதான் சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய தன்மை. அதான் மூலாதாரம். அதுக்கு மேல எல்லாவற்றிற்கும் தாண்டி இருக்கக்கூடிய தன்மையிலே சுப்பிரமணியனாக இருக்கிறான் என்று சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய தன்மையை சொல்லுவார்கள். சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பொருள். அதே மாதிரிதான் புராணத்துக்கு என்ன பேரு? ஸ்கந்தம்னு பேர். தமிழ்ல கந்தபுராணம்னு பேர். அந்த முதலே சொன்னேன், ஸ்கந்தன் என்று சொல்லக்கூடிய நாமாவுக்கு பலவிதமான பேர் சொல்லுவார். ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் அதுலாம் கலி கல்மஷநாசினீம். முருகப்பெருமானுடைய நாமாக்கள், முருகப்பெருமானுடைய பெருமை, இந்த கலி தோஷங்களை எல்லாம் கல்மஷத்தை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியது, நாசம் செய்யக்கூடியது இவருடைய கீர்த்திகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் அதுலாம் என்று சொல்வார்கள். இந்த ஸ்கந்தன் என்று சொல்லுவதற்காக சொல்லும் பொழுது அப்படியே துள்ளி குதித்து வந்தவன் என்று சொல்லக்கூடிய தன்மையை தான் சொல்லுவார்கள். ஸ்கந்தன்னா அப்படியே துள்ளி குதித்து வந்தவன், வெளிப்பட்டானா, சிவபெருமானிடத்திலே இருந்து ஜோதி புலம்பாக வெளிப்பட்டான் அப்படின்னு சொல்லும். ரெண்டாவது, சாந்தோக்கிய உபனிஷத்துல சனத்குமாரர் தான் தேவசேனாதிபதியாக முருகப்பெருமானாக வந்தார்னு ஒரு சரித்திரம் வரும். இது சுருக்கமா நம்ம முதல்லயே முருகப்பெருமான் சரித்திரம் பார்த்திருக்கிறோம். அங்கே சொல்லக்கூடிய இடத்துல சாந்தோக்கிய உபனிஷத்து ஸ்கந்தகா ஸ்கந்தகான்னு ரெண்டு முறை சொல்லுமா. ஸ்கந்தனானவன் துள்ளி கொண்டு வந்தான், ஸ்கந்தகா ஸ்கந்தகா என்று இந்த இடத்துல சொல்லுவார். அதே மாதிரி குஹான் தேவமன்யம் நஜானே நஜானே என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஆதிசங்கரர் பாடுவார், இவனைத் தவிர வேற யாரையும் நாம் பார்த்ததே கிடையாது, நஜானே நஜானே, வேற தெய்வத்தையே பார்த்ததில்லை என்று சொல்வார். அந்த கந்தன் என்று சொல்லக்கூடிய தமிழ் சொல்லுக்கு கட்டுத்தறி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் சொல்லுவார்கள். இந்த சங்க இலக்கியங்களில ரொம்ப அழகான ஒரு கருத்து வரும். இப்போ நம்ம கன்னடத்துல எல்லாம் இட்டிகைன்னு சொல்றார்கள், செங்கல் நம்ம சொல்லுகிறோம் இல்லையா. அது 2000-2500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள்ல இந்த தமிழ் சொல் பயன்படுத்தும். இட்டிகை என்பது தமிழ் சொல். அது பெரிய செங்கல், நம்ம செங்கல் மாதிரி பெரிய செங்கலாக இருக்கப்பட்ட செங்கலை வைத்து நடுவுல என்ன செய்வார்களாம், பலிபீடமாக, அதாவது பிராணிகள் பூக்களையும் பழங்களையும் கொண்டு வந்து வைப்பதற்காக ஒரு பீடம் இருக்குமா, அந்த இட்டிகையாலே செய்யப்பட்ட பீடத்துல கொண்டு வந்து பூக்களையும் அதாவது மலர்களையும் கனிகளையும் வைத்து பழந்தமிழர்கள் வழிபடுவார்களாம். அது எதற்கு வழிபட்டார்கள்னா, மேலே கூர்மையாகவும் அடிப்பகுதி பருத்தும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம், அதாவது வேல் மாதிரி அல்லது சிவலிங்கம் போல. சிவலிங்கம் அல்லது வேல் ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட இது இந்த உருவமானது ஒத்து வருகிறது. அதுக்கு பேர் கந்தழின்னு பேர். அதுக்கு பேர் கந்தழின்னு பேரும். அந்த கந்தழி என்பது அந்த வேல் உருவம் இருக்கிறதே, அதான் பழைய உருவம். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய ஐந்து நிலங்களிலே குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய மலை நிலத்துக்கு உரியவன் முருகப்பெருமான். முதல்ல மலைதான் இருந்தது, அதற்கு பிறகுதான் மற்றவை தோன்றியது என்பது ஒரு வழக்கு. அதனால் முதல் தெய்வமாக இருக்கப்பட்டவன் முருகப்பெருமான், அவனை கந்தழி என்று சொல்லும்படியாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த உருவன் நாம் முதல்ல சொன்ன மாதிரி மேலே கூர்மையாகவும் அடிப்பகுதி பருத்து இருக்கக்கூடிய, அதாவது வேல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உருவத்திற்கு பேரு, அந்த இறைவனுடைய வடிவத்துக்கு பேர் கந்தழி என்ற தமிழிலே சொல்லி இருக்கிறார்கள். அது வேல் மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். முருகப்பெருமானுடைய வழிபாடு அல்லது சிவனுடைய வழிபாடு முன்பே இருந்தது என்பது பெரியவர்கள் சொல்லக்கூடியது. அது மட்டும் கிடையாது, இந்த மாடு என்ன பண்ணுவாங்க, மாட்டை மேயறதுக்காக விடுவாங்க. இது என்ன ஆகும்னா எங்கேயாவது போயிடும். அதனால அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய கயத்தை கட்டி ஒரு மூளையை அடிச்சு அந்த கயரை மாட்டை கட்டி கொண்டு வந்து இதுல அந்த மூளையில அடிச்சிருவாங்க. மாடு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போக முடியாது, அந்த குறிப்பிட்ட அளவு தான் அப்படியே மெஞ்சிட்டு இருக்கும், அதுக்கு மேல அது போக முடியாது. அந்த கட்டுத்தறின்னு பேரு, அந்த முளை அடிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேரு கட்டுத்தறின்னு பேரு. அதாவது மாடை கட்டக்கூடிய தறி, அந்த தறி இருக்கிறது இல்லையா, முருகன் அதாவது கந்தன்னு சொன்னா கட்டுத்தறின்னு பேரும். ஏன்னா உயிர்களாக இருக்கப்பட்ட இந்த மாடு நாம் இருக்கிறோமே, இறைவனை விட்டு தூரத்திலே போக முடியாதபடியாக தன்னுடைய அருள் என்று சொல்லக்கூடிய, கருணை என்று சொல்லக்கூடிய கயற்றினாலே நம்மை கட்டி போட்டு வைத்திருக்கின்ற காரணத்தினாலே முருகப்பெருமானுக்கு கந்தன் என்று சொல்லும்படியாக இந்த பெயர் கொடுத்திருக்கிறது. ராமாயணத்திலே அல்லது பாரதத்திலே எல்லாம் மிகச்சிறப்பாக இவனுடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. இந்த கந்தன் என்று சொல்லும் பொழுது இன்னொரு பொருளானது கச்சியப்பர் பாடுகிறார், ஆறு வடிவமாக தனித்தனியாக இருந்த முருகப்பெருமானை ஒன்றாக உமையம்பை திரட்டுகிறாள், திரட்டின காரணத்தினாலே அவனுக்கு கந்தன் என்ற பெயர் வந்தது. சேயவன் வடிவமாறும் திரட்டினி ஒன்றாய் சேர்த்தாய் ஆயதனாலே கந்தனாம் எனும் நாமம் பெற்றான் என்று சொல்லும்படியாக, அந்தமில்லதோர் மூவிரு வடிவம் ஒன்றாகி கந்தன் என்று பெயர் பெற்றனன் கௌரிதன் மைந்தன் என்று இத கந்தபுராணம் சொல்லும். ஆறும் ஓர் உருவதாக ஆக்கலில் கந்தனானான் என்று சொல்லும்படியாக, இந்த கந்தனாக ஆனான் என்று சொல்லும்படியாக சொல்லப்படும். இத அமரகோசத்தில் இதுக்கு உரை சொல்லும் பொழுது கந்தன் என்று சொல்லுவதற்கு ஸ்கந்தயதி சத்ருன் சோஷயதீதி இதி ஸ்கந்தஹா என்று சொல்லுகிறார்கள். அதாவது பகைவர் என்று சொல்ல பகைவராகின்ற ஆற்றல், அது ஒரு பெரிய கடல், அதை வற்றச் செய்பவன் அதாவது பகைவர்களை அழிப்பவன் என்கின்ற தன்மையை சொல்லி காட்டுவதனாலே, பகைவர் ஆற்றலை வற்றச் செய்வதனாலே கந்தனுக்கு கந்தன் என்கின்ற பெயர் வந்தது என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, எந்தை சக்திகள் உயிரெல்லாம் ஒடுங்குறும் எல்லை முந்து போல ஒன்றாகியே கூடிய முறைபோல் அந்தனில்லதோர் மூவிரு வடிவமும் ஒன்றாகி கந்தன் என்று பெயர் பெற்றனன் கௌரிதன் குமரன் என்று கந்தபுராணம் பாடும். இந்த பஞ்சபூதங்களினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால எல்லா சம்பந்தங்களும் ஒன்றாகி ஒரு பரம்பொருளான தன்னை இவன் அடைந்தான். அதனால கௌரியினுடைய மைந்தன் கந்தனானான். அடுத்தது கந்தன் என்னவுக்கு மனம் உடையவன் என்று சொல்லக்கூடிய தன்மையும் உண்டு, மனமுடையவன் என்று சொல்லக்கூடிய பொருளும் உண்டு, அது கந்தன் பெறும். கந்து அன் என்று சொல்லும்படியாக ஆசைப்படப்பட ஐவரும் துன்பம் சொல்லுவார் இல்லையா, திருமூலர் படுவாரு, அது மாதிரி இந்த ஆசைகளை அறுப்பதற்காக சின்ன ஆசையை பிடிச்சுக்கணும், பெரிய ஆசையை விடுறதுக்காக சின்ன ஆசையை பிடிக்கணும். என்ன ஒரு பெரிய விறகு கட்டு இருக்குன்னா அது ஒரு கட்டு போட்டு வச்சிருப்பாங்க, விறகு எடுக்க முடியாம இருக்கும், அறுக்க முடியலைன்னா அதை விட வலிமையான ஒரு கட்டு போடும் பொழுது அந்த கட்டு தளரும். இது வள்ளுவர் அம்பழகா சொல்லுவார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இதுல ரொம்ப அழகான ஒரு சிறப்பு என்னன்னா, பற்றை பற்றி பாட வந்த காரணத்தினாலே இந்த பாங்கிறது உதடு ஒட்டும். இதே இன்னொரு இடத்துல துறவை பத்தி சொல்லும் பொழுது யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல என்று பாடுவார். இது உதடு ஒட்டவே ஒட்டாது, இந்த பா மா இதெல்லாம் வரும் பொழுது உதடு ஒட்டும். இந்த எந்த வார்த்தையும் இல்லாம இவர் சொல்ல யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல ஒட்ட வச்சு பாருங்க பார்க்கலாம், உதடு ஒட்டாது. இங்கே இறைவனை பிடிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்லுவார். அதை பிடிச்சுக்கோ, பற்று எந்த பற்று, இறைவனாகின்ற பற்றை பிடித்துக் கொண்டால் உலகமாகின்ற பற்று விடுபட்டு விடும் என்கின்ற காரணத்தினாலே இந்த கட்டுத்தறியாக யானை கட்டும் தறியாக இருக்கக்கூடியது. இன்னொன்னு உண்டு, நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருகும் வகை பரமசுகம் அதனையருள் இடைமருதின் ஏகநாயகா என்று சொல்வார் இல்லையா, அதை போல அனுபவத்தை கொடுக்கக்கூடியதால கண்டர் அனுபூதி என்று சொல்லுகிறோம் இல்லையா. அந்த அனுபவமாக நம்மையே இறைநிலைக்கு சுட்டி காட்ட எடுத்துக்கொண்டு இறைநிலையை தரக்கூடிய பெயர் கந்தன். அதனால்தான் கந்த அனுபூதினு, அதனால்தான் அந்த பெயரை வச்சார் அருணகிரிநாதர். இன்னொன்னு என்னன்னா, இவன் மேலே சந்தனம் காயாது இருக்கிறதும் யோசிக்கலாம். நெருப்பிலிருந்து வந்தவன் முருகப்பெருமான், நெருப்பில் இருந்தா எல்லாமே தீஞ்சு காஞ்சு போயிடும், ஆனா இவன் மேனியிலே சந்தனம் காயாது இருக்கின்றதான். ஆன காரணத்தினாலே ஸ்கந்தகான்னா சந்தன குழம்பு பூசியவன், பலவிதமான வாசனைகளை உடையவன் என்று பொருளோடு ஸ்கந்தகா என்ற தன்மையிலே இருக்கும். இவன் என்றைக்கும் தன்மையும், அவனை நெருங்கின அடியவர்களுக்கெல்லாம் தன்மையும் மனமும், அன்பு மனமும் கருணை மனமும் விஷக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். அதனால அவனுக்கு கந்தன் பேர். இன்னொரு விஷயம் சொல்லும் பொழுது, கந்தம் அப்படின்னா தோல் வலி என்று சொல்வார்கள். கந்தம்னு சொன்னா மனம், தமிழ்ல கந்தம்னு வரும். கந்தம்னு சொன்னா இன்னொன்னு தோல் வலிவு. தோல் வலிவு, ஏன்னா இவன் சேனாதிபதி இல்லையா, தோல் வலிவு உடைய காரணத்தினாலேயும் இவன் கந்தன் என்று சொல்லப்படுகிறான் என்று சொல்லுவார்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நாமம் உண்டு, முருகப்பெருமானுக்கு குகன் என்கின்ற நாமம் உண்டு. குகன்கிற நாமம் சொல்லும் பொழுது அதுக்கு ஏராளமான அர்த்தங்களை சொல்லுகிறார் அருணகிரிநாதர். கந்தர்ணவனியில் முடிக்கும் பொழுது உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் வளதாய் மணியாய் ஒளியாய் கருவாய் வைய கருவாய் வருவாய் குருவாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று உருவாய் அருவாய் உளதாய் இரதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளிவாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று குகன் என்று சொல்லும்படியாக முடிக்கிறார். இந்த குக நாமத்துக்கு பலவிதமான அர்த்தங்களை சொல்லுகிறார்கள். நம்ம சில விஷயங்களை இங்கே பார்க்கலாம். இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, மயூராதிரூடம் மகாவாக்கிய கூட்டம் மனோகாரி தேகம் மகச்சித்தகேகம் மகே தேவதேவம் மகாபேதபாவம் மகா தேவபாலம் பஜே லோகபாலம். சங்கரர் சுப்பிரமணிய பஜங்கத்தில் சொல்லுவார், மயூராதிரூடம் மயிலை வாகனமாக உடையவன், மகாவாக்கிய கூட்டம் மகா வாக்கியத்திற்கு உள்ளே இருக்கப்பட்டவன், மனோகாரி தேகம் அதான் கந்தன் சொன்னா, மிக மனத்தை கவரக்கூடிய தேகத்தை உடையவன், மகச்சித்தகேகம் மகான்களினுடைய மனங்களிலே சஞ்சரிப்பவன் அதுதான் குகன், மகே தேவதேவம் இவன் எப்பேற்பட்டவனா பெரியவன், மகே தேவதேவம் எல்லா தேவர்களுக்கும் தேவனாக இருக்கப்பட்டவன், மகாவேதபாவம் வேத பொருளாக இருக்கப்பட்டவன், மகாதேவபாலம் விளையாடுகிறார் வார்த்தையில், மகாதேவனாக சிவபெருமானுக்கு பாலனானவன் பிள்ளையானவன், பஜே லோக பாலம் முதல்ல இருக்கக்கூடியது பாவம், மகா வேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோக பாலம் லோகங்களையெல்லாம் பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சுப்பிரமணிய பஜங்கத்தில் சொல்லுவார். அந்த குகனை சொல்லும் பொழுது குஹோ ககன கோச்சரகா என்று ராமாயணத்தில் வால்மீகி சொல்லுவார். மறந்து கிடக்கின்ற ஒன்றை தான் அறிவதோடு பிறர்க்கும் உணர்த்துபவன் எவனோ அவன் குகன் என்று இதுக்கு வியாக்கியானங்கள் சொல்லுவார்கள். இன்னொன்னு சொல்லும் பொழுது ஆச்சாரியன் யாரிடம்னா, தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம், வேதமாகின்ற குகையிலே கிடக்கக்கூடிய தர்மத்தினுடைய உட்பொருளை எல்லாம் தானும் உணர்ந்து பிறருக்கும் உணர்விப்பவன் அதாவது குரு, அவன் தான் குகன். குகன் யாருன்னா அதுதான் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லும்படியாக குருவாக இருக்கப்பட்டவன் தான் குகன்னர். இத முதல்லையே அருணகிரிநாதர் போடுவர். முத்தை தருவத்தி திருநவையத்தி கிரஜத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவரே என போதும், இவன் குகனாக இருக்கிறான் என்று சொல்லும்படியாக முருகன் தனிவேல் முனிதன் குரு சிவசங்கர தேசிவன் இவன் குருவாக இருக்கப்பட்டவன் இல்லையா, இத தீட்சிதத்தனுடைய அங்கிதமாக குகன் என்று சொல்லும்படியாக சொல்லுவார். குரு குகா என்று சொல்லும்படியா குகன் சொன்னாரே பார்த்ததா, குரு குகா என்று சொல்லும்படியாக தன்னுடைய அங்கிதமாக ஒவ்வொரு கிருத்தியிலையும் கடைசியில இவருடைய முத்திரை என்று சொல்லுவார்கள் இல்லையா. இப்போ தியாகராஜர்னா தியாகராஜர்னு வரும் அந்த இடத்துல, முத்துசுவாமி தீட்சிதர்னா கிருஷ்ணான்னு ஒரு இடத்துல வரும். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய
3: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே இரண்டாம் சம்ஹிதை ருத்ர சம்ஹிதை முதல் காண்டம் சிருஷ்டி கண்டம் அத்தியாயம் 15. இனி நாரதர் கேட்க பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, முன் கூறியவாறு எங்களுக்கு கட்டளையிட்டு சிவபெருமான் மறைந்தருளவே நான் அவரது கட்டளையை அப்படியே ஏற்றி நடக்க வேண்டி தியானத்தில் அமர்ந்து இனி செய்ய வேண்டியதை பற்றி சிந்திக்கலானேன். அப்பொழுது சிவபெருமானை வணங்கி ஸ்ரீமன் நாராயணனிடமிருந்து படைப்பு தொழிலுக்கான ஞானத்தை பெற்று மகிழ்ச்சி பொங்க படைக்க திட்டமிட்டேன். அன்பனே, அப்பொழுது ஸ்ரீஹரியும் அங்கு வந்து சிவபெருமானை வணங்கி எனக்கு அவசியமான உபதேசத்தை அருளிவிட்டு உடனே மறைந்து அருளினார். அவர் பிரம்மாண்டத்திலிருந்து தனியே வெளிச்சென்று சிவனது அருள் பெற்று தனது நித்தியவாச ஸ்தலமான ஸ்ரீ வைகுண்டத்தை அடைந்தார். நானும் படைக்க எண்ணம் கொண்டு சிவபெருமானையும் ஸ்ரீஹரியையும் மனத்தில் நினைத்து முதலிலே படைக்கப்பட்ட ஜலத்திலிருந்து இரு கைகளிலும் கூப்பி எடுத்து மேல் நோக்கி வீசினேன். அதிலிருந்து ஓர் அண்டம் தோன்றியது. அதுவே 24 தத்துவங்களின் தொகுப்பு எனப்படுகிறது. அந்த சிரேஷ்டரே, அந்த பெருத்த அண்டமோ ஜடமானது. அதில் சைத்தன்யமான உயிர் இல்லாதது கண்டு ஐயம் உண்டாகவே நான் கடுமையான தவம் மேற்கொண்டேன். 12 வருட காலம் ஸ்ரீமன் நாராயணனை குறித்தே சிந்தித்திருந்தேன். அன்பனே, தவம் நிறைவுற்றதும் பகவான் ஸ்ரீஹரி நேரில் தோன்றி அன்போடு என்னை தொட்டுக்கொண்டு மகிழ்ச்சியோடு கூறலானார். ஸ்ரீ விஷ்ணு கூறினார், பிரம்மதேவரே, நீ தவம் கண்டு மிக்க மகிழ்ச்சி கொண்டேன். வேண்டிய வரம் கேட்டுக்கொள். உனக்கு தரக்கூடாதது எதுவுமே இல்லை. சிவபிரசாதத்தால் அனைத்தும் அழிக்க வல்லவனாக இருக்கிறேன். பிரம்மதேவர் கேட்கிறார், இறைவனே, சிவபெருமான் என்னை தங்களிடம் ஒப்படைத்து உள்ளதால் தாங்கள் என்மேல் கிருபை கொண்டுள்ளீர்கள். அதுதானே தங்கள் இயல்பு. எங்கும் நீக்கமர நிற்கும் பரமனே, தங்களை வணங்குகிறேன். நான் இப்பொழுது தங்களிடம் வேண்டுவதை தாங்கள் கட்டாயம் அருள வேண்டும். இறைவா, 24 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட விராட் ரூபமான இந்த அண்டம் உயிரற்ற நிலையில் ஜடமாக காண்கிறது. ஸ்ரீஹரியே, சிவன் அருளால் தாங்கள் இன்று என் எதிரில் தோன்றியிருக்கிறீர்கள். ஆகவே சிவபெருமானது படைக்கும் சக்தி அல்லது விபூதியால் பெறப்பட்ட இவ்வண்டத்தில் சைத்தன்யமான உயிர்ப்பை உண்டாக்க வேண்டுகிறேன். இவ்வாறு நான் வேண்டிக் கொள்ளவே சிவபெருமானது கட்டளையை நிறைவேற்றுவதில் ஊக்கங்கொண்டுள்ள பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு எண்ணிறந்த திருவுருவங்களோடு அவ்வண்டத்தில் நுழைந்தார். அச்சமயத்தில் அந்த பரமனுக்கு ஆயிரக்கணக்கான தலைகள், 1000 திருக்கண்கள், 1000 திருவடிகள் இருந்தன. அவர் அந்த பூமியை சுற்றி வளைத்து நின்று அந்த அண்டத்தில் எங்கும் பரவி நின்றார். நான் துதித்து வேண்டியதும் பகவான் ஸ்ரீ விஷ்ணு அவ்வண்டத்தில் நுழைந்தார் அல்லவா? அப்பொழுது 24 தத்துவங்களின் தொகுதியான அவ்வண்டம் உயிர் பெற்றது. பாதாளம் முதல் சத்தியலோகம் வரை பரவி நின்ற அவ்வண்டத்தில் எங்கும் ஸ்ரீ ஹரியே தோன்றினார். இவ்வாறு விராட் ரூபமான அவ்வண்டத்தில் எங்கும் பரவி நின்றதால் அவர் வைராஜ புருஷன் என்று அழைக்கப்படுகிறார். 5 திருமுகங்களை கொண்ட மகாதேவர் தான் மட்டும் தங்கியிருக்க அழகிய கைலாசம் என்னும் நகரை நிர்மாணித்துக் கொண்டார். அனைத்து உலகங்களுக்கும் மேலே விளங்குகிறது திருக்கைலாயம். தேவரிஷியே, பிரம்மாண்டம் அனைத்தும் அழிந்து போன பிறகும் கூட ஸ்ரீவைகுண்டத்திற்கும் திருக்கைலைக்கும் அழிவே இல்லை. முனிவரே, நான் சத்தியலோகத்தை வாசஸ்தலமாக கொண்டுள்ளேன். அன்பனே, பரமசிவனது கட்டளையாலேயே படைக்க வேண்டும் என்ற விருப்பம் என்னுள் தோன்றியது. குழந்தாய், நான் படைக்க விரும்பி யோசித்த போது என்னை அறியாமலேயே முதலில் பாவமே நிரம்பிய தவோகுண ரூபமான படைப்பு தான் தோன்றியது. அதை அவித்யா பஞ்சகம், அறியாமையின் 5 என்பர். அதன் பின் மனம் தெளிந்து நிற்க சிவபெருமானது கட்டளைப்படி பற்றற்ற நிலையில் மறுபடியும் படைக்க நினைத்தேன். அப்பொழுது என்னிடமிருந்து தாவரம் என்றழைக்கப்படும் மரம் செடிகொடிகள் தோன்றின. அதை முக்கிய சர்க்கம், அதாவது முதல் படைப்பு என்பர். பிறர்க்கரிய முக்கிய பேரான முக்திக்கு இது சாதகமாக உதவியாக ஆகாதென நினைத்த நான் மறுபடியும் படைக்க நினைத்தேன். அப்பொழுது 2 படைப்பு தோன்றியது. அதுவும் துன்பமே நிறைந்த விலங்குகள். திரியக்ஸ்ரோதா, அதாவது குறுக்கே வளரக்கூடிய பிராணிகள் என்பதாம். பறவைகள், ஆடுமாடு முதலிய விலங்குகள் காற்றை போல குறுக்காக அசைவதால் அவற்றை விலங்குகள் என்கிறோம். அதாவது பறவைகள்,
5: ஆடு மாடு விலங்குகள் காற்றை போல குறுக்காக அசைவதால் அவற்றை விலங்குகள் என்கிறோம். அவையும் முக்தி பெற்றுக்கு உதவாது என்று எண்ணிய நான் மூன்றாவதாக படைக்க எண்ணினேன். அப்பொழுது என்னிடமிருந்து மூன்றாவது படைப்பான சாத்விக படைப்பு தோன்றியது. இதை ஊர்த்வஸ்ரோதா, நெடுக்க வளர்பவை என்பர். இது தேவர்கள் படைப்பு என்று புகழப்பட்டது. இது சத்தியத்தை கொண்ட இன்ப வழி. இப்படைப்பும் முக்தி இன்பத்தில் பற்றையும் தகுதியையும் தராது என்று நினைத்த நான் மறுபடியும் வேறொரு படைப்பிற்காக ஆன்ம நாயகரான சுகுர்மானை நினைக்கலானேன். அப்பொழுது இறைவன் அருளால் ராஜசமான படைப்பு தோன்றியது. இதை அர்வாக் ஸ்ரோதா, அதாவது பழம் படைப்பு என்பர். இதில் தோன்றிய மானிடவர்க்கும் முக்தி பேறு பெறுவதற்கான முழு தகுதியும் பெற்றவன். அதன்பின் இறைவன் கட்டளையால் பூதங்கள் முதலியன தோன்றின. இவ்வாறு ஐந்து விதமான படைப்பு பற்றி கூறினேன். இவை ஐந்தும் வைகிருத, அதாவது மாறும் தன்மை கொண்ட படைப்பு. இது தவிர இன்னும் மூன்று பிராகிருத படைப்புகள் பற்றியும் கூறினேன். அவை என்னதிரில் பிரகிருதியில் இருந்து தோன்றியவை. அவற்றில் இவற்றில் முதலாவது மகத்தின் படைப்பு, இரண்டாவது சூக்மத்தின் சூக்மமான பூதங்கள், அதாவது ஐந்து தன்மாத்திரைகளின் படைப்பு, மூன்றாவது வைகாரிக படைப்பு. இவை மூன்றும் பிராகிருத படைப்பு. பிராகிருத படைப்பு, வைகிருத படைப்பு, இவ் ரெண்டு படைப்புகளும் சேர்ந்து மொத்தம் எட்டு படைப்புகள் ஆகிறது. இவை தவிர ஒன்பதாவது கோமார படைப்பு. இதில் பிராகிருதம் வைகிருதம் இரண்டுமே உண்டு. இவற்றின் உட்பிரிவுகளின் பயன் மிக மிக குறைவு என்பதால் அவற்றை நான் வர்ணிக்கவில்லை. இனி அந்தணர்களின் படைப்பு பற்றி கூறுகிறேன். இதை கோமார சர்க்கம் என்பர். இதில் தான் சனகர, சனந்தனர், சனத்குமாரர், சன சுஜாதர் முதலியவர்களின் பெருமை வாய்ந்த படைப்பு தோன்றியது. இதில் சனகர் முதலிய நால்வரும் எனது மனதில் தோன்றியவர்கள். அவர்கள் எனக்கு சமமானவர்கள். அவர்கள் வைராக்கியத்தின் உச்சியில் இருப்பவர்கள், உயர்ந்த கொள்கைகளை கொண்டவர்கள். அவர்கள் மனம் என்றும் எப்பொழுதும் சிவ சிந்தனையிலேயே நிலைத்தவை. அவர்கள் உலகியலான சம்சாரத்தை வெறுத்த ஞானிகள். நான் கட்டளையிட்டும் அவர்கள் படைத்தலில் மனம் கொண்டார் இல்லை. சனகர் முதலிய குமாரர்கள் படைத்தலை ஏற்க முடியாது என்று கூறிய போது நான் பெரும் சினம் கொண்டேன். அதனால் மோகமடைந்தேன். அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணனை மனதார நினைத்தேன். உடனே அங்கு வந்து தோன்றிய பகவான் என்னை தேற்றி, சிவன் அருள் பெற தவம் செய் என்றார். முனிவரே, ஸ்ரீஹரி இவ்வாறு உபதேசித்ததும் உயர்ந்ததான கடுந்தவம் மேற்கொண்டேன். படைக்க எண்ணி தவமேற்ற எனது இரு புறவங்கள், புருவங்கள் மற்றும் மூக்கின் நடுப்பகுதியிலிருந்து அபிமுக்தம் என்றழைக்கப்படும் பகுதியிலிருந்து பரமசிவனின் மூர்த்திகளிலிருந்து வேறான அர்த்தநாரீஸ்வரர் தோன்றினார். அவரே முழுமுதற் கடவுள், அனைத்திற்கும் தலைவர், கருணைக்கடல், மாதொரு பாகன், சிவன் ஆவார். பிறப்பிலி ஒளியே வடிவெடுத்தவர், அனைத்தும் அறிந்தவர், அனைத்தையும் படைத்தவர், நீல லோகிதன் என்று திருப்பெயர் பூண்டவர் உமையொரு பாகன். நலனே விளையும் அவ்விறைவனை எதிரில் கண்டதும் பக்தி மேலிட தலை வணங்கி துதித்து மனம் மகிழ்ந்தனான். தேவதேவரான மகாதேவரிடம் வேண்டலானேன், இறைவா பலவாறான ஜீவர்களின் படைப்பை தாங்குதான் செய்ய வேண்டும். இதை கேட்ட தேவதேவரான மகாதேவர் ஸ்ரீ ருத்ரன் தன்னை ஒத்த அநேக சிவகணங்களை தோற்றுவித்தார். இது கண்ட நான், தேவனே, பிறப்பு இறப்பு என்கிற பயத்தோடு கூடிய ஜீவர்களை தாங்கள் படைக்க வேண்டுகிறேன் என்று விண்ணப்பிக்க கருணைக்கடலான மகாதேவர் சற்றே புன்னகைத்து கூறலுற்றார். ஸ்ரீ மகாதேவர் கூறுகிறார், பிரம்மதேவரே, பிறப்பு இறப்பு என்கிற பயங்கொண்ட மங்களமற்ற ஜீவர்களை நான் படைக்க மாட்டேன். ஏனெனில் அவர்கள் கர்மத்திற்கு அடிமைப்பட்டு துன்பக்கடலில் மூழ்கி தவிப்பர். நானோ துன்பக்கடலில் மூழ்கி தவிக்கும் ஜீவர்களை கரையேற்றி விடுபவன். குரு என்கிற சுரூபத்தில் சிறந்த ஆன்மீக அறிவை தந்து அவர்கள் அனைவரையும் சம்சார கடலில் நின்றும் கரை சேர்ப்பவன். படைக்கும் கடவுளே, துன்பத்தில் மூழ்கி தவிக்கும் ஜீவர்களை நீங்களே படைப்பீர்களாக. என் கட்டளையால் தாங்கள் இதில் ஊக்கம் கொண்டதால் மாயை தங்களை தடைக்காது. இவ்வாறு என்னிடம் கூறிவிட்டு பகவான் திருநீலகண்ட மகாதேவர் நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே தன் பார்ஷதர்களுடன் அங்கிருந்து மறைந்தருளினார். அத்தியாயம் 16. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, அதன்பின் ஒலி தன்மாத்திரை முதலிய சூக்ஷ்மபூதங்களை ஒன்று சேர்த்து, அதாவது ஒலி, தொடுதல், ரூபம், சுவை, மனம், இதை சத்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம் என்பர் ஆகிய ஐந்தை ஒன்றோடொன்று கலந்து அதிலிருந்து ஸ்தூலமான ஆகாயம், காற்று, தீ, நீர், நிலம் ஆகியவற்றை படைத்தேன். மலைகள், கடல்கள், மரம், செடிகொடிகள் முதலியவற்றையும் தோற்றுவித்தேன். காலம் தொடங்கி யுகம் வரையிலான கால அளவுகளை படைத்தேன். தோன்றி வரையும் பொருட்கள் மற்றும் பல பல பொருட்களையும் படைத்தேன். ஆனால் இதனால் என் மனம் மகிழவில்லை. மறுபடியும் சிவனை தியானித்து சாதனையில் ஊக்கமுள்ள மனிதர்களை படைத்தேன். எனது இரு கண்களில் நின்றும் மரீச்சியையும், இதயத்தில் இருந்து பிருகுவையும், தலையிலிருந்து அங்கிரசையும், தியான வாயிலிருந்து முனிஸ்ரேஷ்டரான புலகரையும், உதான வாயிலிருந்து புலஸ்தியரையும், சமான வாயுவிலிருந்து வசிஷ்டரையும், அபான வாயுவிலிருந்து கிரதுவையும், இரு காதுகளிலிருந்து அத்ரியையும், பிராணவாயுவிலிருந்து தட்சணையும், மடியிலிருந்து உன்னையும், எனது நிழலில் இருந்து கர்த்தம முனிவரையும், சங்கல்பமான எண்ணத்திலிருந்து அனைத்தையும் நிறைவேற்றித் தரும் சாதனமான தர்மத்தையும் தோற்றுவித்தேன். முனிவரே, நீர் மிகவும் உயர்ந்தவர். இவ்வாறு உயர்ந்த சாதனங்களை படைத்து நான் சிவனது இன்னருளால் செய்ய வேண்டியதை செய்தவனாக எண்ணினேன். குழந்தாய், எனது எண்ணத்திலிருந்து தோன்றிய தர்மம் எனது கட்டளைப்படி மனித உரு தாங்கி சாதனையாளர்களின் தூண்டுதலால் சாதனை செய்வதில் ஈடுபட்டது. அதன்பின் நான் எனது பலவாறான அங்கங்களிலிருந்து தேவர்கள், அசுரர்கள் முதலிய எண்ணற்ற புத்திரர்களை தோற்றுவித்து அவர்களுக்கு பலவாறான உடல்களை அளித்தேன். முனிவரே, அதன்பின் ஜீவராசிகளின் கருத்தில் உணாவும் பகவான் சிவனது தூண்டுதலால் எனது உடலை இரு கூறாக்கி இரு திருமேனி கொண்டவனாக ஆனேன். நாரதா, ஓருடல் பெண்ணாகவும் மற்றது ஆணாகவும் ஆயிற்று. அந்த ஆண்மகன் அந்த பெண்ணின் திருவயிற்றில் அனைத்தையும் நிறைவேற்றித் தரும் ஒரு உயர்ந்த இரட்டை குழந்தைகளை பெற்றுத் தந்தார். அதில் ஆண் குழந்தை சுவயம்புவமனு என்றும் பெண் குழந்தை சதரூப என்றும் பெயர் அடைந்தனர். சுவயம்புவமனு உயர்ந்த நிலையில் உள்ள சாதகன், சதரூபை சிறந்த தபஸ்வினியாகவும் யோகினியாகவும் இருந்தாள். குழந்தாய், மனு அழகிய சதரூபையை பாணிகிரகண முறைப்படி திருமணம் செய்து கொண்டு இல்லற வழியில் படைப்பை தொடங்கினார். அவர் சதரூபையிடம் பிரியவிரதன், உத்தானவாதன் என்கிற இரு ஆண்மக்களையும், ஆகுதி, தேவஹூதி, பிரசூதி என்கிற மூன்று பெண்களையும் பெற்றார். மனு ஆகுதியை ருசி என்கிற பிரஜாபதிக்கும், தேவஹூதியை கர்த்தமர் என்கின்ற பிரஜாபதிக்கும், பிரசூதியை தட்ச பிரஜாபதிக்கும் திருமணம் செய்து கொடுத்தார். அவர்களது மக்கள் பரம்பரையே அனைத்து உலகிலும் பரவியது. ருச்சிக்கு ஆகூதியிடம் யஜ்ஞன் என்கிற ஆண் பிள்ளையும், தட்சிணை என்கிற பெண் பிள்ளையும் இரட்டையர்களாக தோன்றினர். யஜ்ஞருக்கு தட்சிணையிடம் 12 புத்திரர்கள் பிறந்தார்கள். முனிவரே, கர்த்தமருக்கும் தேவகூதிக்கும் பல பெண் குழந்தைகள் பிறந்தார்கள். தட்சிணக்கும் பிரசூதிக்கும் 24 பெண் குழந்தைகள் பிறந்தனர். அவர்களில் ஸ்ரத்தை முதலிய 13 பெண்களை தர்மருக்கு மணமுடித்தார் தட்சிணர். முனிவரே, ஸ்ரத்தை, லக்ஷ்மி, திருதி, துஷ்டி, புஷ்டி, மேதா, கிரியா, புத்தி, லஜ்ஜை, வசு, சாந்தி, சித்தி, கீர்த்தி என்னும் 13 தர்மரின் மனைவிகள். இவர்களுக்கு இளையவர்களான 11 பெண்கள் கியாதி, சதி, சம்பூதி, ஸ்மிருதி, பிரீத்தி, க்ஷமா, சன்னதி, அனசூயை, ஊர்ஜா, ஸ்வாஹா, ஸ்வதா ஆகியவர்களே. பிருகு, சிவன், மரீச்சி, அங்கிரஸ், புலஸ்தியர், புலகர், சிறந்த முனிவரான கிரது, அத்ரி, வசிஷ்டர், அக்னி, பித்ருக்கள் ஆகியோர் முறையே ஹியாதி முதலிய பெண்களை மணந்தனர். பிருகு முதலிய முனிவர்கள் அனைவரும் சிறந்த சாதனையாளர்கள். இவர்களது மக்கள் செல்வங்களாலேயே அசையும் அசையாதனமான ஜீவராசிகள் அனைத்தும் கொண்ட மூவுலகங்களும் நிரம்பியிருக்கின்றன. உமையொரு பாகனான சிவபரம்பொருளின் கட்டளையினால் பல பல ஜீவராசிகள் தங்கள் முனிவினைக்கேற்ப எண்ணற்ற அந்தணர்களாக பிறந்துள்ளனர். கற்பத்தின் வேறுபாட்டினால் தட்சனுக்கு 60 பெண் குழந்தைகள் எனவும் கூறப்பட்டுள்ளது. அவர்களில் 10 பெண்கள் தர்மதேவதைக்கு திருமணம் செய்து கொடுத்தான். 27 பெண்களை சந்திரனுக்கு திருமணம் முடித்தான். 13 பெண்களை காசிபருக்கு திருமணம் செய்து தந்தான். நாரதா அழகான தாக்ஷனுக்கு, அதாவது அரிஷ்டநேமிக்கு 4 பெண்களையும், பிரகு, அங்கிரச, கிருஷாஸ்வன் என்கிற மூவருக்கும் தலா 2 பெண்கள் வீதமும் திருமணம் செய்தளித்தான். அவர்களுக்கு எண்ணிலடங்கா சராச்சர பிராணிகள் பிறந்தனர். முனிவரே, தட்சன் மகானான கஷ்யபருக்கு தன் 13 பெண்களை முறைப்படி திருமணம் செய்து கொடுத்தான் அல்லவா? அவர்களது பெண்டு பிள்ளைகளால் மூவுலகங்களும் நிரம்பின. தாவர ஜங்கம படைப்புகள் அனைத்தும் அவரது குழந்தைகளே. தேவர்கள், ரிஷிகள், தைத்தியர்கள், மரம், செடிகொடிகள், பறவைகள், மலைகள், புல்பூண்டுகள் முதலிய அனைத்தும் காசியவரது மணிமகளிடம் தோன்றினவே. இதே போல தட்சணது பெண்களின் படைப்புகளாலும் சராச்சரமான இவ்வுலகம் பரவியுள்ளது. பாதாளம் தொடங்கி சத்திய உலகம் வரை அனைத்து உலகங்களும் அவரது சந்தானங்களாலேயே எங்கும் இடையீடின்றி நிரம்பியுள்ளது. இவ்வாறு சிவபெருமானது கட்டளைப்படியே பிரம்மதேவர் படைப்பு தொழிலை செம்மையாக செய்தார். எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கும் சிவபெருமான் யாருடைய தவத்திற்கு இறங்கி நேரில் காட்சியளித்தாரோ, யாரை முத்தலை சூலத்தின் நுனியில் வைத்து காத்து அருளினாரோ, அந்த சதீதேவி உலகிற்கு நன்மை செய்ய விரும்பி தட்சனிடம் தோன்றினாள். அடியார்களை கரையேற்ற வேண்டி பல பல திருவிளையாடல்களை புரிந்தாள். இவ்வாறு சிவியான பரமேஸ்வரி சதியாக பிறந்து சிவனை மணந்தாள். ஆனால் தன் மணாளனை தக்ஷன் அவமதித்தது பொறாது தன் தந்தையின் வேள்வியில் தன் உடலை நீத்தாள். ஆனால் திரும்பவும் திருமேனி ஏற்காது தன் இருப்பிடம் சென்றாள். பின் தேவர்கள் வேண்டுகோளு கிடங்கி அந்த பராசக்தியை பார்வதியாக திருவதாரம் செய்து கடுந்தவம் புரிந்து திரும்பவும் சிவபெருமானையே மணாளனாக பெற்றாள். முனிவரே, இவ்வுலகில் அவ்வம்மையாருக்கும் பல பல திருநாமங்கள் விளங்குகின்றன. அவற்றில் சில இதோ: காளி, சண்டிகை, பத்ரை, சாமுண்டி, விஜயா, ஜெயா, ஜெயந்தி, பத்ரகாளி, துர்கா, பகவதி, காமாக்கியா, காமதா, அம்பா, மிருடானி, சர்வமங்களா, இன்னும் பல பல. இத்திருநாமங்கள் போக மோட்சங்களை தருவன. இத்திருநாமங்கள் அனைத்தும் அவ்வம்மையாரது திருக்குணங்களையும் செயல்களையும் குறித்து தோன்றியன. சிறந்த முனிவரே, நாரதரே, இதுவரை படைப்பு பற்றிய வரிசைகளை கூறினேன். பிரம்மாண்டங்கள் முழுமையும் சிவனது திருக்கட்டளைப்படி என்னால் படைக்கப்பட்டது. சிவபெருமானே பரமாத்மா, பரபிரம்மம் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர். அவர் சிவலோகமான அழகிய கைலையில் சிவையான அம்பிகையோடு மனம் போல் திருவிளையாடல் புரிந்து வருகிறார். அவர் சுதந்திரர், பரம்பொருள், நிர்குணரும் சகுணரும் அவரே. பிரம்மாண்டங்கள் அனைத்தும் அழிந்தாலும் சிவலோகம் அழிவதில்லை. அத்தியாயம் 17-19 வரை சூதர் கூறுகிறார்: முனிவர்களே, பிரம்மதேவர் இவ்வாறு கூறியதை கேட்ட நாரதர் வினயத்துடன் வணங்கி கேட்கலானார். பகவானே, அடியார்க்கு அடியவரான சிவபெருமான் எப்பொழுது திருக்கையிலே சென்றார்? மகாத்மாவான குபேரனுடன் அவருக்கு நட்பு எப்பொழுது ஏற்பட்டது? மங்கள திருமேனியரான மகாதேவர் அங்கு என்ன செய்தார்? இவை அனைத்தையும் தாங்கள்தான் எனக்கு கூற வேண்டும். இதை கேட்க என் மனம் மிகவும் ஆசை கொண்டுள்ளது. பிரம்மதேவர் கூறுகிறார்: நாரதா, இளம்பிறை அணிந்த பகவான் பரமசிவனது திருவிளையாடல்களை கூறுகிறேன் கேள். அவர் கைலை சென்றது, குபேரனுடன் நட்பு கொண்டது ஆகியவற்றை கூறுகிறேன். காம்பில்யன் என்கிற ஒரு நகரத்தில் சோமயாகம் செய்த குலத்தில் பிறந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் தவறாத யஜ்ஞதத்தன் என்கிற ஓர் அந்தனர் இருந்தார். அவருடைய ஒரே மகன் குணநிதி. அவன் தீயொழுக்கமுடன் சூதாடியாகவும் இருந்தான். ஆகவே அவனது தந்தை அவனை கைகழுவி விட்டு விட்டான். அவன் வீட்டை விட்டு வெளியேறி பசியோடு பல நாட்கள் அங்குமெங்கும் சுற்றித் திரிந்தான். ஒரு நாள் பகவானுக்கு படைக்கும் நைவேத்தியத்தை திருடு விரும்பி சிவன் கோயிலுக்கு சென்றான். அங்கு இருட்டாக இருந்ததால் அவன் தன் மேலாடையை எரித்து வெளிச்சத்தை உண்டு பண்ணினான். இதுவே சிவபெருமானுக்கு தீபதானம் செய்ததாக ஆயிற்று. திருட்டில் அகப்பட்டு கொண்ட அவனுக்கு மரண தண்டனை கிடைத்தது. தனது தீய செயல்கள் காரணமாக அவன் யமதூதர்களால் கட்டப்பட்ட பொழுது சிவகணங்கள் அங்கு தோன்றி அவனை கட்டிலிருந்து விடுவித்தனர். சிவகணங்களது நல்லிணக்கத்தால் அவன் மனம் தூயதானது. ஆகவே அவர்களோடு அவனும் சிவலோகம் சென்றான். அங்கு தெய்வீகமான அனைத்து போகங்களையும் பெற்று அனுபவித்தான். உமையொரு பாகனை சேவித்ததால் மறுபிறவியில் கலிங்க தேச மன்னனான அரிந்தமனுக்கு மகனாக பிறந்தான். அப்பொழுது அவனது பெயர் தமன். அவன் எப்பொழுதும் சிவபூஜையிலேயே மூழ்கியிருந்தான். சிறுவனாயிருந்த போதும் மற்ற பிள்ளைகளோடு சிவபூஜையிலும் பஜனையிலேயே ஈடுபட்டிருந்தான். படிப்படியாக யவ்வன பருவம் அடைந்த அவன் தந்தையின் மரணத்திற்கு பின் அரசுக்கட்டிலில் அமர்ந்தான். மன்னனான தமன் வெகு மகிழ்ச்சியோடு எங்கும் சிவதர்மத்தை பற்றி பிரச்சாரம் செய்ய தொடங்கினான். மன்னனான தமனை வெற்றி கொள்வது என்பது எவராலும் இயலவில்லை. அந்தனரே அனைத்து சிவாலயங்களிலும் தீபமேற்றுவது தவிர அவன் வேற எந்த ஒரு தர்மத்தையும் அறியான். அவன் தனது ராஜ்யத்தில் உள்ள அனைத்து கிராம அதிகாரிகளையும் அழைத்து சிவன் கோயில்களில் அனைவரும் தீபமேற்றி வழிபட வேண்டும். கிராம அதிகாரியின் கீழ் எத்தனை சிவன் கோயில்கள் உள்ளனவோ அத்தனை சிவன் கோயில்களிலும் எப்பொழுதுமே விளக்கெறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். தன் வாழ்நாள் முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் இந்த தர்மத்தை செய்து கொண்டே இருந்ததால் அவன் தர்மமான செல்வத்தை மலைபோல் குவித்தான். பின் அவன் காலத்தின் வசமானான், அதாவது மரணம் ஈதினான். முற்பிறவியில் சிவாலயங்களில் ஏராளமான விளக்குகளை ஏற்றி வழிபட்டவன் பயனாக அடுத்த பிறவியில் ரத்தனங்களினால் ஆன தீபங்களின் ஒளியில் மின்னும் அழகாபுரிக்கு தலைவனானான். வாறு சிவபெருமானுக்கு செய்யும் சிறிய தொண்டும் கூட சமயத்திற்கேற்ப பெருத்த பயனை தந்திடும் என்பதை நன்கறிந்து உயர்ந்த நலனை விரும்புவோர்கள் சிவபூஜையை கட்டாயம் செய்திடல் வேண்டும். நல்லதொரு தீட்சிதருக்கு மகனாக பிறந்தும் மர நெறியிலேயே, அதாவது தீய வழியிலேயே சென்றிருந்தவன் தெய்வச் செயலால் திருட நினைந்து சிவாலயத்தில் நுழையவே தன் நலனுக்காக தன் மேலாடையை விளக்காக எரிக்க அதன் ஒளியால் சிவலிங்கத்தை சூழ்ந்திருந்த இருள் விலக அந்த நற்செயலின் பயனாக மறுபிறவியில் கலிங்கமன்னனாக ஆகி தர்மத்திலேயே மனங்கொண்டவனானான். சிவாலயங்களில் தீபங்கள் ஏற்றி பிரகாசிக்கச் செய்ததன் பயனே எண்டிசை பாலகர்களில் ஒருவனாகும் பெரும்பேறு பெற்றான். முனிவரே, சற்று சிந்தியுங்கள். அவன் செய்த சிறு செயல் இங்கே. பிறந்து இறக்கும் தன்மையுடைய மனிதனான அவன் இன்று அனுபவிக்கும் திக்பாலகன் பதவி எங்கே? அன்பனே, சிவபெருமான் அவன் மேல் கொண்ட கருணையை அன்றோ இது பறைசாற்றுகின்றது. அவனுக்கு சிவபெருமானோட நெருங்கிய நட்பு எவ்வாறு உண்டாயிற்று என்பதை கூறுவேனாக. கவனமாக கேள். நாரதா, முன்பு பத்மகல்பத்தில் நடந்தது பற்றி கூறுகிறேன். பிரம்மதேவனான எனது மனதில் தோன்றிய புனஸ்திய பிரம்மாவிற்கு விஸ்ரவஸ் பிறந்தான். விஸ்ரவசின் புதல்வன் வைஷ்ரவணன், அதாவது குபேரன். அவன் முன்பொரு சமயம் கடுந்தவம் ஏற்றி சிவபெருமானை ஆராதித்தான். அதன் பயனாக விஸ்வகர்மாவினால் ஆக்கப்பட்ட இவ்வழகாபுரியை இன்று அனுபவிக்கிறான். இந்த பாத்மகல்பம் முடிந்து மேகவாகன கல்பம் தொடங்கிய போது சிவாலயங்களில் விளக்கேற்றி இருள் போக்கி ஒளி தந்தவனான யஜ்யதத்தனின் மகனான குணநிதி குபேரனாக இருந்தும் எவராலும் ஆற்ற முடியாத கடுந்தவத்தை ஆற்றலானான். விளக்குழி தந்ததின் வாயிலாக கிடைத்த சிவபக்தியின் பெருமையை நன்கறிந்த அவன் சித்து என்னும் ஞான ஒளி தரும் காசி என்பதையை அடைந்து அங்கு தன் மனமெனும் ரத்தன மணியாலான விளக்குகளால் தீபமேற்றி 11 ருத்ரர்களையும் உணர்வடையச் செய்து ஈடு இணையற்ற பக்தியும் காதலும் கொண்டு தன்மயமாகி எவ்வித சலனமும் இன்றி சிவத்தியானத்தில் அமர்ந்தான். அச்சிவபரம்பொருள் எங்கு ஒருங்கிணைந்து நிற்கிறாரோ தவமெனும் தீயினால் வளர்ந்தோங்கி விளங்குவதும் காமம் குரோதம் முதலிய பெருந்தடைகளான விட்டிற்பூச்சிகளின் மோதல் அற்றதும் பிராணவாயுவை அசையாது நிலைத்து நிற்கச் செய்வதால் வெற்றிடமான இடத்தில் சலனமற்று ஒளிர்வதும் தூய்மையான கண்களால் காணத்தக்க தூய திருமேனி கொண்டதும் நல்லெண்ணம் என்னும் நறுமணப் பூக்களால் அர்ச்சிக்கப் பெறுவதுமான சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து உடலில் எலும்பும் தோலும் மட்டும் மீதி இருக்கும் வரை கடுந்தவம் மேற்கொண்டான். இவ்வாறு 10,000 ஆண்டுகள் அவன் தவம் செய்தான். அப்பொழுது பகவான் விஸ்வநாதர் விசாலாட்சியான பார்வதி பிராட்டியோடு குபேரன் முன் தோன்றி அழகாபுரியின் தலைவனான அவனை கருணை கண்களால் நோக்கினார். சிவலிங்கத்திலேயே மனதை ஒருநிலைப்படுத்தி வெற்றுண்ட மரம் போல் கிடக்கும் அவனை நோக்கி சிவபெருமான், அழகாபுரி மன்னனே, நான் வரம் தர காத்திருக்கிறேன், விரும்பியதை கேள் என்று திருவாயை மலர்ந்தருளினார். தவச்செல்வனான குபேரன் இதை கேட்டதும் கண்திறந்து காண எதிரே உமையொருபாகனான திருநீலகண்டர் நிற்பதை கண்டார். அவரது திருமேனி ஒளி 1000,000 உதய சூரியர்கள் தோன்றினால் போல இருந்தது. சிரசில் இளம்பிறை சந்திரன் தன் நிலவை வீசி நின்றான். அவரது காந்தி ஒளியில் இவனது கண்கள் கூசின. அவனது தவ ஒளி மங்கியது. அவன் தன் கண்களை மூடியவண்ணம் மனத்திற்கு எட்டாத பரம்பொருளான சிவபரம்பொருளிடம் விண்ணப்பிக்கலானான். ஒப்பற்ற தலைவரே, தங்களது திருவடி தாமரைகளை காணுமாறு என் கண்களுக்கு ஒளிதாருங்கள். இறைவா, தங்களை நேரிலே காண வேண்டும். இதுவே எனக்கு விருப்பமான உயர்ந்த வரம். ஈசனே, மற்ற வரங்களால் எனக்கு யாது பயன்? பிரயணி சடையனே, தங்களுக்கு என் வணக்கங்கள். குபேரன் இவ்வாறு வேண்டவே தேவதேவனான உமாபதி தனது திருக்கரத்தால் அவனை தொட்டு தன்னை காணும் திவ்ய பார்வையை அளித்தார். திவ்ய பார்வையை பெற்ற யஜ்யதத்தனின் புதல்வனான குணநிதி குபேரன் இரு கண்களையும் நன்கு விரித்து முதலில் உமை அம்பிகையை கண்டான். பகவான் அருகில் உமை அம்மை வீற்றிருப்பது கண்ட அவன், இறைவன் பொக்கில் அமர்ந்திருக்கிறாளே இந்த அம்மை, இவள் யார்? இவள் செய்த தவம்தான் என்ன? என்னை விட எத்துணை மடங்கு அதிகமான தவம் இருந்தால் இறைவன் அருகில் அமரும் பேறு கிடைத்திருக்கும்? இவ்வம்மையின் அழகென்ன, அன்பு வெள்ளம் என்ன, சௌபாகியம் என்ன, எல்லையற்ற செல்வ செழிப்புத்தான் என்ன, எல்லாம் அற்புதமாகவன்றோ உள்ளன என்று மனத்திலே சிந்தித்தான். இவ்வாறு திரும்ப திரும்ப தீய எண்ணத்துடன் பார்க்கவே வாமமான, அதாவது தவறான பார்வையால் அவனது இடக்கண் வெடித்து சிதறியது. அப்பொழுது பார்வதி தேவி பகவானிடம், பிரபுவே, தவம் செய்தும் தீய எண்ணம் விலகாத இத்தவசி திரும்ப திரும்ப என்னை பார்த்து ஏதோ சொல்லுகிறானே, அது என்ன? தாங்கள் என் தவமலிவை அவனுக்கு காட்டுங்கள் என்று வேண்டினான். இறைவி கூறியதை கேட்ட இறைவன் சற்றே புல்முறுவலுடன், உமையே, இவன் உன் குழந்தைதானே, இவன் தீய எண்ணத்துடன் உன்னை பார்க்கவில்லை, ஆனால் உன் தவத்தை நினைந்து மகிழ்ந்து அதை புகழ்கிறான் என்றார். உமையம்மிடம் இவ்வாறு கூறிய இறைவன் அந்த அந்தன குமாரனிடம், குழந்தாய், நான் உன் தவத்திற்கு மகிழ்ந்து உனக்கு வரம் தருகிறேன். நீ நவநிதிகளுக்கும் தலைவனாக, குஹியர்களுக்கு அரசனாக ஆவாயாக. நல்விரதங்களை கொண்டவனே, யட்சர்கள் கிண்ணரர்கள் மற்றும் உள்ள மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக விளங்கி புண்ணியம் செய்த மக்களை காப்பவனாகவும் அனைவருக்கும் செல்வத்தை அருள்பவனாகவும் ஆகுக. என்னோடு உனக்கு என்றென்றும் நட்பு இருக்கட்டும். நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேனாக. நண்பனே, உன்னிடம் அன்பு பெருகுவதற்காக நான் உன் அழகாபுரியின் அருகிலேயே வசிப்பேன். இதோ இந்த உமையம்மையின் திருவடிகளில் விளங்கு, ஏனெனில் இவள் உன் தாய். பக்தனே, யஜ்யதத்தன் திருமகனே, மனத்தெளிவோடும் மகிழ்ச்சியோடும் உமையம்மையின் திருவடிகளில் வணங்கு என்று அருளினார். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு வரமடித்த இறைவன் பார்வதி பிராட்டியிடம், தேவி, இவனிடம் கருணை கொள், தவத்திலகமே, இவன் குழந்தை அல்லவா என்று கூறினார். பகவான் சிவபெருமான் இவ்வாறு கூறவே உலக நாயகியான பார்வதி பிராட்டி மனம் மகிழ்ந்து யஜ்யதத்தரின் மகனிடம், குழந்தாய், சிவபெருமான்தன் உனக்கு எப்பொழுதும் தூய்மையான பக்தி இருக்கட்டும். உனது இடது கண் வெடித்ததல்லவா? ஆகவே பழுப்பு நிறங்கொண்ட ஒற்றை கண்ணுடன் இருப்பாயாக. மகாதேவர் வரமளித்தபடியே அனைத்தும் அக்கு சுலபமாக ஆகட்டும். குழந்தாய், எனது திருமேனி அழகு கண்டு பொறாமை கொண்டதால் நீ குபேரன், அதாவது குறையுடைய சரீரம் கொண்டவன் என்ற பெயரால் புகழடைவாய் என்று வரமளித்து இறைவனும் இறைவியும் விஸ்வேஸ்வரம் என்னும் தன் திருக்கோயிலுக்கு எழுந்தருளினார்கள். இவ்வாறுதான் குபேரன் சிவபெருமானது நட்பை பெற்றான். இவனது பட்டணமான அழகாபுரிக்கு அருகில் இருக்கும் கையிலேயே சிவபெருமானது ஆலயம் ஆயிற்று. அத்தியாயம் 20. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரத முனிவரே, குபேரனது தவத்திற்கு கட்டுப்பட்டு சிவபெருமான் இவ்வாறு கைலயம்பதிக்கு வந்தருளினார் என்பது பற்றி கூறுகிறேன், கேள். அவர் வரவே மிக உயர்ந்ததல்லவா? குபேரனுக்கு செல்வத்தின் தலைவனாக நீ விளங்குக என்று வரமளித்துவிட்டு ஸ்ரீ விஸ்வநாதர் எப்பொழுது தன் இருப்பிடம் சென்றாரோ அப்பொழுது அவர் தன் மனத்திற்குள் இவ்வாறு நினைக்கலானார். பிரம்மதேவரது நெற்றியில் தோன்றி பிரளய காலத்தில் அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொள்ளும் ஸ்ரீருத்ரன் எனது பரிபூர்ண ஸ்வரூபரே. ஆகவே அவருடைய திருமேனி போன்ற திருமேனி தாங்கி குஹ்யர்கள் வாழும் கைலையங்கிரிக்கு செல்வேன். அப்படியே அங்கு குபேரனது நண்பனாகி அதே கையிலையில் திருவிளையாடல் புரிந்து கொண்டு பெருந்தபம் இயற்றுவேன். சிவபெருமானது இப்பிச்சையை நினைத்துக் கொண்டே ஸ்ரீ ருத்ரதேவன் கைலை செல்ல எண்ணி தன் உடுக்கையை அடித்தார். அவ்வொலி மூலகங்களிலும் உள்ள ஜீவராசிகளுக்கு சிறந்த உற்சாகத்தை தந்தது. விசித்திரமான பேருளி அவனைவரையும் தன் பக்கல் வா என்று அழைப்பது போன்றிருந்தது. அவ்வொலியை கேட்டு பிரம்மாவான நான் ஸ்ரீஹரி முதலிய அனைத்து தேவதைகளும் ரிஷிகளும் உருவமேற்ற ஆகமங்களும் வேதங்களும் மற்றும் சித்தர்களும் அங்கு வந்து கூடினோம். தேவர்களும் அசுரர்களும் மிகுந்த உற்சாகத்தோடு அங்கு வந்து சேர்ந்தனர். சிவபெருமானது அனைத்து அடியார்களும் உலகமே முடங்கும் பெரியோர்களான கணபாலகர்களும் எங்கெங்கிருந்தோ வந்து அங்கு கூடினர். இவ்வாறு கூறிய பிரம்மதேவர் அங்கு வந்து குழுமியில் உள்ள கணபாலகர்களின் பெயர் முதலிய அனைத்து விவரங்களையும் விளக்கமாக கூறிய பின் மேலும் கூறலானார். அங்கு எண்ணற்ற கணபாலகர்கள் வந்திருந்தனர். அவர்கள் மிகுந்த பலம் வாய்ந்தவர்கள். அவர்கள் அனைவரும் 1000 தோல் உடையவர்கள். தலையிலே ஜடை தாங்கியவர்கள். அனைவரது தலைகளிலும் இளம்பெறை அணி செய்தது. கழுத்தில் நீல நிறம் உடையவர்கள் முக்கண்ணர்கள். கழுத்தில் ஹாரங்கள், காதுகளில் குண்டலங்கள், தோள்வளைகள், கிரீடம் ஆகியவற்றை அணிந்திருந்தனர். அவர்களில் நான், ஸ்ரீஹரி, இந்திரன் ஆகியோர்களைப் போலவே தேஜோமான்களாக காணப்பட்டனர். அவர்கள் அனிமா முதலிய பெரும் சக்திகளும் அவர்களை சுற்றி நின்று இருந்தன. கோடி சூரியர்கள் ஒரே சமயம் தோன்றினார் போல பிரகாசித்துக் கொண்டிருந்தனர். அப்போது சிவபெருமான் விஸ்வகர்மாவை அழைத்து அம்மலையில் அழகிய வாசஸ்தலங்களை அமைக்க சொன்னார். அடியார்கள் புடைசூழ தானும் மற்றவர்களும் வசிக்க ஏற்றாற் போல வாசஸ்தலங்கள் அமைய வேண்டும் என்றார். முனிவரே, விஸ்வகர்மாவும் சிவனது கட்டளைப்படியே அம்மலையில் விரைவிலேயே பல மாதிரியான வாசஸ்தலங்களை அமைத்தான். அதன்பின் பகவான் ஸ்ரீஹரியின் வேண்டுகோளுக்கிணங்கி குபேரனுக்கு அருள் புரிந்துவிட்டு சிவபெருமான் மகிழ்ச்சியோடு கைலையம்பதிக்கு எழுந்தருளினார். அங்கு அடியார்க்கெளியரான பரமசிவன் நன் முகூர்த்தத்தில் தன் இருப்பிடத்திற்கு எழுந்தருளி தன் அருள் கண்களால் நோக்கி அவர்களை நாதன் உடையவர்களாக ஆக்கினார். இதனால் மகிழ்ச்சியை தலைத்த ஸ்ரீமன் நாராயணர் முதலிய அனைத்து தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் மன நிறைவோடு சிவபெருமானை நன்னீராட்டினர். கைகளில் பல்வேறான பரிசுப் பொருள்களை ஏந்திய வண்ணம் அவர்கள் அனைவரும் வரிசையாக வரை பூஜித்து வணங்கி கோலாகலமாக ஆரத்தி எடுத்தனர். முனிவரே, அப்பொழுது நன் மங்கள வாழ்த்தாக விண்ணிலிருந்து பூமாரி ஜொரிந்தது. ஜெயஜயா போற்றி போற்றி என்னும் வாழ்த்தொழியும் வணக்கம் வணக்கம் என்னும் மங்கள ஒளியும் எண் திசைகளிலும் எதிரொலித்தது. எங்கும் ஒரே கோலாகலம் அதை அனைவரின் இன்பத்தையும் பன்மடங்காக பெருக்கியது. அப்பொழுது சிங்காதனத்தில் அமர்ந்திருந்த சிவபெருமான் ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் உரிய முறையில் செய்த பணிவிடைகளை ஏற்று மேன்மேலும் ஒளிர்பவராக இருந்தார். தேவர் முதலிய அனைவரும் உலக நலன் விளையும் சிவபெருமானை பொருள் பொறி புதிந்த துதிகளால் தனித்தனியே துதித்து போற்றினர். தேவதேவரான பகவான் அவர்களது துதிகளை கேட்டு மகிழ்ந்து அவர்கள் விரும்பிய வரங்களையும் பொருட்களையும் மகிழ்ச்சியோடு அளித்தார். முனிவரே, இவ்வாறு விரும்பிய பொருட்களை பெற்ற நானும் ஸ்ரீமன் நாராயணரும் மற்ற தேவர்கள் முனிவர்கள் ஆகிய அனைவரும் சிவனிடம் விடைபெற்று மகிழ்ச்சியோடு தங்கள் வாசஸ்தலங்களை அடைந்தோம். குபேரனும் சிவனது அருள் பெற்று தன்னிடம் சென்றான். பின் சர்வ சுதந்திரனும் நலமே அருள்பவருமான பரமசிவன் யோகமேற்று ஒருநிலைப்பட்ட தியான யோகத்தில் கைலையில் அமர்ந்தார். சில காலம் பத்தினியான இறைவின்றி காலம் கழித்த சிவபெருமான் பின்பு தட்சணின் மகளான சதீதேவியை மனைவியாக அடைந்தார். தேவர்ஷியே, தட்சணின் பெண்ணான சதீதேவியை மணந்த இறைவன் உலக நியதிப்படி இன்பங்களை நுகர்ந்து திருவிளையாடல் புரியலானார். முனிவரே, இதுவரை ஸ்ரீ ருத்ரனின் திரு அவதாரம் அவர் கைலை அடைந்தது, குபேரனை நண்பனாக ஏற்றது, கையிலையில் அவர் ஆற்றிய திருவிளையாடல்கள் ஆகியன பற்றி கூறினேன். இவை இறையன்பை ஆன்மீக ஞானத்தை வளர்ப்பவை. இகபர உலகங்களில் விரும்பியதை தரவில்லவே. எவன் ஒருவன் ஒன்றுபற்ற மனதோடு இக்கதையை கேட்பானோ படிப்பானோ அவன் இவ்வுலகில் அனைத்து இன்பங்களையும் பெற்று அவ்வுலகில் மோட்சலாபத்தை பெறுவான். இத்துடன் இரண்டாவது சம்ஹிதையான ருத்ர சம்ஹிதையில் முதலாவதான சிருஷ்டி கண்டம் முற்றிற்று. சிவாய நமஹ. சிவாய நமஹ.
3: ஓம் நமஹ சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
6: Om Shivaya Namah. Shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே,

0: பார்வதி தேவியாரின் திரு அவதார சருக்கம்.
1: தக்கன் யாகம். பன்னிருவர் பதினொருவர் எழுவர் எண்ம திசைக்கிறைவர் பணி நாட்டுள்ளோர் கிண்ணரர் கிம் புருடர் சித்தர் யக்கரிமையவர் முனிவர் கிளையில் உள்ளோர் மண்ணு மலர் அவன் திருமால் கலைமடந்தை மலர் மடந்தை மகிழ்ந்து சூழ முன்னவனை இகழ்ந்து தக்கன் முடியாத பெருவேள்வி முடிக்கல்லுற்றான்.
2: ஸ்ரீ பார்வதி தேவியார் யாகத்திற்குச் சென்றது.
1: எந்தை செய்யும் மகம் பார்க்க விடையருள் என்றிறைக்கு செவி இசைத்தாள் உந்தை உந்தியிலாதிகழ்ந்தனன் என்றுரைத்தனன் நீ என வேண்டி பொறுப்பாய் என்று வந்தனை செய்தனள் அவளை நகை புரிந்து கடிது சென்று வருவாய் என்றான். கந்தமலர் குழலாளும் தந்தை மகம் தொடங்கு கனதலத்தைச் சார்ந்தாள் தாயரைக் கண்டடி தொழுதாள் அவள் தழுவாதிருந்தனள் தன் தந்தையான தீயவனைப் பணிந்தனள் அங்கவனும் இகழ்ந்தான் இகழ்ந்த செயலை நோக்கி பேயிருக்கும் சுடலை எனப் பிழை பிறந்து விடுக உங்கள் பெருவாழ்வென்று வாய்விறக்கும் கொடுமை சொல்லி மறைந்தனள் அச்செயல் அறிந்தான் மங்கை பாகன்.
2: வீரபத்திரர் தோற்றம்.
1: உள்நிலாவு வஞ்சி செல்ல ஒருவனாகி உய்யுமோ தன்னிலா முடிக்குள் நின்று தழலை முண்டிரைக்கையால் அண்ணல் வெம்பி முனிவு கொள்ளும் அளவில் நெற்றி விழிதனில் விண்ணடுங்க மண்ணடுங்க வீரன் வந்து தோன்றினான். மஞ்சு பற்றி உடல் கருத்து மணிமயூர முடியுடன் சஞ்சரிக்கும் மேரு என்ன இடிமுழங்கு தழலின் வாய் நஞ்சு கொப்புளிக்க நெற்றி நயனமும் கொதிக்க மேல் அஞ்சலித்த கையோடெங்கள் ஐயன் வந்து தோன்றினான். ஒழித்த சிங்க உரிபு யத்தின் உத்தரியம் ஆகவே கழித்தெறிந்த வல்லியத்தின் அதல் இசைத்த கச்சையாய் விழித்திமைக்கும் உன்னம் விண்ணின் வெளியடைத்த மேனியாய் அழைத்ததென்ன என்ன என்றன் ஐயன் வந்து தோன்றினான்.
2: தக்கன் வேள்வியை தகர்த்து மீள்வாயாக.
1: முக்கன் அத்தன் நீர் கோடாது கனல் கொடுக்கும் முகிலென தக்கன் வேள்வியைத் தகர்த்து மீழ்தி என்று சாற்றினான். அக்கணத்தில் உவகை பொங்கி அடிவணங்கி ஏகினான் பக்கம் நின்ற பூதநாதர் பாரிடங்கள் சூழவே.
2: வீரபத்திரர் புறப்பட்டது.
1: நஞ்சு கொப்புளிக்கு நாகம் நாலிரண்டு மாலையா அஞ்சிரட்டி பூதம் நீல ஆலவட்டம் வீசவே குஞ்சரங்கள் எட்டையும் குதம்பையாக இட்டவெண் கஞ்சுகத்த நால்வர் தூய கவரி நின்று வீசவே தீயிருந்த உதரவெம்மை விண்பிழித்து தீர்த்திடும் பேயிரண்டு நூறு நூறு காகலம் பிடிக்கவே வாயிரண்டு போலும் மாலை மதியிடந்த பூதம் ஓர் ஆயிரம் கவிக்க முத்தின் ஆதபத்திரங்களே மாயும் மாயர் தந்த சங்கு கோடி கோடி மருகவே தீயின் வாயின் ஊர்தி தந்த சிங்கநாதம் ஊதவே சாயும் எண்ணில் காலர் மேதி தந்த கொம்பிசைக்கவே ஆயிரங்களிற்றெருத்தனைத்த தேரில் ஏறினான். சிலகணங்கள் ஆனையான சிலகணங்கள் தேரதாய் உலவுகின்ற சிலகணங்கள் ஓடுகின்ற வாசியாய் மலைவு கொண்டு சிலகணங்கள் மனிதர் தேவராயின அழகைதானும் அளவிலாத அனந்த வேடமானதே.
2: வீரபத்ரன் போர்.
1: வீர ஏழ் அடங்க உண்டும் விடாகெடாது மீளுமே பார ஏழு பாரும் உண்டு பசிகெடாது படருமே கூறவேல் எரிந்து காலன் நாடு கொள்ளை கொள்ளுமே போரையே விரும்பி முன்னடந்த சென்ற பூதமே கொண்டல் ஏழையும் சிவந்த குஞ்சி மீது சுற்றுமே புண்டரீக ரண்டமும் புகை கொளுத்தி மீளுமே எந்தி சாமுகத்தை நாடியாக சாலை தேடுமே சண்டவாயு என்ன அங்கே தட்டி ஓடு பூதமே வெள்ள ஆழி மது நுகர்ந்து வீறுகின்ற சிலகணம் துள்ள வந்து புவனமுற்றும் சுற்றுகின்ற இறையை யார் தள்ளுகின்ற பேர்கள் என்று சாய்க்க நின்று நகை செய்யும் பள்ளி கொள்ளும் உடனெழுந்து பறிவு கொண்டு பாடுமே வெதிர் சிலம்பு முரசு சங்கம் விருது பம்பை அதிரவே புதிய கண்டை மனித வண்டை புரிமதங்கம் மருக நீள் கதிகடந்து யாகசாலை கண்டு பூதகணமெல்லாம் அதித்திமைந்தரான பேர்கள் ஆவிவாரி வீசினார்.
2: காரில் ஏறி மையில் ஏறி கடாவில் ஏறி அலகை மேல் ஏறி நேரி மகரம் ஏறி இரல ஏறி அழகையாம் பாரில் ஏறி மானம் ஏறி பசுவில் ஏறி எண்மரும் தேரில் ஏறி வந்த வீர சேனை மாள மோதினார் வாளி சூலம் வேல் உலக்கை

வஜ்ரங்கணிச்சிவாள் மீளி சேனை காவலாளர் வீழுமாறு வீசினார். கூலினால் இரண்டு சென்று கொடிய எண்மர்பறியலாம் ஆளியோடு எடுத்தெறிந்த அம்மனைக்கு நிகரவே. அலகனால் இரண்டும் வீழ அமசை பூதமோடவே மலைவு கண்டு திக்கு பாலர் வாகை மாலை சூடினார். நலிதல் கண்டு வீரன் வாழினால் இரண்டை ஏவினான் உலக பாலர் உடல் புகுந்துள் அமுதமுண்டுலாயதே. வீரபத்திரன் அழிவு தாண்டவம். மருங்கிழிந்து குயிலதாகி வஜ்ஜிரத்தன் ஏகினான் நெருங்கும் ஈசன் அழகை ஆளி நிறுதிவாயு வருணனும் சுருங்கினார் கடாவில் ஏறி துஞ்சினான் அழல்பிரான் பெருங்கை ஏழும் ஈசன் அன்பர் பிறவி போல் அறுத்தனன் கச்சமற்ற அச்சமோடு கலையதான எச்சனார் எச்சனாக உயிரை வாரி உடல் உரித்தெறிந்தனன். பச்சை வல்லி அன்னையான பன்னிகாதிரண்டையும் வஜ்ஜிரத்தினால் அறிந்து மாமன் முன்பு சென்றனன். தக்கன் தலை அறுபட்டது. மிக்கருந்து சோமவானம் வீரவானமாகவே ஒக்க நின்ற யாகதண்டம் ஒன்று கொண்டு குன்று போல் தக்கனார் எதிர்த்தபோது தலையறிந்து தள்ளினான் அக்கணத்தில் ஒன்று சென்று அரைக்கணத்தைன்றதே. பசுக்கள் ஏறு ருத்திர பசுக்களாவி தன்னையும் வசுக்கள் ஆவி தன்னையும் மறுத்து தேவராவிய உசுக்கள் போல் ஒளித்திருந்த முனிவராவி தன்னையும் அசிக்க வீரன் விட்ட சூலம் அள்ளி அள்ளி உண்டதே. தேவர்களுக்கு தண்டனை. விழியினோடு அருக்கர் பல்ல வேரறித்து வாணிமா எழில் படைத்த துண்டம் நா இரண்டு துண்டமாக்கினான். கழலமைந்த கால்மிதிக்க அமுதமுண்ட கலைநிலா அழல் அவிக்கு மாறு தாளில் அப்பு வெண்ணை ஒத்ததே. காயம் மண்ணில் விட்ட தேவர் கரிய மீனி அலகையாய் மாயமாகி முன்னையாகம் வந்து தோன்றி அமசையத் தூய சேனையாய பேர் தொடர்ந்து சாக அமசைதார் பேயதாய் இருக்கவும் பிணக்க கன்றதில்லையே. விதி புனைந்த ஹோம குண்டம் வேறுபட்டதென்னினும் புதிய சோறும் எள்ளினோடு பொரியும் வாய்ப்பு கட்டி முன் குதிகுள் நெய்க்கடாமெடுத்தொழுக்கு போதொரு கூலிதன் உதரகுண்டம் அனலெழுந்த ஹோம குண்டம் ஆனதே. அட்டதிக்கு பாலரும் பசுக்களும் குருக்களும் முட்டரான முப்பத்திற்று மூன்று கோடி தேவரும் பட்டபோது அவர்தமைகள் பழுதுறாது தன்னுளே இட்டபூத உதரம் உன்னையாக சாலை ஒத்ததே. கற்பகாலமும் கெடகணம் மிதிக்க அமரதம் அற்பமாம் உடம்பிரத்தம் ஆவிசாரமொத்ததால் பொற்பலார் இயக்க சித்தர் பண்டி சிந்து குடல்களால் சர்ப்பயாகம் ஒத்ததன்று தக்கர் செய்த யாகமே. சிறந்த திக்கு பாலர் ஆதி தேவர் சித்தர் முதலினோர் இறந்திறந்து போகவே தன் இறையிலே இயற்றினான். பிறந்து வந்து வந்து போர் பெருக்கினார் பிறந்த பேர் மறந்து வீழ வீரன் மோதி மலரினானை அண்டினான். செத்த தேவர் மீளவும் செருச்சய படைத்திடும் கைத்தலங்கள் வீழுமாறு கமலனானை மோதினான். முத்தலைக்குள் படையெடுத்து முண்டகத்த சிந்தை சேர் பத்துமைந்த சென்னியும் படிக்குளே பரப்பினான். அண்டகூடம் உண்டுமிழ்ந்த ஆதிமாயன் அமர்செயத் துண்டமேறு என விளங்கு கருடன் மீது தோன்றியே விண்டவாளி வருடமாக வீரன் மார்பில் வீசினான். கண்ட துண்டமாக வீரன் கையின் வாளி ஏவினான். வையம் உண்டம் மால்வெகுண்டு வாழ்வெதிர்த்து வீசினான். ஐயன் அங்கோர் வாளியால் அறுத்தெறிந்தோரம்பினாள் பையரா அருந்தி ஆவி பருகினான் மெய் கருகினான் கையில் ஆழி ஏவினான் பணிந்த தண்ணல் காலிலே. திருமால் ஒளிந்து கொண்டது. எந்த முன் அளித்த ஆழி எந்த தாளில் வீழவே அந்தமை ஒழிந்து பன்றி அரியின் வேடமாகியே வந்து வந்து போர் தொடங்கி வாளின் வேலின் பப்பினான் உந்தி வேறோர் சேலதாகி வாரி மீதொழித்தனன். அனைவரும் அழிந்தது. புவியுண்ட நெடுமாலும் பழையவடி புவியுண்டு போனான் வேதன் தவியுண்டு தலைநாளும் தடி உண்டாரி மயவர்தம் தடியூன் உண்டார் கவி உண்ட கனகலமப்பே இறைச்சி அருந்து கனகலமேயானது அவி உண்டு மனம் மகிழ்தற்கெய்து முனிவரெல்லாம் அவி உண்டாரே. சிவபெருமான் யாவர்க்கும் அருள் செய்தது.
இங்கிதுவாய் முடிந்ததன் பின் வீரன் இறைபதம் பரவி இசைத்தான் எல்லாம். அங்கணனும் முனிவு ஆறி அருள் சுரந்து மகத்திறந்தார் காவியந்து. மங்கரிய பதங்கள் எல்லாம் பழையபடி உதவுதலும் வணங்கிப் போனார். சங்கரியை முன்பெற்றான் என் பெற்றான் தனக்காட்டு தலை பெற்றானே. ஸ்ரீ பார்வதி பிறந்தது. என்னாதன் தனை இகழ்ந்தோன் புதல்வி என உலகுரைக்கும் இடுக்கண் தீர தன்னாகம் தன் யோக சாதனத்தால் விடுத்திமவான் தவத்தினாலும் முன்னாக மைனாகன் தனை பயந்தமேனையது முயற்சியாலும் மின்னாக அவதரித்தாள் அமரரெல்லாம் கற்பகப்பூ வீசினாரே. ஸ்ரீ பார்வதி தேவியார் திருவவதாரம். சித்தாந்த தொன்று சக்தி சிவத்திரண்டாய் ஞானமிச்சை செயலின் மூன்று கொத்தாகி குட்டிலெதரு நாதபிந்து இரண்டினுக்கும் கொழுகொம்பாகி முத்தாகிச் சிவனிடத்தே உருத்திரன்மால் அயன் முதலாம் முளைத்த மூல வித்தாகி நிறைவாளை பயந்தவர்க்கு முடிந்த தவம் விளம்பல்லாமோ. நாரதர் ஜாதகம் பார்த்ததே. கலை வளரும் மதி போன்று சிவனை வெல்ல மதன் வளர்க்கும் கரும்பு போன்றும் பல கலையும் தெளிந்து பந்து கழங்கூசல் இயற்றி உமை பயிலும் நாளில் மலையரசன் இடத்தின் மறை நாரதனார் ஒரு நாளில் மகிழ்வாய் எய்தி உலகமெலாம் குடியிருக்கும் திருவயிற்றால் இலக்கணம் பார்த்துரைக்கல் உற்றார். ஒரு பாதி சிவனின் வடிவம் ஆகும் என்றது. நெற்றியில் ஓர் புறத்தில் அரை நேத்திரமுண்டாம் ஒரு கை நெடிய சூலம் பற்றும் ஒரு ஸ்தனமறையும் உருபாகம் மரகதம் போய் பவளம் ஆகும் கற்றெனரும் குழல் பாதி ஜடையாகும் ஒரு கைவளை கழன்று போகும் உற்ற வரவு இவைகள் என மலையரசன் மனமுருகி உவகையானான். ஸ்ரீ பார்வதியின் பணிவிடை. வைய நீர்கங்கை பாயும் பனிவரை மருங்கின் நன்னாள் துய்ய நீர்ச்சடையான் வந்தங்கோர் தவம் தொடங்கக் கேட்டு வையகம் அளித்தாள் தாதை வள்ளலை பணிந்து மானை ஐயனின் தவத்துக்கேவல் கோடியண்டழித்துப் போனான். ஒங்குமால் அயன் மற்றுள்ளோர் ஒளிவிழா தவம் புரிந்தால் தங்கு பேர் அளிப்பான் தானோர் கருத்தினால் தவம் செய்வோதில் பொங்குழல் கனியும் போதும் முஞ்சியும் புனலும் கொண்டு பங்கியர் வளரும் சூழ பணிவிடை பலவும் செய்தாள். பிரம்மனிடம் தேவர்கள் சென்றது. இங்கி வயிருக்க தேவர் யாவரும் இமையோர் கோவும் பங்கயத் தவனை எய்தி பணிந்தனர் பதுமத்தோனும் அங்கவர்க்கிருக்கையின்தான் அவரவர் முகத்தில் சோர்வும் குங்குமக் குழம்பு நீத்த புயங்களில் குழைவும் கண்டான். தேவர்கள் பொலிவிழந்த நிலை. வஜ்ஜிரம் முடிந்தீசானன் கணிச்சிவாய் மடிந்தும் காலன் முச்சிரம் வளைந்தும் மற்றோர் படையலாம் முறிந்தும் தேவர் மெய்ச்சிர மகுடம் நித்தும் மெலிந்தமை விளம்பும் என்றான். அச்சுரர் தமக்கு கோமான் தாரகன் அழித்தான் என்றான். பிரம்மன் கூற்று. காலையம் புயத்தோன் சொல்வான் காலனால் கனலால் காற்றால் மாலினால் என்னால் உன்னால் அவன் வலி தொலைக்கலாமோ. ஆலமாமிடற்றான் சேயாய் அச்சலமாதிடத்தே தோன்றும் வேலனார் வெல்வார் உங்கள் சிறையலாம் விடுப்பான் என்றான். யோகத்தில் இருக்கும் ஈசன் உமைக்கு நான் தரிக்குமாறு வேகத்தில் இயற்றும் என்றே அயன் விடை கொடுத்தான் மீண்டும். மாகத்தில் அணுகித்தேவர் மதனனை நினைத்தார் மாறன் சோகத்தை ஒழிக்கும் தென்றல் தேருடன் தோன்றிச் சொல்வான். சிவன் தவத்தை அழிக்க மன்மதனை வேண்டல். எவன் தவம் அழிக்க மாதர் எவர்களை மயக்க நீவில் கவன்றதைத் துயரால் எம்மை அழைத்ததென் கருமம் என்றான். அமண்டனை இருகப் புள்ளி அமரர்கோன்னருளின் நோக்கி சிவன் தவம் அழிக்க வேண்டி அழைத்தமை தெரியச் சொன்னான். சிவனாரின் தவத்தை அழிக்க யாரே வல்லார்? விண்ணிலார் மகவான் சொல்ல வெகுண்டு வேள் பயந்து கூறும் பெண் அலான் அலி ஆண் அல்லன் பிறப்பிலான் இறப்பும் இல்லான் கண்ணினால் அளவை நூலால் கருத்தினால் அளவா அந்த
தன்னிலா முடியான் செய்யும் தவத்தையார் தவிர்க்க வல்லார். மன்மதன் மறுத்தல். கன்னிகை கௌரி ஈசன் கதமிலா பிரம்மச்சாரி சந்நிதி தன்மையாலே உயிரெல்லாம் தழையா நிற்கும். முன்னிய உயிர்கள் போல ஒடுங்கிடும் அவன் பால் செல்லும் மன்னிய பொருளும் தோன்றி மனத்திலே ஒடுங்குமாப்போல். தாமத குணத்தன் என்பர் சங்கரித்திடலால் ஈசன் சேமமாம் உயிர்கட்கெல்லாம் இழைப்பொழித்தருள்வதாகும். மாமலம் குணம் ஒன்றில்லை வடிவமும் கனலாம் என் கை பூமல சுரிந்த காலம் புகையழப் பொறிந்து போமே. தேவேந்திரன் கூற்று. உருவெனத் தெரியாதானை உருவினோடருவானை அருவெனத் தெரியாதானை அமர் செயல் அரிதென்றஞ்சி வெறுவரப் புகுந்தானந்த வேளையில் வேளை நோக்கி தருவனத்திடையில் வாழும் சதமகன் உரைப்பானான். மாயவனுரத்தின் மீதும் மலரவன் நாவின் மீதும் நாயகன் சிரத்தின் மீதும் பொறுத்ததுன் நலமே என்றோ. காயும் நல் கதிரின் மேனி கடைந்ததும் எனக்கும் இந்த ஆயிரம் நயனம் தந்த செயலும் உன் அண்மை என்றோ. மன்மதனிடம் வரங்கேட்டது. செல்வதின்றமக்காயங்கே தருவது தேவர்காவி வெல்வது சிவனை வென்று கொடுப்பது காம வேட்கை சொல்வது மறுக்க வேண்டாம் எனச் சொல்லி துணை கை பற்றி நல்வரம் இதுதான் மதனவேள் நயந்து கூறும். மன்மதன் சம்மதித்தது. அரண் சிலை மலை என்றாலும் அடுங்கணை அரி என்றாலும் வரம்புற இசைந்த நானும் வாசுகி அறவென்றாலும் கரும்பெனும் சிலையால் ஐந்து கணையனும் மலரால் நீல சுரும்பெனும் குணத்தால் வெல்வேன் எனச் சொல்லித் தொழுது போனான். சந்தன மணமும் தெய்வத் தமிழ் புது மணமும் கொண்டு வந்தது மலையத்தென்றல் வசந்த மந்திரியும் சேர்ந்தது இந்துவும் நிலவாம் வெள்ளை வலையினை எரிந்ததெங்கும் கொந்தலர் இளமாயெல்லாம் கோகிலம் முழங்கிற்றன்றே. மல்லிகை முகையாம் சங்கம் மதுகரம் முழக்கம் செய்ய முல்லை சண்பகம் அசோகு முளரியே முதலாய் உள்ள எல்லையில் மலரும் தேனும் இறைத்தனரிரும்பை செம்பை கல்லினை உருக்கும் சொல்லார் குறிஞ்சியாள் கரத்தில் கொண்டார். மன்மதன் மங்கையருடன் சென்றது. பொங்கிய உடுக்களான புகரணி முகத்துச் செக்கர் தங்கு சிந்தூரம் ஆகும் தனியிருள் கரியும் கிள்ளை பைங்குர கதமும் செல்ல பனைமுலை பவளச் செவ்வாய் மங்கையர் எனும் போர் வீரர் வடிக்கண்பால் விதிர்த்துச் சென்றார். சிவனைக் கண்டு மன்மதன் ஒடுங்கியது. கோணிய கரும்பும் மைந்து குலமலர்கணையும் கொண்டு வாழ்நுதல் இறதி செல்ல மகரகேதனத்தினோடு தானுமாவனத்தைச் சேர்ந்தான் தவம் செய்வான் தனைக் கண்டஞ்சி நாணினான் அருகால் வண்டு நாணினான் நடுங்கினானே. மன்மதன் புஷ்பபாணங்களை தொடுத்தது. வெளித்தலத்தெதிர்த்தால் என்ன விளையுமோ தனக்கென்றெண்ணி ஒளித்தனன் முன்னே பின்னே உமையவள் வரவு கண்டு கழித்தனன் மயக்கமாமோ கனத்துகளிறைத்துவில்லை வளைத்தனன் அழி நான் பூட்டி வடிக்கணை தொடுத்தான் மாறன். மன்மதன் எரிந்தான். ஒரு கரும்புருவச்சாபம் ஒடியினும் உலகம் ஈன்றாள் இரு கரும்புருவச்சாபம் உளையனும் எழுச்சியாலே பொருகனை தொடுத்தான் சென்று புறம் சுடும் கணையினானும் ஒருகனை விடுத்தான் மாறன் உடலெலாம் கொளுத்திற்றன்றே. சிவபெருமான் கையிலே சென்றது. அறுக்க வெண் பஞ்சு போல அழல் கண்ணால் அனங்கனான திருக்குளன் கனலக் கண்டு தேவரும் திசையினோரும் வெறுக்குள ஒளித்தார் பூத கணத்துடன் விடையினானும் பொறுக்கென மறைந்து வெள்ளி பொறுப்பிட புகுந்தானன்றே. சிவபெருமான் பார்வதியை பெண் கேட்டு வரச் சொன்னது. சங்கரன் மனத்தை வேண்டி
உமையும் நல் தவமே செய்தாள். அங்கது புணரு மாறேழு முனிவரு கமலன் சொன்னான் மங்களமுறைக்க ஏழு முனிவரும் மகிழ்வாய் எய்தி துங்கவர் பிறையார்கிந்த சோபனம் சொல்லினார்கள். மலையரசன் மகிழ்ச்சி. மலையிறை மகிழ்ந்தானந்த மலையிறை புதல்வன் வள்ளல் குலம் ஏது பயந்தோர் நாமம் குடிப்பெயர் ஏது வாழும் தலம் எது புகழும் என்றான் தவத்தவ நகைத்துச் சொல்வார் அலகிலான் பிறப்பு நல்ல கிளை என அறிவித்தார்கள். மலையரசன் திருமண முகூர்த்த ஓலை தந்தது பெருத்ததோர் உவகையாகி பிறைமுடியன் பேர் நாளில் பொருத்தமும் நாளும் தேர்ந்து முனிவரை புகழ்ந்து போற்றி விருத்தியார் வரவு நாளும் குறித்திரை விடுத்தான் அன்னோர் பரித்தகங்கையினார்க்கிந்த படியெல்லாம் பணிந்து சொன்னார். அனைவருக்கும் திருமண முகூர்த்த ஓலை அனுப்பியது. இமயவர் பிறைவன் ஓலை முகத்தில் ஏகிரிக்கும் மேரு சிமயவால் வரைக்கும் செம்பொன் திகிரிமால் வரைக்கும் ஏழு தமரவான் கடற்கும் சித்த சாரணர் முனிவோருக்கும் அமரரா நபர்க்கும் வஞ்சி மனத்தினை அறிவித்தார்கள். தேவர்கள் யாவரும் வந்தது ஓலை கண்டளவே சேர்ந்த உததிகள் ஏழும் பூமி மாலையாய் செல்லுகின்ற மகிமசே நதிகள் ஏழும் நீலமே முதலாய் உள்ள கிரியலாம் நெருங்கிச் சென்ற கோலமா முனிவோர் சித்தர் இமயவர் குழாங்கொண்டார்கள். திக்கனைத்தும் அழகுபடுத்தியது அட்டதி

0: எல்லாம் தோரணம் சமைத்தார் முத்தின் தொடையலாம் தொடுத்தார் விண்ணில் பூரண கும்பம் வைத்தார் புதுமணி விளக்கும் இட்டார் ஆரணன் உலகும் மற்றை அழகையும் நமரர் நாடும் நாரணன் உலகும் வந்து காணவே நானும் மாறே. ஸ்ரீ பார்வதியை அலங்காரம் செய்தது. மணிவிளக்கனைய மின்னை மலையர மகளிர் கூடி கனிமலர் கங்கை ஆட்டி கலையினால் மருங்கை வாட்டி பனிமணி ஆரம்பூட்டி பரிமளத்தாமம் சூட்டி அணிநுதல் திலகம் தீட்டி அருமடை சடங்கு செய்தார். சிவபெருமானை திருமணக் கோலம் கொள்ளச் செய்தது. பூமணக் கோலம் செய்த பொடியணி புனித நாரை தாம்மணக் கோலம் செய்யும் சதுர்முகன் முதலோரிண்டி தூமணி துகில்கள் சாத்தி சுரதரு மாலை சாத்தி மாமணி பணியை நீக்கி மாமணி பணிகள் பூட்டி ஜடையிளம்பிரையைத் தங்கள் இறையெனத் தகைந்து சூழ்ந்த உடுக்குலம் என்ன முத்தால் ஒளிவிடும் மகுடம் சூட்டி அடைவுடன் விழியாம் திங்கள் ஆதவர் காதின் மீது குடியிருந்தன போல் செய்ய குண்டலம் இரண்டும் சாத்தி மணமக்களை மஞ்சள் ஆரத்தி எடுத்தது. வரம் பெற்ற திருமால் சாத்தும் மலர்விழிக்கரிய ஜோதி பரம்பிய தனைய நீல பருமணி சிலம்பு சாத்தி விரும்பிய கோலம் செய்தார் இறையும்மாள் விடைமேல் கொண்டான் அறம்பய நெருங்கித் தெல் நீர் அஞ்சனம் காட்டினார்கள். தகுதிக்கேற்ப அருள் நோக்கியது. குலவுமால் அணுகிப் போற்ற குமுதவாய் மலர்ந்தான் கஞ்ச மலரினான் வணங்கச் சற்றே மணிமுடி அசைத்தான் விண்ணோர் தலைவனாய் எதிர் நின்றேத்த தனிநகை புரிந்தான் தேவர் பலரும் வந்திரஞ்சி ஏத்த அவர்க்கெல்லாம் பார்வையின்தான். குடைபிடிக்க சாமரம் வீச வந்தது. முடித்த கங்கையால் பிறை கொழுந்தெழுந்து மேல் முகைத்து வெடித்ததாமென தவளவான் கவிகை மேல் விளங்க அடித்த கங்கையின் அருவியும் அம்புலிக் கொழுந்தும் தொடுத்து வீழுமார் என இரு கவரிகள் துளங்க வெற்றிலை தட்டு முதலானவை எடுத்து வந்தது. திருவிநாயகன் நடப்பை கொண்டு ஒரு புறம் சேர தருவிநாயகன் களாஞ்சி கொண்டொரு புறம் சார பிறவி நான் முகன் ஆலவட்டங்கொடு வீச பரவி நாரதர் தும்புரு இருபுறம் பாட மங்களப் பொருள்களுடன் வந்தது. குற்றனான் அவன் கனக பாதுகை கொடு குருக காற்று வேந்தனும் திசையலாம் நரும் புகை காட்ட எற்று வாகன கடவுளும் சிறியவாள் எடுப்ப தோற்று மாதவர் கலைமதி விளக்கொடு சூழ ஆடை அலங்காரங்களுடன் வந்தது. சுரமடந்தையர் துயிலின் மஞ்சிகை பல சுமப்ப அரவ மங்கையர் நவமணி பணி சுமந்தணுக பறவு கிண்ணரர் முதலினோர் வீணையார் பறிக்க பொருவில் நான் மறை நடந்திரை தலைமையை புகழ பனி நீர் தெளித்து வந்தது. கிரகம் ஏழும் என்பசுக்களும் முனிவரும் கிளற உறகர் விஞ்சையர் இமயவர் மகிழ்ந்து கண்டுருக இருகரங்களால் உருத்திரர் மலர் மழை இறைப்ப திருவு வெண்கலை மடந்தையும் இமஜலம் தெளிப்ப பல்லாண்டு பாடியது. திக்கு பாலகர் திரிவயர் திசை தோறும் திகழ மிக்க மாதர்கள் எழுவரும் சோபனம் விளம்ப இக்கு நேர்மொழி நீரர மகளிர் வாழ்த்தெடுப்ப தக்க விஞ்சையர் மகளிர் வல்லாண்டிசை தழங்க நாட்கருவிகளும் முழங்கியது. கண்டை பேரிகை குடமுழா முழவு காகளம் தவண்டை மல்லரி சல்லரி வலம்புரி ஒலிப்ப அண்ட கோளகை மடந்தையர் சிலம்புலி அதிர்ப்ப எந்திசாமுகம் தனிலும் என்பிரம்புலி இசைப்ப இடபவாகனம் இமயகிரியில் இறங்கியது. எண்ணும் வெள்ளிமால் வரையடி இறங்கியதிடபம் அண்ணல் சேனையின் கொழுந்தும் இமகிரித்தலமடைந்த விண்ணும் மண்ணும் எள் இடம் வர நெருங்கிய விமானம் பண்ணும் ஆழ்விடை நெறிகடந்தடைந்தது பதியே. மணக்கோலம் கண்டோர் கூற்று. இமகிரி பதி அடைந்ததும் இமகிரி மடவார் நிமலனார் திரு அழகெல்லாம் விழிகளால் நிறைத்தார். உமைதவத்தினு கழிவிலை என புகழ்ந்துரைத்தார். அமர்சை காமனை அழித்த கண் எதுவென அறைந்தார். ஆகமாற நிங்கிருக்கவும் உலகெலாம் அயர்ந்த யோகமீதிவர் இருக்கையால் மதன் உடல் ஒழித்து போகமீதிவர் விருப்புற உயிர்க்கவை புணர்ந்த மோகமாக்கிடும் முதல் இவர் எனச் சிலர் மொழிந்தார். மாயபில் கைவேள் அழகிவர் எழில் மிகு வடிவில் ஆயிரத்தில் ஒன்றிலை எனத் தனை மதித்தவனை தீயிடத்துடல் கொளுத்தியதவத்தினல் திறனே ஆயுமுத்தமர் அழிப்பரோ எனச் சிலர் அறைந்தார். இடபவாகனத்தில் இருந்து இறங்கியது மாதுள் அன்பெரும் கிளைஞரும் மருகனார் திரளும் காதல் அன்பினால் எதிரெதிர் தழுவினர் கலந்தார். ஆதி அந்தமும் அதன் நிலை அளவிடல் அறியோன் வேதியன் கரம் பிடித்தினிதிழிந்தனன் விடையின். சிவபெருமான் திருமண மண்டபம் அடைந்தது. இலகு மங்கையர் அநேகர் நீராஞ்சனம் எடுப்ப உலக பாலகர் இருமருங்கினும் நடந்துதுங்க திலக மாதவன் இருகை மேல் உருகரம் சேர்ந்திட்டு அழகிலாமணி இழைத்ததோர் மண்டபத்தணைந்தார். ஸ்ரீ பார்வதி வலப்பக்கத்தில் அமர்தல். அரிய மண்டபத்தமைந்த பீடிகையின் மீது அடைந்தார். வரையிடை பிறந்தமை வளர் முலை சொல வருவார். குருமலர் கையில் ஏந்தி வந்த அருள்குடி இருக்கும் திருமுகத்தியை இறையவன் வலப்புறம் சேர்த்தார். திருக்கல்யாணம் முன்னை ஆரணன் வதுவையின் சடங்கெல்லாம் முடித்து வன்னி மேல் பொறி இறைத்தினை சொரிய மந்திரத்தால் என்னை ஆளுடை இறைவனும் ஏழுலகு இன்ற கன்னிசங்கரம் பிடித்து மூவலம் செய்தான் கலலை. மனம் முடிந்த ஸ்ரீ பார்வதி பெற்றோரை வணங்கியது. ஒற்றை வாழ்வலை ஒலித்தது சுருதியும் ஒலித்த சுற்றும் வானவர் இருடியர் மலர் மழை சொரிந்தார். பற்றி ஆசனத்திருந்தனன் அனைவரும் பணிந்தார். பெற்ற தாதையோடு அன்னையை பணிந்தனள் பெதும்பை. மன்மதனை எழுப்பியது. எரித்த காமனைத் தருதி என்றிமையவர் அயன்மால் ஒருத்தர் அன்றியே இறையவன் மகிழ்ச்சி கண்டுரைத்தார். மறித்த காமனை அழைத்தருள் புரிந்தனன் வள்ளல் பெருத்த அன்பினால் அனைவரும் விடை கொடு பெயர்ந்தார். கணபதி முருகன் தோற்றமும் தாரகன் அழிவும் அதன்பின் அண்ணலும் கௌரியும் முருகியுன்றாகி மதத்த ஆனையை குமரனை பயந்தனர் மகிழ்வாய். விதிர்த்த வேலினை குமரனு களித்திரை விடுத்தான் கொதித்த தாரகன் உயிர் குடி துவந்தனன் குமரன். பரமனும் பார்வதியும் பிள்ளைகளுடன் கையிலே வந்தது. மயிலெனத்திகள் மலைமகள் புருகரீவதனன் அயிலெடுத்த சங்கரனுடன் இமய வெப்பகன்று கைலே வெப்பில் வந்திமயவர் முனிவர்கள் கழிக்க எயிலுடைப்புறம் எரித்தவன் இருந்தனன் அப்பால்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நமஸ்சிவா.

0: சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
1: வேதம் முதல்ல அக்னிமீளே புரோஹிதன் முதல்ல ஆரம்பிக்கிறது, அதாவது ஆத ஆரம்பிக்கிறது, கடைசியில் இம்மது ஒன்று முடிகிறது. எடுத்து சொல்லணும்னா பிரணவத்தின் சுரூபத்தை வேதங்கள் இருக்கின்றன. இதே நீங்கள் திருமுறைக்கும் வாங்க, முதல்ல தோடுடைய செவியன் தோ என்ற ஆரம்ப எழுத்து இத் பிளஸ் ஓ, அந்த ஓங்கிறத எழுத்து கடைசி உலகலாம் அந்த கடைசி திருமுறை முடிகிறது, எம்முத முடிகிறது. ஓ எம் ஓம் பிரணவ சுரூபமாக இன்று திருமுறைகள் இருக்கின்றன என்றது. இதோட அந்த இத்துங்கிறது என்ன, தகர வித்தை என்று சொல்வார்கள். அதாவது த என்ற எழுத்து சக்திக்கு உரியது, தகர வித்தை நம்பாவுக்கு சொல்வேன். ஆகினால சிவசக்தி ஐக்கியமாக இந்த திருமுறைகள் இருந்து கொண்டிருக்கின்றன என்றும் சொல்லப்படும். இப்படி வேதத்தின் சுரூபமாகவும் திருமறைகளின் சுரூபமாகவும் எம்பெருமானுடைய சுரூபமாக இருக்கக்கூடியது பிரணவம், ஓம் என்றதான அந்த பிரணவம். அதனால் அது எப்படி இருக்குன்னா வாசிய பாதகம், அதாவது ஒற்றுமையாக இருந்தது. சொல்லும் பொருளும் எப்படி இருக்கிறதோ அது போல, அது என்ன சொல்லும் பொருளும் வச்சிருக்கணும். இந்த மேஜைன்னு இருக்கு, மேஜைன்னு சொன்னோன்னா இந்த ரூபம் நம்ம கண் முன்னால் வந்துடுது. அப்புறம் மேஜையை பார்த்தோன்னா மேஜைங்கிற சொல்லும் உடனே வந்துடுது. இதை பிரிக்க முடியாது, மேஜைங்கிற சொல்லையும் இந்த பொருளையும் பிரிக்க முடியுமா, முடிக்க முடியாது. சொல்லும் குரலும் சேர்ந்தே தான் இருக்க, பிரிக்கவே முடியாது. அதுதான் சிவனுடைய சக்தியும் இணைந்திருக்கிறது. இத காளிதாசன் தன்னுடைய இலக்கியத்தை சொல்றான். வாங்க, வடமொழியில பெரும் சிறந்த கவிஞன் காளிதாசன், சிவபக்தன். அதோட நிறைய சிவப்பிரமாணத்தை சொல்லி நிறைய இடங்கள் தன்னுடைய இலக்கியங்களில் வச்சிருக்கான். அது விஷ்ணு பிரமாணம் செய்தாலும் அதை ஊடையிலூட அவன் தன்னுடைய சரக்கெல்லாம் கரைக்குவான். அது முதல் முதல்ல ரகுவம்சம் என்ற ஒரு காவியம் எழுதுறான். அவ முதல்ல சொல்றான், வாகர்த்தாவிவ சம்பிருத்தம் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரர். இந்த உலகுக்கெல்லாம் தாயந்தையா இருக்கிறார் பார்வதி பரமேஸ்வரர். அவ எப்படி இருக்கான, வாகர்த்தாவிவ சம்பிருத்தம், சொல்லும் பொருள் எப்படி சேர்ந்திருக்கிறதோ அப்படி ஐக்கியமாக இருக்கா. அதுபோல பரமாதி பரமேஸ்வரர் இருக்கா, அவர்களை நான் வணங்குகிறேன். முதல்ல இதை காப்பிச்சிகள் சொல்லிட்டான், ஆரம்பிச்சிட்றேன். இப்படி சொல்லும் பொருளும் எப்படி பிரிக்க முடியாததோ அதுபோல இந்த பிரணவமும் பிரிக்க முடியாததாக இருக்கின்றது. இதில் சிவஞானபுரத்துக்கு கொஞ்சம் வருவோம். அதில் இந்த விஷயம் எப்படி வருதுன்னா, மூன்றாம் சூத்திரம் என்ன சொல்லுவேன்னா, ஒன்றென்று சாதிக்கப்பட்ட உயிருக்கு இலக்கணம் நான்காம் சூத்திரத்தால் கூறுகிறார். முதல்ல மூன்று சூத்திரம், பதி, பாசம், பசு, இதை உண்டு என்பதை சொல்கிறேன். அதையே இலக்கணத்தால் நிலைநிறுத்துவது நான்கு ஐந்து ஆறாம் சூத்திரம். முதல்ல கடைசி நிரல் நிறைய கடைசியில் சொன்னதை முதல்ல சொல்றது, கடைசியில் பசு சொன்னதுனால பசுவினுடைய இலக்கணம் நான்காம் சூத்திரம். அதை சொல்லி வருகிறோடு, அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று, அவை சந்தித்தது ஆன்மா சகஜ மகத்து உணராது அமைச்சரசு ஏய்ப்பன் என்று அஞ்ச வைத்தே சொன்ன. இத வடமொழி சூத்திரம், ஆத்மா அந்த கரணாத் அந்யா அபி அன்மிதோ மந்திரி பூபவது அவஸ்தா பஞ்சகஸ்தாது மனருத்த ஸ்வதுர்க்ரியா சொல்லணும். அந்த கரணம்தான் ஆன்மா ஆன ஒரு வாரி சொல்றான். அது இல்லையா, அந்த கரணம் ஆன்மாவா ஆக முடியாது. ஏன்னா அந்த கரணங்கள்ல ஆன்மா ஏகிறது தான் வேலை செய்யும். அந்த கரணம் ஆன்மா ஏகும்போது அந்த கரணம் வேலை செய்யாது. இப்ப நாம இருக்கும்போது நமக்கு அந்த கரணம் வேலை செய்யறது, போயிட்டோமான வந்துட்டு வச்சுமோ உயிர் இந்த உடல் விட்டு போயிட்டு வச்சுமோ அந்த கரணம் என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. இப்ப அதை போய் நீ எப்படி சொல்றது ஆன்மான்னு சொல்ற? அதனால அவந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று அவை அதற்கும் வேதானது அந்த கரணம். அப்போ வாக்குகள் நான்கு விதம் என்ன? பரா, பசந்தி, மத்தியமை, வைகரி என்ற நாலு வாக்கு. இந்த வைகரி வாக்க ரெண்டாக பிரிக்கணும், சூக்ஷ்மம் வைகரி, ஸ்தூல வைகரி. இந்த நாம் பேசுகிற இந்த முதல்ல உந்தி ஸ்தானத்தில் இருக்கு, அரூபமா இருக்கு, அது பரா. அது அப்படியே மெல்ல கிளம்பி ஹிருதய ஸ்தானத்துக்கு வரல். பரா பசந்தி, இங்க பசந்தி வாக்காரு. மத்தியமை கண்டத்துக்கு வர்றது, இங்க வர்றதுதான் அதுக்கு ஒரு ரூபம் கிடைக்கிது. அதான் இது உள்ளவரையும் இருக்கிறது கருத்து. நான் என்ன சொல்லணுமானங்கோ நான் சொல்ல வருகிற விஷயத்தினுடைய ஒரு கூட்டு. அது கொஞ்சம் அப்படி மேலே வந்தவொடனே கொஞ்சம் விளக்கமேட்டு கண்டத்து கொண்டது தான் அதுக்கு ஒரு எழுத்து ரூபம் கிடைக்கிறது, அதுக்கு மத்தியமை. அதுக்கப்புறம் நாக்கில் வெளியில் வர்றது தான் வைகரி வாக்கு. நாம் பேசுகிற புறம் வைகரி வாக்கு. இந்த வைகரி வாக்கு ரெண்டு, சூட்ச்ம வைகரி, சூழ வரி. அதாவது தன் சவிக்கு மாத்திரம் கேட்பது சூட்ச்ம வைகரி, பிறருக்கு சவிக்குமார் கேட்பது சூர வைகரின்னு. இந்த வாக்குகள் பூராமே பிரணவத்தினுடைய இது வந்ததுதான், பிரணவத்திலிருந்து வந்ததுதான் இந்த வாக்குகள் தான். சபிகற்ப உணர்வுக்கு ஏதுவாயிருப்பது இந்த நான்கு வாக்குகள். இந்த நான்கு வாக்குகள் வந்து பிரணவத்தினுடைய சொரூபம், அதிலிருந்தான் வருகிறது. நான் சொல்றேன் இப்போ இந்த பிரணவத்தை எப்படி சொல்றோம்? முதல்ல ஓன்னு சொன்னது உதடு குவிகிறது, முதல்ல உதடு விரிகிறது, அப்புறம் குவிகிறது, அப்புறம் மூடுகிறது, ஓ இம் ஆனால் மூடுறது, அப்புறம் சவுண்டு வெளியில வருது. இந்த மூணு விஷயமும் இந்த பிரணவத்துக்குள்ள இருக்கு. இந்த வாக்குல ஓங்கிற உதடு விரிகிறது, அப்புறம் குவிந்து மகாரத்துக்கு வர்றது, அப்புறம் சொல்ல எங் மறு சேர்ந்து நீந்து சேர்ந்து வர்றது. இதுதான் இந்த பிரணவத்தின் வருடைய ஒரு முறை மாயிரண்டு. இதிலிருந்தான் வர்ணம், பதம், மந்திரம் இங்கெல்லாம் இதிலிருந்தால் பிரணவத்திலிருந்தான் வருகிறது என்று சொல்கிறார். இதில் அக்ஷரங்கள் பூராமே ஜடந்தான், அக்கரங்கள் பூராமே ஜடந்தான். ஆயனால அவை அந்த கரணங்களை தாமே செலுத்தும், தாமே செலுத்தார். அக்ஷரங்கள் ஜடமானதுனால ஜடம் தானா வராது, அதை செலுத்துவதற்கு ஒரு கருதிகள் வேணும். அதுக்குத்தான் இந்த கரணங்கள் இருக்கு. அதோட இந்த அக்ஷரங்கள் ஜடமானதுனால தானாக வராதனாலே இதை வர வைக்கின்ற ஒரு பொருள் வேணும். அது எதுன்னா இந்த அக்ஷரத்திற்கு அதிதெய்வங்கள்னு ஒன்று இருக்கு. எப்படி? இந்த பிரணவத்தில் அஞ்சு இருக்கு சொன்னேன், ஆ உ ம நாதம் விந்து, அஞ்சு இருக்கு. இது அஞ்சுக்கும் அதிபதி யாருன்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன். இந்த அதிதெய்வங்கள் அதில் இருந்து இயக்கினால்தான் நமக்கு அது அக்ஷரமாக வெளியில் வரும். இல்லை அதாவது வர வேறு ஜடம், அது வர முடியாது, அதனால் வர முடியாது. ஆனால் இந்த ஐந்து பேர் அதனுடைய அதிதெய்வமாக இருந்து கொண்டு அந்த எழுத்தை இயக்குகின்றார்கள். இயக்கும் பொழுது நமக்கு அது வருகின்றது. சரி, அக்ஷரங்கள் வந்து சிவாடகம் கொண்டு சுத்த தத்துவத்தில் உள்ளது. அப்போது நீங்கள் பிரம்மா விஷ்ணுன்னு சொன்னீங்க ஐயா, இவர்கள் எல்லாம் பிரகிருதி தத்துவத்தில் உள்ளவர்கள்லாம், அங்க எப்படி இயக்க முடியும்? பிரகிருதி தத்துவத்தில் இருக்கிற பிரம்மா விஷ்ணு சுத்த வத்தியத்தில் வித்யா தத்துவத்தில் இருக்கின்ற அக்ஷரங்களை எப்படி இயக்க முடியும் ஒரு கேள்வி. அதுதான் அப்ப என்ன வரேன்னா, சுத்த வித்தியிலையும் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் இருக்கின்றார்கள், சுத்த வித்யா தத்துவத்திலும் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் இருக்கிறார்கள், அங்கும் அவர்கள் போகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிவபோகம். இதெல்லாம் வந்து அழியக்கூடியது அழியாதது. ஆமாம், ஆங்கின அதைத்தான் சிவஞான சுவாமிகள் எப்படி சொல்றாருன்னா, முத்தி பெற்று அவக யாருன்னா, முத்தி பெற்று மலவாசனை மாத்திரம் உடையவராய். மலவாசனை லேசா வச்சிருக்கார் வச்சிருக்காரு. ஏன்னா அவர்கள் வந்து அதிகார மலம் அவர்களுக்கு வேணும், அதிகார மலத்து கொஞ்சம் வேணும், ஒரு டோஸ் வேணும்னாதான் காயங்கிடும். அதாவது அதிகாரியா இருக்கிறவன் சாத்தியமா இருந்தானா ஒரு காரியம் நடக்காது. அதிகாரி நம்ம சாத்தியமா இருந்தான ஒரு காரியம் நடக்காது. நான் படிக்கும் போது ஒரு ஹெட் மாஸ்டர் பரம சாது, ரொம்ப சாது, நான் பயந்துருவார். ஒத்தராதே அவர் அவங்க அன்கண்ட்ரோலா போயிடுச்சு, முடியாது. ரஜோகுணம் கண்டிப்பா வேணும் அதிகாரிக்கு. வந்து ரஜோகுணம் இல்லாட்டாலும் வரிச்சுக்கணும். ஆமா, கொஞ்சம் ரஜோகுணம் இருந்தா ஏய் அலட்டக்கூடிய ஒரு இருந்தா தான் காரியம் நடக்கும். அதே மாதிரி அதிகார மலம் கொஞ்சம் வச்சிருக்கு. ஏன்னா அந்த புவன தத்துவத்துறது புவனங்கள் எல்லாம் அதிகாரம் பண்ணணும். இருக்கனால மலவாசனை எப்படின்னா, முத்தி பெற்று மலவாசனை மாத்திரம் உடையவராய், கீருள்ள ருத்திரன் மால் அயன் இந்திரன் முறையோரை தொழிற்படுத்துவோராகிய ருத்திரன் மால் அயன் இந்திரன் முதையோர்க்கும் அவர் தனுகரணாதிகளுக்கும் இடமாம் என்று உணர்க. ஆக கீழுள்ள ருத்திரன் மால் அயனை தொழிற்படுத்துவோராகிய அந்த அயன்மார் அங்கேயும் தனுகரண பவனங்கள் இருக்கு, அதெல்லாம் அவர் கொடுத்து வச்சிருக்கார். அதனால இந்த அக்ஷரங்களை இயக்குகின்றத அதிதெய்வங்கள் ஐந்து என்று சொல்லுகிறார்கள் என்று சுத்த வித்யா தத்துவத்தில் உள்ளவர்கள், இங்கே பிரகிருதி தத்துவத்தில் உள்ளவர்கள் இல்லை. ஆகையினால அந்த பிரணவத்திற்கு அதிதெய்வங்களாக இருக்கின்ற அவர்கள் இயக்க அந்த அக்ஷரம் இயங்குகிறது. அறிந்த பரா பஸ்ஷன்றி வட்கரி வைகரி மூலமாக வெளியே வருகின்றது. அதாவது இப்போ பேச தெரியாதான் ஊமை இருக்கான், அவனுக்கு காது செவிடுனாக்க அனைமே வச்சிருக்கான். அப்படி இல்லை, அவனுக்கு காது செவிடு அதனால்தான் பேச முடியல. ஏன்னா அப்படின்னு அவனுக்கு பராபசந்தி மத்தியமே வரலும் வரும், வைகரி வாக்கு இறைவனை அமைக்கலை அவனுக்கு. அவனுக்கு எல்லாம் உணர்வுகள் தான் இருக்கு, உணர்வுகள் இருக்கு, என்ன சொல்லணும்னு அவனுக்கு தோன்றது, ஆனால் சொல்ல முடியல. அவன் எனக்கு இப்படி அப்படி இப்படி கையை காட்டத்தான் செய்யறான். ஏதோ உணர்வை ஏதோ ஒரு ரூபத்தில் காட்டுறா, நாமளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணத்தான் செய்கிறோம். அப்போ ஏன் முடியலன்னா, வாக்கு வைகரி வாக்கு இல்லை, வாக்கு அங்கே விஷயம், அந்த வேலை செய்யலை. அதனால வைகரி வாக்கு வேலை செய்யலைன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சில பேருக்கு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கேன், சொல்ல தெரியலைங்க. சில பேருக்கான சார் மனசுக்குள்ளே இருக்கு வரமாட்டேங்க சொல்லுவாங்க. அவர் அவர் பேர் ஞாபகத்தில் இங்கே இருக்கு சார், வரமாட்டாங்க, இங்கே இருக்கா வரமாட்டேங்க. காரணம் என்ன, வைகரி வாக்கு வேலை செய்யலை, அதுதான் காரணம். அதனால அந்த பிரணவத்துடைய சுரூபமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த சமஷ்டி பிரணவமாய ஓம் நான், வெஷ்டி பிரணவமாய ஆ ஊ மா நாதம் என்றால் நீ என்று சொல்லி அதை இங்கே சொல்கிறார். தபலில் இப்பிரணவன் நமதுகான் மூவரை தந்ததாகும், நபிலின் மற்றது நீனதுதான் நீனதாகும் முச்சக்தியை நல்குமா. முன்மறை முறையெல்லாம் இன்றிடும் இரு முதுகுறவரான இம்மனு கரியொடும் பிடியன தொண்டலின் இவைகளாகி அம்மராம் குணர்ந்தும் எவ் என்று அவ்வுரு கொண்டார் ஆடுகாரை சும்மை நீர் உலகலாமைய வந்துரித்தனன் தோன்றலன்றே. பிரம்மம் விஷ்ணுக்கெல்லாம் பிரார்த்தனை வந்துட்டு போயிருக்கேன், எனக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அப்போ இந்த சித்திரங்கள் எல்லாம் பார்த்தோன்னே பிரம்மம் சொன்னோன்னு மும்மறை முதலெல்லாம் என்றிடம் மூன்று வேதங்களும் தீம் சொல்லக்கூடியது இந்த பிரணவம். ஏன்னா வேதம் சொல்லும்போதே முதல்ல பிரணவம் சொல்லி தான் ஆரம்பிக்கணும். ஓ அக்னிமேலே பொருள் இதை ஆரம்பிக்கணும், ஓங்கிற பிரணவத்தை சொல்லி தான் ஆரம்பிக்கணும். ஆகையினால அந்த மும்முறை முதல் முதலிலே சொல்லக்கூடிய இந்த பிரணவம் இரு முதுகுறவரான இம்மனுக்கு, இரு முதுகுறவர்னா அம்மைய பருவம், அம்மைய அப்பறம் அவர் என்ன வேணாம் கரியொடும் பிடி என தொண்டனின் ஒரு யானை ஒரு பெண் யானன் ஊமை கொள்ள மிகு கரியது வழிகோடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடிகனவரீவர அருளினர் மிகு கொடை வடிவினர் பயில்வலி வலமுறை இறையே. அங்க கரியோடு சொல்லல, பிடிய பிடியதன் ஒரு உமை கொள்ள கரியோடு. அதே மாதிரி இங்கு கரி பிடி அந்த யானை ஆனை பெண் யானையை அப்படி பார்க்கிறார். இம்மனு கரியடும் பிடியன தோன்றலும் இவளுக்கு அம்மைக்கு யானை ரூபமாக தெரியுது, ஆண் யானையும் பெண் யானையாகும். இவைகளாகி அம்மனான் பூரணும் என்ற ஊரு கொண்டனர். ஆயினால இதனுடைய உருவமாகி நாம் ரெண்டு பேர் சேர்வோம். சேர்ந்து என்ன அஞ்சனார் ஆடுகாரை சும்மை நீர் உலகலாம் உய்ய வந்துரித்தனன் தோன்றல் என்றே. அதாவது சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் சொல்லுங்க, சொல் உலகு பொலி உலகு, அந்த இரண்டிற்கும் நாயகமாக நிற்கும் அந்த இரண்டிற்கும் தோன்றக்கூடியது பிரணவம். ஆகினால அந்த அனைத்திற்கும் சொற்பிரபஞ்சம் சொருப்பிரபஞ்சத்திற்கும் காரணமாகின்ற அந்த பிரணவம், இந்த அம்மையப்பர்கள் அந்த பிரணவஸ்வரூபி அந்த யானையும் பெண் யானையும் இருக்க அதை இவர்களும் அதை பார்த்துட அதனுடைய சுரூபமாக மாகி இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தையை சிருஷ்டித்தார்கள். இதை சொல்ல பயன்படுத்தியிருக்க அப்படி பார்க்கணும். சும்மை நீர் உலகலான் உய்ய வந்து உதித்தனம் தோன்றல் என்றே. இந்த சொல்ல கட்டமான வச்சு எழுதான் என்ன சொல்லி உதித்தனன் என்ற உதித்தனன் என்பதற்கும் பிறந்தனன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு, சொல்லி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிறப்பு என்பது கர்ப்பம் மூலமாக வரக்கூடியது தான் பிறப்பு, யோனிவாய் பிறக்கக்கூடியதுக்கு தான் பிறந்தான்னு சொல்லணும். தோன்றினான் என்று சொன்னா திடீர்னு அவர்கள் என்று சிருஷ்டி பண்ணினார்கள். அந்த கண்டபுராணத்தை விட முருகப் பெருமாள் ஆண்கள் உதித்தனான் உலகமெல்லாம் தோன்றினான், கர்ப்பவாசமாக இருந்து பிறக்கல. ஆமா, மற்றவர்கள்லாம் கர்ப்பவாசம் இருந்து பறவன் அவர்கள் அயோனி ஜோனிஜன் அவர்களாம். அயோனிஜன் என்பது சுவரமான ஒருவன் தான். ஒரு இலக்கணம் இவர் கடவுளா இல்லையா அவரை பற்றி வரும் கேட்கணும். கேட்டால் அவர் கர்ப்பவாசம் இருந்து பிறந்தார்னு சொன்னால் அவர் கடவுள் இல்லை, அந்த அடிவிட்டு வச்சு. அப்படி கர்ப்பவாசம் இல்லாமல் பிறக்கின்றவர் அயோனிகள் சுவரமான ஒருவரே, அவரே கடவுள், முழுவதற் கடவுள். அதான் இங்கு உய்ய வந்து உதித்தனன் தோன்றலன்றே அப்படின்னாச்சுன்னா கயமுக பிள்ளையை இருவரும் காதலாம் எடுத்தனைத்து வயமுறம் அடித்தல திருத்தி மைகளன் பல அணிந்து வாழ்த்த இயல்புடை புதல்வனும் உவகையான் எழுந்து எதிர்நடித்த செய்தான் நயனமா கடிகுல நோக்கினாள் உலகலாம் என்ற நங்கை. அதாவது எல்லாருக்கும் அவா குஞ்சு பொன் குஞ்சம், கோழிக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சம் பாரு. இல்லையா ஆனை மாதிரி பண்ணலாம் இவனை தூக்கி கொஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு எந்த அப்பையும் அம்மா குழந்தை எப்படி இருந்தாலும் அந்த எழுத்து மடி வச்சு குழந்தை அது ஊனமாக பிறந்திருந்தாலும் சரி வேற அரூபமா வரணும்னாலும் கூட அவளுக்கு அது பொன்கொஞ்சம் இல்லையா. அந்த முறையில கயமக பிள்ளை என்ன பண்ணாங்க, இருவரும் அன்போடு எடுத்து மடியில வச்சு குஞ்சனாங்க ரெண்டு பேரும். அப்போ அதுக்கு அவளுக்கு அலங்காரம்லாம் பண்ணி சங்கடியெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அழகு பார்க்குற குழந்தைய பார்த்து திருந்துமை கலன் பல அணிந்து வாழ்த்த இயல்புழை புதவனும் உபகையும். ஆமாம், அவர் மகிழ்ந்தாராம் பிள்ளையார். யானை சிரிச்சவங்க பார்த்துருக்கலாம், ரொம்ப அபூர்வம் சிரிச்ச யானை. நாம போய் ஸ்மைல் தான் பண்ணுவோம், ஆஹான்னு சிரிக்காங்க நம்ம மாதிரி. அந்த ஸ்மைல் பண்ணால் அது ரொம்ப அபூர்வமாக தான் அது சிரிக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அது. அதை மாதிரி இங்கே விநாயகரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரான் ஓகே இருந்தான். எடுத்து என்ன பண்ணார்னா, அவர் கை ஒட்டி டான்ஸ் ஆனால் குழந்தை ஆடுறேன், குழந்தை ஆடத்தான் எப்படி எப்படி கை தேடி ஆடும் இல்லையா, அது ஆடுவதெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கான் அம்மையப்பன். எழுந்து எதிர் நடித்தல் செய்தான் நயனமா கழிகொள்ள நோக்கினார் அம்மைய. அந்த நம்ம சந்தோஷத்தோடு அந்த குழந்தை ஆடுறத பார்த்து ரசித்து கொண்டிருந்தானா. உலகனாம் இந்த நங்கை, உலகத்தே என்று அந்த அம்மை அந்த குழந்தை கைதட்டி டான்ஸரை பார்த்து ரசித்து கொண்டிருந்தானா. இந்த குழந்தை கைதட்டுங்கிறதுக்கு சப்பானி பருவம் என்று பெயர். பிள்ளைத்தமிழில் வாரானை பருவம் முத்தப்பருவம் அது கைதட்டு சப்பானி பருவம்னு சொல்றது. இந்த புராணம் ஏற்றி சுஞ்ஞான சுவாமிகள் செங்கிடுநீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ்னு செய்திருக்கார். பிள்ளையாறு மேலே பிள்ளைத்தமிழ் பாடுமாரி ஒரு உத்தரம், மற்றவங்களுக்கு அது கற்பனை வராது. இந்த பிள்ளையாருக்கு எப்படியா கற்பனையாக வாழணும்னு இவர் கற்பனை வச்சு பாடினார். பாடங்கள்லாம் ரொம்ப அபரிமிதமாக இருக்கும், சந்தங்கள் அப்படி இருக்கும் சந்தம். அவர் சப்பானி புறத்தில் அவர் பாட்டு கேட்டார் என்னான்னு, மும்மல மால முற்று போல முழு தெரியரவீசி முகித்த நரன் சங்கதியிலறி முகிந்தவர்கூட தம் பிம்மன நீங்கி வெள்ளை கொடு புவனமெனங்கடுவனமோடி வெப்பாகக்கும் அடங்கலமாகி இயங்குமுயற்கரிய தம்மை விழாது தொடர்ந்து பிணைப்பத்தரு மங்குசபாசம் தாங்குதல் கண்டும் தம்போல் எண்ணெய் சார்பவைதமை நகைய கொம்மை மலர்க்கைகள் கொடப்ப கொட்டு கசப்பணி குலை கெழு தட நிறை கரசனியற்கையர் கொத்தி கசப்பாணி. எப்படி சந்தை இப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தா, அந்த சப்பானி ஒரு தட்டுக்கு தகுந்தாவே அந்த பதங்களையும் அப்படி அமைச்சு சந்தை அமைச்சிருக்காங்க. அதே வாருகாய் வருகை பருவத்திலையும் அவர் பாட்டு வச்சிருக்கா அப்படி அப்படின்னா, உருகும் அடியார் உள்ளூர ஊரே உள்ளூரும் தேன் வருக உண்ணுத்தவிட்டா சிவானந்த ஒளியே வருக புலன் வழி போய் திருகும் உளத்தார் நினைவினைக்கு செய்யாய் வருக எமையாண்ட செல்வா வருக உமையின்ற சிறுவா வருக இணை விழியான் பருகும் அமுதே வருக உயிர்ப்பைங்கூழ் தழைக்கு முகிலே வரும் கருணை மழை பரப்பு முகிலே வருக நரும் பாயே வருக வரகிழித்த முருக வேட்கு முன்னுதித்த முதல்வா வருக வருகவே மூலிக்கரசை செங்கடு நீர் முனியே வருக வருகவே. இப்படி செங்கடு விநாயகர் பிணத்தில் ரொம்ப சந்தங்கள் அபரிமிதமாக போட்டிருக்காரு, தாளங்களுக்கு ஏற்றபடி அமைந்திருக்கிறது. அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணான்னா, இழந்து எதிர் நடித்தல் செய்தான் நயனமா கழிகொள்ள நோக்கினான் உலகனாம் என்ற நங்கை அங்கையான் ஒத்தி நின்ற ஆடல் கண்டு அகங்கழி சுடுங்கி. அந்த குழந்தை கையட்டி ஆடுற பார்த்தானே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சானான். ஐயன் பங்கைய பதன்தொடும் இறைவ நீ பயந்த செய்வனே எங்குள கணங்களும் கல்கணநாதரும் எவரும் ஏத்த துங்கமாம் இறைமை இந்தருளவன ஏண்டலும். அப்ப அம்மையை சொல்ற இந்த வளம் வந்து போய் கேட்டு போயிருக்காள், அவளுக்கு தலைவன் ஆக்க வேண்டமாகவன. அதாவது கணங்களுக்கெல்லாம், அதாவது கணங்களுக்கெல்லாம் தலைவனாக இவனை ஆக்க வேண்டும் என்று சொல்லி, 15 கணங்கள் சிவகணங்கள்லாம் இருக்கா, இவ அவளே இருக்கும், தலைவனாக இவன் ஆக்க வேண்டாமா சொல்ற. கடவுளரன் முனிவரன் அயன் அதி பத கணன் ஆரசல்லான் உடன் வர திருவிழம் செய்து அழைத்து ஓதுவான். மடித்தலத்தின் நிழனுடை சிறுவனை இருத்தி மற்றும் இவன் வெற்பின் வந்த மழமயிர் கிணியவள் யாம் பெருமூத்தமா மைந்தன் ஓர் மின். அவரை கூப்பிடுங்க. தேவர்கள் முனிவர்கள் பிரம்மா விஷ்ணு அவ்வளவுதான் கூப்பிட்டார். கடவுளரன் முனிவரன் கடவுளர் சொல்றார். கடவுள் வேறு, கடவுளர் வேறு. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த வரிசையில் உள்ளவர்கள் எல்லாம் கடவுளர். கடவுள் என்பது சிவபெருமான் ஒருவன் தான். அதான் கடவுளர் முனிவரர் முனிவர்கள் அயனாத் பிரம்மன் பல்கணன் ஆதரெல்லாம் உடன் வர திருவிழம் செய்து அவளையும் வர சொன்னார். அழைத்து ஓதுவான் மடித்தலத்தின் இடனுடை சிறுவனை இருத்தி கொண்ட இடத்தை மடிக்கிட்டு வச்சிருந்தார். வச்சிருந்து மத்தி இங்கவன் வெப்பின் வந்த மழமயிற்கு இனியவன் மழையவன் மகளாகியவ பார்வதிக்கு பிரியமானவன் இவன்பா. யான் பெரு மூத்தமா மைந்தன் ஓர் என்னை மூத்த பிள்ளையும் தான் சொல்லி அவருக்கு அவளுக்கு சொல்றார். சொல்லிட்டு என்ன செய்யணும்னா, இவனை இவ்வுலகலாம் தொழுது எழும் இறைமயன் இருத்துகின்றோம். இவனை இந்த உலகமெல்லாம் தொழுது ஏற்றக்கூடிய ஒரு ஸ்தானத்தை நாங்கள் போக்கிறேன். குவிமுடி சூட்டுவான் வேண்டு உபகரண நீர் குணர்மின் என்று எல்லாரையும் இந்த முடிசூட்டனவனுக்கே அதுக்கு வேண்டிய விவரங்கள் தான் எல்லாரும் கொண்டு வாங்க. பல சீர்த்தங்கள் எல்லா நதிகளையும் உண்டான சீர்த்தங்கள் எல்லா சமுத்திரத்தின சீர்த்தங்களை தான் எல்லாம் கொண்டு வாங்க. அதுக்கு விவரங்களை தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறான். அவரும் அவை குணந்தவன் அவளும் அப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தான். மைந்தனை மடங்கள் ஆதனத்தின் நேற்று தமிழ் மைந்தன சிம்மாசனத்தை ஏற்றி உட்கார் கேட்டாரன் ஏற்றி சிவபெருமான் திரு அபிஷேக நீராட்டினன் மகுடம் செய்வான். சூரமானே அபிஷேகம் பண்றார். எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கான். அதான் அவர் அபிஷேகம் பண்ணார். ஆனால் தம்மை ஒத்தவன் என்பதை காட்டுவதற்காக அவரே அபிஷேகம் பண்ணாரா. சிவபெருமான் வேறு, விநாயகர் வேறல்ல, இரண்டும் ஒரே விதம். உலகத்திற்காக ரெண்டாக காட்டியிருக்கேன். இதில் பிரியாபாதத்துக்கு வரேன். சூரமான பூஜை பண்ணுறோம். கடைச பூஜை பண்ணும் பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஈசானாய தேவாய நமஹ, பசுபதே தேவாய நமஹ, ருத்ராய தேவாய நமஹ, உக்ராய தேவாய நமஹ, பீமாய தேவாய நமஹ, மகதே தேவாய மகன் பூஜை சிவருமான. அதுவே அம்பாளை பூஜை பண்ற எப்படி வேணும், பவஸ்ஸ தேவஸ்ஸ பத்னே நம சர்வஸ்ஸ தேவஸ்ஸ பத்னே நம இவருடைய பத்னி சொல்லி பண்றோம். முருகன் ஆச்சனம் பவஸ்ஸ தேவஸ்ஸ சுதாய நம ஈசானஸ்ஸ தேவஸ்ஸ சுதாய நம இவருடைய புத்திரனேன்னு பூஜை பண்றோம். விநாயகர் மாத்திரம் இப்படி பண்ணக்கூடாது. சம்பிரதாய வழு இப்ப புதுசா படித்தவெல்லாம் பண்றார். புதுசா ஆகாம படிச்சான்றதுதான் விநாயகருக்கும் பவஸ்ய சுதாய நமகான்னு சொல்லுவேன். நான் என்ன சொல்லப்படாடா அவளுக்கு தான். விநாயகருக்கு மாத்திரம் அந்த சுடச நாமாவளியாதான் பண்ணணும். சுமுகாய நமக, ஏகதந்தாய நமக, அந்த அதான் பண்ணணும். பவஸ்ய சுதாயன்னு பண்ணக்கூடாது. ஏன், அவர் புத்திர தானே, வாசந்தான், அது பௌராணிகம். ஆனால் அவர் வேறு, இவர் வேறு இல்லை. சம்பிரதாய வழு சம்பிரதாயம் உன்னோட அப்படி சொல்லிட்டு போலப்பான்னு சொன்னா அடப்பாங்க. அதான் உனவங்களை சரிப்பானு அப்படி. ஆக

பணிவரே அன்னதம் சிந்தைவோர் ஆகுதியலதுனை உன்னரரு செய்கையை ஒரு செய்தொழுதினே என்று கந்தபுராணத்தில் அவர் அப்படி சொல்றார். சொல்லிட்டு அரசினுக்குரிய நல் அணிகளான் அலங்கரித்து அன்பு கூற பிரம்மனை மாயனை தேவரை முனிவரை பெற்றின் நோக்கி உரனுடை உமக்கெல்லாம் நாயகன் இவன் இடையூற்றினுக்கும் கருவிலா நாயகனாக நம் வைத்தனன் கண்டுகொண்டின். அரசனுக்கு உரிய நல்ல அணிகளெல்லாம் அவளுக்கு பட்டாசையெல்லாம் பண்ணி கிழங்கள்லாம் வச்சு அணிகள் அழிந்த பின்பு எல்லாரையும் கூப்பிட்டார் ராமடானன். பிரம்மனை மாயனை தேவரை முனிவரை எல்லாரையும் கூட்டார். பெட்பின் நோக்கி விருப்பத்தோடு ஒரு அன்போடு அவளெல்லாம் பார்த்து என்ன சொன்னார், உரநுழை உமக்கெல்லாம் வலிமை பொருந்தி உங்களுக்கெல்லாம் என்னாச்சுன்னா நாயகன் இவன் உங்களுக்கெல்லாம் நாயகன் இவன்தான் கணநாகன் கணநாயகன் கணங்களுக்கெல்லாம் நாயகன் கணாத்தியக்ஷன் கணநாதாய நம கணாதிபதையே நம கணாத்தியக்ஷாய நம என்றெல்லாம் சகரநாமத்தை அவனை சொல்றான். அப்படி உங்களுக்கெல்லாம் நாயகன் இவன், இவன் என்ன செய்யப்படான் உங்களுக்கு இடையூற்றினுக்கும் கருவிலா நாயகனாக இடையூறுகளெல்லாம் நீக்கக்கூடிய நாயகனாக இவன் நாம் வைத்தனன் கண்டு கொண்மின். உங்களுக்கெல்லாம் நாயகனா வச்சாச்சு, உங்களுக்கு ஒரு ஆளை கொடுத்தாச்சுப்பா ஆன்னு சொல்றார். அதனால ஒரு ஒரு விஷயம்னா அதுக்கு ஒரு முதல்ல ஆகம பிரமாணம் இருக்கணும், அதுக்கு மேல வேத பிரமாணம் அப்படி ஏதாவது இருக்கான்னு வந்தால் அந்த மூர்த்திக்கு விசேஷம். சில மூர்த்திகள் வேதத்தில் பிரமாணம் இல்லை, இவளா சொல்றார் இவளா நினைச்சா அவர் சொல்றேன். நான் உதாரணமாக சொல்றேன், கணபதிக்கு ஆகமத்தில் தியான ஸ்லோகம் மந்திரங்கள்லாம் இருக்கு, வேதத்தில் காயத்ரி இருக்கு, விருக்கும் இருக்கு. எப்படி கணபதிக்கு நிறைய காயத்ரி விதவிதமான காயத்ரிலாம் இருக்கு, இவாளா உண்டாக்கின காயத்ரிலாம் இருக்கு. அதுல புருஷாய விக்னஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோரந்தி பிரஜோதயாது வேதத்தில் உள்ள காயத்ரி. அதே மாதிரி உபனிஷத்தில் இன்னொரு விதமா அதே காயத்ரி விதமா இருக்கு. ருக்கு என்ன சொல்லலாம், கிணானாம் துவா கணபதிஹம் ஹவாமஹே கவிங் கவீனாம் உபமஸ்ரவஸ்தம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன் நோதிபிஸ்ஸேத சாதனம் கிணானாம் துவா கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதி பேர், ஹவாமஹே வணங்குகிறோம். நீங்க யாருன்னா கவிங் கவீனாம், அதாவது கவி என்பது கவிகள் கவிஞர்னு சொல்றான், அதாவது ஞானிகள் ஞானிகளுக்கு அதிபதி. உபமஸ்திரபஸ்தமன் ஜேஷ்டராஜன் ஜேஷ்டரான ஜேஷ்ட புத்திரங்கள் மூத்த பிள்ளை வந்தான் ஜெட்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்த பிரம்மாவுக்கு அறிவுரியான பிரம்மா அவர்களை வணங்குகிறேன். இப்படி ரிக்கு காயத்ரி தியான சொல்ல முடியும், சில மூர்த்திகள் இல்லை. இப்ப எல்லாம் சுவாமியே சொன்ன ஐயப்பா வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோமே, அதாவது நம்முடைய வழிபாடுகள் வந்து ஒரு அமைதியான வழிபாடு தான் சொல்லியிருக்கு. ஐயோ அப்பான்னு கூப்பாடு வருத்தவே இல்லை, மனம் உருகி கண்ணீர் வடிக்கலாம் சொல்லியிருக்கு. அதுதான் வழிபாடு, இறைவனை வணங்குறது எப்படின்னு பாலினைந்து ஊட்டம் தாயினம் சால பொறிந்தன் ஊனினை உருக்கி உள்ளொழி பெருக்கும். ஐயோ அப்பா ஐயோப்பான்னு வீட்டில் தூங்க விடாம அக்க மாட்டான் அப்படின்ற மணிக்கு நங்க நங்கனை போட்டு அடிச்சு, இது வழிபாடுகளே சேர்ந்தது இல்லை. கால வித்தியாசம், இந்த சாஸ்திராவுக்கு இவங்களாக இருக்குது அண்ணா, அந்த சாஸ்திரம் இவங்க சொல்ற அந்த சாஸ்திராவும் அந்த ருக்கு பொருளுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லை.

0: சாஸ்தான ஒரு எழுத்து எங்கேயா வருது, அதை குடிக்கிட்டா இப்படி சில சொல்லிட்டு இருக்கான். இந்த சாஸ்தா இருக்கார, இவர் யாரு, இந்த பாடு படுத்துறானே, இவங்க தான் யாருப்பா. அதாவது அந்த பஸ்மாசுரன் சங்காரம் ஆச்சு, பஸ்மாசுரன் கதையை இவங்க திருச்சி சொல்லிட்டு இருக்காங்க, ஒரிஜினல் அப்படி இல்லை. அவன் என்ன பண்ணா, தவம் பண்ணனா சூரமான நோக்கி என்ன வேணும் பாரு, நான் யாரை தொட்டாலும் பஸ்மமாகணும். அவர் கருணை கடை நான் சாமியும் இருக்கார், அவர் ஒன்றும் யோசிக்க மாட்டார் சார்னு கொடுத்துட்டார். உடனே அவனுக்கு இந்த வரம் வந்தவுடனே தன்னை மறந்துட்டான், ஆணவ மரத்தில் உச்சத்தில் போய் இருந்தான். யாருக்குமே சக்தி வந்தாச்சுன்னா அப்படி நம்மளுக்கு நிற்கிறான் இல்லையா, ஏழைவனேங்கிற நினைக்க போயிடுச்சு. கொடுத்து அவனைத்தானே நாம் இவ்வளோ நாளும் கும்பிட்டோம், அவன்தானே நமக்கு வரம் தந்திருக்கான், அங்கே நினைப்பு மறந்து போயாச்சு. கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அவற்றையே வேணும். அவர் அந்த தியானமானார்னா இருக்கு, மறைஞ்சிட்டார், மறைஞ்சிட்டார், அவர் தொட முடியுமா, டக்குன்னு மறைஞ்சிட்டார். இந்த அவர் ஓடினாராம், இவன் துரத்தி ஓடினானா, ஓடினார் ஓடினார் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினார். இவனுக்கு பயந்து இந்த என் பெருமான் ஓடினார்னா அப்புறம் நம்ம கும்பிடுனாலும் ஏதாவது பிரயோஜனம் இல்லை. இந்த பயலுக்கு பயந்து நம்ம என் பெருமான் ஓடினாருன்னா இப்போ அவரை போய் நம்ம கும்பிடுறது ஒரு பிரயோஜனம் இல்லை, மறைந்தார்னா இருக்கு, ஒரிஜினல் டெக்ஸ்ட் தான் இருக்கு. அப்போ ஆளை காணல விட்டார். இந்த அசுரர்களுக்கெல்லாம் பலம் வந்தாச்சுன்னு தெரிஞ்ச உடனே பிரம்மோஷ்டனுக்கு வயிற்ற கலக்கிறோம். ஆஹா விஷயம், இவங்க என்ன செய்வானா, முதல்ல அட்டாக் வைண்டம் பிரம்மா அட்டாக் பண்ண, யூ ஆர் அரஸ்டட், அவ்வளோ அதுதான் முதல் செயல். வந்துட போகிறானே, நம்ம தலையை கை வைக்க போகிறானே, என்ன செய்யறதுன்னு விஷ்ணுவை கலக்கம் வந்தது. அப்போ என்ன செய்யறது, இவனை நேரில் நின்று போர் செய்ய முடியாது, வரம் வாங்கியிருக்கான். அப்போ இவனை கவுக்கடையாச்சான், இவனை இவனை ஏதாவது பண்ணணும், என்ன செய்யலான்னு. அப்போ மோகினி உருவம் எடுத்து அவனால் டான்ஸ் ஆடா, தலை கை வச்சா பஸ்தம் மாற அப்படி சொல்லணும். அதுபோல் ஒழிஞ்சிட்டு இருந்தாராம். ஆமாம், அப்பா நீ வந்து என்னை காப்பாற்றினியப்பா, நீ தான் காக்கும் கடவுள், காப்பாற்றினியப்பான்னு சொல்லி சொன்னாராம். உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தையை பெற்றாங்க. இரண்டு பேரும் சேர்ந்து இந்நிகழ்ச்சியின் காரணமாக ஒரு குழந்தை சிருஷ்டி பண்ணினார்னா இருக்கு, குழந்தைய சிருஷ்டி பண்ணார். ஒருத்தனை சிட்டி முடியாச்சு, அவனுக்கு வேலை கொடுக்கணும்னே என்ன, சாஸ்திர புவனன்னு ஒரு புவனம் இருக்கு, அதுக்கு நீ அறிவுறி போ. ஆனால் ஆ போர்ட்போலியோ ஏதாவது கொடுக்கணுமே, கொடுத்தா சும்மா இருக்க மாட்டானே, அவனை கொடுத்துருக்காரு. அதாவது ஊர்களில் கடன் காடு மலை மலை சார்ந்த இடங்கள்லாம் உனக்குன்னு சொன்னான். அதான் சாஸ்திரம் எப்பவுமே ஊர்கல்லாம் உட்கார்ந்துருப்பார், ஆனால் அதான் மலையில் போய் உட்கார்ந்துருந்தார். அவ்வளோதான், அவர் மலையில் போய் உட்காந்துருக்க, பேசாமல் உட்காந்துருந்தார். இவங்க பாடாபாடு இப்போ அவங்க போய் படுத்திட்டு இருக்கான். அதனால் வழிபாடு, இந்த வழிபாடு அமைதியான வழிபாடுன்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கு, கூப்பாடு கூட சொல்லவே இல்லை. அதுதான் அது என்ன நாமும் சொல்லி காரத்திட்டுதான் சரி, அது அப்படி இருக்கட்டும். அது
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் தீட்சை வழங்குதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: கூச்சம் இல்லாமல் இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்றார். கூசாதார் நெஞ்சு தஞ்சே குடிகொண்ட குழகன்கான். யார் கூச்சமின்றி வழிபடுகிறார்களோ அவர்கள் மனதிலே இறைவன் உடனே புகுந்து விடுவான். யார் யோசி வச்சு வழிபடுறாங்களோ சாமியை இவன் மனசுல புகழாமா வேண்டாமனு யோசி வச்சுட்டு இருப்பார். நாம யோசித்தால் அவர் யோசிப்பார், நாம யோசிக்கிறதா அவர் யோசிக்க மாட்டார் என்று பார்க்கின்றோம். ஆடுகின்றிலே கூத்துடையான்கடற்கண்மிலேன்னு எல்லாரும் பாடுறோம், அப்படி பாடாதீங்க. ஆடுகின்றிலே கூத்து உடையான்களுக்கு அன்பிலைன்னு பாடணும். என்ன காரணம்னா, அடியார்கள் எல்லாம் பெருமானை தரிசிக்கும் பொழுது ஆடியும் பாடியும் அழுதும் தொழுதும் தரிசித்தார்கள். சம்பந்த பெருமான் எத்தனை இடத்துல பெருமானை பார்த்தார், அழுதார், ஆடினார், பாடினார் வருது. ஞானமுடைய பிள்ளையே ஆடி பாடி அழுது விழுந்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஆகவே நீ வந்து கூத்தாடி பெருமானை தரிசிக்க வேண்டும், தெருவதோடு சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓட வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். அந்த விரும்பிய நிலையை இறைவன் அளித்தான். அளித்தான் எப்படி பார்க்கிறோம்னா, மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக தெருவதரும் மிக அலறி சிவபெருமான் என்று ஏத்தி பரிகேனின் பரங்கருணை தடங்கடல் அப்படின்னு வருது. ஆகவே விரும்பியதை பெற்றார். தெருவதோடு அலறிலேன்னு சொல்லும் பொழுது அலர வேண்டும் என்ற விண்ணப்பம், அதனை இறைவன் அருளிவிட்டான். அருளி போது என்ன சொல்றாரு, தெருவதோடு அலறிதான் உன் அருளை பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு. மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக தெருவதரும் மிக அலறி, மிக அலறல் தான் போது அலறினதுன்னு யாராவது சொன்னா அலறது அதிகமாகும். அலற குழந்தைய பார்த்து அழுது போதுன்னு மிரட்டினா என்ன பண்ணும், அடிச்சா மாதிரி இன்னும் வீழ்நாழும். அந்த மாதிரி அலறியது போதாது. தெருவதரும் மிக அலறி சிவபெருமான் என்று ஏத்தி பருகியனின் பரங்கருணை தடங்கடல் என்று கூறுவதனால நம்ம குருநாதர் கேட்டதெல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிறார். திருவடியை கேட்ட உடனே திருவடியை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதான் இந்த 105வது பாட்டுல வருது. விரவும் அன்பு ஒரு வடிவு கொண்டு அணைவார் விழித்த பார்வையின் விளக்கின் முன் இருள் போல் சுருதி செந்தமிழ் ஆக்கிய மொழியார் தொலைவில்லாதவன் துயர்பவம் ஒழிந்து பரவி மென்பதம் பணிபவர் படிமேல் படிய விழுந்தனர் வாழ்ந்தனர் பரிவால் மருவும் இங்கிவர் சென்னையில் இருதாள் மகிழ வைத்தனர் மதி நதி முடிப்பார். நயன தீட்சினால என்ன ஆச்சுன்னு ஒரு கேள்வி வருது. ஒவ்வொரு தீட்சைக்கும் ஒரு பலன் உண்டு. நயன தீட்சைக்கு என்ன பலன்னா, குருநாதன் நம்மை அருளோடு பார்த்த அளவிலேயே நான் மூட்டை மூட்டையா சேர்த்து வச்சிருக்கிற பழைய பாவம் வினைகள் எல்லாம் தீர்ந்து போகும். எப்படி அவ்வளவும் தீர்ந்து போகுமான்னு ஐயம் வேண்டாம். ஒரு ரூமு பல வருஷமா பூட்டி இருக்கு, இருட்டு அடைஞ்சு கிடக்கு, அதை திறந்து ஒரு விளக்கேத்தினா அத்தனை இருட்டும் போகல. அதுபோல குருநாதனுடைய அருட்பார்வையினால சஞ்சிதம்ங்கிற வினையானது முற்றிலும் ஒழியும் அப்படிங்கறத சொல்றார். விரமும் அன்பு ஒரு வடிவு கொண்டு அணைவார் விழித்த பார்வையின் பார்த்த அளவிலேன்னு அர்த்தம். விழித்த பார்வையின் என்றால் பார்த்த அளவிலேயே. விளக்கின் முன் இருள் போல் என்ற உமையை கொடுத்தார். விளக்கு ஏற்றின உடனே அதுவரையிலும் தொடர்ந்து அடர்ந்து இருக்கின்ற அத்துணை இருளும் ஒரு விளக்கு ஏற்றினோட புஸ்வானமா போயிடுது. சூரியன் உதித்த உடனே பனி ஆவியா போயிடுது. பகலவன் ஒளி முன்பு பனி பறப்பதை போல சுருதி செந்தமிழாக்கிய மொழியார் தொலைவில்லாதவன் துயர்பவம் ஒழிந்தார். சுருதி என்றால் வேதம், கேட்கப்படுவதனாலே வேதத்திற்கு சுருதினு பேர். வேதத்தை இப்பதான் 100 வருஷத்துக்குள்ளதான் புஸ்தமா எழுதி படிக்கிறாங்க. ஆனா பழங்காலத்துல யாருமே வேதத்தை எழுதி படிக்கல. ஆசிரியர் சொல்வதை பார்த்து அப்படியே மனப்பாடம் பண்ணதுதான். அப்படின்னா எவ்வளவு கவனம் இருக்கணும். ஆசிரியர் முகத்தையே பார்த்து, காது ஒழுங்கா கேட்காதவங்க கூட முகம் பார்த்து பேசினா புரிஞ்சுப்பாங்க. ஆசிரியர் சொல்லித்தரது மனப்பாடமா ஆகணும்னா கொஞ்சம் கவனம் அரண்ட போனா கூட அடிதான் விழும். தப்பா சொன்னா பலாரும் எடுத்துருவாரு. அடிக்கு பயப்படுற வயசு சின்ன வயசு இல்ல, சின்ன வயசுல தானே படிக்க போவாங்க. அதனாலதான் அந்த கல்வி அவங்களுக்கு எது மறந்தாலும் கூட கல்வி மறக்காமல் இருந்தது. கஷ்டப்பட்டு படித்த காரணத்தினால வேத கல்வி அவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத சொல்றேன். வேதத்தை கஷ்டப்பட்டு படிக்கிறது போல மற்றவர்கள் படிக்கிறது இல்லை. ஏன்னா வேதங்கிறது வேதங்கிறது கண்டெய்னர். அதனால ஒரு கிளாஸ் டம்ளர் விரியக்கூடாதுன்னு பாத்துக்கிற மாதிரி மற்றதுலாம் வந்து சப்ஸ்டியூட் இருக்கு. வேதத்துக்கு சப்ஸ்டியூட் கிடையாது. கடவுளுடைய வாய்மொழி என்பதனால ரொம்ப ஜாகிரதையா ஒரு எழுத்து ஒரு சொரம் கூட தப்பு இல்லாம சொல்லணும். பொறுப்புணர்ச்சியோட அந்தநர்கள் படிக்கிறார்கள். கேட்டே படிப்பதனால வேதத்திற்கு சுருதினு பேரு. சுருதினா கேட்கப்படுவது, கேள்வி, தமிழ்ல கேள்வி. அதையே தமிழிலே ஆக்கினார் யாரு, வேத பொருளை தமிழிலே பாடியவர் நம்முடைய குருநாதர். சுருதி செந்தமிழ் ஆக்கிய மொழியார், திருவாசகம் என்பது தமிழ் வேதம், சுருதி செந்தமிழ் ஆக்கிய மொழியார். அவருடைய நம்முடைய குருநாதருடைய தொலைவில்லாத வெண்துயர்பவம் ஒழிந்து, தொலைவில்லாத வேறு வகையினாலே தொலைக்க முடியாத குருநாதன் அருளினால்தான் நம்முடைய துயர்பவம், பவம் என்றால் பிறவி, துயரத்தை தரக்கூடிய பிறவி நோய், பிறவி நோய் மட்டும் கடவுளுடைய அருளினாலே தான் நீங்குமே தவிர மற்ற நோய்கள் போல. இப்ப மற்ற நோய்கள் இருக்கு, சளி இருக்கு, இன்டஜெஷன் இருக்கு, ஒரு மருந்துக்கு பதிலாக இன்னொரு மருந்து கிடைக்கும், சப்ஸ்டியூட் இருக்கு. இந்த மருந்துக்கு பதிலாக ஆயுர்வேத மருந்துக்கு பதிலாக அலோபதி மருந்து இருக்கு, ரெண்டுக்கும் பதிலாக இந்த ஹோமியோபதி மருந்து இருக்கு. சும்மாவே இருந்தா கூட அந்த வியாதி வந்த வரையும் போயிடும். இல்ல வீட்டுக்காரர் சொல்லுவார், உனக்கு மருந்து வாங்குறதுக்கே எனக்கு சம்பளம் பத்தலன்னு சொல்லுவார். அதை கேட்டோடனே வியாதி ஓடிடும், உண்டா இல்லையா? அப்ப ஆனா ஒரு வியாதிக்கு பல மருந்து இருக்கிற மாதிரி பிறவி நோய்க்கு கிடையாது. பிறவி பிணிக்கோர் மருந்தேன்னு சொல்றாரு. கடவுள் மட்டும்தான் பிறவி நோய்க்கு மருந்து. எவன் பிறவியை தருகின்றானோ அவன் தான் பிறவியை நீக்க வேண்டும். நம்ம பிறக்க வைக்கிறவன் தான் பிறவாதும் வைக்க முடியும் என்று பார்க்கின்றான். தாதாய் மூவேள் உலகுக்கும் தாயே, நாயேன் தனையாண்ட பேதாய், பிறவி பிணிக்கோர் மருந்தே என்று. அப்ப கடவுளே குருநாதர் வந்தாருடைய பிறவி நோய் நீங்காது என்ற காரணத்தினாலே தொலைவில்லாதன்னு சொன்னார். திருவாதூர்களுக்கு மட்டும் அது தொலைவில்லாதுன்னு நினைக்கக்கூடாது. எல்லா உயிர்களுக்கும் பிறவி நோய் என்பது கடவுள் அருளின்றி தொலையாது. தொலைவில்லாத வெண் துயர்பவம் ஒழிந்து அந்த பிறவி நோய் நீங்கிட்டது. பிறவி நோய் நீங்கிட்டதா? அவர் தான் இருக்கிறாரே. இருந்தா என்ன? இனி பிறக்க மாட்டேன் என்ற உணர்ச்சி வந்து விட்டது. பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்து எய்தினே. மனசுல அந்த தெளிவு வந்துருச்சு. குருநாதருடைய அருட்பார்வையினால சஞ்சித வினை நீங்கிய உடனேயே இனி நாமாக ஈட்டிக்கொண்டால் ஒழிய பிறவி நம்மை அணுகாது. நாம புதுசா தப்பு பண்ணி பிறவி வேணும்னு ஆசைப்பட்டு மாட்டிக்கிட்டாதான் உண்டு. சாமி நம்மளை எப்படி காப்பாத்திருக்கிறாருன்னா, நாம திரும்பி மாட்டினாதான் உண்டு, இல்லைன்னா நம்ம மாட்ட மாட்டோம். அந்த அளவுக்கு காப்பாத்திருக்கிறார் என்பவர். ஒழிந்து பரவி மென்பதம் பணிபவர், அந்த பெருமானுடைய திருவிழிகளை போற்றி பரவுதல் என்றால் முன்னிலை பரவல், பெருமானை முன்வைத்து போற்றுதலுக்கு பரவல் பேர். சாமி கோயில நம்ம இங்க இருக்கோம், கோயில் அங்க இருக்கு, நம்ம பெருமானை நினைத்து போற்றுகின்றோம் என்று சொன்னால் அது போற்றுதல். பெருமான் திருமுன்னர் இருந்து போற்றுதலுக்கு பரவுதல் பேர். குருநாதர் அருகிலே வைத்துக் கொண்டே அவனை போற்றுகின்றார். மென்பதம் பணிபவர், படிமேல் படிய விழுந்தனர். படி என்றால் பூமி, படி என்றால் பொருந்த. சாஷ்டாங்கமா பூமியில விழுந்தார் அவர், திருவிழிகள் கீழே விழுந்தனர் வணங்கினார். வாழ்ந்தனர் பரிவால், பரிவு என்றால் பக்தி, பக்தியினால் வாழ்ந்தனர் என்றால் பிளஸ்ட் ஸ்டேட்டை அடைந்தார். வாழ்வு என்பது பிளஸட்னஸ், இன்ப நிலை. ஒரு ஏழைக்கு பால் பாயசம் கிடைச்ச மாதிரி, பசிக்கிறவனுக்கு பால் பாயசம் கிடைச்ச மாதிரி திருப்தியா இருக்கிற நில, ஐ எம் பிளஸ்ட்ங்கிறோம், பாக்கியமா இருக்கிற நில, பாக்கியவான். அன்பு காரணமாக தன்னுடைய குருநாதரை நெஞ்சிலே மார்பு பொருந்த விழுந்து வணங்கியதினாலே மகிழ்ந்தார். கடவுளையே நம்ம தொட்டு பார்க்க முடியுது குருநாதனா, அவனுக்கு நாம நேரடியா வணங்க முடியுது, நேரடியா அவனுடைய வாயில ஒரு சோறு ஊட்ட முடியுது, அவனுக்கு அபிஷேகம் பண்ண முடியுது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதெல்லாம் கிடைத்ததற்காக மகிழ்தல், அதான் வாழ்தல். பரிவால் வாழ்ந்தனர், மறுவும் இங்கிவர் சென்னையில் இருதாள் மகிழ வைத்தனர். மதி நதி முடிப்பார், தன்னை விட்டு பிரியாது ஒட்டி கொண்டிருக்கின்றவர். மறுவுதல்னா ஒட்டி கொண்டிருத்தல். குருநாதனை விட்டு பிரிவதற்கு மனமில்லாமல் ஒட்டி கொண்டிருக்கிறார். எப்படி இருக்குன்னா, அவருடைய டிஸ்போசிஷன் அப்படி இருக்கு. டிஸ்போசிஷன் அர்த்தம் பாடி லாங்குவேஜ். அவர் எப்படி இருக்கிறார்? ஒரு குழந்தை என்ன பண்ணும், அம்மா சேலையை பிடிச்சிட்டே நிற்கும், அப்படின்னா அர்த்தம் என்ன, விட்டுட்டு போயிடாதுன்னு. அதுக்கு விளையாட இன்னொரு பையன் விளையாட கூப்பிட்டா கூட அது அப்ப பதில் சொல்லாது. அதுக்கு இப்ப அம்மா தான் வேணும். அது போல இவருக்கு குருநாதன் தான் வேணும். ஆகவே மறுவுகின்றார். அவருடைய டிஸ்போசிஷன் எப்படி இருக்குன்னா, பெருமானை விட்டு பிரிய மாட்டேன் என்ற நிலை இருக்கின்றது. மறுவினார் பிரிய மாட்டா, பெருமை கொண்டவர் இறைவன் வருது திரு கண்ணப்ப நாயனார் புராணத்துல. மறுவினார் பிரிய மாட்டா, விமலனார்க்கு அடுத்தது என்னும். வேட்டையாட போயிருக்கிறாரு ஆறாந்து நாள் காலையில கண்ணப்ப நாயனார். வேட்டையாடி அந்த புலாலை சமைத்து ஒரு தேக்கிலையில எடுத்துக்கொண்டு பெருமானுக்கு அபிஷேகத்துக்குரிய நீரையும் வயல எடுத்துக்கொண்டு மலர்களை தலையை சிறுகி கொண்டு இடது கையிலே வில்லை தாங்கி வலது கையிலே திருமுதை தாங்கி ஓடி வரார். பெருமான் காத்திருப்பானே, பசிக்குமே அப்படின்னு ஓடி வரார். ஓடி வருகின்ற நேரத்திலே தீய சகுரங்கள் ஏற்படுகின்றன. அந்த சகுரங்களுடைய பொருள் உதிரம் கட்டுகின்ற பொருளா இருக்கு, ரத்தப்பொக்கை கட்டுகின்ற பொருளா இருக்கு. பெருமானுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஓடி வரும்போது அவர் அஞ்சியபடியே பெருமானுடைய அந்த வலக்கண்ணில் இருந்து உதிரம் பாய இருந்தார். அப்பதான் பாவி நான் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? உண்மையான அன்பு இருப்பவர்கள் பெருமானை பிரிய மாட்டார்கள். நான் எனக்கு உண்மையான அன்பு கிடையாது, அதனாலதான் கண்ணஞ்சக்காரனா, அதனாலதான் நான் பெருமானை பிரிந்தேன். நான் பெருமானை பிரிந்த நேரத்தில் தான் இவ்வாறு ஒரு ஊறு ஏற்பட்டது. ஆகவே பெருமானுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு நான் தான் பொறுப்பு என்று தன்னை நொந்து கொண்டார். அந்த இடத்துல சொல்றார், மெய்வினார் பிரிய மாட்டா, விமலனாருக்கு அடுத்தது என்னும், பாவியேன் கண்டேன் என் பாவத்தினால அப்படிங்கிற. அப்ப கடவுள்கிட்ட உண்மையான அன்பிருப்பவர்கள் அவனை நெருங்கினால் பிரிய விரும்ப மாட்டார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த கருத்தை திருவாசிரியர் ரெண்டு இடத்துல சொல்றார். பிரிவிழா அடியாருக்கு பெருமான் கிட்டுகின்றான், தன்னை மறைத்துக் கொள்ள முடியாது அப்படிங்கிற கருத்தை ரெண்டு இடத்துல சொல்றார். அந்த நிலையில நம்முடைய குருநாதர் இருக்கிறார். மறுவும் இங்கிவர் சென்னையில், அவருடைய நிலை எப்படி இருக்குன்னா, ஒரு தாயினுடைய சேலையை பிடித்துக் கொண்டு குழந்தை தாய் அருகிலேயே இருக்க விரும்புவதை போன்று குருநாதன் திருவடியிலேயே அடங்கி கிடக்கிறார். உடனே சாமியுடைய மனம் இளைகினது. இவன் திருமுடியிலே நம்முடைய திருவடியை சுட்டுவோம் என்ற எண்ணம் பெருமானுக்கு வந்தது. இவனுக்கு இந்த இன்பத்தை செய்தால் இவனுடைய மனமானது அமைதி பெறும். அது ஒண்ணுதானே பாக்கி இருக்கு, ஏதே பாக்கி வைக்கணும், இந்த தீட்சையும் கொடுத்துருவோம் என்று சாமி முடிவு பண்ண, பாக்கி இல்லாம முழுமையாக ஆட்கொள்வோம். அதனால்தான் சொல்லும் போது செஞ்சவே ஆண்டா சிவபுரத்தரசன் சொல்வார். பஞ்சின்மல் லடியாள் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய், செஞ்சவே ஆண்டாய் என்றால் முழுவதுமாக ஆட்கொண்டாய். இலையில எல்லா பதார்த்தங்களும் பரிமாறி இருக்கு, ஒரு குறையும் கிடையாது. பாயசம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பச்சரி இல்லைன்னு சொல்ல முடியாது, வடை இல்லைன்னு சொல்ல முடியாது, வறுவல் இல்லைன்னு சொல்ல முடியாது. சித்திரான்னங்களே பல இருக்கின்றன. சாம்பார் உண்டு, பிட்டில் உண்டு, ரசம் உண்டு, எல்லாம் உண்டு. அதுபோல பெருமான் நம்முடைய குருநாதருக்கு செய்யாததே இல்லை, எல்லா இன்பங்களையும் செய்தான். மதியையும் நதியையும் தன்னுடைய சென்னியிலே முடிக்கின்ற பெருமான் தன்னுடைய அடியனுடைய திருமுடியின் மீது தன்னுடைய திருவடிகளை சுட்டினார். அதை நம்ம பார்த்துருக்கிறோம். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்துழிந்தேன், அணையார் புனல்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ என்று பார்த்தோம். இன்னொரு இடத்துலயும் சொல்றார், பேராசையாம் இந்த பிண்டம், பிண்டம் என்று தன்னை சொல்றார். பிண்டம்னா பிண்டீகரணம் செய்யப்பட்டது பிண்டம். நம்ம சப்பாத்தி மாவு இருக்குது, அந்த மாவில் சுட சுட வெந்நீரை விட்டு நெய்யோ எண்ணெயோ போட்டு அதை சப்பாத்தியாக இடத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா உருட்டி போட்டு அடித்து அதெல்லாம் பண்ணுவீங்களா? அதான் பிண்டீகரணம் செய்தல்னு பேர், பிண்டமாக செய்தல். பெருமான் என்னை இந்த உலக வாழ்க்கையிலே அடித்தடித்து அக்காரம் திட்டி பிண்டீகரணம் செய்தான். கடைசியில் எதனால் செய்தான்னு கேட்டால் பேராசையினாலேயே வடிவம் கொடுத்து விட்டான். கடவுள் மீது ஆசை, வேறு எந்த பொருள் மீது ஆசை இல்லை, பெரிய பொருள் மீது இருக்கின்ற ஆசைக்கு பேராசைன்னு பேர். இந்த இடத்துல உலகத்துல பேராசைன்னு சொல்ற அர்த்தத்தை வச்சு கூடாது. பெரிய பொருளின் மீது வருகின்ற ஆசை பேராசை. இப்ப சோளாபுரின்னு ஒன்று கொண்டு வந்து வைக்கிறான் ஹோட்டல்ல, எவ்வளவு பெருசா இருக்கு, சனாவெல்லாம் வச்சு அதை சாப்பிடணும்னா நல்ல பசி இருந்தாலே சாப்பிட முடியுமா? அரைக்குறையா பசி இருக்குன்னா ரெண்டு இட்லியோட நிறுத்திக்கணும். சோளாபுரி ஆர்டர் பண்ணிட்டா பாதி சோளாபுரிக்கு மேல வச்சுட்டு எழுந்துட ஆகுமா இல்லையா? அப்ப பெரிய அருட்பசி இருந்தாலே பெருமானை அடைய முடியாது. இப்ப பேராசை இருந்தால் தான் பெருமான் கிட்டுவான். ஆகவே பெருமானை எய்துவிக்கின்ற ஆசை பேராசை. சின்ன ஆசை இருந்தா உலக பொருள் எல்லாம் கிடைக்கும், பெரிய ஆசை இருந்தா தான் கடவுள் கிடைப்பார். சோளாபுரியை சாப்பிடணும், அதுலயே நாலு சோளாபுரி சாப்பிடணும்னா நல்ல பசி இருக்கணும். பேராசை இல்லாமல் கடவுளை எவ்வாறு அடைவது? அப்ப பேராசையாம் இந்த பிண்டம், தன்னை தன்னுடைய வடிவத்தை சொல்லும் பொழுது இந்த பிறவிலேயே கடவுளை அறிந்தே அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசைதான் பிறந்தது முதல் இருக்கு நம்ம குருநாதருக்கு. தன்னை பற்றி உண்மையை சொல்றாருங்க, எல்லா இடத்துலயும் சொல்ல மாட்டார். பேராசையாம் இந்த பிண்டம் அற என்றால் அந்த பேராசை நிறைவேற பெருந்துறையான் சீரார் திருவடி என் தலைமேல் வைத்தவிரான். பெருமான் திருவடியை சுற்றி உடனே அந்த ஆசை அடங்கியது, பசி தீர்ந்தது. பசி எப்ப தீர்ந்தது? பெருமான் திருவடியை சுற்றிய உடனே அந்த பசி தீர்ந்தது. அப்புறம் கையால் தொழுதுங்கிற பாடல் நம்ம பார்த்தோம். இந்த பாடல்களை கொண்டு இந்த புராணத்தை பாடியிருக்கிறார். பெருமான் திருவடி சுட்டின உடனே என்ன ஆச்சுன்னா, பெருமான் நயனதிட்சை கொடுத்ததுனால எப்படி சஞ்சித வினை முட்டைகள் எல்லாம் தீர்ந்து போயினவோ, அதே போல திருவடி சுட்டின உடனே என்ன ஆகும்னா, குரு வேறு கடவுள் வேறு இல்லை, கடவுள் தான் குருநாதனா வந்திருக்கிறார். அந்த கடவுள் தன்னுடைய திருக்கரத்தினாலேயோ, கடவுளுக்கு கைகாலெல்லாம் கிடையாது, ஒரு கல்கண்டு இருக்கு, கற்கண்டை எந்த பக்கம் நக்கினாலும் திதிக்கும். கல்கண்டுக்கு முன்பக்கம் பின்பக்கம் முதுகு தலை வால்லாம் உண்டா? கற்கண்டு கரட முரடா இருக்கு. ஏ இந்த பக்கமா சாப்பிடுன்னு சொல்றாங்க, கற்கண்டு கடவுள் என்பது ஆனந்த வடிவினன். நம்ம வழிபாட்டுக்காக பெருமான் காட்சி கொடுக்கிறார் தலையும் காலும் வாலுமா தவிர, அவர் உண்மையில ஆனந்த வடிவினன். ஆகவே பெருமானுக்கு கை வேறு இல்ல, கால் வேறு இல்ல. சண்டேச நாயனார தன் முதுகுல கையால தடவினார். தடவின உடனே பெரியபுராணம் சொல்லுது, அந்த உடம்பு தன்னுடனே அரணார் மகனார் ஆயினார். அந்த உடம்பு தன்னுடனே அரணார் மகனார் ஆயினார் அப்படின்னா, அந்த உடம்பில் இருந்த பாசத்தினால் உண்டாக்கின்ற கரணங்கள் எல்லாம் மாறி சிவகரணங்களாக ஆகின. பாசத்துலதான் முதல்ல படைக்கப்பட்டது எல்லாம், ஆனால் அந்த பாசத்தினுடைய மோச்சனம் அது விலகி சிவகரணங்களாக ஆகிவிட்டன. பெருமான் தீண்டினால் இது ஏற்படும். அவன் திருக்கரத்தால் தீண்டினாலும் தான், திருவடியினால் தீண்டினாலும் ஒன்றுதான். ஆகவே அவ்வாறு பெருமான் தீண்டிய உடனே இவருடைய கரணங்கள் சிவகரணங்களாக மாறி அமைந்தன என்று அதனுடைய விளைவினை அடுத்த பாடல சொல்றார். 106வது பாடல சொல்லும் பொழுது, மண்ணும் முன் உள உயிர்கரணங்கள், உயிர்கரணங்கள்னா உயிருக்கென்று படைக்கப்பட்ட கரணங்கள், உயிர்க்கென்று படைக்கப்பட்ட கரணங்கள், மாயையத்தினால் படைக்கப்பட்ட கரணங்கள், பாசத்தினால் படைக்கப்பட்ட கரணங்கள். அந்த கரணங்கள் எல்லாம் இப்பொழுது அருளினால் மாறி அமைகின்றன. மாய்ந்து என்றால் அவை மாய்ந்து செத்து போய் அர்த்தம் கிடையாது, அவை தன்மை கட்டு, பாசத்தன்மை கட்டு, உருமாறி. பொய் முதல் அறிவிழந்து என்றால் பொய்யை முதலாக கொண்ட அறிவு. நம்முடைய அறிவு என்ன? நம்முடைய அறிவு கண்டிதமான அறிவு. இதுக்கு வந்து ஏக கிராகின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றாக பொருளை அறிகின்ற அறிவு பற்றின் காரணமாக விளைவது. அகண்ட ஞானம் என்பது பற்று இல்லாத நிலையிலே விளைவது. டார்ச் லைட் அடிச்சு பார்க்கும்போது ஒரு பொருள் தெரியுது, சூரியன் உதித்து விட்டா எல்லா பொருளும் ஒரே நேரத்தில் தெரியுது, உண்டா இல்லையா? அப்ப அகண்ட ஞானம் என்பது இறைவன் அருளாக விளைவது. கண்டிதமான ஞானம் அப்படிங்கிறது டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி நம்ம நம்முடைய மனதை எதில ஃபோக்கஸ் பண்றோமோ அதனால தெரியுது. மனதை நம்ம ஒரு பொருளை ஃபோக்கஸ் பண்றதுக்கு காரணம் நம்முடைய நீட்ஸ், நம்முடைய லைக்ஸ், நம்முடைய டிஸ்லைக்ஸ், நம்முடைய டூஸ், நம்முடைய டோன்ட்ஸ், அதெல்லாம் பற்றினால் விளைவன. ஆகவே பற்றினாலும் அறிவு விளையும், அந்த அறிவு கடவுளை மறைக்கும். அதில்தான் ஞானம் வந்தகா என்று சிவசூத்திரம் என்று நூல் சொல்லுது. அறிவே பெருமானை அறிவதற்கு தடை. எந்த அறிவு? கண்டித ஏக கிராகி ஞானம் என்று சொல்லப்படுகின்ற பொருள்களை ஒன்றொன்றாக பற்றுகின்ற ஞானம் என்பது கடவுளை அறிவதற்கு தடை. அதற்கு காரணம் அகப்புற பற்றுகள் தான் அந்த ஞானத்தை விளைவிக்கின்றன என்று பார்க்கின்றோம். அதை இங்கு சொல்றார், பொய் முதல் அறிவிழந்து என்றால் பொய்யை முதலாக கொண்ட அறிவு. முதல்னா கேபிட்டல். இந்த உலக அறிவு என்ற பிசினஸ்க்கு எது கேபிட்டல்? இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் டெபாசிட் எது? பொய், பற்று தான். பற்று என்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் அறிவு, உலக அறிவு என்ற விளைவு உண்டாகின்றது. உலக அறிவு என்ற டிவிடெண்ட் எதுலேருந்து வருது? பற்று என்ற இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வருது. அதான் பொய் முதல் அறிவு என்று சொன்னார். பொய் முதல் அறிவு இழந்து அதனை இழந்தார். பெருமானுடைய திருவடி சுட்டின உடனேயே பற்றுக்களினால் உண்டாகின்ற உலகியல் ஞானத்தினை இழந்தார். இழந்து அருளால் துண்ணும், அருளோடு பொருந்துகின்ற இன்னருள் சிவகரணங்கள் தோன்ற இனிய அருளினை தருகின்ற சிவகரணங்கள். சிவம் என்றால் மேலும் நன்மை செய்வது, நன்று உடையான் தீயது இலான். அதான் சிவனுக்கு இலக்கணம். நம்ம அருள் பிள்ளையார் சொல்றார், உங்க கடவுளுக்கு என்ன இலக்கணம் யாராவது கேட்டாங்கன்னா தைரியமா திருமுறையில் சொல்லுங்க, எங்கள் கடவுளுக்கு இலக்கணம் நன்று உடையான் தீயது இலான். அதான் எங்கள் கடவுளுக்கு இலக்கணம், சிவம் என்ற சொல்லுகதான் பொருள். அதுபோல சிவகரணங்கள் என்றால் பெருமானை எய்துவிக்கின்ற கரணங்கள், நம்மை மீண்டும் வந்ததிலே மாட்டிவிடாத கரணங்கள். இந்த கரணங்களை கொண்டு ஒருவன் தவறு செய்ய முடியாது, பற்று விளையாது, மீண்டும் பிறவி நிகழாது. அப்படிப்பட்ட சிவகரணங்கள் தோன்றலால் சுக அறிவு அதில் தோன்ற. சுக அறிவு என்றால் இன்பத்தோடு கூடிய ஞானம் தோன்றுகின்றது. அப்படின்னு என்ன? அறிவதிலேயே ஒரு இன்பம் இருக்கின்றது. பை மியர் நோயிங் வி ஆர் பிளீஸ்ட். அறிவதனாலே இன்பம் இருக்கின்றது, பார்ப்பதனாலே இன்பம் இருக்கின்றது. கடவுளை பார்க்கிறோம், சாயரட்ச தரிசனத்தினாலே இன்பம் இருக்கு, துன்ப கலப்பில்லாத இன்பம். பெருமானுடைய சிவிகை சுமக்கிறோம், திருமுறைகளை ஓதுறோம், துன்ப கலப்பே இல்லாத இன்பங்கள் எத்தனையோ வச்சிருக்காரு கடவுள். துன்ப கலப்போடு கூடிய, பாவத்தோடு கூடிய, துன்பத்தோடு கூடிய இன்பங்களை தவிர்த்து பழக வேண்டும். பாவமே வராது, துன்ப கலப்பே இருக்காது. அப்படியே ஆயிரக்கணக்கான இன்பங்கள் சாமி வச்சிருக்கிறாரு, அதை அதிகரித்து பழக வேண்டும். நம்ம சும்மா சாமி வைக்கல, நமக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. படைத்த பெருமான் பிறவி முழுவதற்கு நமக்கு நிறைய தொண்டு செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சுக அறிவு என்றால் சுகத்தை மட்டும், துன்ப கலப்பிலா சுகத்தை மட்டும் நாடுகின்ற அறிவு. பியூர் இன்பம் எங்க இருக்கு? துன்ப கலப்பிலா இன்பம் இருக்கு, அதை மட்டும் நாடுகின்ற அறிவு. எதை போல என்ன? தேனை மட்டும் தேடுகின்ற வண்டுன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு தேன் என்றே பேர் தமிழ்ல. விவேகானந்தனை போலன்னு சொல்றார் ராமகிருஷ்ண பரமசர். விவேகானந்த மட்டும் ரொம்ப அன்பா இருக்கிறாரு, சின்ன பிள்ளாவும் மற்றவங்கள்ட்டலாம் அந்த அன்பை காமிக்கல வெளிப்படையா. எல்லாருக்கும் ஒரு வருத்தம், அவன் என்ன ஒஸ்தின்னு கேட்டார். அவன் என்ன ஒஸ்திங்கிறதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், வண்டுகள் பல இருக்கு, மலரிலும் அமரும் மலத்திலும் அமரும், கொசு ஈ எத்தனையோ இருக்கு. ஆனா தேன் என்ற வண்டு இருக்கு, அது மலரில் மட்டும்தான் அமரும். தேன் இல்லைன்னா பட்டு கெடுக்குமே தவிர இன்னொரு போய் உட்காராது. விவேகானந்தன் அப்படிப்பட்டவன், நரேன் அப்படிப்பட்டவன் சொன்னார், இனிமே பேசாதீங்க அப்படின்ட்டு. அதே போல நம் வந்து இறைவனுடைய நாட்டம் மட்டுமே எந்த அறிவு தேடுமோ அந்த அறிவு சுகத்தை மட்டுமே நாடுகின்ற அறிவு. சுக அறிவு அதில் தோன்ற. சென்னையின் மிசை மேவிய பாதம் திருந்து கண்ணினை சேர்த்து தன் திருமுடி மீது இறைவன் சுட்டிய திருவடிகளை தன் கரங்களாலே பிடித்துக் கொண்டு கண்ணிலே ஒற்றி கொண்டார். இப்ப திருவடி என்பது என்ன? திருவடி என்பது ஊன்றிய திருவடியால் விளைகின்ற ஒரு ஞானமும், தூக்கிய திருவடியால் விளைகின்ற ஒரு ஞானமும் என்று பார்க்கின்றோம். ஊன்றிய திருவடியால் விளைகின்ற ஞானம் என்பது ஒருவன் ஏகனாகி இறைவனை நிற்றற்கு உதவும். தூக்கிய திருவடியினால் ஏற்படுகின்ற ஞானம் என்பது ஒருவன் உலக காட்சியை கடந்த நிலையிலே இவரோடு இரண்டரை ஒன்றுபட்டிருக்கின்ற நிலையிலே ஜீவன் முக்தி நிலைக்கு உதவும். அப்படிப்பட்ட இரண்டு விதமான ஞானங்கள் தான் இரண்டு திருவடிகளால் சொல்லப்படுகின்றன. அந்த ஞானங்களை போற்றினார். போற்றுதல்னா பேணுதல், அது நம்ம கிடைத்த ஆற்றிச்சிட்ட நழுவ விடக்கூடாது என்று அதனை பாராட்டுதல். அந்த திருவடிகளை கண்ணிலே ஒத்தி கொண்டார். பாதம் திருந்து கண்ணினை சேர்த்து இரு கரத்தால் உன்னச் செய்திடும் இதயமேல் அணைவித்து, பெருமானை நினைக்க துண்டுகின்ற உள்ளத்திலே தன்னுடைய இரண்டு கைகளினாலும் திருவிழியை கொண்டு வந்து நெஞ்சிலே ஒத்தி கொண்டாராம். என்ன ஏன் இரண்டு கரங்களான்னு சொல்றாருன்னா, ஒரு கரத்தினாலே இதுவரையிலும் கடவுளை பிடித்து கொண்டு ஒரு கரத்தினாலே உலக வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கிறார் நம்ம குருநாதர். அதுல குற்றம் இல்லை. நான் மந்திரியா வேலை செய்யும் போது ஒழுங்கா டியூட்டியில பர்ஃபெக்டா இருந்திருக்கிறார். ஒரு கையினால ராமகிருஷ்ணன் சார் அதான் சொல்றாரு, சாதகன் முதலிலே ஒரு கையினால கடவுளை பிடிச்சுக்கணும், ஒரு கையினால உலகத்தை பிடிச்சுக்கணுங்கிறார். ஒரேடியா உலகத்தை விட்டுற முடியாது. அந்த நிலையிலே கடவுளே எதிர்பட்ட பிறகு இனி கவலை கிடையாது. பிருத்திவிராஜ் குதிரைய நம்ம வீட்டு வாசல் கொண்டு வந்து சம்யுக்தைய தானே தன் கையினால எடுத்து அந்த குதிரை முன்னாடி வச்சுக்கிட்டு குதிரையை விட்டு விட்டு ஓடும் பொழுது திரும்பவும் அம்மா அப்பாக்கெல்லாம் டாட்டா காமிக்காது அந்த பொண்ணு. அது என்ன பண்ணும்? பிருத்திவிராஜோட போயிடும். அதே போல இரண்டு கரங்களும் இப்ப சாமிக்கே வந்துருச்சு. ஒரு கரம் இறைவன்டையும். அப்ப பிருத்திவிராஜுக்கு லெட்டர் போட்டுட்டு இருந்த போது, போன் பண்ணி பேசிட்டு இருந்த போது, இமெயில் அனுப்பிச்சிட்டு இருந்த போது ஒரு கையினால பிருத்திவிராஜ பிடிச்சிட்டு இருந்தது, ஒரு கையினால வீட்டை பிடிச்சிட்டு இருந்தது. பிருத்திவிராஜ நேரில் வந்து தூக்கிட்டு போகும்போது இரண்டு கையினாலே பிருத்திவிராஜே கிட்டுக்குது. குதிரை வேகமா போகும்ல. அதே போல இரண்டு கரங்களினாலும் பெருமானை பிடித்துக் கொண்டார். நழுவவிடக் கூடாது என்பதற்காக சேர்த்து இரு கரத்தால் உன்னச் செய்திடும் இதயமேல் அணைவித்து நெஞ்சிலே ஒத்தி கொண்டார் என்று சொன்னார். உவகை கூர்ந்து மெய் உணர்ச்சியின் எழுந்தார். மிகுந்த ஆனந்த கழிப்பினாலே பெருமானை அறிந்த உணர்ச்சி மேம்பட பெருமான் திருவடியிலே விழுந்து எழுந்தார் என்ற பொருளில் வருகின்றது. அதை சொல்றாரு. நான் ஏற்கனவே சொன்ன கையால் தொடுதுங்கிற பாட்டில் அவர் என்னென்ன செய்தாருங்கிறது வந்திருக்குது. சிவகரணங்களாக அவருடைய பவகரணங்கள் பாசகரணங்கள் மாறி அமைந்தன என்ற கருத்தை திருவாசகர் சொல்றார். காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பமென பேணும் அடியார் பிறப்பகல காணும் பெரியான். திருப்புரந்தரி பெருமான் என்ன செய்வாரா? காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பமென பேணும் அடியார். காணும் கரணங்கள்னா என்ன? கண்ணு வந்து கண்ணு மட்டும் சொல்லல, செவி ஏனைய ஞானேந்திரியங்கள் எல்லாமே காணும் கரணங்கள் தான். எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா, கேட்டு பார்த்தேன்னு சொல்றோம், நோக்கி பார்த்தேன்னு சொல்றோம், தொட்டு பார்த்தேன்னு சொல்றோம். சூடு குறைவா இருக்கு, தொட்டு பார்த்தேன், சுவைத்து பார்த்தேன், அமுதத்திலும் இனியதா இருக்கு. இதுக்கு கஷாயம் தப்பா பேர் வச்சிருக்காங்க, தேன் மாதிரி இருக்கு, சுவைத்து பார்த்தேன் அப்படிங்கிறோம். அப்ப ஐந்து இந்திரியங்களுமே பார்த்தல் தான், அதான் காணும் கரணங்கள் சொன்னார். பார்த்தல் என்னால் அறிதல், பார்த்தல்னா அர்த்தம் அறிதல். ஏன் பார்வையை வச்சாருன்னு கேட்டா, ஐந்து இந்திரங்களிலே தலையாயது கண்ணுதான். அதான் முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன். செவிடா வாழறதுக்கு பயப்படல, மரக்கட்டையா வாழறதுக்கு பயப்படல, சுவை அறியாத நாக்கை கொண்டு வாழறதுக்கு பயப்படல, ஆனா கண் இல்லாம வாழறதுக்கு நம்முடைய நாயனார் பயந்திருக்கிறார். முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன், முக்கணா முறையோ மறையோதி, மூணு கண்ணு உனக்கு இருக்குதே, என்னுடைய ரெண்டு கண்ணையும் பிடிங்கிட்டியே, ஒரு கண்ணியாவது வச்சிருக்க கூடாதா? இது முறையா? வேதங்களை ஒதுக்கொண்டே இருக்கிற உனக்கே ஒருத்தர் தர்மம் சொல்ல முடியுவேன். சதா வேத பாலனை பண்ணிக்கிட்டே இருக்கிற, ஆனா எது தர்மம்னு உனக்கு தெரியாம போயிடுச்சு. முக்கணா முறையோ மறையோதி, உகைக்கும் தன்கடல் ஓதம் வந்து உலவும் ஒற்றியூரினும் உருவானே என்ற பாட்டை சொல்றார். அப்ப ஐந்து இந்திரியங்களிலே தலை சிறந்தவை ரெண்டு, கண்ணும் காதும். அதனாலதான் இருவரும் மூவரும் அப்படின்னு ரெண்டு பிரிச்சு சொல்றாங்க. ஒருவரையும் அல்லாது உணராது உள்ளம் உணர்ச்சி தடுமாற்றத்துள்ளே நின்ற இருவரையும் மூவரையும் என் மேலே பிரிச்சார். இருவர் என்பது கண்ணும் காதும், மூவர் என்பது ஏனைய மூன்று. அப்ப மூவரை விட அதிக தீங்கு இருவரால் ஏற்படும். அதிக தீங்கு யாரால் ஏற்படுமோ அதிக நன்மையும் அவர்களால் ஏற்படும். அதிக தீங்கு யாரால் ஏற்படுமோ அதிக நன்மையும் அவர்களால் ஏற்படும். அமெரிக்காக்காரனால நமக்கு ரொம்ப ஆபத்து இருக்குன்னா நம்முடைய அரசாங்கம் என்ன செய்யணும்? அவனை நண்பனாக்கி கொள்ளணும். அவனை நண்பனாக்கி கொண்டால் அவனால் அதிக நன்மை. அப்ப அதிக தீங்கு யாரால் ஏற்படுவது? கண்ணாலும் காதாலும் ஏற்படுவது. அதிக நன்மை அவரால் ஏற்படும். சாமி தரிசனத்தை விட அதிக நன்மை கிடையாது. ஏன்னா ஓதி ஓர்க்கப்படா பொருளை ஓர்விப்பன. பல வருஷம் படிச்சு தெரியாத ஞானத்தை நம்ம சங்கரராமலிங்கேஸ்வரர் வீதியில ரிஷபத்து மீது வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓதி ஓர்க்கப்படா பொருளை ஒருவிப்பன, ஆதி அந்தமிதா அடிகள் வேடங்களே. கண்ணினால் பெறுகின்ற ஞானம் அதிகம், காதினால் பெறுகின்ற ஞானமும் அதிகம். திருமுறைகளை விளக்குறாங்க. நாமளா படிச்சு ஒன்று கிடக்க ஒன்றாக புரிந்து கொள்வோம். நன்ற உழைத்து படித்தவர்கள், குருமுக படித்தவர்கள் சொல்லும் பொழுது இத்தனை நாளா இதுக்கு வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் சரியா புரியுது. அஞ்சு நிமிஷத்துல 50 வருஷம் தேடினது கிடைச்சிடும். அஞ்சே நிமிஷத்துல கேள்வியினால் வருகின்ற ஞானம். அதனால்தான் அந்த ரெண்டு பேரும் அப்பர் பெருமான் பிரிச்சார். மற்ற மூணு பேர்ட்டு அவங்க வேற இவங்க வேற. அப்படி காணும் கரணங்கள் என்றதுனால அறிகின்ற எல்லா கரணங்களும். அப்ப நடராஜ பெருமானுடைய காட்சியினால் முக்தின்னு சொன்னா ஐம்புதன்களாலும் அவனை காண வேண்டும். கண்ணால் மட்டும் பார்த்து பிரயோஜனம் இல்ல. அதனால்தான் பார்க்கின்ற கண்ணிலே ஏனையவை அடங்க வேண்டும் என்று சொன்னார் சிக்கலார் பெருமான். ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள. காது கேட்க கூடாது. அப்ப காதின் ஆற்றலும் கண்ணுக்கு வந்துடணும். அப்ப மூக்கின் ஆற்றலும் கண்ணுக்கு வந்துடணும். சுவைக்கின்ற நாக்கின் ஆற்றலும் கண்ணுக்கு வந்துடணும். தொடு உணர்ச்சி ஆற்றலும் கண்ணுக்கு வந்துடணும். நடராஜா தரிசனம் பண்ணும் போது ஒருத்தன் இடிச்சாலும் தெரியக்கூடாது, வீண் வம்பு சண்டைக்கு போகக்கூடாது. ஒருத்தன் நம்மளை திட்டுறான், மரம் மாதிரி நின்று இருக்கான், இவன் மட்டும் பார்த்தா போருமாங்கிறான், சண்டைக்கு போகக்கூடாது. ஏன்னா காது கேட்க கூடாது, காதும் கண்ணுக்குள்ள அடங்கிடுச்சு. பக்கத்திலே ஒருத்தன் பக்கோடாவை தின்னு இருக்கான், அந்த வெங்காய வாசனை வரக்கூடாது மூக்குக்கு. அப்ப சிந்தனை கலையும். இப்ப ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள வேண்டும், அதான் காட்சி. அப்ப காணுதல் என்றால் பார்த்தல் அறிதல். அந்த காணும் கர்ணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் என்றால் ஐந்து இந்திரியங்களினாலும் கடவுளையே அறிகின்றார்கள், அதான் சிவகரணங்களுடைய சிறப்பு. எந்த கரணங்களினாலே உலகத்தை அறிந்தோமோ அந்த கரணங்களினாலே கடவுளை மட்டுமே அறிகின்றோம். காணும் கரணங்கள் எல்லாம் என்பது முற்றுமை, அதுல எது கூட ஒண்ணு கூட பாக்கி இல்லாம எல்லாவற்றினாலும் காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் என்றால் அதனால் அறியப்படுவது பேரின்பமே என்று பாதுகாக்கின்ற அடியார்களுடைய பிறவியை பெருமான் ஒழித்து பெருந்துறையிலே பிரியாது குருநாதனாக எழுந்துள்ள இருக்கின்றான். காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார் பிறப்பகல காணும். காணுதல்னா ஹி சீஸ் டு இட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம். அப்படின்னு அர்த்தம் ஐ வில் சீ டு இட்னு சொல்றார் மேனேஜர். ஐ வில் கெட் இட் டன் அர்த்தம். அப்படிதான் அர்த்தம் ஐ வில் சீ டு இட்னு அர்த்தம் ஐ வில் கெட் இட் டன். அப்ப பிறப்பகல காணுதல் அர்த்தம் அப்படிப்பட்ட அடையாளங்களுக்கு பிறப்பு இருக்காது. பையன் ஆக்சிடென்ட் ஆல்சோ தவறி கூட அவர்கள் பிறக்க மாட்டார்கள், பெருமான் கேரண்டி. அவர்கள் பிறவாதவண்ணம் பெருமான் பார்த்துக் கொள்வான். இந்த பிறவியிலே தங்களுடைய இந்திரியங்கள் அனைத்தினாலையும் இறைவனையே யார் உணர தலைப்பட்டார்களோ அவர்கள் மீண்டும் பிறவாத வண்ணம் பொறுப்பு சாமிக்கு இருக்கு. பிறவா வண்ணம் பெருமான் பார்த்துக் கொள்கின்றான் அப்படின்னு சொன்னார். காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துறையில் என்றும் பிரியானை. என்னைக்கோ பெருந்துறைக்கு வந்தார் ஆட்கொண்டார் என்பதில்லை, நமக்கெல்லாம் உத்தரவாதம் தரார். இன்றைக்கும் பெருந்துறையில போய் அந்த குருநாதனை தலை கூடலாம், அவன் அருளை நிரம்ப பெறலாம். பெருந்துறையில் என்றும் பிரியாரே அவன் என்ன பண்ணணும், வாயார பேசு. பேச ஆரம்பித்த நிறுத்த மாட்டார் இந்த ரமணன் ஐயா. அவரை போல இப்ப பார்த்தாலும் அவனையே பேசிட்டு இருக்கணும். பேசுறது போதும் நினைக்க கூடாது. திருப்பெருந்துறை பெருமானை பற்றி வாயார பேசுன்னு சொல்லியிருக்கு திருவாசகத்துல. காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார் பிறப்பகல காணும் பிரியானை. அவன் அந்த சங்கல்பம் வச்சுட்டு இருக்கிறார், என் அடியார்களை பிறக்க விடமாட்டேன் என்ற உறுதி கடவுள்கிட்ட இருக்கு, குருநாதன்ட்ட இருக்கு. என்னுடைய சீடனை நான் மீண்டும் பிறக்க விட மாட்டேன். ஒரு சாதாரண ஸ்கூல்ல இருக்கிற டீச்சரு எங்கிட்ட கணக்கு படிச்சவன ஃபெயில் ஆக விட மாட்டேன்னு வச்சுக்கல, எங்கிட்ட படிச்சுட்டு ஃபெயில் ஆறதாவது விடமாட்டேன், பாஸ் பண்ணியே தீருவார். அதே போல கடவுள் திருப்பெருந்திரையில வந்து தரிசனம் பண்ணின உயிர்கள் என் திருவடியை பெற்றே தீரும், மீண்டும் இந்த பிறவியில சிக்காது, அதுக்கு நான் உறுதியா இருக்கிறேன்னு சாமி சொல்றாரு. பிறப்பகல காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துறையில் என்றும் பிரியானை. சரி சாமி எங்கேயாவது லீவ் நாள் எங்கேயாவது வெளியில போயிருப்பாரோ, 24x7 திருப்பெருந்திரையில பார்க்கலாம் அவரை. 24x7 இருக்கிற திருப்பெருந்திரையில இருக்கிற பெருந்துறையில் என்றும் பிரியானை வாயார பேசு. அவனை பேசியது போதும் என்று நினைக்காமல் வாயார பேசுகின்ற அந்த பெருமான் பேச பெரிதும் இனியா இனியேன் அப்புறம் பெருமான் பேசினால் இன்பம் தருகின்ற பெருமான் என்று நம பார்வதி பதையே மகாதேவா சித் சபேஷா சிவ சிதம்பரம்.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சுகணேசன். விளக்கம் தருபவர் டாக்டர்.

0: சில இடத்துல வைரவருக்கு படைக்கின்ற பொழுது கல்ல சாராயம் வச்சுதான் படைப்பார்கள். அது அவர்களுடைய ஆச்சாரம். இந்த ஆச்சாரத்தின்படி வழிபடுவதற்கு கூட ஆகமங்களில் சொல்லி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இடங்களிலே அப்படி வழிபடுவதை அதை அவர்கள் ஒன்றும் தடை சொல்லவில்லை. இது மற்ற இடங்களிலே என்னென்ன இடங்களிலே அப்படி வழிபடலாம் என்றதை பற்றி சொல்லி இருக்கின்றது. அப்ப அந்த அந்த வழிபாட்டின்படி அவர்கள் செய்து கொண்டு வந்தார். அந்த அந்த என்படி செய்வார். அங்கே ஆகமங்கள் இல்லை, ஆகமத்துக்கு அப்பாற்பட்ட வழிபாடு இருக்கின்றது. அங்கே இந்த விதப்படி வழிபடலாம் என்ற விதிவிலக்குகள் இருக்கின்றது.
1: இப்படி
0: ஆகமத்திலையும் சொல்லி இருக்கிறார். காமிகாமத்தில் இருக்குது. காமிகாமத்தில் ஒரு இடத்துல சொல்றார், சாமுத்திரம் பிருங்கராஜாய மர்ச்சயம் மத்யோதனம் மிருகேதர்யா. இது பிருங்கராஜனுக்கு சமுத்திரத்து மீனையும் மிருகருக்கு மீனோடு கூடிய அன்னத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். இது ஆகமத்தில் இருக்குது. ஆனால் ஆகம பூஜைக்கு அப்பாற்பட்ட முறை. அடுத்தது மாதிரி ஆகமத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் காமிகாமத்திலேயே இருக்கு. உருத்திரருக்கு மாமிசமும் அன்னனுமாம், ஆபருக்கு மீனும் ஆபவர்த்தருக்கு மாமிசத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். ருத்ராயமாம் சமன் நம்ஸ்தாத் ஆபா மத்யஸ் ஜம் மாம்ச சஞ்ச என்று வருகின்றது. அப்போ இது வந்து ஆகம வழிபாட்டுக்கு அப்பாற்பட்ட முறையே அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வீடுகளிலே எந்த வீட்டில் போய் செய்கிறோமோ அந்த வீட்டுக்குரிய உபச்சாரம் இருக்க வேண்டும். இப்போ சில வீடுகளில் மச்ச மாமிசம் சாப்பிட வீடுகளில் அவர்கள் அப்படி வழிபாடுகள் முறை இருக்கின்றது. இப்போ இறந்த பிறகு எல்லாம் எட்டு செலவு ஒன்று இருக்கின்றது இல்லையா? அதெல்லாம் ஆகமத்தில் இல்லையே. எட்டு செலவு ஆகமத்தில் இருக்கின்ற ஒன்று இல்லையே. அதான் சொல்லுவார்கள். இன்னொரு காமியாகவும் சொல்லுது, தேவ கிரகத்தில் ஹவிஸ். தேவக்கிரகம் வேண்டா, சுத்த அன்ன போஜனம் சாப்பிட்ற பிராமணர்கள் மற்றது சைவக்காரர்கள் வீட்டில் வந்து சுத்த அன்னம். ராஜக்கிரகத்தில் மாமிச அன்னம், ராஜனுடைய இடத்துல மாமிச அன்னம் படைக்கிறார்கள். சூத்திர கிரகத்தில் கள்ளும் மது கூட கொடுக்கிறார்கள் கூறப்பட்டது. ஏனைய இடங்களிலே தேன் சேர்த்துக் கொள்ளலாம். இதுவும் காமிகாமத்தில்
1: நைவேத்தியத்தை சொல்லப்படுதா?
0: இது வந்து ஆகமத்துக்கு அப்பாற்பட்ட வழிபாட்டு முறைகளுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கணும். ஆனபடினாலே இந்த நீங்கள் எந்த கோயில் எப்படி நடை, ஒரு கோயிலில் மூல விக்கிரகம் ஆலவ ஆகம முறைப்படி ஸ்தாபித்து யந்திரம் ஸ்தாபித்து முன்னாலே பலிபீடம் வைத்து கொடிமரம் வைத்து நீங்கள் ஆகம பூஜை நடத்தினால், அல்லது மடாலயமாக இருந்தாலும் கூட அங்கே விக்கிரகம் சாகப்பட்டு ஆகம பூஜை நடத்தினால், அங்கே இந்த சபைகளிலே பங்கேற்பவர்கள் மச்சமாமிசன் தவித்திருக்க வேண்டும். தினசரி தங்களுடைய தனிப்பட்ட பூஜை வழிபாடு ஜபம் செய்ய வேண்டும்.
1: இப்போ டாக்டர், நான் இப்போ கேட்குற இன்னொரு கேள்வி என்னவென்றால், இதில் நான் மறந்து விடுவதற்கு முதல் இதை கேட்க விரும்புகின்றேன். அதாவது வந்து இந்த ஆலயங்களிலே சுற்றுப்பிரகாரம், அது வந்து நாங்கள் வலம் பெறுகின்ற போது சண்டேஸ்வரர் சன்னதியிலே நாங்கள் வழிபடுகின்ற முறையை பற்றி சொன்னீர்கள். நவக்கிரக வழிபாடு பற்றி இரண்டு மூன்று விதமாக பல்வேறு நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன். அதிலே பலருக்கும் பல ஐயங்கள் இருக்கலாம் நினைக்கின்றேன். சில பேர் ஒரு முறை இடமிருந்து வளமாக வணங்கிவிட்டு வருகின்றார்கள். சில பேர் மூன்று முறை இடமிருந்து வரமாக அந்த சண்டேஸ்வரர் நவக்கிரக சன்னதியை வணங்குகிறார்கள். ஒரு சில நூல்களிலே குறிப்பிடப்படுகின்றதன் படி பார்த்தால், அதாவது ஒன்பது முறை, அதாவது நீங்கள் ஏழு முறை இடமிருந்து வரமாகவும் இரண்டு முறை வடமிருந்து இடமாகவும் வணங்கித்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதை ராகுகேதுவுக்கு மாற்றி சொல்கிறார்கள். இதில் எது சரியானது?
0: முதலாவதாக நவக்கிரக வழிபாட்டில் பார்க்கின்ற பொழுது நவக்கிரக வழிபாடு ஸ்தாபனத்திலேயே அந்த வித்தியாசம் இருக்கின்றது. அதாவது ஆதி காலத்திலேயே நவக்கிரகங்கள் வந்து அதாவது என்ன சொல்வார், தனி சன்னிதிகள் இருக்கவில்லை. அதாவது வியாழன் சுக்கிரன் சூரியன் ஆகியோருக்கு இந்த கர்ப்ப கிரகத்திலேயே உட்புறத்திலேயும் அந்த சுவர்களையும் விக்கிரகங்கள் அமைக்கின்ற வழிபாடு ஆமோகங்கள் இருக்கின்றது. ஆனால் அந்த கர்ப்ப அந்த தனி சன்னிதிகள் இருக்கின்ற இடத்திலே நீங்கள் வழிபடுகின்ற பொழுது, இப்போ சூரியனுக்கு வந்து ரெண்டு நமஸ்காரம் செய்யலாம், ரெண்டு முறை நமஸ்காரம் செய்யலாம் என்ற விதி இருக்கின்றது. பிரதட்சிணமாக முழுக்க சுற்றுகின்ற பொழுது நீங்கள் மூன்று முறை சுற்றலாம் அல்லது ஒன்பது முறை சுற்றலாம். அது அதிலே எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அப்பிரதட்சிணமாக சுற்றுகின்ற முறை வந்து இப்போ சிலர் வந்து இப்போ ராகு கேது சந்நிதி தனியாக இருந்தால் நீங்கள் அங்கே அப்பிரதட்சிணமாக சுற்றலாம். ஏன்னா ராகேது என்ற சஞ்சாரம் வந்து மற்ற விதமாக வருவதனால் வருகின்றது. ஆனால் மொத்தமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் மொத்தமாகத்தான் சுற்றுகிறீர்கள். சூரியன் தான் அங்கே அதிதெய்வம். சூரியனை வைத்துத்தான் அங்கே மற்ற வழிபாடு எல்லாம் இருக்கின்றது. சூரியனை மையமாக வைத்துதான் மற்ற வழிபாடு எல்லாம் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் எந்த கிரகத்தை வழிபட்டாலும் அந்த கிரகம் சூரியனை சுற்றுகின்ற விதமாக நீங்கள் கும்பிட வேண்டும். ராகேதுக்கள் மட்டும் தனி சாயா கிரகங்கள். இவை வந்து எல்லா கிரகங்களும் வலம் செல்ல ராகேதுக்களின் சஞ்சாரம் தெரியும், ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு தெரியும், அது இடம் இடமாக செல்லும், அப்பிரதனமாக செல்லுகின்ற கிரகங்கள். அதனால அது தனிச்சனதி இருக்கின்ற கோயில்கள் அருமை, நாங்கள் பார்ப்பதில்லை. ஆகவே பொதுவாக வழிபாட்டின் படி நீங்கள் மினிமம் 3 முறை தனியாக கும்பிட வேணும் என்றால், தனியாக சுற்றி கும்பிட வேணும் என்று இல்லை, நீங்கள் கோயில் வருகின்ற பொழுது பிரகாரத்திலே வழிபட்டு உங்களை வழிபாட்டை முடித்துக் கொண்டு வரலாம். முதலே சொல்லியிருந்தேன், தனிச்சன்னதி இருந்து அதை சுற்றி வழிபட வேண்டும் என்றால் ஆக குறைந்தது 3 முறை வழிபட்டு கொண்டு வரலாம். சூரியனுக்கு தனி சன்னதி இருக்கின்றது, சூரியனுக்கு தனி கோயிலே இருக்கின்றது. ஆகம விதிப்படி சூரியனுக்கு கோயில் அமைந்த ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு, சூரியனார் கோயில். வேறு எந்த இடத்துலயும் ஆகம விதிப்படி சூரியனுக்கு கோயில் கிடையாது. வட இந்தியாவில் குஜராகோ என்ற இடத்துல இருக்கின்றது, ஆகம விதிப்படி அமைந்த கோயில். ஆனால் பூஜை இல்லை ஆகம விதிப்படி. அப்ப இந்த கோயில்களிலே வந்து நீங்கள் வழிபடலாம், சுற்றி வழிபடுகின்ற முறைமை எல்லாம் இருக்கின்றது. 9 முறை சுற்றி வழிபடலாம். மற்றது சூரியனுக்கு தனி என்றால் 2 முறை வழிபடக்கூடிய முறையும் இருக்கின்றது.
1: ஒரு இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கலாம் நினைக்கின்றேன். பொதுவான கேள்வியாக இருக்கின்ற காரணத்தினாலே, அந்த காலத்திலே ஆலயங்களை அரசர்கள் கட்டினார்கள். அது அரசர்களுடைய நிர்வாக கட்டமைப்பை கொண்ட முக்கிய இடங்களாகவும், அரண்மனையை போல பாதுகாப்புக்குரிய இடங்களாகவும், தங்களுடைய திரவியங்களை சேகரித்து வைக்கிற திரைசேரிகளாகவும், மக்கள் வரி செலுத்துகின்ற, இல்லையென்றால் பஞ்ச காலத்திலே மக்களுக்கு உணவளிக்கின்ற உணவுக் கூடங்களாகவும் ஆலயங்கள் திறந்து விளங்கின. அது மக்கள் சொத்தாக இருந்தது, மன்னனுடைய சொத்து, மக்கள் சொத்து. இன்றைக்கு தனிப்பட்ட முறையிலே ஆலயங்கள் எழுப்பப்படுகின்ற முறைமை வந்திருக்கிறது. இந்த ஆலயங்களில் இருக்கின்ற பெறப்படுகின்ற நிதியை, அதாவது அந்த நிதியை பெற்று அதை பயன்படுத்துகிற போது, அதை ஆலயத்தினுடைய செலவுகளுக்காக, ஆலயத்தினுடைய நிர்வாக பொறுப்புகளுக்காக ஒரு பகுதி எடுத்துக்கொண்டாலும், மறுபகுதியை பராமரிக்கின்ற முறையிலே பல்வேறு விதமான விடயங்கள் இருக்கின்றன. பொதுவாக நீங்கள் சொல்வது போல சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்லுவார்கள். அதாவது ஆலயத்திலிருந்து வருகின்ற நிதியை கொண்டு குடும்பம் நடத்தலாமா, குடும்ப சொத்தாக அதை ஆக்கிக் கொள்ளலாமா என்ற ஒரு மிகப்பெரிய முக்கியமான கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வியை நான் உங்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளுகிறேன்.
0: நல்ல ஒரு கேள்வி. அந்த காலத்திலே ஆலயங்கள் பார்த்தால் ஒரே நாளிலே எழுப்பப்பட்ட ஆலயங்கள் அல்ல. தஞ்சை பெரிய கோயில் கூட அதற்கு முன்னரே அங்கே ஒரு சிவன் கோயில் இருந்திருக்கின்றது, பாடல் வென்றிருக்கின்றதான். அதை தேவார வைப்பு தலங்கள் எடுத்து குறிப்பிடப்பட்ட தலங்கள். அதைத்தான் ராஜராஜன் பின்னர் கட்டினான். சிதம்பரம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், வைத்தீசன் கோயில் எல்லாம் பல ஆண்டுகளாக பல பல மக்களுடைய மன்னர்களுடைய தலைமுறை தலைமுறையான பங்களிப்பினால் உருவாக்கப்படுகின்றதான் கோயில்கள்.
1: ராமேஸ்வரம் எல்லாம் எத்தனையோ ஆண்டுகள், எத்தனையோ மன்னர்கள்.
0: அடுத்தது அந்த ஆலயத்தை மன்னர்கள் பயன்படுத்தினார்கள். எப்படி பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், ஒரு அரங்கேற்றத்துக்கு. பெரிய புராண அரங்கேற்றம், நூல் அரங்கேற்றம் போன்ற அரங்கேற்றம் எல்லாம் பார்த்தால், பெரிய புராண அரங்கேற்றம் நடந்தது எங்கே? தில்லை சிதம்பரத்திலே. தில்லை சிதம்பரத்திலே பெரிய புராண அரங்கேற்றம் நடந்தது. அது நடந்தது 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1139 தொடங்கினது. April 4, 1139 தொடங்கி ஓராண்டு காலம் நடைபெற்றது பெரிய புராண அரங்கேற்றம். தில்லையில் இருக்கிற அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் முற்று பெற்றது 22ஆம் தேதி ஏப்ரல் நெக்ஸ்ட் இயர் 1140. இது வந்து பெரிய புராண அரங்கேற்றம். இதே மாதிரி கம்பராமாயணம் அரங்கேறியது இருக்கின்றது. கம்பராமாயணம் அரங்கேறியது இருக்கின்றது. கம்பராமாயணம் எங்கே அரங்கேறியது என்று கேட்டால், ஸ்ரீரங்கத்திலே அரங்கேறியது. ஸ்ரீரங்கத்திலே தான் கம்பராமாயணம் அரங்கேறியது. இது அரங்கேறிய வருஷம் என்னென்று கேட்டால், அங்கே வந்து கிறிஸ்துவுக்கு பின் 886, கிறிஸ்துவுக்கு பின்னர் 886ஆம் ஆண்டு அந்த அரங்கேற்றம் அங்கே நடைபெறுகின்றது. அப்போ அங்கே அந்த அரங்கேற்றம் நடைபெறுகின்றது 886ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 4ஆம் தேதி. தமிழுக்கு பங்குனி நாள், அன்றைக்கு பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரம் என்றால் எங்களுக்கு தெரியும், திருக்கல்யாணம் நடக்கிறது. அங்கேயும் பெருமாளுக்கும் திருக்கல்யாணம், ராமருக்கும் சீதைக்கும் நடந்ததெல்லாம் அங்கே நடந்தது, அப்படித்தான் நடந்தது. அப்போ இந்த பங்குனி உத்தர காலத்திலே தான் அந்த அரங்கேற்றம் அங்கே நடந்து வருகின்றது. அப்போ இதை பற்றி எல்லாம் அந்த காலத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். அப்போ அந்த பாட்டிலே கூட இருக்கின்றது, எண்ணி சகாத்தம் 807 மேல், சாலிவாகன சகாத்தம் 807. இதுதான் எங்களுக்கு வருகிறது 885 ஆண்டு கிபி. சடையன் வாழ்வு புண்ணிய வெண்ணனல்லூர் தன்னிலே கம்பநாடன் பன்னிய ராமகாதை பங்குனி உத்திரத்தில் கண்ணிய அரங்கர் முன்னே கவியரங்கேற்றினானே. இது கம்பராமாயணம் எந்த நாளில் அரங்கேற்றப்பட்டதுண்டு? சாலிவான சகாப்தம் 807. அது சரியாக கனக்குலேட் பண்ணி பார்த்தால் எங்களுக்கு கிறிஸ்துவுக்கு பின்ன 285 பங்குனி மாதம் உத்தரணம்.
1: இது ஒரு கேள்வி வரும் டாக்டர். வந்து கிறிஸ்துவுக்கு பின்னர் கம்பராமாயணம் இயற்றப்பட்டிருந்தால் கம்பராமாயணத்தின்படி ராமர் கிறிஸ்துவுக்கு பிற்பட்டவரா என்று ஒரு கேள்வி வரப்போகிறது. இது தமிழ்
0: தமிழ் கம்பராமாயணம் அதான். இது வந்து வால்மீகி பாடினது அது முன்னர். அடுத்ததாக இதே மாதிரியாக அடுத்தது வருகின்றது என்று கேட்டால், இதுக்கு வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் இருக்கு. சோழ மண்டல சதக மண்டல பாட்டு இருக்குது, அது சொல்லுது, திண்மையேறும் கம்பனிடன் செய்யத்தகும் பல் சிறப்பயர்ந்து நன்மையேறும் ராம கதை, ராமனுடைய கதை, நட்பேர் புவியிற் தலைத்து, இந்த புவியிலே நிலை துவங்குவதற்காக உண்மை ஏறும் திருவரங்கத்து ஒருவன் சபையில், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சபையிலே உத்தரநாள் வண்ணமை ஏற அரங்கேற்றி வைத்தார் சோழ மண்டலமே. இப்போ டூ ரெஃபரன்சஸ் எங்களுக்கு வருகுது. அப்போ இது கிறிஸ்துவுக்கு பின் 885 பங்குனி மாதம் 4 நாள் அந்த அரங்கேற்றம் நடக்குது. அப்போ இந்த கோயில்களில் இந்த அரங்கேற்றங்கள் சபைகள் அதுகளுக்கு பாவித்தார்கள் உண்டு. ஆனால் யுத்தத்துக்கு ஒரு நாளும் பாவிக்கையில் கோயில்களுக்கு திரவியம் கொடுத்தார்கள். ஆனால் ராஜனுடைய திரவியத்தை பாதுகாக்கின்ற இடமாக கோயில் இருக்கவில்லை. எக்ஸெப்ஷன் வந்து அவருடைய முடியை அங்கே வைத்திருந்தார்கள். தில்லையிலே அந்த மரபு இருந்தது. சோழ மன்னர்களுக்கு முடி நடராஜரிடமிருந்து தான் கொடுக்கப்படும். ஏனென்று சொன்னால் அவர் ராஜ பிரதிநிதி இல்லையா, அவர் நடராஜருடைய பிரதிநிதியாகத்தான் அவர் அங்கே அரசாளுகின்றார். அப்ப அங்கே இருந்து முடி சூட்டுவதற்காக சோழ மன்னர்களுக்கு முடி இங்கே இருந்து கொடுக்கப்படும். அந்த முடி அந்த நாளுக்கு கொடுத்த பின்னர் மீண்டும் கோயிலே இருக்கும். அதான் அந்த மரகம் இருந்தது. அதுக்காக அரசனுடைய கஜானா திரவியங்கள் அங்கே இருந்தது. இல்லாட்ட போர்க்காலத்தில் எல்லாரும் கோயிலுக்கெல்லாம் வந்துடுவார் உடைப்பதற்கு. அதான் அங்கே இருக்கின்றது. அப்ப நல்ல வரையறை வைத்திருந்தார். அடுத்ததாக இந்த கோயிலே வந்து சமூக கோயிலே வைத்தியசாலைகள் இருந்தன, பள்ளிக்கூடம் இருந்தது, மக்களுக்கு தான தர்மம் செய்வதற்குரிய வழிபாடுகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அதற்கு ஒரு இடமாக கோயிலை பயன்படுத்தியிருக்கிறார்கள் தவிர கோயில் வருமானத்திலே அது செய்யவில்லை. கோயில் வரும்படியிலே இப்போ நான் ஒரு தான தர்மம் செய்ய போகணும், அன்னதானம் செய்ய போகணும்னா கோயிலை பயன்படுத்தலாம். ஆனால் கோயிலில் இருக்கின்ற வருமானத்தை வைத்து நான் அதை செய்யக்கூடாது, செய்வதில்லை. அதான் இந்த
1: கோயில் வருமானத்தை எப்படி கையாள வேண்டும், அதான் அந்த கேள்வி.
0: கோயில் வருமானத்தை அது வந்து சிவனுடைய சிவபுண்ணியங்களுக்கு கையாள வேண்டும். இது சிவபுண்ணியங்கள் என்னென்று கேட்டால் அதுவும் இருக்குது. சிவபுண்ணியங்களில் சிவபுண்ணிய தெளிவண்ட புஸ்தகம் இருக்கின்றது. சிவபுண்ணியங்கள் எவையண்டு இந்த திருமந்திரத்திலே இருக்கின்றது. அது வந்து சிவபுண்ணியங்கள் எவையண்டு கேட்டால் சரியை கிரியை யோகம் ஞானம். சரியே என்றால் கோயிலை சுத்தி செய்தல், துப்புரவு செய்தல், வெள்ளையடித்தல், திருப்பணி செய்தல், அதெல்லாம் சரியை தொண்டு. கிரியே என்றது கோயில் பூஜைகள், ஹோமங்கள், மந்திரங்கள், அவற்றை கற்றல் அது. யோகம் என்றது யோக நெறியிலே யோகாசனம், தியானம் அவை. ஞானம் என்றது இப்படிப்பட்ட ஞான நூல்கள், இந்த விஷயங்களை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அது எந்த இதில். அப்போ இந்த விஷயங்களுக்கு பாவிக்கலாம். இல்லாவிட்டால் அதை எடுத்து சமூக சேவை செய்தால் அது சமூகத்தை பாதிக்கும். இதுதான் சொல்வார்கள் சிவன் சொத்து குலநாசம். மூன்று லெவல், 3 levels ஆஃப் தர்மா வீக. 1 இஸ் செல்ஃப் சென்டர்ட், எங்களை மையமாக கொண்ட தர்மம். இந்த எங்களை மையமாக கொண்ட தர்மத்தை செய்பவர்கள் போய் கோயில் சபையில் இருந்தால் யோசிப்பார்கள், கோயிலே இவ்வளவு காசு வருகிறது, இதை எடுத்து என்ற பிள்ளை குட்டிக்கு கொடுக்கலாம், கொஞ்சத்தை என்னுடைய மனைவிக்கு கொடுக்கலாம், அது கொடுக்கலாம்னு சொல்லலாம். அது தன்னை மையமாக கொண்ட கீழ்நிலை, அது அதர்மம். ரெண்டாவது நிலை சமூகத்தை மையமாக கொண்டது, மற்றவர்களை மையமாக கொண்டது. அப்போ கோயில் வருமானத்தில் எடுத்து ஊரில் நாங்கள் அன்னதானம் கொடுக்கலாம், வித்தின அன்னாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், கல்வி கொடுக்கலாம், அப்படி யோசிப்பார்கள். ஆனால் அது கூட அங்கே அனுமதிக்கப்படவில்லை. அங்கே மூன்றாவது நிலை இறைவனை மையமாக கொண்ட தர்மம். எங்களுக்கு பெரிய பிராயத்தில் 63 நாயன்மார்களை எடுத்து பார்த்தால் இறைவனை மையமாக கொண்ட தர்மமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே கோயிலில் வருகிற வருமானம் வந்து இந்த விதிகளுக்கு பயன்படுத்த வேண்டும். அடுத்தது வந்து கேட்கிறீர்கள் இந்த கோயில் விதிகளை அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு பயன்படுத்தலாமா என்று. கோயிலிலே முழுநேர பணியிலே அல்லது பகுதி நேர பணியிலே ஒருவர் வந்து தன்னுடைய பூசகராக இருக்கின்றார், குருவாக இருக்கின்றார், நடத்துபவராக இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் அங்கே சிவபுண்ணியம் செய்கின்றார். அப்ப அவருக்கு அந்த அந்த பணியிலே அவருக்கு பங்குண்டு இருக்கின்றதுதானே. அது முழு நேர பணி. அதை சொல்வார்கள், அந்தணர்களுக்கு ஆறு விதமான தொழில்கள் விதிக்கப்பட்டுகின்றன. அதில் ஒன்று வேட்டல், வேட்பித்தல், ஓதல், ஓதுவித்தல், மற்றது ஈதல், இரத்தல். அந்த ஆறு தொழில்கள் இருக்கின்றன. ஆகவே ஆலை வேட்டல் வேட்பித்தலுக்குள்ள இந்த ஆலயம் நடத்தல் வரும். இந்த கருமங்களை செய்கிறது, செய்விக்கிறது. ஆகவே அதை தனது வாழ்வாதாரமாக தான் அவர் சொல்றாரு. அவர்கள் உள முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது, ரெஸ்டாரண்ட்ல போய் வேலை செய்ய முடியாது. அப்ப அந்த முழு நேர பணியில் இருப்பவர்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு அந்த கோயிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம்.
1: நிறைய நேர்கள் நினைந்தாலே வந்து ஒன்றுக்கு நேர்கள் நேர்களே, இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவராக சுருக்கமாக கேளுங்கள். வணக்கம்.
2: வணக்கம் டாக்டர், நான் கமலா பேசுறேன்.
1: நீண்ட நேரமா உங்களை காக்க வைத்தவைக்கு மன்னிக்க வேண்டும்.
2: ஓகே, பரவாயில்ல, நான் நல்ல நல்ல இது கேட்டுக்கொண்டிருக்கேன். நீங்க சொன்னீங்க சண்டேஸ்வரர் சுத்தக்கூடாதுன்னு சொல்லி. இப்ப நாங்க சிவனை சுத்து, சண்டேஸ்வரர் வந்து சிவன் ஒரு சைட்ல இருக்கிறார். இப்ப சிவனை சுத்தும் பொழுது சண்டேஸ்வரர் தானே சுத்து கொண்டு வர்றோம்.
0: சண்டேஸ்வரரை, சண்டேஸ்வரரை சிவனுடன் சேர்த்து சுற்றுவது வேறு, சண்டேஸ்வர சந்நிதியை தனியாக சுற்றுவது. அதாவது சண்டேஸ்வரருடைய சந்நிதிக்கு கற்பகிரகத்துக்கு இடையிலே நீங்கள் போய் சுட்டக்கூடாது. அதுதான் நாங்கள் சொன்னது. அதாவது இந்த கோமி, அந்த இந்த கோமிகி இருக்கிறதுல கற்பகிரகத்திலே இந்த தீர்த்தம் வடிகின்ற, வெளியிலே தீர்க்கம் வருகின்ற அந்த கோமிகிக்கும் சண்டேஸ்வரர் சந்நிதிக்கும் குறுக்கே போய் சண்டேஸ்வரரை தனியாக வலம் வரக்கூடாது. சண்டேஸ்வரர் சன்னிதிக்கு போனால் நாங்கள் இப்படி போய் அதை வழிபட்ட ஒன்றால் அந்த எந்த பாதையால போனோமோ அந்த பாதையாலேயே திரும்பி வருகின்றோம். அதை சண்டேஸ்வரரை நாங்கள் தனியாக சுற்றி வழிபடுவதில்லை.
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், நான் மனோ பேசுறேன்.
1: மனோ வணக்கம்.
3: எனது கேள்வி என்னென்றால், விஞ்ஞாபன திருவிழா காலங்கள் முடிந்த ஒரு தீர்த்தம் அன்று குருவுக்கு குரு தர்சனம், அதாவது இந்த கொடியேற்றின குருக்களுக்கு அவருக்கு குரு
1: தச்சனை,
3: குரு தச்சனையில குரு உபசாரம் நடக்கின்றது. அவரை விழுந்து கும்பிட்டு அவரை தூக்கி கொண்டு வரார்கள். இது சரியா என்றான் நான்.
0: அவருக்கு மட்டுமில்லை, நீங்கள் ஆகமத்திலே அது மட்டும்தான் இன்றைக்கு இருக்குது. அவருக்கு மட்டுமில்லை, அந்த கோயிலே வந்து இசைக்கருவிகள் வாசித்தவர்களுக்கு மரியாதை உண்டு. அந்த கோயிலே கலை பணிகள் செய்தவர்களுக்கு மரியாதை உண்டு. அந்த கோயிலுக்கு சிற்ப வேலை செய்தவர்கள் ஆச்சாரியர்களுக்கு குபாபிஷத்திலே பார்த்தா அவர்களுக்கு எல்லாம் வழிபாடு உண்டு. அவர்கள் பாதத்திலே பூ வைத்து அவர்களுக்கு தீபம் காட்டி வழிபடுகின்ற தன்மை இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஆகம விதிகளிலே கோயிலே நடனமாடுகின்ற தாசி பெண்களுக்கு கூட பூஜை செய்கின்ற மரபு இருக்கின்றது. இதெல்லாம் தனி மனிதர்களுக்கு நீங்க செய்வது அல்ல, அவர்கள் இறைவனுடைய அடியார்கள். அடியார்களை இறைவனாகவே பாவித்து செய்கின்றோம். நான் சொன்னேன், வணக்கம் யாருக்கும் செய்யலாம், ஆனால் யாருக்கு செய்கின்றன நீங்க நினைக்கின்றீர்கள்? இது என்ன, இந்த தனி மனிதருக்கு செய்கின்றன நினைத்தால் அதிலே பலன் இல்லை. அவருடைய பாவ புண்ணியங்கள் உங்களையும் பற்றிக் கொள்ளும். ஆனால் இன்னொருவரை வணங்குகின்ற பொழுது இது இவரை அல்ல, இவருக்குள்ளே ஆத்மாவுக்குள் எஜமானாக, ஆத்மாவுக்குள் ஆத்மாவாக, உயிருக்கு உயிராக, ஜீவாத்மாவுக்குள்ளே பரமாத்மாவாக நின்று இயக்குகின்ற இறைவனுக்கே இந்த வணக்கம் என்று நினைத்து நீங்கள் வழிபட்டால், அது நீங்கள் சாதாரணமாக பெற்றோரை வணங்கும் போலும் சரி மற்றவர்களும் வழிபட்டால் அந்த வணக்கம் இறைவனுக்கே போகும். சென்ற முறை அந்த ஆர்மனாவுடைய சைவ வினாவிடையிலே இந்த இதுகளை சொல்லியிருந்தோம். அது சாதாரண பூஜை வழிபாட்டிலே கூட அந்த விளக்கம் இருக்கின்றது. ஆனபடினாலே இங்கே வந்து குருவுக்கு நாங்கள் செய்கின்ற பொழுது அதில் அந்த விதிகள் எல்லாம், விதிமுறைகள் இருக்கின்றன. இதை இப்படித்தான் நாங்கள் பார்த்து கொள்ளுகின்றோம். நாங்கள் வந்து அவர்களை தனி மனிதராக பாவித்து வழிபடவில்லை, அவர்களை இறைவனாக பாவித்து. அருமானுடைய வினாவளை மீண்டும் வாசிக்கின்றேன். ஒருவர் தாம் பிறரை வணங்கும் வணக்கத்தை எப்படி புத்தி பண்ணல் வேண்டும்? சைவ வினாவிடையிலே கேட்கின்றார் குரு சங்கம் அவையிலே. இவ்வணக்கம் இவருக்கு அன்று, இவரிடத்து வேறற நிற்கும் சிவபெருமானுக்கேயா. இஸ் நாட் ஃபார் ஹிம், இஸ் ஃபார் த லார்ட் சிவா, ஹூ இஸ் ரிசைடிங் இஸ் ஹிஸ் சோல் அஸ் த லார்ட் ஆஃப் தி சோல் என்று புத்தி பண்ணல் வேண்டும். அப்படி செய்யாதவர் அவ்வணக்கத்தால் ஆகிய பயனை இழப்பர். அதான் குமாரமலி.
1: நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். மிக அருமையான கேள்வி. வணக்கம்.
4: வணக்கம், நான் சிவகுமார் ராயகிரன்.
1: சொல்லுங்க.
4: இந்த கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப வந்து நாளுகள் கோள்கள் சாதாரண அறிவறி ஆன்மீகத்தில் இருக்காக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளுகள் கோள்கள் சுவாமி விவேகானந்தர் சொல்றார், அது வந்து அங்க இருந்து முன்னோக்கி கொண்டு போகணும். நாளுகள் கோள்கள் இருந்து சடங்கு சம்பிரதாயத்தில இருந்து சுவாமி விவேகானந்தர் சொல்றார். அப்ப வந்து இப்ப கூடாத நாள் என்று சொன்னாலும் கோயில பூசைகள் நடக்குது தானே? கூடாத நாள் நாளன்றா நாங்க வீட்டை வச்சு கும்புறோம் தானே? அப்ப அவனை எண்ணாத நாள் வாழாத நாள். அப்ப அந்த நிலைமை அடைகிறது சுவாமி விவேகானந்தர் ராம நிலைமை அடைகிறதுக்கு எப்படியான தடங்களை நாங்கள் தாண்டி போவணும்? நன்றி, வணக்கம்.
0: நிறை வழிபாட்டுக்கு வந்து சாதாரண வழிபாட்டுக்கு இன்றைக்கு நாள் கூடாதுன்னு நான் வழிபாட விடுறதுண்டு இல்லை. எல்லா நாளுமே வழிபாடுகள் உண்டு. ஆனால் சில நாட்களில் சில காலங்களில் செய்யும் வழிபாடுகளுக்கு விசேஷ பலன்கள் உண்டு. அதுதான் அங்கே இருக்கின்ற முறை. அந்த அதிகூடிய பலன்கள் அல்லது விசேஷ பலன்கள் இருக்கின்றன. அதைத்தான் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆனால் அதற்காக இந்த நாள்கோள் பார்த்துத்தான் வழிபட வேண்டும் என்று இல்லை. அதாவது நாள்கோள் வந்து எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே சில விடயங்களை செய்வதற்கு அந்த நாள்கோள்கள் பயன்படுகின்றன. அதைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த சொல்லுவார்கள், இந்த சோதிடத்திலே வந்து பல விடயங்கள் இருக்கின்றன. அப்போ பல விடயங்கள் எடுத்துக்கொண்டால், இப்போ நாங்கள் சும்மா இன்றைக்கு சனிக்கிழமை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்றெல்லாம் சொல்லுகின்றோம் நாங்கள். அப்போ ஆனாலும் கூட இது எங்களுக்கு தேவை. இப்போ கோள் கிரகங்கள் எம்மைக்கு நல்லதே செய்யும் என்று சொன்னதார் சம்பந்தர் சொன்னார். யாருக்கு நல்லது செய்யும் என்று சொன்னார்? அடியாருக்கு நல்லது செய்யும். நாங்கள் அடியார்களா? அதை முதல் பார்க்க வேணும். அப்படி என்றால் நாங்கள் ஆர் வி த ட்ரூ சர்வன்ஸ் ஆஃப் தி காட்? இஃப் யூ ஆர் ட்ரூ சர்வன்ஸ் ஆஃப் தி காட், ஆல் தீஸ் பிளானட்ஸ் வில் டூ த பெஸ்ட் ஃபார் அஸ். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே. பாம்பிரண்டுன்றது இங்கே சாயாக்கிரங்களாக

0: கிரகங்களும் நளியும் கோல் இது எண்ணி குறிப்பரோ, இதெல்லாம் எங்களை தாக்குகின்ற கிரகங்கள் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் என்று சொல்லி நெப்பார்களோன்னு சொல்றாரு. ஆனால் இதே சம்பந்தர் இந்த தோழியே இந்த வேயுறு தோழி பங்கன் என்ற கோளர் பதிகத்திலேயே ஏதது ஆகாத நாளெண்டும் சொல்லியிருக்கிறார். ஒன்பதொன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்கள் அவைதாம்.
1: ஒன்பது
0: ஒன்பது ஒன்று ஏழு பதினெட்டு ஆறு, இது நட்சத்திரங்கள். இத்தனையா நட்சத்திரங்கள் வந்து ஆகாத நாட்கள் என்று சொல்றது. அப்ப அந்த நாள்கள் எல்லாம் கூட நல்லவையா இருக்க வேண்டும். ஆகாத நாள்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது தானே, அவனுடையத்தானே அப்படி சொல்லி இருக்கின்றார். கிரகங்களுக்கு பலன்கள் உண்டு. இப்ப எங்களுடைய தேவாரங்கள்ல கிரகங்களுடைய பலன்களை சொல்லுகின்ற பொழுது அங்க பின்னுக்கு வருகின்றது. அந்த சுந்தருடைய தேவாரம் பார்த்தால் மகத்திற்புக்கதோர் சனி என காணாய். அப்ப சனி வந்து மகர ராசி, மகரம் மகர ராசியிலே சனி வருகின்ற காலம் பலம் பொல்லாத காலம், தனி மனுஷருக்கு மட்டுமில்லை உலகத்துக்கும். அப்படி ஒரு சனி மேலே நீ இருக்கிறாய் எனக்கு ரவணை பாடுகின்றார்
1: சுந்தரர்.
0: சுந்தரர் இதையே சம்பந்தர் பாடுகின்றார். விலங்கல் அமர் புயன் மறந்து மீன் சனி புக்கு, மகரம் என்றது சுறாதானே, அப்ப மீன் சனி புக்கு, அந்த சுறா இருக்கிற அந்த மகர ராசிக்கு மீன் சனி போற நேரத்தில், சனி புகுந்த நேரத்தில் ஊன் சலிக்கும் காலம்தானே, உடலெல்லாம் நொந்து மக்கள் எல்லாம் கஷ்டப்படுற அந்த கொடுமையான அந்த காலத்துல கூட பன்னெண்டு வருஷத்திற்கா வரும், பன்னெண்டு இல்லை முப்பது வருஷத்துக்குறக்கா வரும், ரெண்டரை வருஷத்துக்கு. கலங்களிலா மனப்பெருவன் கையுடைய மையர் வாழ்களுமலமே, திருக்கலமலத்தில் அதை அந்த நேரத்தில் கூட வெரி அன்ஷேக்கபிள் ஃபெய்த் அண்ட் மைண்ட், கொள்கை பிடிப்பும் கொள்கை சான்றும் உள்ள அந்த பிடிப்புடைய மக்கள் இருக்கிறார்கள். இந்த மகர ராசியிலே சனி போகிற அந்த கஷ்டமான காலத்திலே கூட அவர்கள் தங்களுடைய கொள்கையிலிருந்து பக்தியிலிருந்து வேறுபடுவதில்லை என்று சம்பந்தர் சொல்கிறார். அப்போ மகர ராசியில் சனி போவேக்க தீங்கு வரும் என்று சம்பந்தரும் சொல்லியிருக்கிறார், சுந்தரனும் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்குதானே அதில் இருந்து. அதே மாதிரி அவர்கள் பிறக்கின்ற பொழுது நல்ல காலம் உள்ளது என்று இருக்கின்ற இல்லையா, சிவஞான சித்தியாரில் இருக்குது. அவர் சொல்கிறார் என்னென்று வேதங்கள் உண்மை என்று சொல்கிறது என்று சொன்னால், வேதங்கள் எல்லாம் உண்மையான ஒரு சான்று சொல்கிறார். வேதம் உண்மையான என்று கேட்டால் சோதிடம் வேதத்தில் ஒரு பகுதி, இந்த சோதிடத்தை பார்த்து வருகிறதை முன்னமே சொல்லுகிறோம், அது நடக்கிறதும் பார்க்குறோம். ஆனவுடையாலே சோதிடம் உண்மையாக இருக்கிறவுடையினாலே இந்த வேத நூல்களும் உண்மை. பழுதிலா மறை கண்ட நூல் பழுது இன்றி உண்டது பாரின் மேல், பழைய வேத நூல்கள் எல்லாம் ஒரு பழுதுமில்லாத நூல்கள் இந்த உலகத்தில். மொழிவர் சொல்லுவார்கள் சோதுட முன்னி, சோதிடத்தை பார்த்து இன்னது முடியும் என்பது முன்னமே, இன்னதுதான் நடக்க போகுது என்று முந்தியே சொல்லுவார்கள். அழிவில்லாதது கண்டனம் அவை, அது அப்படியே நடக்கிறத பார்க்கிறோம். ஆனபடினாலே ஜோதிடத்தில் சொல்றது நடக்கும் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்ட உண்மைகள் அதை விட பெரிய உண்மைகள் அல்லோ. அதனால இந்த ஜோதிடத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை எதிர்த்து சொல்லுவதில்லை. இது எங்களுக்கெல்லாம் ஏற்றதில்லை அல்லது எங்களுக்கு பொருத்தமில்லை என்று எல்லாம் சொல்ல முடியாது. ஜோதிடத்துக்குரிய பலன்கள் உண்டு. நாங்கள் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டு வர, சிவ இறை சேவையில் ஈடுபட்டு கொண்டு வர, அதனுடைய பலன்கள் எங்களுக்கு நலிந்து கொண்டு போகும். அதான் ஒரே ஒரு வழி.
2: நின்று நேரம் காத்திருக்கின்ற ஒரு நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: ஆமாம்,
3: பிள்ளையார
2: வணங்கும் போது
0: மாறி குட்டினாலும் அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுல மூன்று தரம் குட்ட வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆறுமுகாவளத்தனுடைய சிவாலய தரிசன விதியிலேயே வழிபடுகின்ற பொழுது பிள்ளையாரை மூன்று தரம் குட்டி கும்பிட வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கின்றார். ஆனால் சில ஆகமங்களிலே ஐந்து தரம் குட்டி கும்பிட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதுல இது வந்து ஒவ்வொருதருக்கு மூர்த்தியான இருக்கின்றது. உதாரணமாக விக்னேஸ்வரரை தரிசிக்கும் பொழுது யாது செய்தல் வேண்டும். ஆறுமுகாவற்ற சைவவினாவிடம் முட்டியாக பிடித்த ரெண்டு கைகளினாலும் நெற்றியிலே மூன்று முறை குட்டி, அப்ப நேரதான் குற்றம். வளக்காத இடக்கையினாலும் இடக்காதை வலக்கையினாலும் பிடித்து கொண்டு பிறகுதான் கிராஸ் பண்றோம், மூன்று முறை தாழ்ந்து எழுந்து கும்பிடல் வேண்டும். இதுதான் முறையாக சொல்லப்படும். எது
3: ஒன்பதரம் குற்றது பிள்ளையா?
0: விளங்கல.
3: ஒன்பது தடவை குற்றது பிள்ளையா?
0: அப்படி என்று இல்லை, மினிமம் இது சொல்லி இருக்குது. உங்களுக்கு மூன்று தரம் சொல்லி இருக்கிறது, ஐந்து தரம் குட்ட வேணும் என்று நான் நினைக்கிறேன். காரணமா காமிகாமத்தில் இருக்கின்றது. அதே மூன்று முறை அல்லது ஐந்து முறை, மூன்று முறை மினிமம் இதுல
2: வணக்கம்.
4: வணக்கம் ராஜ்குமார்.
2: நிறைய நேயர்கள் இருக்கின்றார்கள்.
4: வணக்கம் ரெண்டு பேருக்கும்.

0: இந்த கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம்.
1: சொல்லுங்கள்.
0: நல்ல நல்ல விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கோம்.
1: கேள்விய கேளுங்கள் நேரடியாக.
0: உண்மையிலே என்ன சொன்னால், இப்ப எங்களுடைய நாட்டிலே நடக்கின்ற அந்த பூச முறைகளுக்கும் அங்க நாங்கள் போய் வணங்க இருந்த முறைகளுக்கும் இப்ப இங்க வெளிநாடுகளில் வந்த முறைகளுக்கும் சில மாற்றங்களை நான் காணுகின்றேன். என்ன சொன்னால், ஒவ்வொரு கோயில நாங்கள் ஊர்ல போய்க்குள்ள வந்து இப்ப எங்கள்கிட்ட 5-10 கையில காசு இருக்கோ இல்லையோ போய் ஆலயத்தை வணங்குறதுக்கு மனத்திலே எந்த விதமான கலங்காம இல்லாம போய்கொண்டிருந்தவர்கள் பத்தர்கள், அடியார்கள். இப்ப இங்க வந்து சில பேர் கோயிலுக்கு போயிருக்கேன்னு கேட்டோன்னு காசு இல்ல போறதுக்கு சொல்லுகின்றார்கள். அதை கேட்டோன்னு ஏன் காசு ஆலயத்தை போய் வணங்கணுங்க இல்ல அங்க போனோன்னு பாத்து கொண்டிருப்பேன் நாங்கள் அரிசியில துண்டு எடுக்கிறோமா அதை எடுக்கலையான்னு சொல்லி பாத்து கொண்டிருப்பேன். அப்ப எடுக்காம நாங்க போய் கும்பிட்டு தன்னோட பூஜை கொண்டு அதுக்கு பிரசாதத்தை அடியாதுல கொடுக்கற புக்கிகளையோ அண்ணாத்திரியாலும் எடுத்து கொண்டு வந்தாலே அது ஒரு நம்ம அகங்களை பாக்குற மாதிரி சில பேர் கதைக்கிறேன். அதாலதான் நாங்கள் கோயிலுக்கு போயில்லை என்று சொல்றத நான் கேள்வி கேட்டிருக்கின்றேன். அப்ப இதெல்லாம் அந்த மனதில் இருக்கின்ற பிரச்சனை எல்லாத்தையும் இருக்கிறதுக்கு இந்த ஆலயங்களை வழிபடுத்தி கொண்டிருக்கிற நிர்வாகமோ இல்லாட்டி முதலாளிமாரோ இல்லாட்டி அந்த பூசகர்களோ இதுக்கான ஒரு வழியை தேடுறதுக்கு என்ன செய்யலாம் நீங்க நினைக்கிறீங்க?
1: நல்ல ஒரு கேள்வி. முதலாவதாக எங்களுடைய வெளிநாடுகளில் பல ஆலயங்களுக்கும் சென்று வந்திருக்கின்றேன், இங்கேயும் சென்று வந்திருக்கிறேன். இன்னும் ஒரு ஆலயத்திலேயும் நுழைவு கட்டணம் என்று எண்ணம் வரவில்லை. இந்த ஒரு ஆலயத்திலேயும் நீங்கள் உள்ளே சென்று இறைவனை பூஜை நேரத்தில் வழிபடுவதற்கு கட்டணம் கேட்பதாக எந்த ஆலயத்திலும் இல்லை. அப்படி இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு உள்ளே நுழைந்து வழிபடுவதற்கு கட்டணம் கேட்கின்றார்கள் என்று. ஆனால் இது கூட ஜூதர்களுடைய கோயில் இருக்கின்றது. என்னுடைய உறவுக்காரர்களே ஜூத திருமண முறையாக வந்திருக்கின்றார்கள். அவருடைய கோயிலே அவர்கள் மாதம் மாதம் அதை $200-300 கட்டுகிறார்கள். அந்த அந்த அவருடைய கோயிலில் போய் வழிபடுவதற்கு அவர்கள் மெம்பர்ஸ். அந்த யூதர்களுடைய கோயில் என்ன ஹெனுக் என்ன பேர் சொல்லுவார் மறந்து விட்டேன், அது வருகிறதில்லை. அந்த கோயிலுக்கு போவதற்கு அந்த மெம்பர்ஸாக இருக்க வேணும். மெம்பராக இருப்பதற்கு மாதம் மாதம் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் போகுது, அது இன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டாலர்ஸ். அப்போ கேட்டேன், ஏன் அப்படி என்று சொன்னார்கள். வி நீட் மணி டு மெயின்டைன்ட். உள்ளுக்கு வந்த கட்டிடங்கள் அப்படி இருக்கின்றன, பளிங்கு கற்கள், வழிபாட்டு முறைகள் அப்படி இருக்கின்றன. ஒன்று. இரண்டாவதாக அங்கே வழிபடுகின்ற அங்கே குருமார்கள் வந்து எத்தனையோ பேர், எத்தனையோ கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ், ஏரோனெட்டிக் இன்ஜினியர்ஸ், பைலட்ஸ், அப்படியான ஆட்கள் எல்லாம் தங்களுடைய தொழிலிலே இருந்து அங்கே போய் இஸ்ரேலுக்கு போய் அங்கே போய் அந்த படிப்பை 6 வருஷம் 4 வருடம் இருந்து படித்து அதன் பிற்பாடு இங்கு வந்து அந்த போதிக்கின்ற தொழிலை செய்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்குரிய கட்டணம் கொடுக்க வேண்டும், வேதனம் கொடுக்க வேண்டும். ஆனபடினாலே இப்படி செய்கின்றோம். அப்போ நான் கேட்டேன், இந்த காசு இல்லாதவர்கள் வழிபட முடியாதா யூதர்களே? அவர் சொன்னார், வழிபடலாம், ஆனால் ஒரு நல்ல தினம் என்று சொன்னால் அங்கே வழிபட முடியாது, ஏனென்றால் அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்படி தினங்கள் இல்லாத நாட்களிலே அவர்கள் வந்தால் அவர்கள் கரிசனையோடு ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். இதுதான் அங்கே இருக்கின்ற நிலைமை. அதனால இந்த மற்ற இதுகளையும் பார்க்க வேண்டும், அவர்களுடைய நிலைமை பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, அங்கே போனவுடன் அங்கே ஆலயத்துக்கு போகின்ற பொழுது பிரசாதம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டால் விபூதி, சந்தனம், குங்குமம், அதுதான் பிரசாதம். அப்போ ஆலய குருமார் தந்தால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களால் இருந்தால் ஏதாவது இருக்கிறதை பணமாக கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஆலயத்திலேயே ஒரு சேவை செய்யலாம். அது ஒரு குப்பையை கூட்டி போடலாம், ஒரு கார்பேஜ் பின்னி அங்கால கொண்டு வைக்கலாம், அல்லது அலுவலகத்திலே அல்லது பூஜகரிடம் போய் ஐயா இன்றைக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு உங்களை உடம்பாலயலமானது செய்யலாம். அதுவும் நீங்கள் செய்கின்ற சேவை. அதுவும் செய்யாமல் எடுத்துக்கொண்டு வந்தால் தான் சொல்லுவார்கள் சிவன் சொத்து குலநாசம். அது ஒன்று இருக்கின்றது. அப்ப அது ரெண்டாவது. மூன்றாவது, எங்களுக்கு உள்ளே இருக்கிறது, இது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறதல்ல, அல்ல ஒரு கல்யாண வீட்டுக்கு போறதில்ல. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், நான் இந்த பரிசு கொண்டே கொடுக்கவில்லை, இது கொண்டே கொடுக்கவில்லை என்ன, இது ஆண்டவனிடம் போகின்றோம். ஆகவே எங்களுக்குள்ள தாழ்வு நினைப்பானே, அவர்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இவர் என்ன போடுகிறார், அவர் என்ன போடுகிறார் என்று சொன்னார். நானெல்லாம் ஆலய வழிபாடெல்லாம் செய்வோன்றிருக்கிறேன். பொதுவாக போய் அர்ச்சனை டிக்கெட் எடுத்து அர்ச்சனை செய்வது குறைவு. ஆனால் ஆலயத்துக்கு போனால் என்னாலான பங்களிப்பை நான் ஏதோ ஒரு விதத்திலே உண்டியல்லையோ ஏதோ எல்லாம் கொடுத்து விடுவேன். அதுக்காக இன்னி ஒருத்தரும் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி எனக்கு படுவதில்லை. அப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ என்று நான் பார்ப்பதும் இல்லை. அதுதான் நடப்பது. அதனால இந்த தயக்கங்கள், இந்த சாட்டுக்களை விட்டு இந்த ஆலய வழிபாடு நான் சொன்னேன், எல்லா உலகங்கள் அண்ட தொகுதிகள் எல்லாம் இருக்கின்றன, கூடானு கோடி உலகத் தொகுதிகள் இருக்கின்றன. இந்த பூமியிலேயே மட்டும்தான் ஆலய வழிபாடு உண்டு. சுவர்க்கத்திலேயும் இல்லை, சிவலோகத்திலேயும் இல்லை, வைகுந்தத்திலேயும் இல்லை, பிரம்மலோகத்திலேயும் இல்லை. இந்த பூமியிலே தான் ஆலய வழிபாடு உண்டு. இந்த பூமி சிவனுய கொள்கின்றவாறென்று நோக்கி அயன்பிறு பெருதவும் மலரவன் ஆசைப்படவும் என்று வருகின்றது.
2: அப்படி அந்த பூமியிலே தான் இந்த ஆலை வழிபாடு இருக்குது. அது உங்களுக்கு அது மிகவும் முக்கியமான ஒன்று. அதனுடைய தயக்கம் இல்லாமல் போய் வழிபடுங்கள். எங்களால் இயன்றதை கொடுத்து வழிபட வேண்டும். ஆனால் இயன்றதை கொடுப்பதற்காக ஆலயத்தை போகிற பொழுது சில பேரை பார்த்தால் சில்லற காசு இருக்காண்டு சேஞ்ச் எடுத்து கொண்டு போவார்கள். அது தப்பு. அந்த காலம் எல்லாம் மலையேறி விட்டது. அரைச்சதத்துக்கு சீனியும் அரிசியும் போன காலம் எல்லாம் போயிட்டுது. அது இன்றைக்கு கோயிலுக்கு போகிறதுக்காகவே சில்லறை காசு போட்டுக்கொண்டு வழக்கத்தை விட்டு உங்களுடைய வருமானம் உங்களுடைய நிலைக்கு தகுந்தபடியாக நீங்கள் கொடுக்க வேண்டும். மற்றது ஆலயங்களுக்கும் தேவைகள் உண்டு. அந்த கட்டிடத்துக்கு வாடகை இருக்கின்றது, மற்றது அல்லது மோட்கேஜ் பணம் இருக்கின்றது, ஹீட்டிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்கின்றது, கேஸ் செலவு இருக்கின்றது, அங்கே இருக்கின்ற அவர்களுக்கு வேதனம் கொடுக்க வேண்டும், அதை நடத்த வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும், திரவியங்கள் இருக்கு. இது எல்லாம் அவர்களுக்கு அரசாங்கம் கொடுப்பதில்லை. அந்த காலத்தில் அரசு கொடுத்த மாதிரி கொடுப்பதில்லை. இங்கே இருக்கிற பெரிய தனவந்தர்கள் நாங்கள் போய் அங்கே இருந்து இந்தாங்கோ இந்த ஆலயத்துக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம் என்று செய்வதும் இல்லை. அவையெல்லாம் எங்களிடம் தான் நம்பி இருக்கின்றன. சிறு துளி பெருவெள்ளம். உங்களால் இயன்றுமானதை கொடுத்து மனதார கும்பிட்டு வழிபடுங்கள்.
3: சில ஆலயங்களில் நான் கேள்விப்படுகின்றேன், 87,000 டாலர்கள் ஒரு மாதம் தேவைப்படுகிறது அந்த ஆலயத்தை நிர்வகிப்பதற்கு.
2: நிச்சயமாக நான் நினைக்கிறேன் ஒரு ஆலயம் நடப்பதற்கு ஆக குறைந்தது 100,000 தேவைப்படும். 80,000 வரை குறைவுண்டுதான் சொல்ல வேண்டும்.
3: நான் கேள்விப்பட்ட ஆலயங்களில் இருந்து பார்க்கிற போது மிக அப்படி இருக்கிறது என்பது உண்மை. அவை என்ற மிக சிறப்பான இந்த பதில்களை தந்து உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம் டாக்டர். வணக்கம்.
2: நன்றி. வணக்கம். ஓ

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ചന്ദ്രശാകിജി ഘൻവിതേ ദ്വിജവരൈ സംസേവിതേ ശാശ്വതേ സൗഖ്യാപാദിനി ഖേദഭേദിനി സുധാസാരൈ ഫലൈർദീപിതേ ചേതപക്ഷിജി കാമണേ ത്യജ വൃഥാ സംസാരമന്യൈരലം നിത്യം ശങ്കര പാദപത്മയുഗളീ നിടേ വിഹാരം കുരു. അകിർണ നഗരാജിഗന്തി വിഭവൈ ഉദ്യത് സുധാവൈഭവൈ ആദൌ തേ ബിജ പത്മരാഗലലിതേ ഹംസവ്രജൈ ആശ്രിതേ നിത്യം ഭക്തിവധൂഗണൈച്ച രഹസി സ്വേച്ഛാവിഹാരം കുരു. സ്ഥിത്വാ മാനസ രാജഹംസ ഗിരിജാനാഥം ഗ്രിസൗധാന്തരേ. ശംഭുധ്യാന വസന്ത സംഗിനി ഹൃദ രാമേഘ ജിർണ ചദാ ശ്രദ്ധാ ഭക്തിലതക്ഷടാ വികസിതാ പുണ്യപ്രവാലശ്രിതാ ദിവ്യന്തേ ഗുണകോരകാ ജപവച പുഷ്പാണി സദ്വാസന ജ്ഞാനാനന്ദ സുധാ മരന്തലഹരി സംവിത്ഫലഭ്യുന്നതി. ശിവാനന്ദഹരി സ്തോത്രമും പ്രകരണമും. ഇതില് 45 ശ്ലോകം വരയ്ക്കും പാത്തിരിക്കും. മനസ്സ് പലവിധങ്ങളാ ചൊറ മനസ്സ് ശിവനിടത്തില് ചേർത്ത് വയ്ക്കണം. അപ്പത്താൻ ഇന്ന മനുഷ്യനക്ക് ക്ഷേമം ഏർപ്പെടും. മനയേവ മനുഷ്യാണാം കാരണം ബന്ധമോക്ഷയോ. ബന്ധത്തക്കും കാരണം മനസ്സത്താൻ, മോക്ഷത്തക്കും കാരണം മനസ്സത്താൻ. മനസ്സാണത് വിഷയങ്ങളിൽ ചേർത്ത് വെച്ചോമേയാനാൽ മനുഷ്യനുക്ക് സംസാരം വളരുകിറത്. മറുപടിയും തുൻപങ്ങൾ ഇൻപങ്ങൾ മാറി മാറി വന്നുകൊണ്ട് ഇതൊക്കുള്ളിയേ ചുറ്റിക്കൊണ്ടിരിക്കാൻ. ആനാ എപ്പോഴും ഇവനുടേ മനസ്സാണത് ശിവനുടേ പാദങ്ങളിൽ ചേരുകിറതോ അപ്പോഴത് അവനുക്ക് വേദാന്ത വാക്യജന്യ ജ്ഞാനം വന്ന് മറുപിരവ് ഇല്ലാതാണ് ഉയർന്നതാണ് ഒരു മോക്ഷം വീടുന്ന് ചൊല്ലക്കൂടിയതാണ്. അந்த மோட்சமானது இவனுக்கு கிடைக்கிறது என்று சாஸ்திரம் சொல்றது. யுக்தியும் அப்படித்தான். ஏன்னா மனுஷனுக்கு ஜென்மா எதனால வருது? ஜென்மா வந்ததுனால தானே துன்பங்கள் எல்லாம். சரீரம் இருக்கப்படுறதுனாலே நமக்கு இன்பமோ துன்பமோ. சரீரமே இல்லாத சந்தர்ப்பத்தில் ராத்திரி தூங்கும் சமயத்தில் நமக்கு இன்பமும் துன்பம் ஒன்றும் தெரியல. எழுந்துட்டு வர ஆனந்தமான நிறைய அனுபவித்தோம் எனக்கூடியதான ஞாபகம் மட்டும்தான் வருகிறது. ஆகையால் சரீர சம்பந்தம் எப்பொழுது இல்லையோ அப்பொழுது அவன் ஆனந்தமா இருக்கான். சாஸ்திரமும் இதுதான் சொல்றது. அசரீரம் பாவசந்தம் ந பிரியா பிரிய ஸ்புருஷதா. சரீர சம்பந்தம் இல்லாத போனால் இவனுக்கு இன்பமோ துன்பமோ இந்த விவகாரம் இல்லை. ஆனா ஆனந்த பெருக்கு ஆனந்த நில அவருடைய சுரூபம் ஆனந்த விக்கிரமா இருக்கான்னு சொல்றார். அப்படிப்பட்டதான சரீர சம்பந்தம் இல்லாம இருக்கணுமே ஆனால் சரீரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான புண்ணியபாபங்களை அழிக்கணும். புண்ணியபாபங்களை எப்படி அழிக்க முடியும்? தனியாக நம்ம பாபத்தை நிறுத்தி புண்ணியத்தை பண்றதுனால பாபத்தை அழிக்க முடியாது. ஏன்னா புண்ணிய பலம் வேறு, பாப பலம் வேறு. பாபத்தினுடைய பலம் துன்பம், புண்ணியத்தினுடைய பலம் இன்பம். இது வந்ததுனால அதை செட் ஆஃப் பண்ண முடியாது. சரி, புண்ணியம் தானே வருது அப்படின்னா புண்ணியத்தினாலேயும் மறுபிறவி வரலாம். எவ்வளவுதான் உயர்ந்ததான நிலை இருந்த போதிலும் சரீரம் இருக்கிற பதியம் தான். பணக்காரனா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், டாக்டரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் வியாதி உண்டு. டாக்டருக்கு வியாதி வராது என்ன? ஆனா நமக்கு வியாதி வந்தா படுத்துக்கலாம், அவர் டாக்டருக்கு வியாதி வந்தா படுத்துக்க கூடாது. அது பண்ண முடியும். என்ன, நாலு பேர் மச்சு அடிச்சுட்டு இருப்பா விவகாரம் அப்படின்னு. அப்படி புண்ணியம் இருந்தாலும் அது ஒரு விதமா சிரமம் தான். ஒன்னும் இல்லாம இருக்கிற நிலைதான் ஒரு மனுஷன் அடைய வேண்டும். அப்படிப்பட்டதான நிலைக்கு காரணம் ஞானம் ஒண்ணுதான். அந்த ஞானமானது சிவானுகிரகத்தினால ஈஸ்வரானுகிரகாதேவ பும்சாமத்வைத வாசனா மகாபய கிருதத்ராடா த்வித்ராடாம பஜாயதே அப்படின்னு. அந்த புண்ணியம் பண்ணி சிவானுகிரகம் இருந்தால்தான் கிடைக்கும். அதுக்காகத்தான் சிவஸ்துதியானது பண்ண வேண்டியதாக இருக்கு. பரமேஸ்வரனிடத்த மனசே லயத்தை அடையணும்னு பிரார்த்திச்சிருக்க. அந்த மனசை என்னது ஒரு பட்சியா சொல்லி, ஏ பட்சியே சந்தஷ்டாக்கி சிகன்வித்தே. ஒரு மரம் இருக்கு, அந்த மரமானது எப்படி இருக்கு? கிளைகள்லாம் வேதங்கள், வேத சாக்கைகள் எனக்கூடியதான கிளைகள். பல கிளைகள் இருக்க, ஆனா அந்த கிளைகளுக்கு எல்லாத்தை விட உச்சியா நேரம் மேல போகக்கூடியதான ஒரு கிளை இருக்கு. அது என்னது? வேதாந்தம் எனக்கூடியதான கிளை. சிகான்விதே த்விஜவரை சம்சேவிதே, நீர் ஒத்தர் மட்டும் இல்ல, பல பறவைகள் அதை சேவிச்சுட்டு இருக்கு. அந்த பட்சிகளுக்குள்ள மேலையும் கீழையும் எத்தனையோ பறவைகள் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மரமும் சாஸ்வதமா இருக்கு. ஏதோ கொஞ்ச நாள் இருக்கு சார், 1000 வருஷம் இருக்கு, அது போய் போயிடும்னு பட்டு போயிடும்னு இல்ல, சாஸ்வதமா இருக்க, ஞானம் வந்தா தான் போகும். அப்படி இந்த மரமும் சௌக்கியத்தையும் கொடுக்கறது, துன்பத்தையும் போக்கடிக்கிறது, இன்மையும் கொடுக்கறது, துன்பத்தையும் போகுது. வெறும் துன்பம் போனா மட்டும் போற மூட்டை சுமந்துட்டு இருக்கான், அந்த மூட்டையை கீழே இறக்கி வச்சேன்னா அபாடாங்கிறான், அது சுகம் இல்ல, துன்பம் போச்சு, துக்காபாவம் தான், நிஜமான சுகம் இல்ல. நிஜமான சுகம்ங்கிறது அது வேற, அவன் இன்பத்தை அனுபவிக்கணும், அப்பத்தான் சுகம். துக்காபாவமே சுகமாகாது. எனக்கு ஏழ்மை இல்லை சார், ஆனா காசும் இல்லைன்ட்டா, கடன் ஒன்றும் இல்லை, ஏதோ அண்ணெண்ணிக்கு போயிட்டு இருக்கேன்னு அது வசதி இல்லை, கொஞ்சம் மிச்சமும் காசு இருக்கணும். அப்படி இந்த சிவா இதானது எப்படி கொடுக்கறது? இவனுக்கு சுகத்தையும் கொடுக்கறது, துன்பத்தையும் போக்கிறது. சுகாசாரை பலை திப்பியதே, இந்த மரமானது சுதாசாரைஹி பலைஹி, அமிர்தத்தோடு கூடியிருக்கக்கூடியதான அழகான திதிப்பான பலன்களை கொடுக்கிறது. இப்படிப்பட்டதான மரத்துல ஹே சேதமணே சேதப்பட்சி காமணே, பட்சிகள் உயர்ந்ததான ஒரு பட்சியா இருக்கேப்பா, தியஜ விருதா சஞ்சாரம் அந்நிரலம், அனாவசியமாக மற்ற மரங்களுக்கு இங்கேயும் எங்கேயும் ஓடுறதை நிறுத்தி விடுங்க. மனசானது ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறது. வேதாந்தத்துக்கு போவோமா, பீச்சுக்கு போவோமா, இங்கே வேற எங்கேயாவது போவோம்னா அங்கெங்கும் போகணும்னு நினைக்கிறது மனசு. வேண்டாம், இந்த சிவ தியானத்துக்கே வாங்கோ. சுவிருதா சஞ்சாரம் அந்நேரலம், நித்யம் சங்கர பாத பத்மயுகலி நீடே விஹாரம் குரு. இந்த வரத்துல பகவான் சங்கர பாத பத்மம் எனக்கூடியதான அழகான ஒரு நீடம் இருக்கப்ப, ஒரு கூடு இருக்க, அந்த கூட்டுல ஆனந்தமாக சுத்தி கொண்டே இங்கேயே இருங்க, வேற எங்கேயும் போக வேண்டாயே. சங்கர பாத பத்ம யுகலி நீடு, அப்படி அந்த நீடத்துல என்ன, அந்த கூட்டுக்குள்ள பொன்னிலையானால் அங்கே பரமேஸ்வரன் இருக்கார். நமக்கு உள்ள நோக்கி பாருன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன, உங்க இதயத்துக்குள்ள பரமேஸ்வரன் இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதயத்தை அர்ஜுன திஷ்டதி, உள்நோக்கி பார்த்தேனால் அவரை பார்க்கல. பரமேஸ்வரன் உள்ள பூந்திருக்கார், பூந்திருக்கார் என்று வேதங்கள் சொல்றதுக்கு பரம தாத்பரியம் என்ன, உள்நோக்கி பார்த்தீங்களையானால், இதயத்துக்குள்ள தியானம் பண்ணினீங்களையானால் அப்பரம்பொருளை நீங்க பார்க்கலாம். இதற்காக காசு செலவு பண்ணிட்டு சிரமப்பட்டு அங்கேயும் இங்கேயும் போகணும்னு நிர்பந்தம் இல்லை, இங்கேயும் நீங்க அடையலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல சொல்லியிருக்கு. அப்படி இந்த மனச ஒரு பட்சியாக சொல்லியிருக்க, உபனிஷத்துகள்ல சொன்ன மாதிரி துவாசு பர்ணா ரயிஜா சகாயான்னு ஒரு பட்சியா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு பட்சியா சொல்லி இங்கேயே இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரனை இங்க தியானம் பண்ணலாம், பார்க்கலாம், அதனால உயர்ந்ததான ஒரு பிரயோஜனத்தையும் அடையலாம் எனக்கூடியத போற ஸ்லோகத்துல சொன்னார். இப்பொழுது அதே விதமாகவே இந்த பரமேஸ்வரனுடைய திருவடிகள் என்கிறது ஒரு மாளிகை, அந்த மாளிகையில நீங்க ஹம்சமாக இருங்கோ அப்படிங்கிறார் இந்த மனசை. மறுபடியும் என்ன சொல்றார், மனசை தான் அட்ரஸ் பண்றார். ஸ்லோகங்கள் எல்லாம் நிறைய ஸ்லோகங்கள் மனசை பத்தி பேசுறது. ஏன்னா சமம் தமம் உபரதி சிகிச்சா ஸ்ரத்தா சமாதானம், மனசை அடக்கிறது என்கிறதான் மிக சிறந்ததான ஒரு செயல் மனுஷன் பண்ண வேண்டியது. மனுஷன் மனசை அடக்கினானேயானால் அதற்கு பிறகு எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். அந்த மனசை அடக்கிறது மட்டும் கட்டம், மீதி எல்லோரையும் அடக்கலாம், மற்ற மனுஷியால அடக்கலாம், காசு கொடுத்தியோ பயம் கொடுத்தியோ அடக்கலாம் நீங்க மனுஷியால, மற்ற சாதாரணமான பதார்த்தங்களை அடக்கலாம், வர உங்க மனசை உங்களால் அடக்க முடியல. என்ன வெகு நாட்களாக அதை விட்டுவிட்டேன், அது சொன்னபடி கேட்கறதுன்னு வழக்கப்படுத்துட்டேன். எப்படி மனம் போன போக்கில் தான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால இன்னைக்கு அவன் மனசை நிறுத்துன்னு சொன்னா அவனால முடியல, மனசை சொன்ன பயிற்சி கேட்க மாட்டேங்கிறது, அது அடம் முடிக்கிறது. ஆகையால் அந்த மனசை படைக்கிறதுக்கு பல உபாயங்கள் தேவை இருக்கு. ஜபம் ஒரு உபாயம், தியானம் ஒரு உபாயம், ஸ்தோத்திரம் ஒரு உபாயம், வேதாந்த சிரவணமானது ஒரு உபாயம், இப்படி பல உபாயங்களை கையாண்டு அந்த மனசை தானா நிற்கும்படி பண்ணணும். அதற்காகத்தான் இப்ப சொல்றாரு, மனசானது ஒரு ஹம்சம்னு சொல்றார். ஆகிர்ணே நகராஜ கண்டி விபவைஹி உத்யப் சுதா வைபவைஹி ஆதௌ தே பிஜ பத்மதா கதலிதே ஹம்சிதே நித்யம் பக்தி வதூகணை சரஹசி ஸ்வேச்சா விகா விஹாரம் குரு ஸ்தித்வா மனச ராஜஹம்ச கிரிஜா நாதங்கிரி சௌதந்தரே. ஏ ராஜஹம்சே, மனச ஒரு ராஜஹம்சம்னு சொன்னேன், ஹம்சம் ராஜஹம்சம். சாதாரணமாக ஹம்சம்னு சொன்னா நம்ம சன்னியாசிகளை ஹம்சாள் பரமஹம்சாள்னு பிரிக்கிறோம். ஹம்சாள் வேற, பரமஹம்சாள் வேற. பரமஹம்சாளுக்கும் ஹம்சாளுக்கும் என்ன வித்தியாசம்? அன்னபட்சி இருக்கே, பாலும் ஜலமும் கலந்திருந்தா அதை பிரிச்சு பாலை மட்டும் குடிச்சுட்டு ஜலத்தை விட்டு விடுறது ஹம்சம். ஆனா பரமஹம்சமா இருக்கிறது என்ன பண்ணும், பாலையும் ஜலத்தையும் பிரிச்சு தனித்தனியா பண்ணி ரெண்டையும் விட்டுவிடும், தானே எதையும் பருகாது. அதுக்குத்தான் பரமஹம்சம்னு பேர். இங்க இருக்கக்கூடியது ராஜஹம்சம், பரமஹம்சம். பரமஹம்சத்திலேயே எப்படிப்பட்டதான ஒரு பரமஹம்சம் இது, ரொம்ப உயர்ந்ததான ஒரு தத்துவம். மனசானது என் நிலைக்கு வரணும், நன்ன விஷயங்களை பருகி கெட்ட விஷயங்களை தள்ளிப்படுறதுன்னு முதல் ஸ்டேஜ். நல்லதோ கெட்டதோ எதையும் விட்டுவிட்டு தனியா சாட்சியா நிக்கிறது பார்த்தா அதுதான் உயர்ந்ததான நிலை. லாபாலாபோ ஜயாஜயோ, சுகமும் துக்கமும் ரெண்டையும் விட்டு பண்ணும், சாட்சியா பார்க்கணும். எது நடந்தாலும் சாட்சியா இருக்கணும். மனசுல ஒரு துன்பமோ ஒரு இன்பமோ வரப்படாது. ஒரு அட்டாச்மெண்ட் எதுலையும் இல்லாம இருக்கணும். வீட்டுக்குள்ள இருங்க, ஈஷிச்சுக்காம இருங்க, எதுலையும் இஷிச்சுக்க விடாது. ஓஹோ அது நடந்தா ஒரு சந்தோஷமா குதிக்கிறது, ஏ துன்பம் வந்தா ஒரே தரம் கீழே விழறது. இந்த ரெண்டும் பண்ணப்படாது, சாதாரணமா இருந்துருக்க கத்துக்கணும். அப்படி இந்த மனசுக்குமையானால் இனிமேல இந்த மனசுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை. அப்படி இருக்கிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதுக்காக என்ன சொல்றார், ஏ மனசு ராஜஹம்சனே நீ என்ன பண்ற, கிரிஜானாதாங்கிரே, ஒரு அழகான ஒரு சௌதத்துல ஒரு மேடையில இருங்கோ, அந்த மாளிகையில நீங்க இருங்கோ. இங்கேயும் அங்கேயும் ஏன் போறாள், உங்களுக்கு ஒரு மாளிகை தர, அந்த மாளிகையில நீங்க இருங்கோ அப்படிங்கிறார். மாளிகைன்னு எப்படி இருக்கணும், அது மாளிகைன்னா உபரிக்க இருக்கணும், ரெண்டு மூணு மாடிகள் இருக்கணும், அதுக்குள்ள எல்லாம் அழகான ஒரு தேஜஸ் தீபம் இருக்கணும், ஒரே இருட்டு அடிச்சுட்டு இருந்தா அதுக்கு மாளிகைன்னு பேர, உள்ள எல்லாம் நல்ல ஒரு ஒளி இருக்கணும், அது பூத் பங்களா மாதிரி இருக்கக்கூடாது. வெளியிலெல்லாம் பார்க்கறதுக்கு என்னன்னா பெயிண்ட் அடிச்சு பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், அதுதானே மாளிகைன்னு சொல்லுவோம். மாளிகைன்னா எப்படி இருக்கணும், உள்ள பிரகாசம் இருக்கணும், வெளியில பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், உள்ள நிறைய தீபங்கள்லாம் இருக்கணும், பல வரிசைகளாக இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், அங்கே நிற்கிறதுக்கு நம்ம வசிக்கிறதுக்கு வசதியா இருக்கணும். இவைகள்லாம் இருந்தால் ஆஹா மாளிகை எவ்வளோ நன்னா இருக்கு அப்படிங்கிறோம். அங்கே வந்து நிறைய பரிச்சாரக்காள் இருக்கணும், வேலை செய்யறதுக்கு நீ எந்த வேலை சொன்னாலும் அதை பண்ணுறதுக்காக பரிச்சாரக்காள் இருக்கணும், நல்ல மனுஷியால் அங்கே இருந்து கொண்டு நமக்கு எது வேணும்னாலும் பண்ணுறதுக்கு சகாயம் பண்ணுறதுக்காக மனுஷியால் இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் அதுக்கு மாளிகைன்னு வருது. நம்ம வீடுன்னு சொல்றோமே ஹவுஸ் ஹோம்ங்கிற பதில, ஹோம்னு என்ன இருந்தா நம்ம அங்கே இருந்தால் மனசுக்கு நிம்மதியா இருக்கணும், வசதியா மருந்து இருந்தால் போற நிறைய இடம் இருக்கு சார், நான் நிறைய இடம் தான் அதை பெருக்கி துவைச்சு நீட்டாக பண்ணி வச்சுக்கிறது அது ஒரு கட்டம். ரொம்ப குறுகலா இருந்ததே என்ன வச்சுங்களேன், இடம் போறலைங்கிறோம், இதுவும் கட்டம்தான் அதுவும் கட்டம்தான். ஆனால் எப்படி இருக்கணும், மனசுக்கு நிம்மதியா இருக்கணும், சாந்தமா இருக்கணும். அதே போல அங்க இருக்கிற எல்லா வேலையும் செய்யறதுக்கு மனுஷியால் இருக்கணும், உள்ளும் புறமும் பாக்குறதுக்கு அழகா இருக்கணும். இவைகளா இருந்தா ஆஹா நல்ல வீடு சார், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அப்படிங்கிற ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும்னா ஆனந்தமா இருக்கணும். உள்ள போனதுமே ஊரெல்லாம் சுத்திட்டு சுத்திட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள போனதா ஆபாடான்னு, அழகான ஒரு இடம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா இருந்தாலும் நம்ம மாசத்துல வந்து அந்த தரையில கட்ட தரையில ஒரு பாயை போட்டு படுத்துட ஆனந்தமா குறட்ட விட்டு தூங்குற சார். உமக்கு தான் அத்தனை விவகாரங்களுக்கு நேரம் அது இருக்கு, ஆனாலும் நம்மாமனு வந்ததை ஆனால் நாம் அங்கே கீழ்படுத்தா அந்த வழக்கம் ஆனந்தமாக தூங்குறது. அது விவகாரம் என்ன, இது நமக்கு ஒரு வசதி, ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது, ஒரு நிம்மதியை கொடுக்கறது. என்ன ஆகும் என்னமோ, கால்முறை எழுந்துக்கணுமே அது பண்ணணுமே, ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு எதை சொன்னாலும் செய்யறதுக்கு மனுஷியால் இருக்கா, சகாயம் பண்ணுறதுக்கு மனுஷியால் இருக்கா, தைரியமாக இருக்க ஒரு நமக்கு ஒரு கவலையும் இல்லை, ஒரு ஆனந்தமா இருப்போங்கிற ஒரு நம்பிக்கையில தானே, நம்பிக்கையோட ஆனந்தமா இருக்கணும்னு வீட்டுல. அதான் வீடுக்கும் மற்ற பதார்த்தங்களுக்கும் வித்தியாசம். அதே போலயே இங்க எப்படின்னு ஒரு அழகான சௌதமப்பா, இந்த சௌதத்துக்குள்ள எக்கச்சக்கமான நல்ல வெளிச்சம் இருக்கு, வெளியில பாக்கிறதுக்கு நல்ல பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்க, உள்ள பலவிதமான தீபங்கள்லாம் இருக்கு. அதோட மட்டுமல்ல நல்ல மனுஷியால் அங்க இருக்கா அதை பார்க்கணும். நம்ம எங்க இருந்தோம்னா அந்த இடத்துல நல்ல மனுஷியால் இருக்கணும். மனுஷியால் வந்து நம்ம மேல ஒரு அபிமானத்தோட இருக்கிறவா இருக்கணும். அபிமானத்தோட இருந்தாலே ஏனால் அவள் நடுவில் இருந்தா நமக்கும் ஒரு சந்தோஷம். மனுஷியாளுக்கு வேண்டியது அது என்ன இது என்னன்னு கிடையாது. உத்தியோகத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு பத்து பேர் இருக்கா, ஆனா பயந்து வேலை செய்யறது இல்லை, அபிமானத்தோட உங்களுக்கு பார்த்து எப்ப என்ன வேணும்னு கொடுத்து எது வேணும்னு கவனிச்சுண்டு உடம்பு சரியா இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஒரு அபிமானமா விசாரிக்கிற பார்த்தா அது கண்டாதான் மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம். எதற்காக நம்ம ஒரு குடும்பம்னு வச்சுட்டு இருக்கோம்? குடும்பம்னு ஆத்தக்காரே குழந்தைகள் இவெல்லாம் இருந்துட்டு இருக்கா, அம்மா அப்பா மாமியார் மாமனார் எல்லாம் ஒரு சந்தர்ப்பம் வருமையானால் எல்லாம் ஒண்ணு சேருவா. ரெண்டு மனுஷியால் இருந்தா மூணு அபிப்பிராயம் இருக்கும், அது வேற. இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அபிமானம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, ஒரு பற்றுதல்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, அதனாலதானே மனுஷியால் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா. அதானே எதிர்பார்க்கிற மனுஷியாலும். ஆகையால் இங்கேயும் என்ன, நல்ல எண்ணம் இருக்கக்கூடியதான மனுஷியால இருக்கக்கூடியதான ஒரு சௌதத்தை நான் கொடுக்கறேப்பா. அதோட மட்டுமில்ல, உங்களிடத்துல பக்தியோட இருக்கக்கூடியதான ஸ்திரீகள் நிறைய வேலை செய்யறவா இருக்கா, இந்த இடத்துல நீ ஆனந்தமா இறேன் அப்படின்னு அந்த அன்னப்பட்சியை விசேஷமாக சொல்றார். மனசுங்கிற ஒரு அன்னப்பட்சிக்கு அன்னப்பட்சிய உங்களுக்கு அழகான ஒரு சௌதத்தை கொடுக்குறேன், ஒரு மாளிகையை கொடுக்குறேன். அந்த மாளிகையில இருந்தோ இங்கேயும் அங்கேயும் போக வேண்டாம். நீங்க மற்ற இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆனந்தமோ ஒரு சந்தோஷமோ கிடைக்காது. ஆகையால் இப்படி அழகான ஒரு மாளிகையை நான் தரேன் அப்படின்னு மனசை அட்ரஸ் பண்றார். எப்படி ஆகிர்ணே நகராஜ காந்தி விபவே உத்யத் சுதா வைபவைஹி அவதேதே விஜய பத்மராக லலிதே ஹம்சௌரஜைராஸ்ரிதே. ஒரு அழகான மாளிகை தயார் பண்ணியிருக்கேன். ஆகிர்ணே நகராஜ காந்தி விபவைஹி உள்ள பரமேஸ்வரன் இருக்கார். அந்த சௌதத்துக்குள்ள யார் இருக்கா? பரமேஸ்வரன் இருக்கார். அந்த பரமேஸ்வரன் இருக்கிறதுனால அந்த உள்ள இருக்கக்கூடியதான அந்த மாளிகைகள்லாம் ஜில் ஜில்னு பிரகாசிக்கிறது, எக்கத்தையுமா வெளிச்சம் விட்டா போல பிரகாசிக்கிறது. ஏன்? அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபமே வெள்ளை வெள்ளேன்னு இருக்கிற ஸ்வரூபம். அதோட மட்டுமல்ல, அவருடைய நகங்கள் இருக்க பார்த்தாளா, காலில் ஒரு 10 நகங்கள், கையில் ஒரு 10 நகங்கள். இந்த நகங்கள் என்ன பண்றதுன்னு அதில் அந்த காந்தியானது, அவருடைய காந்தியானது அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த வீடு முழுக்க பிரகாசிக்கிறது. நகங்களுடைய காந்தி இருக்க அவ்வளவு வசதி. நகதீதி சஞ்சன்ன மஜ்ஜன தமோ குணால் லலிதாசாஸ்திரத்துல பார்த்திருக்கோம். அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணி நிலையானால் அம்பாளுடைய கால நகங்கள் இருக்க அந்த நகங்கள்ல இருந்து வந்ததான ஒரு பிரகாசமானது ஒளியானது உங்க பிரம்மரந்திரம் வழியாக இதயத்துக்குள்ள போய் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான உள்ளிருட்ட போக்குறதுன்னு சொன்னேனோ இல்லையோ அதே போலயே அதே நகங்கள் தான் பரமேஸ்வரனுக்கு இருக்கு. ஏன்னா பரமேஸ்வரன் பார்வதி ரெண்டு பேரும் அர்த்தநாரி ஸ்வரூபமா இருக்காளோ இல்லையோ, ஒரு பகுதியில ஒளி ஒரு பகுதியில கருப்பா இருக்குமா, ஒளி இல்லாம இருக்குமா? ஆகையா அந்த நகங்களுடைய ஒளி என்னாச்சுன்னு, அந்த நகங்களுடைய ஒளி அந்த உள்ள இருக்கக்கூடியதான அந்த சௌதம் முழுக்க தீபியமான ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறது. ஆகிர்ணே நகராஜ காந்தி விபவைஹி நகராஜி நகங்கள், அந்த நகங்களுடைய காந்தி அந்த ஒளிக்கின்றதான நகங்களுடைய காந்தி இருக்க அந்த கிரணங்கள் உள்ள இருக்கக்கூடியதான சௌதத்தை முழுக்க பிரகாசிச்சுடும். வேற ஒண்ணு நீங்க லைட் எல்லாம் போட வேண்டாம், ஜம்முன்னு பிரகாசம் இருக்கு, நல்ல பிரகாசம் இருக்குன்னு அப்படிப்பட்டதான ஒரு சௌதம். சரி, அது உள்ளத்தான் பிரகாசம் இருக்கு, வெளியில வந்தா அகோரமா இருக்கணும். இப்ப எல்லாம் பிளாட் எல்லாம் பாருங்க, உங்களுக்குள்ள நீங்க இருக்கிற ரூம் நல்லா வச்சுட்டு இருக்க, வெளியில அதை பெயிண்டே அடிக்கிறதுல அகோரமா நிக்கிறத பார்த்தாலே கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் இருக்கோ இல்லையா? கிடையாது. வெளியிலயும் ஒரு அழகான ஒரு பிரகாசம் இருக்கு. இந்த சௌதம் இருக்க சௌதத்துக்கு உள்ள மட்டும் பிரகாசம் இருக்காதுங்க, வெளியிலயும் பிரகாசம் இருக்கு. எப்படி? உத்யத் சுதா வைபவை ராதவுதே பிதா உத்யத் சுதா வைபவை. அந்த சந்திரனுடைய கிரணங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் அது வளர்ந்துட்டே இருக்கு. அந்த சந்திரன், அந்த சந்திரனுடைய கிரணங்கள் என்ன பண்றது? சுதா வைபவை, சந்திரனுடைய காந்தி எப்படி இருக்கு? சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி இருக்கு. அந்த மாளிகைக்கு வெளியில சுண்ணாம்பு அடிச்சா போலயும் பெயிண்ட் அடிச்சா போலயும் சந்திரனுடைய கிரணங்கள் மேல விழுந்துட்டே இருக்கான். உள்ளையும் ஒளி இருக்க வெளியிலையும் அழகான ஒரு பிரகாசமா இருக்க அப்படிப்பட்டதான அழகான ஒரு சௌதம் இருக்கப்பா. பத்மராக லலிதே, பத்மராக லலிதே, பத்மராகங்கள் வேற மிகுந்ததான ஒரு கற்கள். அது எப்படி இருக்குன்னு, அது கொஞ்சம் சிவந்ததாக இருக்கு, முழுமையா வெளுப்பா இருக்க, கொஞ்சம் சிவந்ததா, அப்பப்ப சிவப்பு நிறத்தையும் கொடுத்துட்டு இருக்க. பத்மராக லலிதே, பத்மராகங்கள் அந்த பரமேஸ்வரனுடைய ஆபரணங்கள். அந்த ஆபரணங்கள்னால அந்த பத்மராகங்கள்னால உள்ள ஒரே திவ்யமான கலர் கலராக ஒரு பிரகாசம் இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி இல்லைன்னு, அங்கங்கே வெவ்வேறு கலர் இருக்கு. ஆதவுதே பத்மராக லலிதே, அவ்வளவுதானா? ஹம்சம் ரஜைராசிரதே. எங்க பரமேஸ்வரன் இருக்கக்கூடியதான மாளிகையில நிறைய ஹம்சங்கள் இருக்கு. ஆனா தான் மானச ராஜஹம்சான்னு சொன்னேன். நீங்களும் ஹம்சம், நிறைய ஹம்சாள் அங்க இருக்கா. அங்கே ஹம்சம்னா என்ன அர்த்தம்? ஹம்சாள் இருக்கா, படிச்சவாள் இருக்கா. படிச்சவாள் என்ன? ஆச்சாரத்தோட இருக்கிறவா. படிச்சவா ரொம்ப பேர் இருக்கா, விஷயத்தை தெரிஞ்சவா ரொம்ப பேர் இருக்கா. ஆனா அது ஆச்சாரத்தோட இருக்கிறவா, சதாச்சார சீலராளா இருக்கா. எப்பொழுதும் தான் சொல்றத அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவா. நாலு பேருக்கு நம்மையே பண்ணி கொண்டிருக்கணும் எனக்குடையதான எண்ணம் இருக்கிறவா, மனசுல சாந்தி இருக்கிறவா, இவளுக்குத்தான் ஹம்சாள்னு பேர். இப்ப சொன்னேனே ஹம்சாள், பரமஹம்சாள்னா ஹம்சாளான்னா எப்படி இருக்கணும்? நாலு பேருக்கு நம்ம கூடியதான சகாயம் பண்ணி கொண்டே இருக்கலாம், யாரையும் வெய்யப்படாது. மனுஷால் எல்லோருக்கும் தப்பு இருக்குன்னு, தோஷம் இல்லாத மனுஷனை பார்க்க முடியுமா நீங்க? முடியாது. ஆனா அவளுடைய தோஷத்தை போக்கும்படி நீங்க முயற்சி பண்ணணும். நீங்க இனிமையா பேசுறதுனாலையும் உங்க நடத்தினாலையும் அவளுடைய தோஷத்தை தானா அறிஞ்சு அந்த தோஷத்தை அவ போக்கணும். ஒருத்தர் உங்ககிட்ட இந்த தோஷம் இருக்குன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கோபம் வரும். நீதார் என்ன பத்தி சொல்றதுக்கு? மனுஷியாளுக்கு என்ன, அவளுடைய தோஷத்தை சொன்னா அவளுடைய ஈகோ ஹர்ட் ஆகும். அவ வந்து என்ன பண்ணுவான்னு, அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே வரமாட்டான், உங்ககிட்டயே வரமாட்டான். நட்டம் அவளுக்கு தான். இருந்தாலும் உங்களுடைய செயல் போயிடுது. ஒரு மனுஷனா இருக்கிறவன், உயர்ந்ததான நிலையில இருக்கிறவன் என்ன பண்ணனா, மற்றவர்களுக்கு அவளுடைய தோஷத்தை போக்குறதுக்கான வேண்டிய வழியை நீங்க பார்க்கணும். ஆகையால் யாரையும் உங்ககிட்ட இந்த துன்பம் இருக்கு, நீ இப்படி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லப்படாது. எல்லோரிடத்துலயும் தப்பு இருக்கும், ஆனா நம்ம நடந்துக்கிறதுனால அந்த தப்பெல்லாம் போகணும். இத்தனை நாளா இருக்க என்ன சொல்லவே இல்லையே. இல்ல, அவர் தான் சரியா இருந்து காட்டி கொண்டே இருக்க. ராமன் யாருக்காவது யாராவது ஒரு சின்ன உபகாரம் பண்ணினா என்ன பண்ணுவார்? நூறு தரம் பத்து பேர்ல சொல்லும், எனக்கு இந்த சாயம் பண்ணினா, இந்த சாயம் பண்ணி சொல்லிட்டே இருப்பாராம். சதம் அப்பியபகாரணம் கண்டே நியச்சதி, ஆயிரம் அபகாரங்கள் நமக்கு பண்ணி இருக்கா, எவ்வளவோ துன்பத்தை வச்சுட்டு இருக்கா, ஒரு நாளும் வெளியில சொல்ல மாட்டாராம். என்ன சுவாமியினர் பொறுத்துட்டு இருக்கார், க்ஷமையா பிருத்திவி சமகாங்கிறார் வால்மீகி. ராமாயண பார்த்து பொறுமையில பூமாட்டா இருக்க போது அடுத்தது ராமன் தாங்கிறார். பூமாட்டா அந்த அளவுக்கு பொறுமையா, சமுத்திரம் இவ கம்பீரியே, அவர் கம்பீரமா இருக்க. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்கள்னால அவருக்கு வெளி காட்டிக்கிறது இல்ல. காரணம் என்ன? சமுத்திரம் மாதிரி இருக்க, சமுத்திரத்துல எவ்வளவு ஜலம் உண்டாயிட்டே இருக்கு, எவ்வளவு ஜலம் போயிட்டே இருக்கு, இருந்தாலும் அசைகிறார் அவர். ஆபூரியமான மச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரபிசந்தி எத்வது சொல்ற ஜீவன் முக்தனை எப்படி இருக்கணுமா, எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு இன்பம் வந்தாலும் எனக்கு ஒரு மாறுதலும் இல்லை அப்படின்னு தனிச்சு நிக்கணுமா, அப்படி இருந்தால் அவனுக்கு ஞானின். அதே போல ஹம்சாவளா இருக்கிறவா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னார், தான் நல்ல வழியிலேயே நடந்துட்டு இருக்கா. பொய் சொல்றவாளுக்கு நடுவுல தான் உண்மையை வச்சுட்டே இருக்க, கோபம் வரவாளுக்கு நடுவுல தான் கோபிச்சு கொள்ளாம இருக்க, வளவளான்னு பேசிட்டு இருக்கிறவாள் நடுவுல தான் மௌனமா இருக்க. ஏண்டன்னார், இன்னைக்கு இல்ல ஒரு அஞ்சாறு வருஷம் ஆன பிறகும் என்ன பண்ணுவாளான்னார், நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் அவர் பேசலையே, ஓஹோ அப்படி இருக்கணும் போல இருக்கன்னு மாத்திப்பா. ஆனா நீ ரொம்ப பேசிட்டு இருக்க எப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், எனக்கு வாய் இருக்கு பேசுற, உமக்கு என்ன வேணும்னா நீரும் பேசும் அப்படின்னு. வேற என்ன, லோகத்துல மனுஷனை திருத்த முடியாது. மனுஷன் அவனுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்தராத்மா அவனை திருத்தினாத்தான் முடியும். சைக்காலஜி அப்படித்தான் சொல்றது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னத்துல நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, என்னால இப்படி பண்ணிட்டு இருக்க, இதனாலதான் அனுபவிச்சுட்டு இருக்க, ஏதாவது கெடுதல் இருந்ததுன்னா அவனுக்கு வேணும் சார், எவ்வளவு கட்டப்பட்டா பாருங்க இப்படின்னு சொல்லிட்டு அவனையும் துன்புறுத்தினா இவனும் கட்டப்படுத்திட்டு இருக்கான். கூடாது. ஹம்சாள்னா எப்படி இருப்பா? எல்லோரும் எப்பொழுதும் யாருக்காவது சகாயம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாளாம். அப்படிப்பட்டவா அவளுக்கு குருன்னு பேர். இந்த ஹம்ச மந்திரத்துக்கு ஹம்சங்கிறத குரு மந்திரம். ஹம்சஹா சோகம், சஹா அகம், சஹா பரம்பொருள், அகம் நான், அதான் சோகம். சோ அகம், சோ அகம் போய் சோகம்னு ஆச்சு. சஹா அகம்ங்கிறது சோகம்னு ஆச்சு. அதே பேர் சோகம்ங்கிறது ஹம்சஹா, திருப்பி சோகம் ஹம்சஹா. இப்படிப்பட்டதான் அந்த குருவாளா இருந்தது. குருன்னா எப்படி இருக்கணும்? குகாரோ அந்தகாரஸ்யாத் ருகாரஸ்த நிரோதக அந்தகார நிரோதித்வா குரு ரித்ய அபிதீயதே அப்படின்னு. மனுஷாளுக்கு இருக்கக்கூடியதான அந்தகாரம் இருக்கே உள்ளிருட்டு, அதுக்கு குன்னு பேரா. அந்த ரூன்னு என்ன அர்த்தம்? உள்ளிருட்டை போக்குறவர். உள்ளிட்டு போக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்துக்கு குருன்னு பேர். அவரை சொல்லக்கூடியதான மந்திரம் ஹம்சம். எப்பொழுதுமே அந்த ஹம்ச மந்திரத்தை அகம் சகா அகம் சகா நானே பரமாத்மா நானே பரமாத்மா அப்படின்னு தியானம் பண்ணிகிட்டே இருக்காவா. அப்படி அவள் தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் அவளுக்கு ஒரு க்ஷேமமானது ஏற்படுறது. அதோடு மட்டுமல்ல அவளை நாடினவாளுக்கும் க்ஷேமம் ஏற்படுறது. அப்படிப்பட்டதான் எங்க பரமேஸ்வரர் இருக்கக்கூடியதான மாளிகையில ஒத்தர் ரெண்டு பேர் இல்ல சார். இப்படிப்பட்டதான மகான்களுடைய கூட்டம் இருக்கு. அவ அதை ஆசிரிச்சு இருக்கா. ஏண்டன்னார், நானே பிரம்மம் நானே சிவன் சிவோகம் சிவோகம் அப்படின்னு பாவிச்சுட்டு இருக்கிறவா எங்க இருப்பா? சிவன் இடத்துலதான் இருப்பா. ஆகியால் அஹம் சவ்ரதைராஸ்ரிதே. அது மட்டுமில்ல, நித்யம் பக்தி வதூகணைஷ்ட ரஹதி ஸ்வேச்சா விஹாரம் குரு. நித்யம் பக்தி வதூகணைஷ்ட, அதோட இல்லாமல் எப்பொழுதும் பக்தி எனக்கூடியதான பெண்கள் அங்க இருக்காள். மனுஷனுக்கு எது வேணும்? ஸ்ரத்தா பக்தின்னு வேணும். ஸ்ரத்தா ஃபெய்த் சின்சரிட்டி, அந்த ரெண்டும் இருந்தா டிவோஷன் தானே வரும். அவ ரெண்டு பேரும் அக்கா தங்கைகள். ஒரு அம்மா இருந்தா பக்கத்துல இன்னொரு அம்மா வந்துருவா. அக்கா தங்கைகளுக்கு நடுவில் சண்டை போட்டுப்பா, இருந்தாலும் மனசுல ஒண்ணுதான் இருக்கும். அப்படி இந்த ஸ்ரத்தா இருந்தால் பக்தி இருக்கும், பக்தி இருந்தால் ஸ்ரத்தா தானா வந்துடும். ரொம்ப பக்தியோட இருந்தா எல்லா காரியத்தையும் ஸ்ரத்தையா பண்ணுவான். இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி ஒரு பூஜைக்கு அரேஞ்ச் பண்றதுன்னு ஒரு ஸ்ரத்தையோட பண்றாலும் இல்லையா? வரலட்சுமி தன்னைக்கு ஸ்திரீகள் ஒன்பது ரகம் பட்சணம் பண்ணணும். அது வரதுக்குள்ள என்ன ஸ்ரத்தையா காலம் வரை எழுந்து சுத்தமா இருந்துட்டு பக்தியா அம்பாள் மேல அன்னைக்கு ஒரு நாளாவது அவ்வளவு ஸ்ரீ சந்தோஷம் ஆனந்தமா பண்றா பார்த்தேடா. ஏன் இப்படி பண்ணினோம்னா 365 நாள் கை நிறைய காசு கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை. விவகாரம்னா இந்த பக்தி எதுக்காக வந்திருக்கு? அப்படி விவகாரம். அப்படி ஸ்ரத்தா பக்தி, அதான் பக்தி வதூகணைச்சா பக்தின்னு சொன்னோம். அந்த பக்திகள் எப்படி அப்படின்னு அந்த பக்தியை வர்ணிக்கிறார் ஆச்சாரியர். வதூகணைச்சா வதூன்னு பேர். இந்த சம்ஸ்கிருதத்துல ஒரு சொல்ல சொல்றதுக்கு, ஒரு பொருளை சொல்றதுக்கு பல சொற்கள் உண்டு. ஆனா அந்த சொற்களுக்கெல்லாம் விசேஷம் உண்டு. இப்ப கல்யாணம் என்னைக்கு நடக்கிறதோ அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு வதுன்னு பேர். அதான் வது வராள்னு சொல்ற பார்த்தீங்களா? வதுன்னு என்ன அர்த்தம்? என்னைக்கு கல்யாணம் நடக்கிறதோ அன்னைக்கு தான் வதுன்னு பேர். அது ஆன பிறகு அவளுக்கு பாரியாள்னு பேர். கல்யாணம் ஆயிடுத்து, சப்தபதி ஆயிடுத்து, சேஷஹோமம் ஆயிடுத்து, இனிமேல மாமியாரத்துக்கு கிரகப்பிரவேசம் ஒண்ணு பண்ணுவார். இப்ப என்ன பண்றார்? அந்த சத்திரத்துல இன்னொரு ரூம்ல கிரகப்பிரவேசம். என்ன பண்றாளோ என்னமது கிரகப்பிரவேசம்? அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குன்ன, வண்டியை வச்சுட்டு அந்த வண்டிக்கு முன்னாலாம் சொல்லி அனுஷராவிரத வப்பன் துதந்தானோ என் தேவரேயம் அப்படின்னு நீங்க போகக்கூடியதான வழியில ஒரு தோஷமும் இருக்க வேண்டாம், நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுன்னா அந்த வண்டியில போகணும்னு சொல்றது வாத்தியார் மந்திரத்தை சொல்ற. அவருக்கு அர்த்தம் புரியல, இவாளும் சொல்றதில்ல. என்னமோ இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு வர. ஆனா என்ன, கிரகப்பிரவேசம் மட்டும் சீர் வரணும். அது மட்டும் இன்னைக்கு குறைவே இல்லை. விவகாரம் எடுக்கும் சீர் மாமியார சீர் வரணும் அப்படின்னு வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்க. ஆனா விவகாரம் என்னன்னா, அப்படி இந்த கிரகப்பிரவேசாதிகள்லாம் ஆயிடுத்துன்னு வச்சுங்களேன், அண்ணியில இருந்து பாரியான்னு பேர்.
0: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Shaivam.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: ஸ்ரீ குருப்யோ நமஃ. ஹரி ஓம். ஓம் சஹனாவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானம் அகிலாத்தாரம் ஆஶ்ரயே பீஷ்ட சித்தயே. இப்போ கிரந்தம் ஆரம்பிக்கிறோம் நம்ம. மற்றதெல்லாம் இப்படி கிரந்தத்துல நிறைய விஷயம் சொல்றாரு. நம்ம பார்க்க போற விஷயம், என்ன சொல்லிட்டு இருந்த விஷயம், சொல்ல போற விஷயம் எல்லாமே வந்து கிரந்தத்துல இருக்கிறதா, இல்லாத ஒரு விஷயம் புதுசா நம்ம சொல்லல. அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா, சாஸ்திரத்திலேயே இல்லாத விஷயம் எங்க சாமிஜி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சாமியை விட்டுருங்க. அதுதான் முக்கியமான ஆதார பாயிண்ட். சாஸ்திரத்திலேயே இல்லாத விஷயம் எங்க சாமி சொன்னார் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொன்னார்னா நல்லது, அந்த சாமிக்கு அந்த தூரத்துல இருந்தே நமஸ்காரம் பண்ணிடணும். அப்படி இங்க இருக்கிற விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மங்களாச்சரணம் ஆரம்பிக்கிறாரு. மங்களாச்சரணம், மங்களாச்சரணத்துக்கு காரணம் என்ன அப்படின்னுட்டு, மங்களாச்சரணம் அப்படின்னா மங்கள ஆச்சரணம், மங்களாச்சரணம் அப்படிங்கறதுக்கு வந்து காப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவான், இல்ல தெய்வத்தாய் வாழ்த்து, தெய்வத்தாய் வாழ்த்து, மாதிரி தெய்வ வாழ்த்து, தெய்வ வழிபாடு, இந்த மாதிரி வாழ்த்து பாடலாம் நம்ம எடுத்துக்கலாம். பொதுவா காப்பு அப்படின்னு தமிழ்ல எழுதியிருக்கோம். கதமிழ் கிரந்தங்கள்லாம் பார்க்கும்போது காப்பு அப்படின்னு எழுதுவான். அப்போ இந்த காப்பு, இந்த மங்களாச்சரணமானது எதுக்கு பண்றது முதல் கேள்வி. மங்களாச்சரணம் பண்ணாம எழுதிட்டு ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், எதுக்கு சாமியை கும்பிடணும்? ஃபர்ஸ்ட் தொடங்கும் போது சாமியை கும்பிடுறது வந்து, சாமியை கும்பிடுறதோ இல்ல இல்ல இந்த மங்களாச்சரணம்னு வச்சுப்போம், சாமியை கும்பிடுறதுன்னு கூட வேண்டாம், மங்களாச்சரணம் எதுக்கு பண்ணணும், மங்களாச்சரணம் பண்றதோடைய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, ரெண்டு வகையான சித்தாந்தம் இருக்கு, தார்க்கிகருடைய வாதம் இருக்கு. அபீஷ்ட சித்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வாக்கியம், அபீஷ்ட சித்தியர்த்தம், அபீஷ்ட சித்தையே அப்படின்னு கடைசியில முடிக்கிறார்கள், அதோட சம்பந்தப்படுத்தி சொல்றேன். இதுதான் அவங்களும் அர்த்தம் எடுத்துப்பாங்க. அபீஷ்ட சித்தியர்த்தம், அபீஷ்ட சித்தியர்த்தம்னா தான் விரும்பியதை அடைவதற்காக, நிறைவேற்றிக் கொள்வதற்காக அப்படின்னுட்டு. அப்படி நிர்விக்ன பரிசமாப்தியர்த்தம், இன்னொரு நிர்விக்ன பரிசமாப்தியர்த்தம், தொல்லைகளானது தடங்கல்களானது நீங்குவதற்காக. இப்படி தார்க்கிகர்கள் ரெண்டு சித்தாந்தத்தை ஒத்துக்கிறாங்க மங்களாச்சரணத்தை எழுதுறதுக்கு. ஒன்னு வந்து அந்த கிரந்தமானது முடிவடையறதுக்கு அப்படின்னு, இன்னொன்னு வந்து கிரந்தங்களுக்கு உண்டான தடைகளானது நீங்கிறதுக்கு, பிரச்சாரம் அடையறதுக்கு அப்படின்ட்டுலாம் அர்த்தம் எடுப்பாங்க. அந்த விசாரம் நம்ம தர்க்கத்துல எப்படியும் பார்க்க போறோம். இங்க ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் என்ன விஷயம் அப்படின்றது. இந்த மாதிரியான ரெண்டு சித்தாந்தம் இருக்கு, ஒன்னு வந்து கிரந்தம் முடிவடையறதுக்கு, இன்னொன்னு கிரந்தத்துல தடைகளானது நீங்கிறதுக்கு அப்படின்ட்டு. அதுலயும் கூட இந்த மங்களாச்சரணம் செய்யறதோட அவசியத்தை விசாரம் பண்றாங்க அங்க அவங்க. மங்களாச்சரணம் செய்யலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சாஸ்திரத்துல ஒரு வாக்கியத்தை ஸ்ருதி ஒரு கல்பனை பண்றாங்க, ஒரு காற்பனிக ஸ்ருதின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. இந்த மாதிரி ஒரு ஸ்ருதி இருந்திருக்கு, ஏன்னா ஸ்மிருதி கிரந்தத்துல அந்த மாதிரியான வியாக்கியா அதுக்கு இருக்கு. மகாபாஷ்யம், மகாபாஷ்யம் அப்படின்னு சொல்லி சொன்னா பகவான் பாஷ்யக்காரருடைய, சங்கராச்சாரியருடைய பாஷ்யம் இல்ல, பாஷ்யம் தான் அதுக்கு சொல்லுவோம். மகாபாஷ்யம் எப்ப சொன்னாலும் நம்ம சமஸ்கிருத பாணினியோட பதஞ்சலியோட பாஷ்யத்தான் எடுத்துக்கணும். பாணினி சூத்திரத்தினால பதஞ்சலி எழுதின பாஷ்யத்தான் எடுத்துக்கணும். அந்த மகாபாஷ்யத்துல மங்களாச்சரணமானது எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி விசாரம் பண்ணும்போது அங்க சொல்றாரு, மங்களாச்சரணம் செய்பவர் அவருடைய ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் வர்தனமாகும், வளரும் அப்படின்னுட்டு அந்த இடத்துல பல வகையான நல்ல பலன்களை சொல்றாரு. அந்த நல்ல பலன்கள் அவர் அவர் வீட்டுல இருந்தா தராரு இல்ல, இப்ப அவருக்கு எங்க இருந்து தெரியும் இந்த மாதிரி நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னுட்டு, சும்மா தட்டி விடுறாரா, சும்மா எழுதுறதா அது அப்படின்னா இல்ல. அந்த மாதிரி நிரர்த்தகமான அப்பிரயோஜனமான வாக்கியத்தை, பொருளற்றதான வாக்கியத்தை, பொய்யான ஒரு வாக்கியத்தை சொல்ல முடியாது அவங்களால. ஏன்னா அவங்க எல்லாம் ஆப்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்தர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆப்தக பிராப்தக அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான அர்த்தத்தை எடுத்துட்டாலும் கூட, அடைந்தவர்கள் அப்படின்னு அர்த்தத்தை எடுத்துட்டாலும் கூட, ஆப்த வச்சனம் இங்க ஆப்தர்கள் சொல்லி சொல்றதுக்கு அர்த்தம் என்ன, சாஸ்திரத்தை படிச்சுட்டு ஆப்தக அப்படிங்கறதோட பிரா உபசர்க்கம், நேற்று சொன்ன மாதிரி ஞானங்கேயத்துல பிரா உபசர்க்கம் சேர்க்கிற மாதிரி இங்கேயும் ஆப்தகங்கிறதோட பிரா உபசர்க்கத்தை சேர்த்தீங்கன்னா அங்கேயும் பிராப்தக அவர்கள் அடைந்தவர்கள் அப்படின்னு அர்த்தத்தை வந்துடும். ஆனா அந்த அர்த்தத்தை இங்க எடுக்கிறதுல ஆப்தக அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆப்தன் அப்படின்னு சொல்லி சொன்னா சாஸ்திரத்தை முறையாக முறையாக முறையாக முறையாக படிச்சுட்டு அந்த சாஸ்திரத்தை தான் வழி நடக்கிறது மாத்திரம் இல்லாம, மத்தவங்களையும் அந்த சாஸ்திர வழிப்படி தான் நடக்கிறது மாத்திரம் இல்லாம மத்தவங்களையும் வழி நடத்துறது. சாஸ்திரத்தை முறையாக படித்து விட்டு வழி நடத்துபவர்கள் தானும் அதன் வழி நடப்பவர்கள் அப்படிங்கிறது ஆச்சாரியருக்கு லட்சணம், அந்த லட்சணம் ஆப்தனுக்கு, ஆப்தருக்கும் அதே லட்சணம். அப்படிப்பட்ட ஆப்தர்கள் அனாவசியமான பொய்யான ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஆப்தக அப்படின்னு சொல்லி அதுக்கு லட்சணம் சொல்றது. லட்சணம் நம்ம தர்க்க சங்கர முதலிய கிரந்தங்கள் எல்லாம் பார்ப்போம். அப்படின்னு யதார்த்த வக்தா, எது எப்படி இருக்கோ அதை அப்படியே சொல்றவங்க தான் ஆப்தங்க. அப்படிப்பட்ட ஆப்தர்கள் அந்த மாதிரி ஆப்தர்கள் சொல்லிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஆதாரம் எங்கேயாவது இருந்திருக்கணும். அந்த ஆதாரம் வேதத்துல இருக்கு, ஆனா வேதத்துல அந்த மாதிரி ஒரு வாக்கியம் இல்ல. அதனால ஒரு காற்பனிக ஸ்ருதிய வச்சுண்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்ருதி இருந்திருக்கு, அந்த ஸ்ருதிக்கு ஆதாரமா தான் அது இருந்திருக்கு, இந்த வாக்கியமானது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரம்பரையான ஒரு காற்பனிக ஸ்ருதிய சொல்றாங்க. சரி, இது மங்களாச்சரணத்துடைய முக்கியத்துவம், மங்களாச்சரோட இருத்தலுக்கு. மங்களாச்சரணம் இல்லாமலே பல கிரந்தங்கள் முடிஞ்சிருக்கு, மங்களாச்சரணம் எழுதியும் பல கிரந்தங்கள் முடியல அப்படிங்கிற தர்க்கம் எல்லாம் அங்க வரும். அதுக்கு அவங்க கிரந்தத்துக்கு வெளியில நாஸ்திக கிரந்தங்கள்லாம் கிரந்தத்துக்கு வெளியில மங்களாச்சரணம் பண்ணிருப்பாங்களா இருக்கும். கிரந்தத்துக்கு வெளியில அப்படின்னு சொல்லி சொன்னா, பா பகவானே இந்த கிரந்தம் நல்லா முடியணும்பா முடிஞ்சு போச்சு அவர் எழுதா. ஆனா நாஸ்திகன் அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னா, கிரந்தத்துக்கு வெளியிலன்னு சொல்லி சொன்னா கிரந்தம் எழுதுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாத்திரம் இல்ல, பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியங்களும் கூட அது அங்க வேண்டுதலும் கூட உங்களுக்கு இங்க பலனை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் கேட்டுப்பாங்க. பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பலன் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, பூர்வ ஜென்மத்துல நம்பிக்கை உள்ளவங்க, நாம பூர்வ ஜென்மத்தை அடிப்படையா ஒத்துக்கிறவங்க. ஏன்னா முன்னாடி ஜென்மங்கள்ல செய்யப்பட்ட புண்ணியங்களால மாத்திரம்தான் ஒருத்தன் ஞானத்தை அடைய முடியும். ஞானத்தை அடையணும், ஞானத்தை அடையணுங்கிற ஆசை வரணும் அப்படின்னா கூட முன்னாடி பல கோடி ஜென்மங்களா செஞ்ச புண்ணியமானது அவசியம். சில பேருக்கு இந்த சாஸ்திர ஞானம் எல்லாம் இல்லாமலே அவங்க ஞானம் அடைஞ்சிட்டாங்களே அந்த மாதிரி அடைய முடியாது. அப்ப சாஸ்திரத்தோட அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, அதுவும் கூட பூர்வ ஜென்மத்துல அடைஞ்ச புண்ணியத்தினாலத்தானே நடந்ததே தவிர எல்லாருக்குமே நடக்காது. அதனால்தான் கைவல்லி நவநீதர் என்ன சொல்றாரு, நூதன விவேகியுள் நுழையாது நுழையும் ஆகில் பூத ஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே, சாதனை ஒன்றும் நின்றி சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கறிவுண்டாகும். நூதன விவேகியுள் நுழையாது நுழையுமாகில் பூத ஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே அப்படிங்கிறாங்க. அதாவது சாதனம் இல்லாம, இந்த சாதன சத்துட்டயம் சொல்லக்கூடிய அடுத்த விஷயம் பார்க்க போறோம், அந்த விஷயம் இல்லாத ஒருத்தனுக்கு இந்த ஞானமானது உண்டாகவே முடியாது. அப்படி இவங்களுக்கு உண்டாச்சு அவங்களுக்கு உண்டாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களுடைய சாஸ்திர ஞானமானது இந்த ஜென்மத்துல பலன் கொடுக்காம, இந்த ஜென்மத்துல பலன் கொடுக்கல, ஒருத்தர் சாஸ்திரத்தை அடைஞ்சு இந்த ஜென்மத்துல பலன் கொடுக்கல, சாஸ்திரம் படிச்சும் பலன் கொடுக்கல, என்ன பிரயோஜனம், அவருக்கு ஞானம் உண்டாகலையே அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துல பலன் கொடுக்கும். அது எப்படி அப்படின்னா, பகவான நம்ம நம்புறோம், பகவான் அவரே பிராமிஸ் பண்றார் பகவத்கீதையில, யோக பிரஷ்டோபி ஜாயதே அப்படிங்கிறார் அவர். அந்த மாதிரியான யோக பிரஷ்டன் இந்த மாதிரியான ஒரு நல்ல குடும்பத்துல போய் பிறப்பான் அப்படிங்கிறாரு. அவனுக்கு சாதகமான இந்த ஞானத்தை அடையறதுக்கு அனுகூலமான ஒரு பிறவியை அடைவார், இந்த ஜென்மத்துல அடையல அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏன்னா அர்ஜுனன் கேக்குறான், எப்ப உன் பேச்சாக்கு நம்பி நான் இந்த சாஸ்திரத்தை நம்பி இந்த வந்துட்டேன், இப்ப நான் அந்த சுகங்களையும் அனுபவிக்கல, உலக சுகங்களையும் அனுபவிக்கல, இந்த பக்கம் வரல, இப்ப என்ன ஆச்சு என்னோட நிலை அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், திருப்பியும் கண்டினியூ பண்ண போற. அதனாலதான் அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, உன்னுடைய நிலை என்னதுன்னு உனக்கு தெரியாது, உன்னுடைய நிலை என்னது என்னுடைய நிலை என்னது எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு நேத்து இல்ல பல ஜென்மங்களா இருக்கும் அப்படின்னு பாரு. அப்போ அந்த மாதிரியான வாக்கியங்கள் அதுக்கு பிரமாணம். சரி, அப்போ அந்த மங்களாச்சரணமானது எழுதுறது கிரந்தத்துக்கு வெளியில இருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய விசாரத்தை அங்க வச்சிருப்பாங்க. இந்த மங்களாச்சரணத்துடைய அவசியம் என்ன அப்படின்னா, அதுவும் பார்த்தாச்சு மங்களாச்சரணத்தை அவசியம். இது மாத்திரம் இல்ல மங்களாச்சரணத்துடைய ஒரு முக்கியமான பிரயோஜனம், இன்னொரு பிரயோஜனமும் இருக்கு. என்ன, அனுபந்த சதுர்த்தயம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இதுக்குள்ள பொதிச்சு வச்சிருக்காங்க. பொதுவா அதை பொதிச்சு வச்சிருவாங்க, அனுபந்த சதுர்த்தயம், சாதன சதுஷ்டயம் இல்ல இது, அனுபந்த சதுஷ்டயம். எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்றது வகைப்படுத்துறது அப்படிங்கறது சாஸ்திரத்துக்குள்ள ஒரு மரியாதை, சாஸ்திரத்தினுடைய ஒரு பெருமை. எல்லாத்தையும் வகைப்படுத்தி கொடுத்துரும், நம்ம அந்த வகைப்படுத்தி புரிஞ்சுக்கிறத, ஏன்னா வகைப்படுத்தினா ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதுனால வகைப்படுத்தி கொடுத்துரும். அப்படி அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு நாலு வகையா பிரிச்சு கொடுத்துருக்கு அனுபந்தத்தை. அனுபந்தத்தை அப்படின்னு சொல்லி சொன்னா விஷயம், அதிகாரி, சம்பந்தம், பிரயோஜனம் அப்படின்னு நாலுத்தையும், இந்த நாலுமே வந்து நம்ம பார்ப்போம், விசாரம் பண்ணுவோம். அப்போ இந்த அனுபந்த சதுஷ்டயத்தையும் அதுக்குள்ள பொதிச்சு வச்சிருப்பாங்க. சரி, அனுபந்த சதுஷ்டயம் ஆயாச்சு. அப்போ இந்த மங்களாச்சரணத்தை எழுதுறது எதுக்கு, இது பிரச்சனை அடையணும், இது பெருமையா நாலு பேர் படிக்கணும், இந்த சாஸ்திரம் வந்து எல்லாருக்கும் விளங்கணும், அதனுடைய பலனையும் அவங்க அடையணும் அப்படிங்கறதுக்கும், இது அவங்க படிச்ச அந்த பலனையும் அடையணும், அதுக்காகவும் வேண்டது, எனக்காக மாத்திரம் நான் வேண்டது இல்ல, இந்த சாஸ்திரத்தை படிக்கிறவங்களுக்கான அவங்க அவங்களுடைய பலனையும் அடையணும், அந்த சாஸ்திரத்தை படிக்கிறதான பலனையும் அடையணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டது. இந்த மங்களாச்சரணமானது மூணு வகையான மங்களாச்சரணமா இருக்க முடியும். முதல் வகையான மங்களாச்சரணம் அப்படிங்கறது, மூணு வகை எப்படி எங்கேருந்து ஆரம்பிச்சீங்கனாலும் சரி, முதல் வகையானது நமஸ்காராத்மகமா இருக்கும், நமஸ்காராத்மக மங்களாச்சரணம். முதல் வகை, நான் தாழ்ந்தவன், என்னை காட்டிலும் மேன்மையானவர் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய அவரை நான் நமஸ்காரம் பண்றேன், இந்த மாதிரியான மங்களாச்சரணம் இருக்க முடியும். இது நமஸ்காராத்மக மங்களாச்சரணம் அப்படின்ட்டு. இன்னொன்னு ஈஸ்வர சிந்தனம், இல்லாட்டி குரு நமஸ்கார, குரு நமஸ்காராத்மகம், இந்த நமஸ்காரம் குரு நமஸ்காராத்மகம் அப்படின்னு வந்துடும். இன்னொன்னு ஈஸ்வர சிந்தனம், நமஸ்கார் ஈஸ்வர சிந்தனமான ஈஸ்வர அனுசந்தானமான அனுசந்தானாத்மக மங்களாச்சரணமா இருக்கலாம். மூணாவது தத்துவ சிந்தா தத்துவத்தை ஸ்மரணம் பண்றதான மங்களாச்சரணமா இருக்கலாம், குருவை வணங்குறதா இருக்கலாம், ஈஸ்வரனை வணங்குறதா இருக்கலாம், இல்லாட்டி தத்துவத்தை வணங்குறதா இருக்கலாம். மூணு வகையை அதை பிரிச்சுடுறாங்க. எத்தியப்பி இதெல்லாம் வந்து இந்த மூணுமே வந்து நையாயிக்கர்களுடைய சித்தாந்தப்படி இப்படி மூணு வகையா பிரிக்கிறதுன்னு சொல்லி சொன்னாலும் கூட வேதாந்திகளுக்கு இந்த மூணுத்திலயும் ஒரு வித்தியாசமும் இல்ல. வேதாந்திகளுக்கு அத்வைத வேதாந்திகளுக்கு இந்த மூணுமே தனியா பெரிய வித்தியாசமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா குருவை தத்துவத்தில இருந்தோ ஈஸ்வரன்ல இருந்தோ தனியா பிரிச்சு பாக்குறதே இல்ல அவங்க. அதனாலதான் யாவத் ஜீவம் திரிபிர்வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது மூணு பேரு நீ ஞானத்தை அடைஞ்சாலும் கூட, இந்த அத்வைத ஞானத்தை அடைஞ்சாலும் கூட மூணு பேரை நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கும் போது அங்க சொல்றது என்னது, சாஸ்திரம் முதல் ஆச்சாரியன் அப்புறம் தெய்வத்தம், இந்த மூணு பேரையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதே மாதிரி இந்த இந்த இந்த இந்த மூணு பேதத்தையும் நம்ம வந்து அப்படி பார்க்கல அப்படிங்கறதா இருந்தாலும் கூட விவகாரத்தை அனுசரிச்சு பேதமா இல்லாம இருந்தா அங்க தன்னிலிருந்து வேறுபடாத ஒருத்தர் அப்படிங்கும் போது என்னத்துக்கு நமஸ்காரம், நமஸ்காரம் எங்கேருந்து யாருக்கு பண்ண முடியும்? இப்படி நமஸ்காரம் ஒருத்தருக்கும் ஒருத்தரும் பண்ண முடியாது. தன்னிலிருந்து மேன்மையான ஒருத்தர் தான் தன்னிலிருந்து சமமான ஒருத்தருக்கு நமஸ்காரம் பண்ண, தன்னுடைய மேன்மையா ஒருத்தர் தான் நமஸ்காரம் பண்ண போறோம். அப்படி இருக்கும்போது இங்க தன்னை காட்டிலும் வேற ஒண்ணு இல்லாத போது எங்கேருந்து நமஸ்காரமானது அந்த மாதிரியான மரியாதையானது இருக்க முடியும்? வந்தியா அப்படின்னு சொல்லி சொன்னா வந்திக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் வணங்கக்கூடிய வணங்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வணங்கப்படுறதுக்கு அங்க வேற ஒருத்தர் இருந்தா தானே அப்படின்னு சொல்லி சொன்னா விவகார நிமித்தமா அதை வந்து அந்த அவகாசத்தை கடைபிடிக்கிறதா அவங்க தாத்பரியத்தை சொல்றது, அவங்க அங்க கடைபிடிக்கிறதா தாத்பரியத்தை சொல்றோம். சரி, அப்படி அகண்டம் சச்சிதானந்தம் இந்த மங்களாச்சரணத்தை சமஸ்கிருதத்துல பதத்தை பன்னூறு பதத்தோட சம்பந்தப்படுத்துறதுக்கு பேரு அன்வயம்னு சொல்றது. ஒரு பதத்தையும் இன்னொரு பதத்தையும் சம்பந்தப்படுத்தி சொல்றதுக்கு பேரு அன்வயம். இந்த அன்வயமானது ரெண்டு வகையா இருக்கலாம், ஒன்னு தண்டான்வயம் இன்னொன்னு கண்டான்வயம். தண்டான்வயம்னா ஒரு தண்டம், தண்டம்னா கம்பு, கம்பு அப்படி கீழே போட்டீங்கன்னா தம்னு விழும் அப்படியே, அதுக்கு பேரு நேரடியா விழறதுக்கு பேரு, அதனாலதான் தண்டாத்து அப்படிமா. இந்த ஊர்ல வந்து இந்த வைஷ்ணவ சாதுக்கள்லாம் பார்த்தா தண்டவத் மகாராஜ் அப்படிம்பா, சன்னியாசிகள்லாம் வந்து ஓம் நமோ நாராயண் அப்படிம்பாங்க, நாகாக்கள் ஓம் நமோ அப்படிமா, அந்த நாராயண் பாதி சாப்பிட்டு வாங்க ஓம் நமோ அப்படிமா, அந்த ஓம் நமோங்கிறது ஓம் நமோ நாராயணா. அப்படி அவங்க சொல்ற மாதிரி இவங்க சொல்றது தண்டவத்து அப்படிம்பாங்க. தண்டவத்துனா ஒரு கம்பு மாதிரி சாஷ்டாங்கமா நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்க என்ன அப்படின்னா தண்டவத்து நேரடியாக அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி முதல் வார்த்தையிலிருந்து கடைசி வார்த்தை வரைக்கும் சம்பந்தப்படுத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு தண்ட அன்பயம். இன்னொன்னு ஒரு வார்த்தை இங்கே இந்த எடுத்து இன்னொரு வார்த்தை இன்னொரு இடத்தை இந்த எடுத்து ரெண்டுத்தையும் சம்பந்தப்படுத்தி பண்ணி அதுக்கு அர்த்தம் புரியறது, ஒரு ஒருத்தையும் ஒரு ஒரு கேள்வி, இது ஏன் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பி அந்த கேள்விக்கு பதிலா வர்றது கண்ட அன்பயம். அந்த மாதிரி அன்பயம் இருக்கு இங்க. அந்த மாதிரி என்னன்னு பார்ப்போம். அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் அவாக் மனச அப்படிங்கிறது அவாங் மனச அப்படின்னா இருக்கு. அவாங் மனச கோச்சரம், அவாங் மனச கோச்சரம், அவாங் மனச கோச்சரம், அந்த அ அப்படிங்கறத எல்லாத்தோடையும் சேர்த்துடணும். அவாக்கு அமனச கோச்சரம், அவாக்கு அமனச கோச்சரம், இல்ல வாக் வாங் மனச அகோச்சரம், வாங் மனச அகோச்சரம் அப்படின்னு, அவாங் மனச அகோச்சரம். ஆத்மானம் ஆத்மானம் அகில ஆதாரம் அகிலாதாரம், ஆஶ்ரயே ஆஶ்ரயே அபீஷ்ட சித்தயே அபீஷ்ட சித்தயே. இதுதான் பதத்தினுடைய துண்டுகள். ஒன்னு ஒண்ணும் என்ன சொல்றாரு, அகண்டம் நகண்டம் இத்தி அகண்டம் நஞ்சமாசம், அது துண்டா இல்லாதது. கண்டம்னா துண்டு, கண்டம்னா துண்டு, அகண்டம்னா துண்டுபடாதது, பிரிவுபடாது, பாகுபடாது, வேறுபடாதது அப்படின்னு அர்த்தம், பிளவுபடாதது, இந்த மாதிரியான அர்த்தத்தை எடுத்துக்கலாம். எது ஒண்ணு வேறு இல்லாததா இருக்கோ அதுக்கு அகண்டம்னு சொல்லி சொல்றது. அந்த அகண்டம் என்னது அப்படின்னா அந்த அகண்டத்துடைய லட்சணத்தை சொல்றாரு. அகண்டம் எது அகண்டம், அந்த அகண்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான லட்சணத்தை சொல்றாரு. சச்சிதானந்தம் சத்து சித்து ஆனந்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னுட்டு தைத்திரிய உபநிஷத்தை சொல்லப்பட்ட அந்த லட்சணத்தை சொல்றாரு. சத்து சித்து ஆனந்தம் அந்த பிரம்மத்தினுடைய லட்சணம், இது பிரம்மத்தினுடைய லட்சணம். லட்சணம்னு சொல்லி நம்ம திருப்பி திருப்பி நேர்த்தியிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். லட்சணம் அப்படிங்கறது ரெண்டு வகையா இருக்க முடியும், ஒன்னு ஸ்வரூப லட்சணம் இன்னொன்னு தடஸ்த லட்சணம் அப்படின்ட்டு. ஸ்வரூப லட்சணம் தடஸ்த லட்சணம் அப்படின்னு ரெண்டு வகையான லட்சணம் இருக்க முடியும். சொரூப லட்சணம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த எந்த சொரூபத்தை நம்ம விசாரம் பண்ணிட்டு இருக்கோமோ, எந்த சொரூபத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ, எதை பத்தி சொல்லிட்டு இருக்கோமோ, அந்த சொரூபத்தை அப்படியே நேரடியா சொல்றது, அந்த சொரூபம் இப்படிப்பட்டதுப்பா அப்படின்ட்டு நேரடியாக அதனுடைய லட்சணத்தை சொல்றது. தடஸ்த லட்சணம் அப்படின்னா தடம் அப்படின்னு சொல்லி சொன்னா கரை, ச அப்படின்னா சீதம், கரையில் இருப்பது. அப்படி நேரடியா இல்லாம சம்பந்தப்படுத்தி சொல்றதுக்கு பேரு தடஸ்த லட்சணம். நேரடியான ஒரு லட்சணத்தை கொடுக்காம சம்பந்தப்படுத்தி சொல்றதுக்கு பேரு தடஸ்த லட்சணம். பிரம்மத்துக்கு ரெண்டு லட்சணமும் பொருந்தும். நேத்து என்ன சொன்ன, மானாதீனா மெய்ய சித்தி மானசித்திச்ச லட்சணா அப்படின்னு சொல்லி சொன்ன. பிரம்மம் வந்து வேற எந்த பிரமாணத்தாலையும் அறிய முடியாது, இந்த சாஸ்திரத்தினால மாத்திரம்தான் அறிய முடியும் அப்படிங்கறதையும் சொன்னேன். வேற பிரமாணத்தினால அறிய முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு லட்சணமானது இருக்க முடியாது. லட்சணமானது இருந்தா தான் ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதுனால இந்த பிரம்மத்துக்கு லட்சணம் இருக்க முடியாது. அதை ஏன்னா சாஸ்திரம் விளக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்படி இல்லை, சாஸ்திரம் சொல்றது ரெண்டு வகையாகவும் லட்சணம் கொடுக்கறது. தடஸ்த லட்சணமும் இருக்கு, சொரூப லட்சணமும் இருக்கு. சச்சித் ஆனந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம், இதெல்லாம் வந்து சத்து சித்து ஆனந்தம்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. சத்துங்கிறது சத்தியம், இருத்தல், சத்தியம்னா இருத்தல். உண்மை அப்படிங்கிற உண்மை எது, இருத்தல் தான் உண்மையா இருக்க முடியும், இல்லாதது உண்மையா இருக்க முடியாது, இருத்தல். சித்து, சித்து தான் ஞானம், சத்தியம் ஞானம், சைத்தன்யம் ஞானஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம், சித்துனா ஞானஸ்வரூபம் அப்படின்னு. அனந்தம், ஆனந்தம், ஆனந்தம் தான் அனந்தம்னு சொல்லியிருக்காங்க சாஸ்திரத்துல. எது அனந்தமா இருக்க முடியும், எப்படி ஆனந்தம்னு சொல்லி ஒரு வார்த்தை, அனந்தம்னு ஒரு வார்த்தை, ரெண்டு அனந்தம்னா நமக்கு தெரியும் அந்தம் அல்லாதது முடிவற்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம், எது வியாபிச்சிருக்கிறதோ அப்படின்னு அர்த்தம். அதை ஆனந்தத்தோட எப்படி சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியும், ஆனந்தம்ங்கிறது வேற சொல்லு, அனந்தம்ங்கிறது வேற சொல்லு, ரெண்டுமே வேற வேற இல்லைங்கிற மாதிரி இல்ல அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படித்தான் அர்த்தம். ஏன் நான் சொல்றேன் அப்படிங்கறதுனாலயா, அப்படி இல்ல. யோ வை பூமா தத் வை சுகிருதம் நால்பே சுகமஸ்தி சாஸ்திரம் சொல்றது. யோ வை பூமா தத் சுகிருதம், எது பூமாவோ, பூமா அப்படின்னா வியாபித்திருப்பதோ, அதுதான் சுகிருதம், அதுதான் ஆனந்தம். நால்பே சுகமஸ்தி, வரைபட்ட விஷயத்தில் சுகமானது இருக்க முடியாது. எது வரைபடாததா இருக்கோ அதுதான் சுகமா இருக்க முடியும், வரைபட்டதானது ஒன்று சுகமா இருக்க முடியாது அப்படிங்கறதுனால ஆனந்தம் அப்படிங்கறது எது, அனந்தம் தான், அனந்தம் தான் ஆனந்தம், அதுல சம்பந்தம் விஷயம் வேறுபாடே இல்ல. அப்போ சத் சித் ஆனந்தம், இந்த சத்திய ஞானம் அனந்தம் அப்படிங்கிறது என்னது, லட்சணம், பிரம்மத்தை குறிக்கிற லட்சணம் இது. அதனுடைய தர்மம் இல்ல, அதனுடைய சிறப்பு இல்ல, லட்சணம் அதனுடைய குறிப்பு. எப்படிப்பட்ட குறிப்பு இது, சொரூப லட்சணம், பிரம்மத்தினுடைய சொரூபத்தை சொல்றது. சத்து தான் அதனுடைய சொரூபம், சத்து ஞானம் அனந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம், சத்து சித்து ஆனந்தம், இந்த மூணுமே மொத்தமானு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, மூணுமே தனித்தனி குறிப்பு. சத்துங்கிறது ஒரு குறிப்பு, அதுக்கு சத்துங்கிறது ஒரு லட்சணம், சித்துங்கிறது ஒரு லட்சணம், ஆனந்தம்ங்கிறது ஒரு லட்சணம். அதனுடைய சொரூபத்தை ஒவ்வொரு முறையா ஒரு வகையா நீங்க பார்க்கும் போது அந்த சொரூபத்தினுடைய லட்சணம் அது. இது சொரூப லட்சணம், சொரூப லட்சணம் இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆத்மானம் அகிலாதாரம், அங்க வந்துட்டேன், ஆத்மானம் அகில ஆதாரம். ஆத்மா அப்படின்னு சொல்லி சொன்ன என்ன, அண் அப்படிங்கிறது பிராணனே அப்படின்னு தாத்துலேருந்து வருது, பிராணன் செய்வதில் ஜீவன் அப்படின்னுட்டு. ஏன்னா ஆத்மா அப்படின்னு சொல்லின்றதுக்கு எல்லா சாஸ்திரத்திலையும், இந்த அத்வைத சாஸ்திரத்தை தவிர மத்த எந்த சாஸ்திரத்தை நீங்க படிச்சாலும் அதுல ரெண்டுன்னு சொல்லுவான், ஆத்மானது ஆத்மா சத்யுதஹ அப்படிமா. என்னோட ஆத்மா ரெண்டுங்கிற என்னென்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஜீவாத்மா பரமாத்மா சேதி அப்படின்றான், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஆத்மா ரெண்டு அப்படிமா. ஆத்மா நமக்கு ரெண்டுவே இல்லை. ஏன் ஆத்

அதே மாதிரி அர்த்தம் தான். விஸ்வம்னா எல்லாம் அப்படிங்கிற அர்த்தம் இருந்தாலும் கூட விஸ்வம் அப்படின்னா ஜெகத். அதனால்தான் விஸ்வநாதர் அப்படின்னு சொல்லி சொல்றோம், காஷி விஸ்வநாதர் அப்படின்னு சொல்லி. விஸ்வநாதன் விஸ்வசிய நாதஹ, விஸ்வத்துக்கு நாதனா இருப்பவர், தலைவரா இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அகிலங்கிறதுக்கும் இங்க ஜெகத்துன்னு பொருள். ஜெகத்துக்கு ஆதாரம், எப்படி ஜெகத்துக்கு ஆதாரமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு ஸ்ருதி சொல்றது என்ன சொல்றது, வேதம் சொல்றது, எதிலிருந்து இந்த ஜெகத்தானது தோன்றதோ, எதுல நிலைவட்டதா இருக்கோ, எதுல லயமடையறதோ, அதுதான் அந்த பிரம்மம் அப்படிங்கிறது. எதுல இந்த ஜெகத்தானது தோன்றதோ, எதுல நிலைப்பட்டதா இருக்கோ, எதுல லயமடைகிறதோ, அதுதான் பிரம்மம். வருணன் வந்து அவனுடைய அப்பா வந்து அப்பாவிட்ட போயிட்டு கேக்குறான், பிருகுர் அப்படிங்கிற பையன் வந்து அவங்க அப்பா வருணன் கிட்ட போய் கேக்குறான், என்ன அதி பகவோ பிரம்மேதி, எனக்கு பிரம்மத்தை சொல்லுங்கோ அப்படிங்கிறான் அப்பா கிட்ட, பகவானே எனக்கு பிரம்மத்தை சொல்லுங்கோ அப்படின்ட்டு. அப்பா அவர் சொல்றாரு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அந்த இடத்துல விசாரம் பண்ணும்போது சொல்றாரு, எந்த இடத்துல இந்த ஜெகத்தானது தோன்றதோ, எதுல நிலைபடுறதோ, எதுல லயமடைகிறதோ, அதுதான் அந்த பிரம்மம். அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை தான் நீ தெரிஞ்சுக்கணும், தத் ஜிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி அப்படின்ட்டு. கல்விமானி பூதானி ஜாயந்தே ஜாதானி வர்தந்தி தஸ்மின் லயம் எந்தி அப்படின்ட்டு, மூணுமே அங்கத்தான் நடக்கிறது. அதனால அந்த பிரம்மமா இது என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா, அகில ஆதாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, நீங்க அகிலாதாரம்ங்கிறதுக்கு சாதாரணமான அர்த்தத்தை சொல்லிட்டு போயிடலாம், அகிலத்துக்கு ஆதாரமா அதிஷ்டானமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. அகிலாதாரம் அப்படிங்கறதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம விசாரம் பண்ணி பாக்குறோம். அகிலாதாரம்னு சொல்லி சொன்னா எது, எந்த எது எது வந்து ஜெகத்துக்கு ஜெகத்தின் தோற்றத்திற்கும் ஜெகத்தின் நிலைப்பாட்டிற்கும் ஜெகத்தின் லயத்திற்கும் காரணமா இருக்கோ அதுதான் அப்படின்ட்டு. என்னத்துக்கு இவ்வளவு விசாரம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்டா, இது என்னது தடஸ்த லட்சணம் பிரம்மத்தினுடைய, அகிலாதாரம்ங்கிற வார்த்தை பிரம்மத்தினுடைய தடஸ்த லட்சணம். பிரம்மத்திற்கு ஸ்வரூப லட்சணத்தை மேல் வாக்கியத்துல சொல்லிட்டாரு, பிரம்மத்திற்கு தடஸ்த லட்சணத்தை கீழ் வாக்கியத்துல சொல்றாரு. ஸ்வரூப லட்சணம் தடஸ்த லட்சணம் ரெண்டுமே இருக்கு அப்படின்ட்டு. அடுத்தது அவாங் மனசகோச்சரம், அப்படி அந்த ஸ்வரூப லட்சணம் தடஸ்த லட்சணம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு விஷயத்துக்கு அந்த பிரம்மத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டுருவேன், தெரிஞ்சுக்க முடியும், லட்சணம் இருந்ததுன்னா பிரமாணத்தை வச்சு நான் பாத்துருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படி இல்ல, இது வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதது, வாக்கிற்கும் மனதுக்கும் எட்டாதது அப்படிங்கறதான் வாக்கு மனச அகோச்சரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவாங் மனச கோச்சரம் அப்படிங்கறது வாக் மனச அகோச்சரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாதது, லட்சணம் இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னா, லட்சணமானது அதத்யாவிருத்தியாதான். லட்சணம் அப்படிங்கறது என்னது, லட்சணம் அப்படிங்கறது என்னது, அதத்யாவிருத்தி அப்படின்னு நினைத்தே சொன்னேன். சாதாரண தர்மத்தை எடுத்து வச்சுட்டு அதத்யாவிருத்தியா மத்த தர்மத்தில இருந்து நீக்கிறதாதான் லட்சணம். கந்தவதி பிருத்வி அப்படின்னு லட்சணத்தை சொல்றான். எது மத்த எதுலயும் இல்லாதது இதோடைய ஸ்பெஷல் லட்சணம், அது மத்த எதுலயும் இல்லாத ஒரு விஷயமானது இங்க இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல அங்க சொல்றது. அப்படி இங்க அவாங் மனச கோச்சரம், இது வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாததான் இருக்கு இந்த பிரம்மம். வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதது அப்படின்னா, வாக்குக்கு எட்டாததுதான் நம்ம என்னத்த சொல்ல முடியும், அதுதான் எனக்கு தமிழ்நாட்டிலேயே சொல்லிருக்காங்களே, கண்டவர் பிண்டிலர் பிண்டவர் கண்டிலர் அப்படின்னு இருக்காங்க, பார்த்தவன் சொல்ல முடியாது, சொன்னவன் பார்க்க முடியாது அப்படின்னு. அப்போ இங்க அதையத்தான சொல்றது, அப்போ இது சாஸ்திரம் படிக்கிறதே முடியாது, ஏன்னா நீங்க என்னத்த கத்துக் கொடுக்க முடியும், சாஸ்திரத்தை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதனுடைய சாரமானது மனசுல இருக்கணும். ஏன்னா பிரவருத்தியானது உண்டாடுறதுக்கு வாக்கு பிரவருத்தி, எந்த பிரவருத்தியா இருந்தாலும் சரி, இப்ப வாக்கு பிரவருத்தி எடுத்துக்கிறோம், வாக்குல பிரவருத்தியானது உண்டாடுறதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இச்சை ஆசைதான் வாக்கு பிரவருத்திக்கு காரணம். ஆசை இருக்கணும், இந்த வார்த்தையை நான் வந்து இந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற ஆசை இருந்தா தான் வார்த்தையானது வெளியில வரும். அந்த ஆசைக்கு ஆதாரமா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டா, ஞானம். எந்த விஷயத்த பத்தி நான் ஆசைப்படுறேனோ அதனுடைய ஞானம் இருக்கணும், ஞானம் இருந்தா தான் ஆசையே உண்டாக முடியும் அந்த விஷயத்த மேல. அப்போ ஞான இச்சா பிரவருத்தி இதுதான் கிரமம். அப்படிப்பட்ட ஞான இச்சா பிரவருத்தி எததே அப்படிங்கிற இந்த கிரமத்துல ஞானமானது உள்ள இருக்கு, அந்த ஞானத்தை வெளியில இச்சையினால நான் வாக்கா சொல்றேன். வாக்குக்கும் மனசுக்கும் எற்றதான விஷயம் வெளியில இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே. ஆனா இது அகோச்சரம் அப்படின்னு சொல்லிட்டீங்களே, வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க. அப்ப எப்படி இதை நான் வியாக்கியா பண்ண முடியும், எப்படி விளக்க முடியும் அப்படின்னு கேட்டா, விளக்கறதுக்கான ஆதாரம் என்னது, இங்கேயும் திருப்பியும் அதேதான். எது பிரம்மம் வந்து இப்படிப்பட்டது இல்ல, பிரம்மத்துடைய சுரூபத்தை பார்த்து வேக்கம் பண்றதுக்கு, இப்படிப்பட்ட தர்மம் இல்லாததெல்லாம் நீக்கிறதுக்கு, நேத்தி நேத்தி ஆத்மா அப்படின்னு நீக்கிறதுக்கு தான் இதெல்லாம், இதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் நீக்கிறதுக்கு தான் சாஸ்திரமானது. அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, சுயம்பரத்துல அந்த பெண் வந்து

0: கடைசியா ஒரு ஒரு ஆண் முன்னாடியும் போய் நிப்பா. அப்போ அந்த ராஜாவை பத்தி வர்ணனையை சொல்லுவாங்க, இந்த ராஜா இப்படிப்பட்டவர், இந்த மாதிரி செஞ்சவர், அந்த மாதிரி செஞ்சவர், இதை அடக்கினவர், அதை அடக்கினவர்ட்டு. சரி அடுத்தது வேண்டாம் அப்படின்றவா சிங்கிள் காமிச்சுக்கோ, அடுத்தது போவாங்க, அடுத்தது போவாங்க, அடுத்தது போவாங்க, அடுத்தது போவாங்க. எந்த பெண் எந்த ஆண் முன்னாடி வந்து அவளுக்கு வந்து அந்த ஆணை பிடிச்சிருத்தோ, எந்த ராஜாவையோ இல்ல அந்த இளவரசனையோ அந்த ஆணையோ பிடிச்சிருத்தோ, அந்த ஆண் மகனை பிடிச்சதுக்கு அப்புறம் அவ பேச மாட்டா, அடங்கி இருப்பா. அந்த மாதிரி மத்த விஷயத்த பத்தி எல்லாம் சாஸ்திரத்துல வேதத்துல நிறைய விசாரம் இருக்கு. அந்த சொர்க்கம் இப்படிப்பட்டது, அந்த சொர்க்கத்துல இருக்கிற போகங்கள் இப்படிப்பட்டது, அந்த சொர்க்கத்தை அடையறதுக்கு இந்த மாதிரியான வழி எல்லாம் இருக்கு, நீ நரகத்துக்கு போகணும்னா அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வழி இருக்கு, அதனால அந்த போகாம இருக்கணும்னா நீ இந்த மாதிரி எல்லாம் செய்யாத, அது செஞ்சா இந்த மாதிரி எல்லாம் பாவம் வரும், சரி உனக்கு எதிரிய கொல்லணுமா, இந்த மாதிரி இருக்கு, உனக்கு சொத்து அடையணுமா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் விசாரம் இருக்கு. ஆனா ஆத்மாவை பத்தி வரும்போது இந்த மாதிரி விசாரம் பண்றது இல்ல. ஆத்மாவை பத்தி வரும்போது இது இப்படிப்பட்டது அப்படின்னு அதனுடைய சொரூப லட்சணத்தை சொல்லிட்டு மற்ற லட்சணத்தை எல்லாம் விளக்கறதா இருக்கு. அப்படி அந்த மாதிரி உச்சாரத்துலதான் இங்கேயும் நம்ம உபதேசமானது நடக்குமே தவிர வேற மாதிரி இல்ல. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம், பாக்குற கண்ணானது சொல்ல முடியாது, சொல்ற வாயானது பார்க்க முடியாது அப்படிங்கிற அர்த்தம் அங்க. எல்லா இடத்துக்கும் எல்லாத்தையும் வந்து அர்த்தத்தை அவங்க அனர்த்தம் பண்ணி சொல்லிடுறது. சரி, அகண்டம் அகிலாதாரம், அப்படிப்பட்ட அந்த பிரம்மமானது இருக்கு. இது என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா, அகண்டம் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு அகிலாதாரம் வரைக்கும் பிரம்மத்தை தான் சொல்லிட்டு இருக்கோம். அகண்டம் அவாங் மனச கோச்சரம் சச்சிதானந்தம் ஆத்மானம் அகிலாதாரம், அப்படிப்பட்ட இந்த சொரூபத்தை, இந்த பிரம்மத்தை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆஸ்ரயே நான் சரணடைகிறேன். எதுக்கு சரண் அடைகிறேன் அப்படின்னு கேட்டா, அபீஷ்ட சித்தையே, என்னுடைய இஷ்டமானது பூர்த்தி அடையறதுக்கு, என்னுடைய இஷ்டமானது நிறைவேறதுக்கு, என்னுடைய ஆசையானது நிறைவேறதுக்கு. ஆசையானது என்னது, ஆசையானது அடையப்படாத ஒரு விஷயத்த அடையறதுக்கானது பேரு ஆசை. இங்க இந்த கிரந்தமானது முழுமை அடையப்படல, அது முழுமை அடையறதுக்கான ஆசை. ஞானமானது அடையப்படல, ஞானத்தை அடையறதுக்கான ஆசை. கிரந்தமானது முழுமை அடையல, கிரந்தம் முழுமை அடையறதுக்கு ஆசை. ஞானமானது அடையப்படல, ஞானம் அடையறதுக்கு ஆசை. சொத்தானது அடையப்படல, சொத்து அடையறதுக்கு ஆசை. இப்படி ஆசையானது பல விஷயங்கள். ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையை ஒழித்தால் துன்பம் ஒழியும் புத்தர் சொன்னாரு, சாமி சொன்னாரு, இவர் சொன்னாரு, அவர் சொன்னாருன்னு பலரை கோல் காட்டி நமக்கு சொல்லுவாங்க ஆசை இருக்க கூடாது அப்படின்ட்டு. ஆசையெல்லாம் விட்டா கூட சன்னியாசிங்களான நீங்க கூட அந்த பிரம்மத்தை அடையணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கும் ஆசை இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு ஆசை மாதிரி எங்களுக்கு ஒரு ஆசை அப்படின்னு அதுக்கு அவங்களுடைய ஆசைக்கு அவங்க வந்து சமர்த்தனமும் பண்ணுவாங்க, நாங்க பண்றது தப்பு இல்லை அப்படிங்கறது. ஆனா ஆத்மா அடையறதுக்கு, ஞானத்தை அடையறதுக்கு ஆசை, சொத்தை அடையறதுக்கு ஆசை, இது ரெண்டுமே சமானம் இல்ல. இதுல ரெண்டுத்துலயும் பெரிய வேறுபாடு இருக்கு. முதல்ல இந்த வேறுபாட்டை புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சாஸ்திரத்துக்குள்ளேயே நம்ம திருப்தி உண்டாக முடியும். சொத்து அடையறதுக்கான ஆசையானது நியாயமான ஆசை, இல்லாததை அடையறதுக்கானதுக்கு பேரு தான் ஆசை. ஏற்கனவே இருக்கிறத அடையறதுக்கு பேரு ஆசை இல்ல, அது ஆசை ஆபாசம், ஆசை தோற்றம். ஆசையா இருக்க முடியாது. இந்த ருத்ராட்சம் பாக்குறீங்க, ஏன் ருத்ராட்சத்தை எனக்கு அடையணும், உங்க கழுத்துல இருக்கே மறந்து போயிட்டேன், கண்ணாடிய தலைக்கு மேல வச்சுட்டு கண்ணாடிய ஊர் ஃபுல்லா தேடுவோம், கண்ணாடி தலைக்கு மேல வச்சுருந்தா கூட வரும், மூக்கு மேல போட்டுட்டே தேடுவான், ஊர் ஃபுல்லா டார்ச் லைட் வச்சுட்டே டார்ச் லைட் தேடுறவங்கலாம் இருந்திருக்காங்க, நான் பாத்துருக்கேன். டார்ச் லைட் என்ன மாறாச்சு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, டார்ச் லைட் தேடிட்டு இருக்கேன், எங்கேயோ போச்சு, இருட்டுல ஒண்ணும் தெரியல, கரண்ட் வேற போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு டார்ச் லைட் வச்சு டார்ச் லைட் தேடின ஆளுங்க இருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு உணர முடியாம இந்த மாதிரி நம்மளுடைய அறியாமையினால தொலைச்சிட்டோம், இல்ல தொலைஞ்சு போச்சு, இல்ல காணல அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது அது ஊரெல்லாம் திட்டினார் அவரு. இந்த சாமி எங்கேயாவது வச்சு விடுவாங்க, எடுத்த இடத்துல வைக்க மாட்டாங்க, நான் ஒரு இடத்துல எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கிறேன், அந்த மாதிரி யாரும் வைக்கிறது இல்லை அப்படின்னு அது வேற சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த மாதிரி எல்லா காரணம் எல்லாம் சொல்லுவோம். அப்புறம் சாமி கையில தான் இருக்கு அப்படின்னு காமிச்ச உடனே கொஞ்ச நேரம் தேட விட்டாச்சு, சாமி கையில வச்சுட்டு எதை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஓ சந்தோஷம் இருக்கு. இப்போ அடைஞ்சா இல்லாதது ஒண்ணு அடைஞ்சா எந்த சந்தோஷம் உண்டாருதோ அதே மாதிரி இங்கேயும் சந்தோஷத்தை பார்க்க முடியுது. அதனால ஒரு ஆசை அப்படின்ற ஒரு வார்த்தையானதை சொல்லிருக்கோமே தவிர இது ஆசையா இருக்க முடியாது. ஏன்னா அவர்கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒரு வஸ்து, அது இருக்கிற வஸ்து அடையறதுக்கான ஆசையானது இருக்க முடியாது, ஆசைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் உலகத்தாருடைய கண் நோக்கில் இருந்து பார்க்கும் போது அத ஆசை அப்படின்னு சொல்லி சொல்றோமே தவிர உண்மையிலே ஆசை இல்லை. நான் என்னுடைய சொரூபத்தை அடையறதுக்கு ஆசை அப்படின்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? சொரூபம் அப்படின்னா ஆத்மா அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றது, ஆத்மாங்கிற அர்த்தமே வேண்டாம் நான் சொல்றது, ஆத்மாங்கிற அர்த்தமே வேண்டாம், நீங்க எத்தனை உயரம், 5.75 அடி, 6 அடி, சரி நான் 6 அடி அடையறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? ஏற்கனவே 6 அடி தானே நானு, அதை அடையறதுக்கு ஆசை எப்படி பண்ண முடியும்? அப்போ இருக்கிற ஒரு விஷயத்தை நாம் அடையறதுக்கான ஆசையை பண்ண முடியாது, இல்லாத ஒரு விஷயத்தை அடையறதுக்கான ஆசையை தான் நடக்க முடியும். அதுதான் ஆசைன்னு சொல்றது. இங்க ஆத்ம ஞானமானது ஆசை இல்ல, அதனால அந்த ஆசை அப்படிங்கிற அந்த பாகத்தை விட்டுருந்தோம் நம்ம. அப்படிப்பட்ட அபீஷ்ட சித்தையே அப்படின்னு நீங்க சொல்லும் போது அவர் என்னது, விருப்பத்தை அடைவதற்காக அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இங்க என்னுடைய அறியாமையினால் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த ஆத்மாவை அடைவதற்காக அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துடலாம். நமக்கு அவருக்கு இந்த கிரந்தத்தை முடிக்கிறதுக்காக அப்படின்னு அர்த்தத்தை எடுத்துடலாம். அப்படி ரெண்டு வகையான அர்த்தத்தை எடுத்து இந்த மங்களாச்சரணத்தை முடிக்கிறார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shivam.org radio, the 24/7 spiritual channel from shivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: நம பார்வதி அவை அந்த கீதையினுடைய ஒரு செய்தியை செஞ்சு கொண்டிருந்தோம். அந்த இந்திரதீமன் கேட்டார், அப்பொழுது இவர் என்ன செய்தார் என்றால், அந்த கூர்மாவதாரம் எப்படி இருந்தது என்று தன்னுடைய மகனுக்கு காட்டினார். எப்படி அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டினார், அது விஸ்வரூப யோகங்கிறது முக்கியமான ஒரு பகவத்கீதை ஒரு சாப்டர். அதே போல அந்த கூர்மாவதாரம் எடுத்து தன்னுடைய மகனுக்கு ஒரு உபதேசம் செய்தார். அதுக்கு பேர் தான் கூர்ம புராணம் என்று பெயர். இப்போ சைவம் என்ன கேட்கிறது என்று கேட்டால், அவன் உபதேசம் இந்திரதீமனுக்கு பண்ணியிருக்கிறான், அர்ஜுனனுக்கு பண்ணியிருக்கிறான், திரிபுரத்து அசுரர்களுக்கு பண்ணியிருக்கிறான். இந்த மூன்று நூல்களையும் நீ பிரமாணமாக கொள்ளாமல் ஏன் பகவத்கீதையை மட்டும் பிரமாணமாக கொள்கிறாய் என்ன கேள்வி பார்த்தீங்க? இதுதான் ஸ்காலர்ஸ் க்வெஸ்சன். பகவத்கீதை பிரமாணம் இல்லை என்பதற்கு என்ன அருமையான கேள்வி. கிறிஸ்டன் செய்ததாக நீயே மூணு நூல் சொல்ற, அந்த மூன்று நூல்களிலே ரெண்டை விட்டு விட்டு ஒன்றை மட்டும் ஏன் பிரமாணமாக கொண்டாய்? இந்த கேள்விக்கு பதில் சொன்னா கீதை நமக்கு பிரமாணம் இல்லைன்னு ஓமாயிலிருந்தே வந்துடும். ஆகவே கீதைக்கும் சைவ சித்தாந்தத்திற்கும் கொள்கை அளவிலே ஏன்னா அங்க சொல்லப்படுவது என்னன்னு கேட்டா, அது கீதை வந்து இட் ரிக்வயர்ட் ஃபார் தி அக்கேஷன். அப்பொழுது இந்த போர் நிகழ வேண்டும், பாண்டவர்கள் ஜெயிக்க வேண்டும். இன்னொரு விஷயம் அங்கே ஒரு அருமையான கேள்வி, கேட்பவன் அர்ஜுனன், சொல்லுகின்றவன் கிருஷ்ணன். இப்போ உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா அர்ஜுனனுக்கு விளங்காதது எனக்கு விளங்கிவிடும் யாராவது சொல்ல முடியுமா? கீதையை இன்னைக்கு பிரபுபாதான பிரபுபாதா அருமையான விளக்கம், இதை நான் பாராட்டுகிறேன். ஃப்ளோ ஆஃப் லாங்குவேஜ், அந்த சான்ஸ்கிரிட்ட பிரிச்சு பதம் பண்றது கீதா ஆக்டி அசிட்டிஸ் அதுவும் இங்க தமிழ்ல சித்தவானந்தா. நான் எல்லார்ட்டையும் என்ன சொல்லுவேன்னு கேட்டா, கட்டாயமா சித்தவானந்தாவுடைய உரையை படிங்கன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டா, நீ சான்ஸ்கிரிட் அடிப்படை உனக்கு தெரியும், லாங்குவேஜை புரிஞ்சுக்கலாம், எப்படி பதச்சேதம் பண்ணணும் என்னங்கிறது அது அது அந்த அளவுக்கு பயனுள்ளதுதான். அதே போல பிரபுபாதமும் பிரமாதமா தான் இருக்கு. நல்லா அருமையாக நான் சில சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சேன், ரொம்ப அருமையா இருக்கு. அதுல அது வேற விஷயம். ஆனால் அங்கே சொல்லப்படுகின்ற கருத்து இருக்கு இல்லையா, அதை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் இப்ப உலகத்துல இப்ப நாம என்ன பண்ணோம்னா, அந்த அளவுக்கு இன்னைக்கு வேதாந்த நூல்கள் ஆங்கிலத்தில் இருக்கிற அளவுக்கு சித்தாந்த நூல்கள் இல்லை. தி நெக்லெக்டட் மீடியம் ஆஃப் சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ். ரெண்டு காரணம், இத சைவ சித்தாந்தம் தமிழ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வெளியில போல, அங்கேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. தமிழ்நாட்டை விட்டு வெளியே போச்சா சைவ சித்தாந்தம் போல? ஏன், we have neglected Sanskrit, that is the reason it has gone out of Tamil Nadu. We have neglected English, otherwise it has not become so popular all over the world. That is the reason.
2: Because
1: only the tappu illa,
2: we neglected those languages because we had a beautiful language. Tamil
1: is a beautiful language. Anal நீ எல்லாரையும் நீங்க தமிழ் படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாரும் நீங்க தமிழை படித்து விட்டால்தான் சைவ சித்தாந்தம் புரியும் அப்படின்னு சொன்னா என்னைக்கு படிக்க போறான், படிக்க முடியுமா? ஒரு கேள்வி கேட்கிற சிவஞான முனிவர் கேட்கிறார் இந்த கேள்விய. கீதையை நேரடியாக கேட்டான் அர்ஜுனன், கீதைக்கு அர்ஜுனனுக்கு புரியாதது யாருக்கும் புரிய முடியாது. அப்படி அந்த கீதையை கேட்ட அர்ஜுனன் விஷ்ணு பூஜை பண்ணானா சிவ பூஜை பண்ணானா? வியாச மகாமுனிவரே என்ன சொல்றார், என்ன பண்ணார் சொல்றதுக்கு, அவன் சிவபூஜை தான் செய்தான் போச்சு. அவ்வளவுதான் இவ்வளவு நேரம் நீ கீதையை பற்றி பேசி என்ன பண்ணா, கீதையை கேட்டவன் விஷ்ணு பூஜை பண்ணலையே, அவன் சிவபூஜை செய்தான் என்பதை தான் நம்ம நால்வரோடும் சொல்றாங்க, வியாசரும் சொல்ற. அது ரைட்டு, அது ரைட்டு. ஆனாலும் இந்த பகவத்கீதைங்கிற விஷயத்தை நான் சொல்றேன், ஏன்னா ஐயிரு பிறப்பினும் அரிய அச்சித்தலின் அது தெளிவா சொல்லிடுறேன். அது மாதிரி சொல்லுவாரு சுவாமி எழுதுறார் மகாபாரதத்துல, அர்ஜுனனுக்கு கீதை நூல் செவ்வியாரி அறிவுறுத்த கண்ணன் உபமன்ய முனிவர்வா சிவதீட்சை பெற்றுக் கொண்டு சிவோகம் பாவனையை தலைப்பட்டானாதல் அறிக. ஆகவே அவன் சிவோகம் பாவனையிலே நின்றுதான் உபமன்ய மகாவனிடத்தில் சிவதீட்சியை பெற்றுக் கொண்டதுனால சிவோகம் பாவனையில் நிக்க முடிஞ்சது. சிவோகம் பாவனையில் நிக்க போய் அந்த விஸ்வரூபம் யாருடைய ரூபம், சிவபெருமானுடைய ரூபத்தை தான் காட்டினேன். அதான் நாம சொல்றது, அந்த விஸ்வரூபம் அவருடையது அல்ல,
2: திருமாவில்
1: இல்ல, கீதையிலே வராதே, சிவான் தானே வருது,
2: நமக்கு
1: கீதையிலே அப்படிதான் வருது. ஒன்பதாவது கிருஷ்ணாவதாரம், ஐயர் எல்லா பிறப்பிலையும் சிவபூஜை பண்றான், ஐயர் பிறப்பினும் அரி அர்ச்சித்தலின் அப்படிதான் வருது. எல்லா பிறவையும் சிவபூஜை பண்ணிருக்கான், ஒரு பிறவில மட்டும் இல்ல. அப்படி இது மாதிரி விளக்கங்களை எல்லாம் நூல்களில் எவ்வளவு தெளிவாக எவ்வளவு அருமையாக விளக்குறாங்கல்ல, அதோட கொள்கை அளவில் அது எப்படி வித்தியாசங்கிறது அப்ப கேட்கிறாரு. இப்ப எதுக்காக திரிபுரத்து அசுரர்கள் வரும்பொழுது அதுக்காக சொல்ல வரேன். அப்ப என்ன தெரியுது என்று கேட்டா, அந்த புத்தாவதாரத்திலே அதனாலதான் மாயனிடும் புத்த இருள் மறைந்து ஓட, இந்த புத்த இருளானது அந்த ஏன்னு கேட்டா அவர்களுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அவனும் பௌத்த இப்ப இது வந்து ஃப்ரம் வைஷ்ணவி தாட்ல இருந்து பார்ப்போம். இப்ப இதே செய்திய புத்திசீல இருந்து பார்ப்போம், புத்திசீல இருந்து பார்ப்போம். அவனும் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, இந்த புத்த அந்த பௌத்தி புத்தீசத்திற்கு ஆதாரமா இருக்கக்கூடிய திரிபிடகம் என்ற நூல் இருக்கு, அது அவர் செய்தியே. அவங்களுடைய கொள்கையின் பிரகாரமே திரிபிடகத்தை அவர் அசைஞ்சாரு, செய்தியே. அப்போ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரியாதான் இருக்கு. அப்போ புத்தருக்கு ஞானம் வந்தது, அவனுடைய கொள்கையின் பிரகாரம் ஞானம் வந்தது. அந்த ஞானம் அவருக்கு வந்த ஞானம் என்ன ஞானம், என்ன அவருக்கு ஞானம் கிடைச்சா அவன் சொல்றான் என்றா, அந்த திரிபிடகம் என்ற நூலிலே சொன்னது உண்மை என்பதை உணர்ந்த, அதுதான் ஞானம். அப்ப அந்த நூல் ஏற்கனவே இருக்குன்னு பெறப்படுதா, ஆகியதான் 24வது புத்தன். அவன் வந்து இந்த புத்தன் என்ற பெயரை, அதனாலதான் மாணிக்க வாசகர் வந்து திருவாசகர் ஒரு நுட்பம் இருக்கு, அவர் சொன்னார் பாருங்க, எத்தனையோ சமயவாதிகளை சொல்லிட்டே வர்றார். அன்னைக்கு சொன்னேன் மீமாஞ்சகரை எப்படி மறுத்தார், மாயாவாதி எப்படி மறுக்கிறார் சொல்லிட்டே வந்தேன். ஆனா அப்படி மறுக்கும் போதெல்லாம் மாணிக்க வாசகர் என்ன சொல்லுகிறார், அந்த கொள்கை யாருடைய கொள்கைன்னு சொல்ல மாட்டேன், பேரை சொல்லல. ஆனா திருவாசகம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தனை தான் பேரை சொல்லி திட்டினது, புத்தன். புத்தன் முதலாய புல்லறிவிற் பல் சமயம் தட்டுழிப்பு பட்டு நிற்க சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கி. புத்தன் முதலாய புல்லறிவிற் பல் சமயம், அவருடைய புல்லறிவு வள்ளுவர் சொன்ன அந்த வார்த்தை புல்லறிவாண்மை, புத்தன் முதலாய புல்லறிவிற் பல் சமயம். ஆனால் அப்படி சொன்னாலும் கூட சைவம் என்ன சொல்கிறேன் கேட்டா, அந்த புத்தன் நரகத்துக்கு போவானான்னா அங்க பாரு, அதான் சைவத்தினுடைய கேத்தாலிசிட்டி. அந்த புத்தன் நரகத்துக்கு போவானான்னா போக மாட்டான், புத்தி தத்துவம் வரைக்கும் அவனுக்கு முத்தி உண்டு, அதனாலதான் புத்தன் பேர். புத்தன் நம்ம ஏன் பேர் வச்சோம்னா, புத்தி தத்துவம் வரைக்கும் அவன் முத்தி உண்டு அவன், ஆகவேதான் அவன் புத்தன் பேர். இதெல்லாம் விளக்கிருக்கிறான். ஆக அந்த சமயமானது அந்த 24 புத்தர்கள் அது அருமையா, அந்த புத்த சமயத்தை மறுக்கிற கேள்வி பரபக்கத்தில் அப்படி அருமையா
2: கேட்டார். அவருக்கு பேர் கௌதமன், புத்தன் என்று பெயர் வச்சது யார்,
1: அதான் புத்தன் என்று பெயர் வைத்தது அவனுடைய கொள்கையின்படி அவன் வேற விளக்கம் சொல்றான். ஆனா நமக்கு என்ன பாயிண்ட்னா, புத்தன்கிற சொல்லாட்சி இந்த புத்தன் பிறப்பதற்கு முன்னாடி, அதுதானே பாயிண்ட். இந்த சொல்லாட்சி ஏற்கனவே ஒவ்வொரு சொல்லையும் பயன்படுத்தணும், வேற வேற சொற்கள் பயன்படுத்தணும். சில சமயம் என்ன ஆகுது, வேறு சொற்கள் பாப்புலரா இருக்கு. உதாரணமா எடுத்துக்கொண்டீங்கன்னா இப்ப யோகா, இந்த யோகான்னு சொல்லக்கூடிய வார்த்தை இங்கிலீஷ்ல வார்த்தை இல்லையா இருக்குது. அப்ப ஏன் இந்த இது பாப்புலர் ஆகிப்போச்சு அவ்வளவுதான். இன்னைக்கு அமெரிக்கால போட்டாலும் யோகாங்கிறான், இங்க போட்டாலும் யோகாங்கிறீங்க. அப்ப இசர் இந்த உடம்பை வந்து பல்விதமான போஸ்டர்ஸ்ல போஸ்டர்ல இந்த உடம்பை வளர்ச்சி நெளிச்சு பண்றதுக்கு பாருங்க, அது இங்கிலீஷ்ல வார்த்தை இல்லையா இருக்கு. கண்டோஷன் வார்த்தை இருக்கு, கண்டோஷன் டிஃபரண்ட் போஸ்டர்ல பாடியை வந்து பண்றது எல்லாம் ஒண்ணுதான், ஆசனங்களை தானே. ஆனா கண்டோஷன் வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கு. அப்புறம் இப்ப என்னாச்சு, ஒரு சமயத்துல ஒரு வார்த்தை பாப்புலர் ஆயிருது, ரெய்கி ஜப்பான் வார்த்தை. அப்ப ரெய்கிக்கு நம்மளோட வார்த்தை இல்லையா? இருக்கு. நியாசம், அதான் நியாசம். ரெய்கிங்கிற கான்செப்ட் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு, அதுக்கு நியாசங்கள்னு பேரு. எல்லாமே அதெல்லாம் சொல்றாரு, சைவத்துல எல்லாமே இருக்கு. ஆனா ஒவ்வொன்றும் என்ன பண்றான், ஒன்ன மட்டும் காட்டி டெவலப் ஆகிட்டு வந்துடுறான். அவன் சமணர் என்ன பண்ணா, கொல்லாமைங்கிற ஒண்ண ரொம்ப காட்டி வந்துட்டான். ஒருவன் என்ன பண்ணாரு, நம்ம ராமலிங்க சுவாமி என்ன பண்ணாரு, இந்த பசி தீர்ப்பதே ஒரு பெரிய சேவைன்னு சொல்லி பசி. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு இருக்கு, இங்க போய் பசிப்பினா யாரும் கேட்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் பைசகரம் பேர் இருக்கான், அதுல பசிப்பிணிங்கிற ஒண்ணை வச்சே அவர் வளர்த்துட்டாரு. இப்ப நம்ம வந்து ஏழைக்கு சோழ போட வேண்டாம் சொல்லியிருக்கோம். அப்ப இந்த பசிப்பிணிங்கிற ஒரு கான்செப்ட் அவர் என்னவோ பெரிய நிலை கொண்டு போயிருக்கு. அதனாலதான் ஒரு சமயங்கள் பொருள் உணர்வு நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாம பரவுல இவற்றுள் யாது சமயம் யாது இங்கு என்று ஆராயின் இதுவாகும் அது வல்லதென்னும் பிணக்கதன்றி நீதியினான் இவை அனைத்தும் ஓரிடத்தே இருந்த சமயம் அது சைவம். யானை கண்ட கொள்ள சித்தியார் விளக்கிற எல்லாமே நம்ம கிட்ட சொல்லாத விஷயம் எது இல்லை. ஆனா ஒவ்வொன்றும் எந்த அளவுல துணை நிற்கும். பிராணாயாமம் நம்ம சொல்லலையா, நம்ம பிராணாயாமம் சொல்லியிருக்கமே நம்ம சொல்லலையா. ஆனா பிராணாயாமத்தை வைத்துக் கொண்டே ஒருத்தர் டெவலப் பண்றான். அப்படியே ஒன்னும் ஒன்ன மட்டும் பிடிக்கிட்டு அதுவே மெயின்னு போயிடுறான்.
3: யோகாசனத்திலேயே
1: அதுபோல இந்த திரிபுரத்து அசுரர்கள் தான் என்னவாக இருக்கிறார்கள், அந்த வாயிற் காப்பாளனாக அதுக்கு அருமையான அத்தாரிட்டி வந்து அந்த சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருப்புன்கூர் தேவாரம் ரொம்ப அருமையா சொல்லிடுறேன். நமக்கு வந்து திருமுறைகள் பிரமாணம். ஏன்னா திருமுறைகளை ஓதிக்கொண்டு அவர் சொல்வதை நம்பவில்லை என்றால் என்ன பிரயோஜனம் இருக்கு திருமுறையை ஓதுறதுல? ஒருத்தன் சொன்னா, நான் தினமும் எங்க அப்பா படத்துக்கு மாலை போடாம அவருக்கு திவாரணை காட்டாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன், எல்லாம் செய்வேன், எங்க அப்பா தான் எனக்கு கூட பணஞ்சதுக்கு எங்க அப்பா தான் காரணம் எல்லாம், ஒன்னே ஒண்ணு அவர் சொன்னதை மட்டும் நான் கேட்க மாட்டேன். என்ன பிரயோஜனம் அப்பா படத்துக்கு மாலை போட்டி இல்ல பிரயோஜனம், தீவாரணை காட்டி இல்ல பிரயோஜனம். அது கூட இன்னைக்கு சைவர் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாம் நாலு பேர் அவங்க சொன்னதை மட்டும். ராமர் பாலம் கட்டானா இல்லையா, ராமர் கட்டினாரா, ராமர் வாழ்ந்தாரா, பாலம் கட்டினாரா இல்லையான்னு மற்றவன் கேட்டுட்டு இருக்கட்டும், நீ கேட்கலாமா? செங்கன்மால் சிலை பிடித்து சேது பந்தனம் செய்து, அப்ப செங்கன்மால் சிலை பிடித்து வில்லை ஏந்தி கொண்டு சேது பந்தனம் செய்து, சேதுனா பாலம், பந்தனம்னா கட்டுறது. After laying a bridge, வில்லை கையில பிடித்துக் கொண்டு ஒரு பாலத்தை அமைத்துக் கொண்டு போனான். அப்புறம் சொன்ன பிறகு கேள்வி, ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு உடன்பாடு இல்லை என்று ஒரு சைவன் சொல்லக்கூடாது. ஏன் ராமாயண மகாபாரத உடன்பாடு இல்லைன்னு சொன்னா, அந்த ராமாயண மகாபாரதத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் ஏன் பேசுறாங்க? இப்ப திருமுறைகள்ல புத்த ஜாதக கதைகள்னு இருக்கு, புத்தருடைய பூர்வ ஜென்மத்தை பற்றி ஒரு கதை இருக்கு புத்த மதத்தில், புத்த ஜாதக கதைகள்னு பேர். அந்த புத்த ஜாதக கதைகளில் வரக்கூடிய வரலாறு திருமுறைகளில் பேசுறாங்களா? ஏன், இட் இஸ் நாட் அன் அத்தாரிட்டி. திருமுறைகளில் நால்வர்கள் பேசிட்டாங்கனாலே என்ன அர்த்தம்? அப்ப என்ன தெரியுதுன்னா, ஏற்கனவே எல்லாருடைய வாக்களையும் சொன்ன பிறகு அப்புறம் பாவம் இருந்துச்சா இல்லையா? அந்த காலகட்டம் வந்து 26வது மகாயுகம், அதாவது இந்த விஷயம் வந்து பாண்டித்துறை தேவருடைய 4வது தமிழ்ச்சங்கத்திலேயே இந்த பிரச்சனை வந்து அப்பொழுது இருந்த 49 புலவர்களும் தமிழிலும் வடமொழியிலும் வல்லவர்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து கடைசியில் என்ன முடிவு பண்ணிருக்காங்க தெரியுமா? ரெசல்யூஷன் போட்டுட்டாங்க, ராமர் வாழ்ந்தது 26வது மகாயுகத்தில் உள்ள கிரேதாயுதம் என்று முடிவு செய்திருக்கிறார். இப்ப நடக்கிறது 28வது மகாயுகம், அவர் ராமர் வாழ்ந்தது 26வது மகாயுகம் யுகம். இப்ப நடக்கிறது 28, அஷ்டா விம்சதி தமே, சங்கற்பத்தில் அதாவது சாமிக்கு அர்ச்சனை பண்ணும்போது பூஜை பண்ணும்போது சங்கற்பம் சொல்றாங்க இல்லையா, இந்த சங்கற்பத்தில் வருது இந்த செய்தி எல்லாம். இந்த சங்கற்பம் வந்து சைவ வைணவத்துக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். நீங்க பெருமாள் கோயில் அர்ச்சனை பண்ணாலும் என்ன சொல்ல போறான், இதே சங்கற்பம் தான். சிவன் கோயில் அர்ச்சனை பண்ணாலும் இதே சங்கற்பம் தான். அப்படி வருது, இப்ப பிரதமே பாதே ஜம்பூதீவே பாரத வருஷே பரதகண்டே மேரோ தட்சிணே பார்த்தி சகாத்தே வரும். அது ஆத்திய பிரமணக பிரம்மாவினுடைய ஆக்டர் ஆத்திய போர் நூன் ஆஃப் லார்ட் பிரம்மான்னு அர்த்தம். ஆத்திய பிராமணக திவிதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்திரே அஷ்டாவிம்சதீதமே கலியுகே பிரதமேவாதே ஜம்பூதீவே பாரத வருஷே பரதகண்டே மேரோர் தட்சிணே பார்த்திய சகாத்தே அஸ்மின் வர்த்தமானே. சங்கல்பம் சங்கல்பத்திலே வருது. இப்ப நீ வாழ்வது 28வது மகாயுகம், அதாவது 1000 மகாயுகம் ஒரு கற்பம். இந்த கலியுகத்தோட டோட்டல் டியூரேஷன் 432000 வருஷம். இந்த கலியுகத்தை மாதிரி 2 மடங்கு துவாபர யுகம், இந்த கலியுகத்தை மாதிரி 3 மடங்கு கிரேதாயுகம், அதை கலியுகத்தை மாதிரி 4 மடங்கு கிரேதாயுகம். அப்ப டோட்டலா கூட்டிங்கன்னா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா 43,20,000. ஒரு மகாயுகத்துக்கு டியூரேஷன் 43,20,000. அது மாதிரி 1000 மகாயுகம் சேர்ந்தது ஒரு கற்பம். அந்த கற்பம் 432 கோடி வருஷம். எங்க இருக்குது? 64 பாலபாடம் 4வது பாகத்துல கால பிரமாணம் அப்படிங்கறதுல வருது. நாவலர் சொல்லாத நாவலர் தொடாத இடமே கிடையாது. இத பிரபுபாதா சொல்றது கேலி ஆகுது. இந்த விஷயத்த பிரபுபாதா கருத்து வேற்றுமே இல்ல. இஸ்கான் பவுண்டர் இருக்காரு, அவர் கரெக்டா இதேதான் சொல்றாரு. கால பிரமாணம் வைணவனுக்கும் சைவனுக்கும் வித்தியாசமே கிடையாது.
3: வைணவருக்கு 25 தத்துவம் தானா?
1: ஆமா, அதாவது 24வது தத்துவம். தத்துவங்கிறது அசித்து பொருள். அந்த 25வது தத்துவம் தான் அவனுடைய வாசுதேவன். 24 அது கொள்கை அளவுல என்ன வேறுபாடு, கிரியைகள் என்ன வேறுபாடு. எப்பயுமே ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணும்போது பலவிதமா அனலைஸ் பண்ணும். வரலாற்று ரீதி என்ன சொல்லுது, புராணம் என்ன சொல்லுது, பிரமாண நூல்களை வைத்துக் கொண்டு பேசுவது, எதுவுமே எது வேணாலும் ஆர்கியூ பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன, நீங்க சொல்லுகின்ற கருத்துக்கு நீங்க சொல்லுகின்ற மேற்கோள் பிரமாண நூலாக ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். ஒரு சைவன் நால்வருடைய வாக்க பிரமாணமா வைத்துக் கொண்டுதான் பேசணும். ஆரிரே தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க முக்குடம் வாழ்க செவ்வே ஏரிய மங்கே வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம்.
4: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: திருச்சிற்றம்பலம் திருவிற்கோலம் இக்காலத்திலே இந்த தலம் கூவம் என வழங்கப்பெறுகிறது. திருஞான சம்பந்த பெருமான் அருள் செய்த ஒரு பதிகம் இத்திருத்தலத்திற்கு கிடைத்திருக்கிறது. 3வது திருமுறையிலே இடம்பெற்ற அற்புதமான ஞானப்பதிகம். இத்தலத்து இறைவர் திரிபுராந்தகர், இறைவி திரிபுராந்த நாயகி. பெருமான் முப்புறம் எரி செய்த பொழுது வில்லெந்திய அந்த கோலத்திலே இங்கே காட்சி கொடுத்தார் என்பதனாலே திருவிற்கோலம் என்கின்ற திருநாமம் பெற்றிருப்பதாக சான்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். வெற்றிகொள் அவுணர்கள் புறங்கள் வெந்தர செற்றவன் உறைவிடம் திருவிற்கோலமே என்று ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். எங்கு பார்த்தாலும் வெற்றிகளையே குவித்துக் கொண்டிருந்தார்களாம் அந்த அவுணர்கள். ஆனால் அவர்கள் வெற்றிகள் எல்லாம் சிவபெருமான் முன்பாக ஈடுபடவில்லை. அதை மிக அற்புதமாக குறிப்பிடுகின்றார். திரிபுராந்தகர்கள் என்று சொல்லுவது இந்த 3 புறங்களும் எதை குறிக்கின்றன என்று திருமூலர் மிக அழகாக நமக்கு தெரிவிக்கின்றார். முப்புறம் என்பது மும்மல காரியம் என்று குறிப்பிடுகின்றார். ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த 3 தான் இரும்பு வெள்ளி தங்க கோட்டைகளாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 3 கோட்டைகளையும் தகர்க்கக்கூடிய வல்லமை சிவன் ஒருவனுக்குத்தான் இருக்கும். அதுபோல நம்முடைய மும்மலங்களையும் நீக்கக்கூடிய வல்லமை சிவன் ஒருவனுக்குத்தான் இருக்கிறது. அவனுடைய பெருங்கருணையினாலே தான் ஆன்மா தன்னுடைய அறிவிலே படிந்திருக்கக்கூடிய ஆணவ மலத்தை நீக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அறிவிலே படிந்த அறியாமையாகிய அந்த மூல மலம் என்று சொல்லக்கூடிய அழுக்கை நீக்குவதற்குத்தான் மேலும் இரண்டு மலங்களாக கன்மத்தையும் மாயையும் தெரிந்தே தந்திருக்கின்றான் பெருமான். இந்த இரண்டு மலங்களும் அந்த பெரிய மலத்தை நீக்குவதற்காக இறைவனால் அருளி செய்ய பெற்றவைதான். இவற்றால் பெற்ற இந்த உடம்பை கொண்டுதான் நாம் இறைவனை அறிகின்றோம், அன்பை அறிகின்றோம், அம்மலத்தை நீக்குவதற்குரிய உபாயத்தையும் அறிகின்றோம். அப்படி மும்மலத்தையும் நீக்கிக் கொள்ளுகின்ற அந்த தன்மையிலே நின்று சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எமையாண்டே என்று மணிவாசகர் குறிப்பிடுவது போல ஆனந்த பெருவெள்ளத்திலே அமழ்கின்றோம். இந்த திருத்தலத்திலே ஒரு மிகப்பெரிய அதிசயமாக ஒரு செய்தியை நாம் கேள்விப்படுகின்றோம். இங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய திருமேனி இருக்கிறதே, அந்த திருமேனி நிறம் மாறுவதாக குறிப்பிடுகின்றார்கள். திருநல்லூர் என்கிற திருத்தலத்திலே கூட பெருமானுக்கு ஒரு நாளிலே 5 முறை நிறங்கள் மாறுபடுவதாக செய்திகள் கேள்விப்படுகின்றோம். அப்பர் சுவாமிகளுக்கு திருவடி தீட்சை தந்த திருத்தலமாக விளங்குகின்ற திருநல்லூரிலே பெருமான் பகற்பொழுதிலேயே 5 காலங்களிலே 5 விதமான வண்ணங்களை கொண்டிருப்பதாக நாம் அறிகின்றோம். மிக ஒரு அதிசயத்தக்க செயல் மட்டுமல்ல, ஆனந்திக்க வேண்டிய ஒரு வெளிப்பாடாகவும் அது அமைந்திருக்கிறது. அதே போலவே இங்கே இருக்கக்கூடிய பெருமானும் 2 நிறங்களிலே அவன் மாறக்கூடிய தன்மையுடையவனாக இருக்கிறான். அது 1 வெண்மை நிறம். இந்த வெண்மை நிறம் பெருமானுடைய திருமேனி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அப்பொழுது நல்ல மழை வருவதற்கும் அதிகமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்று சான்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இறைவனுடைய திருமேனி சிவப்பு நிறமாகவும் மாறுவது உண்டாம். அது எப்பொழுது என்று சொன்னால் நாட்டிலே யுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குமானால் அது அறிகுறியாக அது காட்டும் என்று சொல்லுகிறார்கள். எனவே பெருமான் பஞ்சவர்ணேஸ்வரர் என்கிற திருநாமம் உடையவர்தான், 5 வண்ணங்களிலே விளங்குகின்றவர்தான். ஆனாலும் வர்ணம் என்றால் எழுத்து என்கிற பொருளும் பட்டு பஞ்சவர்ணேஸ்வரர் என்பது 5 பெருமான் என்கின்ற அந்த பொருளையும் தருகிறது. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த திருவிற்கோலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இந்த ஞான பதிகத்தை நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் அவர்கள் நமக்காக பாடித்தர இருக்கிறார்கள். நாம் அதை கேட்டு மகிழ்வோம். திருச்சிற்றம்பலம்.
6: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
7: அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ்.

திருவாரூர் சொன்ன நாட்டிடை தொன்மையின் மிக்கது, மண்ணுமா மலரால் வழிபட்டது, வன்னி ஆறு மதி பொதி செஞ்சடை சென்னியார் திருவாரூர் மலர்ந்ததால் என்று சேக்கிழார் பெருமான் போற்றித் துதிக்கும் திருவாரூர் புற்றிடம் கொண்ட புண்ணியனை பூங்கோயில் உறைவானை தொழவிழைந்த சுந்தரர் பெருமான் பறவையுன் மண்டலி தொழுது தேவாசிரியன் போற்றி திருமூலட்டானம் மேவி வீழ்ந்து எழுந்து கை தொழுது முன்னின்று விம்மியே மற்றை கண் தாரும் என்று வேண்டியுருகினார். பருகா இன்னமுதத்தை கண்களால் பருகுதற்கு ஆளாம் திருத்தோழமை திறத்தால் அஞ்சொற்பதிகம் பாடிய சுந்தரருக்கு சீதமலர் கண் கொடுத்து அருளினார் ஆரூர் பெருமான். திருக்கச்சி ஏகம்பத்தில் இடக்கண் பார்வை பெற்ற ஆரூரர் திருவாரூரில் மீளா அடிமை எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி வளக்கண்ணும் பெற்று மகிழ்வார் ஆயினர். கண்ணிற் சிறந்த உறுப்பிள்ளை என்பது நீதிநூல். கண்ணே, கண்ணின் கருமணியே, மணியாடு பாவாய் என்பார் அப்பரடிகள். முகத்திற் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன் முக்கண்ணா, முறையோ மறையோதே என்று திருவொற்றியூரில் எல்லை நீங்கிய காலத்து பாடியருளிய நம்பியாரூரர் திருவெண்பாக்கத்தில் ஊன்றுகோல் பெற்று கச்சியில் இடக்கண்ணும் ஆரூரில் வளக்கண்ணும் பெற்ற வரலாற்றோடு தொடர்புடைய திருப்பதிகங்களை நாள்தோறும் பாராயணம் செய்தால் கண்ணொளி பெருகும் என்பது திண்ணம். மீளா அடிமை எனத் தொடங்கும் பாடல் பண் செந்துருத்தி.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சைவம் டாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: அப்பொழுது தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று துவங்கும் திருப்பதிகத்தை சுந்தரமுத்துவாமிகள் அங்கு அந்த இடத்திலேயே பாடினதாக சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் குறிப்பிடுகின்றார். எந்த இறைவன் என்றாவது ஒரு நாள் கனவிலாவது நம்மளுடைய சிரத்தின் மீது பாதங்களை வைக்க மாட்டானா என்று கோடானு கோடி அடியார்கள் காத்து கிடக்க, நீயே வழியே வந்து அடியேனது சிரத்தில் கால்களை வைக்கும்பொழுது சிறந்து விட்டேனே என்று தன்னுடைய தவற்றுக்கு வணங்கி இந்த பதிகத்தை பாடியருளினார் சுந்தரமுத்து சுவாமிகள். அப்படி அந்த சுந்தரமுத்து சுவாமிகளுக்கு அருளிய இடம் சித்தவடம் இடம், அங்கும் ஒரு சிவாலயம் இருக்கிறது. இந்த தலத்தில் உள்ள மூர்த்திகளுடைய பெருமையை பார்க்கும்பொழுது தெற்கு நோக்கியவாறு திருப்புர சம்ஹார மூர்த்தியினுடைய அருமையான சபையை நாம் தரிசிக்க வேண்டும். இந்த மூர்த்தி பின்னால் உள்ள கரங்களில் மான்முழு எஞ்சிய நிலையில் உள்ளார். முன் இடது கரம் வில்லை தாங்கியிருக்கிறது, வலது முன்கரம் அம்பை தாங்கியிருக்கிறது, இடது புறம் அம்பிகை இரு கரங்களோடு நிற்கின்றாள், ஜடாமுகுடம் அருமையாக விளங்குகின்றது, இருவரும் நின்ற கோலத்தில் இருக்கிறார்கள். இந்த திருப்புர சம்ஹார மூர்த்தியை பிரதான மூர்த்தியாக இங்கு வழிபடுகிறார்கள். இந்த திருப்புர சம்ஹாரம் நடைபெறுவதற்கு மூல காரணமாக இருந்தது எது என்று அறிந்து கொள்ள வேண்டும். முற்காலத்தில் பௌத்த மனுவந்தரத்தில் காசியப வம்சத்தில் தோன்றிய வலாசுரன் சந்ததியார்கள் தாரகாக்ஷன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி ஆகிய அசுரர்கள் மூவர். அவர்கள் தேவர்களோடு போரிட்டு தோற்றுவிட்டபடியா

அவமானம் அடைந்தவர்களாக இனிமேல் தேவர்களை எந்த விதத்திலாவது வெல்ல வேண்டும், அடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு தங்களுடைய குலகுருவாகிய சுக்கர பகவானை அடைந்து அவர் பாதங்களில் பணிந்து தாங்கள் பட்ட அவமானத்தையும் தங்கள் கோரிக்கையையும் சொல்லி அவரிடம் முறையிட்டார்கள். சுக்கர பகவானும் அவர்கள் மேல் கிருபை கூர்ந்து, நீங்கள் தேவர்களை வெல்வது என்பது அவ்வளவு எளிதல்ல, அதற்கு தெய்வ பலம் இருக்க வேண்டும், அது சிவபூஜையினால் மட்டுமே உங்களுக்கு வாய்க்க வல்லது. உங்கள் எதிரிகளாகிய தேவர்களை வெல்ல வேண்டுமானால் இப்பொழுது முதலே சிவபூஜையும் தவமும் செய்ய ஆரம்பியுங்கள் என்று உபதேசித்தார். அதற்கு இம்மூவரும், சுவாமி அப்படியானால் சிவபூஜையும் தவம் செய்வதற்கு ஏற்ற இடத்தையும் தாங்களே அருள வேண்டும் என கேட்க, சுக்கர பகவான் தமிழ்நாட்டில் பினாகி நதிக்கு தெற்கே கடில நதியின் வடகரையில் திருவதிகை என்ற உயர்ந்த தலம் ஒன்று இருக்கிறது, அங்கு சென்று சிவபூஜை செய்து தவம் செய்து வேண்டியதை பெறுங்கள் என்று கூறி அவர்களுக்கு தீட்சை செய்வித்து உபதேசித்து அனுப்பினார். தாரகாஷன் முதலிய மூவரும் அவர் சொற்படி கடில நதியில் நீராடி சிவச்சின்னங்களை தரித்து கொண்டு பஞ்சேந்திரியங்களையும் அடக்கி பஞ்சாகினி மத்தினியில் 1000 வருஷம் அகோரமாக உக்ரமாக தவம் செய்தார்கள். இந்த தவாக்னி 3 லோகத்தையும் தகிக்க ஆரம்பித்து விட்டது. இந்திரன் இதனை அறிந்தான். இவனுடைய தவத்தை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கம் அவனுக்கு. ஆகவே மேனகை, ரம்பை, திலோத்தமை ஆகிய தேவலோக பெண்கள் மூவரையும் அங்கு அனுப்பி அவருடைய தவத்துக்கு பங்கம் வரும்படியாக செய்தான். ஆனால் அவர்களால் அது முடியவில்லை. மீண்டும் இந்திரனிடமே திரும்பி போய்விட்டார்கள். இதனை கண்ட இந்திராதி தேவர்கள் எல்லாரும் பிரம்மலோகம் சென்று பிரம்மதேவனை கண்டு துதித்து வணங்கி, இப்போது செய்யத்தக்கது என்னது? இவன் தவத்தை கண்டு சிவபெருமான் இம்மூவரும் கேட்ட வரங்களை கொடுத்து விட்டால் அவர்கள் தேவர்களுக்கு மிகவும் துன்பம் தருவார்களே, இதை எவ்வாறு தடுப்பது என்று கேட்டார்கள். உடனே பிரம்மா இம்மூவருக்கும் எதிரில் காட்சியளித்து, உங்களுக்கு வேண்டிய வரங்களை கேளுங்கள் என்றார்கள். அப்பொழுது இம்மூவரும், சுவாமி எங்களுக்கு என்றும் இறப்பு என்ற ஒன்று இருக்கக்கூடாது, அதாவது சாகாவரம் வேண்டும், அதோடு நாங்கள் நினைத்த இடத்துக்கெல்லாம் செல்லும்படியாக ஆகாய மார்க்கத்தில் பறக்கும்படியாக 3 கோட்டைகள் இரும்பு பொன் வெள்ளியால் ஆகிய உலோகங்களால் அமைந்த 3 கோட்டைகள் இவற்றை கொண்டு நாங்கள் எங்கும் செல்ல வேண்டும், மிகுந்த பராக்கிரமம் எங்களுக்கு ஏற்பட வேண்டும், தேவர்களும் எங்களை கண்டு நடுங்க வேண்டும் என்றெல்லாம் வரம் வேண்டினார்கள். அதற்கு இணங்கிய பிரம்மதேவர், முதலில் நீங்கள் கேட்ட சாகாவரம் ஒன்றை தவிர மீதி வரங்களை எல்லாம் கொடுத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு மறைந்துவிட்டார். பிரம்மா கொடுத்த வரத்தின்படி 100 யோஜனை விஸ்தீரணம் உள்ளதாக
பொன்னினாலும் வெள்ளினாலும் இரும்பினாலும் மூன்று கோட்டைகளை ஏற்படுத்திக் கொண்டு ஆகாய மார்க்கத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த மூன்று அசுரர்களும். இதை கண்ட தேவர்கள் நடுக்கம் உற்றவர்களாக அவர்கள் முன்பே செல்ல அஞ்சினார்கள். இந்த துஷ்டர்களுக்கு இவ்வாறு அதிகாரம் வந்துவிட்டால் இப்படித்தான் உலகத்தையே நடுங்க வைப்பார்களாம். தேவர்களும் முனிவர்களும் இவர்களுக்கு குற்றவாளி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இதனை கண்ட தேவர்கள் வேறு வழியில்லாமல் இந்திரனோடு வைகுண்டத்தை அடைந்து திருமாலை வணங்கி தாங்கள் படும் துயரங்களை எல்லாம் சொன்னார்கள். இதனை கேட்ட திருமால், திருப்புறவாசிகளை அடக்குவது என்பது நம்மால் முடியாத காரியம். கைலாசனாகிய பரமேஸ்வரன் ஒருவனே இதை செய்ய வல்லவன். அவர்கள் அனைவரும் சிவபோதை செய்தவர்கள், தவம் செய்தவர்கள், உடம்பை வருத்தியவர்கள். ஆகவே நாம் அவர்களை நாசப்படுத்துவது என்பது ஒரு காலம் நடக்காது. ஆகவே நானே போய் என்னுடைய மாயையினால் உப்பராதிகளை எல்லாம் மயக்கி அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய சிவச்சின்னங்களையும் சிவபூஜைகளையும் மாற்றிவிட்டுவிட்டு அப்பால் சிவருமானை கொண்டே அவர்களை அழிக்கிறேன் என்று அருளினாராம். ஒரு பௌத்த குருவாக மாறி திருமால் இம்மூவரையும் சிவசின்னங்களையும் சிவபூஜைகளையும் நீக்கி பிரஷ்டர்களாக ஆகும்படியாக தனது மாயையினால் செய்வித்தார். ஆனால் இந்த தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்ற சிவபக்தர்களுடைய வைராக்கியத்தை மாத்திரம் மாற்ற இயலவில்லை. மூவர்களை மாற்ற முடியாவிட்டாலும் பரவாயில்லை, உப்புரவாசிகள் எல்லாவர்களையும் நல்ல நெறியிலிருந்து மாற்றியதே போதும் என கருதி திருமால் திரும்பவும் வந்துவிட்டார். கைலாயத்தை வந்து அடைந்தார். நந்திதேவரை கண்டு, சுவாமி, நாங்கள் திருப்புராதிகள் செய்யும் கொடுமைக்கு ஆற்றாது அடைக்கலமாக இங்கு வந்திருக்கிறோம். இந்த செய்தியை சிவபெருமானுக்கு தாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார். அதிகார நந்திகேஸ்வரர் அவர்களையெல்லாம் வாயிற்புறத்தில் நிறுத்திவிட்டு இறைவனிடம் சென்று, தேவர்கள் வாயிலில் நிற்கும் காரணத்தையும் பிற தகவல்களையும் பெருமானிடம் விண்ணப்பம் செய்தார். பரம கருணாநிதியாகிய சிவபெருமான் நந்திகேஸ்வரருடைய விண்ணப்பத்தை ஏற்று திருமால், இந்திரன் முதலிய தேவர்களை உள்ளே வர ஆக்ஞாபித்தார். தேவர்கள் எல்லாம் இறைவனையும் வணங்கி, பெருமானே, திருப்புறவாசிகள் எவராலும் இரவாதிருக்க வரம் பெற்றதால் அவர்களை அழிப்பது என்பது நடக்கக்கூடியதாக தெரியவில்லை. எல்லா வல்லமையும் பொருந்திய தங்களை அன்றி வேறு யாராலும் அவர்களை அழிக்க முடியாது. ஆகவே தாங்கள் அவர்களை அழித்து எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள். ஸ்ரீகண்டனாகிய கைலாசநாதன் அவர்களுடைய வேண்டுகோளை அங்கீகரித்து விஸ்வகர்மாவை அழைத்து ஒரு பெரிய தேரினை தயாரிக்க உத்தரவிட்டார். விஸ்வகர்மாவின் முயற்சியால் 14 லோகங்களையும் தேர் தட்டாக ஆக்கி, சூரியச்சந்திரர்களை அதன் சக்கரங்களாக ஆக்கி, பிரம்மா சாரதியாக ஆகி, 4 வேதங்கள் 4 குதிரைகளாக ஆகி,
மலை மேருமலை வில்லாகவும், வாசுகி என்ற பாம்பு நானாகவும், திருமால் அம்பாகவும், இப்படி ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொரு அங்கங்களில் வீற்றிருந்தார்கள். இறைவனும் அதில் எழுந்தருளி, சங்கு முழங்க குடமுழா முழங்க தும்புரு நாரதர் யாழ்கள் மீட்ட, இந்திராணி முதலிய தேவமாதர்கள் மங்களம் இசைக்க, லக்ஷ்மியும் சரஸ்வதியும் வெண்சாமரம் வீச, மேருவில்லை கரத்தில் ஏந்தியவராக திருப்புரசம்ஹாரம் செய்வதற்கு புறப்பட்டார். சிவகணங்கள் அவரை தொடர்ந்து வரலாயினர். திருவதிகையை அடைந்தவுடன் அசுர சேனைகளை எதிர்க்க தயாரானார்கள். அந்நேரத்தில் தேவர்களுக்கு ஒரு ஆணவம் ஏற்பட்டது. நாங்கள் இந்த தேரின் ஓர் அங்கமாக விளங்குகின்றோம் என்பதே அது. தங்களுடைய துணையினாலேயே இறைவன் திருப்புறங்களை வெல்லப்போகிறார் என்று எண்ணம் கொண்டார்கள். சர்வஜ்ஞான பரமேஸ்வரனுக்கு இவர்களை நல்லறிவு புகட்ட வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று. உடனே அந்த தேரை சற்று அழுந்தும்படியாக செய்தான் பெருமான். அது நிலத்தில் அழிந்து விட்டது. மேற்கொண்டு செல்ல முடியாமல் ஆகிவிட்டது. எவ்வளோ முயன்று பார்த்தார்கள், அத்தேர் நகரவில்லை. காரியம் கெட்டுவிட்டதே என்று கலங்கி போய்விட்டார்கள். அப்போது மகாவிஷ்ணுவானவர் ஒரு ரிஷபத்தின் வடிவத்தை ஏற்று அந்த தேரை தூக்க முயன்றார். அவரால் முடியாமல் போகவே வாயால் நுரை கக்கி அந்த ரிஷபம் கீழே விழுந்தது. அதற்கு பிறகு இம்முயற்சியை கைவிட்டு விபூதி ருத்ராசனங்களை தரித்தவராய் கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு ஸ்ரீருத்ர ஜபத்தை செய்தார் என்று ஸ்காந்த மகாபுராணம் குறிப்பிடுகிறது. இதனால் திருப்தியடைந்த மகாதேவனானவர் விஷ்ணுவை அழைத்து, என்ன வேண்டும் கேள் என்று சொல்ல, தாங்கள் இந்த தேவர்கள் செய்த அபராதத்தை மன்னித்து உப்புறங்களை அழித்துள்ள வேண்டும் என்று கேட்டார். அதற்கு ஒப்புக்கொண்ட இறைவனும் ஒரு புன்னகையாலேயே முப்புறங்களை அழித்ததாகவும், பிறகு விஷ்ணுவானவர் அவர் விரும்பியபடியே ரிஷப வாகனமாக மாறி இறைவனை தாங்கினாராம். இந்த முப்புறங்கள் அழிந்த பிறகு அவற்றில் இருவரை தன் வாயில் காப்பானாகவும், மற்றொருவனை தான் ஆடும்பொழுது குடமுழா முழக்குவனாகவும் அருளி செய்தார். ஆகவே மரக்கருணையோடு அறக்கருணையும் இதில் இருக்க காண்கிறோம். இந்த முப்புறங்களானவை ஆணவம் கண்மம் மாயை என்று தத்துவ ரீதியாக சொல்வார்கள். அவற்றை எரித்து இறைவன் நமக்கு நல்வழி காட்டுகிறான் என்று தத்துவ ரீதியாக சொல்வார்கள். இதேபோல் கருடன் இங்கு வந்து கருடலிங்கம் என்ற ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்ததாகவும், இதனை வழிபடுபவர்களுக்கெல்லாம் சர்ப்பதோஷங்கள் எல்லாம் நீங்க பெறுவார்கள் என்றும் தலபுராணம் சொல்கிறது. பாரத யுத்தத்தின் இறுதியில் அஸ்வத்தாமனாகிய யானை இறந்துவிட்டது என்று சொன்னதை, அஸ்வத்தாமன் இறந்தான் என்று துரோணர் கேட்டபடியால்
அவர் போரிடாமல் நிராயுதபாணியாக இருந்துவிட்டார். அப்பொழுது அவரை திருஷ்டத்யும்னன் என்பவன் கொன்றுவிட்டான். இந்த பொய் சொன்னதாக தர்மபுத்திரனுக்கு இந்த குருஹத்தியும் வந்து சேர்ந்தது. இறுதியில் இந்த தோஷம் உன்னை நீங்குவதற்காக நீ தென்திசைக்கு சென்று திருவதிகைக்கு இறைவனுடைய சன்னதியில் அந்த தீர்த்தத்தை ஆடி விதிப்படி பூஜை செய்தால், சிவலிங்க பிரதிஷ்டையும் செய்தால், சோடச தானங்கள் செய்தால் உன்னுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கி போகும் என்று வியாசர் சொன்னார். அதேபோல் தர்மபுத்திரனும் தன்னுடைய தம்பிமாரோடு திருவதிகையை அடைந்து சிவதரிசனம் செய்து கடிலத்தில் நீராடி சிவலிங்க ஸ்தாபனம் செய்து சிவபூஜையும் சோடச தானங்களும் செய்தான். அப்படியாக ஒரு மாத காலம் செய்து வருகையில் ஒரு அசரீரி கேட்டது, தர்மபுத்திரனே, உன்னை அடைந்த குருஹத்தி தோஷமும் பொய் சொன்ன தோஷமும் நீங்கியது. இனி உன் நகரை அடைந்து பட்டாபிஷேகம் செய்து கொண்டு நாட்டை நல்ல முறையில் பரிபாலனம் செய்து கொண்டு வா என்று அந்த அசரீரி கூறியது. இந்த பாண்டுபுத்திரர்கள் பூஜித்த சிவலிங்கங்களை வழிபட்டவர்கள் பகைவர்களை வென்று இஷ்ட காமியங்களை அடைவார்கள் என்று சொல்வார்கள். இந்த தலத்திற்கு அருகில் பல தலங்கள் இருந்தாலும் திருவாமூர் என்று ஒரு சிறிய ஊரில் வேளாள மரபில் புகழனார் என்பவருக்கும் மாதினியார் என்பவருக்கும் மகவாக பிறந்தவர் மருள் நீக்கியார். அவருக்கு முன் பிறந்தவர் திலகவதியார். திலகவதியாருக்கு திருமணம் நிச்சயித்த பொழுது அவருக்கு திருமணம் செய்வதாக இருந்த மணமகன் கலிப்பகையார் என்பவர் போரில் மாண்டதால் இதை கேட்ட திலகவதியாருடைய பெற்றோர்கள் மரணமடைந்தார்கள். தனக்கு கணவனாக வர இருந்தவரும் வீரமரணம் அடைந்தார் என்று கேள்விப்பட்ட திலகவதியார் தன்னை மாய்த்துக் கொள்ள எண்ணிய பொழுது, அவ்வாறு செய்ய வேண்டாம், அவ்வாறு நீ உயிர் நீத்தால் நானும் அவ்விதமாக உயிரை விட்டுவிடுவேன் என்று தம்பி கதறியவுடன், தம்பியார் உளராக வேண்டும் என்ற தயாவினாலும் திலகவதியார் தான் உயிர்விடும் நோக்கத்தை விடுத்து தவக்கோலம் பூண்டு திருவதிகை பெருமானுக்கு சிவத்துண்டு ஆற்றி கொண்டு வந்தார். இந்த மருள்நீக்கியார் சமண நூல்களை கற்று சமண மதத்தை சார்ந்து வாழ்ந்த பல்லவ மன்னன் ஆதரித்தபடியால் சமண சமயத்தை சார்ந்து தர்மசேனன் என்ற பட்டத்தையும் பெற்று சமண சமய தலைவராக விளங்கினார். இதனை கேட்டு மனம் புழுங்கிய திலகவதியார் இறைவனிடம் அதை விண்ணப்பித்தார். இறைவன் அவருடைய கனவில் தோன்றி, உன்னுடைய மனக்கவலையை ஒழி, உன் தம்பி முன்னமே என்னை அடைய தவம் செய்தவன், அவனுக்கு சூளை நோய் தந்து அவனை ஆட்கொள்வோம் என்று அருள் செய்து மறைந்தான். அதேபோல் தீராத வயிற்று வலி உண்டாயிற்று தர்மசேனருக்கு. எவ்வளவோ மருத்துவங்கள் செய்தும் அதை தீர்க்க முடியவில்லை. தனது தமைக்காரிடமே திரும்பி வந்தார். நீ என்னை சரணடைவதைக் காட்டிலும் திருவதிகை கோயிலுக்குள் சென்று திருநீர் அணிந்து திரு ஐந்தெழுத்து ஓதி இறைவனிடம் மன்றாடு என்று திலகவதியார் சொல்லவே இறைவனை வலம் வந்து
கண்ணீர் வார விண்ணப்பிக்கும் பொழுது அவருடைய திருவாயிலின்றும் தேவாரம் உதயமாயிற்று. காலகாலனாகிய பரமேஸ்வரன் யமனையே உதைத்து தன்னுடைய அடியவனை காப்பாற்றவில்லையா? அந்த கூற்று, அதாவது யமனே என்னுடைய வயிற்றில் வந்து இப்படி கொடுமை செய்கிறது, ஆனால் உன்னை என்றும் அடியேன் மறந்ததில்லை, என்னுடைய வயிற்றில் இவ்வாறு வந்து புரட்டி எடுக்கக்கூடிய இந்த நோயை தேவரீர் ஒருவரே தீர்க்க வல்லவர், ஆகவே அருள் செய்வீராக, உமக்கே நான் என்னுடைய நெஞ்சத்தை இடமாக வைத்தேன், உன்னை மறந்து ஒரு நாளும் இருந்ததே இல்லை என்றெல்லாம் கதறுகின்றார் அப்பர் பெருமான்.

0: என்னை நலிவதனை நணுகாமல் துறந்தும் கறந்தும் இடீர் அஞ்சேனும் எண்ணீர் அதிகை கடில விரட்டானத்து உரை அம்மானே ஏ இந்த திருப்பதிகத்தை பாடிய பொழுதே சூழல் நோய் நீங்கியது. சிவபெருமானுடைய திருவருட்கடலில் மருண்ணைக்கியார் மூழ்கி திளைத்தார். நாவுக்கரசரே எழுந்திரு என்று பெருமான் திருவாயால் அழைக்க அன்று முதல் அவர் திருநாவுக்கரையர் என்ற திருப்பெயரினை பெற்றார். இவ்வாறு திருநாவுக்கரசர் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறுவதற்கு காரணமாக இருந்த தலமே திருவதி வீரட்டானம். எனவே இப்பெருமானுக்கு பலவாறு தொண்டாற்றினார் அப்பர் பெருமான். உழவாரப்படையை ஏந்தியவராக கண்ணீர் வார அந்த ஆலயத்தை உழவாரப்பணி செய்து திருப்பதிகங்கள் பாடி அங்கே ரெண்டு நாட்கள் தங்கியிருந்தார். பிறகு பல யாத்திரை பல தலங்களுக்கு யாத்திரையாக புறப்பட்டார் என்று பெரிய புராணம் நமக்கு அறிவிக்கின்றது. இந்த பெருமானை மூன்று திருமுறைகளிலும், அதாவது நான்காம் திருமுறை, ஐந்தாம் திருமுறை, ஆறாம் திருமுறை ஆகிய மூன்றிலும் திருப்பதிகங்கள் பாடியுள்ளார் அப்பர் பெருமான். இந்த வீரட்டேஸ்வரருக்கு ஒரு போற்றி திருத்தாண்டகத்தையும் அருளியிருக்கிறார் அப்பர் பெருமான். அந்த வீரட்டத்தை விரும்பிய பெருமானை பலவாறு வர்ணிப்பார் அந்த தாண்டகத்தில். எல்லாம் சிவமயமாக நின்றவனே, சுடர் வடிவில் நின்றவனே, மழு வாழ் படையை ஏந்தியவனே, கூற்றை உதைத்தவனே, கல்லாத மக்களுக்கு காண்பதற்கு அறியவனே, கற்றவர்களுடைய துன்பங்களையெல்லாம் நீக்குபவனே, வில்லேந்தியவனாக புறங்களை எரித்தவனே, பாட்டுக்கு உருகி வரங்கள் அளிப்பவனே, எல்லா ஊழிகளுக்கும் அப்பாற்பட்டவனே, யாரொருவர் உன்னை நினைப்பாரோ அவர் உள்ளத்தை கோயிலாக கொண்டவனே, முழு நீரு பூசிய மூர்த்தியே, எல்லையில்லாத கருணை உள்ளவனே, பிரம்மனுடைய சிரத்தை கையில் ஏந்தியவனே, திலச்சிற்றம்பலம் மேயவனே, நீல மிடர் உடையவனே, நீலகண்டா உமையை ஒரு கூறாக கொண்டவனே, கங்காதரனே, பழையாறு பட்டீஸ்வரத்தில் வீற்றிருப்பவனே, வேண்டுவார்களுக்கெல்லாம் பரகதி கொடுத்தல்லக்கூடிய பரமமூர்த்தியே, வேழத்தின் உருவி பொறுத்தவனே, நாகத்தை அறையில் அசைத்தவனே, ஆனஞ்சும் உகப்பவனே, கடலும் விசும்பும் நிலனும் ஆகிய அஷ்டமூர்த்தியாக விளங்குவோனே, இந்த உலகம் முழுதுமாக பறந்து விளங்குவோனே, காமனை காய்ந்தவனே, தொழுத கை துன்பம் துடைப்பவனே, நான் மறையோடு ஆறு அங்கமும் ஆனவனே, சிந்தையில் நின்ற சிவனே, ஸ்ரீபற்பதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீசைலத்தில் வீற்றிருப்பவனே, புண்டரீகத்துள் உள்ளவனே, புண்ணியா, புனிதா, சதுரா, தத்துவா, ஹரணே என்றெல்லாம் நாமங்களை சொல்லி முக்கண்ணனை, முதல்வனை, முருகுவள் தன்னை பயந்தவனை, தர்மஸ்வரூபனாகிய பரமேஸ்வரனை திருநாகர சுவாமிகள் இந்த போற்றி தாண்டகத்தின் மூலமாக போற்றுகின்றார். இவற்றையெல்லாம் ஊதி ஊதி கரைந்து கரைந்து கண்ணீர் மல்க நாம் பரவுவோமானால் பெருமானுடைய அருள் நிச்சயமாக நாம் எல்லோருக்கும் கிட்டும். எல்லா துயரங்களும் நீங்கும். நிறைவாக பிறவாத இன்பம் நாமும் பெறுவோம். இதில் எவ்வளவும் எத்துணையும் ஐயமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தலையாத்திரை செய்பவர்கள் இந்த எண்ணத்தோடு, ஒரு அடக்கத்தோடு, பணிவோடு, பக்தியோடு ஆலயத்தை தரிசனம் செய்தார்களானால் எந்த வரத்தையும் பெறலாம். எந்த தலத்திலும் இறைவன் அருள் மழை பொழிவதற்காக காத்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக திருவதிகை வீரட்டானத்து தரிசனத்தை இவ்வளவில் நிறைவு செய்கிறோம். திருச்சிட்டம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் சிவபெருமான் உமையம்மை பற்றிய கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சி தம்பலம், இப்ப ஆச்சு கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? இன்னைக்கு குட்டீஸுக்கெல்லாம் சிவபெருமான் யாரு, உமையம்மை யாரு, அவங்க எங்க இருப்பாங்க, அவங்க எங்கெல்லாம் இருப்பாங்க, நமக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு கதை. சரிங்களா? நம்ம உலகத்துல எவ்வளோ உயிர்கள் இருக்கு இல்லையா, எவ்வளோ மனுஷங்க இருக்காங்க, அனிமல்ஸ் இருக்கு, பேர்ட்ஸ் இருக்கு, இன்செக்ட்ஸ் இருக்கு, பேர்ம்ஸ் இருக்கு, ஃபிஷ் இருக்கு, பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா. இதெல்லாம் ஒரு ஒரு உயிர், ஒரு ஒரு உடம்புக்குள்ள ஒரு ஒரு உயிர் இருக்குது இல்லையா. இப்ப எனக்கு அம்மா யாருன்னு கேட்டா நான் ஒரு பேர் சொல்லுவேன், அப்பா யாருன்னு கேட்டா ஒரு பேர் சொல்லுவேன். அது மாதிரி நீங்களும் சொல்லுவீங்க இல்லையா, உங்க அம்மா பேர் அப்பா பேர் கேட்டா சொல்லுவீங்கல்ல. அதே மாதிரி உலகத்துல இருக்க நம்ம எல்லாரோட உயிருக்கும் எல்லாருக்கும் ஒரு அப்பா இருக்காங்க. அந்த அப்பா தான் சிவபெருமான். சரியா? ஹி இஸ் தி சுப்ரீம். சரியா? அவங்களால முடியாததே கிடையாது. அவங்க கூட இருக்கிறவங்க உமையம்மை இல்லையா. சிவபெருமானுடைய சக்தி தான் உமையம்மை. அவங்க தான் நம்ம எல்லாருக்கும் அம்மா. சரியா? அவங்க எங்க இருப்பாங்க? இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? நம்ம வீட்டுல இருக்கோம் இல்லையா. அது மாதிரி அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குன்னு ஒரு இடம் தனியா சொல்ல முடியாது. அவங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. சரியா? ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், நம்ம வசதிக்காக மவுண்ட் கைலாஷ் இருக்கு இல்லையா, கைலாயமலை, அங்கதான் சிவபெருமான் அம்மை இருக்காங்க. போர்ட் ஆஃப் அபோர்ட் ஆஃப் சிவா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பெருமான் கைலாயமலையில மட்டும்தான் இருப்பாரா? இல்ல, அவர் எல்லா இடத்துல இருப்பார். சரியா? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதை. சரியா? ஒரு ஒரு குரு இருந்தாங்க. அந்த குருவுக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. சரியா? இப்ப நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஒரு டீச்சர் இருக்காங்க, நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு குரு இருந்தாங்க. அந்த குருவுக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அப்போ அந்த குரு ஒரு நாள் சொன்னாங்க, எல்லா சீடர்களுக்கும் ஒரு வேலை கொடுத்தாங்க. சரி, நீங்கள்லாம் இவ்வளோ நாள் எங்கிட்ட பாடம் படிச்சீங்க, இப்போ நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எந்த அளவுக்கு சாமியை புரிஞ்சிட்ருக்கீங்க, சாமியை பற்றி எவ்வளோ தெரிஞ்சிட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எல்லா சீலர்களையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு பனானா கொடுத்தாங்க. பனானான்னு தெரியல, வாழைப்பழம் இல்லையா, ஒரு பனானா கொடுத்துட்டு, இந்த பனானாவை நீங்கள் யாருமே இல்லாத இடத்துல போய் தனியாக இருந்து சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அந்த பனானாவை யாருமே இல்லாத தனி இடத்துக்கு போய் யாருக்கும் தெரியாம நீங்க மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு எல்லார் கையில ஒரு ஒரு பனானா கொடுத்தாங்க. எல்லாருக்கும் சரி ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடர் என்ன பண்ணா, அவங்க வீட்டுக்குள்ள போய் யாரும் இல்லாத நேரத்துல நல்ல கதவை பூட்டிட்டு, அப்பாடா வீட்டுல யாரும் இல்லை, எல்லாரும் வெளியில போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனானாவை சாப்பிட்டுருவான். சரிங்களா. இன்னொருத்தர் என்ன பண்ணுவான், ஒரு ரூமுக்குள்ள போய் நல்ல டைட்டா கதவை மூடிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி இருக்கா வச்சுட்டு, அப்பா யாரும் என்ன பார்க்கல, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள வச்சு சாப்பிட்டுருவான். இன்னொருத்தர் என்ன பண்ணுவான், ஓடி போய் ஒரு புஷுக்குள்ள நுழைஞ்சுக்குவான். புஷ்ன்னா தெரியல, புதர் காட்டுல ஒரு புஷுக்குள்ள நுழைஞ்சிட்டு, அப்பாடா இந்த புஷுக்குள்ள நுழைஞ்சிட்டேன், என்னை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடிக்குள்ள உட்காந்துட்டு சாப்பிடுவான். இன்னொருத்த என்ன பண்ணுவான், நல்ல பெட்ஷீட்டை போட்டு நல்ல போர்வையை போட்டு பொத்திக்கிட்டு இருட்டாக்கிட்டு அதுக்குள்ள வச்சு சாப்பிடுவான். ஆஹா என்னை யாரும் பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு. இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவான், ஒரு பெரிய அண்டா எடுத்து அந்த அண்டாக்குள்ள உட்காந்துட்டு மூடிய வச்சு நல்லா மூடிட்டு, அப்பாடா என்னை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவான். சரியா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று, ஒருத்தன் வீட்டுக்குள்ள ஒளியிறான், ஒருத்தன் பெட்ஷீட்டுக்குள்ள ஒளியிறான், ஒருத்தன் பாத்திரத்துக்குள்ள ஒளியிறான், ஒருத்தன் இருட்டு ரூமுக்குள்ள ஒளியிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்றத்துக்குள்ள ஒழிஞ்சிட்டு ஒழிஞ்சிட்டு, என்னை யாரும் பார்க்கல என்னை யாரும் பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு அவள் அவருக்கு கொடுத்த வாழைப்பழத்தை சாப்பிடுவாங்க. சரியா. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அவர் வீட்டுக்குள்ள போனா கூட சாமி வந்துட்டே இருக்கிறது தெரியும், அவர் ஒரு ரூமுக்குள்ள போனா கூட சாமி வந்துட்டே இருக்கிறது தெரியும், இருட்டுக்குள்ள போய் உட்காந்தா கூட சாமி நிற்கிறது தெரியும், பாத்திரத்துக்குள்ள போய் உட்காந்தா சாமி இருக்கிறது தெரியும். என்னடா இது, நம்ம எங்க போனா இந்த சாமி சிவபெருமான் நம்ம கூடயே வராரே அப்படின்னு அவன் ஓடி ஓடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்ப்பாரு. எங்கேயுமே ஒளிய முடியாது. புதருக்குள்ள போய் உட்காந்தா அங்கேயே சிவபெருமான் வந்து உட்காந்துருப்பாரு, மரத்து மேலேயே உட்காந்தா அங்கேயே சிவபெருமான் வந்து உட்காந்துருப்பாரு. என்னடா இந்த சாமி நம்ம கூடயே இருக்காரு, இவரை விட்டுட்டு நம்ம எங்க தனியா போக முடியலையே அப்படின்னு அவருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். அந்த ஒரு சீடருக்கு எங்க போய் பார்த்தாலும் சிவபெருமான விட்டுட்டு தனியா போகவே முடியாது அவரால், என்னடா அந்த சாமி நம்ம கூடயே இல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில குருகிட்ட போய், குரு என்னால செய்ய முடியல, நான் எங்க போனா என் கூட சிவபெருமான் வந்து நிக்கிறாரு, அவர் என்கிட்டயே இருக்காரு, என் பக்கத்திலேயே இருக்காரு, எனக்குள்ளேயே இருக்காரு, என்னால தனியாவே இருக்க முடியல சாமி, அதனால நான் இந்த பழத்தை சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு பனானால திரும்பி கொடுத்துருவாரு அந்த குரு கிட்ட. சரியா. அப்போ அந்த குரு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, பாத்தியா சாமி எல்லா நேரமும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்காரு, நம்ம பக்கத்திலேயே இருக்காரு, நமக்கு எது தாப்புல உட்காந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு, எல்லாமே சாமி நம்மக்கிட்டே தான் இருக்காரு, நீங்க யாரும் அதை உணரல, இந்த ஒரே ஒரு பையன் தான் அதை உணர்ந்திருக்கான், அதனால அவன் தான் சாமியை சரியா புரிஞ்சிட்டு இருக்கான், சாமி எப்படிப்பட்டவர், நம்ம கூட எங்க இருக்காரு, நமக்காக என்னென்ன செஞ்சிட்டு இருக்காரு, இதையெல்லாம் இந்த பையன் ஒருத்தன் தான் நல்லா புரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த ஒரு பையனை பத்தி சொன்னார். நல்ல பெருமையா சொன்னார். அந்த பையன் பேர் என்ன தெரியுமா, கனகதாசர். சரியா. நம்ம இப்ப எல்லாம் கூட ஒரு இது கொண்டாடுவோம்ல, கனகதாச ஜெயந்தின்னு கூட ஒண்ணு கொண்டாடுவாங்க, அது அந்த கனகதாசர் தான். சரியா. இதுல இருந்து என்ன தெரியுது, சாமி நம்ம கூடயே வர்ற சிசிடிவி கேமரா மாதிரி. சரியா. சிசிடிவி கேமரா என்ன பண்ணுது, யாரு என்ன பண்ணாலும் அதை பதிவு பண்ணுது இல்லையா, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ரோட்ல எல்லாம் கூட வச்சிருக்காங்க இல்லையா, யாராவது போறவங்க வரவங்க எல்லாம் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிசிடிவி கேமரா நம்ம சாமி நம்ம கூடயே இருக்காரு, அவரை விட்டுட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது. சரியா. அந்த கேமரா நம்ம கூடயே வரும், நம்ம கிச்சனுக்கு போனா அந்த கேமரா நம்ம கூடயே வரும், பெட்ரூமுக்கு போனா அது கூடயே வரும், பாத்ரூமுக்கு போனாலும் அது கூடயே வரும், ஹாலுக்கு போனாலும் கூடயே வரும், அந்த கேமராவை நம்மளை விட்டு பிரிக்கவே முடியாது. அதனால சாமியால அப்படி கூடயே ஒரு ஒரு உயிர் கூட இருப்பார். அது மாதிரி அப்படி இருக்கிறதுனாலதான் அந்த உயிர் என்ன நினைக்குது, என்ன செய்யுது, எப்படி எப்படியெல்லாம் பண்ணுது, எப்படி பிளான் பண்ணுது, நல்லது செய்தா கெட்டது செய்தா, இது அவ்வளோத்தையும் அப்படியே தெரிஞ்சுக்குவார் சாமி. சரியா? சாமிக்கு தெரியாமல் நம்மளால் நினைக்க கூட முடியாது. சரியா? இப்போ நான் வந்து குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் கதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த நினப்பு சாமிக்கு தெரியும். இன்னைக்கு குட்டி பிள்ளைங்களுக்கு கதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேனா அதுவும் அவருக்கு தெரியும். சரியா? எது செஞ்சா சாமி பார்த்துட்டே இருப்பாரு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவார். அவருக்கு தெரியாம யாரும் எதுவும் செய்ய முடியாது. சரியா? அவர் ஒரு கேமரா மாதிரி, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நம்ம தலைக்கு மேல ஒரு கேமரா இருக்கு, நம்ம போற இடமெல்லாம் அந்த கேமரா கூடயே வருதுன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி இறைவன் சிவபெருமான் நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்காரு, நம்ம பக்கத்துலயே இருக்காரு, நமக்கு எதுக்காப்புல நம்ம விட்டு வேற உட்காந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரியா? அதனால என்ன சொல்லுவாங்க இதை மத்த பெரியவங்க எல்லாம், சிவபெருமான் எல்லா உயிருக்கும் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதனாலதான் சிவபெருமான் த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன், ஹிஸ் ஆம்னிபோட்டன்ட். நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, இவர் எல்லா உயிர்களையும் எல்லா நேரத்திலையும் கண்காணிக்க அவரால் முடியும். அப்படி ஒரு பவர்ஃபுல் பர்சன் சிவபெருமான். சரியா? அதனால சிவபெருமான வணங்குறது முக்கியம். சரியா? அவரை வணங்கினா யாருக்கும் பத்தி கவலைப்பட வேண்டாம் அம்மா. சரியா? அவர் நம்மளை பார்த்துக்குவாரு. சரியா? கதை பிடிச்சிருக்கா கனகதாசர் கதை பிடிச்சிருக்கா? சரி, இனிமே சிவபெருமான வணங்காம எந்த கதைக்கும் ஆரம்பிக்க கூடாது. சரியா? சரி, இப்ப தூங்க போலாமா? திருச்சிட்டங்களம்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
5: அன்போடு உருகி அகம் நெய்வாருக்கே இறைவனுடைய அளவில்லாத இன்பமாகிய பேரின்ப முத்தி கிட்டும் என்பதற்காக உயிர்களின் அன்பாகிய நீரோட்டத்தை செம்மையாக வழிமுறைப்படுத்தும் கால்வாய்களாக அமைகின்றன, வழிமுறைகளாக அமைகின்றன சிவாகமங்கள். அந்த சிவாகமங்களின் வழி இறைவனுக்கு பேரன்பே இன்னும் பெருக்குகின்ற சிவகோசரியார், இறைவர் திருமுன்னர் நடக்கின்ற அனுசிதங்களாக திண்ணனார் செயல்கள் அறிந்து, ஆனால் அவர்தம் அன்பினை, அந்த அன்பின் பேராற்றலை அறியாத சிவகோசரியார் தன்னை ஆளுடைய கண்ணுதர் பெருமானிடம் முறையிடுகின்றார். இடம் சிவகோசரியார் இல்லம்.
6: திருக்காலத்து கண்ணுதல் பெருமானே, என் நாயகரே, மலைமேல் மருந்தாயிருக்கும் தேவரெழுத்து அனுசதங்களை தினமும் செய்பவரை இதுவரை கண்டில்லேன். உம்முடைய திருவருணாலே இதனை நீக்கிறளை வேண்டும். சிவசிவா.

0: அன்பனே, நீ அவனை வந்திரல் வேடுவன் என்று நினையாதே. அவனின் நற்செயலை நாம் உரைப்ப கேட்பாயா? அவனுடைய வடிவம் முழுதும் நம்மிடத்து வைத்த அன்பு மயமே ஆகும். அவனுடைய அறிவு முழுவதும் நம்மை அறியும் அறிவேயாகும். அவனுடைய செயல்கள் எவையாயினும் அவையெல்லாம் நமக்கு இனியனவே ஆகும். அவனுடைய நிலை இத்தன்மை உடையது என்பதை நீ அறிவாயாய. நாளை நீ நம் அருகே அவன் காணாதபடி மறைந்திருப்பாயாய். அவனின் செயல்களை நாம் காட்ட எம்மிடத்து அவனுடைய அன்பு இருக்கும் தன்மையை நீ அறிவாய். உனது மனக்கவலையை அறிவாயாய.
1: இறைவா, வேதநாயகனே, ஆகமங்கள் முடிந்தவனே, என்னே உனது கருணை! உண்மை அன்பினாலே உன்னை வழிபடுவோருக்கு நீ செய்யும் அருள் திறம்தான் என்னே.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

கடலகத்திடு

வெய்யகல் தோணியாய் மிதப்ப மேற்படு துய்ய சொல்ல அரசர்தாள் தொழுது

அடல் ஆகிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சைவ சமய நெறி என்கின்ற ஞான நூலிலே ஜபம் செய்கின்ற முறை பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். தபம் நெறியிலே மிக முக்கியமானது ஜபம். தவ நெறியிலே மிக முக்கியமாக ஒரு அங்கமாக விளங்குவது, முக்கியமான அங்கமாக விளங்குவது ஜபம். அந்த ஜபம் என்பது சுவாமியினுடைய திருநாமத்தை, ஆச்சாரியன் உபதேசித்த மந்திரத்தை முறையாக எப்படி ஜபிக்க வேணுமோ அப்படி ஜபிப்பதற்கான வழியை சொல்லுவதுதான் இந்த நூலிலே இப்பொழுது சொல்லுகிறார். அதனாலே அந்த ஜபத்தினாலே உயிருக்கு திருவருள் பதிவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த உரு ஏறவே ஜெபித்து ஒரு கோடி ஓமசித்தி என்பது திருப்புகள். அதனால இந்த ஜபம் அதிகமாக ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க அதனால திருவருள் ஆன்மாவிலே சாநித்தியமாகிவிடும். ஆன்மாவிலே சாநித்தியமாவது, இப்ப கல்லிலே வந்து கடவுளை சாநித்தியமாக்குகிறாள் அல்லவா, அது எதன் மூலமாக? மந்திரத்தின் மூலம். மந்திரத்தின் மூலமாக கருங்கல்லிலே சுவாமியை சாநித்தியமாக ஆக்குகிறார்கள். அப்படித்தானே செய்யறாங்க. கல்லிலே சாநித்தியமாவது போல ஆன்மாவிலே சாநித்தியமாவது தான் ஜபம். கல்லிலே மந்திரத்தின் மூலமாக கடவுளை அதுல எழுந்துருள பண்ணுகிறோம். சாநித்தியம் என்றாலும் எழுந்துருள பண்ணுதல் என்றாலும் ஒன்று, சுவாமியை அதுல இருக்கும்படியாக செய்வது. அதுபோல ஆன்மாவிலே பிரகாசித்து, ஆக இல்லாத சுவாமியை வரவழைக்கிறதில்ல, இருக்கிற சாமியை வெளிப்படுத்துதல். சாமி ஆன்மாவிலேயே இருக்கிறாரு, கல்லிலையும் இருக்கிறாரு, எல்லாவற்றிலையும் இருக்கிறார். எல்லாவற்றிலையும் சாமி இருக்கிறார். இருக்கிற சாமியை வெளியிலே நீ தோன்றி அருள் பண்ணு என்று கேட்பதுதான் இந்த ஜபம். உள்ளே இருக்கிற சாமியே வெளியிலே நீ வந்து அருள் பண்ணு என்று கேட்டுக்கொள்வதுதான் ஜபம், மந்திரம். இப்ப ஒரு வீட்டுக்குள்ள ஒருவர் இருக்கிறாருன்னா அவரை என்ன சொல்லி கூப்பிடுறது? ஐயா சண்முகா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். ஐயா சண்முகம் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் பேர சொல்லித்தாலும் கூப்பிடணும். அப்ப பேர சொல்லி கூப்பிட்டா அவர் கட்டாயம் வரத்தான் செய்வார். வஞ்சகமா இருக்க மாட்டாரு, வரத்தான் செய்வார், வெளியில வந்துருவார். அது போல இந்த சாமியே உள்ளே இருக்கிற சாமியே தான், உள்ளே இருக்கிற சாமியே வெளியிலே வந்து நீ தோன்றி அருள் பண்ண வேண்டும் என்று கேட்பதுதான் இந்த ஜபம். அதனால அந்த ஜபம் என்பது ஆச்சாரியன் உபதேசித்த மந்திரத்தை ஜபிப்பது, ஆச்சாரியன் உபதேசித்த மந்திரத்தை முறையாக ஜபிப்பது. எப்படி ஜபிப்பது என்பது ஆச்சாரியன் மூலமாக கேட்டுக்கொள்வது. அதற்கு மேல இப்ப மறைஞான சம்பந்தர் தானே சொல்றாரு, இந்த ஆச்சாரியன் மூலமாக இப்ப கேட்டு. மறைஞான சம்பந்தராகி ஆச்சாரியர் இப்ப ஜபம் இப்படி பண்ணுவது, இப்படி செய்யுங்கள் என்று முறை சொல்லுகிறார். இந்த ஆச்சாரியர் மூலமாக கேட்டுக்கொண்டு அந்த முறையிலே ஜபிக்க வேண்டும். பல பேருக்கு சிவத்தினுடைய முறைகள் தெரியவில்லை. ஏனெனில் ஆச்சாரியர் மூலமாக கேட்டுக்கொள்வது, ஆச்சாரியர் சீடனை விட மிகவும் அக்கறை எடுத்துக்கொண்டு சீடனை உயர்த்த வேணும் என்கின்ற நெறியில் நின்று ஆச்சாரியர் எப்படி ஜபிக்கிறா, எப்படி பண்றா, இப்படி ஜபிக்கிறா, அப்படி ஜபிக்கணும் ஆச்சாரியர் சொல்லும். இப்போ பிள்ளைய விட தாய்க்கு தான் அக்கறை அதிகம் இருக்கணும். ஏத பிள்ளைய காப்பாத்தும், பிள்ளைக்கு என்ன தெரியும், பிள்ளைக்கு என்ன தெரியும், தாய் தான் வந்து ரொம்ப அக்கறைப்பட்டு அந்த பிள்ளைய எப்படி அதை வளர்த்தால், எப்படி அதற்கு வேண்டிய உபசாரத்தை செய்தால் அந்த பிள்ளை நன்றாக வளரும் என்பது தாய்க்கு தான் தெரியும். அதனால ஆச்சாரியன் தாய் போல. அது மாதிரி அமையன், அமையன் அமைய வேணும். அப்படி அமைந்தால் சீடன் உருப்படி ஆயிடுவான். இப்ப நீ பூஜை பண்றியா, பண்றேன். எப்படி நீ ஆவாகனாதி செய்யற, எப்படி வந்து ஜபம் பண்ற, எப்படி பாத்தியாசமனம் கொடுக்கற இன்னும் கேட்கணும். கேட்கணும், சரியா செய்யறியா, சரி இல்லைன்னா இப்படி செய்யணும், செய்கிற தப்பு அப்படின்னு சொல்லணும். அதனால தீட்சை பண்ணிட்டதுலயே அவன் உருப்படி ஆயிட முடியாது. ஒழுங்கா செய்யலைன்னா பயக்காட்டை வாங்கி சும்மா போட்டாப்புல, பயக்காட்டை வாங்கி போட்டுட்டா விளைஞ்சிருமா? 10 ஏக்கர் ஒரே இடத்துல வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சா விளைஞ்சிருமான்னு
குடி அங்கேயே இருக்கணும், வயக்காட்டிலேயே குடி இருக்கணும். அதனாலதான் குடியானவன் பேரு. எங்க இருக்கணும்? வயக்காட்டிலேயே குடி இருக்கணும், குடி இருக்கணும். அப்பதான் குடி ஆகும், இல்லைன்னா குடி ஆகாது. விளங்குதா? அது போல இந்த வயலிலே நெல் விளைய வேணுமானால் சைவம் என்கின்ற இந்த வயலிலே சிவபோகம் விளைய வேண்டுமானால், சிவபோகம் சிவபோகம் சிவபோகமாகிய நெல் விளைய வேண்டுமானால் இந்த வயலை நன்றாக பாதுகாக்க வேண்டும், நன்றாக செயல் பண்ண வேண்டும், நன்றாக அதற்கு வந்து செய்ய வேண்டிய செய்கால நன்றாக செய்ய வேண்டும். ஏனோ தானே எல்லாம் தீட்சை வாங்கிட்டோம்னா ரொம்ப கெட்டிக்காரனா தீட்சை வாங்கின ஒருப்பாடு தான் ரொம்ப கர்வமே வரும். நான் வாங்கிட்டேன் பல பேர்த்த பாக்கறேன்ல, என்ன தீட்சைன்னு ஆரம்பிச்சது அடியந்த இந்த பகுதியில் குருநாதர் முதல்ல வரவழைச்சு தீட்சைன்னு பேர் ஆரம்பிச்சு குரு பூஷை சிவபூஷைன்னு ஆரம்பிச்சது அடியந்தான். அதுக்கு ரொம்ப அப்ப அந்த காலத்துல கஷ்டப்பட்டேன், ரொம்ப சிரமப்பட்டேன். அது ஓரளவு விளங்குறது, அதை பத்தி ஓர பரவாயில்ல. அது வாங்கணும் ஒருபாடு என்ன ஆயிடுறான்னா தீட்சை வாங்கிட்டேன்னா தனியா ஒரு கர்வம் வந்துடும். அதனால அவன் கர்வம் வந்த அப்படின்னால வேற ஒன்றையும் தெரிந்து கொள்ளாமல் போய் விடுகிறான். பரமாவுக்கு கர்வம் வந்ததுனாலதான் பிரணவத்துக்கு பொருள் தெரியாம போச்சு. பரமாவுக்கு கர்வம் வந்த அப்படின்னாலதான் பிரணவத்துக்கு பொருள் தெரியாம போச்சு. தெரியாமையா இருக்கும் பரமாவுக்கு? பரமாவுக்கு தெரியாமையா இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, பரமா எப்பேற்பட்ட கடவுள், அவர் தெரியாமையா இருக்கும்? கர்வம் மறைச்சு விடுச்சு. அகந்தை உரைப்ப, அகந்தை உரைப்ப, அகந்தை உரைப்ப மறை ஆதி எழுத்தொன்று, ஆதி எழுத்து தான் பிரணவம், மறை ஆதி எழுத்தொன்று உகந்த பிரணவத்தின் உண்மை புகந்திலையால் சிட்டி தொழில் அதனை செய்வதெங்கு நின்று மனம் குட்டி சிறையிருத்தும் கோமாரே என்பது கந்தர் கலிவன் தான். கந்தர் கலிவன் பாவச்சிருக்கீங்களா? உனக்கிட்ட இருக்குதா? ஒரு ஆட்டு உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குதா? இல்ல படிக்கும். கந்தர் கலிவன் பா படிக்கும். சைவ சித்தாந்தம், கந்த புராணம், சிவன் பெருமை, தத்துவங்களுடைய பெருமை, முருகன் பெருமை, அருமை அருமையான ஊமையா இருந்து பாண்டது அஞ்சு வயசுல, ஊமை அஞ்சு வயசுலயும் பேசாம இருந்து திருச்செந்தூர் போய் பாண்டது கந்தர் கலிவன் பா குமர ஒருவர் சுவாமி. உங்கள்கிட்ட இருக்குதா? இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எடுத்து பாருங்க. பூமேவு செங்கமல புத்தேடும் தேரதிய வாமேவு தெய்வம் படமறையும் தேமேவும் நாதமும் நாதாந்தன் முடிவும் அவதி இருந்தா ஆரம்பிக்கும் போது அப்படி பாடுது அந்த பிள்ளை. ஊமையா இருந்த பிள்ளை போதமும் காணாத பூரணமாய் அதெல்லாம் சொல்றாரு. அகந்தை உரைப்ப மறை ஆதி எடுத்தொன்று உகந்த பிரணவத்தின் உண்மை புகண்டிலையால், பிரணவத்தின் உண்மை புகண்டிலையால் சிட்டி தொழில் அதனை செய்வதெங்க நின்று மனம் குட்டி சிறையிருத்தும் கோமாரி என்பது கந்தர் கலிவன்பா. ஆகையினாலே இப்படி தீட்சை வாங்கி கொண்டால் முன்ன இருந்ததை விட ரொம்ப பணி வந்துடும். பணிவு முன்ன இருந்ததை விட பணி வந்துடணும். பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கு, பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி வயல் வாங்கறதுக்கு முந்தி இந்த மாதிரி இருக்கப்படாது. வயல் வாங்கின ஒரு பாடு அவன் அதிக பாடுபட வேணும். வயல் வாங்கறதுக்கு முந்தி சும்மா இருக்கலாம், அதை பத்தி பேச்சே இல்லை. வயல் வாங்கிட்டா என்னமா இருக்கணும்? கண்ணும் கருத்துமா, அதுலயே அதான் குடியா இருக்கணும்னா அப்புறம் அதுலயே குடியா இருக்கணும், அதுலயே குறியா இருக்கணும், குடியா இருக்கணும், குறியா இருக்கணும். அப்பத்தான் வயல் விளையும், இல்லைன்னா விளையாது. அதுபோல தீட்சை வாங்கிட்டா எப்படி வேணாலும் நீஞ்சிருக்கலாம், எப்படி வேணாலும் அலையலாமனா இல்ல. கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டியோ கம்பெனியில சேர்ந்துட்டியோ ஒழுங்கா வேலை பார்க்கணும், இல்லைன்னா உங்களுக்கு சம்பளம் கிடையாது, டிஸ்மிஸ் பண்ணி போடுவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப அது நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. அந்த அளவுக்கு இவ்வளவு உயர்ந்தது. நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்சிவியை ஏற்று

பூச பண்ணுவதனாலே சிவபூச பண்ணுவதனால உண்மையான அந்தணர்கள் நீங்க தான். நீங்க தான் ஆதி செய்வர், அனாதி செய்வர். அதனாலே நீங்க தான் அனாதி செய்வர்னாரு சிவபெருமான். அனாதி செய்வரும் நீங்க தான். சிவபெருமான் உங்களுக்குள்ள இருக்காருல்ல, ஆதி செய்வரும் நீங்க தான். இதை உணர்ந்து என்ன, ஓஹோ நம்ம ஒழுங்கா இருக்கணும், ஜாக்கிரதையா செய்யணும், பெருக்கிறத பெருக்கணும், சுருக்கிறத சுருக்கணும், எதை பெருக்கணும் எதை சுருக்கணும், பூஜையை பெருக்கணும், மற்ற தீய குணங்கள் எல்லாம் சுருக்கணும். இல்லாமே போட்டாலும் தேவலாம் சுருக்காட்டி எனக்கு இல்லாமே போட்டாலும் முன்ன மாதிரி நாம கோபப்படுறது இல்லைங்க, முன்ன மாதிரி எனக்கு கோபம் வரலைங்க, முன்ன மாதிரி கெட்ட வார்த்தை வர்றது இல்லை, இப்போ முன்ன மாதிரி வஞ்சகம் அப்படி வந்துடணும். ஒரு ஆளு சொன்னா பூஜை வாங்கறதுக்கு தீட்சை வாங்கறதுக்கு முந்தி அந்த ஆளை நிறுத்து பார்த்து தீட்சை வாங்கறது வந்து இட போட்டு பாக்குறது. அப்ப ஒரு 100 கிலோ இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, தீட்சை வாங்கின கூட நிறுத்து பார்த்தா 50 கிலோ தான் இருக்கணும். அப்பதான் ஒரு உண்மையா தீட்சை நடந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு ஆள் தீட்சம் தெரியும் முன்னிருந்த விட இப்ப மோசமையான தீட்சை வாங்கின கிட்டு போனான்னு சொல்லக்கூடாது. முன்னதே வந்து இப்ப ரொம்ப மோசம், சரியான கர்வம் சொல்லக்கூடாது. அதன் பிறகு அது எல்லாரும் பார்த்து வணங்குற மாதிரி இருக்கணும், நம்ம குணங்களை கண்டு வணங்குற மாதிரி. ஆகையினாலே அப்படிப்பட்ட முறையில பூசை என்பது பல அங்கங்களை உடையது. பூசை என்பது பெரியது, பல அங்கங்களை உடையது. அர்ச்சனை உறங்கம், தோத்திரம் உறங்கம், தூபதீப நைவேத்தியம் உறங்கம், அபிஷேகம் உறங்கம், வந்து தாரசுத்தி முதலானது உறங்கம். இப்படி பூசை பல அங்கங்களை உடையது. அதிலே ஒரு அங்கம் ஜபம். அதிலே இந்த ஜபம் முக்கியமானது. ஜபம் முக்கியமானது. ஜபம் எதுல பண்றோம், அனுஷ்டானத்திலேயே ஜபத்தை பண்ணிடுறோம், அனுஷ்டானத்திலேயே ஜபத்தை பண்ணுறோம். அதற்கு மேல நேரம் கிடைச்சப்பெல்லாம் ஜபம் பண்ணிக்கிட்டுக்கலாம். எப்ப நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஜபம் பண்ணலாம். அதுக்கு நேரம் கிடையாது, காலம் கிடையாது, வேலை கிடையாது. எப்ப வேணாலும் ஜபத்தை பண்ணலாம். ஜபம் எவ்வளவு ஏறுதோ அவ்வளவு நல்லது. உரு ஏற ஏற திரு ஏறும் என்பது ஒரு பழமொழி. உரு ஏற ஏற திரு ஏறும். அதுதான் அருணகிரிநாதர் உருவேறவே ஜபித்து ஒரு கோடி ஓமசித்தினார். உருவேறவே ஜபித்து ஒரு கூடி ஓமசித்தி உடனாக ஆகமத்து உகந்து வீணிங்கிற ஆகமத்து உகந்து வீண் ஆகமத்தில் சொல்லப்பட்டபடி அப்படிங்கிறார் அருணகிரிநாதர். ஆகையினாலே அப்படி இந்த ஜபத்தை முறையாக செய்தல், ஜபத்தை முறையாக செய்தல். அப்புறம் வந்து நேரம் கிடைச்சப்பெல்லாம் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நேரம் கிடைச்சப்பெல்லாம் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதனால ஜபம் என்பது ஒரு பிரதானமானது. அதனாலதான் ஜபமால தந்த சத்குருநாதான்னாரு அருணகிரிநாதர். அதற்கு மேல உருவேறவே ஜபித்துன்னாரு. அப்புறம் திடமெலிசர் குணமெலினர் திறமெலியர் புதமான ஜெயலிலிமை தவமெலினர் ஜபமெலி சொர்க்கவும் இதே இடமெலின்னாரு. இப்படி ஜபத்தை பத்தி பல இடங்கள்ல அருணகிரிநாதர் சொல்றாரு. அதனால இப்படி வந்து ஜபத்தை பண்ணும் முறையில சொல்லுகிறாரு. ஜபமான பிரதிஷ்ட முதலானவற்றை எல்லாம் சென்ற விரிவுரையில சொன்னோம். இதுல சொல்றாரு ஜபமாலையே வைத்து ஜபிக்கின்ற இந்த விரல் பற்றி சொல்லுகிறார். அதுல தர்ச்சனியாதி தனிச்சரிக்க மாலையினை முற்றுமொழி ஆதி முழிக்கும் முடிக்கின்ற ஒலி மந்தம் மானதம் என்னும் மூவித முடிக்கின்ற ஒலி மந்தம் மானதம் என்னும் மூவித ஜபங்களையும் செய்யும் இடத்து. அதையால உரை மந்தம் மானதம் வாக்கினாலே பிறர் கேட்க முடியாத சொல்லுவது, நமக்கு மாத்திரம் கேட்க முடியாத சொல்லுவது, அதற்கு மனத்தால் ஜபிக்கின்ற மூத ஜபகங்களையும் ஜபமாலைய முறையே தர்ச்சனி மத்தியமே அனாமிகை என்னும் மூவர்களிலும் வைத்து ஜபிக்க. இதையாலே தர்ச்சனி தர்ச்சனி இது அனாமிகை மத்திமை மூத மூன்று வரலில் வைத்து ஜபிக்க. தர்ச்சனி மத்திமை அனாமிகை என்னும் மூவரலில் வைத்து ஜபிக்க. தர்ச்சனி என்பது இந்த சுட்டு விரல், அதற்கு மேல மத்திமை என்பது இந்த மூதர விரல், அனாமிகை என்பது கனிட்ட விரல். அங்குட்டத்தாலே அனைத்து ஏற்றிடுக எங்கும் புதுவென்று எண்ணி. அதாவது மூவரலையும் ஜபமாலையை தள்ளுதற்கு இதுவே பொதுவென்று நினைத்து மூவித ஜபங்களையும் ஜபமாலையை பெருவரலினாலே தள்ளி ஜபிக்க. பெருவரல் மூலமாகத்தான் தள்ளி ஜபிச்சாங்க, வேற வழி இல்லை. பெருவரல் மூலமாகத்தான் மூணு வரலுக்கும் பெருவரல் தான். முற்றும் ஒலியும் முதிர்ந்தவள மந்த ஒலி மற்ற மனம் மேலாவரம் ஒலியாக செபித்தலினும்

0: அதிகமாகிய பலம் மந்தமாக செபித்தினால் உண்டாகும். கூலியாக சப்தம் தூடு செபிக்கிறத விட மனத்தால செபிக்கிறதுக்கு அதிக பலம்ங்கிறாரு. அதான் உங்களுக்கு முன்னே தெரியும். மானத ஜபமே எல்லாவற்றிலும் மேலாகிய பலனை தரும். வாசகம் 100 மடங்கு பலமும், மந்தம் 10,000 மடங்கு பலமும், மானதம் 1,000,000 மடங்கு பலமும் தரும் என்று அறிகள். அதற்கு மேலே ஜபகாலத்திலே தியானமும் வேண்டும் என்பது உணர்த்துகின்றார். ஜபகாலத்திலே வந்து ஜபம் செய்யும் போது சுவாமியினுடைய திருமேனியை நினைத்து கொண்டே ஜபம் செய்தல், சுவாமியினுடைய திருமேனிய திருவுருவத்தை தியானித்துக் கொண்டே ஜபத்தை செய்தல். அது வந்து எப்படி சொல்றாருன்னா, உன்னிச்சவிக்க உலத்துள் அமனடி அந்நியமும் தாழ்ந்த பலவா. ஜபம் செய்யும் போது சிவபெருமானுடைய திருவடிகளை மனசிலே தியானித்துக் கொண்டு ஜபிக்கும். இதெல்லாம் சொல்லலன்னு ஞாபகத்துக்கு வராது இல்ல. நீ எந்த மூர்த்தியை வழிபடுகிறாயோ அந்த மூர்த்தியினுடைய திருவடியே, அப்படி மூர்த்தியினுடைய திருவடினா இப்ப சிவலிங்க திருமேனியே வந்து தியானிக்கிறது ஒன்று, அதற்கு மேல நடராச திருமேனியை தியானி. நடராச திருமேனி தான் அதுக்கு ரொம்ப பொருத்தமாக அமையும். இப்ப எல்லாருக்குமே நடராசருடைய திருமேனி தான் ஜபத்துக்கு, இதுல வெளியில சொல்லிக்காது, அதுதான் முக்கியமானது. நடராச திருமேனி தான் ஜபத்துக்கு தியானத்துக்கு எல்லாவற்றிற்கும் வந்து மிக பொருத்தமான, அது நல்லா அமைஞ்சு வச்சுன்னா அவன் பரமஞானி. அது அவன் புனித்த உருவமும் கொவைச்சவாயிற்கும் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்பூர் மீனியர் பால் வண்ணீர். இந்த இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித பிறவி வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சொல்கிறார் அல்லவா. இது தியானம். அந்த திருவுருவத்தை முன்னாடி படத்தை வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது மனத்தாத்தினே வச்சுக்கிறது. அது கந்தபுராணத்துல நன்னல மைந்தர்கள் ஞான போதகம் சொன்னடை என்றது துயர நீங்கிய இந்நிலை மோனமோடு இருந்து நந்தமை உண்ணுதலே என குளர ஓதினார். உண்ணுதல்னா தியானித்தம், போற ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார். ஆகையினாலே அப்படி சிவபெருமானுடைய திருவடியை தியானித்துக் கொண்டு ஜெபிக்கவும். அதற்கு மேலே புத்தி முத்தி அடையும் பொருட்டு ஜெபிக்கும் முறைமை உணர்த்துகின்றார். அதையால புத்தியும் முத்தியும், அதையால புத்தி என்பது இந்த லோகத்து பலம், முத்தி என்பது அந்த லோகத்து பலம். புத்தி இருந்தா தான் இந்த லோகத்திலேயே பிழைக்க முடியும். அதனால அப்படி புத்தியும் முத்தியும் வேணும்னா அதுக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு சொல்றாரு. விருத்தான் உடன் மாலை மேற்புரிய போகம் பொருத்தான் கீழ் நோக்கி புரி. அதாவது உலக வாழ்க்கையை விருத்தவனாகிய துறவி சன்னியாசி முதலியவர்கள் மேல் நோக்கி செபிக்க போகம் பொறுத்தான். மனைவி மக்கள் வீடு அதை பட்டம் பதவி பணம் காசு இன்னும் சேரணும்னு நினைச்சான்னு வச்சுக்க, அவன் கீழ் நோக்கி செபிக்க அப்படின்னு சொல்லுது. ஆயினும் மேல் நோக்கி செபிப்பதுதான் உயர்வே, மேல் நோக்கி செபிப்பதுதான் உயர்வே. அதனால வந்து கீழ் நோக்கி செபிக்கலைன்னா வந்து மனைவி மக்களை கொடுக்க மாட்டார்னு அர்த்தம் இல்லை. அதனால மேல் நோக்கி தான் ஜெபிக்க வேணும். நமக்கு பிரதான முக்கியமானது எது? முத்திதான். முக்கியமானது முத்திதான். அதனால மேல் நோக்கி ஜெபிக்கிறதா முறையே. கீழ் நோக்கி ஜெபிக்கல புத்தி தருவார இல்ல கண்ணு. சரீராதிகளை வெறுத்த முத்திகாமி, அவனுக்கு முத்திகாமின்னு முத்திகளை விருப்பமுடையவன். சரீராதிகளை விருத்த முத்திகாமி ஜபமாலையை மேல் நோக்கி தள்ளி செபிக்க, போககாமி கீழ் நோக்கி தள்ளி செபிக்க. போககாமினா உலக இன்பங்களிலே விருப்பமுடையவன் கீழ் நோக்கி செபிக்க அப்படிங்கிற. அதற்கு மேல சுழுமுனை சொல்லாம் சொல்லாம ரெண்டும் சுத்ததனு வாமத்து அழிவில்லா முத்தி வளர்த்தாம். அதாவது பிராணவாயுவானது சுழுமுனை நாடியில் ஓடும் போது ஜெபிக்கல், புத்தி முத்தி இரண்டும் உண்டா. அதுக்கு மேல இன்னொரு முறை, அதனால பிராணவாயு இருக்குதே, அது பிராணவாயு இடை பிங்களை சுழுமுனைன்னு மூணு வழியாக இருக்கிறது. இடை பிங்களை, பிங்களைங்கிறது வலது நாசி, இடை என்பது இடது நாசி. இடபிங்களையும் எடுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டின்னு வருது அல்லவா சொல்ற. அதனால இது பிங்களை இது இடை. அதனால இந்த இரண்டு நாசிக்கு நடுவிலே அதனால ஒரு பக்கம் அதிகம் ஓடாம இன்னொரு பக்கம் அதிகம் ஓடாம சமமாக ஓடுகிறனால தான் சுழுமுனைன்னு பேரு. அது அந்த காலத்துல செபித்தா புத்தி முத்தி உண்டாங்கிறார். அதெல்லாம் நம்ம அந்த வேலையெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. தடாபடான்னு முடிச்சு முடிச்சு நம்ம எத்தனையோ வேலை இருக்கு. ஆகையினாலே உண்டா இடைநாடியில் ஓடும்போது செபிக்கில் சுத்தமாயா வெளியில் ஓடும்போது ஜபிக்கல் எப்போதும் அழியாத மோட்சம் உண்டா. அதனால இதெல்லாம் முறைகள் தான், அது அந்த நேரத்துக்கு வாய்ச்சா தானே. இந்த பக்கம் ஓடி இருந்துச்சுன்னா என்ன பண்றது, இடது பக்கம் பூச நேரத்துல இடது பக்கம் சுவாச ஓடிக்கிட்டு இருந்துச்சு வரான வாயு, அதுக்குன்னு ஜெபம் பண்ணாம விடுறது, மகர பாதுகாப்பு இருந்தா பூசை எப்ப பண்றது. அதனால வந்து பண்ண வேண்டியதான், அந்த மாதிரி வாய்ப்பு சமயம் கிடைச்ச போதும் பண்ணிக்க வேண்டியதான். வீட்டில் இருந்து ஜபிக்கும் ஓரூரு ஓருருவேயா, வீட்டில் இருந்து ஜபிக்கும் ஓரூரு ஓருருவேயா, ஒரு ஜபம்னா ஒரே ஒரே எண்ணிக்கை தான். பசு கோட்டத்தில் இருந்து ஜபிக்கும் ஒன்று நூறாகும், பசு கோட்டம் பசு தொழுவருக்கே அதுல இருந்து ஜபித்தா ஒன்று நூறாகுமா. இப்படி பசுமாடு வச்சிருக்கிறவங்க அந்த பசுமாடு கட்டுகிற கட்டுத்துறையில இருக்கும் போது அங்க நின்று ஒரு பத்து ரூபா ஜபிச்சுக்கலாம், அது ஒண்ணு தவறு இல்லை. பசு தொழுவம்னு இருக்குது அல்லவா, அந்த இடத்துல இருந்தா ஒரு பத்து ரூபா நூறு ரூபா முடிஞ்சதுன்னா ஜபிச்சுக்கலாம். இல்லாதவங்க அடுத்த வீட்டு கட்டுத்துறை போய் ஜபிக்க வேண்டாம், சண்டைக்கு வந்துடுவான். என்ன இங்க மந்திரம் போடுறான்னு கேட்டான்னா என்ன. அதனால நம்ம வீட்டுல பசுமாடு இருந்தா என்ன தெரியாதனமா அப்படி போய் நின்று ஜபிச்சுக்கணும்னு வச்சுக்கோ, ஏதோ மந்திரம் போடுறான் திருநந்தனவனத்திலிருந்து ஜெபிக்கும் ஒன்று ஆயிரம் ஆகும். நந்தனவனத்திலிருந்து ஜெயிச்சா ஒன்று ஆயிரம் ஆகுமா ஜெபித்தார். பர்வதத்தின் மேலிருந்து ஜெபிக்கும் ஒன்று பதினாயிரம் ஆகும். ஐயன்மலை முதலான பர்வதங்கள்ல இருந்து ஜெபிச்சோம்னா ஒன்று பதினாயிரம் ஆகுமா. நதிக்கரையிலிருந்து ஜெபிக்கும் ஒன்று லட்சம் ஆகும். இதெல்லாம் கேட்டுக்கிட்டீங்கன்னா அந்த இடம் வாய்க்கும் போது சமயம் கிடைச்சதுன்னா அப்படி ஜெபிச்சுக்கலாம். சிவாலயத்திலிருந்து ஜபிக்கல் ஒன்று கோடி ஆகும். இப்ப போனோம்னு வச்சுக்க, தட்சிணாமூர்த்தி கிட்டயோ மற்ற மூர்த்தி கிட்டயோ நாலு கிட்டயோ நாயிட்டே எங்கனே இருந்து ஜபம் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அது லட்சம் ஆகும், கோடியாகும், கோடியாகும். சிவ சன்னிதியிலிருந்து ஜபிக்கல் ஒன்று அனந்தமாகும். சிவ சன்னிதினா கட சாமிக்கு முன்னாடி கடம்பளிக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடினு வச்சுக்கவே அது அனந்தம். அனந்தம்னா இவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அனந்தமாகும். மரப்பலகை வஸ்திரம் கம்பளம் மான்றோல் புலித்தோல் தருப்பை என்ன ஆசனங்கள் என்ற தொண்டிலே முழந்தால் இரண்டையும் அடக்கி காலோடு காலை அடக்கி இடத்துடையின் உள்ளே வலப்புற காலை வைத்து இரண்டு கண்களும் நாசி நுனிய பொருந்த இருந்து கொண்டு ஜபிக்க பத்மாசனம் என்றது. ஏதாவது மரப்பலகை வஸ்திரம், வஸ்திரம்னா தூய்மையான வஸ்திரம். மரப்பலகை, மரப்பலகைங்கிறது அது வந்து பலாப்பலக விசேஷம்னு சொல்லுது, பலாப்பலகை அல்லது மற்ற பலகைகள் வைத்துக் கொள்ளலாம். மரப்பலகை வஸ்திரம் கம்பளம் மான்றோல் புலித்தோல் தருப்பை என்ன ஆசனங்கள் என்ற தொண்டிலே முழந்தாள் இரண்டையும் அடக்கி காலோடு காலை அடக்கி இடத்துடையினுடைய வலப்புற காலை வைத்து இரண்டு கண்களும் நாசி நுனியை பொருந்த, இரண்டு கண்களும் நாசி நுனியை பொருந்த. போனவர் வாழ்வு கொண்டு ஆசையில் எழுந்து வயல்தீர காயமும் நாவு நெஞ்சு ஓர் வழியாக அன்பு காய விடாமல் உண்ட நீடிய தாழ் நினைந்து காணுதல் ஊர்தவஞ்சி யோகிகளாய் விளங்க அருள்வாய். காரண காரியங்கள் ஆனதலாம் ஒழிந்து யானனும் மேதவிண்டு பாவகமாயிருந்து காலுடல் ஊடியங்கி நாசியின் மீதரண்டு விடிவாய. இது அருணகுமார் சொல்றாரு. அவர் சொல்லாது ஒண்ணு கூட இல்லை, நம்ம படிக்காம விட்டாத்த. காரண காரியங்கள் ஆனதெல்லாம் ஒழிந்து யானனும் மேதை விண்டு, காரண காரியங்கள் ஆனதெல்லாம் ஒழிந்து யானனும் மேதை விண்டு, யானனும் மேதை விண்டுன்னா புரியுதா, யான் எனது என்கின்ற அகங்காரம், யானனும் மேதை விண்டு பாவகமாயிருந்து காலுடல் பிராணவாய் காலுடல் ஊடி அங்கி நாசியின் மீது இரண்டு விழிவாய. காயமும் நாவும் நெஞ்சும் ஓர் வழியாக, காயமும் நாவும் நெஞ்சும் ஓர் வழியாக கையொன்று செய்ய விடியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச புலால் கவலும் மெய்யொன்று சார செவியொன்று கேட்க விரும்புமையான் செய்கின்ற பூசை எவ்வாறு உள்வாய் நிறுத்தவை என்கின்ற நிலை இல்லாமல் காயமும் ஆகு நெஞ்சு ஊர் வழியாக அன்பு காய விடாமல் உண்ட நீடிய தாழ் நினைந்து காணுதல் ஊர் தவஞ்சு யோகிகளாய் விளங்க அருள்வாய் என்று திருச்செந்தூர் திருப்புகள். ஆகையினாலே இப்படி மனம் ஒருமுகப்பட்டு நாசினிய பொருந்திருந்து கொண்டு செவிக்க, சட்டையிட்டுக் கொண்டும் சிரசில் வேட்டி கட்டி கொண்டும் போர்த்து கொண்டும் குடுமையை விரித்துக் கொண்டும் கவுகுணம் தெரியாதும் விரலிலே பவுத்திரம் தெரியாதும் பேசிக்கொண்டும் இருளில் இருந்து கொண்டும் நாய்களுத பன்றி முதலியவற்றை புலையர் முதலானதையும் பார்த்து கொண்டும் ஜபிக்கலாகாது. ஜபம் செய்யும் போது கோபம் கழிப்பு கொட்டாவி தும்மல் நித்திர சோம்பல் வாதம் முதலியவை ஆகாமா. தும்மல் ஆகாதுங்கிற தும்மல் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? ஆகாதுங்கிறாரு. முடிஞ்சவரில் தும்மல் வராம பாத்துக்கணும். என்ன பண்றது? அவரு தான் பாத்துக்கணும். பவித்திரம் போட்டுட்டு ஜெபிக்கணும். எதுல போடுறது பவித்திரம் அப்படிங்கிறார். உப்பின் முடித்தல் என்ன உத்தியினால் அருந்தல் பொருந்தலுக்கும் காலம் உணர்த்துகின்றார். அதாவது இது என்ன சொல்லுகிறாருன்னா, பிராணவாயு பெங்களை நாடியில் இயங்கும் போது போஷணம் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து கடைபிடிக்க முடியாது. போஷணம் பண்றது கூட பெங்களை நாடியில் ஓடும் போது போஷணம் பண்ணுங்கிறார். வரது மூக்கலே சுவாசம் போகும்போது போஷணம் பண்ணுங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பொருந்தும், நமக்கு அப்படி பொருந்தாது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் எப்ப சாப்பிடணும். அது சரி. அதுக்கு மேல இன்னொன்னு சொல்றாரு, அதை நீங்க பாத்துங்க. அது போகட்டும். சகல வினைக்கும் சிறந்த காலம் நடத்துகின்றார். சகல வினைக்கும் சிறந்த காலம் நடத்துகின்றார். அதாவது எல்லா வினைக்கும் இனிது சுழுமுனை என்று சொல்ல ஆய்வார் கொள்ள துணிந்து சிவாக மங்களை ஆராய்வோர் எல்லா வினைக்கும் சமஸ்த கர்மங்களுக்கும் சிறந்த காலம் சுழுமுனை நாடியிலே பிராணவாய் எங்கும் காலம் என்று துணிந்து கொள்ள கடவுள். அது இப்ப சுழுமுனைனா உங்களுக்கு புரிஞ்சு முடியாம இருக்கும். இப்ப இப்ப சுழுமுனை இருக்குது, எனக்கு இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குது? உனக்கு இருக்குதா? வலது மூக்கல மாத்திரம் ஓடும், சில சமயம் இடது மூக்கல மாத்திரம் ஓடும். இப்ப ரெண்டு மூக்கலையும் வலது மூக்கு அதிகமா இருக்கு. அதனால இப்படி வந்து சுழுமுனை விஷயடங்கிறாரு. அது ஆகட்டும். அதுக்கு மேல சின்னங்கள் சிவசின்னங்கள் இவை என்பது உணர்த்துகின்றார். பரமசிவன் அமலன் பத்திற்கு சின்னம், பரமசிவன் அமலன் பத்திற்கு சின்னம் உருடலில் உரு உடலில் கண்டியும் நீரும். அதாவது சிவபெருமானுடைய அடியார்களுக்கு உரிய அடையாளங்களாவன உருவாய சரீரத்திலே தரிக்கப்படும் உருத்தராட்சியமும் விபூதியுமா. அதனால சிவனுடைய அடியார்களுக்கு அடையாளம் என்ன வந்து கேட்டால் திருநீரும் உருத்தராட்சியம். இது ரெண்டும் அவசியமானது. திருநீரு உருத்தராட்சியமும் அவசியமானது. அப்படி தரிக்கவில்லை ஆனால் அவர்கள் பரமசிவனுடைய பக்தர்கள் அல்ல. இப்ப ஒரு கட்சியில சேர்ந்தா என்ன பண்ணணும்? அந்த கட்சியினுடைய சின்னத்தை அணிந்து கொள்ளவும், அந்த கட்சியினுடைய சின்னத்தை அறிந்து கொள்ளவும். அதான முறையே, அதான் முறை.
1: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: அப்போதி அடிகள் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

ஜீவமாம் தெய்வத்தின் மேல்

Yeah.

பெரிய புராணத்திலே அப்பூதியடிகள் நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். பரமேஸ்வரனுடைய கருணையினாலே ஆன்மாவாகிய நமக்கு அவன் திருவருளை பெறுவதற்கான நிதி முறை வழிகள் நூல்கள் அருளாளர்கள் இவைகளை எல்லாம் நமக்கு கொடுக்குது. அப்படி நூல்கள் அருளாளர்கள் இந்த லோகத்துக்கு கிடைக்கவில்லையானால் மக்கள் மிருகங்களை போலத்தான் இருப்பார். இப்போதும் நூல்களை கல்லாதவர்களும் மிருகங்களும் உள்ளுதான் திருவள்ளுவர். விலங்குடு மக்கள் அறைய இலங்குடும் கற்றாரோடு இறை. அதனால மனிதன் மனிதனாக வாழ்கிறது ஒரு முறை, மனிதன் மிருகமாக வாழ்கிறது ஒரு முறை, மனிதன் தெய்வமாக வாழ்கிறது. வாழ்கின்ற காலத்திலேயே தெய்வ சம்பந்தமான செயல்களை செய்து தெய்வ வாழ்க்கையை வாழும். அப்புறம் அவன் இறந்த பிறகு தெய்வத்தூறு தெய்வமாக ஆகும். அதைத்தான் திருவள்ளுவர் வையத்துள் வாழ்வாழ்ந்து வாழ்பவன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ்கின்ற காலத்திலேயே தெய்வ சம்பந்தமான செயல்களையே செய்வது, அது சம்பந்தமாகவே பேசுவது, அது சம்பந்தமாகவே கேட்பது, அது சம்பந்தமாகவே நினைப்பது, இப்படி எல்லா வகையிலையும் அந்த தெய்வத்தோடு தொடர்பு வைத்துக் கொண்டால் அவர் தெய்வம் அறிவு. இப்ப நாயன்மார்கள் மனிதர்கள் தான், நம்ம போல மனிதர்கள் தான். இந்த பக்கத்துல தஞ்சாவூர் பக்கத்துல திங்கடு திருவையாறு திங்கடு அங்கதான் வருது. இல்ல தமிழ்நாட்டுலதான் நாயன்மார்கள் அதிகமா இருந்திருக்கிறார். மனிதர்கள் தெய்வமாக இருக்கிறாங்க, கோயில் உங்களை வந்து பூஜை பண்றோம். அவர்களை பின்னால வந்த பெரியவர்கள் பாராட்டி பாடி இருக்கிறார்கள். ஆகையினால இப்படி எதோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறோமோ அது சம்பந்தமாக ஆகிவிடும். அதனால இப்படி நாயன்மார்கள் சிவனோடு தொடர்பு வைத்துக் கொண்டு சிவமாக ஆகிவிட்டார். நல்ல பணக்காரன் மனம் உள்ளவனோட தொடர்பு இருந்தா நாம பணக்காரன் ஆகிடலாம். நல்ல மனம் இருக்கணும், அவனும் பெரும் பணக்காரனா இருக்கணும். மனசு எப்படி இருக்கு, ஏக்கம் முதல்லாம் மனம் அப்படிதான் எப்படி இருக்குவா, நாம பணக்காரன். அது போல சிவனோடு தொடர்புடைய ஆன்மாக்கள் சிவமாக ஆகுது. அது தொடர்பு இல்லாத ஆன்மாக்கள் மறுபடி பிறந்து இறந்து உலகத்திலும் உடம்பு கொண்டிருக்கும், மனித பிறவி கிடைக்காமலும் போய். அதனால இந்த பிறப்புல இப்படி நாயன்மார்களோடு சிவனோடு தொடர்பு வைத்துக் கொள்வதுதான் முக்கியமான ஒரு விஷயம். உலகத்தோடு இப்போ மனைவி மக்கள் வீடு வாசல் குணத்தோட தொடர்பு வச்சிருக்கிறோம், அது இருக்க வேண்டியதுதான். ஆனா இது தொடர்ந்து வராது, தொடர்பு தொடர்ந்து வராது, அது நன்மை செய்யாது. இந்த மைக்கு மாதிரி அடிக்கடி நின்றுவோம். அதனால தொடர்ந்து வருவது எது வந்து கேட்டால் நாம் செய்த புண்ணியம், உயிர் பற்றி இருந்த அந்த பொருள். அதனால இப்படிப்பட்ட ஒரு நாயன்மார்கள் வரலாற்றிலே அப்பூதியடிகள் என்பவர் இவர் தஞ்சாவூர் பக்கம் திருவையாறு, திருவையாறு பக்கத்தில் இருக்கிற திங்கள் ஊர் இருக்குது, கோயில் இருக்குது. இவர் வந்து பிராமண குலத்துல பிறந்த நல்ல வசதியுடைய மனைவி மக்களுடையவர், பூமி வீடு மாடு பணம் முதலான எல்லா வகையும் உடையவர். தினந்தோறும் சிவபூஷம் கொண்டவர், அக்னி ஆலயத்தோட சிவபூஷம் அஞ்சி போய் களிமெல்லிய அழல் அழல் தான் இருப்பு அழலும்போ அப்படி தினந்தோறும் அக்னி ஆலயம் பண்றவர். அப்படிப்பட்ட செல்வ இரண்டு வகையான செல்வத்தையும் உடையவர், பொருள் செல்வமும் உடையவர் அருள் செல்வம். அவர் குரு பத்தியிலே மிக உயர்ந்தவராக இருந்தார். குரு லிங்க சங்கம பத்தின்னு மூணு, குரு லிங்க சங்கம பத்தின்னு சொல்றது
குருவையே சிவமாக எண்ணி பக்தி பண்றது, சிவனடியார்களே சிவமாக எண்ணி பக்தி பண்றது, சிவனை சிவலிங்கத்தை பக்தி பண்ணி பக்தி பண்றது. இப்படிப்பட்ட மூன்று வகையான பக்தியும் வேணும். அதுல மூன்று வகையான பக்தியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில அதிகமாக இருக்கும் அவ்வளவு. அதுல இவர் குரு பக்தியிலே குரு என்று சொன்னால் அறியாமையை போக்கி அறிவை தருவோம், விஞ்ஞானத்தை போக்கி விஞ்ஞானத்தை தருவோம். அதனாலே இவர் திருநாவுக்கரசர் நாயனார் இருந்தார் அல்லவா, அவரு குருவாக திருநாவுக்கரசு நாயனாரு சமயாச்சாரியின் ஆழ்வரிலே இரண்டாவதாக இருக்கிற திருநாவுக்கரசரு அப்பர் சுவாமி வாகீசரன் எல்லாம் பெயர் அவரை தன்னுடைய குருவாக இவர் திடமாக உறுதியாக வைத்துக் கொண்டார். வைத்துக் கொண்டார் என்றால் அவரை சந்தித்து அவர் மூலமாக உபதேசம் பெற்று நன்மையை பெற்று உடைய குணத்தை கண்டெல்லாம் குருவாக போனார். சந்திக்கவே இல்லை, சந்திப்பதற்கு முந்தையே அவருடைய பெருமையை கேட்டு அதன் மூலமாக கேட்டவுடனே அவரிடத்தில் அவரிடத்துல இவரது பத்தி இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு திருநாவுக்கரசர் அவரு சிவபெருமானுடைய அடியவரானார். அவரை சமணர்கள் கல்லிலே கட்டி கடலிலே போட்டார்கள். அந்த கல்லே தெப்பமாக மிதந்து திருப்பாதிரிக்குள்ள கரையேறினாரு, கல்லு தெப்பமாக மிதந்து கரையேறினாரு. இப்படிப்பட்ட அதிசயம் செய்த மகானவர் அப்படின்னு கேள்விப்பட்டார். கேள்விப்பட்ட உடனே அவரை தன்னுடைய குருவாக அதற்கு மேல இன்னொன்னு என்னன்னா இவர் ஐயர் அவர் உள்ள வேளாளர் ஐயர் உள்ளமாரப்பு போட மாட்டார், உள்ளமாரதான் ஐயருக்கு போகணும். அது ஞானத்துல உசந்து விட்டா ஐயர் ஒண்ணும் இல்லை உள்ளமாரும் இல்லை. ஞானம்தான் உயர்ந்தது, சாதி உயர்ந்தது அல்ல, ஞானமும் உயர்ந்தது. ஞானம் இல்லையன்னா உசந்த ஜாதி இருந்து என்ன பண்ணுறது, நான் உசந்த ஜாதி உசந்த ஜாதினு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் உசரமாட்டார். அதனாலே சிவஞானம் யாருக்கு இருக்குதோ அவன் உயர்ந்தவன், யாருக்கும் பொன்னம்பலம் திருவை இருக்குதோ அவனே பெரியவான். பாருக்குள் மாடுகள் வீடுகள், பாருக்குள் வீடுகள் ஆடுகள் மாடுகள் பணம் இருந்தால் அவன் பெரியவனாவானோ என்பது நந்தரா நிறுத்தருக்கு. அதனாலே சிவஞானத்திலே உயர்ந்தவராக வளர்ந்திருந்த திருநாவுக்கரசருடைய பெருமையை கேள்விப்பட்டார். கேட்டவுடனே அவருடைய நாமம் கேட்டார், நாம் பேரை முன்னம் அவருடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆர்வம் கேட்டாள், பெயர்த்து அவனுக்கே பிச்சையான அன்னையையும் அத்தனையும் அன்றே நீர்ந்தாள், அகன்றால் அகலிடத்தார ஆதாரத்தை தன்னை மறந்தால் தன்னாகவும் கெட்டால் தலைப்பட்டால் நன்கை தலைவந்தாள் என்கின்ற திருநாவுக்கரசர் திருத்தாண்டகத்துக்கு இலக்கணமாக இருக்கும். அப்படிப்பட்ட பக்தி உடையவர் திருநாவுக்கரசர் வந்து திருத்தாண்டகம் பாடினவர். பாட்டுல வந்து திருநாவுக்கரசர் பாடினது மூன்று வகையா பாட்டு, திருக்குறுந்தொகை, திருவிருத்தம், திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம். திருத்தாண்டகிறது பெரிய பாட்டு எட்டுச்சு, அதனால அவருக்கு தாண்டக வேந்தரும் அவருக்கு உருப்பட்டார். யாருக்கு திருநாவுக்கரசர் தாண்டகம் இருக்கு. தாண்டகம் என்று சொன்னால் பிறவி பெருங்கடல தாண்டுவதற்கு தெப்பமாக இருப்பது அவருடைய திருத்தம். தாண்டகம் பாடுவதிலே அவர் வல்லவர். ஒரு தாண்டகம் கேட்டுப்பார்,

0: அவை குற்றாலத் தமந்துரையும் குழகந்தல்லை உத்தாட வல்லானை குவனை ஞானம் பெற்றானை பெரும்பற்ற புலியூரானை வேதாத நாளெல்லாம் பெறவானே.
1: திருவடியை அடைந்தவர். ஆனா அவரை அறிவதற்கு முந்தைய
0: பக்தியை கண்ணால காண்பதற்கு முந்தையே அவர் மேல பக்தி உண்டு. உணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் கட்டாமும் கடமை தரும் என்பார் திருவள்ளுவர். இந்த ஊர்ல இன்னவாறு இப்படி இருக்கிறாரு, அவர் இப்படிப்பட்ட தன்மையுடையவர்னா அதிலே வந்து ஈடுபாடுடையவர்களுக்கு அவர் மேல அன்பு உண்டு. அப்படித்தானே இந்த மாதிரி திருச்சிராப்பள்ளியிலும் ஒருத்தர் இருக்கிறாரு, சந்திரசேகர் முள்ளையவர், ஒரு பெரிய ஓடிக்கிறார். அவர் போனவர்கள் மாறி மாறி கொடுக்குற வள்ளல் அப்படின்னு கேள்விப்பட்டா அவர் மேல நமக்கு உறுதியிருந்தார். அது போல இவருக்கு திருநாவுக்கருடைய பெருமையை கேட்டாரு, கேட்ட உடனே அவருக்கு அன்பு வந்துச்சு. கேட்ட உடனே அன்பு வருகிறார், தலையின் குரு கேட்ட உடனே விரிவாய் கேட்டலுமே அதையினாலே அப்படி அறியாம உன்னே காட்டது காதல் கூற கலந்த அன்பினராய் அவரை எப்படிப்பட்டவர் தன்மை என்று சொல்கிறார். களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றங்கள் காய்ந்தார். களவு களவுன்னா அடுத்தவன் உடன் சொல்றது, பொய் பொய்ங்கிறது ஒரு முக்கியமான மனுஷ வாழ்க்கையில வேண்டிய ஒரு பண்புதான். அது வந்து பிறருக்கு கெடுதல் செய்யறதா இருந்தா பொய் சொல்லலாம், நன்மை செய்யறதா பொய் சொல்லலாம். பொய்மையும் புறதிருந்த நன்மை மயக்கு. அதனால இவர் பொய் சொல்ல மாட்டாரு, களவு செய்ய மாட்டாரு, காமம் இல்லாதவரு, கோபமும் இல்லாத. கோபங்கிறதா சொன்னாலும் இருப்பா, கோபமே வரப்படாது. கோபம் உள்ளவன் உயரமாட்டார், கோபம் இல்லாதவன் சாந்த குணமுடையவன் உயர்வான். கோபம்தான் எல்லா பாவங்களுக்கும் மூலப்பு. எல்லா பாவங்களும் எதனால் வருது என்றால் கோபத்தினால். கோபம் பாவம் சண்டாளம் நரகம், கோபம் பாவம் சண்டாளம் நரகம். அதனாலே கோபம் இல்லாதவர் வேறு வஞ்சரை வேறு தீய துளிகள் எதுவும் இல்லாத உத்தம குணமுடையும், உத்தம குணமுடையும். களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார். காய்ந்தார்னா அவைகளை அவைகளை வெறுத்து விட்டார், கோபத்து மேல கோபித்தார், கோபத்தை கோபித்தவர். சினத்தை நிந்தன செய்யும் முடி மரணம் வளமிகு மனையின் வாழ்க்கை நிலையினர். மனையின் வாழ்க்கை நிலையினர் குடும்பத்தோடு மனைவி மக்களோடு செல்வத்தோடு இருக்கிறோம். மனைப்பால் உள்ள அளவைகள் நிறைவோர் மக்கள் அவரு மேதி மற்றும் உளவெல்லாம் அரசின் நாவும் சாற்ற. அப்படி திருநாவுக்கரசருடைய பெருமையை கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு, வீட்டில் இருக்கிற படி மரக்கால் தராசு வந்து ஆடு மாடு மனைவி மக்கள் எல்லா பொருளையும் அதுக்கு மேல தனக்கு இருக்கிற தோட்டம் அப்புறம் அதுக்கு மேல இருக்கிற கல்விச்சாலை தண்ணீர் பொந்தல் தனக்கு என்னென்ன தொடர்பு இருக்கு அங்க எல்லாம் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு வெளியிடுச்சு. எல்லா பொருளையும் திருநாவுக்கரசு தான் படியில திருநாவுக்கரசு படி திருநாவுக்கரசு மரத்தால் அதுக்காக மனசு வருமா? ஒருவேளை அந்த ஆளுக்கான வந்து என்ன என்னதான் குருவா இருந்தாலும் என்னதான் அடியாரா இருந்தாலும் அப்படின்னு நமக்கு பயம் வரும். இப்ப சாமி பேர்ல எல்லாரையும் போடுறாங்க இல்ல, என்ன காரணம் பயம் இல்லாம சாமி வந்து என்னன்னு சொல்லாது அப்படிங்கிறது ஆச்சாமி வேற போடுவாரு. இப்ப எத்தனை எல்லாரும் ஓடுது ரத்தனதிய சொல்றது ஆச்சரிக்க எத்தனை ஓடுது அவர் வந்து கேட்க மாட்டார், என்னன்னு சொல்ல மாட்டாருன்னு நம்பிக்கையில போ. திருநாமத்திலே இவருக்கு அவ்வளவு ஈடுபாடு, பக்த பஞ்சாட்சரமும் பக்த பஞ்சாட்சரம் ஞான சம்பந்தா பஞ்சாட்சரம், திருநாவுக்கரசு பஞ்சாட்சரம், நம்பியாரூர் பஞ்சாட்சரம், மணிவாசகர் பஞ்சாட்சரம், பக்த பஞ்சாட்சரம். அந்த நாமத்தை ஜெபிக்கிறோம். ஞான சம்பந்தாய நமகா, ஞான சம்பந்தாய நமகா, நாவுக்கரசே நமகா, நம்பியாரூராய நமகா, மாணிக்கவாசக சுவாமியே நமகா. இப்படி பக்த பஞ்சாட்சரம் அந்த நாமத்தை அவர்கள் நாமத்தை தெரிவித்து அவர்களை பின்பற்றி அவர்கள் அவர்களை தியானம் பண்ணி பண்ணி அருள் பெற்றவர் அவர்கள் தான திரும்ப அதன் வரை இதுவரையிலும் அருள் பெற்றவர்கள் இன்னில்லாதவர். இந்த நால்வரை பின்பற்றி அருள் பெற்றவர்கள் அவங்களை நினைத்து அருள் பெற்றவர்கள் அடியார்கள் ஆனவர்கள் திருவருளை பெற்றவர்கள் ஞானிகள் ஆனவர்கள் எண்ணில்லாதவர். ஆனால் ஞானம் இல்லாதவர்கள் திருவருளை பெற்றவர்கள் தொடர்புடையதாக இருந்தாலே வெறும்

0: தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே, உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே, படுதே பிறந்தேன் என்கொண்டு உன்னை பணியேனே என்பது திருவாரூர். அதனாலே ஞானிகளை தொடர்ந்தவர்களுக்கு இடிநிலையாக கிடைக்கும். சிவனை தொடர்ந்தவர்களோ சாமானியம்.
1: சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: அதனால இது மாதிரிலாம் கலைமுட்டா இருப்பா. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் அது அஸ்மைவை பிதரோ புத்திரான் விபிருதான தாயார் தகப்பனார்களுடைய இங்கிதம் தெரிஞ்சு நல்லது பண்றதுக்காகத்தான குழந்தைகளை பிறக்கிறான். அதனாலதான் பிள்ளைன்னு பேரு. புத்திராம்னோ நரகாத்யஸ்மா திராயதே பிதரம் சுதா சொல்லிவிட்டு இதை கொண்டு வரணும்னா உடனே ஜெகதி கிளம்பிது. ஜெகதி மேல கிளம்பி போய் ஜெகதினா மீட்டர் ஒரு ஒரு ஒரு குவார்டருக்கு 12 எழுத்து இருக்கக்கூடியது. அது சதுர்தசாட்சரா சதீ சா பிராப்யன்யவர்த்ததத்ஸைத்வே அக்ஷரே அமீயேதாம். அன்னைக்கு அந்த காலத்துல 14 எழுத்து இருந்தான். 4 14 56. இவன் என்ன பண்ணா கிளம்பிட்டான். மூத்தவாவுதான், நான் போறேன் கொண்டேன்னா. இங்க போனா சண்டை எண்டை கொட்டம் ஒன்றும் நடக்கல, கொடுக்க முடியாதுன்னு விட்டோம், இவெல்லாம் ஜெயிக்க முடியல. 2 எழுத்து பிடிங்கன்னு விட்டான். 12 எழுத்து ஆயிடுத்தான். அப்போ வந்துடுச்சு, வெற்றிகரமா திரும்பி வந்தாச்சு. உடனே திருஷ்டுபுங்கிறவா அடுத்த தங்க கிளம்பினா இவளுக்கு ஒரு அது த்ரயோதசாட்சரா சதி
3: சாப்ராப்யன்யவர்த்ததஸ்யை அக்ஷரே அமீயேதாம்.
2: இவளும் கிளம்பி போனா, கிளம்பி போனோடனே இவளுக்கு 13 எழுத்து ஒரு பாதத்துக்கு இருந்தது. இதே கதைதான், 2 எழுத்து பிடிங்கிட்டான். போனதுல லாபம் இல்லாதவாடு மட்டும் இல்லை, நஷ்டம் வேற. சில பிசினஸ் இப்படி ஆகிடுமோ இல்லையா? அதனால வந்துட்டா. இந்த காயத்ரிங்கிறவ 4 எழுத்து தான் இருந்தான் வேதம். சதுரக்ஷரா சதி அஜயா. இந்த இடத்துல ஒரு பெரிய லௌகிக சாமர்த்தியம் இவரா. இந்த காயத்ரி போகும்போது பிளான் பண்ணா, இவாள்லாம் ஏகாக்கியா போனா தனியா, எதுவுமே ஒரு வெற்றி வேணும்னா ஒரு 2 பேர் 4 பேர் இருக்கணும், அப்பதான் சரியா வரும். கூட்டுறவே நாட்டு உயர்வு அப்படிங்கிறாங்க இல்லையா. அதுக்காக அஜான்னு ஒரு ஃப்ரெண்ட் ஆக்ஷன் பண்ணலாம், அஜயா சஹ. இந்த காயத்ரி சதுர

இந்த காயத்ரியுடைய பெருமையும் தெரிகிறது. இதில் ஏகப்பட்ட விஷயம் தெரிய போகிறது. இதில் இந்த காயத்ரியானவள் நாலு எழுத்தோடு இருந்தவள், இங்கேருந்து ஒரு காரியத்துக்கு போகணுமே ஆனால் அதில் இவர் ஒரு மெயினான இதை பார்க்குறச்சோ ஒரு இடைஞ்சல் வந்து அவத்தர் கூட இருக்கணும். இப்போ எனக்கு உடம்பு முடியலன்னே யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சின்னு போகிறோமோ இல்லையா? ஏன்னா ஏதாவது ஆபத்து வந்தால் இன்னொருத்தர் இருப்பார்கள், ரெண்டு பேர் போகணும். ஏகஸ்தபோ துரத்தியாய் அதை காட்டுறது இந்த இடத்துல. அதனால தான் எல்லா இடத்துலையும் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ல அன்கோன் போட்டுக்கிறான். இவனுக்கு தோணாத யுக்தி அவனுக்கு தோணும் இல்லையா? அஞ்சாறு பேராக சேர்ந்து ஒரு தினசா ஏற்பாடு பண்ணுறேன். எல்லாத்துலேயுமே ஒரு அன்கோன் வந்திருக்கு. அப்போது அஜாங்கிறவள ஆக்ஷன் புறப்பட்டான். புறப்பட்டு அங்கே போய் எல்லாம் சண்டை கண்டை போட்டு எல்லாம் ஜெயிச்சு விட்டு அது சோமலதியை எடுத்துன்னு அங்கேருந்து வர்றது. வரும்போது என்னாச்சு? சோமஞ்ச ஆகிறது. சோமலதியும் கொண்டு வந்தது, அக்காஹாரியுடைய ரெண்டு ரெண்டு நாலு எழுத்தையும் கொண்டு கொடுத்தான். சத்வாரி சாட்சராணி. அப்பதான் இது கொண்டு எழுத்து நீயே வச்சுக்கொண்டாவா அக்கா தங்கைகள். சாஷ்டாட்சரா சமபத்யதா அஷ்டாட்சரா காயத்ரீகா எத்ரோக்னரியாவானே. அஷ்டாட்சரா காயத்ரிங்கிறத நிறைய இடத்துல வந்திருக்கு. மூவட்டு 24 நாள் அது சோமத்தையும் கொண்டு வந்து நாலு எழுத்தையும் கொண்டு வந்து எட்டு எழுத்து தான் ஆச்சு. உடனே அங்கே ஒரு பிரம்மவாதினோ வதந்தி, பிரம்மவாதினோ வதந்தி கிட்டத்தட்ட 47-48 வரைக்கும் சமீத சாக்கையெல்லாம் சேர்த்து எவ்வளோ எந்த இடத்துல எங்கே வரதை சொல்லணும்னா மேலே சொல்லியானோ அதான் 100 ரூபா இருக்கிற வாழ்க்கைக்கு உள்ள கஷ்டம். அதில் ஒரு வேடிக்கை பாருங்க, இந்த காலத்து புத்தாலித்தனம் ஐக்கியம் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. ஒரு பாடசாலையில் பரீட்சை பண்ணா நான் அதுக்கு சூப்பர்வைசராக போயிருந்தேன். கவர்மெண்ட்லேயே என்ன போட்டிருக்கான், பல பாடசாலைக்கு நீங்கள் சூப்பர்வைசராக போகணும்னு அப்சர்வர்னு போட்டிருக்கான். அங்கே அவர் கேட்டார், முதக்காண்டத்தில் உள்ள பிரச்சனை அது அந்த பஞ்சாயத்து. இவன் முதக்காண்டத்தில் ஆரம்பித்த ரெண்டாம் காண்டம் போய் அஞ்சாம் காண்டத்துக்கு போய் ஏழாம் காண்டத்துக்கு வந்து எல்லா இடத்துலையும் கவலை இருக்குது. எல்லாத்தையும் சொல்லி ஒரு தினசா போகிறோம் நிறுத்துன்னா அப்புறம் இன்னொரு பையனை அதே காண்டத்தில் கேட்டால் அவன் கேட்டால் சொல்லி முடித்தான். இப்போ இவன் ரெண்டு பேருக்கு ப்ரைஸ் கொடுக்கும்போது அந்த தோற்று போனவன்னா இந்த ஏழு காண்டமும் சொன்ன மத்தியில் இல்லையா ஒரே பஞ்சாயத்தில். அவன் சொல்கிறான், சார் அவனுக்கு அந்த பஞ்சாயத்து மட்டும்தான் தெரியும், எனக்கு வேதம் போரே தெரியுங்கிறான். என்ன ஐக்கியம், என்ன ஐக்கியங்கிறது? இவனுக்கு வேதம் போரே தெரியுமா? இவனுக்கு தான் சம்பாதனை பண்ணுவான். இந்த ஆசாமிகள்லாம் வச்சுட்டு நாம் என்ன பண்ணுற சொல்லுங்க? புத்தாலித்தனம் டெவலப் ஆயிடுச்சு, ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. அது தஞ்சாவூரில் ஒரு கதை ஒன்று சொல்லுவா, மேளம் வாசான் நாயனாராயண முழு பேர் வாசான், இன்னொருத்தன் ஒத்து வாசான் ஊதிட்டு பண்ணும் இல்லையா. இந்த ராஜா சங்கீதம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்குறான். அவன் என்ன பண்ணா, சன்மானம் பண்ணுங்கன்னா இந்த நாயனக்காரனுக்கெல்லாம் 1000 ரூபா தனித்தனியாக, இந்த ஒத்து ஊதினுக்கு 3000 ரூபான்னு விட்டான். ஏண்டான்னு அவன் விடாமல் ஊதுறான் சார். நான் இந்த மாதிரி ஆள்கிட்ட நாம போய் பாடத்தை சொல்லி என்ன பண்ணுறது? புத்திசாலித்தான் அவன். 8 மணி நேரம் ஃபிசிக்கலாக வேலை செஞ்சான்னு அவன் என்னடான்னா 500 ரூபா ஒரு நாளைக்கு வச்சான்னு வச்சோங்களேன். ஒரு ஆடிட்டர் பார்த்து கையெழுத்து போகிறதுக்கு வேண்டான்னா 4 லட்சம். ஏன்னா அவன் புத்திசாலித்தனம் அவ்வளோ இருக்கேன். மெத்தனை விஷயம் புத்திக்கு தானே, மேதைக்கு தானே இப்போ விசேஷம். இந்த மேதை இந்த காயத்ரியினால் அடைய முடியுமே விட வேற ஒரு நாள் அடைய முடியாது. இந்த சைக்கிள் பெடலில் இருக்கு மாமா, அப்புறம் எங்க இந்த சைக்கிள் பெடலை எல்லாருக்கும் கொடுங்க. இந்த சைக்கிள் பெடல்னா நீங்கள் போகிறதுக்கு ஆத்துக்கு இல்லை. இதில் அருமையான விஷயம் மகாபிரிவா எழுதியிருக்கா. அவர் எங்கே அவர் சொல்லுங்க. அந்த முக்கியமான சமாச்சாரம், காவேரிக்கரையிலையும் நதிக்கரையிலையும் உட்காந்து மணிக்கணக்காக காயத்ரியை ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி இந்த பரம்பரையில் நமக்கெல்லாம் இந்த மேதாவிலாசம் இருக்கு. அது இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுங்க. இந்த காயத்ரியை பற்றி சொல்லச்சேது அது கொடுக்கணும். எல்லாம் அப்படி சேர்ந்து வருது பாருங்க. பெரியவா அனுகிரகத்தில் கொடுங்க. பாலப்பிரிவா எல்லோரும் கொடுக்க சொல்லுங்கள். சைக்கிள் பெடலை கொடுங்க முதல்ல, அப்புறம் வேடதர்ம சாஸ்திர பரிபால் சபையினுடைய பேம்ப்ளெட் கொடுங்க. சாஷ்டாட்சரா சமபத்தி பிரம்மவாதி நோவதந்தி. பிரம்மவாதினகான்னா வேதத்தை பற்றினதான விசாரங்களை செய்பவர்கள் பிரம்மவாதினகா.

தயது. இவாளுக்கு ஒரு பெரிய விஷயம், உள்ளதுக்குள்ள சின்ன ஆளு காயத்ரி, 24 எழுத்து, 48 எழுத்து, 100 எழுத்து மந்திரங்கள்லாம் இருக்கு. ரொம்ப சின்ன ஆளு, இவளுக்கு என்ன சார் பெரிய கௌரவம்னு கேட்டான். காயத்ரி கனிஷ்டா, கனிஷ்டான்னா சின்ன பையன் அர்த்தம், கடைக்குட்டி. இது வந்து யஜ்ஞமுகம் பெரியாய, யாகத்துல வந்தா முதல் இடத்தை அடைஞ்சு பெருமையா இருக்கே காயத்ரிக்கு என்ன கௌரவம்னு கேட்டான். இப்ப சொன்னேனே கதைன்னார். என்ன கதைன்னார், ஆள் சின்னவனா பெரியவனாங்கிறது விஷயம் இல்லை, என்ன சரக்குனா முக்கியம், இப்போ குவாலிட்டி முக்கியமா குவான்டிட்டி முக்கியமா? காஃபி பெரிய சொம்பில் கொடுத்தா என்னன்னா வெறும் தீர்த்தம்னா, குவாலிட்டி வேணும், குவான்டிட்டி வந்து பிரயோஜனம் இல்லை, இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதனால காயத்ரி கனிஷ்டா சந்தசாகும் சதி யஜ்ஞமுகம் பெரியா ஏதி, இத்தனை நேரம் கதை கட்டியா இல்லையா? 4 எழுத்தா இருந்து 14 எழுத்து இருக்கிறவாளை செய்ய முடியாத காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கா இல்லையா? அதனால இதுக்கு ரொம்ப பெருமை ஜாஸ்தின்னார். அப்பேற்பட்ட காயத்ரியாக இந்த மந்திரம் நாம் சொல்லிட்டு இருக்கிறது. இந்த காயத்ரியா நகாயத்ரியா பரமமந்திரா நமாத்துர் தெய்வத்தம் பரம்ங்கிறார். கர்ம விபாக சாஸ்திரம்னு ஒரு பெரிய விஷயம் இருக்கு, ஒரு புஸ்தகம், அது ஒருத்தர் படிக்கணும்னா ஒரு ஜோசியருக்கு நான் பாடம் நடத்தினேன். அதில் என்னென்ன விதமான உபதிரவங்கள் இருக்கோ, மானசமாகவோ வியாதியோ, இதுக்கெல்லாம் நாம் என்ன பாபம் பண்ணியிருப்போம்னு சொல்லி அதுக்கு பரிகாரங்கள்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. எல்லா பரிகாரத்திலையும் நீ என்ன பரிகாரம் பண்ணினாலும், இதை கேட்கணும் நீங்கள், மாமா என்ன பரிகாரம் பண்ணினாலும், இந்த நவகிரகமாக இருக்கட்டும், இன்னொன்றா இருக்கட்டும், தன்வந்திரியாக இருக்கட்டும், அதுக்கு பரிகாரம் பண்ணாலும் அன்னைக்கு காத்தால காயத்ரி ஜபத்தை நிறைய ஆவர்த்தி பண்ணாமல் பண்ணினா 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, இப்போ 3 பைசாவுக்கு பிரயோஜனம் வச்சுங்க. ஏதோ வரும், வராதுன்னு சொல்லப்படாது. காயத்ரியை ஜபிக்காமல் அன்னைக்கு எந்த பரிகாரம் பண்ணினாலும் வராதுன்னு அந்த புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கு. அப்போது இந்த காயத்ரிங்கிறது ரொம்ப முக்கியம். காயந்தம் திராயத்தை இது சாந்தோக்கிய உபநிஷத்துலையும் பிரகதாரண்ய உபநிஷத்துலையும் 10 பக்கம் இருக்குது இந்த காயத்ரியுடைய பெருமையை. இதை உனக்கு 10,000 கோடி பவுன்தனை எனக்கு கொடுன்னு ஒருத்தம் பணத்துக்காக விலைக்கு வாங்கினானோ கொடுக்காதேன்னு, அது இன்னொரு சாந்தோக்கியத்தில் நினைப்பு. அத்பி பூர்ணாம் சுவர்ணேன பூர்ணாம் பிருத்திவீந்த தியாத் ததை இதோ ஜாய இதி ததை இதோ ஜாய இதி. இந்த காயத்ரி சொல்லிடாது ராணி, உலகம் பூரா தங்கத்தால் ஒப்பித்தனே நீங்கள் காயத்ரி குடினா கொடுக்கக்கூடாது. நம்மாத்துக்கு அக்னிஹோத்திரத்துக்குன்னு வச்சுருக்கிற பசுமாட்ட வசிஷ்டர் பல கோடி பவுன் கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன்னார் அவர். ஏஷையே

0: No, yo si sahosi balabasi.
1: Brajo si devananda manamasi vishwamasi vishwayo sarvamasi sarvayo rabibhu.
2: Iti na full stop nartho. Nahi yai darche iti na full stop nartho orda. Ido orda na mantra mude. Devana sura alu sanda potunda. Adi apu me sahajaman ushya. Mama mami sanda potra mari kipda. Yena rendu peren deval ga inhala. அதுதான் சண்டை போட்டுருந்த அந்த சண்டை காலத்தில் என்னாச்சு சாயந்தர வேலை செஞ்சால் வந்துட்டு விட்டான் சர்தான் இதோ பார்த்துக்கலான்ட்டு விஷம் விட்டான். இந்த காயத்ரி என்ன பண்ணித்தான் உடனே இவாள்கிட்ட எனர்ஜி எல்லாம் கொடுத்துட்டு இருந்ததுனால நம்ம கவனிக்காமல் விட்டான்னு கிளம்பி வெளியில் போயிட்டான். ரெண்டு பேர்ட்டும் இருந்தோம். காயத்ரி தேஷாம் ஓஜா பலம் இந்திரியம் வீரியம் பிரஜாம் பசுன்னு சங்கிரிக்க ஆதாய அபக்ரமிய அதிர்ஷ்டது எல்லாத்தையும் மூட்டை கட்டின்னு கிளம்பி போடுத்து மறுநாள் பார்த்தா அவனுக்கு 50% எனர்ஜி குறைஞ்சி போச்சு. மூணு ஆனால் இன்னொரு 50 போயிடுத்து. ஒன்றும் புரியல. என்னடாண்ணா ஓஹோஹோ நாம் சொன்னால் இப்போ நமக்கெல்லாம் போகலேன்னு கேட்காங்க. இதுக்கு இதுக்கு நான் ஒரு கதை சொல்லிவிடுறேன். வெள்ளை வேஷ்டியில் அழுக்கப்பட்டா தான் தெரியும், கருப்பு வேஷ்டியில் அழுக்கப்பட்டா தெரியாது. அதனால் இப்போ இந்த ஐயப்பனுக்கு நான் வேஷ்டி கட்டிக்கிற வாளுக்கு அழுக்கப்பட்டா கவலை இல்லை, கருப்பு வேஷ்டி தானே. அனந்தராம தீட்சர் நலோபாக்கியான்னு சொன்னார், மாஸ்டர் பீஸ். அனந்தராம தீட்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாஸ்டர் பீஸ் என்னென்னா நலோபாக்கியானம் அவர்கிட்ட. மற்றெல்லாம் இல்லை, எல்லாரும் அழுது ஜலம் ரொம்ப போயிடும் அந்த ஹாலில். நலன் பட்ட கஷ்டத்தை அவர் சொல்கிறச்சே கண்ணால் தாரதாரையாக வரும். அந்த நலோபாக்கியானம் சொல்கிறச்சே அவர் என்ன சொன்னார், நலன் வந்து ரொம்ப தர்மானுஷ்டானமாக இருந்துட்டுருந்தான். ஒரு நாள் ஏதோ ஒரு அவசரமான ஆஃபீஸ் வேலையினால சாயந்தரம் செஞ்சாந்திரம் பண்ணும்போது கால அலம்பிக்கிறச்சே அவர் சொன்னதை சொல்கிறேன். கால் அலமை கழிச்சு புறங்கால் நனையாமல் போயிடுத்தான். பின்கால் ஒரு கால் செஞ்சாங்கன்னு பண்ணிட்டானான். சர்தான் இந்த இந்த சனி பார்த்துட்டே இருந்தான் இல்லையோ, என்ன இந்த தமயந்தி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு போட்டி. எங்கே அவன் சனி என்ன பண்ணா இவருக்கு ஒரு லூப் ஹோல் கிடச்சா உள்ளே போடலான்னு அன்னைக்கு சாயந்தரம் பூந்துட்டானான். பூந்ததுனால மறுநாளைக்கு சூதாடினேன்னு ஒன்று விளையாடணும் போனால் கதையாக இருக்கு. இதை மறுநாள் வந்து மாமா மாமா தீட்சர் மாமா எனக்கு ஒரு சந்தேகம்னு ஒரு பையன் கேட்டான். என்னடா சந்தேகம்னார், நான் காலே அலம்புறது இல்லை செஞ்சாவந்தனமே பண்ணுறது இல்லை, எனக்கு சனி பிடிக்கலையேன்னு கேட்டான். கேட்க வேண்டிய கேள்வி தானே. அவர் என்ன சொன்னார் தெரியுமோ இல்லையோ, புத்திசாலி ரொம்ப கிட்டிக்கார். ஏன் சனி உங்ககிட்ட வந்தால் நீ பிடிச்சிடுவான்னு உன் பயப்படுறான்னு அவர் அவன் படுத்துகிற உபத்திரத்தை விட ஆயிரம் படுத்துருக்கான் இவன்ட்டு வந்து அவன் என்ன பண்ண போகிறான். இதனால் நீங்கள் யாரும் கோச்சுக்கோங்க, சனீஸ்வர கிரகம்னா நீங்கள் பண்ணிட்டு போங்க பரிகாரத்தை. அதுக்காக சொல்லலைண்ணா அவன் ஒழுங்காக இருந்துருக்கிறோமோ அன்னைக்கு பண்ணலேன்னு ஒன்னே டப்புன்னு அந்த வெள்ளை வேட்சியில் அழுகப்பட்டா புரியும், சேனிய வேட்சியில் அழுகப்பட்டா புரியுமோ. அதனால தேவதைகள்லாம் ஒழுங்காக இருந்ததுனால ஒரு நாள் இல்லைன்னு வள வளர்த்து போச்சு. ரெண்டு பேருமா தனித்தனியாக குரூப்பாக போனோம். விஸ்வகர்மன் நிதி தேவாக ஆஹ்வயந்தா இந்த காயத்ரி தேவியை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, விஸ்வகர்மன் எல்லா வேலையும் உங்களால் தான் நடந்தது, நீங்கள் தயவு பண்ணி மண்ணும் ஆற்றுக்கு வந்தோன்னு எங்கள் ஆற்றுக்குன்னா ஒன்றும் தலையே ஆட்டல. அப்புறம் அசுரால் குறிப்பு தாபி ஹே தாபின்னு கூப்பிட்டாள். தப ஹிம்சாயாம்ங்கிற தாத்துவிலேருந்து நைனந்தப்னோதி நாங்கள்லாம் புறத்தையார் நசிக்கு இசிக்கு பண்ணுறதுக்கு எல்லாமே எனர்ஜி நீ தான் நானா ஒவ்வொருத்தன் வேலையை பாரு நசிக்கிறதுக்கு எனர்ஜியை கொடுத்தவளாச்சே வானா யாரையும் எட்டி பார்க்கல. சரி வா திரும்பி வந்தால் திரும்பி வரைச்சே தேவாள்லாம் ஒரு இடத்துல உட்காந்து இப்படி யோஜனை பண்ணான். ஆடா ஆடா ஆடா என்ன பண்ணுறதுன்னு உடனே அவளுக்கு மந்திரம் தெரிஞ்சுதான். அந்த காயத்ரியை ஆவாகனம் பண்ணி நம்மகிட்ட நிற்க வைக்கிறதுக்கு ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சா என்னதுன்னா, ஓஜோ சிசஹோ சிவலம சிப்ராஜோ சி தே தேவா ஏ தத் யஜுர் அபஷன். நான் சொல்கிறது அப்படியே வேதத்தில் இருக்கிறது தான் சொல்கிறேன். தே தேவாக ஏதத் யஜுஹு அபஷன்னு ஓஜோ சிசஹோ சிபலம சிப்ராஜோ சி தேவா நாம் தாம நாம சி விஸ்வம சி விஸ்வாயு சர்வசி சர்வாயுரபிபூஹு ஓம்னு அப்புறம் சொல்கிறோம். அப்புறம் காயத்ரி மாவாகயாமி சாவித்ரி மாவாகயாமி சர் இந்த மாதிரி கதை நடந்திருக்கு. ஓஜகான்னு பலத்துக்கு காரணமாக உள்ளதான ஒரு தாத்து, சககான்னு எது வந்தாலும் சகிச்சுக்கக்கூடிய ஃபர்பரன்ஸ், பலம்னாக்க எனர்ஜி, பிராஜகான்னு ஒளி. இந்த ஒளி வந்து இப்படி அடிக்கும். சில பேர் ஃபோட்டோவில் வேணுன்னே மிராடி போட்டிருப்போம் சூரியன் மாதிரி. இவருக்கு ஒன்றும் ஒளியே இருக்காது. இந்த ஃபோட்டோவை பார்த்தா பின்னாடி ஏதோ அடிக்கிற மாதிரி போட்டிருப்போம். இப்போ என் மூஞ்சியை பார்த்தா பழச்சு அடிக்கிறதுல அந்த இது அது மாதிரி பேஸ்ட் அடிக்கிறோம் இல்லைன்னா. அப்ராஜோசி தேவானாம் தாம மினிமினிமி

0: மின்றத்துக்கு வேண்டியதான அடிப்படையான பேசிக் நீங்க தான். உனக்கு தான் எல்லா பெயரும். எங்களுக்கு என்ன பெயர் இருக்கோ, நாமாசி விஸ்வமசி, எல்லா விதமான அச்சேதன பொருளும் நீ தான். விஸ்வாயு, அதுகளுக்கு எனர்ஜி கொடுக்கிறவன் நீ. சர்வமசி, விஸ்வ சர்வ ரெண்டு சினானி, சேதனமா இருக்கிற எல்லாமும் நீ தான், அது எனர்ஜி நீ தான். சர்வமசி சர்வாயு அபிபூஹு, எங்களை எப்பொழுதும் ஒரே நிலையில் வைத்து காப்பவள் அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தம் சொல்லியாச்சு, நாளிலேருந்து நீங்க சொல்லும்போது கொஞ்சம் கவனிச்சுங்க. அபிபூஹு வரைக்கும் அதனாலதான் கூப்பிடும்போது என்ன பண்றோம், சாவித்ரி விஸ்வாமித்ரஹா விஜயத் காயத்ரி சந்தா சவிதா தேவதா ஆயாது வரதா தேவி, அது வேற காயத்ரி சந்தா மாதேதம் ஓஜோ மாதேதம் பிரம்ம ஜுஷஸ்வனஹான்னு முதல்ல அதுக்கு ஒரு வெல்கம் ஸ்பீச். அது ஆயாது வரதா தேவி, வரத்தை கொடுக்கக்கூடிய தேவி எங்கள்கிட்ட வரட்டும். அக்ஷரம் பிரம்மசம்யுதம், எங்கும் இம்யூட்டபிளாக எப்பொழுதும் இருக்கிறதான பிரம்மஸ்வரூபத்தை தனக்குள் வச்சிருப்பவள். அப்புறம் காயத்ரியும் அப்பேற்பட்ட அந்த காயத்ரியை சந்தசாம் மாதா, வேதங்கள் மற்ற மீட்டர்களுக்கெல்லாம் தாயார் இது. ஏன்னா எல்லாரையும் விட சிறந்ததான ஒரு காரியம் பண்ணதுனால தாய் போல் காப்பாற்றுவார். இதம் பிரம்ம ஜுஷஸ்வனஹா, இப்ப நான் கற்க போறதான இந்த பரமாத்ம ஸ்வரூபம் காயத்ரி இருக்க, இது என்னிடத்தில் வந்து குடிகொள்ளும்படியே நீசை இந்த மந்திர ஜபத்தினால அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம். இதுல இன்னொன்னு கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. சாவித்ரி அரிஷி விஸ்வாமித்ரஹான்னு சொன்னோம் இல்லையோ, சாவித்ரினா என்ன காயத்ரினா என்ன, மாத்திர ரெண்டு பொண்ணுக்கு காயத்ரின்னு ஒத்துக்கு பேர், சாவித்ரின்னு ஒத்துக்கு பேர், அது இல்ல. காயத்ரிங்கிறது மீட்டருக்கு பேர், அந்த சந்தஸ் மீட்டருக்கு பேர். 24 எழுத்து இருந்தா சதுர்விகம் சத்தக்ஷரா காயத்ரி. நம்ம மகாநாராயண உபனிஷத்துல எல்லா இதுவும் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி
1: தன்னோ விஷ்ணு
0: பிரசோதயாத், சிவனுக்கு என்ன வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காயத்ரி. முதல்ல 8, 8, 16 அப்புறம் 8. இப்போ நம்மாத்து தாத்தா வரைக்கும் காயத்ரி தயார் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு காயத்ரி தயார் பண்ணிருக்கான். அதை தீமஹின்னு ஆரம்பிக்கணும், வித்மஹேன்னு ஆரம்பிக்கணும், பிரச்சோதயாத்துன்னு முடியணும். தன்னோ காந்தி பிரச்சோதயாத், காந்தி காயத்ரி, தன்னை இந்திரா பிரச்சோதயாத், எல்லாம் தான் ஃப்ராட். ஒரு ஃப்ரேமை வச்சுன்னு எந்த போட்டோ வேணும் அதில் வைக்கிறது, இந்த முன்னாடியும் பின்னாடியும் கழுது போட்டோவையும் வைக்கலாம், யானை போட்டோவையும் வைக்கலாம், எம் போட்டோவையும் வைக்கலாம், இல்ல இந்த ஃப்ரேம் ஒன்னா இருக்கும் இல்லையா, அது தந்தத்தினால ஃப்ரேம். அதுக்கு போய் கழுதியை போய் அதுக்குள்ள நான் என்ன சொல்றேன், ஃப்ரேம் நன்னா இருக்கு, உள்ள இருக்கிற போட்டோ எப்போ வேணா மாறுறதுன்னா அது பெரிய ஆபத்து. அது இந்த காயத்ரிங்கிறதுக்கு அப்படி பேர். ஆனா நம்மாத்து பையனுக்கு உபநயனம் பண்றச்சே, இந்த பையன் அப்பா நமஸ்காரம் பண்ணி காலலம்பி எல்லாம் பண்ணிட்டு என்ன சொல்றான் தெரியுமா இல்லையா, சாவித்ரீம் போ அனுப்ரூஹி, எனக்கு சாவித்ரி சொல்லி கொடுக்கோங்கிறான். சாவித்ரின்னு அர்த்தம் சவிதா என்ற தேவதையை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான ரிக்கு சாவித்ரி. தத் சவிதுருவரேண்யம், சவிதான்னு சொன்னா ஆல் எனர்ஜியை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆல்மைட்டி பரமாத்மான்னு அர்த்தம். சூரியனுக்கும் பேர் இருக்கு, சூரியனை வந்து ரெப்ரசன்டேஷனாக வச்சுருக்கோம் பரமாத்மா, உதயனம் கோபாதிருஷன் சொன்ன மாதிரி. அந்த சவிதாவை சொல்லக்கூடியதான ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுன்னு கேட்குறான். இவர் உடனே சொல்லி கொடுக்குறாரு, பட்டை போட்டு மூடினு சொல்லி கொடுக்குறா. இந்த பையங்கள்லாம் என்ன பண்ணுறான், பட்டை துறந்து ஃபோட்டோ எடுக்கிறேங்கிறான். அப்போ எது படாதோ அதெல்லாம் பண்ணுறான். இது ஒரு பெரிய வேடிக்கை. பூனலை பற்றி சொல்கிறச்ச தனியாக சொல்கிறேன், பூனல் மந்திரங்கள் என்ன தேவைன்னு. அப்போ இந்த சவிதாங்கிற தெய்வத்தை எல்லாருக்கும் பண்ணி புத்திசாலித்தனத்தை கொடுக்கறதுங்கிறதாகத்தானே அந்த காயத்ரி சாவித்ரி இருக்கு. அந்த சாவித்ரி உபதேசம் பண்ணி இதை நாம் பண்ணாமல் வேறு எது பண்ணாலும் சரியாக வராதுங்கிற பெருமையெல்லாம் சொல்லியாச்சு இல்லையா. இந்த காயத்ரியானது என்ன பெருமைன்னு கேட்டால், சோமலத்தையை கொண்டு வந்து அப்பா அம்மாவை காப்பாத்தித்து. ராமாயணத்தில் இந்த கதை ரொம்ப பிரசித்தம் இல்லை, ஆனால் கொஞ்சம் பிரசித்தம். ஒரு பையன் அப்பா அம்மாவுக்கு பணிவிட மட்டும் பண்ணிட்டு இருந்து அவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. உடனே அவன் வந்து இந்திரலோகத்திலேருந்து விமானம் வந்து இந்திரலோகத்துக்கு போனான் இருக்கு. யார் அது, தசரதன் வந்து சப்தவேதியினால அடித்த பையன் சரவணகுமாரன் சொல்றாரு. அவன் வேற ஒண்ணுமே பண்ணல, மாதா பிதர் சுஸ்ரூஷையினால உலகத்துக்கும் அஸ்மைவை பிதரவு புத்திரான் வியாக்கியானம் இல்லையாது. அப்போ அது மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு நிலைமை. இந்த காயத்ரிங்கிறது நமக்கு தாயாருங்கிறதுனாலதான் காயத்ரி உபதேசம் பண்ண உடனே இந்த பையன் அம்மா வேத்திலேருந்து பிறக்கரிச்சு ஒரு பிறவி, காயத்ரி உபதேசம் ஆனோம்னா ரெண்டு பிறவி, த்விஜஹான்னு பேர். இது பிராமணாளுக்கும் உண்டு, க்ஷத்ரியாளுக்கும் உண்டு, வைஷ்யாளுக்கும் உண்டு. உபநயனம், உபநயனம் ஆச்சுன்னா அந்த பையனுக்கு என்ன பேரு? த்விஜஹா, இரண்டு பிறப்பாளர். இன்னுமே இவனுடைய சமாச்சாரமே வேற. அதுக்கப்புறம் ரொம்ப ஆச்சாரம், மடி, தபஸ், அதெல்லாம் இருக்கணும். பிராக் உபநயனாத் காமச்சார காமவாத காமபக்ஷான் தர்மசாஸ்திரம். உபநயன ஆறுத்துக்கு முன்னாடி சேர்த்து மின்பின்னா மடித்தப்பா இருந்து ஒருவேளை வெங்காயங்காய் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, முன்னாடி நாம வச்சுக்கணும். அது நான் அதை சொன்னோன்னு என்ன பண்ணிட்டோம், அதுக்காக தான் நாங்கள்லாம் உபநயனத்தை 30 வயசில் போஸ்ட்போன் பண்ணிட்டோங்கண்ணா. உபநயனம் ஆகிற வரைக்கும் குழந்தைகள் ஏதாவது விஷயா பரவாயில்லன்னா, குழந்தை பருவங்கிறது 2 வயசுக்குள்ள யாரோ வாடாங்கும், யாரோ மாமா வந்தால் வாடாங்கும். இது பெரிய கொஞ்சம்னா பல்ல கட்டி விடுவாள், சின்ன குழந்தை சின்ன பணம் போடுதுன்னா சின்ன குழந்தை அப்படின்னு விடுறது உண்டு. அதனால பல்ல தட்டி தொட்டியில் போடணும். அதனால உபநயனம் ஆனப்புறம் இவன் நியமங்கள்லாம் அடையணும். நியமங்கள்லாம் அடைஞ்சி இவன் அடைஞ்ச உடனே இந்த காயத்ரி வந்தோன்னு ஒரு பையன் சொல்றான், அடாடாடா வேதசமானி ஸ்தா. அதுக்கப்புறம் என்ன சொல்றான், அபிர்தம் அசௌ சௌமிய பிராண சொம்மே கோபாயா. இந்த பையன் சொல்ற மந்திரம் இது, நான் வளர்ந்து விட்டேன். என்ன வளர்ந்துட்டான்? மந்திரம் உள்ள போயிடுதான். அபிர்தம் அசௌ சௌமிய பிராண சொம்மே கோபாயா, இதை எனக்கு காப்பாத்தணும் தான். இந்த பெரிய நிதி உள்ள வந்ததுன்னா காப்பாத்துறதுக்கு ஒரு குச்சி கையில வச்சுக்கணும் எப்பவுமே. என்ன அதுக்கு? அதுக்காகத்தான் நேத்துக்கு அவர் சொன்னார் பத்தியில, ஒரு குச்சி. என்ன குச்சி? அது பலாச தண்டம். அதுக்காகத்தான் என்ன பண்றார், எனக்கு பெரிய செல்வம் வந்திருக்கு, இதை நான் காப்பாத்தி ஆகணுங்கிறதுக்காக. சுஸ்ரவ சுஸ்ரவ சம்மா குரு யதாத்வகம் சுஸ்ரவ சுஸ்ரவ அசி எப்படின்னு ஆரம்பிச்சு அது பெரிய கதை. அப்ப இந்த காயத்ரியினுடைய உபாக்கியானத்துக்காக நான் எதுக்காக சொல்ல வந்தேன் இது பண்ணிக்கு, அதுல பெரிய அபுணமான ராமாயணாதிகளுக்கு உள்ள விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத இதுல நிறுத்திண்டு, தர்ம சங்கட பரிகாரம், நமக்கு டெய்லி எத்தனையோ விதமான சங்கடங்கள், இப்படி போனா ஒரு விதமான கெடுதல் இருக்கு, இப்படி போனா ஒரு விதமான கெடுதல் இருக்கு, நல்லதே வரணும் கெடுதல் இல்லாமேங்கிற சங்கடம் நிறைய வருது. அது என்னங்கிறது அப்புறம் சொல்ல போறேன். இப்ப இந்த சாமவேதக்காரால் ரெடியா இருக்கா? முன்னாடியே சொல்லி வச்சிருக்கேன், சமவேதத்தில் யாக யஜ்ஞாதிகள் ஜபங்கள்லாம் பண்ணால் ஒவ்வொரு வேதத்துலேயுமே எல்லாத்துக்கும் என்னென்ன பலன் சொல்லியிருக்கேன். அந்த பலன்களை சொல்கிறத நீ மெயினாகவும் நடுப்புற சொல்லுன்னு பாலபெரிவானுக்கு சொல்லுங்க. ஏன்னா அதுதான் இப்போ எல்லாருக்கும் ரொம்ப தேவை இல்லையா? ராமாயணத்தை படிங்க, தத்துவஞானம் ஒன்றும் ஒத்துணும் படிக்க மாட்டேன். சனீஸ்வர கிரகமாக இந்த சர்க்கத்தைப்படி, கல்யாண ஆன்மா இந்த சர்க்கத்தைப்படி, டைவர்ஸ் கேஸ் சேரணுமா இந்த சர்க்கத்தைப்படி அப்படின்னா அவளுக்கு ஒரு இதற்கு படிக்கிறோம் வேண்டியது தானே. பலனை கருதி பண்ணுறதுங்கிறது ரொம்ப தேவையாக உள்ள விஷயம். ஆர்த்தோ ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தின்னு கீதையில் பகவான் என்னை வந்து ஆபத்தை போகணும், அது வேணும் இது வேணும் கேட்கறவாளும் பக்தால் தான் விட்டார்வன். ஒன்றும் வேண்டாங்கிறவன் மட்டும் பக்தன் இல்லை. கோயிலில் ஏதாவது சுத்தினா ஏதோ சங்கல்பங்கள்லாம் இருக்கும். அஸ்மின் நட்சத்திரை ஜாதஸ், இதில் நட்சத்திரை ஜாதஸ் அதில் இருக்குவாருங்க. வைதிகத்தில் என்ன கஷ்டம்னா, இவ்வாத்துல ஒரே நட்சத்திரம் 4 பேருக்கு இருக்கும். இது எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவா. மறுபடியும் ஆமணம், மறுபடியும் அஸ்வினி அஸ்வினி எழுதி என்னென்ன, இது மாப்பிள்ள, அது வந்து ஷெட்டகர், இது வந்து எங்கள் ஷெட்டகருடைய மச்சினர், இவாளுக்கெல்லாம் ஒரே நட்சத்திரம். இவர் அந்த நட்சத்திரத்தை சொல்லும்போது 4 தடவை சொல்லணுமா, அஷ்ட வாக்கியம் ஒரு தான் சொன்ன வராதா, இப்படிலாம் அவளுக்கு பிரத்யேகமாக ஆசைகள் இருக்கு. அப்போது எல்லா விதமான பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக ஒவ்வொரு வேதங்களில் ஒவ்வொன்று இருக்கு. ஏன் சார் ஒரு வேதத்தில் இருந்தால் போகிறாதுன்னா, தலைவலிக்கு அனாசின் ஆஸ்ப்ரோ சாரிடான் டம் டம் ஏதோ டம் டம் ஏதோ டோலோங்கிறான் ஒருத்தன் ஒருத்தன் குரோசின்ங்கிறான் இன்னொருத்தான்னு சொல்கிறான்னா என்ன பேர் பேரசெட்டமால்னே பேர் இருக்கு. பேரசெட்டமால் எல்லாத்துலேயும் கலந்துருக்கு காஃபி மாதிரி. அதனால அதுங்கிறான் இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்காரும் ஒரு ஒரு போட்டாக்கு நம்ம வேதத்தையும் போடப்படாதுங்கிறேன். ஆயுஷ ஹோமத்துக்கு ஆயுஷ்காமனுக்கு 17 இஷ்டி இருக்கு. கண்ணு தெரியணும்னா ஒரு 18-18 இருக்கு. எந்த மருந்து எந்த காம்பினேஷன்ல யாருக்கு வருதோ நாளையும் பண்ணி பார்க்க வேண்டியதான். அலோபதிக்கு போனால் சரியாகவில்லை, ஆயுர்வேதத்துக்கு போனால் அதில் சுமாராக இருக்கு, அப்புறம் ஹோமியோபதிக்கு வந்திருக்கான் பரவாயில்ல, இனிமேல் நேச்சுரோபதிக்கு போக வேண்டியதான். இது மாதிரி எதத்துனா நமக்கு எல்லாத்தையும் சுத்தி அடிச்சு வந்தானும் நாம சங்கீர்த்தனமும் வேணும், சந்தியாவந்தனமும் வேணும், வேதமும் வேணும், அனுஷ்டானமும் வேணும். இதை நான் திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, இதில் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தரும் உபன்யாசம் பண்ணச்சு ஒரு ஒருத்தமாக சொல்லிட்டு போயிடுறேன். இவர் சொன்னார் பாருங்க, ஞானம் வந்து ஒருத்தன் சந்தியாவந்தெல்லாம் விடுவோம்ட்டான். ஏன்னா ஒரு ஒரு சன்னியாசி வரைச்சி நாம் பூர்ணகும மந்திரம் தெரிஞ்சுன்றிருக்கிறது ஆபத்து. நகர்மணான பிரஜையாங்கிறான், அனுஷ்டானம் தான் ஒன்று கிடைக்காதுன்னு தான். நகர்மணான பிரஜையான்னு தியாகே நெய்கே அமிர்தத்துவமான சு கர்மாக்கள்லாம் பிரயோஜனம் இல்லை சார். அதே வார்த்தையில் குழந்தை குட்டி ஒய்ஃபுனாலையும் பிரயோஜனம் இல்லைன்னு இருக்கு, பணத்தினாலையும் இல்லைன்னு இருக்கு. அதை விட்டான் நகர்மணான பிரஜையா தனேனா, பைசாவும் உபயோகப்படாதுங்கிறத நைசா மூடிட்டாங்க. இந்த இதில் ஜெராக்ஸ் எடுக்கிறச்சு வேண்டாத இதில் ஒரு பேப்பர் வச்சு விடுறது, அதனால தான் ஜெராக்ஸ் கால்னாக்கு உபயோகம் இல்லைங்கிறான். ஏன்னா இவன் என்ன பண்ணான்னு தெரியாதே, அந்த இடம் மட்டும் விழாமல் பண்ணிவிடுறதுன்னா, இது இது ஹியூமன் ஜெராக்ஸ். நகர்மனா ந பிரஜையா தனேன இருக்கேன், அதை விட்டான். அந்த தனத்துக்காக தான் பிரஜை மக்கள் எல்லாம் அப்பா அம்மாலாம் இதுல விடுங்கிறான் விருத்தாசிரமத்தில். அப்பா அவா இத்தனைக்கும் 10,000 ரூபாய் பென்ஷன் சம்பாதிக்கிறான்னா அதை இவன் எவன் பேர்ல மாத்தி விட்டு நீ விருத்தாசிரமத்துக்கு போகணுட்டான். இந்த மாதிரி ஆசாமிகள்லாம் ரொம்ப நிறைய ஆயிடுத்து போகும். இதனாலதான் மழை பெய்யுறதுன்னா பெரியவாளால பெய்யுறது. அதனால இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கப்படாது. அதுக்காக சொல்லுவாரு. அதுபோல சாம வேதத்துல ஒரு சாமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாமான் அக்னாயா ஹிவீதையே கிருணானோ ஹவ்யதாதையே இல்லையா ஹோதா சத்சி பரிஹிஷி. இந்த சாமாவா கானம் பண்ணும் பொழுது அஞ்சா பிரிக்கிறா. ஆரம்பம் என்ன? ஹிங்காரஹா பிரஸ்தாவஹா உத்தீதஹா பிரதிஹாரஹா நிதனம். ஒவ்வொரு மந்திரத்தையும் அஞ்சா பிரிச்சுக்கிறது. 5 to 20 5 questions. You should answer 5 questions. All questions carry equal marks. இப்போ 6 வந்திருக்கு, 5 உள்ளது முன்னெல்லாம் உண்டு. நோ சாய்ஸ் வேற. இதை பற்றி சாந்து பிரகதாரண கதையை இன்னைக்கு கனெக்ட் பண்ணிவிடுறேன். இதில் 5 விதமாக பிரிக்கணும். முதல்ல ஹிம்னு ஆரம்பிப்பா, அப்புறம் அந்த ருக்கு ஆரம்பிக்கும் பிரஸ்தாவாக, நடுப்புற இருக்கிறது உத்கீதா. அது ரொம்ப பெரிய விஷயம். உத்கீதத்தை பற்றி 2 அத்தியாயம் இருக்கு சாந்தோக்கிய உபநிஷத் பாஷ்யத்தில், அதுக்கு பெருமை இல்லை. அதுக்கப்புறம் பிரதிஹாரஹான அங்கேருந்து கீழே இறங்கும். நிதனம்னா பூர்த்தி ஆகிடும். புரியுறதா இல்லையா? இதில் இதை சொல்லும் பொழுது இன்னென்ன போர்ஷன் என்னென்ன விதமாக இருக்குன்னு நினைச்சுன்னு சொன்னாலே உனக்கு மழை வரும், ஜலத்தினால ஆபத்து வராது அப்படின்னு இருக்கு. அந்த இடத்த இப்போ சொல்ல போறா. அதுக்கப்புறம் சீசனல் ப்ராப்ளம்லாம், சீசனல் ப்ராப்ளம்னா சில பேருக்கு மார்கழி மாதம் வந்தால் ஒரேடியே ஜலதோஷம் பிடிக்கும், சில பேருக்கு சித்திரை வந்தால் பிடிக்கும், ஏன்னா வேர்த்து விட்டால் ஜலதோஷம் பிடிக்குங்கிற ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிட்டு காமிச்சுப்போம். இது ரெண்டையும் பற்றி இப்போ சொல்ல சொல்லி அவளை முன்னாடியே பார்த்துக்க சொன்னேன். ஏன்னா அது வந்து பாராயண கிரமத்தில் ஜாஸ்தி இல்லை, சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கு. சொல்லு.
1: விஷ்டௌ பஞ்சவிதம் சாமோபாசீத புரோவாதோ ஹிங்காரஹ மேகோ ஜாயதே சப்ரஸ்தாவஹ வருஷதி சவுத்கீதஹ வித்யோதனயே ஸ்தனயதி சப்ரதிஹாரஹ உத்கிரண்ஹாதி தன்னிதனம் வருஷதி ஹாஸ்மை வருஷதிஹ ஏததேவம் வித்வான் விருஷ்டௌ பஞ்சவிதம்
0: சாமௌபாஸ்தே. அந்த சாமாவனுடைய 5 போர்ஷனை சொல்லும் பொழுது நமக்கு எஜுர்வேதம் இருக்கு. இன்னென்ன போர்ஷனை சொல்றச்சு இன்னென்ன எழுத்து இந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன்னா

0: முதல்ல நம்ம மெடிடேஷன்ல உள்ள விஷயம், முதல் எழுத்து அப்பா. அந்தே ஆச்சாரிய பொறு வாத்தியார், அந்தே வாசி உத்தரவு பைப்பார். அப்பா அம்மாக்கு அப்புறம் வரேன். சிஷ்யன் வந்து மூணாவது எழுத்து. நடுப்புற இருக்கிறதான ஒரு எழுத்து இடம் இருக்கு பார்த்தீங்களா, வித்யா சந்தி கல்வி, அந்த நடுப்புற இருக்கு. இந்த நடுப்புற ஒரு எழுத்து புதுசா வந்திருக்கும் சந்தியினால. பிரவச்சனகும் சந்தானம் நமஸ்தேன்னு வச்சுங்களேன். நாங்கிறது ஆச்சாரியர், தேங்கிறது சிஷ்யன், நடுப்புற இருக்கிற இசுங்கிற இடைவெளி வந்து சந்தி. பிரப வித்யா சந்தி, அதுல இசுல இன்னொரு இசு இந்த நமஸ்தேன்னு வருது, ஸ்பெஷலா ஒரு எழுத்து, அது பிரவச்சனம். அதுதான் சந்தானம்னு சேர்க்கிற இடம். இப்படி மாதா பூர்வ ரூபம் பிதோத்தர ரூபம் பிரஜா சந்தி பிரஜனகும் சந்தானம் இத்தியதி பிரஜம். இப்படி எல்லாம் தியானம் பண்ணா இவனுக்கு பெரிய லாபங்கள்லாம் வருதுன்னு நிறைய சொல்லியிருக்கு. அது சாமேதத்தை என்ன இருக்குன்னு கேட்டா, அஞ்சா பிரிச்சதான இந்த ஒரு ரிக்க கானம் பண்ணும் பொழுது இது மழையாக இருக்குன்னு தீர்மானம் பண்ணும். மழைக்கு அஞ்சு விதமான ஸ்டேஜஸ் சொல்லியிருக்கார்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி வேத பாராயணம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவபூஜா வேத மந்திரங்கள். வழங்குபவர் ஸ்ரீ கண்ணு ராமசாமி அவர்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாய்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: நின்மல சாக்கிரம் என்பது ஞானாசிரியரிடத்திலே உபதேசத்தை கேட்ட காலத்தில் முதலிலே கேட்டல். நின்மல சாக்கிரம் என்பது கேட்டல். அந்த உபதேசத்தை கேட்ட பொழுது அந்த திருவருள் பொதுவாக விளங்குகிறது அந்த ஆன்மாவுக்கு. திருவருள் விளக்கம் பொதுவாக உண்டாகிறது. அது நின்மல சாக்கிரம். அடுத்து நின்மல சொப்பனம், நின்மல சுழுத்தி என்ற நிலையில அந்த ஆன்மாவிலே திருவருளானது முதலிலே பொதுவாக நிகழ்ந்தது. அதுக்கு அடுத்த நிலை என்ன? ஆமாம், முன்னாலே சொல்லியிருக்கிறோம், எந்த அறிவிலேயும் மூன்று வகை உண்டு. பொதுவாக அறிதல், ஐயமாக அறிதல், பிறகு தெளிவாக அறிதல். இதெல்லாம் படிநிலைகள். பொதுவாக அறிதல் முதலிலே, அடுத்து ஐயமாக அறிதல், பிறகுதான் தெளிவாக அறிதல். அதே போல முதலிலே திருவருளை பற்றிய அறிவு பொதுவாக உண்டாகும். அடுத்து இரண்டாவது நிலை ஐயமாக திருவருளை உணர்கின்ற நிலை, திருவருளை ஐயமாக உணர்கிற நிலை. ஐயமாக உணர்கிற நிலைனா என்ன பொருள்? ஐயமாக உணர்கிற நிலைனா ஐயமான அறிவுனா என்ன அர்த்தம்? அதான் சந்தேகமான அறிவுனா என்ன? அதாவது உறுதி இல்லாத நிலை. ஆமா, பொதுவும் இல்ல, தெளிவும் வரவில்லை, ரெண்டுக்கும் இடையிலே ஊசலாடுகிற நிலை. உறுதியாக திருவருளை பற்ற முடியாத நிலை. அதாவது உலகியலிலும் நிற்க முடியாமல், திருவருளையும் உறுதியாக பற்ற முடியாமல், உலகியலிலேயும் நிற்க முடியவில்லை, திருவருளையும் பற்ற முடியவில்லை. இப்படி இரண்டுக்கும் இடையிலே தடுமாறுகிற நிலைதான் ஐய நிலை. இது இடைப்பட்ட நிலை, ஒரு தடுமாற்ற நிலை. ஆக திருவருளை உணர்ந்தாலும் கூட அதிலே உரைத்து நிற்க முடியாமல் உலக ஆசைகளுக்கு ஆட்படுகிற நிலை, உலக ஆசையை முற்றிலும் விட முடியாத நிலை, திருவருளையும் பற்ற முடியாத நிலை, அதுதான் இடைப்பட்ட ஐய நிலை. இப்ப சொப்பனம் என்றால் என்ன? கனவு நிலை என்பது என்ன? அது தெளிவான நிலையா? கனவு என்பது தெளிவற்ற நிலை. அது விழிப்பு நிலையும் அல்ல, ஆழ்ந்த உறக்க நிலையும் அல்ல, இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலைதான் சொப்பன கனவு நிலை. அதே போலத்தான் இங்கே இடைப்பட்ட நிலை, திருவருளை உறுதியாக பற்ற முடியாத நிலை. பிறகு அடுத்து இருப்பது என்னது? அது முதல்ல கேட்டல், இரண்டாவது சிந்தித்தல். சிந்தித்தல், சொப்பனம் சுழித்தி என்பவை சிந்தித்தல் என்ற நிலை. துரியம் என்றால் இது திருவருளை உறுதியாக பற்றி கொண்ட நிலை. உலகப்பற்றை முற்றிலும் உலகப்பற்றை நீத்து திருவருளிலே உரைத்து நிற்கிற நிலை, அதுதான் துரிய நிலை. அதைத்தான் அருள் நிலை என்று சொல்லுவார்கள். அருள் நிலை, துரிய நிலைதான் அருள் நிலை. இது எத்தனாவது நூற்பா? கேட்டல் என்பது எட்டாவது நூற்பாவிலே சொல்லப்பட்டது. சிந்தித்தல் என்பது ஒன்பதாவது நூற்பா.

சொல்லுகிறார். திரு ஐந்தெழுத்து முதலிய சாதனங்களை உணர்த்துகிறார் ஒன்பதாவது நூற்பாவிலே. அந்த சாதனங்களிலே நின்று அந்த பக்குவமானவன் திருவருளை தன்னிடத்திலே தெளிவாக உணர்ந்து பற்றுகிறான். இப்போ திருவருளை தெளிவாக உணர்ந்து அதனோடு ஆன்மாவினுடைய அறிவு ஒன்றுபடுகிறது. அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி நிற்கங்கிறார்ல பத்தாவது நூற்பாவிலே, அதுதான் அருளை உணர்ந்து அருளோடு ஒன்றுபடுகிற நிலை, அதுதான் தெளிவு. தெளிவு நிலை ஐயநிலைக்கு அடுத்து தெளிதல், தெளிதல் என்ற மூன்றாவது நிலை. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் திருவருளோடு ஒன்றுபட்ட நிலை. பிறகு அதற்கும் மேலே, அதற்கும் மேற்பட்டதுதான் எது? துரியாதீத நிலை எனப்படுகிற நிட்டை நிலை. அதாவது துரியாதீதம் தான் நிட்டை நிலை. நிட்டை நிலை என்றால் அனுபவம், அனுபவித்தல் நிகழ்கிறது. அனுபவம் எப்போது நமக்கு உண்டாகும்? அனுபவம் எப்போது உண்டாகும் என்றால் அந்த பொருளோடு ஒன்றுபட வேண்டும். பொருளோடு ஒன்றுபட்டால்தான் அனுபவம். இப்ப மாம்பழம், அதை வேறாக வைத்துக் கொண்டு அந்த அழகை ரசித்துக் கொண்டிருந்தால் அங்கே அனுபவம் வராது. அது நம்முடைய நாவோடு ஒன்றுபட்டால்தான் அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. இப்ப நெருப்பு தூரத்திலே இருந்து பார்த்தால் அந்த நெருப்பினுடைய அனுபவம் நமக்கு தெரியாது. என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய விரலை, ஆமா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டு இன்பம் தோன்றுதுன்னு சொல்றதால அதனோடு ஒன்றுபட்டால்தான் அனுபவம். நெருப்பு சுடு சுடும் சுடும் சுடும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அனுபவம் வருமா? வைத்து பார்க்க வேண்டும். அப்படியெல்லாம் செய்து விடாது. அந்த அனுபவம் இப்படி எந்த பொருளானாலும் அதோடு ஒன்றுபட்டால் தான் அனுபவம். அது உலக அனுபவம் அப்படித்தான், இறை அனுபவம் அப்படித்தான். எனவே சிவத்தோடு ஒன்றுபட்டால்தான் இறை அனுபவம், அதுதான் துரியாதீதம். சிவத்தோடு ஒன்றுபட்ட நிலை, அதற்கு முந்தின நிலை அருளோடு ஒன்றுபடுதல், கடைசி நிலை சிவத்தோடு ஒன்றுபடுதல். அருளோடு ஒன்றுபட்ட நிலையில ஆனந்தம் இல்லை. அருளோடு ஒன்றுபட்ட நிலையிலே ஆனந்தம் இல்லை. அருளோடு ஒன்றுபட்ட நிலையில என்ன பயன்? இல்ல, நேற்று ஒரு பயன் சொன்னேன். அருளோடு ஒன்றுபடுவதனாலே ஆன்மாவுக்கு என்ன பயன்? ஆனந்தம் இல்லை. அருளோடு ஒன்றுபட்ட நிலையில என்ன பயன்? அருளோடு ஒன்றுபடுவதனால ஆன்மாவில் இருக்கிற மாசுகள் நீங்குகின்றன, மலம் நீங்குகிறது. எனவே ஆன்மா தூய்மையடைகிறது. அருள் நிலையிலே ஆன்மா தூய்மையடைகிறது. அதனால்தான் பத்தாவது நொறுப்பா பாச நீக்கம் எனப்படுகிறது. ஆன்ம சுத்தி என்ற பெயர் சொன்னேன். பத்தாவது நொறுப்பா ஆன்ம சுத்தி, இன்னொரு பெயர் கூட சொன்னேன், சிவயோகம். சிவயோகம் பத்தாவது நூற்பா. சிவயோகம் என்றால் திருவருளோடு ஒன்றுபடுதல், யோகம் என்றால் ஒன்றுபடுதல், சிவம் என்றால் அந்த இடத்துல அருளை குறிக்கும். எனவே சிவயோகம் என்றால் திருவருளோடு ஒன்றுபடுதல். எனவே பாசநீக்கம் என்றாலும் சிவயோகம் என்றாலும் ஆன்மசுத்தி என்றாலும் ஒரு பொருள் தான், பத்தாம் நூற்பா தான். ஆக இந்த தெளிவு உங்களுக்கு வர வேண்டும். எப்போது வருமோ தெரியலையே, என்னாலேயும் முடியலையே. சிவ யோகம், அதற்கு அடுத்த பதினோராவது நிலைதான் சிவ, பதினோராவது நுற்பா தான் சிவ போகம். பதினோராவது நுற்பா சிவ போகம். சிவயோகம் அடுத்து சிவ போகம் பதினொன்று, அதுதான் நிட்டை நிலை. எனவே நின்மல துரியம் என்பது அருள்நிலை, அதாவது சிவயோகம். துரியாதீதம், நின்மல துரியாதீதம் என்பது சிவபோகம். இந்த நின்மல நிலைகள் ஐந்திலேயும் நன்றாக கவனியுங்கள், படிப்படியாக எது மேலோங்குகிறது?

0: படிப்படியாக எது மேலோங்குகிறது? அருள், திருவருள் மேலோங்கு. முதலிலே பொதுவாக உணர்ந்து, பிறகு ஐயமாக உணர்ந்து, பிறகு தெளிவாக உணர்ந்து, அதனோடு ஒன்றுபட்டு என்று இப்படி படிப்படியாக திருவருள் உணர்வு மேலோங்குகிறது. அங்கே எது மேலோங்கியது? அந்த கேவல நிலைகளிலே படிப்படியாக அறியாமை மேலோங்கியது. இங்கே இறைவனுடைய பேரறிவாகிய திருவருள் மேலோங்குகிறது. அந்த கேவல ஐந்து நிலைகளிலே எது நீங்கியது? கருவிகள், கருவிகள், ஐம்பொறிகள், அந்த கரணங்கள் முதலிய கருவிகள் ஒன்றொன்றாக ஆன்மாவை விட்டு நீங்கின. அதேபோல இங்கே நின்மல ஐந்தவத்தைகளிலே எது நீங்கியது? இங்கேயும் கருவிகள் நீங்கிவிட்டன. நின்மல ஐந்தவத்தைகளிலும் கருவிகள் ஆன்மாவை விட்டு நீங்கிவிட்டன. அந்த எட்டாம் நூற்பாவில் சொல்லியிருக்கிறார் அல்லவா, தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த, அடுத்து என்ன, விட்டு. விட்டுனா எதை விட்டு? இந்த கருவிகளின் தொடர்பை விட்டு நீங்கி விட்டு, அசத்தாகிய கருவிகளின் தொடர்பை விட்டு நீங்கி விட்டு அந்நியமின்மையின் அறன்களல் செல்லுமே. எனவே இந்த ரெண்டு வகையிலேயும், அங்கேயும் கருவிகள் நீங்குகின்றன, இங்கேயும் கருவிகள் நீங்குகின்றன. ஆனால் அங்கே கருவிகள் நீங்கிய போது எது மேலோங்கியது? அறியாமை மேலோங்கியது. இங்கே கருவிகள் நீங்கிய போது திருவருள் மேலோங்குகிறது. அது எப்படி? கருவிகள் நீங்கினால் ஏதாவது ஒன்றுதானே மேலோங்க வேண்டும். கருவிகள் நீங்கினால் அங்கே மட்டும் அறியாமை மேலோங்குகிறது, இங்கே மட்டும் எப்படி திருவருள் மேலோங்குகிறது? அதாவது அங்கே கேவல ஐந்து அவத்தைகளிலே கருவிகள் தாமாக நீங்குகின்றன. தாமாக, நம்முடைய முயற்சி இல்லாமலே கருவிகள் தாமாக நீங்குகின்றன. விழிப்பு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்பு, அடக்கம் என்ற நிலைகளிலே நம்மை அறியாமலே கருவிகள் நம்மை விட்டு நழுவுகின்றன. ஆனால் இங்கே நின்மல ஐந்து அவத்தைகளிலே கருவிகளை நாம், இவை அசத்து, நாம் இவற்றுக்கு வேறானவர்கள் என்று ஆன்மாவினுடைய அந்த அசத்தாகிய சார்பை விட்டு நாம் நீங்குகிறோம். இங்கே நாம் அவற்றை விட்டு நீங்குகிறோம். அப்படி கருவிகள் நாம் அல்ல, நான் கருவிகளுக்கு வேறான சித்துப்பொருள் என்று அறிந்து அவற்றின் வயப்படாமல் நீங்கினால் திருவருளை பற்றிக் கொள்ளலாம். கருவிகள் தாமாக நீங்கினால் ஆணவ மலத்தை பற்றிக் கொள்ளலாம். அதுதான் வேறுபாடு. இது ஒரு முக்கியமான கருத்து. கருவிகள் தாமாக நீங்கினால் உயிருக்கு எது சார்பு? ஆணவ மலன்தான் சார்பு. ஆனால் நாம் கருவிகளை விட்டு நீங்கினால் நமக்கு எது சார்பு? திருவருள் சார்பு. இப்படி படிப்படியாக பக்குவ ஆன்மா ஞான நிலையிலே உயர்வதை 10 படிநிலைகளாக வைத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த 10 படிநிலைகளுக்கு என்ன பேரு? தசகாரியம், தசகாரியம். அதை உங்களுக்கு விளக்கவா வேண்டாமா? செயல்களை நாம் எப்படி செய்கிறோம்? உடம்பினாலே, உடம்பினாலே நாம் செயல் நிகழ்த்துகிறோம். அதுபோல இந்த 10 காரியங்களும் உடம்பினால் நிகழ்வன அல்ல, உடம்பினுடைய செயல்கள் அல்ல இந்த தசகாரியங்கள். இவை நம்முடைய அறிவின் செயல்கள், அறிவினால் நாம் நிகழ்த்துகிற செயல்கள், நம் அறிவிலே நிகழ்கின்ற செயல்கள். அப்படி அறிவினால் நிகழ்த்துகிற செயல்கள் எவை என்றால், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல், நாலுதான். அந்த நான்கைத்தான் பத்தாக விரித்து கூறுகிறார்கள். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல், அந்த நான்கினுடைய விரிவுதான் இந்த பத்து. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி என்ற மூன்று நிலைகள். சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம். இதுல இந்த பத்திலே பொதுவான சொற்கள் எவை? பொதுவாக இருக்கிற சொற்கள் ரூபம், தரிசனம், சுத்தி என்ற மூன்று சொற்கள். ரூபம் என்றால் பொதுவாக அறிதல். ரூபம் என்றால் பொதுவாக அறிதல். தரிசனம் என்றால் ஐயமாக அறிதல். சுத்தி என்றால் தெளிவாக அறிதல். சுத்தி என்பது தெளிவாக அறிதல். எவற்றை? எவற்றை பொதுவாக அறிதல், ஐயமாக அறிதல், தெளிவாக அறிதல்? ஆன்மா எவற்றை அறிய வேண்டும்? இப்படி முப்பொருள், முப்பொருள்களையும் இந்த முறையிலே அறிய வேண்டும். அதான் மூன்று. முதலிலே என்ற மூன்று பொருள்களையும் அறிதல், முப்பொருளை அறிதல் தான் என்னது ஞானம். இந்த மூன்று பொருள்களையும் தெளிவாக அறிவதுதான் ஞானம். பாசம் என்பது என்ன? சுருக்கமாக சொன்னால் உலகச் சார்பு. விளங்குபடி சொன்னால் பாசம் என்பது உலகச் சார்பு. உலகம் என்பதில் எதை அடங்கும் என்றால் நம்முடைய உடம்பு, உடம்பிலே அமைந்திருக்கிற ஐம்பொறி முதலிய கருவிகள், உலகப் பொருள்கள் எல்லாம் அடங்கும். அதாவது அசத்து, அசத்தாகிய பொருள்கள். அசத்தாகிய பொருள் எல்லாம் பாசம். எனவே அசத்தாகிய பொருள்களினுடைய பொருள்களை பற்றிய உண்மையை முதலிலே பொதுவாக அறிந்து, பிறகு ஐயமாக அறிந்து, பிறகு தெளிவாக அறிந்து அறிவதனால என்ன பயன்? அசத்தாகிய பொருளினுடைய இயல்பை தெளிவாக அறிவதனாலே அவற்றிலிருந்து நாம் நீங்க முடியும். அசத்தினுடைய உண்மையை உள்ளவாறு அறிந்தால்தான் நாம் அதிலிருந்து விடுபட முடியும். எனவே அது முதலாவது. கடைசியில சுத்தி என்ற சொல்லியிருக்கிறதே, சுத்தி என்றால் நீங்குதல். சுத்தி என்ற சொல்லுக்கு நீங்குதல் என்ற பொருள். எனவே தத்துவ சுத்தி என்றால் என்ன பொருள்? இந்த தத்துவம் என்றால் 36 தத்துவங்கள். 36 தத்துவங்களா ஆனதுதான் தனு கரண புவன போகங்கள். எனவே அவற்றின் மீது வைத்த பற்றை நீங்குதல், உலகப்பற்றை நீங்குவதுதான் தத்துவ சுத்தி. அடுத்து இங்க ஆன்ம சுத்தி என்பதில் அங்கேயும் நீங்குதல், அந்த இடத்திலேயும் நீங்குதல். அதாவது நாம் 10வது நூற்பாவிலே ஆன்ம சுத்தி படித்தோமே, எதை விட்டு நீங்குகிறது ஆன்மா? ஆமா, இந்த பாசச்சார்பு நீங்குதல் தானே. பாசச்சார்பை விட்டு நீங்குவதுதான் ஆன்ம சுத்தி. அப்படியானால் அதே போல அங்கேயும் ஒரு நீங்குதல் வர, சுத்தி வர வேண்டுமே. அங்கே சுத்தியை காணும், அங்கே பதியை விட்டு நீங்குதலா? அங்க அர்த்தம் அங்கே அதனோடு ஒன்றுபட வேண்டும். நீக்கத்திற்கு அங்கே இடம் இல்லை. எனவே அங்கே சுத்தி கிடையாது. அதான் யோகம். ஒன்றுபடுதல் தான் உண்டு, யோகம் தான் உண்டு. யோகம் என்றால் ஒன்றுபடுதல். எனவே முதலிலே உள்ள மூன்று நிலைகள், தத்துவ ரூபம், ஆன்ம ரூபம், சிவரூபம், அந்த மூன்றும் பொதுவாக அறிதல். அந்த மூன்றும் பொதுவாக அறிதல் ஞானாசிரியர் மூலமாக இந்த முப்பொருள் இயல்புகளை கேட்கின்ற காலத்திலே முதலிலே தத்துவங்களுடைய இயல்பு பொதுவாக விளங்கும். பிறகு ஆன்மாவினுடைய இயல்பு பொதுவாக விளங்கும். பிறகு மூன்றாவது சிவரூபம் என்பதுல அதிலே வரு, அதையும் கவனியுங்கள். முன்னே உள்ள மூன்று சிவம் என்ற சொல்லும் திருவருளை குறிக்கும். திருவருளை குறிக்கும் சிவரூபம் என்பதிலே திருவருள், சிவ தரிசனம் என்றாலும் திருவருள் தான். சிவயோகம் கடைசியில் இருக்கிற சிவபோகத்தில் உள்ள சிவம் என்பதுதான் பதியாகிய சிவம், அதுதான் சிவம். எனவே பதியாகிய சிவத்தை உணர்வதற்கு முன்னாலே எதை உணர வேண்டும்? அவனது திருவருளை படிப்படியாக உணர வேண்டும். முதலிலே திருவருளை பொதுவாக உணர்ந்து, பிறகு ஐயமாக உணர்ந்து, பிறகு தெளிவாக உணர்ந்து, அதனோடு ஒன்றுபட்டு அதன் மூலமாக சிவத்தோடு ஒன்றுபடுதல் என்று நான்கு படிநிலைகள். எனவே முதலில் உள்ள மூன்றும் பொதுவாக அறிதல், அடுத்து இரண்டாவது தத்துவ தரிசனம், ஆன்ம தரிசனம், சிவ தரிசனம், மூன்றும் ஐயமாக அறிதல், ஐயமாக அறிதல். பிறகு அடுத்து உள்ள மூன்றும் தெளிவாக அறிதல், தெளிவாக அறிதல். இன்ன எது எது எஞ்சி இருக்கிறது? சிவபோகம், அதுதான் கடைசியில அனுபவம். கடைசியாக அனுபவம், சிவபோகம். இந்த பத்து படிநிலைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக நிகழாது. இதே வரிசையிலே அவை நிகழமாட்டா. இவை ஒன்றோடு ஒன்று கலந்து உடன் நிகழும். அதாவது தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. தத்துவ தரிசனம் என்றால் என்ன பொருள்? கருவிகளை விட்டு ஐயமாக, கருவிகளை ஐயமாக அறிதல் தத்துவ தரிசனம். தெளிவாக அறிந்தால் அது தத்துவ சுத்தி. இந்த தத்துவ சுத்தி எப்போது ஏற்படும் என்றால், ஆன்ம தரிசனம் நிகழ்கிற போது தத்துவ சுத்தி சேர்ந்து நிகழும். ரெண்டும் உடனாக, ஆன்ம தரிசனமும் தத்துவ சுத்தியும் உடனாக நிகழ்கின்றவை. அந்த இரண்டோடு சிவரூபம் சேரும். இதெல்லாம் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ள சிரமமான விஷயங்கள். அதாவது 12 நூற்பாக்களும் தெளிவாக நாம் படித்து முடித்தால்தான் இந்த இதெல்லாம் விளங்கும். சிவரூபம் என்றால் என்ன? திருவருளை பொதுவாக அறிதல். இது எட்டாவது நூற்பாவிலே, எட்டாவது நூற்பாவிலே சொல்லப்பட்டது சிவரூபம், ஆன்ம தரிசனம், தத்துவ சுத்தி. எட்டாவது நூற்பாவிலே மூன்றும் சொல்லப்பட்டுள்ளது. சிவரூபம் எட்டாவது நூற்பாவிலே கேட்ட காலத்திலே, உபதேசத்தை பெற்ற காலத்தில் திருவருள் பொதுவாக விளங்குகிறது. அதனாலே ஆன்மா தன்னை தரிசிக்கிறது. ஆன்ம தரிசனம் என்ன தரிசிக்கிறது? தன்னுடைய இயல்பை உணர்கிறது. என்ன உண்மையை, என்ன இயல்பை உணர்கிறது? நான் இந்த தத்துவங்களிலிருந்து வேறானவன், நான் இந்த அசத்தாகிய சார்பிலிருந்து வேறானவன், அது தத்துவ சுத்தி என்று இப்படி இணைத்து பார்க்க வேண்டும். ஆன சிவரூபம் நிகழ்கிற போது ஆன்ம தரிசனம் ஏற்பட்டு தத்துவ சுத்தி நிகழ்கிறது. பிறகு அடுத்து சிவரூபத்துக்கு அடுத்து சிவ தரிசனம், சிவ தரிசனம். இது ஒன்பதாவது நூற்பா, ஒன்பதாவது நூற்பாவிலே சொல்லப்பட்டது சிவ தரிசனம். அந்த ஒன்பதாம் நூற்பாவிலே பாருங்களேன் என்ன வார்த்தை இருக்கு, சிவ தரிசனத்தை குறிக்கிற வார்த்தை என்ன இருக்கு ஒன்பதாவது நூற்பாவில? சிவ தரிசனத்துக்கு தன்னிழலாம் பதி, அதுதான் சிவ தரிசனம். தன்னிழலாம் பாசம் உருவினால் தன்னிழலாம் பதி. ஒன்பதாவது நூற்பா. அப்படி சிவ தரிசனம் ஏற்பட்ட காலத்துல ஆன்மா என்ன நிலை அடையும்? அது ஆன்ம சுத்தி. சிவ தரிசனத்தினாலே உண்டாவது ஆன்ம சுத்தி. அந்த ஆன்ம சுத்தியும் சிவயோகமும் ஒன்றுதான். சிவயோகம் என்றால் என்ன பொருள்? திருவருளோடு ஒன்று விடுதல். ஒன்றுபட்ட காலத்தில் தான் ஆன்மா மலம் நீங்கி தூய்மை அடைகிறது. எனவே ஆன்ம சுத்தி, சிவயோகம் எல்லாம் ஒன்று. பிறகு கடைசியாக சிவ போகம் என்று இப்படி இந்த பத்து தசகாரியங்களும் சிவஞான போதத்திலே குறிப்பாகத்தான் சொல்லப்பட்டு உள்ளன. சிவஞான போதத்தில் இந்த பத்து காரியங்களும் குறிப்பாகத்தான் சொல்லப்பட்டு உள்ளன. பின்னாலே பிற்காலத்தில் இவற்றை விளக்கி பல நூல்கள் எழுந்துள்ளன. உண்மை நெறி விளக்கத்தில் இந்த தசகாரியம் விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. துகளறு போதம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. இப்படி பல நூல்கள். சரி, இப்போ தசகாரியத்தை ஒருவாறு தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்பி அடுத்த அந்த நூற்பாவுக்குள்ளே இப்போ பத்தா பதினோ பன்னிரெண்டாவது நூற்பா.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி ஒன்று, தலைப்பு விநாயகர் மற்றும் சிவபெருமான் தோத்திரம் தொடக்கம். வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

ஐங்கரத்தன்வார் தருகோட்டம் பெற இதழி தாழடையோன் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் திருகோர்த்தும் அயன் திருமால் செல்வம்.

காட்டிலே நடமாடும் கடவுள் தன்னை, காட்டிலே நடமாடும் கடவுள் தன்னை, கனகமாமணி மன்றில் நடனம் செய்ய காட்டினார் பதஞ்சலியும் புலிக்காலன்னல். காசினியில் இவரை போல் யாரும் இல்லை. விட்டினார் வினையோடு மலங்கள் எல்லாம் விமலனார் செய்கின்ற நடனம் கண்டு கூட்டினார் குஞ்சித பதத்தில் அன்பு குலவி அவர் பதந்தொழுது கூடுவோமே. சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சேர்த்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் ஒற்றாழியும் உயிர் துணையே போதமருள் திருவண்ணை மெய் கண்டார் திருத்தாள் போற்றி சிவஞான சித்தியருள் திருத்துறையூர் அருணந்தி சிவன்றாள் போற்றி தவஞான நிறை கடந்தை மறைஞான சம்பந்த சரணம் போற்றி நவஞானம் நான் மறைகள் நவில் தில்லை உமா.

0: சுற்றும்பலம். நம்ம பார்வதி பதே பதஞ்சலி வியாக்கிரபாதால் திருவடி வாழ்க வாழ்க வாழ்கவே. அருக்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூஷையிலே தோத்தரமாக இருக்கின்ற விநாயகர் தோத்தரம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். விநாயகர் தோத்தரம், சிவபெருமான் தோத்தரம், உமாதேவியார் தோத்தரம், சுப்பிரமணியர் தோத்தரம், அவருடைய ஆசிரியர் மறுபடி விநாயகர் தோத்தரம், சுப்பிரமணியர் தோத்தரம், மறுபடி அவருடைய ஆசிரியராகி மெய்கண்டார் தோத்தரம் என்று ஆறு பாடல் முதலிலே தோத்தரம் பண்ணியிருக்கிறார் அருணந்தி சிவாச்சாரியார். இவருடைய பெருமை அளவில்லாதது, நீங்கள் எல்லாம் அறிந்தது. அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் சகலாகம பண்டிதர் என்று பெயர். சிவபெருமான் அருளிய வேத சிவாகமங்களை ஓதுகின்ற குலத்திலே பிறந்தும் அதற்கு மேலே அதை நன்றாக ஓதியும் அதுவும் ஆகமத்தை ஓதுகின்ற சிறப்புள்ள ஆதிசைவர் குலத்திலே தோன்றி ஆகமத்தை ஓதுவதற்கு உரிமையுள்ளதாயிருக்கிற ஆதிசைவ குலத்திலே தோன்றி அவர் ஆன்மார்த்த பூஷ பரார்த்தை பூஷ முதலானவற்றை எல்லாம் செய்து ஆகமங்களை நன்றாக ஓதி உணர்ந்து அந்த அவரஞானம் என்கின்ற ஞானத்தை பெற்று ஆகமம் முதலான நூல்களை ஓதுவதனால் வருகின்ற ஞானம் அவரஞானம் என்று பெயர். அந்த அவரஞானத்தை நிரம்ப பெற்று அதற்கு மேலே மெய்கண்ட தேவர் என்கின்ற தன்னுடைய ஆச்சாரியருடைய கிருபாகடாச்சத்தினாலே பரஞானத்தையும் பெற்றார். ஞானம் என்பதுதான் நமக்கு முக்கியமானது. ஞானம் பெறுவதுதான் இந்த பிறவியிலே மிக முக்கியமான பேர். அந்த ஞானம் சிவஞானம் என்று பேர். பொதுவாக ஞானம் என்று சொன்னால் பல வகை ஞானம், அதிலே பதிஞானம், பசுஞானம், பாசஞானம் என்று சொல்லப்படுகிற ஞானங்களிலே பதிஞானம் என்கின்ற ஞானம் உயர்ந்தது. பதிஞானத்தை பெற்றுவிட்டால் பசுஞானம் பாசஞானம்லாம் தானே தெரியும். ஆக அந்த பதிஞானத்தை பாசஞானம் பசுஞானங்களாலே அறிய முடியாது. பாசமா ஞானத்தாலும் படர்பசு ஞானத்தாலும் ஈசனை உணர ஒண்ணாது என்பது சிவபிரகாசம். அதனாலே பதிஞானத்தை ஒருவன் பெறுவதற்கு பல பிறவிகளிலே தவஞ்செய்து சாத்திரங்களை ஓதி அதற்கு மேலே நல்ல ஞானாசினுடைய கடாட்சத்தினாலே பதிஞானம் கிடைக்கும். சாதாரணமாக கிடைக்கிறது இல்லை. பதிஞானம் என்றாலும் சிவஞானம் என்றாலும் ஒன்றே. பதிஞானம் என்றாலும் இல்லை கொஞ்சம் கவனமாக கேட்கணும், கவனமாக கேட்கணும். இது ரொம்ப ஆழமான அருமையான சிவஞான நூல். இதை வந்து சாதாரணமாக பாடம் சொல்கிறதும் சிரமம், கிரகிக்கிறதும் சிரமம், ஆனால் சொல்கிறதும் சரி நீங்கள் கேட்கறதுக்கும் திருவருளாலே எளிமையாக இருக்கும். கடிதுதான் இது. ஆனாலும் திருவருளாலே நான் கீழே இறங்கி பெரிய விஷயத்தை கீழே இறங்கி எளிமையாக சொல்லுவேன், நல்லாவும் புரிஞ்சுக்கலாம். இது பதி பசு பாச லட்சணங்களை சொல்லுகிற நூல். பதி பசு பாசம். பதி என்றால் கடவுள் சிவபெருமான், பசு என்றால் உயிர் வர்க்கங்களாகிய நாம், பாசம் என்றால் உயிர்களை மறைத்திருக்கிற அறியாமையாகிய ஆணவங்கண்ணமாகிய பாசம். இந்த மூன்று உண்மைகளையும் சிவாகமத்திலே ஞானபாதத்திலே சொல்லப்பட்டது. ஆகமத்திலே சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம் ஆகிய நான்கு பாதம் சொல்லப்பட்டது. சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம். அப்படி அந்த நான்கு பாதத்திலே சுவாமியை தியானம் பண்ணுறதுலேருந்து, அர்ச்சனை பண்ணுறதுலேருந்து, பூஜை பண்ணுறதுலேருந்து, அப்புறம் பிரதிஷ்டாபதியிலிருந்து, கும்பாபிஷேகத்திலிருந்து, புறத்தொண்டு, அகத்தொண்டு, இவைகள் எல்லாம் அந்த மூன்று பாதங்களிலே சொல்லப்படும். சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதத்திலே கோயில் கட்டுறதுலேருந்து, பூஜையிலிருந்து, கும்பாபிஷேகத்திலிருந்து, ஆன்மார்த்த பூஜை, பரார்த்த பூஜை, யோக நெறி எல்லாம் அந்த மூன்று பாதத்திலே சொல்லப்படும். அந்த ஞானபாதத்தில் தான் கடவுளில் இலக்கணம், கடவுள் இலக்கணம், உயிரின் இலக்கணம், உயிரை பிணித்திருக்கின்ற பாசத்தின் இலக்கணம். இலக்கணம் இலக்கணம் என்றாலும் தன்மை என்றாலும் ஒன்றே. அந்த பதிபசுபாச லட்சணங்களை ஞானவாதத்தில் சொல்லுகிறார். சொன்னவர் யார் தெரியுமா? யார் சொன்னார் ஆகமத்தை சொன்னவர்? இந்த பதிபசுபாச லட்சணங்களை சொன்னவர் யார்? யார்? சிவபெருமானே. அதுதான் நம்முடைய சைவத்துக்கு இங்கிலீஷில் சொன்னால் ப்ளஸ் பாயிண்டா. எந்த சமயத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை நமக்கு இருக்குதுன்னு சொன்னால் மற்ற சமயங்களுக்கெல்லாம் மனிதர்களாலே ஒரு அளவு தகுதியுடைய கல்வியுடைய அறிவுடையவர்களாலே இயற்றப்பட்ட நூல். மற்ற சமயங்களுக்கு எல்லா சமயங்களுக்கும் நூல்கள் உண்டு. சாமியே இல்லைங்கிற சமயத்து கூட நூல் உண்டு. உலகாயுத நூல் அது சமயம் போல சொன்ன நூல். எது அந்த உலகாயுத நூல் சமயம் போல சொன்ன பரகஸ்பதி இந்திரனுக்கு சொன்னது. மற்ற சமயங்களுக்கெல்லாம் மனிதர்களால் செய்யப்பட்ட நூல். நம்முடைய சைவ சமயத்துக்கு முழுமுதற் கடவுளாகிய சம்புகேஸ்வரரே அருளி செய்யணும். இதை நினச்சி பார்த்தீங்கன்னா நம்மளை போல பெருமையுடையவர்கள் யாரும் இருக்க முடியும். நினச்சி பாருங்க, எல்லா சமயத்துக்கும் இறந்து பறந்து போகின்ற உயிர் வர்க்கங்களால் செய்யப்பட்ட நூல்கள். நம்முடைய சமயத்துக்கு நூல் யார் செய்தது என்றால் இறப்பும் பரப்பும் இல்லாத பரம்பொருளாகிய சிவபெருமானே அருளி செய்தது. இந்த மாதிரி பெருமை வேற எந்த சமயத்தும் கிடையாது. ஆனால் சமய சமய சமயத்தில் இருக்கின்றவர்கள் அதிகமாக இதை சொல்லுவதும் கிடையாது. புலவர்கள் இருக்கின்றவர்கள் தெரிந்து கொள்வதும் கிடையாது. சைவ சமயத்துக்கு முதல் நூல் எதுன்னு கேட்டால் திருக்குறள்னு ஒரு ஆள் சொல்கிறான். திருக்குறள் இன்னொருத்தன் பகவத்கீதைங்கிறான், இன்னொருத்தன் தேவார திருவாசகங்கிறான். சமயத்துக்கு நம்முடைய சமயத்துக்கு முதல் நூல் அதானே நமக்கு பேசமட்டம் அஸ்திவாரம் நூல் தானே ஆதாரம். அந்த நூல் சைவ சமயத்துக்கு எந்த நூல் கேட்டால் இன்னும் இப்போ இருக்கிற சமயத்துக்கு சுத்தமாக தெரியல. அதை வேண்டான்னு சொல்லிவிட்டேன். தெரியாத ஒரு உரையா இப்போ இருக்கிற சைவர்கள் அந்த வேத சிவாகங்களை ஏற்றுக்கொள்ள வடமொழி வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி. அதனாலே எந்த சமயத்துக்கு இல்லாத ஒப்பற்ற அளவற்ற பெருமை சைவ சமயத்துக்கு இருக்குதுன்னா அது சைவ சமயத்துக்கு சிவபெருமானே அருளி செய்த அருள் நூல்கள் வேதம் சிவாகம். வேதம் 4 ஆகம் 28 வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள். வேறுரைக்கு நூல் இவற்றின் விரிந்த நூல். ஆதி நூல் அனாதி அமரந்திரு நூல். ஆறான நூல் பொது சைவம் அருஞ்சிறப்பு நூலாம். வேதம் பொது நூல் ஆகம சிறப்பு. ஆகையினாலே இப்படி சிவபெருமானை அருளி செய்ததாக இருக்கிற வேத சிவாகமங்களிலே வேதத்திலே பதிவு சுவாச லட்சணங்களை பொதுவாக சொல்லி ஆகமத்திலே சிறப்பாக சொல்லப்படுகிறது. அந்த ஆகமத்திலே 4வது வாதத்தில் ஞானவாதத்தில் அந்த பதிவு சுவாசம் 4வது ஞானவாதத்திலே அந்த பதிவு சுவாச லட்சணங்களே சொல்லப்படுகிறது. அதே ஜனகாதி முனிவர்களுக்கு சிவபெருமான உபதேசம் பண்ணும்போது அவர் வேதத்தை படிச்சுட்டு போனாங்க. ஜனகர் ஜனந்தனர் சனாதனர் சனத்குமார் 4 பேரும் பரமாவினுடைய புள்ளகள். பரமாவினுடைய புள்ளகள் புரிய பரமா உடைய புள்ளகள். ஆக அந்த 4 பேரும் வேதத்தை படிச்சு குழம்பி போய் போனாங்க. வேதத்தை படிச்சு வேதத்தை படிக்காம இருந்தா கூட தேவலாம் ஆகி போச்சு. புரியுதா? படிச்சு விட்டு குழம்புறதுக்கு தாய்மாரு கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் கற்று அறிவில்லாத என் கண்மத்தை என் சொல்லுவேன் வெதகை என் சொல்லுவேன். அது பகுசாஸ்திரம் பகுகலேசம் கூட வரமொழியில் ஒரு சொல்லுவோம். பகுசாஸ்திரம் பகுகலேசம் ரொம்ப பிடிச்சவனுக்கு ரொம்ப குழப்பம் இருக்குமா. அதனாலே அப்படி வேதத்தை படித்து தெளிவு வர்றது சாமானியம் அல்ல. வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே என்பது திருமந்திரம். ஆனால் அது யாருக்கு என்று கேட்டால் நன்றாக ஞானம் உள்ளவனுக்கு. வேதம் சொல்லுவதே தெரிந்து தெளிந்து கொள்வது, தெரிந்து தெளிந்து கொள்வது வேதம். அதனாலே அந்த வேதத்தை படித்ததுனாலே அவர்களுக்கு குழப்பம் வந்துச்சு, படித்ததுனால குழப்பம் வந்துச்சு. அதன் பிறகு இந்த மாதிரி எங்களுக்கு மனம் அமைதி வரவில்லை, உண்மை விளங்கவில்லை, நிட்டை கூடவில்லை, நிட்டை கூடவில்லை. சும்மா படிச்சுக்கிட்டே வேலை கிடைக்காம படிச்சுக்கிட்டே என்ன பிரயோசனம்? வேலையே கிடைக்காம சும்மா படிச்சுக்கிட்டு என்ன பிரயோசனம்? அந்த மாதிரி என்று சுவாமியினிடத்திலே போய் சரணடைந்தார்கள். அதற்கு சுவாமி சொன்னார், வாஸ்தவந்தா வேதத்தை பிடிச்சா குழப்பமாக தான் இருக்கும், நான் உங்களுக்கு ஆகமத்தை சொல்கிறேன். அப்படி ஆகமத்தை சொல்லும்போது அவர்களுக்கே முதல்ல சரியாவாதம் கிரியாவாதம் யோகவாதம் சொன்னாராம். முதல்ல சரியாவாதம் கிரியாவாதம் யோகவாதத்தை சொன்னாரான் சுவாமி. யாரையும் உள்ள விடாது, 4 பேர்த்துக்கு பாடம் சொல்கிறேன். உருப்படியானவன் 4 பேர் படித்தா போதும், புரியுதா? அதனால் 4 பேர்த்துக்கு பாடம் சொல்கிறேன், ஒருத்தனையும் உள்ள விடாது அப்படின்னு திருநந்தேவருக்கு உத்தரவு போட்டு 4 பேர்த்துக்கு உபதேசம் பண்ணார். அது சரியாவாதம் கிரியாவாதம் யோகவாதம் 3 வாதத்தை உபதேசம் பண்ணேன். அவர்கள் கேட்டு எங்களுக்கு இந்த 3 வாதம் கேட்டு மன அடங்கலை சாமி, அந்த ஞானவாதத்தை உபதேசம் பண்ண வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நந்தி முற்கடையை போற்ற ஞானநாயகனாம் அண்ணல் முந்துர சனகநாதி முனிவரர் தொழுது கேட்ப அந்தமில் ஆகமத்தின் அரும்பதம் 3 கூற புந்தியது ஒழுங்கு ஞான போதகம் போதியுண்டாம் என்பது கந்தபுரம். அது மாணிக்கவாதர்கள் உபதேசிச்சது அருணகிரிநாதர் அழகாக சொன்னார். இப்போ இந்த ஜனகாதி முனிவர்களுக்கு சரியாவாதம் கிரியாவாதம் யோகவாதம் சொல்லி அவர்கள் கேட்ட முற்பாடு ஞானவாதம் சொன்னார். மாணிக்கவாதம் எடுத்த உடனே ஞானம் வாத உடனே மதித்தொரு குருக்களான ஞானவாதம் வெளியிட்டு முதல்ல திருப்பூர் முதல்லயே ஞானபாதம், இதுதான் ஞானபாதம். இப்போ புரியுதா? இப்போ இதில் ஞானபாதம் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இதில் ஞானபாதம் தட்சிணாமூர்த்தியாக இருந்து அந்த ஜனகாதி முனிவர்களுக்கு எந்த திருக்கோலத்திலிருந்து உபதேசம் பண்ணினாரோ அதே திருக்கோலத்தில் தான் மாணிக்கவாசர் உபதேசம். நீங்கள் இந்த உண்மை சைவர்கள் அதிகம் பேருக்கு தெரியல, அதனால தான் மாணிக்கவாசகரை தெரியாமையினால ஏன் நாயன்மாரோட பாடலை பெரிய புராணத்தில் பாடலாம் கேட்குறான் பிறகு. இன்னொரு ஒரு அம்மா ஒரு பெரிய மேதை எழுதியிருக்கிற பொய்யடிமை இல்லாத புலவர்க்கடின்னு சொல்லியிருக்காருல சுந்தரர், அது இவர் தான் மாணிக்கவாசர்னு நூல் எழுதியிருக்கிறார். அதுக்கு பெரிய பாராட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுமைக்கு என்ன சொல்கிறது? ஆகையினாலே இப்படி முதலிலேயே ஞானபாதம் யாருக்கு? மாணிக்கவாசகர். அதனாலே ஞானபாதத்தில் தான் இந்த பதி இலக்கணம், பசு இலக்கணம், பாச இலக்கணம் சொல்லப்படுகிறது. இந்த மூன்று இலக்கணங்களை நன்றாக தெரியவில்லையானால் அவர் உண்மையாக கடவுளை அடைய முடியாது, அடைய முடியாது. இந்த சைவத்துடைய பெருமையும் தெரியாது, அவனுக்கு நிலைத்த பக்தி இருக்காது. சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம்பொருள் மூன்றுள. சான்றவர் என்றால் புரியுதா? உயர்ந்தூர், சான்றூர், சான்றூர். சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம்பொருள் மூன்றுள நிலை சொல்றாரு இந்த ஒரு வரியிலே. சான்றூர் என்ற பின்னப்பட்டவர்கள் ஆராய வேண்டிய பொருள்கள் மூன்று, நன்றாக ஆராய்ந்து தெளிந்து தெரிந்து கொள்ள வேண்டிய பொருள்கள் மூன்று. சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம்பொருள் மூன்றுள மறையலாம். இது பொதுவா போதாதா? மறையலாம் வேதங்கள் எல்லாம் மறையன்னா ஆகமத்தையும் சேர்த்துக்கணும். மறையலாம் ஒளிய நின்றார். அது என்ன தெரியுமா? அதான் ஆன்ற தொல் பதி, உயர்ந்ததாயிருக்கிற பழமையான பதி சிவம். ஆன்றதுல் ஆறு உயிர் தொகை சொல்லிவிட்டாரா? கடவுள் ஒருத்தனா தொகைனா கூட்டம், உயிர் கூட்டங்கள் எண்ணில்லாது. ஆண்ட தொல்பதி ஆறு உயிர் தொகை. வான்றுகள் தலையன வகுப்பர் என்னவே அந்த அந்த ஆன்மாக்களை பற்றி இருக்கிற வலிமையான, அது வான்கிறது உயர்ந்தன்னு பொருள் அல்ல, வலிமையான பாசங்கள், வலிமையான தலை. தலையன்னு வேறு, தலை என்றால் சொல்லுதா இந்த இந்த உலான அலை என்ன? கட்டு, கட்டு, தலை, தலை, பந்தம், கட்டு, தலை, அதுதான் பாசம்னு வரும் வடமொழியில் தமிழில். தலை உயிர் இறை தலை தமிழில், தமிழில் உயிர் இறை தலை வடமொழியில் பதி பசு பாசம். வடமொழியில் பதி பசு பாசம் என்று சொல்லுவோம். தமிழில், தமிழில் உயிர் இறை உயிர் தலை, அப்படி இறை உயிர் தலை. தலை என்பது சொல்ல விளங்குதா? எப்படின்னு கேட்டீங்கன்னா பாசத்தினாலே உயிரை கட்டி போட்டிருக்கான். அறம்பாவைன்னு அருங்கையிற்றால் கட்டி, இதெல்லாம் விளங்குதுல? அறம்பாவைன்னு அருங்கையிற்றால் கட்டி, அறம்பாவைங்கிறது அங்கே நல்வின தேவனை குறிக்கிறாரு. அதோடு சேர்ந்த மலங்கள் எல்லாம் பாசத்தினாலே கட்டி. அந்த தலைங்கிற சொல்லுக்குது பாருங்க, தலை அது உங்களுக்கு விளங்கும் விளங்காமல் இருக்கும். பட்டிக்காட்லாம் சொல்கிறான், எப்படி சொல்கிறான்னா இந்த மாட்டை தொலைஞ்சு போடுறாங்கிறான். மாட்டை தொலைஞ்சு போடுறது அந்த கழுத்தில் தலையில் கும்பில் கயிற்றை சுற்றி அந்த காலை இந்த காலை முன்காலில் கட்டுறோம். அது இப்படி குனிஞ்சுக்கிட்டே வெஞ்சுக்கிட்டோம். ஐயோ ஐயோ ஐயோ, இன்னும் கொஞ்சம் குறும்பு பண்ணுற மாட்டை ரெண்டு நாளையும் கழுவி போடுறோம். நல்லா புரியுதா? நம்ம குறும்பு பண்ணுற மாடு, அதனால பாசத்தில் கட்டி போடுறோம். அதான் தொலைஞ்சு போடுறோம், தொலைஞ்சு மாட்டை தொலைஞ்சு போட்டிய. ஐயோ, பட்டிக்காட்டில் இருக்க சித்தாந்தா இப்போ கரவெளியில் இல்லைப்பா, பட்டணத்தில் இல்லைப்பா. பட்டிக்காட்டில் இன்னொரு பழமொழி சொல்லுவாள், தெற்கு வடக்கு தெரியாதடா உனக்கு அப்படிம்பா. விவரம் இல்லாதவனை பார்த்து தெப்பு தவராட்சியோ ஏன்னா தெற்கு வடக்கு தெரியாத வயலை போடா அப்படின்பா. எங்கள் அப்பா எல்லாம் சொல்லுவார் தெற்கு வடக்கு தெரியாது. தெற்கு வடக்கு உங்களுக்கு தெரியுதான்னு இப்போ தெரியுதா? எங்கிட்ட தெற்கு இங்கே அதுவே தெரியல பல பேத்துக்கு போகும். சாதகம் பார்க்க வர்றவங்களை கேட்டால் உங்களுக்கு வீடு தெற்கு வாசல் ராசி அப்படின்னா இப்படி இருக்குதுங்க. உங்களுக்கு வீடு தெற்கு வடக்கு ராசி, உங்கள் ஜாதகம் அப்படி செவ்வாய் போதே நல்லா இருக்கணும் தெற்கு வடக்கு ராசின்னு சொன்னால் அவங்க இப்படி இருக்கிறவங்க. தெற்கு வடக்கு தெரியலை. தெற்கு வடக்கு என்பது, தெற்கு என்பது யமனை நோக்கி செல்லுவது, வடக்கு என்பது சிவனை நோக்கி செல்வது. இது பட்டிக்காட்டிலாம் இருக்கிறவங்க. வடக்கு நோக்கி செல்வது சிவனே, தெற்கு நோக்கி செல்வது யமன். வடக்கு சிவன் இருக்கு, தெற்கு யமன் இருக்கு. யமனுக்கு எதிரி சிவன் தான், வேறு எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? அதனாலே இப்படி நான்காம் பாதத்திலே, ஞானபாதத்திலே சொல்லப்பட்டவர்கள் தான் பதி பசு பாசம். கடவுள் உயிர்கள், உயிர்களை கட்டி இருக்கிற பாசம், பாசம். அந்த பாசம் இந்த பக்கம் பதி, இந்த பக்கம் நடுவில் உயிர், இந்த பக்கம் பாசம். புரியுதா? மூணு பாசம், இந்த பக்கம் பதி, நடுவில் உயிர். இதுதான் உயிர். அது தெரியும் உங்களுக்கு? இதுதான் உயிர். இதுக்கு என்ன பேர் தெரியுமா? ஆள் காட்டியவர்கள். இந்த ஆளை காட்டுறவர்கள் ஆன்மாவே காட்டுகிறவர்கள் உயிர். இந்த பக்கம் பாஷம், இங்கிட்டு பதி. பதி எப்படி இருக்குது பாத்தியா? பதி எப்படி இருக்குது பாத்தியா? இந்த பசு, பசு யார சேர்ந்துருக்குது? யாரு கெடுப்பானோ அவனோட சேர்ந்துருக்கு, யாரு கெடுக்கத்தில் பண்ணுவானோ அவனோட ஒட்டி இருக்குது. இது எட்டி இருக்குது வரட்டு, அங்கே இங்கே அடிபட்டு, இங்கே அடிபட்டு வரட்டு, சுற்றி முட்டு பட்டு கதிதோறும் முற்றை சுற்றி பல நாளும் தட்டுப்பட்டு சுழல் வேணும் சற்று பற்ற கருதாலும் முட்டு பட்டு அடிபட்டு வரட்டு. அப்போத்தே அந்த பயலுக்கு புத்தி வரும், இப்போ வந்துட்டேன் இங்கே, இங்கே அடிபட்டு இவனெல்லாம் கட்டவன்னு ஓரளவு தெரிஞ்சு இப்போ உண்டு. இந்த முத்திரைக்கு தான் ஞான முத்திரை, சின்முத்திரை என்றெல்லாம். இவன் இந்த மாதிரியான ஒரு அடையாளங்களும் இந்த மாதிரியான நூல்களும் இந்த மாதிரியான விளக்கங்களும் எந்த சமயத்திலையும் கிடையாதுப்பா, எந்த சமயத்திலும் கிடையாது. பாசத்தை விட்டு பதியின் திருவடியிலே அழகு, புரியுதா? பதியின் திருவடியில் இப்போ இப்படி முத்திரை இல்லை, இப்படி முத்திரைன்னா அது பொடி முத்திரைனு. இந்த முத்திரை இதுதான் ஞான முத்திரை. தன கோமை இல்லாதான் தாழ் சேர்தல், தாழ் திருவடியிலே, திருவடியிலே ஆன்மா பொருந்து, அதான் ஞான முத்திரை. திருவடி, திருவடியிலே ஆன்மா பொருந்து. இதற்கு பெருவரல் உது, பெரும்பொருளாயிருக்க சிவபெருமான் ஆள்காட்டி விரல் ஆணவம் மாய கண், இந்த உண்மைகளை இந்த முத்திரையில காட்டுறார், இந்த முத்திரையில காட்டுறார். மும்மலம் வேறுபட்டொழிய, மும்மலம் வேறுபட்டொழிய முய்த்துயிர் அம்மலர் தாழ்நிழல் அடங்கும் உண்மையை. பாட்டை பாத்தியா? ஒவ்வொரு பாட்டுதான். மும்மலம் வேறுபட்டொழிய முய்த்துயிர் அம்மலர் தாழ்நிழல் அடங்கு உண்மையை கைமலர் காட்சியிற் கதுவ நல்லிய செம்மலை அலது உலம் சிந்தியாதரும். தச்சராமூர்த்தி வணக்கம். மும்மலம் வேறுபட்டொழிய, மும்மலம் வேறுபட்டொழிய முய்த்துயிர் அம்மலர் தாழ்நிழல் அடங்கு உண்மையை கைமலர் காட்சியிற் கதுவ நல்கிய செம்மலை அலது உலம் சிந்தியாதரும். அந்த சாமியை தவிர என்னுடைய உள்ள வேற எந்த சாமியும் சிந்தியாது என்பது தச்சராமூர்த்தி தோற்றம். இப்படி பதிவு சுபாச லட்சணங்களை நன்றாக தெரிந்து கொண்டானால் பதி இது என்று தெரிந்து, பதியினாலாகிய நன்மையை தெரிந்து, பாசத்தை தெரிந்து, பாசத்தினாலாகிய துன்பத்தை தெரிந்து, பதி கொடுக்கிற இன்பத்தை அறிந்து பாசம் கொடுக்கிற துன்பத்தை அறிந்து பாசத்தை விட்டு பதியை செய்யும், பாசத்தை விட்டு பதியை செய்யும். எல்லாம் விளங்குதா? அதனாலே இப்படி பதி பசுபாச உண்மைகளை தெரிய வைக்கிறதுக்காக சிவபெருமான் ஞானபாதத்திலே அலுவலிச்சிருக்கிறார். அந்த ஆகமத்தில ஞானபாதத்தில் இருக்க சாரத்தை தான் சிவஞான போத முதலான நூல்கள் எல்லாம் இந்த மூன்று சொல்லுவதற்காகவே இந்த 14 சாத்திரங்களும் பதி பசுபாச இலக்கணங்களை சொல்றதுக்காகவே உந்தி களிறு உயர்போதம் சித்தியார் பிந்திருபா உண்மை பிரகாசம் வந்தவருள் பண்புவனா போற்றி ஒடி பாசமெலா நெஞ்சுவிடு உண்மை நெறி சங்கற்பம் உற்று என்று 14 நூல் மெய்கண்ட சாத்திரங்கள் என்று இதுக்கு பேரு மெய்கண்ட சாத்திரம். பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டாய் உண்ணப்பம். பொய் காட்டா மெய்யா திருவண்ணை வித்தகா சுத்தவனா ஐயா நீதான் கேட்டாள் என்பது உண்மை வழக்கம். அதனாலே இப்படி பாசத்தையும் பதியையும் பசுவையும் அறிவது முக்கியமானது. அறிவது அறிந்து அதன் பிறகு பதியின் மீது பதிய வைக்கிறது, பதியின் மீது பதிய வைக்கிறது. எது பாசத்துல பதிஞ்சிருந்தீர்ல, இப்ப பாசத்தினுடைய கெடுதல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுக்கிட்டா எங்க இருக்கணும்? பதிக்கிட்டு முன்ன பஞ்சனைக்கே வச்சு வச்சு பாலா போன, இப்ப பரஞ்சோதிக்கு போய் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும் போது. இதை விட என்னமா சொல்லணும்ப்பா? பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும் போது இப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தலையும் நேரிடையாய் நீரிடையும் சீசி இவையும் செலவோ விளையாடி ஏசும் இடை இதோ உண்டு ஏத்துதல் குசு மலர்பாதம் தந்தகுல வந்தருணும் தேசம் சிவலோகம் தில்லை சிற்றம்பலத்து ஈசனாக்கு அன்பாரியாம் ஆரையலோகம் என்பது திருவம்மா. இவ்வளவு உங்களுக்கு இந்த தோத்தரங்களிலே பதிவு சுவாச லட்சணங்களை நிறைய வச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா இலைமறை காய் போல இருக்கும் தோத்தரங்களில். இப்போ ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு வருது இல்லவா சித்தாந்தத்திலே, அப்படி ஒன்றாய் வேறாய் உடனாயிங்கிறது பெண்ணாயி ஆணாய் அலியாய் பரங்குழிசேர் வெண்ணாயி மண்ணாயி ஒன்றாய் இத்தனையும் வேறாய் கண்ணார் அமுதவுமாய் உடனாயி கடல் வாடி பிரணையும் புண்புணல் வாய்ந்து ஆடையலூரம்பாவா என்பது திரும்ப இப்படி பதிவு சுவாச லட்சணங்களை நம்முடைய தோத்திரம் உள்ள நிறைய சொல்லப்பட்டிருக்க. திருமந்திரத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருமந்திரத்தில் பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினைப்போர் பசுபாசம் அனாதி. பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினைப்போர் பசுபாசம் அனாதி. பதி அனாதி, பசு அனாதி, பாசமும் அனாதி. நித்த பொருள்னு சொல்லுது. நித்த பொருள்னா அழியில்லா அழிவா அழியாத பொருள். பாசமும் அழியாது, பசுவும் அழியாது, பதியும் விளங்குதா? பதி பசுவாத லட்சணங்களை அறிவது செய்வர்களுக்கு முக்கியமான ஒரு பரிசு. செய்வர்கள் பதிவு சுபாச லட்சணங்களை தெரிந்து கொள்வதே பரிசு. தெரிந்து கொண்டால் அதிகபட்சம் பதியின் மேல பற்று உண்டு. பாசப்பற்று நீங்கி கொஞ்சம் கொஞ்சமாவது விடலாம். இல்ல சுத்தமா திடீர்னு ஒரு நாள் ஒரு நாள்லயே பட்டினத்தார் மாதிரி விட முடியும்? விட முடியுமா? நம்ம விடப்படும் பிரபஞ்சம் பாரு பட்டினத்தார். பிரபஞ்ச பற்ற விடுவது சாமானியம் அல்ல. பிரபஞ்சமாய் பிரபஞ்சம் பாசம், பிரபஞ்சம் மாயாமலம், பிரபஞ்சம் மாயாமலம். ஆகையாலே அப்படி அந்த பாசத்தினுடைய கொடுமையை தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமா விடலாங்கிற மனசு, விடலாங்கிற மனசு. அப்புறம் திருவருணம் கூடிச்சுன்னா விட்டுருவான், விட்டுறத விட்டுருவான், தொட்டுறத தொட்டுருவான். புரியுதா? அதே சிறு திருவுந்தியாருலே எட்டு கொண்டாரதமே தொட்டு கொண்டே நின்றார். நீங்க சாத்திரங்களை கண்டா ரொம்ப சுவையா இருக்கு. சாத்திர வாடம் ரொம்ப சுவையா இருக்கு. நான் நிறைய அதனுடைய ஆனந்தத்தை நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். சொல்லும் போது ஆனந்தமா இருக்கும், கேட்குறவாளுக்கும் அர்த்தமாக. சாத்திரங்கள் தான், ஆனால் அதை நன்றாக விரித்து இறங்கி சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கும். எட்டு கொண்டாரதமே, எட்டு கொண்டாருன்னா பஞ்சபூதம் ஆன்மா சூரியன் சந்திரன் எட்டு பொருளும் சிவபெருமானுக்கு திருமேனி அட்டமூர்த்தம். அந்த சாமியை பரமஞானிகள் இப்படி இருக்கிறாங்களா தொட்டு கொண்டே நிற்கிறாங்களாம். அதை தொட்டுட்டு இந்த உலகத்தை விட்டுட்டாங்களாம். எட்டு கொண்டாரதமே தொட்டு கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்று உந்தியவர, வீடே வீடாக என்று உந்தியவர் என்பது திருவுந்தியார். அப்படினாலே இப்படி பதியினுடைய தன்மை, பசுவினுடைய தன்மை, பாசத்தினுடைய தன்மை எல்லாம் சொல்லுவது சித்தாந்த சாத்திரங்கள். மெய்கண்ட சாத்திரங்கள், சித்தாந்த சாத்திரங்கள். இது புராணங்கள்லையும் வருகிறது. கந்த புராணம் எடுத்துக்கிட்டா பதிவு சுபாச லட்சணம் தான் கதையே. கந்த புராணம் பதி பசுவாசத்தினுடைய கதை. பசுக்கள் தேவர்கள், பசுக்கள் தேவர்கள் சிறையிலே கிடந்தார்கள். சரியா புஜா? பசுக்கள் தேவர்கள் சூரமணம் கட்டி போடலை, சிவரமணம் தான் கட்டி போட்டார்னு வச்சு. அது ஒரு உரம் இருக்கட்டும், ஆனாலும் பாசத்தாலே கட்டி போட்டிருந்தான் சிறையிலே. அந்த பாசத்தால கட்டி போட்ட, பாசத்தினால கட்டி கிடக்கின்ற உயிர்களை பதியாகிய முருகப்பெருமான் வந்து வெட்டி விட்டான். பாசத்தை வெட்டி விட்டான், சிறை வெட்டி விட்ட பெருமான். அது திருக்கோவில் தினம் நற்சரித்திர உலதேவர், அழகான வாக்கியம். தினம் நற்சரித்திரம் உலதேவர் சிறை வெட்டி விட்ட பெருமான். தினந்தோறும் சிவபெருமானுடைய புகழை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் சிறையை வெட்டி விடுறாராம், இல்லாதவர்களுக்கு வெட்ட மாட்டார். அப்புறம் நீண்ட காலம் சிறகன். ஆகவே இப்படி பதிவு சுபாச லட்சணங்களை சொல்லுகிற சாத்திரங்கள் சித்தாந்த சாத்திரங்கள் என்று சொல்லப்படும். அது பதினான்கு. அந்த பதினான்குல திருவுந்தியாரும் திருக்கழிற்றுப்படியாரும் சிவஞான போதத்துக்கு முந்தியே வந்த நூல். அதன் பிறகு சிவஞான போதம், சிவஞான சித்தியார் வழிநூல், சிவஞான போதம் முதல் நூல், சிவஞான சித்தியார் வழிநூல், சிவபிரகாசன் சார்வு நூல்கள். இதன் மூலமாக மற்றைய நூல்கள் எல்லாம் எழுந்தது. அதுக்கு மேலே எட்டு நூலை அவரே எழுதி செய்தார். அவர் உமாபிஷேகமே எட்டு நூல்களை அறிவி செய்தார். அவர் ரெண்டு நூல், எட்டு ரெண்டும் பத்து, இவர் ரெண்டு பன்னெண்டு பதிமூணு, மனவாசம் கடந்தார். இப்படி உண்மை விளக்கம். இப்படி பதினான்கு சாத்திரங்கள். அதில் இப்போ சொல்ல போகிறது சிவஞான சித்தியார். இன்னும் சொன்னால் இது அடிப்படை நான் நிறையா சொல்லணும். ஏழை இப்போ சிவஞான சித்தியார் சொல்ல போகிறோம். சிவஞான சித்தியார் எப்படி அறிவிச்சு இருக்கிறார் என்றால், பரபக்கம் சுபக்கம் என்று இரண்டு வகையாக பிரிச்சிருக்கிறார். பரபக்கம் சுபக்கம்னு இரண்டு பிரிவாக பாடியிருக்கார். அது 301, அது 328, 629 பாடல். பரபக்கம் 301, சுபக்கம் 328, 229 பாடல். இந்த பரபக்கத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மற்ற புற சமயவாதிகளை கடவுளே இல்லையேன்னு சொல்கிற நாத்திகளிலிருந்து பாஞ்சராத்திரி வரையிலும் எல்லா சமயத்தவனையும் கூப்பிட்டு அவனுடைய சமாசாரத்தை சொல்ல சொல்லி, கடவுள்னா யார், உங்கள் முத்தி என்ன, உங்கள் கொள்கை என்ன என்று அவரை சொல்ல சொல்லி, அதுக்கு மேலே மறுதலை இவர் சொல்லுவார். நீ இன்ன இதுன்னு இன்னது சொன்னதில் குறைபாடு, உன்னுடைய சமயம் உன்னுடைய கொள்கையானது குறைபாடு உடையது என்று சொல்லி மறுப்பார். அதுவரையில் பாஞ்சராத்திரி சொல்லி கொடுத்தாங்க. பாஞ்சராத்திரின்னா புரியுதா? அவங்க தான் வைஷ்ணவம். வைஷ்ணவம் நல்லா சொல்கிறார். பத்தாவதாச்சு நல்லா சொல்கிறார். மாயமான் தன்னை பொய்மான் என அறியாது அறக்கன் மாயையில் அகப்பட்டு தன் மனைவியை கொடுத்தான் தன்னை மாயைக்கு கர்த்தாவென்று மதிகிட்டங்க அவனை கொன்று நாயனார்தவை பூசித்தான் கொலைப்பாவன் அணுகிடாது போச்சா ராமாவதாரம் மாயமான் தன்னை பொய்மான் என அறியாது இதுதான் சுடுதுனியம் மாயமான் தன்னை பொய்மான் என அறியாது அரக்கன் மாயையில் அகப்பட்டு தன் மனைவியை கொடுத்தான் தன்னை மாயைக்கு கர்த்தாவென்று மதிகிட்டங்க அவனை கொன்று ராவணனை கொன்று நாயனார்தவை பூசித்தான் கொலைப்பாவன் அணுகிடு பார்த்தனார் இரதமேறி பாரதம் பார்த்தனார் இரதமேறி படைதனை பார்த்து சாயை கூர்த்த அம்பாலையிலும் கொன்று அரசு ஆளே நின்றான் எல்லாத்துக்கும் எல்லா ஏற்பாடு ஆகிடுச்சு ரதத்தில் ஏறிட்டான் சண்டை போட ஆறு அர்ச்சுனை அப்படியே சண்டை போட போது ரதத்தில் என்னோன்னா முன்னாடி இருக்கிற படைகள்லாம் பார்த்தா எல்லாம் குரு பாட்டன்மாரு அண்ணன் தம்பி மாமன் மச்சனா நின்று சண்டைச்சு போடாது படுத்தனவைக்கு ஒன்றுட்டு நம்ம இவ்வளோ நாளைக்கு கூட ஆள போகிறோம் அப்படின்னு அம்ப கீழே ஓட்டு பிள்ளை கீழே ஓட்டு சாங்கிட்டான் ஆறு அவனுக்கு அப்படி கவலை வந்துருச்சா இந்த புண்ணியவானுக்கு பெரிய கவலை வந்துருச்சு யாருக்கு இவ்வளோ ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு வந்து இது கடைசியாக எப்படி சாஞ்சிட்டாரு நம்ம என்னமா இந்த கதையை முடிக்கிறது நம்ம எடுத்த காரியம் தோல்வியாவில் போக மாட்டேங்கிறது ரொம்ப கவலை வந்து தான் அப்போது உபதேசம் அதான் கீது அதை சொல்கிறாரு பார்த்தனார் இரதமேறி படைதனை பார்த்து சாயி கூர்த்த அம்பாலை எய்து கொன்று அரசு ஆலயன் என்ன தேர்த்தனில் இருந்து சாரதியாக இருந்து தேர்த்தனில் இருந்து மாயை செய்து போர் செய்ய செப்பும் வார்த்தை நூலாக்கி கொண்டாய் உத்தங்கி வர்றதுக்காக அந்த சமயத்தில் உபதேசிக்கப்பட்ட அந்த கீதையே நீ நூல்னு பெருசாக எடுத்துக்கிட்டே இல்லை சரி வச்சுக்கோ அப்படின்னா உங்கள் சாமியே சொன்ன இன்னொரு நூல் இருக்குல்ல அதையே நீ எடுத்துக்கல திரிபுரத்தை அழிக்கிறதுக்காக புத்த சமயத்தை பிரசாரம் பண்ணார்ல போய் அதையும் எடுத்துக்கல அதுக்கு எடுத்துக்கணும் இல்லை எடுத்துக்கணும் இல்லை நியாயம் வார்த்தை நூலாக்கி கொண்டாய் புறங்குள் நூல் மதித்தீடாய் புறங்குள் நூல் புறங்குள் நூல் புத்த சமயம் ஆகையினாலே இது கடைசி பஞ்சராத்திரி வரையிலும் இந்த சமயவாதிகளை எல்லாம் சொல்லி மறுத்து அதுக்கு மேலே சுபக்கம் சொல்லார் சைவத்தினுடைய சிறப்பு என்னை இப்பவத்தில் சேர வகை எடுத்து என் சித்தத்தை தன்னவை தருவினாலே தாளினை தலைமையேற்று விட்டும் மின்னமர் பொழில் சொல்வண்ணை மேவி வாழ் மெய்கண்டானுள் தன்னை சென்னியில் கொண்டு சைவ திறத்தினை தெரிக்கின்றாம் என்பது சுபக்கத்தில் வருகிற நம்முடைய அருணி சிவாச்சாரியுடைய வாக்கியம்
1: ஓம் நமசிவாய்
2: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு இளையான்கொடி மாற நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: செல்வத்தின் பயனை பெற்றவன செல்வத்தின் பயன் யாது? புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேமனினும் தப்புன பலவி. ஒரே வரியில செல்வத்து பயனே ஈதல், அதனுடைய பயனே பெருத்தியார் கொடுக்கிறது. துய்ப்பே மணினு நானே சாப்பிட்டுவேன் நினைச்சா தப்புன பலவே முடியாது போடான். சங்கலிக்கும் இல்ல, சங்கலிக்கும் இல்ல. ஆகவே இங்க ஈதலில் நல்லாது, அடியவர்களுக்கு ஈதலில் மிகச்சிறந்த பயன். எனவே நல்ல உழவு தொழில், அதனால் வருகின்ற வளத்தை எல்லாம் அடியவர்களுக்கு கொடுத்து உண்பார். அருமை. ஆரம் என்பு பூனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன் மையால் நேர வந்தவர் யாவர் ஆயினும் நித்தமாகிய பத்தி முன் கூற வந்ததிர் கொண்டு கைகள் கூவித்து நின்று செவிப்பூலத்து ஈரம் என்பதுரப்பதம் பரிவெய்த முன்னுரை செய்த பின் எப்படி அடியவருடைய ஒரு வரவேற்பார் அப்படி ஒருப்பார். ஆரம் என்பு பூனைந்த ஐயர்தம் அன்பர் அன்பதோர் தன்மையால். ஆனா அவர்களுக்கு என்ன தகுதியினர், அடியவர்கள் என்பதற்கு என்ன தகுதியினர்? நல்ல பெருமானுடைய திருவருளை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பது, நல்ல திருநீரும் உருதராக அணிஞ்சிருந்தா அவர்கள் அடியவர் வச்சு. அந்த மூன்று தகுதி. அப்படிப்பட்ட அடியவரா மட்டும் இருந்து விட்டால் என்ன செய்வார்? அப்படியே அழைச்சிட்டு வருவாராம். அழைச்சிட்டு வந்து நேர வந்தவர் யாவர் ஆயினும் நித்தமாகிய பக்தி முன் அல்ல, அருமையா அவர்கிட்ட பக்தி செய்வாராம், ரொம்ப பேரன்பு செலுத்துவாராம். கூற வந்தேதிர் கொண்டு ரொம்ப தொலைவிலேயே பார்த்தா கூட இங்கிருந்து போய் அழைச்சிட்டு வருவாராம். வாங்க வாங்க. கைகள் குவித்து நின்று செவி பூலத்து ஈரம் என்பதுரப்பதம் பரிவெய்த முன்னுரை செய்த பின் இவர் அந்த கைகூப்புவதும் அவர்களை வரவேற்று அழைப்பதும் இருக்குதே, அந்த அழைக்கின்ற சொல் எப்படி இருக்கும்? ஈர மதுர பதம்னர் தமிழ். அது ஈரமா இருக்குமா மதுரம் இனிமையா இருக்குமா? இந்த ஈரம் என்பதற்கு என்ன? திருக்குறள் தான், இன்சொலால் ஈரம் அலை படிரளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இன்சொல் இன்சொல் என்ன தெரியுமாப்பா? அதுக்கு மூணு இலக்கணம் சொன்னார். இனிய சொல்னா அதுக்கு என்ன இலக்கணம்? எல்லாம் பேசுறதெல்லாம் இனிமையா பேசுறவெல்லாம் இனிமையா பேசுறான்னு அர்த்தம் இல்ல, ஏமாந்துடாதப்பான். அந்த இன்சொல்லுக்கு மூன்று இலக்கணம் உண்டு. ஒன்று ஈரம் அலை கலக்கிறார் மனுஷன். இந்த அன்புங்கிற ஒண்ணு அப்படியே அந்த எழுத்து கெழுத்து சொல்லுக்கு சொல்லி ஒலிக்கு ஒலி கலந்துருக்கணும், அதுதான் இனிய சொல். எது கலக்கணும்? அன்பு. இன்சொலால் ஈரம் அலை. சரி, அன்பு கலந்துருக்கணும் உள்ளத்துல படிரியலவா, கொஞ்சம் கூட உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற அந்த நோக்கமே இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு தகுதி என்ன சொன்ன? செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அறங்கள் பலவற்றையும் நன்கு உணர்ந்தவர்கள், அதன்படி நடக்கின்றவர்கள் இருக்காங்களே, அவங்க வாயிலிருந்து வரும், அதுதான் இனிய சொல். படிமையழகன் இதனால் இன்சொற்கு இலக்கணம் கூறப்பட்டது என்று எழுதியிருப்பான் ஜெம்மன். அப்ப ஈரம் அலை படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். மூன்று எழுத்தில் மூச்சு இருக்குங்கிறானே மூச்சு இருக்கு. இன்னும் சொல்லுன்னா மூன்று இலக்கணம் அழகா செய்திருக்கிறாங்க. அதை வைத்து ஈரம் என்பது அதே ஈரம், ஈரம் அலை என்று சொன்னாரே திருவள்ளுவர். ஈரம் மதுரப்பதம், மதுரம்னா என்ன? இனிமையா இருக்குமா? அப்ப அன்பா இருக்கும், மென்மையா இருக்கும், இனிமையா இருக்கும், அது என்ன சொல்? அந்த இனிய சொல்லை கொண்டு வரவேற்பாராம் அவர். ஏன்? நீங்க விருந்தினரையோ மற்றவங்க நம்ம வீட்டுக்கு அழைக்கணும்னா முதல்ல இருக்கிற தகுதியே எதுன்னு கேட்டா, வீட்டுல வந்து வெறும் ரசம் வச்சு போடலாம், அதை பத்தி பேச்சு இல்ல. அல்லது ஒட்டமெல்லாம் மோர் கொடுத்துட்டு கூட இருக்கலாம். ஆனால் அந்த இனிமையான அந்த வரவேற்பு இருக்கிறத சொல், அதுதான் மிக முக்கியமானது. திருவள்ளுவர் அதனாலதான் மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்த நோக்க குழையும் விருந்து. உலகத்திலேயே மென்மையானதுப்பா இந்த அனிச்ச பூணும். அது என்ன பண்ணும்னர்? நீ பறிச்சு மூக்கிட்ட வந்தா அப்படியே சுருண்டு போடும், சுருண்டும். அவ்வளவு மென்மைங்களா? ஆமா. அது இன்னும் மென்மை உண்டு, இது ஒன்று உண்டு. அது என்ன? நீங்க இதுவே அணிக்க போவே தெரியல சுவாமி, இதுக்கு மேல இதனும் மென்மை எங்க தெரிய போகுது? என்ன தெரிஞ்சிருக்கோ இப்ப ஏதாவது தெரிஞ்சுங்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறது முடிஞ்ச முடிவு. சிவஜிவ அந்த மென்மையான பூவினும் ஒரு மென்மையானவர் உண்டு. என்னன்னர்? அதுதான் விருந்தினர். அது எப்படி சாமி? அவங்க அது பார்த்து நீங்க இப்படி பறிச்சு மோந்தவுடனே அப்படியே அது வாடிட்டுங்கிறீங்க. இவங்க என்னன்னரு? இது நீ பறிக்கணும், முகத்துக்கிட்ட மூக்குகிட்ட கொண்டு போகணும். அது ஒரு பரலாங்கல இருந்து நீங்க பார்த்தவனே ஐயா வாங்க வாங்க வாங்க வாங்க அப்படின்னு நீங்க சொல்றது போல, இங்க அப்படி சொன்னால்தான் அவரே நவருவாரு, இல்லன்னு வச்சுங்க வந்துட்டான்ல இன்னைக்கு அப்படின்னு திரும்பி வச்சேன் அப்படியே போடுவாங்க. ஒரு பரலாங்க அந்தண்டியே போடுவாங்க. அப்ப இது பறிக்கணும், மூக்கு கிட்ட கொண்டு வரணும். அது தொலைவில் ஒரு பரலாங்க முன்னையே இவன் முகம் எப்படி இருக்குது, இவன் பேச்சு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அங்கிருந்தே போயிடுவான். அப்ப எதனினும் எது மின்னிய மெல்லியது, அணிச்சப்பூவினும் மெல்லியர் முகந்திருந்து நோக்க குழையும் இருந்து சிங்க மாதிரி. இதை விட வேற ஒருத்தர் என்னன்னு சொல்லி என்ன நீங்க புதுசா கவிதை பாடி படிப்பீங்க, என்னதான் புதுசா நீங்க சொல்லிருப்பீங்க நாட்டுக்கு தந்துருப்பீங்க. எனக்கு ஒன்றும் பண்ணலதான், எனக்கு ஒன்றும் படவே. திருவள்ளுவருக்கு மேல் ஒரு அறமும், திருவள்ளுவர் அணுகிய முறைக்கு மேல் ஒரு அணுகுமுறையும் சிவசிவ. ஈரம் என்பது அப்பதம்பாரி வெய்த முன்னுரை செய்த பின் இப்படி அந்த விருந்தினர் அழைச்சிட்டு வரணும். அழைச்சிட்டு வந்து கொண்டு வந்து மனை புகுந்து கூலாவு பாதம் விளக்கியே மகேஸ்வர பூஜை செய்யற இடம் எல்லாம் அந்த பாட்டு வரும். மகேஸ்வர பூஜைன்னா அருமையா பாங்க, எங்க தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல. எல்லாரும் உட்கார்ந்தவர்களை அந்த உணவு அந்த பரிமாறுவது கூட ரொம்ப முக்கியம். உணவை வந்து சாதம் பிறகுதான் பரிமாறணும். இந்த சாதத்தை வந்து முன்னால கொண்டாந்து கொட்டினாங்கன்னு வச்சுங்க, சீக்குவல் டு அவங்க மகேஸ்வர பூஜை செய்யாதவர்கள் என்று முடிவு பண்ணிவிடலாம். ஆமா, இலையிட்டு தண்ணி எல்லாம் தெளிச்சு எங்க அதை வைக்கணும்னு இருக்குது, அதுலயே புரிஞ்சு போடும். இது

கணவன்மனைவிக்குள்ள எப்படி இருக்கும் கேட்டா லேசா இருக்கலாம். அது எது போல உப்பு மாதிரி, உப்பு ரொம்ப போட்டாலும் வாயில் வைக்க முடியாது, இல்லைனாலும் தூக்கி எட்டு வச்சிருவோம், அது மாதிரி இருக்கணும். இந்த வாய்ச்சுவையை கொண்டு உணர்வு சுவையில கொண்டு வச்சேன், வாய்ச்சுவையினுடைய ஓமையை கொண்டு போய் உணர்வு சுவையில கொண்டு வச்சேன். என்னமோ பாடினார், நம்பினார், தமிழனுக்கு பாடினோம்னா திருக்குறள் படிப்பான், திருக்குறள் படி நடப்பான் என்று நம்பினார் நம்பினார். எனவே அது மாதிரி இருக்கிற ஒரு அப்படிலாம் வைத்திருந்த வைத்து எல்லாம் உணவு, இது உணவு பருமாறுவது மட்டும் ஏறத்தால் அவங்க வந்து உட்கார்ந்த பிறகு பெருமாறு, அந்த உட்கார்ந்த பிறகு பெருமாறு கூட வெட்டி உள்ள வச்சிடப்படாது அவ்வளவுதான். எனவே அவன் வந்து இன்னும் ஒரு மூணு நாலு நாள் விலைக்கு சாப்பிடற மாதிரி வச்சிருப்பாரு, மிகச்சிறிது இருக்கு. ஆகவே அதுல நெய் விட்டு இப்படிலாம் இருக்க வேண்டியிருக்கு. அதுல வந்தவன் ஒன்னே எடுத்து உள்ளதல்ல மாட்டான், தள்ளவே படாது, உட்கார்ந்து உட்கார்ந்த பிறகு இவங்க சிலதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த பாட்டுலாம் சொல்லுவாங்க, பஞ்சபிராணம் சொல்லி பஞ்சபிராணத்தில் இந்த பாட்டுலாம் சொல்லி அப்படி சொல்லுகின்ற பொழுது ஒருவர் வந்து அவருக்கு ஒவ்வொருவருடைய இதுக்கு தலையில பூ வைத்து, இன்னொருவர் வந்து அப்படியே தூபம் காட்டி, இன்னொருத்தர் தீபம், ஏன்னா அவங்க வந்திருக்கிற மாகேஸ்வரர் இறைவனே அடியவராக வந்திருக்கிறார் என்பதால் அவரை சொல்லிட்டு, பிறகு எல்லாருமா சேர்ந்து சில சொல்லுவார்கள், நாட்டிலே நல்ல அறங்களும் மற்றவை எல்லாம் தடைக்கதாக திருவுளத் தடைக்க என்று சொல்ல எல்லா அரகரும் சொல்லி, இது மாதிரி திருமடங்கள் தேவாலயங்கள் இவை எல்லாம் நீடுகூடி எல்லா அரணங்களும் பெற்று வாழ்க என்று அரகரர் குருமூர்த்திகள் அவர்கள் திருவுடிமலர்கள் எல்லாம் எல்லோருக்கும் எல்லா ஆசிகளும் கிடைப்பதாக அருள் செய்வதாக அரகர அரகரர், நாட்டில் மழை பெய்து நாட்டு வளங்கள் எல்லாம் சுமந்து இருப்பதாக திருவுளத் தடைக்க, இங்க இருக்கிற அடியார்களுக்கு சிவஞானமும் தீர்க்காயுசும் நீடூடி வர அருள் செய்வதாக. ரெண்டு என்னது, ஞானமும் நீடு ஆயுதம், அதன் பிறகு அந்த யார் அன்னம் அளிக்கிறாங்களோ அவங்க வணங்கிக்குவாங்க. இந்த அடிவர்களை வணங்கி எல்லாரும் திருநீர் கொடுக்கறது தான் சம்பிரதாயம். ஆனா நேரமாகங்கிறதுக்காக யாராவது நல்ல சிவபூஜை செல்வர்களாக இருப்பவர்கள் ரெண்டு பேர் மட்டுப்பாங்களே, அவங்களை வைத்து திருநீர் கொடுத்து விட்டா அவங்க எல்லாரும் கொடுத்த மாதிரி ஆகும். இட்டுக்கிட்ட பிறகு அவங்க என்ன சொல்லுவாங்க, மீண்டும் வந்து அடியாரெல்லாம் திருவமது செய்த திருவருள் பாலிக்கணும் என்று கேட்டுவாங்க. திருவமது செய்த திருவருள் பாலிக்கணும் வாங்க, அப்புறம்தான் தொடரும். கொண்டு வந்து மனை புகுந்து கூலாவு பாதம் விளக்கியே, அந்த அடிவர் என்ன செய்யணுமா, இப்ப நம்ம நூறு அடியார் வந்தா அவங்களாம் செய்ய முடியாது, இது மாதிரி சிறப்பா ஒரு அடியார் வந்து என்ன பண்ணு கேட்டா, கொண்டு வந்து அழைத்து கொண்டு வந்து மனை புகுந்து நல்ல அருமையா ஆசனத்துல உட்கார வச்சு கூலாவு பாதம் விளக்கியே, அவங்க திருவடிக்கு அருமையா தண்ணீர் ஊட்டி முதல் அபிஷேகம் பண்ணிட்டு பால் விட்டு சந்தனம் விட்டு எல்லாமே இறைவனுக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படி சொல்லுவாங்க, அவையெல்லாம் செய்து மலரிட்டு சந்தனம் பொட்டு வழிபாடு செய்யணும். குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதனில் ஆதனத்திரை வைத்து, ஒரு ஆசனத்துல உட்கார வைக்கணும், தரையில உட்கார வைக்கக்கூடாது, ஒரு பலகையிட்டு தான் ஞானியர்களை கீழே உட்கார விடாது, ஏன்னா தவ வலிமை குண்டிடும். ஏன், உங்க அறிவியல் கலை என்ன, அறிவியல் கலை பூமிக்கு என்ன உண்டு, சக்தி உண்டு, ஆகர்ஷண சக்தி, ஈர்ப்பு சக்தி, அந்த ஈர்ப்பு சக்தி இழுத்தால் நடத்தணும். அதனால ஒரு ஆசனமிட்டே தான் தவம் செய்யணும், ஆசனமிட்டே அந்த அடியாறு மேல அவ்வளவு அது விருப்பம் இருக்கணும், அவ்வளவு விருப்பம் இருக்கணும். மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்த ரிச்சனை செய்த பின் இதெல்லாம் செய்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு சாப்பாடு எப்படி இருக்கும்னார், உண்டி நாலு விதத்தில், நாலு விதமான உணவு, அது என்ன நாலு விதமான உணவு, இலக்கணம், இலக்கணம் உலகத்துல போட்டான், உண்பன, உண்பதுங்கிறது மிகவும் பெரும்பாலும் உணவு தான், தின்பன அது என் தெரியுமா, காய்கறிகள் தான். எனவே உண்பன என்பது கொஞ்சம் அதிகமா இருக்குது, தின்பன என்பது அதுக்கு தொடுகரியா இருக்கணும், அதே உள்ளதல் இப்ப சொல்றாங்க சத்துணவு அப்படிதான். ஏன்னா ஒரு காலத்துல ஏன் சொல்லலை இப்ப சொல்றாங்கன்னு கேட்டா, அப்ப உணவு வந்து உணவா இருந்தது, இப்ப எல்லாம் மருந்து கலந்து குடிச்சு வர போய் எல்லாம் ஒண்ணு உருப்படாம போச்சா, சத்தே இல்லை. ரெண்டாவது நம்ம என்ன பண்ணிவிடுறோம், அதிக முதல்ல வந்து இது புழுங்க வச்சு அப்புறம் அது காய வச்சு அதை அரைச்சு அதுக்கிற தவிடு உண்ணி எல்லாம் எடுத்துட்டு நீங்களா திருவு போட்டு தினமுன்னு அதுல ஒண்ணும் இல்லை. அதனால நீங்க வந்து காய்கறி உணவு பச்சை காய்கறிங்கிறாங்க, அது மட்டும் என்ன மணக்குது, அது அந்த மருந்து தான். பொங்கலுக்கு வாங்கின கரும்பு பிள்ளைகள் தொடவே மாட்டேங்குது, தொடவே மாட்டேங்குது, வேணாங்குது, ஏன், அது கரும்பு கரும்பா இருந்தா தானே, இனிமேலாம் கரும்பினும் இனிய சொல் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை, அப்ப ரொம்ப கசக்குதுன்னு அர்த்தம், அப்படி ஆகிவிட்டது. அதனால இப்ப காய்கறி பச்சை காய்கறி போகணும்னு சொல்றது. அந்த காலத்துல அப்படிலாம் உணவு உணவா இருந்தது, மருந்துடாமல் அருமையா ஆட்டினுடைய மலம் மற்ற இதனுடைய மலம் அதைத்தான் போட்டு அப்படி செய்தார், இயற்கை உரம், அதனால உணவு மிகுதியாய் அந்த காய்கறி குறைவாய் அப்படி சாப்பிட்ட காலம், அது உண்பன தின்பன. அப்புறம் பருகுவன, பருகுவன தண்ணீர், அப்புறம் ரொம்ப அதாசுவை நக்குவன, சொல்றதுன்னு கொஞ்சம் கடினமா இருக்குது, அதை சொல்ற சொல்லு ரொம்ப கொஞ்சம் கடினம்.

0: மாறிது. ஆனா வேற வழி இல்லையே. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, பாயசம் மற்ற இதெல்லாம் இருக்கு பாருங்க, ஊறுகாய் இதெல்லாம் நீங்க ஒரு சொல் சொல்றோம் இல்ல, அது வந்து இலக்கண உலகம் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கு. ஆமா, நாலு பேர்த்துல சாப்பிடணும். ஏன்னா அந்த ஊறுகாய் இல்லைன்னு வச்சுங்க, அது சரி வராது. உண்பன தின்பன படுகுவன நக்குவன உண்டி நாலு விதத்தில், நாலு விதமான அமைப்பிலும் சாப்பிட முடியா இருக்கணும் அந்த உணவு. அதுல என்ன கலந்துருக்கும், ஆறு சுவை திறத்தினில் ஆறு சுவையும் இருக்கணும். இப்ப அதனாலதான் நமக்கு தகராறு உடம்பே. கசப்பு எங்கேயாவது நம்ம சேர்த்துக்கிறோமா, பாவக்காய் அதிகமா சேர்க்கறது இல்ல, துவர்ப்பும் சேர்த்துக்கிறது இல்ல. ஒவ்வொரு நாள்லயும் உணவுலையும் இந்த ஆறு இருக்கணும். வெறும் திதிப்பே வச்சோ அல்லது உரப்பே வச்சா ஒழுங்கே போடுவோம், அதனாலதான் போயிடுறது. இப்போ உரப்பும் திதிப்பும் தான் அதிகம், மற்றதெல்லாம் கூட இல்லை. கொஞ்சம் உப்பு புளி மிளகா இருக்குது, அவ்வளவுதான். ஆனால் எது நம்ம தவிர்க்கப்படும்னா, கசப்பும் துவர்ப்பும் தவிர்க்கப்படுகிறது. அது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இந்த ஆறு சுவையும் இருந்து அளவுமாக நம்ம சாப்பிட்டோம்னா நிச்சயமா மருத்துவர்கிட்ட போக வேண்டியதில்லையே, போக வேண்டியதில்லையே. திருவள்ளுவர் மருத்துவம் பேசினார், அற்றால் அளவறிந்து உங்க. காலையில சாப்பிட்ட இட்லி மத்தியானம் சரியா வந்துட்டு தான் பாரு, கொஞ்சம் ஏப்ப வருதுன்னா விட்டுடுப்பா. சிவனி வேணாங்க, நன்றி வணக்கங்க, காலையில சாப்பிட்ட இட்லியே இருக்குது, வணக்கம், நீங்க சாப்பிட்டு வாங்க. அற்றால் அளவு அறிந்து உண்டு என்னது, அதனால என்ன பயன் சாமியினர்? ஆகுது உடம்பு பெற்றான் நெடுது உயிக்குமாறு. நூறு நூத்தம்பது வயசு வாழலாம் போடாங்க. இன்னொரு குரல்ல, மருந்தன ஒன்று வேண்டாவா திருவள்ளுவர் அடாரா. மருந்துங்கிற அதிகாரம் வச்சார், மருந்துங்கிறத வேணாம் தானே. என்ன இப்படிதான், யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் எழுத்துக்கெழுத்தழகு தோன்றுமேயடா என்று பண்ணாரே திருக்குறள். எழுத்துக்கெழுத்தழகு தோன்று, மருந்தன ஒன்று வேண்டாவாம். எப்படி இருந்தார், யாக்கைக்கு அருந்தியது காலையிலேயே மத்தியானம் சாயந்தரம் சாப்பிட்டது, அற்றது முழுதும் நீங்கிட்டுதா, நல்ல பசி இருக்க. அதை வந்து ஏன் சார், நான் வீட்டுல இருந்து கடைப்பிடிக்கிறேன், வெளியில போனா அது எப்படி விட்டுறதுங்க. போற்றி, அது எந்த நீ விருந்துக்கு போனாலும் சரி அதை தவிர்த்து
1: சரியானவர் நோய்க்கு நோய் மருந்து வருது, நோய் வர்றதே எதுனால கேட்டா முதல் நிலை உணவு, அடுத்தது செயல், நம்ம நடைமுறைகள், மூன்றாவது ஒண்ணு இருக்குது அது யாரும் சொல்ல மாட்டான். இப்ப இருக்கிற டாக்டர் ரெண்டே சொல்லுவாங்க அல்லவா, ஐயா நம்முடைய உணவும் செயலும் சரியா இருந்தா சரியா இருக்கியா, அது ரெண்டு தகராறு தகராறு. சரி, இப்ப அறையில இருக்கிற குழந்தைக்கு நோய் வருது, என்ன பண்றது? அதுக்கு உணவினாலும் குறையில்லை, ஏன், தாய்ப்பால் தான் சாப்பிடுது. அந்த காலத்து பிள்ளைய சொல்றேன், இப்ப இந்த காலத்து பிள்ளைய சொல்லல, அந்த காலத்து பிள்ளை தாய்ப்பால் தான் சாப்பிடுது, அழுதாதான் கொடுப்பாங்க. தாயும் வந்து நல்ல வளமா இருப்பாங்க, ஒண்ணு வந்து ஒரு வித நோய் உன்னோடி இல்லாம இருக்க மாட்டேன் இருப்பாங்க. எனவே அந்த அறையில் இருக்கிற குழந்தைக்கு உணவு உணவுலையும் ஒன்னும் தகராறு இல்ல, செயல் அது என்ன பண்ணுது பாவம், வீட்டில போட்டா தூங்குது, கீழே உட்காந்து உட்காந்து இருக்குது, என்ன பண்ணுது, அந்த குழந்தைக்கு நோய் வருது. அதுதான் நமக்கும் பேரறிஞர்களுக்கு இருக்கிற வேற்றுமை. நம்ம என்ன மாதிரி என்ன பண்ணுவோம், உணவு செயலும் சரியா இருந்தா போதும்னர், உணவு செயலோடு கூட வினையும் சரியா இருக்கணும்னர். முன் செய்த வினை இருந்ததுன்னா ஒழுங்கியே போச்சு, அதான் பரிமளகம், அதுதான் பரிமளகம். அப்ப நோய்க்கு காரணம் என்ன, உணவு செயல் வினை இப்படி எல்லாம். எனவே கொண்டு வந்து மனை புகுந்து கூலாவு பாதம் விளைத்தியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்தரிச்சனை செய்த பின் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவைத்தீரத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, ஒரு முறை நம்ம ஆன்மீகம் வளர்வதற்கு பக்தி முறை, இன்னொன்று உலகியல் வாழ்வுக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப ஆறு சுவையோடு சாப்பிடும், அந்த ஆறு சுவைக்கு பெரும்பாலும் இது இந்த மாதுளங்காய் இருக்கு, அது நல்ல தோற்பு பழமையே கூட, அது பழமை எவ்வளவுதான் இனிமே இருந்தாலும் அதுல தோற்பு சேர்ந்துருக்கும் மாதுளம் பழத்துல. வாழைப்பூ அது மாதிரி தோற்பு ரொம்ப நல்லது. இப்ப அது ரெண்டு காரணத்தினால விட்டுட்டாங்க, அந்த மாதிரி வாழைப்பூ, இவன் எந்த வாழைப்பூ, முந்த வாழைப்பூ அது சிறப்புன்னு பேரு, மற்றதெல்லாம் சரியா வராது. பச்சை வாழைப்பழத்து தூக்கிட்டு வந்து மந்தன்னு சொல்லுவான், அது இந்த மாதிரி இதெல்லாம் தராரு. ரெண்டாவது, அதை நச நசன்னு படிக்கிறது ரொம்ப லேசு, ரொம்ப கடினம், பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால ஒரு முழுக்கே போட்டு வேண்டாம், வாழைப்பூனா நம்ம ஜென்மத்தில் வேணான்ட்டு இப்போ தோற்புங்கிறது எல்லாமே போய், கசப்பு நமக்கு வேண்டாம்னு போட்டுது, பாவக்கா மாட்டதெல்லாம். அதனால் ஆறு சுவைத்திரத்தில் எனவே இம்மைக்கும் அருமைக்கும் ஏற்ப இதெல்லாம் வந்தது. இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது இல்லை, நீளுமானதியின் பரப்பு நெருங்கு செல்வ நிலாவியன் தோழின் ஆராலகை கிருத்திய தோழனாரன வாடுநாள். எப்படி இருந்தாரு? இறைவனுக்கு தோழர் ரெண்டு பேர், பெருமானுக்கு தோழர் ரெண்டு பேர், ஒருவர் குபேரன் இன்னொருவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. இங்கே இறைவனுடைய தோழனாராக குபேரன் போல வாழ்ந்தார். ஆருமே நல்ல அடியவர் வழிபாடு, பெருமானத்தில் அன்பு, நல்ல உழவு தொழில், வாய்மை தவறாத ஒழுக்கம், நல்ல சிவபூஜை செல்வம் எல்லாம் இருந்ததுனால குபேரம் கூட போற அப்படின்ற. இப்படி இருக்கும்போது இது யாருடைய திருவுள்ளத்திற்கு சென்றது? பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு சென்றதாம். என்ன செய்தாராம் பெருமான்? அவர் நினைச்சார், இந்த அடியவருடைய பெருமை இளையான்குடியில எங்கேயோ ஒரு பரமக்குடி பக்கத்தில் இருக்கட்டும் அல்லது திருநாட்டு பக்கத்தில் இருக்கட்டும், எங்கேயோ ஒரு சின்ன ஊர்ல இருந்து கொண்டு ஒரு ஒரு அடியவர் இப்படி வேலை செய்யற பணி செய்துட்டு இருக்க. இவருடைய பெருமை உலகம் எல்லாம் தெரியணும், அந்த எல்லா காலத்திலும் தெரியணும். இவருடைய காலம் என்னமோ தெரியல, ஆனா நம்ம இன்னைக்கும் படிக்கிறோம், இன்னும் என்றும் படிக்க போறோம். அப்படி காலம் எல்லாம் காலம் கடந்து இடங்கடந்து இப்படிப்பட்ட ஒரு அடியவர் பெருமை தெரிய வேண்டும் என்று யார் கருதினார்? பெருமான் கருதினான். அதோடு இன்னொன்று அதுல என்ன விளக்கணும்னு கருதினான்னு கேட்டா, ஐயா எல்லாரும் பணம் இருக்கும்போது செய்வாங்க, இவற்றையும் என்னமோ சொல்ற இருக்கு அதனால செய்யறாரு உட்காரனர். செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வதன்றியும், செல்வம் இருக்கும் போது மட்டும்தான் இந்த அடியவர் செய்வார் என்று கருத வேண்டாம். அல்லல் நல்கூறவான போதிலும் வல்லர் எந்த அறிவி கேவி. பக்கா வறுமை, தானும் மனைவியை சாப்பிட்டே ஒரு வாரம் இந்த மாதிரி வறுமையிலும் கூட இந்த மாதிரி செய்வாரா அப்படின்னார். அந்த வறுமையிலும் செய்வார் என்பதை ஏனைய உயிர்களுக்கு அறிவிக்க அறிவிக்க நான் அடிக்கடி சொல்லிடுறேன். பெரிய புராணத்தை யோகிதையா படிச்சுட்டு சோதித்தார்னு சொல்லப்படாது. அந்த சொல் சொன்னா அவனுக்கு சேர்க்கிறாருக்கு லட்சம் மைல். ஆண்டவன் அடியவரை சோதிப்பது இல்லை, சோதிப்பதுன்னு அவனுக்கு அறிவு குறைவ. பெருமான் வந்து அவனை சோதித்து தான் ஆட்கொள்ளணும்னு சொன்ன அவனுக்கு என்ன அறிவு குறைவா? அறிவு குறைவா? அறிவு குறைவா இருந்தாலும் சோதிக்கிறதுக்கு. எனவே இவருடைய பெருமை எப்படிப்பட்டது? இவ்வளவு செல்ல வளத்தில் இருக்கின்ற பொழுது மட்டுமல்லாமல் ரொம்ப வறுமை, கொடிய வறுமையா இருக்கு, அப்பவும் இது செய்வார்னார், அப்பவும் இது செய்வார்னார். அப்படி செய்வார் என்பதை நாம் எல்லாம் அறிவதற்காக செய்தாரே தவிர தாம் சோதனைக்காக அல்ல. வல்லர் என்பதறி அறிவிக்கவே மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து நாள்தோறும் மாறி வந்து ஒல்ல இல் வறுமைப்பதம் புக உண்ணினார் தில்லை மண்ணினார். நடராஜ பெருமான் திருவிழம் கொண்டாராம். மெது வந்து செல்வம் எல்லாம் எப்படி வந்து இப்படியே வந்ததா? கொஞ்சம் கொஞ்சமா எப்படியோ போட்டு இல்லை, வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது, நல்லா வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அதான் திருவள்ளுவர் சொன்னார், நல்லவையெல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம் செல்வம் செய்யறதுக்கு. எங்கெங்க எல்லாம் எழுதியிருக்காரு தெரியுங்களா? அவர் சொல்லாத அரங்கில் எதுவும் இல்லையே. நல்லவையெல்லாம் தீயவாம், நீ ரொம்ப நல்ல நேர்மையாக இருந்திருப்ப, எல்லாம் செஞ்சிருப்ப, ரொம்ப எண்ணி செஞ்சிருப்ப, எல்லாம் செஞ்சிருப்ப, ஆனால் வறுமை வந்திருக்கும். எப்படியோ சார் அந்த புண்ணியம் பாருங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துருக்காரு பாருங்க, எலெக்ஷன் நிக்கல, மற்றதெல்லாம் செய்யலை, தீவிர திரும்ப திமிருதண்டம் எல்லாம் பண்ண மாட்டார், நல்ல பரமசாருங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஒரு என் தவறே செய்யலிங்க, என்னமோ அங்கே பாருங்க 10 வருஷம் நொடிச்சு போட்டார். இன்னொரு ஆள் நேர் இருக்கு மறுதலை, என்னமோ பாருங்க நேற்று வரைக்கும் அன்னக்கா அப்படியா இருந்தா இதுக்கு ரொம்ப யோகியல் முதல் நம்பர் பாருங்க, இன்னைக்கு 4வது மாடியை போகுதுன்னா இன்னைக்கு சொல்லாது எங்க திருவள்ளுவர் சொல்லி முடிச்சார். நல்லவை எல்லாம் தீயவா, சில நன்மைகள் கூட தீமையாக முடிந்து விடுகின்றன, தீயவை எல்லாம் நல்லவாம், தீமையா செஞ்சிருப்பான் அதெல்லாம் நல்லதா இருக்கும். எதுக்கு? செல்வம் செயற்கு அப்படின்னு. எதனால? எதனால? திருக்குறள் அவ்வளவுதான் இருக்குது, திருக்குறள் அவ்வளவுதான் இருக்குது. எதனால்? நான் அந்த பாரா அப்ப பரிமேலம் உரையெல்லாம் படிக்கணுங்கிறதுக்கு என்ன காரணம்? எங்களை பரிமேலம் சித்தப்பறா பெரியப்பாவா, அந்த குரல் எங்க இருக்குன்னு? ஊழுங்கிற அதிகாரத்தில் இருக்கு, 38வது அதிகாரம். ஊழ் ஊழ்னா இது. எனவே நல்லவையெல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம், எதற்கு? செல்வம் பெறுவதற்கு. அப்ப செல்வம் பெறுவது நல்லவையெல்லாம் கூட தீயவா போயிடுமா சாமி? போயிடுப்பா ஒரு சமயத்துல, தீயதெல்லாம் கூட நல்லவாயிடுமா? ஆகும்ப்பா ஒரு சமயம். என்ன சாமி அப்படின்னா? அதுதான் உனக்கு எனக்கும் தெரியாது ஒண்ணு. அது எங்க சொல்லியிருக்காருனர் பரிமையில பார்த்தார். தலைப்பு என்னடா படிச்சுட்டு இருக்க? 38வது அதிகாரம். ஊழ் என்பது அதிகாரத்தால் வந்தது. என்னது தலைப்பு? சொல்லுமா சொல்லுமா? வந்த போது எல்லாம் வணக்கம் எல்லாம் சொல்றோம், சொல்லிட்டு பேசுறோம், நடுப்புற பேசும்போது நடுப்புற எங்க பேசுறாருன்னு? அதான் தொடக்கத்திலேயே சொல்லிட்டுமே, ரத்தன இல்ல வாரமுடைய திருவள்ளுவர் தேக்கத்துல சுவாமியுடைய திருவடி நிலையிலேன்னு சொல்லிட்டுமே, அப்புறம் திருப்பி பேசும்போது சொல்லுவாங்களே அதிகாரத்தான் வந்தது. எழுதுனாரு, எழுதுனாரு, நான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். திருக்குறள் சங்கம் என்று பெயர் வைத்தால், திருவள்ளுவர் மன்றம், திருவள்ளுவர் சங்கம், திருக்குறள் சங்கம் பெயர் வைத்தால், 1330 குறளையும் பரிமேல் உரையோட படித்தாதான் அந்த சங்கத்தை சங்கம்னு நான் என் மனசு ஏத்துக்கிறியா? என்ன நீங்க தவறுன்னு சொல்லு, நல்லவன் சொல்லு, கெட்டவன் சொல்லு, கவலைப்படுது அதுக்காரன் கவலை. நல்லவையெல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம் என்று சொல்லும் போது ஒரு சமயத்தில் என்ன பண்ணிக்கிட்ட, சில பேர் ஆடி பட்டம் தேடி வைதேன்னு வச்சிருக்க மாட்டான், மற்றவங்களாம் வச்சிருப்பாங்க, ஆடி ஆவணி எல்லாம் வச்சிருக்கோம், புரட்டாசி நல்ல அருமையா கதிர் முடிச்சிருக்கோம். என்ன அளவு அந்த வருஷத்துல என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, என்னாச்சுன்னு கேட்ட, அந்த நேரம் ஒரு புயல் வந்து அடிச்சு சுத்தமா நல்ல கதிர் வர நேரம் ஒரு 10 நாள் அறுவடைக்குள்ள தொலைச்சி விடும் ஒரு முண்டம். அது ஆடி மாசம் எல்லாம் ஆவணி மாசம் விட்டு ஆவணி கடைசி புரட்டாசியில மட்டும் நம்மளும் தான் ரெண்டு தெளிச்சு வைப்போமே, குறும்புல தெளிச்சு வச்சான், அவனுக்கு அந்த மழை ஒண்ணுமே பண்ணாது, ஓஹோன்னு வந்திருக்கும். இது காண்றமல்ல, இதான் நல்லவை எல்லாம் தீயவாம். அதுக்காக நீ அடுத்த மாசம் புரட்டாசி மாசம் கடைசியில் தூக்கிவிடாது, இது எப்பாவது நிகழும். பாருங்க சார், எங்களுக்கு ஆடி மாசத்துல இருந்து உயிரை விட்டு அடாராடா எரு நேரத்துல எரு போட்டு தண்ணி போட்டது அத்தனை சுத்தமா அடிச்சு விட்டது பாருங்க, ஒரு நெல் தேர்ல இந்த பய கடைசியில போட்டான் திமுரு, ஓஹோன்னு அடிக்கிறான் சார், ஐப்பசி மாசம் 600 மூட்டை. நல்லவை எல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம் செல்லும். திருக்குறள் எல்லாம், திருக்குறள் வந்து உலகியல், நீங்க திருக்குறளை பெற்றதெல்லாம் உலகியலை பெற்ற மாதிரி, உலகியலை பெறட்டினா எதுவோ அதெல்லாம் திருக்குறள், திருக்குறள் பெறட்டினா எதுவோ அதெல்லாம் உலகியல், அப்படி இல்லவா செய்திருக்க. எனவே இப்படிப்பட்ட நம்முடைய பெருமான் இவருக்கு என்ன செய்தார்னார், இந்த மாதிரி எப்படியோ வறுமையை அப்படியே உண்டாக்கின. அப்போ அவர் என்ன, அந்த பலம் தன்னுடைய சுருங்கினாலும் கூட அதற்கு ஏற்ப, நீங்க முன்னே உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்திரத்தில் போட்டதை கொஞ்சம் சுருக்குவாரே தவிர, ஆனா போடாம இருக்கிறது இப்படியா செய்தாராம். பார்த்தார், தன்னை மாறி இருக்க உள்ள கடன்கள் தக்கன கொண்டு பின் ஏ, இப்ப கடைசி நிலைக்கு வந்துட்டு என்னன்னு கேட்டா, குறைச்சார், காய்கறி குறைச்சார், உணவு குறைச்சார், எல்லாம் குறைச்சார், இருக்கிற பணமே குறைஞ்சு போச்சு. என்ன செய்தாரு, இனி மனுஷன் தன்னை தான் விக்கல, தன்னை விக்கல, மற்றதெல்லாம் வித்துட்டான், அவ்வளவு வித்துட்டான். அப்ப இனிமே என்ன பண்றது, ஒண்ணும் செய்ய முடியல, செய்ய முடியல அல்லவா. ஆனா அடியார் வந்துட்டா, அவரை கொண்டு வந்து மனைப்பு வந்து, சுவாமி இந்த பால் இருக்குது இதை மட்டும் சாப்பிடுங்களேன் என்று கொடுப்பாரே தவிர, நல்லாடியா ஒரு வாரம் பட்டினி போய் நம்ம இங்க நம்ம வயிறு காயுது எடுத்து தான் ஊத்திக்கிட்டு என்ன பண்றதுங்க, ஒரு காலத்துல எல்லாம் போட்டங்க, 400 இலை 500 இலை போட்ட இடம் தானுங்க இது, ஒன்னும் செய்ய முடியலைங்க, அவ்வளவுதானுங்க ஆண்டவன் நம்ம கொடுத்து வச்சான், என்ன அர்த்தம் போன்னு அர்த்தம். அப்படிப்பட்டுதான் தன்னை மாறி இருக்க உள்ளன கடன்கள். சங்கலிகத்துல ஒரு பாட்டு, பாரி வந்து ஏப்பா எப்படி இருப்பான், ஒன்னும் இல்லப்பான், 300 ஊர்த்தே தன்பரம்பு நன்னாடு, 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர். இதுக்கு ஏதாவது குறை வேணுங்களா, பக்கா புறநானூறு. பாரியனுடைய பரம்பு நாடு எத்தனை ஊர் உடையதுனர், 300 ஊர்த்தே தன்பரம்பு நன்னாடு. இப்ப என்னாரு, 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர். அத்தனை கொடுத்துட்டாங்க. சரியப்பா, நான் வந்த நேரத்துல யார் இருக்கார்னர், யாமும் பாரியும் உளவி கபிலர் பாண்டர், நான் இருக்கிற எங்க பாரி இருக்கிறான், நாங்க போய் கேட்டா என்ன தர்றது தருவான், குன்றும் உண்டு நீர் பாடின சிலனே, அவன் மலை மட்டும் தங்கிட்ட இருக்கு, ஊர்லாம் கொடுத்துட்டான், மலை இருக்கு புறநானூறு. சரிசாமி, அந்த மலையும் கொடுத்துட்டா அப்புறம் என்ன தருவான், பாரியும் அறம்பூண்டு இறப்பின் வாரியன் என்னான் அவர் வரையன். ஒண்ணுமே இல்லை அவன் மட்டும் இருக்கும்போது, நான் இருக்கிறேன்ப்பா என்ன வேணும் உங்களுக்கு, நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் அந்த பைய தூக்கிட்டு வரலாமார், ஆடார் ஆடா உடனே வந்துடுறேன்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: திருவருட்பயன் என்ற சாத்திரத்திலே 8வது அதிகாரமாகிய இங்குரு நிலையினை சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. இங்குரு நிலை என்ற இந்த அதிகாரத்திற்கு உரையாசிரியர் நிரம்பழகி தேசிகர் கொடுக்கின்ற விளக்கமாவது, இன்புறு நிலை அதாவது ஆன்மலாபம் அடையும் முறைமை, ஆன்ம சுத்தி கூறி பின்னர் அதனால் எய்தும் பயன் கூறினவையின் மேலே அதிகாரத்தினோடு இதற்கு இயைபுண்மை அறிக என்று அதிகார இயைபு காட்டி இன்புறு நிலை என்ற அதிகாரத்தின் பொருளை சிறப்பாக விளக்குகின்றார். நூலாசிரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஏழாவது அதிகாரமாக உயிர் விளக்கம் என்ற அதிகாரத்தை வைத்தனர். உயிர் விளக்கம், அதாவது உயிர் விளக்கம் பெறுது. எப்போது ஒரு பொருள் நன்கு விளக்கம் பெறும் என்றால், அந்த பொருளை மறைத்திருந்த மாசு நீங்கியது என்றால் அந்த பொருளானது தன் உண்மை நிலையை அடையும். அதுபோல ஆன்மாவை ஆணவமலம் என்ற மாசானது முழுமையாக மறைத்திருந்தது. இதற்கு சொல்லுகின்ற உவமை சாஸ்திரங்களிலே ஆணவமலம் ஆன்மாவை எவ்வாறு மறைத்துள்ளது என்பதற்கு பல உவமைகள் சொல்வார்கள். அதிலே ஒன்று என்னவென்றால், அந்த நெருப்பினை விறகு மறைத்திருப்பது போல என்று சொல்வார்கள். சிவஞான போதத்திலே நான்காம் சூத்திரத்திலே உதாரணம் என்பா உண்டு. இந்த உவமை அருமையாக கூறப்பட்டுள்ளது. மாயா தனுவிளக்கா மற்றுள்ளம் காணாதே, ஆயாதாம் ஒன்றை அதுவதுவாய் வியாதே, வன்னிதனை தன்னுள் மறைத்து ஒன்றாம் காட்டம் போல். வன்னிதனை தன்னுள் மறைத்து ஒன்றாம் காட்டம் போல், தன்னை மலம் அன்று அணிதல்தான் என்று சொல்லியுள்ளது. வன்னி என்பது என்னவென்றால் நெருப்பு, காட்டம் என்பது விறகை குறிக்கும். விறகானது நெருப்பை தன்னோடு ஒன்றாக சேர்த்து அந்த நெருப்பே இல்லை என்னும்படி அந்த விறகானது நெருப்பை தன்னுள் அடக்கியிருப்பது போல, ஆணவமலமானது உயிரென்ற ஒரு பொருளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அந்த உயிரினுடைய அறிவை அப்படி முழுமையாக மறைத்துள்ளது என்று இவ்வாறு சிவஞான போதத்து உதாரணம் என்று. ஆகவே அப்படி ஆணவமலத்தாலே மறைக்கப்பட்டுள்ள அந்த ஆன்மா முத்தி நிலையிலே அந்த ஆணவமலம் நீங்கும் போதுதான் இந்த ஆன்மா விளக்கம் அடைகின்றது. தன்னுடைய வியாபகத்தன்மையை அது பெறுகின்றது. அது சிவபெருமான் திருவருளால்தான் உயிருக்கு மட நீக்கமும் விளக்கமும் சித்திக்கின்றது. ஆகையினாலே ஆணவத்திலிருந்து நீங்கி உயிர் விளக்கமடைகின்ற நிலையிலே அந்த ஆணவமாகிய மாசு நீங்கிவிட்டதனாலே அந்த ஆன்மா சுத்தமடைந்த ஆன்மா என்று கூறப்படும். ஆகவே அந்த நிலை ஆன்ம சுத்தி என்று சொல்வார்கள். இந்த நிலை எவ்வாறு கைகூடுகின்றது என்றால், ஆணவத்திலிருந்து நீங்கிய துணையால் மட்டுமன்று உயிரால் ஒன்றை சாராமல் இருக்க முடியாது. ஆணவமலத்தை சார்ந்தே கிடந்த உயிர் அதிலிருந்து நீங்கி தனித்து இருக்க முடியாது. அது சித்தாந்தத்திலே ரொம்ப முக்கியம். துறவு என்ற அதிகாரத்திலே ஆசிரியர் திருவள்ளுவர் தேவநாயனார் துறவை வலியுறுத்தி ஒன்பது குரட்பாக்கள் சொல்லிவிட்டு பத்தாவது குரட்பாவிலே சொல்வார் பற்றுக என்று சொல்வார். ஒன்பது குரட்பாக்களிலே பற்றை விடுக என்று சொன்ன வள்ளுவ பிறந்தகை பத்தாவது குரட்பாவிலே பற்றுக என்பார். அதிகாரம் துறவு. அந்த துறவதிகாரத்தில் ஒவ்வொரு குரட்பாவிலும் பற்றினால் வருகின்ற தீங்கைத்தான் சொல்லியிருக்கின்றார். சொல்லிட்டு பத்தாவது குரட்பாக பற்றுக என்றார். அதுதான் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் இப்போது கொண்டிருக்கின்ற பற்று இருக்கின்றதே இந்த உலகப்பற்றுதான் விடத்தக்கது. சிவச்சார்பு இருக்கின்றதே அந்த சிவச்சார்பு நமக்கு இன்றியமையாதது. ஆகவே சிவத்தை சாராமல் நாம் உலகத்தை துரத்தல் என்பது கேவலத்தில் தான் உண்மையிருக்கும். ஆக அந்த கேவலாவத்து என்பது ஆணவமனத்தோடு அழுந்தி கிடப்பது. அந்த ஆணவமனச்சார்பு இருக்கும் வரை நமக்கு சிவபெருமான் நம்மை பக்குவப்படுத்தும் பொருட்டு பிறவிகளை அருளிக்கொண்டுதான் இருப்பார். வினைக்கீடாக பிறவிகளை அருள்வார். அந்த ஆணவமன நீக்கம் எப்போது வரும் என்றால், உயிருக்கு சிவச்சார்பினுடைய இன்றியமையாமையினை உயிர் உணரும் பொழுது சிவபெருமான் தம் திருவருளால் உயிருக்கு மன நீக்கத்தை ஏற்படுத்தி அந்த உயிரை தம்மோடு ஏகனாகி தமது பணியிலே நிற்கச் செய்வார். இதைத்தான் ஏகனாகி இறைவனை நின்ற. ஆகவே இந்த ஆன்மா முத்தி நிலையிலே சிவத்தோடு ஒன்றுபட்டு ஏகனாகி தன் பணியை தன் செயலெல்லாம் சிவன் செயலே என்று இறைவனை நிற்கும் பொழுதுதான் அதற்கு ஆணவமலம் முற்றிலுமாக நீங்கும். அப்போதுதான் அது சுத்தியடைந்த ஆன்மா, ஆன்ம சுத்தி என்ற நிலை. ஆகவே ஆன்ம சுத்திக்கு அப்புறம் என்ன அப்படின்னா சிவபோகம்தான். அதாவது நோயிலிருந்து நீங்கி சுத்தமடைந்தவன் உணவை உண்பதற்கு தகுதியானவன். நோயில் இருக்க வரைக்கும் மருந்தைத்தான் சாப்பிடும். ஆணவமாக நோயை இந்த ஆன்மா கொண்டிருந்ததனாலே அது வினைப்பலன்களாகிய மருந்தையே உண்டு வந்தது. சில மருந்து கசக்கும், சில மருந்து இனிக்குங்க மாதிரி வினைப்பலன்கள்ல இன்பம் சுவையாகவும் துன்பம் கசப்பாகவும். ஆனா ரெண்டும் மருந்துதான். ஆணவ நோய் நீங்கிய பிறகு அதற்கு உணவு, உணவுதான் உரியது. மருந்து எல்லாம் நோய் நீங்கும் வரை சாப்பிடக்கூடியது, உணவுதான் நிரந்தரமானது. அது மாதிரி வினைப்பழங்கள் எல்லாம் ஆணவத்தின் வலிமை குன்றும் வரை வினைப்பழங்கள் நுகர வேண்டும். ஆணவத்தின் வலிமை குன்றி குருவர்கள் கிட்டிவிட்டது என்றால் அப்புறம் சிவபோகமாகிய அந்த திரு அமுதத்தினை உண்ணுகின்ற தகுதியினை ஆன்மா பெறுகின்றதே, அந்த சிவபோகத்தை அனுபவித்தார், அதுவே பேரின்பமாகும். அந்த பேரின்ப நிலையைத்தான் இந்த அதிகாரத்திலே இன்புற நிலை என்று சொல்கின்றார். நம்முடைய ஞானிகள் இதைத்தான் இன்பம் என்று உடன்படுகின்றார்கள். இதுக்கு முன்னால உலக பிறவியில இப்படி எல்லாம் அந்த உயிர்கள் இருந்தன சொன்னாங்க, அப்பெல்லாம் இன்பம் அதை சொல்லல. அதுதான் நமக்கு சிந்திக்கணும். எப்போது சிவபிரானோடு ஏகனாக இறைவனி நின்று அந்த முத்தி நிலையினை ஆன்மா எய்துகின்றதோ அப்போது அனுபவிக்கின்றதே அந்த ஆன்மா சிவபோகம் என்ற ஒரு போகத்தை, அதைத்தான் இன்பம் என்று ஞானிகள் உடன்படுகின்றார்கள். ஆகவே இந்த அதிகாரத்திற்கு இன்புறு நிலை என்று பெயர் கொடுத்தார். ஆகவே உயிர் விளக்கம் என்ற சென்ற அதிகாரம் அது ஆன்ம சுத்தியினை குறிக்கின்றது. இந்த அதிகாரமானது அந்த ஆன்ம சுத்தி பின் எழுதக்கூடிய ஆன்ம லாபம் என்று சொல்லக்கூடிய சிவபோகத்தை குறிக்கின்றது. அதிலே முதல் குறட்பாவை பார்த்தோம் என்றால், இன்புறுவார் துன்பார் இருளின் எழும் சுடரின் பின்புகுவார் முன்புகுவார் பின். ஆக இந்த பின் முன் என்ற சொற்கள் மாறி மாறி வந்திருக்கின்றன. அதாவது இன்புறுவார், இன்புறுவார் என்று சொல்லும் பொழுது முத்தி இன்பத்தினை நுகர்வார்கள். யார் நுகர்வார்கள் முத்தி இன்பம்? யார் கிடைக்கும்? துன்பார் இருளின் எழும் சுடரின் பின்புகுவார் என்று சொன்னார். அதாவது துன்பார் இருள், இருள் என்பது ஆகுபெயராக ஆணவ மனத்தை குறிக்கும். துன்பார் இருள் என்று சொன்னார், ஆணவ மனம் துன்பத்திற்குத்தான் காரணமாக இருக்கும், துன்பத்தை தான் விளைவிக்கும். ஆகவே அந்த ஆணவ மனத்தை, துன்பத்தை விளைவிக்கக்கூடிய ஆணவ மனத்தை தான் துன்பார் இருள் என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். இந்த துன்பம் நிறைந்த ஆணவ இருள் இருக்கின்றதே, அந்த ஆணவ இருளை ஒடுக்கி திருவருள் ஒளியானது மேலிடுகின்றது. முத்தி காலத்தில் திருவருள் ஒளியானது மேலிட்டு ஆணவ இருள் அடக்கப்படுகின்றது. அந்த திருவருளின் ஒளியின் பின்னால் செல்பவர்கள் முத்தி இன்பத்தை வருவார்கள். அதன் திருவருள் ஒளியின் பின்னால் செல்பவர்கள் என்றால் நம்முடைய மலச்சார்பை நம்மால் நீக்கிக் கொள்ள முடியாது. திருவருள்தான் இந்த மலச்சார்பை நீக்கியிருக்கின்றது. இந்த மலச்சார்பை நீங்கியதால் நமக்கு துன்பம் நீங்குகின்றது. ஆனால் திருவருள் நமக்கு துன்ப நீக்கத்தை மட்டும் தரவில்லை, துன்ப நீக்கம் இருக்கின்றதே அதுவே ஒரு பெரிய ஒரு நமக்கு பெரிய லாபம். என்ன லாபம்னா, நம்மால நீக்கிக் கொள்ள முடியாத துன்பத்தை, நம்மால நீக்கிக் கொள்ள முடியாத அந்த ஆணவ துன்பத்தை நாம என்ன வேணாலும் நீக்க முடியாது. சிவபெருமான் ஒரு நாள் தான் நீக்க முடியும். சிவபெருமான் பரம்பொருள் நாம வந்து அதற்கு பல தத்துவ அடிப்படைகள் வைத்திருக்கோம். ஆணவ மலச்சார்பை என்றுமே இல்லாதவன் சிவபெருமான். அனாதியே ஆணவ மலச்சார்பு உடையவாய் இருப்பவைகள் ஆன்மாக்கள். அந்த ஆன்மாக்களுடைய மலச்சார்பை சிவபெருமான் ஒருவனே போக்க வல்லவன், ஏனையோர் யாரும் போக்க வல்லவர் கிடையாது. ஏன்னா ஏனையோரும் அந்த ஆணவ மலச்சார்பு தான் அழிஞ்சு கிடக்கின்றார்கள். ஏனையோரும் சிவபெருமான் அருளால் தான் அந்த மலச்சார்பு வந்து நீங்கிக் கொள்ள முடியும். ஆகவே நம்மால் நீக்கிக் கொள்ள முடியாத ஒன்றை ஒருவன் தானாகவே கருணையோடு நம்மை பிறவிகளிலே செலுத்தி பக்குவப்படுத்தி அந்த மலத்தை நீக்குகின்றான் என்றால் அதுவே நமக்கு பேருதவி. ஆனால் அதனோடு மட்டுமில்லாமல் அந்த துன்ப நீக்கத்தை மட்டும் செய்யாமல் இன்ப ஆக்கத்தையும் அருள்கின்றான். இதாங்க இன்னும் சிறப்பு. ஆகையினாலே இப்படி நமக்கு துன்ப நீக்கத்தையும் திருவருள் தான் செய்கின்றது, இன்ப ஆக்கத்தையும் செய்கின்றது. ஆகவே திருவருளின் வழிநிற்றலை தவிர நமக்கு வேறொன்றும் இல்லை. அந்த திருவருளே கதி என்று அந்த திருவருளை பணிந்து போற்றுபவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள்தான் திருவருளின் பின் செல்பவர்கள். திருவருளின் பின் செல்பவர்கள்தான் முத்தி இன்பத்தை பெறுபவர்கள். தம்மை தலைமையாக நினைக்கின்றவர்கள் இருக்கிறார்களே, ஆக மலநீக்கம் பெற்றோம், சிவபெருமானும் மலநீக்கம் இல்ல, மலநீக்கம் உடையவன், அவனுக்கும் மலச்சார்பு இல்லை, எனக்கும் மலச்சார்பு இல்லை, ஆகவே சிவத்துக்கு சமமான நிலையினை அடைந்து விட்டோம் என்று அந்த நிலையிலே தன்னை வியந்து தனக்கு தலைமைப்பாடு ஒன்றை ஏற்படுத்த நினைப்பவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு முத்தி இன்பம் கிடைக்காது. அதான் அந்த சிவ சமவாதம் என்ற அந்த கருத்து இருந்ததென்றால், அந்த பசுஞான சார்பு இருந்ததென்றால், அவர்களுக்கு சிவபோகமாகிய முத்தி பேரின்பம் கிட்டாது. திரு சுடரின் பின்புகுவார் தான் இன்புறுவார். சுடர் என்று சொன்னது திருவருளை, இருள் சொன்னது ஆனமனத்தை. ஓமையாக சொல்வார்கள், இந்த ஓமைகளே எங்க ஆகுபேராக வைத்திருந்தார், அது ஓமை ஆகுபேர்னு சொல்வார்கள். சுடர் என்பது திருவருள், இருள் என்பது ஆனவமனம். இருளில் எழும் சுடர் என்றால் அந்த இருளை ஒடுக்கி எழுகின்ற சுடர், ஆனவமனத்தை ஒடுக்கி மேலிடுகின்ற திருவருள். அதன் பின்புகுவார் இன்புறுவார். அந்த திருவருள் வழியிலே நிற்பவர்கள் அருளாலன்றி, அவன் அருளாலன்றி ஒன்றையும் செய்யானாகவே, அஞ்ஞான கண்மம் பிரவேசியா என்று சிவஞான போதன் சொல்லும். அவன் அருளை மறந்து அவர்கள் ஒருபோதும் இருக்க மாட்டார். அருளை போற்றி அந்த அருளுடைய தலைமையையும், அருளின் வழி நின்றாலன்றி நமக்கு உய்வில்லை என்று தன்னுடைய அந்த உண்மை நிலையும் உணர்ந்து இருப்பவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்குத்தான் முத்தி பேரின்பம் கிடைக்கும் என்று சொன்னார். இருளின் எழும் சுடரின் பின்புகுவார் இன்புறுவார், முன்புகுவார் பின் என்று அதன் பிறகு உள்ளது. அதாவது முன்புகுவார்னா இதற்கு முந்தைய பிறகுகளிலே, பக்குவம் வராத பிறகுகளிலே தன்முனைப்போடு இருந்து ஆணவமலத்தின் வழியிலே சென்று வினைகளை ஈட்டி துன்புற்றார்கள் அல்லவா, அப்படி துன்புற்றவர்கள் இந்த முத்தி காலத்திலே திருவருளின் பின் செல்பவர்களாக விளங்கி இன்புறுவார்கள் என்று பொருள்கொள்ள வேண்டும். ஆகவே இறுதியிலே முன்புகுவார் பின் என்று உள்ளதல்லவா, அதிலே முன்புகுவார் என்றால் இந்த முத்தி அடைவதற்கு முன்னாலே முந்தைய பிறகுகளிலே அவர்கள் தன்முனைப்போடு இருந்து வினைகளை ஈட்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த திருவருளை பின்னிட்டு தாம் முன்னே தலைமைப்பாடு கொண்டு விளங்கினார்கள். அருளை மறந்து எல்லா செயல்களும் சிந்தனைகளும் தன்னாலே நிகழ்கின்றன என்று கருதி வந்தார்கள். அப்படி கருதி துன்புற்ற அந்த உயிர்கள் இந்த முத்தி காலத்திலே திருவருளின் பின் சென்று, என அந்த ஆணவ இருள் திருவருளை உணரவிடாமல் தடுத்து வந்தது, வினைப்படங்களில் உகர்ந்து பக்குவப்பட்டதனாலே அந்த ஆணவமலம் வழிகுன்றி திருவருளானது மேலிட்டு, அந்த மேலிட்டு விளங்குகின்ற திருவருளின் பின் சென்று இந்த அன்பர்கள் முத்தி பேரின்பத்தினை துய்க்கின்றார்கள் என்று அருமையாக கூறினார். ஆகவே திருவருளின் பின் செல்லுதல் தான் ஏகனாக நின்றது. நம்முடைய ஆதீன வித்வான் சிவத்திரு வஜ்ரேயமுனி அவர்கள் இந்த குரட்பாவினை சிவஞான போதத்து பத்தாஞ்சூத்திரத்தோடு இணைத்து வைத்து காண வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். இப்பாட்டை அவனே தானே ஆகிய அன்னரி ஏகனாகி என்னும் சிவஞான போத சூத்திரத்தோடு புடைவட வைத்து காண்க என்று சொல்கிறார். அதாவது அருளின் பின் செல்லுதல் என்று இருக்கிறது அல்லவா, அதுதான் வந்து அங்கு ஏகனாக நின்ற. அடுத்த குரட்பாவிலே நாம் பார்த்தோம் என்றால், இருவர் மடந்தையருக்கு என்பயன் இன்புண்டாம் ஒருவன் ஒருத்தி உரின். அதாவது இந்த திருவருளின் பின் சென்றால் அருள்ஞானத்தின் பயன் பாச நீக்கம் சிவப்பேறு என இரண்டு. அதான் திருவருள் இரண்டு பயன்களை நமக்கு அருள்கின்றது என்று பார்த்தோம். ஒன்று துன்ப நீக்கம், இன்னொன்று இன்ப ஆக்கம் என்று பார்த்தோம். துன்ப நீக்கம்னா துன்பத்துக்கு காரணம் இந்த ஆணவமலம் தானே, ஆணவமலத்தை நீக்குதல் துன்ப நீக்கம். சிவபெருமானை பெறுதல் அது இன்ப ஆக்கம், சிவப்பேறு என்று சொல்வார்கள், சிவப்பேறு இன்ப ஆக்கம். ஆகவே திருவருள் ஞானம் இரண்டு பயன்களை தருகின்றது. துன்பத்துக்கு காரணமாகிய பாசத்தை நீக்குதல் ஒன்று, பேரின்ப பொருளாகிய சிவத்தை அருள்தல் ஒன்று. சிவப்பேறு, பாச நீக்கம், சிவப்பேறு என இரண்டு பயன்களை நம்முடைய திருவருளானது வழங்குகின்றது. அதான் பயணியல் என்ற அதிகாரத்திலே சிவஞான போதத்தின் சித்தியாரனையும் பார்த்தா பயணியல் அதிகாரம் மூன்று சூத்திரங்கள் உள்ளன, பத்தாம் சூத்திரம், பதினொன்றாம் சூத்திரம், பன்னெண்டாம் சூத்திரம். அதுல பத்தாம் சூத்திரம் பாச நீக்கம், பதினோராம் சூத்திரம் சிவப்பேறு. அந்த பயன்கள் இரண்டாக வகுத்துக்கொண்டு பத்தாம் சூத்திரம் பாச நீக்கம் என்ற பயனை சொல்கின்றது, பதினோராம் சூத்திரம் சிவப்பேறு என்ற பயனை சொல்கின்றது, பன்னெண்டாம் சூத்திரம் இந்த பயனை பெற்றவருடைய தன்மையை சொல்கின்றது. ஆக பயன்கள் இரண்டாக சொல்வார்கள். ஆன்மா முதற்கண் திருவருளை தலைப்பட்டு அந்த திருவருளோடு ஒன்றும் திருவருளோடு ஒற்றித்து நிற்கும். அப்புறம் அந்த திருவருள் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த திருவருளானது தனக்கு முதலாக விளங்கக்கூடிய சிவத்தோடு அந்த ஆன்மாவை ஒன்றுவிக்கும். ஆகவே அப்படி திருவருளோடு ஒன்றி நிற்கின்ற அந்த நிலையினை துரிய நிலை என்று சொல்வார்கள். துரிய நிலைனா இந்த சுத்தாவத்தில் நிம்மல துரியம் என்று சொல்ல வேண்டும். நாம மலச்சார்போடு இருக்கின்ற நாம் எல்லாம் அஞ்சு அவத்தைகள் அடைகின்றோம். அதுல நான்காம் அவத்தை பேருறக்கம் சொல்லப்படும், அத துரியம் தான் சொல்வார்கள். இந்த துரியம் வேறு, இது மலச்சார்போடு கூடிய அவத்தை. சுத்த அவத்தைகளிலும் ஐந்து சொல்வார்கள், நின்மல நனவு, நின்மல கனவுன்னு சொல்வார்கள். அதுல நின்மல துரிய நிலை, அத மணிவாசக பெருமான சொல்லும் போது துரிய நிலை கடந்து போந்து சொல்வார்கள். ஆகவே அந்த திருவருளோடு ஆன்மா ஒற்றித்து நிற்றல் சூரிய நிலை, அருள் துரியம் இது, நிர்மல துரியம் இது, அருணோதயம் போன்றது என்று சொல்வார்கள். அருணோதயம் என்பது சூரிய உதயத்துக்கு முந்தைய நிலை, அதாவது சூரியன் தோன்றிருக்காது, அதனுடைய கதிர்கள் வெளிப்பட்டு விடும், அதான் அருணோதயம் என்பார். இன்னதுதான் அந்த துரியத்தை கடந்த துரியாதீதம் இருக்கின்றதே, அது எப்படிப்பட்ட நிலை என்றால், அருளோடு ஒற்றித்து நின்ற ஆன்மாவை அருள் என்ன செய்கின்றது, சிவத்தோடு, தனக்கு முதலாகிய சிவத்தோடு ஒன்ற வைக்கின்றது. அருள் திருவருளானது கிரணங்கள் போல, கதிர்களைப் போல, சிவமானது சூரியனைப் போல, அப்படி கொண்டு திருவருளோ ஒற்றித்திருக்கின்ற நிலை இந்த அருணோதயம் போன்றது. ஒரு சிவத்தோடு ஒற்றிருக்கின்ற நிலை இருக்கின்றதே, அதுதான் அந்த துரியம் கடந்த பேரின்ப துரியாதீத நிலை, அதான் இட்டை கூடுதல். அதுல அந்த துரியாதீத ஆனந்த நிலை இருக்கின்றதே, அதுதான் சிவப்பேராகிய இன்புறு நிலையாகும். அதனைத்தான் ஆன்ம லாபம், சிவபோகம் என்றெல்லாம் சொல்வார்கள். முன்னையதை என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அதாவது அருளோடு ஒற்றித்து நிற்றலை சிவயோகம் என்று சொல்வார்கள். துரிய நிலை சிவயோகம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆகையினாலே அந்த முத்தி பேரின்பம் எப்போது வெளிப்படும் என்பது என்று சொன்னால், அருளோடு ஒற்றித்து நிற்பதனாலே ஒரு சுகப்பிரபை தோன்றலாம். ஆனால் அந்த முத்தி பேரானந்தம் என்பது, முத்தி பேரின்பம் என்பது அந்த அருளின் துணை கொண்டு சிவத்தோடு கலக்கும் பொழுதுதான் முத்தி பேரின்பம் தோன்றும் என்பதை பிரிது மொழிதனிதே வைத்து, இருவர் மடந்தையரால் இன்பம் தோன்றாது, ஒருவன் ஒருத்தினால்தான் இன்பம் தோன்றும் என்று பிரிது மொழிதனிதே சொல்லிவிட்டு போயிட்டார்கள். நானும் அதை கொண்டு இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இவ்வாறு இந்த பாடலிலே நாம் பார்த்தோம். அடுத்த குரட்பாவிலே, இன்புதனை எய்துவார்க்கு ஈயும் அவர்க்கு உருவம் இன்பகணம் ஆதலினால் இல் என்று கூறுகின்றார். ஏன்னா சென்ற குரட்பாவிலே இன்புண்டாம் ஒருவன் ஒருத்தி உரின் என்று குறிப்பிட்டார்கள். ஆகவே அந்த ஓமையை அப்படியே நாம் கொள்ளக்கூடாது என்பதனை இந்த பாடலிலே அறிவுறுத்துகின்றார்கள். அதைத்தான் நம்முடைய ஆதின வித்வான் நம்முடைய சிவத்திரு வஜ்ரவேறு முதலியார் அவர்கள் அவர்கள் குறிப்பு தருகின்றார்கள். விளக்க குறிப்பிலே, மேலை செய்யுளில் அதாவது முந்தின பாட்டில், இன்புண்டாம் ஒருவன் ஒருத்தி உரின் என கூறினவை பற்றி தோன்றும் வினாவை விடுக்கின்றது. ஆகவே ஒருவன் ஒருத்தி உரின் இன்புண்டாம் என்று சொன்னால், அது பற்றி அந்த ஓமை பொருளை அப்படியே வைத்துக் கொண்டு சிவத்துக்கும் இன்பம் உண்டோ என்ற தடையினை இந்த குரட்பாவானது மறுத்துரைக்கின்றது. ஆன்மாவுக்கு மட்டும்தான் முத்தி பேரின்பம், சிவத்திற்கு அனுபவம் என்பது கிடையாது. அந்த மிக முக்கியமான சித்தாந்த உண்மையினை இந்த குரட்பாதான் எடுத்துரைக்கும். இன்புதனை எய்துவார்க்கு ஈயும் அவர்க்கு உருவம் இன்பகணம் ஆதலினால் இல் என்று சொன்னார். தன்னை வந்து அடைகின்ற ஆன்மாக்களுக்கு பேரின்பத்தை வழங்கக்கூடிய பேரானந்த பொருளாக சிவபெருமான் இருக்கின்றார். அவர் அனுபவ பொருளாகத்தான் இருக்கின்றார். ஆகையினாலே அவருக்கு அனுபவம் கிடையாது. சிவபெருமானுடைய வடிவமே ஆனந்தமயம் ஆகையினால் அவர் தானே தன்னை அனுபவிப்பதில்லை. இன்னொரு பொருளை சார்ந்து இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நிலை சிவபெருமானுக்கு கிடையாது. பேரானந்த பொருள் அவர் ஒருத்தர் தான், மற்றதெல்லாம் இன்பம் தருவது போல துன்பம் தரக்கூடியவைதான். இப்ப தானே பேரானந்த பொருளாக இருப்பதனாலே தன்னைத்தானே அனுபவித்தல் இல்லை என்று இங்கே குறிப்பிடுகின்றார். அவருக்கு உருவம் இன்ப கணம் ஆதலினால் இல், என்ன இன்ப அனுபவம் அவருக்கு இல்லை, அவருக்கு எந்த அனுபவம் கிடையாது, அனுபவம் கடந்த பரம்பொருள் அதான். ஆகவே முத்தி நிலையிலே முத்தியடைந்த ஆன்மா சிவானந்தத்தை நுகரும், சிவபெருமானுக்கு அந்த அனுபவம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார்கள். நம்முடைய திருவாசகத்திலே பார்த்தோம் என்றால், தந்ததுன் தன்னை கொண்டதன் தன்னை சங்கரா ஆர்களோ சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாதினை பெற்றதென்று என்பார். நான் உன்னிடம் பெற்றது என்பது அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். என்னிடமிருந்து நீ என்ன பெற்றாய் என்றால் யாது நீ பெற்றதொன்று என்பார். என்னிடமிருந்து நீ என்ன பெற்றாய்? ஒன்றும் பெறவில்லை. உன்னிடமிருந்து நான் பேரானந்தத்தை பெற்றேன் என்று சொல்லி அந்த முத்து இன்பத்தை அனுபவிக்கின்ற அந்த அருளாசிரியருடைய திருவாக்கே நமக்கு சான்றாகும். அவர்கள் முத்து இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றவர்கள். சீவன் முத்தர்கள் நம்முடைய மாணிக்கவாச சுவாமிகள் சீவன் முத்தர்களாக விளங்கியவர்கள். ஆகையினாலே அவர்கள் சொல்லும் பொழுது, நின்பால் அடியேன் பேரின்பத்தை பெற்றேன், ஆனால் என்னிடமிருந்து நீ பெற்றது என்னதான் உள்ளது? ஒன்றுமில்லை என்று சொல்லி நமக்கு பரம பிரமாணமாக அருளி செய்துள்ளார்கள். அடுத்த குரட்பாவிலே, தாடலை போர் கூடி அவை தாமணிகளா வேற்றின்ப கூடலை நீ ஏகமென கொள் என்று சொன்னார். அதாவது முத்தியில வந்து சிவமும் ஆன்மாவும் ஒன்றா இரண்டா என்று ஒரு கேள்வியை எழுப்பி அதை நாம் நன்கு சிந்தித்து உணர வேண்டியது மிக முக்கியமாகும். ஏன்னா ஒரு சாரார் என்ன சொல்கின்றார் என்றால், எப்போதுமே பொருள் ஒன்றுன்னு சொல்லுவர் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு பக்கம். ஆனால் உயிர் வேறு சிவம் வேறுன்னு சொல்பவர்கள் கூட முத்தி நிலையில வந்து சொல்லும் பொழுது நீரும் நீரும் இணைந்தார் போல, நீரும் நீரும் இணைஞ்சிட்டா அப்புறம் எல்லாம் ஒரே நீர் தான். ஆகவே அங்கே இரண்டு நீர்னு இல்லை. இணைஞ்ச பிறகு ஆற்று நீர் போய் கடல் நீர் இணைஞ்சிட்டா அவ்வளவுதான், எல்லாம் ஒண்ணுதான். அப்புறம் ஆற்று நீர் ஒன்று இல்லை. அது மாதிரிதான் உயிர் சிவத்தோடு கூடிட்டு அப்புறம் உயிர்னு ஒரு பொருளே இல்லை, பொருளே ஒன்றாயிருது என்று இவ்வாறுலாம் சொல்வார்கள். ஆனால் சைவ சித்தாந்தம் படிக்கின்ற நமக்கும் கூட சில இடங்களிலே இப்படி முத்தி நிலையிலே உயிரானது சிவத்தோடு கலப்பதற்கு நாமும் வந்து இந்த மாதிரி ஆற்று நீர் போய் கடல் நீரில் கலப்பது போல சொல்கின்றோமே, அலைகடலில் சென்றடங்கும் ஆறு போர் மீளாது உளைவிலரன் பாதத்தை உற்று என்று சிவஞான போதமும், அதே ஓமையை வடிநூலாசிரியர், முன்னிற நீர் சிறைமுறிய முடுகி ஓடி முன்னீர் சென்று அந்நீராய் பின்னீங்கா முறைவோல் என்று வடிநூலாசிரியரும் எடுத்து சொல்லியுள்ளார்கள் என்றால், நாம் சொல்வது ஒரே ஒரு நோக்கம் பற்றிதான். எல்லாவற்றையும் முற்றுமையாக நாம் கொள்ளக்கூடாது. ஒரு நோக்கம் பற்றி என்னவென்றால், முத்தி நிலையிலே சிவத்தை அடைந்த ஆன்மா அந்த நிலையிலிருந்து மீளாது மீளாது என்று சொல்லி அங்கே சிவஞான போதத்திலேயே குறிப்பிட்டார். சிவத்தை அந்த கடலை சார்ந்த ஆற்று நீர் திருப்பி மீண்டு எப்படி வராதோ, அதே போல சிவத்தை சார்ந்த ஆன்மா மீண்டு வராது, மீட்சி இல்லை. முத்தி நிலை என்பது அடைந்து திருப்பி மீண்டு வருகின்ற நிலை அன்று என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த ஓமை சொல்லப்பட்டுள்ளது. அதை முழுமையாக அந்த ஓமையை நாம் வந்து முற்றுமையாக நாம் கொள்ளக்கூடாது என்று நம்முடைய அருளாசிரியர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். அப்படியானால் முத்தியை அடைந்த பின்பு சிவத்தோடு ஒன்றிய பின்பு ஆன்மான ஒரு பொருள் இருந்தா அப்ப சிவம் ஆன்மான்னு ரெண்டும் பிரிந்து விளங்குமா என்று கேள்வி வரும். பிரிந்தும் விளங்காது. எப்படின்னா ரெண்டு பொருள்கள்னு பார்த்தா ரெண்டு தான், ஆனால் அவை ரெண்டு பொருள்கள் என்று சொல்லத்தக்க நிலையிலே இல்லாமல் ஒன்றாக கலந்து இருக்கும். அப்ப அதற்கு அருமையாக தமிழில் இருந்து ஓமை சொல்கின்றார். ரொம்ப சிறப்பு இலக்கணம்லாம் வந்து இலக்கணத்தை புரிந்து கொள்வதற்கு என்னெல்லாமோ ஓமைகளை சொல்லி நாம சொல்ல வேண்டியது. ஆனா சைவ சித்தாந்தம் எப்படின்னா, சைவ சித்தாந்தத்துக்கு இலக்கணமே ஒரு கருவி நூல். சைவ சித்தாந்தத்துக்கு இலக்கணம் ஒரு கருவி, தமிழ் இலக்கணம். ஆகவே அந்த தமிழ் இலக்கணத்திலிருந்து ஒரு ஓமை எடுத்து சைவ சித்தாந்தம் சிறப்பாக சொல்கிறது. என்னவென்றால் ரெண்டு சொற்கள் புணர்கின்றன, தாழ் தலை. புணரும்போது என்ன, தாழ் என்பதனுடைய ஈற்றெழுத்தும்.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 12
1: பொழிப்புறையில இருந்து நாங்கள் படிப்போம்.
2: பொழிப்புரை. மண் பொன்னிறம் உடையது, நீர் வெண்ணிறம் உடையது, பொங்கி எழும் இயல்புள்ள நெருப்பு செந்நிறம் உடையது, வலிமை மிக்க காற்று கருநிறம் உடையது, எங்கும் பரவி நிற்கும் ஆகாயம் புகை நிறம் உடையது. இவ்வாறு பூதங்களின் நிறங்களை யோக காட்சியில் கண்டுணர்ந்த பெரியோர் கூறுவர்.
1: இதுல ரொம்ப முக்கியமானது இந்த யோக காட்சியில் கண்டுணர்ந்த பெரியோர் என்ற பகுதி மிக முக்கியமானது. ஏனென்றால் இன்றைய இளைஞர்களுக்கு இந்த பாடத்தை சொன்னால் இதெல்லாம் எதை வைத்து எந்த கருவியை வைத்து கண்டுபிடித்தார்கள் என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற பதில், யோக காட்சி என்ற ஒரு காட்சி இருக்கிறது. இந்த காட்சியை பற்றி நாங்கள் முன்பு திருக்குறள் படிக்கிற பொழுது படித்திருக்கிறோம். மேலோட்டமாக சொல்லுகிறேன், காட்சி மூவகைப்படும். அதாவது பிரமாணம் மூவகைப்படும். காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று ஒரு உண்மையை நிறுவுவதற்கு காட்சி ஒரு பிரமாணமாக நமக்கு இருக்கு. இந்த காட்சியை பிறகு நாலு பகுதிகளாக பிரிப்பார்கள். ஒன்று வாயில் காட்சி, அடுத்தது மானதர் காட்சி, அடுத்தது தன்வேதனை காட்சி, அடுத்தது யோக காட்சி என்று காட்சியை நாலு வகையாக பிரிப்பார்கள். எல்லாம் போக போக உள்ளே போற விஷயங்கள் தான், வெளியே போற கல்வி இல்லையே இது. ஆகவே உள்ளே போகிற விஷயங்கள். ஒரு உண்மையை நிறுவதற்கு மூன்று பிரமாணம், காட்சி, அனுமானம், ஆகமம். இதுவும் உண்மையை நிறுவுகிற அடிப்படை பிரமாணங்கள். காட்சி பிரமாணத்தை பிறகு நான்கு பகுதிகளாக பிரிக்கிறார்கள். அது வாயிற் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி என்று நான்கு பகுதிகளாக பிரியும். ஒரு ஒரு அடிப்படை நோக்கி சொல்லுகிறேன். வாயில் காட்சி என்பது பொறிகளிலே நிகழ்வது. கண்ணாலே நான் பார்க்கிறேன், காதாலே கேட்கிறேன், மூக்காலே மணக்கிறேன், வாயாலே சுவைக்கிறேன், உடம்பாலே உணர்கிறேன் என்பது இந்த பொறிகளாலே ஏற்படுகிற அறிவுணர்ச்சி. அதைத்தான் வாயில் காட்சி என்று நாங்கள் சொல்லுகிறோம். அந்த வாயு காட்சிக்கு ஒரு பெயர் வைப்பார்கள். அது காட்சியை ரெண்டு பதிவாக பிரிவார்கள். ஒன்று நிர்விகற்ப காட்சி, மற்றது சவிகற்ப காட்சி என்று பிரிவு. இதுதான் நான் முன்னுக்கே நான் உங்களுக்கு சொன்னது. அறிவியல் கல்வி கற்கிற பொழுது நாங்கள் என்ன என்ன கலை சொற்கள் பயன்படுத்துவோம் என்கிறோமே, அப்படியான கலை சொற்கள்ல இவையெல்லாம் சேரும். என்னவென்றால், சவிகற்பம் என்றால் ஒரு பொருளை பகுத்து அறியும் காட்சி, இன்னது என்று பகுத்தறியும் காட்சி. நிர்விகற்பம் என்றால் பகுத்தறியாமல் பொதுப்பட அறிகிற காட்சி. இப்ப நமக்கு கண்ணிலே ஒரு காட்சி விழுகிற பொழுது நாங்கள் உடனே என்ன நினைக்கிறோம், நான் இதை காட்டுகிறேன், கண்ணிலே விழுகிறது. நீங்கள் உடனே உங்களுக்கு இது புத்தகம் என்று தெளிவாக தெரிவதாக நினைக்கிறீர்கள். ஆனால் அப்படி தெரிவதில்லை. அதற்கு ஒரு படிமுறையிலே தான் இந்த காட்சிகள் நமக்கு தெரிய வருகிறது. நான் இப்படி புஸ்தகமாக உங்களுக்கு கண்ணிலே காட்டுகிற பொழுது முதல் நிலை காட்சி நிர்விகற்ப காட்சியாகத்தான் இருக்கு. இது புஸ்தகம் என்று உங்களுக்கு தெரியாது. ஒரு ஒரு மேலோட்டமான பிரிக்கப்படாத ஒரு காட்சி தான் கண்ணிலே விடும். நான் ஒரு ஒரு உறுப்பிலே வைத்து சொல்கிறேன், நீங்கள் ஐந்து உறுப்புக்கும் பிரகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ ஒரு சத்தம் கேட்கிறது, இந்த சத்தம் இதில் வீதியாலே கார் போகிறது என்று நான் சொன்னால் அது உடனே என் காது கேட்டு காருக்கு அது கார் என்பதை கண்டுபிடிக்கவில்லை. முதல் விழுகிற பொழுது வெறும் சப்தமாகத்தான் காதிலே விழும். அது மாதிரி ஒரு வாசம் வருகிறது, வடை என்று முடிவு செய்கிறேனே, வடை சொல்கிறான்னு முடிவு செய்கிறேனே, அது உடன் நிகழ்வதில்லை. முதல் நிலையிலே பொறிகளிலே இந்த காட்சிகள் வருகிற பொழுது பிரிக்கப்படாத காட்சியாகத்தான் இவை வருகின்றன என்பது நம் மேலோர்களுடைய கருத்து. அறிவுபூர்வமாக இந்த விஷயங்களை அவர்கள் ஆராய்கிற பொழுது ஏற்பட்ட கருத்து. பொறிகளிலே வருகிற காட்சி நிர்விகற்பமாக பிரிவில்லாமல் இருக்கும். இனி நான் ஒரு உறுப்பிலே வைத்து சொல்லுகிறேன், நீங்கள் மற்ற ஒரு பொருளில் பிறகு அதை சிந்தித்துக் கொள்ளலாம். கண்ணிலே ஒரு காட்சி விழுகிறது, இதை காட்டினால் இப்போ இது இப்படி புஸ்தகம், இதுல சிவன் படம், இதெல்லாம் உட கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு வேலை என்னவென்றால் தான் காணுகிற நிர்விகற்ப காட்சியை வாங்கி உள்ளே அனுப்புவது. அந்த கரணங்களிடம் இது புறக்கரணங்கள், காட்சிகளை காண்பவை புறக்கரணங்கள். புறக்கரணங்களிலே நிகழ்ற காட்சிகளுக்கு என்ன பெயர் வைக்கிறார்கள் என்றால் நிர்விகற்ப காட்சி என்று பெயர் வைக்கிறார். இந்த நிர்விகற்ப காட்சியை அது உள்ளே அனுப்பும், இந்த பொறிகள் வாங்கி உள்ளே அனுப்பும். உள்ளே நாலு பேர் இருக்கிறார்கள், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்று தீர்மானிக்கப்பட்ட ஆக்கள். எங்களுக்கு இவ்வளவு நடக்கிறதா என்று எங்களுக்கு கொஞ்சம் தொடக்கத்திலே பிரமிப்பாக கூட இருக்கும். சொல்லி முடிகிற பொழுது அந்த பிரமிப்பு உங்களுக்கு நீங்கும். அப்போ இந்த கண் வாங்கின காட்சியை உள்ளே அனுப்பினால் அந்த கரணங்களுக்கு அது போய் சேரும். அந்த கரணங்களிலே முதல் முதலாக அந்த காட்சியை வாங்குகிற ஆளுக்கு பெயர் மனம். மனம் என்ற உறுப்புக்கு போகும். மனம் என்ற அந்த கரணம் கூட உங்களுக்கு தெரியும், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இங்கே அடிப்படையிலே நான் சொல்லிவிட்டேன், உங்களுக்கு முன்பே சொன்னேன், சித்தம் என்பது மனம், புத்தி, அகங்காரத்தினுடைய தொகுப்பு நிலை. ஆகவே நாங்கள் இங்கே மூன்றைத்தான் பேச போகிறோம், மனம், புத்தி, அகங்காரம் என்று மூன்றுக்குள்ளே போய் இந்த செய்தி போய் தேரும். சேர்ந்தவுடனே மனதுக்கு வேலை என்னவென்று கேட்டால், ஒரு பொருள் பற்றிய செய்தி வந்ததும் இது அதுவா இதுவா என்று ஆராய்வது மனதினுடைய வேலை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் முன்பு சொல்லி இருந்தாலும் திருப்பி ஒரு நினைவூட்ட என எனக்கே சொல்லுகிற பொழுது புதிதாக இருக்கிறபடியால் சொல்லுகிறேன். மனதுக்கு போன உடனே மனம் அந்த காட்சி, அது கண்ணாலே வந்ததோ காதாலே வந்ததோ மூக்காலே வந்ததோ எதால வந்த காட்சி என்றாலும் ஒரு நிர்வகப்பம் பிரிவில்லாத ஒரு காட்சி வரும். மனம் அந்த காட்சியை வைத்துக் கொண்டு இது என்ன காட்சி என்பதை ஆராயும். ஆராய்ந்து ஒரு ஃபைல் போட்டு எல்லாம் டக் டக்குன்னு அதன் அடையாளங்களை குறிக்கும். கிட்டத்தட்ட அப்படி அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கொள்வோம். இது என்ன கலரு, என்ன இது, எப்படி எல்லாம் தெரிகிறது என்று அது எல்லாவற்றையும் குறித்து விட்டு அதுவா இதுவா என்று குழம்பும். குழம்பின நிலைக்கு பிறகு அது என்ன செய்யும் என்றால் அந்த ஃபைலை புத்திக்கு அனுப்பும். புத்திக்கு வேலை நிச்சயித்தல் என, அது சாத்விக குணத்தினுடைய அடிப்படையிலே பிறந்த ஒன்று, அது நிச்சயிக்கும். புத்தியிலே பல்லாயிரம் பிறவிகளிலே நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட ஆன்மாவுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் சிறு சிறு கூறுகளாக பதியப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த கம்ப்யூட்டர்லயே நீங்கள் எனக்கு அதுல பயிற்சியிலே சும்மா உடன்பழ பழகினவர்களோட கேள்விப்பட்டதை சொல்லுகிறேன். பெரிய பெரிய செய்திகள் எல்லாம் ஜிப் பண்றது என்று சொல்லி சின்ன சின்னதாக உங்களுக்கு அனுப்பி விடுறாங்க, பிறகு அதை தட்ட அது வெளியிலே வரும். அப்படி ஒரு முறை இருக்கிறது அல்லவா? நான் பிள்ளையாக திருத்திக் கொள்ளுங்கள். அப்படி புத்தியிலே எத்தனையோ புறவி அனுபவங்கள் எல்லாம் சுருக்கப்பட்டு உள்ளே கிடக்கிறது புத்தி என்ற அந்த தத்துவத்திலே. இப்போ மனம் ஆராய்ந்து தான் கண்ட விஷயங்களை தொகுத்து புத்திக்கு அனுப்பின உடனே புத்தி அது அந்த கம்ப்யூட்டர்ல போய் இதுகளை எல்லாத்தையும் உள்ளே அனுப்பும். அனுப்பின உடனே அது கடகட கடகட என்று தன்னுடைய முற்பிறவி அனுபவங்கள் உள்ளாக இந்த பொருள் என்ன என்று ஆராய்ந்து இது இந்த புத்தி மனம் கண்டு அனுப்பிய பொருள் இன்ன பொருள் தான் என்பதை தீர்மானி உடனடியாக தீர்மானிக்கும். இப்ப பாருங்க, கண்ணில் தெளிவில்லாத காட்சியாக இருந்தது, பிறகு மனம் ஆராய்ந்தது, புத்திக்கு வந்த உடனே நிச்சயிக்கப்படுகிறது இந்த பொருள் இந்த பொருள் தான். எப்படி நிச்சயித்தது என்றால் தன்னுடைய தன்னிடம் கிடக்கிறதாகிய பழைய பயில்களை பார்த்து அனுபவங்களை பார்த்து இது இன்ன பொருள் என்று தீர்மானிக்கிறது. அங்கேதான் சவிகற்ப காட்சி என்கின்ற காட்சி தோன்றுகிறது. அது வரைக்கும் நீங்கள் கண்ணிலே காணுகிற பொருள் இன்ன பொருள் என்று உங்களுக்கு தெரியாது. இந்த பேக்கதையை விடுங்கள், இந்த எங்களுக்கு உடனே புத்தகம் என்று தெரிகிறது என்றால் அது இந்த நான் சொன்ன இந்த ஓட்டம் மிக வேகமாக நிகழ்கிற ஒன்று. கண்ணிலே பட்டு மனதுக்கு போய் ஆராய், இப்ப நான் சொல்லுவது போல நின்று நிதானிச்சு ஆராயிர வேலை, அது ரொம்ப ஸ்பீடா நடக்கிறதுனாலே கண்ணிலே படுகிறது, மனதுக்கு போகிறது, புத்திக்கு போகிறது, தீர்மானித்து வெளியிலே வந்து ரொம்ப வேகமா நடக்கிறதுனாலே இது உடனே நிகழ்வது போல எங்களுக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு மாயை தோற்றம் ஏற்படுகிறது. நான் திருக்குறளில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தீப்பந்தம் சுத்துவது, தீப்பந்தத்தை காட்டி சுத்தினால் ஒரே நேரத்திலே நெருப்பு எல்லா இடமும் வட்டமாக தெரிகிறது. ஒரு ஒரு நெருப்பு பந்தத்தை ஒரு கயிறிலே கட்டி சுத்துகிற பொழுது உங்கள் அங்கங்கு தெரியும், வேகமாக சுத்தினோடனே நெருப்பு வட்டமாக தெரியும். ஆனால் அந்த நெருப்பு ஒரு இடத்துல நிற்கத்தான் வாய்ப்பு, எல்லா இடத்திலும் ஒரே நேரத்துல வட்டமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப எப்படி வட்டமாக தெரிகிறது என்றால் அதனுடைய வேகம் காரணமாக எல்லா இடத்திலும் இருப்பது போல தோன்றும். அதுபோலத்தான் நமக்கு தோன்றுகிற காட்சிகளும் என்ன நடக்கிறது என்றால் அது அவ்வளவு வேகமாக வேலை செய்வதனாலே உடனே உடனே நான் இதை புத்தகத்தை பார்க்கிறேன் என்று நான் நினைக்கிறேனே அதுக்கு இடையில இவ்வளவும் நடந்துவிடுது. மனம் ஆராய்ந்து புத்தி நிச்சயித்து பிறகு புத்தி அந்த செய்தியை மனதுக்கு அனுப்பும். அனுப்பின உடனே மனம் என்ன செய்யும் என்றால் தனக்கு பிடித்த செய்தியாக இருந்தால் மகிழும், பிடிக்காத செய்திகள் என்றால் அது வெறுப்படையும், ரெண்டுக்கும் முடிவில்லாதவர்கள் என்றால் மயக்கம் அடையும். இந்த இதெல்லாம் மனதிலே திரும்பி நிகழும். மனம் என்பது ஒரு கருவி, அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டாம். அதுக்கென்று ஒரு அறிவு கிடையாது. நான் சொன்ன எல்லாமே கருவிகள் தான், அவற்றுக்கென்று அறிவு கிடையாது. இவற்றுக்கு உள் நின்று இந்த கருவிகளை கொண்டு வாங்குவது ஆன்மா. இதுதான் இந்த காட்சி முறைமை. நிர்விகற்ப காட்சியாக இருந்த ஒன்று இதுக்குள்ளாலே போய் வெளியிலே வருகிற பொழுது சவிகற்ப காட்சியாக வருகிறது. இதைத்தான் காட்சி பிரமாணத்தை பிரிக்கிற பொழுது சொன்னார்கள், முதல் வாயில் காட்சி அல்லது பொறியில் காட்சி என்று சொல்வார்கள். இந்த அஞ்சு உறுப்புகளிலே வருகிற நிர்விகற்ப காட்சிக்கு வாயில் காட்சி என்று பெயர். அதற்கு பிறகு அதை உள்ளே போய் ஆராய்கிற பொழுது, மனம் முதலியவற்றால் ஆராய்ந்து நிச்சயிக்கப்படுகிற பொழுது நிர்விகற்ப வெளியிலே இருக்கிற பொழுது நிர்விகற்ப காட்சியாக இருந்தது, உள்ளே சவிகற்ப காட்சியாக மாறும். அந்த கர்ணங்களிலே நிகழும் சவிகற்ப காட்சியாக மாறின உடனே மனதிலே ஒரு இன்ப துன்பம் ஏற்படும் என்று சொன்னேனே, அதற்கு தன்வேதனை காட்சி என்று பெயர். மூன்று காட்சி சொல்லியிருக்கு, வாயில் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி. வாயில் காட்சி என்பது பொறியியல் நிர்விகற்பமாக நிகழ்வது, மானத காட்சி என்பது மனம் முதல் கேள்வி என்றபடியால் சொல்லியிருக்கிறது. மூன்றும் சேர்ந்து அந்த பொருளை நிச்சயிப்பது மானத காட்சி. நிச்சயத்தோட உடனே ஏற்படுகிற இன்ப துன்பம் என்பது அடுத்ததாக இருக்கக்கூடிய தன்வேதனை காட்சி. இந்த மூன்று காட்சி உண்டு. இது சாதாரணமாக எல்லாருக்கும் நிகழும். எந்த பொருளை பார்க்கிற பொழுதும் இந்த மூன்று காட்சியும் நிகழ்ந்துதான் நாங்கள் ஒரு காட்சியை காண்கிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ காட்சி பிரமாணம் என்ற ஒன்று மூன்றாக பிரிந்தது, வாயில் காட்சி, மனத காட்சி, தன்வேதனை காட்சி என்றால். மூன்றாவது ஒரு யோக காட்சி என்று ஒன்றை சொல்லுகிறார். அது என்ன யோக காட்சி என்று கேட்டால், இப்ப கண் பார்த்தது நிர்வகிற்பமாக பார்த்தது, உள்ளே போனோம்னா மனம் முதலியவை சவிகற்பமாக கண்டு கொண்டன, அதனாலே மனதிலே ஒரு இன்ப துன்பம் ஏற்பட்டது என்றால் அந்த மனம் என்பது ஆன்மாதான். ஆன்மா என் ஆன்ம அறிவு மனதுக்குள்ளே போய் இன்ப துன்பங்களை பெறுகிறது. இது நாம் விளங்கி கொண்ட ஒன்று. ஆகவே நமக்கு ஒன்று தெரிகிறது, இந்த கருவிகளுக்கூடாக கண்டது ஆன்மா. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கண் முதலியவை பஞ்சபூதங்களுடைய காரியங்கள், அதுபோல அந்த கரணங்களும் பஞ்சபூதங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய காரியங்கள் தான். ஆகவே இவை எல்லாவற்றை இவற்றுக்கு அறிவில்லை, கண்ணுக்கு அறிவு கிடையாது. அறிவு இருந்தால் செத்த பிறகு முருகனுடைய கண் செய்ய வேண்டும், கண்ணுக்கு அறிவில்லை, காதுக்கு அறிவில்லை. அப்ப எப்படி இவை எல்லாம் தெரிந்தது என்றால், அறிவுள்ள ஒரு பொருள் நம் உடம்புக்குள்ளே எங்கோ ஒரு இடத்திலே சூக்மமாக இருக்கிறது, ஆன்மாக ஒரு பெயர். ஆன்மாதான் இந்த கருவிகளுக்கு கூடாக காட்சிகளை இதுவரை கண்டுகொண்டிருந்தது. அப்போ உடம்புக்குள்ளே ஆன்மா நிற்கும் வரைக்கும் காட்சிக்கான அதற்கு இந்த கருவிகள் தேவைப்பட்டன. நீங்கள் நினைத்து பாருங்கள், பெருஞான ஆராய்ச்சியிலே கூட என்ன செய்கிறோம் என்றால், இப்ப தொலைநோக்கு கண்ணாடியை வைத்து ஒரு கிரகத்தை பார்க்கிறோம். இப்ப தொலைநோக்கு கண்ணாடி வைத்து பார்த்தால் தெரிகிறது, ஒரு எங்கேயோ இருக்கிற கிரகம் தெரிகிறது. ஆனால் ஒரு விஞ்ஞானிக்கு தெரியவில்லை, ஏனென்றால் அவருக்கு கண்ணிலே குறை. அப்போ அவர் என்ன செய்கிறார், ஒரு கண்ணாடி எங்களை போட ஒரு கண்ணாடி போட்டு கொள்கிறார். இப்போ கண்ணாடி போட்ட உடனே தெரிகிறார், கண்ணாடி போடும் வரைக்கும் தெரியவில்லை, கண்ணாடி போட்ட உடனே தெரிகிறது. இப்போ நான் கேட்கிறேன், காட்டியது அந்த காட்சியை காட்டியது தொலைநோக்கு கண்ணாடியா அல்லது கண்ணாடியா கண்ணா, இந்த கேள்வி எழும்புகிறதல்லவா? என்றால் தொலைநோக்கு கண்ணாடி இல்லாமல் காட்சி முதல் தெரியவில்லை, பிறகு தொலைநோக்கு கண்ணாடி இருந்தாலும் கண்ணாடி இல்லாமல் தெரியவில்லை, பிறகு கண்ணாடி இருந்தாலும் கண் இல்லாமல் தெரியவில்லை. இந்த மூன்றுமே நம் காட்சிக்கு துணை செய்கின்றன, ஆனால் மூன்றும் கருவிகள் தான். அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, மூன்றும் கருவிகள் தான். எப்படி கண்ணுக்கு கண்ணாடி கருவியோ, அதுபோல பிறகு கண்ணாடி கூடாக பாணுகிற தொழில்நுட்ப கண்ணாடி கருவியோ, எல்லாமே கருவிகள் தான். இந்த கருவிகளை பயன்படுத்தி காட்சிகளை காணுகிற ஆளுக்கு ஆன்மா என்று பெயர். என்றால் அவர் ஒரு ஆள் தான், அறிவுள்ள ஒருவரால் தான் இதை காண முடியும். இவருக்கு இந்த கருவிகள் ஏன் தேவைப்படுகிறது என்றால், இவர் உடம்பளவிலே சிறைப்பட்டு கிடக்கிறார். இந்த ஆன்மாவுக்கு அறிவுக்கே வியாபகம் என்பது ஒரு பொது இயல்பு. அறிவு என்பதற்கு வியாபகம் என்பது எப்பவும் ஒரு பொது இயல்பு. ஒரு சுடரை நீங்கள் ஏற்றி வைத்தால் அந்த ஒளிவு உடனே பரவும், அதை யாரும் அடைக்க முடியாது. அடைக்க வேண்டால் அதை கொடுத்துக்கொண்டே வச்சு ஏற்றி இவ்வளவு தான் என்று பண்ண வேண்டும். அதனால்தான் அறிவுக்கு நாங்கள் ஒளியை உபமானம் சொல்லுறது என்று சொல்வது. அது வியாபகப்படும் அறிவு. அதுபோல அறிவு எங்கிருந்தாலும் வியாபகப்படும். ஆன்மாவுக்கு அறிவு இருக்கிறதே அதுவும் வியாபகப்பட வேண்டும் தானே என்று கேட்டால், அதை நாங்கள் குடத்துக்குள்ளே வைத்திருக்கிறோம். அந்த குடம் தான் இந்த உடம்பு. அப்போ ஆன்மா என்கின்ற

ஆன்மா. நேரடியாக ஆன்மாவே கண்டுவிட்டால் இந்த கருவி செலவுகள் இல்லை என்று அவர்கள் முடிவு பண்ணினார். இப்ப கூட பாருங்கள், விஞ்ஞானத்தினுடைய தேடுதல்களிலே பெருந்தொகை செலவு என்பது கருவிக்கான செலவு தான். இங்க இருந்து ஒரு ராக்கெட்டை தயாரித்து அதை அங்கே அனுப்பி அது கூடாக நாம் செய்யற வேலை என்றால் அது அங்கே போய் இறங்குகிறது, அது ஒரு கேமராவை கொண்டு போகிறது, அங்கே செவ்வாய்க்கிறது படம் பிடிக்கிறது, திருப்பி அனுப்புகிறது, அந்த படம் அந்த கருவி கூடாக இங்கே வருகிறது, இங்கே வந்த உடனே அது ஒன்னொன்று கூடாக பார்த்து அதை ஒரு விஞ்ஞானி கண்ணாலே பார்க்கிறான். கண்ணாலே பார்த்த உடனே அவனுக்கு நிறுவேற்ப காட்சி ஏற்பட்டு பிறகு சரியேற்ப காட்சி ஏற்பட்டு ஆன்மா முடிவு செய்கிறது இது என்ன காட்சி என்று. இங்க பாருங்கள், முடிவு செய்ய போகிறவர் அறிவு பொருளாகிய ஆன்மாதான். ஒரு விஞ்ஞானியனுடைய ஆன்மாதான் இந்த விஷயத்தை முடிவு செய்ய, அவருக்கு இதை விடவும் செய்வதற்கு இத்தனை கருவி தேவைப்படுகிறது. நம் பெரியவர்கள் இதையெல்லாம் செய்திருப்பார்கள் போல இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஏன் இந்த கருவி செலவில்லாமல் காட்சியை காண முடியாதா என்று ஆராய்ந்திருக்கிறார். அப்படி ஆராய்கிற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு முடிவு, உடம்புக்குள்ளே அகப்பட்டிருக்கிற இந்த ஆன்மாவை அதிலிருந்து வெளியே வியாபிக்க செய்தால் கருவிகள் எதுவும் இல்லாமலே காட்சியை காணலாம். காணும் பொருளே காணுவது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதா? மேலோட்டமா வச்சிருக்கதானா, கண் காண்பதற்கு இந்த கண்ணாடி தேவையல்லவா? நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு டாக்டரிடம் போய் ஆப்ரேஷன் பண்ணினோடனே கண்ணாடி இல்லாமலே கண் காண்பது அல்லவா? அதுபோல இந்த கருவிகள் எதுவும் இல்லாமல் ஆன்மாவை காண பண்ண முடியாதா என்று அவர்கள் ஆராய்ந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு வழி தெரிந்தது. இந்த உடம்பென்ற எல்லையை உடைத்து கொண்டு ஆன்மாவை வியாபக பண்ணினால் உடம்புக்கு அப்புறமாக ஆன்மா போய்விட்டால் பிரபஞ்சம் முழுவதும் அது வியாபிக்கும். அப்படி வியாபித்தால் எங்கு என்ன இருக்கிறதோ அத்தனையும் அது காணும். இப்போ உடம்புக்குள்ளே இருக்கிறபடியால் தான் அது குறிப்பிட்ட ஒரு கருவியை வைத்து குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை ஒவ்வொன்றாக காணுகிறது. எப்படி என் உடம்பிலே நடக்கிற எல்லாவற்றையும் ஆன்மா உணர்கிறதோ அப்படி பிரபஞ்சத்திலே ஆன்மா வியாபித்து விட்டால் பிரபஞ்சத்திலே இருக்கிறது முழுவதும் தெரியும். அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி இதை வெளிப்படுத்தலாம் என்பதற்குத்தான் அவர்கள் யோகத்தை ஒரு வழியாக கண்டுபிடித்தார்கள். யோக முயற்சியினாலே உடம்புக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை வெளிக்கொணர்ந்து விரிக்கிற ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள். அப்படி வெளிக்கொணர்ந்து விரித்து கருவிகள் எதனுடைய துணையும் இல்லாமல் காணும் பொருளையே காண வைப்பது. பாருங்கள், நம்முடைய ஆன்மா அறிவு வியாபித்தால் இப்ப செவ்வாய் கிரகத்திலே வியாபிக்கும், ஒரு கருவியும் தேவையில்லை. செவ்வாய் கிரகத்துல என்ன இருக்கிறதுன்றது இந்த ஆன்மாவுக்கு தானாக தெரியும், அந்த வியாபகத்தின் மூலம் தெரியும். அப்படி வியாபக பண்ணி ஒரு விஷயத்தை காண்பது என்ற ஒரு முடிவை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அப்படி ஆன்மாவையே வியாபகம் பண்ண பண்ணி ஒரு காட்சியை காண்பதற்கு யோக காட்சி என்று பெயர். நான் ஏதோ புதிதாக உங்களுக்கு தெரிந்ததை தான் சொல்லுகிறேன், ஒரு மீட்டலாக கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே காட்சி என்பது உண்மையை கண்டுபிடிக்கிற மூன்றிலே ஒன்று. அந்த காட்சி மூன்றாக பிரிகிறது. முதல் நிலையிலே அது புறக்காட்சி, அகக்கா வாயில் காட்சி, மானத காட்சி, சன்வேதனை காட்சி என்று மூன்றாக பிரியும். இந்த மூன்றுக்கும் கருவிகள் துணை தேவை. கருவிகள் இல்லாமல் ஒரு காட்சி காணத தேடுதலிலே தான் நம் பெரியவர்கள் யோகத்தினூடாக ஆன்மாவையே வியாபிக்க பண்ணி காட்சிகளை காணும் முறை கண்டுபிடித்தார்கள். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காட்சிக்கு யோக காட்சி என்று பெயர். இந்த விஷயத்திலே இன்னும் ஒன்றென்று சொல்ல வேண்டியிருக்கிறது, யோக காட்சியாலே காணப்பட்ட விஷயத்துக்கு அதற்கு ஒருவர் யோக காட்சி உடையவராக இருந்து ஒன்றை சொன்னால் அதிலே ஆராய்ச்சிக்கு இடமில்லை. அதனால்தான் நாம் ஆகம பிரமாணம் என்று ஒரு பிரமாணம் சொல்கிறோம். மூன்று பிரமாணத்திலே காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம். இந்த ஆகம பிரமாணம் சொல்லுகிறவர்கள் யார் என்றால், பொதுவாக படிக்கிற பொழுது சொல்லிவிடுவார்கள் ஆகம பிரமாணம் உயர்ந்தவர்கள் சொல்லுகிறது என்று சொல்வார்கள். அப்ப எல்லாரும் உயர்ந்து, இப்ப யார்தான் உயர்ந்தவர் இல்லை என்று நினைக்கிறார்கள், எல்லாரும் தங்களை உயர்ந்தவர் தான் நினைக்கிறார். அப்ப எல்லாரும் சொல்லுகிற பிரமாணம் ஆகம பிரமாணம் ஆகுமா என்றால், ஆகம பிரமாணத்துக்கு ஆராய்ச்சி கூடாது, அப்படியே ஒத்துக்கொள்வது என்றுதானே ஆகம பிரமாணத்தை வைக்கிறோம். ஆகவே ஆகம பிரமாணம் மாறு சொல்லலாம் என்றால், எவனுக்கு யோக காட்சி வருகிறதோ அவன் சொல்வதுதான் ஆகம பிரமாணம். அதிலே மாற்றங்களுக்கு இடம் இருக்காது, அப்படியே இருக்கும். இப்படி ஒரு முறை இருக்கிறது என்பது எண்ணம் நம் விஞ்ஞான அறிவுக்கு வந்திருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அதனாலேதான் நம்முடைய பஞ்சாங்க முறை உங்களுக்கு தெரியும். ரெண்டு பஞ்சாங்கம் வைத்துக்கொண்டு அல்லாடுகிறார்கள், ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கக்காரர் சொல்லுவதை பெருமைப்பட்டுக் கொள்வது தங்களுடைய பஞ்சாங்கம் கருவிகளாலே நுட்பமாக கணிக்கப்படுகிறது.
அடுத்ததாக அவர்கள் சொல்வது

0: நாசாவினுடைய முடிவும் எங்களுடைய முடிவும் ஒன்றாக இருக்கிறது என்பார். ஏனென்றால் விஞ்ஞான முடிவுதான் அவருடைய இறுதி முடிவு என்று நினைக்கிறார்கள். நாசாவினுடைய கருவிகள் கூர்மைப்பட கூர்மைப்பட நாசாவினுடைய முடிவு மாறும் என்பதை இவர்களுக்கு விளங்காது. சில காலத்துக்கு முன்பு ரெண்டு புது கிரகங்கள் இருப்பதாக அறிவித்தார்கள் விஞ்ஞானிகள், நெப்டியூன் புளூட்டோ இது ரெண்டு கிரகங்கள். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு அதே விஞ்ஞானிகள் எல்லாம் கூடி அவை அவைக்கு கிரக அந்தஸ்து இல்லை என்று தீர்மானித்தார்கள், பதவி கொடுத்து பதவி பறித்தார்கள். இதெல்லாம் கருவி கூர்மையாலே நிகழ்வது. இன்றைக்கு இருக்கிற கருவி நாளைக்கு இன்னும் கூர்மையாக போறது, கூர்மையான போனால் காட்சி மாறும். ஆனால் யோக காட்சியிலே ஒரு செய்தி வந்தால் மாற இடம் இல்லை, ஏனென்றால் அது காணும் பொருளே காணுகிறது. அதனால்தான் ரிஷிகளுடைய யோக காட்சியிலே வந்த பஞ்சாங்கம் தான் பாக்கிய பஞ்சாங்கம், அதுதான் எங்களுடைய முடிவாக இருந்தது. ஆனால் இப்ப என்னவென்றால் அதை பாக்கிய பஞ்சாங்க அமைப்பு சரி பாக்கிய பஞ்சாங்கத்தை வைத்து கணிக்கிறவனுக்கு அறிவு இல்லாதாலே அதுலேயும் பிழைகள் வந்துவிடுகிறது. இது ஒரு உபரி செய்தியாக நான் சொன்ன செய்தி. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், யோக காட்சி என்று ஒன்று வந்துவிட்டால் அதற்கு பிறகு அந்த காட்சி அப்படியே உண்மையாக இருக்கும். அதனாலேதான் இந்த நூலாசிரியர்கள் வலியுறுத்துகிறார்கள், இப்ப பூதத்துக்கு இதுதான் அணுவடிவம் என்றால் ஒருவேளை உங்களுடைய விஞ்ஞானத்தோடு இது மாறுபடும், மாறுபட்டால் அதன் பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன் என்றால் இவன் யோக காட்சியில சொன்னதான் சரியா இருக்கும். இன்னும் 50 வருஷத்துக்கு பிறகு கருவிகள் கூர்மையான பிறகு உங்களுடைய விஞ்ஞானம் இந்த இந்த அணுவடிவம் தான் இருக்கிறது என்ற உண்மையை நோக்கி நகரும் என்று நான் உறுதியாக நம்புவேன் என்றால் அதனாலதான் அந்த நூலாசிரியரும் யோக காட்சியால் நிகழ்ந்தது நிகழ்ந்தது. அதுபோல சொல்லப்பட்டதாகிய நிறம் பூதங்களுக்குரிய நிறமும் யோக காட்சியாலே காணப்பட்டது, ஆகவே அதை ஒத்துக்கொள்வதை தவிர வழி இல்லை. அப்படியானால் இன்றைக்கு மாறுபடுகிறது என்றால் நீ இன்னும் தேடிக்கொண்டிரு, ஒரு நாளைக்கு அது சரியாக வரும் என்பதுதான் பதில். இன்றைக்கு இந்த அளவில் இந்த வகுப்பை நிப்பாட்டி இதுல இருந்து நாளைக்கு தொடரும்.
1: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாடியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகமையா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: அப்புறம் முதல் நூற்பாவுக்கு போகிறார். முதல் நூற்பாவில் பதி உண்மை கூறுகிறார். பதி உண்மை கூறுகிறார். அந்த பதி உண்மை சொல்லும் பொழுது இப்போ நாம் ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்றது? ஒரு பொருளுடைய இருப்பை எப்படி அறிகிறோம்? ஒரு பொருள் இருக்குன்னா எப்படி சொல்றது? இந்த பொருள் இருக்குன்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா அளவையால், எப்படி சொல்றோம்? அளந்து. அப்போ அளவை அப்படின்னா என்ன? லிட்டர், நிறுத்தல், முகத்தல், அப்படிலாம் அளவைகள் இருக்கா இல்லையா? நீட்டல் அளவை, நிறுத்தல் அளவை, முகத்தல் அளவை, இப்படிலாம் இருக்கு. அப்போ அளந்து தான் சொல்கிறோம். இப்போ முகத்தல் அளவைன்னு வைங்க. முகத்தல் அளவை அப்படின்னா முகந்தது எது? முகந்தது எது? ஆமாம், முகந்தல் அளவை முகந்தது சரிதான். அந்த அளந்தது எது? அளந்தது அந்த உலக்கு இல்லட்டா ஸ்கேலு, அப்படிதானே? அதை வச்சா அழைக்கீங்க. அதுதான் என்று சொல்கிறவர் இருக்காங்க. அது அது போல புத்தி தான் அளக்குன்னு சொல்றாங்க சாங்கியர்லாம். விளங்குதா? அளந்தது எதுன்னு சொல்றாங்க? அளக்கிற கருவி. கருவி அளக்கிற கருவி தான் அளவைன்னு சொல்றாங்க. நம்ம சைவ சித்தாந்தி மறுக்கிறான், அது தப்பு. அளந்தது உலக்க அளந்தது, உலக போட்டு அது அளந்துட்டே இருக்குமோ? அளக்குமா? எது அளந்தது? உங்க அறிவு. இது அந்த அறிவுக்கு கருவியே அன்றி அதுவே முளக்காது அளக்காது. விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? ஆ, எனவே அவர் இந்த புத்தி தான் அளக்குன்னு சொல்றவங்களையும் மறுத்து இவர் என்ன சொல்றாரு? ஆ, அதுவும் ஒரு கருவியே, அது சடமே, அது அளக்காது. எது அளக்கும்? அறிவுடைய பொருள், அறிவு, ஆன்மா அறிவு தான் அளக்கும். அதான் புகழ் அளவைக்கு அளவாகி, புகழ் அளவைக்கு அளவாகி. எங்க சொல்லியிருக்கார் அத? சிவப்பிரகாசம் 7 ஞாபகம் இருக்கா? ஆ, அதுதான் அதில் சொல்கிறாரு. ஆ, ஆமாம், புகழ் அளவைக்கு அளவாகின்னு சொல்கிறாரா இல்லையா? எனவே அதுதான். ம், அந்த அவங்க கூற்ற இங்கே மறுக்கிறார். எனவே அளப்பது எது அப்படின்னா, எது அளப்பது? ஆன்மாவினுடைய அறிவு, அதுதான். எனவே இந்த ஆன்மா அறிவு தான் அளப்பது, அதுதான் பிரமாணம். அதான் என்னது? பிரமாணம். பிரமாணம்னா என்ன? பிரமாணம் அப்படின்னா என்னது? பிரமாணமாவது பிரமைக்கு கருவியாம். பிரமைனா என்ன? பிரமை, பிரமைனா என்ன? பிரஜை இல்லைன்னு சொல்றமா இல்லையா? ஆ, நினைவு அறிவு இல்லை. பிரமைனா அறிவு, விளங்குதா? பிரமைனா அறிவு, அதுக்கு காரணம். பிரமைக்கு, பிரமைக்கு காரணம் பிரமாணம். காரணம்னா என்னது? கருவியா? ஏன்னா நாம இந்திரியம்னு சொல்கிறோம், பொறி. ஆனால் அந்த காரணம்ங்கிறோம். அதை எப்படி சொல்கிறோம்? இதை கருவிங்கும், அதை கருவி கரணங்களால் அறிந்துங்கும். அப்போ ரெண்டு ஒன்றா என்ன? வேற வேறனா வேற தான். என்ன வேற இதில் கருவிக்கும் கரணத்துக்கு என்ன வித்தியாசம்? கருவி என்பது பொது, கரணம் என்பது சிறப்பு கருவியாம். கரணம் என்பது என்ன? சிறப்பு கருவி. எனவே பிரமைக்கு எது சிறப்பு கருவியோ அதுவே பிரமாணமாம். விளங்குதா? எனவே இந்த கருவிகளெல்லாம் சிறப்பு பொது கருவிகள். எது? இந்த அளக்கிற மோகக்கரை நீட்டுறது அதெல்லாம் எது சிறப்பு கருவி? நம்ம அறிவு தான் சிறப்பு கருவி. எவ்வளவு தெளிவாக சொல்கிறாங்க, விளங்குதா? எனவே பிரமாணம் என்பது நம்முடைய அறிவு சிற்சக்தி. அப்போ இந்த பிரமாணம், அதனால் அளப்பவன் யாரு? அளப்பவன் யாரு? ஆன்மா. அளப்பதற்கு கருவி அறிவு, அளப்பவன் அவன் பிரமாதா. அவன் யாரு? பிரமாதா. அளப்பவன் பிரமாதா, அவனுக்கு கருவி எது? பிரமாணம், அவனுடைய அறிவு. விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? சரி, அளக்கப்படுவது எது? எதை அளக்கிறான்? அந்த அளக்கப்படுற பொருள் எது? அளக்கப்படுற பொருள், அது பிரமேயம். அளக்கப்படுவது பிரமேயம். அப்புறம் அந்த அளக்கிற அந்த தொழிலுக்கு என்ன பேரு? பிரமிதி. பிரமிதி, இதில் எது பிரமாணமோ, எது பிரமாணமோ அது பிரமேயமாக கூடாது. எது அளக்கிறதோ அது பெரிதொரு பொருளால் அளக்கப்படுவதா? இருக்கக்கூடாது. விளங்குதா? எனவே எது அளக்கிறதோ அந்த அளக்கிற பொருளை அளக்கக்கூடிய இன்னொரு பொருள் இருந்தா அது பிரமேயம்னு ஆயிரும். அளக்கப்படுற பொருள் ஆனால் என்ன ஆயிரும்? பிரமேயம்னு ஆயிரும். எனவே எது பிரமாணம்னு சொல்றோமோ அந்த பொருள் பெரிதொரு பொருளால அளக்கப்படாத பொருளாக இருக்கணும். விளங்குதா? இப்போ நம்ம அறிவு தாங்கிறோம், நம்ம அறிவை அளக்கிற பொருள் இருக்கா? மற்ற எல்லாத்தையும் நம்ம அறிவை கொண்டு அளக்கிறோம், நம்மை அறிவை அளக்கிற பொருள் இருக்கா? கிடையாதா? ஐயா, நம்ம எல்லாத்தையும் அறிவை கொண்டு தான் அளக்கிறோம், நம்ம அறிவை அளக்கிற பொருள் இருக்கா இல்லையா? நம்முடைய அறிவை அளப்பவர் ஒருத்தர் இருக்காரா இல்லையா? அத அப்போ இது அவரால் அளக்கப்படுவதானால் இது பிரமேயம்னு ஆகணும், ஆனால் ஆகாது. ஏன்? அவர் நேயம், அது நேயத்தால் நம்முடைய அறிவு அளக்கப்படுகிறதே என்று அது பிரமாணத்தால் அளக்கப்படுவது இல்லை, கருவியால் அளக்கப்படுவதில்லை, அது நேயம் விளங்குதா? எனவே அதான் முக்கியங்க. எனவே நேயத்தால் அளக்கப்படுவது என்னாகாது, பிரமேயமாகாது என்பது விதி. அதனால எது நம்ம அறிவால் அளக்கப்படுகிறதோ அதுதான் நிலையில்லாத பொருள், அதுதான் நிலையில்லாத பொருள். எனவே இங்கே இந்த அளவையில் அளப்பவன் யாரு? பிரமாதா. அளக்கப்படுவது பிரமேயம், அளப்பது பிரமாணம், அவனுடைய அறிவு இல்லையா. அந்த அளக்கிற தொழில் பிரமிதின்னு பார்த்தோம். இப்படி அளந்து அறிவதற்கே இதுதான் அனுமானம் காட்சி, அனுமானம் காட்சி உரை என்று இப்படி மூன்று விதத்தில் அமைகிறது இந்த அளவை அறிவு. பத்து தான் சொல்கிறாங்க, இருந்தாலும் அந்த மூணுக்குள்ளே இதெல்லாம் அடங்கிரும். எனவே இந்த அளவை அறிவால் தான் நாம் உலகத்து பொருள்களையெல்லாம் அளக்குறோம். அளவை அறிவால் தான் உலகத்து பொருள்களெல்லாம் அளக்குறோம். அதில் பத்து அளவைகள் சொன்னாலும் இதெல்லாம் இந்த மூணு அளவைக்குள்ளே அடங்குபவை. காட்சி, கருதல், உரை. காட்சி, கருதல், உரை என்று இந்த முத்திரத்துள் அடங்குவனே. இதில் இந்த மூன்றில் காட்சி அளவை என்பது என்ன? காட்சி அளவைன்னு அது கண்ணால் பார்க்கறது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு சொல்ல, ஏன்னா நம்ம ஐந்து பொறிகளால் அளப்பது எல்லாமே காட்சியே, கண்ணால் மட்டும் இல்லை. பெர்செப்ஷன் பை சென்சஸ், ஐந்து பொறிகளால் அறியப்படுவது எல்லாம் அது எப்படி காட்சி அளவையாவது? இந்த பொறிகள் இருக்க, இந்த ஐந்து பொறிகள், இந்த ஐந்து பொறிகள் அந்த விடயங்களோடு அறியப்படுகின்ற பொருளோடு நேரே சம்பந்தப்பட்டால் அது காட்சி. விளங்குதா? அறிகின்ற கருவி அறியப்படுகின்ற பொருளோடு நேரே சம்பந்தப்பட்டால் அது பேர் என்ன பேரு? காட்சி, டைரக்ட் காண்டாக்ட். வருதா? அப்போ இப்போ காதால் கேட்குறோம்னா அதுவும் காட்சி தான். சத்தத்தை கேட்கமா இல்லையா, பாட்டுகளை கேட்குறோம், அதெல்லாம் என்னது? காட்சி தான், அளவை காட்சி, காட்சி அளவை தான். எனவே இந்த ஐந்து பொறிகளும் விடயங்களோடு நேரே சம்பந்தப்பட்டு அறிவதெல்லாம் காட்சி அளவையே. அப்போ எல்லா பொருளையும் எப்படி நாம கண்டியுமா? எல்லா பொருளையும் கண்டறிஞ்சிடலாமா? அறிய முடியாது. எல்லா பொருளையும் எல்லா நேரத்திலையும் கண்டறிய முடியாது. அப்போ அந்த அறிய முடியாத பொருளை நேரே காண முடியாத காட்சிக்கு எய்தாத பொருளை நாம் எப்படி அறிகிறோம்? அனுமானம். அனுமானம்னா என்ன? அனுமானம்னா மானம்ங்கிறது அறிவு, பின்னால் ஏற்படுகிற அறிவு. எதன் பின்னால்? ஆராய்ச்சியின் பின் ஏற்படுகிற அறிவு அனுமானம். அந்த அனுமானம் என்பது அதுக்கு சில உறுப்புகள் இருக்கு. அனுமானம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்போது இந்த அனுமான அளவை என்பதற்கு, அனுமானத்தை அறிவதற்கு முதல்ல ஒரு அனுமானம் செய்யணும் அப்படின்னா, அனுமானம் அல்லது ஆராய்ச்சி அளவை, வழி அளவை, இதெல்லாம் என்னது? ஒரே பொருளை குறிக்கிற சொற்கள் தான். எனவே இந்த ஒரு அனுமானம் நிகழ வேண்டுமானால் அந்த பொருளை நேர பார்க்க முடியாட்டாலும் அந்த பொருளோடு விட்டு நீங்காதிருக்கின்ற ஒரு பொருள், அந்த பொருளோடு அவினாபாவமாய் இருக்கிற ஒரு பொருளை கண்டு அந்த காணாத பொருளை நிச்சயிக்க வேண்டும். அப்போ இந்த அவினாபாவம்ங்கிறது என்னது? விட்டு நீங்காமை. அந்த விட்டு நீங்காமை என்பதற்கு, அப்போ அந்த வெட்டி நீங்காத பொருள் இருக்க, அந்த பொருளையும் நாம் எதை முடிவு செய்ய போகிறோமோ அந்த பொருளையும் ஒருங்கே பார்த்துருக்கணும். அதை ரெண்டையும் சேர்த்து ஒருங்கே பார்த்துருந்த ஒரு அனுபவம் இருந்தா, இப்போ இவங்க ரெண்டு பேர் இங்கே வந்ததுலேருந்து ரெண்டு பேரும் ஒன்றாவே எங்க பார்த்தாலும் அலையிறாங்க. இங்க சாப்பிட போகும்போதும் சரிதான், வெளியில போனாலும் சரிதான், எப்ப ரெண்டு பேரும் எப்படி பார்க்கலாம்? இணை பிரியாதவர்கள் ஆயிருந்தாங்க. இணை பிரியாதவரா? அப்படியே எங்க பார்த்தாலும் பார்க்கலாம். அப்படி இருந்தா இப்ப ஒருத்தரை மட்டும் பார்த்தோம்னா என்ன செய்யறோம்? கூட அந்த ஆள் வருவார், அவர் எங்க அப்படின்னு தேடுறோமா இல்லையா? அப்ப இவரை கண்டு அவரை, அப்போ அவங்க ரெண்டு பேரையும் ஏற்கனவே பார்த்ததுனாலதான் நாம, அப்ப அவரு வந்திருப்பாரு எங்கேன்னு தேடுதோம், அதான அனுமானம்ங்கிறது. எனவே இப்போ ஒரு பொருளை அனுமானிக்கும் பொழுது இந்த மலையிலே தீ இருக்கிறது என்று சொன்னால், இம்மலை தீவுடைத்து, இம்மலை தீவுடைத்து, இம்மலை தீவுடைத்து என்பதில் பிரதிக்கை அல்லது நாம அறிய வேண்டிய பொருள் எது? அறிய வேண்டிய பொருள் எது? இந்த மலை தீவுடைத்துங்கிறது செய்தி. இதில் நாம் அறிய வேண்டிய பொருள் எது? நெருப்பு. நெருப்பதான் நாம நிச்சய வேண்டிய பொருள் இல்லையா? அதை தான் என்ன சொல்றது, நாம நிச்சய வேண்டிய பொருள் எது? நெருப்பு, துணி பொருள். அதுக்கு என்ன பேரு? துணி பொருள், பிரதிக்கை என்பார்கள். பிரதிக்கை அல்லது துணி பொருள், துணி பொருள் நெருப்பு. அந்த துணி பொருளாகிய நெருப்பை, அந்த துணி பொருளாகிய நெருப்பு, அது இருக்கிற இடம் எது? மலை. அது பக்கம். துணி பொருள் இருக்கிற இடம் அது மலை, அதுதான் பக்கம், துணி பொருள் இருக்கும் இடம். அப்போ இந்த துணி பொருள் இருக்கிற இடம் மலை, துணி பொருள் தீ, துணிய வேண்டிய பொருள் எது? தீ. அது இருக்கிற இடம் மலை இல்லையா? அப்போ இந்த மலையில தீ இருக்கு, அந்த தீயை நாம இப்ப நேர பார்க்க முடியலை. அப்போ அந்த தீ இருக்கிறது என்பதை சொல்வதற்கு ஏது எது? புகை. புகை அது ஏது? காரணம் இல்லையா? அந்த புகை, அந்த புகையை கண்டு துணி பொருள், அப்போ துணி பொருளாகிய தீ இருக்கிறது என்பதை எப்படி நிச்சயிக்கிறோம்? இந்த புகையையும் தீயையும் இதற்கு முன்னால எங்க பார்த்துருக்கணும்? ஏதாவது ஒரு இடத்துல ஒருங்கே பார்த்துருக்கணும். அப்போதான் இதை பார்க்கும்போது அந்த அனுபவம், இப்போ இந்த பொருளை துணிவதற்கான அறிவை நமக்கு தரும் இல்லையா? அப்போ அந்த புகையையும் புகையையும் தீயையும் ஒருங்கே பார்த்த இடம் எது? ஒருங்க அங்கே பார்க்கல, அங்கே புகையை மட்டும்தான் பார்த்துருக்கோம். கதையை ஒழுங்காக கேட்க மாட்டேங்க. ரெண்டையும் எங்கே ஒழுங்காக பார்த்துருக்கோம்? அடுக்கலையில், அடுக்கலை இல்லையா? அதான் திருட்டாந்தம், விளங்குதா? எனவே அது ரெண்டும் எங்க பார்த்திருக்கோம்? அடுக்கலையில ரெண்டையும் பார்த்திருக்கோம் இல்லையா? ரெண்டையும் பார்த்திருக்கோமா இல்லையா? எனவே அந்த அடுக்கலையில ரெண்டையும் ஒன்னா பார்த்ததுனால இப்போ ஒரு பொருளை மட்டும் பார்க்கும்போது பார்க்கப்படாத பொருளை அதுவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடும், விளங்குதா? எனவே தீயையும் நெருப்பையும் ஒருங்கே பாகசாலையில பார்த்திருக்கிறதுனால அந்த அறிவு தான் நமக்கு என்ன செய்யுதுங்க, புகையை மட்டும், தூளமாகிய புறையை மட்டும் பார்த்தது எடுத்து அந்த நுட்பமான தீயும் காட்சிப்படாத அங்கே இருக்கணும் அப்படின்னு நாம சொல்கிறோம் இல்லையா? அந்த அனுபவம் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. அப்போ அதை நமக்கு உறுதி செய்வதற்கு ரெண்டு விதமாக உறுதி செய்யணும். ஒன்று உடன்பாட்டு எதிர்மறை ரெண்டு வகையிலும், எங்கே புகை இல்லையோ அங்கே நெருப்பில்லை, எங்கே புகை இருக்கிறதோ அங்கே நெருப்புண்டு, புகை இருக்கிற இடத்துல நெருப்புண்டுங்கிறதுக்கு அடுக்கலையை சொன்னோம். எங்கே புகை இல்லையோ அங்கே நெருப்பும் இல்லை, அதுக்கு ஆற்று வெள்ளம், ஆற்று வெள்ளம் இருக்கு அதில் என்ன புகை இல்லை, எனவே அங்கே நெருப்பும் இல்லை என்று துணிகிறோம், விளங்குதா? எனவே இப்படி இந்த நாம துணி பொருள் துணிவதற்கு முன்னால ஒரு இடத்துல ரெண்டையும் சேர்த்து பார்த்துருக்கோமா இல்லையா? பார்த்துருக்கோமா இல்லையா? அந்த இருக்கிற இடம் சபக்கம், அது இல்லாத இடம் விபக்கம். சரி, அதெல்லாம் நம்ம பின்னால. எனவே இந்த அனுமான அளவை என்பது, அனுமான அளவை என்பது ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை கொண்டு நடப்பது. இதற்கு இதுவும் காட்சியினுடைய விரிவு தான், இதுவும் காட்சியினுடைய விரிவு தான். எனவே இந்த காட்சியில பொருள் நேர காட்சிப்படட்டாலும் அதோடு தொடர்புடைய ஒரு பொருளை கண்டு அந்த பொருளை தெரியாத பொருளை நிச்சயிக்கிறோம். விளங்குதா? இது அனுமான அளவைங்கிறோம். இன்னொன்று உரை அளவைங்கிறோம். உரை அளவை என்பது ஆகம அளவை, ஆப்த வாக்கியம். ஆப்த வாக்கியம் யா எந்த வாக்கியத்தை நம்பலாம், யார் சொன்னதை நம்பலாம்? உலகத்தில் எத்தனை பேர் சொல்கிறாங்க, யார் சொல்கிறத நம்பலாம்? யார் சொல்கிறத நம்பலாம் அப்படின்னா, யார் அறிவில் குறையே இல்லையோ அவன் சொல்கிறது தான் சரியாக இருக்கும். அறிவில் குறை இருக்கவன் சொன்னதெல்லாம் அறிவில் நினைச்சதானே வாக்கு வழியாக வருவது இல்லையா? அப்போது யார் சொல்வது பிழையின்றி உண்மையாக இருக்கும்? அறிவிலே குற்றமில்லாதவன் சொல்வது, அது யாரு? அது ஒரே ஆள் தான் இருக்காரு, அவரு ஒரே ஆள் தான், சிவபெருமான். எனவே அவருடைய வாக்கியங்கள் தான் இது நம்பத்தகுந்தது, ஆப்த வாக்கியம். விளங்குதா? ஆனால் ஞானிகளிடத்திலும் அவர் விளங்கி நிற்பதினால அவர்களை இடமாக கொண்டு அவர் தான் அதை சொல்கிறார். எனவே அதுவும் பிரமாணம், அதுவும் நமக்கு பிரமாணம். ஆப்த வாக்கியம் என்ன பிரமாணம்? உரை அளவை, அதெல்லாம் இது உரை அளவை. எனவே இந்த மூன்று அளவையில் எது சிறந்தது? காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை. இந்த மூன்றில் சிறந்தது எது? எனவே இந்த கண்டறிவதும் அனுமானித்தறிவதும் அறிவிலே குறையுடையது. எனவே அது செய்கிற முடிவுகள்லாம் என்ன இருக்கும்? பிழை இருக்கும். அப்போ எதுதான் சரியாக இருக்கும்? உரை தான் இல்லையா? ஆனாலும் இந்த உரை அளவையை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கிட மாட்டாங்க. இப்போது உரை அளவைக்கு நாம் நம்முடைய வேத ஆகமங்களை பிரமாணம்னு வைக்கிறோம். இந்த வேத ஆகமங்கள் உங்களுக்கு பிரமாண நூல், மற்ற மதத்தவருக்கு அது பிரமாணமாகா? எனவே அந்த உரை அளவை அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ எவன் எந்த முறையை ஏற்றுக்கொள்கிறானோ அந்த வழியில தான் அவனை கன்வின்ஸ் பண்ணணும், அதான் தர்க்க முறை. விளங்குதா? அவன் எந்த வழியை ஒத்துக்கிடுதானோ அந்த முறையில் அவனை மறுத்து நம்முடைய கருத்தை நிரூபணும். அதனால இங்கே நம்முடைய ஞான நூல்களில் இந்த பொருள்களினுடைய இருப்பை உணர்த்தும் பொழுது அதெல்லாம் நமக்கு உரை அளவில் சொல்லியிருந்தாலும் அதை என்ன அளவையை பயன்படுத்துகிறாங்க, இந்த அனுமான அளவையை, அனுமான அளவையை பயன்படுத்தி பொருள்களினுடைய இருப்பை நமக்கு உணர்த்துகிறார்கள். விளங்குதா? அதனால் இது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் அனுமான அளவையை பயன்படுத்துகிறாங்க. இப்போது கடவுள் இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா கடவுளை இந்தா போறாரு பார்த்துக்கங்க அப்படின்னு காட்ட முடியாது. காட்ட முடியுமா? காட்சி அளவையில் காட்ட ஏன் முடியாது? காட்டுனா உங்கள் காட்சிக்கு எட்டுனா அது கடவுள் இல்லை, உங்கள் கண்ணால் பார்க்க முடிஞ்சாது கடவுள் இல்லை. ஏன் தெரியாதுன்னு இல்லை, உங்கள் கறி கண்ணால் பார்க்கப்பட பொருள்லாம் என்னது? அழிபொருள். விளங்குதா? எனவே உங்கள் கண்ணால் அவனை பார்க்க முடிந்தால் அது கடவுளே அல்ல. விளங்குதா? எனவே கடவுளை காட்ட முடியாது, காட்சி அளவில் காட்ட முடியாது, உரை அளவே ஒத்துக்கிட மாட்டான். அப்போ என்ன அளவை? அனுமான அளவை, பாரிசேடமா அனுமான அளவையில் நிரூபுகிறார். அப்போ கடவுள் இருக்கான்னு சொல்லணும்னா அதுக்கு அனுமான அளவில் நிரூபணும்னா நீங்காத பொருள் ஒன்று வேணுமா இல்லையா? அதை வச்சு தானே நிரூபணும். அவனை விட்டு நீங்காத பொருள் எது? இறைவனை விட்டு நீங்காத பொருள் எது? அருள். அருளை பார்க்க முடியுமா? அது முடியாது. அப்போ அதை தள்ளிட வேண்டிதான் இல்லையா? வேற என்ன இருக்கு? ஆன்மா. ஆன்மாவையும் பார்க்க முடியாது. ஆன்மாவை பார்க்க முடியுமா? அதுவும் பார்க்க முடியாது, காட்சி பொருள் அல்ல. சரி, அதையும் தள்ள வேண்டிதான். அப்புறம் ஆணவம், அதுவும் கண்ணுக்கு காண முடியாது. அப்புறம் கண்மம், அதுவும் பார்க்க முடியாது. மாயை, அதுவும் பார்க்க முடியாது. அப்போ எதை தான் செய்கிறது? பேசாமல் போக வேண்டியதாங்களா? போயிட வேண்டிதான். ஏன்னா இந்த மாயேயம், மாயையினுடைய காரியம் அது பருமையானது. உலகம், உலகம் காட்சி பொருள் தானே, அது அவனோட சம்பந்தம் உடையதானே. எனவே இந்த உலகத்தை ஏதுவாக கொள்கிறார். இந்த உலகத்தை ஏதுவாக கொள்கிறார். எனவே இந்த உலகத்தை கொண்டு அந்த வெட்டி நீங்காத பொருளை துணிகிறார். இது நமக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு தத்துவ ஞானமும் எதிலிருந்து தொடங்குகிறது? உலகத்திலிருந்து. நாம் மட்டுமில்லை, ஒவ்வொரு தத்துவ ஞானங்களும் உலகத்திலிருந்து தான் தொடங்குகிறது. அந்த முறையில் இங்கே நமக்கும் இந்த முதல் நூற்பாவில் கடவுளின் இருப்பை எதை கொண்டு நமக்கு நிறுவுகிறார்? காணப்பட்ட உலகை கொண்டு காணப்படாத கடவுளுக்கு உண்மை சாதிக்கிறார். விளங்குதா? அப்போ இந்த கடவுள் இருப்பை அனுமான அளவையால் நிறுவுகிறார். அதுக்கு அவருக்கு ஏது ஏது? உலகம், உலகை கொண்டு. அதை நம்ம அடுத்த வகுப்பில் தொடர்ந்து பார்க்கலாம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
5: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு கொடிக்கவி, பாடல் 2. தொடர்ச்சி. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: மணிமாஷிக பிறந்தது திருவம்பாவை வைத்து காட்டுகிறார். வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாம்பாடி. இதுல வேதத்தில் அந்த பொருளாக இருப்பது சிவமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்முடைய திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார், வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. எனவே அங்கு நமச்சிவாயன் என்கின்ற அந்த மந்திரத்தையே திருநாமமாகனுடைய அந்த பொருளை பெருமானைத்தான் பொருளாக வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கு மேலாக நம்முடைய வேதத்தினுடைய சாரம் என சொல்லக்கூடிய அதிலே சைவ சமயமே சமயம் என்று அங்கே நிறுவதற்கென்றே திருவதாரம் செய்தவர் தான் அரதத்த சிவாச்சாரியார். இறப்பால் வைணவராய் இருந்தாலும், தாயிருந்தேர்கள் வைணவத்தை தழுவி அந்த சூழலிலே வளர்ந்தாலும், சிவபெருமான் ஒருவனையே முழுமுதற் கடவுள் என்று அவர் வாழ்க்கையிலே நின்று அந்த திருக்குழந்தை ஆண்டு புலவோருக்கு சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்று 22 காரணங்களை கூறி அங்கு சைவ மதத்தை ஸ்தாபனம் செய்தது. அப்படி செய்ததுதான் ஸ்லோக பஞ்சகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அந்த ஸ்லோக பஞ்சகத்தை நாம் எல்லாம் சைவர்கள் கண்டிப்பாக படித்தல் வேண்டும். நாம் பயன்பெறுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் வடமொழியிலே இருக்கின்ற அந்த ஸ்லோக பஞ்சகத்தை நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் மொழிபெயர்த்து மாபாடியத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த ஸ்லோக பஞ்சகத்திலே முதலே சொல்லக்கூடிய திசோபரத்துவத்திற்குரிய காரணம், உயர் காயத்ரிக்கு உரிப்பொருளாதலின், சிவகாயத்ரிக்கு உரிப்பொருளாக சிவபெருமானே இருக்கின்றார். அப்ப ஏது சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால், அந்த சிவகாயத்ரியிலும் சிவபெருமான் என்றோ எந்த ஒரு சொல்லும் வரவில்லை, ஆனால் சிவத்தை குறிக்கின்ற சொல்லுதான் அதிலே வருகிறது. அந்த சிவ காயத்ரி என்ன சொல்லுகிறது? ஓம் ஓம் புவஸ்துவ ஓம் தத் சதுர்வரேண்யம் பர்கோ தேவஷ தீமஹி தியோ யோன பிரசோதயாத். இந்த அருமையான இந்த காயத்ரி மந்திரத்திற்கு என்ன பொருள் என சொன்னால், யார் நம்முடைய அறிவை தூண்டுகிறாரோ அந்த சுடருடைய கடவுளின் மேலான ஒளியை தியானிப்போமாக. அங்கே சிவன் என்று சொல்லாது, பர்கோ என சொல்லக்கூடியது வருகிறது. அப்ப பர்கன் என்பவன் யார், அந்த சுடர் என்பது எது என்றால் சிவத்தையே குறிக்கும். இதை மணிவாசகர் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனையே ஆதியும் அந்தமும் இல்ல அரும் பெரும் சோதினார். நம்முடைய அப்பர் பெருமான் நமக்கு அது சொல்லுகின்ற பொழுது, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல் அக விளக்கது சோதி உள்ளது. சொல் அக விளக்கது சோதி உள்ளது. சொல்லப்படுகின்ற அக விளக்கு எது? சொல்லப்படுகின்ற வேதங்களில் சொல்லப்படுகின்ற சுடர். அதை சொல்லக விளக்கது சோதி உள்ளது. சிவபுராணத்தில் எடுத்துக்கொண்டால் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், சிவன் அவன் என் சிந்தையும் நின்ற அதனால் என்றார். ஏன் சிவன் என் சிந்தையில் நின்ற அதனால் சொல்லியிருக்கிறான், அல்லது அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் சொல்லலாம். ஏன் சிவன் அவன் என்று இரு சொல்லை போட்டார் என சொன்னார், வேதங்களிலே அவன் என்று சொல்லக்கூடிய சிவன் என் சிந்தையில் நின்றதனால். எனவே வேதங்களில் சுற்றி சொல்லாக வரக்கூடிய அவன் அவன் என்று சொல்லலாம் சிவத்தையே குறிக்கும். இதை அழகாக திருவண்ட பகுதியிலே மணிவாசர் சொன்னார், சிவன் என யானும் தேரினே காண்க. ஆக நம்முடைய நூல்களிலே பெருமானை சுற்றி சொல்லாக சொல்லிக்கொண்டேதான் செல்லும். ஆகையினாலே தான் அவரையெல்லாம் சிவனையே குறிக்கிறது என்ற தெளிவு உண்டு. இது அறியாத புரட்சிமைகள் தான் சிவத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை. சிவம் அன்று வேறு ஒன்றே பிரம்மம் என சொல்லி அவர்கள் தங்களுடைய வாக்கு லோகத்தை தேடிக்கொள்கிறார்கள். இதை சுந்தரமூர்த்தி நாயனார் அழகாக பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே என்கின்ற அந்த பரிகத்தில் வருகின்ற இடத்திலே சொல்லி காட்டுகிறார். கரைக்கெல்லாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானே, கரைக்கெல்லாம் பொருளாய் உடன் கூடி பாரிக்கின்ற உயிர்க்கு பரிந்தானே. கரைக்கெல்லாம் பொருளாய் உடன் கூடி, நூல்களுக்கெல்லாம் பொருளாக விளங்குபவன், அவற்றில் பொருந்தி நிற்பவன் என்று என சொல்லப்படுகிறது. எனவே பிரம்மம் என ஒன்று இல்லை என்று சொல்பவர்களுக்கு உண்மை தெரிய வேண்டும், இதற்கு திருவருளே துணை செய்தல் வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார். இவர்கள் பிரம்மம் இல்லை என சொன்னால் பிரம்மமே இல்லை என்று சொல்லவில்லை, சிவனே இல்லை என்று சொல்லவில்லை. சிவனல்லாது வேறொன்றை செத்து பிறக்கின்றவர்களை எல்லாம் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். ஆகையினாலே தான் அழகாக இவர்களுக்கெல்லாம் நம்முடைய அருள் விஸ்வாச்சாரிய சுவாமிகள் அழகாக பதில் சொல்லிவிட்டார். மற்ற தெய்வங்கள் எல்லாம் வேதனைப்படும், பிறக்கும், இறக்கும், மேல் வினையும் செய்யும், இவைகளாதான் சிவனுக்கு சொல்லி காட்டினார். எனவே சிவபெருமான் ஒருவனைத்தான் பிறவாயாக்க பெரியோன் என்று நம்முடைய சைவ நூல் சொல்லாமல் புரட்சமை நூலே கூறியது. ஆகையினாலே செத்து பிறக்கின்றவர்களெல்லாம் தெய்வம் என கொள்ளாது, பிறவாயாக்க பெரியவனே பரம்பொருள் என்று தெளிதல் வேண்டும். இந்த தெளிவு அவர்களுக்கு ஏற்படுதல் வேண்டும் என்பதற்காக இங்கே சொல்லப்பட்டது. அடுத்து போது ஏது, இதை நம்ம பார்க்கின்ற பொழுது சைவன் சைவர்களாகிய ஒவ்வொருவருடைய மனதிலும் சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்று சொல்வதை காட்டிலும் சிவபெருமானே எனது குலதே குலதெய்வம் என்று வர வேண்டும். அதுதான் மாதவ சிவஞான சுவாமிகள் அழகாக சொல்லி காட்டுவார். ஆனேறு உயர்த்தருளி அண்ணினார் உதவியில கோனே உன்னை குலதெய்வமாம் பெற்றார், உன்னை குலதெய்வமாம் பெற்றார். யானே பெருஞ்செல்வன், யானே பெருஞ்செல்வன், யானே பெருஞ்செல்வன் எல்லா உலகிலுமே என்ன இந்த திருப்பாடலை நேற்று கூட குறிப்பிட்டு காட்டினேன். அது சிவபெருமானே நமக்கு குலதெய்வம். அதனால சிவபெருமானை அன்றி மற்ற கடவுளரை கனவிலும் கூட தெய்வமாக கருதல் கூடாது. போது ஏது, இந்த போது என்பது கிரணத்தை குறிக்கிறது. நம்முடைய சைவத்திலே சொல்லக்கூடியது ஒன்றவன் தானே இரண்டு இன்னருள். சிவபெருமான் சூரியன், அந்த சூரியனாகிய அதில் இருக்கின்ற கதிர் இருக்கிறதே அதுதான் சக்தி. அது ரொம்ப முக்கியம். சூரியனை விட்டு அந்த கதிர் பிரிவதில்லை, அந்த கதிருக்கு ஆதாரம் சூரியனே. இதே போல இந்த கிரணத்தை ஊமையாக உடைய சக்தி உயிரினானது நம்முடைய உயிரினுடைய நாம் உயிராகிய நாம் எல்லாம் அறிவுடை பொருள் தான். சிவமும் அறிவுடை பொருள், உயிரும் அறிவுடை பொருள். ஆனால் இரண்டும் எப்படிப்பட்டது, சிவபெருமான் எந்த ஒரு இரு தேவையும் இன்றி எதனுடைய உபகாரமும் இன்றி தானே அறிபவர். ஆனால் உயிர்களாகிய நாம் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்றோம் என சொன்னால் கருவிகளின் துணையினால் தான் அறிய முடியும். ஆன்மாவுக்கு கருவிகளின் துணை தேவைப்படுகிறது. ஆனால் கருவிகள் ஜடம், கருவிகளை கொண்டு நமக்கு அறியும்படியாக இன்னொரு உயிர் பொருள் போன்று ஒன்று தேவைப்படுகிறது. அந்த ஜடமாகிய அந்த கருவிகளை வைத்து நாம் அறிவதற்கு துணை புரிகின்ற மற்றொரு சேகன பொருள் தான் அங்கே சிவசக்தி. எனவே இந்த ஐந்தெழுத்திலே சீவ என சொல்லக்கூடியதிலே அந்த வா என சொல்லக்கூடிய சக்தி இருக்கிறதே, அதுதான் சைவத்திலே ஒன்றவன் தானே இரண்டு அவன் இன்னருள். ஏன்னா இதிலே வந்து நான் பின்னால சொல்லி காட்டுறேன், இந்த சக்தி என்றே ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த உயிருக்கு தானே அறியக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, சக்தியின் சகாயம் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு புலச்சமயங்கள் இருக்கிறார்கள். அது பின்னே அவர் சொல்கிறேன். ஆனால் இந்த போது என சொல்லக்கூடிய அந்த சக்தி இருக்கிறது, இதுதான் நமக்கு மிக மிக மிக மிக மிக பெருந்துணை செய்கிறது. எப்படி பெருந்துணை செய்கிறது என சொன்னால் அழகாக சொல்லி காட்டுவார். நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நம்முடைய கைகளினால் எடுத்தல் கொடுத்தல் நீக்குதல் கொழுதல் செய்வதை போல சிவபெருமான் நிச்சயதையும் சக்தியை வைத்துதான் செய்து கொண்டிருக்கிறார். சிவபெருமான் நிஷ்டாபனர், யோக நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பெருமானுடைய திருவுள்ள குறிப்பை அறிந்து உயிர்களின் பொருட்டு செயல்படுவது நம்முடைய சக்தி ஒன்றுதான். இதைத்தான் அங்கே திருக்கழிற்று படியாரிலே, நங்கை நம் கையினால் நாம் அனைத்தும் செய்தார்போர் நாடு அனைத்தும் நங்கையினால் செய்தளிக்கும் நாயகனும்னார். அதனாலே இந்த சக்தி ஒன்றுதான் தொழிற்பட்டு நமக்கு என்ன செய்கிறது, கேவல நிலையிலே இருக்கின்ற நமக்கு அந்த அருசக்தியானது திரோதான சக்தியாக மாறி, எது அந்த நான் சொல்லக்கூடிய திரோதான சக்தியாக மாறி இந்த உயிர்களுடைய மல நீக்கம் பொருட்டு அங்கே பூன போகத்தையும் தனு கரண முதலானங்களை கொடுத்து புஷிக்கும்படியாக செய்து அது பக்குவப்பட்ட பின்பு அருட்சக்தியாக மாறி சிவத்திலே சென்று சேர்க்கிறது. இதுதானே கொடிமரத்தினுடைய கொடியேற்றத்தினுடைய ஒரு தத்துவம் என்று சொல்லி காட்டினோம். ஆகையினாலே இந்த உயிரானது கேவல நிலையிலே இருக்கிறது. இந்த உயிரானது கேவல நிலையிலே இருக்கின்ற பொழுது உயிருக்கு அறிவு இருக்கிறது, இறைவனிடம் இச்சை ஞான கிரிய சக்திகள் இருக்கிறது, உயிரிடத்தில் இச்சை ஞான கிரியை உண்டு. ஆனால் ஆணவமரம் தொடக்கினாலே அதை தொழில்படாமல் இருக்கிறது. எனவே உயிரிடத்தை ஒடுங்கி இருக்கின்ற அந்த இச்சை ஞான கிரியையினை தூண்டுவது நம்முடைய சக்தி தான். அது வந்து திரோதான சக்தியாக இருந்து தொழிற்பட்டு அந்த உயிருக்கு இச்சை ஞான கிரியையினை தூண்டுகிறது. ஆக இந்த நூலிலே நாம் எடுத்துக்கொண்டால் இதிலே அந்த சக்தி என ஒன்று உண்டு, அவன் சக்தி என்பது இல்லை என்று அவன் கேள்வி கேட்பதை போல் இருக்கிறது. ஆனால் உயிருக்கு அறிவு விளக்கம் பெற என்ன செய்தல் வேண்டும், அங்கே சக்தி தான் உபகாரம் செய்கிறாள் என்று அங்கே சொல்லப்பட்டது. இங்கே சக்தி தான் உபகாரம் செய்கிறாள் என்பதற்கு நம்முடைய நூல்களிலே அழகான பல உபமானங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என சொன்னார் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருத்தெளிச்சேரி இந்த தலத்திலே பாடிய தேவாரத்தில் நம்முடைய அம்மையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஞான சம்பந்தர் அழகான ஒரு செய்தியை குறிப்பிட்டு காட்டினார். என்ன அழகாக சொல்லி பாடுகிறார், ஒரு தொழிலை செய்பவனை தொழிலாளியும் செய்கிறோம், சிவனது எண்ணத்தின்படி திருவுள்ளப்பாங்கின்படி உயிர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்கின்ற தொழிலாளி அம்மை. எனவே அம்மையை தொழிலாள் என்ற ஒரு சொல்லினை சுட்டி காட்டினார் ஞான சம்பந்த பெருமாள். அவர்தான் தொழிற்படுகிறார். அந்த அருமையான தேவார பாடல்

மேவரும் தொழிலாள். இங்க தொழிலாள், தொழில் செய்பவர் யாரு? அம்மை. இயக்கத்தை கொடுப்பது யார்? அம்மை. எனவே மேவரும் தொழிலாளோடும் கேடற்பின் வேடனாம் பாவகம் கொண்டு நின்றது போலும் நின் பான்மையே. ஆகையினாலே நம்முடைய அம்மையை தான் அங்கே தொழில் கொடுகின்ற ஒரு சக்தியாக வைத்து சொல்லப்படுகிறது. இந்த அம்மைதான், இந்த அருள்தான் உயிருக்கு ஞானத்தை கொடுத்து முத்தி பேரை சேர்க்கும் என்பதுதான் திருவடி தீட்சை. மணிவாசக பிறந்தவை திருவடி தீட்சை செய்தார் திரு சிக்கம்பரம் தான். இந்த திருவடி தீட்சைன்னு என்ன? மாணவனாக அங்கே பாவித்து தன்னை எரித்துக் கொண்டிருக்கிற மணிவாசகம் பிறந்த சிரத்திலே திருச்சிற்றம்பரம் தன்னுடைய திருவடியை போய் சூட்டினார். திருவடியை அந்த உச்சிமேல் வைப்பது என்ன தாத்பரியம் என்பதை திருமூல தேவனாயனார் திருமந்திரத்திலே சொல்லி காட்டுகிறார். காலுங்கலையும் அறியார் கலதிகள், கால் அந்த சக்தி அருள் என்பர் காரணம் பால் ஒன்று ஞானமே பண்பார் தலை. எனவே திருவடி சக்தியை குறிக்கும், உச்சி உயிரை குறிக்கும். எனவே திருவடியை உச்சிமேல் வைப்பது என்பது அருளானது உயிரினை தூண்டி விடுகிறது ஞானத்தை கொடுத்து. அப்படி ஞானத்தை கொடுத்து தூண்டியவுடன் அது என்ன செய்கிறது? சிவத்தை அது காணுகிறது. ஆகையினாலேதான் காலுந்தலையும் அறியார் கலதிகள், கால் அந்த சக்தி அருள் என்பர் காரணம்பார் ஒன்று ஞானமே பண்பார் தலை உயிர், கால் அந்த ஞானத்தை காட்ட வீடாகுமே. திருவடிதான் ஞானத்தை காட்டுகிறது. திருவடி என்பது அருளாகி சக்தி. அந்த அருள்தான் ஞானத்தை தூண்டி அந்த உயிரினை உயிருக்கு சிவத்தை காட்டுகிறது. இதற்கு நல்ல உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஓமானம் நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான் தான். ஞானசம்பந்தர் பெருமான் அந்த சீர்காழி தீர்த்த குளத்திலே இருக்கின்ற பொழுது அம்மைதான் ஞானப்பால் கொடுக்கிறார். அம்மைதான் ஞானப்பால் கொடுக்கிறார். அந்த அம்மை கொடுத்த ஞானப்பால் உண்ட காரணத்தினாலே தான் அவன் அவள் அது என்று சுட்ட முடியாத அந்த சுந்தர புருஷனை அந்த சுட்டு வரையினால் சுட்டி காட்டியது. அந்த பரஞானம் அபரஞானம் அந்த அம்மை மூலமாக தான் உதித்தது. இன்னுக்கு வேறுவிதமாக விளக்கம் சொன்னால், ஒரு ஆன்மா சிவத்தை காண்பதற்கு முன்பாக சக்திதான் முதலில் அங்கே தோன்றுவாள். இது எதை போல? சூரியன் தோன்றுவதற்கு முன்பாக, பரிகாலையிலே நாம பார்க்கிறோம், சூரியன் தோன்றுவதற்கு முன்பாக அதன் கிரணங்கள் 5.5 மணி அளவிலேயே வானத்திலே நீல நிறத்திலே வந்து விடுகிறது. சூரியனுக்கு முன்பாகவே கிரணங்கள் தோன்றுவதைப் போல சிவம் வருவதற்கு முன்பாக சக்தி தான் முதலில் அங்கே வெளிப்படுவாள். ஆகையினாலே தான் சக்தியை அங்கே கிரணத்திற்கு உமையாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது கிரணம் என்று அங்கு சொல்லப்பட்டது, இது தாதான்மிய சம்பந்தம் என்று சொல்லப்படுகிறது. தாதான்மிய சம்பந்தம் என்றால் பிரிக்க முடியாதது. ஒரு பொருள் இரு பொருள் போல் தெரியும், அவ்வளவுதான். அத்வைத சம்பந்தம் என்பது இரு பொருள் ஒரு பொருள் போல் தெரியும், நீரும் உப்பும் போல. அது உயிரும் சிவத்துக்கு உள்ள சம்பந்தம். எனவே நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே சூரியனை சிவம் என்றும் அதனுடைய கதிரை சக்தி என்றும் சொல்வது உண்டு. சூரியன் தோன்றுவதற்கு முன்பாக சக்தியே வெளிப்பட்டு சூரியனது சூரியனை காட்டும் இந்த உயிர்களுக்கு. ஆகையினாலே சொல்லப்படுகிறது. இந்த செய்தியிலே ஏன் இந்த செய்தியினை உமா விஸ்வாச்சாரியர் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னார். மீமாம்சகர் என்று இருக்கிறார்கள், அவர்கள் உயிருக்கு தன்னளவிலேயே அறியும் சக்தி உண்டுங்கிறார். உயிருக்கு தானாவே அறிவு இருக்கு என்று சொல்லி காட்டுகிறார். ஆனால் நம்முடைய எப்படி என்ன, இச்சை ஞான கிரியை இருந்தாலும் மரத்தால் தொழிற்படாமல் இருக்கிறது, அருள்தான் அதை உயர்த்துகிறது என்று பார்த்தோம். இன்னொரு ஆறுதகர் என்று சொல்லக்கூடியவர் ஒருவருடைய கருமமே உயிருக்கு அருகி கொடுக்கும் என்று சொல்லி காட்டுகிறார். ஆனால் நமக்கு எப்படி சொல்லுகிறோம்? அம்மைதான் ஞானம், அதனால்தான் அவளுக்கு ஞானாம்பிகைன்னு பேரு. இதே போல சாங்கியர்கள் என சொல்லக்கூடியவர்கள் தத்துவ தாத்துவங்களே உயிருக்கு அறிவை விளக்குங்கிறான். தத்துவம் தாத்துவம் ஜடம், அந்த ஜடமே அறிவை கொடுக்கும் என இங்க சொல்லி காட்டுகிறார். இவையெல்லாம் ஒரு பொருந்தாத கருத்துக்கள் இருக்கு. அந்த புரட்சமைகளுக்கு ஒரு மறுப்பு சொல்லி
நமக்கு தெளிவினை கொடுக்கும் முகமாகத்தான் போதியது. அதை நீ தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த போதியது என்பதற்கு சில உரையாசிரியர்மார்கள் போது என்பதற்கு பொருள் குணம் என்று சொல்வார்கள். அது குணம் என்று அவர்கள் பொருள் எடுத்துக் கொள்கிறார்கள். போதியது என்றால் உயிர்களுக்கு எடுத்துக்கொண்டால் ஊரிலான் பேரிலான் குணம் குறியிலான் வருது. இன்னொரு இடத்துல எண்குணத்தான் தாளை வணங்கா தலை என்று திருக்குறள் வருகிறது. அப்போ குணம் என்று அவனிடம் இருக்கிறது என்று ஒரு இடத்துல வருகிறது, குணம் என்பது அவனிடத்தே இல்லை என்றும் வருகிறது. அப்ப அவனுடைய குணம் என்பது என்ன, இல்லை என்பது என்ன, அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். இதிலேயே எது இறைவனிடம் இல்லாத குணம் என்றால் உயிர்களிடத்தே மாயா குணமாக ராட்சதம் தாமசம் சத்துவம் என்று முக்குணம் இருக்கிறது. இந்த முக்கும் சிவனிடத்தே இல்லை, அதனால்தான் அவனுக்கு குணவிலி என்று மணிவாசகர் குறிப்பிட்டார் நீதல் விண்ணப்பத்தில். ஆனால் என் குணத்தான் என சொல்லக்கூடியது மங்கள குணம். சிவபெருமானிடத்தில் எண்ணற்ற நற்குணங்கள் இருக்கிறது உயிர்களுக்கு சகாயமாக. ஆனால் அவனது பரத்துவத்தை பேசுவதற்கு எட்டு குணங்கள் சிறப்பித்து பேசப்படுகிறது. ஆகையினாலே இது போது என்பதை குணமாகவும் கொண்டு அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார். அடுத்து கண் ஏது. இந்த கண் என்பது இங்கே உயிரை குறித்தது. இந்த உயிரை எப்படி குறிக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது இந்த செய்தியை தொடர்ந்து வரும். இப்ப ஒருத்தன் காலையில 5 மணி அளவிலே வீதிக்கு வருகிறான். வீதிக்கு வருகின்ற பொழுது மின்சாரம் போய்விட்டது. அந்த இருளிலேயே வருகின்ற பொழுது அவன் காலிலே ஏதோ தென்படுகிறது. எடுத்து பார்க்கிறான், அது ஒரு தாள். அந்த தாள் என்னவென்று அவனுக்கு தெரியவே இல்லை. சிறு உடனே என்ன என்று தெரியவில்லையே, இது என்ன தாள் என்று பார்க்கின்ற பொழுது தன் கையிலே இருக்கின்ற கைபேசியினுடைய அந்த ஒளியின சகாயத்தினாலே அந்த தாளை பார்க்கிறான். அது ரூபாய் நோட்டு என்று தெரிந்தது. உடனே அந்த நோட்டை மடக்கி பைக்குள்ள வச்சுக்கிட்டான். கவனமா கேட்கணும், ஒன்றுமே தெரியாத நிலை இருள். அந்த கை விளக்கை வைத்துக் கொண்டு ஏதோ லேசாக ரூபாய் தாள் என்று தெரிந்து கொண்டான். அது கைவிளக்கினுடைய சகாயமாக ஓரளவு தெரிந்து கொண்டான். இப்ப பிரிந்து பார்த்தால் யாரேனும் பார்த்து விடுவார்கள் என்பதற்காக பையிலே வைத்துக் கொண்டு சூரிய வெளிச்சம் வந்த பின்பு அந்த நோட்டை எடுத்து பார்க்கிறான். அது ரூபாய் தாள். இப்ப தொடக்கமாக தெரிகிறது 500 ரூபாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இருளிலே ஏதோ ரூபாய் தாள் என்றுதான் கண்டான். ஆனால் வெளிச்சம் வந்த பின்பு நன்ற பார்க்கின்ற போது 500 ரூபாய் தாள் என்று பார்த்து இன்னும் உற்று பார்க்கிறான். இந்த 500 ரூபாய் தாள் ஏற்கனவே செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பழைய தாள் என்று அப்பொழுது இன்னும் புரிந்து கொள்கிறான். இப்போ இந்த இடத்துல 3 நிலை வருகிறது. இருளிலே ஒன்றும் காணாமல் இருந்தது, தன்னுடைய கைபேசி அந்த ஒளியிலே ஏகதேசமாக ஒன்றை கண்டான், சூரிய ஒளியிலே முற்றும் கண்டான். இது எதை போன்று, இந்த கண் இருளிலே ஒன்றும் காணவில்லை, கைவிளக்கினால் சிறிது கண்டது, சூரிய வெளிச்சத்திலே முற்றும் நன்றாக கண்டது. இது எதை போன்றது என சொன்னால், இருளாகிய இந்த ஆன்மா இருளாகிய அந்த கேவல நிலையில் ஒன்றும் அறியாமல் இருக்கிறது. சகல நிலைக்கு வருகின்ற பொழுது சக்தியின் துணையினால் சகல நிலைக்கு வருகின்ற பொழுது ஏகதேச அறிவை பெறுகிறது. ஏகதேச அறிவினை பெற்ற இந்த ஆன்மா சகல நிலையில் இருந்து சுத்த நிலை முத்தி நிலைக்கு வருகின்ற பொழுது சூரிய ஒளியில் கண்ட அந்த தாளினுடைய ஒரு நுட்பத்தையெல்லாம் கண்டதை போல ஆன்மா மிகவும் விளக்கமாக காணும். இதுதான் சொல்லப்படுகிறது. ஆகையினாலே இந்த இடத்திலே இந்த கண் ஏது என சொல்லக்கூடியது இந்த உயிருக்கு ஓமையாக வைத்து சொல்லப்படுகிறது. எனவே இந்த இடத்துல 5 எழுத்து மந்திரத்தை வைத்து இங்கே பேசப்படுகிறது. இந்த 5 எழுத்து மந்திரத்தில் சொல்லப்படுகின்றது, இந்த உயிரானது முதலில் மலத்தின் கண் அழிந்து இருக்கிறது. மழுந்தி இருக்கின்ற அந்த ஆன்மாவே வகாரமாகிய அந்த சக்தியானது நகாரமாகிய புரோதான சக்தியாக மாறி உயிருக்கு சிந்தி விளக்கம் கொடுக்கிறது. அதற்கு பின்பு சிவத்தை அடைய அந்த உயிரானது விளக்கமாக அது காணுகிறது என சொல்லப்படுகிறது. எனவே இந்த இடத்திலே உயிர் என ஒன்று உண்டு.
என்று ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. உயிரென ஒன்று, அது ஆணவமலத்திலே அழுந்தி அறியாமல் கிடக்கிறது, சகல நிலைக்கு வருகிறது, சித்த நிலைக்கு வருகிறது என்று சொல்லப்படுகிறது. இதை ஆனால் ஒரு சாரார் உயிர் என ஒன்றே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று உயிர் என சொல்லக்கூடியதை வேறொரு விதமாக சொல்லுவார்கள். ஒரு சாரார் உடலே உயிர் என்று சொல்லுவார்கள். ஒரு சாரார் நம்முடைய பொறிகளே உயிர் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சாரார் கரணங்களே உயிர் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு சாரார் காற்றே உயிர் என சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சாரார் பிரம்மத்தில் இருந்து பிரிந்து வந்ததுதான் நம்முடைய உயிர் என சொல்லப்படுகிறது. ஆனால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்துக்கள். பிரம்மத்திலிருந்து உயிர் பிரிந்தது என சொன்னால் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்பது அடிபட்டு விடுகிறது. அந்த ஒன்றே குலம் என்பது உயிர்கள் கூட்டத்தையும், ஒருவனே தேவன் என்பது சிவத்தையும் இங்கே குறிப்பிடப்பட்டு விட்டது. ஆகையினாலே பிரம்மத்தின் வேறாக உயிர் ஒன்று உண்டு, உடம்பின் வேறாக உயிர் ஒன்று உண்டு. உடம்புக்கு வேறாக உயிர் ஒன்று இருக்கு. சில பேர் உடம்பே உயிர் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனா அந்த உடம்புக்கு வேறு, உடம்பிலிருந்து உயிர் வேறு என்பதை எப்பொழுது சொல்லலாம் என சொன்னார். ஒருவன் இறந்து விட்டான் என சொன்னார், என்ன அந்த உடம்புக்கு சொல்லுகிறான். அது வரைக்கும் அவனை பெயரை சொல்லி அழுக்கின்றோம். ஆனால் இறந்து விட்டால் அவனுக்கு பிணம் என்று பெயர் வைக்கிறோம். ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு. எனவே ஒரு உடலுக்கு பெயர் என்பது உயிரால் தான் வந்தது. ஆகையினாலே உடலுக்கு வேறாக உயிர் என ஒன்று உண்டு என்று அந்த உயிர் கொள்கையிலே அங்கே வைத்திருக்கிறார். இரண்டாவது, நம்முடைய நூல்களிலே நம்முடைய உயிரானது அவத்தை உறுகிறது என்று அங்கே சொல்லப்படுகிறது. அவத்தை என்றால் அப்ப நமக்கு ஏற்கனவே இதில் கூறியபடி இந்த உயிரானது கேவல நிலையிலே ஆணவமலத்திலே அழுந்தி ஆணவமலமாகவே கிடைக்கிறது. அம்மையான அம்மையினுடைய அனுக்கிரகத்தினாலே அது தூண்டப்பட்டு தனு கரண பூண போகங்களை பெற்று பிறப்பு இறப்பை அடைந்து சகல நிலைக்கு வருகிறது. அதிலிருந்து பக்குவப்பட்டு சாதனங்களை செய்து குருவினுடைய அனுக்கிரகத்தினாலும் உபதேசத்தினாலும் அது சுத்த நிலைக்கு வருகிறது, சகல நிலையிலிருந்து வருகிறது. இப்படி கேவல நிலையிலே இருப்பது இரவு. அது சகல நிலைக்கு வருகின்ற பொழுது பகல். கேவல நிலை இருப்பதே இரவு என ஒன்றும் தெரியாமல் இருக்கிறது. ஒரு குருட்டு குழந்தையானது இருட்டிலே அசைவிட்டு கிடப்பதை போல கிடக்கும். அதனால கேவல நிலை இரவு என்று சொல்லப்படுகிறது. சகல நிலை என சொல்லக்கூடியது பகல். இந்த பகல் என சொல்லக்கூடியது கேவல நிலமாகிய அந்த இரவினை காட்டிலும் ஒளி பொருந்தியது. ஆகை நேரத்தை பகல் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த அவத்தையினை ஆன்மா அடைகிறது. எனவே இருளாம் வெளியேது என்று சொல்லக்கூடியது அஞ்ஞானமாகிய சகலாவத்தை ஏது, அஞ்ஞானமாகிய சகலாவத்தை ஏது என்று அங்கே சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் வருகின்ற பொழுது இந்த உயிரானது இந்த மூன்று அவத்தைகளையும் உருகிறது என்பதற்கு அழகாக மாதவ சிவஞான சுவாமிகள் செப்பரி அகிலாண்டேஸ்வரி பதிகத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். செம்புரு களிம்பன அனாதிமலமூழ்கி இருள் சேரும் அலர்வினி என்னவே, தெளிவற்ற கேவலத்து அசைவற்று இருந்து மலசேட்டையால் குழவி குருடர் தம் பிரியினால் உற்ற கோல் நோக்க அவை

பிறவி சுழுக்குள்ளே பட்டுழல் பெரும் பாவியே. ஆனால் இந்த உயிர்கள் இப்படியெல்லாம் அது என்ன செய்வதில்லை, அது அவத்தை உருவதில்லை, இவையெல்லாம் இல்லாதது என்று ஒரு சாரார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்மையை எல்லாம் உலகோர் அறியும்படியாக வையமெல்லாம் அறிய புறச்சமயத்தார்களும் இந்த உண்மையை தர்க்கவாதத்தான் நான் அறிவிப்பேன் என்று கொடி கட்டினேன் என்று சொல்லி கேட்டார். வையமெல்லாம் அறிய நீ அறிய, நீ அறிய என்றால் என்னுடைய ஆன்மபோதத்தால் என்னுடைய அறிவினால் நான் சொல்லவில்லை, என்னுள் இருக்கின்ற எனக்கு வாக்காக நீ வருகின்ற அந்த சிவமாகிய உன்னையே சாட்சியாக வைத்து, அதாவது தன்முனைப்பற்று திருச்சிற்றம்பலமனையே சாட்சியாக வைத்து நீ அறிய கோபுரவாசல் கொடிகட்டினேன். சாஸ்திர உபதேசம் செய்து சைவ நெறியில் இருத்து சிவானந்த அனுபவம் பெறச் செய்வோம், அந்த வல்லமையை நான் காட்ட கொடி செய்து கொடி கட்டுகிறேன் என சொல்லி காட்டுகிறார். இந்த இடத்துல தன்னுடைய வாக்கை சிவ வாக்காக கூறுகிறார். நீ அறிய தன்முனை பற்றி சொல்லி காட்டுகிறார். இதற்கு சான்று என்னன்னா, இரட்டை புலவர்கள் திருவாமாத்தூர் கலம்பகம்னு ஒண்ணு செஞ்சார்கள். அதுல 61வது பாடல்ல ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். அந்த திருவாமாத்தூர் கோயில் எப்படி இருக்கிறது என சொன்னால், நம்முடைய பம்பைக்கு கீழ்கரையிலே, பம்பை நதியினுடைய கீழ்கரையிலே கோயில் இருக்கிறது. ஆனால் அவர் பாடலிலே பம்பை மேற்கரை கோயில் கொண்டார், மேற்கரையில் இருப்பதாக பாடிட்டார். இரட்டை புலவர்கள் அந்த அந்தகர் உடனே எல்லாரும் ஆட்சேபனம் பண்ணிட்டான், நீ இந்த திருக்கோயிலானது பம்பை நதிக்கு கீழ்கரையிலே இருக்கிறது, மேற்கரையில் கோயில் கொண்டாய், தவறாக சொல்லி விட்டாய் என்றார். அப்பொழுது அந்த

பாய்ந்து கொண்டிருந்தது. ஆகையினாலே இப்படி இரவோடு இரவாக ஒரு வெள்ளப்பெருக்கு எடுத்து அந்த நதியையே கோயிலுக்கு பின்பக்கமாக சென்றது முன்பக்கமாக செல்லும்படியாக அந்த அருள் பிறந்தது. இதை எதற்கு குறிப்பிடுகிறேன் என சொன்னார், ஞானாசிரியன்மார்கள் வாக்கில வருவது எல்லாம் சிவ வாக்கே. ஆகையினாலே தான் நான் சொல்லுவதை நீ அறிய உன்னையே சாட்சியாக வைத்து கோபரவாசலில் கொடிகட்டினேன் என்று சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த இரண்டாவது திருப்பாடலினுடைய கருத்தானது சிவனே வேதப்பொருளாக திகழ்கின்றான், அவனே முழுமுதல் பொருள். சக்தி என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கின்றாள், அந்த சக்தி என சொல்லக்கூடிய அபிநயனிதான் நமக்கெல்லாம் அனுக்கிரகம் செய்து கொண்டு வருகிறான். இரண்டாவது உயிர்கள் என் உயிர் என ஒரு நித்திய பொருள் உண்டு. அந்த உயிரானது கேவலாவத்தை சகலாவத்தை என்றெல்லாம் அவத்தை பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த உண்மையெல்லாம் நாம் அறிந்தபடி புரட்சமைகளுக்கும் உபதேசித்து அவர்களும் என்ன செய்தல் வேண்டும், உயிதல் வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு உபதேசிக்கிறேன் என சொல்லி இந்த சாஸ்திர உண்மையை சொல்லுகிறார். எனவே சைவ சித்தாந்தம் தான் புரட்சமைகள் எல்லாவற்றிற்கும் அங்கே மறுப்பு கூறி சரியான கருத்தினை ஸ்தாபனம் செய்யும் என்பதற்கு மாதவ சிவஞான சுவாமிகள் கலசைப்பதித்து பத்தாம் தாதியில் கூறிய அந்த திருப்பாடலை கூறி நிறைவு செய்கிறேன்.

0: கலந்து ஒன்றாகி ஆறினேன் வருத்தம் எல்லாம் கலசைக்கோன் அருளினாலே. எனவே சைவ சித்தாந்தம் தான் முடிந்த முடிவாக உண்மை பொருளை உணர்த்துவது, அவைகளையெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு துணையாக இருப்பதுதான் சைவம் .org இந்த அமைப்பு செய்கின்ற இந்த பேருபகாரத்திற்கு இந்த சைவ உலகமே கடமைப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அடுத்த சிந்தனையை நாளை மூன்றாவது திருப்பாளராக வைத்து சிந்தனை மேற்கொள்வோம் என தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நம சிவாய்.

பண்டார சாத்திர சிந்தனையிலே அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்த தசகாரியங்கள் என்ற நூலிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. அம்பலவான தேசிகர் தசகாரியத்திலே தசகாரியம் என்ற அந்த 10 படிநிலைகளில் பாசஞானமாய் இருக்கின்ற உயிரினத அறிவு பசுஞானம் என்ற நிலைக்கு உயர்ந்து பின் அதனையும் கடந்து சிவஞானம் என்ற முடிவான நிலையினை எழுதுகின்றது. ஆகவே தசகாரியங்களிலே பாசஞானம், பசுஞானம், சிவஞானம் என்ற 3 நிலைகளும் வருகின்றன. ஆகையால் தசகாரியங்கள் 10 உணர்வதற்கு இந்த 3 ஞானங்களை பற்றிய பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் என்ற இந்த 3 ஞானங்களை பற்றிய தெளிவு முதற்கண் இருக்க வேண்டும். ஆகையினாலே தசகாரியங்களை ஆசிரியர் வகுத்துச் சொல்வதற்கு முன்பாக இந்த பாசஞான, பசுஞான, பதிஞானங்களை பற்றி விளக்குகின்றார். பதிஞானம் என்றாலும் சிவஞானம் என்றாலும் ஒன்றுதான். பாசஞானம், பசுஞானம், சிவஞானம் ஆகிய 3 ஆசிரியர் விளக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் முந்தைய சிந்தனைகளிலே பார்த்திருந்தோம். அந்த சிவஞானம் பெறுவதற்கு உரிய நிலையிலே ஆன்மா விளங்கும் பொழுது அந்த ஆன்மாவிற்கு சத்தினிபாதம் என்ற நிலை ஏற்படும். அதாவது உலகத்திலே எத்தனையோ ஆன்மாக்கள் இருந்தாலும் சிவஞானம் பெறுவதற்கு உரிய நிலையினை குறிப்பிட்ட ஒரு ஆன்மா மட்டும் எவ்வாறு அடைகின்றது என்றால், அந்த ஆன்மாவிற்கு மலச்சக்தியானது நன்கு வலிமை குன்றி இருக்கின்றது. எதனால் அந்த ஆன்மாவுக்கு மட்டும் மலச்சக்தி நன்கு பெற்றிருக்கின்றது என்று சொன்னால், அந்த ஆன்மா சிவ வழிபாடுகளாகிய சரியை, கிரியை, யோகம் ஆகிய 3 அவற்றுக்கு உரிய தீர்க்கையை பெற்று சிறந்த முறையிலே நியமமாக நின்று இந்த சரியை, கிரியை, யோகங்களை பல பிறவிகளிலே அனுஷ்டித்து வந்ததனாலே, அதன் பயனாலே அந்த ஆன்மாவிற்கு மலச்சக்தி நன்கு குன்றி அதன் பயனாக அந்த ஆன்மாவின் அறிவிடத்திலே திருவருட்சார்பு மிகுதியாக விளங்கும். இவ்வாறு மல வலிமை நன்கு குன்றி திருவருட்சார்பு மிகுதியாக விளங்குகின்ற அந்த நிலைதான் சத்தினிபாதம் என்று கூறப்படும்.

0: அந்த சத்தியநிபாதம் பெற்ற ஆன்மாதான் குருவின் உபதேசத்திற்கு உரியது. அந்த ஆன்மாவுக்குத்தான் சிவபெருமான் ஞான குருவாக எழுந்தருளி வந்து ஞான உபதேசம் வழங்குவார். அந்த ஆன்மாதான் பாசஞானத்தையும் பசுஞானத்தையும் கடந்து முடிவான சிவஞானத்தை பெற்று வீடு பேறியது. ஆகவே மூவகை ஞானங்களையும் விளக்கிய ஆசிரியர் முடிவான ஞானமாகிய சிவஞானத்தை பெறுவதற்கு இன்றியமையாது வேண்டப்படுகின்ற சத்தியவாத நிலையினை இரண்டு பாடல்களிலே அருமையாக விளக்கி கூறினார், மூன்று பாடல்களிலே கூறினார். சத்திரிவாதம் ஒற்ற ஆன்மாதான் குருவர்களுக்கு பாத்திரமானது. அந்த ஆன்மாதான் பாசஞான பசுஞானங்களை கடந்து சிவஞானத்தை பெற முடியும். ஆகையினாலே தசகாரியம் அந்த பத்திலே பத்து காரியங்களிலே பாசஞானமும் பசுஞானமும் கடந்து சிவஞானம் எய்தப்பெறுதல் விளக்கப்படுவதனாலே அந்த பாசஞான பசுஞானங்கள் என்பவை எவை, அவற்றை கடப்பதற்குரிய ஆன்மாவின் நிலை என்ன, அந்த சத்தியவாத நிலை என்ன போன்ற தொடக்கத்தில் சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் சொல்லி அதன்பின் தசகாரியத்தை வகுத்துக் கூறுகின்றார். இத்தகைய ஒரு சிறப்பான விளக்கங்களை நம்முடைய அம்பலவான தேசிகர் தசகாரியத்தில் மட்டுமே பார்க்க முடியும். வேறு எத்தனை சாத்திரங்கள் படித்தாலும் பாசஞானம் என்றால் இன்னது, பசுஞானம் என்றால் இன்னது, சிவஞானம் என்பது இன்னது, சத்திரிவாதம் என்பது இன்னது என்று இங்கே கூறப்பட்டுள்ள அளவிற்கு விளக்கமாக கூறப்படவில்லை. அத்தகைய தனிச்சிறப்புடையது நம்முடைய அம்பலவான தேசிகர் தசகாரியமாகும். ஆக அந்த வகையிலே சத்திரிவாதமுற்ற ஆன்மாவை பற்றி விளக்கத்தை நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். இனி இவ்வாறு சத்திரிவாதமுற்று உலகை கண்டு அஞ்சி பிறவிக்கு அஞ்சி வீடு வேறையே குறியாக கருதி நிற்கின்ற அந்த ஆன்மாவிற்கு சிவபெருமான் விரைந்து குருவாக எழுந்தருளி வந்து அதற்கு நல்லறிவை அந்த நல்லறிவாகிய சிவஞானத்தை அருளி முப்பொருள் உண்மையினை முப்பொருள்களின் சிறப்பியல்பையும் உணர்த்தி அந்த ஆன்மாவின் எஞ்சியுள்ள பாசசக்தியையும் முற்றிலுமாக கெடுத்து அதற்கு முடிவான சிவபோகமாகிய வீடு வேற்று வழங்குவான். இந்த கருத்து வருகின்ற பாடலிலே பதிமூன்றாம் பாடலிலே சொல்லப்படுகின்றது. பனிரெண்டாம் பாடல் தீவிரதர சத்தியவாதம் உற்ற ஆன்மாவினுடைய நிலையினை உணர்த்தியது. இந்த பதிமூன்றாம் பாடலிலே அந்த ஆன்மாவிற்கு சிவபெருமானே குருவாக வருவான் என்ற உண்மை உணர்த்தப்படுகின்றது. இந்த பதிமூன்றாம் பாடலை பார்க்க வேண்டும். புகுத்தி நன்கு அறிவு உளத்து பொய்மலம் புறம்பதாக அகற்றி பேரறிவே ஆக்கி ஆகும் முப்பொருள்கள் கண்டு பகுத்திட உளத்தின் நின்ற பரம்பொருள்தானே இந்நாள் சகத்து அவதரித்து உள்ள திகைப்பது தீர்க்கும் ஆசான் என்பது பதிமூன்றாம் பாடல். அதாவது ஆசானாக ஞானாசிரியனாக எழுந்தருளி வருபவன் யார் என்றால், இதுகாரும் உள்ளத்திலே நீங்காமல் இருந்து இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று மணிவாசக பெருமான் குறிப்பிட்டருளியது போல அறிவுக்கறிவாய் விளங்கி ஆனால் தோன்றாத்தமையாக இருந்து கொண்டு வினைப்போகங்களை உணர்த்தி வந்த அந்த திருவருளே, அந்த சிவமே இப்பொழுது குருவர்களை உடைய ஞானாசிரியனாக எழுந்தருளி வருகின்றான். எழுந்தருளி என்ன செய்வதற்காக எழுந்தருளி வருகின்றான் குருவாக என்றால், புகுத்தி நன்கு அறிவு உளத்து, நன்கு அறிவு உளத்து புகுத்தி என்று மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். நன்கு அறிவு, நன்கு அறிவு என்பது நல்ல அறிவாகிய சிவஞானம். அந்த நல்ல சிவஞானத்தை உளத்து புகுத்தி, உளம் என்பது இங்கு ஆக பெயராக ஆன்மாவை குறித்தது. ஆகவே அறிவு உளத்து நன்கு புகுத்தி, நன்கு அறிவு, நன்கு அறிவு, நன்கறிவு என்பது சிவஞானம். அதை உளத்து புகுத்தி ஆன்மாவிடத்திலே அந்த சிவஞானத்தை விளைய செய்து, நல்ல சிவஞானத்தை ஆன்மாவிடத்திலே விளைய செய்து, பொய்மலம் புறம்பதாக, அதாவது பொய்மலம் என்பது பொய்யுலகத்தையே நாடச் செய்கின்ற ஆணவ மலம். ஆணவ மல சார்பின் காரணமாகத்தான் உலகப்பற்று விளைகின்றது. ஆகவே அந்த பொய்ச்சார்பையே தருகின்ற ஆணவ மலத்தை புறம்பாக அகற்றி, ஆன்மாவுக்கு புறம்பாக அகற்றி பேரறிவை ஆக்கி, ஆணவ மலம் அகன்றமையினாலே உயிரினுடைய சிற்றறிவு சிவஞான சார்பின் காரணமாக பேரறிவாக விளங்குகின்றது. எனவே பேரறிவை ஆக்கி என்றார். அந்த பேரறிவின் துணை கொண்டுதான் உயிரானது முப்பொருள்களின் சிறப்பியல்பையும் அறிகின்றது. முப்பொருள்களையும் ஆன்மா பகுத்து உணர்ந்திட யார் உருவாக வருகின்றார், இந்நாளில் உலகில் அவதரித்து உள்ள திகைப்பினை தீர்க்கும் ஞானாசிரியன் யாரோ எனில் அறிவுக்கு அறிவாய் விளங்கும் இறைவனே ஆவன். உலகிலே அவதரித்து உள்ளத்து திகைப்பினை தீர்க்கும் ஞானாசிரியன் எவ்வாறு திகைப்பினை தீர்க்கின்றான்? சிவஞானத்தை ஆன்மாவிடத்திலே விளையச் செய்கின்றான். அதன் மூலம் ஆணவ மனத்தை புறம்பாக நீக்குகின்றான். ஏன்னா ஒளி வந்துவிட்டதென்றால் இருள் அகல்வதை தவிர அந்த இருளுக்கு வேறு வழி கிடையாது. இருள் அகன்றோட வேண்டியதுதான். ஒளி வந்துவிட்டான். அது மாதிரி குருவானவர் சிவஞானத்தை ஆன்மாவிடம் விளங்க செய்கின்றார். அப்ப ஆணவ மலம் புறம்பாக நீங்க வேண்டியதுதான். அது நீங்கியதனாலே சிவஞானம் சேர்ந்ததனாலே என்ன பயன்? உயிருக்கு உயிரின் அறிவு அந்த சிற்றறிவு என்ற நிலையில் நின்றும் உயர்ந்து பேரறிவாக விளங்கக்கூடிய நிலையை அடைகிறது. அந்த பேரறிவின் துணை கொண்டுதான் முப்பொருள்களையும் பகுத்து அவற்றின் சிறப்பு இயல்பினை ஆன்மா உணர்கின்றது. உணரும் பொழுது அது தன் திகைப்பு நீங்கி தெளிவு பெறுகின்றது. ஆக இவ்வாறு சிவஞானத்தை விளையச் செய்து ஆணவ மலத்தை நீக்கி உயிரின் அறிவை பேரறிவாக்கி முப்பொருள்களின் சிறப்பியல்பையும் அந்த உயிர் உணருமாறு செய்து அந்த உயிரினுடைய திகைப்பை இவ்வாறு நீக்கி தெளிவு தந்த அந்த ஞானாசிரியன் யார் என்றால் அறிவுக்கு அறிவாய் விளங்கும் இறைவனே என்று இந்த பாடல் மிகச் சிறப்பாக உணர்த்துகின்றது. சிவஞான போதத்தை எட்டாம் சித்திரத்தை பார்த்தால் மிகச் சுருக்கமாகத்தான் சொல்லியிருக்கின்றார். தம் முதல் குருவுமாய் என்று சொல்லியிருக்கின்றார். ஆக இங்கே வந்து மிக விளக்கமாக இந்த பாடலிலே அருள் செய்திருக்கின்றார்கள் நம்முடைய குருமூர்த்திகளாகிய அருள் திரு அம்பலவாண தேசிகமூர்த்திகள். சித்தியாரை பார்த்தாலும் மண்ணும் அருள் குருவாகி என்று அதிலும் சுருக்கமாகத்தான் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே முதல் நூல்களிலே சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ள அந்த செய்திகளை விளக்கமான பாடல்களாக மிக தெளிவாக நாம் உணரும் வண்ணம் அருள் செய்துள்ளவை நம்முடைய பண்டார சாத்திரங்கள் தான். ஆகவே இந்த சாத்திரங்கள் நமக்கு இன்றியமையாதவையாக நிகண்ட சாத்திரங்கள் மட்டுமே போதுமானவை அல்ல. இந்த பாடல்களைத்தான் இந்த பாடல்களுடைய கருத்துக்களைத்தான் உரைநடை வடிவிலே உரையாக சிற்றுரை மாபாடியம் பொழிப்புரை என்றெல்லாம் சிவஞான போதத்துக்கும் சித்தியாருக்கும் இந்த குரு பரம்பரையிலே வந்தவர்களாகிய திராவிட மாபாடிய கர்த்தர் மாதவ சிவஞானவர்கள் இந்த பண்டார சாஸ்திர பாடத்தின் பிடிவாகத்தான் நம்முடைய உரையினை வைத்துள்ளார்கள். அதனால் அந்த உரையை அப்படி சிறப்புற்று திகழ்கின்றது. அந்த அந்த உரை திறத்துக்கெல்லாம் மூலமாக இருப்பவை இந்த பண்டார சாஸ்திரங்கள் என்று நாம் கூறலாம். ஆக இவ்வாறு குருமானவர் உயிருக்கு சிவஞான சார்பை ஏற்படுத்திவிட்டார். உயிரின் அறிவை பேரறிவாக ஆக்கிவிட்டார். சிவஞானத்தை சார்ந்தால் மட்டும் உயிரின் அறிவு எப்படி பேரறிவாகின்றது என்றால் உயிரின் அறிவுக்கே முக்கியமான இயல்பு என்ன? உயிரின் அறிவு தானாக விளங்கும் இயல்பு ஒரு நாளும் இந்த உயிர் அறிவுக்கு கிடையாது. சார்ந்ததன் வண்ணமாய் விளங்குவதுதான் உயிர் அறிவு. சிவஞானம் பேரறிவு தானே. சிவஞானத்தை சிற்றறிவு சொல்லலாமா? கூடவே கூடாது. சிவஞானம் பேரறிவு. ஆகவே பேரறிவாகிய சிவஞானத்தை உயிரின் அறிவு சார்ந்ததனால் உயிரின் அறிவும் பேரறிவாக விளங்குகின்றது சார்ந்ததன் வண்ணமாக. அதான் அதில் உள்ள கருத்து. ஆக உயிரின் அறிவு இவ்வாறு பேரறிவு ஆகியாச்சு. இன்னும் உயிருக்கு வந்து சிவபெருமான் தான் உணர்த்த வேண்டுமா என்று ஒரு கேள்வி. அதற்கு அருமையாக விடை கூறுவது அடுத்த பாடம். என்னவென்றால் உயிரின் அறிவு பேரறிவாக விளங்கலாம், ஆனால் அதனுடைய இயல்பு மாறாது. உயிருடைய இயல்பு என்ன? அறிவிக்க அறிவு தான் உயிர் இயல்பு. அது முத்தி நிலையிலும் மாறாது. அப்ப பெத்த நிலைக்கும் முத்தி நிலைக்கும் பெரிதாக என்ன வேறுபாடு அப்படின்னா, பெத்த நிலையிலே உயிர் சிவபெருமான் அறிவித்தால்தான் அறிகின்றது. முத்தி நிலையிலும் உயிர் சிவபெருமான் அறிவித்தால் தான் அறிகின்றது. அப்ப என்ன வேறுபாடு என்றால், பெத்த நிலையிலே உயிரானது சிவபெருமான் அறிவித்தால் அறிகின்றது என்றால், உலகத்தை அறிவித்தால் அந்த உயிரானது தான் செய்த வினைக்கீடாக சிவபெருமான் உலக விடயங்களை உணர்ந்து வருகின்றது. சிவபெருமான் குருவாக இருந்தபடி வந்து தன்னை உணர்த்தினால் பெத்த நிலையிலே இருக்கின்ற உயிர் உணர்மா? உணராது. நல்ல பக்குவப்பட்டு பெத்த நிலையை கடந்து முத்தி அடையக்கூடிய பக்குவத்திலே இருக்கின்ற உயிர் தான் அப்படி குருவாக எழுந்தவழி வந்து உணர்த்தினால் உணரும். அப்பதான் அல்லதுதான் எல்லாருக்குமே குருவாக எழுந்தவழி வந்து உணர்த்தலாமே. ஆகையினாலே பெத்த நிலையிலும் உயிர் அறிவித்தால் தான் அறியும் என்றால், சிவபெருமான் அறிவித்தால் வினைக்கீடான விடயங்களை அறியும். முத்தி நிலையில் சிவபெருமான் தன்னை அறிவிக்கின்றான். ஆகையினாலே முத்தி நிலைக்கு நிச்சயமாக சிறப்பு உண்டு. ஆகை அந்த முத்தி நிலையிலும் இறைவன் காட்டினால் அன்றி உயிர் காணாது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டு தந்து விளக்குவதுதான் பதினாலாம் பாடம். அண்டிடும் படலம் கீண்டு அங்கு அழித்திட ஒளியை கற்று கண்டிடும் பொருள்கள் ஒன்றும் கண்டிடாவாறு போல விண்டிடும் மலம் உனக்கு விளங்கிடும் அறிவு மேலாய் கொண்டிடும் பொருள்கள் காட்டிக் கொடுத்தினி நன்றி காணாய். எடுத்துக்காட்டு மூலமாக விளக்குகின்ற பாசம் நீங்கினாலும் உயிர் அறிவானது சிவருமான அறிவித்தால் தான் அறியும். பாசம் நீங்கிய பிறகும் ஆணவங்களும் முற்றிலும் நீங்கிய பிறகும் கூட சிவபெருமான் அறிவித்தால் தான் உயிர் அறியும் என்பதற்கு உதாரணம், உயிரின் அறிவை விட்டு பாசம் நீங்குதல் எதை போன்றது என்றால், அந்த குருடனுடைய கண்ணை விட்டு அந்த கண் பார்வையை மறைத்திருந்த படலம் நீங்குதல். உயிரின் அறிவை மறைத்திருந்த ஆணவங்களும் நீங்குதல் எதை போன்றது என்றால், கண் பார்வையை மறைத்திருந்த அந்த விழிப்படலம் நீங்குதல் போல. ஆகவே கண் படலத்தை கீறி கண்ணுக்கு ஒளியை கொடுத்தால் அந்த கண் தான் காணத்தகும் பொருள்களை காணும். படலம் நீங்கினால் கண் காணும். ஆனால் அப்பமும் அந்த கண்ணை உள்ளின்று உயிரானது செலுத்தி அந்த கண்ணுக்கு காட்ட வேண்டும். அதாவது நல்ல பார்வையுடையவர்களும் சில சமயம் பார்க்காமல் இருந்து விடுகின்றோம். நமக்கு முன்னாலேயே கூட நாம ஏற வேண்டிய பேருந்து செல்லலாம், நின்று செல்லலாம். ஆனாலும் சில சமயங்களிலே ஆழ்ந்த சிந்தனையிலே வேறொரு தீவிரமான ஒரு சிந்தனையிலே ஈடுபட்டிருக்கும் பொழுது எதிரே நடப்பதை கூட கவனிக்காமல் போய்விடலாம். இதெல்லாம் ஏன் நிகழ்கின்றது? கண் விழித்திருந்தால் மட்டும் எல்லாவற்றையும் கண்டுவிடாது என்பதுதான் இதிலே விளங்கக்கூடிய உண்மை. கண் விழித்திருந்தாலும் உயிரின அறிவானது கண்ணை செலுத்தி அந்த கண் காணுமாறு செய்ய வேண்டும். அப்பந்தான் அந்த கண் வந்து காணுமே ஒழிய தானாக காணாது. அது போலத்தான் இங்கே சொல்கின்றார். அந்த படலம் நீங்கிய பிறகும் கண்ணானது தான் காணத்தகும் உருவங்களை காண வேண்டும் என்றால் உயிரறிவு செலுத்த வேண்டுமே. அதுபோல விண்டிடும் மலம் உனக்கு, இந்த ஞான நிலையிலே மலம் உனக்கு விண்டிடும், மலமானது உன்னை விட்டு நீங்கும், நீங்கும் வாஸ்தவம் தான் மலம் நீங்கும். ஆனாலும் மலம் நீங்கும் உயிரறிவும் மேலாக விளங்கும், விளங்கிடும் அறிவு மேலாய், அறிவு மேலாய் விளங்கிடும். மேலாய் விளங்கிடும் என்றால் பேரறிவாக விளங்கிடும். அப்படி பேரறிவாக உயிரறிவு விளங்கினாலும் கொண்டிடும் பொருள்கள் அந்த உயிரானது அறியத்தக்க பொருள்களை காட்டிக் கொடுத்தேன் நன்றி உயிர் காணாது. சிவபெருமான் அந்த அறிய வேண்டிய பொருளை சிவபெருமான் காட்டினால் அன்றி அந்த மலம் நீங்கிய உயிரும் பேரறிவு பெற்ற உயிரும் சிவபெருமான் காட்டிக் கொடுத்தால் அன்றி காணாது. எதை போன்றது என்றால் படலம் நீங்கிய கண்ணும் உள்ளின்று உயிர் செலுத்தினால் அன்றி காணாது. அதுபோல மலம் நீங்கிய உயிரும் பேரறிவு பெற்ற உயிரும் சிவபெருமான் அறிவித்தால் அன்றி அறியாது முத்தி நிலையிலும் என்ற உண்மையை உணர்த்தினார். ஆகவே ஞான குருவானவர் அந்த பாசத்தை நீக்கி சிவஞானத்தை வழங்கியவுடன் ஞானகுருவின் வேலை முடிந்து விட்டது என்பதல்ல. ஞானகுரு வேறு சிவபேறு அல்ல. ஆகவே சிவத்தின் வேலை அதோடு முடிந்து விடவில்லை. பாசத்தை நீக்கியாச்சு, இன்னும் நீயே அறிஞ்சுவோ அப்படி இல்லை. உடனே இருந்து அந்த உயிருக்கு சிவமாகிய தன்னை உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். சிவனானது தன்னை தொடர்ந்து இந்த சிவம் உணர்த்தி கொண்டே இருக்கும். அந்த உயிரும் உணர்ந்து கொண்டே வரும். அதிலே அந்த நிலையான பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும். ஆகவே எப்போதும் முத்தி அடைந்த பிறகும் சிவபெருமான் துணை உயிருக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சிவபெருமானின் துணையின் எந்த நிலையிலும் உயிரானது தனித்து எதையும் அறிய முடியாது, எதையும் செய்ய முடியாது என்ற ஒரு உண்மையும் இங்கு இயல்பு பற்றி குருவின் பெருமையை உணர்த்தும் முகமாக சேர்த்து உணர்த்தப்பட்டது. இதே கருத்து அடுத்த பாடலிலும் வலியுறுத்தி கூறப்படுகிறது. கன்னிகள் படலத்தோர்க்கு காட்டினும் காணான் ஒன்றும், கன்னிகள் படலம் மற்றால் காட்டிடக் காணுமாபோல் உன்னிகள் மறைப்பும் இன்னே ஒளிந்தது உடல் உனக்கு திண்ணிய மறைப்பும் என்று தெளிந்திடும் ஒளியும் என்றான். அதாவது ஆணவ மனத்திலே இருக்கின்ற உயிருக்கும் ஆணவம் நீங்கிய உயிருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது என்பதை உணர்த்துகின்றார். படலத்தினாலே மறைக்கப்பட்ட கண்ணுக்கும் படலம் நீங்கிய கண்ணுக்கும் உள்ள வேறுபாடுதான். படலத்தால் மறைக்கப்பட்ட கண் அது கதிரவன் ஒளி காட்டினாலும் அந்த கண் எதையும் காணாது. படலம் நீங்கினால் கதிரவன் ஒளி காட்டினால் காணும். அதுபோல உயிருக்கு இருந்த அகையிருளாகிய ஆணவமல மறைப்பும் உருவர்களாலே விரைந்து ஒளிந்தது. அதன் பிறகு அந்த உயிர் திருவருள் காட்டவே காண்கின்றது. திருவருள் சிவத்தை காட்ட இந்த உயிர் சிவத்தை காண்கின்றது. மலம் நீங்கிய உயிர் வந்து உலகத்தை அறிந்து ஒன்னும் ஆக போறதில்லை. உலகத்தை அறிவது உலக அனுபவம்னா எதுக்கு? உலக அனுபவம்னா வந்து உயிரின் மலச்சக்தியை கெடுப்பதற்கு தான். உலகத்தில் அனுபவம் உள்ளவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும்னா அனுபவம் பக்குவப்படுத்துறது மாதிரி நூலறிவு கூட அனுபவம் மாதிரி பக்குவப்படுத்தாது. அப்ப நூலறிவு வேண்டாமா அப்படின்னா இரண்டும் இணைய வேண்டும். நூலறிவு இல்லாமல் அனுபவம் மட்டும் இருந்து அதனால் பெறுகின்ற அறிவும் முழு பயனை தராது. அனுபவம் இல்லாமல் நூலறிவு மட்டுமே உள்ள அந்த அறிவும் முழு பயனை தராது. நூலறிவோடு அனுபவமும் சேரும் பொழுதுதான் அது சிறப்பாக விடும். அதான் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு என்று திருவள்ளுவர் பெருமான் ரெண்டையும் சேர்த்து சொன்னார். நூலறிவை நூல் மூலமா படித்த கருத்தை எப்போ நல்லா உணர்ந்து பார்க்கான்னா அனுபவமும் சேரும் பொழுது, நூலறிவோடு அனுபவமும் சேரும் பொழுதுதான் அதனை நன்கு உணர்ந்து பார்க்கின்றான். ஆகவே இந்த உலக அனுபவம் இருக்கின்றதே அதுதான் ஒருவனை பண்படுத்தும். பண்படுத்தும் என்றால் அவனுடைய மலச்சக்தியை கெடுக்கும். சித்தாந்த பொருள் அதுதான். ஆகையினாலே மலச்சக்தி மலமே முற்றிலுமாக நீங்கி சிவஞானத்தை பெற்ற உயிர் ஏன் அதை உலகத்தை காணணும்? உலகத்தை எதற்காக இத்தனை பிறவிகளிலே கண்டு வந்ததோ அதன் பயனையே அடைந்து விட்டது இல்லையா? பரிசெல்லாம் எழுதி வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து சான்றிதழ் வாங்கி அந்த பள்ளி படிப்பையே முடித்தவன் வந்து மறுபடியும் படிக்கணும். அது மாதிரி இந்த பல பிறவிகளிலே இருந்து நெறிப்படி ஒழுகி இந்த பிறவியை கடந்து முத்தி அடைந்தவன் அவன் ஏன் மறுபடியும் உலகத்தை அறிய வேண்டும், உலகத்தில் ஈடுபட வேண்டும் அவசியம் இல்லை. ஆகவே ஆனால் உடலானது இன்னும் நீங்காமல் இருக்கின்றது. அது நீங்கிறதுக்குரிய காலம் வரும்போதுதான் நீங்கும். உயிரானது உடல் சார்வை எல்லாம் விட்டு இந்த பாசஞானத்தை கடந்து, பசஞானத்தையும் கடந்து சிவஞானம் கைகூடி விட்டது உயிருக்கு. ஆகவே உயிர் சிவச்சார்போடு நிலைத்து நிற்கின்றது. ஆனால் உடல் வந்து நீங்கும் காலம்தான் நீங்கும். அப்ப இந்த உடல் இந்த உயிருக்கு எப்படி இருக்கின்றது என்றால், இந்த உடலானது உயிருக்கு மறைப்பையும் செய்யவில்லை, இந்த உயிருக்கு தெளிவான ஒளியாகவும் விளங்கவில்லை. அதாவது உயிர் சிவத்தை அறிவதற்கு இந்த உடல் ஒரு தடையாக இருந்து மறைத்துக் கொண்டிருக்கவில்லை. அதே சமயத்தில் இந்த உயிரானது உடலை கொண்டுதான் அறிய வேண்டும் என்பது மாதிரி இந்த உடல் தெளிவை தந்து கொண்டும் இருக்கவில்லை. நமக்கெல்லாம் உடல் எப்படி இருக்கின்றது? எதையும் இந்த உடலின் துணை கொண்டு அறிந்தால்தான் அறிந்தபடி, இல்லது ஓரறிவும் நமக்கு நடக்காது. இது நம்மகிட்ட உடல் இருக்கின்ற விதம். சீவன்முத்தி அடைந்தவர்களிடம் உடல் இது போல அவர்களுக்கு உடல் காட்டினால்தான் எதையும் காண முடியும் இல்லை. அவர்கள் உடலுக்கெல்லாம் மேலான ஒரு துணை கிடைத்து விட்டது. அவர்களுக்கு திருவருள் துணை கிடைத்து விட்டது. ஆகவே உடலை சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயமே அவர்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. உடல் சார்பே தேவை. அவர்கள் உடலை கொண்டு அறியவில்லை, அருளால் தான் அறிகின்றார். வெளியில பார்ப்பவர்களுக்கு அவர்களும் நம்மளை மாதிரி கண்ணின் துணை கொண்டுதான் காண்கின்றார்கள், செவியின் துணை கொண்டுதான் கேட்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கலாம். ஆனா அவர்கள் கண்டாலும் சரி, கேட்டாலும் சரி, சுவைத்தாலும் சரி, எல்லாம் அருளின் துணை கொண்டுதான். அதான் பூம்பாவை கண்டு ஞானசம்பரமான் எப்படி கண்டார், அதான் அந்த வேற்றுமை சொன்னார், ஆன்முகன் திரோத்தமை எப்படி கண்டார். ஏன்னா அவன் வந்து இந்த ஊனம் கொண்ட உடம்பினாலே, மாயாகாரிய உடம்பினாலே அந்த ஐம்புரிகளாலே அறிகின்றான். அதனால மயக்கம் கொண்டு அழைகின்றான் திரோத்தமை மேல. ஆனா ஞானசம்பந்த பெருமான் எதனால் கண்டார்? கண்ணுதல் கருணை வெள்ளம் ஆயிரம் முகத்தார் கண்டார். ஆயிரம் முகம்னா எங்கும் பறந்திருக்கின்ற திருவுருளைத்தான் அவ்வாறு ஆயிரம் முகம் என்று குறிப்பிட்டார். ஆகவே அவர்கள் எல்லாம் திருவருளால் தான் உணர்வார்கள். அவர்களுக்கு உடல் வந்து ஒரு தடையாகவும் இருக்காது. அந்த திருவருளால் உணர்வதற்கு இந்த உடல் வந்து இடையூறு பண்ணிட்டு இருக்காது. அதே சமயத்தில் நமக்கு இந்த உடல் விளக்கு மாதிரி இருந்து காட்டுற மாதிரி அவங்களுக்கும் விளக்கு மாதிரி இருக்காது. ஏன்னா அவர்களுக்கு திருவருளாகிய கதிரவனுடைய கிடைத்து விட்டது. அதனால உடலாகிய விளக்குடைய அவர்களுக்கு வேண்டாம். ஆனால் அவர்களுக்கு அந்த உடலானது சின்னிய மறைப்பும் என்று தெளிஞ்சிடும் ஒளியும் என்றான் என்று சொன்னார். ஆகவே படலமுற்றவன் காட்டினாலும் காணமாட்டான். அது மாதிரி மலச்சார்புடைய உயிர் சிவ தன்னை காட்டினாலும் அந்த சிவத்தை காணாது. மலம் நீங்கிய உயிர் சிவ தன்னை காட்டினால் அந்த சிவத்தை காணும். ஆகவே மலம் நீங்கிய உயிரும் காட்டினால்தான் காணும். எந்த வகையில் சிறப்பு என்றால் சிவத்தை காட்டினால் சிவத்தை காண்கின்றது. அந்த வகையிலே அது சிறப்பு. அப்போ ஒரு ஐயப்பாடு வருகின்றது. எந்த உயிருமே காட்டினால் அன்றி காணாதுன்னு முன்னோர்கள் செய்யுள்ள சொல்லியிருக்காங்களே, நீங்க வந்து இப்படி சொல்றீங்களே அப்படின்னா, அந்த ஐயத்தை நீக்கத்தான் பதினாறாம் பாடல சொன்னார். என்னன்னா பதினைந்தாம் பாடல என்ன சொன்னார்கள், படலமுற்றவன் காட்டினாலும் காணமாட்டான், அது மாதிரி பெத்தான்மாக்கள் உணர்த்தினாலும் உணரமாட்டான். ஆனா நூல்கள் என்ன சொல்லிட்டு, எல்லா ஆன்மாக்களும் சிவபெருமான உணர்த்தினால்தான் உணரும் என்று சொல்லிக்கிட்டேன். இப்ப பெத்தான்மாக்கள் உணர்த்தினாலும் உணரமாட்டான்னு சொன்னா எப்படி அப்படின்னா, சிவம் தன்னை உணர்த்தினால், சிவபெருமான் தன்னை உணர்த்தினால், பெத்தான்மாக்களாகிய நம்மிடம் சிவபெருமான் குருவாக வந்து தன்னை உணர்த்தினால் அந்த சிவத்தை நான் உணரமாட்டான், அதைத்தான் அங்க உணர்த்தினாலும் உணரமாட்டான்னு சொன்னது. அதான் அதனுடைய பொருள் சொன்னார்கள், காட்டினால் அன்றி காணாது என்று முன்னோர்கள் செய்யுள் நாட்டியது என்னை எண்ணின், நாட்டமற்றவர்க்கு கோலை கூட்டிய வழியும் காட்டி கொடுப்பவர் போல, மாசு வீட்டிடாதவர்க்கு காட்டல் விதி வழி பதியதன்றான் என்று கூறினார். அதாவது எந்த ஆன்மாவும் காட்டினாலன்றி காணாது, உணர்த்தினாலன்றி உணராது என்று முன்னோர்கள் செய்யுளை நாட்டியிருக்கின்றார்களே ஒரு கருத்தினை, அது எதன் எது பற்றி அவ்வாறு அவர்கள் சொல்லியுள்ளார்கள் என்று கேட்டால், நாட்டமற்றவர்க்கு, நாட்டம் என்பது இந்த கண்ணை குறிக்கும், கண்ணுக்கு நாட்டம்னு ஒரு பெயர் இருக்கின்றது. நாட்டமற்றவர்க்கு, கண் பார்வையற்றவர்க்கு, குருடர்களுக்கு கோலை கூட்டிய வழியும், குருடர்களுக்கு கோலை கொடுத்த பிறகும் காட்டி கொடுப்பவர் போல, கோலை கொடுத்த பிறகும் அவர்களுக்கு ஒருவர் வந்து வழி காட்ட வேண்டியது இன்றியமையாது வேண்டப்படும் அல்லவா. அது மாதிரி இந்த உயிர்களுக்கு, ஆணவ மல மறைப்புடைய உயிர்களுக்கு கோல் கொடுப்பது போல, குருடருக்கு கோல் கொடுப்பது போல, மலமறைப்புடைய உயிர்களுக்கு இந்த உடல் கருவிகள் தத்துவங்கள் எல்லாம் கொடுத்தாலும், அவனுக்கு கோலை கொடுத்த பிறகும் அந்த குருடனுக்கு ஒருவன் காட்டி கொடுக்கிற வழிகாட்டுவதற்கு ஒருவர் வேண்டுவது போல, இந்த உயிருக்கும் தத்துவ கருவிகள் எல்லாம் கொடுத்த பிறகும் திருவருளானது உணர்த்துவதற்கு வேண்டும், அது பற்றியே உணர்த்தினால் என்று உணராதுன்னு சொன்னார்கள். இந்த மலமறைப்புடைய உயிர்களுக்கு காட்டுதல் விதி வழி, அதாவது அந்த உயிர்கள் செய்த வினைக்கு ஈடாக சிவபெருமான் காட்டும். எல்லா உயிர்களுக்கும் எல்லாத்தையும் காட்டுகின்றதா திருவருள்? இல்லை, சில போகங்களை சில உயிர்களுக்கு தான் ஊட்டுகின்றது, சில போகங்களை சில உயிர்களுக்கு ஊட்டுவதில்லை. ஒவ்வொரு உயிரும், எல்லா எத்தனையோ உயிர்கள் உலக போகங்களை அனுபவித்தாலும் எல்லா போகங்களையும் எல்லாருக்கும் கிடைப்பதில்லையே, ஏன்னா அந்தந்த உயிர் செய்த வினைக்கீடாகத்தான் உலக போகத்தை ஊட்டுகின்றது. எனவே இது விதி வழி, விதி வழியாகத்தான் திருவருளானது உயிர்களுக்கு காட்டுகிறது. பெத்த உயிர்களுக்கு, மலச்சாருடைய உயிர்களுக்கு அவர்கள் செய்த வினை வழியை தான் காட்டும். பதியதன்றாம், பதிநெறிப்படி பதிஞானத்தின் வாயிலாக காட்டுவதில்லை. பதிஞானத்தின் வாயிலாக காட்டினால் பதியாகிய தன்னையே காட்டும். பதியாகிய தன்னை போய் பெத்தான்மாக்களிடம் காட்டுவது அது பொருந்தாது, பலன் அளிக்காது. அதான் ஒரு ஆரம்ப பள்ளி நிலையில இருக்கவன்ட்ட போய் வந்து மேலான கருத்துக்களை எல்லாம், மிக உயர்ந்த கருத்துக்கள், கல்லூரி நிலையிலே ஆய்வு நிலையிலே உள்ள கருத்துக்களை எல்லாம் போய் ஆரம்ப பள்ளியில் இருக்கிற மாணவன்ட்ட போய் சொல்லி இதை நீ உணர்ந்தே ஆகணும்னு சொன்னா அது எப்படி பொருந்தும்? அது மாதிரிதான் தீக்கை பெறணும்னாலே, சமய தீக்கை, விசேட தீக்கின் ஒவ்வொரு தீக்கை வேணும்னா அந்தந்த தீக்கையை பெறக்கூடிய நிலையிலே அதை பெற்று அந்த அனுஷ்டானங்களை செய்து திருமுறைகள் சாத்திரங்கள் இவற்றில் கொஞ்சம் நாட்டம் வைக்கிற மாதிரி நிலையில இருப்பவர்களுக்குத்தான் அந்த தீக்கையை குருமூர்த்திகள் வழங்குவார்கள். ஆகவே அது அந்த நிலையிலே இருப்பவர்களுக்கு நிச்சயமாக வழங்குவார்கள், இல்லாதவர்களுக்கு வழங்க மாட்டார்கள். ஏன் இப்படி இருக்கின்றார்கள் குருமூர்த்திகள் அல்ல எல்லாரும் அப்படின்னு கேட்டா, அது நம்முடைய சித்தியார் பொழிப்புரையிலே சிவஞான சுவாமிகள் சொல்கின்றார், பக்குவம் வந்தவர்களுக்கு தீக்கை அருளாமல் இருப்பதும் தவறு, பக்குவம் வராதவர்களுக்கு தீக்கை வழங்குவதும் தவறு என்று எட்டாம் சூத்திரத்திலே ஒரு பாடலுக்கு உரை சொல்லும் பொழுது மாதவ சிவஞான சுவாமிகள் சொல்லியிருக்கின்றார். ஆகவே எதுவும் அந்தந்த பக்குவத்தில் உள்ள உயிர்களுக்கு, உயிருக்குத்தான் சிவபெருமான் அருளுவார். ஆகவே நம்முடைய பக்குவம் என்னவென்றால், நமக்கு இன்னும் மலமறைப்பு நீங்காமல் இந்த மலமறைப்பு இன்னும் இருக்கின்றது. ஆகவே நமக்கும் சாமி உணர்த்துகின்றார், நாமளும் உணர்த்தினாதான் உணர்றோம். ஆனா எதை உணர்த்துவார்? உலக பொருள்களை உணர்த்துவார். எப்படி உணர்த்துவார்? வினைக்கீடாக உணர்த்துவார். ஆகவே பதிநெறிப்படி உணர்த்துவதில்லை. அடுத்த பாடல் அந்த எடுத்துக்காட்டை வச்சு நன்றாக சொல்கின்றது. எப்படின்னா, குருடனுக்கு வந்து வழிகாட்டி கொடுப்பவர் எப்படி காட்டி கொடுப்பார்? நீ நான் உன்னுடைய ஊன்றுகோலை நல்லா பிடிச்சுக்கோ, உன் ஊன்றுகோலை இப்படி இப்படி வச்சு நட அப்படின்னு அந்த ஊன்றுகோலின் வழியாகத்தான் குருடனுக்கு வழிகாட்ட முடியுமே ஒழிய, கதிரவன் ஒளியின் வாயிலாக குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஏன்னா கதிரவன் ஒளியினுடைய பயனை குருடன் அனுபவிக்க முடியாது. ஆகவே கண்பார்வை அற்றவனுக்கு வழிகாட்டுபவர்கள், அந்த கண்பார்வை அற்றவன் கையிலே ஒரு ஊன்றுகோலை வைத்திருக்கின்றான், அது கொண்டு அவன் தடுமாறி நடக்கின்றான். அவனுடைய ஊன்றுகோலின் வழியாகத்தான் அந்த கண்பார்வை அற்றவனுக்கு வழிகாட்டுவார்கள். கதிரவன் ஒளியின் வாயிலாக அவனுக்கு வழிகாட்ட முடியாது. அது மாதிரி மலச்சார்புடைய உயிர்களுக்கு வினைக்கு ஈடாகத்தான் நெறி காட்ட முடியுமே ஒழிய அவர்களுக்கு திருவருளின் வாயிலாக, இந்த சிவஞானத்தின் வாயிலாக சிவத்தை காட்ட முடியாது என்று சொல்லி அருமையாக அடுத்த வாழ்களை உணர்த்தினார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
3: பெருமானுடைய அற்புதம் என்ன என்று சொன்ன, இந்த மதுரை மண்ணில எண்ணிய அரசர்களை புகாதவாறு காக்கின்ற திறம் காவந்து பண்ணியிருக்கிறான். ஒரு சோழன் அவன் இங்கே வந்து படையெடுக்க வேண்டும் என்று நினைத்து வருகிறான். அந்த பாண்டிய நடத்துல 100 யானை, 1000 குதிரை, 10,000 பேர், ரொம்ப சுருக்கமா படை வச்சுட்டு மற்ற படைக்குரிய செலவுகளை எல்லாம் பெருமானுக்கு திருப்பணிகளாக செய்து விட்டான். படை குறைப்பு செய்து காட்டினவர் பாண்டியர். முதல்ல படை பெருக்க வேண்டாம், பாரிலே உள்ள மக்களுக்கு வசதிகளை பெருக்குவோம், இறை நிலைகளை மக்களுக்கு ஆக்குவோம் என்று அவன் பெரிய பணிகள் செய்தான். இதை பார்த்த சோழன், இவன் வல்லவன் அல்ல, இவனை எளிதாக வெற்றி கொண்டு இந்த பாண்டி நாட்டையும் நம்முடைய சோழ நாட்டோடு சேர்த்துக் கொள்வோம் என்று நினைக்கிறான். உடனே பெரும்படையோடு எடுக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனா, 1000 பதிக்கோர் வீரன் அந்த சோழர், 1000 குதிரைகள் அவனுடைய. அப்ப 1000 குதிரைகள்னா யானை அப்படி, அது போல ரதம், அது போல காலாட்படை. அப்படிப்பட்ட பெருவீரனோட படையெடுத்து வருகிற போது பெருமானுடைய திருவடியில போய் அவர்கள் வணங்கி, நான் இப்படி குறையான படைகள் வைத்திருக்கிறேன் எதிரி மதிப்பிட்டு செய்து விட்டான். உன்னுடைய மதிப்பு, உன்னுடைய காவலுடைய மதிப்பு அவனுக்கு தெரியல, என்னைய நினைச்சு மதித்திருக்கான். எங்களை காக்கிற பெருமானாகிய உன்னுடைய மதிப்பு அவனுக்கு தெரியல. உன்னுடைய பராக்கிரமம், உன்னுடைய வல்லாண்மை, உன்னுடைய மேலான ஆற்றல் அது அவனுக்கு தெரியல சாமி என்று சொன்ன. சாமியிட சொல்ற முறைய பாருங்க, என்ன நினைச்சு அவன் படையிட்டு வந்துட்டான். ஆனா எங்களை காக்கின்ற கடவுளாக இருக்கிற உங்களுடைய வல்லமை என்ன என்று அவனுக்கு தெரியல. நீ தான் பொறுப்புனர். சாமி சொன்னார், நீ போ, நான் வர்றேன், நீ போ, நான் வர்றேன். அங்க இப்ப வேடுவரா வர்றாரு, ஒற்றை வேடுவராக ஒரு வில்லியும் அம்பியும் வைத்துக் கொண்டு வந்து அந்த படைகளுக்கு முன்னாடி நிற்கிறார். பாண்டியனுடைய படைகள் தோல்வி அடைகிற நிலையில பெருமான் போய் முன்னே நின்று அந்த சோழ அரசனை பார்த்து, நீ யாரு கேட்டார், நான் தான் 1000 பரிக்கு ஒரு சேவகன்னார். அளவில்லாத படைகளுக்கு நான் சேவகன். பின்ன வர போகிற கதையில் சொல்றாரு, அளவில்லா நரிகளை புடிச்சு எடுத்துடாங்க, ஒரு செலவு இல்ல, குதிரையை வாங்கினா தானே கொள்ளில் போடணும், அளவில்லாத குதிரைகளுக்கு நான் ஒற்றை சேவகன் என்று துரத்தி போகிறார். போகிற போது கையில ஒரு வேலை எடுத்துக்கிட்டார். இந்த வேலை பார்த்தோன்னு பயந்து போட்டான். சூழகுமாரம் செய்ய வருகிற முருகன் என்று நினைத்து ஓடுகிறான். பிறகு துரத்தி கொண்டு போற இந்த குறுகிய படை இருக்கிற இது துரத்தி போகுது. இதான் அதாவது வருத்த நிலையில எளியவர்களும் சில நேரங்களில் கல்ல விட்டுவான். யாராவது வலிய ஆள் அடிபட்டான்னு வச்சுங்க, ஆளாளுக்கு ஒரு அடி போட்டுருப்பான், அவனே தனியா இருக்கும்போது ஓடி வச்சுருவான். இந்த இந்திய படையுடைய பாண்டிய வீரர்களும் போய் இருக்கிறாரு. அப்படி போகிற போது சாமி ஒரு திருவிழா பண்ணார், திடீர்னு மறந்துட்டார். திரும்பி பார்த்தான் அந்த சோழன், ஆளை காணவன்னு தரத்தா இருந்துட்டான். மதுரையை நோக்கி விடுக்கிறான் பாண்டிய படைகள் எல்லாம். இந்த நேரத்துல சாமி என்ன என்னை இப்படி கைவிட்டுட்டாரேங்கிற நினைப்பு பாண்டியனுக்கு இல்ல. பாண்டியன் சொன்னா, திருவுருள் நம்மை காப்பாற்றும், மிக வேகமாக பாண்டியன் ஓடி வருகிறான் குதிரையில, சோழன் தொடர்ச்சி கூட்டு வருகிறான். அப்படி வருகிற போது ரெண்டு பேரும் மதுரைக்கு வடக்கே இருக்கக்கூடிய ஒரு மடுவிலே விழுந்து விட்டார்கள். இந்த பள்ளம் ஓடி வருகிற போது மேடு பள்ளம் தெரியாது. ரெண்டு பேரும் உருண்டு இந்த பள்ளத்துக்குள்ள விழுந்த போது சோழன் ஆண்டு போய் விட்டான். பாண்டியன் அந்த அழகால விஷந்தண்டராக இருக்கக்கூடிய பார்க்கடல்ல இருந்து அந்த விஷத்துக்கு பிறகு எழுந்த பல அபூர்வமான பொருள்கள்ல வெள்ளையான எழுந்தது போல எழுந்தான். ஓமை சொல்ற பாருங்க, காலகாலம் முதல்ல கஷ்டத்தை கொடுக்கும், அதை விடாது முயன்றால் பிறகு ஆனந்தமா மாறிவிடும். ரொம்ப பேர் கஷ்டம் வந்ததும் விட்டுட்டு போயிடுவான். விடாமுயற்சி. அங்கே சோழனை மடுவிலே வீழ்த்தி பாண்டியனை வெள்ளையானை போல எழுப்பி அவனுக்கு அபயம் தந்ததுதான் சோழனை மடுவில் வீழ்த்திய திருவிழா. இது 37வது திருவிளையாடல். இனி 38வது திருவிளையாடல் உலவாக்கிழி அந்த பாண்டியனுக்கு கொடுத்தது போல ஒரு வேளாளனுக்கு உலவா கோட்டை கொடுத்தான். அந்த காலத்துல சாக்கெல்லாம் கிடையாது. இந்த நெல்லுகளை கட்டுற முறை இருக்கு பாருங்க, இன்னைக்கும் கூட ஆடிய மாசம் அறுவடை ஆச்சுன்னு அந்த உலவா கோட்டை கொண்டு சாமி போடுவாங்க. இந்த வைக்கல் பிரிகளையே பல நிறை உள்ள நெல் மணிகளை ஒரு மணி கூட சிந்தாம பாதுகாப்பாக கட்டிவிடுவாங்க. எவ்வளவு கை வல்ல கலை பாருங்க. சாக்கு வந்த பிறகு நம்ம மூட்டை கட்டுறோம் கோணி பையனு, அந்த காலத்துல அது கிடையாது. இந்த வைக்க பெரிய நன்றாக தெரிவித்து கட்டுகிற கட்டுக்குள்ள அத்தனை நெல் மணிகளை மூட்டை கட்டிடுவான். அதுக்கு மேல உறவா கோட்டை கோட்டை பேர். அது பல கோயில்களை வந்து கட்டி தங்க விட்டுருப்பாங்க பாத்து. அதனாலதான் ஒரு கோட்டை வரப்பாடுன்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி பக்கத்துல அந்த ஒரு கோட்டை அளவு கட்ட அளவுக்கு விதை விதைச்சா எவ்வளவு விளையும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு உறவா கோட்டையை ஒரு வேளாளன் பொருட்டு கொடுக்கிறார். அடியாருக்கு நல்லான்னு அவன் பேரு. அந்த அம்மா பேரு தர்மசீலை. வருகிறவர்களுக்கெல்லாம் சாப்பாடு, மிகப்பெரிய பரந்துபட்ட நஞ்சை புஞ்சையெல்லாம் இருக்கு. நிறைந்த வளத்தோடு இருக்கிற காலத்திலையும் அவன் அந்த அன்னம் பாதிப்பு செய்தான். வளம் சுருங்க சுருக்க மனம் சுருங்குதல் இல்லாமல் கடன் வாங்கியும் செய்யாது. கடன் கொடுப்பாரும் இல்லாத போது நிலங்களை எல்லாம் விற்று செய்தான். ஒன்றும் கையில இல்லை, இவர்களும் பட்டினியா இருக்கிற நிலையில ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், இனி வாழக்கூடாது. இதை போய் பெருமானிடத்துல தெரிவித்து விட்டு வாழ்க்கையை முடித்துக் கொள்வோம். எப்பவும் சாமியை முன்னிட்டுக் கொண்டுதான் எந்த செயலும் செய்யணும். நாம நம்முடைய மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் வந்துட்டதுன்னா அந்த தீர்மானம் நல்லது கெட்டது நாமே முடிவெடுத்துக் கொள்கிறோம். எப்போ தடுமாற்றம் ஏற்படுகிறதோ அப்போ இறைவனுடைய முன்னிலைக்கு போங்க. திருவுளம் என்ன என்று கேட்கணும். அதான் திருவுள சீச்சுன்னு கடைசியில் சடங்கு முறையில வந்துட்டு பூ வெள்ள சிவப்பு கட்டி போட்டு பாக்குறது. நம்மால முடிவெடுக்க முடியாத நிலையிலே இறைவனுடைய முன்னிலையிலே முடிவெடுக்க வேண்டும். அப்ப எப்படியாவது யாராவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த வார்த்தை நமக்கு ஊக்கமாக இருக்கும், ஆக்கமாக இருக்கும். ஆனா இதெல்லாம் பொறுமையா கேட்கிறது யாரு? விரைந்த உலகத்துல இதுக்கெல்லாம் அனுபவம்னா வர வர கண்டு ஆய்மன் போனாங்க. சென்னையில பெருமாள் இனி நாங்க உயிர் வாழ்ற பயன் இல்ல, எங்களுடைய குறிக்கோள் இது, குறிக்கோள் தவறி வாழ்வது இருக்கிறது, அது அவளை பொருத்தம் இல்ல. ஆகவே எங்களுடைய உயிரை கணவனும் மனைவியும் சேர்ந்து மாய்த்துக் கொள்கிறார். இப்ப பல அற்பமான காரியங்களுக்கு உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள் கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாக. இங்க உயர்ந்த குறிக்கோளுக்காக பெருமானுடைய முன்னிலையில போய் தங்களுடைய சங்கல்பம் உமக்கே அடைக்கலமா கொடுத்துருந்தோம் சாமி, இப்படி முடிவெடுக்கிறோம் திருவுருள் சம்மதம். அப்பொழுது அசரீர் கேட்டது, நான் உமக்கு ஒரு உலவா கோட்டம் வீட்டுல வச்சிருக்கேன், இங்க இருந்து கூட தூங்கிட்டு போக வேண்டாம் அவசியம், வீட்டுக்கே போயிடுச்சு. கேட்டது கிடைக்கும், எங்க வீட்டுக்கே வந்தது, திருவருள் தான். நாம ஒன்று நினைத்தா பெருமான் கொண்டாந்து சேர்ப்பிப்பான். அங்க கொண்டு சேர்த்தா அந்த உலவா கொண்டைய நீ எடுத்துக்கொண்டு அது நெல் மணிகளாக மட்டும் இல்ல அரிசியாவே இருக்கான். இப்படி பாருங்க, இப்படி கிடைச்சுட்டு நமக்கு எல்லாம் எவ்வளவு சௌரியம். அரிசி கடை போட்டுலாம், அன்னம் பாதிப்பு செய்யறது அப்புறமே இல்லையா, அரிசி கடை போட்டுலாம். வெளிநாடுகள்லாம் நிறைய அரிசி ஏத்தலாம். இங்க உலவா கோட்டையில நெல் அரிசிகளை கொடுத்தாங்க. அதை எடுத்து உயர்ந்த பீடத்துல வச்சு பெருமானுடைய திருவருள் என்று எண்ணி வழிபாடு தூப தீபம் எல்லாம் காட்டி அன்றைக்கு எவ்வளவு வேணும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோ. இது துரோபத வனவாசத்தின் போது ஒரு பாத்திரம் விட்டாரு. பகல் நேரத்துல எத்தனை பேர் வருவாங்களோ அத்தனை பேருக்கு உணவு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்ட பிறகு கேள்விட்டா அன்னைக்கு சாப்பாடு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அதுக்கிட்ட கேட்க முடியாது. இதுதான் ஒரு கண்டிஷன். அன்றைக்கு எத்தனை பேருக்கு வருகிறார்களோ அத்தனை பேருக்கு அந்த உலவா கோட்டையில இருந்து அரிசி பெற்று நீங்கள் சமைத்து பரிமாறலாம். அப்படி நீண்ட நாள் அந்த அடியார் வழிபாடாகிய மாகேஸ்வர பூஜையை செய்து அவன் இறைவனுடைய திருவருளிலே கலந்தான் என்பது 38வது திருவிளையாடல் உலவா கோட்டை அருளியது. இனி மாமனாக வந்தது. உறவு நிலையில உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முழுக வாங்கி கடைய முன்னிற்கும். சாமியோடு என்ன சம்பந்தம் நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த சம்பந்தத்துக்கேற்ப பெருமான் திருமேனி வந்து தாங்கி உங்களுக்கு அருள் செய்வான். நல்ல தனபதி என்று ஒரு வணிகன், அவருக்கு மனைவி பிள்ளை பேர் இல்லை, தங்கையனுடைய பிள்ளையே சீகாரம் எடுத்துக் கொண்டான். சீகாரம் எடுத்துனா அவன் அவன் பிள்ளைய கொடுத்துருக்கான், நன்றியோட இருக்கணும் இல்லையா? கதா தங்கையோடு சண்டை, பிள்ளை எடுக்கிறதுல சண்டை வந்துடும். சண்டை அவ பார்த்தா பொறுத்து பொறுத்து பார்த்தா தங்கச்சி, ஏன்னா இவன் செல்வம் உடையவனா இருக்கான்னு நம்மளை இவ்வளவு இழா பேசுகிறானு சொல்லி ஒரு சுடுசொல். என்ன சுடுசொல்? நீ பெரிய பாவி, உனக்கு இந்த பேர் இல்ல, நான் கொடுக்கலன்னா உனக்கு யாரு? அது வார்த்தை. உனக்கு யாரு? ஒரு கேள்வி. அந்த டேஷ் விட்டுட்டேன். உனக்கு யாரு? மானம் பொறுக்கல்ல. அந்த மானம் நாம செய்யறது மூலமே நமக்கு சுடுசொல்லாக வருகிறது. நாம் சுடுசொல் சொன்னா சுடுசொல் வருது. எல்லா சொத்தையும் பிள்ளைகள் மேல கொடுத்துட்டு, அந்த தத்தெடுத்த பிள்ளைக்கு கொடுத்துட்டு, தானும் தன் மனைவி இனி அடுத்த பிறவியாவது நமக்கு நற்பேறு வேண்டும் என்று காட்டுக்கு போயிட்டாங்க. இங்க தயாரிகள் சும்மா இருப்பான. தங்கச்சி அடுத்த வீட்டுக்கு போன பெண்ணு, அவளுக்கு சொத்து போகிறது என்றால் தாயத்தார்கள் ஆகிய பங்காளிகள் விடுவானோ? ஒரு இடர்பாடு. எல்லாம் வந்தாங்க, வல்வழக்கு பேசினாங்க. அந்த தங்கைக்கு கணவன் இல்ல, இந்த ஒரே பிள்ளை. அடித்து பிடிக்க கொண்டு போயிட்டாங்க. தெருவில் விழுந்து புரண்டு அழுதா இக்கத்தவர்களுக்கு தெய்வமே துணை என்று பெருமானை நினைக்கிற. அப்படி பெருமானை நினைக்கிற போது தளர்வுறும் மகனும் தாயும் சார்வீலா தம்மனோர்க்கு ஓர் கடைகனாயிருக்கும் கூட கடவுள். தளவோடு சார்பு இல்லாதவர்களாக இருக்கிற நமக்கு இந்த கூடர் கடவுள் தான் குறைந்து இருக்கிற உள்ளுணையாக இருக்கிற கடவுள் என்று உணர்ந்து கொண்டு போய் சரணம் சரணம் என்று வணங்குகிறார்கள். வணங்கி உடனே கேட்க, எங்கும் நீ இருத்திய அரியாய் கொல்லோ, எல்லா இடங்களிலும் நீ நீக்கமர அறிந்திருக்கிறே, இந்த தாயத்தாளர் செய்தது பொருத்தமா இருக்குமா? உனக்கு தெரியுமே, நியாயம் தெரியுமே. இந்த நியாயம் தெரியுமேனு ஒரு கேள்வி கேட்டுட்டா சாமிக்கு, நம்ம பக்கம் நியாயம் இருந்தா அநியாயம் செஞ்சாலும் உனக்கு நியாயம் தெரியுமான்னு கடவுள்ட போய் கேட்டா அவரோடு பேச மாட்டாரு. நியாயத்தோடு நாம் இருந்து நமக்கு ஒரு அநியாயம் நிகழ்கிற போது என் பங்களே இருக்கிற நியாயம் உனக்கு தெரியாதா? மற்றவர்கள் செய்கிற அநியாயம் உனக்கு தெரியாதா? நியாயமூர்த்தி ஆயிற்றே, நீதி வடிவானவன் ஆயிற்றே என்று கேட்டால் நீதிவானவன் நித்தம் தொழ என்று பேசுவார் அப்பர் சுவாமிகள். அந்த நீதிவானவனாக இருக்கிற பெருமான் இங்கே என்ன சொல்லுகிறார்? ஒரு கனவிலே வந்து அந்தணனாக சொல்லி நீ கவலைப்படாத, நாளைக்கு போய் அவங்க பங்காளிகள் கவர்ந்து கொண்டவருடைய வீட்டில போய் அவர்களெல்லாம் தடை செய்து மன்னவனுடைய தீர்ப்பு கூறுகிற அவைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னாரு. நான் வந்து பாத்துக்கிறேன் என்று சொல்ல, நான் வந்து பாத்துக்கிறேன். இவள் போனா அட்டில் வாய் நெருப்பிடேல் இந்த வார்த்தையை பாருங்க. நெருப்பு பத்த வைக்காதீங்க வீட்டில், நெருப்பு பத்த ஒரு அடி எடுத்து கூட வைக்காதீங்க. அரசனுடைய ஆணை வாங்க, நீதிமன்றத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க இதெல்லாம் அப்புறமானா எல்லாம் அடிச்சு தரையில தெருவில் தள்ளிவிட்டாங்க. அந்த நிலையில போய் அவயத்தில் இந்த மாதிரி செய்து விட்டார்கள், இந்த பங்காளிகள் சொத்தை எடுத்துக்கொண்டு விட்டார்கள் என்று சொன்ன உடனே அந்த நீதிமன்ற காவலர்கள் போய் அவர்களை கொண்டு வந்து கூட்டி நிறுத்தார்கள். அப்போ இந்த தனவதி எங்களுக்கு பங்காளி, இவளுக்கு எப்படி கொடுத்தான்னு யாருக்கு தெரியும்? யாரும் சாட்சி கிடையாது அப்படின்னாங்க. அப்போ சாமி அந்த மாமனாக தனபதியாக வேடமிட்டு கொண்டு வருகிறான். அற்புதமாக காதல அந்த குண்டலம் தலப்பாக காற்பாச்சு கட்டினது. இதை வைத்தே ஒரு வழக்குல தீர்ப்பு சொன்னாங்க மதுரையில. இந்த மாமனாக வந்த வழக்கு மாணிக்கம் விட்ட லீல, இது ரெண்டையும் வச்சே ரெண்டு பேருக்குள்ள வந்த தகராற ரொம்ப நீதிபதி சாமர்த்தியமா சொன்னார். ஒரு பொருள் அவருடைய மார்பில் இருந்தா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டு இல்லை என்றா இல்லை அப்படின்ட்டார். இதெல்லாம் ஒரு நியாயம் கேட்கிற போது முன்னே இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் தொகுத்து பார்த்து நியாயம் சொல்லணும். சாமி வந்தார், இந்த ஊர்ல சாமி இல்லையா விதை கேட்கிறாரு, அரசன் இல்லையா செங்கோல் ஆட்சி, கூக்கலல் எடுக்கிறவராக வந்து வழக்கு மன்றத்தில் நின்று அங்க பழைய மண்டாடி போலும் திருவண்ணூர்ல அற்புத பழ ஆவணம் காட்டி அடியனாய் ஆழது கொண்டான் பாருங்க. அப்ப மூல ஓலை நான் வச்சிருக்கேன் பத்திரமா காட்டு மாதிரி இவர் வந்தார். வந்தவரு அந்த கூண்டில இருக்கிறவர்கள் எல்லாம் பார்த்து, ஏடா நீங்க இப்படி எல்லாம் செய்யலாமா, நல்லா இருப்பீங்களா கேட்டுட்டு குழந்தைய பார்க்க உச்சி மோடுகிற தன்னுடைய அந்த கத்து பிள்ளைய பார்த்து, காதுல ஒண்ணும் இல்ல, கழுத்துல ஒண்ணும் இல்ல, கையில ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் பிள்ளை பணிகள், சிறு பணிகள், சிறு நகைகள், இத கூட என்ன பெரும்னு எடுத்துக்கிட்டான். எப்படி கேட்கிறவர், காதல போட்டிருக்க கடுக்கனை கழுத்தாமா? கழுத்துல மதானி காணேன், நெற்றியில சுத்தி காணேன், கடல் காணேன், ஒவ்வொரு நகையா சொல்லி சின்ன குழந்தைக்கு நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் என்ன பெரும்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க? நிலத்தை எடுத்துக்கிட்டீங்க, வீட்டை எடுத்துக்கிட்டீங்க, பல்வேறு வகையான சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. இந்த குழந்தைக்கு போட்டிருக்கக்கூடிய நகைகளை கூடவா நீ எடுத்துக்கலாம்? இது கேட்டாரு. அவர் சொன்னாரு, தனபதி வந்துட்டாரு அப்படின்னு ஒன்னு நடுக்கம் வந்துட்டு. ஆனா அது தெளிவான செலவு சொன்ன, இவன் தனபதியே இல்லைன்னா பாருங்க, ஒவ்வொருத்தன அந்த உறவு முறை பொருள் எல்லாம் சொல்லி அவன் சின்ன வயசுல நீ முருங்க காத்துருந்தீங்க ஞாபகம் இருக்கான்னு கேட்டான். எங்க வீட்டு மரத்துல முருங்க காத்துருந்தேன். ஒருத்தன் வந்தான், டேய் நீ சின்ன வயசுல என்னோட விளையாடுற போது என்ன தெரியுமா பண்ண? என்ன பண்ண? என்ன சொன்ன தெரியுமா? நான் அறியாதவன் நினைச்சு உங்க வீட்டுல இருந்து அவள் கொண்டு வான்னு சொன்னேன், நான் வந்து உமி கொண்டாதேன்னு சொன்னேன், ரெண்டு பேரும் ஒன்னா போட்டு ஊதி ஊதி சின்னதான்னு சொல்லி என்ன ஏமாத்தின இல்ல ஓடி போட்டான். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நிறைவுறுத்தி பெருமான் பேச அவர் அறியாத ஏதாவது உண்டா? எல்லாம் அப்போ அந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டு அரசன் இங்க கொடுத்தான். வாங்கி கொடுத்த உடனே மாமனாக வந்த பழக்குறைத்த பெருமான் மறைந்து போனார். அப்பதான் இறைவனே வந்தார். திக்கத்தவருக்கு தெய்வம் துணை என்று மதுரையிலே நிலைநாட்டப்பட்ட வரலாறு. இப்படி இருக்கிற காலத்துல வரகுணபாண்டியன் என்று ஒருவன், அவனை பத்தி என்ன பேசுறது? வரகுணபாண்டியன் என்பவன் அவன் பெரிய அன்பின் வரகுணன். பட்டினி சுவாமிகள் பாடி அந்த பெரிய அன்பின் வரகுண பாண்டியன் ஆட்சி செய்கிற போது அவனுடைய ஆட்சியில ஒரு தவறு கூட நிகழவில்லை. ஆனா ஒரு நாள் வேட்டைக்கு போயிட்டு வந்த போது அவன் வந்த குதிரையுடைய கால் பட்டு உறங்கி கொண்டிருந்த ஒரு அந்தணன் இறந்து போனான். அவனுக்கு அந்த கொலை பழி பற்றி கொண்டது. அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் தவறுகள் அந்த பலனை நமக்கு தரும். அறிந்து செய்தால் கூடுதலான பலன் தரும், அறியாமல் செய்தால் அதற்கேற்ற பலன் தரும். இவன் வருந்தினான். இந்த பாவம் தீர்ப்பதற்கு என்னென்ன வகையாக அந்தணர்கள் பரிகாரம் சொன்னார்களோ, வேத நூல் வல்லாறு சொன்னார்களோ அத்தனையும் செஞ்சு பார்த்தான், போகவே இல்லை. அந்த கொலைப்பழி நீங்கல்ல. பெருமானத்தில் முன்னிட்டு கொண்ட போது இப்போ சோழன் வருவான் படையெடுத்து, அவனை துரத்திக்கிட்டு போ, உனக்கு விழிவு கிடைக்கும். அதுபோல சோழன் பாண்டிய நாட்டு மேல படையெடுத்து வந்தான். வரகுணன் அவனை துரத்தி கொண்டு போகிற போது திருவடைமல்லூர் என்ற அற்புதமான மத்தியார்ஜுனர் கேட்கிறம் அது, அந்த இடைமல்ல போய் நிற்கிறார். சோழன் ஓடி போட்டான். உணர்வு தோன்ற கோயிலுக்குள்ள போறார். கோயிலுக்குள்ள போகிற போது இவனுடைய கொலைப்பழி வெளியே பிரம்மகர்த்தி கோஷம் வெளியே நிற்குது. அதனாலதான் நம்ம கோயிலுக்குள்ள போற போது நம்முடைய பாவங்கள்லாம் வெளியே நிற்குது. திருப்பி வரும்போது நம்ம கிட்ட செருப்பு போட்டுக்கிற மாதிரி செருப்பு நாம காலில் போட்டுக்கிறோம், அது நம்ம தலை மேல ஏறி நம்முடைய பாவம். அவன் நல்ல இடங்களுக்கு போகிற போது நம்முடைய தீவனைகள் சாராது. நல்ல இடத்துல இருப்போமானால் நம்முடைய தீவனைகள் வராது. அதனால தான் சில கட்டுப்பாடுகளை கூட ஆட்சியில வைத்திருக்கிறார்கள். சில சில இடங்கள்ல இருக்கிற போது குற்றவாளிகளை பிடிக்க முடியாது. சில சில இடங்கள்ல இருக்கிற போது அலுவலகத்தில் இருக்கும்போது குற்றவாளிய நம்ம வந்து படைக்க முடியும். வெளியில வந்தாதான், அல்லது உள்ளே போய் அவருக்கு அனுமதி கேட்டு அவரை பிடிக்கணும். அதுபோல ஏவனுடைய சன்னிதானத்துல அடியார் திருக்கூட்டத்துக்குள்ளே நம்முடைய தீவனைகள் வந்து புகுந்து நமக்கு அல்லல் தர முடியாது. அப்படி இந்த பிரம்மகத்தில் இருந்தது. சாமி பார்த்தா நீ வந்து கிழக்கு வாசல் வழியா போகாத, மேற்கு வாசல் வழியா போனார் அவரே. ஒரு இன்னைக்கும் கூட திருவிழமூர்த்தத்துல போனா கிழக்கு வாசல் சாமி சன்னி வழியா வரக்கூடாது, அம்மன் சன்னி வழியா வரணும். அது அந்த திருவிழமூர்த்தனுடைய பெருமையை சொல்ற போது, ஒரு அடி எடுத்து வச்சு பிரகாரத்துல வந்தா ஒரு அசுமேதையாக பயணம். சின்ன வயசுல எத்தனை தடவை சுத்திருப்பேன், அவ்வளவு அசுமேதையாக பயணம் இருக்குமோ எனக்கு? எங்க அப்பா சொல்லுவார், சுற்றுலா சுற்றுலா சொல்லுவாங்க, பைத்தியம் போயிடுச்சு. அது சொல்லுவார், மருந்தவன் வானவர் தானவர்க்கும் பெருந்தகை பிறவி நோடி இரவும் மானான்.

0: தொழிலவன் துயரவன் துயரகட்டும், தொழிலவன் துயரவன் துயரகட்டும், களலவன் கறி உறி போட்டு வந்த எளிதவன் வளநகர் இடைமருதே. சொன்ன இந்த பதிகத்தை நீங்க பாராயணம் பண்ணீங்கன்னா உலகுரு புகழினோடு பலமிகு தமிழ் இவை வல்லார் பற்றும் வல்லார், பலம் மிகு தமிழ் இவை பற்றும் வல்லார், உலகுரு புகழினோடு ஓங்கு வருனர். புகழில உச்சித்தானத்துக்கு நீங்க போகணுமா, பலம் மிகு தமிழ் இவை பற்றும் வல்லவர்களாக ஆகுங்கள். என்ன சுலபமான விஷயம், ஒரு பத்து மீட்டர் பத்து மீட்டர் தானே, அங்க எப்படி இருக்கிறாராம். என்பின் பலமாலையும் கூண்டு எழுதேறி அன்பில் பிரியாதோடு உடனாய் இன்புற்றிருந்தான் தன் இடைமருதேனர். வாசம் கமல் மாமலர் சோலையில் தேசம் புகுந்துயந்தியதோர் செம்மை உடைத்தாய், பூசம் புகுந்தாடி பொலிந்த அழகாய ஈசன் உதைகின்ற இடைமருதே. தைப்பூசத்துக்கு முன்னாடியே இங்க இருந்து தொல்காப்பியர் அரங்கத்தில் இருந்து அந்த பூச காட்சிகளை நினைக்கிறேன். பூசம் புகுந்தாடி பொலிந்தழகாய ஈசன் உதைகின்ற இடம், அடிக்கடி அசுவேதியாகம் பண்ணின பிரதர்ஷன பலனங்கள், மகாலிங்கமாயிருக்கிறார். அதனால சொல்ற அந்த இடைமருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவி நாம் பூவல்லி கொய்யாமோ, எந்தாய் எந்தை என்னுடைய சுட்ட மட்டுமெல்லாம் பந்தம் மறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான். அந்த இடைமருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவி நாம் பூவல்லி கொய்யாமோ, மாணிக்க வாசகர் அந்த இடத்தை படி. அப்படிப்பட்ட இடத்துல பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது வந்தான் மகிழ்ந்தான். பெருமானத்துல ஒரு அப்பா அந்த கதையை கேட்டுக்கிட்டு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன அகத்தியரை பார்த்து கேட்டாங்க, ஏன் மதுரையில் இத்தனை பாவங்களை நீக்கிக்கான சோமசுந்தர கடவுள், இந்த வரவண பாண்டியன் சிறந்த அன்புடையவனாச்சு, இவன் பாவத்தை மதுரையிலே நீக்கிருக்கலாம் இல்லையா, திருவிழமுருக்கு போக சொன்னாரே ஏன். அகத்தியர் சொன்னார், மதுரையில் இருக்கிறவர்கள் உயர்ந்தவர்கள் பாவம் செய்யாதிருப்பதற்காக வெளியூர் போன, இங்கே டாக்டர் இருப்பாரு இருந்தாலும் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துருங்க, மெட்ராஸுக்கு போயிட்டு வந்துருங்க, கொஞ்சம் அலைக்கழிவு பண்ணாதான் எச்சரிக்கையா இருக்கும். அப்போ பெருமான் சொன்னார், மதுரையில் இருக்கிறவங்க தவறு செய்யாமல் இருக்கணும், அறியாமல் கூட தவறு செய்யக்கூடாது, அறியாமல் கூட பாவம் செய்யக்கூடாது. அந்த பாவத்துக்கு மதுரையில் இருக்கிறவர்கள் பாவம் செய்தால் மற்றவர்களை காட்டும் தண்டனை ஜாஸ்தி. அலைக்கீங்க சொல்லாதீங்க அப்படின்னா அப்படின்னா என்னத்தான், நம்ம வந்து ஜாக்கிரதை உடையவர்களாக எச்சரிக்கை உடையவர்களாக விழிப்புடையவர்களாக மறந்தும் கூட நினைவு தவறியும் கூட உறக்கத்திலும் கூட தவறு செய்யாத தகமை உடையவர்களாக பெருமான் ஆக்க வேண்டும் என்று மிகப்பெரிய குவாலிட்டி உடைய மக்களை ஆள வேண்டும் என்பது கடவுளை விருப்பம். அது மதுரை மக்களாக இருக்கணும்னு அவர் நினைச்சார். இப்ப சிங்கப்பூருக்கு போனா அங்க எல்லா விதிகளையும் பின்பற்றுறோம், மதுரை ஹோட்டல மட்டும் நம்ம செய்யறது இல்ல, இஷ்டத்துக்கு போறோம் கொடுக்க நெடுக்க எச்சலுக்கு போறோம், ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு நமக்கு தெரியுது, தெரிஞ்சா கூட நம்ம ஏன் தவறு பண்றோம்னா நமக்கு காத்தாழ்பவர் இல்லை, கண்டிக்கிறவர் இல்லை, தண்டிக்கிறவர் இல்லை, அதனால இச்சையா இருக்கிறோம். அங்க உடனே பயன் போட்டுவான், உடனே அனுப்பிச்சுடான் திருப்பி. ஆகவே தவறு செய்வதற்கு அச்சம் அப்புறம் அன்பு, ரெண்டு நாளையும் நாம் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அகத்தியர் சொன்னார், மதுரை பெருமான் செய்தார். அந்த வரகுணம் சொன்னா ஒரு சிவராத்திரி போனா சாமி எனக்கு சிவலோகம் காட்டினார், ரொம்ப எளிமையா பாரு விஷயம். வரகுண பாண்டியனுக்கு பிரமுகத்தி தோஷம் நீங்கிச்சு, பெரிய அன்பு உடையவனாக பெருமானத்தை போய் விண்ணப்பி தான் சிவலோக காட்சி இந்த உடம்போட பார்க்கணும்னர். எது உடம்போட காண முடியாதோ அதை உடம்பு கொண்டு காண வேண்டும், அதையும் காட்ட வல்லவனாக பெருமான் அடியாருக்கு எளியனாக இருந்தான் நந்திய பெருமான கூப்பிட்டான், இவனுக்கு சிவலோகத்தை காட்டினார். சிவலோகன் ஆகாயத்திலிருந்து சிவலோகத்திலே இறங்கி வந்துட்டான். அப்போ செத்த பின்னே சிவலோகம் கிடையாது, வாழ்கிற போதே சிவலோகம் இருக்கிறது. சிவலோகநாதனை கண்டு செவித்திடலாம் வாதி தண்டவாண்டி செய்ய அந்த காலத்தை பண்ணார், முழுப்பாட்டு மறந்து போச்சு. அப்போ எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, முதல்ல சேவிக்கிறவர் தகுதி உடையவராயிருந்தா அவர் மூலமாக நாமும் சேவிக்கலாம், அழைத்துக் கொண்டு போகிறவர் சிறந்த பண்பாளராயிருக்க வேணும். வரகுண பாண்டியன் அழைத்துக் கொண்டு போகிறவர் யாரும் நந்திய பெருமான் உத்தரவு போட்டார், கூட்டி போனார். இவ்வாறு இதெல்லாம் பணி செய்கிறார்கள் முனிவர்கள் தாவதர்கள், இப்படி இப்படி சரீரத்தினாலே பணி செய்தவர்கள் எல்லாம் தாலோக நிலை பெற்றிருக்கிறார், உடம்பினாலே பல தொண்டுகள் செய்தவர்கள் இவர்கள், உடம்பும் மனமும் கொண்டு பணி செய்தவர்கள் பிரியா நிலையில் இருக்கிறவர்கள் இவரெல்லாம் இந்த தாலோக பதவி தாமி பகவத்தை பெற்றிருக்கிறார்கள், யோக நெறி நின்றவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார் பாருங்க, சாரூப நிலை பெற்றிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றாக காட்டிக்கொண்டு இறுதியிலே அம்மையப்பதாக இருக்கக்கூடிய ஞான வெளியை காட்டி பரவண பாண்டியனை இந்த சிவலோக காட்சிகளை திறக்குமாறு நந்தியம் பெருமான் செய்தார். திடீர்னு மாறிட்டு மதுரை கோயில் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சிவலோகம் என்று எங்கும் போக வேண்டாம், இருக்கிற இடமே சிவலோகம், மதுரை கோயிலே சிவலோகம். சிவலோகம் என்று நாம் இருக்கிற இடத்தானத்தையே நினைப்போமானால் சிவன் வந்து புவனியில் போய் நாம் பிறவாமை நாள் நாம் போக்குகின்றோம். இந்த அவனி சிவன் உய்ய கொள்ளுகின்ற ஆறு. இந்த பூமி இருக்கிறதே அது சிவன் நம்மையெல்லாம் உய்யும்படியாக கொள்ளுகிற சிறந்த வழி என்று கருதுவோமானால் சித்தமெல்லாம் சிவமயமாக இருக்கும், சிவலோகமாக இருக்கும் என்ற அற்புதமான கருத்தை காட்டி இனி 45வது 41 42 43 44 ஆகிய திருவிளையாடு நாளைக்கு வைத்துக் கொள்வோம். இசைக்குறுகு பெருமான் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப அதனை தொடர்ந்து பந்திக்குட்டிக்கு அது செய்தது. இந்த அற்புதமான உயிரினத்துல புண்ணாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் பல்லசுரராய் முனிவராய் சேவராய் செல்லானிந்த தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து எய்த்தேன். எய்த்த பிறகு நீயே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுத்தேன். மாணிக்கவாசருடைய கேவலம் கேழல் என்பர். கேவலம் கேழல் கேழல் கேவலம் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமானது இதுதான். ஆனா அதுதான் வலிமை வாய்ந்தது. ஒரு துறையில ரெண்டு சிங்கங்கள் நீர் குடிச்சிருந்ததுன்னா ஒரு பன்றி அச்சமில்லாம போய் நீர் குடிக்கும். அதே நேரத்தில் ஒரு துறையில ஒரு ஆண் பன்றி நிற்குமானால் நீர் அருந்துமானால் ரெண்டு சிங்கங்கள் அங்க வர்றதுக்கு அஞ்சும். அவ்வளவு முரட்டுத்தனம் உடையது. அந்த முரட்டுத்தனத்துக்குள்ளேயும் ஒரு கனிவை வைக்கிறான், ஒரு கருத்தை வைக்கிறான். ஆக உருவு கண்டு நாம் எழுதுதலோ உயர்வு பேசுறதோ வேண்டாம், அதுல உள்ளத்தை பாரு. அங்க இந்த குருவிருந்த துறை, அந்த குருவி துறைன்னு ஒரு இருக்கு பக்கத்துல, குரு இருந்த துறை, ஜாழ பகவான் இருக்கிறார் இப்ப தசாவதிக்கு ரொம்ப சிறப்பு குரு தலைமுன்னு எல்லாரும் போறாங்க. அந்த குரு இருந்த துறையில ஒரு வேளாளன் இருந்தா ஒரு மனைவி இருந்தா ரெண்டு பேருக்கும் 12 பிள்ளைகள். அளவுபடாத வாழ்க்கை நலமுடைய காலம் அது. ஆனால் 12 பிள்ளைகள், ஆனா வளர்க்க தெரியல. வேளாளனோடு சேர்ந்து காட்டில தெரிகிற போது தவம் செய்து கொண்டிருக்கிற வியாழ பகவானுடைய தவத்துக்கு இடையூறாக செய்த போது உபகாரிகளாக இருக்கக்கூடிய வேளாளர் பிள்ளைகள் நீங்க நிலத்தை உழச் செய்கிறவர்கள். ஆகவே பந்திகளாக நிலத்தை உழுகிற பந்தியாக முத முதல்ல உழுது காட்டியது யாருன்னா பந்திதான். அதனால்தான் வராக கல்பே ஆதி வராகம். அந்த வராகம் மண்ணை கீறுவதை பார்த்து தான் மனிதன் நிலத்தை உழுது பயிர் செய்யலாம் என்ற ஒரு நிலைக்கு வந்தான். அதனால்தான் முதல்ல இப்ப நம்ம கொடிமரங்கள்ல எல்லாம் போனீங்கன்னா சிவங்கோயில போனீங்கன்னா ஒரு வராகம் போட்டிருக்கும். அது வராக கொடியை பல்லவர் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்புறம் மகேந்திரவர்மன் காலத்துல நந்தி கொடியா மாற்றிக்கொண்டான். ஒவ்வொரு காலத்துல ஒரு கொடி மாறும். ஆனா அதுக்குள்ள கருத்து இருக்கும். இந்த கொடி மரத்துல பாத்தீங்கன்னா சைடுல வந்து வராகம் போட்டிருக்கும். அப்படின்னா என்னத்தான் பெருமான் இந்த உழு தொழிலை செய்கிறார்கள். ஆதி தொழில் இது. அந்த வராகம் நிலத்தை கீண்டு கிழங்கு வீடு எல்லாம் சாப்பிடக்கூடியது. ரொம்ப முரட்டுத்தனமானது. அந்த பந்திகளாக 12 பந்தி குட்டிகளாக போய் பிறகு.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சிவபெருமான் முருகனுடைய பெயர்களால கார்த்திகேயன், பார்வதி நந்தனன், அக்னிபோகு, குகன், சரவணபவன், சுப்பிரமணியன், மகாசேனன், காங்கேயன், சேனானி என்றெல்லாம் சொல்லுகிறார். அதுக்கு முன்னாலேயே நம்ம சொன்ன மாதிரி சோடச நாமாக்களாக முருகனுடைய பேர் இருக்கிறது. இது மாதிரி இதெல்லாம் பார்த்து கொண்டு செல்லலாம். சோடச நாமா சொல்லும் பொழுது ஞானசக்தி ஆத்மா, ஸ்கந்தஹா, அக்னிபூதன், பாகுலேயன், காங்கேயன், சரவணபவன், கார்த்திகேயன், குமாரன், க்ஷண்முகன், குக்குடத்வஜன், சக்திதரன், குகன், பிரமச்சாரி, ஷண்மாதுரன், க்ரௌஞ்சபித்து, சிகிவாகரன், இப்படி 16 நாமாக்களை சொல்லி இந்த நாமாக்களை சொன்னாலே சகலவிதமான காரியங்களும் சித்தியாகும் என்று ஸ்காந்தத்தில் ஆரம்பத்திலேயே வரும். ஞானசக்தி ஆத்மா என்று ஞானம், சக்தி, ஆத்மாவினுடைய விஸ்வ வடிவம் எல்லாமே தன்னுடைய வடிவமாக இருக்கக்கூடியவன் ஸ்கந்தன். இந்த ஸ்கந்தன்கிற பெயரை நம்ம தனியாக பார்க்க போகிறோம். பாகுலேயன்னா கார்த்திகேயனுடைய மைந்தன், அக்னிபூதன்னா நெருப்பிலே தோன்றியவன்.

பாத்தீங்கன்னா திருத்தணியில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கையிலே வைத்துக் கொண்டுபடியாக இருக்கும். அந்த வேலுக்கும் மற்ற வேலுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இந்த வேல் கிட்டத்தட்ட முக்கோணம் மாதிரி நாம பார்க்கக்கூடிய வேர் ஈட்டி மாதிரி இருக்கும். ஆனா சக்தி ஆயுதம் என்பது இந்திரனுடைய வஜ்ரம் மாதிரி கிட்டத்தட்ட ஆறு முகத்தோட இருக்கும். அதுதான் சக்தியின் பேரு. வேலாயுதத்தை தரித்தவன், அதனால சக்தி தரன். குகன்னு சொன்ன சித்த குகையிலே இருக்கக்கூடியவன் இங்க ஸ்காந்தத்துக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். நம்ம இந்த குகன் என்பதற்கும் தனியாக பார்க்க போகிறோம். பிரம்மச்சாரி, என்றைக்கும் பிரம்மச்சாரியாக இருக்கப்பட்டவன். இதுல ஒண்ணு என்ன வேடிக்கை என்ன, வடக்கே வடக்கு இந்தியாவுக்கு போக போக அங்கே விநாயகருக்கு மனைவியர் உண்டு, முருகப்பெருமான் பிரம்மச்சாரி. தெற்கே வர வர விநாயகர் பிரம்மச்சாரி, முருகப்பெருமானுக்கு ரெண்டு மனைவி. இது ஒரு வித்தியாசம் உண்டு. அங்கெல்லாம் பிரம்மச்சாரி. ஷண்மோதுரன்னா ஆறு மாதாக்களை உடையவன், அதாவது கார்த்திகையனுடைய மனிதன் அர்த்தம். கிரௌஞ்சபித்துனா கிரௌஞ்சம் என்கிற மலையை பிழந்தவன். சிகிவாகனம்னா சிகி என்கின்ற அம்மையிலை வாகனமாக உடையவன். இதெல்லாம் பதினாறு ஷோடச நாமாக்கள். இந்த நாமாக்களை எப்பொழுதும் யார் படிக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான சம்பத்துக்களும் கொடுத்து எல்லா விதமான நன்மைகளையும் செய்கிறான். ஒரு பெரிய பலஸ்ருதியும் அங்கே உண்டு. சிவன் சொல்லும் பொழுது கார்த்திகேயன் முதல்ல பார்த்தோம், பார்வதி நந்தனன், பார்வதியினுடைய குமாரன். அக்னிபூகு என்று சொல்லி அக்னியினிடத்திலே தோன்றியவன் அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு. இன்னொன்று உண்டு, அக்னி என்று எவன் சொல்லப்படுகிறானோ அந்த சிவபெருமானிடத்திலே தோன்றியவன். குகன் திருப்பியும் பார்க்க போகிறோம். சரவணபவன் அல்லது சரவணன் என்று சொல்லக்கூடியது, சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடியதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் சொல்லுகிறார்கள். இங்கே ஸ்காந்தத்தில் சொல்லும் பொழுது தேவ அசுரர்களினாலே வணங்கப்பட்டவன் ஆன காரணத்தினாலே சுப்பிரமணியன் அப்படி என்று சொல்லுகிறார்கள். வேதங்கள் சொல்லக்கூடியது இந்த நாமாவைத்தான் சொல்லப்படுகிறது. சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் என்று இவனைத்தான் சொல்லுகிறது. எவன் மிகச்சிறந்த பிரம்மண்யனாக சுப்பிரமணியனாக எவன் பிரம்மமாகவே இருக்கிறானோ அதாவது பரபிரம்மமோ அவன் சுப்பிரமணியன். வள்ளலார் சொல்லும் பொழுது சொல்லுவார், இந்த தலைக்கு நேரையும் பூர்வ மத்திக்கு நேரையும் கரெக்டா ஒரு ஓட்டை போட்டா நடுவில் ஓட்டத்துல போய் சேருமா, அங்கே ஆறு முகம் கொண்ட ஒரு பட்டை வடிவினமாக ஒரு ஒளி வடிவமாக இறை சக்தி இருக்கிறது, அதுக்கு பேரு சுப்பிரமணியம் அப்படின்னு வள்ளலார் பெருமான் சொல்லுவார். அதனால சுப்பிரமணியன். மகாசேனன் என்று சொல்லும்படியாக மகாசேனைகளை உடையவன். இரண்டாவது, இந்த ஆத்மாக்கள் அத்தனை பேரும் வணங்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். இதுல என்ன பொருள்னா, அத்வைதம் மாதிரி வர, அத்வைதம் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணுதான், பரமாத்மாவா தான் எல்லா ஆகியிருக்கிறது என்று சொல்லும். ஆனா சித்தாந்தம் அப்படி சொல்ல, பதி வேறு பசுக்கள் வேறு. இது வந்து இங்கே உறுதிப்படுத்தப்படும். மகாசேனன் என்று சொல்லும் பொழுது பசுக்களாக இருக்கப்பட்ட உயிரினங்கள் அதாவது ஜீவாத்மாக்களை தன்னிடத்திலே உடையவன். இவன் வேறே ஜீவாத்மாக்கள் வேறே, தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லக்கூடிய கருத்தை இங்கு சொல்லப்படும். காங்கேன் என்று சொல்லி கங்கா நதியிலே பிறந்தவன், சேனானி என்று சொல்லி சேனாபதியாக ஆனவன் என்று இதெல்லாம் சிவபெருமான் முருகப்பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் இங்கே சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமாக ஏராளமாக சொல்லிக்கொண்டே செல்கிறார். சரவண புஷ்ப சரவண பொய்கையிலே தாமரை புஷ்பத்திற்கு நடுவிலே தோன்றினவன், நிர்மலமானவன், தர்ம அர்த்த காம மோட்சங்கள் எல்லாவற்றையும் தரக்கூடியவன். இப்படிப்பட்ட பலவிதமான நாமங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு செல்கிறார். முருகப்பெருமானுக்கு சஹஸ்ரநாமமே உண்டு. முருகப்பெருமானுக்கு சஹஸ்ரநாமமே உண்டு. ஒரு சஹஸ்ரநாமம் இல்லை, ஆறு சஹஸ்ரநாமம். ஆறு முகத்துக்கும் ஆறு சஹஸ்ரநாமம் சொல்லுவார்கள், ஷண்முக சஹஸ்ரநாமம் என்று சொல்லுவார்கள். இந்த சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கும்போது குகன், ஆரம்பிக்கும்போது குஹாகே ஷண்முகாகே பாலமேத்ர சுபாலமேத்ர சுதாயே என்று பிரபவே பிங்களாய நம, பிரபவே நம, கிருத்திகாசூரமே நம, சிகிவாகனாய நம, சக்திதராய நம என்றெல்லாம் ரொம்ப அழகாக வரும். இதுல இன்னொரு சிறப்புன்னா அது வந்து சொல்லும்பொழுது இப்படி ரொம்ப என்னமோ உந்த பாட்டு சொல்ற மாதிரி இருக்கும். மத்தாய பிரமத்தாய உன்மத்தாய, மத்தாய நம, பிராப்தாய நம, உன்னத்தாய நமகான்னு வரும். அதே மாதிரிதான் சிவசுவாமினே நம, கணசுவாமினே நம, சர்வசுவாமினே நமகான்னு வரும். டம்பாய நம, பரமடம்பாய நம, மகாடம்பாய நம என்றெல்லாம் ரொம்ப அழகாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். இறைவனுடைய அருள் இருந்தார். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வடமொழி பயிற்சி கிடையாது, ஏதாவது இது மாதிரி கிடைத்து படித்து சொல்ல முடியும்னா இதெல்லாம் முடித்த பிறகு அதை யோசிக்கலாம். இப்பொழுது சில நாமாக்களை மட்டும்தான் நான் எடுத்துக்கொண்டேன். அதுல சில அழகானது என்ன, இவன் தான்

0: பழையவன். சஸ்நாமத்துல ஒரு வார்த்தை வரும், சனாதனாய நமஹா. சொல்லும் பொழுது இவன் தான் ரொம்ப பழையவன், பழையதுக்கெல்லாம் பழையவனாக இருக்கிறான். முன்னைப்பழம்பருடைய பின்னை புதுமைக்கும் பெயர்த்துமை பெற்றியனே. மாணிக்க வாசகர் பாடுவார் அதே போலத்தான், சனாதனாய நமஹா. இவன் இப்பேற்பட்டவனாக இருக்கிறான், எல்லாவற்றிற்கும் பழையவனாக இருக்கிறான். அதே மாதிரி தான் இவனுக்கு மேல ஒரு கடவுள் கிடையாது. அதனால அது சொல்லுவோம் சஸ்நாமம் அனீஸ்வராய நமஹா. அது சொல்லும் பொழுது இவனுக்கு தனக்கு ஒரு ஈஸ்வரன் இல்லாதவன். காஞ்சி பரமாச்சாரியார் தெய்வத்தின் குரல் ரொம்ப அழகா ஒண்ணு ஒரு கருத்து சொல்லுவார். இந்த அமரகோசம்னு சொல்லி நிகண்டு டிக்ஷனரி, நம்ம இப்ப டிக்ஷனரின்றோம், பல வார்த்தைகளுக்கு நம்ம பார்த்தே தெரியாது, வார்த்தை தெரிஞ்சா அர்த்தம் தெரியாது. அப்பெல்லாம் இந்த வார்த்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்லோகம் மாதிரி என்ன பண்ணுவா, சமஸ்கிருதத்துல என்ன செய்திருக்கிறார்கள், இந்த நிகண்டுவை போட்டிருக்கிறார்கள். அப்ப சினானின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றது இல்லையா, ஒரே பொருளை இருக்கக்கூடியது, அதான் டிக்ஷனரி. இப்ப டிக்ஷனரி என்ன இருக்கோ அப்ப வடமொழியில அந்த டிக்ஷனரியை ஸ்லோகம் மாதிரி போட்டிருக்கிறார்கள். அமரசிம்மன்கிறவன் ஒரு ஜெயினன், அவன் ஆதிசங்கரோடு போட்டியிட்டு தோற்றுப்போவான், தன்னுடைய நூல்களை எல்லாம் தீயிட்டு கொடுத்தாரப்பான். இது அவருக்கு தெரிஞ்சு போய் ஓடோடி வந்து அவனை நிறுத்துகிறார். எப்ப அந்த பேர் தத்துவங்களிலே ஜெயின தத்துவம் பிரயோஜனப்படாது, இதுதான் சனாதன தர்மம் தான் உயர்ந்ததுன்னு நான் நிலைநாட்ட வந்தேனே தவிர உன்னுடைய வித்வத்தை நான் குறைச்சி மறுப்பிடல, எனக்காகவாது இனிமே இது பண்ணாதேன்னு சொல்லி அவனுடைய நூல்களை எல்லாம் எடுத்தாராம். அதுல மிஞ்சி போன ஒரு நூல்ல ஒன்று அமரகோஷம் என்று சொல்லி நிகண்டு, அதாவது டிக்ஷனரி. இந்த நிகண்டுவிலே காஞ்சி சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லுவார். எத்தனையோ சுவாமிகளை பத்தி சொல்றார், எல்லா சுவாமிக்கும் இந்த நிகண்டுல சொல்றார். ஆனா ஒரு சுவாமிக்கு மட்டும்தான் சுவாமின்னே சொல்லுவார். யாரு, முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் சுவாமின்னே சொல்றாரு. யாரு, ஜெயினன். நம்ம ஆள் யாராவது ஹிந்து சொன்னா அப்படின்னா சொல்லலாம், அவன் வந்து ஜெயினனானவன் சொல்லுகிறான், சனாதன தர்மத்திலே இல்லாதவன் சொல்லுகிறான். முருகப்பெருமானுடைய நாமங்களை சொல்லும் பொழுது தேவசேனாதிபதிகி சூரஹா சுவாமி கஜமுகானுஜகா எடுத்த உடனே இவன் என்ன தேவசேனாதிபதி. இந்த வடக்கு என்ன சிறப்புன்னா இவன் வந்து தேவசேனாபதியானதுதான் மிகச்சிறப்பாக சொல்லப்படும். அதனால்தான் பகவத்கீதையில சொல்லும் பொழுது சேனானிகளுக்குள்ளே ஸ்கந்தனாக இருக்கின்றேன் என்று பகவான் சொல்லுவார். தேவசேனாதிபதிங்கிறது இவனுக்கு முக்கியமானது. அதனுடைய தன்மைகளை நம்ம முதலே பார்த்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கிறோம். சூரகா வீரர்களிலே வீரனாக இருக்கப்பட்டவன் இவன் தான். அடுத்து சொன்னான், சுவாமிங்கிற வார்த்தை எந்த சாமிக்கும் பொருந்தாது. சாமின்னா யாரு, இவர் தான் சாமி. யாரு, சுவாமி. முருகப்பெருமான் தான் சுவாமி. அடுத்தது சொன்னான், சுவாமி எப்படி இருக்கார், கஜமுகான் ஜகா. கஜமுகனான பிள்ளையாருக்கு தம்பியாக இருக்கப்பட்டவன் சுவாமி கஜமுகானுஜகா என்று சொல்லும்படியாக இவனுடைய சிறப்பை அமரகோஷத்திலே முருகப்பெருமானுடைய சிறப்பை சொல்லுகின்றார் அமரசிம்மன். இது ஒரு வடிவம். அதே போலத்தான் சுப்பிரமணியன் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த முருகப்பெருமான் எப்படி இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அகாராஸ்து விஷ்ணு ருத்ரிஷ்ட உகாராஸ்து மகேஸ்வரஹா மகாராஸ்து ஸ்மிருதோ பிரம்மா. அதாவது அகாரம்ங்கிறது விஷ்ணு, மகாரம்ங்கிறது ருத்ரன், உகாரம்ங்கிறது ருத்ரன், மகாரம்ங்கிறது பிரம்மா, பிரணவஸ்து த்ரியாத்மகா பிரணவஸ்வரூபமாக மும்மூர்த்தி ஸ்வரூபனாக சுப்பிரமணியன் இருக்கிறான்னு ஒரு ஸ்லோகமானது சொல்லும். நிர்மலமான ஜோதிஸ்வரூபன் அதுதான் சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய தன்மை. அதான் மூலாதாரம், அதுக்கு மேல எல்லாவற்றிற்கும் தாண்டி இருக்கக்கூடிய தன்மையிலே சுப்பிரமணியனாக இருக்கிறான் என்று சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய தன்மையை சொல்லுவார்கள். சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பொருள். அதே மாதிரிதான் புராணத்துக்கு என்ன பேரு, ஸ்கந்தம்னு பேர். தமிழ்ல கந்த புராணம்னு பேர். அதான் முதலே சொன்னேன், ஸ்கந்தன் என்று சொல்லக்கூடிய நாமாவுக்கு பலவிதமான பேர் சொல்வார். ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் அதுலாம் கலி கல்மஷ நாசினி. முருகப்பெருமானுடைய நாமாக்கள், முருகப்பெருமானுடைய பெருமை, இந்த கலி தோஷங்களை எல்லாம் கல்மஷத்தை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியது, நாசம் செய்யக்கூடியது இவருடைய கீர்த்திகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் அதுலாம் என்று சொல்வார்கள். இந்த ஸ்கந்தன் என்று சொல்லுவதற்காக சொல்லும் பொழுது அப்படியே துள்ளி குதித்து வந்தவன் என்று சொல்லக்கூடிய தன்மையை தான் சொல்லுவார்கள். ஸ்கந்தன்னா அப்படியே துள்ளி குதித்து வந்தவன், வெளிப்பட்டானா, சிவபெருமானிடத்திலே இருந்து ஜோதி புலம்பாக வெளிப்பட்டான் அப்படின்னு சொல்லும். ரெண்டாவது, சாந்தோக்கிய உபனிஷத்துல சனத்குமாரர் தான் தேவசேனாதிபதியாக முருகப்பெருமானாக வந்தார்னு ஒரு சரித்திரம் வரும். இது சுருக்கமா நம்ம முதல்லயே முருகப்பெருமான் சரித்திரம் பார்த்திருக்கிறோம். அங்கே சொல்லக்கூடிய இடத்துல சாந்தோக்கிய உபனிஷத்து ஸ்கந்தகா ஸ்கந்தகான்னு ரெண்டு முறை சொல்லுமா, ஸ்கந்தனானவன் துள்ளிக்கொண்டு வந்தான், ஸ்கந்தகா ஸ்கந்தகா என்று இந்த இடத்துல சொல்லுவார். அதே மாதிரி குஹான் தேவமன்யம் நஜானே நஜானே என்று சொல்ல முடியாத இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஆதிசங்கரர் பாடுவார், இவனைத் தவிர வேற யாரையும் நாம் பார்த்ததே கிடையாது, நஜானே நஜானே வேற தெய்வத்தையே பார்த்ததில்லை என்று சொல்லுவார். அந்த கந்தன் என்று சொல்லக்கூடிய தமிழ் சொல்லுக்கு கட்டுத்தறி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் சொல்லுவார்கள். இந்த சங்க இலக்கியங்களில் ரொம்ப அழகான ஒரு கருத்து வரும். இப்போ நம்ம கன்னடத்துல எல்லாம் இட்டிகைன்னு சொல்றாங்க, செங்கல் நம்ம சொல்லுகிறோம் இல்லையா, அது 2000 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள்ல இந்த தமிழ் சொல் பயன்படுத்து, இட்டிகை என்பது தமிழ் சொல், அது பெரிய செங்கல், நம்ம செங்கல் மாதிரி இல்ல, பெரிய செங்கலாக இருக்கப்பட்ட செங்கலை வைத்து நடுவுல என்ன செய்வார்களாம், பலிபீடமாக அதாவது பிராணிகள் இல்ல பூக்களையும் பழங்களையும் கொண்டு வந்து வைப்பதற்காக ஒரு பீடம் இருக்குமா, அந்த இட்டிகையாலே செய்யப்பட்ட பீடத்துல கொண்டு வந்து பூக்களையும் அதாவது மலர்களையும் கனிகளையும் வைத்து பழந்தமிழர்கள் வழிபடுவார்களாம். அது எதற்கு வழிபட்டார்கள்னா, மேலே கூர்மையாகவும் அடிப்பகுதி பருத்தும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம், அதாவது வேல் மாதிரி அல்லது சிவலிங்கம் போல, சிவலிங்கம் அல்லது வேல் ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட இது இந்த உருவமானது ஒத்து வருகிறது. அதுக்கு பேர் கந்தழின்னு பேர், அதுக்கு பேர் கந்தழின்னு பேரும். அந்த கந்தழி என்பது அந்த வேல் உருவம் இருக்கிறதே அதான் பழைய உருவம், அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐந்து நலங்களிலே குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய மலை நிலத்துக்கு உரியவன் முருகப்பெருமான். முதல்ல மலைதான் இருந்தது, அதற்கு பிறகுதான் மற்றவை தோன்றியது என்பது ஒரு வழக்கு. அதனால் முதல் தெய்வமாக இருக்கப்பட்டவன் முருகப்பெருமான், அவனை கந்தழி என்று சொல்ல முடியாத சொல்லியிருக்கார்கள். அந்த உருவம் நான் முதல்ல சொன்ன மாதிரி மேலே கூர்மையாகவும் அடிப்பகுதி பருத்து இருக்கக்கூடிய அதாவது வேல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உருவத்திற்கு பேரு, அந்த இறைவனுடைய வடிவத்துக்கு பேர் கந்தழி என்ற தமிழிலே சொல்லி இருக்கிறார்கள். அது வேல் மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். முருகப்பெருமானுடைய வழிபாடு அல்லது சிவனுடைய வழிபாடு முன்பே இருந்தது என்பது பெரியவர்கள் சொல்லக்கூடியது. அது மட்டும் கிடையாது, இந்த மாடு என்ன பண்ணுவாங்க, மாட்டை மேயறதுக்காக விடுவாங்க, இது என்ன ஆகும்னா எங்கேயாவது போயிடும். அதனால அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய கயத்தை கட்டி ஒரு மூளையை அடிச்சு அந்த கயரை மாட்டை கட்டி கொண்டு வந்து இதுல அந்த மூளையில அடிச்சிருவாங்க. மாடு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போக முடியாது, அந்த குறிப்பிட்ட அளவு தான் அப்படியே மெஞ்சிட்டு இருக்கும், அதுக்கு மேல அது போக முடியாது. அந்த கட்டுத்தறின்னு பேரு, அந்த மூளை அடிக்கிறாங்க இல்லையா அதுக்கு பேரு கட்டுத்தறின்னு பேரு, அதாவது மாடை கட்டக்கூடிய தறி. அந்த தறி இருக்கிறது இல்லையா, முருகன் அதாவது கந்தன்னு சொன்னா கட்டுத்தறின்னு பேரும். ஏன்னா உயிர்களாக இருக்கப்பட்ட இந்த மாடு நாம் இருக்கிறோமே, இறைவனை விட்டு தூரத்திலே போக முடியாதபடியாக தன்னுடைய அருள் என்று சொல்லக்கூடிய கருணை என்று சொல்லக்கூடிய கயற்றினாலே நம்மை கட்டி போட்டு வைத்திருக்கின்ற காரணத்தினாலே முருகப்பெருமானுக்கு கந்தன் என்று சொல்லும்படியாக இந்த பெயர் கொடுத்திருக்கிறது. ராமாயணத்திலே அல்லது பாரதத்திலே எல்லாம் மிகச்சிறப்பாக இவனுடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. இந்த கந்தன் என்று சொல்லும் பொழுது இன்னொரு பொருளானது கச்சியப்பர் பாடுகிறார், ஆறு வடிவமாக தனித்தனியாக இருந்த முருகப்பெருமானை ஒன்றாக உமையம்மை திரட்டுகிறாள், திரட்டின காரணத்தினாலே அவனுக்கு கந்தன் என்ற பெயர் வந்தது. சேயவன் வடிவமாறும் திரட்டினி ஒன்றாய் சேர்த்தாய் ஆயதனாலே கந்தனாம் எனும் நாமம் பெற்றான் என்று சொல்லும்படியாக, அந்தமில்லதோர் மூவிரு வடிவம் ஒன்றாகி கந்தன் என்று பெயர் பெற்றனன் கௌரிதன் மைந்தன் என்று இத கந்தபுராணம் சொல்லும். ஆறும் ஓர் உருவதாக ஆக்கலில் கந்தனானான் என்று சொல்லும்படியாக இந்த கந்தனாக ஆனான் என்று சொல்லும்படியாக சொல்லப்படும். இத அமரகோசத்தில் இதுக்கு உரை சொல்லும் பொழுது கந்தன் என்று சொல்வதற்கு ஸ்கந்தயதி சத்ருன் சோஷயதீதி இதி ஸ்கந்தஹா என்று சொல்லுகிறார்கள். அதாவது பகைவர் என்று சொல்ல பகைவராகின்ற ஆற்றல் அது ஒரு பெரிய கடல், அதை வற்ற செய்பவன் அதாவது பகைவர்களை அழிப்பவன் என்கின்ற தன்மையை சொல்லி காட்டுவதனாலே பகைவர் ஆற்றலை வற்ற செய்வதனாலே கந்தனுக்கு கந்தன் என்கின்ற பெயர் வந்தது என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, எந்தை சக்திகள் உயிரெல்லாம் ஒடுங்குறும் எல்லை முந்து போல ஒன்றாகியே கூடிய முறைபோல் அந்தனில்லதோர் மூவிரு வடிவமும் ஒன்றாகி கந்தன் என்று பெயர் பெற்றனன் கௌரிதன் குமரன் என்று கந்தபுராணம் பாடும். இந்த பஞ்சபூதங்களினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால எல்லா சம்பந்தங்களும் ஒன்றாகி ஒரு பரம்பரையான தன்னை இவன் அடைந்தான். அதனால கௌரியினுடைய மைந்தன், கந்தனானான். அடுத்தது கந்தன் என்பதற்கு மனமுடையவன் என்று சொல்லக்கூடிய தன்மையும் உண்டு. மனமுடையவன் என்று சொல்லக்கூடிய பொருளும் உண்டு, அது கந்தன் பெறும். கந்து அன் என்று சொல்லும்படியாக ஆசைப்படப்பட ஐவரும் துன்பம் சொல்லுவார் இல்லையா திருமூலர் படுவாரே, அது மாதிரி இந்த ஆசைகளை அறுப்பதற்காக சின்ன ஆசையை பிடிச்சுக்கணும், பெரிய ஆசையை விடுறதுக்காக சின்ன ஆசையை பிடிக்கணும். என்ன ஒரு பெரிய விறகு கட்டு இருக்குன்னா அது ஒரு கட்டு போட்டு வச்சிருப்பாங்க, விறகை எடுக்க முடியாம இருக்கும், அறுக்க முடியலைன்னா அதை விட வலிமையான ஒரு கட்டு போடும் பொழுது அந்த கட்டு தளரும். இதே வள்ளுவர் அம்பழகா சொல்லுவார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதுல ரொம்ப அழகான ஒரு சிறப்பு என்னன்னா, பற்றை பற்றி பாட வந்த காரணத்தினாலே இந்த பாங்கிறது உதடு ஒட்டும். இதே இன்னொரு இடத்துல துறவை பத்தி சொல்ல முடியுது, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதலின் இல என்று பாடுவார். இது உதடு ஒட்டவே ஒட்டாது, இந்த பா மா இதெல்லாம் வரும் பொழுது உதடு ஒட்டும். இந்த எந்த வார்த்தையும் இல்லாம இவர் சொல்ல யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல ஒட்ட வச்சு பாருங்க பார்க்கலாம், உதடு ஒட்டாது. இங்கே இறைவனை பிடிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்லுவார். அதை பிடிச்சுக்கோ, பற்று எந்த பற்று, இறைவனாகின்ற பற்றை பிடித்துக் கொண்டால் உலகமாகின்ற பற்று விடுபட்டு விடும் என்கின்ற காரணத்தினாலே இந்த கட்டுத்தறியாக யானை கட்டும் தறியாக இருக்கக்கூடியது. இன்னொன்னு உண்டு, நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருகும் வகை பரம சுகம் அதனை அருள் இடைமருதின் ஏகநாயகா என்று சொல்லுவார் இல்லையா. அதை போல அனுபவத்தை கொடுக்கக்கூடியதால கந்தர் அனுபூதி என்று சொல்லுகிறோம் இல்லையா. அந்த அனுபவமாக நம்மையே இறைநிலைக்கு சுட்டிக்காட்ட எடுத்துக்கொண்டு இறைநிலையை தரக்கூடிய பெயர் கந்தன். அதனால்தான் கந்தர் அனுபூதினு அதனால்தான் அந்த பெயரை வச்சார் அருணகிரிநாதர். இன்னொன்னு என்னன்னா, இவன் மேலே சந்தனம் காயாது இருக்கிறதும் யோசிக்கலாம். நெருப்பிலிருந்து வந்தவன் முருகப்பெருமான், நெருப்பில் இருந்தா எல்லாமே தீஞ்சு காஞ்சு போயிடும், ஆனா இவன் மேனியிலே சந்தனம் காயாது இருக்கின்றதாம். ஆன காரணத்தினாலே ஸ்கந்தகான்னா சந்தன குழம்பு பூசியவன், பலவிதமான வாசனைகளை உடையவன் என்று பொருளோடு ஸ்கந்தகா என்ற தன்மையிலே இருக்கும். இவன் என்றைக்கும் தன்மையும், அவனை நெருங்கின அடியவர்களுக்கெல்லாம் தன்மையும் மனமும் அன்பு மனமும் கருணை மனமும் விஷக்கூடியவனாக இருக்கக்கூடியவன், அதனால அவனுக்கு கந்தன் பேர். இன்னொரு விஷயம் சொல்லும் பொழுது கந்தம் அப்படின்னா தோல் வலி என்று சொல்வார்கள். கந்தம் கந்தம் கந்தம்னு சொன்னா மனம், தமிழ்ல கந்தம்னு வரும். கந்தம்னு சொன்னா இன்னொன்னு தோல் வலிவு, தோல் வலிவு. ஏன்னா இவன் சேனாதிபதி இல்லையா, தோல் வலிவு உடைய காரணத்தினாலேயும் இவன் கந்தன் என்று சொல்லப்படுகிறான் என்று சொல்லுவார்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நாமம் உண்டு, முருகப்பெருமானுக்கு குகன் என்கின்ற நாமம் உண்டு. குகன்கிற நாமம் சொல்லும் பொழுது அதுக்கு ஏராளமான அர்த்தங்களை சொல்லுகிறார் அருணகிரிநாதர். கந்தர்வனியில் முடிக்கும் பொழுது உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் வளதாய் மணியாய் ஒளியாய் கருவாய் வைய கருவாய் வருவாய் குருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று உருவாய் அருவாய் உளதாய் இரதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளிவாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று குகன் என்று சொல்லும்படியாக முடிக்கிறார். இந்த குக நாமத்துக்கு பலவிதமான அர்த்தங்களை சொல்லுகிறார்கள். நம்ம சில விஷயங்களை இங்கே பார்க்கலாம். இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது மயூராதிரூடம் மகாவாக்கிய கூட்டம் மனோகாரி தேகம் மகச்சித்தகேகம் மகே தேவதேவம் மகாவேதபாவம் மகா தேவபாலம் பஜே லோகபாலம். சங்கரர் சுப்பிரமணிய பஜங்கத்தில் சொல்லுவார், மயூராதிரூடம் மயிலை வாகனமாக உடையவன், மகா வாக்கிய கூட்டம் மகா வாக்கியத்திற்கு உள்ளே இருக்கப்பட்டவன், மனோகாரி தேகம் அதான் கந்தன் சொன்னா மிக மனத்தை கவரக்கூடிய தேகத்தை உடையவன், மகச்சித்தகேகம் மகான்களினுடைய மனங்களிலே சஞ்சரிப்பவன் அதுதான் குகன், மகே தேவதேவம் இவன் எப்பேற்பட்டவனா பெரியவன், மகே தேவதேவம் எல்லா தேவர்களுக்கும் தேவனாக இருக்கப்பட்டவன், மகாவேதபாவம் வேத பொருளாக இருக்கப்பட்டவன், மகா தேவபாலம் விளையாடுகிறார் வார்த்தையில. மகாதேவனாக சிவபெருமானுக்கு பாலனானவன் பிள்ளையானவன். பஜே லோக பாலம், முதல்ல இருக்கக்கூடியது பாவம், மகா வேத பாவம், மகாதேவ பாலம், பஜே லோக பாலம், லோகங்களையெல்லாம் பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சுப்பிரமணிய பஜங்கத்துல சொல்லுவார். அந்த குஹனை சொல்லும் பொழுது குஹோ ககன கோச்சரஹா என்று ராமாயணத்துல வால்மீகி சொல்லுவார். மறந்து கிடக்கின்ற ஒன்றை தான் அறிவதோடு பிறர்க்கும் உணர்த்துபவன் எவனோ அவன் குஹன் என்று இதுக்கு வியாக்கியானங்கள் சொல்லுவார்கள். இன்னொன்னு சொல்லும் பொழுது ஆச்சாரியன் யாருடான்னா, தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம், வேதமாகின்ற குகையிலே கிடக்கக்கூடிய தர்மத்தினுடைய உட்பொருளையெல்லாம் தானும் உணர்ந்து பிறருக்கும் உணர்விப்பவன், அதாவது குரு, அவன்தான் குகன். குகன் யாருன்னா அதுதான் குருவாய் வருவாய் அருள்வாய், குகனே என்று சொல்ல முடியாத குருவாக இருக்கப்பட்டவன் தான் குகன்னர். இது முதல்லையே அருணகிரிநாதர் போடுவர். முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரஜத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவரே என போதும், இவன் குகனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாத முருகன் தனிவேல் முனிதன் குரு சிவசங்கர தேசிவன், இவன் குருவாக இருக்கப்பட்டவன் இல்லையா. இத தீட்சிதத்தனுடைய அங்கிதமாக குகன் என்று சொல்ல முடியாத சொல்லுவார். குரு குஹா என்று சொல்ல முடியாது, குகன் சொன்னாரே பார்த்ததா, குரு குஹா என்று சொல்ல முடியாத தன்னுடைய அங்கிதமாக ஒவ்வொரு கிருத்தியிலையும் கடைசியில இவருடைய முத்திரை என்று சொல்லுவார்கள் இல்லையா. இப்போ தியாகராஜர்னா தியாகராஜர்னு வரும் அந்த இடத்துல, முத்து சுவாமி தீட்சிதர்னா கிருஷ்ணான்னு ஒரு இடத்துல வரும். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணத்திலே இரண்டாம் சம்ஹிதை ருத்ர சம்ஹிதை முதல் காண்டம் சிருஷ்டி கண்டம் அத்தியாயம் 15. இனி நாரதர் கேட்க பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, முன் கூறியவாறு எங்களுக்கு கட்டளையிட்டு சிவபெருமான் மறைந்தருளவே நான் அவரது கட்டளையை அப்படியே ஏற்றி நடக்க வேண்டி தியானத்தில் அமர்ந்து இனி செய்ய வேண்டியதை பற்றி சிந்திக்கலானேன். அப்பொழுது சிவபெருமானை வணங்கி ஸ்ரீமன் நாராயணனிடமிருந்து படைப்புத் தொழிலுக்கான ஞானத்தை பெற்று மகிழ்ச்சி பொங்க படைக்க திட்டமிட்டேன். அன்பனே, அப்பொழுது ஸ்ரீஹரியும் அங்கு வந்து சிவபெருமானை வணங்கி எனக்கு அவசியமான உபதேசத்தை அருளிவிட்டு உடனே மறைந்தருளினார். அவர் பிரம்மாண்டத்திலிருந்து தனியே வெளிச்சென்று சிவனது அருள் பெற்று தனது நித்தியவாச ஸ்தலமான ஸ்ரீ வைகுண்டத்தை அடைந்தார். நானும் படைக்க எண்ணம் கொண்டு சிவபெருமானையும் ஸ்ரீஹரியையும் மனத்தில் நினைத்து முதலிலே படைக்கப்பட்ட ஜலத்திலிருந்து இரு கைகளிலும் கூப்பி எடுத்து மேல் நோக்கி வீசினேன். அதிலிருந்து ஓர் அண்டம் தோன்றியது. அதுவே 24 தத்துவங்களின் தொகுப்பு எனப்படுகிறது. அந்த சிரேஷ்டரே, அந்த பெருத்த அண்டமோ ஜடமானது. அதில் சைத்தன்யமான உயிர் இல்லாதது கண்டு ஐயம் உண்டாகவே நான் கடுமையான தவம் மேற்கொண்டேன். 12 வருட காலம் ஸ்ரீமன் நாராயணனை குறித்தே சிந்தித்திருந்தேன். அன்பனே, தவம் நிறைவுற்றதும் பகவான் ஸ்ரீஹரி நேரில் தோன்றி அன்போடு என்னை தொட்டுக்கொண்டு மகிழ்ச்சியோடு கூறலானார். ஸ்ரீ விஷ்ணு கூறினார், பிரம்மதேவரே, நீ தவம் கண்டு மிக்க மகிழ்ச்சி கொண்டேன். வேண்டிய வரம் கேட்டுக்கொள். உனக்கு தரக்கூடாதது எதுவுமே இல்லை. சிவபிரசாதத்தால் அனைத்தும் அழிக்க வல்லவனாக இருக்கிறேன். பிரம்மதேவர் கேட்கிறார், இறைவனே, சிவபெருமான் என்னை தங்களிடம் ஒப்படைத்து உள்ளதால் தாங்கள் என்மேல் கிருபை கொண்டுள்ளீர்கள். அதுதானே தங்கள் இயல்பு. எங்கும் நீக்கமர நிற்கும் பரமனே, தங்களை வணங்குகிறேன். நான் இப்பொழுது தங்களிடம் வேண்டுவதை தாங்கள் கட்டாயம் அருள வேண்டும். இறைவா, 24 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட விராட் ரூபமான இந்த அண்டம் உயிரற்ற நிலையில் ஜடமாக காண்கிறது. ஸ்ரீஹரியே, சிவன் அருளால் தாங்கள் இன்று என்னதிரில் தோன்றியிருக்கிறீர்கள். ஆகவே சிவபெருமானது படைக்கும் சக்தி அல்லது விபூதியால் பெறப்பட்ட இவ்வண்டத்தில் சைத்தன்யமான உயிர்ப்பை உண்டாக்க வேண்டுகிறேன். இவ்வாறு நான் வேண்டிக் கொள்ளவே சிவபெருமானது கட்டளையை நிறைவேற்றுவதில் ஊக்கங்கொண்டுள்ள பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு எண்ணிறந்த திருவுருவங்களோடு அவ்வண்டத்தில் நுழைந்தார். அச்சமயத்தில் அந்த பரமனுக்கு ஆயிரக்கணக்கான தலைகள், ஆயிரம் ஆயிரம் திருக்கண்கள், ஆயிரம் ஆயிரம் திருவடிகள் இருந்தன.
3: அவர் அந்த பூமியை சுற்றி வளைத்து நின்று அந்த அண்டத்தில் எங்கும் பரவி நின்றார். நான் துதித்து வேண்டியதும் பகவான் ஸ்ரீ விஷ்ணு அவ்வண்டத்தில் நுழைந்தார் அல்லவா? அப்பொழுது 24 தத்துவங்களின் தொகுதியான அவ்வண்டம் உயிர் பெற்றது. பாதாளம் முதல் சத்தியலோகம் வரை பரவி நின்ற அவ்வண்டத்தில் எங்கும் ஸ்ரீ ஹரியே தோன்றினார். இவ்வாறு விராட் ரூபமான அவ்வண்டத்தில் எங்கும் பரவி நின்றதால் அவர் வைராஜ புருஷன் என்று அழைக்கப்படுகிறார். 5 திருமுகங்களை கொண்ட மகாதேவர் தான் மட்டும் தங்கியிருக்க அழகிய கைலாசம் என்னும் நகரை நிர்மாணித்துக் கொண்டார். அனைத்து உலகங்களுக்கும் மேலே விளங்குகிறது திரு கைலாயம். தேவரிஷியே, பிரம்மாண்டம் அனைத்தும் அழிந்து போன பிறகும் கூட ஸ்ரீவைகுண்டத்திற்கும் திருக்கைலைக்கும் அழிவே இல்லை. முனிவரே, நான் சத்தியலோகத்தை வாசஸ்தலமாக கொண்டுள்ளேன். அன்பனே, பரமசிவனது கட்டளையாலேயே படைக்க வேண்டும் என்ற விருப்பம் என்னுள் தோன்றியது. குழந்தாய், நான் படைக்க விரும்பி யோசித்த போது என்னை அறியாமலேயே முதலில் பாவமே நிரம்பிய தவோகுண ரூபமான படைப்பு தான் தோன்றியது. அதை அவித்யா பஞ்சகம் அறியாமையின் 5 என்பர். அதன் பின் மனம் தெளிந்து நிற்க சிவபெருமானது கட்டளைப்படி பற்றற்ற நிலையில் மறுபடியும் படைக்க நினைத்தேன். அப்பொழுது என்னிடமிருந்து தாவரம் என்றழைக்கப்படும் மரம் செடிகொடிகள் தோன்றின. அதை முக்கிய சர்க்கம் அதாவது முதல் படைப்பு என்பர். பிறர்க்கரிய முக்கிய பேரான முக்திக்கு இது சாதகமாக உதவியாக ஆகாதென நினைத்த நான் மறுபடியும் படைக்க நினைத்தேன். அப்பொழுது 2 படைப்பு தோன்றியது. அதுவும் துன்பமே நிறைந்த விலங்குகள். திரியக்ஸ்ரோதா அதாவது குறுக்கே வளரக்கூடிய பிராணிகள் என்பதாம். பறவைகள், ஆடுமாடு முதலிய விலங்குகள் காற்றைப் போல குறுக்காக அசைவதால் அவற்றை விலங்குகள் என்கிறோம். அதாவது பறவைகள், ஆடுமாடு விலங்குகள் காற்றைப் போல குறுக்காக அசைவதால் அவற்றை விலங்குகள் என்கிறோம். அவையும் முக்தி பெற்றுக்கு உதவாது என்று எண்ணிய நான் 3 படைக்க எண்ணினேன். அப்பொழுது என்னிடமிருந்து 3 படைப்பான சாத்விக படைப்பு தோன்றியது. இதை ஊர்த்வஸ்ரோதா நெடுக்க வளர்பவை என்பர். இது தேவர்கள் படைப்பு என்று புகழப்பட்டது. இது சத்தியத்தை கொண்ட இன்ப வழி. இப்படைப்பும் முக்தி இன்பத்தில் பற்றையும் தகுதியையும் தராது என்று நினைத்த நான் மறுபடியும் வேறொரு படைப்பிற்காக ஆன்ம நாயகரான சுகுருமானை நினைக்கலானேன். அப்பொழுது இறைவன் அருளால் ராஜசமான படைப்பு தோன்றியது. இதை அர்வாக் ஸ்ரோதா அதாவது பழம் படைப்பு என்பர். இதில் தோன்றிய மானிடவர்க்கும் முக்தி பேறு பெறுவதற்கான முழு தகுதியும் பெற்றவன். அதன்பின் இறைவன் கட்டளையால் பூதங்கள் முதலியன தோன்றின. இவ்வாறு 5 விதமான படைப்பு பற்றி கூறினேன். இவை 5 வைகிருத அதாவது மாறும் தன்மை கொண்ட படைப்பு. இது தவிர இன்னும் 3 பிராகிருத படைப்புகள் பற்றியும் கூறினேன். அவை என்னதிரில் பிரகிருதியில் என்று தோன்றியவை. இவற்றில் முதலாவது மகத்தின் படைப்பு, 2 சூக்மத்தின் சூக்மமான பூதங்கள் அதாவது 5 தன்மாத்திரைகளின் படைப்பு, 3 வைகாரிக படைப்பு. இவை 3 பிராகிருத படைப்பு. பிராகிருத படைப்பு, வைகிருத படைப்பு இவ 2 படைப்புகளும் சேர்ந்து மொத்தம் 8 படைப்புகள் ஆகிறது. இவை தவிர 9 கோமார படைப்பு. இதில் பிராகிருதம் வைகிருதம் 2 உண்டு. இவற்றின் உட்பிரிவுகளின் பயன் மிக மிக குறைவு என்பதால் அவற்றை நான் வர்ணிக்கவில்லை. இனி அந்தணர்களின் படைப்பு பற்றி கூறுகிறேன். இதை கோமார சர்க்கம் என்பர். இதில்தான் சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சன சுஜாதர் முதலியவர்களின் பெருமை வாய்ந்த படைப்பு தோன்றியது. இதில் சனகர் முதலிய 4 எனது மனதில் தோன்றியவர்கள். அவர்கள் எனக்கு சமமானவர்கள். அவர்கள் வைராக்கியத்தின் உச்சியில் இருப்பவர்கள், உயர்ந்த கொள்கைகளை கொண்டவர்கள். அவர்கள் மனம் என்றும் எப்பொழுதும் சிவ சிந்தனையிலேயே நிலைத்தவை. அவர்கள் உலகியலான சம்சாரத்தை வெறுத்த ஞானிகள். நான் கட்டளையிட்டும் அவர்கள் படைத்தலில் மனம் கொண்டார் இல்லை. சனகர் முதலிய குமாரர்கள் படைத்தலை ஏற்க முடியாது என்று கூறிய போது நான் பெரும் சினம் கொண்டேன். அதனால் மோகமடைந்தேன். அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணனை மனதார நினைத்தேன். உடனே அங்கு வந்து தோன்றிய பகவான் என்னை தேற்றி சிவன் அருள் பெற தவம் செய் என்றார். முனிவரே, ஸ்ரீஹரி இவ்வாறு உபதேசித்ததும் உயர்ந்ததான கடுந்தவம் மேற்கொண்டேன். படைக்க எண்ணி தவமேற்ற எனது 2 புருவங்கள் மற்றும் மூக்கின் நடுப்பகுதியில் இருந்து அபிமுக்தம் என்றழைக்கப்படும் பகுதியில் இருந்து பரமசிவனின் மூர்த்திகளிலிருந்து வேறான அர்த்தநாரீஸ்வரர் தோன்றினார். அவரே முழுமுதற் கடவுள், அனைத்திற்கும் தலைவர், கருணைக்கடல், மாதொரு பாகன், சிவன் ஆவார். பிறப்பிலி ஒளியே வடிவெடுத்தவர், அனைத்தும் அறிந்தவர், அனைத்தையும் படைத்தவர், நீல லோகிதன் என்று திருப்பெயர் பூண்டவர் உமையொரு பாகன். நலமே விளையும் அவ்விறைவனை எதிரில் கண்டதும் பக்தி மேலிட தலை வணங்கி துதித்து மனம் மகிழ்ந்தனான். தேவதேவரான மகாதேவரிடம் வேண்டலானேன், இறைவா பலவாறான ஜீவர்களின் படைப்பை தாங்குதான் செய்ய வேண்டும். இதை கேட்ட தேவதேவரான மகாதேவர் ஸ்ரீ ருத்ரன் தன்னை ஒத்த அநேக சிவகணங்களை தோற்றுவித்தார். இது கண்டனான், தேவனே பிறப்பு இறப்பு என்கிற பயத்தோடு கூடிய ஜீவர்களை தாங்கள் படைக்க வேண்டுகிறேன் என்று விண்ணப்பிக்க, கருணைக்கடலான மகாதேவர் சற்றே புன்னகைத்து கூறலுற்றார். ஸ்ரீ மகாதேவர் கூறுகிறார், பிரம்மதேவரே, பிறப்பு இறப்பு என்கிற பயம் கொண்ட மங்களமற்ற ஜீவர்களை நான் படைக்க மாட்டேன். ஏனெனில் அவர்கள் கர்மத்திற்கு அடிமைப்பட்டு துன்பக்கடலில் மூழ்கி தவிப்பர். நானோ துன்பக்கடலில் மூழ்கி தவிக்கும் ஜீவர்களை கரையேற்றி விடுபவன். குரு என்கிற சுரூபத்தில் சிறந்த ஆன்மீக அறிவை தந்து அவர்கள் அனைவரையும் சம்சாரக் கடலில் நின்றும் கரை சேர்ப்பவன். படைக்கும் கடவுளே, துன்பத்தில் மூழ்கி தவிக்கும் ஜீவர்களை நீங்களே படைப்பீர்களாக. என் கட்டளையால் தாங்கள் இதில் ஊக்கம் கொண்டதால் மாயை தங்களை தடைக்காது. இவ்வாறு என்னிடம் கூறிவிட்டு பகவான் திருநீலகண்ட மகாதேவர் நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே தன் பார்ஷதர்களுடன் அங்கிருந்து மறைந்தருளினார். அத்தியாயம் 16. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, அதன்பின் ஒலி தன்மாத்திரை முதலிய சுக்ஷபூதங்களை ஒன்று சேர்த்து, அதாவது ஒலி, தொடுதல், ரூபம், சுவை, மனம், இதை சத்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் என்பர் ஆகிய ஐந்தையும் ஒன்றோடொன்று கலந்து அதிலிருந்து ஸ்தூலமான ஆகாயம், காற்று, தீ, நீர், நிலம் ஆகியவற்றை படைத்தேன். மலைகள், கடல்கள், மரம், செடிகொடிகள் முதலியவற்றையும் தோற்றுவித்தேன். காலம் தொடங்கி யுகம் வரையிலான கால அளவுகளை படைத்தேன். தோன்றி மறையும் பொருட்கள் மற்றும் பல பல பொருட்களையும் படைத்தேன். ஆனால் இதனால் என் மனம் மகிழவில்லை. மறுபடியும் சிவனை தியானித்து சாதனையில் ஊக்கமுள்ள மனிதர்களை படைத்தேன். எனது இரு கண்களில் நின்றும் மரீச்சியையும், இதயத்திலிருந்து பிருகுவையும், தலையிலிருந்து அங்கிரசையும், வியான வாயிலிருந்து முனிசிரேஷ்டரான புலகரையும், உதான வாயிலிருந்து புலஸ்தியரையும், சமான வாயுவிலிருந்து வசிஷ்டரையும், அபான வாயுவிலிருந்து கிரதுவையும், இரு காதுகளிலிருந்து அத்ரியையும், பிராணவாயுவிலிருந்து தட்சணையும், மடியிலிருந்து உன்னையும், எனது நிழலில் இருந்து கர்தம முனிவரையும், சங்கல்பமான எண்ணத்திலிருந்து அனைத்தையும் நிறைவேற்றி தரும் சாதனமான தர்மத்தையும் தோற்றுவித்தேன். முனிவரே, நீர் மிகவும் உயர்ந்தவர். இவ்வாறு உயர்ந்த சாதனங்களை படைத்து நான் சிவனது இன்னருளால் செய்ய வேண்டியதை செய்தவனாக எண்ணினேன். குழந்தாய், எனது எண்ணத்திலிருந்து தோன்றிய தர்மம் எனது கட்டளைப்படி மனித உரு தாங்கி சாதனையாளர்களின் தூண்டுதலால் சாதனை செய்வதில் ஈடுபட்டது. அதன்பின் நான் எனது பலவாறான அங்கங்களிலிருந்து தேவர்கள், அசுரர்கள் முதலிய எண்ணற்ற புத்திரர்களை தோற்றுவித்து அவர்களுக்கு பலவாறான உடல்களை அளித்தேன். முனிவரே, அதன்பின் ஜீவராசிகளின் கருத்தில் உலாவும் பகவான் சிவனது தூண்டுதலால் எனது உடலை இரு கூறாக்கி இரு திருமேனி கொண்டவனாக ஆனேன். நாரதா, ஓருடல் பெண்ணாகவும் மற்றது ஆணாகவும் ஆயிற்று. அந்த ஆண்மகன் அந்த பெண்ணின் திருவயிற்றில் அனைத்தையும் நிறைவேற்றித் தரும் ஒரு உயர்ந்த இரட்டை குழந்தைகளை பெற்றுத் தந்தார். அதில் ஆண் குழந்தை சுவயம்புவ மனு என்றும் பெண் குழந்தை சதரூப என்றும் பெயர் அடைந்தனர். சுவயம்புவ மனு உயர்ந்த நிலையில் உள்ள சாதகன். சதரூபை சிறந்த தபஸ்வினியாகவும் யோகினியாகவும் இருந்தாள். குழந்தாய், மனு அழகிய சதரூபையை பாணிகிரகண முறைப்படி திருமணம் செய்து கொண்டு இல்லற வழியில் படைப்பை தொடங்கினார். அவர் சதரூபையிடம் பிரியவிரதன், உத்தானவாதன் என்கிற இரு ஆண்மக்களையும், ஆகுதி, தேவஹூதி, பிரசூதி என்கிற மூன்று பெண்களையும் பெற்றார். மனு ஆகூதியை ருசி என்கிற பிரஜாபதிக்கும், தேவஹூதியை கர்த்தமர் என்கின்ற பிரஜாபதிக்கும், பிரசூதியை தட்ச பிரஜாபதிக்கும் திருமணம் செய்து கொடுத்தார். அவர்களது மக்கள் பரம்பரையே அனைத்து உலகிலும் பரவியது. ருச்சிக்கு ஆகூதியிடம் யஜ்ஞன் என்கிற ஆண் பிள்ளையும், தட்சிணை என்கிற பெண் பிள்ளையும் இரட்டையர்களாக தோன்றினர். யஜ்ஞருக்கு தட்சிணையிடம் 12 புத்திரர்கள் பிறந்தார்கள். முனிவரே, கர்தமருக்கும் தேவகூதிக்கும் பல பெண் குழந்தைகள் பிறந்தார்கள். தட்சிணக்கும் பிரசூதிக்கும் 24 பெண் குழந்தைகள் பிறந்தனர். அவர்களில் ஸ்ரத்தை முதலிய 13 பெண்களை தர்மருக்கு மணமுடித்தார் தட்சன். முனிவரே, ஸ்ரத்தை, லக்ஷ்மி, திருதி, துஷ்டி, புஷ்டி, மேதா, கிரியா, புத்தி, லஜ்ஜை, வசு, சாந்தி, சித்தி, கீர்த்தி என்னும் 13 தர்மரின் மனைவிகள். இவர்களுக்கு இளையவர்களான 11 பெண்கள் கியாதி, சதி, சம்பூதி, ஸ்மிருதி, பிரீத்தி, க்ஷமா, சன்னதி, அனசூயை, ஊர்ஜா, ஸ்வாஹா, ஸ்வதா ஆகியவர்களே. பிருகு, சிவன், மரீச்சி, அங்கிரஸ், புலஸ்தியர், புலகர், சிறந்த முனிவரான கிரது, அத்ரி, வசிஷ்டர், அக்னி, பித்ருக்கள் ஆகியோர் முறையே கியாதி முதலிய பெண்களை மணந்தனர். பிருகு முதலிய முனிவர்கள் அனைவரும் சிறந்த சாதனையாளர்கள். இவர்களது மக்கள் செல்வங்களாலேயே அசையும் அசையாதனமான ஜீவராசிகள் அனைத்தும் கொண்ட மூவுலகங்களும் நிரம்பியிருக்கின்றன. உமையொரு பாகனான சிவபரம்பொருளின் கட்டளையினால் பல பல ஜீவராசிகள் தங்கள் தங்கள் முனிவினைக்கேற்ப எண்ணற்ற அந்தணர்களாக பிறந்துள்ளனர். கற்பத்தின் வேறுபாட்டினால் தட்சனுக்கு 60 பெண் குழந்தைகள் எனவும் கூறப்பட்டுள்ளது. அவர்களில் 10 பெண்கள் தர்மதேவதைக்கு திருமணம் செய்து கொடுத்தான். 27 பெண்களை சந்திரனுக்கு திருமணம் முடித்தான். 13 பெண்களை காசிபருக்கு திருமணம் செய்து தந்தான். நாரதா அழகான தாக்ஷியனுக்கு அதாவது அரிஷ்ட நேமிக்கு 4 பெண்களையும், பிரகு அங்கிரச கிருஷாஸ்வன் என்கிற மூவருக்கும் தலா 2 பெண்கள் வீதமும் திருமணம் செய்தளித்தான். அவர்களுக்கு எண்ணிலடங்கா சராசர பிராணிகள் பிறந்தனர். முனிவரே, தக்ஷன் மகானான கஷ்யபருக்கு தன் 13 பெண்களை முறைப்படி திருமணம் செய்து கொடுத்தான் அல்லவா? அவர்களது பெண்டு பிள்ளைகளால் மூவுலகங்களும் நிரம்பின. தாவர ஜங்கம படைப்புகள் அனைத்தும் அவரது குழந்தைகளை. தேவர்கள், ரிஷிகள், தைத்தியர்கள், மரம் செடி கொடிகள், பறவைகள், மலைகள், புல்பூண்டுகள் முதலிய அனைத்தும் காசியவரது மணிமகளிடம் தோன்றினவே. இதே போல தக்ஷணது பெண்களின் படைப்புகளாலும் சராசரமான இவ்வுலகம் பரவியுள்ளது. பாதாளம் தொடங்கி சத்திய உலகம் வரை அனைத்து உலகங்களும் அவரது சந்தானங்களாலேயே எங்கும் இடையீறின்றி நிரம்பியுள்ளது. இவ்வாறு சிவபெருமானது கட்டளைப்படியே பிரம்மதேவர் படைப்பு தொழிலை செம்மையாக செய்தார். எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கும் சிவபெருமான் யாருடைய தவத்திற்கு இறங்கி நேரில் காட்சியளித்தாரோ, யாரை முத்தலை சூலத்தின் நுனியில் வைத்து காத்து அருளினாரோ, அந்த சதீதேவி உலகிற்கு நன்மை செய்ய விரும்பி தக்ஷனிடம் தோன்றினாள். அடியார்களை கரையேற்ற வேண்டி பல பல திருவிளையாடல்களை புரிந்தார். இவ்வாறு சிவியான பரமேஸ்வரி சதியாக பிறந்து சிவனை மணந்தாள். ஆனால் தன் மணாளனை தக்ஷன் அவமதித்தது பொறாது தன் தந்தையின் வேள்வியில் தன் உடலை நீத்தாள். ஆனால் திரும்பவும் திருமேனி ஏற்காது தன் இருப்பிடம் சென்றாள். பின் தேவர்கள் வேண்டுகோளுக்கு கிடங்கி அந்த பராசக்தியை பார்வதியாக திருவதாரம் செய்து கடுந்தபம் புரிந்து திரும்பவும் சிவபெருமானையே மணாளனாக பெற்றாள். முனிவரே, இவ்வுலகில் அவ்வம்மையாருக்கும் பல பல திருநாமங்கள் விளங்குகின்றன. அவற்றில் சில இதோ: காளி, சண்டிகை, பத்ரை, சாமுண்டி, விஜயா, ஜெயா, ஜெயந்தி, பத்ரகாளி, துர்கா, பகவதி, காமாக்கியா, காமதா, அம்பா, மிருடாணி, சர்வமங்களா, இன்னும் பல பல. இத்திருநாமங்கள் போக மோட்சங்களை தருவன. இத்திருநாமங்கள் அனைத்தும் அவ்வம்மையாரது திருக்குணங்களையும் செயல்களையும் குறித்து தோன்றியன. சிறந்த முனிவரே, நாரதரே, இதுவரை படைப்பு பற்றிய வரிசைகளை கூறினேன். பிரம்மாண்டங்கள் முழுமையும் சிவனது திருக்கட்டளைப்படி என்னால் படைக்கப்பட்டது. சிவபெருமானே பரமாத்மா பரபிரம்மம் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர். அவர் சிவலோகமான அழகிய கைலையில் சிவையான அம்பிகையோடு மனம் போல் திருவிளையாடல் புரிந்து வருகிறார். அவர் சுதந்திர பரம்பொருள், நிர்குணரும் சகுணரும் அவரே. பிரம்மாண்டங்கள் அனைத்தும் அழிந்தாலும் சிவலோகம் அழிவதில்லை. 17-19 வரை சூதர் கூறுகிறார். முனிவர்களே, பிரம்மதேவர் இவ்வாறு கூறியதை கேட்ட நாரதர் வினயத்துடன் வணங்கி கேட்கலானார். பகவானே, அடியார்க்கு அடியவரான சிவபெருமான் எப்பொழுது திருக்கையிலே சென்றார்? மகாத்மாவான குபேரனுடன் அவருக்கு நட்பு எப்பொழுது ஏற்பட்டது? மங்கள திருமேனியரான மகாதேவர் அங்கு என்ன செய்தார்? இவை அனைத்தையும் தாங்கள்தான் எனக்கு கூற வேண்டும். இதை கேட்க என் மனம் மிகவும் ஆசை கொண்டுள்ளது. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இளம்பிறை அணிந்த பகவான் பரமசிவனது திருவிளையாடல்களை கூறுகிறேன் கேள். அவர் கைலை சென்றது, குபேரனுடன் நட்பு கொண்டது ஆகியவற்றை கூறுகிறேன். காம்பில்யன் என்கிற ஒரு நகரத்தில் சோமயாகம் செய்த குலத்தில் பிறந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் தவறாத யஜ்ஞதத்தன் என்கிற ஓர் அந்தனர் இருந்தார். அவருடைய ஒரே மகன் குணநிதி. அவன் தீயொழுக்கமுடன் சூதாடியாகவும் இருந்தான். ஆகவே அவனது தந்தை அவனை கை கழுவி விட்டு விட்டான். அவன் வீட்டை விட்டு வெளியேறி பசியோடு பல நாட்கள் அங்குமெங்கும் சுற்றித் திரிந்தான். ஒரு நாள் பகவானுக்கு படைக்கும் நைவேத்தியத்தை திருடு விரும்பி சிவன் கோயிலுக்கு சென்றான். அங்கு இருட்டாக இருந்ததால் அவன் தன் மேலாடையை எரித்து வெளிச்சத்தை உண்டு பண்ணினான். இதுவே சிவபெருமானுக்கு தீபதானம் செய்ததாக ஆயிற்று. திருட்டில் அகப்பட்டு கொண்ட அவனுக்கு மரண தண்டனை கிடைத்தது. தனது தீய செயல்கள் காரணமாக அவன் யமதூதர்களால் கட்டப்பட்ட பொழுது சிவகணங்கள் அங்கு தோன்றி அவனை கட்டிலிருந்து விடுவித்தனர். சிவகணங்களது நல்லிணக்கத்தால் அவன் மனம் தூயதானது. ஆகவே அவர்களோடு அவனும் சிவலோகம் சென்றான். அங்கு தெய்வீகமான அனைத்து போகங்களையும் பெற்று அனுபவித்தான். உமையொரு பாகனை சேவித்ததால் மறுபிறவியில் கலிங்க தேச மன்னனான அரிந்தமனுக்கு மகனாக பிறந்தான். அப்பொழுது அவனது பெயர் தமன். அவன் எப்பொழுதும் சிவபூஜையிலேயே மூழ்கியிருந்தான். சிறுவனாயிருந்த போதும் மற்ற பிள்ளைகளோடு சிவபூஜையிலும் பஜனையிலேயே ஈடுபட்டிருந்தான். படிப்படியாக யவ்வன பருவமடைந்த அவன் தந்தையின் மரணத்திற்கு பின் அரசு கட்டிலில் அமர்ந்தான். மன்னனான தமன் வெகு மகிழ்ச்சியோடு எங்கும் சிவதர்மத்தை பற்றி பிரச்சாரம் செய்ய தொடங்கினான். மன்னனான தமனை வெற்றி கொள்வது என்பது எவராலும் இயலவில்லை. அந்தனரே, அனைத்து சிவாலயங்களிலும் தீபமேற்றுவது தவிர அவன் வேற எந்த ஒரு தர்மத்தையும் அறியான். அவன் தனது ராஜ்யத்தில் உள்ள அனைத்து கிராம அதிகாரிகளையும் அழைத்து சிவன் கோயில்களில் அனைவரும் தீபமேற்றி வழிபட வேண்டும். கிராம அதிகாரியின் கீழ் எத்தனை சிவன் கோயில்கள் உள்ளனவோ அத்தனை சிவன் கோயில்களிலும் எப்பொழுதுமே விளக்கெறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். தன் வாழ்நாள் முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் இந்த தர்மத்தை செய்து கொண்டே இருந்ததால் அவன் தர்மமான செல்வத்தை மலைபோல் குவித்தான். பின் அவன் காலத்தின் வசமானான், அதாவது மரணம் எய்தினான். முற்பிறவியில் சிவாலயங்களில் ஏராளமான விளக்குகளை ஏற்றி வழிபட்டவன் பயனாக அடுத்த பிறவியில் ரத்தனங்களினால் ஆன தீபங்களின் ஒளியில் மின்னும் அழகாபுரிக்கு தலைவனானான். வாறு சிவபெருமானுக்கு செய்யும் சிறிய தொண்டும் கூட சமயத்திற்கேற்ப பெருத்த பயனை தந்திடும் என்பதை நன்கறிந்து உயர்ந்த நலனை விரும்புவோர்கள் சிவபூஜையை கட்டாயம் செய்திடல் வேண்டும். நல்லதொரு தீட்சிதருக்கு மகனாக பிறந்தும் மர நெறியிலேயே அதாவது தீய வழியிலேயே சென்றிருந்தவன் தெய்வச் செயலால் திருட நினைந்து சிவாலயத்தில் நுழையவே தன் நலனுக்காக தன் மேலாடையை விளக்காக எரிக்க அதன் ஒளியால் சிவலிங்கத்தை சூழ்ந்திருந்த இருள் விலக அந்த நற்செயலின் பயனாக மறுபிறவியில் கலிங்கமன்னனாக ஆகி தர்மத்திலேயே மனம் கொண்டவனானான். சிவாலயங்களில் தீபங்கள் ஏற்றி பிரகாசிக்க செய்ததன் பயனே எண்டிசை பாலகர்களில் ஒருவனாகும் பெரும்பேறு பெற்றான். முனிவரே சற்று சிந்தியுங்கள். அவன் செய்த சிறு செயல் இங்கே பிறந்து இறக்கும் தன்னையுடைய மனிதனான அவன் இன்று அனுபவிக்கும் திக்பாலகன் பதவி எங்கே? அன்பனே, சிவபெருமான் அவன் மேல் கொண்ட கருணையை அன்றோ இது பறைசாற்றுகின்றது. அவனுக்கு சிவபெருமானோட நெருங்கிய நட்பு எவ்வாறு உண்டாயிற்று என்பதை கூறுவேனாக. கவனமாக கேள். நாரதா, முன்பு பாத்மகல்பத்தில் நடந்தது பற்றி கூறுகிறேன். பிரம்மதேவனான எனது மனதில் தோன்றிய புலஸ்திய பிரம்மாவிற்கு விஸ்ரவஸ் பிறந்தான். விஸ்ரவசின் புதல்வன் வைஷ்ரவணன், அதாவது குபேரன். அவன் முன்பொரு சமயம் கடுந்தவம் ஏற்றி சிவபெருமானை ஆராதித்தான். அதன் பயனாக விஸ்வகர்மாவினால் ஆக்கப்பட்ட இவ்வழகாபுரியை இன்று அனுபவிக்கிறான். இந்த பாத்மகல்பம் முடிந்து மேகவாகன கல்பம் தொடங்கிய போது சிவாலயங்களில் விளக்கேற்றி இருள் போக்கி ஒளி தந்தவனான யஜ்ஞதத்தனின் மகனான குணநிதி குபேரனாக இருந்தும் எவராலும் ஆற்ற முடியாத கடுந்தவத்தை ஆற்றலானான். விளக்குளி தந்ததின் வாயிலாக கிடைத்த சிவபக்தியின் பெருமையை நன்கறிந்த அவன் சித்து என்னும் ஞான ஒளி தரும் காசியம்பதியை அடைந்து அங்கு தன் மனமெனும் ரத்தன மணியாலான விளக்குகளால் தீபமேற்றி 11 ருத்ரர்களையும் உணர்வடைய செய்து ஈடு இணையற்ற பக்தியும் காதலும் கொண்டு தன் மயமாகி எவ்வித சலனமும் இன்றி சிவத்தியானத்தில் அமர்ந்தான். அச்சிவபரம்பொருள் எங்கு ஒருங்கிணைந்து நிற்கிறாரோ தவமெனும் தீயினால் வளர்ந்தோங்கி விளங்குவதும் காமம் குரோதம் முதலிய பெருந்தடைகளான விட்டிற்பூச்சிகளின் முதல் அற்றதும் பிராணவாயுவை அசையாது நிலைத்து நிற்கச் செய்வதால் வெற்றிடமான இடத்தில் சலனமற்று ஒளிர்வதும் தூய்மையான கண்களால் காணத்தக்க தூய திருமேனி கொண்டதும் நல்லெண்ணம் என்னும் நறுமணப் பூக்களால் அர்ச்சிக்கப் பெறுவதுமான சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து உடலில் எலும்பும் தோலும் மட்டும் மீதி இருக்கும் வரை கடுந்தவம் மேற்கொண்டான். இவ்வாறு 10,000 ஆண்டுகள் அவன் தவம் செய்தான். அப்பொழுது பகவான் விஸ்வநாதர் விசாலாட்சியான பார்வதி பிராட்டியோடு குபேரன் முன் தோன்றி அழகாபுரியின் தலைவனான அவனை கருணை கண்களால் நோக்கினார். சிவலிங்கத்திலேயே மனதை ஒருநிலைப்படுத்தி வெற்றுண்ட மரம் போல் கிடக்கும் அவனை நோக்கி சிவபெருமான், அழகாபுரி மன்னனே, நான் வரம் தர காத்திருக்கிறேன், விரும்பியதை கேள் என்று திருவாயை மலர்ந்தருளினார். தவச்செல்வனான குபேரன் இதை கேட்டதும் கண்திறந்து காண எதிரே உமையொருபாகனான திருநீலகண்டர் நிற்பதை கண்டார். அவரது திருமேனி ஒளி 1,000 உதய சூரியர்கள் தோன்றினால் போல இருந்தது. சிரசில் இளம்பிறை சந்திரன் தன் நிலவை வீசி நின்றான். அவரது காந்தி ஒளியில் இவனது கண்கள் கூசின. அவனது தவ ஒளி மங்கியது. அவன் தன் கண்களை மூடியவண்ணம் மனத்திற்கு எட்டாத பரம்பொருளான சிவபரம்பொருளிடம் விண்ணப்பிக்கலானான். ஒப்பற்ற தலைவரே, தங்களது திருவடி தாமரைகளை காணுமாறு என் கண்களுக்கு ஒளிதாருங்கள். இறைவா, தங்களை நேரிலே காண வேண்டும். இதுவே எனக்கு விருப்பமான உயர்ந்த வரம். ஈசனே, மற்ற வரங்களால் எனக்கு யாது பயன்? பிரயணி சடையனே, தங்களுக்கு என் வணக்கங்கள். குபேரன் இவ்வாறு வேண்டவே தேவதேவனான உமாபதி தனது திருக்கரத்தால் அவனை தொட்டு தன்னை காணும் திவ்ய பார்வையை அளித்தார். திவ்ய பார்வையை பெற்ற யஜ்ஞதத்தனின் புதல்வனான குணநிதி குபேரன் இரு கண்களையும் நன்கு விரித்து முதலில் உமை அம்பிகையை கண்டான். பகவான் அருகில் உமை அம்மை வீற்றிருப்பது கண்ட அவன், இறைவன் பொக்கில் அமர்ந்திருக்கிறாளே இந்த அம்மை, இவள் யார்? இவள் செய்த தவம்தான் என்ன? என்னை விட எத்துணை மடங்கு அதிகமான தவம் இருந்தால் இறைவன் அருகில் அமரும் பேறு கிடைத்திருக்கும்? இவ்வம்மையின் அழகென்ன, அன்பு வெள்ளமென்ன, சௌபாகியம் என்ன, எல்லையற்ற செல்வ செழிப்புத்தான் என்ன, எல்லாம் அற்புதமாகவன்றோ உள்ளன என்று மனத்திலே சிந்தித்தான். இவ்வாறு திரும்ப திரும்ப தீய எண்ணத்துடன் பார்க்கவே வாமமான அதாவது தவறான பார்வையால் அவனது இடக்கண் வெடித்து சிதறியது. அப்பொழுது பார்வதி தேவி பகவானிடம், பிரபுவே, தவம் செய்தும் தீய எண்ணம் விலகாத இத்தவசி திரும்ப திரும்ப என்னை பார்த்து ஏதோ சொல்லுகிறானே, அது என்ன? தாங்கள் என் தவமலிவை அவனுக்கு காட்டுங்கள் என்று வேண்டினான். இறைவி கூறியதை கேட்ட இறைவன் சற்றே புன்முறுவலுடன், உமையே, இவன் உன் குழந்தைதானே. இவன் தீய எண்ணத்துடன் உன்னை பார்க்கவில்லை, ஆனால் உன் தவத்தை நினைந்து மகிழ்ந்து அதை புகழ்கிறான் என்றார். உமையம்மிடம் இவ்வாறு கூறிய இறைவன் அந்த அந்தன குமாரனிடம், குழந்தாய், நான் உன் தவத்திற்கு மகிழ்ந்து உனக்கு வரம் தருகிறேன். நீ நவநிதிகளுக்கும் தலைவனாக, குஹியர்களுக்கு அரசனாக ஆவாயாக. நல்விரதங்களை கொண்டவனே, யட்சர்கள் கிண்ணரர்கள் மற்றும் உள்ள மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக விளங்கி புண்ணியம் செய்த மக்களை காப்பவனாகவும் அனைவருக்கும் செல்வத்தை அருள்பவனாகவும் ஆகுக. என்னோடு உனக்கு என்றென்றும் நட்பிருக்கட்டும். நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேனாக. நண்பனே, உன்னிடம் அன்பு பெருகுவதற்காக நான் உன் அழகாபுரியின் அருகிலேயே வசிப்பேன். இதோ இந்த உமையம்மையின் திருவடிகளில் விளங்கு, ஏனெனில் இவள் உன் தாய். பக்தனே, யக்ஞதத்தன் திருமகனே, மனத்தெளிவோடும் மகிழ்ச்சியோடும் உமையம்மையின் திருவடிகளில் வணங்கு என்று அருளினார். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு வரமடித்த இறைவன் பார்வதி பிராட்டியிடம், தேவி, இவனிடம் கருணை கொள், தவத்திலகமே, இவன் குழந்தையல்லவா என்று கூறினார். பகவான் சிவபெருமான் இவ்வாறு கூறவே உலக நாயகியான பார்வதி பிராட்டி மனம் மகிழ்ந்து யக்ஞதத்தரின் மகனிடம், குழந்தாய், சிவபெருமான் உனக்கு எப்பொழுதும் தூய்மையான பக்தி இருக்கட்டும். உனது இடது கண் வெடித்ததல்லவா, ஆகவே பழுப்பு நிறங்கொண்ட ஒற்றை கண்ணுடன் இருப்பாயாக. மகாதேவர் வரமளித்தபடியே அனைத்தும் உனக்கு சுலபமாக ஆகட்டும். குழந்தாய், எனது திருமேனி அழகு கண்டு பொறாமை கொண்டதால் நீ குபேரன், அதாவது குறையுடைய சரீரம் கொண்டவன் என்ற பெயரால் புகழடைவாய் என்று வரமளித்து இறைவனும் இறைவியும் விஸ்வேஸ்வரம் என்னும் தன் திருக்கோயிலுக்கு எழுந்தருளினார்கள். இவ்வாறுதான் குபேரன் சிவபெருமானது நட்பை பெற்றான். இவனது பட்டணமான அழகாபுரிக்கு அருகில் இருக்கும் கையிலேயே சிவபெருமானது ஆலயம் ஆயிற்று. அத்தியாயம் 20. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரத முனிவரே, குபேரனது தவத்திற்கு கட்டுப்பட்டு சிவபெருமான் இவ்வாறு கைலயம்பதிக்கு வந்தருளினார் என்பது பற்றி கூறுகிறேன், கேள். அவர் வரவே மிக உயர்ந்ததல்லவா? குபேரனுக்கு செல்வத்தின் தலைவனாக நீ விளங்குகை என்று வரமளித்துவிட்டு ஸ்ரீ விஸ்வநாதர் எப்பொழுது தன் இருப்பிடம் சென்றாரோ அப்பொழுது அவர் தன் மனத்திற்குள் இவ்வாறு நினைக்கலானார். பிரம்மதேவரது நெற்றியில் தோன்றி பிரளய காலத்தில் அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொள்ளும் ஸ்ரீ ருத்ரன் எனது பரிபூர்ண ஸ்வரூபரே. ஆகவே அவருடைய திருமேனி போன்ற திருமேனி தாங்கி குஹ்யக்கர்கள் வாழும் கைலயங்கிரிக்கு செல்வேன். அப்படியே அங்கு குபேரனது நண்பனாகி அதே கையிலையில் திருவிளையாடல் புரிந்து கொண்டு திருந்தவம் இயற்றுவேன். சிவபெருமானது இப்பிச்சையை நினைத்துக் கொண்டே ஸ்ரீ ருத்ரதேவன் கைலை செல்ல எண்ணி தன் உடுக்கையை அடித்தார். அவ்வொலி மூலகங்களிலும் உள்ள ஜீவராசிகளுக்கு சிறந்த உற்சாகத்தை தந்தது. விசித்திரமான அப்பேருளி அவனைவரையும் தன் பக்கல் வா என்று அழைப்பது போன்றிருந்தது. அவ்வொலியை கேட்டு பிரம்மாவான நான் ஸ்ரீஹரி முதலிய அனைத்து தேவதைகளும் ரிஷிகளும் உருவமேற்ற ஆகமங்களும் வேதங்களும் மற்றும் சித்தர்களும் அங்கு வந்து கூடினோம். தேவர்களும் அசுரர்களும் மிகுந்த உற்சாகத்தோடு அங்கு வந்து சேர்ந்தனர். சிவபெருமானது அனைத்து அடியார்களும் உலகமே முடங்கும் பெரியோர்களான கணபாலகர்களும் எங்கெங்கிருந்தோ வந்து அங்கு கூடினர். இவ்வாறு கூறிய பிரம்மதேவர் அங்கு வந்து குழுமியில் உள்ள கணபாலகர்களின் பெயர் முதலிய அனைத்து விவரங்களையும் விளக்கமாக கூறிய பின் மேலும் கூறலானார். அங்கு எண்ணற்ற கணபாலகர்கள் வந்திருந்தனர். அவர்கள் மிகுந்த பலம் வாய்ந்தவர்கள். அவர்கள் அனைவரும் 1000 தோல் உடையவர்கள். தலையிலே ஜடை தாங்கியவர்கள். அனைவரது தலைகளிலும் இளம்பெறை அணி செய்தது. கழுத்தில் நீல நிறம் உடையவர்கள். முக்கண்ணர்கள், கழுத்தில் ஹாரங்கள், காதுகளில் குண்டலங்கள், தோள்வளைகள், கிரீடம் ஆகியவற்றை அணிந்திருந்தனர். அவர்களில் நான், ஸ்ரீஹரி, இந்திரன் ஆகியோர்களைப் போலவே தேஜோமான்களாக காணப்பட்டனர். அவர்கள் அனிமா முதலிய பெரும் சக்திகளும் அவர்களை சுற்றி நின்றிருந்தன. கோடி சூரியர்கள் ஒரே சமயம் தோன்றினார் போல பிரகாசித்துக் கொண்டிருந்தனர். அப்போது சிவபெருமான் விஸ்வகர்மாவை அழைத்து அம்மலையில் அழகிய வாசஸ்தலங்களை அமைக்கச் சொன்னார். அடியாரர்கள் புடைசூழ தானும் மற்றவர்களும் வசிக்க ஏற்றாற் போல வாசஸ்தலங்கள் அமைய வேண்டும் என்றார். முனிவரே, விஸ்வகர்மாவும் சிவனது கட்டளைப்படியே அம்மலையில் விரைவிலேயே பல மாதிரியான வாசஸ்தலங்களை அமைத்தான். அதன்பின் பகவான் ஸ்ரீஹரியின் வேண்டுகோளுக்கிணங்கி குபேரனுக்கு அருள் புரிந்துவிட்டு சிவபெருமான் மகிழ்ச்சியோடு கைலயம்பதிக்கு எழுந்தருளினார். அங்கு அடியார்களீரான பரமசிவன் நன் முகூர்த்தத்தில் தன் இருப்பிடத்திற்கு எழுந்தருளி தன் அருள் கண்களால் நோக்கி அவர்களை நாதன் உடையவர்களாக ஆக்கினார். இதனால் மகிழ்ச்சியை தலைத்த ஸ்ரீமன் நாராயணர் முதலிய அனைத்து தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் மன நிறைவோடு சிவபெருமானை நன்னீராட்டினர். கைகளில் பல்வேறான பரிசுப் பொருள்களை எந்திய வண்ணம் அவர்கள் அனைவரும் வரிசையாக வரை பூஜித்து வணங்கி கோலாகலமாக ஆரத்தி எடுத்தனர். முனிவரே, அப்பொழுது நன் மங்கள வாழ்த்தாக விண்ணிலிருந்து குமாரி ஜொரிந்தது. ஜெய ஜெயா போற்றி போற்றி என்னும் வாழ்த்தொழியும் வணக்கம் வணக்கம் என்னும் மங்கள ஒளியும் எண்டிசைகளிலும் எதிரொலித்தது. எங்கும் ஒரே கோலாகலம் அதை அனைவரின் இன்பத்தையும் பன்மடங்காக பெருக்கியது. அப்பொழுது சிங்காதனத்தில் அமர்ந்திருந்த சிவபெருமான், ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் உரிய முறையில் செய்த பணிவிடைகளை ஏற்று மேன்மேலும் ஒளிர்பவராக இருந்தார். தேவர் முதலிய அனைவரும் உலக நலன் விளையும் சிவபெருமானை பொருள் பொறி புதிந்த துதிகளால் தனித்தனியே துதித்து போற்றினர். தேவதேவரான பகவான் அவர்களது துதிகளை கேட்டு மகிழ்ந்து அவர்கள் விரும்பிய வரங்களையும் பொருட்களையும் மகிழ்ச்சியோடு அளித்தார். முனிவரே, இவ்வாறு விரும்பிய பொருட்களை பெற்ற நானும் ஸ்ரீமன் நாராயணரும் மற்ற தேவர்கள் முனிவர்கள் ஆகிய அனைவரும் சிவனிடம் விடைபெற்று மகிழ்ச்சியோடு தங்கள் தங்கள் வாசஸ்தலங்களை அடைந்தோம். குபேரனும் சிவனது அருள் பெற்று தன்னிடம் சென்றான். பின் சர்வசுதந்திரனும் நலமே அருள்பவருமான பரமசிவன் யோகமேற்று ஒருநிலைப்பட்ட தியான யோகத்தில் கையிலையில் அமர்ந்தார். சில காலம் பத்தினியான இறைவின்றி காலம் கழித்த சிவபெருமான் பின்பு தட்சனின் மகளான சதீதேவியை மனைவியாக அடைந்தார். தேவர்ஷியே, தட்சனின் பெண்ணான சதீதேவியை மணந்த இறைவன் உலக நியதிப்படி இன்பங்களை நுகர்ந்து திருவிளையாடல் புரியலானார். முனிவரே, இதுவரை ஸ்ரீ ருத்ரனின் திரு அவதாரம் அவர் கையிலே அடைந்தது, குபேரனை நண்பனாக ஏற்றது, கையிலையில் அவர் ஆற்றிய திருவிளையாடல்கள் ஆகியன பற்றி கூறினேன். இவை இறையன்பை ஆன்மீக ஞானத்தை வளர்ப்பவை. இகபர உலகங்களில் விரும்பியதை தரவில்லவே. எவன் ஒருவன் ஒன்றுபற்ற மனதோடு இக்கதையை கேட்பானோ படிப்பானோ அவன் இவ்வுலகில் அனைத்து இன்பங்களையும் பெற்று அவ்வுலகில் மோட்சலாபத்தை பெறுவான். இத்துடன் இரண்டாவது சம்ஹிதையான ருத்ர சம்ஹிதையில் முதலாவதான சிருஷ்டி கண்டம் முற்றிற்று. சிவாயனம் சிவாயனம்.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: அத்தியாயம் 3. பார்வதி தேவியாரின் திரு அவதார சருக்கம்.
6: தக்கன் யாகம். பன்னிருவர் பதினொருவர் எழுவர் எண்மதிசை கிரைவர் பணி நாட்டுள்ளோர் கிண்ணரர் கிம் புருடர் சித்தர் யக்கரிமையவர் முனிவர் கிளையில் உள்ளோர் மண்ணு மலர் அவன் திருமால் கலைமடந்தை மலர் மடந்தை மகிழ்ந்து சூழ முன்னவனை இகழ்ந்து தக்கன் முடியாத பெருவேள்வி முடிக்கல் உற்றான். ஸ்ரீ பார்வதி தேவியார் யாகத்திற்கு சென்றது. எந்தை செய்யும் மகம் பார்க்க விடையருள் என்றிரைக்கு செவி இசைத்தாள் உந்தை உந்தியிலாதிகழ்ந்தனன் என்றுரைத்தனன் நீ என வேண்டி பொறுப்பாய் என்று வந்தனை செய்தனள் அவளை நகை புரிந்து கடிது சென்று வருவாய் என்றான். கந்தமலர் குழலாளும் தந்தை மகம் தொடங்கு கனதலத்தை சார்ந்தாள் தாயரை கண்டடி தொழுதாள் அவள் தழுவாதிருந்தனள் தன் தந்தையான தீயவனை பணிந்தனள் அங்கவனும் இகழ்ந்தான் இகழ்ந்த செயலை நோக்கி பேயிருக்கும் சுடலை எனப் பிழை பிறந்து விடுக உங்கள் பெருவாழ்வென்று வாய்விறக்கும் கொடுமை சொலி மறைந்தனள் அச்செயல் அறிந்தான் மங்கை பாகன். வீரபத்திரர் தோற்றம். உள்நிலாவு வஞ்சி செல்ல ஒருவனாகி உய்யுமோ தன்னிலா முடிக்குள் நின்று தழலை முண்டிரைக்கையால் அண்ணல் வெம்பி முனிவு கொள்ளும் அளவில் நெற்றி விழிதனில் விண்ணடுங்க மண்ணடுங்க வீரன் வந்து தோன்றினான். மஞ்சு பற்றி உடல் கருத்து மணிமயூர முடியுடன் சஞ்சரிக்கும் மேரு என்ன இடிமுழங்கு தழலின் வாய் நஞ்சு கொப்புளிக்க நெற்றி நயனமும் கொதிக்க மேல் அஞ்சலித்த கையோடெங்கள் ஐயன் வந்து தோன்றினான். ஒழித்த சிங்க உரிபு யத்தின் உத்தரியம் ஆகவே கழித்தெறிந்த வல்லியத்தின் அதல் இசைத்த கச்சையாய் விழுத்திமைக்கும் உன்னம் பெண்ணின் வெளியடைத்த மேனியாய் அழைத்ததென்ன என்ன என்றன் ஐயன் வந்து தோன்றினான். தக்கன் வேள்வியை தகர்த்து மீள்வாயாக. முக்கன் அத்தன் நீர் கோடாது கனல் கொடுக்கும் முகிலென தக்கன் வேள்வியை தகர்த்து மீழ்தி என்று சாற்றினான். அக்கணத்தில் உவகை பொங்கி அடிவணங்கி ஏகினான். பக்கம் நின்ற பூதநாதர் பாரிடங்கள் சூழவே வீரபத்திரர் புறப்பட்டது. நஞ்சு கொப்புளிக்கு நாகம் நாளிரண்டு மாலையா அஞ்சிரட்டி பூதம் நீல ஆலவட்டம் வீசவே குஞ்சரங்கள் எட்டையும் குதம்பையாக இட்ட வெண் கஞ்சுகத்த நால்வர் தூய கவரி நின்று வீசவே தீயிருந்த உதர வெம்மை விண் பிழித்து தீர்த்திடும் பேயிரண்டு நூறு நூறு காகளம் பிடிக்கவே வாயிரண்டு போலும் மாலை மதியிடந்த பூதம் ஓர் ஆயிரம் கவிக்க முத்தின் ஆதபத்திரங்களே மாயும் மாயர் தந்த சங்கு கோடி கோடி மருகவே தீயின் வாயின் ஊர்தி தந்த சிங்கநாதம் ஊதவே சாயும் எண்ணில் காலர் மேதி தந்த கொம்பிசைக்கவே ஆயிரம் களிற்றெருத்தனைத்த தேரில் ஏறினான். சிலகணங்கள் ஆனையான சிலகணங்கள் தேரதாய் உலவுகின்ற சிலகணங்கள் ஓடுகின்ற வாசியாய் மலைவு கொண்டு சிலகணங்கள் மனிதர் தேவராயின அழகேதானும் அளவிலாத அனந்த வேடமானதே வீரபத்ரன் போர் வீர ஏழ் அடங்க உண்டும் விடாகெடாது மீளுமே பாற ஏழு பாரும் உண்டு பசிகெடாது படருமே கூறவேல் எரிந்து காலன் நாடு கொள்ளை கொள்ளுமே போரையே விரும்பி முன்னடந்த சென்ற பூதமே கொண்டல் ஏழையும் சிவந்த குஞ்சி மீது சுற்றுமே புண்டரீக ரண்டமும் புகை கொளுத்தி மீளுமே எண்டி சாமுகத்தை நாடியாக சாலை தேடுமே சண்டவாயு என்ன அங்கே தட்டி ஓடு பூதமே வெள்ள ஆழி மது நுகர்ந்து வீறுகின்ற சிலகணம் துள்ள வந்து புவனமுற்றும் சுற்றுகின்ற இரையார் தள்ளுகின்ற பேர்கள் என்று சாய்க்க நின்று நகை செய்யும் பள்ளி கொள்ளும் உடனெழுந்து பறிவு கொண்டு பாடுமே பெதிர்சிலம்பு முரசு சங்கம் விருது பம்பை அதிரவே புதிய கண்டை மனித வண்ட புரிமதங்கம் மருக நீள் கதிகடந்து யாகசாலை கண்டு பூத கணமெலாம் அதித்தி மைந்தரான பேர்கள் ஆவிவாரி வீசினார். காரில் ஏறி மையில் ஏறி கடாவில் ஏறி அலகை மேல் ஏறி நேரி மகரமேறி இரல ஏறி அழகையாம் பாரில் ஏறி மானம் ஏறி பசுவில் ஏறி எண்மரும் தேரில் ஏறி வந்த வீர சேனை மாள மோதினார். வாளி சூலம் வேல் உலக்கை வஜ்ஜிரங்கணிச்சி வாழ் மீளி சேனை காவலாளர் வீழுமாறு வீசினார். கூலினால் இரண்டு சென்று கொடிய எண்மர் பறியலாம் ஆளியோடு எடுத்தெறிந்த அம்மனைக்கு நிகரவே அலகினால் இரண்டும் வீழ அமசை பூதம் ஓடவே மலைவு கண்டு திக்கு பாலர் வாகை மாலை சூடினார். நலிதல் கண்டு வீரன் வாளினால் இரண்டை ஏவி உலக பாலர் உடல் புகுந்துள் அமுதமுண்டுலாயதே வீரபத்திரன் அழிவு தாண்டவம் மருங்கிழிந்து குயிலதாகி வஜ்ஜிரத்தன் ஏகினான். நெருங்கும் ஈசன் அழகை ஆளி நிறுதிவாயு வருணனும் சுருங்கினார் கடாவில் ஏறி துஞ்சினான் அழல்பிரான் பெருங்க ஏழும் ஈசன் அன்பர் பிறவி போல் அறுத்தனன் கச்சமற்ற அச்சமோடு கலையதான எச்சனார் எச்சனாக உயிரை வாரி உடல் உரித்தெறிந்தனன் பச்சை வல்லி அன்னையான பன்னி காதிரண்டையும் வஜ்ஜிரத்தினால் அறிந்து மாமன் முன்பு சென்றனன். தக்கன் தலை அறுபட்டது மிக்கருந்து சோமவானம் வீரவானமாகவே ஒக்க நின்ற யாக தண்டம் ஒன்று கொண்டு குன்று போல் தக்கனார் எதிர்த்தபோது தலையறிந்து தள்ளினான். அக்கணத்தில் ஒன்று சென்று அரைக்கணத்தைன்றதே பசுக்கள் ஏறு ருத்திர பசுக்கள் ஆவி தன்னையும் பசுக்கள் ஆவி தன்னையும் மறுத்து தேவராவிய உசுக்கள் போல் ஒளித்திருந்த முனிவராவி தன்னையும் அசிக்க வீரன் விட்ட சூலம் அள்ளி அள்ளி உண்டதே தேவர்களுக்கு தண்டனை விழியினோடு அருக்கர் பல்ல வேரறித்து வாணிமா எழில் படைத்த துண்டம் நா இரண்டு துண்டமாக்கினான். கழலமைந்த கால்மிதிக்க அமுதமுண்ட கலைநிலா அழல் அவிக்குமாறு தாளில் அப்பு வெண்ணை ஒத்ததே காயம் மண்ணில் விட்ட தேவர் கரிய மேனி அலகையாய் மாயமாகி முன்னையாகம் வந்து தோன்றி அமசையத் தூய சேனையாய பேர் தொடர்ந்து சாக அமசெய்தார் பேயதாய் இருக்கவும் பிணக்க கன்றதில்லையே. விதி புனைந்த ஹோம குண்டம் வேறுபட்டதென்னினும் புதிய சோறும் எள்ளினோடு பொரியும் வாய்ப்பு கட்டி முன் குதிகுள் நெய்க்கடாம் எடுத்தொழுக்கு போதொர் கூலிதன் உதரகுண்டம் அனலெழுந்த ஹோம குண்டம் ஆனதே. அட்டதிக்கு பாலரும் பசுக்களும் குருக்களும் முட்டரான முப்பத்திற்று மூன்று கோடி தேவ

வீரன் மோதி மலரினானை அண்டினான். செத்த தேவர் மீளவும் செருச்சய படைத்திடும் கைத்தலங்கள் வீழுமாறு கமலனானை மோதினான். முத்தலைக்குள் படையெடுத்து முண்டகத்தல் சிந்தை சேர் பத்துமைந்த சென்னியும் படிக்குளே பரப்பினான். அண்டகூடம் உண்டுமிழ்ந்த ஆதிமாயன் அமர்செயத் துண்டமேறு என விளங்கு கருடன் மீது தோன்றியே விண்டவாளி வருடமாக வீரன் மார்பில் வீசினான். கண்ட துண்டமாக வீரன் கையின் வாளி ஏவினான். வையம் உண்டம் மால்வெகுண்டு வாழ்வெதிர்த்து வீசினான். ஐயன் அங்கோர் வாளியால் அறுத்தெறிந்தோரம்பினாள். பையற அருந்தி ஆவி பருகினான் மெய் கருகினான். கையில் ஆழி ஏவினான் பணிந்த தண்ணல் காலிலே. திருமால் ஒளிந்து கொண்டது. எந்த முன் அழித்த ஆழி எந்த தாளில் வீழவே அந்தமை ஒழிந்து பன்றி அரியின் வேடமாகியே வந்து வந்து போர் தொடங்கி வாளின் வேலின் பப்பினான். உந்தி வேறோர் சேலதாகி வாரி மீதொழித்தனன். அனைவரும் அழிந்தது புவியு

பேயிறைச்சி அருந்து கனகலமேயானது. அவி உண்டு மனம் மகிழ்தற்கெய்து முனிவரெல்லாம் அவி உண்டாரே. சிவபெருமான் யாவர்க்கும் அருள் செய்தது. இங்கிதுவாய் முடிந்ததன் பின் வீரன் இறைபதம் பரவி இசைத்தான் எல்லாம். அங்கணனும் முனிவு ஆறி அருள் சுரந்து மகத்திறந்தார் காவியந்து. மங்கரிய பதங்கள் எல்லாம் பழையபடி உதவுதலும் வணங்கிப் போனார். சங்கரியை முன்பெற்றான் என் பெற்றான் தனக்காட்டு தலைபெற்றானே. ஸ்ரீ பார்வதி பிறந்தது. என்னாதன் தனை இகழ்ந்தோன் புதல்வி என உலகுரைக்கும் இடுக்கண் தீர தன்னாகம் தன் யோக சாதனத்தால் விடுத்திமவான் தவத்தினாலும் முன்னாக மைனாகன் தனை பயந்தமேனையது முயற்சியாலும் மின்னாக அவதரித்தாள் அமரரெல்லாம் கற்பகப்பூ வீசினாரே. ஸ்ரீ பார்வதி தேவியார் திருவவதாரம். சித்தாந்தத் தொன்று சக்தி சிவத்திரண்டாய் ஞானமிச்சை செயலின் மூன்று கொத்தாகி குட்டிலெதரு நாதபிந்து இரண்டினுக்கும் கொழுகொம்பாகி முத்தாகிச் சிவனிடத்தே உருத்திரன்மால் அயன் முதலாம் முளைத்த மூல வித்தாகி நிறைவாளை பயந்தவர்க்கு முடிந்த தவம் விளம்பல்லாமோ. நாரதர் ஜாதகம் பார்த்தது. கலை வளரும் மதி போன்று சிவனை வெல்ல மதன் வளர்க்கும் கரும்பு போன்றும் பல கலையும் தெளிந்து பந்து கழங்கூசல் இயற்றி உமை பயிலும் நாளில் மலையரசன் இடத்தின் மறை நாரதனார் ஒரு நாளில் மகிழ்வாய் எய்தி உலகமெலாம் குடியிருக்கும் திருவயிற்றால் இலக்கணம் பார்த்துரைக்கல் உற்றார். ஒரு பாதி சிவனின் வடிவம் ஆகும் என்றது. நெற்றியில் ஓர் புறத்தில் அரை நேத்திரமுண்டாம் ஒரு கை நெடிய சூலம் பற்றும் ஒரு ஸ்தனமறையும் உருபாகம் மரகதம் போய் பவளம் ஆகும். கற்றைனரும் குழல் பாதி ஜடையாகும் ஒரு கைவளை கழன்று போகும் உற்ற வரவு இவைகள் என மலையரசன் மனமுருகி உவகையானான். ஸ்ரீ பார்வதியின் பணிவிடை. வைய நீர்கங்கை பாயும் பனிவரை மருங்கின் நன்னாள் துய்ய நீர்ச்சடையான் வந்தங்கோர் தவம் தொடங்கக் கேட்டு வையகம் அளித்தாள் தாதை வள்ளலை பணிந்து மானை ஐயனின் தபத்துக்கேவல் கோடியண்டழித்துப் போனான். ஒங்குமால் அயன் மற்றுள்ளோர் ஒளிவிழா தவம் புரிந்தால் தங்கு பேர் அளிப்பான் தானோர் கருத்தினால் தபம் செய்வோதில் பொங்குழல் கனியும் போதும் முஞ்சியும் புனலும் கொண்டு பங்கியர் வளரும் சூழ பணிவிடை பலவும் செய்தாள். பிரம்மனிடம் தேவர்கள் சென்றது. இங்கி வயிருக்க தேவர் யாவரும் இமையோர் கோவும் பங்கயத் தவனை எய்தி பணிந்தனர் பதுமத்தோனும் அங்கவர்க்கிருக்கையின்தான் அவரவர் முகத்தில் சோர்வும் குங்குமக் குழம்பு நீத்த புயங்களில் குழைவும் கண்டான். தேவர்கள் பொலிவிழந்த நிலை. வஜ்ஜிரம் முடிந்தீசானன் கணிச்சிவாய் மடிந்தும் காலன் முச்சிரம் வளைந்தும் மற்றோர்

தேவர் மெச்சிர மகுடம் நித்தும் மிலிந்தமை விளம்பும் என்றான். அச்சுரர் தமக்கு கோமான் தாரகன் அழித்தான் என்றான். பிரம்மன் கூற்று. காலையம் புயத்தோன் சொல்வான் காலனால் கனலால் காற்றால் மாலினால் என்னால் உன்னால் அவன் வலி தொலைக்கலாமோ. ஆலமாமிடற்றான் சேயாய் அச்சலமாதிடத்தே தோன்றும் வேலனார் வெல்வார் உங்கள் சிறையலாம் விடுப்பான் என்றான். யோகத்தில் இருக்கும் ஈசன் உமைக்கு நான் தரிக்குமாறு வேகத்தில் இயற்றும் என்றே அயன் விடை கொடுத்தான் மீண்டும். மாகத்தில் அணுகித்தேவர் மதனனை நினைத்தார் மாறன் சோகத்தை ஒழிக்கும் தென்றல் தேருடன் தோன்றிச் சொல்வான். சிவன் தவத்தை அழிக்க மன்மதனை வேண்டல் எவன் தவம் அழிக்க மாதர் எவர்களை மயக்க நீவில் கவன்றதே துயரால் எம்மை அழைத்ததென் கருமம் என்றான். அமண்டனை இருக புள்ளி அமரர்கோன்னருளின் நோக்கி சிவன் தவம் அழிக்க வேண்டி அழைத்தமை தெரியச் சொன்னான். சிவனாரின் தவத்தை அழிக்க யாரே வல்லார்? விண்ணிலார் மகவான் சொல்ல வெகுண்டு வேள் பயந்து கூறும் பெண் அலான் அலி ஆண் அல்லன் பிறப்பிலான் இறப்பும் இல்லான். கண்ணினால் அளவை நூலால் கருத்தினால் அளவா அந்த தன்னிலா முடியான் செய்யும் தவத்தையார் தவிர்க்க வல்லார். மன்மதன் மறுத்தல். கன்னிகை கௌரி ஈசன் கதமிலா பிரம்மச்சாரி சந்நிதி தன்மையாலே உயிரெல்லாம் தழையா நிற்கும் முன்னிய உயிர்கள் போல ஒடுங்கிடும் அவன் பால் செல்லும் மன்னிய பொருளும் தோன்றி மனத்திலே ஒடுங்குமாப்போல் தாமத குணத்தன் என்பர் சங்கரித்திடலால் ஈசன் சேமமாம் உயிர்கட்கெல்லாம் இழைப்பொழித்தருள்வதாகும். மாமலம் குணம் ஒன்றில்லை வடிவமும் கனலாம் என் கை பூமல சுரிந்த காலம் புகையழப் பொறிந்து போமே. தேவேந்திரன் கூற்று. உருவெனத் தெரியாதானை உருவினோடருவானை அருவெனத் தெரியாதானை அமர் செயல் அரிதென்றஞ்சி வெறுவரப் புகுந்தானந்த வேளையில் வேளை நோக்கி தருவனத்திடையில் வாழும் சதமகன் உரைப்பானான். மாயவனுரத்தின் மீதும் மலரவன் நாவின் மீதும் நாயகன் சிரத்தின் மீதும் பொறுத்ததுன் நலமே அன்றோ. காயும் நல் கதிரின் மேனி கடைந்ததும் எனக்கும் இந்த ஆயிரம் நயனம் தந்த செயலும் உன் அண்மை அன்றோ. மன்மதனிடம் வரங்கேட்டது. செல்வதென்றெமக்காயங்கே தருவது தேவர்காவி வெல்வது சிவனை வென்று கொடுப்பது காம வேட்கை சொல்வது மறுக்க வேண்டாம் எனச் சொல்லி துணை கை பற்றி நல்வரம் இதுதான் மதனவேள் நயந்து கூறும். மன்மதன் சம்மதித்தது. அரண் சிலை மலை என்றாலும் அடுங்கணை அரி என்றாலும் வரம்புற இசைந்த நானும் வாசுகி அறவென்றாலும் கரும்பெனும் சிலையால் ஐந்து கணையனும் மலரால் நீல சுரும்பெனும் குணத்தால் வெல்வேன் எனச் சொல்லித் தொழுது போனான். சந்தன மணமும் தெய்வத் தமிழ் புது மணமும் கொண்டு வந்தது மலையத்தென்றல் வசந்த மந்திரியும் சேர்ந்தது இந்துவும் நிலவாம் வெள்ளை வலையின எரிந்ததெங்கும் கொந்தலர் இளமாயெல்லாம் கோகிலம் முழங்கிற்றன்றே. மல்லிகை முகையாம் சங்கம் மதுகரம் முழக்கம் செய்ய முல்லை சண்பகம் அசோகு முளரியே முதலாய் உள்ள எல்லையில் மலரும் தேனும் இறைத்தனரிரும்பை செம்பை கல்லினை உருக்கும் சொல்லார் குறிஞ்சியாள் கரத்தில் கொண்டார். மன்மதன் மங்கையருடன் சென்றது. பொங்கிய உடுக்களான புகரணி முகத்து செக்கர் தங்கு சிந்தூரம் ஆகும் தனியிருள் கரியும் கிள்ளை பைங்குர கதமும் செல்ல பனைமுலை பவளச் செவ்வாய் மங்கையர் எனும் போர் வீரர் வடிக்கண் வாழ்விதிர்த்துச் சென்றார். சிவனைக் கண்டு மன்மதன் ஒடுங்கியது. கோணிய கரும்பும் மைந்து குலமலர்கனையும் கொண்டு வாழ்நுதல் இறதி செல்ல மகரகேதனத்தினோடு
தாணுமாவனத்தைச் சேர்ந்தான் தவம் செய்வான் தனைக் கண்டஞ்சி நாணினான் அருகால் வண்டு நாணினான் நடுங்கினானே. மன்மதன் புஷ்பபாணங்களை தொடுத்தது. வெளித்தலத்தெதிர்த்தால் என்ன விளையுமோ தனக்கென்றெண்ணி ஒளித்தனன் முன்னே பின்னே உமையவள் வரவு கண்டு கழித்தனன் மயக்கமாமோ கனத்துகளிறைத்துவில்லை வளைத்தனன் அழி நான் பூட்டி வடிக்கணை தொடுத்தான் மாறன். மன்மதன் எரிந்தான். ஒரு கரும்புருவச்சாபம் ஒடியினும் உலகம் ஈன்றாள் இரு கரும்புருவச்சாபம் உளையனும் எழுச்சியாலே பொருகனை தொடுத்தான் சென்று புறம் சுடும் கனையினானும் ஒருகனை விடுத்தான் மாறன் உடலெல்லாம் கொளுத்திற்றன்றே. சிவபெருமான் கையிலே சென்றது. அறுக்க வெண் பஞ்சு போல அழல் கண்ணால் அனங்கனான திருக்குளன் கனலக் கண்டு தேவரும் திசையினோரும் வெறுக்கொள ஒளித்தார் பூத கணத்துடன் விடையினானும் பொறுக்கென மறைந்து வெள்ளி பொறுப்பிடை புகுந்தானன்றே. சிவபெருமான் பார்வதியை பெண் கேட்டு வரச் சொன்னது. சங்கரன் மனத்தை வேண்டி உமையும் நல் தவமே செய்தாள் அங்கது புணரு மாறேழு முனிவரு கமலன் சொன்னான் மங்களமுறைக்க ஏழு முனிவரும் மகிழ்வாய் எய்தி துங்கவர் பிறையார்க்கிந்த சோபனம் சொல்லினார்கள். மலையரசன் மகிழ்ச்சி. மலையிறை மகிழ்ந்தானந்த மலையிறை புதல்வன் வள்ளல் குலம் ஏது பயந்தோர் நாமம் குடிப்பெயர் ஏது வாழும் தலம் எது புகழும் என்றான் தவத்தவ நகைத்துச் சொல்வார் அலகிலான் பிறப்பு நல்ல கிளை என அறிவித்தார்கள். மலையரசன் திருமண முகூர்த்த ஓலை தந்தது. பெருத்ததோ உவகையாகி பிறைமுடியன் பேர் நாளில் பொருத்தமும் நாளும் தேர்ந்து முனிவரை புகழ்ந்து போற்றி விருத்தியார் வரவு நாளும் குறித்திரை விடுத்தான் அன்னோர் பரித்தகங்கையினார்க்கிந்த படியெல்லாம் பணிந்து சொன்னார். அனைவருக்கும் திருமண முகூர்த்த ஓலை அனுப்பியது. இமயவர் பிறைவன் ஓலை முகத்தில் ஏகிரிக்கும் மேரு சிமயவால் வரைக்கும் செம்பொன் திகிரிமால் வரைக்கும் ஏழு தமரவான் கடற்கும் சித்த சாரணர் முனிவோருக்கும் அமரரா நபர்க்கும் வஞ்சி மனத்தினை அறிவித்தார்கள். தேவர்கள் யாவரும் வந்தது. ஓலை கண்டளவே சேர்ந்த உததிகள் ஏழும் பூமி மாலையாய் செல்லுகின்ற மகிமசே நதிகள் ஏழும் நீலமே முதலாய் உள்ள கிரியலாம் நெருங்கிச் சென்ற கோலமா முனிவோர் சித்தர் இமயவர் குழாங்கொண்டார்கள். திக்கனைத்தும் அழகுபடுத்தியது. அட்டதி

0: எல்லாம் தோரணம் சமைத்தார் முத்தின் தொடையலாம் தொடுத்தார் விண்ணில் பூரண கும்பம் வைத்தார் புதுமணி விளக்கும் இட்டார் ஆரணன் உலகும் மற்றை அழகையும் நமரர் நாடும் நாரணன் உலகும் வந்து காணவே நானும் மாறே. ஸ்ரீ பார்வதியை அலங்காரம் செய்தது. மணிவிளக்கனைய மின்னை மலையர மகளிர் கூடி கனிமலர் கங்கை ஆட்டி கலையினால் மருங்கை வாட்டி பனிமணி ஆரம்பூட்டி பரிமளத்தாமம் சூட்டி அணிநுதல் திலகம் தீட்டி அருமடை சடங்கு செய்தார். சிவபெருமானை திருமணக் கோலம் கொள்ளச் செய்தது. பூமணக் கோலம் செய்த பொடியணி புனித நாரை தாம்மணக் கோலம் செய்யும் சதுர்முகன் முதலோரிண்டி தூமணி துகில்கள் சாத்தி சுரதரு மாலை சாத்தி மாமணி பணியை நீக்கி மாமணி பணிகள் பூட்டி ஜடையிளம் பிறையைத் தங்கள் இறையெனத் தகைந்து சூழ்ந்த உடுக்குலம் என்ன முத்தால் ஒளிவிடும் மகுடம் சூட்டி அடைவுடன் விழியாம் திங்கள் ஆதவர் காதின் மீது குடியிருந்தனபோல் செய்ய குண்டலம் இரண்டும் சாத்தி. மணமக்களை மஞ்சள் ஆரத்தி எடுத்தது. வரம் பெற்ற திருமால் சாத்தும் மலர்விழிக்கரிய ஜோதி பரம்பிய தனைய நீல பருமணி சிலம்பு சாத்தி விரும்பிய கோலம் செய்தார் இறையும்மாள் விடைமேல் கொண்டான் அறம்பயர் நெருங்கித் தெல் நீர் அஞ்சனம் காட்டினார்கள். தகுதிக்கேற்ப அருள் நோக்கியது. குலவுமால் அணுகிப் போற்ற குமுதவாய் மலர்ந்தான் கஞ்ச மலரினான் வணங்கச் சற்றே மணிமுடி அசைத்தான் விண்ணோர் தலைவனாய் எதிர் நின்றேத்த தனிநகை புரிந்தான் தேவர் பலரும் வந்திரஞ்சி ஏத்த அவர்க்கெல்லாம் பார்வையின்தான். குடைபிடிக்க சாமரம் வீச வந்தது. முடித்த கங்கையால் பிறை கொழுந்தெழுந்து மேல் முகைத்து வெடித்ததாமென தவளவான் கவிகை மேல் விளங்க அடித்த கங்கையின் அருவியும் அம்புலிக் கொழுந்தும் தொடுத்து வீழுமார் என இரு கவரிகள் துளங்க வெற்றிலை தட்டு முதலானவை எடுத்து வந்தது. திருவிநாயகன் நடப்பை கொண்டு ஒரு புறம் சேர தருவிநாயகன் களாஞ்சி கொண்டு ஒரு புறம் சார விரவி நான் முகன் ஆலவட்டங்கொடு வீச பரவி நாரதர் தும்புரு இருபுறம் பாட மங்களப் பொருள்களுடன் வந்தது. குற்றனான் அவன் கனக பாதுகை கொடு குருக காற்று வேந்தனும் திசையலாம் நரும் புகை காட்ட எற்று வாகன கடவுளும் சிறியவாள் எடுப்ப தோற்று மாதவர் கலைமதி விளக்கொடு சூழ ஆடை அலங்காரங்களுடன் வந்தது. சுரமடந்தையர் துயிலின் மஞ்சிகை பல சுமப்ப அரவ மங்கையர் நவமணி பணி சுமந்தணுக பறவு கிண்ணரர் முதலினோர் வீணையார் பறிக்க பொருவில் நான் மறை நடந்திரை தலைமையை புகழ பனி நீர் தெளித்து வந்தது. கிரகம் ஏழுமின் பசுக்களும் முனிவரும் கிளற உறகர் விஞ்சையர் இமயவர் மகிழ்ந்து கண்டுருக இருகரங்களால் உருத்திரர் மலர் மழை இறைப்ப திருமு பெண் கலை மடந்தையும் இமஜலம் தெளிப்ப பல்லாண்டு பாடியது. திக்கு பாலகர் தெரிவயர் திசை தோறும் திகழ மிக்க மாதர்கள் எழுவரும் சோபனம் விளம்ப இக்கு நேர்மொழி நீரர மகளிர் வாழ்த்தெடுப்ப தக்க விஞ்சையர் மகளிர் வல்லாண்டிசை தழங்க நாட்கருவிகளும் முழங்கியது. கண்டை பேரிகை குடமுழா முழவு காகளம் தவண்டை மல்லரி சல்லரி வலம் புரி ஒலிப்ப அண்ட கோளகை மடந்தையர் சிலம்புலி அதிர்ப்ப எந்திசா முகம் தனிலும் என்பிரம்புலி இசைப்ப இடபவாகனம் இமயகிரியில் இறங்கியது. எண்ணும் வெள்ளிமால் வரையடி இறங்கியதிடபம் அண்ணல் சேனையின் கொழுந்தும் இமகிரித்தலமடைந்த விண்ணும் மண்ணும் எள் இடம் வர நெருங்கிய விமானம் பண்ணும் ஆழ்விடை நெறிகடந்தடைந்தது பதியே. மணக்கோலம் கண்டோர் கூற்று. இமகிரி பதி அடைந்ததும் இமகிரி மடவார் நிமலனார் திருவழகலாம் விழிகளால் நிறைத்தார். உமைதவத்தினு கழிவிலை என புகழ்ந்துரைத்தார். அமர்ஜை காமனை அழித்த கண் எதுவென அறைந்தார். ஆகமாறன் இங்கிருக்கவும் உலகெலாம் அயர்ந்த யோகமீதிவர் இருக்கையால் மதன் உடல் ஒழித்து போகமீதிவர் விருப்புற உயிர்க்கவை புணர்ந்த மோகமாக்கிடும் முதல் இவர் எனச் சிலர் மொழிந்தார். மாயபில் கைவேள் அழகிவர் எழில் மிகு வடிவில் ஆயிரத்தில் ஒன்றிலை எனத் தனை மதித்தவனை தீயிடத்துடல் குளுத்தியதவத்தினல் திறனே ஆயுமுத்தமர் அழிப்பரோ எனச் சிலர் அறைந்தார். இடபவாகனத்தில் இருந்து இறங்கியது மாதுள் அன்பெரும் கிளைஞரும் மருகனார் திரளும் காதல் அன்பினால் எதிரெதிர் தழுவினர் கலந்தார். ஆதி அந்தமும் அதன் நிலை அளவிடல் அறியோன் வேதியன் கரம் பிடித்தினிதிழிந்தனன் விடையின். சிவபெருமான் திருமண மண்டபம் அடைந்தது. இலகு மங்கையர் அநேகர் நீராஞ்சனம் எடுப்ப உலக பாலகர் இருமருங்கினும் நடந்துதுங்க திலக மாதவன் இருகை மேல் உருகரம் சேர்ந்திட்டு அழகிலாமணி இழைத்ததோர் மண்டபத்தணைந்தார். ஸ்ரீ பார்வதி வலப்பக்கத்தில் அமர்தல். அரிய மண்டபத்தமைந்த பீடிகையின் மீது அடைந்தார். வரையிடை பிறந்த மை வளர் முலை சொல வருவார். குருமலர் கையில் ஏந்தி வந்த அருள்குடி இருக்கும் திருமுகத்தியை இறையவன் வலப்புறம் சேர்த்தார். திருக்கல்யாணம் முன்னை ஆரணன் வதுவையின் சடங்கெல்லாம் முடித்து வன்னி மேல் பொறி இறைத்தினை சொரிய மந்திரத்தால் என்னை ஆளுடை இறைவனும் ஏழுலகு இன்ற கன்னிசங்கரம் பிடித்து மூவலம் செய்தான் கலலை. மனம் முடிந்த ஸ்ரீ பார்வதி பெற்றோரை வணங்கியது. ஒற்றை வாழ்வலை ஒலித்தது சுருதியும் ஒலித்த சுற்றும் வானவர் இருடியர் மலர் மழை சொரிந்தார். பற்றி ஆசனத்திருந்தனன் அனைவரும் பணிந்தார். பெற்ற தாதையோடு அன்னையை பணிந்தனள் பெதும்பை. மன்மதனை எழுப்பியது. எரித்த காமனைத் தருதி என்றிமையவர் அயன்மால் ஒருத்தர் அன்றியே இறையவன் மகிழ்ச்சி கண்டுரைத்தார். மறித்த காமனை அழைத்தருள் புரிந்தனன் வள்ளல் பெருத்த அன்பினால் அனைவரும் விடை கொடு பெயர்ந்தார். கணபதி முருகன் தோற்றமும் தாரகன் அழிவும் அதன்பின் அண்ணலும் கௌரியும் முருகியொன்றாகி மதத்த ஆனையை குமரனை பயந்தனர் மகிழ்வாய். விதிர்த்த வேலினை குமரனு களித்திரை விடுத்தான் கொதித்த தாரகன் உயிர் குடித்து வந்தனன் குமரன். பரமனும் பார்வதியும் பிள்ளைகளுடன் கையிலே வந்தது. மயிலெனத்திகள் மலைமகள் புருகரீவதனன் அயிலெடுத்த சங்கரனுடன் இமய வெப்பகன்று கைலே வெப்பில் வந்திமயவர் முனிவர்கள் கழிக்க எயிலுடை புறம் எரித்தவன் இருந்தனன் அப்பால்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நமஸ்சிவா.

0: சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
1: வேதம் முதல்ல அக்னிமே புரோஹிதன் முதல்ல ஆரம்பிக்கிறது, அதாவது ஆத ஆரம்பிக்கிறது, கடைசியில் இம்மது ஒன்று முடிகிறது. எடுத்து சொல்லணும்னா பிரணவத்தின் சுரூபங்களை வேதங்கள் இருக்கின்றன. இதே நீங்கள் திருமுறைக்கும் வாங்க, முதல்ல தோடுடைய செவியன் தோ என்ற ஆரம்ப எழுத்து இத் பிளஸ் ஓ, அந்த ஓங்கிறத எழுத்து கடைசி உலகலாம் அந்த கடைசி திருமுறை முடிகிறது, எம்முத முடிகிறது. ஓ எம் ஓம் பிரணவ சுரூபமாக இன்று திருமுறைகள் இருக்கின்றன என்ற இதோட அந்த இத்துங்கிறது என்ன தகர வித்தை என்று சொல்வார்கள். அதாவது த என்ற எழுத்து சக்திக்கு உரியது, தகர வித்தை நம்பாவுக்கு சொல்வேன். ஆகினால சிவசக்தி ஐக்கியமாக என்ற திருமுறைகள் இருந்து கொண்டிருக்கின்றன என்றும் சொல்லப்படும். இப்படி வேதத்தின் சுரூபமாகவும் திருமறைகளின் சுரூபமாகவும் எம்பெருமானுடைய சுரூபமாக இருக்கக்கூடியது பிரணவம், ஓம் என்றதான அந்த பிரணவம். அதனால் அது எப்படி இருக்குன்னா வாசிய பாசகம், அதாவது ஒற்றுமையாக இருந்தது, சொல்லும் பொருளும் எப்படி இருக்கிறதோ அது போல. அது என்ன சொல்லும் பொருளும் வச்சிருக்கேன், இந்த மேஜைன்னு இருக்கு. மேஜைன்னு சொன்னோன்னா இந்த ரூபம் நம்ம கண் முன்னால் வந்துடுது. அப்புறம் மேஜையை பார்த்தோன்னா மேஜைங்கிற சொல்லும் உடனே வந்துடுது. இதை பிரிக்க முடியாது, மேஜைங்கிற சொல்லையும் இந்த பொருளையும் பிரிக்க முடியுமா? முடிக்க முடியாது. சொல்லும் பொருளும் சேர்ந்தே தான் இருக்க, பிரிக்கவே முடியாது. அதுதான் சிவனுடைய சக்தியும் இணைந்திருக்கிறது. இதை காளிதாசன் தன்னுடைய இலக்கியத்தை சொல்கிறான். வாங்க, வடமொழியில் பெரும் சிறந்த கவிஞன் காளிதாசன், சிவபக்தன். அதோட நிறைய சிவப்பிரமாணத்தை சொல்லி நிறைய இடங்கள் தன்னுடைய இலக்கியங்களில் வச்சிருக்கான். அது விஷ்ணு பிரமாணம் செய்தாலும் அதை ஊடகிலூட அவன் தன்னுடைய சரக்கை தான் கரைக்கிறான். அது முதல் முதல்ல ரகுவம்சம் என்ற ஒரு காவியம் எழுதுறான். அவ முதல்ல சொல்றான், வாகர்த்தாவிவ சம்பிருத்த வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரர். இந்த உலகுக்கெல்லாம் தாயந்தையா இருக்கிறார் பார்வதி பரமேஸ்வரர். அவ எப்படி இருக்கான, வாகர்த்தாவிவ சம்பிருத்த, சொல்லும் பொருள் எப்படி சேர்ந்திருக்கிறதோ அப்படி ஐக்கியமாக இருக்கா. அதுபோல பரமாதி பரமேஸ்வரர் இருக்கா, அவர்களை நான் வணங்குகிறேன். முதல்ல இதை காப்பிச்சிகள் சொல்லிட்டான், ஆரம்பிக்கிறேன். இப்படி சொல்லும் பொருளும் எப்படி பிரிக்க முடியாததோ அதுபோல இந்த பிரணவமும் பிரிக்க முடியாததாக இருக்கின்றது. இதில் சிவஞானபுரத்து கொஞ்சம் வருவோம். அதில் இந்த விஷயம் எப்படி வருதுன்னா, மூன்றாம் சூத்திரம் என்ன சொல்லுவேன்னா, ஒன்றென்று சாதிக்கப்பட்ட உயிருக்கு இலக்கணம் நான்காம் சூத்திரத்தால் கூறுகிறார். முதல்ல மூன்று சூத்திரம், பதி, பாசம், பசு, இதை உண்டு என்பதை சொல்கிறேன். அதையே இலக்கணத்தால் நிலைநிறுத்துவது நான்கு ஐந்து ஆறாம் சூத்திரம். முதல்ல கடைசி நிரல் நிறைய கடைசியில் சொன்னதை முதல்ல சொல்றது, கடைசியில் பசு சொன்னதுனால பசுவினுடைய இலக்கணம் நான்காம் சூத்திரம். அதை சொல்லி வருகிறது, அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று, அவை சந்தித்தது ஆன்மா சகஜ மதத்து உணராது அமைச்சரசு ஜெய்ப்பன் என்று அஞ்ச வைத்தே சொன்ன. இதை வடமொழி சூத்திரம், ஆத்மா அந்த கரணாத் அந்யா அபி அன்விதோ மந்திரி பூபவது அவஸ்தா பஞ்சகஸ்தாது மனருத்த ஸ்வதுர்க்ரியா சொல்லணும். அந்த கரணம்தான் ஆன்மா ஆன ஒரு வாரி சொல்றாங்க. அது இல்லையா, அந்த கரணம் ஆன்மாவா ஆக முடியாது. ஏன்னா அந்த கரணங்கள்ல ஆன்மா இயகிறது தான் வேலை செய்யும். அந்த கரணம் ஆன்மா இயகும்போது அந்த கரணம் வேலை செய்யாது. இப்ப நாம இருக்கும்போது நமக்கு அந்த கரணம் வேலை செய்யறது, போயிட்டோமான வந்துட்டு வச்சுமோ உயிர் இந்த உடல் விட்டு போயிட்டு வச்சுமோ அந்த கரணம் என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. இப்ப அதை போய் நீ எப்படி சொல்றது ஆன்மான்னு சொல்ற? அதனால அவந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று அவை அதற்கும் வேதானது அந்த கரணம். அப்போ வாக்குகள் நான்கு விதம் என்ன? பரா, பசந்தி, மத்தியமை, வைகரி என்ற நாலு வாக்கு. இந்த வைகரி வாக்க ரெண்டாக பிரிக்கணும், சூட்சம வைகரி, ஸ்தூல வைகரி. இந்த நாம் பேசுகிற இந்த இருக்க முதல்ல உந்தி ஸ்தானத்தில் இருக்கு, அரூபமா இருக்கு, அது பரா. அது அப்படியே மல்ல கிளம்பி ஹிருதய ஸ்தானத்துக்கு வரது. பரா பசந்தி, இங்க பசந்தி வாக்காரு. மத்தியமை கண்டத்துக்கு வர்றது, இங்க வர்றதுதான் அதுக்கு ஒரு ரூபம் கிடைக்கிது. அதான் இது உள்ளவரையும் இருக்கிற கருத்து. நான் என்ன சொல்லணுமானங்கோ நான் சொல்ல வருகிற விஷயத்தினுடைய ஒரு கூட்டு. அது கொஞ்சம் அப்படி மேலே வந்தவொடனே கொஞ்சம் விளக்கமேட்டு கண்டத்துக்கு வந்தவ தான் அதுக்கு ஒரு எழுத்து ரூபம் கிடைக்கிறது. அதுக்கு மத்தியமை. அதுக்கப்புறம் நாக்கில் வெளியில் வர்றது தான் வைகரி வாக்கு. நாம் பேசுகிற புறம் வைகரி வாக்கு. இந்த வைகரி வாக்கு ரெண்டு, சூட்ச்ம வைகரி, சூழ வரி. அதாவது தன் சவிக்கு மாத்திரம் கேட்பது சூட்ச்ம வைகரி, பிறருக்கு சவிக்குமார் கேட்பது ஸ்தூல வைகரின். இந்த வாக்குகள் பூராமே பிரணவத்தினுடைய இது வந்ததுதான், பிரணவத்திலிருந்து வந்ததுதான் இந்த வாக்குகள் தான். சவிகற்ப உணர்வுக்கு ஏதுவாயிருப்பது இந்த நான்கு வாக்குகள். இந்த நான்கு வாக்குகள் வந்து பிரணவத்தினுடைய சொரூபம், அதிலிருந்து தான் வருகிறது. நான் சொல்றேன் இப்போ இந்த பிரணவத்தை எப்படி சொல்றோம்? முதல்ல ஓன்னு சொன்னது உதடு குவிகிறது, முதல்ல உதடு விரிகிறது, அப்புறம் குவிகிறது, அப்புறம் மூடுகிறது, ஓ இம் ஆனால் மூடுறது, அப்புறம் சவுண்டு வெளியில வருது. இந்த மூணு விஷயமும் இந்த பிரணவத்துக்குள்ள இருக்கு. இந்த வாக்குல ஓங்கிற உதடு விரிகிறது, அப்புறம் குவிந்து மகாரத்துக்கு வர்றது, அப்புறம் சொல்ல எம் மறு சேர்ந்து நீந்து சேர்ந்து வர்றது. இதுதான் இந்த பிரணவத்தை வருடைய ஒரு முறை மாயிரண்டு. இதிலிருந்தா வர்ணம், பதம், மந்திரம் இங்கெல்லாம் இதிலிருந்தா பிரணவத்திலிருந்தான் வருகிறது என்று சொல்கிறார். இதில் அக்ஷரங்கள் பூராமே ஜடம்தான், அக்கரங்கள் பூராமே ஜடம்தான். ஆயனால அவை அந்த கரணங்களை தாமே செலுத்தும், தாமே செலுத்தார். அக்ஷரங்கள் ஜடமானதுனால ஜடம் தானா வராது, அதை செலுத்துவதற்கு ஒரு கருவிகள் வேணும். அதுக்குத்தான் இந்த கரணங்கள் இருக்கு. அதோட இந்த அக்ஷரங்கள் ஜடமானதுனால அது தானாக வராதனால இதை வர வைக்கின்ற ஒரு பொருள் வேணும். அது எதுன்னா இந்த அக்ஷரத்திற்கு அதிதெய்வங்கள்னு ஒன்று இருக்கு. எப்படி? இந்த பிரணவத்தில் அஞ்சு இருக்கு சொன்னேன், ஆ உ ம விந்து இதெல்லாம் அஞ்சு இருக்கு. இது அஞ்சுக்கும் அதிபதி யாருன்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன். இந்த அதிதெய்வங்கள் அதில் இருந்து இயக்கினால்தான் நமக்கு அது அக்ஷரமாக வெளியில் வரும். இல்லை அதாவது வர பேர் ஜடம், அது வர முடியாது, அதனால் வர முடியாது. ஆகவே இந்த ஐந்து பேர் அதனுடைய அதிதெய்வமாக இருந்து கொண்டு அந்த எழுத்தை இயக்குகின்றார்கள். இயக்கும் பொழுது நமக்கு அது வருகின்றது. சரி, அக்ஷரங்கள் வந்து சிவாடகம் கொண்டு சுத்த தத்துவத்தில் உள்ளது. அப்போ நீங்கள் பிரம்மா விஷ்ணுன்னு சொன்னீங்க ஐயா, இவர்கள் எல்லாம் பிரகிருதி தத்துவத்தில் உள்ளவர்கள்லாம், அங்க எப்படி இயக்க முடியும்? பிரகிருதி தத்துவத்தை இருக்கிற பிரம்மா விஷ்ணு சுத்த வத்தியத்தில் வித்யா தத்துவத்தை இருக்கின்ற அக்ஷரங்களை எப்படி இயக்க முடியும் ஒரு கேள்வி. அதுதான் அப்ப என்ன வரேன்னா, சுத்த வித்தியிலையும் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் இருக்கின்றார்கள், சுத்த வித்யா தத்துவத்திலும் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் இருக்கிறார்கள், அங்கும் அவர்கள் போகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிவபோகம். இதெல்லாம் வந்து அழியக்கூடியது அழியாதது. ஆமாம், ஆங்கின அதைத்தான் சிவஞான சுவாமிகள் எப்படி சொல்றாருன்னா, முத்தி பெற்று அவக யாருன்னா, முத்தி பெற்று மலவாசனை மாத்திரம் உடையவராய். மலவாசனை லேசா வச்சிருக்கார் வச்சிருக்கார் ஏன்னா, அவர்கள் வந்து அதிகார மலம் அவர்களுக்கு வேணும், அதிகார மலத்தை கொஞ்சம் வேணும், ஒரு டோஸ் வேணும்னாதான் பயன்படும். அதாவது அதிகாரியா இருக்கிறவன் சாத்தியமா இருந்தாலும் ஒரு காரியம் நடக்காது. அதிகாரி நம்ம சாத்தியமா இருந்தான் ஒரு காரியம் நடக்காது. நான் படிக்கும் போது ஒரு ஹெட் மாஸ்டர் பரம சாது, ரொம்ப சாது, ஹோன்னா பயந்துருவார். ஒத்தராதே அவர் அவங்க அன்கண்ட்ரோலா பெட்ஸ் முடியாது. ரஜோகுணம் கண்டிப்பா வேணும் அதிகாரிக்கு. வந்து ரஜோகுணம் இல்லாட்டாலும் வருவிச்சுக்கணும். ஆமா, கொஞ்சம் ரஜோகுணம் இருந்தா ஏய் அலட்டக்கூடிய ஒரு இருந்தா தான் காரியம் நடக்கும். அதே மாதிரி அதிகார மலம் கொஞ்சம் வச்சிருக்கு, ஏன்னா அந்த புவன தத்துவத்துறை புவனங்கள் எல்லாம் அதிகாரம் பண்ணணும் இருக்கனால. மலவாசனை எப்படின்னா, முத்தி பெற்று மலவாசனை மாத்திரம் உடையவராய், கீருள்ள ருத்திரன் மால் அயன் இந்திரன் முறையோரை தொழிற்படுத்துவோராகிய ருத்திரன் மால் அயன் இந்திரன் முதையோர்க்கும் அவர் தனுகரணாதிகளுக்கும் இடமாம் என்று உணர்க. ஆக கீழுள்ள ருத்திரன் மால் அயனை தொழிற்படுத்துவோராகிய அந்த அயன்மார் அங்கேயும் தனுகரண பவனங்கள் இருக்கு, அதெல்லாம் அவர் கொடுத்து வச்சிருக்கார். அதனால இந்த அக்ஷரங்களை இயக்குகின்றத அதிதெய்வங்கள் ஐந்து என்று சொல்லுகிறார்கள் என்று சுத்த வித்யா தத்துவத்தில் உள்ளவர்கள், இங்கே பிரகிருதி தத்துவத்தில் உள்ளவர்கள் இல்லை. ஆகையினால அந்த பிரணவத்திற்கு அதிதெய்வங்களாக இருக்கின்ற அவர்கள் இயக்க அந்த அக்ஷரம் இயங்குகிறது. அறிந்த பரா பஷ்டி வட்கரி வைகரி மூலமாக வெளியே வருகின்றது. அதாவது இப்போ பேச தெரியாதான் ஊமை இருக்கான், அவனுக்கு காது செவிடுனாக்க அனைமே வச்சிருக்கான். அப்படி இல்லை, அவனுக்கு காது செவிடு அதனால்தான் பேச முடியல. ஏன்னா அப்படின்னு அவனுக்கு பராபசந்தி மத்தியம வரலும் வரும், வைகரி வாக்கு இறைவனை அமைக்கலை அவனுக்கு. அவனுக்கு எல்லாம் உணர்வுகள் தான் இருக்கு, உணர்வுகள் இருக்கு, என்ன சொல்லணும்னு அவனுக்கு தோன்றது, ஆனால் சொல்ல முடியல. அவன் எனக்கு இப்படி அப்படி இப்படி கையை காட்டத்தான் செய்யறான். ஏதோ உணர்வை ஏதோ ஒரு ரூபத்தில் காட்டுறா, நாமளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணத்தான் செய்கிறோம். அப்போ ஏன் முடியலன்னா, வாக்கு வைகரி வாக்கு இல்லை, வாக்கு அங்கே விஷயம் அந்த வேலை செய்யலை. அதனால வைகரி வாக்கு வேலை செய்யலைன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சில பேருக்கு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கேன், சொல்ல தெரியலங்க. சில பேருக்கான சார் மனசுக்குள்ளே இருக்குது வரமாட்டேங்க சொல்லுவாங்க. அவர் அவர் பேர் ஞாபகத்தில் இங்கே இருக்குது சார், வரமாட்டாங்க, இங்கே இருக்கா வரமாட்டேங்க. காரணம் என்ன, வைகரி வாக்கு வேலை செய்யலை, அதுதான் காரணம். அதனால அந்த பிரணவத்துடைய சுரூபமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த சமஷ்டி பிரணவமாகிய ஓம் நான், வெஷ்டி பிரணவமாகிய ஆ ஓம் ஆ நாதம் என்றால் நீ என்று சொல்லி அதை இங்கே சொல்கிறார். தபலில் இப்பிரணவன் நமதுகான் மூவரை தந்ததாகும், நபிலின் மற்றது நீனதுதான் நீனதாகும் முச்சக்தியை நல்குமா. முன்மறை முறையெல்லாம் இன்றிடம் இரு முதுகுறவரான இம்மனு கரியொடும் பிடியன தொண்டலின் இவைகளாகி அம்மனாம் குணர்ந்தும் எவ் என்று அவ்வுரு கொண்டார் ஆடுகாரை சும்மை நீர் உலகலாமைய வந்துரித்தனன் தோன்றலன்றே. அவன் பிரம்மம் விஷ்ணுவான் பிரார்த்தனை வந்துட்டு போயிருக்கான், எனக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். அப்போ இந்த சித்திரங்கள் எல்லாம் பார்த்தோன்னே பிரம்மன் சொன்னோன்னே, மும்மறை முதலெல்லாம் என்றிடம் மூன்று வேதங்களும் தீம் சொல்லக்கூடியது இந்த பிரணவம். ஏன்னா வேதம் சொல்லும் போதே முதல்ல பிரணவம் சொல்லி தான் ஆரம்பிக்கணும். ஓம் அக்னிமேலே புரோ எதை ஆரம்பிக்கணும், ஓங்கிற பிரணவத்தை சொல்லி தான் ஆரம்பிக்கணும். ஆகையினால அந்த மும்முறை முதல் முதலிலே சொல்லக்கூடிய இந்த பிரணவம், இரு முதுகுறவனான இம்மனுக்கு, இரு முதுகுறவர்னா அம்மைய பருவம், அம்மைய அப்பறம் அவ என்ன வேணா கரியொடும் பிடி என தொண்டனின் ஒரு யானை ஒரு பெண் யானை பிடியூமை கொள்ள மிகு கரியது வழி கொழு தனதடி வழிபடும் அவர் இடர் கடிகனவரீவர அருளினர் மிகு கொலை வடிவினர் பயில்வலி வலமுறை இறையே. அங்க கரியோடு சொல்லல, பிடிய பிடியதன் ஒரு உமை கொள்ள கரியோடு. அதே மாதிரி இங்க கரி பிடி அந்த யானை ஆனை பெண் யானையை அப்படி பார்க்கிறார். இம்மனு கரியடும் பிடியன தோண்டலும் இவளுக்கு அம்மைக்கு யானை ரூபமாக தெரிகிறது, ஆண் யானையும் பெண் யானையாகும். இவைகளாகி அம்மனான் பூரணும் என்ற ஊரு கொண்டர் ஆயினால இதனுடைய உருவமாகி நாம் ரெண்டு பேர் சேர்வோம். சேர்ந்து என்ன அஞ்சனார், ஆடுகாரை சும்மை நீர் உலகலான் உய்ய வந்துரித்தனன் தோன்றல் என்றே. அதாவது சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் சொல்லு, சொல் உலகு பொல் உலகு, அந்த இரண்டிற்கும் நாயகமாக நிற்கும் அந்த இரண்டிற்கும் தோன்றக்கூடியது பிரணவம். ஆகினால அந்த அனைத்திற்கும் சொற்பிரபஞ்சம் சொருட்பிரபஞ்சத்திற்கும் காரணமாகின்ற அந்த பிரணவம், இந்த அம்மையப்பர்கள் அந்த பிரணவஸ்வரூபி அந்த யானையும் பெண் யானையும் இருக்க அதை இவர்களும் அதை பார்த்துட அதனுடைய சுரூபமாக ஆகி இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தையை சிருஷ்டித்தார்கள். இதை சொல்ல பயன்படுத்திருக்க அப்படி பார்க்கணும். சும்மை நீர் உலகலான் உய்ய வந்து உதித்தனம் தோன்றல் என்றே. இந்த சொல்ல கட்டமான வச்சு எழுதான் என்ன சொல்லி உதித்தனன் என்ற உதித்தனன் என்பதற்கும் பிறந்தனன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு, சொல்லி ரெண்டு வித்தியாசம் இருக்கு. பிறப்பு என்பது கர்ப்பம் மூலமாக வரக்கூடியது தான் பிறப்பு, யோனிவாய் பிறக்கக்கூடியதுக்கு தான் பிறந்தான்னு சொல்லணும். தோன்றினான் என்று சொன்னா திடீர்னு அவர்கள் என்பது சிருஷ்டி பண்ணினார்கள். அந்த கண்டபுராணத்தை விட முருகப்பெருமாள் அங்கள உதித்தனான் உலகமெல்லான் தோன்றினான், கர்ப்பவாசமாக இருந்து பிறக்கல. ஆமா, மற்றவர்கள்லாம் கர்ப்பவாசம் இருந்து பறவன் அவர்கள் அயோனி யோனிஜன், அவர்களாம் அயோனிஜன் என்பது சுவரமான ஒருவன் தான். ஒரு இலக்கணம், இவர் கடவுளா இல்லையா அவரை பற்றி வரும் கேட்கணும். கேட்டால் அவர் கர்ப்பவாசம் இருந்து பிறந்தார்னு சொன்னால் அவர் கடவுள் இல்லை, அந்த அடிவிட்டு வச்சு. அப்படி கர்ப்பவாசம் இல்லாமல் பிறக்கின்றவர் அயோனிதர் சுவரமான ஒருவரே, அவரே கடவுள், முழுவதற் கடவுள். அதான் இங்கு உய்ய வந்து உதித்தனன் தோன்றதன்றே அப்படின்னாச்சுன்னா, கயமுக பிள்ளையை இருவரும் காதலான் எடுத்தனைத்து பயமுறம் அடித்தல திருத்தி மைகளன் பல அணிந்து வாழ்த்த இயல்புடை புதல்வனும் உவகையான் எழுந்து எதிர்நடித்த செய்தான் நயனமா கழிகுல நோக்கினாள் உலகலாம் என்ற நங்கை. அதாவது எல்லாருக்கும் அவா குஞ்சு பொன் குஞ்சம், கோழிக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சம் வரு. இல்லையா, ஆனை மாதிரி பண்ணலாம் இவனை தூக்கி கொஞ்சிட்டு இருந்த அப்படின்ட்டு எந்த அப்பையும் அம்மா குழந்தை எப்படி இருந்தாலும் அந்த எழுத்து மடி வச்சு குழந்தை அது ஊனமாக பிறந்திருந்தாலும் சரி வேற அரூபமா வரணும்னாலும் கூட அவளுக்கு அது பொன்கொஞ்சு இல்லையா. அந்த முறையில கயமக பிள்ளை என்ன பண்ணாங்க, இருவரும் அன்போடு எடுத்து மடியில வச்சு குஞ்சனாங்க. அப்போ அது அவளுக்கு அலங்காரம்லாம் பண்ணி சங்கரிலாம் போட்டு எல்லாம் பண்ணி அழகு பார்க்குற குழந்தைய பார்த்து திருந்துமை கலன் பல அணிந்து வாழ்த்த இயல்புழை புதவனும் உபகையும். ஆமாம், அவர் மகிழ்ந்தாராம் பிள்ளையார். யானை சிரிச்சுங்க பார்த்துருக்கலாம், ரொம்ப அபூர்வம் சிரிச்ச யானை. நாம ஸ்மைல் தான் பண்ணுவோம், ஆஹான்னு சிரிச்சாங்க நம்ம மாதிரி. அந்த ஸ்மைல் பண்ணால் அது ரொம்ப அபூர்வமாக தான் அது சிரிக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அது. அதை மாதிரி இங்கே விநாயகரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஓகே இருந்தான் எடுத்து என்ன பண்ணார்னா, அவர் கை ஒட்டி டான்ஸ் ஆனால் குழந்தை ஆடுறேன், குழந்தை ஆடத்தான் எப்படி எப்படி கை தேஞ்சி ஆடமையா, அது ஆடுறதெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கான் அம்மையப்பன். எழுந்து எதிர் நடித்தல் செய்தான் நயனமா கழிகொள்ள நோக்கினார் அம்மைய. அந்த ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த குழந்தை ஆடுறத பார்த்து ரசித்து கொண்டிருந்தானா. உலகனாம் இந்த நங்கை, உலகத்தே என்று அந்த அம்மன் அந்த குழந்தை கைதட்டி டான்ஸ் பார்த்து ரசித்து கொண்டிருந்தானா. இந்த குழந்தை கைதட்டுங்கிறதுக்கு சப்பானி பருவம் என்று பெயர். பிள்ளை தமிழில் வாரானை பருவம் முத்தப்பருவம் அது கைதட்டு சப்பானி பருவம்னு சொல்றது. இந்த புராணம் ஏற்றி சுஞ்ஞான சுவாமிகள் செங்கிடநீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ்னு செய்திருக்கார். பிள்ளையாறு மேல பிள்ளைத்தமிழ் பாடுமாரி ஒரு உத்தரம், மற்றவங்களுக்கு அது கற்பனை வராது. இந்த பிள்ளையாருக்கு எப்படியா கற்பனையாக வாழணும்னு இவர் கற்பனை வச்சு பாடினார். பாடங்கள்லாம் ரொம்ப அபரிமிதமாக இருக்கும், சந்தங்கள் அப்படி இருக்கும் சந்தம். அவர் சப்பானி பருவத்தில் அவர் பாட்டு கேட்க என்னான்னா, மும்மல மால முற்று போல முழு தெரியரவீசி முகித்த நரன் சங்கதியிடறி முகிந்தவருக்குள தம் விம்மன நீங்கி வெள்ளி கொடு புவனமெங்கடு வனமோடி வெப்பாகக்கு மடங்கலமாகி இயங்குமுயற்கரிய தம்மை விழாது தொடர்ந்து பிணிப்பத்தரு மங்குசபாசம் தாங்குதல் கண்டும் தம்போல் எண்ணெய் சார்பவைதமை நகைய கொம்மை மலர்கைகள் கொடப்ப கொட்டு கசப்பணி குலைகெழு தட நிறை கரசனியற் கொத்தி கசப்பாணி. சந்தை இப்படி அமைஞ்சிரு பார்த்தா அந்த சப்பானி ஒரு தட்டுக்கு தகுந்தாவே அந்த பதங்களையும் அப்படி அமைச்சு சந்தை அமைச்சிருக்காரு. அதே வாருகாய் வருகை பருவத்திலையும் அவர் பாட்டு வச்சிருக்கா அப்படி அப்படின்னா, உருகும் அடியார் உள்ளூர ஊரே உள்ளூரும் தேன் வருக உண்ணுத்தவிட்டா சிவானந்த ஒளியே வருக புலன் வழி போய் திருகும் உளத்தார் நினைவினைக்கு செய்யாய் வருக எமையாண்ட செல்வா வருக உமையின்ற சிறுவா வருக இணை விழியான் பருகும் அமுதே வருக உயிர்ப்பைங்கூழ் தழைக்கு முகிலே வரும் கருணை மழை பரப்பு முகிலே வருக நரும் பாயே வருக வரகிழித்த முருகவேற்கு முன்னுரித்த முதல்வா வருக வருகவே மூலிக்கரசை செங்கடு நீர் முனியே வருக வருகவே. இப்படி செங்கடு விநாயகர் பிணத்தில் ரொம்ப சந்தங்கள் அபரிமிதமாக போட்டிருக்காரு, தாளங்களுக்கு ஏற்றபடி அமைந்திருக்கிறது. அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணார்னா, இழந்து எதிர் நடித்தல் செய்தான் நயனமா கழிகொள்ள நோக்கினான் உலகனாம் என்ற நங்கை அங்கையான் ஒத்தி நின்ற ஆடல் கண்டு அகங்கழி சுடுமை. அந்த குழந்தை கையெட்டி ஆடற பார்த்தானே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சானான். ஐயன் பங்கைய பதந்தொடும் இறைவ நீ பயந்த செய்வனை இன்னே எங்குள கணங்களும் கல்கணநாதரும் எவரும் ஏத்த துங்கமாம் இறைமை இந்தருளவன ஏண்டலும். அப்ப அம்மையை சொல்றாங்க, இந்த வளம் வந்து போய் கேட்டு போயிருக்காள், அவளுக்கு தலைவன் ஆக்க வேண்டமாகவன. அதாவது கணங்களுக்கெல்லாம், அதாவது கணங்களுக்கெல்லாம் தலைவனாக இவனை ஆக்க வேண்டும் என்று சொன்ன 15 கணங்கள் சிவகணங்கள்லாம் இருக்கா, இவ அவளே இருக்கும் தலைவனாக இவன் ஆக்க வேண்டாமா சொல்ற. கடவுளரன் முனிவரன் அயன் அதி பல கணன் ஆரசன்லாம் உடன் வர திருவிழம் செய்து அழைத்து ஓதுவான். மடித்தலத்தின் நிழனுடை சிறுவனை இருத்தி மற்றும் இவன் வெற்பின் வந்த மழமயிற் கிணியவள் யாம் பெருமுத்தமா மைந்தன் ஓர் மின். அவரை கூப்பிடுங்க. தேவர்கள் முனிவர்கள் பிரம்மா விஷ்ணு அவளையரும் கூப்பிட்டார். கடவுளரன் முனிவரன் கடவுளர் சொல்றார். கடவுள் வேறு கடவுளர் வேறு. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த வரிசையில் உள்ளவர்கள் எல்லாம் கடவுளர். கடவுள் என்பது சிவபெருமான் ஒருவன் தான். அதான் கடவுளர் முனிவரர் முனிவர்கள் அயனாத் பிரம்மன் பல்கணன் ஆதரெல்லாம் உடன் வர திருவிழம் செய்து அவளையும் வர சொன்னார். அழைத்து ஓதுவான் மடித்தலத்தின் நிழனுடை சிறுவனை இருத்தி கொண்ட இடத்தை மடியிட்டு வச்சிருந்தார். வச்சிருந்து மத்தி இங்கவன் வெப்பின் வந்த மழமயிற்கு இனியவன் மலையவன் மகளாகியவ பார்வதிக்கு பிரியமானவன் இவன்பா. யான் பெரு மூத்தமா மைந்தன் ஓர் என்னை மூத்த பிள்ளையும் தான் சொல்லி அவருக்கு அவளுக்கெல்லாம் சொல்றார். சொல்லிட்டு என்ன செய்யணும்னா இவனை இவ்வுலகலாம் தொழுது எழும் இறைமயன் இருத்துகின்றோம். இவனை இந்த உலகமெல்லாம் தொழுது ஏற்றக்கூடிய ஒரு ஸ்தானத்தை நாங்கள் போக்கிறேன். குவிமுடி சூட்டுவான் வேண்டு உபகரண நீர் குணர்மின் என்றே. எல்லாரையும் இந்த முடிசூட்டானவனுக்கே அதுக்கு வேண்டிய உபகரணங்களை தான் எல்லாரும் கொண்டு வாங்க. பல சீர்த்தங்கள் எல்லா நதிகளையும் உண்டான சீர்த்தங்கள் எல்லா சமுத்திரத்தின சீர்த்தங்களை தான் எல்லாம் கொண்டு வாங்க. அதனால் உபகரணங்களை தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறான். அவரும் அவை குணந்தவன் அவளும் அப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தான். மைந்தனை மடங்கள் ஆதனத்தின் நேற்று தமிழ் வயதுன சிம்மாசனத்தை ஏற்றி உட்காந்து கேட்டாரன் ஏற்றி சிவபெரான் திரு அபிஷேக நீராட்டினன் மகுடம் செய்வான். சூரமானே அபிஷேகம் பண்றார். எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கார். அதான் அவர் அபிஷேகம் பண்ணார். தம்மை ஒத்தவன் என்பதை காட்டுவதற்காக அவரே அபிஷேகம் பண்ணாரா. சிவபெருமான் வேறு விநாயகர் வேறல்ல, இரண்டும் ஒரே விதம். உலகத்திற்காக ரெண்டாக காட்டியிருக்கேன். இதில் கிரியாபாதத்துக்கு வரேன். சிவபெருமான பூஜை பண்ணுறோம். கடைசி பூஜை பண்ணும் பவாய தேவாய நமஹ சர்வாய தேவாய நமஹ ஈசானாய தேவாய நமஹ பசுபதே தேவாய நமஹ ருத்ராய தேவாய நமஹ உக்ராய தேவாய நம பீமாய தேவாய நம மகதே தேவாய நம சிவருமான. அதுவே அம்பாள பூஜை பண்ற அப்படி பண்ணோம். பவஸ்ஸ தேவஸ்ஸ பத்னே நம சர்வஸ்ஸ தேவஸ்ஸ பத்னே நம இவருடைய பத்னி சொல்லி பண்றோம். முருகன் ஆச்சனம் பவஸ்ஸ தேவஸ்ஸ சுதாய நம ஈசானஸ்ஸ தேவஸ்ஸ சுதாய நம இவருடைய புத்திரனேன்னு பூஜை பண்றோம். விநாயகர் மாத்திரம் இப்படி பண்ணக்கூடாது. சம்பிரதாய வழு இப்ப புதுசா படித்தவெல்லாம் பண்றார். புதுசா ஆகாம படிச்சான்றதுதான் விநாயகருக்கும் பவஸ்ய சுதாய நமகான்னு சொல்லுவேன். நான் என்ன சொல்லப்படாடா அவளுக்கு விநாயகருக்கு மாத்திரம் அந்த சோடச நாமாவளியாதான் பண்ணணும். சுமுகாய நமக ஏகதந்தாய நம அந்த அதனாலதான் பண்ணணும். பவஸ்ய சுதாயன்னு பண்ணக்கூடாது. ஏன் அவர் புத்திர தானே வாசந்தான் அது பௌராணிகம். ஆனால் அவர் வேறு இவர் வேறு இல்லை. சம்பிரதாய வழு சம்பிரதாயம் உன்னோட அப்படி சொல்லிட்டு போலப்பான்னு சொன்னா அடப்பாங்க. அது அவனும் சரிப்பானு ஆக அவரை மாத்திரம் அப்படியேனா விநாயகர் வேறு சிவருமான் இல்லை என்பதற்காக அந்த ஞானபாதத்தை அந்த கிரியில் அப்படி கொண்டு வச்சு காட்டியிருக்க. அப்படி அந்த சிவரமான் சிறு அபிடேக நீராட்டினான் மகடம் சேர்த்தான். இதை என்னறியாயினும் யாவதென்றுடல் உன்னரே உண்டுதாள் முடியுறப்பணிவரே அன்னதம் சிந்தை போல் ஆகுதியலதுனை உன்னரரு செய்கையை ஒரு செய்தொழுதினே என்று கந்தபுராணத்தில் அவர் அப்படி சொல்றார். சொல்லிட்டு அரசினுக்குரிய நல் அணிகளான் அலங்கரித்து அன்பு கூற பிரம்மனை மாயனை தேவரை முனிவரை பெற்றின் நோக்கி உரனுடை உமக்கெல்லாம் நாயகன் இவன் இடையூற்றினுக்கும் கருவிலா நாயகனாக நம் வைத்தனன் கண்டுகொண்ட அரசனுக்கு உரிய நல்ல அணிகளெல்லாம் அவளுக்கு பட்டாசையெல்லாம் அண்ணி கிழங்கள்லாம் வச்சு அணிகள் அழிந்த பின்பு எல்லாரையும் கூப்பிட்டார் ராமடானன். பிரம்மனை மாயனை தேவரை முனிவரை எல்லாரையும் கூப்பிட்டார். பெட்பின் நோக்கி விருப்பத்தோடு ஒரு அன்போடு அவளைதான் பார்த்து என்ன சொன்னார், உரநுழை உமக்கெல்லாம் வலிமை பொருந்தி உங்களுக்கெல்லாம் என்னாச்சுன்னா நாயகன் இவன் உங்களுக்கெல்லாம் நாயகன் வேண்டான் கணநாதன் கணநாயகன் கணங்களுக்கெல்லாம் நாயகன் கணாத்தியக்ஷன் கணநாதாய நம கணாதிபதயே நம கணாத்தியக்ஷாய நம என்றெல்லாம் சகரநாமத்தை அவனை சொல்றான். அப்படி உங்களுக்கெல்லாம் நாயகன் இவன், இவன் என்ன செய்யப்படான் உங்களுக்கு இடையூற்றினுக்கும் கருவிலா நாயகனாக இடையூறுகளெல்லாம் நீக்கக்கூடிய நாயகனாக இவன் நாம் வைத்தனன் கண்டுகொண்டின் உங்களுக்கெல்லாம் நாயகனா வச்சாச்சு உங்களுக்கு ஒரு ஆளை கொடுத்தாச்சுப்பா ஆன்னு சொல்றார். அதாவது ஒரு ஒரு விஷயம்னா அதுக்கு ஒரு முதல்ல ஆகம பிரமாணம் இருக்கணும், அதுக்கு மேல வேத பிரமாணம் அப்படி ஏதாவது இருக்கான்னு தான் அந்த மூர்த்திக்கு விசேஷம். சில மூர்த்திகள் வேதத்தில் பிரமாணம் இல்லை. இவளா சொல்றா இவளா நினைச்சா அவர் சொல்றேன், நான் உதாரணமாக சொல்றேன். கணபதிக்கு ஆகமத்தில் தியான ஸ்லோகம் மந்திரங்கள்லாம் இருக்கு, வேதத்தில் காயத்ரி இருக்கு, விருக்கும் இருக்கு. எப்படி கணபதிக்கு நிறைய காயத்ரி விதவிதமான காயத்ரிலாம் இருக்கு, இவாளா உண்டாக்கின காயத்ரி இருக்கு. அதுல புருஷாஜ வித்மஹே வக்ர துண்டாஜ தீமஹே தன்னோரந்தி பிரஜோதயாரு வேதத்தில் உள்ள காயத்ரி. அதே மாதிரி உபனிஷத்துல இன்னொரு விதமா அதே காயத்ரி விதமா இருக்கு. இருக்கு என்ன சொல்லலாம், ஜினானாம் கணபதிஹம் ஹவாமஹே கவிங் கவீனாம் உபமஸ்ரவஸ்தம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன் நோதிபிஸ்ஸேத சாதனம் கணானாந்த்வா கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதி பேர், ஹவாமஹே வணங்குகிறோம். நீங்கள் யாருன்னா கவிங் கவீனாம், அதாவது கவி என்பது வயதான கவிகள் கவிஞர்னு சொல்றான். அதாவது ஞானிகள் ஞானிகளுக்கு அதிபதி. உபமஸ்திரபஸ்தமன் ஜேஷ்டராஜம் ஜேஷ்டரான ஜேஷ்ட புத்திரங்கள் மூத்த பிள்ளை வந்தான். ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்த பிரம்மாவுக்கு அதிபதியான பிரம்மா அவர்களை வணங்குகிறேன். இப்படி ரிக்கு காயத்ரி தியான சொல்ல முடியும். சில மூர்த்திகள் இல்லை. இப்ப எல்லாம் சுவாமியே சொன்ன ஐயப்பா வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோமே. அதாவது நம்முடைய வழிபாடுகள் வந்து ஒரு அமைதியான வழிபாடு தான் சொல்லியிருக்கு. ஐயோ அப்பான்னு கூப்பாடு வர சொல்லவே இல்லை, மனம் உருகி கண்ணீர் வடிக்கலாம் சொல்லியிருக்கு. அதுதான் வழிபாடு. இறைவனை வணங்குறது எப்படின்னு நான் பாலினந்து ஊட்டம் தாயினம் சால பரிந்தன் ஊனினை உருக்கி உள்ளொளி வருக்கும். ஐயோப்பா ஐயோப்பான்னு வீட்டில் தூங்க விடாம அக்கமத்தான் அப்படின்ற மணிக்கு நங்க நங்கனை போட்டு அடிச்சு. இது வழிபாடுகளே சேர்ந்ததில்லை. கால வித்தியாசம். இந்த சாஸ்திராவுக்கு இவங்களா இருக்குது, ஆனால் அந்த சாஸ்திரம் இவங்க சொல்ற அந்த சாஸ்திராவும் இந்த அறுக்கு பொருளுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லை. சாஸ்தான ஒரு எழுத்து இங்கே ஒரு அதை குளிக்கிட்டா அதை இப்படி சில சொல்லிட்டு இருக்கான். இந்த சாஸ்திரா இருக்கார இவர் யாரு, இந்த பாடு படுத்துறானே இவங்க தான் யாருப்பா? அதாவது அந்த பஸ்மாசுரன் சம்ஹாரம் ஆச்சு, பஸ்மாசுரன் கதையை இவங்க திருச்சி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் அப்படி இல்லை. அவன் என்ன பண்ணா, தவம் பண்ணனா சூரமான நோக்கி என்ன வேணும்ப்பா, நான் யாரை தொட்டாலும் பஸ்மமாகணும். அவர் கருணை கடை நான் சாமி இருக்கார், அவர் ஒன்றும் யோசிக்க மாட்டார் சார்னு கொடுத்துட்டார். உடனே அவனுக்கு இந்த வரம் வந்தவுடனே தன்னை மறந்துட்டான். ஆணவ மரத்தில் உச்சத்தில் போய் இருந்தான். யாருக்கும் சக்தி வந்தாச்சுன்னா அப்படி நம்ம நிற்கிறாங்களா, இறைவனேங்கிற நினைத்து போயிடுச்சு. கொடுத்து அவனைத்தானே நாம் இவ்வளோ நாளும் கும்பிட்டோம், அவன் தானே நமக்கு வறண்டு வந்திருக்கான், அங்கே நினப்பு மறந்து போயாச்சு. கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அவற்றையே வேணும். அவர் அந்த தியானமானார் மறைஞ்சிட்டார், மறைஞ்சிட்டார். அவர் தொட முடியுமா, டக்குன்னு மறைஞ்சிட்டார். இந்த பய அவர் ஓடினாராம், இவன் துரத்தி ஓடினானா, ஓடினார் ஓடினார் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினார். இவனுக்கு பயந்து இந்த என் பெருமான் ஓடினார்னா அப்புறம் நம்ம கும்புறனால ஏதாவது பிரயோஜனம் இல்லை. இந்த பயலுக்கு பயந்து நம்ம எம்பெருமான் ஓடினாருன்னா அப்போ அவரை போய் நம்ம கும்புறது ஒரு பிரயோஜனம் இல்லை. மறைந்தார்னா இருக்கு, ஒரிஜினல் டெக்ஸ்ட் அப்படி தான் இருக்கு. அப்போ ஆளை காணல விட்டான். இந்த அசுரர்களுக்கெல்லாம் பலம் வந்தாச்சுன்னு தெரிஞ்ச உடனே பிரம்மோஷ்டனுக்கு வயிற்ற கலக்கிடும். ஆஹா விஷயம், இவங்க என்ன செய்வானா, முதல்ல அட்டாக் வயண்டம் பிரம்மா அட்டாக் பண்ண, யூ ஆர் அரஸ்டட் அப்படி அதான் முதல் செயல். மந்திர போகிறானே, நம்ம தலையை கை வைக்க போகிறானே, என்ன செய்யறதுன்னு விஷ்ணுவுக்கு கலக்கம் வந்தது. அப்போ என்ன செய்யறது, இவனை நேரில் நின்று போர் செய்ய முடியாது, வரம் வாங்கியிருக்கான். அப்போ இவனை கவுக்கடையாச்சான், இவனை இவனை ஏதாவது பண்ணணும், என்ன செய்யலான்னு வரும். அப்போ மோகினி உருவம்

0: போர்ட்போலியோ ஏதாவது கொடுக்கணுமே, கொடுத்தாரு தான், சும்மா இருக்க மாட்டானே, அவனை கொடுத்துருக்காரு. அதாவது ஊர் எல்கையில் கடன், காடு, மலை, மலை சார்ந்த இடங்கள்லாம் உனக்குன்னு சொன்னான். அதான் சாஸ்தா எப்பவுமே ஊருக்கெல்லாம் உட்காந்துருப்பார். ஆனால் தான் மலையில் போய் உட்காந்துருந்தார். அவர்தான் அவர் மலையில் போய் உட்காந்துருக்கார், பேசாமல் உட்காந்துருந்தார். இவங்க பாடா வளர்த்து அவங்க போய் படுத்திட்டு இருக்கான். அதனால் வழிபாடு, இந்த வழிபாடு அமைதியான வழிபாடுன்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கு. கூப்பாடு கூட சொல்லவே இல்லை என்றான். அது என்ன லாபம் சொல்லிட்டு அழுத்திட்டு தான் அது அப்படிக்கிட்டோம். அது
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் தீட்சை வழங்குதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: கூச்சம் இல்லாமல் இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்றார். கூசாதார் நெஞ்சு தஞ்சே குடிகொண்ட குழகன்கான். யார் கூச்சமின்றி வழிபடுகிறார்களோ அவர்கள் மனதிலே இறைவன் உடனே புகுந்து விடுவான். யார் யோசி யோசிச்சு வழிபடுறாங்களோ சாமியை இவன் மனசுல புகழாமா வேண்டாமல் யோசிச்சு யோசிச்சுட்டு இருப்பார். நாம யோசித்தால் அவர் யோசிப்பார், நாம யோசிக்கிறதா அவர் யோசிக்க மாட்டார் என்று பார்க்கின்றோம். ஆடுகின்றிலே கூத்துடையான் கிழர் கண்மையிலேன்னு எல்லாரும் பாடுறோம், அப்படி பாடாதீங்க. ஆடுகின்றிலே கூத்து உடையான் கிழர்க்கு அன்பிலேன்னு பாடணும். என்ன காரணம்னா, அடியார்கள் எல்லாம் பெருமானை தரிசிக்கும் பொழுது ஆடியும் பாடியும் அழுதும் தொழுதும் தரிசித்தார்கள். சம்பந்த பெருமான் எத்தனை இடத்துல பெருமானை பார்த்தார், அழுதார், ஆடினார், பாடினார் வருது. ஞானமுடைய பிள்ளையே ஆடி பாடி அழுது விழுந்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஆகவே நீ வந்து கூத்தாடி பெருமானை தரிசிக்க வேண்டும், தெருவதோடு சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓட வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். அந்த விரும்பிய நிலையை இறைவன் அளித்தான். அளித்தான் எப்படி பார்க்கிறோம்னா, மறுவினைய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக தெருவதரும் மிக அலறி சிவபெருமான் என்று ஏத்தி பரிகேனின் பரங்கருணை தடங்கடல் அப்படின்னு வருது. ஆகவே விரும்பியதை பெற்றார். தெருவதோறு அலறிலேன்னு சொல்லும் பொழுது அலற வேண்டும் என்ற விண்ணப்பம், அதனை இறைவன் அருளிவிட்டான். அருளி போது என்ன சொல்றாரு, தெருவதோறு அலறிதான் உன் அருளை பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு. மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக தெருவதோறும் மிக அலறி. மிக அலறல் தான் போது அலறினதுன்னு யாராவது சொன்னா அலறது அதிகமாகும். அலற குழந்தையை பார்த்து அழுது போதுன்னு மிரட்டினா என்ன பண்ணும், அடிச்ச மாதிரி இன்னும் வீழ்நாழும். அது மாதிரி அலறியதும் போதாது, தெருவதரும் மிக அலறி சிவபெருமான் என்று ஏத்தி பருகியனின் பரங்கருணை தடங்கடல் என்று கூறுவதனால நம்ம குருநாதர் கேட்டதெல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிறார். திருவடியை கட்டவுடனே திருவடியை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதான் இந்த 105வது பாட்டுல வருது. விரவும் அன்பு ஒரு வடிவு கொண்டு அணைவார் விழித்த பார்வையின் விளக்கின் முன் இருள் போல் சுருதி செந்தமிழாக்கிய மொழியார் தொலைவிலாதவன் துயர்பவம் ஒழிந்து பரவி மென்பதம் பணிபவர் படிமேல் படிய விழுந்தனர் வாழ்ந்தனர் பரிவால் மருவும் இங்கிவர் சென்னையில் இருதாள் மகிழ வைத்தனர் மதி நதி முடிப்பார். நயன தீட்சினால என்ன ஆச்சுன்னு ஒரு கேள்வி வருது. ஒவ்வொரு தீட்சைக்கும் ஒரு பலன் உண்டு. நயன தீட்சைக்கு என்ன பலன்னா, குருநாதன் நம்மை அருளோடு பார்த்த அளவிலேயே நாம் மூட்டை மூட்டையா சேர்த்து வச்சிருக்கிற பழைய பாவம் வினைகள் எல்லாம் தீர்ந்து போகும். எப்படி அவ்வளவும் தீர்ந்து போகுமான்னு ஐயம் வேண்டாம். ஒரு ரூம் பல வருஷமா பூட்டி இருக்கு, இருட்டு அடைஞ்சு கிடக்கு, அதை திறந்து ஒரு விளக்கேத்தினா அத்தனை இருட்டும் போகல. அதுபோல குருநாதனுடைய அருட்பார்வையினால சஞ்சிதம்ங்கிற வினையானது முற்றிலும் ஒழியும் அப்படிங்கறத சொல்றார். விரமும் அன்பு ஒரு வடிவு கொண்டு அணைவார் விழித்த பார்வையின் பார்த்த அளவிலேன்னு அர்த்தம். விழித்த பார்வையின் என்றால் பார்த்த அளவிலேயே. விளக்கின் முன் இருள் போல் என்ற உமையை கொடுத்தார். விளக்கு ஏற்றின உடனே அதுவரையிலும் தொடர்ந்து அடர்ந்திருக்கின்ற அத்துணை இருளும் ஒரு விளக்கேத்தினோட புஸ்வானமா போயிடுது. சூரியன் உதித்த உடனே பனி ஆவியா போயிடுது. பகலவன் ஒளி முன்பு பனி பரப்பதை போல சுருதி செந்தமிழாக்கிய மொழியார் தொலைவிலாதவன் துயர்பவம் ஒழிந்தார். சுருதி என்றால் வேதம், கேட்கப்படுவதனாலே வேதத்திற்கு சுருதினு பேர். வேதத்தை இப்பதான் 100 வருஷத்துக்குள்ளதான் புஸ்தமா எழுதி படிக்கிறாங்க. ஆனா பழங்காலத்துல யாருமே வேதத்தை எழுதி படிக்கல. ஆசிரியர் சொல்வதை பார்த்து அப்படியே மனப்பாடம் பண்ணதுதான். அப்படின்னா எவ்வளவு கவனம் இருக்கணும், ஆசிரியர் முகத்தையே பார்த்து. இப்ப காது ஒழுங்கா கேட்காதவங்கள முகம் பார்த்து பேசினா புரிஞ்சுப்பாங்க. ஆசிரியர் சொல்லித்தரது மனப்பாடமா ஆகணும்னா

0: கொஞ்சம் கவனம் அரண்ட போனா கூட அடிதான் விழும். தப்பா சொன்னா பலாரும் எடுத்துருவாரு. அடிக்கு பயப்படுற வயசு சின்ன வயசு இல்ல, சின்ன வயசுல தானே படிக்க போவாங்க. அதனாலதான் அந்த கல்வி அவங்களுக்கு எது மறந்தாலும் கூட கல்வி மறக்காமல் இருந்தது, கஷ்டப்பட்டு படிச்ச காரணத்தினால. வேத கல்வி அவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத சொல்றேன். வேதத்தை கஷ்டப்பட்டு படிக்கிறது போல மற்றதை படிக்கிறது இல்ல. ஏதாவது வேதங்கிறது, வேதம்ங்கிறது கண்டெய்னர். அதனால ஒரு கிளாஸ் டம்ளர் விரியக்கூடாதுன்னு பாத்துக்கிற மாதிரி மத்ததுல எல்லாம் வந்து சப்ஸ்டியூட் இருக்கு. வேதத்துக்கு சப்ஸ்டியூட் கிடையாது. கடவுளுடைய வாய்மொழி என்பதனால ரொம்ப ஜாகிரதையா ஒரு எழுத்து ஒரு சொரம் கூட தப்பு இல்லாம சொல்லணும். பொறுப்புணர்ச்சியோட அந்தனர்கள் படிக்கிறார்கள். கேட்டே படிப்பதனால வேதத்திற்கு சுருதின்னு பேரு. சுருதினா கேட்கப்படுவது, கேள்வி, தமிழ்ல கேள்வி. அதையே தமிழிலே ஆக்கினார் யாரு, வேத பொருளை தமிழிலே பாடியவர் நம்முடைய குருநாதர். சுருதி செந்தமிழ் ஆக்கிய மொழியார், திருவாசகம் என்பது தமிழ் வேதம், சுருதி செந்தமிழ் ஆக்கிய மொழியார். அவருடைய நம்முடைய குருநாதருடைய தொலைவிலாத வெண்துயர்பவம் ஒழிந்து, தொலைவிலாத வேறு வகையினாலே தொலைக்க முடியாத குருநாதன் அருளினால்தான் நம்முடைய துயர் பவம், பவம் என்றால் பிறவி, துயர துயரத்தை தரக்கூடிய பிறவி நோய், பிறவி நோய் மட்டும் கடவுளுடைய அருளினாலே தான் நீங்குமே தவிர மற்ற நோய்கள் போல. இப்ப மற்ற நோய்கள் இருக்கு, சளி இருக்கு, இன்டஜஷன் இருக்கு, ஒரு மருந்துக்கு போல இன்னொரு மருந்து கிடைக்கும், சப்ஸ்டியூட் இருக்கு. இந்த மருந்து போல ஆயுர்வேத மருந்துக்கு பதிலாக அலோபதி மருந்து இருக்கு, ரெண்டுக்கும் பதிலாக இந்த ஹோமியோபதி மருந்து இருக்கு. சும்மாவே இருந்தா கூட அந்த வியாதி வந்தவரையும் போயிடும். இல்ல வீட்டுக்காரர் சொல்லுவார், உனக்கு மருந்து வாங்குறதுக்கே எனக்கு சம்பளம் பத்தலன்னு சொல்லுவார். அதை கேட்டோடனே வியாதி ஓடிடும், உண்டா இல்லையா? அப்ப ஆனா ஒரு வியாதிக்கு பல மருந்து இருக்கிற மாதிரி பிறவி நோய்க்கு கிடையாது. பிறவி பிணிக்கோர் மருந்தேன்னு சொல்றாரு. கடவுள் மட்டும்தான் பிறவி நோய்க்கு மருந்து. எவன் பிறவியை தருகின்றானோ அவன் தான் பிறவியை நீக்க வேண்டும். நம்ம பிறக்க வைக்கிறவன் தான் பிறவாதம் வைக்க முடியும் என்று பார்க்கின்றான். தாதாய் மூவேழ் உலகுக்கும் தாயே, நாயேன் தனையாண்ட பேதாய், பிறவி பிணிக்கோர் மருந்தே என்று. அப்ப கடவுளே குருநாதராக வந்தாலுடைய பிறவி நோய் நீங்காது என்ற காரணத்தினாலே தொலைவிலாதன்னு சொன்னார். திருவாதூர்களுக்கு மட்டும் அது தொலைவிலாதன்னு நினைக்கக்கூடாது. எல்லா உயிர்களுக்கும் பிறவி நோய் என்பது கடவுள் அருளின்றி தொலையாது. தொலைவிலாத வெண் துயர்பவம் ஒழிந்து அந்த பிறவி நோய் நீங்கிட்டது. பிறவி நோய் நீங்கிட்டதா? அவர் தான் இருக்கிறாரே. இருந்தா என்ன, இனி பிறக்க மாட்டேன் என்ற உணர்ச்சி வந்து விட்டது. பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்தெய்தினே. மனசுல அந்த தெளிவு வந்துருச்சு. குருநாதருடைய அருட்பார்வையினால சஞ்சித வினை நீங்கிய உடனேயே இனி நாம ஈட்டிக்கொண்டால் ஒழிய பிறவி நம்மை அணுகாது. நாம புதுசா தப்பு பண்ணி பிறவி வேணும்னு ஆசைப்பட்டு மாட்டிக்கிட்டாதான் உண்டு. சாமி நம்மளை எப்படி காப்பாத்திருக்கிறாருன்னா, நாம திரும்பி மாட்டினாதான் உண்டு, இல்லைன்னா நம்ம மாட்ட மாட்டோம். அந்த அளவுக்கு காப்பாத்திருக்கிறார் என்று ஒழிந்து பரவி மென்பதம் பணிபவர். அந்த பெருமானுடைய திருவிழிகளை போற்றி பரவுதல் என்றால் முன்னிலை பரவல், பெருமானை முன்வைத்து போற்றுதலுக்கு பரவல்னு பேர். சாமி கோயில நம்ம இங்க இருக்கோம், கோயில் அங்க இருக்கு, நம்ம பெருமானை நினைத்து போற்றுகின்றோம் என்று சொன்னால் அது போற்றுதல். பெருமான் திருமுன்னர் இருந்து போற்றுதலுக்கு பரவுதல் பெரு. குருநாதர் அருகிலே வைத்துக் கொண்டே அவனை போற்றுகின்றார். மென்பதம் படைபவர் படிமேல் படிய விழுந்தனர். படி என்றால் பூமி, படி என்றால் பொருந்த. சாஷ்டாங்கமா பூமியில விழுந்தார் அவர். திருடிகள் கீழே விழுந்தனர், வணங்கினார். வாழ்ந்தனர் பரிவால், பரிவு என்றால் பக்தி, பக்தியினால் வாழ்ந்தனர் என்றால் பிளஸ்டு ஸ்டேட்டை அடைந்தார். வாழ்வு என்பது பிளஸட்னஸ், இன்ப நிலை. ஒரு ஏழைக்கு பால் பாயசம் கிடைச்ச மாதிரி, பசிக்கிறவனுக்கு பால் பாயசம் கிடைச்ச மாதிரி திருப்தியா இருக்கிற நிலை. ஐ எம் பிளஸ்டுங்கிறோம், பாக்யமா இருக்கிற நிலை, பாக்யவான். அன்பு காரணமாக தன்னுடைய குருநாதரை நெஞ்சிலே மார்பு பொருந்த விழுந்து வணங்கியதினாலே மகிழ்ந்தார். கடவுளையே நம்ம தொட்டு பார்க்க முடியுது குருநாதனா. அவனுக்கு நாம நேரடியா வணங்க முடியுது, நேரடியா அவனுடைய வாயில ஒரு சோறு ஊட்ட முடியுது, அவனுக்கு அபிஷேகம் பண்ண முடியுது. எவ்வளவு பெரிய பாக்கியம் இதெல்லாம் கிடைத்ததற்காக மகிழ்தல், அதான் வாழ்தல். பரிவால் வாழ்ந்தனர் மறுவும் இங்கிவர் சென்னையில் இருதாள் மகிழ வைத்தனர். மதி நதி முடிப்பார் தன்னை விட்டு பிரியாது ஒட்டி கொண்டிருக்கின்றவர். மறுவுதல்னா ஒட்டி கொண்டிருத்தல். குருநாதனை விட்டு பிரிவதற்கு மனமில்லாமல் ஒட்டி கொண்டிருக்கிறார். எப்படி இருக்குன்னா அவருடைய டிஸ்போசிஷன் அப்படி இருக்கு. டிஸ்போசிஷன் அர்த்தம் பாடி லாங்குவேஜ். அவர் எப்படி இருக்கிறார், ஒரு குழந்தை என்ன பண்ணும், அம்மா சேலையை பிடிச்சிட்டே நிற்கும் அப்படின்னா அர்த்தம் என்ன, விட்டுட்டு போயிடாதுன்னு அர்த்தம். அதுக்கு விளையாட இன்னொரு பையன் விளையாட கூப்பிட்டா கூட அது அப்ப பதில் சொல்லாது, அதுக்கு இப்ப அம்மா தான் வேணும். அது போல இவருக்கு குருநாதன் தான் வேணும். ஆகவே மறுவுகின்றார். அவருடைய டிஸ்பிஷன் எப்படி இருக்குன்னா, பெருமானை விட்டு பிரிய மாட்டேன் என்ற நிலை இருக்கின்றது. மறுவினார் பிரிய மாட்டா, பெருமை கொண்டவர் இறைவன் வருது திரு கண்ணப்ப நாயனார் புராணத்துல. மறுவினார் பிரிய மாட்டா, விமலனார்க்கு அடுத்தது என்னோ. வேட்டையாட போயிருக்கிறாரு ஆறாம் நாள் காலையில கண்ணப்ப நாயனார். வேட்டையாடி அந்த புலாலை சமைத்து ஒரு தேக்கிலையில எடுத்துக்கொண்டு பெருமானுக்கு அபிஷேகத்துக்குரிய நீரையும் வயலை எடுத்துக்கொண்டு மலர்களை தலையை சிறுகிக்கொண்டு இடது கையிலே வில்லை தாங்கி வலது கையிலே திருமுதை தாங்கி ஓடி வரார். பெருமான் காத்திருப்பானே பசிக்குமே அப்படின்னு ஓடி வரார். ஓடி வருகின்ற நேரத்திலே தீய சகுரங்கள் ஏற்படுகின்றன. அந்த சகுரங்களுடைய பொருள் உதிரம் கட்டுகின்ற பொருளா இருக்கு, ரத்தப்போக்கை கட்டுகின்ற பொருளா இருக்கு. பெருமானுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஓடி வரும்போது அவர் அஞ்சியபடியே பெருமானுடைய அந்த வலக்கண்ணில் இருந்து உதிரம் பாய இருந்தார். அப்பதான் பாவி நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? உண்மையான அன்பு இருப்பவர்கள் பெருமானை பிரிய மாட்டார்கள். நான் எனக்கு உண்மையான அன்பு கிடையாது, அதனால்தான் கண்ணஞ்சக்காரனா, அதனால்தான் நான் பெருமானை பிரிந்தேன். நான் பெருமானை பிரிந்த நேரத்தில் தான் இவ்வாறு ஒரு ஊறு ஏற்பட்டது. ஆகவே பெருமானுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு நான் தான் பொறுப்பு என்று தன்னை நொந்து கொண்டார். அந்த இடத்துல சொல்றார், மெய்வினார் பிரிய மாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்னும், பாவியேன் கண்டேன் என் பாவத்தினால அப்படிங்கிறார். அப்ப கடவுள்கிட்ட உண்மையான அன்பிருப்பவர்கள் அவனை நெருங்கினால் பிரிய விரும்ப மாட்டார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த கருத்து திருவாசகர் ரெண்டு மூணு இடத்துல சொல்றார். பிரிவிழா அடியாருக்கு பெருமான் கிட்டுகின்றான், தன்னை மறைத்துக் கொள்ள முடியாது அப்படிங்கிற கருத்து ரெண்டு மூணு இடத்துல சொல்றார். அந்த நிலையில நம்முடைய குருநாதர் இருக்கிறார். மறுவும் இங்கிவர் சென்னையில், அவருடைய நிலை எப்படி இருக்குன்னா, ஒரு தாயினுடைய சேலையை பிடித்துக் கொண்டு குழந்தையை தாய் அருகிலேயே இருக்க விரும்புவதை போன்று குருநாதன் திருவடியிலேயே அடங்கி கிடக்கிறார். உடனே சாமியுடைய மனம் இழகினது. இவன் திருமுடியிலே நம்முடைய திருவடியை சுட்டுவோம் என்ற எண்ணம் பெருமானுக்கு வந்தது. இவனுக்கு இந்த இன்பத்தை செய்தால் இவனுடைய மனமானது அமைதி பெறும். அது ஒண்ணுதானே பாக்கி இருக்கு, யாரையும் பாக்கி வைக்கணும், இந்த தீட்சையும் கொடுத்துருவோம் என்று சாமி முடிவு பண்ணு. பாக்கி இல்லாம முழுமையாக ஆட்கொள்வோம். அதனால்தான் சொல்லும் போது செஞ்சவே ஆண்டா சிவபுரத்தரசன் சொல்வார், பஞ்சின்மல் நடியாள் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய், செஞ்சவே ஆண்டாய் என்றால் முழுவதுமாக ஆட்கொண்டாய். இலையில எல்லா பதார்த்தங்களும் பரிமாறி இருக்கு, ஒரு குறையும் கிடையாது. பாயசம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பச்சரி இல்லைன்னு சொல்ல முடியாது, வடை இல்லைன்னு சொல்ல முடியாது, வறுவல் இல்லைன்னு சொல்ல முடியாது. சித்திரான்னங்களே பல இருக்கின்றன, சாம்பார் உண்டு, பிட்ல உண்டு, ரசம் உண்டு, எல்லாம் உண்டு. அதுபோல பெருமான் நம்முடைய குருநாதருக்கு செய்யாததே இல்லை, எல்லா இன்பங்களையும் செய்தான். மதியையும் நதியையும் தன்னுடைய சென்னியிலே முடிக்கின்ற பெருமான் தன்னுடைய அடியனுடைய திருமுடியின் மீது தன்னுடைய திருவடிகளை சுட்டினார். அதை நம்ம பார்த்திருக்கிறோம். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்துழிந்தேன், அணையார் புனல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ என்று பார்த்தோம். இன்னொரு இடத்துல சொல்றார், பேராசையாம் இந்த பிண்டம், பிண்டம் என்று தன்னை சொல்றார். பிண்டம்னா பிண்டீகரணம் செய்யப்பட்டது பிண்டம். நம்ம சப்பாத்தி மாவு இருக்குது, அந்த மாவில் சுட சுட வெந்நீரை விட்டு நெய்யோ எண்ணெயோ போட்டு அதை சப்பாத்தியா இடத்துக்காக என்ன பண்ணுறோம்னா உருட்டி போட்டு அடிச்சு அதெல்லாம் பண்ணுவீங்களா? அதான் பிண்டீகரணம் செய்தல் பேர், பிண்டமாக செய்து. பெருமான் என்னை இந்த உலக வாழ்க்கையிலே அடித்தடித்து அக்காரம் திற்றி பிண்டீகரணம் செய்தான். கடைசியில் எதனால செய்தான்னு கேட்டா பேராசையினாலேயே வடிவம் கொடுத்து விட்டான். கடவுள் மீது ஆசை, வேற எந்த பொருள் மீது ஆசை இல்லை, பெரிய பொருள் மீது இருக்கின்ற ஆசைக்கு பேராசைன்னு பேர். இந்த இடத்துல உலகத்துல பேராசைன்னு சொல்ற அர்த்தத்தை வச்சு கூடாது. பெரிய பொருளின் மீது வருகின்ற ஆசை பேராசை. இப்ப சோளாபுரின்னு ஒன்று கொண்டு வந்து வைக்கிறான் ஹோட்டல்ல, எவ்வளவு பெருசா இருக்கு, சனாவெல்லாம் வச்சு அதை சாப்பிடணும்னா நல்ல பசி இருந்தாலே சாப்பிட முடியுமா? அரைக்குறையா பசி இருக்குன்னா ரெண்டு இட்லியோட நிறுத்திக்கணும். சோளாபுரி ஆர்டர் பண்ணிட்டா பாதி சோளாபுரிக்கு மேல வச்சுட்டு இருந்துருப்படியே ஆகுமா இல்லையா? அப்ப பெரிய அருட்பசி இருந்தாலொழிய பெருமானை அடைய முடியாது. இப்ப பேராசை இருந்தால் தான் பெருமான் கிட்டுவான். ஆகவே பெருமானை எய்துவிக்கின்ற ஆசை பேராசை. சின்ன ஆசை இருந்தா உலக பொருள்கள்லாம் கிடைக்கும், பெரிய ஆசை இருந்தா தான் கடவுள் கிடைப்பார். சோளாபுரியை சாப்பிடணும், அதுலயே 4 சோளாபுரி சாப்பிடணும்னா நல்ல பசி இருக்கணும். பேராசை இல்லாமல் கடவுளை எவ்வாறு அடைவது? அப்ப பேராசையாம் இந்த பிண்டம், தன்னுடைய வடிவத்தை சொல்லும் பொழுது இந்த பிறவிலேயே கடவுளை அறிந்தே அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசைதான் பிறந்தது முதல் இருக்கு நம்ம குருநாதருக்கு. தன்னை பற்றிய உண்மையை சொல்றாருங்க, எல்லா இடத்துலயும் சொல்லிட மாட்டார். பேராசையாம் இந்த பிண்டம் அற என்றால் அந்த பேராசை நிறைவேற பெருந்துறையான் சீரார் திருவடி என் தலைமேல் வைத்தவிரான். பெருமான் திருவடியை சுற்றி உடனே இந்த ஆசை அடங்கியது, பசி தீர்ந்தது. பசி எப்ப தீர்ந்தது? பெருமான் திருவடியை சுற்றிய உடனே அந்த பசி தீர்ந்தது. அப்புறம் கையால் தொழுதுங்கிற பாடல் நம்ம பார்த்தோம். இந்த பாடல்களை கொண்டு இந்த புராணத்தை பாடியிருக்கிறார். பெருமான் திருவடி சுட்டின உடனே என்ன ஆச்சுன்னா, பெருமான் நயனதிஷ்டை கொடுத்ததுனால எப்படி சஞ்சித வினை முட்டைகள் எல்லாம் தீர்ந்து போயினவோ, அதே போல திருவடி சுட்டின உடனே என்ன ஆகும்னா, குரு வேறு கடவுள் வேறு இல்ல, கடவுள் தான் குருநாதனா வந்திருக்கிறார். அந்த கடவுள் தன்னுடைய திருக்கரத்தினாலேயோ, கடவுளுக்கு கைகாலெல்லாம் கிடையாது, ஒரு கல்கண்டு இருக்கு, கற்கண்டை எந்த பக்கம் நக்கினாலும் திதிக்கும். கல்கண்டுக்கு முன்பக்கம் பின்பக்கம் முதுகு தலை வால்லாம் உண்டா? கற்கண்டு கரட முரடா இருக்கு. ஏ இந்த பக்கமா சாப்பிடுன்னா சொல்றாங்க, இப்படி வாயில போட்டுக்கல, கற்கண்டு கடவுளின் பூரா ஆனந்த வடிவினன். நம்ம வழிபாட்டுக்காக பெருமான் காட்சி கொடுக்கிறார் தலையங்காலம் வாதுமா தவிர, அவர் உண்மையில ஆனந்த வடிவினன். ஆகவே பெருமானுக்கு கை வேறு இல்ல, கால் வேறு இல்ல. சண்டேச நாயனார தன் முதுகில கையால தரவினார். தரவின உடனே பெரிய புராணம் சொல்லுது, அந்த உடம்பு தன்னுடனே அரணார் மகனார் ஆயினார். அந்த உடம்பு தன்னுடனே அரணார் மகனார் ஆயினார். அப்படின்னா அந்த உடம்பில் இருந்த பாசத்தினால் உண்டாக்கின்ற கரணங்கள் எல்லாம் மாறி சிவகரணங்களாக ஆகின. பாசத்துலதான் முதல்ல படைக்கப்பட்டது எல்லாம். ஆனால் அந்த பாசத்தினுடைய மோச்சனம் அது விலகி சிவகரணங்களாகிவிட்டன. பெருமான் தீண்டினால் இது ஏற்படும். அவன் திருக்கரத்தால் தீண்டினாலும் தான், திருவடியினால் தீண்டினாலும் ஒன்றுதான். ஆகவே அவ்வாறு பெருமான் தீண்டிய உடனே இவருடைய கரணங்கள் சிவகரணங்களாக மாறி அமைந்தன என்று அதனுடைய விளைவினை அடுத்த பாடல சொல்ற 106வது பாடல சொல்லும் பொழுது, மண்ணும் முன் உள உயிர்கரணங்கள். உயிர்கரணங்கள்னா உயிருக்கென்று படைக்கப்பட்ட கரணங்கள். உயிர்க்கென்று படைக்கப்பட்ட கரணங்கள் மாயத்தினால் படைக்கப்பட்ட கரணங்கள், பாசத்தினால் படைக்கப்பட்ட கரணங்கள். அந்த கரணங்கள் எல்லாம் இப்பொழுது அருளினால் மாறி அமைகின்றன. மாய்ந்து என்றால் அவை மாய்ந்து செத்து போய் அர்த்தம் கிடையாது. அவை தன்மை கட்டு, பாசத்தன்மை கட்டு, உருமாறி. பொய் முதல் அறிவிழந்து என்றால் பொய்யை முதலாக கொண்ட அறிவு. நம்முடைய அறிவு என்ன? நம்முடைய அறிவு கண்டிதமான அறிவு. இதுக்கு வந்து ஏக கிராகின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றாக பொருளை அறிகின்ற அறிவு பற்றின் காரணமாக விளைவது. அகண்ட ஞானம் என்பது பற்று இல்லாத நிலையிலே விளைவது. டார்ச் லைட் அடிச்சு பார்க்கும்போது ஒரு பொருள் தெரியுது. சூரியன் உதித்து விட்டா எல்லா பொருளும் ஒரே நேரத்தில் தெரியுது, உண்டா இல்லையா? அப்ப அகண்ட ஞானம் என்பது இறைவன் அருளாக விளைவது. கண்டிதமான ஞானம் அப்படிங்கிறது டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி நம்ம நம்முடைய மனதை எதிலே போக்கஸ் பண்றோமோ அதனால தெரியுது. மனதை நம்ம ஒரு பொருளை ஃபோக்கஸ் பண்றதுக்கு காரணம் நம்முடைய நீட்ஸ், நம்முடைய லைக்ஸ், நம்முடைய டிஸ்லைக்ஸ், நம்முடைய டூஸ், நம்முடைய டோன்ட்ஸ், அதெல்லாம் பற்றினால் விளைவன. ஆகவே பற்றினாலும் அறிவு விளையும். அந்த அறிவு கடவுளை மறைக்கும். அதெல்லாம் ஞானம் வந்தகா என்று சிவசூத்திரம் என்று சொல்லுது. அறிவே பெருமானை அறிவதற்கு தடை. எந்த அறிவு? கண்டித ஏக கிராகி ஞானம் என்று சொல்லப்படுகின்ற பொருள்களை ஒன்றொன்றாக பற்றுகின்ற ஞானம் என்பது கடவுளை அறிவதற்கு தடை. அதற்கு காரணம் அகப்புற பற்றுக்கள் தான் அந்த ஞானத்தை விளைவிக்கின்றன என்று பார்க்கின்றோம். அதை இங்க சொல்றார், பொய் முதல் அறிவிழந்து என்றால் பொய்யை முதலாக கொண்ட அறிவு. முதல்ல கேபிட்டல். இந்த உலக அறிவு என்ற பிசினஸ்க்கு எது கேபிட்டல்? இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் டெபாசிட் எது? பொய், பற்று தான். பற்று என்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் அறிவு, உலக அறிவு என்ற விளைவு உண்டாகின்றது. உலக அறிவு என்ற டிவிடெண்ட் எதுலேருந்து வருது? பற்று என்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வருது. அதான் பொய் முதல் அறிவு என்று சொன்னார். பொய் முதல் அறிவு இழந்து அதனை இழந்தார். பெருமானுடைய திருவடி சுட்டின உடனேயே பற்றுக்களினால் உண்டாகின்ற உலகியல் ஞானத்தினை இழந்தார். இழந்து அருளால் துண்ணும், அருளோடு பொருந்துகின்ற இன்னருள் சிவகரணங்கள் தோன்ற இனிய அருளினை தருகின்ற சிவகரணங்கள். சிவம் என்றால் மேலான நன்மை செய்வது, நன்று உடையான் தீயது இலான். அதான் சிவனுக்கு இலக்கணம். நம்ம ஆழ்வார் பிள்ளையார் சொல்றார், உங்க கடவுளுக்கு என்ன இலக்கணம் யாராவது கேட்டாங்கன்னா தைரியமா திருமுறையில் சொல்லுங்க, எங்கள் கடவுளுக்கு இலக்கணம் நன்று உடையான் தீயது இலான். அதான் எங்கள் கடவுளுக்கு இலக்கணம், சிவம் என்ற சொல்லுகதான் பொருள். அதுபோல சிவகரணங்கள் என்றால் பெருமானை எய்துவிக்கின்ற கரணங்கள், நம்மை மீண்டும் வந்ததிலே மாற்றிவிடாத கரணங்கள். இந்த கரணங்களை கொண்டு ஒருவன் தவறு செய்ய முடியாது, பற்று விளையாது, மீண்டும் பிறவி நிகழாது. அப்படிப்பட்ட சிவகரணங்கள் தோன்றலால் சுக அறிவு அதில் தோன்ற. சுக அறிவு என்றால் இன்பத்தோடு கூடிய ஞானம் தோன்றுகின்றது. அப்படின்னு என்ன? அறிவதிலேயே ஒரு இன்பம் இருக்கின்றது. By mere knowing, we are pleased. அறிவதனாலே இன்பம் இருக்கின்றது, பார்ப்பதனாலே இன்பம் இருக்கின்றது. கடவுளை பார்க்கிறோம், சாயரட்ச தரிசனத்தினாலே இன்பம் இருக்கு, துன்ப கலப்பில்லாத இன்பம். பெருமானுடைய சிவிகை சுமக்கிறோம், திருமுறைகளை ஓதுறோம், துன்ப கலப்பே இல்லாத இன்பங்கள் எத்தனையோ வச்சிருக்கார் கடவுள். துன்ப கலப்போடு கூடிய, பாவத்தோடு கூடிய, துன்பத்தோடு கூடிய இன்பங்களை தவிர்த்து பழக வேண்டும். பாவமே வராது, துன்ப கலப்பே இருக்காது. அப்படியே ஆயிரக்கணக்கான இன்பங்கள் சாமி வச்சிருக்கிறாரு, அதை அதிகரித்து பழக வேண்டும். நம்ம சும்மா சாமி வைக்கல, நமக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. படைத்த பெருமான் பிறவி முழுவதற்கு நமக்கு நிறைய தொண்டு செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சுக அறிவு என்றால் சுகத்தை மட்டும், துன்ப கலப்பிலாத சுகத்தை மட்டும் நாடுகின்ற அறிவு. பியூர் இன்பம் எங்க இருக்கு? துன்ப கலப்பிலா இன்பம் இருக்கு, அதை மட்டும் நாடுகின்ற அறிவு. எதை போல என்ன? தேனை மட்டும் தேடுகின்ற வண்டுன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு தேன் என்றே பேர் தமிழ்ல. விவேகானந்தனை போலன்னு சொல்றாரு ராமகிருஷ்ண பரமசர். விவேகானந்தர் மட்டும் ரொம்ப அன்பா இருக்கிறாரு, சின்ன பிள்ளாவும் மற்றவங்கள்டெல்லாம் அந்த அன்பை காமிக்கல வெளிப்படையா. எல்லாருக்கும் ஒரு வருத்தம், அவன் என்ன ஒஸ்தின்னு கேட்டார். அவன் என்ன ஒஸ்திங்கிறதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், வண்டுகள் பல இருக்கு, மலரிலும் அமரும், மலத்திலும் அமரும். கொசு, ஈ, எத்தனையோ இருக்கு. ஆனா தேன் என்ற வண்டி இருக்கே, அது மலரில் மட்டும்தான் அமரும். தேன் இல்லைன்னா பட்டி கிடைக்குமே தவிர இன்னொருல போய் உட்காராது. விவேகானந்தன் அப்படிப்பட்டவன், நரேன் அப்படிப்பட்டவன் சொன்னார், இனிமே பேசாதீங்க அப்படின்ட்டு. அதே போல நம் வந்து இறைவனுடைய நாட்டம் மட்டுமே எந்த அறிவு தேடுமோ அந்த அறிவு சுகத்தை மட்டுமே நாடுகின்ற அறிவு. சுக அறிவு அதில் தோன்ற, சென்னையின் மிசை மேவிய பாதம் திருந்து கண்ணினை சேர்த்து தன் திருமுடி மீது இறைவன் சுட்டிய திருவடிகளை தன் கரங்களாலே பிடித்துக் கொண்டு கண்ணிலே ஒற்றிக்கொண்டார். இப்ப திருவடி என்பது என்ன? திருவடி என்பது ஊன்றிய திருவடியால் விளைகின்ற ஒரு ஞானமும், தூக்கிய திருவடியால் விளைகின்ற ஒரு ஞானமும் என்று பார்க்கின்றோம். ஊன்றிய திருவடியால் விளைகின்ற ஞானம் என்பது ஒருவன் ஏகனாகி இறைவனின் நிற்றற்கு உதவும். தூக்கிய திருவடியினால் ஏற்படுகின்ற ஞானம் என்பது ஒருவன் உலக காட்சியை கடந்த நிலையிலே இவனோடு இரண்டர ஒன்றுபட்டிருக்கின்ற நிலையிலே ஜீவன் முக்தி நிலைக்கு உதவும். அப்படிப்பட்ட இரண்டு விதமான ஞானங்கள் தான் இரண்டு திருவடிகளால் சொல்லப்படுகின்றன. அந்த ஞானங்களை போற்றினார். போற்றுதல்னா பேணுதல், அது நம்ம கிடைத்த லாற்றிச்சிட்ட நழுவவிடக்கூடாது என்று அதனை பாராட்டுதல். அந்த திருவடிகளை கண்ணிலே ஒத்தி கொண்டார். பாதம் திருந்து கண்ணினை சேர்த்து இரு கரத்தால் உன்னச் செய்திடும் இதயமேல் அணைவித்து, பெருமானை நினைக்க துண்டுகின்ற உள்ளத்திலே தன்னுடைய இரண்டு கைகளினாலும் திருவடியை கொண்டு வந்து நெஞ்சிலே ஒத்தி கொண்டாராம். என்னக்கா ஏன் இரண்டு கரங்களான்னு சொல்றாருன்னா, ஒரு கரத்தினாலே இதுவரையிலும் கடவுளை பிடித்து கொண்டு ஒரு கரத்தினாலே உலக வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கிறார் நம்ம குருநாதர். அதில் குற்றம் இல்லை. நான் மந்திரியாக வேலை செய்யும் போது ஒழுங்காக டியூட்டியில் பர்ஃபெக்டாக இருந்திருக்கிறார். ஒரு கையினால ராமகிருஷ்ணன் சார் அதான் சொல்கிறார், சாதகன் முதலிலே ஒரு கையினால கடவுளை பிடிச்சிக்கணும், ஒரு கையினால உலகத்தை பிடிச்சிக்கணுங்கிறார். ஒரேடியாக உலகத்தை விட்டுற முடியாது. அந்த நிலையிலே கடவுளே எதிர்பட்ட பிறகு இனி கவலை கிடையாது. பிருத்திவிராஜ் குதிரைய நம்ம வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்து சம்யுக்தைய தானே தன் கையினால இழுத்து அந்த குதிரை முன்னாடி வச்சுக்கிட்டு குதிரையை விட்டு விட்டு ஓடும்பொழுது திரும்பவும் அம்மா அப்பாக்கெல்லாம் டாடா காமிக்காது அந்த பொண்ணு. அது என்ன பண்ணும்? பிருத்திவிராஜோட போயிடும். அதே போல இரண்டு கரங்களும் இப்ப சாமிக்கே வந்துருச்சு. ஒரு கரம் இறைவன்டையும். அப்ப பிருத்திவிராஜுக்கு லெட்டர் போட்டுட்டு இருந்த போது, போன் பண்ணி பேசிட்டு இருந்த போது, இமெயில் அனுப்பிச்சுட்டு இருந்த போது ஒரு கையினால பிருத்திவிராஜை பிடிச்சிட்டு இருந்தது, ஒரு கையினால வீட்டை பிடிச்சிட்டு இருந்தது. பிருத்திவிராஜ நேரில் வந்து தூக்கிட்டு போகும்போது இரண்டு கையினாலே பிருத்திவிராஜே கிட்டுக்குது, குதிரை வேகமா போகல. அதே போல இரண்டு கரங்களினாலும் பெருமானை பிடித்துக் கொண்டார். நழுவ விடக்கூடாது என்பதற்காக சேர்த்து இரு கரத்தால் உன்னச் செய்திடும் இதயமேல் அணைவித்து நெஞ்சிலே ஒத்தி கொண்டார் என்று சொன்னார். உவகை கூர்ந்து மெய் உணர்ச்சியின் எழுந்தார். மிகுந்த ஆனந்த கழிப்பினாலே பெருமானை அறிந்த உணர்ச்சி மேம்பட பெருமான் திருவடியிலே விழுந்து எழுந்தார் என்ற பொருளில் வருகின்றது. அதை சொன்னார். நான் ஏற்கனவே சொன்னேன், கையால் தொடுங்கிற பாட்டில் அவர் என்னென்ன செய்தாருங்கிறது வந்திருக்குது. சிவகரணங்களாக அவருடைய பவகரணங்கள், பாசகரணங்கள் மாறி அமைந்தன என்ற கருத்தை திருவாசகர் சொல்றார். காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பமென பேணும் அடியார் பிறப்பகல காணும் பெரியான். திருப்புரந்தரி பெருமான் என்ன செய்வாரா? காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பமென பேணும் அடியார். காணும் கரணங்கள்னா என்ன? கண்ணு வந்து கண்ணு மட்டும் சொல்லல, செவி, ஏனைய ஞானேந்திரியங்கள் எல்லாமே காணும் கரணங்கள் தான். எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா, கேட்டு பார்த்தேன்னு சொல்றோம், நோக்கி பார்த்தேன்னு சொல்றோம், தொட்டு பார்த்தேன்னு சொல்றோம். சூடு குறைவா இருக்கு, தொட்டு பார்த்தேன், சுவைத்து பார்த்தேன், அமுதத்திலும் இனியதா இருக்கு. இதுக்கு கஷாயனும் தப்பா பேர் வச்சிருக்காங்க, தேன் மாதிரி இருக்கு, சுவைத்து பார்த்தேன் அப்படிங்கிறோம். அப்ப ஐந்து இந்திரியங்களுமே பார்த்தல் தான், அதான் காணும் கரணங்கள்னு சொன்னார். பார்த்தல் என்றால் அறிதல், பார்த்தல்னா அர்த்தம் அறிதல். ஏன் பார்வையை வச்சாருன்னு கேட்டா, ஐந்து இந்திரங்களிலே தலையாயது கண்ணுதான். அதான் முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன். செவிடா வாழறதுக்கு பயப்படல, மரக்கட்டையா வாழறதுக்கு பயப்படல, சுவை அறியாத நாக்கை கொண்டு வாழறதுக்கு பயப்படல, ஆனா கண் இல்லாம வாழறதுக்கு நம்முடைய நாயனார் பயந்திருக்கிறார். முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன், முக்கணா முறையோ மறையோதி, மூணு கண்ணு உனக்கு இருக்குதே, என்னுடைய ரெண்டு கண்ணையும் பிடிங்கிட்டியே, ஒரு கண்ணியாவது வச்சிருக்க கூடாதா? இது முறையா? வேதங்களை ஒதுக்கொண்டே இருக்கிற உனக்கே ஒருத்தர் தர்மம் சொல்ல முடியுமா? சதா வேத பாராயணம் பண்ணிட்டே இருக்கிற, ஆனா எது தர்மம்னு உனக்கு தெரியாம போயிடுச்சு. முக்கணா முறையோ மறையோதி, உகைக்கும் தன்கடல் ஓதம் வந்து உலவும் ஒற்றியூரினும் உருறைவானே என்ற பாட்டை சொல்றார். அப்ப ஐந்து இந்திரியங்களிலே தலை சிறந்தவை ரெண்டு, கண்ணும் காதும். அதனாலதான் இருவரும் மூவரும் அப்படின்னு ரெண்டு பிரிச்சு சொல்றாங்க. ஒருவரையும் அல்லாது உணராது உள்ளம் உணர்ச்சி தடுமாற்றத்துள்ளே நின்ற இருவரையும் மூவரையும் என் மேலே பிரிச்சார். இருவர் என்பது கண்ணும் காதும், மூவர் என்பது ஏனைய மூன்று. அப்ப மூவரை விட அதிக தீங்கு இருவரால் ஏற்படும். அதிக தீங்கு யாரால் ஏற்படுமோ அதிக நன்மையும் அவர்களால் ஏற்படும். அதிக தீங்கு யாரால் ஏற்படுமோ அதிக நன்மையும் அவர்களால் ஏற்படும். அமெரிக்காக்காரனால நமக்கு ரொம்ப ஆபத்து இருக்குன்னா நம்முடைய அரசாங்கம் என்ன செய்யணும், அவனை நண்பனாக்கி கொள்ளணும். அவனை நண்பனாக்கி கொண்டால் அவனால் அதிக நன்மை. அப்ப அதிக தீங்கு யாரால் ஏற்படுவது? கண்ணாலும் காதாலும் ஏற்படுவது. அதிக நன்மை அவரால் ஏற்படும். சாமி தரிசனத்தை விட அதிக நன்மை கிடையாது. ஏன்னா ஓதி ஒர்க்கப்படா பொருளை ஒருவிப்பன. பல வருஷம் படிச்சு தெரியாத ஞானத்தை நம்ம சங்கரராமலிங்கேஸ்வரர் வீதியில ரிஷபத்து மீது வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓதி ஒர்க்கப்படா பொருளை ஒருவிப்பன. ஆதி அந்தமிதா அடிகள் வேடங்களே. கண்ணினால் பெறுகின்ற ஞானம் அதிகம், காதினால் பெறுகின்ற ஞானம் அதிகம். திருவுரைகளை விளக்குறாங்க. நாமளா படிச்சு ஒன்று கிடக்க ஒன்றாக புரிந்து கொள்வோம். நன்ற உழைத்து படித்தவர்கள், குருமுகா படித்தவர்கள் சொல்லும் பொழுது இத்தனை நாளா இதுக்கு வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் சரியா புரியுது. அஞ்சு நிமிஷத்துல 50 வருஷம் தேடினது கிடைச்சிடும். 5 நிமிஷத்துல கேள்வியினால் வருகின்ற ஞானம். அதனாலதான் அந்த ரெண்டு பேரும் அப்பர் பிரம்மன் பிரிச்சார் மற்ற 3 பேர்ல இருந்து. அவங்க வேற, இவங்க வேற. அப்படி காணும் கரணங்கள் என்றதுனால அறிகின்ற எல்லா கரணங்களும். அப்ப நடராஜ பெருமாளுடைய காட்சியினால் முக்தின்னு சொன்னா 5 புதன்களையாவது அவனை காண வேண்டும். கண்ணால் மட்டும் பார்த்து பிரயோஜனம் இல்ல. அதனால்தான் பார்க்கின்ற கண்ணிலே ஏனவே அடங்க வேண்டும் என்று சொன்னார் சிக்கலர் பெருமான். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. அந்த காது கேட்க கூடாது. அப்ப காதின் ஆற்றலும் கண்ணுக்கு வந்துடணும். அப்ப மூக்கின் ஆற்றலும் கண்ணுக்கு வந்துடணும். சுவைக்கின்ற நாக்கின் ஆற்றலும் கண்ணுக்கு வந்துடணும். தொடு உணர்ச்சி நாற்றலும் கண்ணுக்கு வந்துடணும். நடராஜா தரிசனம் பண்ணும்போது ஒருத்தன் இடிச்சாலும் தெரியக்கூடாது, வீண் வம்பு சண்டைக்கு போகக்கூடாது. ஒருத்தன் நம்மளை திட்டுறான், மரம் மாதிரி நின்று இருக்கான், இவன் மட்டும் பார்த்தா போருமாங்கிறான், சண்டைக்கு போக கூடாது. ஏன்னா காது கேட்க கூடாது, காதும் கண்ணுக்குள்ள அடங்கிடுச்சு. பக்கத்திலே ஒருத்தன் பக்கோடா தின்னு இருக்கான், அந்த வெங்காய வாசனை வரக்கூடாது மூக்குக்கு. அப்ப சிந்தனை கலையும். இப்ப 5 பேரறிவும் கண்களே கொள்ள வேண்டும். அதான் காட்சி. அப்ப காணுதல் என்றால் பார்த்தல், அறிதல். அந்த காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் என்றால் 5 இந்திரியங்களினாலும் கடவுளையே அறிகின்றார்கள். அதான் சிவகரணங்களுடைய சிறப்பு. எந்த கரணங்களினாலே உலகத்தை அறிந்தோமோ அந்த கரணங்களினாலே கடவுளை மட்டுமே அறிகின்றோம். காணும் கரணங்கள் எல்லாம் என்பது முற்றுமை. அதுல எது கூட ஒண்ணு கூட பாக்கி இல்லாம எல்லாவற்றினாலும் காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் என்றால் அதனால் அறியப்படுவது பேரின்பமே என்று பாதுகாக்கின்ற அடியார்களுடைய பிறவியை பெருமான் ஒழித்து பெருந்துறையிலே பிரியாது குருநாதனாக எழுந்துள்ளிருக்கின்றான். காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார் பிறப்பகல காணும். காணுதல்னா ஹி சீஸ் டு இட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம். அப்படின்னு அர்த்தம், ஐ வில் சீ டு இட்னு சொல்றார் மேனேஜர். ஐ வில் கெட் இட் டன் அர்த்தம். அப்படிதான் அர்த்தம், ஐ வில் சீ டு இட்னு அர்த்தம், ஐ வில் கெட் இட் டன். அப்ப பிறப்பகல காணுதல் அர்த்தம். அப்படிப்பட்ட அடையாளங்களுக்கு பிறப்பு இருக்காது. ஆக்சிடென்ட் ஆல்சோ, தவறி கூட அவர்கள் பிறக்க மாட்டார்கள். பெருமான் கேரண்டி. அவர்கள் பிறவாதவண்ணம் பெருமான் பார்த்துக் கொள்வான். இந்த பிறவியிலே தங்களுடைய இந்திரங்கள் அனைத்தினாலையும் இறைவனையே யார் உணர தலைப்பட்டார்களோ அவர்கள் மீண்டும் பிறவாத வண்ணம் பொறுப்பு சாமிக்கு இருக்கு. பிறவா வண்ணம் பெருமான் பார்த்துக் கொள்கின்றான். அப்படின்னு சொன்னார். காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துறையில் என்றும் பிரியானை. என்னைக்கோ பெருந்துறைக்கு வந்தார் ஆட்கொண்டார் என்பதில்ல, நமக்கெல்லாம் உத்தரவாதம் தரார். இன்றைக்கும் பெருந்துறையில போய் அந்த குருநாதனை தலை கூடலாம், அவன் அருளை நிரம்ப பெறலாம். பெருந்துறையில் என்றும் பிரியானை. அவன் என்ன பண்ணணும், வாயார பேசு. பேச ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டார் இந்த ரமணன் ஐயா. அவரை போல இப்ப பார்த்தாலும் அவனையே பேசிட்டு இருக்கணும். பேசினது போதும் நினைக்க கூடாது. திருப்பெருந்துறை பெருமானை பற்றி வாயார பேசுன்னு சொல்லியிருக்கு திருவாசகத்துல. காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார் பிறப்பகல காணும் பிரியானை. அவன் அந்த சங்கல்பம் வச்சுட்டு இருக்கிறார், என் அடியார்களை பிறக்க விடமாட்டேன் என்ற உறுதி கடவுள்கிட்ட இருக்கு, குருநாதன் இருக்கு. என்னுடைய சீடனை நான் மீண்டும் பிறக்க விட மாட்டேன். ஒரு சாதாரண ஸ்கூல்ல இருக்கிற டீச்சரு எங்கிட்ட கணக்கு படிச்சவனே ஃபெயிலாக விட மாட்டேன்னு வச்சுக்கல, எங்கிட்ட படிச்சுட்டு ஃபெயிலாகதாவது விடமாட்டேன், பாஸ் பண்ணியே தீருவார். அதே போல கடவுள் திருப்பெருந்திரையில வந்து தரிசனம் பண்ணின உயிர்கள் என் திருவிடையை பெற்றே தீரும், மீண்டும் இந்த பிறவியில சிக்காது, அதுக்கு நான் உறுதியா இருக்கிறேன்னு சாமி சொல்றாரு. பிறப்பகல காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துறையில் என்றும் பிரியானை. சரி சாமி எங்கேயாவது லீவ் நாள் எங்கேயாவது வெளியில போயிருப்பாரோ, 24x7 திருப்பெருந்துறையில பாக்கலாம் அவரை. 24x7 இங்க இருக்கிற திருப்பெருந்துறையில இருக்கிற பெருந்துறையில் என்றும் பிரியானை வாயார பேசு. அவனை பேசியது போதும் என்று நினைக்காமல் வாயார பேசுகின்ற அந்த பெருமான், பேச பெரிதும் இனியா இனியே அப்புறம் பெருமான், பேசினால் இன்பம் தருகின்ற பெருமான் என்று பார்வதி பதயே நகர மகாதேவா.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போ.

0: சில இடத்துல வைரவருக்கு படைக்கின்ற பொழுது கள்ள சாராயம் வச்சுதான் படைப்பார்கள். அது அவர்களுடைய ஆச்சாரம். இந்த ஆசாரத்தின்படி வழிபடுவதற்கு கூட ஆகமங்களில் சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இடங்களிலே அப்படி வழிபடுவதை அதை அவர்கள் ஒன்றும் தடை சொல்லவில்லை. இது மற்ற இடங்களிலே என்னென்ன இடங்களிலே அப்படி வழிபடலாம் என்றதை பற்றி சொல்லியிருக்கின்றது. அப்ப அந்த வழிபாட்டின்படி அவர்கள் செய்து கொண்டு வந்தார். அந்த அங்கே ஆகமங்கள் இல்லை, ஆகமத்துக்கு அப்பாற்பட்ட வழிபாடு இருக்கின்றது. அங்கே இந்த விதப்படி வழிபடலாம் என்ற விதிவிலக்குகள் இருக்கின்றது.
1: இப்படி
0: ஆகமத்திலையும் சொல்லி இருக்கிறார். காமிகாமத்தில் இருக்குது. காமிகாமத்தை ஒரு இடத்துல சொல்றார், சாமுத்திரம் பிருங்கராஜாய மர்ச்சயம் மத்யோதனம் மிருகேதர்யா. இது பிருங்கராஜனுக்கு சமுத்திரத்து மீனையும் மிருகருக்கு மீனோடு கூடிய அன்னத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். இது ஆகமத்தில் இருக்குது. ஆனால் ஆகம பூஜைக்கு அப்பாற்பட்ட முறை. அடுத்தது மாதிரி ஆகமத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் காமிகாமத்திலேயே இருக்கு. உருத்திரருக்கு மாமிசமும் அன்னனுமாம், ஆபருக்கு மீனும் ஆபவர்த்தருக்கு மாமிசத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். ருத்ராயமாம் சமன் நம்ஸ்தாத் ஆபா மத்யஸ் ஜம் மாம்ச சஞ்ச என்று வருகின்றது. அப்ப இது வந்து ஆகம வழிபாட்டுக்கு அப்பாற்பட்ட முறையை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வீடுகளிலே எந்த வீட்டில் போய் செய்கிறோமோ அந்த வீட்டுக்குரிய உபச்சாரம் இருக்க வேண்டும். இப்ப சில வீடுகளில் மச்ச மாமிசம் சாப்பிட வீடுகளில் அவர்கள் அப்படி வழிபாடுகள் முறை இருக்கின்றது. இப்ப இறந்த பிறகு எல்லாம் எட்டு செலவுன்னு இருக்கின்றது இல்லையா, அதெல்லாம் ஆகமத்தில் இல்லையே. எட்டு செலவு ஆகமத்தில் இருக்கின்ற ஒன்று இல்லையே. அதான் சொல்லுவார்கள். இன்னொரு காமியாவும் சொல்லுது, தேவக்கிரகத்தில் ஹவிஸ். தேவக்கிருகம்டா சுத்த அன்ன போஜனம் சாப்பிட்ற பிராமணர்கள் மற்றது சைவக்காரர்கள் வீட்டில் வந்து சுத்த அன்னம். ராஜக்கிரகத்தில் மாமிச அன்னம், ராஜனுடைய இடத்துல மாமிச அன்னம் படைக்கிறார்கள். சூத்திர கிரகத்தில் கள்ளும் மது கூட கொடுக்கிறார்கள் கூறப்பட்டது. ஏனைய இடங்களிலே தேன் சேர்த்துக் கொள்ளலாம். இதுவும் காமிகாமத்தில்
1: நைவேத்தியத்தை சொல்லப்படுதா?
0: இது வந்து ஆகமத்துக்கு அப்பாற்பட்ட வழிபாட்டு முறைகளுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கணும். ஆனப்படினாலே இந்த நீங்கள் எந்த கோயில் எப்படி நடை, ஒரு கோயிலில் மூல விக்கிரகம் ஆளவ ஆகம முறைப்படி ஸ்தாபித்து யந்திரம் ஸ்தாபித்து முன்னாலே பலிபீடம் வைத்து கொடிமரம் வைத்து நீங்கள் ஆகம பூஜை நடத்தினால், அல்லது மடாலயமாக இருந்தாலும் கூட அங்கே விக்கிரகம் சாகப்பட்டு ஆகம பூஜை நடத்தினால், அங்கே இந்த சபைகளிலே பங்கேற்பவர்கள் மச்ச மாமிசம் தவித்திருக்க வேண்டும். தினசரி தங்களுடைய தனிப்பட்ட பூஜை வழிபாடு ஜபம் செய்ய வேண்டும்.
1: இப்போ டாக்டர், நான் இப்போ கேட்குற இன்னொரு கேள்வி என்னவென்றால், இதில் நான் மறந்து விடுவதற்கு முதல் இதை கேட்க விரும்புகின்றேன். அதாவது வந்து இந்த ஆலயங்களிலே சுற்றுப்பிரகாரம் அது வந்து நாங்கள் வலம் பெறுகின்ற போது சண்டேஸ்வரர் சன்னதியிலே நாங்கள் வழிபடுகின்ற முறையை பற்றி சொன்னீர்கள். நவக்கிரக வழிபாடு பற்றி இரண்டு மூன்று விதமாக பல்வேறு நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன். அதிலே பலருக்கும் பல ஐயங்கள் இருக்கலாம் நினைக்கின்றேன். சில பேர் ஒரு முறை இடமிருந்து வளமாக வணங்கிவிட்டு வருகின்றார்கள். சில பேர் மூன்று முறை இடமிருந்து வரமாக அந்த சண்டேஸ்வரர் நவக்கிரக சன்னதியை வணங்குகிறார்கள். ஒரு சில நூல்களிலே குறிப்பிடப்படுகின்றதன் படி பார்த்தால், அதாவது ஒன்பது முறை, அதாவது நீங்கள் ஏழு முறை இடமிருந்து வரமாகவும் இரண்டு முறை வடமிருந்து இடமாகவும் வணங்கித்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதை ராகுகேதுவுக்கு மாற்றி சொல்கிறார்கள். இதிலே எது சரியானது?
0: முதலாவதாக நவக்கிரக வழிபாட்டில் பார்க்கின்ற பொழுது நவக்கிரக வழிபாடு ஸ்தாபனத்திலேயே அந்த வித்தியாசம் இருக்கின்றது. அதாவது ஆதி காலத்திலே நவக்கிரகங்கள் வந்து அதாவது என்ன சொல்வார், தனி சன்னிதிகள் இருக்கவில்லை. அதாவது வியாழன் சுக்கிரன் சூரியன் ஆகியோருக்கு இந்த கர்ப்ப கிரகத்திலேயே உட்புறத்திலேயும் அந்த சுவர்களையும் விக்கிரகங்கள் அமைக்கின்ற வழிபாடு ஆமகரவில் இருக்கின்றது. ஆனால் அந்த அந்த தனி சன்னிதிகள் இருக்கின்ற இடத்திலே நீங்கள் வழிபடுகின்ற பொழுது, இப்போ சூரியனுக்கு வந்து ரெண்டு நமஸ்காரம் செய்யலாம், ரெண்டு முறை நமஸ்காரம் செய்யலாம் என்ற விதி இருக்கின்றது. பிரதட்சிணமாக முழுக்க சுற்றுகின்ற பொழுது நீங்கள் மூன்று முறை சுற்றலாம் அல்லது ஒன்பரை முறை சுற்றலாம். அது அதிலேயே எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அப்பிரதட்சிணமாக சுற்றுகின்ற முறை வந்து இப்போ சிலர் வந்து இப்போ ராகு கேது சந்நிதி தனியாக இருந்தால் நீங்கள் அங்கே அப்பிரதட்சிணமாக சுற்றலாம். ஏன்னா ராகேது என்ற சஞ்சாரம் வந்து மற்ற விதமாக வருவதனால் வருகின்றது. ஆனால் மொத்தமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் மொத்தமாகத்தான் சுற்றுகிறீர்கள். சூரியன் தான் அங்கே அதிதெய்வம். சூரியனை வைத்துத்தான் அங்கே மற்ற வழிபாடு எல்லாம் இருக்கின்றது. சூரியனை மையமாக வைத்து தான் மற்ற வழிபாடெல்லாம் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் எந்த கிரகத்தை வழிபட்டாலும் அந்த கிரகம் சூரியனை சுற்றுகின்ற விதமாக நீங்கள் கும்பிட வேண்டும். ராகேதுக்கள் மட்டும் தனி சாயா கிரகங்கள். அது வந்து எல்லா கிரகங்களும் பலம் செல்ல ராகேதுக்களின் சஞ்சாரம் தெரியும். ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு தெரியும் அது இடம் இடமாக செல்லும், அப்பிரதட்சிணமாக செல்லுகின்ற கிரகங்கள். அதனால அது தனிச்சனதி இருக்கின்ற கோயில்கள் அருமை, நாங்கள் பார்ப்பதில்லை. ஆகவே பொதுவாக வழிபாட்டின் படி நீங்கள் மினிமம் 3 முறை தனியாக கும்பிட வேணும் என்றால், தனியாக சுற்றி கும்பிட வேணும் என்று இல்லை, நீங்கள் கோயில் வருகின்ற பொழுது பிரகாரத்திலே வழிபட்டு உங்களை வழிபாட்டை முடித்துக் கொண்டு வரலாம். முதலே சொல்லியிருந்தேன், தனிச்சன்னதி இருந்து அதை சுற்றி வழிபட வேண்டும் என்றால் ஆக குறைந்தது 3 முறை வழிபட்டு கொண்டு வரலாம். சூரியனுக்கு தனி சன்னதி இருக்கிறது, சூரியனுக்கு தனி கோயிலே இருக்கின்றது. ஆகமம் விதிப்படி சூரியனுக்கு கோயில் அமைந்த ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு, சூரியனார் கோயில். வேறு எந்த இடத்துலையும் ஆகமம் விதிப்படி சூரியனுக்கு கோயில் கிடையாது. வட இந்தியாவிலே குஜராகோ என்ற இடத்துல இருக்கின்றது, அது ஆகம விதிப்படி அமைந்த கோயில், ஆனால் பூஜை இல்லை ஆகம விதிப்படி. அப்ப இந்த கோயில்களிலே வந்து நீங்கள் வழிபடலாம், சுற்றி வழிபடுகின்ற முறைமை எல்லாம் இருக்கின்றது. 9 முறை சுற்றி வழிபடலாம். மற்றது சூரியனுக்கு தனி என்றால் 2 முறை வழிபடக்கூடிய முறையும் இருக்கின்றது.
1: ஒரு இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கலாம் நினைக்கின்றேன், பொதுவான கேள்வியாக இருக்கின்ற காரணத்தினாலே. அந்த காலத்திலே ஆலயங்களை அரசர்கள் கட்டினார்கள், அது அரசர்களுடைய நிர்வாக கட்டமைப்பை கொண்ட முக்கிய இடங்களாகவும், அரண்மனையைப் போல பாதுகாப்புக்குரிய இடங்களாகவும், தங்களுடைய திரவியங்களை சேகரித்து வைக்கிற திரை சேரிகளாகவும், மக்கள் வரி செலுத்துகின்ற இல்லையென்றால் பஞ்ச காலத்திலே மக்களுக்கு உணவளிக்கின்ற உணவுக் கூடங்களாகவும் ஆலயங்கள் திறந்து விளங்கின. அது மக்கள் சொத்தாக இருந்தது, மன்னனுடைய சொத்து, மக்கள் சொத்து. இன்றைக்கு தனிப்பட்ட முறையிலே ஆலயங்கள் எழுப்பப்படுகின்ற முறைமை வந்திருக்கிறது. இந்த ஆலயங்களில் இருக்கின்ற புறப்படுகின்ற நிதியை, அதாவது அந்த நிதியை பெற்று அதை பயன்படுத்துகிற போது, அதை ஆலயத்தினுடைய செலவுகளுக்காக, ஆலயத்தினுடைய நிர்வாக பொறுப்புகளுக்காக ஒரு பகுதி எடுத்துக்கொண்டாலும், மறுபகுதியை பராமரிக்கின்ற முறையிலே பல்வேறு விதமான விடயங்கள் இருக்கின்றன. பொதுவாக நீங்கள் சொல்வது போல சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்லுவார்கள். அதாவது ஆலயத்திலிருந்து வருகின்ற நிதியை கொண்டு குடும்பம் நடத்தலாமா, குடும்ப சொத்தாக அதை ஆக்கிக் கொள்ளலாமா என்ற ஒரு மிகப்பெரிய முக்கியமான கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வியை நான் உங்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளுகிறேன்.
0: நல்ல ஒரு கேள்வி. அந்த காலத்திலே ஆலயங்கள் பார்த்தால் ஒரே நாளிலே எழுப்பப்பட்ட ஆலயங்கள் அல்ல. தஞ்சை பெரிய கோயில் கூட அதற்கு முன்னரே அங்கே ஒரு சிவன் கோயில் இருந்திருக்கின்றது, பாடல் வென்றிருக்கிறதான். அதை தேவார வைப்பு தலங்கள் எடுத்து குறிப்பிடப்பட்ட தலங்கள், அதைத்தான் ராஜராஜன் பின்னர் கட்டினான். சிதம்பரம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், வைத்தீஸ்வரன் கோயில் எல்லாம் பல ஆண்டுகளாக பல பல மக்களுடைய மன்னர்களுடைய தலைமுறை தலைமுறையான பங்களிப்பினால் உருவாக்கப்படுகின்றதான் கோயில்கள்.
1: ராமேஸ்வரம் எல்லாம் எத்தனையோ ஆண்டுகள், எத்தனையோ மன்னர்கள்.
0: அடுத்தது அந்த ஆலயத்தை மன்னர்கள் பயன்படுத்தினார்கள். எப்படி பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், ஒரு அரங்கேற்றத்துக்கு. பெரிய புராண அரங்கேற்றம், நூல் அரங்கேற்றம் போன்ற அரங்கேற்றம் எல்லாம் பார்த்தால், பெரிய புராண அரங்கேற்றம் நடந்தது எங்கே? தில்லை சிதம்பரத்திலே. தில்லை சிதம்பரத்திலே பெரிய புராண நம்பாட்டம் நடந்தது. அது நடந்தது 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1139 தொடங்கினது. ஏப்ரல் த 4th 1139 தொடங்கி ஓராண்டு காலம் நடைபெற்றது பெரிய புராண அரங்கேற்றம். தில்லையில் இருக்கிற அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் முற்று பெற்றது 22ஆம் தேதி ஏப்ரல் நெக்ஸ்ட் இயர் 1140. இது வந்து பெரிய புராண அரங்கேற்றம். இதே மாதிரி கம்பராமாயணம் அரங்கேறியது இருக்கின்றது. கம்பராமாயணம் அரங்கேறியது இருக்கின்றது. கம்பராமாயணம் எங்கே அரங்கேறியது என்று கேட்டால், ஸ்ரீரங்கத்திலே அரங்கேறியது. ஸ்ரீரங்கத்திலே தான் கம்பராமாயணம் அரங்கேறியது. இது அரங்கேறிய வருஷம் என்னென்று கேட்டால், அங்கே வந்து கிறிஸ்துவுக்கு பின் 886, கிறிஸ்துவுக்கு பின்னர் 886ஆம் ஆண்டு அந்த அரங்கேற்றம் அங்கே நடைபெறுகின்றது. அப்போ அங்கே அந்த அரங்கேற்றம் நடைபெறுகின்றது 886ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 4ஆம் தேதி. தமிழுக்கு பங்குனி நாள், அன்றைக்கு பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரம் என்றால் எங்களுக்கு தெரியும், திருக்கல்யாணம் நடக்கிறது. அங்கேயும் பெருமாளுக்கும் திருக்கல்யாணம், ராமருக்கும் சீதைக்கும் நடந்ததெல்லாம் அங்கே நடந்தது, அப்படித்தான் நடந்தது. அப்போ இந்த பங்குனி உத்தர காலத்திலே தான் அந்த அரங்கேற்றம் அங்கே நடந்து வருகின்றது. அப்போ இதை பற்றி எல்லாம் அந்த காலத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். அப்போ அந்த பாட்டிலே கூட இருக்கின்றது, எண்ணி சகாத்தம் 807 மேல், சாலிவாகன சகாத்தம் 807. இதுதான் எங்களுக்கு வருகிறது 885ஆம் ஆண்டு கிபி. சடையன் வாழ்வு புண்ணிய வெண்ணனல்லூர் தன்னிலே கம்பநாடன் பன்னிய ராமஹாதை பங்குனி உத்திரத்தில் கண்ணிய அரங்கர் முன்னே கவியரங்கேற்றினானே. இதற்கு அம்பராமாயணம் எந்த நாளில் அரங்கேற்றப்பட்டதுண்டு? சாலிவான சகாப்தம் 807. அது சரியாக கனக்குலேட் பண்ணி பார்த்தால் எங்களுக்கு கிறிஸ்துவுக்கு பின்னர் 285 பங்குனி மாதம் உத்தரனா.
1: இதில் ஒரு கேள்வி வரும் டாக்டர். அதாவது கிறிஸ்துவுக்கு பின்னர் கம்பராமாயணம் இயற்றப்பட்டிருந்தால் கம்பராமாயணத்தின்படி ராமர் கிறிஸ்துவுக்கு பிற்பட்டவரான் ஒரு கேள்வி வரப்போகிறது. இது தமிழ்
0: கம்பராமாயணம் அதான். இது வந்து வால்மீகி பாடினது அது முன்னர். அடுத்ததாக இதே மாதிரியாக அடுத்தது வருகின்றது என்று கேட்டால் இதுக்கு வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் இருக்கு. சோழ மண்டல சதகமண்ட பாட்டு இருக்குது, அது சொல்லுது திண்மையேறும் கம்பனிடம் செய்யத்தகும் பல் சிறப்பயர்ந்து நன்மையேறும் ராம கதை, ராமனுடைய கதை நட்பேர் புவியிட் தலைத்தேற, இந்த புவியிலே நிலை துவங்குவதற்காக உண்மை ஏறும் திருவரங்கத்து ஒருவன் சபையில், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சபையிலே உத்தரநாள் வண்ணமை ஏற அரங்கேற்றி வைத்தார் சோழ மண்டலமே. இப்போ டூ ரெஃபரன்சஸ் எங்களுக்கு வருகிறது. அப்போ இது கிறிஸ்துவுக்கு பின் 885 பங்குனி மாதம் 4 நாள் அந்த அரங்கேற்றம் நடக்குது. அப்போ இந்த கோயில்களில் இந்த அரங்கேற்றங்கள் சபைகள் அதுகளுக்கு பாவித்தார்கள் உண்டு. ஆனால் யுத்தத்துக்கு ஒரு நாளும் பாவிக்கையில் கோயில்களுக்கு திரவியம் கொடுத்தார்கள். ஆனால் ராஜனுடைய திரவியத்தை பாதுகாக்கின்ற இடமாக கோயில் இருக்கவில்லை. எக்ஸெப்ஷன் வந்து அவருடைய முடியை அங்கே வைத்திருந்தார்கள். தில்லையிலே அந்த மரபு இருந்தது. சோழ மன்னர்களுக்கு முடி நடராஜனிடமிருந்து தான் கொடுக்கப்படும். ஏனென்று சொன்னால் அவர் ராஜ பிரதிநிதி இல்லையா, அவர் நடராஜனுடைய பிரதிநிதியாகத்தான் அவர் அங்கே அரசாளுகின்றார். அப்ப அங்கே இருந்து முடி சூட்டுவதற்காக சோழ மன்னர்களுக்கு முடி இங்கே இருந்து கொடுக்கப்படும். அந்த முடி அந்த நாளுக்கு கொடுத்த பின்னர் மீண்டும் கோயிலே இருக்கும். அதான் அந்த மரகம் இருந்தது. அதுக்காக அரசனுடைய கஜானா திரவியங்கள் அங்கே இருந்தது. இல்லை போர்க்காலத்தில் எல்லாரும் கோயிலுக்கெல்லாம் வந்துடுவார் உடைப்பதற்கு, அதான் அங்கே இருக்கின்றது. அப்ப நல்ல வரையறை வைத்திருந்தார். அடுத்ததாக இந்த கோயிலே வந்து சமூக கோயிலே வைத்திய சாலைகள் இருந்தன, பள்ளிக்கூடம் இருந்தது, மக்களுக்கு தான தர்மம் செய்வதற்குரிய வழிபாடுகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அதற்கு ஒரு இடமாக கோயிலை பயன்படுத்தியிருக்கிறார்கள் தவிர கோயில் வருமானத்திலே அது செய்யவில்லை. கோயில் வரும்படியிலே இப்போ நான் ஒரு தான தர்மம் செய்ய போகணும்னு அன்னதானம் செய்ய போகணும்னா கோயிலை பயன்படுத்தலாம். ஆனால் கோயிலில் இருக்கின்ற வருமானத்தை வைத்து நான் அதை செய்யக்கூடாது, செய்வதில்லை. அதான் இந்த
1: கோயில் வருமானத்தை எப்படி கையாள வேண்டும், அதான் இந்த கேள்வி.
0: கோயில் வருமானத்தை அது வந்து சிவனுடைய சிவபுண்ணியங்களுக்கு கையாள வேண்டும். இது சிவபுண்ணியங்கள் என்னென்று கேட்டால் அதுவும் இருக்குது. சிவபுண்ணியங்கள் சிவபுண்ணிய தெளிவண்ட புஸ்தகம் இருக்கின்றது. சிவபுண்ணியங்கள் எவையண்டு இந்த திருமந்திரத்திலே இருக்கின்றது. அது வந்து சிவபுண்ணியங்கள் எவையண்டு கேட்டால் சரியை கிரியை யோகம் ஞானம். சரியே என்றால் கோயிலை சுத்தி செய்தல், துப்புரவு செய்தல், வெள்ளையடித்தல், திருப்பணி செய்தல், அதெல்லாம் சரியை தொண்டு. கிரியே என்றது கோயில் பூஜைகள், ஹோமங்கள், மந்திரங்கள், அவற்றை கற்றல் அது. யோகம் என்றது யோக நெறியிலே யோகாசனம், தியானம் அவை. ஞானம் என்றது இப்படிப்பட்ட ஞான நூல்கள், இந்த விஷயங்களை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அது இந்த இதில். அப்போ இந்த விஷயங்களுக்கு பாவிக்கலாம். இல்லாவிட்டால் அதை எடுத்து சமூக சேவை செய்தால் அது சமூகத்தை பாதிக்கும். இதுதான் சொல்வார்கள் சிவன் சொத்து குலநாசம். 3 levels ஆஃப் தர்மா வீக, 1 இஸ் செல் சென்டர்ட், எங்களை மையமாக கொண்ட தர்மம். இந்த எங்களை மையமாக கொண்ட தர்மத்தை செய்பவர்கள் போய் கோயில் சபையில் இருந்தால் யோசிப்பார்கள், கோயிலே இவ்வளவு காசு வருகிறது, இதை எடுத்து என்ற பிள்ளை குட்டிக்கு கொடுக்கலாம், கொஞ்சத்தை என்னுடைய மனைவிக்கு கொடுக்கலாம், அது கொடுக்கலாம்னு சொல்லலாம். அது தன்னை மையமாக கொண்ட கீழ்நிலை, அது அதர்மம். 2வது நிலை சமூகத்தை மையமாக கொண்டது, மற்றவர்களை மையமாக கொண்டது. அப்போ கோயில் வருமானத்தில் எடுத்து ஊரில் நாங்கள் அன்னதானம் கொடுக்கலாம், இத்தனை அநாத பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், கல்வி கொடுக்கலாம், அப்படி யோசிப்பார்கள். ஆனால் அது கூட அங்கே அனுமதிக்கப்படவில்லை. அங்கே 3வது நிலை இறைவனை மையமாக கொண்ட தர்மம். எங்களுக்கு பெரிய பிராத்திரி 63 நாயன்மார்கள் எடுத்து பார்த்தால் இறைவனை மையமாக கொண்ட தர்மமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே கோயில் வருகிற வருமானம் வந்து இந்த விதிகளுக்கு பயன்படுத்த வேண்டும். அடுத்தது வந்து கேட்கிறீர்கள் இந்த கோயில் விதிகளை அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு பயன்படுத்தலாமாண்டு. கோயிலிலே முழுநேர பணியிலே அல்லது பகுதி நேர பணியிலே ஒருவர் வந்து தன்னுடைய பூசகராக இருக்கின்றார், குருவாக இருக்கின்றார், நடத்துபவராக இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் அங்கே சிவபுண்ணியம் செய்கின்றார். அப்போ அவருக்கு அந்த பணியிலே அவருக்கு பங்குண்டு இருக்கின்றதுதானே, அது முழுநேர பணி. அதை சொல்வார்கள் அந்தணர்களுக்கு 6 விதமான தொழில்கள் விதிக்கப்பட்டுகின்றன. அதில் ஒன்று வேட்டல், வேட்பித்தல்,
1: ஓதுதல்,
0: ஓதுவித்தல், மற்றது ஈதல், இரத்தல். அந்த 6 தொழில்கள் இருக்கின்றன. ஆகவே ஆலை வேட்டல் வேட்பித்தலுக்குள்ள இந்த ஆலயம் நடத்தல் வரும். இந்த கருமங்களை செய்கிறது, செய்விக்கிறது. ஆகவே அதை தனது வாழ்வாதாரமாக தான் அவர் சொல்கிறார். அவர்கள் உள்ள முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது, ரெஸ்டாரண்டில் போய் வேலை செய்ய முடியாது. அப்போ அந்த முழு நேர பணியில் இருப்பவர்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு அந்த கோயிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம்.
1: நிறைய நேர்கள் நினைந்தாலே வந்து ஒன்றுக்கு நேர்கள் நேர்களே, இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவராக சுருக்கமாக கேளுங்கள். வணக்கம்.
2: வணக்கம் டாக்டர், நான் கமலா பேசுறேன்.
1: நீண்ட நேரமா உங்களை காக்க வைத்தவைக்கு மன்னிக்க வேண்டும்.
2: ஓகே, பரவாயில்ல, நான் நல்ல இது கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்க சொன்னீங்க சண்டேஸ்வரர் சுத்தக்கூடாதுன்னு சொல்லி. இப்ப நாங்க சிவனை சுத்த சண்டேஸ்வரர் வந்து சிவன் ஒரு சைட்ல இருக்கிற, இப்ப சிவனை சுத்தும் பொழுது சண்டேஸ்வரர் தானே சுத்து கொண்டு வர்றோம்.
0: சண்டேஸ்வரரை சண்டேஸ்வரரை சிவனுடன் சேர்த்து சுற்றுவது வேறு, சண்டேஸ்வர சந்நிதியை தனியாக சுற்றுவது. அதாவது சண்டேஸ்வரருடைய சந்நிதிக்கு கர்ப்பகிரகத்துக்கு விடையிலே நீங்கள் போய் சுற்றக்கூடாது. அதுதான் நாங்கள் சொன்னது. அதாவது அந்த கோமி, அந்த இந்த கோமிகி இருக்கிறதுல கர்ப்பகிரகத்திலே இந்த தீர்த்தம் வடிகின்ற, வெளியிலே தீர்க்கம் வருகின்ற அந்த கோமிகிக்கும் சண்டேஸ்வரர் சந்நிதிக்கும் குறுக்கே போய் சண்டேஸ்வரரை தனியாக வலம் வரக்கூடாது. சண்டேஸ்வரர் சன்னிதிக்கு போனால் நாங்கள் இப்படி போய் அதை வழிபட்ட ஒன்றால் அந்த எந்த பாதையால போனோமோ அந்த பாதையாலேயே திரும்பி வருகின்றோம். அதை சண்டேஸ்வரரை நாங்கள் தனியாக சுற்றி வழிபடுவதில்லை.
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், நான் மனோ பேசுறேன்.
1: மனோ வணக்கம்.
3: எனது கேள்வி என்னென்றால், விஞ்ஞாபன திருவிழா காலங்கள் முடிந்த ஒரு தீர்த்தம் அன்று குருவுக்கு குரு தரிசனம், அதாவது இந்த கொடியேற்றின குருக்களுக்கு அவருக்கு குரு
1: தச்சனை,
3: குரு தச்சனையில குரு உபசாரம் நடக்கின்றது, அவரை விழுந்து கும்பிட்டு அவரை தூக்கி கொண்டு வரார்கள், இது சரியா தான் நான் கேட்கிறேன்.
0: அவருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஆகமத்திலே அது மட்டும்தான் இன்றைக்கு இருக்குது. அவருக்கு மட்டும் இல்லை, அந்த கோயிலே வந்து இசைக்கருவிகள் வாசித்தவர்களுக்கு மரியாதை உண்டு, அந்த கோயிலே கலை பணிகள் செய்தவர்களுக்கு மரியாதை உண்டு, அந்த கோயிலுக்கு சிற்பா வேலை செய்தவர்கள் ஆச்சாரியர்களுக்கு குபாபிஷத்திலே பார்த்தா அவர்களுக்கு எல்லாம் வழிபாடு உண்டு. அவர்கள் பாதத்திலே பூ வைத்து அவர்களுக்கு தீபம் காட்டி வழிபடுகின்ற தன்மை இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஆகம விதிகளிலே கோயிலே நடனமாடுகின்ற தாசி பெண்களுக்கு கூட பூஜை செய்கின்ற மரபு இருக்கின்றது. இதெல்லாம் தனி மனிதர்களுக்கு நீங்க செய்வது அல்ல, அவர்கள் இறைவனுடைய அடியார்கள், அடியார்களை இறைவனாகவே பாவித்து செய்கின்றோம். நான் சொன்னேன் வணக்கம் யாருக்கும் செய்யலாம், ஆனால் யாருக்கு செய்கின்ற நீங்க நினைக்கின்றீர்கள்? இது என்ன, இந்த தனி மனிதருக்கு செய்கின்ற நினைத்தால் அதிலே பலன் இல்லை, அவருடைய பாவ புண்ணியங்கள் உங்களையும் பற்றி கொள்ளும். ஆனால் இன்னொருவரை வணங்குகின்ற பொழுது இது இவரை அல்ல, இவருக்குள்ளே ஆத்மாவுக்குள் எஜமானாக, ஆத்மாவுக்குள் ஆத்மாவாக, உயிருக்கு உயிராக, ஜீவாத்மாவுக்குள்ளே பரமாத்மாவாக நின்று இயக்குகின்ற இறைவனுக்கே இந்த வணக்கம் என்று நினைத்து நீங்கள் வழிபட்டால், அது நீங்கள் சாதாரணமாக பெற்றோரை வணங்கும் போலும் சரி மற்றவர்களும் வழிபட்டால் அந்த வணக்கம் இறைவனுக்கே போகும். சென்ற முறை அந்த ஆர்மாவுடைய சைவ வினாவிடையிலே இந்த இதுகளை சொல்லியிருந்தோம். அது சாதாரண பூஜை வழிபாட்டிலே கூட அந்த விளக்கம் இருக்கின்றது. ஆனபடினாலே இங்கே வந்து குருவுக்கு நாங்கள் செய்கின்ற பொழுது அதில் அந்த விதிகள் எல்லாம் விதிமுறைகள் இருக்கின்றன. இதை இப்படித்தான் நாங்கள் பார்த்து கொள்ளுகின்றோம். நாங்கள் வந்து அவர்களை தனி மனிதராக பாவித்து வழிபடவில்லை, அவர்களை இறைவனாக பாவித்து அருமானுடைய வினாவளை மீண்டும் வாசிக்கின்றேன். ஒருவர் தாம் பிறரை வணங்கும் வணக்கத்தை எப்படி புத்தி பண்ணல் வேண்டும் சைவ வினாவிடையிலே கேட்கின்றார் குரு சங்கம் அவையில். இவ்வணக்கம் இவருக்கு அன்று, இவரிடத்து வேறற நிற்கும் சிவபெருமானுக்கேயா, இது நாட் ஃபார் ஹிம், இஸ் ஃபார் த லார்ட் சிவா ஹூ இஸ் ரிசைடிங் இஸ் ஹிஸ் சோல் ஆஸ் த லார்ட் ஆஃப் தி சோல் என்று புத்தி பண்ணல் வேண்டும். அப்படி செய்யாதவர் அவ்வணக்கத்தால் ஆகிய பயனை இழப்பர். அதான் குமாரமணி.
1: நன்றி நன்றி. அடுத்த வணக்கம். மிக அருமையான கேள்வி. வணக்கம்.
4: வணக்கம், நான் சிவகுமார் நடக்கிறேன்.
1: சிவகுமார்
0: சொல்லுங்க.
4: எந்த கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப வந்து நாளுகள் கோள்கள் சாதாரண அறிவறி ஆன்மீகத்துல இருக்கிறாக பார்த்து கொண்டிருக்கோம். நாளுகள் கோள்கள் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, அது வந்து அங்க இருந்து முன்னோக்கி கொண்டு போகணும். நாளுகள் கோள்கள் இருந்து சடங்கு சம்பிரதாயத்துல இருந்து சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. அப்ப வந்து இப்ப கூடாத நாள் என்று சொன்னாலும் கோயில பூசைகள் நடக்குது தானே, கூடாத நாளண்டா நாளண்டா நாங்கள் வீட்டை வச்சு கும்புறோம் தானே. அப்ப அவனை எண்ணாத நாள் வாழாத நாள். அப்ப அந்த நிலைமை அடைகிறது சுவாமி விவேகானந்த ராமகிருஷ்ண நிலைமை அடைகிறதுக்கு எப்படியான தடங்களை நாங்கள் தாண்டி போவணும்? நன்றி, வணக்கம்.
0: இறை வழிபாட்டுக்கு வந்து சாதாரண வழிபாட்டுக்கு இன்றைக்கு நாள் கூடாதுன்னு நான் வழிபாட விடுறதுண்டு இல்லை. எல்லா நாளுமே வழிபாடுகள் உண்டு. ஆனால் சில நாட்களில் சில காலங்களில் செய்யும் வழிபாடுகளுக்கு விசேஷ பலன்கள் உண்டு. அதுதான் அங்கே இருக்கின்ற முறை. அந்த அதிகூடிய பலன்கள் அல்லது விசேஷ பலன்கள் இருக்கின்றன. அதைத்தான் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்த ஆனால் அதற்காக இந்த நாள்கோள் பார்த்துத்தான் வழிபட வேண்டும் என்று இல்லை. அதாவது நாள்கோள் வந்து எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே சில விடயங்களை செய்வதற்கு இந்த நாள்கோள்கள் பயன்படுகின்றன. அதைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த சொல்லுவார்கள், இந்த சோதிடத்திலே வந்து பல விடயங்கள் இருக்கின்றன. அப்போ பல விடயங்கள் எடுத்துக்கொண்டால், இப்போ நாங்கள் சும்மா இன்றைக்கு சனிக்கிழமை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்றெல்லாம் சொல்லுகின்றோம் நாங்கள். அப்போ ஆனாலும் கூட இது எங்களுக்கு தேவை. கோள் கிரகங்கள் எம்மைக்கு நல்லதே செய்யும் என்று சொன்னதாரு சம்பந்தர் சொன்னார். யாருக்கு நல்லது செய்யும் என்று சொன்னார்? அடியாருக்கு நல்லது செய்யும். நாங்கள் அடியார்களா? அது முதல் பார்க்க வேணும். அப்படி என்றால் நாங்கள் ஆர் தி ட்ரூ சர்வன்ஸ் ஆஃப் தி காட். இஃப் யூ ஆர் ட்ரூ சர்வன்ஸ் ஆஃப் தி காட், ஆல் தீஸ் பிளானட்ஸ் வில் டூ தி பெஸ்ட் ஃபார் அஸ். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே. பாம்பிரண்டுன்றது இங்கே சாயாக்கிரங்களாகிய ராகுகேது, இந்த நைன் பிளானட்ஸ். ஆசரு நல்ல, ஆசென்றால் குற்றம், குற்றம் ஒன்றுமே இல்லாமல் அப்பளுக்கிட்டு தான் நல்லது. தி ஆர் குட், நல்ல என்ன ஒருக்கா சொல்கிறார், குட். அவை நல்ல நல்ல, தி வெரி குட், வெரி வெரி குட். இப்போ ஹி சென்ஸ் ஃபோர் டைம் சொல்லி போட்டு அது சொல்கிறார், இன்னொரு ஃபிஃப்த் டைம் சொல்கிறார், அடியார் அதற்கு மிகவே, தி டிவோட்டிஸ் ஆஃப் த லாட் தி டூ த குட். அப்போ அது அந்த நிலைக்கு வந்தால் இந்த இது தேவையில்லை. அதைத்தான் உமாவதி சிவன் சொல்றார், நாள் 27 27 நட்சத்திரங்கள் இருக்கிறானே, நவகிரகமும் நவகிரகங்களும் நலியும் கோல் இது எண்ணி குறிப்பரோ. இதெல்லாம் எங்களை தாக்குகின்ற கிரகங்கள் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் என்று சொல்லி நினைப்பார்களோன்னு சொல்றார். ஆனால் இதே சம்பந்தம் இந்த தோழி இந்த வேயுறு தோழி பங்கன் என்ற கோளர் பதிகத்திலேயே ஏதது ஆகாத நாளெண்டும் சொல்லி இருக்கிறார். 9 18 உடனாய நாள்கள் அவைதான். 9 1 7 18 6 இது நட்சத்திரங்கள். இத்தனையா நட்சத்திரங்கள் வந்து ஆகாத நாட்கள் என்று சொல்றது. அப்ப அந்த நாள்கள் எல்லாம் கூட நல்லவையா இருக்க வேண்டும். ஆகாத நாள்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது தானே, அவனுடையத்தானே அப்படி சொல்லி இருக்கின்றார். கிரகங்களுக்கு பலன்கள் உண்டு. இப்ப எங்களுடைய தேவாரங்களில் கிரகங்களுடைய பலன்களை சொல்லுகின்ற பொழுது அங்க பின்னுக்கு வருகின்றது. அந்த சுந்தருடைய தேவாரம் பார்த்தால், மகத்திற்புக்கதோர் சனி என காணாய். அப்ப சனி வந்து மகர ராசி, மகரம், மகர ராசியிலே சனி வருகின்ற காலம் பலம் பொல்லாத காலம், தனி மனுஷருக்கு மட்டுமில்லை உலகத்துக்கும். அப்படி ஒரு சனி மேரே நீ இருக்கிறாய் எனக்கு ரவணை பாடுகின்றார்
1: சுந்தரர்.
0: சுந்தரர் இதையே சம்பந்தர் பாடுகின்றார், விலங்கல் அமர் புயன் மறந்து மீன் சனி புக்கு. மகரம் என்றது சுறாதானே, அப்ப மீன் சனி புக்கு, அந்த சுறா இருக்கிற அந்த மகர ராசிக்கு மீன் சனி போற நேரத்தில், சனி புகுந்த நேரத்தில் ஊன் சலிக்கும் காலம்தானே, உடலெல்லாம் நொந்து மக்கள் எல்லாம் கஷ்டப்படுற அந்த கொடுமையான அந்த காலத்துல கூட 12 வருஷத்திற்கா வரும், 12 இல்லை 30 வருஷத்துக்கு வரும், 2.5 வருஷத்துக்கு. கலங்களிலா மனப்பெருவன் கையுடைய மையர் வாழ்களுமலமே. திருக்கலமலத்தில் அந்த நேரத்தில் கூட வெரி அன்ஷேக்கபிள் ஃபெய்த் அண்ட் மைண்ட், கொள்கை பிடிப்பும் கொள்கை சான்றும் உள்ள அந்த பிடிப்புடைய மக்கள் இருக்கிறார்கள். இந்த மகர ராசியிலே சனி போகிற அந்த கஷ்டமான காலத்திலே கூட அவர்கள் தங்களுடைய கொள்கையிலிருந்து பக்தியிலிருந்து வேறுபடுவதில்லை என்று சம்பந்தர் சொல்கிறார். அப்போ மகர ராசியில் சனி போவேக்க தீங்கு வரும் என்று சம்பந்தரும் சொல்லியிருக்கிறார், சுந்தரரும் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்குதானே அதில் இருந்து. அதே மாதிரி அவர்கள் பிறக்கின்ற பொழுது நல்ல காலம் உள்ளது என்று இருக்கின்ற இல்லையா, சிவஞான சித்தியாரில் இருக்குது. அவர் சொல்கிறார், என்னென்று வேதங்கள் உண்மை என்று சொல்கிறது என்று சொன்னால், வேதங்கள் எல்லாம் உண்மையான ஒரு சான்று சொல்கிறார். வேதம் உண்மையன் என்று கேட்டால், சோதிடம் வேதத்தில் ஒரு பகுதி, இந்த சோதிடத்தை பார்த்து வருகிறதை முன்னமே சொல்லுகிறோம், அது நடக்கிறதும் பார்க்குறோம். ஆனவுடையாலே சோதிடம் உண்மையாக இருக்கிறவுடையினாலே இந்த வேத நூல்களும் உண்மை. பழுதிலா மறை கண்ட நூல் பழுது இன்றி உண்டது பாரின் மேல். பழைய வேத நூல்கள் எல்லாம் ஒரு பழுதுமில்லாத நூல்கள் இந்த உலகத்தில். மொழிவர் சொல்லுவார்கள், சோதிட முன்னி, சோதிடத்தை பார்த்து இன்னது முடியும் என்பது முன்னமே, இன்னதுதான் நடக்க போகுது என்று முந்தியே சொல்லுவார்கள். அழிவில்லாதது கண்டனம் அவை, அது அப்படியே நடக்கிறத பார்க்குறோம். ஆனபடினாலே ஜோதிடத்தில் சொல்றது நடக்கும் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்ட உண்மைகள் அதை விட பெரிய உண்மைகள் அல்லோ. அதனால இந்த ஜோதிடத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை எதிர்த்து சொல்லுவதில்லை. இது எங்களுக்கெல்லாம் ஏற்றதில்லை அல்லது எங்களுக்கு பொருத்தமில்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஜோதிடத்துக்குரிய பலன்கள் உண்டு. நாங்கள் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டு வர, சிவ இறை சேவையில் ஈடுபட்டு கொண்டு வர, அதனுடைய பலன்கள் எங்களுக்கு நலிந்து கொண்டு போகும். அதான் ஒரே ஒரு வழி.
1: நின்று காத்திருக்கின்ற ஒரு நேயர், வணக்கம். ஆமா
5: பிள்ளையார
1: வணங்கும் போது
0: மாறிக்குட்டினாலும் அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுல மூன்று தரம் குட்ட வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆறுமுகாவளத்தனுடைய சிவாலய தரிசன விதியிலேயே வழிபடுகின்ற பொழுது பிள்ளையாரை மூன்று தரம் குட்டி கும்பிட வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கின்றார். ஆனால் சில ஆகமங்களிலே ஐந்து தரம் குட்டி கும்பிட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதுல இது வந்து ஒவ்வொருதருக்கு மூர்த்தியான இருக்கின்றது. உதாரணமாக விக்னேஸ்வரரை தரிசிக்கும் பொழுது யாது செய்தல் வேண்டும் ஆறுமுகாவற்ற சைவவினாவிடம். முட்டியாக பிடித்த ரெண்டு கைகளினாலும் நெற்றியிலே மூன்று முறை குட்டி, அப்ப நேரதான் குற்றம். விலக்காத இடக்கையினாலும் இடக்காதை விலக்கையினாலும் பிடித்து கொண்டு பிறகுதான் க்ரோஸ் பண்றோம். மூன்று முறை தாழ்ந்து எழுந்து கும்பிடல் வேண்டும். இதுதான் முறையாக
5: சொல்லப்படுது.
0: மூன்று தரம் சொல்லி இருக்கிறது, ஐந்து தரம் குட்ட வேணும் என்று நான் நினைக்கிறேன். காரணமாக காமிகாமத்தில் இருக்கின்றது. அதே மூன்று முறை அல்லது ஐந்து முறை, மூன்று முறை மினிமம் இதுல குட்டக்கூட சொல்லி இருக்கின்றது.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம்
1: ராஜ்குமார். நிறைய நேயர்கள் இருக்கின்றார்கள்.
6: வணக்கம் ரெண்டு பேருக்கும்.
1: வணக்கம்.
6: ஒவ்வொரு கிழமையும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம்.
1: சொல்லுங்க.
6: நல்ல நல்ல விளக்கத்தை கொடுத்து
1: கொண்டிருக்கீங்க.
6: எங்களுடைய நாட்டிலே நடக்கின்ற அந்த பூஜ முறைகளுக்கும் அங்க நாங்கள் போய் வணங்கிக்க இருந்த முறைகளுக்கும் இப்ப இங்க வெளிநாடுகளில் வந்த முறைகளுக்கும் சில மாற்றங்களை நான் காணுகின்றேன். என்ன சொன்னால் ஒவ்வொரு கோயில நாங்கள் ஊர்ல போய்க்குள்ள வந்து இப்ப எங்கள்கிட்ட அஞ்சாம் பத்துஜாம் கையில காசு இருக்கோ இல்லையோ போய் ஆலயத்தை வணங்குறதுக்கு மனத்திலே எந்த விதமான கலங்காம இல்லாம போய்கொண்டிருந்தவர்கள் பத்தர்கள் அடியார்கள். இப்ப இங்க வந்து சில பேர் கோயிலுக்கு போயிருந்து கேட்டோன்னு காசு இல்ல போறதுக்கு சொல்லுகின்றார்கள். அதை கேட்டோன்னு ஏன் காசு ஆலயத்தை போய் வணங்குறதுங்க இல்லையே அங்க போனோன்னு பாத்து கொண்டிருப்பேன் நாங்கள் அரிச்சல துண்டு எடுக்கிறோமா அதை எடுக்கலையான்னு சொல்லி பாத்து கொண்டிருப்பேன். அப்ப எடுக்காம நாங்க போய் கும்பிட்டு தன்னோடு பூசி கொண்டு அதுக்கு பிரசாதத்தை இல்லாட்டி அதுல கொடுக்கற புக்கிகளையோ அண்ணாத்திரையாலும் எடுத்து கொண்டு வந்தாலே அது ஒரு நம்ம அகங்களை பாக்குற மாதிரி சில பேர் கதைக்கின. அதாலதான் நாங்கள் கோயிலுக்கு போயில் என்று சொல்றத நான் கேள்வி கேட்டிருக்கின்றேன். அப்ப இதெல்லாம் அந்த மனதில் இருக்கின்ற பிரச்சனை எல்லாத்தையும் இருக்கிறதுக்கு இந்த ஆலயங்களை நட வழிபடுத்தி கொண்டிருக்கிற நிர்வாகமோ இல்லாட்டி முதலாளி மேலோ இல்லாட்டி அந்த பூசகர்களோ இதுக்கான ஒரு வழியை தேடுறதுக்கு என்ன செய்யலாம் நீங்க நினைக்கிறீங்க?
0: நல்ல ஒரு கேள்வி. முதலாவதாக எங்களுடைய வெளிநாடுகளில் பல ஆலயங்களுக்கும் சென்று வந்திருக்கின்றேன், இங்கேயும் சென்று வந்திருக்கிறேன். இன்னும் ஒரு ஆலயத்திலேயும் நுழைவு கட்டணம் என்று எண்ணம் வரவில்லை. இந்த ஒரு ஆலயத்திலேயும் நீங்கள் உள்ளே சென்று இறைவனை பூஜை நேரத்தில் வழிபடுவதற்கு கட்டணம் கேட்பதாக எந்த ஆலயத்திலும் இல்லை. அப்படி இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு உள்ளே நுழைந்து வழிபடுவதற்கு கட்டணம் கேட்கின்றார்கள் என்று. ஆனால் இது கூட ஜூதர்களுடைய கோயில் இருக்கின்றது. என்னுடைய உறவுக்காரர்களே ஜூத திருமண முறையாக வந்திருக்கின்றார்கள். அவருடைய கோயிலே அவர்கள் மாதம் மாதம் அதை $200-$300 கட்டுகிறார்கள். அந்த அந்த அவருடைய கோயிலில் போய் வழிபடுவதற்கு அவர்கள் மெம்பர்ஸ். அந்த யூதர்களுடைய கோயில் என்ன ஹெனுக் என்ன பேர் சொல்லுவார் மறந்து விட்டேன், வருகிறதில்லை. அந்த கோயிலுக்கு போவதற்கு அந்த மெம்பர்ஸாக இருக்க வேணும். மெம்பராக இருப்பதற்கு மாதா மாதம் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் போகுது, அது இன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டாலர்ஸ். அப்போ கேட்டேன் ஏன் அப்படி என்று சொன்னார்கள், வி நீட் மணி டு மெயின்டைன்ட். உள்ளுக்கு வந்த கட்டிடங்கள் அப்படி இருக்கின்றன, பளிங்கு கற்கள் வழிபாட்டு முறைகள் அப்படி இருக்கின்றன. ஒன்று.

0: கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்படி தினங்கள் இல்லாத நாட்களிலே அவர்கள் வந்தால் அவர்கள் கரிசனையோடு ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். இதுதான் அங்கே இருக்கின்ற நிலைமை. அதனால இந்த மற்ற இதுகளையும் பார்க்க வேண்டும், அவர்களுடைய நிலைமைகளை பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, அங்கே போனவுடன் அங்கே ஆலயத்துக்கு போகின்ற பொழுது பிரசாதம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டால் விபூதி, சந்தனம், குங்குமம், அதுதான் பிரசாதம். அப்போ ஆலய குருமார் தந்தால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களால் இருந்தால் ஏதாவது இருக்கிறதை பணமாக கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஆலயத்திலேயே ஒரு சேவை செய்யலாம், அது ஒரு குப்பையை கூட்டி போடலாம், ஒரு கார்பேஜ் பின்னி அங்கால கொண்டு வைக்கலாம், அல்லது அலுவலகத்திலே அல்லது பூஜகரிடம் போய் ஐயா இன்றைக்கு என்ன உதவி செய்ய வேணும் என்று சொல்லி கேட்டு உங்களை உடம்பாலயலமானது செய்யலாம். அதுகும் நீங்கள் செய்கின்ற சேவை. அதுகும் செய்யாமல் எடுத்துக்கொண்டு வந்தால் தான் சொல்லுவார்கள் சிவன் சொத்து குலநாசம். அது ஒன்று இருக்கின்றது. அப்போ அது ரெண்டாவது. மூன்றாவது, எங்களுக்குள்ளே இருக்கிறது, இது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறதில்ல, அல்லது ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறதில்ல. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், நான் இந்த பரிசு கொண்டே கொடுக்கவில்லை, இது கொண்டே கொடுக்கவில்லை என்ன இல்லை, இது ஆண்டவனிடம் போகின்றோம். ஆகவே எங்களுக்குள்ள தாழ்வு நினைப்பானே அவர்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இவர் என்ன போடுகிறார், அவர் என்ன போடுகிறார் என்று சொன்னேன். நானெல்லாம் ஆலய வழிபாடுகள்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். பொதுவாக போய் அர்ச்சனை டிக்கெட் எடுத்து அர்ச்சனை செய்வது குறைவு. ஆனால் ஆலயத்துக்கு போனால் என்னாலான பங்களிப்பை நான் ஏதோ ஒரு விதத்தில் உண்டியல்லையோ இதெல்லாம் கொடுத்து விட்டு வருவேன். அதுக்காக இன்னி ஒருத்தரும் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி எனக்கு படுவதில்லை. அப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ என்று நான் பார்ப்பதும் இல்லை, அதுதான் நடப்பது. அதனால இந்த தயக்கங்கள், இந்த சாட்டுக்களை விட்டு இந்த ஆலய வழிபாடு, நான் சொன்னேன் எல்லா உலகங்கள் அண்ட தொகுதிகள் எல்லாம் இருக்கின்றன, கோடானு கோடி உலகத் தொகுதிகள் இருக்கின்றன. இந்த பூமியிலே மட்டும்தான் ஆலய வழிபாடு உண்டு. சுவர்க்கத்திலேயும் இல்லை, சிவலோகத்திலேயும் இல்லை, வைகுந்தத்திலேயும் இல்லை, பிரம்மலோகத்திலேயும் இல்லை. இந்த பூமியிலே தான் ஆலய வழிபாடு உண்டு. இந்த பூமி சிவனுய கொள்கின்றவாறு என்று நோக்கி அயன்பெரு பெருதவும் மலரவன் ஆசைப்படவும் என்று திரு வருகின்றது. அப்படி அந்த பூமியிலே தான் இந்த ஆலய வழிபாடு இருக்குது. அது எங்களுக்கு அது மிகவும் முக்கியமான ஒன்று. அதனுடைய தயக்கம் இல்லாமல் போய் வழிபடுங்கள். எங்களால் இயன்றதை கொடுத்து வழிபட வேண்டும். ஆனால் இயன்றதை கொடுப்பதற்காக ஆலயத்தை போகிற பொழுது சில பேரை பார்த்தால் சில்லற காசு இருக்காண்டு சேஞ்ச் எடுத்து கொண்டு போவார்கள். அது தப்பு. அந்த காலமெல்லாம் மலையேறி விட்டது. அரைச்சதத்துக்கு சீனியும் அரிசியும் போன காலமெல்லாம் போயிட்டுது. அது இன்றைக்கு கோயிலுக்கு போடுறதுக்காகவே சில்லறை காசு போட்டுக்கொண்டு வழக்கத்தை விட்டு உங்களுடைய வருமானம் உங்களுடைய நிலைக்கு தகுந்தபடியாக நீங்கள் கொடுக்க வேண்டும். மற்ற ஆலயங்களுக்கும் தேவைகள் உண்டு. அந்த கட்டிடத்துக்கு வாடகை இருக்கின்றது, மற்றது அல்லது மோட்கேஜ் பணம் இருக்கின்றது, ஹீட்டிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்கின்றது, கேஸ் செலவு இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற அவர்களுக்கு வேதனம் கொடுக்க வேண்டும், அதை நடத்த வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும், திரவியங்கள் இருக்கு. இது எல்லாம் அவர்களுக்கு அரசாங்கம் கொடுப்பதில்லை. அந்த காலத்தில் அரசு கொடுத்த மாதிரி கொடுப்பதில்லை. இங்கே இருக்கிற பெரிய தனவந்தர்கள் நாங்கள் போய் அங்கே இருந்து இந்தாங்கோ இந்த ஆலயத்துக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம் என்று செய்வதும் இல்லை. அவையெல்லாம் எங்களிடம் தான் நம்பி இருக்கின்றன. சிறு துளி பெருவெள்ளம், உங்களால் இயன்றுமானதை கொடுத்து மனதார கும்பிட்டு வழிபடுங்கள்.
1: சில ஆலயங்களில் நான் கேள்விப்படுகின்றேன், 87,000 டாலர்கள் ஒரு மாதம் தேவைப்படுகிறது அந்த ஆலயத்தை நிர்வகிப்பதற்கு.
0: நிச்சயமாக நான் நினைக்கிறேன் ஒரு ஆலயம் நடப்பதற்கு ஆக குறைந்தது 100,000 தேவைப்படும். 90,000 வரை குறைவுண்டுதான் சொல்ல வேண்டும்.
1: நான் கேள்விப்பட்ட ஆலயங்களிலிருந்து பார்க்கிற போது மிக அப்படி இருக்கிறது என்பது உண்மை. அவை என்ற மிக சிறப்பான இந்த பதில்களை தந்த உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம் டாக்டர். வணக்கம்,
0: நன்றி, வணக்கம். ஓ

0: அமரந்தலஹரி சம்வித்ஃபலாப்யுன்னதிஹி. சிவானந்தர் ஹரி ஸ்தோத்திரமும் பிரகரணமும் இதுல 45 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். மனச பல விதங்களாக சொல்றார். மனச சிவநலத்துல சேர்த்து வைக்கணும், அப்பத்தான் இந்த மனுஷனுக்கு க்ஷேமம் ஏற்படும். மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சயோ. பந்தத்துக்கும் காரணம் மனசுதான், மோட்சத்துக்கும் காரணம் மனசுதான். மனசானது விஷயங்கள்ல சேர்த்து வச்சோமேயானால் மனுஷனுக்கு சம்சாரம் வளர்கிறது. மறுபடியும் துன்பங்கள் இன்பங்கள் மாறி மாறி வந்து கொண்டு இதற்குள்ளேயே சுத்தி கொண்டிருக்கார். ஆனா எப்பொழுது இவனுடைய மனசானது சிவனுடைய பாதங்கள்ல சேர்கிறதோ அப்பொழுது அவனுக்கு வேதாந்த வாக்கியஜன்ய ஞானம் வந்து மறுபிறவி இல்லாததான உயர்ந்ததான ஒரு மோட்சம் வீடுன்னு சொல்லக்கூடியத அந்த மோட்சமானது இவனுக்கு கிடைக்கிறது என்று சாஸ்திரம் சொல்றது. யுக்தியும் அப்படித்தான். ஏன்னா மனுஷனுக்கு ஜென்மா எதனால வருது? ஜென்மா வந்ததுனால தானே துன்பங்கள் எல்லாம். சரீரம் இருக்கப்படுறதுனாலே நமக்கு இன்பமோ துன்பமோ. சரீரமே இல்லாத சந்தர்ப்பத்தில் ராத்திரி தூங்கும் சமயத்தில் நமக்கு இன்பமும் துன்பம் ஒன்றும் தெரியல. எழுந்துட்டு வர ஆனந்தமான நிறைய அனுபவித்தோம் எனக்கூடியதான ஞாபகம் மட்டும்தான் வருகிறது. ஆகையால் சரீர சம்பந்தம் எப்பொழுது இல்லையோ அப்பொழுது அவன் ஆனந்தமா இருக்கான். சாஸ்திரமும் இதான் சொல்றது. அசரீரம் பாவசந்தம் ந பிரியா பிரிய ஸ்புருஷதா. சரீர சம்பந்தம் இல்லாத போனால் இவனுக்கு இன்பமோ துன்பமோ இந்த விவகாரம் இல்லை. ஆனா ஆனந்த பெருக்கு ஆனந்த மேல அவருடைய சுரூபம் ஆனந்த விக்கிரமா இருக்கான்னு சொல்றார். அப்படிப்பட்டதான சரீர சம்பந்தம் இல்லாம இருக்கணுமே ஆனால் சரீரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான புண்ணிய பாபங்களை அழிக்கணும். புண்ணிய பாபங்களை எப்படி அழிக்க முடியும்? தனியாக நம்ம பாபத்தை நிறுத்தி புண்ணியத்தை பண்றதுனால பாபத்தை அழிக்க முடியாது. ஏன்னா புண்ணிய பலம் வேறு, பாப பலம் வேறு. பாபத்தினுடைய பலம் துன்பம், புண்ணியத்தினுடைய பலம் இன்பம். இது வந்ததுனால அதை செட் ஆஃப் பண்ண முடியாது. சரி, புண்ணியம் தானே வருது அப்படின்னா புண்ணியத்தினாலேயும் மறுபிறவி வரலாம். எவ்வளவுதான் உயர்ந்ததான நிலை இருந்த போதிலும் சரீரம் இருக்கிற பதியம் தான். பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் டாக்டரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வியாதி உண்டு. டாக்டருக்கு வியாதி வராது என்ன? ஆனா நமக்கு வியாதி இருந்தா படுத்துக்கலாம், அவருக்கு டாக்டருக்கு வியாதி இருந்தா படுத்துக்க கூடாது. அது பண்ண முடியாது. என்ன, நாலு பேர் மச்சு எடுத்துட்டு இருப்பா விவகாரம் அப்படின்னு. அப்படி புண்ணியம் இருந்தாலும் அது ஒரு விதமா சிரமம் தான். ஒன்றும் இல்லாம இருக்கிற நிலை தான் ஒரு மனுஷன் அடைய வேண்டும். அப்படிப்பட்டதான நிலைக்கு காரணம் ஞானம் ஒன்றுத்தான். அந்த ஞானமானது சிவானுகிரகத்தினால ஈஸ்வரானுகிரகாதேவ ஹும்சாமத்வைத வாசனா மகாபய கிருதத்ராடா த்வித்ராடாம பஜாயதே அப்படின்னு அந்த புண்ணியம் பண்ணி சிவானுகிரகம் இருந்தால்தான் கிடைக்கும். அதுக்காகத்தான் சிவஸ்துதியானது பண்ண வேண்டியதாக இருக்கு. பரமேஸ்வரன் இடத்துல மனசே லயத்தை அடையணும்னு பிரார்த்திச்சிருக்க. அந்த மனசை என்னது ஒரு பட்சியா சொல்லி, ஏ பட்சியே சந்தஷ்டாக்கிச்சு கன்வித்தே. ஒரு மரம் இருக்கு, அந்த மரமானது எப்படி இருக்கு? கிளைகள்லாம் வேதங்கள், வேத சாக்கைகள் எனக்கூடியதான கிளைகள். பல கிளைகள் இருக்கு, அதனால் அந்த கிளைகளுக்கு எல்லாத்தை விட உச்சியா நேரம் மேலே போகக்கூடியதான ஒரு கிளை இருக்கு. அது என்னது? வேதாந்தம் எனக்கூடியதான கிளை. சிகான்வித்தே த்விஜவரை சம்சேவித்தே. நீர் ஒத்தர் மட்டும் இல்லை, பல பறவைகள் அதை சேவிச்சுருக்கு. அந்த பட்சிகளுக்குள்ள மேலையும் கீழையும் எத்தனையோ பறவைகள் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மரமும் சாஸ்வதமா இருக்கு. ஏதோ கொஞ்ச நாள் இருக்கு சார், 1000 வருஷம் இருக்கு, அது போய் போயிடும்னு பட்டு போயிடும்னு இல்லை, சாஸ்வதமா இருக்கு. ஞானம் வந்தா தான் போகும். அப்படி இந்த மரமும் சௌக்கியத்தையும் கொடுக்கறது, துன்பத்தையும் போக்கடிக்கிறது. இன்மையும் கொடுக்கறது, துன்பத்தையும் போகுது. வெறும் துன்பம் போனா மட்டும் போற மூட்டை சுமந்துட்டு இருக்கான். அந்த மூட்டையை கீழே இறக்கி வச்சேன்னா அபாடாங்கிறான். அது சுகம் இல்லை, துன்பம் போச்சு, துக்காபாவம் தான். நிஜமான சுகம் இல்லை. நிஜமான சுகம்ங்கிறது அது வேற. அவன் இன்பத்தை அனுபவிக்கணும், அப்பத்தான் சுகம். துக்காபாவமே சுகமாகாது. எனக்கு ஏழ்மை இல்லை சார், ஆனா காசும் இல்லைன்ட்டா. கடன் ஒன்றும் இல்லை, ஏதோ அன்னன்னைக்கு போயிட்டே இருக்கேன்னு அது வசதி இல்லை. கொஞ்சம் மிச்சமும் காசு இருக்கணும். அப்படி இந்த சிவா சௌக இதானது எப்படி கொடுக்கறது? இவனுக்கு சுகத்தையும் கொடுக்கிறது, துன்பத்தையும் போக்கிறது. சுதாசாரை பலை திப்பியதே. இந்த மரமானது சுதாசாரைஹி பலைஹி, அமிர்தத்தோடு கூடியிருக்கக்கூடியதான அழகான திதிப்பான பலன்களை கொடுக்கிறது. இப்படிப்பட்டதான மரத்துல ஹே சேத்தே காமணே சேத்தப்பற்று காமணே பட்சிகள் உயர்ந்ததான ஒரு பட்சியா இருக்கேப்பா. தியஜ விருதா சஞ்சாரம் அந்நிய இரலம், அனாவசியமாக மற்ற மரங்களுக்கு இங்கேயும் எங்கேயும் ஓடுறத நிறுத்தி விடுங்க. மனசானது ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறது. வேதாந்தத்துக்கு போவோமா, பீச்சுக்கு போவோமா, இங்கே வேற எங்கேயாவது போவோம்னா அங்கெங்கும் போகணும்னு நினைக்கிறது மனசு. வேண்டாம், இந்த சிவத்தியானத்துக்கே வாங்கோ. சுவிருதா சஞ்சாரம் அந்நேரலம், நித்யம் சங்கர பாத பத்மயுகலி நீடே விஹாரம் குரு. இந்த வரத்துல பகவான் சங்கர பாத பத்மம் எனக்கூடியதான அழகான ஒரு நீடம் இருக்கப்ப, ஒரு கூடு இருக்க, அந்த கூட்டுல ஆனந்தமாக சுத்தி கொண்டே இங்கேயே இருங்க, வேற எங்கேயும் போக வேண்டாம். ஏன் சங்கர பாத பத்ம யுகலி நீடு அப்படி அந்த நீடத்துல என்ன அந்த கூட்டுக்குள்ள பொன்னிலையானால் அங்கே பரமேஸ்வரன் இருக்கார். நமக்கு உள்ள நோக்கி பார்த்ததுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன, உங்க இதயத்துக்குள்ள பரமேஸ்வரன் இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதயத்தை அர்ஜுன திஷ்டதி, உள்நோக்கி பார்த்தேனால் அவரை பார்க்கல. பரமேஸ்வரன் உள்ள பூந்திருக்கார் பூந்திருக்கார் என்று வேதங்கள் சொல்றதுக்கு பரம தாத்பரியம் என்ன, உள்நோக்கி பார்த்தீங்களையானால் இதயத்துக்குள்ள தியானம் பண்ணினீங்களையானால் அப்பறம் பொருளை நீங்க பார்க்கலாம். இதற்காக காசு செலவு பண்ணிட்டு சிரமப்பட்டு அங்கேயும் இங்கேயும் போகணும்னு நிர்பந்தம் இல்லை, இங்கேயும் நீங்க அடையலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல சொல்லியிருக்கு. அப்படி இந்த மனசை ஒரு பட்சியாக சொல்லியிருக்க, உபனிஷத்துகளை சொன்ன மாதிரி துவாசு பர்ணா பைஜா சகாயான்னு ஒரு பட்சியா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு பட்சியா சொல்லி இங்கேயே இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரனை இங்க தியானம் பண்ணலாம் பார்க்கலாம், அதனால உயர்ந்ததான ஒரு பிரயோஜனத்தையும் அடையலாம் எனக்கூடியத போற ஸ்லோகத்துல சொன்னார். இப்பொழுது அதே விதமாகவே இந்த பரமேஸ்வரனுடைய திருவடிகள் என்கிறது ஒரு மாளிகை, அந்த மாளிகையில நீங்க ஹம்சமாக இருங்கோ அப்படிங்கிறார் இந்த மனசை. மறுபடியும் என்ன சொல்றார், மனசை தான் அட்ரஸ் பண்றார். ஸ்லோகங்கள் எல்லாம் நிறைய ஸ்லோகங்கள் மனசை பத்தி பேசுறது. ஏன்னா சமம் தமம் உபரதி சிகிச்சா ஸ்ரத்தா சமாதானம், மனசை அடக்கிறது என்கிறதான் மிக சிறந்ததான் ஒரு செயல் மனுஷன் பண்ண வேண்டியது. மனுஷன் மனசை அடக்கினானேயானால் அதற்கு பிறகு எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். அந்த மனசை அடக்கிறது மட்டும் கட்டம், மீதி எல்லோரையும் அடக்கலாம், மற்ற மனுஷியால அடக்கலாம், காசு கொடுத்தியோ பயம் கொடுத்தியோ அடக்கலாம் நீங்க மனுஷியால, மற்ற சாதாரணமான பதார்த்தங்களை அடக்கலாம், வர உங்க மனசை உங்களால் அடக்க முடியல. என்ன வெகு நாட்களாக அதை விட்டுவிட்டேன், அது சொன்னபடி கேட்கறதுன்னு வழக்கப்படுத்துட்டேன். எப்படி மனம் போன போக்கில் தான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால இன்னைக்கு அவன் மனசை நிறுத்துன்னு சொன்னா அவனால முடியல, மனசு சொன்ன பயிற்சி கேட்க மாட்டேங்கிறது, அது அடம் பிடிக்கிறது. ஆகையால் அந்த மனசை படைக்கிறதுக்கு பல உபாயங்கள் தேவை இருக்கு. ஜபம் ஒரு உபாயம், தியானம் ஒரு உபாயம், ஸ்தோத்திரம் ஒரு உபாயம், வேதாந்த சிரவணமானது ஒரு உபாயம், இப்படி பல உபாயங்களை கையாண்டு அந்த மனசை தானா நிற்கும்படி பண்ணணும். அதற்காகத்தான் இப்ப சொல்றார் மனசானது ஒரு ஹம்சம்னு சொல்றார். ஆகிர்ணே நகராஜ கந்தி விபவைஹி உத்யத் சுதா வைபவைஹி ஆதௌ தே பிஜ பத்மதா கதலிதே ஹம்சிரஜிதாசிரிதே நித்யம் பக்தி வதூகணை சரஹசி ஸ்வேச்சாவிகா விஹாரம் குரு ஸ்தித்வா மானச ராஜஹம்ச கிரிஜா நாதங்கிரி சௌதந்தரே. ஏ ராஜஹம்சே, மனச ஒரு ராஜஹம்சம்னு சொன்னேன். ஹம்சம் ராஜஹம்சம், சாதாரணமாக ஹம்சம்னு சொன்னா நம்ம சன்னியாசிகளை ஹம்சாள் பரமஹம்சாள்னு பிரிக்கிறோம். ஹம்சாள் வேற, பரமஹம்சாள் வேற. பரமஹம்சாளுக்கும் ஹம்சாளுக்கும் என்ன வித்தியாசம், அன்னபட்சி இருக்கே பாலும் ஜலமும் கலந்திருந்தா அதை பிரித்து பாலை மட்டும் குடிச்சுட்டு ஜலத்தை விட்டு விடுறது ஹம்சம். ஆனால் பரமஹம்சமாக இருக்கிறது என்ன பண்ணும், பாலையும் ஜலத்தையும் பிரித்து தனித்தனியாக பண்ணி ரெண்டையும் விட்டுவிடும், தானே எதையும் பருகாது. அதுக்கு தான் பரமஹம்சம்னு பேர். இங்கே இருக்கக்கூடியது ராஜஹம்சம் பரமஹம்சம். பரமஹம்சத்திலேயே எப்படிப்பட்டதான ஒரு பரமஹம்சம் இது, ரொம்ப உயர்ந்ததான ஒரு தத்துவம். மனசானது என் நிலைக்கு வரணும், நன்ன விஷயங்களை பருகி கெட்ட விஷயங்களை தள்ளிப்படுறதுன்னு முதல் ஸ்டேஜ். நல்லதோ கெட்டதோ எதையும் விட்டுவிட்டு தனியாக சாட்சியாக நிற்கிறது பார்த்தீங்களா, அதுதான் உயர்ந்ததான நிலை. லாபாலாபோ ஜயாஜயோ சுகமும் துக்கமும் ரெண்டையும் விட்டுவிடணும், சாட்சியா பார்க்கணும். எது நடந்தாலும் சாட்சியா இருக்கணும். மனசுல ஒரு துன்பமோ ஒரு இன்பமோ வரப்படாது. ஒரு அட்டாச்மெண்ட் எதுலையும் இல்லாம இருக்கணும். வீட்டுக்குள்ள இருங்க, ஈஷிச்சுக்காம இருங்க, எதுலையும் ஈஷிச்சுக்க விடாது. ஓஹோ அது நடந்தா ஒரு சந்தோஷமா குதிக்கிறது, ஏ துன்பம் வந்தா ஒரே இதில் கீழே விழறது. இந்த ரெண்டும் பண்ணப்படாது, சாதாரணமா இருந்துட்டு இருக்க கத்துக்கணும். அப்படி இந்த மனசுக்குமையானால் இனிமேல இந்த மனசுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை. அப்படி இருக்கிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதுக்காக என்ன சொல்றார், ஏ மனசு ராஜஹம்சனே நீ என்ன பண்ற, கிரிஜானாதாங்கிரேச உதந்தரே, ஒரு அழகான ஒரு சௌதத்துல ஒரு மேடையில இருங்கோ, அந்த மாளிகையில நீங்க இருங்கோ, இங்கேயும் அங்கேயும் ஏன் போறாள், உங்களுக்கு ஒரு மாளிகை தர, அந்த மாளிகையில நீங்க இருங்கோ அப்படிங்கிறார். மாளிகைன்னு எப்படி இருக்கணும், அது மாளிகைன்னா உபருக்கு இருக்கணும், ரெண்டு மூணு மாடிகள் இருக்கணும், அதுக்குள்ள எல்லாம் அழகான ஒரு தேஜஸ் தீபம் இருக்கணும், ஒரு இருட்டு அடிச்சுட்டு இருந்தா அதுக்கு மாளிகைன்னு பேர, உள்ள எல்லாம் நல்ல ஒரு ஒளி இருக்கணும், அது பூத் பங்களா மாதிரி இருக்கக்கூடாது, வெளியிலலாம் பார்க்கறதுக்கு என்னன்னா பெயிண்ட் அடிச்சு பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், அதுதானே மாளிகைன்னு சொல்லுவோம். மாளிகைன்னா எப்படி இருக்கணும், உள்ள பிரகாசம் இருக்கணும், வெளியில பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், உள்ள நிறைய தீபங்கள்லாம் இருக்கணும், பல வருஷங்களா இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், அங்கே நிக்கிறதுக்கு நம்ம வசிக்கிறதுக்கு வசதியா இருக்கணும், இவைகள்லாம் இருந்தா ஆஹா மாளிகை எவ்வளவு நன்னா இருக்கு அப்படிங்கிறோம். அங்க வந்து நிறைய பரிச்சாரக்கால் இருக்கணும், வேலை செய்யறதுக்கு நீ எந்த வேலை சொன்னாலும் அதை பண்றதுக்காக பரிச்சாரக்கால் இருக்கணும், நல்ல மனுஷியால் அங்க இருந்து கொண்டு நமக்கு எது வேணும்னாலும் பண்றதுக்கு சகாயம் பண்றதுக்காக மனுஷியால் இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தால் அதுக்கு மாளிகைன்னு பேர். நம்ம வீடுன்னு சொல்றோமே ஹவுஸ் ஹோம்ங்கிற பதில, ஹோம்னு என்ன இருந்தா நம்ம அங்க இருந்தா மனசுக்கு நிம்மதியா இருக்கணும், வசதியா மருந்து இருந்தா போற நிறைய இடம் இருக்கு சார், நான் நிறைய இடம் தான் அதை பெருக்கி துவைச்சு நீட்டா பண்ணி வச்சுக்கிற அது ஒரு கட்டம், ரொம்ப குறுகலா இருந்ததே என்ன வச்சுங்கிறேன் இடம் போறலைங்கிறோம், இதுவும் கட்டம் தான் அதுவும் கட்டம் தான், ஆனா எப்படி இருக்கணும், மனசுக்கு நிம்மதியா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், அதே போல அங்க இருக்கிற எல்லா வேலையும் செய்யறதுக்கு மனுஷியால் இருக்கணும், உள்ளும் புறமும் பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், இவைகளா இருந்தா ஆஹா நல்ல வீடு சார் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அப்படிங்கிற ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும்னா ஆனந்தமா இருக்கணும், உள்ள போனதுமே ஊரெல்லாம் சுத்திட்டு சுத்திட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள போனதா ஆபாடான்னு, அழகான ஒரு இடம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா இருந்தாலும் நம்ம ஆத்துல வந்து அந்த தரையில கட்ட தரையில ஒரு பாயை போட்டு படுத்துட்டு ஆனந்தமா குறட்டை விட்டு தூங்குற சார், உமக்குதான் அத்தனை விவகாரங்களுக்கு அது இருக்கு, ஆனாலும் நம்மாமனு வந்தது ஆனால் நாம் அங்க கீழ்படுத்தா அந்த வழக்கம் ஆனந்தமா தூங்குறது, அது விவகாரம் என்ன, இது நமக்கு ஒரு வசதி, ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது, ஒரு நிம்மதியை கொடுக்கறது, என்ன ஆகும் என்னமோ கால்முறை எழுந்துக்கணுமே அது பண்ணணுமே ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்கு எதை சொன்னாலும் செய்யறதுக்கு மனுஷியால் இருக்கா, சகாயம் பண்றதுக்கு மனுஷியால் இருக்கா, தைரியமா இருக்க, ஒரு நமக்கு ஒரு கவலையும் இல்லை ஒரு ஆனந்தமா இருப்போங்கிற ஒரு நம்பிக்கையில தானே நம்பிக்கையோட ஆனந்தமா இருக்கணும்னு வீட்டுல, அதான் வீடுக்கும் மற்ற பதார்த்தங்களுக்கும் வித்தியாசம். அதே போலயே இங்க எப்படின்னு ஒரு அழகான சௌதமப்பா, இந்த சௌதத்துக்குள்ள எக்கச்சக்கமான நல்ல வெளிச்சம் இருக்கு, வெளியில பாக்கிறதுக்கு நன்னா பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்க, உள்ள பலவிதமான தீபங்கள்லாம் இருக்கு, அதோட மட்டுமல்ல நல்ல மனுஷியால் அங்க இருக்கா அதை பார்க்கணும், நம்ம எங்க இருந்தோம்னா அந்த இடத்துல நல்ல மனுஷியால் இருக்கணும், மனுஷியால் வந்து நம்ம மேல ஒரு அபிமானத்தோட இருக்கிறவா இருக்கணும், அபிமானத்தோட இருந்தாலே ஏனால் அவள் நடுவில் இருந்தா நமக்கும் ஒரு சந்தோஷம், மனுஷியாளுக்கு வேண்டியது அது என்ன இது என்னன்னு கிடையாது, உத்தியோகத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு 10 பேர் இருக்கா, ஆனா பயந்து வேலை செய்யறது இல்லை, அபிமானத்தோட உங்களுக்கு பார்த்து எப்ப என்ன வேணும்னு கொடுத்து எது வேணும்னு கவனிச்சுண்டு உடம்பு சரியா இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஒரு அபிமானமா விசாரிக்கிற பார்த்தா அது கண்டா தான் மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம். எதற்காக நம்ம ஒரு குடும்பம்னு வச்சுட்டு இருக்கோம், குடும்பம்னு ஆத்தக்காரே குழந்தைகள் இவாள்லாம் இருந்துட்டு இருக்கா, அம்மா அப்பா மாமியார் மாமனார் எல்லாம் ஒரு சந்தர்ப்பம் வருவையானால் எல்லாம் ஒண்ணு சேருவா, ரெண்டு மனுஷியால் இருந்தா மூணு அபிப்பிராயம் இருக்கும் அது வேற, இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அபிமானம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, ஒரு பற்றுதல்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, அதனாலதானே மனுஷியால் சத்தியமா இருந்துட்டு இருக்கா, அதானே எதிர்பார்க்கிற மனுஷியாலும். ஆகையால் இங்கேயும் என்னன்னா நல்ல எண்ணம் இருக்கக்கூடியதான மனுஷியால இருக்கக்கூடியதான ஒரு சௌதத்தை நான் கொடுக்குறேப்பா, அதோட மட்டுமில்ல உங்களிடத்துல பக்தியோட இருக்கக்கூடியதான ஸ்திரீகள் நிறைய வேலை செய்யறவா இருக்க, இந்த இடத்துல நீ ஆனந்தமா இறேன் அப்படின்னு அந்த அன்னப்பட்சியை விசேஷமாக சொல்றார், மனசுங்கிற ஒரு அன்னப்பட்சிக்கு அன்னப்பட்சிய உங்களுக்கு அழகான ஒரு சௌதத்தை கொடுக்கறேன், ஒரு மாளிகையை கொடுக்கறேன், அந்த மாளிகையில இருந்தோ இங்கேயும் அங்கேயும் போக வேண்டாம், நீங்க மற்ற இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆனந்தமோ ஒரு சந்தோஷமோ கிடைக்காது, ஆகையால் இப்படி அழகான ஒரு மாளிகையை நான் தரேன் அப்படின்னு மனச அட்ரஸ் பண்றார். எப்படி ஆகிர்ணே நகராஜ காந்தி விபவே உத்யத் சுதா வைபவைஹி அவதேதே விஜய பத்மராக லலிதே ஹம்சௌரஜைராஸ்ரிதே, ஒரு அழகான மாளிகை தயார் பண்ணியிருக்கேன், ஆகிர்ணே நகராஜ காந்தி விபவைஹி, உள்ள பரமேஸ்வரன் இருக்கார், அந்த சௌதத்துக்குள்ள யார் இருக்கா? பரமேஸ்வரன் இருக்கார். அந்த பரமேஸ்வரன் இருக்கிறதுனால அந்த உள்ள இருக்கக்கூடியதான் அந்த மாளிகைகள்லாம் ஜில் ஜில்னு பிரகாசிக்கிறது, எக்கச்சக்கமா வெளிச்சம் விட்டா போல பிரகாசிக்கிறது. ஏன்? அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபமே வெள்ளை வெள்ளேன்னு இருக்கிற ஸ்வரூபம். அதோட மட்டுமல்ல, அவருடைய நகங்கள் இருக்க பார்த்தாளா, காலில் ஒரு 10 நகங்கள், கையில் ஒரு 10 நகங்கள். இந்த நகங்கள் என்ன பண்றதுன்னு, அதுல அந்த காந்தியானது, அவருடைய காந்தியானது அதுல ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த வீடு முழுக்க பிரகாசிக்கிறது. நகங்களுடைய காந்தி இருக்க அவளோட வசதி. நகதி தீதி சஞ்சன்ன மஜ்ஜன தமோ குணாலத்துல பார்த்திருக்கோம். அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணி நிலையானால் அம்பாளுடைய கால நகங்கள் இருக்க அந்த நகங்கள்ல இருந்து வந்ததான ஒரு பிரகாசமானது, ஒளியானது உங்க பிரம்மரந்திரம் வழியாக இதயத்துக்குள்ள போய் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான உள்ளிருட்ட போக்குறதுன்னு சொன்னேனோ இல்லையோ, அதே போலயே அதே நகங்கள் தான் பரமேஸ்வரனுக்கும் இருக்கு. ஏன்னா பரமேஸ்வரன் பார்வதி ரெண்டு பேரும் அர்த்தநாரி ஸ்வரூபமா இருக்காளோ இல்லையோ, ஒரு பகுதியில ஒளி ஒரு பகுதியில கருப்பா இருக்குமா, ஒளி இல்லாம இருக்குமா? ஆகையா அந்த நகங்களுடைய ஒளி என்னாச்சு, அந்த நகங்களுடைய ஒளி அந்த உள்ள இருக்கக்கூடியதான அந்த சௌதம் முழுக்க தெய்வீகமான ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறது. ஆகிர்ணே நகராஜ காந்தி விபவைஹி, நகராஜி நகங்கள், அந்த நகங்களுடைய காந்தி, அந்த ஒளிக்கின்றதான நகங்களுடைய காந்தி இருக்க அந்த கிரணங்கள் உள்ள இருக்கக்கூடியதான சௌதத்தை முழுக்க பிரகாசிச்சுடும். வேற ஒண்ணு நீங்க லைட் எல்லாம் போட வேண்டாம், ஜம்முன்னு பிரகாசம் இருக்கு, நல்ல பிரகாசம் இருக்குன்னு அப்படிப்பட்டதான ஒரு சௌதம். சரி, அது உள்ளத்தான் பிரகாசம் இருக்க, வெளியில வந்தா அகோரமா இருக்கணும். இப்ப எல்லாம் பிளாட் எல்லாம் பாருங்க, உங்களுக்குள்ள நீங்க இருக்கிற ரூம் நல்லா வச்சுட்டு இருக்க, வெளியில அதை பெயிண்டே அடிக்கிறதுல அகோரமா நிக்கிறத பார்த்தாலே கஷ்டமா இருக்கு, அப்படின்லாம் இருக்கோ இல்லையா? கிடையாது. வெளியிலயும் ஒரு அழகான ஒரு பிரகாசம் இருக்கு. இந்த சௌதம் இருக்க, சௌதத்துக்கு உள்ள மட்டும் பிரகாசம் இருக்காதுங்க, வெளியிலயும் பிரகாசம் இருக்கு. எப்படி? உத்யத் சுதா வைபவை ராதவுதே பிதா, உத்யத் சுதா வைபவை. அந்த சந்திரனுடைய கிரணங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் அது வளர்ந்துட்டே இருக்கு. அந்த சந்திரன், அந்த சந்திரனுடைய கிரணங்கள் என்ன பண்றது, சுதா வைபவை, சந்திரனுடைய காந்தி எப்படி இருக்கு, சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி இருக்கு. அந்த மாளிகைக்கு வெளியில சுண்ணாம்பு அடிச்சா போலயும் பெயிண்ட் அடிச்சா போலயும் சந்திரனுடைய கிரணங்கள் மேல விழுந்துட்டே இருக்கான். உள்ளையும் ஒளி இருக்க, வெளியிலையும் அழகான ஒரு பிரகாசமா இருக்க, அப்படிப்பட்டதான அழகான ஒரு சௌதம் இருக்கப்பா. அதே பத்மராக லலிதே, பத்மராக லலிதே, பத்மராகங்கள் வேற மிகுந்ததான ஒரு கற்கள். அது எப்படி இருக்குன்னு, அது கொஞ்சம் சிவந்ததாக இருக்க, முழுமையா வெளுப்பா இருக்க, கொஞ்சம் சிவந்ததா, அப்பப்ப சிவப்பு நிறத்தையும் கொடுத்துட்டு இருக்க. பத்மராக லலிதே, பத்மராகங்கள், அந்த பரமேஸ்வரனுடைய ஆபரணங்கள், அந்த ஆபரணங்கள்னால அந்த பத்மராகங்கள்னால உள்ள ஒரே திவ்யமான கலர் கலராக ஒரு பிரகாசம் இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி இல்லைன்னு, அங்கங்கே வெவ்வேறு கலர் இருக்க. ஆதவுதே பிஜ பத்மராக லலிதே, அவ்வளவுதானா? ஹம்சம் ரஜைராசிரதே, எங்க பரமேஸ்வரன் இருக்கக்கூடியதான மாளிகையில நிறைய ஹம்சங்கள் இருக்கு. ஆனாதான் மானச ராஜஹம்சான்னு சொன்னேன். நீங்களும் ஹம்சம், நிறைய ஹம்சால் அங்கே இருக்கா. அங்கே ஹம்சம் என்ன அர்த்தம், ஹம்சால் இருக்கா, படிச்சவாள் இருக்கா. படிச்சவாள் என்ன, ஆச்சாரத்தோட இருக்கிறவா. படிச்சவா ரொம்ப பேர் இருக்கா, விஷயத்தை தெரிஞ்சவா ரொம்ப பேர் இருக்கா, ஆனா அது ஆச்சாரத்தோட இருக்கிறவா. சதாச்சார சீலராளா இருக்கா, எப்பொழுதும் தான் சொல்றத அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவா. நாலு பேருக்கு நம்மையே பண்ணி கொண்டிருக்கணும் எனக்குடையதான எண்ணம் இருக்கிறவா, மனசுல சாந்தி இருக்கிறவா, இவளுக்குத்தான் ஹம்சாள்னு பேர். இப்ப சொன்னேனே ஹம்சாள், பரமஹம்சாள்னா ஹம்சாளன்னா எப்படி இருக்கணும், நாலு பேருக்கு நம்ம கூடியதான சகாயம் பண்ணி கொண்டே இருக்கலாம், யாரையும் வெய்யப்படாது. மனுஷால் எல்லோருக்கும் தப்பு இருக்குன்னு, தோஷம் இல்லாத மனுஷனை பார்க்க முடியுமா நீங்க? முடியாது. ஆனா அவளுடைய தோஷத்தை போக்கும்படி நீங்க முயற்சி பண்ணணும். நீங்க இனிமையா பேசுறதுனாலையும் உங்க நடத்தினாலையும் அவளுடைய தோஷத்தை தானா அறிஞ்சு அந்த தோஷத்தை அவ போக்கணும். ஒருத்தர் உங்ககிட்ட இந்த தோஷம் இருக்குன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கோபம் வரும். நீதார் என்ன பத்தி சொல்றதுக்கு, மனுஷியாளுக்கு என்ன அவளுடைய தோஷத்தை சொன்னா அவளுடைய ஈகோ ஹர்ட் ஆகும். அவ வந்து என்ன பண்ணுவான்னு, அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே வரமாட்டா, உங்ககிட்டயே வரமாட்டா. நட்டம் அவளுக்கு தான் இருந்தாலும் உங்களுடைய செயல் போயிடுது. ஒரு மனுஷனா இருக்கிறவன், உயர்ந்ததான நிலையில இருக்கிறவன் என்ன பண்ணனா, மற்றவர்களுக்கு அவளுடைய தோஷத்தை போக்குறதுக்கான வேண்டிய வழியை நீங்க பார்க்கணும். ஆகையால் யாரையும் உங்ககிட்ட இந்த துன்பம் இருக்கு, நீ இப்படி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லப்படாது. எல்லோரிடத்துலயும் தப்பு இருக்கும், ஆனா நம்ம நடந்துக்கிறதுனால அந்த தப்பெல்லாம் போகணும். இத்தனை நாளா இருக்க என்ன சொல்லவே இல்லையே, இல்ல அவர் தான் சரியா இருந்து காட்டி கொண்டே இருக்க. ராமன் யாருக்காவது யாராவது ஒரு சின்ன உபகாரம் பண்ணினா என்ன பண்ணுவார், 100 தரம் 10 பேர்ல சொல்லு எனக்கு இந்த சாயம் பண்ணினா, இந்த சாயம் பண்ணி சொல்லிட்டே இருப்பாராம். சதம் அப்பியபகாரணம் கண்டே நியச்சதி, 1000 அபகாரங்கள் நமக்கு பண்ணியிருக்கான், எவ்வளவோ துன்பத்தை வச்சுருக்கான், ஒரு நாளும் வெளியில சொல்ல மாட்டாராம். என்ன சுவாமியினர் பொறுத்துட்டு இருக்கார், க்ஷமையா பிருத்திவி சமகாங்கிறார் வால்மீகி. ராமாயணம் பார்த்து பொறுமையில பூமாட்டா இருக்க போகும்போது அடுத்தது ராமன் தாங்கிறார். பூமாட்டா அந்த அளவுக்கு பொறுமையா, சமுத்திரம் இவ கம்பீரியே, அவர் கம்பீரமா இருக்க, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்கள்னால அவர் வழி காட்டிக்கிறது இல்ல. காரணம் என்னன்னு, சமுத்திரம் மாதிரி இருக்க, சமுத்திரத்துல எவ்வளவு ஜலம் உண்டாயிட்டே இருக்கு, எவ்வளவு ஜலம் போயிட்டே இருக்க, இருந்தாலும் அசைகிறார் அவர். ஆபூரியமான மதர பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி எத்வது சொல்ற, ஜீவன் முக்தனை எப்படி இருக்கணுமா, எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு இன்பம் வந்தாலும் எனக்கு ஒரு மாறுதலும் இல்லை அப்படின்னு தனிச்சு நிக்கணுமா, அப்படி இருந்தால் அவனுக்கு ஞானின். அதே போல ஹம்சாவளா இருக்கிறவா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னார், தான் நல்ல வழியிலேயே நடந்துட்டு இருக்க, பொய் சொல்றவாளுக்கு நடுவுல தான் உண்மையை வச்சுட்டே இருக்க, கோபம் வரவாளுக்கு நடுவுல தான் கோபிச்சு கொள்ளாம இருக்க, வளவளான்னு பேசிட்டு இருக்கிறவாள் நடுவுல தான் மௌனமா இருக்க. ஏண்டர் இன்னைக்கு இல்ல, ஒரு 5-6 வருஷம் ஆன பிறகும் என்ன பண்ணுவாளர், நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் அவர் பேசலையே, ஓஹோ அப்படி இருக்கணும் போல இருக்கன்னு மாத்திப்பா. ஆனா நீ ரொம்ப பேசிட்டு இருக்க எப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், எனக்கு வாய் இருக்கு பேசுற, உமக்கு என்னென்ன வேணும்னா நீரும் பேசும் அப்படிம்பாரு. வேற என்ன, லோகத்துல மனுஷனை திருத்த முடியாது, மனுஷன அவனுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்தராத்மா அவனை திருத்தினாத்தான் முடியும். சைக்காலஜி அப்படித்தான் சொல்றது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, என்னால இப்படி பண்ணிட்டு இருக்க, இதனால தான் அனுபவிச்சுட்டு இருக்க, ஏதாவது கெடுதல் வந்தனா அவனுக்கு வேணும் சார், எவ்வளவு கட்டப்பட்டா பாருங்க இப்படின்னு சொல்லிட்டு அவனையும் துன்புறுத்தனா இவனும் கட்டப்படுத்திட்டு இருக்கான். கூடாது. ஹம்சாள்னா எப்படி இருப்பா, எல்லோரும் எப்பொழுதும் யாருக்காவது சகாயம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாளாம். அப்படிப்பட்டவா அவளுக்கு குருன்னு பேர். இந்த ஹம்ச மந்திரத்துக்கு ஹம்சங்கிறத குரு மந்திரம், ஹம்சஹா சோகம், சஹா அகம், சஹா பரம்பொருள், அகம் நான், அதான் சோகம். சோ அகம் சோ அகம் போய் சோகம்னு ஆச்சு, சஹா அகம்ங்கிறது சோகம்னு ஆச்சு. அதே போல சோகம்ங்கிறது ஹம்சஹா, திருப்பி சோகம் ஹம்சஹா. இப்படிப்பட்டதான் நான் அந்த குருவாளா இருந்தேன். குருன்னா எப்படி இருக்கணும், குகாரோ கந்தகாரத்யா ருகாரஸ்த நிரோதக அந்தகார நிரோதித்வா குரு ரித்ய அபிதீயத்தே அப்படின்னு. மனுஷாளுக்கு இருக்கக்கூடியதான அந்தகாரம் இருக்கே உள்ளிருட்டு, அதுக்கு குன்னு பேரா. அந்த ரூன்னு என்ன அர்த்தம், உள்ளிருட்டை போக்குறவர், உள்ளிட்டு போக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்துக்கு குருன்னு பேர். அவரை சொல்லக்கூடியதான மந்திரம் ஹம்சம். எப்பொழுதுமே அந்த ஹம்ச மந்திரத்தை அஹம்சஹா அஹம்சஹா நானே பரமாத்மா நானே பரமாத்மா அப்படின்னு தியானம் பண்ணிட்டே இருக்காவா. அப்படி அவ தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் அவளுக்கு ஒரு க்ஷேமமானது ஏற்படுறது. அதோடு மட்டுமல்ல அவளை நாடினவாளுக்கும் க்ஷேமம் ஏற்படுறது. அப்படிப்பட்டதான் எங்க பரமேஸ்வரர் இருக்கக்கூடியதான மாளிகையில ஒத்தர் 2 பேர் இல்ல சார், இப்படிப்பட்டதான மகான்களுடைய கூட்டம் இருக்கு. அவ அதை ஆசிரிச்சு இருக்கா. ஏண்டர் நானே பிரம்மம் நானே சிவன் சிவோகம் சிவோகம் அப்படின்னு பாவிச்சுட்டு இருக்கிறவா எங்க இருப்பா, சிவன் இடத்துலதான் இருப்பா. அது மட்டுமல்ல நித்யம் பக்தி வது கணைஷ்ட ரஹதி ஸ்வேச்சா விஹாரம் குரு, நித்யம் பக்தி வது கணைஷ்ட. அதோட இல்லாமல் எப்பொழுதும் பக்தி எனக்குடையதான பெண்கள் அங்க இருக்கலாம். மனுஷனுக்கு எது வேணும், ஸ்ரத்தா பக்தின்னு வேணும், ஸ்ரத்தா ஃபெய்த் சின்சரிட்டி, அந்த ரெண்டும் இருந்தா டிவோஷன் தானே வரும். அவ ரெண்டு பேரும் அக்கா தங்கைகள், ஒரு அம்மா இருந்தா பக்கத்துல இன்னொரு அம்மா வந்துருவா, அக்கா தங்கைகளுக்கு நடுவில் சண்டை போட்டுப்பா, இருந்தாலும் மனசுல ஒண்ணுதான் இருக்கும். அப்படி இந்த ஸ்ரத்த இருந்தால் பக்தி இருக்கும், பக்தி இருந்தால் ஸ்ரத்த தானா வந்துடும். ரொம்ப பக்தியோட இருந்தா எல்லா காரியத்தையும் ஸ்ரத்தையா பண்ணுவான், இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு. ஒரு பூஜைக்கு அரேஞ்ச் பண்றதுன்னு ஒரு ஸ்ரத்தையோட பண்றாலும் இல்லையா, வரலட்சுமி தண்ணிக்கு ஸ்திரீகள் ஒன்பது ரகம் பட்சணம் பண்ணணும். அது வர்றதுக்குள்ள என்ன சிரத்தையா காலம்பரை எழுந்து சுத்தமா இருந்து பக்தியா அம்பாள் மேல அன்னைக்கு ஒரு நாளாவது அவ்வளவு ஸ்ரீரந்த சந்தோஷமா ஆனந்தமா பற்றா பார்த்தேடா. ஏன் இப்படி பண்ணினோம்னா 365 நாள் கை நிறைய காசு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. விவகாரம் இந்த பக்தி எதுக்காக வந்திருக்கு அப்படி விவகாரம். அப்படி ஸ்ரத்தா பக்தி அதான் பக்தி வதோ கணேஷா பக்தின்னு சொன்னோம். அந்த பக்திகள் எப்படி அப்படின்னு அந்த பக்தியை வர்ணிக்கிறார் ஆச்சாரியர். வது கணேஷா வதுன்னு பேர். இந்த சம்ஸ்கிருதத்துல ஒரு சொல்ல சொல்றதுக்கு ஒரு பொருளை சொல்றதுக்கு பல சொற்கள் உண்டு. ஆனா அந்த சொற்களுக்கெல்லாம் விசேஷம் உண்டு. இப்ப கல்யாணம் என்னைக்கு நடக்கிறதோ அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு வதுன்னு பேர். அதான் வது வராள்னு சொல்ற பார்த்தீங்களா. வதுன்னு என்ன அர்த்தம்? என்னைக்கு கல்யாணம் நடக்கிறதோ அன்னைக்கு தான் வதுன்னு பேர். அது ஆன பிறகு அவளுக்கு பாரியாள்னு பேர். கல்யாணம் ஆயிடுத்து, சப்தபதி ஆயிடுத்து, சேஷஹோமம் ஆயிடுத்து, இனிமேல மாமியாரத்துக்கு கிரகப்பிரவேசம் ஒண்ணு பண்ணுவார். இப்ப என்ன பண்றார்? அந்த சத்திரத்திலே இன்னொரு ரூம்ல கிரகப்பிரவேசம். என்ன பண்றாளோ என்னமது கிரகப்பிரவேசம். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குன்ன வண்டியை வச்சுட்டு அந்த வண்டிக்கு முன்னாலெல்லாம் சொல்லி அப்படின்னு நீங்க போகக்கூடியதான வழியில ஒரு தோஷமும் இருக்க வேண்டாம், நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுன்னு அந்த வண்டியில போகணும்னு சொல்றது. வாத்தியார் மந்திரத்தை சொல்றார். அவருக்கு அர்த்தம் புரியல, இவாளும் சொல்றதில்லை. என்னமோ இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு வர. ஆனா என்ன கிரகப்பிரவேசம் மட்டும் சீர் வரணும். அது மட்டும் இன்னைக்கு குறைவே இல்லை. விவகாரம் இருக்கும் சீர் மாமியார சீர் வரணும் அப்படின்னு வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்க. ஆனா விவகாரம் என்னன்னா, அப்படி இந்த கிரகப்பிரவேசாதிகள்லாம் ஆயிடுத்துன்னு வச்சுங்களேன், அண்ணியில இருந்து பாரியான்னு பேர்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. சைவம்.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் சஹனாவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானம் அகிலாத்தாரம் ஆஶ்ரயே பீஷ்ட சித்தயே. இப்போ கிரந்தம் ஆரம்பிக்கிறோம் நம்ம. மற்றதெல்லாம் இப்படி கிரந்தத்துல நிறைய விஷயம் சொல்றாரு. நம்ம பார்க்க போற விஷயம், நான் சொல்லிட்டு இருந்த விஷயம், சொல்ல போற விஷயம் எல்லாமே வந்து கிரந்தத்துல இருக்கிறதா, இல்லாத ஒரு விஷயம் புதுசா நம்ம சொல்லல. அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா, சாஸ்திரத்திலேயே இல்லாத விஷயம் எங்க சாமிஜி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சாமியை விட்டுருங்க. அதுதான் முக்கியமான ஆதார பாயிண்ட். சாஸ்திரத்திலேயே இல்லாத விஷயம் எங்க சாமி சொன்னார் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொன்னார்னா நல்லது. அந்த சாமிக்கு அந்த தூரத்துல இருந்தே நமஸ்காரம் பண்ணிடணும். அப்படி இங்க இருக்கிற விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மங்களாச்சரணம் ஆரம்பிக்கிறாரு. மங்களாச்சரணம், மங்களாச்சரணத்துக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு, மங்களாச்சரணம் அப்படின்னா மங்கள ஆச்சரணம், மங்களாச்சரணம் அப்படிங்கிறதுக்கு வந்து காப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவான். இல்ல தெய்வத்தாய் வாழ்த்து, தெய்வத்தாய் வாழ்த்து, மாதிரி தெய்வ வாழ்த்து, தெய்வ வழிபாடு, இந்த மாதிரி வாழ்த்து பாடலாம் நம்ம எடுத்துக்கலாம். பொதுவா காப்பு அப்படின்னு தமிழ்ல எழுதியிருக்கோம். தமிழ் கிரந்தங்கள்லாம் பார்க்கும்போது காப்பு அப்படின்னு எழுதுவான். அப்போ இந்த காப்பு, இந்த மங்களாச்சரணமானது எதுக்கு பண்றது முதல் கேள்வி. மங்களாச்சரணம் பண்ணாம எழுதிட்டு ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், எதுக்கு சாமியை கும்பிடணும்? ஃபர்ஸ்ட் தொடங்கும் போது சாமியை கும்பிடுறது வந்து, சாமியை கும்பிடுறதோ இல்ல இல்ல இந்த மங்களாச்சரணம்னு வச்சுப்போம், சாமியை கும்பிடுறதுன்னு கூட வேண்டாம். மங்களாச்சரணம் எதுக்கு பண்ணணும், மங்களாச்சரணம் பண்றதோடைய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, ரெண்டு வகையான சித்தாந்தம் இருக்கு, தார்க்கிகருடைய வாதம் இருக்கு. அபீஷ்ட சித்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வாக்கியம், அபீஷ்ட சித்தியர்த்தம் அபீஷ்ட சித்தையே அப்படின்னு கடைசியில முடிக்கிறார்கள், அதோட சம்பந்தப்படுத்தி சொல்றேன். இதுதான் அவங்களும் அர்த்தம் எடுத்துப்பாங்க. அபீஷ்ட சித்தியர்த்தம், அபீஷ்ட சித்தியர்த்தம்னா தான் விரும்பியதை அடைவதற்காக, நிறைவேற்றிக் கொள்வதற்காக அப்படின்ட்டு. அப்படி நிர்விக்ன பரிசமாப்தியர்த்தம், இன்னொரு நிர்விக்ன பரிசமாப்தியர்த்தம், தொல்லைகளானது தடங்கல்களானது நீங்குவதற்காக. இப்படி தார்க்கிகர்கள் ரெண்டு சித்தாந்தத்தை ஒத்துக்கிறாங்க மங்களாச்சரணத்தை எழுதுறதுக்கு. ஒன்னு வந்து அந்த கிரந்தமானது முடிவடையறதுக்கு அப்படின்னு, இன்னொன்னு வந்து கிரந்தங்களுக்கு உண்டான தடைகளானது நீங்கிறதுக்கு, பிரச்சாரம் அடையறதுக்கு அப்படின்ட்டுலாம் அர்த்தம் எடுப்பாங்க. அந்த விசாரம் நம்ம தர்க்கத்துல எப்படியும் பார்க்க போறோம். இங்க ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் என்ன விஷயம் அப்படின்றது. இந்த மாதிரியான ரெண்டு சித்தாந்தம் இருக்கு, ஒன்னு வந்து கிரந்தம் முடிவடையறதுக்கு, இன்னொன்னு கிரந்தத்துல தடைகளானது நீங்கிறதுக்கு அப்படின்ட்டு. அதுலயும் கூட இந்த மங்களாச்சரணம் செய்யறதோட அவசியத்தை விசாரம் பண்றாங்க அங்க அவங்க. மங்களாச்சரணம் செய்யலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சாஸ்திரத்துல ஒரு வாக்கியத்தை ஸ்ருதி ஒரு கல்பனை பண்றாங்க, ஒரு காற்பனிக ஸ்ருதின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. இந்த மாதிரி ஒரு ஸ்ருதி இருந்திருக்கு, ஏன்னா ஸ்மிருதி கிரந்தத்துல அந்த மாதிரியான வியாக்கியா அதுக்கு இருக்கு. மகாபாஷ்யம், மகாபாஷ்யம் அப்படின்னு சொல்லி சொன்னா பகவான் பாஷ்யக்காரருடைய, சங்கராச்சாரியருடைய பாஷ்யம் இல்ல, பாஷ்யம் தான் அதுக்கு சொல்லுவோம். மகாபாஷ்யம் எப்ப சொன்னாலும் நம்ம சமஸ்கிருத பாணினியோட பதஞ்சலியோட பாஷ்யத்தான் எடுத்துக்கணும். பாணினி சூத்திரத்தினால பதஞ்சலி எழுதின பாஷ்யத்தான் எடுத்துக்கணும். அந்த மகாபாஷ்யத்துல மங்களாச்சரணமானது எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி விசாரம் பண்ணும்போது அங்க சொல்றாரு, மங்களாச்சரணம் செய்பவர் அவருடைய ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் வர்தனமாகும், வளரும் அப்படின்னுட்டு அந்த இடத்துல பல வகையான நல்ல பலன்களை சொல்றாரு. அந்த நல்ல பலன்கள் அவர் அவர் வீட்டுல இருந்தா தராரு இல்ல, இப்ப அவருக்கு எங்க இருந்து தெரியும் இந்த மாதிரி நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னுட்டு, சும்மா தட்டி விடுறாரா, சும்மா எழுதுறதாது அப்படின்னா இல்ல. அந்த மாதிரி நிரர்த்தகமான அப்பிரயோஜனமான வாக்கியத்தை, பொருளற்றதான வாக்கியத்தை, பொய்யான ஒரு வாக்கியத்தை சொல்ல முடியாது அவங்களால. ஏன்னா அவங்க எல்லாம் ஆப்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்தர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆப்தக பிராப்தக அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான அர்த்தத்தை எடுத்துட்டாலும் கூட, அடைந்தவர்கள் அப்படின்னு அர்த்தத்தை எடுத்துட்டாலும் கூட, ஆப்த வச்சனம் இங்க ஆப்தர்கள் சொல்லி சொல்றதுக்கு அர்த்தம் என்ன, சாஸ்திரத்தை படிச்சுட்டு ஆப்தக அப்படிங்கறதோட பிரா உபசர்க்கம், நேற்று சொன்ன மாதிரி ஞானங்கேயத்துல பிரா உபசர்க்கம் சேர்க்கிற மாதிரி இங்கேயும் ஆப்தகங்கிறதோட பிரா உபசர்க்கத்தை சேர்த்தீங்கன்னா அங்கேயும் பிராப்தக அவர்கள் அடைந்தவர்கள் அப்படின்னு அர்த்தத்தை வந்துடும். ஆனா அந்த அர்த்தத்தை இங்க எடுக்கிறதுல ஆப்தக அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆப்தன் அப்படின்னு சொல்லி சொன்னா சாஸ்திரத்தை முறையாக முறையாக முறையாக முறையாக படிச்சுட்டு அந்த சாஸ்திரத்தை தான் வழி நடக்கிறது மாத்திரம் இல்லாம, மத்தவங்களையும் அந்த சாஸ்திர வழிப்படி தான் நடக்கிறது மாத்திரம் இல்லாம மத்தவங்களையும் வழி நடத்துறது. சாஸ்திரத்தை முறையாக படித்து விட்டு வழி நடத்துபவர்கள் தானும் அதன் வழி நடப்பவர்கள் அப்படிங்கிறது ஆச்சாரியருக்கு லட்சணம், அந்த லட்சணம் ஆப்தனுக்கு, ஆப்தருக்கும் அதே லட்சணம். அப்படிப்பட்ட ஆப்தர்கள் அனாவசியமான பொய்யான ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஆப்தக ச யதார்த்த வக்தா அப்படின்னு சொல்லி அதுக்கு லட்சணம் சொல்றது. லட்சணம் நம்ம தர்க்க சங்கரம் முதலிய கிரந்தங்கள் எல்லாம் பார்ப்போம். ஆப்தச்ச யதார்த்த வக்தா அப்படின்னு, யதார்த்த வக்தா எது எப்படி இருக்கோ அதை அப்படியே சொல்றவங்க தான் ஆப்தங்க. அப்படிப்பட்ட ஆப்தர்கள் அந்த மாதிரி ஆப்தர்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஆதாரம் எங்கேயாவது இருந்திருக்கணும். அந்த ஆதாரம் வேதத்துல இருக்கு, ஆனா வேதத்துல அந்த மாதிரி ஒரு வாக்கியம் இல்ல. அதனால ஒரு காற்பனிக ஸ்ருதிய வச்சுண்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்ருதி இருந்திருக்கு, அந்த ஸ்ருதிக்கு ஆதாரமா தான் அது இருந்திருக்கு, இந்த வாக்கியமானது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரம்பரையான ஒரு காற்பனிக ஸ்ருதிய சொல்றாங்க. சரி, இது மங்களாச்சரணத்துடைய முக்கியத்துவம், மங்களாச்சரணத்துடைய இருத்தலுக்கு. மங்களாச்சரணம் இல்லாமலே பல கிரந்தங்கள் முடிஞ்சிருக்கு, மங்களாச்சரணம் எழுதியும் பல கிரந்தங்கள் முடியல அப்படிங்கிற தர்க்கம் எல்லாம் அங்க வரும். அதுக்கு அவங்க கிரந்தத்துக்கு வெளியில நாஸ்திக கிரந்தங்கள்லாம் கிரந்தத்துக்கு வெளியில மங்களாச்சரணம் பண்ணிருப்பாங்களா இருக்கும். கிரந்தத்துக்கு வெளியில அப்படின்னு சொல்லி சொன்னா, பா பகவானே இந்த கிரந்தம் நல்லா முடியணும்பா முடிஞ்சு போச்சு அவர் எழுதவே வேண்டாம். ஆனா நாஸ்திகம் அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னா, கிரந்தத்துக்கு வெளியிலன்னு சொல்லி சொன்னா கிரந்தம் எழுதுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாத்திரம் இல்ல, பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியங்களும் கூட, அது அங்க வேண்டுதலும் கூட உங்களுக்கு இங்க பலனை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தத்தை எடுப்பாங்க. பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பலன் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, பூர்வ ஜென்மத்துல நம்பிக்கை உள்ளவங்க நாம, பூர்வ ஜென்மத்தை அடிப்படையா ஒத்துக்கிறவங்க. ஏன்னா முன்னாடி ஜென்மங்கள்ல செய்யப்பட்ட புண்ணியங்களால மாத்திரம்தான் ஒருத்தன் ஞானத்தை அடைய முடியும். ஞானத்தை அடையணும், ஞானத்தை அடையணுங்கிற ஆசை வரணும் அப்படின்னா கூட முன்னாடி பல கோடி ஜென்மங்களா செஞ்ச புண்ணியமானது அவசியம். சில பேருக்கு இந்த சாஸ்திர ஞானம் எல்லாம் இல்லாமலே அவங்க ஞானத்தை அடைஞ்சிட்டாங்களே, அந்த மாதிரி அடைய முடியாது. அப்ப சாஸ்திரத்தோட அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, அதுவும் கூட பூர்வ ஜென்மத்துல அடைஞ்ச புண்ணியத்தினாலத்தானே நடந்ததே தவிர எல்லாருக்குமே நடக்காது. அதனால்தான் கைவல்லி நவநீதர் என்ன சொல்றாரு, நூதன விவேகியுள் நுழையாது நுழையும் ஆகில் பூத ஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே, சாதனை ஒன்றும் இன்றி சாதிப்பார் உலகில் இல்லை ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கறிவுண்டாகும். நூதன விவேகியுள் நுழையாது நுழையுமாகில் பூத ஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே அப்படிங்கிறாங்க. அதாவது சாதனம் இல்லாம, இந்த சாதன சதுர்த்தயம்னு சொல்லக்கூடிய அடுத்த விஷயம் பார்க்க போறோம், அந்த விஷயம் இல்லாத ஒருத்தனுக்கு இந்த ஞானமானது உண்டாகவே முடியாது. அப்படி இவங்களுக்கு உண்டாச்சு அவங்களுக்கு உண்டாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களுடைய சாஸ்திர ஞானமானது இந்த ஜென்மத்துல பலன் கொடுக்காம, இந்த ஜென்மத்துல பலன் கொடுக்கல, ஒருத்தர் சாஸ்திரத்தை அடைஞ்சு இந்த ஜென்மத்துல பலன் கொடுக்கல, சாஸ்திரம் படிச்சும் பலன் கொடுக்கல, என்ன பிரயோஜனம், அவருக்கு ஞானம் உண்டாகலையே அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துல பலன் கொடுக்கும். அது எப்படி அப்படின்னா, பகவான நம்ம நம்புறோம், பகவான் அவரே பிராமிஸ் பண்றார் பகவத்கீதையில, யோக பிரஷ்டோபி ஜாயதே அப்படிங்கிறாரு. அவர் அந்த மாதிரியான யோக பிரஷ்டன், இந்த மாதிரியான ஒரு நல்ல குடும்பத்துல போய் பிறப்பான் அப்படிங்கிறாரு. அவனுக்கு சாதகமான, இந்த ஞானத்தை அடையறதுக்கு அனுகூலமான ஒரு பிறவியை அடைவார், இந்த ஜென்மத்துல அடையல அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏன்னா அர்ஜுனன் கேக்குறான், எப்ப உன் பேச்சாக்கு நம்பி நான் இந்த சாஸ்திரத்தை நம்பி இந்த வந்துட்டேன், இப்ப நான் அந்த சுகங்களையும் அனுபவிக்கல, உலக சுகங்களையும் அனுபவிக்கல, இந்த பக்கம் வரல, இப்ப என்ன ஆச்சு என்னோட நிலை அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், திருப்பியும் கண்டினியூ பண்ண போற. அதனாலதான் அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, உன்னுடைய நிலை என்னதுன்னு உனக்கு தெரியாது, உன்னுடைய நிலை என்னது என்னுடைய நிலை என்னது எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு நேத்து இல்ல, பல ஜென்மங்களா இருக்கும் அப்படின்னு பாரு. அப்போ அந்த மாதிரியான வாக்கியங்கள் அதுக்கு பிரமாணம். சரி, அப்போ அந்த மங்களாச்சரணமானது எழுதுறது கிரந்தத்துக்கு வெளியில இருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய விசாரத்தை அங்க வச்சிருப்பாங்க. இந்த மங்களாச்சரணத்துடைய அவசியம் என்ன அப்படின்னா, அதுவும் பார்த்தாச்சு, மங்களாச்சரணத்தை அவசியம். இது மாத்திரம் இல்ல, மங்களாச்சரணத்துடைய ஒரு முக்கியமான பிரயோஜனம், இன்னொரு பிரயோஜனமும் இருக்கு. என்ன, அனுபந்த சதுர்த்தயம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இதுக்குள்ள பொதிச்சு வச்சிருக்காங்க. பொதுவா அதை பொதிச்சு வச்சிருவாங்க, அனுபந்த சதுர்த்தயம், சாதன சதுர்த்தயம் இல்ல, இது அனுபந்த சதுர்த்தயம். எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்றது, வகைப்படுத்துறது அப்படிங்கறது சாஸ்திரத்துக்குண்ட ஒரு மரியாதை, சாஸ்திரத்தினுடைய ஒரு பெருமை. எல்லாத்தையும் வகைப்படுத்தி கொடுத்துரும், நம்ம அந்த வகைப்படுத்தி புரிஞ்சுக்கிறத, ஏன்னா வகைப்படுத்தினா ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதுனால வகைப்படுத்தி கொடுத்துரும். அப்படி அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு நாலு வகையா பிரிச்சு கொடுத்துருக்கு அனுபந்தத்தை. அனுபந்தத்தை அப்படின்னு சொல்லி சொன்னா விஷயம், அதிகாரி, சம்பந்தம், பிரயோஜனம் அப்படின்னு நாலுத்தையும், இந்த நாலுமே வந்து நம்ம பார்ப்போம், விசாரம் பண்ணுவோம். அப்போ இந்த அனுபந்த சதுஷ்டயத்தையும் அதுக்குள்ள பொதிச்சு வச்சிருப்பாங்க. சரி, அனுபந்த சதுஷ்டயம் ஆயாச்சு. அப்போ இந்த மங்களாச்சரணத்தை எழுதுறது எதுக்கு, இது பிரச்சனம் அடையணும், இது பெருமையா நாலு பேர் படிக்கணும், இந்த சாஸ்திரம் வந்து எல்லாருக்கும் விளங்கணும், அதனுடைய பலனையும் அவங்க அடையணும் அப்படிங்கறதுக்கும், இது அவங்க படிச்ச அந்த பலனையும் அடையணும், அதுக்காகவும் வேண்டது, எனக்காக மாத்திரம் நான் வேண்டது இல்ல, இந்த சாஸ்திரத்தை படிக்கிறவங்களுக்குமான அவங்க அவங்களுடைய பலனையும் அடையணும், அந்த சாஸ்திரத்தை படிக்கிறதான பலனையும் அடையணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டது. இந்த மங்களாச்சரணமானது மூணு வகையான மங்களாச்சரணமா இருக்க முடியும். முதல் வகையான மங்களாச்சரணம் அப்படிங்கறது, மூணு வகை எப்படி எங்கேருந்து ஆரம்பிச்சீங்கனாலும் சரி, முதல் வகையானது நமஸ்காராத்மகமா இருக்கும், நமஸ்காராத்மக மங்களாச்சரணம். முதல் வகை, நான் தாழ்ந்தவன், என்னை காட்டிலும் மேன்மையானவர் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய அவரை நான் நமஸ்காரம் பண்றேன், இந்த மாதிரியான மங்களாச்சரணம் இருக்க முடியும். இது நமஸ்காராத்மக மங்களாச்சரணம் அப்படின்ட்டு. இன்னொன்னு ஈஸ்வர சிந்தனம், இல்லாட்டி குரு நமஸ்கார, குரு நமஸ்காராத்மகம், இந்த நமஸ்காரம்ங்கிறது குரு நமஸ்காராத்மகம் அப்படின்னு வந்துடும். இன்னொன்னு ஈஸ்வர சிந்தனம், நமஸ்கார ஈஸ்வர சிந்தனமான, ஈஸ்வர அனுசந்தானமான, அனுசந்தானாத்மக மங்களாச்சரணமா இருக்கலாம். மூணாவது தத்துவ சிந்தா, தத்துவத்தை ஸ்மரணம் பண்றதான மங்களாச்சரணமா இருக்கலாம், குருவை வணங்குறதா இருக்கலாம், ஈஸ்வரனை வணங்குறதா இருக்கலாம், இல்லாட்டி தத்துவத்தை வணங்குறதா இருக்கலாம். மூணு வகையை அதை பிரிச்சிடுறாங்க. எத்தியப்பி இதெல்லாம் வந்து இந்த மூணுமே வந்து நையாயிக்கர்களுடைய சித்தாந்தப்படி இப்படி மூணு வகையா பிரிக்கிறதுன்னு சொல்லி சொன்னாலும் கூட, வேதாந்திகளுக்கு இந்த மூணுத்திலயும் ஒரு வித்தியாசமும் இல்ல. வேதாந்திகளுக்கு, அத்வைத வேதாந்திகளுக்கு இந்த மூணுமே தனியா பெரிய வித்தியாசமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா குருவை தத்துவத்திலிருந்தோ ஈஸ்வரனிலிருந்தோ தனியா பிரிச்சு பாக்குறதே இல்ல அவங்க. அதனால்தான் யாவத் ஜீவம் திரிபிர்வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, மூணு பேரு நீ ஞானத்தை அடைஞ்சாலும் கூட, இந்த அத்வைத ஞானத்தை அடைஞ்சாலும் கூட மூணு பேரை நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கும் போது அங்க சொல்றது என்னது, சாஸ்திரம் முதல் ஆச்சாரியன் அப்புறம் தெய்வத்தம், இந்த மூணு பேரையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதே மாதிரி இந்த இந்த இந்த மூணு பேதத்தையும் நம்ம வந்து அப்படி பார்க்கல அப்படிங்கறது இருந்தாலும் கூட, விவகாரத்தை அனுசரிச்சு பேதமா இல்லாம இருந்தாங்க, தன்னிலிருந்து வேறுபடாத ஒருத்தர் அப்படிங்கும் போது என்னத்துக்கு நமஸ்காரம், நமஸ்காரம் எங்கேருந்து யாருக்கு பண்ண முடியும், இப்படி நமஸ்காரம் ஒருத்தருக்கும் ஒருத்தரும் பண்ண முடியாது. தன்னிலிருந்து மேன்மையான ஒருத்தர் தான் தன்னிலிருந்து சமமான ஒருத்தருக்கு நமஸ்காரம் பண்ண, தன்னுடைய மேன்மையா ஒருத்தர் தான் நமஸ்காரம் பண்ண போறோம். அப்படி இருக்கும்போது இங்க தன்னை காட்டிலும் வேற ஒண்ணு இல்லாத போது எங்கே நமஸ்காரமானது அந்த மாதிரியான மரியாதையானது இருக்க முடியும்? வந்தியா அப்படின்னு சொல்லி சொன்னா வந்திக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் வணங்கக்கூடிய வணங்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வணங்கப்படுறதுக்கு அங்க வேற ஒருத்தர் இருந்தா தானே அப்படின்னு சொல்லி சொன்னா விவகார நிமித்தமா அதை வந்து அந்த அவகாசத்தை கடைபிடிக்கிறதா அவங்க தாத்பரியத்தை சொல்றது. அவங்க அங்க கடைபிடிக்கிறதா தாத்பரியத்தை சொல்றோம். சரி, அப்படி அகண்டம் சச்சிதானந்தம் இந்த மங்களாச்சரணத்தை சமஸ்கிருதத்துல பதத்தை பன்னூறு பதத்தோட சம்பந்தப்படுத்துறதுக்கு பேரு அன்வயம்னு சொல்றது. ஒரு பதத்தையும் இன்னொரு பதத்தையும் சம்பந்தப்படுத்தி சொல்றதுக்கு பேரு அன்வயம். இந்த அன்வயமானது ரெண்டு வகையா இருக்கலாம். ஒன்னு தண்டான்வயம், இன்னொன்னு கண்டான்வயம். தண்டான்வயம்னா ஒரு தண்டம், தண்டம்னா கம்பு, கம்பு அப்படி கீழே போட்டீங்கன்னா தம்னு விழும் அப்படியே, அதுக்கு பேரு நேரடியா விழறதுக்கு பேரு. அதனால தான் தண்டாவத்து அப்படிமா இந்த ஊர்ல வந்து இந்த வைஷ்ணவ சாதுக்கள்லாம் பார்த்தா தண்டவத் மகாராஜ் அப்படிம்பா, சன்னியாசிகள்லாம் வந்து ஓம் நமோ நாராயண் அப்படிம்பாங்க, நாகாக்கள் ஓம் நமோ அப்படிமா, அந்த நாராயண் பாதி சாப்பிட்டு வாங்க ஓம் நமோ அப்படிமா, அந்த ஓம் நமோங்கிறது ஓம் நமோ நாராயணா. அப்படி அவங்க சொல்ற மாதிரி இவங்க சொல்றது தண்டவத்து அப்படிம்பாங்க. தண்டவத்துனா ஒரு கம்பு மாதிரி சாஷ்டாங்கமா நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்க என்ன அப்படின்னா தண்டவத்து நேரடியாக அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி முதல் வார்த்தையிலிருந்து கடைசி வார்த்தை வரைக்கும் சம்பந்தப்படுத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு தண்ட அன்பயம். இன்னொன்னு ஒரு வார்த்தை இங்கே இந்த எடுத்து இன்னொரு வார்த்தை இன்னொரு இடத்த இந்த எடுத்து ரெண்டுத்தையும் சம்பந்தப்படுத்தி பண்ணி அதுக்கு அர்த்தம் புரியறது. ஒரு ஒருத்தையும் ஒரு ஒரு கேள்வி, இது ஏன், அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பி அந்த கேள்விக்கு பதிலா வர்றது கண்ட அன்பயம். அந்த மாதிரி அன்பயம் இருக்கு இங்க. அந்த மாதிரி என்னன்னு பார்ப்போம். அகண்டம் சச்சிதானந்தம் அவாங்கு அவாக்கு மனச அப்படிங்கிறது அவாங்கு மனச அப்படின்னா இருக்கு. அவாங்கு மனச கோச்சரம், அவாங் மனச கோச்சரம், அவாங்கு மனச கோச்சரம். அந்த அ அப்படிங்கறத எல்லாத்தோடையும் சேர்த்துடணும். அவாக்கு அமனச கோச்சரம், அவாக்கு அமனச கோச்சரம், இல்ல வாக் வாங் மனச அகோச்சரம், வாங் மனச அகோச்சரம் அப்படின்னு. அவாங் மனச அகோச்சரம். ஆத்மானம், ஆத்மானம் அகில ஆதாரம், அகிலாதாரம். ஆஶ்ரயே, ஆஶ்ரயே அபீஷ்ட சித்தயே, அபீஷ்ட சித்தயே. இதுதான் பதத்தினுடைய துண்டுகள். ஒன்று ஒண்ணும் என்ன சொல்றாரு, அகண்டம் நகண்டம் இத்தி அகண்டம் நஞ்சமாசம், அது துண்டா இல்லாதது. கண்டம்னா துண்டு, கண்டம்னா துண்டு, அகண்டம்னா துண்டுபடாதது, பிரிவுபடாது, பாகுபடாது, வேறுபடாதது அப்படின்னு அர்த்தம், பிளவுபடாதது. இந்த மாதிரியான அர்த்தத்தை எடுத்துக்கலாம். எது ஒண்ணு வேறு இல்லாததா இருக்கோ அதுக்கு அகண்டம்னு சொல்லி சொல்றது. அந்த அகண்டம் என்னது அப்படின்னா அந்த அகண்டத்துடைய லட்சணத்தை சொல்றாரு. அகண்டம் எது, அகண்டம் அந்த அகண்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான லட்சணத்தை சொல்றாரு. சச்சிதானந்தம் சத்து சித்து ஆனந்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னுட்டு தைத்திரிய உபநிஷத்தை சொல்லப்பட்ட அந்த லட்சணத்தை சொல்றாரு. சத்து சித்து ஆனந்தம், அந்த பிரம்மத்தினுடைய லட்சணம் இது. பிரம்மத்தினுடைய லட்சணம், லட்சணம்னு சொல்லி நம்ம திருப்பி திருப்பி நேர்த்திலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். லட்சணம் அப்படிங்கறது ரெண்டு வகையா இருக்க முடியும். ஒன்னு ஸ்வரூப லட்சணம், இன்னொன்னு தடஸ்த லட்சணம் அப்படின்ட்டு. ஸ்வரூப லட்சணம், தடஸ்த லட்சணம் அப்படின்னு ரெண்டு வகையான லட்சணம் இருக்க முடியும். ஸ்வரூப லட்சணம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த எந்த ஸ்வரூபத்தை நம்ம விசாரம் பண்ணிட்டு இருக்கோமோ, எந்த ஸ்வரூபத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ, எதை பத்தி சொல்லிட்டு இருக்கோமோ, அந்த ஸ்வரூபத்தை அப்படியே நேரடியா சொல்றது. அந்த ஸ்வரூபம் இப்படிப்பட்டதுப்பா அப்படின்ட்டு நேரடியாக அதனுடைய லட்சணத்தை சொல்றது. தடஸ்த லட்சணம் அப்படின்னா தடம் அப்படின்னு சொல்லி சொன்னா கரை, ச அப்படின்னா சீதம், கரையில் இருப்பது. அப்படி நேரடியா இல்லாம சம்பந்தப்படுத்தி சொல்றதுக்கு பேரு தடஸ்த லட்சணம். நேரடியான ஒரு லட்சணத்தை கொடுக்காம சம்பந்தப்படுத்தி சொல்றதுக்கு பேரு தடஸ்த லட்சணம். பிரம்மத்துக்கு ரெண்டு லட்சணமும் பொருந்தும். நேத்து என்ன சொன்ன, மானாதீனா மெய்ய சித்தி மானசித்திச்ச லட்சணா அப்படின்னு சொல்லி சொன்ன. பிரம்மம் வந்து வேற எந்த பிரமாணத்தாலையும் அறிய முடியாது, இந்த சாஸ்திரத்தினால மாத்திரம்தான் அறிய முடியும் அப்படிங்கறதையும் சொன்ன. வேற பிரமாணத்தினால அறிய முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு லட்சணமானது இருக்க முடியாது. லட்சணமானது இருந்தாத்தான் ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதுனால இந்த பிரம்மத்துக்கு லட்சணம் இருக்க முடியாது. அதை ஏன்னா சாஸ்திரம் விளக்கறது இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்படி இல்ல, சாஸ்திரம் சொல்றது ரெண்டு வகையாகவும் லட்சணம் கொடுக்கறது. தடஸ்த லட்சணமும் இருக்கு, சொரூப லட்சணமும் இருக்கு. சச்சித் ஆனந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம், இதெல்லாம் வந்து சத்து சித்து ஆனந்தம்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. சத்துங்கிறது சத்தியம், இருத்தல், சத்தியம்னா இருத்தல், உண்மை அப்படிங்கிற உண்மை எது, இருத்தல் தான் உண்மையா இருக்க முடியும். இல்லாதது உண்மையா இருக்க முடியாது. இருத்தல் சித்து, சித்து தான் ஞானம், சத்தியம் ஞானம், சைத்தன்யம் ஞானஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தோம், சித்துனா ஞானஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தோம். ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தம் தான் அனந்தம்னு சொல்லியிருக்காங்க சாஸ்திரத்துல. எது அனந்தமா இருக்க முடியும், எப்படி ஆனந்தம்னு சொல்லி ஒரு வார்த்தை, அனந்தம்னு ஒரு வார்த்தை, ரெண்டு அனந்தம்னா நமக்கு தெரியும் அந்தம் அல்லாதது, முடிவற்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம், எது வியாபிச்சிருக்கிறதோ அப்படின்னு அர்த்தம். அது ஆனந்தத்தோட எப்படி சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியும், ஆனந்தம்ங்கிறது வேற சொல்லு, அனந்தம்ங்கிறது வேற சொல்லு, ரெண்டுமே வேற வேற இல்லைங்கிற மாதிரி அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படித்தான் அர்த்தம். ஏன் நான் சொல்றேன் அப்படிங்கறதுனாலயா, அப்படி இல்ல. யோ வை பூமா தத் வை சுகம் நால்பே சுகம் அஸ்தி சாஸ்திரம் சொல்றது. யோவை பூமா தத் சுகம், எது பூமாவோ, பூமா அப்படின்னா வியாபித்திருப்பதோ, அதுதான் சுகிருத்தம், அதுதான் ஆனந்தம். நால்பே சுகம் அஸ்தி, வரைபட்ட விஷயத்தில் சுகமானது இருக்க முடியாது. எது வரைபடாததா இருக்கோ அதுதான் சுகமா இருக்க முடியும், வரைபட்டதானது ஒண்ணு சுகமா இருக்க முடியாது அப்படிங்கறதுனால ஆனந்தம் அப்படிங்கறது எது, அனந்தம் தான், அனந்தம் தான் ஆனந்தம், அதுல சம்பந்தம் விஷயம் வேறுபாடே இல்ல. அப்போ சத் சித் ஆனந்தம், இந்த சத்திய ஞானம் அனந்தம் அப்படிங்கிறது என்னது, லட்சணம், பிரம்மத்தை குறிக்கிற லட்சணம் இது, அதனுடைய தர்மம் இல்ல, அதனுடைய சிறப்பு இல்ல, லட்சணம் அதனுடைய குறிப்பு, எப்படிப்பட்ட குறிப்பு, இது சொரூப லட்சணம், பிரம்மத்தினுடைய சொரூபத்தை சொல்றது. சத்து தான் அதனுடைய சொரூபம், சத்து ஞானம் அனந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம், சத்து சித்து ஆனந்தம், இந்த மூணுமே மொத்தமானு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, மூணுமே தனித்தனி குறிப்பு. சத்துங்கிறது ஒரு குறிப்பு, அதுக்கு சத்துங்கிறது ஒரு லட்சணம், சித்துங்கிறது ஒரு லட்சணம், ஆனந்தம்ங்கிறது ஒரு லட்சணம், அதனுடைய சொரூபத்தை ஒவ்வொரு முறையா ஒரு ஒரு வகையா நீங்க பார்க்கும் போது அந்த சொரூபத்தினுடைய லட்சணம் அது, இது சொரூப லட்சணம், சொரூப லட்சணம் இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆத்மானம் அகிலாதாரம், அங்க வந்துட்டேன், ஆத்மானம் அகில ஆதாரம், ஆத்மா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, அண் அப்படிங்கறது பிராணனே அப்படின்னு தாத்துலேருந்து வருது, பிராணன் செய்வதில் ஜீவன் அப்படின்ட்டு. ஏன்னா ஆத்மா அப்படின்னு சொல்லின்றதுக்கு எல்லா சாஸ்திரத்திலையும், இந்த அத்வைத சாஸ்திரத்தை தவிர மத்த எந்த சாஸ்திரத்தை நீங்க படிச்சாலும் அதுல ரெண்டுன்னு சொல்லுவான், ஆத்மானது ஆத்மா சத்வீதஹ அப்படிமா, என்னோட ஆத்மா ரெண்டுங்கிற என்னென்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஜீவாத்மா பரமாத்மா சேதி அப்படின்றான், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஆத்மா ரெண்டு அப்படிமா, ஆத்மா நமக்கு ரெண்டுவே இல்ல. ஏன், ஆத்மா பிரம்ம, அந்த ஆத்மாவும் பிரம்மமும் அயம் ஆத்மா பிரம்ம சொல்றது சாஸ்திரம், அயம் ஆத்மா பிரம்ம, இந்த ஆத்மா தான் பிரம்மம், பிரம்மம் ஆத்மா, ஆத்மாவும் பிரம்மமும் வேறு வேற இல்ல அப்படிங்கறதான் சாஸ்திரத்தினுடைய தத்துவமசி முதலிய வாக்கியங்கள்ல விசாரம். அப்போ ஆத்மானம், அந்த ஆத்மாவா இருக்கிறது எப்படிப்பட்டது, அகில ஆதாரம், அகிலத்துக்கு அகிலம்னு சொல்லி சொன்னா எல்லாவற்றுக்கும் பொதுவான அர்த்தமா இருந்தாலும் கூட அகிலம்னு சொல்லி சொல்றது இங்க ஜகத்து, விஸ்வம் அப்படிங்கறதும் அதே மாதிரி அர்த்தம் தான், விஸ்வம்னா எல்லாம் அப்படிங்கிற அர்த்தம் இருந்தாலும் கூட விஸ்வம் அப்படின்னா ஜெகத்து, அதனால்தான் விஸ்வநாதர் அப்படின்னு சொல்லி சொல்றோம், காஷி விஸ்வநாதர் அப்படின்னு சொல்லி, விஸ்வநாதன் விஸ்வசிய நாத, விஸ்வத்துக்கு நாதனா இருப்பவர், தலைவரா இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அகிலம்ங்கிறதுக்கும் இங்க ஜெகத்துன்னு பொருள், ஜெகத்துக்கு ஆதாரம், எப்படி ஜெகத்துக்கு ஆதாரமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஸ்ருதி சொல்றது, என்ன சொல்றது, வேதம் சொல்றது, எதிலிருந்து இந்த ஜெகத்தானது தோன்றதோ, எதுல நிலைவட்டதா இருக்கோ, எதுல லயமடையறதோ, அதுதான் அந்த பிரம்மம் அப்படிங்கிறது. எதுல இந்த ஜெகத்தானது தோன்றதோ, எதுல நிலைப்பட்டதா இருக்கோ, எதுல லயம் அடைகிறதோ, அதுதான் பிரம்மம். வருணன் வந்து அவனுடைய அப்பா வந்து அப்பாவிட்ட போயிட்டு கேக்குறான், பிருகுர் அப்படிங்கிற பையன் வந்து அவங்க அப்பா வருணன் கிட்ட போய் கேக்குறான், என்ன அதிஹி பகவோ பிரம்மேதி, எனக்கு பிரம்மத்தை சொல்லுங்கோ அப்படிங்கிறான் அப்பா கிட்ட, பகவானே எனக்கு பிரம்மத்தை சொல்லுங்கோ அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்றாரு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அந்த இடத்துல விசாரம் பண்ணும்போது சொல்றாரு, எந்த இடத்துல இந்த ஜெகத்தானது தோன்றதோ, எதுல நிலைபடுறதோ, எதுல லயமடைகிறதோ, அதுதான் அந்த பிரம்மம். அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை தான் நீ தெரிஞ்சுக்கணும், தத் ஜிக்யாசஸ்வ தத் பிரம்மேதி அப்படின்ட்டு. கல்விமானி பூதானி ஜாயந்தே ஜாதானி வர்தந்தி தஸ்மின் லயம் எந்தி அப்படின்னுட்டு மூணுமே அங்கத்தான் நடக்கிறது. அதனால அந்த பிரம்மம்மா இது என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா, அகில ஆதாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, நீங்க அகிலாதாரம்ங்கிறதுக்கு சாதாரணமான அர்த்தத்தை சொல்லிட்டு போயிடலாம், அகிலத்துக்கு ஆதாரமா அதிஷ்டானமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. அகிலாதாரம் அப்படிங்கறதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம விசாரம் பண்ணி பாக்குறோம். அகிலாதாரம்னு சொல்லி சொன்னா எது, எந்த எது எது வந்து ஜெகத்துக்கு ஜெகத்தின் தோற்றத்திற்கும் ஜெகத்தின் நிலைப்பாட்டிற்கும் ஜெகத்தின் லயத்திற்கும் காரணமா இருக்கும் அதுதான் அப்படின்னுட்டு. என்னத்துக்கு இவ்வளவு விசாரம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்டா, இது என்னது, தடஸ்த லட்சணம் பிரம்மத்தினுடையது. அகிலாதாரம்ங்கிற வார்த்தை பிரம்மத்தினுடைய தடஸ்த லட்சணம். பிரம்மத்திற்கு ஸ்வரூப லட்சணத்தை மேல் வாக்கியத்துல சொல்லிட்டாரு, பிரம்மத்திற்கு தடஸ்த லட்சணத்தை கீழ் வாக்கியத்துல சொல்றாரு. ஸ்வரூப லட்சணம் தடஸ்த லட்சணம் ரெண்டுமே இருக்கு அப்படின்ட்டு. அடுத்தது அவாங் மனசகோச்சரம். அப்படி அந்த சொரூப லட்சணமும் தடஸ்த லட்சணமும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு விஷயத்துக்கு அந்த பிரம்மத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டுருவேன், தெரிஞ்சுக்க முடியும். லட்சணம் இருந்ததுன்னா பிரமாணத்தை வச்சு நான் பாத்துருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படி இல்ல. இது வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதது, வாக்கிற்கும் மனதுக்கும் எட்டாதது அப்படிங்கறதான் வாக்கு மனச அகோச்சரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவாங் மனச கோச்சரம் அப்படிங்கறது வாக் மனச அகோச்சரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாதது. லட்சணம் இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னா, லட்சணமானது அதத்யாவிருத்தியான லட்சணம் அப்படிங்கறது என்னது, லட்சணம் அப்படிங்கறது என்னது, அதத்யாவிருத்தி அப்படின்னு நினைத்தே சொன்னேன். சாதாரண தர்மத்தை எடுத்து வச்சுட்டு அதத்யாவிருத்தியா மற்ற தர்மத்தில இருந்து நீக்கிறதா தான் லட்சணம். கந்தவதி பிருத்திவி அப்படின்னு லட்சணத்தை சொல்றான். எது மத்த எதுலயும் இல்லாதது, இதோடைய ஸ்பெஷல் லட்சணம் அது. மத்த எதுலயும் இல்லாத ஒரு விஷயமானது இங்க இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல அங்க சொல்றது. அப்படி இங்க அவாங் மனச கோச்சரம், இது வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாததான் இருக்கு இந்த பிரம்மம். வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதது அப்படின்னா, வாக்குக்கு எட்டாததுன்னு நம்ம என்னத்தை சொல்ல முடியும், அதுதான் எனக்கு தமிழ்நாட்டிலேயே சொல்லிருக்காங்களே, கண்டவர் பிண்டிலர் பிண்டவர் கண்டிலர் அப்படின்னு இருக்காங்க. பார்த்தவன் சொல்ல முடியாது, சொன்னவன் பார்க்க முடியாது அப்படின்னு. அப்போ இங்க அதையத்தானே சொல்றது. அப்போ சாஸ்திரம் படிக்கிறதே முடியாது, ஏன்னா நீங்க என்னத்த கத்துக் கொடுக்க முடியும், சாஸ்திரத்தை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதனுடைய சாரமானது மனசுல இருக்கணும். ஏன்னா பிரவருத்தியானது உண்டாடுறதுக்கு வாக்கு பிரவருத்தி, எந்த பிரவருத்தியா இருந்தாலும் சரி, இப்ப வாக்கு பிரவருத்தி எடுத்துக்கிறோம், வாக்குல பிரவருத்தியானது உண்டாடுறதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இச்சை ஆசைதான் வாக்கு பிரவருத்திக்கு காரணம். ஆசை இருக்கணும், இந்த வார்த்தையை நான் வந்து இந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற ஆசை இருந்தா தான் வார்த்தையானது வெளியில வரும். அந்த ஆசைக்கு ஆதாரமா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டா, ஞானம். எந்த விஷயத்த பத்தி நான் ஆசைப்படுறேனோ அதனுடைய ஞானம் இருக்கணும். ஞானம் இருந்தா தான் ஆசையே உண்டாக முடியும் அந்த விஷயத்த மேல. அப்போ ஞான இச்சா பிரவருத்தி இதுதான் கிரமம். அப்படிப்பட்ட ஞான இச்சா பிரவருத்தி எததே அப்படிங்கிற இந்த கிரமத்துல ஞானமானது உள்ள இருக்கு. அந்த ஞானத்தை வெளியில இச்சையினால நான் வாக்கா சொல்றேன். வாக்குக்கும் மனசுக்கும் எற்றதான விஷயம் வெளியில இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே. ஆனா இது அகோச்சரம் அப்படின்னு சொல்லிட்டீங்களே, வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க. அப்ப எப்படி இதை நான் வியாக்கியா பண்ண முடியும், எப்படி விளக்க முடியும் அப்படின்னு கேட்டா, விளக்கறதுக்கான ஆதாரம் என்னது, இங்கேயும் திருப்பியும் அதே தான். எது பிரம்மம் வந்து இப்படிப்பட்டது இல்ல, பிரம்மத்துடைய சுரூபத்தை பார்த்து தேக்கம் பண்றதுக்கு, இப்படிப்பட்ட தர்மம் இல்லாததெல்லாம் நீக்கிறதுக்கு, நேத்தி நேத்தி ஆத்மா அப்படின்னு நீக்கிறதுக்கு தான், இதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் நீக்கிறதுக்கு தான் சாஸ்திரமானது. அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, சுயம்பரத்துல அந்த பெண் வந்து வரிசையா ஒரு ஒரு ஆண் முன்னாடியும் போய் நிப்பா. அப்போ அந்த ராஜாவை பத்தி வர்ணனைய சொல்லுவாங்க, இந்த ராஜா இப்படிப்பட்டவர், இந்த மாதிரி செஞ்சவர், அந்த மாதிரி செஞ்சவர், இதை அடக்கினவர், இதை அடக்கினவர்ன்ட்டு. சரி அடுத்தது வேண்டாம் அப்படின்னு சிங்கிளுக்கு காமிச்சுப்போம், அடுத்தது போவாங்க, அடுத்தது போவாங்க, அடுத்தது போவாங்க, அடுத்தது போவாங்க. எந்த பெண் எந்த ஆண் முன்னாடி வந்து அவளுக்கு வந்து அந்த ஆணை பிடிச்சிடுத்தோ, எந்த ராஜாவையோ இல்ல அந்த ஈரவாசனையோ அந்த ஆணையோ பிடிச்சிடுத்தோ, அந்த ஆண் மகனை பிடிச்சதுக்கு அப்புறம் அவ பேச மாட்டான், அடங்கி இருப்பா. அந்த மாதிரி மத்த விஷயத்த பத்தி எல்லாம் சாஸ்திரத்துல வேதத்துல நிறைய விசாரம் இருக்கு. அந்த சொர்க்கம் இப்படிப்பட்டது, அந்த சொர்க்கத்துல இருக்கிற போகங்கள் இப்படிப்பட்டது, அந்த சொர்க்கத்தை அடையறதுக்கு இந்த மாதிரியான வழி எல்லாம் இருக்கு, நீ நரகத்துக்கு போனோம்னா அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வழி இருக்கு, அதனால அந்த போகாம இருக்கணும்னா நீ இந்த மாதிரி எல்லாம் செய்யாத, அது செஞ்சா இந்த மாதிரி எல்லாம் பாவம், சரி உனக்கு எதிரிய கொல்லணுமா இந்த மாதிரி இருக்கு, உனக்கு சொத்து அடையணுமா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் விசாரம் இருக்கு. ஆனா ஆத்மாவை பத்தி வரும்போது இந்த மாதிரி விசாரம் பண்றது இல்ல. ஆத்மாவை பத்தி வரும்போது இது இப்படிப்பட்டது அப்படின்னு அதனுடைய சொரூப லட்சணத்தை சொல்லிட்டு மத்த லட்சணத்தை எல்லாம் விளக்கறதா இருக்கு. அப்படி அந்த மாதிரி உச்சாரத்துலதான் இங்கேயும் நம்ம உபதேசமானது நடக்குமே தவிர வேற மாதிரி இல்ல. கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம், பாக்குற கண்ணானது சொல்ல முடியாது, சொல்ற வாயானது பார்க்க முடியாது அப்படிங்கிற அர்த்தம். அங்க எல்லா இடத்துக்கும் எல்லாத்தையும் வந்து அர்த்தத்தை அவங்க அனர்த்தம் பண்ணி சொல்லிடுறது. சரி, அகண்டம் அகிலாதாரம், அப்படிப்பட்ட அந்த பிரம்மமானது இருக்கு. இது என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா, அகண்டம் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு அகிலாதாரம் வரைக்கும் பிரம்மத்தை தான் சொல்லிட்டு இருக்கோம். அகண்டம் அவாங் மனச கோச்சரம் சச்சிதானந்தம் ஆத்மானம் அகிலாதாரம். அப்படிப்பட்ட இந்த சொருப்பத்தை, இந்த பிரம்மத்தை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆஸ்ரயே, நான் சரணடைகிறேன். எதுக்கு சரண் அடைகிறேன் அப்படின்னு கேட்டா, அபீஷ்ட சித்தையே, என்னுடைய இஷ்டமானது பூர்த்தி அடையறதுக்கு, என்னுடைய இஷ்டமானது நிறைவேறதுக்கு, என்னுடைய ஆசையானது நிறைவேறதுக்கு. ஆசையானது என்னது? ஆசையானது அடையப்படாத ஒரு விஷயத்த அடையறதுக்கானது பேரு ஆசை. இங்க இந்த கிரந்தமானது முழுமை அடையப்படல, அது முழுமை அடையறதுக்கான ஆசை. ஞானமானது அடையப்படல, ஞானத்தை அடையறதுக்கான ஆசை. கிரந்தமானது முழுமையடையல, கிரந்தம் முழுமையடையறதுக்கு ஆசை. ஞானமானது